ஓம் நம சிவாய. நீங்கள் கேட்டவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை பாடல்கள் தொகுப்பு. பாடியிருப்பவர் சிவ பிச்சம்மாள் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருவண்ணாமலை தலத்தின் பெருமை சிவமகாபுராணம், சிவரகசியம், கந்தபுராணம், அருணாச்சல புராணம் ஆகியவற்றில் விரிவாக காணப்படுகின்றது. பெருமானுக்கு வழங்கப்படும் பல பெயர்களில் அருணாச்சலேஸ்வரர் என்பதும் அண்ணாமலையார் என்பதும் பிரசித்தி பெற்றவை. இதை தவிரவும் திருவண்ணாமலை மகாதேவர், திருவண்ணாமலை ஆழ்வார், அண்ணா நாட்டு உடையார், திருவண்ணாமலை உடையார், பூழுகணி இறைவர் ஆகிய பெயர்களும் இருக்கின்றன. தேவியாருடைய திருநாமம் அபீதகுஜாம்பிகை, உண்ணாமுலையம்மை என்று தமிழில் வழங்கப்படுகிறது. திருக்காமகோட்டமுடைய நம்பிராட்டியார் என்று கல்வெட்டுக்கள் அம்பிகையை குறிப்பிடுகின்றன. சலவிருஷமாக மகிழ மரமும் ஆலமரமும் உள்ளன. லிங்கோத்பவத்திற்கு காரணமான வரலாற்றை உடையது இந்த திருத்தலம். கிருத யுகத்தில் அக்னிமலையாகவும் திரேதாயுகத்தில் மாணிக்கமலையாகவும் துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் ஆயிற்று என்பார்கள். இதனை நிலநூல் வல்லுநர்களும் நெருப்பினால் வந்த குன்று என்று கூறுகின்றார்கள். ஒரு சமயம் உமாதேவியார் விளையாட்டாக எம்பெருமானுடைய திருக்கண்களை புதைக்கவே அக்கணம் பிரபஞ்சம் எங்கும் இருள் சூழ்ந்தது. அப்பொழுது ஜீவராசிகள் அதன் காரணம் அறியாமல் துன்பத்துக்கு ஆளாயின. அதனை கண்ட இறைவன் தேவியாரை நில உலகுக்கு சென்று அதனை இந்த துன்பத்துக்கு காரணமாக இருந்த தனது செயலை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு அனுப்பினாராம். அப்படி இரவுக்கு வந்த இறைவியார் காஞ்சி மாநகரத்திற்கு வந்து பிருத்திவிலிங்கத்தை வழிபட்டு பூஜித்து வரும் காலத்தில் இறைவன் தோன்றி திருவருணையை அடைந்து தவம் இயற்றி நமது இடப்பாகத்தை பெறுவாயாக என்று அருள் செய்தார். அவ்வண்ணமே பார்வதேவி அருணாச்சலத்தை அடைந்து பவழக்குன்று மலை மேல் பர்ணசாலையை அமைத்து கௌதம முனிவருடைய உதவியோடு கடுமையாக தவம் செய்து வந்தாள். கார்த்திகை நட்சத்திரம் கூடிய தினத்தில் மலைமேல் ஜோதி சுரூபமாக தரிசனம் கண்டு அப்பொழுது பெருமானுடைய இடபாகத்தை பெற்றாள் என்பது வரலாறு. எனவே வருடந்தோறும் இங்கு நடைபெற்று வரும் கார்த்திகை தீப பெருவிழாவில் 10ஆம் நாளாகிய தீப தரிசன தினத்தன்று பிரதோஷ காலத்தில் அர்த்தநாரீஸ்வரமூர்த்தி எழுந்தொருளி காட்சி கொடுக்கிறது பழக்கமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மலையின் உச்சியில் ஜோதி சுரூபம் காட்டுவதும் ஆலயத்திற்குள் பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாதனை செய்வதும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய ஒரு வைபவம். கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு ஜோதி மலை நுனியில் காட்டா நிற்போம் வாய்த்த அந்த சுடர் காணில் பசி பிணி இல்லாது உலகில் மன்னி வாழ்வார், பார்த்திவர்க்கும் அருந்தவர்க்கும் இடையூறு தவிரும், அது பணிந்தோர் கண்டோர் கோத்திரத்தில் இருபத்தோ தலைமுறைக்கு முக்தி வரம் கொடுப்போம் என்றார் என்று இறைவன் கூறுவதாக அருணாச்சல புராணம் எடுத்துரைக்கிறது. அதாவது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தினத்தன்று மலை உச்சியில் தீப தரிசனம் தருவோம், அதனை பார்ப்பவர்களுக்கு துன்பங்கள் எல்லாம் நீங்கி அவர்களுடைய வம்சத்தில் வரக்கூடிய 21 தலைமுறையினருக்கு முக்தி வரம் தருவோம் என்று பெருமான் வரமளித்ததாக இந்த புராணம் குறிப்பிடுகின்றது. முருகப்பெருமான் தாருகாசுரனை வதம் செய்து இறுதியில் திருவண்ணாமலையை தரிசித்ததாக கந்தபுராணத்தில் ஒரு குறிப்பு காணப்படுகிறது. ஸ்ரீஞான சம்பந்தர் அரையணி நல்லூரிலிருந்து அடியார்கள் அருணாச்சலத்தை காட்ட அவரும் இங்கு எழுந்தருளி பெருமானை துதித்து பதியுங்கள் பாடியருளியதாக பெரிய புராணம் நமக்கு எடுத்துரைக்கிறது. திருநாவுக்கரசு சுவாமிகளும் இங்கு எழுந்தருளி பன்னார் பதிக தமிழ் பாடி பணிந்து பரவி பணி செய்தார் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். மாணிக்கவாசகர் இத்தலத்தில் தங்கியிருந்த காலத்தில் திருவம்பாவை திரு அம்மானை ஆகிய திருப்பதிகங்களை திருவாசகத்தில் பாடியருளியுள்ளார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதே நடுநாட்டை சேர்ந்தவராக இருப்பதாலும் இந்த திருவண்ணாமலையினுடைய பெயரை தனது வேறு பதிகத்தில் குறிப்பிடுவதாலும் அவர் நிச்சயமாக திருவண்ணாமலைக்கு எழுந்துள்ளிருக்கக்கூடும். அப்பொழுது அவர் பாடியுள்ள பதிகங்கள் நமது தவக்குறைவினால் கிடைக்காமல் போய்விட்டன. ஆக இந்த திருப்பதியை மகான்கள் பலரும் தரிசித்து துதித்து போற்றியுள்ளார்கள் என்பது கண்கூடு. வஜ்ராங்கத பாண்டியன் என்பவன் வேட்டையாடி வரும்பொழுது ஒரு புழு பூனையைக் கண்டு அதனை துரத்த அந்த பூனை அண்ணாமலையை அடைந்து வலம் வந்து விழுந்து இறந்தது. பாண்டியன் தான் ஏறி வந்த குதிரையையும் கூடவே விழுந்துவிட்டது. இவ்விரண்டும் உடனே இரண்டு வித்யாதரர்களாக மாறி தாங்கள் இருவரும் துர்வாச முனிவருடைய சாபத்தினால் இவ்வாறு புழு பூனையாகவும் குதிரையாகவும் ஆனதாக கூறினர். திருவண்ணாமலையை வலம் வந்ததால் இந்த சாபம் நிவர்த்தியாயிற்று என்பதையும் கூறினார்கள். இதனை கேட்ட பாண்டியன் தனது அரசுரிமையை தன்னுடைய புதல்வனாகிய ரத்னாகரனிடம் ஒப்பித்து விட்டு தான் அண்ணாமலையாருக்கு திருப்பணிகள் ஆற்றியும் வலம் வந்தும் நிறைவாக தேவேந்திர பதவியை பெற்றான் என்று புராணம் குறிப்பிடுகின்றது. வல்லாள மகாராஜன் என்பவன் சிறந்த கொடையாளி. திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு அறம் வழாமல் ஆட்சி செலுத்தி வந்தான். அவனுடைய உறுதியை சோதிப்பதற்காக அண்ணாமலை அண்ணல் ஒரு அடியவருடைய வடிவத்தை தாங்கிக் கொண்டு அவனது அரசவைக்கு எழுந்துள்ளினார்.

அப்பொழுது ஒரு மாதை அழைத்து அடியாருடன் தங்கியிருக்குமாறு பணித்தான். ஆனால் அதற்கு யாரும் இசைந்து முன்வரவில்லை. இந்த விருப்பம் நிறைவேறாமல் போனதற்காக அவனுடைய இளைய ராணியானவள் தனது சரீரத்தை அடியவருக்கு அளிப்பதற்காக முன்வந்தனள். இல்லை என்னாத இயற்பகைக்கும் அடியேன் என்று இயற்பகை நாயனார் வரலாற்றில் வருவது போல, தானும் தனது கணவனாருடைய புகழ் மங்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தால் இவ்வாறு செய்தனள். அப்பொழுது வேந்தன் உரைத்த வாய்மை வீண்படக்கூடாது என்று அஞ்சிய அரசியார் அவரது திருவடிகளை தீண்டியவுடன் அடியோருடைய திருமேனி சிறிய பாலகனாக மாறியது. அரசனும் அரசியும் அந்த பிள்ளையை தங்களுக்கு இறைவன் தந்த பாக்கியமாக நினைத்து அக்குழந்தையை தழுவிய நேரத்தில் அக்குழந்தை மாயமாக மறைந்தது. அப்பொழுது அண்ணாமலையார் ஆகாய வீதியில் காட்சியளித்து, உமது பற்றற்ற ஒரு நிலைக்கும் பக்திக்கும் இந்த உலகம் உய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்காகவும் இவ்வாறு நாம் வேடம் தாங்கி வந்தோம், இந்த சோதனையை செய்தோம். ஆக நீ பிற்காலத்தில் என்னுடைய திருவடிகளை அடைந்த பிறகு உனக்கு நாமே வந்து உத்தர கிரியைகளை செய்வோம் என்று வரம் அளித்தருளினாராம். அதேபோல ஆண்டுதோறும் வல்லாள மகாராஜன் மாசி மாத மக நட்சத்திரத்தன்று அண்ணாமலையார் பள்ளிகொண்டா என்ற இடத்திற்கு சென்று உத்தரக்கிரியைகள் நடத்தும் உற்சவம் இன்றும் நடைபெற்று வருகிறது. திருப்புகழையும் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, திருவகுப்பு போன்ற நூல்களையும் அருளி செய்த அருணவீரநாதருடைய ஊரும் திருவண்ணாமலை. இவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும் தெளிவாக தெரியாவிட்டாலும், அருணையில் அவதரித்தவர் என்பதும் முருகனுடைய திருவருள் பெற்றவர் என்பதும் அவருடைய பாடல்கள் மூலம் யாவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒன்றாகும். இவருடைய காலம் 15ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி என்பார்கள். அப்பொழுது அண்ணாமலை ஆட்சி புரிந்த பிரபுடதேவ மகாராஜன் என்பவன் தனது கவிஞராக ஆஸ்தான கவிஞராக இருந்த சம்பந்தாண்டான் என்ற தேவி உபாசகனை கொண்டு இவரிடத்தில் ஒரு விளக்கம் கேட்பதற்காகவும் என்று வைத்துக் கொள்ளலாம். அவ்வாறு அணுகும் பொழுது சம்பந்தாண்டான் தனது வாதத்திறமையினாலும் புலமையினாலும் அருணகிரிநாதரை எதிர்த்தான். அனைவருக்கு முன் முருகப்பெருமானை ஒரு கம்பத்தில் வரவழைத்து காட்ட முடியுமா என்று கேட்டபொழுது அருணகிரிநாதர் அதே போல அவனது கண்முன்னும் பிரபுடதேவ மகாராஜனுடைய கண்ணிற்கு முன்பும் அங்கு கூடியிருந்தோர் காணும்படியாகவும் கம்பத்தில் கந்தவாளை வரவழைத்து காட்டினார் என்பது வரலாறு. ஆக அந்த சன்னதி இன்றும் கம்பத்தில் இளையனார் சன்னதி என்று வழங்கப்படுகிறது.
இந்த பதியில் குகை நமச்சிவாயர் என்ற சைவ பெரியார் ஒருவரும் சித்திகள் நிறைந்தவராக விளங்கினார். இவருடைய சீடர்தான் குரு நமசிவாயர். இவர் தாம் இருந்த இடத்திலிருந்தே ஞானக்கண்ணால் பல காட்சிகளை காண வல்லவர். குருவினுடைய கட்டளையின்படி தில்லையைச் சேர்ந்து ஆனந்த கூத்தருக்கு பணிகள் ஆட்டி கொண்டு வந்தார். இவ்வாறு பல பெருமைகளை உடைய இந்த தலத்தில் ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை இந்த அண்ணாமலையாக இருப்பதால் பல மகான்கள் இவ்விடத்திலேயே தங்கி தவம் புரிந்ததாக நாம் அறிகிறோம். அவர்களுள் நாம் பலரும் அறிந்த மகான்கள் சேஷாதிரி சுவாமிகளும் ரமண மகரிஷிகளும் ஆவார்கள். அவர்களுடைய ஆசிரமத்தையும் கிரிவலம் வரும் பாதையில் இன்றும் காண்கின்றோம். இந்த தலம் பிற்கால சோழர்கள் காலம் வரையில், அதாவது ஏறத்தாழ 14ஆம் நூற்றாண்டில் ஆரம்பம் வரையில் செவ்வனே அரசாள பெற்றது. பிறகு விஜயநகர மன்னர்கள், தஞ்சாவூர் நாயக்க மன்னர்கள் ஆகியோரும் ஆண்டு வந்தார்கள். 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆங்கிலேயருடைய கைக்கு மாறியது. இதனுடைய உயரத்தை 2668 அடி என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த மலையை சுற்றி வருவதற்கு சுமார் 8 மைல்கள் தூரம் இருக்கும். இதனுடைய மகிமையை வலம் வரும் பக்தர்கள் அறிவர். புராணத்தின்படி ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மலையை வலம் வந்தால் சிவபதம் பெறலாம், சோமவாரத்தில் தேவேந்திர பதவி பெறலாம், மங்களவாரத்தில் வலம் வந்தால் பிறவிப்பணி நீங்கும், புதன்கிழமையன்று வலம் வந்தால் தேவர்களாக ஆகலாம், வியாழக்கிழமையில் வலம் வருவோர் முனிவர்க்கும் மேலான ஒரு பதவியை அடைவார்கள், சுக்கிரவாரத்தில் வலம் வருவோர் விஷ்ணு பதமும், சனிக்கிழமையில் வலம் வருவோர் நவகிரக பலன் அருள் பெறுவார்கள் என்றும் புராணத்தின் மூலம் அறிகின்றோம். இதில் சிவராத்திரி, வருஷப்பிறப்பு ஆகிய தினங்கள் விசேஷமாக குறிப்பிடப்படுகின்றன. இந்த மலையை சுற்றி 8 திசைகளிலும் அஷ்டலிங்கங்கள், அஷ்ட நந்திகள் ஆகியன உள்ளன. 360க்கு மேலான தீர்த்தங்கள் இருப்பதாக கூறுவார்கள். பல மண்டபங்களையும் ஆசிரமங்களையும் காண்கின்றோம். மலை பிரகாரத்தில் சக்கர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம் ஆகியவற்றை காண்கின்றோம். மேலும் பாலி தீர்த்தம், சிம்ம தீர்த்தம், யம தீர்த்தம், சோண நதி, உண்ணாமலை தீர்த்தம், வருண தீர்த்தம், கௌதமருடைய ஆசிரமம், அடியண்ணாமலை கோயில், அணியண்ணாமலை ஆலயம், மாணிக்காசுவருடைய ஆலயம், அஸ்வினி தீர்த்தம், ஈசான்ய மடம், துர்கேமனுடைய ஆலயம், அதற்குள் கட்க தீர்த்தம், பவளக்குன்று ஆகிய பல இடங்களையும் இந்த வலம் வரும்போது நாம் தரிசிக்கின்றோம். மலையின் நடுபாகத்தில் கந்தாசிரமம், விருபாக்ஷ குகை, குகை நமசிவாயருடைய ஆலயம், மாமரத்து குகை, சடைச்சாமி குகை, அருட்பால் குகை, பாத தீர்த்தம், முளைப்பால் தீர்த்தம், இப்படி பல புனிதமான இடங்களை நாம் தரிசிக்கின்றோம். வருடத்தில் 2 முறைகள், அதாவது கார்த்திகை மாதத்திலும் தை மாதத்திலும் அண்ணாமலையார் கிரியை வலம் வருவார். இவ்வாறு மலையின் நடுவிலும் அடிவாரத்திலும்
பல குகைகள், ஆசிரமங்கள், தீர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த தலத்தை நேரில் சென்று தரிசிக்க இயலாதவர்கள் இருந்த இடத்திலிருந்தே நினைத்தாலே உய்யலாம் என்று புராணம் குறிப்பிடுகின்றது. உலகனைத்தும் சால நின்று ஒழியே கண்டிடும் சோனசைலனே கைலை நாயகனே என்று சோனசீல மாலையிலிருந்து நாம் உணர்கின்றோம். இந்த மலை தன்னை நினைப்போருக்கு பிறவி பிணியே தீர்த்திடும் மாமருந்து ஆக இருக்கின்றது. ஜனன நோய் மருந்தாய் எழுந்திடும் சோனசீலனே கைலை நாயகனே என்பது இந்த சோனசீல மாலையில் வரக்கூடிய ஒரு பாடலின் ஒரு பகுதி. அதில் உன்னினர்க்கு தாவுலும் உயர் வீடு அளித்து அருள் சோனசீலனே கைலை நாயகனே என்றும் வருகிறது. இந்த அண்டமே ஊர், அண்டத்தின் சுவர்களே கோயில் மதில்கள், அண்டத்தின் வழிபரப்பே கோயில் பரப்பு, திருவண்ணாமலை தலமே கோயில் கருவறை, மலையே கோயில் கருவறையில் உள்ள சிவலிங்கம் ஆக இந்த மலையே சிவோடியுமாக திகழ்கின்றது. ஆலயத்தில் லிங்கமாம் சோனசீலனே கைலை நாயகனே என்று குறிப்பிடப்படுகின்றது. கார்த்திகை தீப வெண்பா என்ற ஒரு நூலில் இந்த தீபத்தை அழகாக சிறப்பிக்கப்படுகின்றது. புத்தி தரும் தீபம், நல்ல புத்திர சம்பத்து முதல் சித்தி தரும் தீபம், சிவதீபம், சக்திக்கு உயிராகும் சோனமலை ஓங்கி வளர் ஞான பயிராகும் கார்த்திகை தீபம் என்று அதில் வருகிறது. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று மாலையில் இதன் உச்சியில் தீபம் ஏற்றுகிறார்கள். பெரிய கொப்பரை ஒன்றில் நெய், துணி, கற்பூரம் ஆகியவற்றை கொண்டு ஏற்றப்படும் இந்த தீபம் பல நாட்களுக்கு எரிந்து கொண்டிருக்கும். தூரத்திலிருந்தே இந்த தீபத்தை தரிசனம் செய்யவும் முடியும். இதுதான் குன்றின் மேல் இட்ட விளக்கு என்று பழைய தமிழ் நூல்கள் மூலம் அறிகின்றோம். மக்களும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று கோஷம் எழுப்பிக்கொண்டு இந்த மலையை வலம் வருவார்கள். ஒவ்வொரு மாத பௌர்ணமி என்றும் இந்த கிரிவலம் வரும் நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசித்து அண்ணாமலையாரின் அருளை பெறுகிறார்கள். இந்த திருவண்ணாமலை ஆலயத்தின் அமைப்பையும் நாம் உள்ளே தரிசிக்கும் பொழுது ஒவ்வொன்றாக நிதானித்து மனதில் வாங்கிக் கொண்டு உள்ள கீழில் உரு எழுதி நாம் தரிசிக்கின்றோம். சுமார் 24 ஏக்கர் விஸ்தீரணம் உள்ள இந்த ஆலயம் மிக பெரிய மதிலை கொண்டதாக விளங்குகின்றது. 4 உயரமான கோபுரங்கள் வானோக்கி விளங்குகின்றன. கிழக்கே உள்ள பெரிய ராஜகோபுரத்தை 11 நிலைகளுடனும் 217 அடி உயரத்துடன் இருக்க காண்கின்றோம். இதனுடைய அடியில் நிலை 136 அடி நீளமும் 98 அடி அகலம் கொண்டதாக அகன்று விளங்குகின்றது. தென்திசையில் உள்ள
கோபுரத்தை திருமஞ்சன கோபுரம் என்பார்கள். மேற்கே உள்ள கோபுரத்தை பேய் கோபுரம் என்பார்கள். வடக்கில் உள்ளதை அம்மணியம்மாள் கோபுரம் என்று கூறுகிறார்கள். ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைந்தவுடன் வலப்புறமாக ஆயிரங்கால் மண்டபம் இருக்க காண்கின்றோம். இதனுள் பாதாளலிங்கம் இருக்கிறது. அங்குதான் ரமணர் தவம் செய்தார் என்று வரலாறு. அதன் எதிரே காணப்படுவது கம்பத்திளையனார் என்ற முருகப்பெருமானுடைய திருச்சன்னதி. இங்குதான் அருணகுநாதனுடைய பிரார்த்தனைக்கு இறங்கி பிரபுடதேவராயனும் பிறரும் காணும்படியாக கந்தக்கடவுள் கம்பத்தில் தோன்றி காட்சி கொடுத்து சிறப்பை உடையது. இதன் அருகில் அமைந்திருப்பது சிவகங்கை என்ற புண்ணிய தீர்த்தம். இதன் வடமேல் திசையில் காணப்படுவது சர்வசித்தி விநாயகருடைய சன்னதி. இதன் வடபால் ஆயர்கால் மண்டபத்தின் தென்மேற்கு திசையில் இருப்பது பாதாளலிங்கேஸ்வரர். நாம் முன் குறிப்பிட்டபடி இங்குதான் பல காலம் தங்கி ரமணர் தவம் செய்ததாக கூறுவர். பெரிய நந்தியையும் நாம் அடுத்தபடியாக காண்கின்றோம். அதன் எதிரில் காணப்படுவது வல்லாளராஜன் கோபுரம். அருணகிரிநாதர் தன்னுடைய சரீரத்தை நீக்குவதற்காக முயன்றபோது இந்த கோபுரத்தின் மீது ஏறி கீழே விழும் வேளையில் முருகப்பெருமானவர் முன் தோன்றி அவரை காப்பாற்றினதாக வரலாறு கூறுகின்றது. இதன் வடபால் இருப்பது கோபுரத்திளையினார் சன்னதி. அடல் அருணை திருக்கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்றார் அல்லவா, அது இவ்விடமே. அருணகிரிநாதருடைய மூலஸ்தானமும் உற்சவமூர்த்தியும் இங்கு உள்ளன. கோபுரத்தின் தென்புறம் தோன்றுவது கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதி. பல்லாள மகாராஜன் கோபுரத்தின் உள்பகுதியில் வலப்புறம் காணப்படுவது சக்தி விலாச சபா மண்டபம் என்பது. இங்கு சமயச் சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றன. இதன் மேற்புறம் உள்ளது புறவி மண்டபம் என்பது. இதனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சன்னதி காலபைரவருடையது. அதன் அருகில் அமைந்திருப்பது பிரம்ம தீர்த்தம் என்ற புண்ணிய நீர்நிலை. இதன் மேற்புறம் இருப்பது நான்காம் பிரகாரம். இந்த பிரகாரத்தில் பிரதான கோபுரமாக கிளி கோபுரத்தை காண்கின்றோம். இதன் முதல்நிலையில் கிளியினுடைய உருவம் இருப்பதை பார்க்கிறோம். அருணகிரிநாதர் கிளி வடிவம் தாங்கி பாரிஜாத மலரை கொண்டு வந்த பொழுது தாம் விட்டு சென்ற தனது திருமேனியை காணாமல் கிளி உருவமாகவே இருந்து கந்தர் அனுபூதி பாடியதை நினைவுறுத்துவதாக இது அமைந்துள்ளது. இதன் எதிரில் 16 கால் மண்டபம் இருக்க காண்கின்றோம். இங்குதான் கார்த்திகை தீபத்தன்று பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி மலையை நோக்கிவாறு நிற்கும்பொழுது ஏககாலத்தில் தீபாராதனை நடக்கிறது. இதன் அருகில் துவஜஸ்தம்பம், பரணி தீபத்தை வைக்கக்கூடிய அகண்ட தீபஸ்தம்பம் ஆகியன இருக்க காண்கின்றோம். மூன்றாம் பிரகாரத்தில் சம்பந்த விநாயகர் சன்னதி, மகிழ மரம், திருக்கல்யாண மண்டபம், அருணநாத பெருமானுடைய சன்னதி, தேவி உண்ணாமணி நாச்சியாருடைய திருச்சன்னதி, யாகசாலை, காளத்திலிங்கேஸ்வரர் சன்னதி, பழனியாண்டவருடைய சன்னதி, ஏகாம்பரேஸ்வரர், ஜம்புகேஸ்வரர், சப்தமாதர்கள், சிதம்பரேஸ்வரர் ஆகியோருடைய சன்னதிகளையும் காண்கின்றோம். இந்த பிரகாரத்தின் முதல் சுவர்களில் ஏராளமான கல்வெட்டுகள் இருக்க காண்கின்றோம். அண்ணாமலையாருடைய திருச்சன்னதியின் பிரதான வாயிலில்
அதிகார நந்திகேஸ்வரரை தரிசித்துவிட்டு அவருடைய அனுமதியுடன் உள்ளே செல்கின்றோம். இரண்டாம் பிரகாரத்தில் சிவக்ஷேத்திரங்களுக்கு உரிய மூலவர்களும் உற்சவங்களும் உற்சவ மூர்த்திகளும் இருக்க காண்கின்றோம். முதல் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தியும் சண்டிகேஸ்வரரும் அருட்காட்சி வழங்குகின்றார்கள். கர்ப்பகிரகத்தில் அண்ணாமலையார் லிங்கத் தோற்றத்தில் அருட்காட்சி வழங்குகின்றார். அம்பாளுடைய சன்னதியில் உள்ள மகாமண்டப தூண்களில் அஷ்டலட்சுமிகள், மகாசக்தி, ருத்ரதுர்கை, சரஸ்வதி, சித்திவிநாயகர், கார்த்திகேயர், காலாந்தகர், மீனாதரர், வீரபத்ரர் ஆகியோருடைய சிற்பங்களை நாம் தரிசிக்கின்றோம். இங்கு திருவம்பாவை பாடல்கள் கல்வெட்டில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலயம் ஒரு காலத்தில் கிளமாகி இருந்ததை கண்டு நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் முன்வந்து அக்காலத்திலேயே சுமார் 35 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஆலயத்தை புதுப்பித்தும் திருவாபரணங்கள், வாகனங்கள் முதலியன செய்வித்தும் திருப்பணி செய்து மகா கும்பாபிஷேகம் நடத்தினார்கள். அதன் பின்னரும் பல முறை அவர்களுடைய உதவியால் பல திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இன்னமும் அதே முறையில் பல தர்மங்கள் அவர்களால் செய்யப்பட்டு வருகின்றன என்பதை அறிகின்றோம். திருப்பந்தாள் காசி மடம் இங்கு பல தர்மங்களை செய்து வருகிறது. காலையிலும் மாலையிலும் இதற்கென்று ஒரு ஓதுவாமூர்த்தி நியமிக்கப்பெற்று திருமுறைகள் ஒலிக்கும்படி செய்துள்ளார்கள். அதேபோல் அன்னம்பாலிப்பும் ஆதிசேவர்களுக்கு படிக்காசு நிதியும் பசுமடம் போன்ற தர்ம காரியங்களையும் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இவ்வாறு பல திருப்பணிகளை பலரும் முன்வந்து செய்திருக்கும் போது இந்த ஆலயம் மேன்மேலும் பிரபலமாகவும் சாந்தியதியம் உடையதாகவும் விளங்குகின்றது. இங்கு மாதந்தோறும் உற்சவங்களும் வழிபாடுகளும் நித்திய பூஜைகளும் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. சித்திரை மாதம் வசந்த உற்சவம் 10 நாட்கள் நடைபெறுகின்றன. ஆனியில் தட்சிணாய பிரம்மோற்சவம் 10 நாட்கள் நடைபெறுகின்றன. ஆடியில் ஆடிப்பூர உற்சவம் 10 நாட்கள். புரட்டாசியில் நவராத்திரி உற்சவம் 10 நாட்கள். ஐப்பசியில் ஸ்கந்தசஷ்டி உற்சவம் 6 நாட்கள். கார்த்திகை பிரம்மோற்சவ தீபத் திருவிழா 10 நாட்கள். மார்கழியில் மாணிக்கவாசகர் உற்சவம் 10 நாட்கள். தையில் சங்கராந்தி உற்சவம் 10 நாட்கள். பங்குனியில் உத்தர திருவிழா 6 நாட்கள். ஆகியவை மிகவும் பிரபலமாக நடைபெறும் உற்சவங்களாகும். இவ்வாறு இந்த ஆலயம் செவ்வனே பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இங்கு உள்ள பல கல்வெட்டுக்களை அரசாங்கத்தார் படியெடுத்துள்ளார்கள். அதன்
மூலம் நாம் அக்காலத்து அரசர்கள் அவர்களுடைய நிபந்தங்கள் பற்றிய விவரங்களை நாம் அறிகின்றோம். பராந்தக சோழன் முதலாம் பராந்தக சோழன் காலம் முதல் கிருஷ்ணதேவராயர் சதாசிவராயர் காலம் வரையில் உள்ள கல்வெட்டுகளை நாம் காண்கின்றோம். அதாவது கிபி 907 முதல் கிபி 1565 என்று கூறலாம். இந்த காலகட்டத்தில் பல மன்னர்கள் அமைத்து தந்த நிபந்தனைகளை பற்றி இந்த கல்வெட்டுகள் விவரமாக குறிப்பிடுகின்றன. இந்த தலத்தை பல புராணங்கள் சிறப்பித்தாலும் இதற்கென்று ஒரு தலபுராணம் தமிழில் சைவ எல்லப்பனாவனர் என்பவரால் ஏற்றப்பட்டுள்ளது. அதனை அருணாச்சல புராணம் என்று குறிப்பிடுவார்கள். இதில் மற்ற புராணங்களில் வருவது போல இந்த தலத்தின் பெருமையும் மூர்த்தியின் பெருமையும் தீர்த்தங்களின் பெருமையும் வழிபட்டோருடைய பெருமையும் பிற சிறப்புகளும் இந்த நூலாசிரியருடைய சிவபக்தியும் ஒரு சேர நாம் அறிய முடிகிறது. அதில் வரும் பல அழகிய பாடல்களுள் உண்ணாமலையாளை போற்றும் ஒரு துதிப்பாடலை நாம் இங்கு நினைவு கூறலாம். இந்த பாடலில் லகர லகர ழகர நகர எழுத்துக்கள் மிகுந்து வந்துள்ளன. தற்காலத்தில் இந்த லகர ழகர ழகரங்கள் சரியாக உச்சரிக்கப்படாமல் மொழியை சிதைக்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பாடலை பள்ளிக்கூடங்கள் தோறும் தமிழாசிரியர்கள் பயிற்றுவித்தால் இந்த நிலை வராமல் இருக்க ஏதுவாகும். இந்த பாடலாவது கார் ஒழுகும் குழலாளை கருணை வழிந்து ஒழுகும் இரு கடைக்கண்ணாளை மூரல் இள நிலவு ஒழுக புழுகு ஒழுக அழகு ஒழுகும் முகத்தினாளை வார் ஒழுகும் தனத்தாளை வடிவு ஒழுகி தெரியாத மருங்குலாளை சீர் ஒழுகும் பதத்தாளை அருணை உண்ணாமுலையாளை சிந்தை சேர்ப்பாம் என்பது. இந்த அருமையான தமிழ் பாடலை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் எழுத்து பிழையில்லாமல் சொல்லை தவறாக பிரயோகம் செய்யாமல் குழந்தைகளுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க ஏதுவாகும். இந்த நூலில் பல சருக்கங்கள் அமைத்துள்ளார் சைவ எல்லப்பனாவலர். ஒவ்வொரு சருக்கத்திலும் இந்த தலத்தினுடைய பெருமையையும் இவருடைய நூலாசிரியருடைய சிவபக்தியும் நாம் ஒருங்கே காண்கின்றோம். சிவமூர்த்தங்களை பற்றியும் தத்துவங்களை பற்றியும் சைவ சித்தாந்தத்தை பற்றியும் பல குறிப்புகள் காணப்படுகின்றன.

0: மற்றொரு பாகம் சக்தியாகவும் இருக்கும் அர்த்தநாரீஸ்வர கோலம் அருமையாக சித்தரித்து காட்டப்படுகின்றது. இவ்வாறு இந்த அருணாச்சல புராணத்தின் மூலம் நாம் இந்த தலத்தினுடைய பெருமைகளை அறிகின்றோம். இவ்வாறு தலத்தினுடைய பெருமையையும் மூர்த்தியினுடைய பெருமையையும் இப்பெருமானை வழிபட்டு நற்கதி பெற்றவர்களுடைய பெருமையும் நாம் அறிந்து கொண்டு அருணாச்சலத்தை தரிசித்தோமாயின் நமக்கு நினைத்த மாத்திரத்திலேயே முக்தி வழங்கக்கூடிய பெருமான் நிச்சயமாக நம்மை பிறவி பெருங்கடலிலிருந்து கரையேற்றி பேரானந்த பெருவாழ்வு வழங்குவான் என்பதில் ஐயமே இல்லை. ஆகவே இதன் பெருமைகளை உணர்ந்து அத்தலத்தை வழிபட்டு அத்தலத்தை வலம் வந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாரையும் வழிபட்டு நாம் நற்பெயர் பெறுவோமாக. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் ஆண்பாகி நின்றானே, தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானே, பெண்ணாளும் பாகனே பேணு பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் கான் அம்மானாயிரம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் உருத்ர பசுபதி நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
1: சிற்றம்பலம் ஆச்சு கதை நேரம். இன்னைக்கு கதை என்ன தெரியுமா? உருத்ர பசுபதி நாயனார் வரலாறு. அந்த நாயன்மார் பேர் என்ன? உருத்ர பசுபதி நாயனார். சரியா? அவங்களோட வரலாறு எப்படி, அவங்க எப்படி பெருமான் திருவடி போனாங்க, அவங்க என்ன சிவத்தொண்டு செஞ்சாங்க, இதுதான் கதை. சரிங்களா? இவங்களுடைய ஊர் என்ன தெரியுமா? நம்ம சோழ நாடு. நம்ம சோழ நாடு தான் நமக்கு தெரிஞ்ச நாடு தானே. சோழ நாடு, நிறைய காவிரி எல்லாம் பாய்ந்து ரொம்ப வளமான சோழ நாட்டில் திருத்தலையூர் அப்படிங்கிற ஊரில் இவங்க அவதாரம் செஞ்சாங்க. ஊர் பேர் என்ன? திருத்தலையூர். சரியா? இந்த திருத்தலையூர் எங்க தெரியுமா இருக்கு? உங்களுக்கெல்லாம் மாயவரம் தெரியுங்கள, மாயூரம், மாயவரம் சொல்லுவோம். அந்த மாயவரத்திலிருந்து பேரளம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் கொல்லுமாங்குடி அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த கொல்லுமாங்குடியிலேருந்து இன்னொரு 3 கிலோமீட்டர் போனால் இந்த திருத்தலையூருக்கு போகலாம். சரியா? நீங்கள் அடுத்த போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு போய் பார்த்துட்டு வாங்க. என்ன திருத்தலையூர்? சரிங்களா? இந்த திருத்தலையூரில் அண்டகர குலத்தில் பிறந்தாங்க நம்ம பசுபதி நாயனார். சரியா? அவங்களோட பேர் பசுபதி. அது என்ன பசுபதி? பசுன்னா என்ன அர்த்தம்? பசுன்னொன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பால் கொடுக்குற பசுமாடு ஞாபகம் வரும் இல்லையா? ஆனால் அந்த பசுங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அது என்ன தெரியுமா? உயிர்கள் அப்படின்னு அர்த்தம். பசு அப்படின்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த உலகத்தில் எல்லாம் எவ்வளோ உயிர்கள் இருக்குது இல்லையா? பறவைகள், விலங்குகள், செடி, மரம், கொடி, மனுஷங்க, எல் பூச்சி, புழு, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு உயிர் இருக்கு இல்லையா? அந்த உயிர்களுக்கு எல்லாம் தலைவன். பதி அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். சரியா? உயிர்களுக்கெல்லாம் தலைவன் யாரு? நம்ம சிவபெருமான். அதனால பசுபதி அப்படிங்கிறது யாரோட பேரு? நம்ம சிவபெருமானுடைய பேர். சரியா?

இந்த பேரு தான் நம்ம நாயனாருடைய பேரு. சரிங்களா? சரி, இவங்க வந்து அந்தனர் குலத்துல பிறந்திருக்காங்க. இந்த திருத்தலையூர் ஊரே ரொம்ப சிறப்பான ஊர். ஏன்னா அங்க நிறைய அந்தனர்கள் குடி இருந்துச்சு. எல்லாரும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு நியமம் இருக்கும். சரியா இந்தந்த நேரத்துல இந்தந்த வழிபாடு செய்யணும்னு ஒரு கணக்கு வச்சு செய்வாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கும். ஏன் அவங்க வந்து எப்போதும் வேள்வி செஞ்சுட்டே இருப்பாங்க. எல்லா வீட்லயும் எந்த நேரமும் வேள்வி நடந்துட்டே இருக்கும். அந்த வேள்வின்னு அவங்களுக்கு தெரியும்ல, ஹோமம் பண்றது. ஹோமம் பண்றது பாத்துருக்கீங்களா நீங்க? ஒரு ஓமகுண்டு அமைச்சு அதுக்குள்ள வந்து நெருப்பு வளர்த்து இல்லையா, அதுல பெருமானை எழுந்தருளை பண்ணி, சிவபெருமானை எழுந்தருளை பண்ணி இல்லையா, அப்புறம் பூரணாகுதி அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, ஆவிர்வாகம் பூரணாகுதின்னு சொல்லுவாங்க. அத பூரணாகுதி கொடுத்து அப்படி சிவ வழிபாடு நடந்துட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த வழிபாடு நடக்கிற இடமெல்லாம் அப்படியே சிவபெருமானுடைய திருவருள் நிறைஞ்சிருக்கும். அதனாலதான் இப்ப கூட சொல்லுவாங்க, ஆண்டுக்கு ஒரு முறையாவது வீடுகள்ல வேள்வி வழிபாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யும்போது என்ன தெரியுமாகும், அந்த வேள்வியில வந்து நம்ம இதுல நெருப்புல வந்து நிறைய இதெல்லாம் வைக்கிறோம்ல, அந்த மூலிகைகள் குச்சி குச்சி குச்சியா வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நிறைய மூலிகை தன்மை உடையது. அந்த புகையை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு நோயே வராது, இருக்கிற நோயும் ஓடிடும். சரியா? அப்புறம் அந்த வீடே வந்து ரொம்ப ஒரு சிவன் திருவருள் நிறைந்த வீடா இருக்கும். இப்ப சிவன் திருவருள் இருக்கிற இடத்துல தப்பு நடக்காது இல்லையா, நல்லது நடக்கும் தப்பு நடக்காது, கெட்டது நடக்காது இல்லையா. அப்ப நமக்கு எல்லா சிறப்புகளும் நன்மைகளும் வந்து சேரும் இல்லையா. அதனாலதான் எல்லா வீடுகள்லயும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது சிவவேள்வி செஞ்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த திருத்தலையூர் ஊர்ல நேரமும் வேள்வி நடந்துட்டு இருக்கும். ஏன்னா எல்லாரும் அந்தனர் குலத்துல உள்ளவங்க, அவங்க வேள்வி பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால ஊரே அப்படியே சிவமனம் கமழும். அந்த ஊர்ல நியாயம் நீதி நேர்மை அமைதி தர்மம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாரும் ரொம்ப ஒரு நல்ல வேல்யூ சிஸ்டத்தோட வாழ்வாங்க, தனக்குன்னு ஒரு ஒழுக்கத்தோட வாழ்வாங்க. சரியா? அதனால அந்த ஊரே ஒழுக்கமான ஊரா, சிறப்பான ஊரா இருக்கும். சரியா? அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல அந்தனர் குலத்துல நம்ம பசுபதியார் பிறந்திருப்பாங்க. சரியா? அவங்க அவதாரம் பண்ண குலம் அந்தனர் குலம். சரிங்களா? அவங்க வந்து எப்போதும் நம்ம சிவபெருமான் மேல அன்போடு இருப்பாங்க. மனசுல எந்த நேரமும் நம்ம சாமியவே நினைச்சிட்டே இருப்பாங்க. அவங்க வேதத்துல ருத்ர மந்திரம்னு ஒண்ணு இருக்காது, ஸ்ரீ ருத்ரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வடமொழி வேதங்கள் என்னென்ன, ரிக் யஜூர் சாம அதர்வணம், இந்த நாலு தான் வடமொழி வேதங்கள் இல்லையா. இந்த வடமொழி வேதத்துல யஜூர் வேதத்துல நடுவால மையத்துல இருக்கிறது ஸ்ரீ ருத்ரம். சரியா? அந்த யஜூர் வேதத்துல வந்து ஏழு காண்டம் இருக்கும். அதுல நாலாவது காண்டத்துல நடுவால இருக்கிற சூத்திரத்துல இருக்கிறது ஸ்ரீருத்ரம். சரியா? இந்த ஸ்ரீருத்ரம் வந்து அதுல நடுவால், அந்த ஸ்ரீருத்ரத்திலே நடுவால் இருக்கிறது ஐந்தெழுத்து. சரியா? ஐந்தெழுத்துல என்ன, நம்ம சிவாய சிவாய நம்ம இல்லையா. இந்த ஸ்ரீருத்ரத்துல நடுவால் இருக்கிறது ஐந்தெழுத்து. அதனால அந்த ஸ்ரீருத்ரத்தை வந்து எப்போது ஓதிட்டே இருப்பாங்க நம்ம பசுபதியார். சரியா? அவங்க எப்படி ஓதுவாங்க தெரியுமா, அவங்க ஊர்ல வந்து ஒரு நல்ல தாமரை குளம் இருக்கும். தாமரை குளம் பார்த்துருக்கீங்களா, குளத்துல நிறைய தாமரைகள் பூத்து பூத்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாமரை குளம் இருக்கும். தாமரை குளத்துல நடுவுல இறங்கி நல்ல நீர்ல நல்ல கழுத்து வரைக்கும் முழுகிற மாதிரி அந்த நீர்ல நின்றுக்குடுவாங்க. நின்றுட்டு கையை தலைக்கு மேல தூக்கிக்குவாங்க, தலைக்கு மேல தூக்கி கூப்பிட மாதிரி வச்சு அப்படியே மணிக்கணக்கா ஸ்ரீருத்ரத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. சரியா? மனசெல்லாம் அப்படியே சாமியவே நினைச்சிட்டே இருக்கும். அவங்க கை கூப்பிட மாதிரி இருக்கும். அந்த குளத்துக்குள்ள அவங்க கழுத்து வரைக்கும் தண்ணீர நிப்பாங்க. நின்று அப்படியே பெருமான மனசுல நினைச்சு ஸ்ரீருத்ரத்தை சொல்லிட்டே இருப்பாங்க, மணிக்கணக்கா சொல்லுவாங்க. நம்மளா இருந்தா கையை கூப்பி தலை மேல வச்சா ரெண்டு நிமிஷத்துக்கு மேல வைக்க மாட்டோம் இல்லையா, அப்புறம் தோல் வலிக்குது கை வலிக்குதுன்னு கீழே எடுத்துருவோம்ல கைய. ஆனா அவங்க அப்படி இல்லை, அப்படியே சாமி நினைவுல இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியுது இல்லை, அவங்க உலகமே அப்படியே சிவலோகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஒரு நினைப்பு அவங்களுக்குள்ள வந்துடும், அவங்க ஒரு ஃபீல் அப்படி இருக்கும். அதனால அவங்க அப்போது ஸ்ரீருத்ரத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. சரியா? இந்த ஸ்ரீருத்ரத்தோட சிறப்பு என்ன தெரியுமா, அது வந்து பெருமான் திருவடியை நிச்சயமா கொடுக்கும். இந்த மந்திரங்களுடைய சிறப்பு அதுதான். மந்திரங்கள் வந்து அது அதுக்கு ஒரு பலன் உண்டு, ஒரு மந்திரத்துக்கு ஒரு பலன் அப்படி கணக்கு உண்டு. அந்த மந்திரத்தை நம்ம நிஜமான அன்போடு சொல்லிட்டே வந்தா, நீ சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லிக்கிட்டே வந்தா, அந்த மந்திரம் தான் தர வேண்டிய பலனை தந்தே தீரும். சரியா? அது மாதிரி இந்த ஸ்ரீருத்ரம் வந்து அது கொடுக்க வேண்டிய பலன் என்ன, பெருமான் திருவடியில கொண்டு போய் சேர்க்கறது தான் அதனுடைய பலன். அதனால அவங்க வந்து இந்த மந்திரத்தை விடாம சொல்லிட்டே இருந்து
அந்த மந்திரத்தினுடைய பயன் கிடைச்சே தீரணும் இல்லையா, அப்படி அவங்களுக்கு சிவபெருமானோட திருவடி கிடைக்கும். சரியா, இதனால அவங்க வந்து உருத்திரத்தை சொல்லிட்டே இருந்தாங்க, ஸ்ரீருத்திரத்தை சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா, அதனால அவங்க வந்து உருத்திர பசுபதி நாயனார் அப்படின்னு பேர் வந்துச்சு அவங்களுக்கு. சரிங்களா, அப்ப நம்ம நீங்க கேட்கலாம், இந்நேரம் அதே சொல்லிட்டே இருந்தா எப்படி மற்ற வேலைகளை எல்லாம் பாக்குறது, நமக்கு சாப்பிடணும், தூங்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், சமையல் செய்யணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், விளையாடணும், இப்படிலாம் நிறைய வேலைகள் இருக்கு, இந்த நேரம் ஸ்ரீருத்திரத்தையே சொல்லிட்டு இருந்தா எப்படி நம்ம மற்ற வேலைகளை பாக்குறது அப்படின்னு நமக்கு எல்லாம் ஒரு கேள்வி வருது இல்ல. அது முடியும், எப்படி தெரியுமா, நீங்க டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, டிஸ்கவரி சேனல்லாம் நம்ம சில டாக்குமெண்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது நம்ம வடநாட்டுல எல்லாம் சில இடங்கள்ல வந்து ரொம்ப வறட்சி இருக்கும், அந்த இடங்கள்ல தண்ணியே இருக்காது. அப்போ அந்த வீட்டு பெண்கள், அந்த கிராமத்து பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, ரொம்ப தூரம் நடந்து போய் தண்ணி கொண்டு வருவாங்க, பானையில தண்ணி கொண்டு வருவாங்க, ரொம்ப தூரம் போகணும், கிலோமீட்டர் கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி கொண்டு வருவாங்க. அப்ப எல்லாம் நம்ம ஒரே ஒரு குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி கொண்டு வந்தோம்னா எப்படி பத்தும், பத்தாது இல்லையா, வீட்டு செலவு பத்தாது இல்லையா. அப்ப என்ன பண்ணுவாங்க, நாலஞ்சு பானையை எடுத்துட்டு போவாங்க, எடுத்துட்டு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்குவாங்க, அடுக்கி வச்சு தலைமையில வச்சுட்டு நடந்து வருவாங்க. இடுப்பில் வேற ஒரு குடம் வச்சுருவாங்க, இடுப்பில் ஒரு குடம் தண்ணி, தலைக்கு மேலே ஒரு நாலஞ்சு பானை, ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று அடுக்கி எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சி நிரப்பி வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அந்த பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு கூட்டமாக போவாங்க, ஒரு நாலஞ்சு பெண்களாக சேர்ந்து போவாங்க, நடந்து போயிட்டு இவ்வளோ தண்ணியை எடுத்துக்கிட்டு ஆறு ஏழு குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே ஜாலியாக வருவாங்க. பார்த்துருக்கீங்களா, அவங்க தலைமையில் அஞ்சு ஆறு குடம் தண்ணி இருக்கும், இடுப்பில் வேற ஒரு குடம் தண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு கையை வீசிக்கிட்டே ஜாலியாக பேசிக்கிட்டே வருவாங்க. எப்படி நம்மளாக இருந்தால் யோசிச்சு பாருங்க, நம்ம தலைமையில் ஒரு குடம் தண்ணியை வச்சாலே ஒன்று குடத்து மேலேயே கான்சன்ட்ரேஷன் வச்சா என்னாகும், பேச மாட்டோம், நடக்க மாட்டோம், இல்லை நடக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் வச்சா என்னாகும், தலையில் இருக்க பானையை கீழே விட்டுருவோம் இல்லையா. ஏன்னா நமக்கு அந்த ஒருமுகப்பட்ட சிந்தனை வரல. அவங்க பயிற்சி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அவ்வளவு கூட தண்ணியை தலையில வச்சுட்டு ரொம்ப கேஷுவலா நடந்து வருவாங்க இல்லையா. நீங்க பாத்திருக்கீங்கல்ல டிஸ்கவரியிலாம் அந்த மாதிரி எல்லாம் காட்டுறத பாத்திருக்கீங்க. அது போல பயிற்சி செய்ய செய்ய செய்ய செய்ய மனசு பெருமானை நினைச்சிட்டே இருக்கும், அது நினைவு அப்படியே மாறாம இருக்கும்போது நம்மளால மற்ற வேலைகளை செய்ய முடியும். ஆனால் அதுக்கு கடுமையான பயிற்சி தேவை, அது என்னமோ சீக்கிரமாக வந்துடாது, அவ்வளோ ஈஸி இல்லை அது. சரியா, அப்படி ஒரு பயிற்சி பண்ணி நம்மளால் இந்த காரியத்தை செய்ய முடியும். அப்படி செஞ்சு நிறைய அருளாளர்கள் அப்படியே பெருமான் நினைவோடு இருந்து தான் அவங்களெல்லாம் வாழ்ந்து பெருமான் திருவடிக்கு போயிருக்காங்க. முக்தி போகிற நிலைமையில் இருக்கிற உயிர்கள்லாம் எப்போதுமே பெருமானை நினச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறதுனால சில வேலைகளையும் செய்யணும், குளிக்கணும், துவைக்கணும், இந்த மாதிரி சில வேலைகள் செஞ்சே ஆகணும். இந்த உலகத்தில் இருந்தால் அந்த வேலைகளையும் செய்வாங்க, ஆனா மனசு எப்போதும் பெருமான் திருவடியவே நினைச்சுட்டே இருக்கும். சரியா, அப்படியே நம்ம உருத்திர பசுபதி நாயனாரும் ஸ்ரீருத்ரத்தை எந்த நேரமும் இரவும் பகலும் விடாம சிந்திச்சாங்க. அப்படி சிந்திச்சு சிந்திச்சு ஸ்ரீருத்ரத்தை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லியே அவங்க பெருமான் திருவடிக்கு போனாங்க. சரியா, அதனால ஸ்ரீருத்ரத்தை வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அருமறையும் பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மறைகளையும் ஓதுனா, எல்லா வேதத்தையும் ஓதுனா என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயன் இந்த ஸ்ரீருத்ரத்தை ஓதுனா கிடைக்கும். அதனால ஸ்ரீருத்ரத்தை என்ன சொல்லுவாங்க, அருமறையின் பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்ப ஸ்ரீருத்ரத்தை பாடி பாடி ஓதி ஓதி ஓதியே பெருமான் திருவடிக்கு போனவங்க யாரு, நம்ம உருத்திர பசுபதி நாயனார். இதனால தாமரை குளத்தை பார்க்கும்போது, ஸ்ரீருத்ரத்தை கேட்கும்போது எல்லாம் நம்ம உருத்திர பசுபதி நாயனார மனசால நினைச்சு வணங்கிக்கணும். சரியா, நம்மளும் எப்போதும் பெருமானை தியானிச்சுட்டே இருக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு நம்ம விருப்பப்படலாம். சரியா, அது அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, ஆனால் விருப்பப்பட்டு செஞ்சு நம்ம அந்த பயிற்சியை கொண்டு வரணும். கொண்டு வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம நம்மளை சரிசமயப்படுத்திக்கணும். சரிங்களா, இனி நாளை பார்க்கலாமா, திருச்சி தம்பலம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: அழகிலும் பொருளிலும் இறைவர் திருவடிக்கு அன்பிலும் பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கௌரியை மனம் முடித்த அந்த பிரம்மசாரி மிகுந்த மகிழ்ச்சியோடு ஓரியூரில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு கௌரியை அழைத்துக் கொண்டு வருகின்றான். இடம் ஓரியூரில் கௌரியின் புகுந்த வீடு. இதோ அவர்களுடைய பெற்றோர்கள் கௌரியை எவ்வாறு வரவேற்கிறார்கள் என்று நாம் காண்போமா?
3: அம்மா, அப்பா, அம்மா, அப்பா,
4: என்னடா போடா, பிச்சைக்கு போய் வந்தாயா? அவ்வளவுதானே, வருகிறேனடா.
3: இல்லை அம்மா, இங்கே வந்து பார், செல்வ மிகுந்த ஒரு அழகு கன்னியை மனமுடித்து வந்திருக்கிறேன் அம்மா.
4: உனக்கு யாரடா பெண் கொடுத்தார்கள்? அடடே, பட்டு சேல தங்க ஒட்டியானோ, தங்கத்திலேயே பொண்ண புதைச்சு வச்சு கொடுத்திருக்காங்களே. ஆ, இது என்னடா சாம்பல பூசியிருக்கா?
5: சிவ சிவா அம்மா, வேதம் இறைவனை திருநீறு பூசி வெளுத்த மிடரை உடையவன் என்று புகழ்கின்றன. உபநிடத்தங்கள் திருநேற்றை அல்லவா உள்ளத்தின் மாசுக்களும் என பேசுகின்றன. திருநீரை பூசாதவர்கள் செய்யப்படும் எத்தகைய வேள்வியும் பயனற்றது என்றல்லவா முனிவர்கள் கூறியுள்ளனர். திருநீற்றை இகழ வேண்டாம் அம்மா.
4: ஆ, இந்த கழுத எனக்கே சாணிசார பத்தி சொல்றா? சுடுகாட்டுல ஆடுறவன கும்பிடுவா போல இருக்கு.
5: சிவசிவா அம்மா, என் வணக்கத்துக்குரிய மாமியாகிய நீங்கள் இவ்வாறு சிவநிந்தனையால் நரகம் புகுந்துவிடக் கூடாது என்று என் மனம் துடிக்கிறது அம்மா. மறைகள் ஈஸ்வரன் உடையவன் என்று கூறும். அந்த ஈஸ்வரன் என்ற சொல் சிவபெருமானை அல்லவா குறிக்கும்? காயத்ரி மந்திரத்துக்குரிய பொருளாகவும் பிறப்பு இறப்பு இல்லாதவராக இருந்து வீடு பேர் அருள் கூடிய ஒரே இறைவன் சிவபெருமான் அல்லவா? அவரை நீங்கள் நன்றாக இருத்தல் பொருட்டு என்றும் நிந்திக்காதீர்கள் அம்மா.
4: டேய், இவளையாடா கட்டிட்டு வந்த? அவளை அந்த மூலையில தள்ளு, நல்லா கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்கான்.
5: சிவபெருமானே, அன்னையே.
2: ஓம் நம சிவாய். சைவம்.org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: இப்படி உலகத்துக்கு வானொலியில் வளாது மையும், மலி வளர் சுரந்து மையும், கோல் முறை அரசு இவ்வாறு குறைவில்லாத உயிர்கள் மக்களும் இருக்கின்ற முறைப்படி இந்த வித்தியாசத்தினாலே பலனுகிறார். மேலதனை தானம் செய்தார் அடையும் பலம் உணர்த்துகின்றார். இத்தகைய புத்தகத்தை ஈந்தாரும், புத்தகத்தை ஈந்தவர் கொடுத்தவர்கள் எடுத்து ஒன்றுக்கு அத்தனவர் புறத்துறைவர் ஆயிரம் ஆள் கற்பவர். ஒரு எழுத்துக்கு ஆயிரம் கற்பதாலும் சிவனோகத்தில் இருக்கலாம் ஒரு எழுத்து. அதனால இப்ப என்ன சொல்றேன்னா, அந்த அனநிலையிலே மிகச்சிறந்தது எது என்று கேட்டால் இந்த ஞானதானம் தான். ஞான நூல் தரை ஓதல், ஒதுவித்தல், நற்பொருளை சிந்தித்தல், தான் கேட்டல் நன்றா, ஈனமேலா பொருளகரை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடவிக்கும் எரிஞான நூல். ஞான நூல் நனைவுதல், ஒதுவித்தல், நற்பொருளை கேட்டித்தல், தான் கேட்டல் நன்றா, ஈனமேலா பொருளகரை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடவிக்கும் எரிஞான நூல் என்பது மெய்யான சித்தியா. அதனாலே ஞான நூலை ஓதுவது, ஓத வைப்பது, கேட்பது, கேட்க வைப்பது, சிந்திப்பது, அதனால ஞான நூல்களை ஓத வைப்பதும், அதாவது ஞான நூல்களை பாதுகாப்பதும், ஞான நூலை பாதுகாப்பதும், அந்த ஞான நூலை தானம் செய்வதும் மிகச் சிறந்ததான். இப்படி இந்த பிரசங்கத்துக்கு என்ன பிரசங்கம்னா, நம்முடைய பிரசங்கத்துக்கு உண்மையிலேயே ஞான பிரசங்கம். நம்முடைய பிரசங்கம் எல்லாம் இது முழுவதும் சிவத்தை பத்தியே, சிவஞானத்தை பத்தியே நம்முடைய பிரசங்கம். வேற பசுநூலை பத்தி பேசுறதே கிடையாது, பசுநூலை பத்தி பேசுறது. அதனால என்ன பிரசங்கிறது, ஞான பிரசங்கம். ஞானத்தை பத்தியே சொல்லுங்க அப்படின்னாலே இந்த பிரசங்கத்துக்கு ஞான பிரசங்கம் என்று சொற்பொழிவு அல்ல, சொற்பொழிவே அல்ல. சொற்பொழிவுன்னா பொருள் பொழிவு இல்லைன்னு இருந்தோம், சொல்லுங்கள் பொருள் இல்லை அப்படின்னா அப்படி இல்லை. சொல்லும் இருக்கிறது பொருளும் இருக்கிறது. எதை பத்தி சொல்லும் பொருளுமாக இருக்கிறது என்றால் சிவஞானத்தை பத்தி இருக்கும். அதனால இது சிவஞான பிரசங்கம், சிவஞான பிரசங்கம். ஆகவே இப்படி இந்த ஒரு எழுத்துக்கு ஆயிரம் கர்ப்பகாரம் சிவலோகத்தில் இருக்கலாம்ங்கிறார். அதற்கு மேல புத்தகத்தை பிறந்தாலும், பிறந்தாலும் புத்தகத்தை காப்போம், புத்தகத்தை பாதுகாப்போம். பிறந்தாலும் தாய் தந்தை புத்திரன் சித்த மகள் உற ஏவல் செய்தார்கள் என்னும் புத்தகத்தை பிறந்தவர்கள், புத்தகத்தை பாதுகாத்தவர்கள், அந்த பாதுகாத்தவர்களே தாய் தந்தை. சித்த மகள் உற ஏவல் செய்தார்கள், அந்த புத்தகத்தை பாதுகாத்தவனுக்கு ஏவல் செய்கின்றவர்கள். இதுல கூட கர்மயாகம், கர்மயோகம், ஞான யோகம் இதுல வந்து இருக்குது சொல்லி பேசியிருக்கிறேன். அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்கறேன்னு வச்சுக்கோ, ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்கறேன்னு வச்சுக்கோ, அது எதுல தெரிஞ்சுக்குமா, அது கர்மயோகத்துல. இப்ப எனக்கு காபி கொடுக்கறேன்னு வச்சுக்கப்பா, இது கர்மயோகத்துல சேரும். இப்ப காபி கடையில ஒருத்தன் காபி கொடுக்கறான்ல, அது கர்மம், அது கர்மம், கர்ம யோகம் அல்ல, இது கர்ம யோகம். இப்ப எனக்கு காபி கொடுக்கறாங்கல்லவா, இதுக்கு பேர் கர்மயோகம். இந்த கர்மயோகம் எதுக்கு ஆதாரமாக இருக்கு என்றால் ஞான யோகத்துக்கு ஆதாரமாக இருக்கு. கர்மயோகம், ஞான யோகம். இப்ப இந்த காபி என்ன பண்ணுதுன்னா, இவருக்கு ஞான யோகத்தை கொடுக்கணும். இந்த காபி யார் தயார் பண்றாருன்னா, கோலஞ்சி தயார் பண்றார், அவருக்கும் கிடைக்கும், அவருக்கு மாத்திரமே அவரை திறந்தவர்களும் கிடைக்கும். புரியுதா? இது உதாரணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், கேட்டேன். காபி சாதாரணமானவர்கள் கொடுத்தா கர்மம், சாதாரணமானவர்களுக்கு கொடுத்தா கர்மம், அறியாதவர்கள் கொடுத்தா கர்ம யோகம். கர்ம யோகம் எங்கே கொண்டு போய்விடும், ஞான யோகத்தை கொண்டு போய், ஞான யோகம் எங்க கொண்டு போய் சேரும், சிவன் திருவடியப்பட்டது நம்முடைய சாதாரணம் அல்ல. அத்தனவர் சிவலோகம் அடைகிறார்கள், அவர் உலகம் உத்தவைய சுற்றத்தால் முக்கியதரும் சமமான முற்சமமே. அதனாலே அப்படி அந்த திருமுறைய பாதுகாத்தவனுடைய தாய் தந்தையும் சுற்றத்தாவனுக்கு ஏவல் செய்தவர்களும் கையால் அதற்கு மேல மூவர் சுற்றத்தாரும் தேவலோகத்துக்கு சேர்வார்கள். சிறப்பு விதி உணர்த்து என்றார். இதே இந்த சிவஞான தானத்தை, சிவஞான நூல்களை பூச பண்றதுக்கு ஒரு குறிப்பு நாள் சொல்கிறார். அது ஆடி மாத பூரணையும் வையாசி மாதத்து பூரணையும் சொல்றார். ஆடி மாதம் பௌர்ணமியிலையும் வையாசி மாதத்துல வந்துற பௌர்ணமியும் சிறப்பு சிவஞான பூசணைய சிவாயங்கள் அலையகங்கள் கொடுப்பாரு, துணும் பயன்படுத்துகின்றார். அலையகங்கள்ங்கிறது அந்த ஓலைச்சுவடி, அப்பெல்லாம் ஓலைச்சுவடி தானே. சரி, இப்ப பேப்பர், பேப்பர் கொடுக்கிறேன் எழுதுவதற்கு வேண்டிய பொருள்கள், இந்த நூல் எழுதுவதற்கு வேண்டிய பொருள், புத்தகம் முதலாக, பேப்பர் முதலாக மற்ற பொருள்களை கொடுக்கிறோம். இறைவன் இணையில் வாய்மொழிய, இறைவன் இணையில் வாய்மொழியை ஒப்பற்றவனாய் செவ்வாருடைய ஒப்பற்ற திருமொழியை எழுத இதழால் இசை முறையை பெருவன் ஆதரவு பெற்றார் தமக்கு பெருவித்தார் அறையும் களலான் அமலன் அவர் புறத்தின் அதனின் இதழ் ஒன்றற்கு குறைவ குறைவ அருகம் ஓர் ஆயிரமும் உறவே யோகை அது வரவே. அதனால ஒரு பேப்பருக்கு ஒரு ஆயிரம் கற்பம் அங்க வசிக்கலாம், ஒரு பேப்பரு. அதுக்கு மேல கம்பே, கம்பேன்னு அந்த ஏட்டுக்கு மேலே பாதுகாப்பா இருக்கிறது கம்பே. அப்புறம் எழுத்தாடி இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் கொடுத்தவர்கள் எல்லாரும் சிவலோகத்துக்கு போவார்கள். திருமுறைக்கு வேறு உபயோகங்கள் கொடுப்பாரடையும் பலமுகத்துல திருமுறையை தேர்த்ததுக்கு அங்கமான சலாகை, தமதூசி, சீவுளி, அதுவும் பெரிய ஒரு வாழ்வு. அது இது தொலை போடணும், ஓலைய தொலை போடணும், கையில் போகணும்ல, இந்த தொலை போடணும், சீவரத்துக்கு கட்டி முறை திருமுறையை சேர்த்ததற்கு அங்கமான ஜலாவை தமதுசி சீமுடி யாதொன்றை எனும் பெரியோர்வால் உறுப்பத்தொன் கொடுப்போர் சிவலோகத்தில் சென்று சகல கோபங்களுக்கும் கூடி வாழ்ந்திருப்பார். அதற்கு காக்கும் பரிவட்ட முதல் மேற்கு தீராக உள்ளவற்றை மகிழ்ந்து கொடுப்பார். இடை ஒன்றதுக்கு ஆயிரம் யுகமும் குறையாமல் அருமற்றுடன் சிவலோகத்தில் கூறியதை அந்த துணி மேலப்பட்டு சாத்தவர் ஒப்பினோடு தரார். சிவாகமத்தை ஒரு மாதாக்களுக்கு வஸ்திரதானம் செய்வது பெரும்பயம் வந்துள்ளார். அதாவது சிவாகமத்தை ஊதுகின்ற ஞாதாக்களுக்கு, ஞாதாக்கள்னா அந்த மெய்யன்பர்களுக்கு வஸ்திரதானம், அந்த ஆகமத்தை ஊதுகிற அன்பர்களுக்கு வஸ்திரதானம். பரமந்திருவாய் உரியதனை பயிற்றும் பரம யோகிதனுக்கு உருகி ஆலை உகப்புறவை உதவும் அவர்தம் உள்ளளவும் பொறுவில் பரம சிவஞான கோஷம் புரிவோர் இருந்த பலம் மறுவார்கள் அவரந்தோ பத்தாராவார் வரதனுக்கு. அவர்களும் அந்த ஆயிரங்கற்பம் சிவலோகத்தில வாழ்வார்கள். சிவஞான கோஷம் என்ற ஆகமத்துக்கு பெயராயிருக்கும். மேலவருக்கு அன்ன முதலியவை உதவினால் பெரும் பயணம் நடத்து கொண்டார். எல்லாம் தானம் தவம் தானம் தவம் முழுவதும் தானம் தவம் தானம் தவம் எல்லாம் சிவசம்பந்தமான தானம் சிவசம்பந்தமான தவம். பரம திருவாய் உரியதனை பயிற்றும் பரம யோகிகளுக்கு உருகி அவர்களுக்கு அன்னாதி ஐம்பவரிடம் உதவிடுவார். ஒரு அஞ்சு வருஷம் யாரும் இந்த மாதிரி சிவஞான நூலை சொல்றவங்க வந்து சாப்பாடு அஞ்சு வருஷம் போடணும். ஒரு கான்டாக்ட் இருக்கு சிவஞான நூலை சொல்றவனுக்கு உணவு எல்லாரும் சாப்பிட்டு விட்டு சும்மா போயிடுவான். சும்மா போயிடுவான் சாப்பாடு போட்டவனும் சும்மா போயிடுவான். சாப்பிட்டவனும் சும்மா போயிடுவான் சாப்பாடு போட்டவனும் சும்மா போவான். இந்த சிவநடியார்கள் இந்த மாதிரி சிவஞான நூல் உபதேசம் பண்ணுற போதகாசிரியர்கள் சும்மா போக மாட்டாங்க. பின்ன என்ன கொண்டு போவாங்க? சிவஞானத்தோடு சொல்லுவார்கள். போட்டவனும் சிவஞானத்தோடு. அது சொல்றாரு பரம திருவாய் முறையதனை பயிற்றும் பரம முனிகளுக்கு உருகி அவருக்கு அண்ணாதி ஐந்து வருடம் உதவுவார். குருவில் பரம சிவஞான கோஷம் புரிவோர் இருந்தவர மறுவார்கள் அவரோ பத்தாராவார் வர்ணனுக்கு. அவர்களும் அந்த சிவாகமத்தை பாதுகாத்தவர்களும் சிவாகமத்தை தானம் செய்தவர்கள் என்ன பலனை பெறுவார்களோ அந்த பலனை பெறுவார். இவன் தாண்டா உண்மையான பக்தன் சிவனுங்கிறார். அவர்கள் என்றோ பத்தாராவார் வரதன். சிவருமானுக்கு வரதன் ஒரு பெயர். சிவருமானுக்கு வரதன் ஒரு பெயர். இவரன்றி எவரேனும் சிவாகமங்களை ஆராயினோருக்கு அன்ன முதலியை உதவினார் பெரும் பயன் உணர்த்துகின்றார். மையல் அறுக்கும் வாக்கியத்தை வாக்கார் பயிற்சி மனத்தாலும் மையமரவே ஆராய்ந்தாருக்கு அன்னமாடை அளிப்பார். அதனால இந்த சிவ வாக்கியத்தை இது மையல் அறுக்கும் வாக்கியம். மையல்னா மயக்கத்தை போக்குகின்ற வாக்கியத்தை வாக்கினாலே பயிற்சி மனத்தாலும் மையமரவே ஆராய்ந்தாருக்கு. அதனால வாக்கினாலே ஓதி அதற்கு மேல மனசுல சந்தேகம் இல்லாதபடி ஆராய்ந்தவர்களுக்கு அன்னமாடை அளிப்பார். செய்ய கடையார் சிவபுரத்தை தெரிவார். சிறுவர் இந்தியரும் வையம் உண்டான் வைகுண்டம் மூவேல் குற்றம் வருவிடவே துகிலும் அன்னமும் கொடுப்பவர்கள் தந்தை முதல் மைந்தர் வரை உள்ளாறு இருபத்தொரு குற்றம் உலகம் உண்ட திருமால் எழுந்தவர்களுக்கும் வைகுண்டத்தின் மேலதான் சிவந்த சடையினுடைய தம்பிரானார் எழுந்தவர்களுக்கும் சிவபுரத்தை அடையாளம் எல்லாம் சிவலோகம்தான். வேற எந்த உலகத்தையும் நமக்கு சந்தமே கிடையாது. சிவாரமங்கள் பயிற்றும் அவருக்கு சிவபூதியும் வருத்துகின்றார். சிவாரமங்களை ஊதுவிக்கிற ஆசிரியனுக்கு அது இரண்டு முடத்தினாலே விதிபுரிந்த ஓர் எல்லையை வளைத்து அவ்வெல்லையின் நடுவே நாற்கோண மாதிரி வட்ட மாதிரி ஒரு வேலியை உண்டு அதனுடன் வெள்ளிய சார்ந்து குடியினால் அழகிய வெண்டாமறையை பொறிவுகளை எழுதி அதன் மேல் காணும்போது மகிழ்ச்சி தரும் திருமுறை ஒரு கூடத்தோடு அஞ்சு நாள் முந்தன பண்ணி சிவாகமத்துக்கு மட்டும் உள்ள மங்களங்கள் மங்கள பொருளை வைத்து அந்த திருவாக்க கற்க அறவில் காதலும் கற்பார்பனுக்கும் கற்பிக்க சொற்கள் கேட்க விரும்பினருக்கும் சொல்லி முடிக்க முடிவளவில் கற்பார்பரம காரணருக்கும் புதிக பூஷங்கள் இருக்கிறது. இப்படி இந்த சிவாகமத்தை நன்றாக கற்பிப்பது விருப்பம் உள்ளவர்களுக்கு நன்றாக ஊதுவிப்பது அவர்களுக்கு வந்து வேண்டிய உபகாரங்களை பண்ணுவது அதற்கு மேலே வந்து அந்த முடிவு அளவிலே வந்து சிவபெருமானுக்கு சிறப்பான பூஷையை கொடுக்கும் புதிக பரம சிவஞான பூசை நசையார் தேசிகருக்கும் சிவஞான பூசைய அந்த தேசிகருக்கும் செய்ய தேசிகர் என்பவர் உபதேசம் மந்திரோபதேசம் பண்ணின தேசிகர் ஆச்சாரியர். அதுக்கு மேல இந்த சிவஞான நூலை உபதேசம் பண்ணின தேசிகர் இப்படிப்பட்ட தேசிகர் யாரும் இப்ப எடுத்த அறிவித்தவன் ஆசிரியன் எடுத்த அறிவித்தவன் ஆசிரியன் ஆனா அவன் எழுத்து அறிவித்தவன் ஆசிரியர், எழுத்து அழிப்பவன் ஆச்சாரியர். எழுத்து அழிப்பவன் அவன் எழுத்து அறிவித்தான், இவன் எழுத்து அழித்தான். எந்த எழுத்தை தலை எழுத்தே அழிக்கிறவன் தான் ஆச்சாரி. கால் மட்டும் அழிந்ததுங்கள் தலைமையில் ஆயன் கையில் கந்தர் அலங்காரம். அவன் காலை வச்சுட்டானா அவன் பரம எடுத்துருக்குமா? சிவபெருமான் காலை வச்சுட்டான் வச்சுப்பாரு தலையில. ஏன்னா யார் திருவடி எந்த தலைமையில் வைத்ததுமே எழுத்துங்கள் இருக்கும். அது சொன்னார் கந்த புராணத்துல, மார்க்கண்டேயர் சௌருமான பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாரா, பண்ணிக்கிட்டு யாரும் ஒரு குறிப்பிட்ட டயம் வந்துச்சு, சௌருமானுக்கு சந்தோஷம் வந்து காட்சி கொடுத்தாரு. அந்த பூஷணை வந்து என் சிந்தை பூந்து பூங்கடல் காட்டிய பொருளைங்கிறதெல்லாம் திருவாசகத்துல அது மாதிரி ஒரு பூஷையில சந்தோஷப்பட்டு காட்சி தந்தார். காட்சி தந்த போது உனக்கு என்ன வர வேணும்னாரு, இந்த மாதிரி எமை வருவாஞ்சாமே அவன் கையில சிக்காம என்ன காப்பாற்றணும்னாரு மார்க்கண்டேயர். உடனே என்ன பண்ணாரு தெரியுமா சௌருமான், இரண்டு திருவடியும் மார்க்கண்டேயருடைய தலைவர்த்தார். இரண்டு திருவடிகளையும் மார்க்கண்டேயருடைய தலைவர். செஞ்சரம் இரண்டையும் சென்னி சேர்த்தரும் உஞ்சனம் அழியரும் போத உள்ளையில் அஞ்சனி மடத்தி நான் மறைந்து நன்னினான். மறைந்து மறைஞ்சல்லையா, மறைஞ்சு ஒரு பக்கத்துல இருக்க நன்னினான். பக்கத்துல கடம் பந்துரை நன்ன நம் வினையாயின அதனாலே பரமஞான யோகருக்கும் பதிவு பெருக பரமதரும் உருகி இசைய ஊட்டிடுக ஓகையவருக்கு உறவுளத்து பொறிவில் பரம புத்தகத்தை பொறுத்து வளத்தை பொருந்துவதற்கே மேலதனை ஓதுவார் முதலாயினார் திரும்பையனை இரண்டு செய்யுள்ளார் புலகமாக உணர்த்து கொண்டார். ஆதி அடைந்த ஆகமத்தில் சந்தம் ஒன்றோ அதன்பாடி ஓதுவார்கள் ஓதுவிப்பார் உரையை விதிப்பார் உரை கேட்பார் உரையை விதிப்பார் உரை கேட்பார் போதமுறவே சிந்திக்க புரிவார் துணிவார் பொருளினையும் பேதமறவை எழுதுவார் எழுதுவிப்பார் இவரெல்லாம். அதனால அதை இவ்வளவு விரிவு சொல்லணும் அவ்வளவு சொல்றார். இந்த நூலை எழுதுகிறவர்கள், இந்த நூலை பரிசிக்கிறவர்கள், இந்த நூலை வாசிக்கிறவர்கள், அந்த நூலை வாசிக்க கேட்கின்றவர்கள், கேட்க செய்பவர்கள், அந்த பொருளை எழுதிக் கொள்ளுகிறவர்கள், அதை சிந்திக்கிறவர்கள் இத்தனை. அது சிரிப்பார் அடிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டும் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு திருமணம் தெரிப்பான்றதுலவா திருவாதத்துல. அது போல மணியின் வேத அனைத்தனையும் மகிழ்ச்சியுடனே மண்முழுதும் துணிவு வரவே நாள் வேதம் துயக்கமரவே ஆரங்கம் எளிய மறையூர் தீர்ந்தவரை இயந்தார் இயலின் பொருள் எல்லாம் கனிய கருத்தார் பலமதுதான் கற்றாராலும் கணிப்பறிது முற்கூறி அனைவரும் எது இந்த ஆகமத்தை வாசித்தவர்கள் கேட்டவர்கள் கேட்க வைத்தவர்கள் எழுதி கொண்டவர்கள் அதை சிந்திக்கிறவர்கள் அந்த பொருளை விரிக்க சொல்லுகிறவர்கள் இவர்களெல்லாம் உலகில் நவரத்தனங்கள் எல்லாவற்றையும் பூரோக எல்லாவற்றையும் ஐயன் தீவரவும் பொருள் அறுதிப்பாடுபரவும் நால்வேதமும் ஆரங்கமும் உணர்ந்த அந்தனருக்கு மகிழ்ச்சியோடு கொடுத்த படத்தை பெற்றவரே ஆவார். அதனால் ஒரு படலத்தின் பொருளெல்லாம் உணர்ந்த உள்ளத்தை உடையார் பெரும் பலத்தை சகல கலையும் கற்ற பெரியோரான அளவெடுப்பு மேற்கு அமேற்கெடுத்த முதலாயின உதவுவார் பெரும் பயணம் நடத்துகின்றார். மகத்த புத்தகம் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பான பெட்டி முதலியை கொடுத்தவர்கள் எல்லாம் சபதம் ஒத்து போவார்கள். அதனால என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரையிலும் சிவபுராணங்கள் இப்ப நாம செய்யறது என்ன, இங்க வந்து நம்ம கேட்கறோம்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சிவபுராணங்கள் திருமுறைகள் சிவசாஸ்திரங்கள் இது சிவ சம்பந்தமாக இருக்க மற்ற நூல்களை அதெல்லாம் முடிஞ்ச வரையிலும் வாங்கி எனாமா கொடுக்கணும். படிக்கிறவங்களுக்கு எனாமா கொடுக்கணும், பூஜித்து எனாமா கொடுக்கணும், எனாமா கொடுக்கணும், பாதுகாப்பு பண்ணணும். படிக்கிறவங்களுக்கு அதே தாராளமா வாங்கி அது முறையாக இந்த மாதிரி பூசித்து. அதனால நூல்களே நூல்களே அதிகமா தேடிக்கிட்டு இருக்கணும், படிச்சுக்கிட்டு இருக்கணும், கேட்டுக்கிட்டு இருக்கணும். நூல்களை பாதுகாப்பு பண்ணணும் நிறைய. அது சில இடங்கள்ல நூல் அப்படியே கிடக்குது, நூலையில கிடக்குது, யாருக்கும் உதவாம கிடக்குது, அப்படியெல்லாம் கிடக்குது. அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு புரியல. சிவஞான கோஷதானம் செய்தார் சிவலோகத்தில் கோபம் பூசி தொலைந்தவாறே பூமி என்கண் வந்து பெரும்பயன் கொடுத்திருந்தார். இந்த சிவஞான கோஷம் என்கின்ற நூலை தானம் பண்ணினவர்கள் சிவலோகத்துக்கு போவார்கள், சிவானுபவத்தை அனுபவிப்பார்கள். சிவானுபவத்தை அனுபவித்து விட்டு அதன் பிறகு பூமிக்கு வருவார்களாம். பூமிக்கு வருவார்களாம், ஏதாவது மிச்சம் இருக்குதுன்னு சொன்னா இங்க பூமிக்கு வருவார்கள். இங்கே வந்தா எப்படி வருவார்கள், என்ன பண்ணுவார்கள்? உலக முடிவின் மனுநீதி புறக்கும் புரி வேந்தனும் ஆவார். அவர்கள் இங்கு வந்து அரசராக பிறப்பார்கள். யோக மர நாகிவேத மலர் 300 மார்பரம் முளைத்து நான்கு வேதத்தை உணர்கின்ற 300 மார்பராகி அந்தனராக தோன்றும். பாகமுறையில் மூலமலம் பரமநடிக்கு அன்பரும் ஆவார். மூலமலம் பாகம் பெறும்படியாக சிவருமானுக்கு அன்பராவார்கள். மூலமலம் பாகம் முடிதல், மூலமலமாகி ஆணவமலம் பரிபாகம், மல பரிபாகம், மல பரிபாகம் இருவரையொப்பும் மலவரிபாகம் சத்தினி பாகம் விடுவீர் என்கின்ற நான்கு ஒன்றுக்கு காரணமாக நிகழும் அல்லவா? அதுவே மல பரிபாகம் போகும் பொருட்டாக இங்கு வந்து மரபார்கள். மாதர் விருதற்கு ஐய சிவன் மலத்தாளினையும் வருகிறது. இதெல்லாம் இருக்கவங்க செய்கிறாங்க. இருக்கவர்களுக்கு மல பரிபாகமானது என்றால் தேவர்களாலும் விருதற்கரிய சிவனுடைய திருவடியை சேருவதற்காக. சிவஞான கோதை எழுந்துள்ளப்படுவதற்கு ஆலய முதலாயின உண்டாக்கும் முரணம் வருத்துகின்றார். அது வந்து சிறப்பான முறையிலே ஆலயத்தை ஊர் நடுவிலே நன்றாக செய்து அந்த சிங்கங்கள் தாழ்ந்து குலத்தை செய்து அதன் மேலே பொன்னால செய்த கொட்டகத்தை நவரத்தன இழைத்து அல்லது வெள்ளி சிம்பு முற்ற தாதுக்களாலே சேர்த்து அந்த பட்டகத்தை செய்யணுங்கிறார். சிவன் ஊர்களை வைக்கிறது இதெல்லாம் பணம் எவ்வளவு செலவாகும்? முன்னர் கூறி சிங்காதனத்தின் மேல் அழகு பெறும் நிறைந்த பொன் முதலியவற்றால் செய்யப்பட்ட பட்டகத்தனை அதனுள்ளே பாம்பினை கூணாக இந்த பரமேஸ்வரன் அளிச்சிய சிவாகமத்தின் முறையை எளிவரை எழுந்தருளப் பண்ணி அமையா அன்புடன் விதிமுறை தப்பாமல் பூசெய்து கற்றுள் அந்த பெரியோருக்கு உள்ள மகிழ்ச்சியோடு உண்டியை கொடுக்கணும். அதனால தினந்தோறும் இப்ப பூஜையில என்ன பண்ணணும்னா திருமுறைக்கு பூஜை, திருமுறை எல்லா வீட்டுலயும் இருக்கணும். சிவபூஷக்கார வீட்டுல கவசியமா திருமுறை இருக்கணும். அந்த சிவபூஷையில அங்க பூஜையாக வருவது எது வந்து கேட்டால், எது எது வந்து கேட்டால், குரு பூஷை வந்தா, திருமுறை பூஷை வருதா, அப்புறம் கோபூஷை வருது. கோபூஷை எல்லாமே அந்த சிவபூஷையில இருக்கு. சிவபூஷைன்னு சொன்னா எல்லா பூஷையும் அதுல இருக்கு. அதுல இந்த வித்யாபீடம், வித்யாபீடம் கற்பித்து அதுலே திருமுறை முதலான நூல்களை பூஜிச்சு நிதியை எதிர்நலனும் ஒன்று உடலம் நன உணர்ந்து பொறிவில் அறிய பூடன்மை ஒன்ற திருதம் உடமுடையார் உய்ய வைய முப்பில் உரை நுந்து நிலைமை உடையோர்வால் நிதியை அறிய நிகழ்த்திடவே. அதனால உடம்பு நிலையில்லாதது என்பது உண்மையினாலே, உடம்பு நிலை இல்லாமல் போகும் என்பது உண்மையாகையினாலே, இது பொய்யல்லவே. உடம்பு இல்லாமல் போகும் என்பது சிவாகங்களை எடுத்து அதற்கு முத்தி மார்க்கங்களை அனுப்பி தருக்க நிகரில்லாத வகனத்தில் நின்று நிலைபெறும் தன்மையுடைய ஒருவார் தனராஜியும் பூமியும் கொடுக்கும். இந்த சிவாகமங்கள் சீரணவத்தாரணம் இவனத்துகின்றார். சிவாகமங்கள் சிறுமவர்த்தாங்க பல ஏடுகள் வந்து கடமாயிருச்சுன்னா ஒடிந்து போகும், மறைந்து போகும், படிக்க முடியாமல் வண்டு முதலில் அரிச்சிடும், இதெல்லாம் இருக்கு அல்லவா? அது என்ன பண்ணணுங்கிறாருன்னா அதுல முடிந்த வரையிலும் எழுதி கொள்ளவும், மற்ற புதிய இடத்துல எழுதி கொள்ளுவது. அதுக்கு மேல ரொம்ப பாதுகாக்க முடியாம இருக்கும்போது முடிவு தூளா போகுதுன்னா அதை என்ன சொல்றாருன்னா அதை வந்து நெய்யிலே தோய்த்து அக்னியிலே சிவாகினியிலே ஆக முடியிருக்கிறார். அந்த ஏடுகள், அந்த ஏடுகளை மற்ற எங்கேயும் ஜலம் பண்ணாமே அதை அக்னியிலே தோய்த்து எழுதுபவர்களையும் எழுதி கொள்ளு. அதை பாதுகாக்க முடியாத நிலையில இருந்துச்சுன்னு சொன்னா அதை நெய்யிலே தோய்த்து சிவாகினியிலே உறைஞ்சி அப்படி மேலதற்கு ஞான வாரை முதலாக இங்கனம் கூறியவற்றை செய்தார் பெரும் பயணம் வருத்துகின்றார். சிவஞானத்துக்கு ஆலய முதலியவற்றை செய்தார். 21 வருத்தத்தோடு சிவனிடந்தருடைய சிவலோகத்திலிருந்து முழுது முடல் ஞான முதலிய எருகுணங்களோடு கூறியிருப்பார். அவ்விடத்தும் சிறந்த போகங்களில் அழுந்தாலும் மனத்துக்கட்டாத சிவனது திருவடியின் நிட்டை புரிந்திருப்பார். மகா சங்காரத்தை பரமான்மா பரமமான முத்தி அடைவார். அதிலிருந்து யாருந்து சிறந்த பூமியின் விருப்பத்தை உற்றே மீண்டும் பூமியின் வந்து பறப்பார். அப்படி பூமியின் கண் வந்து பறந்தார் அடையும் பலம் தீரன் உணர்த்துகின்றார். போக முடிவில் புவிதனில் பறந்து புறந்து புவியெல்லாம் போகமடைய மறை நான்கும் முறையில் உணர்ந்து முடிந்து உடலம் மேகம் இறைவன் இறையடியை இரண்டற்று ஒளிரும் எளிஞானவோ யோகமடைந்து சிவமாக ஊனம் அடைத்து முடிந்தது. அதனால இப்படி சிவஞான தானத்தை செய்தவர்கள், இப்படி சிவன் நூல்களை வாசிப்பவர்கள், அதை மூஷிப்பவர்கள், அதை யோசிப்பவர்கள், நேசிப்பவர்கள், இவர்கள் எல்லாரும் சிவலோகம் சேர்ந்து பூமியிலே வந்து பிறந்து அதற்கு மேலே சிவஞானத்தை பெற்று இரண்டற்று உழிவார்கள். இரண்டற்று தான் அர்த்தம், இரண்டற்று இரண்டாம் ஒன்றா சிவனும் சிவனும் சேர்ந்தால் அத்துவதம் சொல்றது, இரண்டாம் ஒன்னா ஒன்று மல்ல இரண்டு மல்லன்னு சொல்றது.
7: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
8: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சிறுத்தொண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: கருமன் விரைவில் ஏதை நிந்தி அமைத்தகரி யாப்பில் தூண்புது என முடிந்தார். அதுவும் முனைவர் முடிந்தவுள்ள கேட்டதுண்டது அடியனுக்கு இதுவும் அரிதன். இந்த கேட்டாலும் கூட இந்த ஆளு தான் ரொம்ப புரியும், கேட்டாலும் கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம். சொல்றாரு எம்பெருமான் அமுது செய்யப்பெரியில் என்று தாங்கள் அமுது செய்தா போதும், தாங்கள் சொல்வதெல்லாம் ஒண்ணு கூட எனக்கு பெருசு இல்லை. கதிமன் விரைவில் அவர் இசையப்பெற்று அப்படியே நீ தயார் பண்ணி சாப்பிட்றேன்னார். கழிப்பார் மகிழ்ச்சியோடு காதலோடு மதுமன் கமல மலர்பாதம் பணிந்து மனைவி வந்தன் என்றார். வீட்டுக்கு வந்தாரு திருவன்காட்டம்மை முன்பு வந்து வணங்கினார். ரொம்ப சந்தோஷத்தோடு வந்தார். மலர்ந்த முகத்தை பார்த்தா கணவன் முகத்தை நோக்கி ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கீழே, ஏ சாமி வரேன் தாரா சாப்பிட அப்படின்னு கேட்டார். வள்ளலாறு மனையாரையும் வந்த மாதவர் தான் உள்ளமகளை அபுது செய்ய சேர்ந்தார். குடிக்கோர் சிறுவனமாய் கொள்ளும் பராயம் ஐந்துடனாய் உருப்பில் குறைபாடின்றி தாய் பிள்ளை குடிக்க ஒன்று கிதா அறிந்து சமைக்க தெரிந்தார். ஊர் வாசம் சொல்லிட்டார் இந்த மாதிரிலாம் பண்ணா சாப்பிடுன்னு சாமி சொன்னார். அரிய கற்பின் மனைவியார் அவரை நோக்கி உரை செய்வார். பெரிய பைரவத் தொண்டர் அமுது செய்ய பெறுவதற்கு இங்கு உரிய வகையால் அமுது அமைப்போம், அவர் சாப்பிட்ற மாதிரியே அமுது அமைச்சிருவோம். அந்த பைரவ சன்னியாசிகள் அந்த மாதிரி உண்பாடுறலாம். இந்த காட்சியெல்லாம் காட்டான்னு சொல்றாங்க, அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை வச்சிருக்க. அது நம்ம சைவத்துக்கு ரொம்ப புறம்பு. சிவபக்தியுடைய தொண்டர் அமுது செய்ய பெறுவதற்கு உரிய வகையால் அமுதமைப்போம். ஒருவனாகி ஒரு குடிக்கு வரும சிறுவன் தனி பெருமாறு எவ்வாறு என்று அவர் சொன்னபடியே செய்வோம். ஆனா அப்படி ஒரு குடிக்கு ஒருவனாய் இருக்கிறது என்பதற்காக யாரும் குடிப்பாரு எப்படி நாம செய்யறது அப்படின்னா, மனைவியாரதம் முக நோக்கி மற்றத்தரத்து மைந்தரதமை நினைவு நிரம்ப நிதி கொடுத்தால் தருவார் உலரோ. பணம் யார் கொடுத்தாலும் கொடுப்பானா சும்மா விடுவானா கேட்ட. நேர் நின்று தனையன் தன்னை தந்தை தாய் அறிவாரில்லை தாடாது என இங்கு உய்ய நீ பயந்தான் தன்னை அடைப்போம் யானார். அதனாலே நான் உய்ய முடியாது நீ பெற்ற மகனை அடைப்போம் என்று கணவர் ஊர்களும் அதனுக்கு இசைந்து எம்பிரான் தொண்டை இன்று தாளாமுது அமுது செய்ய பெற்று இங்கு அவர்தான் மறந்த முகன் அன்று காண்பதென நயந்து தம்மை நம்மை காக்க வருமணியில் சென்று பள்ளியினில் கொண்டு வாரு என்றார் திருமணம். அதனால சாப்பிட்டுட்டு அந்த சாமியார் சந்தோஷமா இருக்கிற முகத்தை நம்ம பார்க்கணும். அதுக்காக பையனை பள்ளியில் இருக்கிறவன கூட்டிட்டு காதல் மனையார் தாங்க போல கணவனாரும் காதலனை ஏதாகல பெற்ற பேர் எல்லாம் எழுதினார் போல நாதரன் தமக்கங்கு அமுதார்த்தம் அரும் என்பதனை முடிப்பதும் ஓத அணைந்த பள்ளியினை உடன் கொண்டு எய்த கடிதாகன்றார். அப்படி புத்திரனை கூட்டி வந்தார்கள். கூட்டி வந்து அவனை ஸ்நானம் பண்ண வச்சு எல்லா வகையான ஒரு முறையும் அதை எப்படி எப்படி செய்ய போகணுமோ அந்த மாதிரி செய்து விட்டார்கள். எப்படி எப்படி எல்லாம் செய்ய வருமோ அதையெல்லாம் செய்து விட்டாரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இருவர் மனமும் பேரு வகை எய்தி அறியவனை செய்தார். ரெண்டு பேர்த்து அரசன் மிக்க மகிழ்ச்சியுடன் செய்தார்களாம். அறுத்த தலையின் இறைச்சி திருவமுதுக்கு ஆகாது என கழித்து தலை இறைச்சி திருவமுதுக்கு ஆகாதுன்னு சொல்லி அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. மறைத்து நீக்க சந்தனத்தார் கையில் கொடுத்து அவ கையில கொடுத்தாங்க. மற்ற உறுப்பு இறைச்சி எல்லாம் குத்தி அறுத்து எலும்பு மூளை திறந்துட்டு கறிக்கு வேண்டும் பரகாயம் அரைத்து கூட்டி பிடித்த வைத்தார். மட்டுவேறி பூங்கொழல் மடவார் அடித்து ஏற்றி மனமிலிருந்து அட்டகரியின் பதம் அறிந்தங்கு இழுச்சி வேறோர் அருங்கலத்து பட்ட நரையால் சாலித்து பலரும் மற்றும் கறி சமைத்து சட்ட வரைந்து போனகமும் சமைத்து கணவர் தமக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டு சொன்னான். உடையநாதர் அமுது செய்ய உரைத்தபடியே அமைத்தவருக்கு கடையும் அடைய இன்பம் உண்மையிலும் ஆர்வம் புரிய கழிவுற விடையில் வருவார் தொண்டர்தான் விரைந்து சென்று மின்மலையும் புடைவண்டரைய ஆட்சி என்று இருந்த புனிதம் முன்சென்றார். அண்ணல் திருமுன்பு அணைந்தரைஞ்சி அன்பர் முடிவார் அடியென்பால் நன்னி நீர் இங்கு அமுது செய்ய வேண்டும் என்று நான் பரிவு பண்ணினேனாய் பகித்தருள தாழ்த்ததினும் பணி சமைத்தேன் எண்ணம் வாய்ப்பு எழுந்தருள வேண்டும் என்று அங்கு இருக்கிறேன். இறையும் தாராது எழுந்தருளி அமுது செய்யும் என்று அறிஞ்சார். சாமியாரே கொஞ்சம் சாக்கார தாமதாயிற்று சாமி, அதனால் சீக்கிரமா நீங்க எழுந்தருள வேணும் பொறுத்து கொள்ள வேணும் என்றெல்லாம் சொல்லி அழைச்சி கொண்டார். கரையும் கண்டத்தினில் மறைத்து கண்ணு முதலில் காட்டாத நிறையும் பெருமை சிறு தொண்டர் போதும் என்ன நிதி இரண்டும் குறைவன் ஒருவன் பெற்று வந்தார் போல கொண்டு மனைவி இருந்தார். தருத்தரன் புதைகளை பெற்றது போல குடி இருந்தார் சாமியார். அவ்வளவு நல்ல சாமியார். வந்து கூர்ந்து திருமணையில் மனைவி ஆறாம் மாதவரை முழுத எதிர் சென்று அடி வணங்கி முழுத அழகு செய்தவனை எல்லாம் வந்து கோலம் பெற்று மாபலை தூக்கி தூபதீபங்களை வைத்து அப்படி மனையை அலங்கரித்து சந்த மலர் மாலையில் முத்தியந்தாமன் ஆற்றி தவிசெடுத்த கந்த மலர் ஆசனம் காட்டி கமல் நீர் கரகம் எடுத்து சேர்ந்த தூய நீரால் திருத்தொண்டர் சூரியார்தன் கடல் விளக்கி பாதபூஷன் ஆய புனித புனல் தங்கள் தலைமையில் ஆற தெளித்து இன்பமேய இல்லை எம்மருந்து வீசி அந்த திருவடியை விளக்கிய திருத்தக்கு தலையில் எடுத்து உள்ளும் பொறித்து வீடெல்லாம் தெளித்து மென்மலர் சந்தம் ஏயும் தூபதீபங்கள் முதல் பூசணம் செய்து அஞ்சுவார். பனிவண்டிங்கள் சடை விரித்த பயில் பூங்குஞ்சு பயிரவராம் புனிதர் தம்மை போனகமும் கரியும் படைக்கும் படி பொறுத்தின் வனிதையாரும் கணவரும் முன் வணங்கி கேட்ப இலை இப்படி சமையல் எப்படி நாங்கள் படைக்கிறது இலையில என்ன அதுல ஏதாவது கோளாறு உரம் அடைஞ்சிருச்சுன்னா எப்படி நீங்க சாப்பிடுவீங்கிறத கேட்டா எல்லாம் ஒன்னா போடுங்கன்னார். பிரியாணி எல்லாமே ஒன்னா போடுங்கன்னார். வனிதையாரும் கணவரும் வணங்கிய பார்த்தவா இனிய அன்னமுடன் கறிகள் எல்லாம் ஒக்கப்படைக்க என பரிசு வழங்க படிகளம் திருத்தி பாவாடையில் ஏற்றி இலை சிறிய வண்ணம் செஞ்சாலி செழுங்கோனகமும் கரியமுதும் வரிசையின் முன் படைத்திருத்து மண்ணும் பரிகளக்காண்மை விரிவின் துயிலும் திசை வைக்க துமலர் வார்த்தம் கொள்கிறார். இந்த மாதிரி ஒரு ஆசனம் அதுல துணிவு அதுல இலை அதுல அது மேல அப்படி பார்த்துக்கணும். சொன்ன முறையில் படுத்தவது தொடர்ந்த உறுப்பெல்லாம் கொண்டு மண்ணு சுவையர் கரியாக்கி மான அமைத்தீரே என்ன நான் சொன்ன மாதிரி அந்த பசுவை கொண்டு அதனுடைய உறுப்புகள் எல்லாமே ஒன்றும் குறைபாடு இல்லாமல் எல்லாம் சரி பண்ணிட்டீங்களான்னு கேட்டார். அண்ணன் மனையார் தலை இறைச்சி அமுதுத்தாராது என கழித்தோ என்ன அதுவும் கூட நான் உண்பதென்றால் இந்த தலை இறைச்சியை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை கழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவும் நான் சாப்பிடுவனே சொன்னவர் இடது இருப்பாரோ இடது சிறுத்தொண்டருக்கு மனம் கலங்கி போச்சு இவ்வளவு தயார் உன்னிப்பா அதுல கெட்டு போச்சு அப்படின்னு கலங்கினாரு. மனையாருடன் திகைத்தாயார அவளுக்கும் தெரியாது திருவன் காட்டுனங்கும் தெரியாது இவருக்கும் தெரியாது. சந்தனத்தார் இருந்தாரு யாரா அந்த தலையிறக்கி வந்த தொண்டர் அமுது செய்யும் பொழுது நினைக்க வரு என்றே முந்த அமைத்தேன் கரியமுது என்று எடுத்து கொடுக்க முகவலந்தார். ஒருவேளை வந்த சேர்ந்த அதையும் கேட்டாருன்னா அதனால அதையும் தயார் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்கேன் அப்படின்னு வாங்கி மகிழ்ந்து படைத்ததற்கு எல்லாம் படைத்தாச்சு. வணங்கும் திருத்தொண்டரை நோக்கி இங்கு நமக்கு தனி உண்ண உண்ணாது நான் தனியா சாப்பிடறோட அடியாரோட தான் கலந்து சாப்பிடுவேன். அடியார் பாம்பு நின்றார் தமை புனர்வு பக்கத்துல அடியாருந்தான் அழைச்சிட்டு வாங்க காலையிலிருந்து தேடி இந்த சாமியார் பெரிய படம், பெரிய வம்பான சாமியார், ஒரு சாமியார் கிடைச்சாரு. இன்னும் எங்கையா போய் அடியாரு சேர்ந்தது அப்படின்னாரு. சாப்பிடும் போது சாட்சி இருக்கணும் பாரு அருணகிரினாரு, சாப்பிடும் போது சாட்சி இருக்கணும். சாட்சி இருக்கணும்னா ஒருத்தரை வச்சு சாப்பிடணும் அடியாரு, அப்படியே எல்லாத்தையும் கிடைக்குதா? ஏங்கி கட்டே நமக்கு செய்ய இடையூர் இதுவோ என நினைவார். இப்ப அமுது செய்யறதுக்கு இப்படி ஒரு இடையூறு வந்துருச்சா நினைச்சாரு. அகத்தின் புறத்து போய் அருளாளன் காணார் அழிந்தன் என்று முகத்தில் வாட்ட நிலப்பெருக பணிந்து முதல் கொடுத்தது. வெளியில அதை சொன்னதுக்காக போய் பார்த்தாரு, கிடைக்க மாட்டாருன்னு தெரியும், காலையில் தான் இல்லை அந்த பக்கமே வழியாக ஒருத்தர் கூட வராம கட்டு பண்ணிட்டாரு, கூட வராங்கிறாரு. எல்லாத்துக்கும் போன் பேசி நிறுத்திட்டாரு. இகத்தும் பரத்து இனியாரை காலின், இகத்தும் பரத்து இனியாரை ஆகியால இகத்தும் பரத்தும் ஆகியாலும் இன்மைக்கு மறுமைக்கும் நன்மை தருபவர்களாயின் சென்று அடியவர்களை காணும். யானும் திருநேறு சகத்தில் இடுவார்த்தமை கண்டே இடுவேன் என்று தாண்டு அடியாரு சொல்லிக்கல. அடியாரு திருநீர் பூசுறத பார்த்து நானும் பூசிருக்கிறேன் ஜாமீனார். இப்படியெல்லாம் சொல்லு அமைக்கவும் தெரியாது சாதாரணமா. அப்படி அந்த திருத்தொண்டநாயனரை போல இந்த மாதிரி எல்லாம் படிஞ்சு இவ்வளவு எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னாரு. அடியாரு பூஜைகளை பார்த்து நானும் பூஜிக்கிறேன் ஜாமீனாரு. அப்ப சொல்லுவாரு, ஞானிகள் கும்பிடுறத கண்டு நானும் கும்பிடுறேன் ஜாமீனார். அப்போ ஞானத்தால் குழுவார்கள் துளக்கண்டு ஞானத்தால் இவன் நானும் அப்படின்னாரு. ஓ பரவாயில்லையே, உண்மை போல நீரிட்டார் உளரோ உண்பீர் நீர். பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப உண்மை போல திருநெல்வேலி இல்லை சார் சாப்பிடுவோம் சந்தோஷம். செம்மைக்கற்றில் திருவன்காட்டம்மை தம்மை கலந்திருத்தி வெம்மை இறக்கி சோறுகளில் மீட்டும் படையும் என படைத்தார். இந்த திருத்தொண்ட நாயனாரை அடியாருக்கும் படையில் தம்மை ஊட்ட வேண்டி மணி 3 மணிக்கு மேலாயி தம்மை ஊட்ட வேண்டி, யாரை ஊட்ட வேண்டி, சாமியாரை ஊட்டுவதற்காக இவர் என்ன பண்ணார், சாதத்தில் கை வச்சார், யாரு சிறுத்தொண்டர் கையை வச்சு இப்படி பாவனை இப்படி வச்சா அவரும் பசைவாரும் சாப்பிடுவார். ஊட்ட வேண்டி உண்ண போலும் தடுப்பது 6 திங்கள் பொழிந்து உண்போம். நான் 6 மாசத்துக்கு பொறுத்து சாப்பிடறேன், நீ தினந்தோறும் சாப்பிடறாரு என்ன உனக்கு அதுக்குள்ள அப்படி பசிந்து. நல்ல கட்டியான சாமியார். உண்ணும் அடவும் சரியாது சோறு நாடு உண்பீனும் உண்பதன் தம்முடன் துய்ப்ப நம்முடன் துய்ப்ப மாறின் மகவு பெற்றீரியல் மைந்தன் தன்னை அடையும் என இதெல்லாம் இவ்வளவு ரொம்ப பண்ணலாமா அதனாலே புத்தன் பெற்றிருந்தா அவனை அலையுங்கள். ஈரும் முதலும் இல்லாதார்க்கு முதலும் முடிவும் இல்லாதவனாகிய சுவாமிக்கு இப்போது உதவான் அவன், இப்போது உதவான், இப்போது உதவான்னா பிறகு உதவுவான் என்பது இப்போது உதவான். எப்போதும் உதவ மாட்டானா உதவ மாட்டான், இப்போது உதவான் அப்படின்னா அடுத்தாப்புல உதவுவான் என்பது. நாம் இங்கு உண்பது அவன் வந்தார், அவன் வந்தாத்தான் நான் உண்பு. நாடி அடையும் என நம்பர் தாமங்கருளி செயற் தெரியார். அவனை அடையினார், சொல்றபடியெல்லாம் ஆடினார், சொல்றபடியெல்லாம் தலைவர் அமுது செய்தருள யாமெங்கு என் செய்தால் அது எப்படியாவது இவரை சாப்பிட வச்சுக்கணும்னு அவர் படாது, எப்படியாவது அவர் சொல்றபடியெல்லாம் கேட்டு சாப்பிட வச்சுக்கணும். இப்ப புத்திரனை அடையினார், போய் அழைப்போம்னு அழைச்சார். வெண்பாறு வரைவுற்று எழுந்தருளால் பூமென் குடலார் தம்மோடும் புறம்போய் அழைத்து பூம்பு. மனைவியோடு 2 பேரும் சேர்ந்து வெளியிலே சென்று திருவன்காட்டு தங்கையும் திருத்தொண்டரை வெளியிலே வந்து புத்திரன் அழைக்கிறார். வையம் நிகழும் திருத்தொண்டர் மைந்தா வருவாய் அழைத்தாரும் தலைவர் வழி தலை நிற்பாராய் தாம் அழைப்பாரு சீதாளா வாங்க. சீதாளா எதுக்கு தெரியுமா? செய்யமணியே சீராளா வாராய் சிவனார் அடியார் அம்மியும் வகையால் உடனும் அழைக்கின்றார் என்று ஓலமிட நாம் உய்வதற்காக சாமி சாப்பிடுவதற்காக சாமி சாப்பிட்டால் நாம் உய்வம் படைப்போம் அதுக்காக அழைக்கிறார்ப்பா ஓடி வாப்பா பரமரருளால் பள்ளி இணந்து ஓடி வருவான் போல் வந்த சொல்லி முடியுமா நினைச்சு முடியுமா நெஞ்சு பத்துமா நினைக்க பள்ளியில் இருந்து வருபவரை போல ஓடி வந்தான் புத்திரன் வந்து விட்டான் தூக்கினான் தழுவினான் கொண்டு வந்தார் சாமி சாப்பிடுவாருங்கிற உத்தரம் வந்துட்டாங்கிற மகிழ்ச்சி கூட இல்ல சாமி சாப்பிட்டுவாசா கரமும் அனைத்து கணவனார் கையில் கொடுப்ப கனி கூர்ந்தார் புறமும் தெரித்தார் திருத்தொண்டர் உணப்பத்தும் முடிவார் திருவன் காட்டினங்க புத்திரன் எடுத்தா கணவன் கையில கொடுத்தா வாங்கினாரு சாமி சாப்பிடுவார்னு ரொம்ப சந்தோஷத்தோடு உள்ள போவார் மனைக்கு வந்த மகனை கடிதில் கொண்டு அமுது செய்தால் முந்தவே அப்பயிர வரா முதல்வர் அங்கன் மறைந்தருள சிந்தை கலங்கி உள்ளே போனார் பயிரவர் சாமியக்காரன் மறைந்த முதல்வன் வந்து விட்டான் இருந்த சாமியக்காரன் மறைந்த முதல்வன் வந்து விட்டான் வெளியில் இருந்த சாமியக்காரன்

0: இந்த இறைச்சி கறி அழுதும் களத்தில் காணால் எல்லாம் கறியும் இல்லை இறைச்சியும் இல்லை இறையும் இல்லை அழுகும் அதெல்லாம் என்ன சொல்ல முடியாது. அதெல்லாம் இந்த அதிசயத்தெல்லாம் என்ன சொல்ல அப்படி சாமிய காணவில்லை இறைச்சிய காணவில்லை இலைய காணவில்லை அப்படின்னு அளவில்லாத வருத்தத்தை அடைந்தார். செய்யமே நீ சாமி சிவப்பார்த்தார் கடுங்குஞ்சு பயிரவர் யாம் உய்யா புது செய்யாதே ஒழித்ததெங்கே என நாம் இதற்காக அமுது செய்யாமல் சாமி மறைந்து விட்டாரே எங்கு சென்றிருப்பார் என்று வெளியிலே வந்து தேடினார். உய்யாமுது செய்யாதே ஒழித்ததெங்கே என தேடி மையல் கொண்டு புறத்தறைய மறைந்த அவரா மலை பயந்த தையரோ சரவணத்து தலையரோடு தாம் அலைவாறு மறைந்தவர்தாம் மறைவைந்த தையராகிய பார்வதியோடும் சரவணத்து தலையராகிய முகப்பெருவாரோடும் நிகழ்வாகத்திலே வெள்ளி வெப்பின் மேல் மரகணக் கொடியுடன் விளங்கும் செல்லுவேரொடி பவளவற்பர் என பாலும் குந்தவா மலையாழ்வன் கூட வச்சிருந்த வண்ணனாரை முன்கண்ணன். அப்படி ஆகாயத்திலே ரிசவாகனத்திலே மறுவார் ஒன்றை மலர்ந்து மாணிக்கத்தின் மலை கூட வருவார்களை மேல் மாதூர் மகிழ்ந்து கூடப்படை தேவர் நாகர் நாளவருக்கும் பெறுவான் கடவுள் மயானத்து பெரிய பெறுவார்களே என்கின்ற முறையிலே அப்படி பூதகணங்கள் புடைசூழ சோமாத்தந்தராக காட்சி மூவரும் பணி செய்தபடியினாலே தாயி தந்த புள்ள மூவரும் பணி செய்தபடியா இப்ப தாயி தந்த புள்ள மூணு பேரும் காட்சி
1: தையரோடும் சரவணத்து தரையரோடும் தாம் விரைவார் தனிவள் விடைமேல் தலைவர் பூத கடராதர் முனிவர் அமரர் விஞ்சயர்கள் முதலாரோர்கள் போற்று பணிகள் திங்கள் முனைவுழங்க இனிய கரியும் திருவமுக அமைத்தார் இனிய கரியும் திருவமுக அமைத்தார் காண எழுந்தருளி பனிவண்டிங்கள் முடிதொடங்க பரந்தகருணை நோக்கடித்தாரு அருக்கண்ணாரை பார்த்தார் திருத்தொண்டரை பார்த்தார் திருவன்காட்டு நங்கையை பார்த்தார் சீராடனை பார்த்தார் சந்தனத்தாரியையும் பார்த்தார் சிவபெருமான். அன்பின் வந்த தொண்டர் அவர்க்கு அமைந்த மனைவியார் மகிந்தர் முன்பு தோன்றும் பெருவாழ்வில் முழுதும் கண்டு பரவசமாய் என்பும் மனமும் கரைந்து உருக விழுந்தார் எழுந்தார் எத்தினார் பின்பு பரமர் தகுதியினார் பெரியோர் அவருக்கு அருள்வார்.
0: சிவபெருமான் அவருக்கு அருள் பண்ணுகிறார். எப்படி என்னன்னா கொன்றை ஏனி யாராமும் பாகம் கொண்ட குலக்குடியும் வெந்தி நெடுவேல் மைந்தரும்

0: கொண்டு சென்று விட்டார். எப்பொழுது நம்ம சிவலோகத்துல நம்மை பிரியாமல் இருக்கிறடா, இப்படி திரு தோன்றிய உலகத்துல யாரும் கிடையாது, உங்களை போன்று அடியவர்களுக்கு அமுதிட்டு இப்படி இவ்வளவு கடுமையான சோதனைகளை அமுதிட்டு மகிழ்ந்த உங்களைப் போல யாரும் கிடையாது என்று சொல்லி சிவலோகத்தில் கொன்றை வேண்டார். ஆறு முடிமேல் அணிந்தவருக்கு அடியார் என்று கரி அமுதா ஊயிலாத தனிப்புதலன் தன்னை அறிந்து அங்கு அமுதுவிட்ட பேறு பெற்றார் சேவடிகள் தலைமேற்கொண்டு. அப்படிப்பட்ட நெருத்தொண்ட நாயனாருடைய திருவிய தலைமேற்கொண்டு பிற உயிர்கள் வேறு கலரி சரிவாரணம் பெருமையை தொழுது விளங்குவாம். ஆகையினாலே இப்படி திருத்தொண்டுகிறவர்கள் யாரும் கிடையாது, இந்த மாதிரி தோன்றியவர்கள் யாரும் கிடையாது. அதனாலதான் பட்டினத்து சுவாமி வாழான் மகவறிந்து ஊத்த வல்லே நல்ல சொன்னார். வாழான் மக அறிந்து ஊட்ட வல்லே நல்ல மாது சொன்ன சூழால் இடமை துறக்க வல்லே நல்ல திருத்தொண்டரை போல வாடினாலே மகவை அறிந்து பிள்ளை அறிந்து திருமுகம் ஊட்டுவதற்கு எனக்கு சக்தி இல்லை. மனைவி சொன்ன சொல்ல கேட்டு இளமையை துறந்த திருநெல்ல கண்டநாயனாரை போல நான் இல்லே. ஆறு நாடையிலே கண்ணை தோண்டி கண்ணப்பதை போல நான் இல்லே. நான் எப்படி அவனுக்கு ஆளான் வாழான் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லன் துண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்ல நான் இனி சென்று ஆடாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே என்பது பட்டினத்து சுவாமி பாடல். அதனால நாயன்மார்களிலே பலரும் பல வகையான துண்டு செய்து சிவனுக்கு ஆளானார்கள். இது ஒரு பெரிய அதிசயமான துண்டு செய்து சிவனுக்கு ஆளானார்கள். இதெல்லாம் திருவரும் வலிமையினாலே செய்வர்கள், நம்முடைய வலிமையினாலே இல்ல, அவன் அருளாலே அவன்தான் வைக்கின்றான், அவனுடைய வலிமையினாலே அவனுடைய அருளினாலே செய்யப்படுது என்பது சாதாரணமானதல்ல. வன்குண்டுன்னு சொல்றது மென்குண்டு வன்குண்டுன்னு சொல்றது அல்ல, வன்மையான குண்டு. இதெல்லாம் வந்து திருவருள் யாரோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி யாரு ஒரு ஞானத்தை சக்தியை கொடுத்து அந்த மாதிரி செய்ய வச்சு அவனுடைய பேர் உலகம் எல்லாம் விளங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட திருத்தொண்ட நாயனாருடைய திருவுரிய. அதற்கு மேலே மற்றைய உயிர்கள் பேசுவதெல்லாம் தெரிந்து மற்றைய உயிர்கள் காக்கை உருவி ஆடு மாடு பேசுவதெல்லாம் என்ன பேசுது என்பதை தெரிந்தவராகிய நமக்கு தெரியாதல்லவா, அதெல்லாம் அது என்ன பேசிக்குதுங்கிறதெல்லாம் தெரிய முடியாத அறிவுடையவரா ஆறு அடுத்தா போலவர் நாயனார். அவர் களறி தெரிவார் நாயனார் சேரமான் பெருமாள் அவருடைய பெருமையை சொல்லுவதேன்னு ஆரம்பிக்கிறார்.
1: மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறையில் ஆதிகள் வாழ நான் மறையரங்கடோங்கனத்துவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்கு உலகம் எல்லாம் சிவ பார்வதி
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: ரிமூவ் யுவர் செப்பல்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பான். காலனிகள், காலனின்னா வேற, காலனின்னா வேற, காலனின்னா இருக்கிற இடம், காலனின்னு பேரில் சேட்டி காலனி. தமிழில் கால் அணினால்னா செருப்புன்னு அர்த்தம். ரிமூவ் ஒரு ஃபுட் வேர்ஸ் ஹியர்னு எழுதியிருப்பான். அவன் எழுதினாலும் இவன் மேடை வரைக்கும் போட்டுன்னு வருவான். அந்த கல்யாணங்கள் யானங்கள்லாம் எல்லா இடத்துலையும் போட்டுன்னு வந்து அந்த தம்பதிகள் ஆசீர்வாதம் பண்ணுறச்சோ கூட செருப்போட மேலே வந்து எவ்வளோ புனிதமாக்குறா தெரியுமோ. அதெல்லாம் கேவலத்திலையும் கேவலம். இது முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம். கல்யாண மண்டபங்கள்லாம் வாசலில் முதல்ல செருப்பை கட்டுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணும். கல்யாணங்கிறது புனிதமான காரியம், கோவிலை விட பெரிய விஷயம். இதை ஏற்படுறச்சே மேடை வரைக்கும் போட்டுன்னு வருது எல்லாரும். பெரிய இவன் செருப்போட பிறந்தாமல் அட ஏதோ ஆற்றுக்குள்ளே இந்த ஊரில் ஜில்லுப்பு தாங்களே என்ன போட்டுக்கலாம்னா, அதுக்காக கல்யாணத்துக்கு வரும்போது என்ன போட்டுக்கிறது, இதெல்லாம் நமக்கு இன்னவிட்டபிளாக ஆகிடுது. நெத்திக்கிட்டுக்கோன்னா புறக்கரைச்சே நெத்திக்கிட்டுன்னு பிறந்தோமாங்கிறான். செருப்ப கேட்டேன்னா அது என்ன புறக்கட்சியை செருப்போட வந்தார். அவர் கேள்வி கேட்கறது என்ன வேணும் கேட்கலாம்னா, நான் நித்துக்கிட்டு வாங்க சார், இது மினிமமாக ஹிந்து சமாச்சாரத்துக்குன்னா புறக்கட்சியை தான் சார். புறக்கட்சியை எப்படியோ இருந்து அப்படியே எதுக்கு பேண்ட்டு டைட் பேண்ட்லாம் போட்டுக்கிறேன் எல்லாம் சொல்லியிருக்கான்னு. நாங்கள் மேட்சிங்காக வேறு ட்ரெஸ்ஸு, அதாவது இவருடைய சாக்ஸு கலருக்கு தகுந்த மாதிரி போட்ஸு.

பூட்ஸ் கலருக்கு தகுந்த மாதிரி பேண்ட் கலர் தகுந்த மாதிரி ஒரே கலர் இல்லை, ஏதோ வச்சிருக்கான் மேட்சிங் சென்டர்னே ஒன்று வச்சிருக்கான் ரவிக்கு துணிக்கலாம். என்ன கூட்டங்கிறீர்கள், இந்த அம்மா அந்த புடவையை வாங்கிவிட்டு ரவிக்கு கிடைக்காம அந்த புடவையே கட்டிக்கல என்ன? ஏமா எதை இந்த மேட்சிங்கை பற்றி ஒன்று சொல்லணும், ஏன்னா இது சில விஷயங்கள்லாம் விட்டு போயிடுறதுன்னு. இதே கோஜென்டா ராமாயண கதை மாதிரி இல்லை பாருங்கோ, அங்கங்கே அங்கங்கேருந்து நான் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கேன், இது பெரிய அனுகூலம் இருந்தாலும் ஓடின்னு இருக்கு. இந்த மேட்சிங்கை பற்றி தான் மெயினாக சொல்லணும், அது நடுப்புற கொண்டு விட்டுனுட்டேன் நீங்கள். அதனால இது ஏதோ கதையானுகளை சொல்லலையே, அதுக்கு மேலே என்ன தொடர் கதை மாதிரி சீரியல் இல்லை, இது சீரியஸான விஷயம், பாயிண்ட் பாயிண்டாக தான் இருக்கும் அது. இந்த மேட்சிங்கில் என்னாச்சு, நான் அன்னைக்குறா லேசாக ஆரம்பித்தேன், அதை வேதமும் சொல்லியிருக்கு மேட்ச்சு தான். இதுக்கப்புறம் பேண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது சூட்டபுளா, அது ஒரு ஷர்ட், அந்த ஷர்ட்டுக்கு தகுந்த மாதிரி டை, புரியுறதா? அது மாறிண்டே இருக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷர்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதில் உள்ள பட்டன், இல்லை என்ன இந்த லேடிஸ் அது இப்படி பண்ணியோ சொல்லிக்கிறாள், அதுக்கு என்ன பேர் கிளிப்பு, அது ஒரு பல கலர், அதுக்கு தகுந்த மாதிரி அது. இதுக்கப்புறம் மூஞ்சிக்கு மேலே போச்சுன்னு வச்சுங்களேன், இந்த தலையில் ஒன்று சொல்லிக்கிற பார்த்தீங்களா, அதில் பல கலர், இது தலை வரைக்கும் ஆயிடுச்சு, காலிலேருந்து தலை வரைக்கும் மேட்சிங்காக ட்ரெஸ்ஸு. நான் ஒன்று சொன்னேன், காலுக்கு கீழேயும் போயிடுது, தலைக்கு மேலேயும் போயிடுது. தலைக்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், எல்லாமே இப்போ அப்படி தான் இருக்கு. அது எப்படின்னு கேட்குறேங்களா, காலுக்கு கீழே அந்த செருப்பு அது கலர் இல்லை, பார்த்து 15-20 செருப்பு இருக்கு, 15 வாங்கி வச்சுக்கிறேன். இன்னும் ஒரு யாரோ திருப்பத்தி கம்ப்ளைண்ட்டே வந்தது, வாரத்தில் இருக்கிற ஷூவே எக்கச்சக்கமாக இருக்கு, வருமானத்துக்கு மேலே ஷூ சம்பாதிச்சிருக்கான்ட்டான். தெரிஞ்சதோ இல்லையோ பாலிடிக்ஸில், ஏன்னா அவன் எவ்வளோ செருப்பு வச்சுருந்தான், உனக்கு என்ன யாரோ கொடுத்துட்டு போகிறான் பாதேனி. அப்போது இதை காலு கீழே, தலைக்கு மேலே என்னன்னு என்கிட்ட கேட்டேன்னு இப்போ நான் சொல்லுவேன், கொடை பிடிச்சிக்கிறான் இல்லையா, முன்னெல்லாம் கருப்பு துணியில் தான் கொடை உண்டு, இப்போ எத்தனை கலருங்கிறீர்கள் நீங்கள், இவர் பிடிச்சின்னு போகிற கொடை, இதுக்கு மேலே இவருடைய கார் கலர், ஏன்னா ஒவ்வொருத்தம் 10-15 கார் வச்சுருக்கான் இவர். நான் நிஜமாக நடந்தது பேர் சொல்லலை, மெட்ராஸில் நான் ஒரு பங்களாவில் போய் பாடம் சொல்லி கொடுத்துருந்தேன், மொத்தில் வரிசையாக 10-15 கார் நிற்கிறது. இந்த டிரைவர்லாம் கேட்டேன் எப்படிறான்னு, எங்களுக்கு எந்த காரை எடுத்துன்னு போகணுங்கிறது அயர்வாள் என்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்த்துப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கார் கலர் கொண்டு போகணுமா, என்ன சார் இது, இது ஒரு மேட்சிங். இது ஆரம்பமே வேதத்தில் தான், எங்கே வேதத்தில் ஆரம்பம்னு கேட்குறீங்களா நீங்கள், முதல்ல தீட்சிதர் யாகம் பண்ண ஆரம்பிக்கிறச்சேயே, அவதானி இல்லாமல் போயிட்டார், தீட்சிதர் யாகம் பண்ண ஆரம்பிக்கிறச்சேயே, இவர் 5 நாளைக்கு பட்டினி இருந்து ரொம்ப ஹீட் பண்ணிக்கணும் உடம்பு, அதுக்காக இவர் முன்னாடியே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூருங்கிறதுக்காக பசி பட்டினி கிடந்தா உதறெல்லாம் வெடிச்சு போடும், உடம்பெல்லாம் இதாகிடும், ஏன்னா நமக்கு 3 வேளையாக சாப்பிட்டு பழக்கம் இருக்கும் இல்லையா. அதுக்காக இவர் என்ன பண்ணணும்னார், அங்கே ஒரு விதமான இப்போ என்னெல்லாமோ தடவிக்கிறதுக்கு வரதோ இல்லையோ அது மாதிரி வேதம் என்ன பண்ணிட்டு தடவிக்கோன்னார், எதால் தடவிக்கிறதுன்னார், தேங்காய் எண்ணெய் என்ன, நல்லெண்ணெய் என்ன, விளக்கெண்ணெய் என்ன, அதெல்லாம் சரியாக வராது, இவருக்கு மேட்சிங்காக இல்லையா, தீட்சிதருக்கு மேட்சிங்காக இல்லையா. என்ன சார் தீட்சிதருக்கு மேட்சிங்காக என்ன எப்படி கொண்டு வருவேன்னா, வேதம் மேட்சிங்கை பற்றி சொல்கிறது அங்கே தான், இதுலேருந்து தான் நாம் கண்டுபிடிச்சோம், என்ன சொல்கிறது தெரியுமா இல்லையா,

0: கட்டியை. இதை பல தீட்சிதாளுக்கு செய்ய நான் சொல்லிருக்கேன். தீட்சிதாளுங்கிற வாழ்னா ரெண்டும் கட்டான், ரெண்டும் கட்டானா திருசங்குன்னு அர்த்தம். இவர் யாகம் பண்ண ஆரம்பிச்சா இவருக்கு நிச்சயம் சொர்க்கம் உண்டோ இல்லையோ? இப்போ சோமயாகம் பண்ணா சொர்க்கம் உண்டு. இவர் சோமயாகம் பண்ண ஆரம்பிச்சோன்னையே இவர் இந்து ஊரை விட்டு கிளம்பிட்டார்னு அர்த்தம். புரியுது இல்லையா? பிரச்சுதோவா ஏஷோ அஸ்மால் லோகாது. நீங்கள் மெட்ராஸ்லேருந்து மெயிலில் ஏறியாச்சு பெங்களூருக்கு, பதினொன்னே காலுக்கு ரயில் கிளம்பி கொடுத்தோம். அது 1:30 மணிக்கு ஏதோ ஒரு இடத்துல காட்பாடிக்கிட்டு நிற்கிறது இன்ஜின் ரிப்பேர். இப்போ நான் மெட்ராஸை விட்டு கிளம்பியாச்சு, பெங்களூருக்கும் வல்ல நிலவாந்தரத்தில் நிற்கிறேன். புரியுறதோ இல்லையா? சொர்க்கார்த்தம் யாகம் கரிஷேன்னு ஆரம்பித்தவர் இந்தூரை விட்டு புரட்டு விட்டார். புரியுறதோ இல்லையா? இந்தூர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற கம்பெனிக்கு போகிறார். டிரான்ஸ்ஃபர்னு சொல்லப்படாது, இவர் வேற போஸ்ட்டுக்கு போகிறார். நடுவாந்தர் இன்டர்வியூனிங் பீரியடில் இவர் வேலை பார்க்குறாரா வேலை பார்க்கலையா? ரெண்டாம் கட்டான். இவர் வேலை பார்க்குறாருன்னு சொல்லலாம், பார்க்கலன்னு சொல்லலாம். அந்த கம்பெனி விட்டுறார், இந்த கம்பெனி. இது இந்த பாரதத்தில் அம்பே அம்பாலிக்க அம்பிக்கையில் பேசாமல் பீஷ்மர் கொண்டு தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இல்லை, நான் மனசினால் யாரோ ராஜா கேட்டேன்னார். அது இங்கே வந்ததும் பொடுத்து அங்கேயும் பொடுத்து அரசனையும் விட்டு புருஷனையும் விட்டானா ஆயிடுச்சு. இந்த தீட்சிதர் கதை எப்படி இருக்கு? பிரச்சுதோவா ஏஷோ அஸ்மால் லோகா. இந்தூரை விட்டு கிளம்பிட்டாரு இல்லையா, சொர்க்கத்துக்கு போயிட்டாரா? ஐயோ, அதுக்குள்ளே எப்படி போவார்? பேத்தி கல்யாணங்கள்லாம் இருக்குது, பேரன் கல்யாணங்கள்லாம் இருக்குது. யாராவது ஒருத்தர் யாகம் முடிஞ்சு அவபிரத ஸ்நானம் ஆன உடனே சொர்க்கம்னா யாகம் பண்ணுவாளா சொல்லுங்க நீங்கள். ஒரு பாட்டி என்ன பண்ணா, மாட்டு பொண்ணு உபதிரவம் தாங்கலேங்கிறதுக்காக இந்த பிள்ளையார் கோயிலில் வந்து பெரிய குருணை பிள்ளையார்கிட்ட அப்படின்னு நின்று ராத்திரி 7 மணிலேருந்து 10 மணி இருக்கும் கதவை சாத்த முடியல. எனக்கு உபதிரவம் தாங்கலை, நாட்டு பொண்ணு உபதிரவம் தாங்கலை, நாட்டு பொண்ணு உபதிரவம் தாங்கலை, அழிச்சுக்கோ அழிச்சுக்கோன்னார். இந்த குருக்கள் பார்த்தா ரொம்ப உபதிரவம் தாங்க முடியலையே, என்னடா இது, இந்தமாதிரி போனால் போக மாட்டேங்கிறா, பிடிச்சி இழுத்து விட்டா வேறு ஏதாவது களைப்பு விட்டுருவானே, லேடிஸை தொட்டேல்னா ஆபத்து, ஃபாரினில் குழந்தைய தொட்டால் கூட ஆபத்தான். அவன் ரொம்ப கவலைப்பட்டான். அவன் என் மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டான், நீ ஒன்று பண்ணு அப்படின்னு. சாஸ்திரம் படித்ததுனால குயுக்தியெல்லாம் சொல்லி கொடுத்தான். நீ பிள்ளையாருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ, இந்த பாட்டி இன்றைக்கி 9:30 மேலே அழிச்சுக்கோ அழிச்சுக்கோன்னு. இதோ வந்துட்டேன், என் சேர்த்து வேறு அழிச்சுக்கிறேன்னு பெருசாக சத்தம் போடுவேன், மறுநாள் என்ன நடக்கிறது பாருங்கன்னா. அதே போல் இன்றைக்கி வைகுண்ட ஏகாசிக்கு முகனா, இன்றைக்கி வைகுண்ட ஏகாசிக்கு முந்தனா தானே, இந்த பாட்டி அழிச்சுக்கோ அழிச்சுக்கோன்னு, இதோ வந்துட்டேன் அழிச்சுக்கிறேன்னா குடு குடு குடுன்னு ஓடி அப்புறம் போனவா அந்த கோவில் பக்கம் வைகுண்ட ஏகாசின்னு கூட வரல. என்ன சார் இது, என்ன வைராக்கியங்கிற இல்லைங்க? அதுபோல தீட்சிதர் அவபிரத ஸ்நானம் பண்ணணும்னு சொர்க்கத்துக்கு போக முடியாது. அகத்தோ தேவலோகம் யோதீட்சிதா, அக திருசங்கு சொர்க்கம் மாதிரி இருக்காரு. சரி, இதை வேடிக்கையா சொல்லிவிட்டு வேதம் மேட்சிங்கா சொல்றது. அப்ப இவர் உடம்புல வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பொருளை தடவிக்கணும், அது வந்து நைப்பு கொடுக்கறதா இருக்கணும். இதெல்லாம் சாதாரண விஷயம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா வெண்ணெயை தடவிக்கும். அது என்ன சார், வெண்ணெய்க்கும் தீட்சருக்கும் என்ன சம்பந்தம்னா, வெண்ணெய் ரெண்டும் கட்டான், தீட்சரும் ரெண்டும் கட்டான். வேதம் சொல்றதே
1: அந்தரே வனவனீ தந்தவனீதே நாபியந்தே.
0: வெண்ணெய் என்பது இங்கும் இல்லை அங்கும் இல்லை. இதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல. வித்யாரண்யர் கை கொடுத்தா தயிருங்கிறதான தன்மையில் ஒட்டின் இருந்ததுலேருந்து கிளம்பி கொடுத்தோம். நெய்யுங்கிறதான ஸ்டேஜ் அடையல, நடுப்புற உருண்டு இருக்குது முதக்கிறது. அதாவது தயிருங்கிற பாவத்திலேருந்து கிளம்பி கடைஞ்ச கடைசல்ல மேலே வந்துடுச்சு. இது போய் எப்படி முடிஞ்சா நன்னா இருக்கும்? அப்புறம் இந்த வெண்ணையாவே 1 மாசம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? ஆஞ்சநேயருக்கு தடவினா கூட அவர் மூஞ்சி சுலுக்கின்னு போடுவார். வெண்ணையை 3-4 நாள் வெளியில தனியா வச்சுட்டேன்னா அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கே 4 நாளைக்கு வாசனை போகாது. அதனால இது 2 கட்டம். இது நெய் ஆயிடுதுன்னு வச்சுங்க பரவாயில்ல, பல நாள் இருக்கலாம். பல வருஷத்து நெய்யை ஒரு டப்பாலையோ மண்பானையிலே வச்சா அது பெரிய அமிர்தம்னு ஆயுர்வேதம் சொல்றது. அதனால தான் நெய்க்கு பழத்தன்மை கிடையாதுன்னு வேற சொல்லிட்டேன். இதெல்லாம் வேதம் சொல்லியிருக்கு. அந்தரேவ நவநீதம், நவநீதம் நடுப்புற இருக்கு. என்ன நடுப்புற இருக்கு? இந்த தயிர் செயலையிலேருந்து வந்து கொடுத்தோம், நெய் ஸ்டேஜுக்கு போகல, அதனால மேட்சிங்காக இருக்குன்ட்டார். இந்த தீட்சரும் பிருத்திவியிலேருந்து கிளம்பிவிட்டார், சொர்க்கத்துக்கு போகல, அதனால இந்த தீட்சருக்கு வெண்ணையை தடவுன்ட்டான். நவநீதே நாபியந்தே. சரி, நவநீதத்தினால தடவுன்னா என்ன சார் பண்றதுன்னா, எப்படி தடவணும்னா, இந்த ஆயில கொடுத்து பிண்ட தைலம்னு ஒண்ணும், எதுக்கா பிண்டம்னு பேர் வச்சானோ தெரியல. இந்த பிண்டம்னா உடம்பு, இது சோத்து பிண்டம்னு பேரு. இந்த பிண்ட தைலம்ங்கிறான், அப்புறம் தன்வந்திரிங்கிறான். இப்ப என்ன, நான் இதெல்லாம் என்ன தைலம் தடவிண்டுதான் இருக்கு, அது ஒரு மாதிரி வீங்கிட்டே இருக்கு, அது ஒரு தினசா இருக்குது. நம்ம பிரார்வத்தை வர வரைக்கும் ஒண்ணும் விடாது. இந்த தைலத்தை தடவரிச்சு மேலேந்து கீழே தடவுறதா, கீழேந்து மேலே தடவுறதா? இங்க வேதம் இங்க சொல்லித்து உலக, ஏன்னா எனக்கு ஒரு டாக்டர் லண்டன்லேருந்து வந்தவர் சொன்னார், இந்த சிக்கன் குனியா ப்ராப்ளம் இருக்குன்னு, நீங்கள் ஏதாவது ஒரு அலோபதி ஆயின்மெண்ட்டோ இல்லை எண்ணெயோ எக்ஸ்டர்னலாக மட்டும் சாப்பிடுங்க, உள்ளுக்கு மட்டும் மாத்திரை சாப்பிடாயுங்கோ சாப்பிடாயுங்கோ சாப்பிடாயுங்கோன்னு 15 தினம் சொல்லியிருக்கார். பெரிய டாக்டர், அவர் ஹிதமான டாக்டராக இருக்கிறதுனால சொன்னார். அப்போ கூட எனக்கு ஒருத்தர் இப்போ லெட்டர் பேடு கொடுத்தார், அந்த லெட்டர் பேட்டில் பின்னாடி ஒரு மருந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கு, கவனித்தேன். நீங்கள் உங்களுக்காக தான் சொல்கிறேன், எனக்கு திடீர்னு என்ன தோணித்து, அதில் என்ன போட்டிருக்குன்னா காமதால்பின்னு போட்டிருக்கு டேப்லெட். இந்த காமதால்பியை படித்து பார்த்தேன், அது ட்ரம்டால் ஹெச்சிஐ 35.5 mg ப்ளஸ் பாராசிட்டமால் 325 mg டேப்லெட்ஸ்னு அதனுடைய கண்டென்ட்ஸ் போட்டான். என்னடா பண்ணுறோம்னா நியூரோபதிக் பெயின்ஸ் சிட்ரோமஸ் போஸ்ட் ஆபரேட்டிவ் பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸ் அக்யூட் ஜாயின்ட் பெயின்ஸ் அண்ட் லோ பேக் பெயின் பெயின்ஃபுல் போன் மெட்டாஸ்டேசிஸ் இவ்வளோக்குன்னு போட்டிருக்கான். ஒரு டெம்டேஷன் உடனே இவர்கிட்ட கேட்ட ஒரு நாள் மாத்திரம் வாங்கிக்கலாமான்னு. ஆனால் அவர் டாக்டர் சொல்கிறார் இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடாங்கன்ட்டேன். இதெல்லாம் வந்து முதல்ல ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் ஆபத்தில் மாட்டிக்கும்னு அவர் எனக்கு சொல்லியிருக்கார். வேத வாக்கு மாதிரி அதுதான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நவநீத்தேன் ஆபியங்கேன்னு சொன்னால் இவருக்கு அவருக்கும் மேட்சிங்காக இருக்கு. அதுபோல் வேதத்தில் இந்த மேட்சிங்கில் இன்னொன்று எங்கே என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டேன்னா காரீரிஷ்டின்னு ஏற்றுக்கே சொன்னேன். காரீரிஷ்டின்னா மகைக்காக பண்ண வேண்டிய இஷ்டி. நாமெல்லாம் வருண ஜெபம்னு வச்சுருக்கோம், சௌத்தத்தில் கர்மா இருக்குது ஸ்மார்த்தத்தில் கர்மா இருக்குது, உங்களுக்கு மந்திரம் எழுதினு வந்துட்டேன். இன்றைக்கி சௌத ஸ்மார்த்த கர்மா அதில் காரீரிஷ்டின்னு ஒன்று. காரீரிஷ்டிங்கிறது மழைக்காக பண்ண வேண்டியது.
1: மாருதமசி மருதாமோ ஜயிதி காந்தாராம் பிந்தி ரமய தமருத சேத மாயி நம்மனோஜம சம்ரஷணகும் சுபக்திம்.
0: இந்த இஷ்டி பண்ணா ஏதோ புண்ணியத்தினால மழை வருதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த மந்திரங்கள் எல்லாம் என்ன சொல்றது, பிராக்டிக்கலா சொல்றது. சில மான்சூன் எல்லாம் ஒழுங்கா செட்டப் ஆகி இந்த காத்து இருந்தா தான் மழையை கொண்டு வருதுங்கிறது நிச்சயமா சயின்டிபிக்கா ஒத்துண்டாச்சு. இந்த காத்து அடிக்க வைக்கிறதுக்கு பெரிய ஃபேன் ஒன்று வைங்கன்னா அது வந்த மழையும் போடும், அதனால் காற்று மழையும் கொண்டு வரும் மழையும் கொண்டு போகும். குரங்கு பேன் எடுத்தாலும் எடுக்கும் தலையை பிச்சாலும் பிக்கும்னா இப்படி தானே. அதனால் இந்த வேத ரீதியாக மாருதமசி மருதாமோஜா இந்த காற்றுகள் தான் மழையை கொண்டு வருது. எஸ்பெஷலி மட்ராஸுக்கு புயல் காற்று இல்லைன்னா மழையே இல்லை, நேச்சுரல் ரெயின்லாம் போயிடுது. என்ன எங்கள் நாங்கள் மட்ராஸில் தெய்வ பக்தியும் சம்ஸ்கிருத பக்தியும் புண்ணியமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால ஏதோ புயல்கள் கிளம்பினாத்தான் போறச்சு இங்கே மழை அடிக்கும். கர்நாடகா சுபிக்ஷமாக இருக்கு. நான் ஏதோ தினம் சொல்கிறேன் அசூயப்படுறேன்னு நினச்சிக்காயுங்க, சொல்லி வச்சேன். எல்லா நதியிலையும் ஜலம் ஓடுறது, எங்களுக்கு எல்லா நதியிலையும் மணல் ஓடுறது, அந்த மணலையும் காணும். இப்போ யாரோ லாரி லாரி எடுத்துன்னு போட்டோம், அது பெரிய கேஸாக இருக்குது. அந்த காரீரிஷ்டி எதுக்காக பண்ணுறதுன்னா மழைக்காக. சார் மழையினுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டான். கிருஷ்ணம் கருப்புங்கிறது மழையினுடைய நேரம், நீலமேக சாமலா கோமலான்னு சொல்றது கரு கரு கருன்னு இருக்கும். இந்த மூணாம் காண்டத்துல மழை வந்தா எப்படி இருக்கும், திவா
1: சித்தம கிருண்வந்தி பர்ஜன்யே நோதபாகேதி.
0: பகல்லையே லைட்டு போட்டுதான் ரோட்ல போகணுங்கிற அப்படி இருக்கணுமா. திவாச்சித் திவானா பகல், ராத்திரினா திவாராத்திரி. திவாச்சித்து தமக்கிருண்வந்தி, பகலே ஒரே இருட்டடிச்சு போச்சுன்னா கருமேகம் அப்படி சூழ்ந்தா மழை ஒரே கருப்பு. மழையினுடைய நிறம் என்ன,
2: கருப்பு.
0: கருப்புன்னு தெரிஞ்சு போச்சா. நீங்க யாகம் எதுக்காக பண்றேள், மழைக்கா பண்றேளா. அப்ப தீட்சிதாள்லாம் பார்த்தா கண்ணங்கருன்னு இருக்கணும். எதுக்காக இவர் சேப்பா இருக்கிறவர் என்ன பண்ணுவேள், இடுப்பு வேஷ்டி கருப்பு, மேல் வேஷ்டி கருப்பு,
2: பார்டர்
0: தலை தாடியா இருந்தாக்க அங்க ஏதோ கருப்பு பூசிக்கணும்னு சொல்லலை. அதுல

0: வரிசையதி.
1: அந்த மழைக்கும் இந்த யாகத்துக்கும் யாகம் பண்றவருக்கும் ஒரு மேட்சிங். அதனால நீங்கள்லாம் புடவை கலருக்கும் ரவிக்கைக்கும் மேட்ச் பார்த்துக்கலாங்கிறதுக்காக சொல்லல. இந்த மேட்ச் ஆரம்பிச்சது இந்த மேட்ச்லயே இன்னொன்று இருக்கு, எம்ஏ டி சிஹெச்னு, அது வேற மேட்ச், அது கிரிக்கெட் மேட்சுங்க. அப்போ இந்த மேட்ச் என்ன சொல்றது, இவர் அந்த இந்த கருப்புக்கும் அந்த கருப்புக்கும் சரியா போச்சுருந்தார். இது அதோட நிறுத்திக்க வேண்டியதானே. இந்த மாமிக்கும் கருப்பு போடவே அன்னைக்கு தீட்சிதர் பத்னி இருக்கா பாருங்க, எல்லாரும் எஜமானால் ரித்திகளுக்கெல்லாம் கருப்பு வஸ்திரம், கருப்பு கர, கருப்பு வஸ்திரம் சொல், கருப்பு வஸ்திரத்துக்கு மஞ்சக்கரை போடப்படாது, கருப்பு வஸ்திரம் கருப்பு கரை. கிருஷ்ணம் வாச கிருஷ்ண தோஷம் தட்சிணா ஏதத்வை வ்ருஷ்டை ரூபம் அப்படின்னு அது மேட்சிங் கண்டுபிடிக்கிறது. இந்த நவநீதத்தை கண்டுபிடிச்சாமே அதுல என்ன பண்ணார், இந்த புரோடாசம் கண்ணங்கரேன்னு இருக்கணுமா, புரோடாசம் கண்ணங்கரேன்னு இருக்குமா, செலாத்துல கறி பண்ணினா கறி ரெண்டு விதத்துல கறியா இருக்குன்னு, நிறத்திலையும் கறியா இருக்கு, கறின்னா பொடித்தோல்னு. அது போல இவர் என்ன பண்ணணும்னா, அதுக்காக இந்த புரோடாசத்தை அடிபிடிக்க முடியாது, பண்ணி கருப்பா இருக்கக்கூடாது, கருப்பு நெல் கருப்பு அரிசின்னே ஒரு அரிசி கொஞ்சம் கருப்பா இருக்கும், அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அதை பொடி பண்ணி பண்ணுங்கன்னார். அதுல தேன் கலக்க சொன்னார், தேன் கலக்கிறது கருந்தேன் கலன்னார். இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டே போனார். அங்க ஒரு குதிரை சாட்சிக்கு நிக்கணும், இந்த யாகம் பண்ணச்சு இதெல்லாம் நடக்கிறது. இப்ப கூட கருப்பு குதிரை கொண்டா வாடகைக்கு காணும், கருப்பு குதிரை அங்க நின்றுட்டு இருக்கணும் சாட்சியா, அங்க எல்லாம் இப்படி கருப்பாச்சா, எல்லாம் கருப்பான உடனே இதெல்லாம் பண்ணிட்டே வந்தேன்னா மூணு நாளைக்கு பண்ணுங்க, மழை கட்டாயம் வரும், வரலன்னா வர வரைக்கும் பண்ணுங்கன்னு தருவன். புரிஞ்சு போச்சு. எனக்கு இந்த சிக்கன் குனியா எங்க ஃபேமிலி டாக்டர் ரமேஷ் ராம்னு மருந்தெல்லாம் கொடுத்தா ஜாலியா போச்சு. 25 நாள் வரைக்கும் எனக்கு இன்னும் வலியெல்லாம் தேவையா இல்லை, கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும், நீங்கள் பேராசெட்டமால் போட்டுங்கன்ட்டோம், வலிச்சா பேராசெட்டமால் போட்டுங்கன்ட்டு சொல்லி விட்டோம். நான் போட்டுக்கல, என்னப்பா அது கொஞ்ச நாளில் சரியாக போகணும்னே என்னென்ன, நான் தான் கொஞ்ச நாள்னு சொன்னேன்னா எவ்வளோ நாள் கொஞ்ச நாள்ல, தேவையில்லாத வரைக்கும் கொஞ்ச நாள்ட்டான் டாக்டர் சொன்னதை சொல்கிறேன். ஏன்னா ஒன்றும் திஷ்டபிரதமாக 15 நாள் 20 நாள்னு சொல்லலை, இந்த அம்மா எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருப்பான்னா மூச்சு ஓடுற வரைக்கும் இருப்பான்னு வேதம் சொல்லிருக்கு. யாவத்யஸ்மின் சரீரே பிராணோ வசதி தாவதே வாயு. உபனிஷத்து உபனிஷத் ஜோசியம் பிரமாதமாக இருக்கும். எவ்வளோ நாளைக்கு சார் இவர் இருப்பாருன்னா பஞ்சு வச்சு பாருங்கோ, அசையிற வரைக்கும் இருப்பார், பஞ்சு அசையிலேன்னா போயிட்டு. இது இவர் என்ன ஜோசியம் சொல்கிறது எனக்கு தெரியாது என்ன. இது மாதிரி வேதம் தப்பிச்சுக்கிறது, இந்த ஜோசியால் தப்பிச்சுக்கிறதுக்கு அது நீலகண்ட தீட்சர் ஒன்று சொன்னார், புள்ள பிறக்குமா பொன் பிறக்குமா, ஆம்பளை பொம்பளை ஆம்பளை பொம்பளைன்னு அந்த இதை அன்னைக்கு சீமந்த தண்ணிக்கு ஒரு குட்டு குட்டுவா, இதெல்லாம் தெரியும் இல்லையா, பார்க்க போட்டு குழந்தையெல்லாம் சுத்தம் ஆம்பளை ஆம்பளை பொம்பளை ஆம்பளை பொம்பளை ஆம்பளை பொம்பளை மாற்றி மாற்றி பிறக்கணுமா, எல்லாம் இப்போ எல்லாம் பிள்ளையாகவே பிறந்து கல்யாணம் திண்டாடுறது. இப்போ முன்ன எல்லாம் பொண்ணாகவே பிறந்து கல்யாணம் திண்டாடித்து இப்போ சைக்கிள் மாறி போச்சு. இப்போ 100 ஆம்பளைக்கு 73 பொம்பளை தான் இருக்காங்கிறாங்க. 73 சொன்னது தான் கரெக்டாக சொன்னதாக இருத்தான் அக்கா சொன்னேன். 98 ரூபா 37 பைசா பிளஸ் 1/2 பைசான்னு போடுறான், ரொம்ப கரெக்டாக அளந்து போட்டான் சாம்பிராணி. அப்போ ரெண்டும் கலந்து கலந்து பிறக்கணும், கல்யாணத்திலே கலந்து கலந்து பிறக்கிறதுக்காக கையை பிடிக்கிறச்சு ஜாக்கிரதையாக சொல்லுக்கார் சூத்திரக்கார். ஒன்று தொட்டு அவனு சொல்லணும், எல்லா எல்லாத்தையும் சஞ்சாரம் பண்ணா தான் எனக்கு எல்லாம் தெரியணும் உங்களுக்கும் தெரியணும். கல்யாணம் பண்ணச்சு அவள்கிட்ட கையை பிடிக்கணும், நீ எப்படி சார் பிடிக்கிறதுன்னா இந்த பக்கத்தில் போய் பிடிக்கிறதா, பீச்சில் இப்படி நடந்து போகிற மாதிரியா சாம்பாணிங்க. அதனால இந்த கையை அப்படி வச்சுக்கணும், தாமரை மொட்டு மாதிரி இப்படி வச்சுக்கோ, அவள் வலது கையும் அவனுடைய கையால் இப்படி பிடினா, இப்படி பிடிக்கிறதா இப்படி பிடிக்கிறதான்னு தங்கட்டான். அங்குஷ்டத்தை மட்டும் பிடிக்கிறதா விரலை மட்டும் பிடிக்கிறதா, நீ விரலை மட்டும் பிடிச்சேனா பொண்ணாகவே பிறக்கும், கட்ட விரலை மட்டும் பண்ணால் புள்ளியாகவே பிறக்கும். இதுக்காக நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் பிறக்கலன்னு என்ன கேட்கக்கூடாது. இந்த சூத்திரக்காரர் என்ன பண்ணார், எனக்கு ரெண்டும் ஒன்றும் தான் கலந்து கட்டியே தானே சேர்த்துக்கணும். அதுக்கான ஒன்றுந்தார் எதி காமையே தீரே வஜனையே யமித்யங்குலியரே வகிருணியாது எதி காமையே தோ புருஷையே வஜனையே யமித்யங்குஷ்டமேவா. ரெண்டுலையும் போய் மாட்டிக்கா, இங்கோ அங்குஷ்டத்தையும் இதையும் சேர்த்து வச்சு பிடிச்சிருக்கோம்ட்டார். அவர் பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டும் தானே இருக்கணும், பிளஸ் மைனஸ் சேர்ந்தா தானே கரண்ட், ரெண்டு பிளஸ்ஸாக இருந்தேன்னா பிளக்க சொல்லியனால பட்டினம் வெடிக்கும், ஒன்று மைனஸ்ங்கிறான் ஒன்று பிளஸ்ஸுங்கிறான், இப்படி தான் இருக்கணும். இதை இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுபோல் அங்கே அங்குலியை பிடிக்கிறச்சேயே அங்கே சொல்லியிருக்கு அங்குலிய ரேவகிரணி யாத்துன்னு. அது மாதிரி இங்கே நமக்கு இப்போ சந்தேகங்கள் வர இடத்துல இப்போ சப்ப மேட்சிங்கை பற்றி சொல்லிட்டு வரேன். அது மாதிரி எல்லாம் வேதத்தில் மேட்சிங் சொல்லியிருக்கு. நான் அன்றைக்கே தைத்திரிய உபனிஷத்தில் ஒரு மேட்சிங் சொல்லியிருக்கு, உங்களுக்கு எவ்வளோ ஐவேஜ் இருக்கோ அதுக்கு மேட்சிங்காக தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. அது எங்கே சொல்லியிருக்கு, ஸ்ரீயாதேயம், இதெல்லாம் மேட்சிங் ரைட். இந்த மேட்சிங்னோடனே இன்னொன்று ஞாபகம் வருது, இந்த பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் மேட்சிங்காக இருக்கணும் போது கல்யாணம். முதல் மேட்சிங் என்ன? இதுக்கு ஒரு ஒரு கவி சொல்லி வச்சா, கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம் பிதா ஸ்ருதம் பாந்தவா குலமிச்சந்தி
0: மிருஷ்டாந்தம் இதரே ஜனா.
1: ஒரு எல்லாத்தையும் பழுத்து வாங்குறேனே, அதுவும் முக்கியமான இடத்த சொல்லிட்டோம். இந்த கல்யாணத்தில் யார் யார் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னா, மாப்பிள்ளைக்கு கன்யா வரையத்தே ரூபம், பெண்ணுக்கு தன்னுடைய ஆத்துக்காரர் நேர் மன்மதனாக இருக்கணும்னு இருக்கு. இவன் எப்படி இருக்காங்கிறது வேற விஷயம். கன்யா வரையத்தே ரூபம், சரி. அந்த பெண்ணை பெற்ற அப்பா என்ன நினைக்கிறார், அம்மா என்ன நினைக்கிறார்? மாப்பிள்ள மாதா வித்தம், மினிமம் 2 லட்சமாவது சம்பாதிக்கிறாரா, இவளுக்கு மாசம் மாசம் பொட்டு புடவை வாங்கி கொடுக்கணுமே, இதான் மோர்ஞ்சாய் சாப்பிடுன்னு சொல்லாமல் நல்லபடியாக வயிறு குறையாமல் ஷாம்பு ஒண்ணுமேங்கிறதுக்காக மாமியாருக்கு என்ன கவலை என்ன, மாப்பிள்ளை நல்ல சில்லறை இருக்கணும். மாதா வித்தம். அப்பா என்ன நினைக்கிறார், மாமனார் ஏதாவது பொண்ணை பெற்றவர்ன்றார், நல்ல படிப்பு இருக்கிற பொருள் சார். பிதா ஸ்ருதம், சரி இந்த பொண்ணா பெத்தவாள் இதா அங்கேயும் வச்சுங்க, வயசு வருஷம் ஆல்சோ அவ்வளவு நிறைய சம்பாதிக்கணும்னு எடுத்தப்போ வரோ வரையதே ரூபம் மாதா வித்தம் மாத்திப்பிடலாம். வரோ வரையதே ரூபம்னா பெண்ணு அழகா இருக்க, ஐயோ இவன் ரெண்டு கட்டம் கடிச்சா கொஞ்சம் மாதிரி இருப்பான், பெண்ணு ரத்தி மாதிரி வரணுமா. அத்தியனம் பண்ணவன் நினைக்கிறான் ராஜகுமாரி கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படி கல்யாணம், வரும் பொண்ணே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. அவன் ஆசைப்பட வேண்டியதான் என்ன இப்போ, மாதா வித்தம் பிதாஸ்ருதம் ரெண்டு பக்கத்துக்கு பொருத்தம், பௌசுனா ரெண்டும் தானே. இந்த பாந்தவாள்னா ரெண்டு பக்கத்துலையும் இருக்கிறதான ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைக்கிறான்னு, அந்த காலத்தில் இந்த காலத்தில் அது கிடையவே கிடையாது. ஏன்னா பாந்தவாக குலமிச்சந்தி, நல்ல பரம்பரையில் வந்திருக்காளா, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கா, ஹேபிட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குமா, இதெல்லாம் கவனித்து பார்க்கணும். பல பேரை விசாரிப்பான் பண்ணால் ஓரளவுக்கு சரியா. இப்போ என்னடான்னா கம்ப்யூட்டர் ஜாதகங்கிறான், இதுலேருந்து அதில் பரமாறுத்துங்கிறான், அதுலேருந்து இதில் வந்ததுங்கிறான், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கோங்களே யார் என்னன்னு தெரியும், வந்து குலமும் கிடையாது ஒருத்தரும், அது ஒரு கேள்வியில் கேட்டிருக்காரு ஒருத்தர், இப்படி மேரேஜ் நடக்கிறதே நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காரு, பதில் சொல்கிறேன் அப்புறம். அதுக்குத்தான் இப்போ எல்லா சன்னியாசிகளும் எல்லா அத்தியனம் பண்ணுவாலும் கடந்து அழுதுன்னு இருக்கும் சுவாமிகிட்ட, இது ரொம்ப மோசமாக போயிடுத்து, இது என்ன பண்ணுறதுன்னு புரியலையே, இதுக்கு என்ன காரணங்கிறது பற்றியும் கடைசியில் 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்ச மட்டும் இது பிராரப்தங்கிறது வேற கதை. பாந்தவாக குலமிச்சந்தி, நல்ல குலத்தில் இருக்கணும். இது ராமனுக்கும் சீதைக்கும் இருந்ததுன்னு ஆஞ்சநேயர் சொல்றார். ஏன்னார் துல்லிய சீலவயோ விருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் தஞ்சேயமசி தேக்ஷணா. சீதையை பார்த்துட்டு ஆஞ்சநேயர் ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்து ரொம்ப பொருத்தம்னு இன்னைக்கு தீர்மானம். இப்படியே நாமெல்லாம் 25 வருஷம் கழிச்சு பொருத்தம் இல்லைன்னு தீர்மானத்துக்கு வரோம், உன்னை போய் கல்யாணம் பண்ணேன்னு இவனும் சொல்கிறான் அவளும் சொல்கிறான், இது கன்சார் பண்ணுறதுன்னா வேறு பாத்ரூம் உள்ளாங்கிறான் அப்புறம், அதுதான் தப்புங்க. மூணு பார்த்தா இதோட மோசமாக இருக்கும். அப்புறம் பேங்க் உத்தியோகத்துலேருந்து பேசாமல் மோட்டோலோவுக்கு வந்துடும், மோட்டோலோவிலேருந்து மறுபடியும் வைத்தியத்துக்கு வந்துடுறேங்கண்ணா, என்ன ஏதோ ஒரு தினசு சுத்தின்னு இருக்குது. மாதா வித்தம் பாந்தவா, அவர் என்ன சொல்கிறார் சீதையை பார்த்து, துல்யாபிஜன லக்ஷணம், என்ன சூரிய வம்ச பரம்பரை, எவ்வளவு ஆச்சார அனுஷ்டானம், குலம் எவ்வளவு நன்னா இருக்கு. இதே போல ஜனக மகாராஜான்னு கேட்கவே வேண்டாம். துல்ய சீல வயோ விருத்தம், சீலம்னா அந்த ஒழுக்கங்கள் அதான் முக்கியமாகணும். இதை பத்தியே இப்ப கேள்வி முறைய இல்லையா, இவளுக்கு எவ்வளவு பேங்க்ல கிரெடிட் இருக்கு, அவளுக்கு எவ்வளவு பேங்க்ல இருக்கு, கிரெடிட் கார்டு சரியா இருக்கான்னு இப்ப முடிஞ்சு போச்சு. இந்த வித்தத்தை பத்தி பேசவே இல்லைங்க, விருத்தம்னு பேசுறது. விருத்தம்னா கேரக்டர், துல்யசீல வயோ விருத்தம், பணத்தை பற்றி பேசவே இல்லை மின் காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு, அது நல்லா கவனிக்கணும். ஆனால் மாதா வித்தம்னு இருக்கு இங்கே இருந்தாலும், விருத்தம்ங்கிறது வேற, விருத்தம்னா அவனுடைய நடத்தை, அது பெரிய விஷயம். துல்யசீல வயோ விருத்தம், வயசும் மேட்சிங்காக இருக்கணும்னா, வயசு மேட்சிங்காக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஈக்குவல் ஒரே வயசுன்னு வச்சுக்கோங்க, 21 வயசு அவளுக்கு 21 வயசில், 2 வயசாவது குறைச்சலாக இருக்கலாம், 12 வயசு வரைக்கும் குறைச்சலாக இருந்தால் நல்லதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ சில கேஸில் என்னாச்சுன்னா 3 வயசு தான் டிஃபரன்ஸ்னு எழுதியிருக்காங்க, அது பெருசு இருக்கணுமா சின்னது இருக்கணுமான்னு தெரியல, டிஃபரன்ஸ்னா இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. நான் ஒரு 8 வயசு வித்தியாசத்தில் ஒரு ஜாதகத்துக்கு ஃபோன் பண்ணேன், போய் நீங்கள் யாருன்னா, நான் தான் ரிட்டையர்ட் பிரின்ஸிபால், உங்களுக்கு மூளை இல்லையா, நான் 3 வயசுன்னு போட்டு போகிறோம், 7 வயசில் எப்படி கேட்டேன்னு கேட்குறான்னா அடிக்க வரான்னா. இப்போ நம்ம ஆத்துலாம் அநேகமாக பார்த்தேன்னா 10 வயசு வித்தியாசம் இருக்கும். அது பட் அந்த துல்யசீல வயோ விருத்தம் அது 21 21 அப்படி வச்சுக்கிட்டேன். துல்யாபிஜனம், அபிஜனம்னு சொன்னோமே ஆனால் அவளுடைய நடைமுறைகள், அவளுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நல்லா இருக்குங்கிறார். இந்த மேட்சிங்காக இதெல்லாம் இருக்கணும். ஒருத்தன் என்ன பண்ண அசடு, அந்த பையனை பற்றி பொண்ணை கேட்டான், பொண்ணை பற்றி பையன்ட்ட கேட்டான் எப்படின்னா, இல்லை நல்லா அழகாக இருப்பார், மன்மதன் மாதிரி இருப்பார், ஓஹோ எவ்வளோ எப்படியோ வயிறாங்க நேரம் அதெல்லாம் கேட்டாச்சு, எல்லாம் மேட்சிங்காக இருக்கு. அவர் எங்கே சம்பளம், எவ்வளோ சம்பளம், 1.5 லட்சம் பொண்ணுக்கு அநேகமாக 1.5 லட்சத்துக்கு வரும், 30 ரூபா கூட இருந்தாலும் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். வயசு சரியாக போச்சு, ஹைட்டு வெயிட்டு எல்லாம் சரியாக இருக்குது, அழகு பார்த்தா இது ரதி குஞ்சு அவன் மன்மத குஞ்சு எதுவும் சொல்லிட்டா முடிச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவள் எந்த ஊர்னா தஞ்சாவூர், இவா எந்த ஊர், இவா மன்னாருடைய எல்லாம் மனவாடும் சரியாக போச்சு, கர்நாடகா கர்நாடகா தெலுங்கு தெலுங்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமாம் அவள் என்ன கோத்திரம்னா அதான் தெரியலேங்கூடாது, இல்லை அவர் பாரத்வாஜ கோத்திரம்னா, இவன் என்ன பண்ணிவிட்டான் அதையே சொல்லணுமா, நானும் பாரத்வாஜன் தான் நானே பார்க்கணும். பழைய காலத்தில் கல்யாணம் நடக்காது, இப்போ எல்லாம் நடக்கும், இப்போ என்ன வேணால் நடக்கும், ஆணும் பெண்ணுமா இருந்தால் போறோம். துல்லிய சகோத்திர விவாகம் கூடாது, மேட்சிங்கிறதுக்காக நீங்களும் ஆத்திரை கோத்திரம் நானும் ஆத்திரை கோத்திரம்னா கல்யாணம் நின்று கூடும். இது அத்வைத சித்தியில் இந்த பழமொழியை எடுத்து விடுறார் அவர். உலகங்களெல்லாம் அப்சல்யூட், பிரம்மமும் அப்சல்யூட், உலகமும் சத்தியம் பிரம்மமும் சத்தியம்னு துவைத்திகள் சொல்கிறார். இவர் கேட்டார் உலகம் சத்தியம்னா எது மாறினார், பிரம்மத்தை போல சத்தியம்னா, பிரம்மத்துக்கு என்ன சத்தியமோ அதே சத்தியம்னா. இவர் பார்த்தார் பிரம்மத்துக்கு என்ன எக்ஸிஸ்டன்ஸோ, நான் இந்த வார்த்தையை நினைக்க வந்துக்கணும், பிரம்மங்கிறதான கடவுளுக்கு எந்த விதமான எக்ஸிஸ்டன்ஸோ குவாலிட்டி அதே எக்ஸிஸ்டன்ஸு பிரபஞ்சத்துக்கும் உண்டும்னா. இன்னொரு தரம் சொல்லுனார் பிரம்மத்துக்கு எந்த விதமான எக்ஸிஸ்டன்ஸோ அப்சல்யூட்டே அப்சல்யூட் அதே எக்ஸிஸ்டன்ஸ் பிரபஞ்சத்துக்குன்னா. நீ எப்படி இருக்குன்னு கேட்டால் பிரபஞ்சத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆகிடும், கல்யாணம் நடக்காதுன்னா. ஏன்னார் எதேவ பவதாங்கோத்திரம் ததேவாஸ்மாக மீறித்தம் இது வதத்தோ வரஸ்ய பிராதா பவான், உங்களுக்கு என்ன கோத்திரமோ அதே கோத்திரம் தான் எனக்கு, என்ன எப்படி கல்யாணம் நின்றுபடுமோ, பிரம்மத்துக்கு எந்த எக்ஸிஸ்டன்ஸோ அதே எக்ஸிஸ்டன்ஸ் தான் பிரபஞ்சத்துக்குன்னா, பிரபஞ்சத்துக்கு தனி எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். புரியுது இல்லையா, இது நுணுக்கமாக கவனிக்கணும். அதே இங்கேன்னா என்ன சார் அர்த்தம் இதில், இது அதே என்ன அது மாதிரின்னு அப்புறம் சொல்லணும். நீங்கள் எந்த வாழைப்பழம் சாப்பிட்டாலும் அதே வாழைப்பழம் நான் சாப்பிட்டேன்னா வயிற்றுலேருந்து எடுத்து சாப்பிட்டாரா, அதே இலைக்கு அதே ஷீப்புலேருந்து பிரிச்சோன்னு அர்த்தம். அது கூட இவன் அதிர்ஷ்டம், இந்த இலைக்கு பாதிக்கு மேலே கல்லாக இருக்கும் சொல்லுது, அது இவன் அதிர்ஷ்டம். அது அதே ஷீப்லேருந்து பிரித்தா எல்லா இப்போ திராட்சையை வாங்கிடுச்சு என்ன பண்ணுவோம்னா பெரிய கொத்தம் அவன் நடுப்பான், அது 1 கிலோ இருக்கும், அதில் 1 எடுத்து வாயில் போட்டுப்பான். இந்த கொத்து பூரும் அப்படி தான் இருக்கணும்னா நிச்சய நிர்பந்தம் இல்லை. உங்களுக்கு நாமே காத்தாலும் ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கும், சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் உபன்யாசம் கேட்கறச்சோ ஒரு மாதிரி இருக்கும், யாராவது ஒன்று கொடுக்கறச்சோ வாங்கிக்கிறச்சோ ஒரு மாதிரி இருக்கும், நாம கொடுக்கறச்சோ ஒரு மாதிரி இருக்கும். இது தீர்ந்து போச்சு, இது திரைகுண்யம் இதெல்லாம். அதனால சிலதுக்கு மேட்சிங் சொல்லணும், சிலதுக்கு மேட்சிங் சொல்லப்படாது. அது மாதிரி இங்கே மேட்சிங் ஆக உள்ள விஷயங்களை பற்றி பேசுகிறார். இந்த அக்னியை சூடு தணிச்சதுக்கு அப்புறம் இவர் ஏறி ஆகணும், ஏறும்போது சூடு தனியணும், சூடு தனியணும்னா செப்பல் போட்டுக்கணும். அதுக்கு வரேன் என்ன சார், பூஜை மேடை மேலே கிட்டேயே செருப்பு வரப்படாது, நீங்கள் தானே சொன்னே இப்போ எப்படின்னார், இல்லை இல்லை புது செருப்பாக இதுக்கு மட்டும் ஒன்று தைக்கிறது, எதனால் தைக்கணும்னார், கார்ஷ்ணீ உபானஹா உபமுஞ்சதே, மாந்தோல்னால ஒரு செருப்பு தைச்சு அந்த சமயத்துக்கு தயார் பண்ணிக்கோ. அக்னிக்கும் மாந்தோலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது, அக்னி ஒரு சமயம் கோச்சுண்டு அஸ்வமாக ஆகி மரத்தில் பூந்தான்னு சொன்னேன், 100 சமயம் கோச்சுண்டு இதே மாதிரி பண்ணால் கண்டுபிடிச்சோன்னே, அடிக்கடி வரும் நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அப்சாண்ட் ஆகிற வழக்கம் தான். 100 சமயம் என்ன பண்ணான்னார் அவர், கிருஷ்ணோ ரூபம் கிருத்வா, அந்த மானாக போயிட்டாராம். ஒரு ஒருத்தரும் வேஷம் மாற்றினே இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். இந்த பாலிட்டிஷியன்லாம் எப்போ எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பான், எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு மாதிரி இருப்பான், எலெக்ஷன் முடிஞ்சு ஃபுல் மெஜாரிட்டி வந்தோன்னு ஒரு மாதிரி ஆகிடுவான். அதனால அந்த கிருஷ்ணமிருகம்னு பேர் அதுக்கு, அந்த மாந்தோல்னால போட்டேன்னா யஜ்ஞஸ்வரூபம் அக்னிஸ்வரூபமாக இருக்கிறதுனால அது தோஷம் இல்லைன்னார். சரி, 2 காலுக்கும் தானே செருப்பு போட்டுக்கணும்னார். இங்கே தான் இதை வேடிக்கை பண்ணுறது வேடம், 2 காலையும் செருப்பு போட்டு ஏறினேன்னா சூடு இல்லாமல் போயிடும், இருந்தாலும் அந்த அக்னியோட டைரக்ட் சம்பந்தம் இல்லாததுனால உங்களுக்கு அன்னம் கிடைக்காது, அன்னம் கிடைச்சாலும் ஜீர்ணாகாது. சரி, அப்போ 2 காலையும் பேசாமல் ஏறுறேன்னா கால் புண்ணு வந்து பின்னாடி கஷ்டப்படுவேன். இதான் 2 தினசான இங்கே பாருங்க மிருத்யர்

0: இந்த பஞ்சாயத்து சொன்ன அர்த்தம் புரிய, இந்த அர்த்தம் தான் அங்க இருக்கு, நீங்க அப்புறம் வச்சுக்கணும். பிரச்சனையே களை போட்டு கொடுத்து ரெண்டு செருப்பியும் போட்டு போனா சூடு தணிஞ்சு போயிடும், ஆனா சோறு கிடைக்காது, கிடைச்சாலும் ஜீர்ணம் ஆகாது, இது பெரிய ஆபத்து இல்லையா? சரி, ரெண்டு காலையும் வெறும் என்ன சாப்பிட்றதுக்கு நீங்க ஆளே இருக்க மாட்டேன், சித்த கழிச்சு ரெண்டாம் நாள் மூணாம் நாள் பத்தாம் நாள் கணக்கு பண்ணணும். சார் என்ன சார், ரெண்டு வகையில் ஒரு வகையில் போகணும், விடுங்க, ஒரு வகையிலும் போக விட மாட்டேங்கிறேன், பிரம்மச்சாரியம் இருக்க விட மாட்டேங்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னு என்ன பண்ணுறது சொல்லுங்க? ஏதோ ஒன்று தான் போய் ஆகணும். இந்த சங்கடத்தை வேதம் எப்படி பரிகாரம் பண்ணுறது? ஆச்சரியமான பரிகாரம் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணோம்னார், ஒரு பதமா ரெண்டு பதமா? அந்யாம் உபேதி முஞ்சதேமா, எப்படி பதம்
1: உபமுஞ்சதே?
0: உபமுஞ்சதே ஒரே பதம் தானே, சந்தேகம் இல்லையா? அந்யாம்

அன்பார்ந்த சைவ பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் காரணமாயிருக்கும் சிவப்பரம்பொருளின் திருவருளி நாள், வேத ஆகம உண்மை என்ற தலைப்பில் சில விளக்கங்களை சைவ உலகத்திற்கு அளிக்கும் ஒரு அரிய வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்துள்ளது. அனாதியே மலத்தில் அழுந்தி கிடக்கும் உயிர்கள் பரசிவத்தை உணர்ந்து உய்வடையும் பொருட்டு நிம்மலனாகிய நம் சிவபெருமான் வேத ஆகமங்களை அருளிச் செய்தார். நம் இறைவன் வேத ஆகமங்களை அருளிச் செய்யவில்லை என்றால் கருவுறும் ஆறுயிர் உண்மை இதுதான் என்பதை உயிர்கள் அறியாத நிலை ஏற்பட்டிருக்கும். நம் சிவபெருமான் உயிர்கள் மேல் கொண்ட தனிப்பெரும் கருணையினால்தான் வேத ஆகமங்களை அருளிச் செய்தார். நம் 12 திருமுறை மற்றும் 14 சாத்திரங்களை அருளிச் செய்த அருளாளர்களும் வேத ஆகம நெறியினை போற்றி அதன் பெருமைகளை தங்கள் நூல்களில் பல்வேறு இடங்களில் பதிவும் செய்துள்ளனர். இறைவனருடைய வேதம் பொது நூலாகவும் ஆகமும் சிறப்பு நூலாகவும் போற்றப்படுவன. இதனை நம் திருமூல தேவநாயனார் திருமந்திரத்தில் மிக அழகாக கூறுவார். வேதமுடு ஆகமும் மெய்யாம் இறைவன் நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும் என்றுள்ளன. நாதனுரை அவை நாடில் இரண்டந்தம் பேதமதில் பெரியோர்க்கு அவேதமே. இங்கு வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று கூறியுள்ளமையா, வேத ஆகமங்கள் இறைவனால் அருளப்பட்டன என்பதையும் அவை என்று மெய்யானவை என்பதையும் நாம் உணர்கின்றோம். இன்றைய காலத்தில் சிலர் கூறுவது போல் அவை என்றும் பொய்யானது அல்ல, என்றும் மெய்யாம் இறைவன் நூல். நம் சிவனார் உலகவர்க்காக வேதம், சத்தினிபாதற்காக ஆகமும் அருளினார். இதனையே நம் சகல ஆகம பண்டிதர் என்று சைவ உலகத்தால் போற்றப்படும் நம்முடைய சந்தான பரமாச்சாரியாரில் ஒருவரான அருளந்தி சிவாச்சாரியாரும் தன்னுடைய சிவஞான சித்தியாரிலே மிக அழகாக கூறுவார். வேதநூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள், வேறு உரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள். ஆதிநூல் அனாதி அமலன் தரு நூல் இரண்டும் ஆரண நூல் பொது சைவம் அருஞ்சிறப்பு நூலாம். நீதியினால் உலகவர்க்கும் சத்தினிபாதர்க்கும் நிகழ்த்தியது நீள்மறையின் ஒளிபொருள் வேதாந்த தீதில் கொண்டுரைக்கும் நூல் சைவம் பிறநூல் திகழ்பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும். மிகவும் அருமையான பாடல். சித்தியாருக்கு மேலான நூல் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. அன்பர்கள் மக்களே, வேதம் மற்றும் ஆகமம் என்ற இரண்டே ஆதி நூல்கள் என்றும் வேறு உரைக்கும் நூல் இவற்றிலிருந்து விரிந்த நூல்கள் என்றும், வேதமாகமும் இரண்டும் முறையே உலகவர்க்கும் சத்தினிபாதர்க்கும் அருளப்பட்டன என்றும் நம் சிவஞான சித்தியாரின் இப்பாடம் மூலம் நாம் அறிகின்றோம். இவ்வாறெல்லாம் அருளாளர்கள் ஒரு பக்கம் போற்ற நம் சைவ சித்தாந்தமும் வேத ஆகமங்களை ஏற்றுக்கொள்ளும் சமயங்களை அகச்சமயமாகவும் அதனை மறுக்கும் சமயங்களை புறச்சமயம் என்றும் பிரித்து கூறியது. இத்தகைய அருள்பெருமையுடைய வேத ஆகம நெறிக்கு இன்றைய காலத்தில் மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டுள்ளது என்றுதான் கூற வேண்டும். நம்முடைய வேத ஆகமத்தை இதுகாலும் பிரசமயத்தவர்கள்தான் மறுத்து வந்தனர். வேத ஆகம நெறிக்கு முரண்பாடான கொள்கையை கொண்டதால் தான் அவர்களை புறசமயத்தினர் என்று நம் சைவ சித்தாந்தம் கூறுகிறது. ஆனால் இன்றைய காலத்தில் 12 திருமுறைகள் மற்றும் 14 சாத்திரங்களை ஏற்று சிவசின்னங்களை தரித்து சிவனாரை தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்யும் அண்டர்பிரான் அடியார் பெருமக்களில் ஒரு சிலர் வேத ஆகமங்களை மறுத்தும் நிந்தித்தும் தவறான பிரச்சாரங்களை சைவ பெருமக்களிடையே பரப்பியும் வருதல் மிகுந்த வேதனையைத்தான் தருகிறது. வேத ஆகமங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினரிடம்
ஒப்படைக்க வேண்டிய கடமையை உடைய அடியார் பெருமக்களில் சிலரே முரண்பட்டு அதனை எதிர்த்தலை நாம் என்னவென்று கூறுவது? சிலருடைய விபரீத ஆராய்ச்சியின் முடிவால் வேத ஆகமங்கள் பற்றி ஒரு குழப்பமான சூழ்நிலைதான் தற்போது பலரிடம் நிலவுகின்றது. தங்கள் ஆராய்ச்சியின் முடிவாக வெவ்வேறு கருத்துக்களை தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். ஒருவர் கூறுகின்றார், வேதம் மற்றும் ஆகமங்கள் தமிழில் ஆதிகாலத்தில் இருந்ததாகவும் அவை கடைச்சங்கத்திற்கு முன் ஏற்பட்ட கடற்கோளில் அழிந்துவிட்டதாகவும் கூறுகின்றார். மற்றொருவர் அதற்கு முரண்பாடாக ஒரு கருத்தினை கூறுகிறார். அதாவது, இறையனார் அகப்பொருள், திருக்குறள், தேவாரம், சிவஞான போதம் என்ற நான்குமே தமிழ்நான்மறை என்கிறார். இவ்வாறு தமிழ்நான்மறை பற்றி தங்களுக்குள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருத்தலே தமிழில் நான்மறை இல்லை என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறது. இவ்வாறு தங்களுக்குள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தாலும் ஒரு கருத்தில் அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கின்றனர். அது என்னவென்றால், தற்போது இவ்வுலகத்தில் வழக்கில் இருக்கும் வடமொழி வேதங்கள் ஆகிய ரிக், யஜூ, சாமம் மற்றும் அதர்வணம் ஆகிய நான்கு வேதங்களும், மேலும் காமிகம் முதலாகிய 28 வடமொழி ஆகமங்களும் இறைவன் அருளியது அல்ல என்பதுதான் அவர்களுடைய கூற்று. அவை அனைத்தும் தமிழில்தான் இருந்தன, அழிந்துவிட்டன என்று ஒருவர் கூறுகிறார். மற்றொருவர் வேறு நூல்கள் தான் நான்மறை என்கிறார். செய்வதர் மக்களே, இது சரிதானா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதானா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மேற்கூறிய முரண்பாடான கருத்துக்களை மறுத்து வேத ஆகமங்கள் வடமொழியில்தான் இறைவனால் அருளப்பட்டன என்றும் அவை இயற்கை மற்றும் செயற்கை சீற்றத்தால் என்றும் வழியாது இன்று வரை நிலைபெற்று இருக்கின்றன என்பதை நம்முடைய பன்னிரு திருமுறைகள், 14 சாத்திரங்கள் மற்றும் சில அருளாளர்களின் நூல்கள் வாயிலாக நிறுவ விரும்புகிறேன். பன்னிரு திருமுறை மற்றும் 14 சாத்திரங்களை தங்கள் கண்களாக போற்றி நாள்தோறும் அரணாருக்கு வழிபாடு செய்யும் அன்பர் பெருமக்கள் அடியின் கூற இருக்கும் கருத்துக்களையும் நிச்சயம் ஏற்பர் என்றே நம்புகின்றேன். முதலில் நாம் வேதத்தை பற்றிய கருத்துக்களை சிந்தித்துவிட்டு பின் ஆகமத்திற்கு செல்லலாம். மேற்கூறிய முரண்பாடான கருத்துக்களை முதலில் பொதுவாக ஒரு கேள்வியையும் அவ்வை பிராட்டியின் பாடல் மூலமாகவும் மறுத்துவிட்டு பின் திருமுறை மூலமாகவும் நாம் நம்முடைய கருத்தில் நிறுவ முற்படுவோம். நம் அவை பிராட்டியார் அருளி செய்த ஒரு பாடலை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அவ்வை பிராட்டியார் ஆத்திச்சூடி, மூதுரை, கொன்றை வேந்தன், நல்வழி, ஞானக்குரல் போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். நல்வழி என்ற நூலிலே மிக அருமையான பாடலை பாடியுள்ளார். அந்த பாடல், தேவர் குரல் திருநான் மறை மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகம் திருமூல சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர், இதுதான் அந்த பாடல். இதன் பொருள் என்னவென்றால், திருவள்ளுவர் பெருமானுடைய திருக்குறளும் இறையனார் அருளிய திருநான்மறையும் மூவர் பெருமக்கள் அருளிய தேவாரம் மாணிக்க வாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார் மற்றும் திருவாசகமும் திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரமும் ஒரு வாசகம் என்று உணர் என்று அறிவுறுத்துகிறார். அவை உணர்த்தும் பொருள் ஒன்றே. என்ன பொருள்? திரு இந்திரத்தின் பெருமையைத்தான் அவைகள் உணர்த்துகின்றன. அவை பிராட்டியின் இப்பாடல் நமக்கு ஒரு அரிய உண்மையை உணர்த்துகின்றது. திருக்குறள், திருநான்மறை, தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் ஆகிய நூல்கள் அனைத்தும் வெவ்வேறு நூல்கள் என்பது இப்பாடல் மூலம் பெறப்படுகின்றது அல்லவா? சிந்தித்து பாருங்கள். தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் கூறியது போல், இறையனார் அகப்பொருள், திருக்குறள், தேவாரம், சிவஞானபோதம் ஆகிய நூல்களே நான்மறை
என்ற கருத்து பிழையுடையது என்பதை அவை பிராட்டியின் இப்பாடலே நிரூபித்து விட்டது. எப்படி பிழையுடையது? அவை பிராட்டியின் பாடல் என்ன கூறுகின்றது? இவை அனைத்தும் ஒரு வாசகம் என்று கூறுவதால் அந்த நூல்கள் அனைத்தும் வெவ்வேறு நூல்கள் என்பதை நாம் அறிகின்றோம். அவை அனைத்தும் உணர்த்தும் பொருள் ஒன்று என்பதையும் நாம் அறிகின்றோம். ஆனால் தமிழ் ஆராய்ச்சியாளர் திருக்குறள் தேவாரமே நான்மறை என்று கூறுவது தவறான கருத்து என்பது மிக தெளிவாக உணரப்படுகின்றது. அடுத்ததாக, கடற்கோள் பட்டு தமிழ்நான்மறைகள் அழிந்து போயின என்பது எங்கெனும் விளையென்றால், தொல்காப்பியம் இயற்றப்பட்ட காலம் முதற்சங்க காலம். அதற்கு பின் உண்டான கடற்கோளில் தமிழ்நான்மறை அழிந்து விட்டதென்றால் தொல்காப்பியம் மட்டும் எவ்வாறு மறையாதிருக்கின்றது? இன்று கூட பல தமிழறிஞர்கள் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதுகின்றனரே, நாம் காண்கின்றோமே. முதற்சங்கத்தில் உள்ள தொல்காப்பிய நூல் இன்று வரை இருக்கும் பொழுது தமிழ்நான்மறை மட்டும் எப்படி அழிந்திருக்க முடியும்? மேலும் முதற்சங்க காலத்தில் உள்ள புறநானூற்று செய்யுள் எல்லாம் இன்று வரை இருக்கின்றதே. இலக்கண நூல்களை பாதுகாத்த நம் பண்டை தமிழர்கள் அருள் நூல்களை மட்டும் எவ்வாறு பாதுகாக்க தவறுவர்? சற்று யோசித்து பாருங்கள். எனவே நான்மறை தமிழில் இருந்தன, அழிந்து விட்டன. இறையனாரகப்பொருள், திருக்குறள், தேவாரம், சிவஞானபோதம் போன்ற நூல்களே நான்மறை என்ற கூற்றுக்கள் முற்றிலும் பிழையுடையன, மேலும் சைவ சமயத்திற்கு முரண்பாடானவை என்பதை சைவ பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் ஆராய்ச்சியாளர்களின் கருத்தை அவை பிராட்டியின் ஒரு பாடல் மற்றும் ஒரு சாதாரண கேள்வியின் மூலமே நாம் தவறு என்று நிறுவிவிட்டோம். இக்கருத்தை மேலும் நம் பெருமக்களருடைய திருமுறை வாயிலாகவும் வலுவான ஆதாரங்களுடனும் நிறுவ விரும்புகின்றேன். திருத்தொண்டர் புராணம் என்று சைவ சமயத்தால் போற்றப்படும் பெரிய புராணம் என்ற நூலிலிருந்து சில பாடல்களை சிந்தனை செய்வோம். நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திருவிடைவரையூர், வடகுரங்காடுதுறை போன்ற தலங்களை தரிசனம் செய்துவிட்டு திரு ஆவணத்துறை வருகிறார். அங்கு அவருடைய தாதையார் சிவபாத விருதையர் இறைவனாருக்கு வேள்விகள் செய்ய பொருள் வேண்டும் என்று விண்ணப்பிக்க நம்முடைய பாலராவாயிரம் ஆவடுதுறை ஆதிமூர்த்தியின் கடல் பணிந்து இடரினும் தளரினும் என்ற ஒரு அற்புதமான பதிகத்தை பாட ஆவடுதுறை அமர்ந்தருளும் அண்ணல் அருளாள் சிவபூதம் ஒன்று உலவா பொற்கிளி பலிவிடத்தில் வைக்கிறது. அதனை எடுத்து நம் ஞானசம்பந்த பெருமான் தன் தாதையாரிடம் கொடுத்து வேள்விகள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். மிக அருமையான பாடல் அது. திருஞான சம்பந்த பெருமான் புராணம் பாடல் எண் 429. ஆதி மாமரை விதியினால் அருசூழ் வேணிநாதனாரை முன்னாகவே புரிய நல் வேள்வி தீது நீங்க நீர் செய்யவும் திருக்கழுமலத்து வேதவேதியர் அனைவரும் செய்யவும் மிகுமால் என்பது பாடல். அதாவது, ஆதியாகிய பெருமறைகளின் விதிப்படி கங்கையை முடித்த சடையனையுடைய சிவபெருமானையே முதல்வராக கொண்டு செய்யும் நல்ல சிவயாகத்தினை தீமை நீங்கி இன்புறும் பொருட்டு நீர் செய்யவும் திருக்கழுமலத்தில் உள்ள வேதவேதியர்களாகிய எல்லோரும் செய்யவும் என்று கூறுகிறார். இங்கு ஆதி மாமரை விதிப்படி என்று கூறியதால் இறைவன் அருளிய ஆதி நூலாகிய பெருமறைகளின் விதிப்படி. ஆதிநூல் இரு, சற்று முன்புதானே சிந்தித்தோம், வேதநூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள். அந்த வேதம் நம்முடைய திருமூல தேவநாயனாரும் மிக அழகாக கூறுவார், வேதத்தை விட்டு அறமில்லை என்று. மேலும் வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் என்றும் திருமூலர் கூறுவார். வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு என்பது நம்முடைய திருவாசகம். சிவபெருமானையே முன்னாக புரியும் வேள்வி அதுவே நல்வேள்வி என்று நம் ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். சரி, இப்பாடலின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் செய்தி என்ன? நம்முடைய ஆளுடைய பிள்ளையாருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டில் ஆதி மாமரையின் விதிப்படி வேள்விகள் செய்யப்படும் வழக்கம் இருந்ததால் தானே நம் திருஞான சம்பந்த பெருமான் அவ்வாறு கூறியுள்ளார். சற்று யோசித்து பாருங்கள்.
தமிழில் நான்முறைகள் இருந்தன, அவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்துவிட்டன என்றார். 7ஆம் நூற்றாண்டில் எந்த மறையின் விதிப்படி நம் ஞானசம்பந்த பெருமான் வேள்விகள் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார்? முரண்படுகின்றது அல்லவா? எனவே மறைகள் எந்த கடற்கோளிலும் அழியவில்லை என்பது மிகவும் தெளிவு. மறைவழக்கம் நம் திருஞான சம்பந்த பெருமான் காலத்தில் இருந்திருக்கின்றது என்பதற்கு இப்பாடலே நமக்கு மிகப்பெரிய உதாரணம். மாமறை விதி வளாமல் மனத்துறை கடன்கள் ஆற்றி என்று கூறுவது தருத்தாட் கொண்ட புராணம். நம்முடைய சுந்தரமுத்தி சுவாமிகளுடைய திருமண சடங்குகள் மாமறையின் விதி வளாமல் நடத்தப்பட்டன என்று நம் ஆசிரியர் தேவ சேக்குலா பெருமான் உணர்த்த நாம் உணர்கின்றோம். நம்பிகள் பெருமான் திருஞான சம்பந்த பெருமானுக்கு பின் ஒரு நூற்றாண்டு கழித்து வந்தவர். இவை அப்பொழுதும் மாமறை என்பது இருந்திருக்கின்றது. ஞானசம்பந்த பெருமானும் அதிமாமறை என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே மறைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்து விட்டன என்பது முற்றிலும் தவறானது என்பதை நம் குன்றத்தூர் கோமகனார் அவருடைய இப்பாடலே நிரூபித்து விட்டது. மேலும் வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் மறைவழக்கமில்லாத மாபாவிகள் அந்த நாளர் புரியும் அருமறை சிந்தை செய்ய அருகத்திறங்களை அழலதுவும் அருமறையோத்திரம் என்று பலவாறு தன் பதியங்களிலேயும் நம் ஞானசம்பந்த பெருமான் வேதத்தின் சிறப்பை குறிப்பிட்டுள்ளார். நான்மறையின் பெருமைகளை தன் பதியங்களில் பலவாறு போற்றிய நம் பிள்ளையார் தன்னையும் நான்மறை கற்றவன் என்று பல இடங்களில் கூறியிருக்கதை வைத்து பார்க்கும் பொழுது நான்மறை என்பது நம் ஞானசம்பந்த பெருமான் காலத்திற்கு மட்டுமல்ல அனைவர் காலத்துக்கும் உட்பட்டு ஆதி நூலாக இருப்பது என்பது தெளிவாகிறது. இந்நிலையில் ஞானசம்பந்த பெருமான் காலத்திற்கு பின் 5 நூற்றாண்டுகள் கழித்து வந்த நம் நெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதத்தை நான்மறையில் ஒன்றாக வைத்து கூறுதல் எவ்வளவு முரண்பாடானது என்பதை சிந்தித்து பாருங்கள். சிவஞான போதம் நான்மறையில் ஒன்று என்றால் நம் ஞானசம்பந்த பெருமான் கூறிய நான்மறை என்பது என்ன? மேலும் திருவள்ளுவர் காலத்திலேயே திருவள்ளுவ மாலையில் நான்மறையை பற்றி போற்றியிருக்கின்றனரே, அதற்கு என்ன விளக்கம் அளிக்க முடியும்? எனவே இறையனார் அகப்பொருள், திருக்குறள், தேவாரம், சுவஞானபோதம் ஆகிய நூல்களே நான்மறை என்ற கூற்று முற்றிலும் பிழையுடையது என்பதையும் நாம் அறிகிறோம். மேலும் தமிழ் நான்மறை என்ற ஒன்று இல்லை, அவை கடற்கோள்பட்டு அழியவும் இல்லை என்பதையும் நம் திருமுறை வாயிலாக கண்டோம். இறைவன் அருளிய நான்முறைகள் தமிழில் இல்லை, வடமொழியில்தான் அருளப்பட்டன என்பதையும் நம் திருமுறைகளின் துணை கொண்டே காண்போம். நமக்கு வேறு எந்த நூலும் தேவையில்லை, திருமுறைகளே போதும். நாம் நம் தமிழ் மறைகளாகிய திருமுறைகளை எவ்வாறு ஓதுகின்றோம்? திருச்சிற்றம்பலம் என்று தொடங்கிதானே ஓதுகின்றோம். ஆதிமாமறை எவ்வாறு ஓதப்படுகிறது? அதையும் நம் ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக தன் பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார். 2ஆம் திருமுறை திரு பிரமபுரம். தாமென்று மனம் தளரா தகுதியராய் உலகத்துக்கு ஆமென்று சரண் புகுந்தார் தமைக்காக்கும் கருணையினார் ஓமென்று மறைபெயில்வார் பிரமபுரத்து உரைகின்ற காமன் தன் உடலறிய கனல் சேர்ந்த கண்ணானே. ஓமென்று மறைபெயில்வார் பிரமபுரத்து உரைகின்ற எவ்வளவு அழகான தொடர் பாருங்கள். ஓம் என்று மறை பெயில்வார் என்று கூறியதில் இருந்து மறைகள் ஓம் என்ற பிரணவத்திலிருந்து தொடங்கி ஓதப்படுவன என்பதை அறிகின்றோம். இதை நம் ஞானசம்பந்த பெருமானே கூறியுள்ளார். இன்றும் நம் சிவாலயங்களில் ஆதிசீவ பெருமக்கள் மறை பெயில்வதை காணலாம். எவ்வாறு அவர்கள் மறை பெயில்கின்றனர்? ஓம் என்று தொடங்கித்தானே மறை பெயில்கின்றனர். எனவே சைவ பெருமக்களே, இறைவன் அருளிய நான்மறைகள் ரிக், யஜு, சாம, அதபணம் ஆகிய வடமொழி வேதங்களே ஆகும். வடமொழி வேதம் எழுதா கிளவி, எந்த ஏட்டிலும் எழுதப்படாதது, வழி வழியாக வழி வழியாக பயிலப்பட்டு இன்றும் வரை நிலைத்து நிற்கிறது. ஆனால் தமிழ் வேதம் ஆகிய தேவாரம் எழுதுமுறையாகும். வடமொழி வேதம் ஓம் என்ற பிரணவத்துடன் தொடங்குகின்றது. தமிழ் வேதம் ஆகிய தேவாரம் ஓம் என்ற எழுத்தின் பெரும்பகுதியாகிய ஓ என்ற எழுத்தோடு தொடங்குகின்றது.
மிகவும் நுட்பமான பொருளையுடைய ஓங்காரத்தை த என்ற தகரமையோடு தோடு என்று தமிழ் வேதத்தை தொடங்கினார் நம் தவ முதல்வர் திருஞான சம்பந்த பெருமான். இதனை நம் ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக கூறுவார். எல்லையிலா மறை முதல் மெய்யுடன் எடுத்த எழுது மறை மல்லல் நெடும் தமிழாளி மாநிலத்தோர்க்கு உரை சிறப்ப பல்லுயிரும் கழிபூற தம்பாடி பரமர்வாக செல்லும் முறை பெறுவதற்கு திருச்செவியை சிறப்பித்து என்று கூறுவார். என்ன ஒரு அருமையான பாடல்! இதற்கு மேல் வேறு என்ன விளக்கம் வேண்டும்? இப்பாடலுக்கு பொருள் கண்டாலே அனைத்து குழப்பங்களும் தீர்ந்துவிடுமே. மந்திரத்தை மறைத்துச் சொல்லுவது வழக்கம். இங்கு ஓ என்ற பிரணவத்தை த என்ற தகரமையோடு சேர்த்து தோர் என்று தொடங்கினார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். தோருடைய செவி. சரி, அது ஏன் அவர் வேறுமையை சேர்க்காமல் த என்ற தகரத்தை கொண்டார்? மூவர் தேவாரமே தமிழ் வேதம். அதில் முதல் பாடலாக விளங்குவது தோடுடைய செவியன் என்ற பாடல்தான். இதை தொடங்கையில் தமிழ்ப் பண்பையும் வேதப் பண்பையும் ஒன்றுபடுத்தி காட்டும்படி திருவுள்ளம் கொண்ட நம் திருஞான சம்பந்த பெருமான் தமிழ் என்ற சொல் த என்ற எழுத்தை முதலாக உடையதால் இலக்கணத்தின்படி த என்ற எழுத்தின் மேல் வேதத்தின் முதலாகிய ஓ என்ற ஓங்காரத்தை ஏற்றிச் சொல்லி தோளுடைய செவியன் என்று அருளினார். என்ன ஒரு நுட்பம் பாருங்கள்! அவர் தமிழில் வேதத்தை விரிக்க வந்த பெருந்தகை அல்லவா? திருமறையும் தீந்தமிழும் சிறக்க வந்த நாயகன் அல்லவா? அனைத்தையும் ஓதாது உணர்ந்த முத்தமிழ் விரகர் அல்லவா? நாம் சற்று முன் பார்த்தோம் ஓம் என்று மறை பெய்வார் என்ற வாக்கை. அதற்கு பின் எல்லையில்லா மறை முதல் மெய்யுடன் எடுத்த எழுதுமறை என்ற பெரியவரான தொடரை கொண்டு ஒப்பு நோக்கும் பொழுது எல்லையிலா மறை முதல், மறை முதல் என்பது என்ன? ஓ என்ற பிரணவம் தான். மறை முதல் ஓ, மெய்யுடன் எடுத்த எழுதுமறை, மெய் தகரமாகிய த. எனவே நண்பர்கள் மக்களே, மிக அழகாக இப்பாடலே விளக்கிவிட்டது. மறை என்பது நான்மறையாகிய ரிக் யஜு சாமம் அதர்வணம் என்பதை. சரி, இப்பொழுது வேதத்தை எழுதா மறை என்றும் எழுதா கிளவி என்றும் அழைக்கிறோம். தமிழ் மறையினை எழுதுமறை என்கிறோம். இதற்கு என்ன சான்று? நம் ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமான் மிக அழகாக மறை என்று சொல்லை பிரித்தாள்கிறார். அவர் முற்றுமுழந்த ஞானி அல்லவா? அவர் நிச்சயம் அறிந்திருப்பார் பிற்காலத்தில் மறை என்ற சொல்லுக்கு விபரீத விளக்கங்கள் ஏற்படும். எனவே இவ்வுலகம் உய்வடையும் பொருட்டு, சைவ சமயம் உய்வடையும் பொருட்டு, ஆசிரியர் பெருமான் மிக அழகாக மறை என்ற சொல்லை பிரித்தாள்கிறார். அது என்ன என்று பார்ப்போம். சற்று முன் எது எழுதும் மறை, எது எழுதா மறை? முதலில் எழுதுமறை எது, எழுதா மறை எது என்பதை நாம் சிந்திப்போம். சற்று முன் சிந்தித்த பாடலில் கூட எழுதுமறை மல்லல் நெடும் தமிழா என்று தோருடைய செவியன் பதிகச் சிறப்பில் கூறினார். எனவே தோருடைய செவியன் என்ற பதிகத்தை எழுதுமறை என்று நம் ஆசிரியர் பெருமான் கூறியுள்ளார். இதே திருஞான சம்பந்த பெருமான் புராணத்தில் 224வது பாடலில் எழுது சொல் மறை அளிப்பவர்தான், 358வது பாடலில் எழுதுமா மறையாம் பதிகத்து இசை, 375வது பாடலில் எழுதுமா மறையாம் பதிகத்து இசை போற்றி, நம் அப்பர் பெருமான் புராணத்தில் 180வது பாடல் வன்தமிழால் எழுது மாமறை மொழிந்த பிரான். நம் ஆசிரியர் பெருமான் இவ்வாறு பல்வேறு இடங்களில் தேவார பதிகத்தை எழுதுமறையாகிய தமிழ் மறை என்று நமக்கு உணர்த்துகிறார். ஏன் எழுது மறை என்று கூற வேண்டும்? நம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய பதிகங்களில் அவருடனே எப்போதும் இருக்கும் சம்பந்த சரணாலயர் எழுதினார். அதுபோலவே நம் அப்பர் பெருமான் மற்றும் நம் நம்பிகள் பெருமானுடைய பதிகங்களும் எழுதப்பட்டன. நம் மாணிக்க வாசக பெருமானருடைய திருவாசகம் மற்றும் திருக்குவையாரை தில்லை பெருங்குத்த பெருமானே தன் பொற்கரங்களால் எழுதினார். எனவே இவை அனைத்தும் எழுதுமறை என்று அழைக்கப்படும். இப்பொழுது எழுதாமறையை பற்றி சற்று காண்போம். நம் அப்பர் பெருமான் திருவான்மையூர், திருமயிலை போன்ற தலங்களை தரிசித்துவிட்டு திரு ஒற்றியூர் வருகிறார். படம்பக்கநாத புற்றிடங்கொண்ட பெருமானாகிய ஒற்றியூர் ஈசரை நம் அப்பர் பெருமான்
வழிபாடு செய்ததாக கூறும் ஒரு அருமையான பாடல். எழுதாத மறையழித்த எழுத்தறியும் பெருமானை, எழுதாத மறையழித்த எழுத்து அறியும் பெருமானை, தொழுது ஆர்வமுற நிலத்தில் தோய்ந்து எழுந்தே அங்கமெல்லாம் உழுதாய பரவசத்தின் முகிழ்த்த மயிர்கால் மூழ்க விழுதாரை கண்புளிய விதிப்புற்று விம்மினார் என்பது பாடல். எழுதா மறைவழித்த எழுத்தறியும் பெருமானை தொழுது

0: எழுதாத மலை என்பது பெரிய புராணத்தின் இப்பாடலை நமக்கு உணர்த்துகின்றது. சரி, அப்படி என்றால் எழுதாத இம்மறைகள் எங்கெனும் கடற்கோள் பட்டு அழிந்திருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். மறைகள் எந்த ஏட்டிலும் எழுதப்படாதவை என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். அந்த மறைகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கடற்கோள் பட்டு அழிந்து விட்டன என்று தமிழ் ஆராய்ச்சியாளர் கூறுகிறார். எது சரி? சிந்தித்து பாருங்கள். எழுதாத இம்மறைகள் தமிழில் இருந்திருந்தால் அவர் கூறியபடியே தமிழில் இருந்ததாகவே இருந்து விட்டு போகட்டும். ஒருவேளை எப்படி இருந்திருந்தால் இப்பொழுது ஏன் வழக்கத்தில் இல்லை? எழுதாத முறைகளை யாரும் அழிக்கவும் மொழிபெயர்க்கவும் முடியாது. ஏன் இப்பொழுது ரிக், யஜுர், சாமம் மற்றும் அதவணம் ஆகிய நான்கு வேதங்களே வழக்கத்தில் உள்ளன? தமிழ்நாள் முறைகள் எழுதாத முறைகளாக இருந்திருந்தால் யாராலும் அழித்திருக்க முடியாது, மொழிபெயர்க்கவும் முடியாது. நம் தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு எல்லாம் தோன்றாத கருத்துக்கள் தமிழ் ஆராய்ச்சியாளர்களுக்கு தோன்றி சைவ உலகத்தை மிகவுமே குழப்பிவிட்டனர். அன்பர்வர் மக்களே, 17 நூற்றாண்டில் வாழ்ந்த நம் குமரகுருபர் சுவாமிகளின் பெருமை அனைவரும் அறிந்ததே. பிறவியிலேயே பேசு மாற்றல் இல்லாமல் இருந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானால் பேசு மாற்றலை பெற்று பல்வேறு அதிசயங்களையும் நிகழ்த்தியவர். தர்மபுரம் ஆதீனமும் அருட்டு மாசிலாமணி தேசிகரிடம் தீக்கை பெற்று காசி மடத்தையும் நிறுவினார். கந்தர்கலி வெண்பா, திரு ஆறு நான்மணி மாலை, முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் என பல நூல்களை அவர் இயற்றியுள்ளார். அவர் தன்னுடைய திரு ஆறு நான்மணி மாலையில் மிக அழகாக கூறுவார், எழுதார் கிளவியின் எழுசை பழுத்த என்றும் எழுதார் கிளவி நின் மொழி எனப்படுதலின் என்றும் கூறுகிறார். இதனையே நம் ஆசிரியர் பெருமான் திரு செக்கிழார் பெருமான் தூமறை பாடும் வாயார் என்று இறைவனை போற்றுவார். தூமறை பாடும் வாயாராகிய நம் இறைவருடைய மொழி எழுதார் கிளவி என்பதும் அறியப்படுகிறது. குமரகுருபரர் காலத்தில் ரிக், யஜு, சாமம் மற்றும் அதர்வண வேதங்களே வழக்கத்தில் இருந்தன என்பதையும் நாம் அறிகிறோம். நம்முடைய ஆசிரியர் பெருமான் என்ன கூறினாரோ அதையே 17 நூற்றாண்டில் குமரகுருபரர் கூறியுள்ளார். அவருக்கு பின் 18 நூற்றாண்டில் தோன்றிய திராவிட மாபாடிய கர்த்தர், திருக்கயிலாய பரம்பரை, திருவாவூர்தலை ஆதீன குலதெய்வம் என்று போற்றப்படும் நம் மாதவ சிவஞான சுவாமிகளும் தன்னுடைய நூல்களில் வடமொழி மற்றும் வேத ஆரம்பங்களை போற்றித்தானே கூறியுள்ளார். எங்கும் அவர் மறுக்கவில்லையே. சில தமிழ் ஆராய்ச்சியாளர்களின் விபரீத ஆராய்ச்சியின் தவறான முடிவால் தான் சைவ சமயத்திற்கே பெரும் குழப்பம் ஏற்பட்டது.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: பொருந்த வாக்கையிலே புகழறிதுதான் போதரா என்றாய். விருவொழியும் திருவொழியும் போட்டி பணியில் இன்று சைவத்து சார்ந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம சிவஞான போதத்தில் இரண்டாம் சூத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. இந்த சூத்திரத்தில் அவையே தானேயாய் என்ற முதல் அதிகரணம், நான்கு அதிகரணமாக இந்த சூத்திரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் அதிகரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் அதிகரணத்திலே அதற்குரிய மேற்கோள் ஏது எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு இப்ப அதற்கு உதாரண நண்பாக்களை இனிமேல் பார்க்க இருக்கு. அவை அந்த அவையே தானேயாய் என்பதை இரட்டகம் முடிந்து கொண்டு அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் அது என்று பொருள் பார்த்தோம். இறைவனுக்கும் உயிர்களுக்கும் இருக்கின்ற ஒரு அத்துவித சம்பந்தம், அந்த அத்துவித சம்பந்தத்தை தான் மெய்கண்டார் இந்த இரண்டு மூன்று சொற்களிலே சொல்கிறார். அவையே அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் என்ற மூன்று கொள்கைகளை, அத்துவித கொள்கைகளை அவர் விளக்குகிறார். இறைவன் எல்லா உயிர்களோடும் வேற்றுமையின்றி கலந்திருக்கிறான் உடல் உயிர் போல. அதுக்கு உதாரணம் சொன்னோம் நம்ம சென்ற வகுப்புல, இதெல்லாம் சொன்ன செய்திகள் அதை சிந்தித்து பார்ப்போம். இறைவன் உடலும் உயிரும் எவ்வாறு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது, ரெண்டும் வேற வேற பொருள்கள். உடல் வேறு, உடல் ஜடம், உயிர் அறிவு பொருள், ரெண்டும் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது. உடல் உயிராக

அப்ப ரெண்டு பொருளா இருந்தாலும் வேற்றுமை தெரியாத அளவுக்கு ரெண்டு ஒன்றாகவே இருக்கிறது இல்லையா? அதுபோல இறைவன் உயிரோடு கலந்து இருக்கிறான், கலப்பினால் அவன் ஒன்றாக இருக்கிறான். அப்புறம் பொருளின் தன்மையால் அவன் வேறு இல்லையா? பொருளின் தன்மையால் சிவபெருமான் பேரறிவு படைத்தவன், உயிரோடெல்லாம் சித்தறிவு படைத்தது. இறைவன் பாசத்தால் பந்திக்கப்படாதவன், உயிர்களெல்லாம் பாசத்தினாலே பந்திக்கப்பட்டவைகள். ஆகவே இறைவன் வேறாகவும் இருக்கிறான். அப்படி வேறாக இருக்கிறதுனால உயிர் என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, உயிர்கள் எல்லாம் அறிவிக்க அறிவுகள் உடைக்க, யாராவது அறிவித்தால்தான் உயிரால அறிய முடியும். அதனால வேறாக இருந்தும் அவன் அறிவிக்கிறான், அறிவிப்பதற்காக அவன் வேறாக இருக்கிறான். அப்புறம் உயிர்கள் எல்லாம் யாராவது செலுத்தினால்தான் அதனால செயல்பட முடியும். உயிர்க்குயிராயல் தன்மையால் அவன் உடனாகவும் இருக்கிறான். அப்படி உடனாகவும் அவன் இருப்பதனால்தான் நம்ம எல்லா பொருள்களையும் சென்று பற்றி அனுபவித்து அதனால் வருகின்ற இன்ப துன்பங்களை வினை கழிவி நம்மால ஏற்படுத்திக் கொள்ள அவன் தான் உதவுகிறான். ஆக இறைவன் ஒன்றாகவும், கலப்பினால் ஒன்றாகவும், பொருளின் தன்மையால் வேறாகவும், செலுத்தும் தன்மையால் அதாவது உயிர்ப்புயிராத தன்மையால் உடனாகவும் இருந்து நமக்கு உதவி புரிகிறான் என்ற செய்தியை நம்ம முதல் அதிகரணத்துல பார்த்திருக்கிறோம் இதுவரை. இப்போ இதுக்குரிய உதாரண வெண்பாக்களை தான் இனிமேல் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த உதாரண வெண்பாக்கள்ல முதலில் இருப்பது, கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் இட்டதொரு பேர் அழைக்க என்றாங்க. ஒட்டி அவன் உள்ளம் ஆகில்லான், உள்ளம் அவனா மாட்டாது, அவன் உள்ளமாய் அல்லனுமாம் ஆங்கு. இப்போ நம்ம சொன்ன இறைவன் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான், பொருளின் தன்மையால் வேறாக இருக்கிறான், உயிர்க்குயிராத தன்மையால் உடனாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு கொள்கையையும் ஒவ்வொரு பாடல் உதாரண வெண்பாக்களின் மூலம் வெண்பாவின் மூலமாக அவர் மேலும் விளக்கமாக சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியமானது. இது சுத்தாதீதம் என்றும் சிவாதீதம் என்றும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கொள்கை. சைவ சித்தாந்தத்தில் இது ஒரு அமுதம் போன்றது. இந்த கொள்கையை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் நாம் இறைவனோடு எப்பொழுதும் பாடலாம். தியானத்தில் மிக உயர்ந்த தியானம் நமக்கு சித்திக்கும். அதனால நீகண்டார் என்ன செய்கிறாருன்னா, அதை நன்றாக ஆழமாக நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக உதாரண வெண்பாக்கள் நான்கு வெண்பாக்கள் அமைத்திருக்கிறார் அந்த அதிகரணத்துக்கு. மூன்று வெண்பாக்கள் அவையாய் தானேயாய் அவையே தானேயாய் என்பதை விளக்கிவிட்டு கடைசியில் மூன்றையும் சேர்த்து ஒரு வெண்பாவில் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் நமக்கு சொல்லுகின்றார். இந்த கருத்துக்களை ஆழ ஆழ நம்ம சிந்தித்து பார்க்க பார்க்க இறைவன் நம்மோடு உயிரோடு எப்படி கலந்திருக்கிறான், எப்படி அறிவிக்கிறான், எப்படி உடனாகி நம்மை செலுத்துகிறான் என்ற ஒரு ஞானம் நமக்கு ஏற்படும். அனுபவ ஞானத்திற்கு இது மிக்க உதவியாக இருக்கும். அதனால் இது ஆழமாக நாம் கவனிப்பதற்குரிய பாடல்களாக அமைகின்றன. கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு, இந்த இடத்துல இந்த பாடலில் முதல் வரியில கடத்தில பார்த்தீங்கன்னா உள்ளம்னு ஒரு பாருங்க. உள்ளம் என்பது இங்கே உயிரை குறிக்கிறது. கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம். நம்ம உள்ளம்னா நம்ம மனசுக்கு நம்ம மனது அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல உள்ளம் என்பது நம்ம என்ன பொருள் கொள்ளணும்? உயிர் அப்படின்னு பொருள் கொள்ளணும். இந்த உயிரானது உள்ளம், கட்டும் உறுப்பும், இதற்கு என்னென்ன அங்கங்கள் இருக்கின்றன? இந்த உயிருக்கு மேலே உடல் அமைந்திருக்கிறது. இந்த உடலிலே முதல்ல பார்த்தீங்கன்னா உடம்பை கட்டி வைப்பது போல நரம்பு மண்டலம் அமைந்திருக்கிறது. நரம்பு மண்டலம் தான் உடம்பை கட்டுக்கொப்ப வச்சிருக்கு. நரம்பு மண்டலம் இல்லாவிட்டால் உடல் ஒரு கட்டமைப்புக்குள்ள வராது. அதான் கட்டும் உறுப்பும், நரம்பினால் கட்டப்பட்ட உறுப்புகளை கொண்ட உடம்பு அப்படிங்கிறது சொல்றார். அதுக்கு அடுத்தது கரணமும். இதில் ஐந்து பொறிகள், அதாவது ஞானேந்திரியங்கள் ஐந்து இருக்கின்றன, கண்மேந்திரியங்கள் ஐந்து இருக்கின்றன, அந்த கரணங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் இந்த உடலுக்குள்ளே அமைந்திருக்கிறது. கொண்டு இவைகளெல்லாம் என்னுடையவையாக கொண்டு, உயிர் வேற உடல் வேற, ஆனால் இந்த உயிரானது என்ன நினைக்கிறதுனா, இந்த ஐம்பொறிகள் தான் நான், இந்த மனசு தான் நான், இந்த நரம்பு கூட்டம்தான் நான் என்று உடலோடு தன்னை ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறது. அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறார் மெய்கண்டார். ஒரு மனிதன் தெருவில் போயிட்டுருக்கான், அவன் பேரை சொல்லி கூப்பிட்றான். அப்படி கூப்பிட்ட உடனே அவன் திரும்பி பார்க்குறான். அந்த திரும்பி பார்ப்பது அவனை உடலையா உயிரையா? எதை கூப்பிட்றோம் நம்ம? அந்த உடலுக்கு தான் அந்த பெயர், ஆனால் அவன் திரும்பி பார்க்குறான். அப்போது உடலையே தன்னோடு அவன் ஐக்கியப்படுத்தி கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறது ஆகுது இல்லையா? உடலுக்கு இட்ட பெயரை தனக்கிட்ட பெயராக நினைத்து கொண்டு அந்த மனிதன் அதற்கு அந்த ஏவலுக்கு கட்டுப்படுகிறான், அழைப்புக்கு உட்படுகிறான். என் மூலம் என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா மெய்கண்டார், உடலையும் உயிரையும் நாம் பிரித்தே பார்ப்பதில்லை. உடலையும் உயிரையும் நாம் ஒன்றுபடுத்தி தான் பார்க்கிறோம். சாதாரணமாக பார்த்தா கூட தெருவில் நிறைய பொருள்கள் விட்டு கொண்டு போகிறவங்கள மாமனம் விட்டுட்டு போகிறார், மாம்பழம் மாம்பழம்னு விட்டுட்டு போகிறார். நம்ம என்ன சொல்லி கூப்பிட்றோம்? ஏன் மாம்பழம்னு கூப்பிட்றோம்? அவர் மாம்பழமா? இல்லை. ஆனால் அந்த விற்பனை பொருளோடு தன்னை அவர்
மிக நெருக்கமாக தொடர்புபடுத்தி வைத்துக் கொண்டு மாமனன் கூட அவரும் கோச்சுக்கிறது கிடையாது. கோச்சுட்டார எப்படி விவாதம் நடக்க முடியும்? அவர் வந்துடுறார். வந்த உடனே நம்ம அந்த மாமடம் வாங்குறோம். இட்டது ஒரு பேர் அழைக்க அந்த உடம்பு கிட்ட பெயரை சொல்லி பிறர் அழைத்த பொழுது என் என்றாங்க, உயிர் என்ன பண்ணுது ஏன் அப்படின்னு கேட்டுட்டு வருது. அப்போ உடலும் உயிரும் ஐக்கியப்பட்டு கிடக்கிறது, கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது. உடலா உயிரா என்பது நமக்கு பிரித்தறிய வாராதபடி இருக்கிறது. நமக்கு ஒரு ஏதாவது யாராவது ஒருத்தர் திட்டிடுறாங்க, திட்டின உடனே அந்த அவமானம் நமக்கு தாங்க முடியாமல் போகிறது இல்லையா? அவன் என்ன திட்டிட்டான் இப்படி உயிரும் உடலும் மிக நெருக்கமாக கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது. எப்படி இந்த உயிரும் உடலும் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறதோ அதுபோல இறைவன் உயிரோடு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். அதுதான் சொல்ல வர. அதுக்கு உதாரணம், அற்புதமான உதாரணம், இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இருக்கிறது தான். அதுதான் அந்த உதாரணம் சொல்லுகின்றார். உடலை உடலுக்கிட்ட பெயர் எத்தனையோ பெயர், ஊரானந்தம் பெற்ற பேரானந்தம் சுற்றும் உறவனந்தம் இணையினால் என்பது தாய்மானுடைய வாக்கு. ஒவ்வொரு பிறவியில ஒவ்வொரு பேர் நமக்கு, ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு ஊர் நமக்கு, ஒவ்வொரு தாய் நமக்கு, தந்தை நமக்கு, நாடு நமக்கு, அப்படியெல்லாம் வருகிறது. ஊர் அனந்தம், அனந்தம்னா அதிகமானது, ஏராளமானது. ஊர் அனந்தம் பெற்ற பேரானந்தம் சுற்றும் உறவனந்தம் அப்படின்னு நமக்கு ஏராளமா அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பிறவியில் நமக்கு வைத்த பெயர் என்ன சொல்ல இருக்கிறதோ அதை சொல்லி கூப்பிட்ட உடனே உயிரானது திரும்பி பார்க்கிறது. எப்படி கலப்பினால் இந்த உடலும் உயிரும் ஒன்றாக இருக்கிறதோ அதுபோல இறைவன் உயிரோடு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். ஆனால் இப்ப நம்ம இருக்கக்கூடிய நிலை சகல நிலை, இந்த நிலையில இறைவன் இருக்கிறான் என்பது நமக்கு தெரிகிறதா? இல்ல. இறைவன் இருப்பதாக யார் இருக்கிறதா உணர்றோம்? நான் தான் இருக்கிறேன், உயிர் தான் இருக்கிறது என்று உணர்கிறோம். அப்படி இறைவன் கலப்பினால் ஒன்றாக இருந்தும் நம்ம இந்த சகல நிலையில அறியாமல் இருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன என்று நாம் அதைத்தான் நம்முடைய மெய்கண்டார் நமக்கு அறிவுறுத்துகிறார். கலப்பினால் அவன் உன்னோடு இருக்கிறான், அவன் உன்னை விட்டு என்றும் பிரிந்ததே இல்லை. ஆனால் மணிவாசக பெருமான் எடுத்துள்ள ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை, அவன் நம்மோடு இருக்கிறான் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் விளங்கி தோன்றுகிறான், நினைக்காதவர்களுக்கு விளங்கி தோன்றுகிறான். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான், அப்படி தெரியாமல் அவன் நம்மோடு உயிரோடு கலந்திருக்கிறான். ஆகவே இப்போ இன்னொரு இந்த உதாரணம் ஏகதேச உதாரணம் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா உடலுக்கும் உயிருக்கும் இருக்கின்ற தொடர்பு ஒரு நீடித்த உறவு கிடையாது. இப்ப இந்த உதாரணத்தை அப்படியே முழுசா பொருத்தி பார்க்க கூடாது, ஏகதேச ஓமையாக அதை உருவமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் நம்ம அந்த உயிரை விட்டு பிரிந்து போயிடுது. நம்ம அந்த உதாரணம் சொன்னா இறைவனும் உயிரை விட்டு பிரிந்து போயிடுவானா அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா, அந்த சந்தேகம் வரக்கூடாது. அதனால அவருக்கு ஒரு இறைவன் ஒரு பெயர் கொடுக்கிறாரு. அற்புதமா நம்ம சிந்தனை பண்ணி ரசித்து பார்த்தோம்னா இவங்க எவ்வளவு அழகா நமக்கு அழகா சொல்றாங்க அப்படின்னு. ஒட்டி இறைவன் எப்படி இருக்கானா, உயிரோடு ஒட்டி கொண்டிருக்கிறான். கலத்தினால் பிரிக்க முடியுமா எங்கேயாவது அப்படின்னா, ரெண்டு பொருள் தான் அது. ஆனால் ஒரு நாளும் அந்த பொருளை ரெண்டு பொருளையும் தனித்தனியாக பிரித்து விட முடியாத அளவுக்கு கலப்பினால் இறைவன். ஏன்னா இந்த உயிரானது தங்க வேண்டும், என்ன அவனுடைய வியாபாரத்தில் தானே தங்கி இருக்கு. அப்ப உயிர் நிலைக்க வேண்டும் என்றால் இறைவன் உயிரோடு ஒட்டி இருக்க வேண்டும். அதற்காக அவன் ஒட்டி இருக்கிறான். அதனால சாமிக்கே ஒரு பேர் கொடுத்துட்டார். என்ன பேர் கொடுத்துருக்காரு பாருங்க, ஒட்டி. அந்த பாட்டிலே இருக்கு, ஒட்டி ஒட்டி அங்கு. அப்படி ஒட்டி கொண்டு இறைவன் அந்த உயிரோடு இருந்தால் கூட, அப்படி ஒட்டி கலப்பினால ஒன்றாக இருந்தாலும் நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், அவன் உயிராக மாட்டான், உயிர் அவன் ஆகாது, ரெண்டு பேரும் வேற வேறு. இந்த கருத்தை ஆழமாக நம்முடைய பதித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா சில சில புறம்பான கருத்துக்கள் இருக்கின்றன, அதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் மெய்கண்டார் சொல்லுகின்றார். ஒருவர் சொல்லுகிறார், பிரம்மமும் நானும் ஒண்ணு, கடவுளும் நானும் ஒன்று, நான் கற்பனையினால என்னை ஜீவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன், கற்பனை நீங்கிவிட்டால் நானும் கடவுளும் ஒன்று என்று சொல்லுகிறார். அதைதான் மறுக்க வர்றாரு அவரு. அதெல்லாம் எந்த பேரையும் சொல்லாம, கடவுளும் நீயும் வேறு வேறுபா, ஏன்னா கடவுளுக்குரிய ஆற்றல் என்பது வேறு, உனக்குரிய ஆற்றல் என்பது வேறு. அவனுடைய பேரறிவு பேரறிவு பேரறிவுடைய விளைவாக பேராற்றல், அந்த பேராற்றல் இருப்பதன் காரணமாக அனுகிரகம், பேரனுகிரகம், இந்த மூணு உடையவன் கடவுள். உயிருக்கு அதெல்லாம் கிடையாது, சிற்றறிவு. ஏனென்றால் இந்த உயிரால எதையும் தொடர்ந்து சிந்திக்க முடியாது, அடிக்கடி மறந்து போவோம். ஒரு பொருளை பார்த்த உடனே அந்த பார்த்த விஷயமா முதல்ல நிர்விகற்பமாக உணரும், அதுக்கு பிறகுதான் ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றிய எல்லா அறிவும் வரும். ஒரே நேரத்தில் எல்லா அறிவும் வந்துடாது, மேலும் மேலும் அனுபவப்படத்தான் வரும். இதெல்லாம் நம்ம விவரமாக பேசியிருக்கிறோம் முன்னாடியே. ஆகவே உயிருக்கும் கடவுளுக்கும் நிரம்ப வேறுபாடு இருக்கிறது. அவன் ஒட்டி கொண்டு கலப்பினால் ஒன்றாக இருந்தாலும் கூட அவன் வேறு நாம் வேறு, அவன் உள்ளமாகில்லான் முதல்வன் சிவபெருமான் உயிராக மாட்டான் என்றுமே, உள்ளம் அவனாக மாட்டாது, உயிரும் முதல்வனாக
ஆக முடியாது. ஆகவே உயிர் உயிர் தான், முதல்வன் முதல்வன் தான். இந்த கருத்து வந்து சைவ சித்தாந்தருடைய ரொம்ப ஆழமான கருத்து. இறைவனும் உயிரும் ஒன்று அப்படிங்கிற சொல்ற கருத்தை மறுத்து இங்க சொல்லுகின்றார். அதனால ஆழமான கருத்து. எந்த தூக்கத்தில் எழுதி நம்ம கேட்டாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், இறைவன் வேறு உயிர் வேறு, அவனுடைய ஆற்றல் வேறு உயிருடைய ஆற்றல் வேறு. இது பாசத்தால் பந்திக்கப்படுவது. இறைவன் பாசத்தினால் பந்திக்கப்படாதவன். அவன் பேரறிவும் பேராற்றலும் படைத்தவன். உயிர் சிற்றறிவும் சிறு ஆற்றலும் படைத்தவன். இறைவன் உயிரோடு ஒட்டி இருந்தாலும் உயிர் உயிராகவும் உடம்பு உடம்பாகவும் இருக்கு இல்லையா, அதே போல இந்த கடவுள் உயிரோடு ஒட்டி இருந்தாலும் இறைவன் வேறு கடவுள் வேறு. அங்கனமாயினும் அவன் உள்ளமாய் அல்லனும் ஆம், முதல்வன் உயிராக நிற்கவும் அவற்றின் வேறாகவும் நிற்கவும் ரெண்டும் ஆனால முடியும், கடவுளால தான் முடியும். என்ன முடியும்னு கேட்டீங்கன்னா, அவன் கலப்பினால் ஒன்றாக இருந்தும் தன்னுடைய தனித்தன்மையோடு அவன் இருப்பான். நம்ம செய்கிற யான் செய்யும் துரித்துகளுக்கு உடனாகி அப்படிங்கிறார் சுந்தர பெருமான். உயிரோட தான் இருக்கிறான், ஆனாலும் நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை அவனும் கூட வந்து நமக்காக அவன் செய்து அனுபவி, நாம் அனுபவிப்பதற்காக அவனும் நம்மோடு கூட வருகிறான். ஆனால் இவைகளில் இருந்து அவன் நீங்கி இருக்கின்றவன். எப்படி முதல்ல நம்ம உதாரணம் கூட சொல்லியிருக்கிறோம், மேலே சூரியன் வருகிறது, தாமரை குளத்திலே தாமரையானது நல்ல பக்குவமுடைய தாமரை மலர்ந்து விடுகிறது. சில தாமரை மலர்கள் முத நாளெல்லாம் பூத்து முதிர்ந்தது வாடி போகிறது, சில தாமரை மலர்கள் மொட்டாகவே இருக்கிறது இல்லையா. அப்ப சூரியனுடைய சன்னதியில இந்த தாமரைக்கு பல்வேறு செயல்கள் இருக்கின்றன. அதுபோல சிவபெருமான் இந்த உயிரோடு ஒட்டி இருந்தாலும் கூட, உயிர் என்ன செயல் செய்கிறதோ அதற்கு உதவி செய்தாலும் கூட, உயிரை அனுபவிக்கும் பொழுது அவனும் சேர்ந்து அனுபவித்தாலும் கூட, இதில் எல்லாம் அவன் தொடக்கூறாதவன், அவன் பந்திக்கப்படாதவன். ஏனென்றால் அவனுடைய அவன் என்ன செய்யறாங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிவபெருமான் உயிர்களோடு அந்த வினைகளை அந்த உயிர்களுக்கு ஊட்டி அதை அனுபவம் உண்டாக்கி அவைகளுக்கு ஞானத்தை ஏற்படுத்துகிறான். ஆனா அவன் எதையும் அனுபவிப்பது இல்லை. ஏனென்றால் அவன் கூட வந்து இதையெல்லாம் செய்யாவிட்டால் உயிர்களுக்கு எந்த அனுபவமும் ஏற்படாது, உலகில் இன்பமும் நமக்கு ஏற்படாது. நம்ம உலகில் சாதாரண அற்பமான சுகத்தை நாம் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு அந்த ஆனந்தத்தை அனுபவித்தால் கூட, அவன் வந்து நம்மோடு சேர்ந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கவில்லை என்றால் நமக்கு எந்த விதமான ஆனந்தமும் அனுபவமும் இன்பமும் சின்னதுலேருந்து பெருத்து வரலாம் அவன் தான். ஆனால் எந்த விதமான அனுபவங்களையும் நமக்கு ஏற்படுத்தி அந்த அனுபவத்தின் மூலமாக நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணுகின்ற செயலைத்தான் அவன் செய்கிறானே தவிர, தகுதிக்கு தகுந்தது போல நம்முடைய பக்குவத்துக்கு தகுந்தது போல அவன் ஒன்றிலும் தோயாதவன். எந்த விதமான பாவ புண்ணியம் அவனை வந்து சாராது. ஏன் அப்படியெல்லாம் சாமி செய்கிறான் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோமானால், இந்த உயிர்கள் மெல்ல மெல்ல பக்குவப்பட வேண்டி இருக்கிறது. உடனடியாக பக்குவத்தை கொடுத்தா கூட உடலால் அதை உயிரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் மெல்ல மெல்ல பக்குவம் வரும் பொருட்டு தகுந்த சூழ்நிலையும் உயிர்க்குயிராக இருந்து கொண்டு தகுந்த சூழ்நிலையும் தகுந்த வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி உயிர்களை ஞானத்திற்கு அவன் மெல்ல மெல்ல தகுதிப்படுத்தி கொண்டே வருகிறான். கலத்தினால் ஒன்றாகவும் பொருளித்தன்மையால் வேறாகவும் இருந்து கொண்டு நமக்கு எல்லா விதமான ஞானத்தையும் அவன் கொண்டு கொள்வதற்காக. இந்த செய்தி ஏதோ நம்முடைய கற்பனையா அப்படின்னா இல்லை, நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் அதை சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய நால்வர் பெருமக்கள் நிறைய பாடல்கள்ல அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த பாடல்களெல்லாம் கொண்டு வந்து தொகுத்தமான அது ஒரு பெரிய தொகுப்பாக அமையும். இறைவன் வந்து அதில் நிறைய சொல்லலாம். இறைவன் உயிர்களோடு கலத்தினால் ஒன்றாக இருக்கிறான் என்பதை அருமையாக சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லாத இடமே கிடையாது. பாடல்கள் அவ்வளவு ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றன. இருந்தாலும் ஓரிரு பாடல்கள் அதை நம்ம, ஏன்னா இது நம்முடைய கற்பனையில் உழைந்த விஷயம் கிடையாது, இது நம்முடைய குருநாதர்கள் நமக்கு காட்டி தந்த உண்மை. இந்த உண்மை இருநிலனாய் தீயாகி நீருமாகி, இருநிலனாய் பெரிய பூமி மண் பரப்பு, தீயாகி நீருமாகி இயமானனாய், இயமானனா உயிர், எரியும் எரியும் காற்றாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாய். இப்ப அட்டமூர்த்தம்னு சொல்றோம் இல்லையா, அட்டமூர்த்தம் என்னென்ன பஞ்சபூதங்கள் அதான் சொல்ற. இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றாகி அருநிலைய திங்களாய், திங்கள்னா சந்திரன், சூரியன், சந்திரன் சூரியன் உயிர், இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாவற்றிலும் அவன் கலந்தினால் ஒன்றாக இருக்கிறான். அப்ப அட்டமூர்த்தமாக இருக்கிறான்ங்கிறத அவங்க ஏற்கனவே சொன்னாங்க. எல்லா பொருள்களுக்குள்ளும் அவன் கலந்து இருக்கிறான். இப்போ அவன் சூரியனுக்குள் கலந்து இல்லாவிட்டால் சூரியன் சூரியனாக இருக்காது, சந்திரனுக்குள் அவன் கலந்து இல்லாவிட்டால் சந்திரன் சந்திரனாக இருக்காது. சந்திரனுடைய தன்மை சந்திரத்துவம் அந்த அந்த சூரியத்துவம் அப்படிங்கிறது எதனால வருதுன்னா, இறைவன் அதில் இருக்கிறதுனாலதான். அடைத்தோன் அதுதான் அப்படின்னு சொல்றார் மணிவாசகர் பெருமாள். அந்தந்த பொருளுக்கு அந்தந்த தன்மையை அடைத்து வைத்திருக்கிறான், அல்லன்னா அந்த தன்மை அந்த பொருளுக்கு கிடைக்காது. அப்ப இருநிலனாய் தீயாகி
இருநிலை. இருநிலைனா நல்ல பெரிய நிலம், அகண்ட பரப்புடைய நிலம். தீயாகி நீருமாகி ஏமானனா ஏமானா உயிர், எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்ட மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும். இந்த உலகத்துல குற்றம் இருக்காது யாருன்னா அவன்தான், நலம் யாருன்னா அவன்தான். ஏனென்றால் அதன் மூலமாக உயிர்களை பக்குவப்படுத்துகிறான். எல்லாத்தையும் அவன் தான் இயக்கி கொண்டு இருக்கிறான். அவன் இல்லாததால் எந்த பொருளும் இயக்கம் என்பது கிடையவே கிடையாது, சந்திச்சு போயிடும். பெண்ணுமானும் பிறருவும் தம்முருவும் தாமையாகி நிறநலையாய் இன்றாகி நாளையாய், காலமும் அவன்தான். நாளையாகி நிமிர்புன் தடையடிகள் என்றவாறே இன்ற திருத்தாண்டகம். தாண்டகத்துல எந்த தாண்டகம் இருந்து நம்மளால சொல்ல முடியாது. அது சீர்திருத்தத்துக்கு இணையானது அப்படின்னு பெரியவர்கள் அதை சொல்லுகிறார்கள். இணையானதா அதோட மேம்பட்டதா அப்படிங்கிறதுல கருத்து வித்தியாசம் இருக்கலாம். நம்ம சாதாரணமாக அந்த பாடல் அந்த 6வது திருமுறையில் 94வது பதிகம் அது. அது நல்ல மனப்பாடம் செய்து இல்லை, கையில் ஒரு தாள் எழுதி வச்சுட்டாவது சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது நீங்கள் அதை ஓதி கொண்டிருந்தால் மிகுந்த நலன் கிடைக்கும். சீர்திருத்தத்துக்கு போல அதுவும் நமக்கு மந்திர ஆற்றல் உடையது. அதுல என்ன சொல்லுதுன்னா, சுவாமி விஸ்வரூபமாக இந்த உலகம் பூரா வியாபித்திருப்பதை சொல்லுகிறான். எல்லா பொருள்களிலும் அவன் கலந்திருக்கிறான். அந்த எல்லா பொருள்களும் அவன் அல்லாமல் ஒரு பொருளும் நிலை பெற்றிருக்க முடியாது. இப்போ இந்த உருவம் இப்படி நிலையா இருக்கிறதுக்கு காரணம் இதுக்குள்ளேயும் அவனுடைய ஊடுருவல் இருக்கிறது. இல்லைன்னா இப்படி இருக்க அது தெரிவிடும். இந்த பிரபஞ்சம் வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது இல்லையா. பிரபஞ்சம் சுழற்சியினுடைய வேகத்தை வந்து நம்மால கற்பனை கூட பண்ணிப்பாங்களோ அவ்வேகம் அப்படியே சுத்திட்டு இருக்கு. அவ்வளவு வேகமா சுத்துற அந்த பிரபஞ்சத்தினுடைய துகள்கள் இப்ப சுத்தும் பொழுது, இப்ப நீங்க தண்ணி வச்சு இப்படி விசிறி விட்டீங்கன்னா உடனே விசிறி எங்க போதாலும் போகுது பாத்தீங்களா. ஏன் அப்ப அண்டம் விரிஞ்சு செதறி போகல? அப்படி விரிஞ்சு செதறி போகாததற்கு என்ன காரணம்? சிதறுமான் தான். பிளாக் மேட்டர்னு ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்காரு விஞ்ஞானிகள். அது என்ன பண்ணுது, இப்படி செதறி போகாம கட்டுக்க போச்சுதான். அதுக்கு பேர் வைக்க முடியாம பிளாக் மேட்டர்னு பேர் வச்சிருக்காங்க. இப்படி பிரபஞ்ச ரகசியத்தை நம்ம ஆழ்ந்து பார்த்தோமானால் அந்தந்த பொருளுக்கு அந்த பொருளாக இருந்து அதை கட்டமைப்பு செய்து சிவபெருமான் தருகிறான். இல்லாட்டி பாலை நம்ம காப்பியை குடிக்கும்போது காப்பியா இல்லாமல் அது பாட்டுக்கு சிதறிப்படும். எல்லாம் ஒன்று கூடனாங்க, காப்பியினுடைய சுவை நமக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் நமக்கு கிடைக்காது, எந்த அனுபவமும். அப்போ ஒரு பொருள், ஒரு ஆணாக இருப்பதற்கு, ஒரு பெண்ணாக இருப்பதற்கு, ஒரு செடி செடியாக இருப்பதற்கு, ஒரு கத்திரிக்காக இருப்பதற்கும் இறைவன் தான் கட்டமைத்து தருகிறான். அதுதான் சொல்றார் இந்த பாடல். இருநிலனாய் தீயாகி நீருமாகி அப்படிங்கிற பாடல்ல எல்லா பொருள்களும் ஆக அவன் இருக்கிறான். எல்லா பொருள்களிலும் அவன் ஊடுருவி இருக்கிறான். அவன் இல்லாத ஒன்றே கிடையாது. கண்ணில் காண்பது உன் காட்சி தாய்மானவர், கண்ணால பாக்குறதெல்லாம் அவனுடைய காட்சி தான். ஏன்னா எல்லாவற்றிலும் நீதான் இதை நிறைந்திருக்கிறாய். கண்ணில் காண்பதுன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூசை, பகர்வது மந்திரம், மண்ணுடைந்தும் வழங்குயிரியாவும் அண்ணலேனின் அருள் வடிவாகும். எல்லாம் அவனுடைய வடிவம் தான். இப்படி பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்கின்றன. நம்ம வந்து தேவாரம் படிக்கிறோம், பித்தாபிரி சூடி படிக்கிறோம், அடுத்த பாட்டை படிச்சுக்குமோ இல்லை. அதில் ஒரு பாடல் பாருங்க, அருமையாக சொல்கிறார்,

0: பாடல்ல ஊனாய் ஊனாய் அவன் தான் இருக்கிறான். உயிர் ஆனாய், உடல் ஆனாய், உலகு ஆனாய், வானாய், நிலனாய், கடலானாய், மலையானாய், சொல்லி சொல்லி பார்க்கறாங்க முடியல. எல்லாத்தையும் நீ ஓடி இருக்கிறாய். நிலம் நீர் நெருப்புயிர் நீள் விசும்பு நிலாப்பகலோல் புலனாய மைந்தனோடு என்பகையாய் புணர்ந்து நின்றான். உலகு ஏழு என திசை பத்தனத்தான் ஒருவனுமே பலவாகின்றவா தோணோக்கமாடாமல். அப்பைய நிலம் நீர் இந்த கருத்து நமக்கு ஆழமா இருந்ததுன்னா ஒவ்வொரு பொருளையும் சிவம் விளங்கி தோன்றுவதை நம்மாலே உணர முடியும். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோ அட்டமுர்த்தம் சொல்றாரு. இல்ல புலனாய மைந்தனோடு என்பகையாய் புணர்ந்த எட்டு வகை அட்டமுர்த்தம். உலகு ஏழு என திசை பத்தனத்தான் ஒருவனுமே பலவாக எப்படி பத்து திசைங்கிற எட்டு திசை நம்ம சொல்லுவோம். மேலே உலகு ஏழு திசை பத்தனத்தான் ஒருவனுமே பலவாகின்றா, இப்படி பலவாகவும் இருப்பது நீதான். இன்னொரு பாடல், பார் பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படருளி பரப்பே நீரொரு தீயே நினைவதேலறிய நின்மலா நின்னருள் விட சிறுது சிந்து எழுந்ததோர் தேனே திருப்பெருந்துரையுடைய சிவனே யார் உறவு எனக்கு இங்கு யாரையலுள்ளார் ஆனந்தம் ஆக்கும். அப்ப சிவபெருமான் எல்லா பொருள்களோடும் அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாக கலந்திருக்கிறான். அப்படி கலந்திருந்தாலும் கூட அவன் இவைகளிலிருந்தும் வேறாகவும் இருக்கிறான். இவருடைய செயல்களுக்கு எல்லாத்திற்கும் உதவி கொண்டிருந்தும் கூட ஒரு செயலிலும் அவன் தோயாதவனாகவும் இருக்கு. இதெல்லாம் நுட்பமான கருத்துக்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி, ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அப்ப நான் வந்து ஒரு தப்பான காரியம் பண்றேன், என்னோட கூட வந்து அவனும் தப்பு பண்றானா, அவ தப்பு பண்ண அனுமதிக்கிறானா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. அவனுடைய அவன் வந்து ஒவ்வொன்றையும் நம்ம அனுபவத்தின் மூலமாக ஞானம் வர வேண்டும் என்பது அவனுடைய கருத்து, அவனுடைய சங்கல்பம். அப்பதான் அந்த ஞானம் நிலைக்கும் நமக்கு. அனுபவம் இல்லாம ஞானத்தை கொடுத்தா சில சமயம் சில குருநாதர்கள் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஞானத்தை வழங்கிடுவாங்க கொடுத்தா. ஆனாலும் கூட அந்த ஞானத்தை மறைத்து வைத்துக் கொண்டு மீண்டும் சாதனையில ஈடுபடுத்துவோம். ஏனென்றால் அந்த ருசி காட்டுவதற்காக இந்த ஞானம் எப்படி இருக்கும்னு காட்டி, அதன் பிறகு இதை நீ உண்டு முயற்சியின் மூலமாக சாதனையின் மூலமாக அடைய வேண்டும் என்று அதற்குரிய வழியையும் பெரியவர்கள் காட்டுவார். அப்படி அந்த முயற்சி செய்து அந்த ஞானத்தை அடையாவிட்டால் அந்த ஞானம் அவனிடம் திறமாக இருக்காது. ஆனால் ஆகவே இந்த பாடல் இந்த வெண்பா நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படி உதாரணத்தின் மூலமாக அழகா சொல்லுது. உடலும் உயிரும் கலப்பினால் ஒன்றாக இருப்பது போல இறைவன் உயிரோடு கலப்பினால் ஒன்றாக ஒட்டி கொண்டிருக்கிறான். ஒட்டிங்கிறது அவனுக்கு நாமம், திரைசூடி திரைசூடி அவனுடைய நாமம். அப்புறம் அதே போல இப்ப சொக்கனை சொக்கி இருக்கிறாள், தொக்கி அது ஒரு வினைச்சொல்லினுடைய அடியா வந்தது தானே தொக்கின்னு நம்ம சொல்றோம். பெரிய சூடி பெரிய சூடி இருக்கிறான் பெரிய சூடி. அதனால அவனுக்கு இன்னொரு பேர் என்ன, ஒட்டி, ஓம் ஒட்டியே போற்றி கூட சொல்லலாம். ஆகவே இந்த பாடல்ல என்ன சொல்லுகின்றார், கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் இட்டதொரு பேரழைக்க என் என்றாங்கு. இந்த உயிருக்கு இந்த உடல் போர்த்தப்பட்டிருக்கிறது. காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குண சரீரம், சூக்கும சரீரம், சூழ சரீரம், அப்படி உடம்ப போத்தி விட்டுருக்கான் சாமி நமக்கு ஞானம் அடையிறதுக்காக. யாராவது பேரை சொல்லி கூப்பிட்டா உடனே ஏன் அப்படின்னு கேட்கிறோம். என் இட்டதொரு பேரழைக்க என்று அங்கு அப்படி அதை போல என்றாங்க என்பது அப்ப அதை போல இறைவன் உயிரோடு உயிராக கலத்தினால் ஒட்டி கொண்டிருக்கிறான். அப்படி இருந்தும் அவன் உயிராக மாட்டான், உயிர் அவனாக மாட்டாது. அவன் இப்படி இருந்தாலும் கலத்தினால் ஒன்றாக இருந்தாலும் கூட அவன் வேறாகவும் இருக்கக்கூடிய வல்லமை படைத்தவன். அவனால மட்டும்தான் அது முடியும், மற்றவர்களால் அது முடியாது என்று இந்த வெண்பா நமக்கு சொல்லுகிறது. இது வந்து இறைவன் கலப்பினால் ஒன்றாக இருக்கின்ற தன்மை இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம், 39வது பாடல் முதல் 46வது பாடல் வரை வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இமயவர்க்கில்லை எங்கள் மாதவம் இமயவர்க்கில்லை இங்கு வந்துனை அர்ச்சனை செய்தே.

0: கங்கையும் பரையும் முடியினில் வைத்த கண்ணுதல் தந்த கற்பகத்தருவே மங்களில்லாத செல்வத்தை அருள்வாய் மாணிக்க விநாயக மலரடி போற்றி உத்தமன் உமையாளோடு உயிர் ஒரு முடித்து நின்ற அத்தனை ரகசியத்தை அம்பலமாக செய்தார் வித்தகவியாக்ரபாத மிகு பதஞ்சலி முனிவன் எத்தனை சமர்த்தர் என்று எண்ணினால் விடுபேரே அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஷையிலே சுபக்கத்திலே முதற் சூத்திரத்திலே 39வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. சிவபெருமான் கண்ணுக்கு தெரியாதவன், அதனாலே அவனை ஒத்துக்கொள்ளுகிற சமயங்கள் வேறு இல்லை. நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம். சிவபெருமான் கண்ணுக்கு தெரியாமையினாலே, எளிதாக அவனை காண முடியாமையினாலே அவனை இல்லைன்னு சொல்லுகிற சமயமே இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாமையினாலே அவனை காண முடியாமையினாலே அவனை இல்லை என்று சொல்லுகிற சமயம் இருக்கிறது. அவனை ஒத்துக்கொள்ளுகிற சமயங்களும் உண்டு. அந்த ஒத்துக்கொள்ளுகிற சமயத்திலே நம்மளோட சைவ சித்தாந்தம் முதன்மையாக இருக்கும். ஒத்துக்கொள்ளுகிற கடவுள் உண்டு என்ற உள்ளையுடைய சமயங்கள் பல, அதிலே சைவ சித்தாந்தம் முதன்மையாக இருக்கும். அந்த சைவ சித்தாந்தத்திலே பதி பசுபாசமாகி முப்பொருளையும் நன்றாக தெளிவாக சொல்லுவது இந்த சைவ சித்தாந்தம். இந்த முப்பொருளையும் நன்றாக தெளிவாக தெரியவில்லையானால் அவனுக்கு மெய்க்கடவுள் தெரியாது, மெய்ச்சமயமும் தெரியாது. பிரதிபசுபாச உண்மைகளை நன்றாக தெரிந்து கொள்ளவில்லையானால் உண்மையான கடவுள் தெரியாது. அந்த கடவுள் இல்லத்திலே பற்று வைக்கவும் புத்தி வராது. உண்மையான கடவுள் தெரியவில்லையானால், அந்த கடவுளுடைய அருமை பெருமை தெரியவில்லையானால் பற்று வைக்க முடியும். இப்போ அந்த கடவுளத்திலே அருமை பெருமை நம்ம தெரிந்திருப்பதனால தான் பற்று வச்சுருக்கிறோம். இப்படிப்பட்டவர் நம்முடைய சுவாமி, இவ்வளவு ஆற்றலுடையவன், இவ்வளவு அருளுடையவன் என்று பெரியோர்களால் சொல்லப்பட்ட நூல்கள் மூலமாக தெரிந்து அதன் மூலமாக நாம் அந்த சுவாமியிடத்திலே பக்தி பண்ணுகிறோம். இல்லையானா பக்தி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலே பரமேஸ்வரனுடைய திருவடியிலே பக்தி உண்டாவதற்கு ஞான சாஸ்திரங்களை பயின்று கொண்டே இருக்கவனும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படி பக்தி வந்தவனும் அதை தொடர்ந்து அதை அவன் அனுஷ்டானத்திலே கொண்டு வரவில்லையானால் அவனுக்கு பக்தி குறைஞ்சு போகும். கேட்டுக்கொண்டே இருக்கவனும் கற்றுக்கொண்டே இருக்கவனும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லையானா பக்தி குறைஞ்சு போகும். அது எது போலன்னா பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இல்லாமல் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணால் பணம் செலவாயிரும் குறைஞ்சி. பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும், சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். பத்தி இருந்துக்கிட்டே இருக்கணும், பத்தியை பெருக்கிக்கிட்டே இருக்கணும். பணத்தையும் பெருக்கணும், பத்தியையும் பெருக்கணும். பணத்தை பெறுவதற்கு தொழில் பண்ண வேணும், பத்தியை பெறுவதற்கும் தொழில் பண்ணணும். பத்தியை பெருக்குவதற்கு தொழில் தான் இந்த மாதிரி ஞான சாஸ்திரங்களை கற்பதும் கேட்பதும். அது கற்றால் கேட்டால் அவனால் சும்மா இருக்க முடியாது. அந்த சுவாமி மேலே பிரியம் உண்டாகும். ஏதாவது சிவப்பணிகளை செய்யலாம் என்ற எண்ணம் உண்டாகும். அப்படி சிவப்பணிகளை செய்யும் போது அவனுக்கு பக்தி அதிகமாக விருத்தியாகி அதனால் பயனப்பெறுவான். அதனாலே இப்படி ஞான சாஸ்திரங்களை நமக்கு சுவாமி எல்லையில்லாத கருணையினாலே நல்ல அருளாளர்களை இந்த நாட்டுக்கு தந்து அவர்கள் மூலமாக ஞான சாஸ்திரங்களை தந்திருக்கிறார். உபகாரங்களிலே இது பெரிய உபகாரம். சிவபெருமான் செய்த உபகாரங்களிலே இது மிகப்பெரிய உபகாரம். அந்த உபகாரத்தில் மிகுண்ட நூல்கள் என்கின்ற நூல் வகையிலே 14 சாஸ்திரங்களிலே ஒன்றாக இருப்பது இந்த சிவஞான சித்தியார். இதிலே பரபக்கம் சுபக்கம் என்று 2 வகையாக அருளி செய்திருக்கிறார். இதில் சுபக்கத்திலே இப்பொழுது 39வது பாடல். சிவபெருமான் உலகத்தை எப்படி உண்டு பண்ணுகிறான், எதன் மூலமாக உண்டு பண்ணுகிறான், அதை எப்படி அவன் காக்கிறான், அவன் எப்படி அதை ஒடுக்குகிறான் என்பதை பற்றி சமயவாதிகள் எல்லாம் ரொம்ப திண்டாடிக்கிட்டு கிடக்கிறான். பொருத்தமில்லாமல் சொல்லுகிறான், முன் பின் முரணாக சொல்லுகிறான். அதில் நம்முடைய சைவ சித்தாந்தம் தான் தெளிவாக சொல்லுவது. பிரபஞ்சம் என்கின்ற உலகம் உயிர்கள். இப்போ உயிர்களாக இருக்கிற நம்மை பற்றி தெரிகிறது, நம்மை பற்றி தெரிகிறது, உலகம் தெரிகிறது, உலகம் தெரிகிறது. இந்த இரண்டையும் இணைத்து உலகத்தில் வாழ வைக்கிற கடவுள் தெரியவில்லை. உலகம் தெரிகிறது, நம்மை தெரிகிறது, ஆனால் நம்மை உள்ளவாறு தெரியவில்லை. சரீரம் தெரியுது, உயிர் தெரியவில்லை. நம்ம என்றால் உயிர், நான் என்றால் எதை குறிக்கும், உயிர் தான். உயிர் தான், உயிர் தெரியவில்லை, ஆனாலும் நம்பிக்கிட்டு இருக்கிற உயிர் இருக்குதுன்னு நம்பிக்கை இருக்கு. உயிர் இருக்குது இல்லை, அதனாலே இப்படி ஓரளவு உயிர் மேலே நம்பிக்கை இருக்கிறது. ஆக இந்த உயிரையும் உலகத்தையும் இணைத்து நடத்துகிற கடவுள் தெரியவில்லை. இந்த உயிரானது உலகத்தோடு தொடர்பு வைத்து வாழ தெரியாது. உயிரானது உலகத்தோடு தொடர்பு வைத்து வாழ தெரியாது. உலகம் ஆகிய சடப்பொருள் இந்த உயிருக்கு நாம் வந்து உதவி செய்ய வேண்டும் என்று அது வராது. அது சடப்பொருள் ஆகினாலே அதுக்கு அறிவு கிடையாது. நாம் போய் உதவி செய்யலாம், இந்த மைக்கு எனக்கிட்ட தானா வந்து உட்கார்ந்து சத்தம் கொடுக்குமா, கொடுக்காது அல்லவா. அது போல இதை ஒருவர் எடுத்து வைக்க, அப்புறம் நாம் பேச, அவர் சத்தம் கொடுக்கும். அதனால் உலகம் ஆனது சடப்பொருள் ஆகையினாலே தானே வந்து நமக்கு உதவாது. நாம் சிற்றறிவுடையவர்களாகினாலே இந்த உலகப் பொருளை நாம் வந்து அனுபவிக்க நமக்கு தெரியாது. அந்த ஆற்றல் இந்த இரண்டையும் உலகத்தையும் உயிரையும் இணைத்து வைத்து வாழ வைக்கிறவன் சௌரமான். இணைத்து உலகத்தையும் நம்மையும் இணைத்து வாழ வைக்கிறவன் சௌரமான். அது சுருக்கமாக திருவாதகத்தில் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே என்று திருப்பொழியில் சொல்கிறார். வாழச் செய்தான், மன்னகத்தே வந்து வாழச் செய்தான். அது பல வகையான அர்த்தம், ஆனாலும் மன்னகத்திலே வாழச் செய்தான், அவன் மன்னகத்தே வந்து வாழச் செய்தான். மன்னகத்தே வாழச் செய்தான் நம்மளே, அவன் மன்னகத்தே வந்து நிலந்தன்மையில் வந்துருளி என்றார் போல மன்னகத்தே வந்து வாழச் செய்தான், வந்து வாழச் செய்தான். அதனாலே இப்படி உலகத்தையும் உயிரையும் இணைத்து வைத்து வாழ வைக்கிறது அது பெரிய கருணை, பெரிய எல்லை இல்லாத கருணை. உலகப் பொருளாக இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அக்கினி, மழை, காற்று, பனி, கடல்கள், மற்ற அத்தனை பொருள்களையும் உண்டு பண்ணி அந்த பொருளை நமக்கு உபயோகமாகப்படியாக செய்திருக்கிறான் பாரு, அது பெரிய உபகாரம். உபகாரத்தை நினைச்சு பார்த்தா கடவுளை மறக்க மனசு வராது. அதே தாயர் கர்ப்பத்தூடு அன்னமும் தண்ணீரும் தந்தருளும், தாயர் கர்ப்பத்தூடு அன்னமும் தண்ணீரும் தந்தருளும் நேய உன யாரை நிறையார் வராவர். தாய் கர்ப்பத்தில் இருக்கும்போது அன்னமும் தண்ணீரும் கொடுத்த அந்த உபகாரத்தை நினைச்சா யாராவது உன்னை நினைக்காம இருக்க முடியும். அந்த உபகாரத்தை நினைச்சா உன்னை நினைக்காம இருக்க முடியுமா சுவாமி? தாய்மான தாயர் கர்ப்பத்தோடு அனமும் தண்ணீரும் தந்தருளும் நேய உன யாரை நிறைய ஆர்வராவரங்கள் என்று. இப்போ கடலை படைச்சிருக்கிறான்னு வச்சுக்காங்க, கடல் எதுக்கு படைச்சான் தெரியுமா? உப்புக்காகும். கடலில் கடல்லிருந்து எத்தனை பொருள்கள் கிடைக்கிறது, கடல்லிருந்து எத்தனை பொருள்கள் கிடைக்கிறது. கடல் இல்லைன்னா மழை இல்லை. கடலில் இருக்கிற உப்பு இருக்குது பாரு, உப்பு தெரியாமல் இருக்கிறது, உப்பு தெரியாமல். கடல் தெரிகிறது, நீர் தெரிகிறது, நீருக்குள்ளே இருக்கிற உப்பு தெரியவில்லை. அதை உப்புக்கு அச்சுகிறவன் அந்த தண்ணீரை எப்படி பக்குவப்படுத்தினா உப்பு உருவமாக வருமோ அதுபோல கடவுள் தெரியாமல் இருக்கிறான் பக்குவ ஞானிகளுக்கு உருவமாக வரும். பக்குவ உப்பு காய்ச்ச நமக்கு தெரியாது, நமக்கு தெரியுமா? தெரியாது. உப்பு காய்ச்சுகிறவன் அந்த தண்ணீரை எப்படி பக்குவப்படுத்தி என்ன பண்ணுறான்னு தெரியலப்பா, என்னமோ பாத்தி கட்டி என்னமோ பண்ணுறான், பாத்தி கட்டி அதில் அந்த அருவமாக இருக்கிற உப்பை உருவமாக கொண்டு வந்துடுறான். அருவமாக இருக்கிற உப்பை, கடல் நீரிலே அருவமாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற உப்பை, அந்த வித்தை தெரிந்தவன், அந்த உப்பு காய்ச்சி உப்பு உருவத்துக்கு கொண்டு வருகிற வித்தை தெரிந்தவன் என்ன பண்ணுறான், உருவமாக கொண்டு வந்துடுறான். அது பல பேருக்கு பயன்படுகிறது, அது வேறு. அதுபோல பரமஞானிகளாலே அஞ்ஞானிகளாலே காண முடியாமல் அருவமாக இருக்கிற சாமி பரமஞானிகளுக்கு உருவமாக வருகிறார். ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமி, சுந்தரர், மாணிக்கவாசர் போன்றவர்களுக்கெல்லாம் உருவமாக வந்து காட்சி கொடுத்துருக்கிறானே. செந்தழல் குறைதிரி மேனியும் காட்டி என்று சொல்லுகிறார் அல்லவா, அந்த மாதிரி அருவமாக உப்பு அருவமாக இருக்கிறது, அருவமாக இருக்கிறது, அது அந்த வித்தை தெரிந்தவனால உருவமாக வருகிறது. அருவமாகவே இருந்திருந்தா யாருக்கும் பயன்படாது, அருவமாகவே இருந்தா என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் உப்பு அவ்வளவு உப்பை படைச்சிருக்கிறாங்க கடல்ல, அது வேற. உப்புன்னா பூரா உப்பு தானே, கடல் பூரா உப்பு தானே. அவ்வளவு உப்பை படைக்கலைன்னா கிலோ 100 ரூபாய்க்கு வைக்க, 200 ரூபாய்க்கு வைக்க. 1 கிலோ உப்பு 200 ரூபா 300 ரூபான்னா பணக்க முடியுமா? 7 பணக்காரனுக்கு உப்பு வேணும், 7 உப்பு வேணும். பணக்காரனுக்கு உப்பு வேணும், 7 உப்பு வேணும். அதனாலதான் அந்த உப்பை அந்த அளவுக்கு கொடுத்துருக்கான். உப்பு தானே அதிகம் கடல். ஆகவே இப்படி அருவமாக இருந்து விட்டா கடவுளாலே உயிர்கள் பயன்பெற முடியாது. அதனால அவன் உருவமாக வருகிறான். அருவமாக இருக்கிற உப்பு உருவமாக வருவது, உருவமாக உப்பு வரலன்னு வச்சுக்க, அதனால பயன்பெற முடியாது. அதுபோல கடவுள் அருவமாக இருந்து விட்டால் உயிர்களுக்கு கடவுளாலே பிரயோசனம் கிடையாது. இப்போ உருவத்திறமேனி இருக்க வந்தானே நம்ம காண பேச பாட ஆனா பேச பாட பத்தி செய்ய எல்லா வாய்ப்பாக இருக்கு. உருவமாக வரவில்லையானால் ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னும் தெரியும். அதனாலே குரு வழிபாடு நம்முடைய செய்யுத்தாந்தல மிக முதன்மையாக இருக்கும், மிக முதன்மையாக சொல்லப்படும் உருவ வழிபாடு. அருவாய் உருவமும் அயவிரான் அவன் வருவன் திருவாரூர் வாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்பது. ஆகவே அப்படி உருவமாக பரமேஸ்வரனுக்கு வந்து அருவமாயிருக்கிற மாயையிலே உலகத்தை உண்டு பண்ணுகிறார். அருவமாயிருக்கிற மாயையிலே உலகத்தை உண்டு பண்ணுகிறார். இப்ப அருவமாயிருக்கிற ஆகாயத்துல என்னென்ன வருது? அருவமாயிருக்கிற ஆகாயத்துல என்னென்ன வருது? இடி வருது, மின்னல் வருது, மழை வருது, மேகம் வருது, எத்தனை எத்தனையோ பொருள் அருவமாயிருக்கிறது. அதே போல அருவமாயிருக்கிற மாயையிலிருந்து உலகத்தை உண்டு பண்ணுகிறார். அருவமாயிருக்கிற மாயையிலிருந்து உருவமாகியோ உலகத்தை உண்டு பண்ணுகிறார். பெரிய வித்தை, பெரிய பாடுதான் சாமிக்கு. ரொம்ப கஷ்டம் இல்லை அவனுக்கு. இதான் நினைச்சு பார்த்தா, நம்ம அளவில் நினைச்சு பார்த்தா அது சாதாரணம். ஐயோ சொல்லி முடியாது. நம்ம அளவில் நினைச்சு பார்த்தா என்னத்தை என்னத்தாலே எண்ண முடியாது. அருவமாகிய மாயையிலிருந்து இத்தனை பிரபஞ்சங்களையும் உண்டு பண்ணுகிறான், இத்தனை கோடி அண்டங்களையும் உண்டு பண்ணுகிறான், இத்தனை கோடி அண்டங்களிலே இத்தனை உயிர்களை சரீரம் கொடுத்து வாழ வைக்கிறான். சரியான பாடு, சரியான பாடு, பெரிய உபகாரம். ஆகவே மற்ற சமயவாதிகள் மாயையிலிருந்து தோன்றாது என்கின்ற சமயவாதிகள், கடவுளிலிருந்து தான் உலகம் வருது என்கின்ற சமயவாதிகள் எல்லாம் உண்டு. ஆக அந்த சமயவாதிகளை எல்லாம் மறுத்து சைவ சித்தாந்திகள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அதனால மாயை என்பது சடப்பொருள், கையால் உலகமும் சடப்பொருள். மாயை சடப்பொருள், உலகமும் சடப்பொருள். மண், தண்ணீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், கடல், மலை எல்லாமே சடப்பொருள், அறிவில்லாத பொருள். அப்படி அறிவில்லாத பொருளிலிருந்து அறிவில்லாத பொருள் உண்டாகும். அறிவில்லாத பொருளிலிருந்து அறிவில்லாத பொருளை சிவன் படைக்கிறான், சிவன் படைக்கிறான். அது எது போல என்று ஓமை சொல்லும்போது, மண்ணிலே குடம் குயவன் உண்டாக்குவது போல. மண் இருக்க, மண் சும்மா இருக்கிற மண்ணை குயவன் என்ன பண்ணுறான்னா, அதை வந்து சக்கரத்தில் வச்சு மற்ற துணை கருவிகளோடு அந்த மண்ணை பயன்படுத்தி அதை பானையாக செய்யும். மண் பானையாகிறது, மண் பானையாகிறது, மாயை உலகமாக மண் பானையாகிறது. இப்போ அந்த குயவன் இல்லைன்னா மண் பானையாகாது. சிவபெருமானாகிய குயவன் இல்லைன்னா மாயை உலகமாக வராது. சிவபெருமானாகிய குயவன் மாயை என்கின்ற மண்ணினாலே உலகத்தை பிரபஞ்சத்தை படைச்சிருக்கான். அப்படி அவன் படைக்கவில்லையானால் உலகம் இல்லை. அவன் செய்யவில்லையானால், குயவன் செய்யவில்லையானால் பானை இல்லை. பானை இல்லைன்னா வாழ முடியாது. முன்னையெல்லாம் பானையில தான் சோறாக்கினாக நல்லா இருந்துச்சு. எந்த கெடுதலும் கிடையாது. தெரியுமில்ல உங்களுக்கு, பானையில் ஆக்கின சாப்பிட்டுருக்கீங்களா? அப்பா பாப்பா ரொம்ப நல்லா இருக்கும். எந்த விதமான குறைபாடும் இல்லாததாக பானை. அது அந்த காலத்தில் பெரும் பணக்காரனாக இருந்தால் கூட பொங்கல் நீக்கி பானையில் தான் வைப்பாங்க. பொங்கல் நீக்கி இப்போ வந்து அதை என்னென்னமோ வந்துருச்சு, அது வேறு. அந்த காலத்தில் பானையில் தான் பொங்கல் வைக்கிறேன். மண் பானை எந்த விதமான விடுதலும் இல்லாது. அதெல்லாம் இப்போ ரொம்ப இல்லாமல் போகுது. ஆகையினாலே இப்படி உலகத்தை எப்படி சிருட்டிக்கிறான் என்று சொன்னால், உலகத்தை எப்படி சிருட்டிக்கிறான் என்று சொன்னால், மாயை ஆகிய சடப்பிலிருந்து சடப்பொருளாக இருக்கிற உலகத்தை உண்டு பண்ணி அதில் சித்துப்பொருளாக இருக்கிற ஆன்மாவை சேர்த்து வச்சு வள வைக்கிறான். சித்துப்பொருளாக இருக்கிற ஆன்மாவை சேர்த்து வச்சு வள வைக்கிறான். அந்த அதுக்கு பிரபஞ்சம் என்பது கையால் சுத்த பிரபஞ்சம், சுத்தாசுத்த பிரபஞ்சம், அசுத்த பிரபஞ்சம் என்று மூன்று வகையாக இருக்குது. சுத்த பிரபஞ்சம், அசுத்தாசுத்த பிரபஞ்சம், அசுத்த பிரபஞ்சம் என்று மூன்று வகையாக இருப்பது. அது சுத்த பிரபஞ்சம் என்பதுதான் அந்த அஞ்சு தத்துவங்களும், நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தம். உங்களுக்கு தீட்சை வாங்கினவங்களாம் தெரியும், ஆத்மதத்துவம், வித்யாதத்துவம், சிவதத்துவம். அதனால் சுத்த பிரபஞ்சமாக இருப்பது அந்த நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தம். இந்த அஞ்சு சுத்த பிரபஞ்சம்னு சொல்றது, அதுவும் சடப்பொருள் தான். அது சிவபெருமானுக்கு நிலக்களமாக இருக்கும். சிவபெருமான் வந்து தங்குகிற மாளிகையாக இருப்பது, குடும்பத்தினை எடுத்துக் கொள்வதாக தங்குகிற மாளிகையாக இருப்பது அந்த சுத்த பிரபஞ்சம். அதுக்கு மேலே சுத்தாசுத்த பிரபஞ்சம் என்கின்ற வித்யாதத்துவ ஏடும் சுத்தாசுத்தம். ஆகையால் சுத்த பிரபஞ்ச இயக்க, சுத்த பிரபஞ்ச இயக்க, அசுத்த பிரபஞ்சத்தை இது இயக்க. சுத்த பிரபஞ்சம் அந்த வித்யாதத்துவத்தை இயக்க. அதனால சுத்த பிரபஞ்சத்துடைய தொடர்பும் இந்த வித்யாதத்துவமாகிய சுத்தாசுத்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் என்ன ஒன்று தெரியுமா? இந்த வித்யாதத்துவம் ஏழும் ஆன்மதத்துவமாக இருக்கிற அசுத்த தத்துவத்தை இயக்குது. அங்கையும் தொடர்பு, இங்கையும் தொடர்பு, புரியுதா? அதனால சுத்தாசுத்தம் தான். இது ஆன்மதத்துவம் 24 அசுத்தம். அதே மாயையின்
1: விந்துவின் மாயையாகி, அந்த விந்துங்கிறது சுத்தவித்து சுத்த தத்துவம், விந்துவின் மாயையாகி மாயையின் அவ்வியத்தம் வந்துடும். ஐயாலே விந்து என்கின்ற சுத்த தத்துவத்திலிருந்து ஐயால மாயை என்கின்ற வித்தியாதத்துவம் வந்து சுத்தாதத்துவம் வந்து அதிலிருந்து அவ்வியக்தங்கிறத பிரகிருதி மாயன்னு சொல்லு. பிரகிருதி மாயன்னு இந்த உலகங்கள் எல்லாம் அது வந்து சுத்த மாயை, சுத்தாசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இது அசுத்த மாயை பிரகிருதி மாயின்னு சொல்றது. அசுத்த மாயை 24 தத்துவம் இருக்குது பாரு. மண்ணு, தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, சித்த, அகங்காரம், ஞானேந்திரிய 5, கண்மேந்திரிய 5, இப்படி 24 தத்துவங்களும் ஆகையால அசுத்த பிரபஞ்சம். ஆகையால இந்த அசுத்த பிரபஞ்சம் 24 தான் நமக்கு சரீரம், உலகம் எல்லாமே படைச்சு கொடுத்துருக்குற, எல்லாமே படைச்சு கொடுத்துருக்குறான். ஆகையினாலே இது ஒரு பெரிய உபகாரம் தான். அவன் உனக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும், நீ இதுல இருந்து இன்னும் மேல வரலாம், நீ உனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறேன், உனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறேன், இந்த சலுகையை நீ பயன்படுத்திக்கொள். எதிலிருந்து? அசுத்தமாயிருந்து நீ சுத்தமாயிக்கு வரலாம், மாயையை தாண்டி என்னோட ஒன் சேரலாம். புரியுத? அசுத்தமாயில உனக்கு வேண்டியதெல்லாம் இப்போதைக்கு நீ படிச்சிருக்கிற படிப்புக்கு இதான் வேலை. இதுல இருந்து நீ என்ன நல்லா படிச்சு கோர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி இந்த மேலே வேலைக்கு வரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ அதை பயன்படுத்தணும். நீ சோம்பேறியை தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, டிவி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பாஸ் பண்ண முடியாது, சாக்கிறது. ஏன் புரியுதா? இப்போ நான் கொடுத்துருக்கிற வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பம், நல்ல சலுகை, இந்த சலுகையை பயன்படுத்தி நீ மேலே வரலாம், நல்ல விளங்குதா? அதனாலே மாயையிலிருந்தே மாயையை கடப்பது, மாயையிலிருந்தே மாயையை கடப்பது, மாயையில் இருந்து கொண்டே மாயா சம்பந்தமான, மாயா சம்பந்தம்னா பொருள் உங்களுக்கு தெரியுதா? ஐயோ எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. மாயை என்ற சொல்லுக்கு தோன்றுதல் ஒடுங்குதல் என்பது, மாயை என்பது சொல்லுக்கு மயக்கத்தை செய்வது, மயக்கத்தை செய்வது. மாயை என்ற சொல்லுக்கு நிலை இல்லாமல் போகும். மாயா என்ற சொல்லு தோற்றமும் ஒடுக்கமும். மா யா, மா யா, ரெண்டு ரெண்டு வாக்கியம், மா ஒரு வாக்கியம், யா ஒரு வாக்கியம். இந்த ரெண்டு வாக்கியமும் தோன்றுதல் ஒடுங்குதல். அதே சமயம் அந்த மாயை உலக உயிர்களாகிய நமக்கு மயக்கத்தை தரும், மயக்கத்தை தரும். ஷராப்பு கடையை பார்த்தா மயக்கமாக இருக்குது, சவுளி கடையை பார்த்தா மயக்கமாக இருக்குது, சிலேப்பியை பார்த்தா மயக்கமாக இருக்குது, ஏசி காரை பார்த்தா மயக்கமாக இருக்குது, அடாடா அடாடா கொடைக்கால் போனால் மயக்கமாக இருக்குது. இன்னும் மயக்கத்தெல்லாம் நான் சொல்லலை, அதுக்கு மேலே இத்தனை மயக்கம். இந்த மயக்கத்தினால் என்ன பண்ணுகிறான்னு தெரியுமா? இதையே மெய்யன்று எண்ணி, பொய்யல்லாம் மெய்யன்றெண்ணி, புனர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாளாமே காத்தான். பொய்யல்லாம் மெய்யன்று புனர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாளாமே காத்தருளி தையலிடம் கொண்டவரான் தங்களே சேருவண்ணா ஐயனனுக்கு அருளியவாறு ஆர்வருவாரு. இப்ப ஞானசம்பந்தர் மாணிக்கவாதம் எல்லாம் மாயையில தானே இருந்தாங்க, மாயா உலகத்துல தான் இருந்தாங்க, மாயையை கடந்து விட்டார்கள். மாயை இவன் மாயையை கடந்து இருக்கிறான், அவனை பற்றி மாயை கொண்டே மாயையை கடப்பது, மாயை முள்ளை கொண்டே முள்ளை எடுப்பது போல, முள்ளை கொண்டு முள்ளை எடுப்பது, அது தெரியுமில்ல, முள்ளை கொண்டு முள்ளை எடுப்பது. இன்னொன்று, மாயை வந்து சேரு, மாயை சேரு, மாயையாகிய சேர மாயையாய் மாயையினாலேயே கழுவலாம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ சேரு ஒட்டிக்குச்சுன்னு வச்சுக்கோ, சேரு உடம்புல பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவோம், எதில் கழுவுவோம், எதில் கழுவுவோம், தண்ணியில். அந்த சேத்தை எது உண்டு பண்ணுச்சு? சேத்தை உண்டு பண்ணது தண்ணீர், சேத்தை உண்டு பண்ணது தண்ணீர், அந்த சேத்தை கழுவுவதும் தண்ணீர். நல்ல வழங்குதா? சேற்றை உண்டு பண்ணியது தண்ணீர், சேற்றை கழுவுவதற்கு எதை பயன்படுத்துகிறோம்? தண்ணீர். அதனாலே மாயையிலே உடம்பு உலகம் முதலானவற்றை பெற்று வாழ்கின்ற நாம், வாழ்கின்ற நாம் இந்த மாயா சம்பந்தமான பொருள் அத்தனையும் சிவன் தந்தான் என்று எண்ணி, சிவன் தந்தான் என்று எண்ணி, இந்த மாயையிலிருந்து நான் உன்னை வந்து சேர வேண்டும் என்று சொல்லி எல்லா பொருளையும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணி அவனை சிந்தையிலே வைத்து வாழ்கின்றவர் மாயையை கடக்கிறார், மாயையை கடக்கிறார். மாயையை கடப்பதும் ஆணவம் அடங்குவதும் தான் நம்முடைய பக்திக்கு முக்கியமான பயம். மாயையை கடத்தல் ஆணவத்தை அடக்கல், ஆணவம் அடங்குதல் மாயையை கடத்தல், ரெண்டு இல்லையானால் அவன் பக்தி பண்ணி பிரயோசனம் இல்லை. ரெண்டு இல்லையானால் பக்தி பண்ணி எத்தனையோ படிச்சிருப்பான், எவ்வளவோ காலம் பத்தி ஒண்ணுவன், அவனுக்கு ஆணவம் அடங்காது, மாயையை கடக்க மாட்டான். மாயையை 95 வயசாகி கூட காணி வாங்க கேட்கறவன், வீடு கட்ட கேட்கறவன், என்ன கிடைச்சாதகம் பார்க்க, இன்னொரு மில்லு வாங்கட்டான்னு கேட்கறவன், 90 95 ஆகி கூட எனக்கு சிவலோகம் கிடைக்குமான்னு ஒருத்தன் கூட நான் கேட்கல. இப்போ 60 வருஷமா ஜாதகம் பார்க்குறேன். ஒருத்தன் கூட நான் சிவலோகம் போவானா, பிறவி இருக்குமா, போவானா, பிறவி இல்லாமல் போகணும், அதுக்கு என்ன பண்ணட்டும்னு ஒருத்தன் கூட இன்னும் வரலீங்க. 90 வயசாகி கூட அந்த வீடு கட்டட்டுமா, பக்கத்துக்கு அணிக்க கொடுக்க மாட்டேங்கிறேன், அதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி கேட்குற ஆள் இருக்கானது. இவர பிறவி தொலையுமா சிவலோகம் கிடைக்குமான்னு கேட்குறவன் இது சொல்லிட்டு ஆகையினா என்ன காரணம் என்றால் மாயை மயக்கம் பின்னாடி வருது. மாயை மயக்கம், மாயையை கடக்க முடியல. என்ன காரணம்? ஞானசாஸ்திரங்களை கல்லாமனாலும் கேளாமையினால், ஞானசாஸ்திரங்களை கல்லாமையாலும் கேளாமையாலும் கற்றும் கேட்டு கூட கடக்க முடியாத வருகிறானே. பிறகு கற்றும் சிவஞானம் இல்லா கலதியம், கற்றும் சிவஞானம் இல்லா கலதின முதல் கற்றும் சிவஞான திருமந்திரம், கற்றும் சிவஞானம் பூஷை பண்ணுகிறோமா? எதற்காக பண்ணுகிறோம் தெரியுமா? பூஷையே இந்த உலகத்தில் நன்றாக வாழ வேணும், அது வேற. அது அதற்கு மேலே இந்த பூஷையினாலே சிவஞானம் கிடைக்கும். பூஷையினாலே சிவஞானம், அதே புண்ணியம் மேல் நோக்குவுக்கும் பாவம் கீழ் நோக்கும். பாவம் நரகத்தில் தள்ளும், புண்ணியம் சொர்க்கத்துக்கு போச்சு. புண்ணிய மேல் நோக்குவுக்கும் பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே, புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினால், நன்னிய ஞானத்தினால் இரண்டியனையும் அறுத்து. ஐயோ, புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே, புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானம், அந்த புண்ணியத்தினாலே சிவ புண்ணியத்தினாலே சிவஞானம். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினால் நன்னிய, நன்னியன பொருந்திய நன்னிய ஞானத்தினால் இரண்டியனையும் அறுத்து. எந்த இரண்டைய? புண்ணியம் பாவ ரெண்டையும் அறுத்து. ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானாகி. அப்படி புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினால சிவஞானம் வந்துருச்சுன்னா அவன் பூமியில இருக்க மாட்டான், சொர்க்கத்தில் இருக்க மாட்டான், பாதாளத்தில் இருக்க மாட்டான். இந்த 3 லோகத்தில் இல்லாமல் எங்கடா போறது அப்படிங்கிறீங்களா? இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை, என்ன பண்ணி எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்குறேன். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானா என்ன இக லோகத்தை முத்தி வரும் இவன் தான் எங்களிலன் ஞாயிறமக்கென்றும் குறைவின்றி, எங்களிலன் ஞாயிறமக்கென்றும் திருவாசகம் அதை வைக்கிறாரு உள்ள சித்தியார். எங்களிலன் ஞாயிறமக்கென்றும் குறைவின்றி கண்ணுதல் தன் நிறைவாதனில் கலந்து, பாட்டு புரியுதா? கண்ணுதல் தன் நிறைவாதனில் கலந்து காயம் கழிந்தாக்கால் எங்குமாய் கருதரன் போல் நிற்பான். சித்தியார் பின்னாடி வருது, 9வது நல்ல விளங்குதா? பூசை எதற்காக செய்வது என்று கேட்டால் சிவஞானம் கிடைக்கும். அதான் இந்த பாட்டில் விளக்கமாக சொல்றாரு. புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் கேட்டேன். இப்போ இந்த கருத்து, இந்த சொல்லலாம் எங்கேருந்து கிடச்சி தெரியுமா சித்தியார் அருணன் சிவாசுவாமிக்கு? திருவாசகத்தில். அது திருவாசகத்தில், திருவாசகத்தில் இந்த புண்ணியத்தினாலே சிவஞானம் கிடைத்து, அந்த சிவஞானம் கிடைச்சவன் இந்த பூமியில் இருக்க மாட்டான், பாதாளத்திலே இருக்க மாட்டான், தேவலோகங்களில் இருக்க மாட்டான், சிவருமானோடு கலந்து விடுவான், சிவருமானோடு கலந்து சிவனை போல எங்கும் இருப்பான். சிவருமான கலந்துட்டு அப்புறம் சிவனை போல எங்கும் இருக்க வேண்டியதானே? சிவருமான கலந்துட்டா சிவனை போல எங்கும் இருப்பான் அல்லவா? அது எங்கிருந்து சொல்றாரு தெரியுமா இவரு? பார்வாடும் பாதாளர் தம்பாடும், பார்வாடும் பாதாளர் தம்பாடும், இன்னொரு தம்பாடும் ஆறுவாடும் சாரா வகையருடைய ஆண்டோர் நேர்வாடல் பாடி நினைப்பறிய தனிப்பெரியோர் சீர்வாடல் அடிலாம் தெள்ளை அனுப்பிட்ட. நல்ல வாய்ப்பு இந்த காலம், நல்ல வாய்ப்பு உங்களுக்கு, ஒரு நல்ல வாய்ப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபூஷை செய்கிறவனாக இருந்து சமய விஷயட நிர்வாணிச்சு எல்லாம் வாங்கி அதோடு இப்படி சாத்திர தோத்திர புராணங்கள் எல்லாம் இணைச்சு புனைச்சு பொருத்தமாக அதெல்லாம் சொல்கிற ஆள் கிடைக்கிறது அரிசிங்க. நானாக சொல்ல வேண்டியதாக இருக்குது, நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது சிவபூஷை இல்லாதவன், ஏதோ ஒரு நூல் எடுத்தானே அதை மாத்திரம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறவன், அப்படி இல்லாமல் இப்போ நான் எத்தனை நூல் சொல்கிறேன், எத்தனை மேற்கோள் சொல்கிறேன் அப்படின்னா நான் அங்கே பெருமைக்காக சொல்லலை, உங்களுக்கு அந்த உண்மை உணர்வதற்காக. ஏன்னா நமக்கு நூல்கள் புராணம் சாத்திரம் தோத்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு சொல்ல முடியாத பெருமையுடையது, சொல்ல முடியாது. வேற எந்த சமயத்துக்கும் கிடைக்கல, நம்ம சமயத்துக்கு கிடைச்ச மாதிரி வேற எந்த சமயத்துக்கும் இந்த நூல் கிடைக்கல, இந்த ஆசிரியர்கள் கிடைக்கல. அதை நாம் அனுபவிக்கவில்லையானால் நாம் ஏமாளியாக போகிறோம், ஏமாந்து லண்டனுக்கு போய் 10 வருஷம் இருந்து சும்மா வந்தவனை போகிறேன். லண்டனுக்கு போய் 10 வருஷம் இருந்து சும்மா வந்தான்னு வச்சுக்கோ, ஐயோ பொண்டாட்டி சோறு விட மாட்டான். இப்படி மாயையை கொண்டு மாயையை கடன் அதே இந்த பின்னாடி சொல்கிறாரு பாருங்க, சித்தியாருன்னா ரொம்ப அழகு. எழுமூடல் கரணம் மாதிரி இந்த பாட்டு நல்லா கேளுங்க. எழும் உடல் கரணம் மாறி உடல் உலகம் அந்த கரணம் எல்லாமே இவை மலம். இவை மலம், மலம் என்ற மாயாமலத்திலும் இவை மலம். மலம் மலத்தார் கழுவன் என்று சொன்ன காரணம் என்ன என்று. எழும் உடல் கரணம் மாறி உலகம் உடல் எல்லாமே மலம் மாயாமலம். எழும் உடல் கரணம் மாறி இவை மலம் மலம் மலத்தால் கழுவன் மலத்தை மலத்தால கழுவான் என்று சொன்ன காரணம் என்ன. மலத்தை மலத்தால் எப்படி கழுவுறது? மலத்தை மலத்தாலே கழுவுறது, முள்ள முள்ளால் எடுப்பது போல மலத்தை மலத்தாலே கழுவுது. அதுக்கு ஓமை சொல்றாரு, செடுநவ அறுவை. செடுநவ அறுவைன்னா புதிய வஸ்திரம், அறுவைனா வஸ்திரம். செடுநவ அறுவை இதுல இருக்கிற அழுக்க, வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்க வண்ணான் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? சாணி ஒவ்வொரு செறிவித்து அழுக்கை முழுவதும் கழிப்பன் மாயை கொடு மலம் ஒழிப்பன் முன்னுரும். சித்தியார் பின்னாடி வண்ணான் என்ன பண்ணுகிறான் வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்க அதோடு ரெண்டு அழுக்க சேர்த்து, எந்த அழுக்க? ஒவ்வொரு மண்ணும் சாணத்தை சேர்த்து. முன்னையெல்லாம் இப்போ பவுடர் என்ன வந்துருக்கு, இப்படியும் அதுக்கு அழுக்கு தான் ஒரு வகையில் இருக்கு. வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்க சாணம், முன்னையெல்லாம் கேள்விப்பட்ட புழுங்குறது புழுக்க வைக்கிறது சாணம் ஒவ்வொரு ஒவ்வொரு மண்ணில் ஒவ்வொரு மண்ணு தான் எதாவது வருது. நம்ம சேர்மான் பெருமாள் புரியுதா, ஒவ்வொரு மண்ணை சேர்த்து புழுங்க வச்சு அந்த அழுக்கு இந்த அழுக்கு எல்லாம் சேர்த்து போக்குறோம். முன்ன இருந்த அழுக்கு இந்த சேர்த்து அழுக்கு எல்லாம் அழுக்கை அழுக்கினாலேயே போக்குதல் வண்ணான் தொழில். சிவனாகிய வண்ணான் என்ன பண்றான் தெரியுமா? ஆணவமாகிய அழுக்கே மாயாமலம் கண்மவரை என்கின்ற ரெண்டு அழுக்கை சேர்த்து போகிறான். மாயாமலம் எதுக்கு கொடுத்தது என்றால் கேட்டால், ஆணவமலத்தில் நடந்து போயிருக்க மாயாமலத்தை எதுக்கு சேர்த்தான் என்று கேட்டால், ஆணவமலத்தை கழுவுவதற்காக. மாயாமலம் மாயாமலத்தை மாயாமலத்தை இப்ப தெரிஞ்சவன் பக்குவப்படுத்தினான்னா அது சிவலோகத்தை கொடுக்குது, தெரியாதவன் பக்குவப்படுத்த பயன்படுத்தினான்னா நரகலோகத்தை கொடுக்குது. நல்லா விளங்குதா? தெரிஞ்சவன் பயன்படுத்தினா மாயாமலத்தை சிவலோகம் போகிறான், தெரியாதவன் மாயாமலத்தை பயன்படுத்தினா நரக. நல்லா விளங்குதா? இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. தெரிந்தவன் என்றால் சிவபக்தனாய் இருக்கிறவன் மாயாமலத்தை எப்படி பயன்படுத்துகிறான்? சிவபக்தனாய் இருக்கிறவன் உண்மையான சிவபக்தன், நன்றாக விவரம் தெரிந்த சிவபக்தன், பேருக்கு சிவபக்தனா இல்லாமே, பேருக்கு சிவபக்தனா இல்லாமே நன்றாக ஞான சாஸ்திரங்களை நல்ல ஆச்சாரியின் மூலமாக கற்றுக்கிட்டு தெளிந்தவனாய் சிவபக்தன். அந்த நல்லாருங்கிறதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? கல்லார் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைவலன் நல்லார் புனைவரேங்கிறதுக்கு கற்று கேட்டு தெளிந்த மெய்யன்பருங்கிற நல்லாருங்கிறது. அதனாலே கற்று கேட்டு தெளிந்த மெய்யன்பரல் என்ன பண்ணுகிறார்கள் தெரியுமா? மாயாமலத்தை சிவன் தந்தது என்று எண்ணி, இது நிலையல்லவென்று எண்ணி, இது அநித்தியம் என்று எண்ணி, அது நித்தியம் என்று எண்ணி இந்த பொருளை எல்லாமே சிவனுக்கு அர்ப்பணம் பண்றது.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Sivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு எரிபத்தர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஏன் சிறுகாப்பியம் எல்லாம் பாக்குறேன், பாத்துட்டுமே ஒரு வாரத்துல இந்த மாதிரி ஒரு குறிப்பு இல்லீங்க, தீர்ந்து போச்சு வேலை. ஆஹா, சேக்கிரார் தான் சொன்னார். என்னைக்கு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க போறோம்? நல்ல மாணவர்கள், அருமையா உவேசாவுக்கு வாய்த்த மாணவர்கள் மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா செய்ய சொல்லலாம். நமக்கு எங்க அப்படி அமையுது? எல்லா நூல்களிலும் அவர் கொடுத்து வைத்தவர். இந்நூல் வெளிவருவதற்கு காரணமாயிருந்த சிரஞ்சீவி விமு சுப்பிரமணியர் அவர்களுக்கும் சிரஞ்சீவி கீவா ஜெகநாதர் அவர்களுக்கும் என் நன்றி உரியதுன்னு எழுதினார். ஒரு பதிப்பாசிரியருக்கு தான் அப்படி அமைஞ்சது. பதிப்பாசிரியரில் புண்ணியம் பெற்ற ஒரு பதிப்பாசிரியர் உவேசாதான். மறுதெல்லாம் சும்மா காஞ்சி மூஞ்சிதான் போச்சு, காஞ்சி மூஞ்சிதான் போச்சு. பதிப்பாசிரியர் ரொம்ப ஒரு தலைமையாக ஒரு பெரிய ஒரு பேரு பெற்ற ஒரு பாக்கியம் பெற்ற பதிப்பாசிரியர் ஒருத்தர் தான் இருந்தார். ஆதரவும் இருந்தது, கூடவே ரெண்டு பெரியவர்களும் இருந்தாங்க. ஏப்பா இந்த மாதிரி நான் இப்ப சொல்ல போற கருத்து மற்ற இலக்கியத்தில் இருக்கான்னு பார்த்தா அடியன் பார்த்துடுறேன், நான் வந்து பெருங்காப்பியம் எல்லாம் பார்த்துடுறேன், அடியன் சிறுகாப்பியம் எல்லாம் பார்த்துடுறேன், பார்த்துட்டுமே ஒரு வாரத்துல இந்த மாதிரி ஒரு குறிப்பு இல்லைங்க, தீர்ந்து போச்சு வேலை. ஆஹா, சேக்கிரார் தான் சொன்னார். அல்லது ஐயா பெருங்கதையில் எங்க இருக்கிறது, அல்லது சிந்தாமணியில் எங்க இருக்கிறதுன்னு சொன்னா அப்படியாப்பா அருமை. அதுக்காக வந்து என்ன சேகலார் சொன்னாலும் சொன்னதில்ல. அப்போ இம்மாதிரி அணுகிய பெரியவர்கள் மூவர் என்று அப்படி சொல்லிவிடுவோம். நாதி இல்லையப்ப, நாதி இல்லையே. பெரிய கடினம் பல்வேறு செய்தி இன்னும் செய்யணும்னு தான் நினைக்கிறோம், செய்யறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ரெண்டு நினைத்தோம் திருவருளால. இந்த இலக்கணமும் சைவ சித்தாந்தமும் தான் அவர் பதிப்பு போல வரணும்னு நினைச்சேன் நான். அவர் பதிப்பில் என்ன, ரெண்டு அருமைப்பாடு. ஒன்று, முன்னால் இருக்கிற ஆராய்ச்சி முன்னுரை. அந்த முன்னுரையை படித்து விட்டாலே நூல் முழுதும் படிச்ச மாதிரி ஆகும். அது அவருடைய பதிப்புல தான் இருக்கு. பின்னால சொல்லகராதி சுருக்கம், அது ஆய்வுக்கு அப்படியே பாலோட தேன்கள் வந்துட்டு ஒரு சொல் இருக்குன்னு அது எங்கெங்க இருக்கிறது. இந்த ரெண்டும் அவருடைய பதிப்பை அணி செய்தது, அந்த பதிப்பை உயர்வு தந்தது. இதுக்கு இலக்கணத்தை அவர் தொல்லாப்பியம் போகல, நன்னூலுடன் அவருக்கு அவ்வளவுதான். ஏன்னா அவர் பல பதிப்பு வச்சனால நன்னூல் மயில்நாதர் கூட சங்கர்மிச்சார் கூட தான் பதிப்பிச்சார். தொல்காப்பியத்துக்கு அவர் போகவே இல்லை, சித்தாந்தமும் போகல. எனக்கு என்னமோ அது ரெண்டு விருப்பம். இந்த தொல்காப்பி

புரியுதான், புரியுதான். இப்ப அருள், அருள் அது சக்தியாகும், அறம் தனக்கு சுவிஞான சித்தியா இருக்கு. அருள் எங்கெங்கெல்லாம் வருது, சக்தி எங்கெங்கெல்லாம் வருது, ஆசைதான் முடியல. நமக்கு ஒரு கீவா ஜெகநாதியரும் நமக்கு ஒரு பீம சுப்பிரமணியரும் இல்லை, கொடுத்து வைத்தவர். அது போல இப்போ ஒரு செய்தி என்ன, தேமாலர் ஆளாகம் சூடும். அப்ப அந்த தெருவில் போகிற பெண்கள் எல்லாம் கூந்தல் என்ன இருக்கும், நறுமணமிக்க மலர் இருக்கும். அது மாதிரி எத்தனை பெண்கள் என்ன, நீ உன்னடா 20ஆம் நூற்றாண்டுல இடிச்சு பிடிச்சிட்டு போங்க, சரிதா, பஸ்லயும் சரி கீழேயும் போய் சரி கோயில்லையும் சரி இடிச்சு பிடிச்சிதான் போறோம். முன்னெல்லாம் இடிச்சா நமக்கு நாணமா இருக்கும், இப்ப அது பழக்கமா போச்சு. சிவி சிவ கூசுது, கஷ்டமா தான் இருக்கு, என்னதான் பண்றது, இல்ல பஸ்ல ஏறப்படாது. இனி நம்ம எதுக்கு எதுன்னு சங்கோஜப்படுவதோ அல்லது நம்ம கொஞ்சம் கோவப்படாம இருக்கணும்னா வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது. சும்மா இரு, சொல்லற எண்டலுமே அம்மா பொருளுண்டும் அறிந்திலனி, இல்ல நிச்சயமா கோபம் வருது, மனசங்கடம் வருது, என்ன அந்த மாதிரி சொல்லணும். அது போல கருவூர்ல பெண்கள் அப்படியே, நீங்க எல்லாருடைய கூந்தலும் நறுமணம் மிக்க மலர் இருக்குன்னு சொன்னீங்களே, அப்படி பெண்களை எத்தனை பேர் போவார்னார். சீலமாதி தெருவில் சூடும், அருமை அருமை கேட்கிறார்கள், சீலமாதி தெருவில் சூடும். சில மதியினர், இங்க மதிங்கிறது மதி போன்ற முகமுடைய பெண்கள், சில பேர் தான் அங்கே தென்பாடுங்களாம். நீங்க வீதியில ஏதாவது தெருவில் போனீங்கன்னா ஆங்காங்கு இந்த தெருவில் ரெண்டு பேர்லாம் போனா ஒரு பெண் அப்படி வெளியில வந்து பார்ப்பாங்க, அப்படி இன்னும் ரெண்டு பேர்லாம் போனா ஒரு பெண். ஏன்னா பெண்கள் பெரும்பாலும் வீட்டு அடக்கமா இருப்பாங்களே தவிர தெருவுக்கு வர்றது அப்ப பழக்கம் இல்லை. சீல மாதி தெருவில் சூழும், ஆனா தெருவில் நீங்க பெண்களை பாக்குறதுன்னா ரொம்ப அருகிய நிலைமை, ஏதோ அப்படி ரெண்டு பேர்லாம் மூணு பேர்லாம் நடக்கும் போது ஒரு பெண்பால் எதிர்ப்பு. ஏன், பெரும்பாலும் வீட்டின் பொறுப்பை அவர்கள் வைத்துக் கொண்டு வெளிப்பொறுப்பை ஆண்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அதுதான் அவங்க. இப்போ நாம் என்ன கருதுகிறோம், பெண் உரிமை என்ற, நான் சொல்லிட்டு தான் வர்றேன், நல்லா இளைஞர் ரெண்டு பேராவது காதல விடட்டும்னு. பெண் உரிமை என்ற பெயரால் வீட்டின் பொறுப்பையும் அவன் தள்ள வைக்கணும், வெளிப்பொறுப்பையும் அவன் தள்ள வைக்கணும். ஏன், ரெண்டு பேரும் ஏனிங் மெம்பரா இருந்தா தான் காலத்தை தள்ள முடியுது. நாங்கெல்லாம் தள்ளல, எல்லாம் அப்படி குடிச்சோட ஆக்கிட்டுமாக்க, வெறும் சாமி 45-50 வேலைக்கு வந்த போது 45 ரூபாய், 22 ரூபாய் அலவன்ஸ், 67 ரூபாய் வாங்கினது தான், 3 ரூபாய் வீட்டு வாடகை போடும், 3 ரூபாய் பிஎஃப், 61 ரூபாய் தான் பாடலை நாங்களாம் சேர்த்தே தான் போட்டோமே. பேராசை, பெரிய ஆள் வாங்கினா டிவி வாங்கினா நாமும் வண்டி வாங்கிவிடணும், அவன் மாடி வீடு கட்டினா உடனே நாமளும் பிளாட் வாங்கி கட்டி விடணும், அவன் 50 ஆண்டு உழைச்சவனுடைய பெருமையை வந்து 22 ஆண்டு நுழைஞ்ச உடனே வாங்கிவிடணும். இந்த பேராசினால வருது, இல்லைன்னா வேண்டியது இல்லையே. அருமையா வீட்டின் பொறுப்பு அவர்கள், வெளிப்பொறுப்பு நீ என்று வைச்சுக்க. உண்மையான பெண் உரிமையும் அதுதான், உண்மையான பெண் உரிமையும் அது போட்டு அவங்களை வெளிப்பொறுப்புலையும் விட்டு ஆட்டி அலக்கடிச்சு, ஆனா வீட்டு பொறுப்பை நீ எடுத்துக்கிட்டே அப்படியாவது அஞ்சிய மாட்டேங்கிற. என்னையா பெண் உரிமை, புண்ணுரிமை அல்லவா. அதனால சீல மாதிரி தெருவில் சூடும், வீதியில போனா நீங்க என்னன்னு கேட்டா ஏதோ ஆங்காங்கு ஓரிரு பெண்களை தெருவில் பார்க்கலாம், அவ்வளவுதான். இது இது பண்பாடு, அது சொன்ன முறை இருக்கு பாருங்க, சொன்ன முறை பாருங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க, பொறுத்துருங்க. அடுத்த ரெண்டு பேரையும் சொல்லிட்டு சொல்றேன். தாமகிழ்ந்து அமரர் சூழும் சாதமகன் நகரம் தாழ. அப்பனா கரூர் வந்து ரொம்ப சிறப்புங்கிறீங்க, சிறப்பு என்னப்பா, சதமகன் இந்திரலோகம் இருக்கு பாரு, அதை விட இது மிகச்சிறந்ததுன்னு சொல்ல. அப்ப இந்திரன் உலகை விட இந்த உலகம் சிறந்ததுன்னு, சீலமாதி தெருவில் சூழும் என்று சொல்லிட்டு, இந்த கரூரை பொறுத்தவரையிலும் இந்திரலோகம் கெட்டது போங்க அப்படி இருக்குன்னு. எதனால என்ன, எதனால உங்க இந்திரலோகத்துல மதில் எப்படி இருக்கும், அதுல மஞ்சு சூடுமானா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியலப்பா. ஒவ்வொரு வாயிலையும் அந்த மணிகள் தான் முன்னே இருக்குமே தவிர கதவுக்கு பலகைக்கு வேலை இல்லை அப்படின்னாரு. உங்க இந்திரலோகத்துக்கு சுற்றுச்சூழல் நல்ல சோலைகள் இருந்து அருமையா அதுல வந்து நறுமணம் மிக்கதா இருக்குமா, அதுவும் தெரியாது. இதெல்லாம் தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், கடைசியில ஒண்ணு சொன்ன பாருங்க, உங்க தேவலோகத்துல என்ன இருக்கும்னு கேட்டா, பகல்ல ஒரு சூரியன் இருப்பான், ராத்திரில ஒரே ஒரு சந்திரன் தான் இருப்பான். எங்க கரூர்ல சில மதி தெருவில் சூடும், அங்க ஒரு மதி தான், இங்க சில மதி என்ன, இது இது வேடிக்கை, இது வேடிக்கை. ஏன்னா பெண்பாளாரை எப்படி சொன்னார், மதி என்று சொன்னார், சந்திரன் போன்ற முகமுடைமையினால. எனவே உங்க இந்த லோகத்துல என்ன, ஒரு மதி தான்டா அவங்க உள்ள. எங்க கரூர்ல பாத்தீங்கன்னா சில மதி தெருவில் சூடும், அதனால் உங்க உலகத்துல எங்க உலகம் உயர்ந்தது போடான. இந்த பெண்பாளாரை மதி என்று சொல்லி அது சில மதி தெருவில் சூழும் என்று கண்ட பொழுது
ஒரு பக்கம்

0: அழகுக்கு அழகு, இன்னொரு பக்கம் பண்பாட்டுக்கு பண்பாடு, ரெண்டையும் சொன்னாரு. எனவே சீலமாதி தெருவில் சூழும் இந்த ஒரு தொடர்ல என்ன தெரியுது? அப்பெண்பாளாரை வேறு எந்த சொல்லால் சொல்லாமல் சில மதி, மதி என்பதால் சொல்லி, இந்த சில என்பதனால் பண்பாடும் காட்டி, இதனால் தேவ உலகத்திலும் எங்கள் கருவூர் மிகச்சிறந்தது என்பதை அப்படி உயர்வும் காட்டி முடித்திருக்கிறாரே ஜெய்கிடர். இதை நாங்கள் ஏற்கிறோம். இந்த மாதிரி எங்கேயாவது இருக்க தெருவில் சில பெண்கள் நடமாட்டம் இருந்தது என்று எந்த நகர சிறப்பிலாவது இருக்கிறதா என்பதை பார்க்கும். நல்ல சிங்கமான பையனா இருந்து பிஹெச்டி எடுத்து இருந்தான்னு சொன்னேன். சார் ஐயா, நான் பெருங்கதையை பார்த்துடுறேன், நான் சிந்தாமணியை பார்க்கறேன், நான் யசோதர காவியத்தை பார்க்கறேன், நான் ராமாயணத்தை பார்க்கறேன், பிச்சுடுவான். ஆனா உண்மா ஒரு மாதத்தோடு முடிச்சுடும், உண்டு அல்லது இல்லை செஞ்ச சேர்க்கலா பெரிய புராணம். ஐயா, தமிழ் இலக்கியங்களிலேயே தெருவில் நடமாடுகின்ற பெண்கள் சில என்பதை இந்த சிலமதி தெருவில் சூடும் என்று சேர்க்கலார் சொன்னது போல் வேறு எவரும் இல்லை என்று முடிவு கட்டலாம். இருப்பின் அவரும் சேர்த்து இருவர் தான் என்று நாம் சொல்லலாம். அந்த வரையறைப்படுத்துறது யோகியதை இல்லையே, யோகியதை இல்லையே. நமக்கு இதை அனுபவிப்போம். சீலமாதி தெருவில் சூழும் இப்படி எல்லாம் கருவூர் இருக்கிறது என்று சொன்னார். இந்த மாதிரி இது வந்து உயர்தனை பொருள், அப்புறம் கொஞ்சம் அகரணை பொருளுக்கு போறது. கடகரி துறையில் ஆடும் நீர்த்துறையை பாத்தீங்கன்னா அங்கெங்கேயும் யானைகள் அப்படியே நல்ல இது மொய்யார் தடம் போய் புக்கு அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்குமா. காளி மயில் புறவில் ஆடும் சோலைகளை பாத்தீங்கன்னா அங்காங்க மயில்கள் தம் தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருக்குமா. இது பலரும் சொல்லியிருக்கலாம். ஆடர்மானி ஆரங்கில் ஆடும் எங்கேயாவது இயற்றமிழ் மன்றம், இசைத்தமிழ் மன்றம், நாடகத்தமிழ் மன்றம் இருந்துன்னு சொன்னா அங்கெல்லாம் என்ன இருக்குமா? ஆடர்மானி ஆரங்கில் ஆடும் எல்லாம் மரப்பலைக்கோ இந்த சிமெண்ட் கல்லுக்கோ பேச்சு இல்லை, எல்லாம் மணிகளால் அழைக்கப்பட்ட அரங்கா இருக்குமா. ஆரிவாயர் கூடல் வண்டாடும் பெண்கள் போனாங்கன்னா பின்னையே எது போமா, வண்டு போமா. ஏன்? அந்த கூந்தல்ல நறுமணம் இருப்பதனால. பாடரோலி மாறியில் ஆடும் வீதி எப்பொழுதுமே விளக்கமா இருக்குமா, அழுது வடியாது இல்ல, ரொம்ப அருமையா இருக்குமா. பாயில் கோடி காதிர் மீதாடும் ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற கொடி கட்டி பறக்கிற வீடுகள் அவை எல்லாம் எதுல போய் மோதும்னா கதிரவனோடு கூடிய போய் மோதும். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று அந்த கொடி அது வரைக்கும் பறக்கும். இப்படி எல்லாம் கொடிகள் கட்டி பறக்கலாடும். தாட நேடும் பூவி கொண்டாடும் தானி நகர் வாழமைதால். இந்த ரெண்டு பாட்டு ரொம்ப அருமையா போதும். ஏன்னா நகர சிறப்பு இதுக்கு மேலேயும் நீளக்கூடாது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் திருவள்ளுவர். எந்த ஒன்று மிகவும் கூடாது குறையவும் கூடாது. ஆளவா ரெண்டு பாட்டு செய்து இனி வா நம்முடைய இந்த கருவூர்லே. ரொம்ப அமைப்பான பாங்கு. மன்னிய சிறப்பின் மிக்க வள நகர் அதனில் மல்கும் பொன்னியல் பொரிசை சூழ்ந்து சுரர்களும் போற்றும் பொற்பால். துண்ணிய அன்பின் மிக்க தொண்டர்தம் சிந்தை நீங்க அந்நிலை அரணார் வாழ்வது ஆநிலை என்னும் கோயில். அந்த ஊர்ல கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். அதெல்லாம் இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது, அப்படி ஒரு வாக்கியம் இருக்கிறதாவே தெரியாது. இது இந்த அம்மா பாடினது. அப்புறம் சுவாமிகள் திருக்கோவில் இல்லாத திருவில் ஊரும் கோவில் இல்லாத திருவில் ஊருனரு கேடுகிட்ட ஊருள்ளது ஊராடா இப்படி எல்லாம் சொன்னதாக இருக்கு அல்லவா. ஆகவே ஆணிலை என்னும் கோவில் அந்த கருவூரில் இருக்கிறது. சரி, அங்க யார் இருக்கார்னார், அந்த ஊர் தான் நம்முடைய நாயனார். பொல் திருமறை கடந்த புனிதரை இனித கோயில் மருள்துறை மாற்று மாற்றால் வழிபடும் தொழிலராகி இருட்கடு ஒடுங்கு கண்டத்து இறையவர்க்கு உரிமை பூண்டார்க்கு அருட்பெரும் தொண்டு செய்வார் அவர் ஏறி பத்தராவார். ரெண்டு காரியம் அருமையான உடைய சுவிஞான போதத்தில் பனிரெண்டாம் சூத்திரம் சொல்லுகிறது. இந்த ஆன்மா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னர். செம்மல நோந்தால் தேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மரி மாலர நேயம் மலிந்தவர் வேரமும் ஆலயம் தானும் அரண்ணத்தொழுமே. ரெண்டு இடங்கள்ல பக்தி விடாம செய்யப்பனர். ஒன்று ஆண்டவன், இன்னொன்று அடியவர். நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுது. அங்கே பெருமான் இருக்கிற இடம் பெருமானே என்று தொழுது. அதே போல நம்முடைய தீபத்தர் ஆணிலை கோவில்ல விடாத பற்று, அங்க இருக்கிற அடியவர் மீது இருக்கிற பற்று. அந்த அடியவர் மீது பற்று மட்டுமல்ல, அவருக்கு ஏதேனும் ஒரு இடைஞ்சல் வந்து சொன்னா முன்ன போய் நிற்ப. அழைத்து போக வேண்டியதுல நூறா நம்பருக்கு போன் செய்து போறது இல்ல. போன் ஏதோ ஒன்னு ஏதோ ஒண்ணு கிடையாது. எந்த சந்தில ஏதேனும் ஒன்னு ஒரு அடியவருக்கு ஏதாவது கடினம் இருந்ததுன்னா கூட நேரா போய் நின்று. இந்த ரெண்டும் செய்தார். அவர் தான் எரிபத்தர். அப்படி இருக்கும்போது அவர் கையில என்ன செய்தார், கையில என்ன வச்சிருந்தார், இதனால தான் கையில அந்த எது வைக்க வேண்டிய இலை மலிந்த வேல் வைக்க வேண்டியதா போச்சு. ஏன்னா தான் விரும்புகின்ற அடியவருக்கு ஏதேனும் துன்பம் நீங்குகின்ற துன்பம் வந்ததுன்னு சொன்னா என்ன பண்றது, ஒரு நாய் கொலைக்குது கடிக்க வந்துட்டது ஒரு அடியவர், நாய் நாய் பெருமானா பெருமானே பெருமானு உடனே அது மாதிரி கையில குச்சிருந்தா சரியா வரும், அல்லது ஒரு மாடு புட்டம் வந்துட்டது என்ன பண்றது. அப்படி இப்படி தீங்கு ஏற்படுகின்ற பொழுது அதை விரட்டுவதற்காக கையில வச்சிருந்தாராம், கையில அந்த எரிபத்தம், கையில இலைமலிந்த வேர் வைத்திருந்தாராம். அது எதற்கு, அன்பர்க்கு ஆடாதன அடுத்த போது. ஏதேனும் அடியவர்களுக்கு நேர வேண்டாத துன்பம் நேர்ந்தால் எப்படி வருவார், மூளை அறி என்ன தோன்றி அப்படி குகையிலிருந்து வருகிறது பாருங்க சிங்கம், அது மாதிரி ஆண்டாள் கூட அப்படிதான் பாடினாங்க, கண்ணபிராணி நாங்கெல்லாம் வந்து விண்ணப்பித்துக் கொண்டால் மூங்கி முழங்கி ரொம்ப அருமையா சொன்னார், அப்படி வந்து வருகின்ற அந்த சிங்கம் வெளிவருவது போல எங்களை எல்லாம் வந்து காக்கணுப்பா, நாங்க பெண்பால் அல்லவா என்றெல்லாம் சொல்லி விண்ணப்பித்துக் கொண்டாள். அது மாதிரி அந்த குகையிலிருந்து வருகிற சிங்கம் போல வருவாராம். வந்து இப்படியாக அவர் செய்தார். அன்னலார் நிகழும் நாளில் ஆணிலை அடிகளார்க்கு திண்ணிய அன்பு கூர்ந்த சிவகாமி ஆண்டார் என்னும் புண்ணிய முனிவனார். அந்த ஊர்ல ஒரு முனிவர் சிவகாமி ஆண்டார்னு பேர். அவர் என்ன செய்வார், நல்ல அடியவர். அவர் ஒரு தொண்டு எடுத்துக்கொண்டார். என்ன தொண்டு, நான் நாளும் நந்தவனம் சென்று மலர் பறித்து எடுத்து வந்து பல்வேறு விதமான மாலைகள் கட்டி அந்த ஆணிலை கோயிலுக்கு கொடுப்பது, இதுதான் அவருடைய வேலை. ஆகவே அந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கோவில் இருக்கிற மாலை கட்டி தான் மாலை கட்டினாங்கன்னு அர்த்தம் இல்ல, அந்தந்த ஊர்ல இருக்கிற அடியவர்களும் கொண்டு பெருமானுக்கு மாலை சூட்டினார். அதனால பெருமான் கருவூர் ஆணிலை பெருமானுக்கு கோவில் திட்டத்தில் இருக்கிற மாலை ஏதேனும் ஒன்னா இருக்கும், சுமாரா தான் இருக்கும், மன்னிக்கணும், கோவில் திட்டத்துல எப்படி இருக்கும், ஏதோ இருக்கும் மலர்னு இருக்கும் அவ்வளவுதான். ஏன்னா அவங்களால அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனா அப்ப நல்லா இருந்திருக்கு, இப்பதானே நெல்லக்கப்படாதுன்னு 89 வரைக்கும் கிடையாது, குத்து அளக்க வேண்டியது இல்லை, 89 வரைக்கும் அளக்க வேண்டிய அவசியம் இல்லை, தீர்ந்தது. எப்படி உருப்படும் கோவில்ல 89 வரைக்கும் கோவிலுக்கு நிலம் நெல் அளக்க வேண்டுவதில்லை. ஏன், அப்பதான் தக்கலாம் தாஞ்சாண்டு ஓடும், இல்லைன்னா ஓடாது. இப்படி இருந்தா கோவில் எப்படி வரும் சுவாமி, விளக்கு எப்படி எரியறது, மாலை எப்படி போடுறது, அந்த வஸ்திரம் எப்படிங்கிறது, இந்த மாதிரி இருக்கிற இப்ப நவராத்திரின்னு சொல்றோம், ஒவ்வொரு நாள் அந்த நவராத்திரி 7 நாள் 8 நாள் அந்த பெருமாட்டி வளம் வரணும், அதுக்கெல்லாம் என்ன வளம் வந்தா சும்மா போவோம்னா அந்த கூலி ஆளுக்கு எல்லாம் கொடுக்க வேணாமா, என்ன பண்ணுவாங்க, அலங்காரம் பண்ணி வச்சு விடுறாங்க அப்படியே, ஏன் தூக்கம் ஆள் இல்ல. அதனால அப்ப அப்படி இல்ல, அருமையா கோவில் திட்டம்னு ஒண்ணு இருக்கும், அதற்குரிய மாலை, இந்த மாதிரி அன்பர்கள் அவர்களும் தான் தாம் எடுத்துருப்போம். அதை இவர் சிவகாமி ஆண்டா செய்து வைத்தார். சரி, போற போக்குல ஒரு அருமையான பாடலை இங்கதான் சொல்லுவார், வேற எங்கேயும் சொல்ல மாட்டார், ஏன்னா கூறியது கூற அல்லவா. அதனால மலர் பறிப்பார். அப்படியானால் எப்படி மலர் பறிப்பது, பின்னால அந்த புஷ்ப விதியெல்லாம் பின்னால் வந்திருக்குது. புஷ்ப விதினா காலையில எந்தெந்த மலர்களை கொண்டு பெருமானுக்கு அணிவிக்கணும், நண்பகல்ல எப்படி செய்யணும், மாலையில எப்படி செய்யணும், இரவுன எப்படி செய்யணும், என்னென்ன மலர் இருக்கணும், என்ன நிறம் இருக்கணும் என்பதெல்லாம் புஷ்ப விதின்னு பின்னால நூல்லாம் எழுதியிருக்காங்க பின்னால வந்து. இப்ப நம்ம அதெல்லாம் எங்க இருக்கிற பூ எடுத்து போட்டா போதும், அப்படி போயிட்டு நந்தவனம் சென்று ஒருவர் மலர் பறிக்கணும்னா எப்படி பறிக்கணும், வைகரை உணர்ந்து இந்த விடியற்காலம் சரி 4:50 அப்படிங்கறது எப்ப தெரியும், இப்ப அலாரம் வச்சாதான் தெரியுது, அவ்வளவுதான் நமக்கு ஞானம். அப்போ இயல்பாகவே ஒரு அளவு முடிச்சு எந்திரிச்சாங்கன்னா நான் அநீமா 4:30 4:45 எந்திரிச்சிருவேன் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு 90 வயசுக்காரங்கலாம் என் நம்மால என்ன தூக்கு வராதுமா, இன்னைக்கு இல்ல கல்யாணம் பண்ண வருஷத்துல இருந்து அவங்களுக்கு அப்படிதான். ஆமா, அப்படி உடம்பை வச்சிருந்தாங்க ஏன்னா முன்னையே படுத்துருவாங்க, எட்டரையாச்சா சாப்பிட்டு 9:30 9:30 படுத்துருவாங்க, அதனால தானா விடிப்பது, 9:30 12:00 12:00 1:00 3:00 7 மணி நேரம் ஆகிப்போச்சு, அவ்வளவுதான் தூங்கலாம், அருமையா வந்துடுவாங்க. நீ இப்ப தூங்குறதே ராத்திரி 2 மணிக்கு இல்ல, கண்ணியும் எடுத்து உலகத்தையும் எடுத்து பண்பாட்டையும் எடுத்து குட்டிச்சு வரா போனீங்க, அதனால எந்திரிக்க முடியல, அலாரம் வேண்டியிருக்கு, அவங்க அலாரம் இல்லை வைகரை உணர்ந்து. அது மட்டுமல்ல, வெளியில வந்து பார்ப்பாங்க, பார்க்கின்ற பொழுது இந்த விண்மீன் இது வருதுன்னு சொன்னா அனிம மணி 4:00 to 4:30 இருக்கும்னு சொன்னா மணியை பார்த்தோம்னா 4:00 to 4:30 இருக்கும் ஏன்னா அந்த மின் நிலையை கொண்டு மணி என்னதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வைகரை உணர்ந்து இவருக்கு தைய மணி 4:30 தானா தெரியும், போந்து வெளியில வருவார். வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி நீராடிய பிறகுதான் நந்தவனத்துக்குள்ளே நுழையணும். சிவசிவ புனல் மூழ்கி நமக்கு நேரம் ஆகுதுங்கிறதுக்காக கொஞ்சம் சுருக்கிட்டாரு, நீரில் மூழ்கி வந்தவர் சொன்னா வந்துட்டு உடனே அப்படி இல்ல, நீரும் ஆடி பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தர் ஆகி அரும்புட மலர்கள் குண்டங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூவும் விதிய நாள் இடவெல்லாருக்கு கரும்பினால் கட்டி போல்வார் கடவுர் விரட்டினாரு. முடிக்க விட்டார் சிவபூஜையே அப்ப சுவாமி. இப்படி தாம் மேற்கொண்டிருக்கிற வழிபாடுகளில் ஏதேனும் சிலதை சிறிதான அமைப்பில் இருக்கிறது, என பெரிதா இருந்தா 2-2.5 மணி நேரம் ஆயிடும், 4-6 வரைக்கும் ஆயிடும். அதனால அந்த வழிபாட்டில் தொடக்கமாக ஏதேனும் பாராயணம் அல்லது மற்ற இது இருக்கும், அதை மட்டும் செய்துவிட்டு இதோ நந்தவனம் போனார்னா கையில என்னது, ஒரு குச்சி, முதுமைக்கல்ல இளமைக்கு இந்த குச்சியில இப்படி இப்படி வச்சு இதுலதான் அந்த பூக்கூட தொங்க விட்டுருக்கணும். பின்னால பூக்கூடையே நம்ம கையில எடுத்துக் கொள்வதோ இடுப்புக்கு கீழே விடுவதோ தப்பு. ஏன், இடுப்பு கீழே விட்டா நம்ம நடக்கும் போது மணல் படலாம், தண்ணி படலாம், மற்றதெல்லாம் படலாம். அதனால தண்டு ஒண்ணு கூடை ஒண்ணு காலையில இந்த வழிபாடு முடித்து விட்டு நேரா போனாலும் வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி வா. இந்த நந்தவனத்துக்கு உள்ள இடத்துக்கு முன்னே நல்ல வெள்ள துணி எடுத்து நல்ல வாய் அப்படி நல்லா இழுத்து கட்டிக்கணுமா. ஏன், இது கட்டமணி இது வரைக்கும் அப்படியே கொண்டு இருக்கும், அது இது கொஞ்சம் மூக்க உராயும் நமக்கு தப்பி தவறி கொட்டாய் வராம தும்மல் வராம, தும்மல் வந்ததுன்னா மூக்கலையும் வரும் வாயிலையும் சில எச்சில் சிந்தும், அது வந்து மலர்ல பட்டுடும். அதற்காக வாயும் கட்டி நந்தவன 20-ஆம் நூற்றாண்டுல இது மாதிரி ஒரு அமைப்பை எங்கேயாவது பாக்குறோமா. நான் கூட சொல்றது என்ன பண்றது, நாங்க வளர்ந்துட்டோம் அங்கேயே திருமணங்கள்லயாவது இருக்கிற பூ கூட ஆரம்பிச்சு செய்யறானா, ஒரு நாளும் கிடையாது. அவனும் பல்ல விளக்கி போறானோ சும்மா போறானோ ஆண்டவன் தான் கேட்கணும். நம்ம கிட்ட இருக்கிறவங்களையாவது செய்ய பணித்தமா, அதனால இதெல்லாம் வெறும் கனவாகி போனதடான்னு பாடுறான்ல. அப்படி வாயும் கட்டி எப்படி இருக்கணும் நந்தவனம், மொய் மலர் நெருங்கு வாச நந்தனவனம். பார்த்தா நல்ல தண்ணீர் பாய்ச்சி நல்ல வேண்டியதெல்லாம் படுதில்லாம பாதுகாப்பா உள்ள வளர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால அப்படி பூத்து குலுங்குதான் மொய் மலர். நீங்க ஒரு செடியில படிக்கிறது படிக்கிறதுக்கே நமக்கு 1 மணி நேரம் ஆகலாம், அவ்வளவு பூ இருக்கும். அது அந்த பூலாம் எப்படி இருக்கும், நெருங்கு வாச நந்தனம் கபகம்னு வாசனை வாசனை. எனவே நறுமணமும் நல்ல மலர்ச்சியும் உடைய பூக்கள் அப்படி இருக்கக்கூடிய நந்தவனம். நந்தனவனத்து முன்னி இப்ப போ ஐயா, இவரு போய் இப்ப மணி என்ன ஆச்சுன்னு கேட்டார். அவர் எழுந்தது சரியா 4:15. இப்ப இந்த நந்தவனத்துக்கு போனது 5:20, 5:25 இது எப்படியா கண்டுபிடிச்சீங்க, நாமக்கு என்ன தெரியும், ஒன்னும் தெரியாது. சேக்கலார் சொல்ற கையினால் தெரிந்து அந்த ஒவ்வொரு அந்த இதுலயும் இப்ப செடியிலையும் இருக்கிற பூவை இது மலரா இது மொட்டாங்கிறத கண்ணினால் தெரிய முடியாது. ஏன், 5:20 கையினால் தெரிந்து ஏன்னு கேட்டீங்கன்னா அரும்பும் அர்ச்சனை பண்ணலாம் அரும்போடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து யாரு அப்பர் சுவாமிகள் அரும்பும் செய்யலாம். ஆனா பறிக்கும் போது பிரிச்சிடுவார், அரும்பெல்லாம் ஒரு கூட இந்த மலர் எல்லாம் ஒரு கூட இன்னொரு மலர் எல்லாம் ஒரு கூட இப்படி பிரிச்சுக்கிட்டார். அதனால கையினால் தெரிந்து இது மலரா முட்டா என்பது தெரிந்து நல்ல கமல் மூகை அலரும் வேலை அப்படியே படிச்சுட்டு இருப்பது சிலது அப்பதான் அப்படியே அந்த இதுலாம் ஒவ்வொன்னா விரியுமா. அந்த நேரத்துல ஏன் அந்த நேரத்துல படிக்கணும் அப்பர் சுவாமிகள், உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உன்னாராயில் அப்படின்னா நேரம் என்ன ஒரு செய்வோம், சாப்பிடுறதுக்கு முன்னால மலர் பறித்து ஆண்டவனுக்கு போட்டுட்டு சாப்பிடணும். சாப்பாடு இட்லி காஃபிங்கிறது எப்போ, பூஜைக்கு பிறகு அப்படின்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள், உண்பதன் முன் வண்டுகள் அந்த மலரில் நுகர்ந்து உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உன்னாராயில். அப்ப என்ன இந்த நேரம் போ, நல்ல கமல் மூகை அலரும் வேலை, வண்டுகள் உட்கார்ந்து முச்சு கிச்சு தேனெல்லாம் செஞ்சு தன்னுடைய எச்சத்தையும் போட்டு அந்த மலர் பிடிக்கிறத, உண்பதன் முன் வண்டுகள் அந்த மலரின்கண் தங்கி உண்பதன் முன் அந்த மலரை பறித்திட்டு உன்னாராயில். ஒரு 4-5 அடுக்குனர் இதெல்லாம் செய்யலடா செய்யலடன்னாரு. ஒன்னு செய்யல சாமி செய்யல அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராயில். ஒண்ணு வேணா திருநீர் அணியிறியாரு, அது கூடங்க அம்மாவை சன்னிக்குதானுங்க, அதுவும் முழுசு இல்லைங்க அப்படி எடுத்து இப்படி மக்கு பேல போடாது. அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராயில் இவங்க எல்லாம் ஏன் பிறந்தாங்கன்னாரு. அலியற்றார் பிறந்தவாறு ஏதோ என்னில். இவங்க எதுக்காக பிறந்தாங்க சுவாமினாரு, பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. சாமி கோவம் ரொம்ப பரமசாந்தம். அப்புறம் சுவாமிகள் கோவமெல்லாம் வர்ற பழக்கம் இல்லை, என்ன பண்றது இந்த மாதிரி கண்டிக்கும் போது என்ன பண்ற கேட்ட, இதெல்லாம் இல்லைன்னு சொன்ன நோய் நொடியுமா இருந்து பல நாட்கள் இருந்து இருந்து இருந்து பிறந்து பிறந்து பிறந்து பிறந்து சாவிட்டு போ. திருநாமம் அஞ்செடுத்தும் செப்பாராயில் அந்த தாண்டகம் இது. அதனால உண்பதன் முன்னா வண்டுகள் அந்த மலரின்கண் உண்டு தேனின் ஊறுவதற்கு முன்னி, அந்த மாதிரி பறித்து சாத்துவாராம் அவர். யாரு? சிவகாமி ஆண்டார். அப்படிப்பட்டவர். இதோ ஒரு நாள் இப்பதான் நவமி முன்னாள், நவமிக்கு முன்னாள் என்ன அஷ்டமி, இந்த மாதிரி புரட்டாசி மாசத்துல அஷ்டமி வந்தது போது அன்னைக்கு என்னன்னு கேட்ட, யானை அந்த அரசனுடைய யானை இருக்க போழிச்சோழ நாயனார் ஆளுகிறார், அங்க ஆளுகின்ற அரசரும் நாயனார் இவர் காலத்துவர். இவர் காலத்துவர் என்ன பொழிற்கருவூர் துஞ்சிய போழிச்சோழர்க்கு அடியேன் என்று பின்னால் அவரை பத்தி பேச போறோம். அந்த பெரியவர் அங்கே ஆளுகிறார், ரொம்ப நல்ல விஷயம், நல்ல ஆன்மீக உணவுடைய. அந்த அரசர் காலத்திலே இவர் என்ன செய்தார்னா, இப்படி மலர் மாலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த அட்டமி நாளிலே அவருடைய மத அந்த யானை இருக்கே பட்டத்து யானை, அதை காலையில எடுத்துட்டு போய் அழைச்சிட்டு போய் நல்ல குளிக்கப்படுத்தி திருநீர்கள் எல்லாம் இட்டு திரும்ப அழைச்சிட்டு வர வரணும். அந்த பாகர்கள் செய்யறாங்க, ஏன்னா நாளைக்கு இந்த எல்லாமே அந்த முத நாள் வந்து ரொம்ப தூய்மையா வச்சுக்கிறதுனால அது போல யானைக்கு போகணும். இப்பொழுது ஏதோ யானை எங்கேயோ போச்சு, நல்ல குளத்துல கொண்டு போய் எடுத்து வச்சு நல்லா தேய்ச்சி கீச்சு குளிக்கப்படுத்தி அருமையா வச்சு, அதுல கூட யாரு போனாங்கன்னா அஞ்சு பேர் போனோம். அஞ்சு பேர் அது எப்படியோ கண்டுபிடிச்சாரு தெரியல, பக்கத்துல மூணு பேர் வர்றாங்களா மேல ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டானா, அந்த மாதிரி அஞ்சு பேர் போனா. ஏன்னா யானை எல்லாம் கொஞ்சம் வலிமையானது அல்லவா, அது குளிக்கப்படுத்தணும். அதனால ஒருத்தன் தேய்ச்சி கீச்சு குளிக்கப்படுத்தான்னு வச்சுக்க, உண்மையாவே யோகியதையா தேய்ச்சி குளிக்கப்படுத்தணும்னா கையா அசந்து போடும், நம்ம உடம்பு தேய்க்கவே நம்ம கஷ்டப்படுது. இதோ யானை சென்றது, நீராட்டப்பட்டது, நீராடி இப்பொழுது வருகிறது, வந்து இப்ப பாகரும் வருகிறார்கள். இதே நேரத்தில் இவரும் மலர் படித்துக் கொண்டு கூடை எடுத்துக்கொண்டு அந்த தெருவில் வருகிறார். இப்பொழுது சிவகாமி ஆண்டாரம் வருகிறார். இப்பொழுது அந்த யானையும் வந்து கொண்டிருக்கிறது, ஒளியும் ஒளியும். இதை கடந்து அப்படி போனார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட்பயன், தலைப்பு மூன்றாம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்படி மிக நயமாக சிறப்பாக ஆணவமலத்தை பற்றி இரண்டு குரட்பாக்களிலே சொன்ன ஆசிரியர் இன்னும் நயமாக அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார்கள். சுவாமி, நீங்கள் சொன்னீர்கள் சரிதான், எந்த பொருளையுமே வந்து நாம் தெரிந்து கொள்ள விடாமல் எல்லா பொருளையுமே இந்த உலகத்து இருள் மறைக்கின்றது, ஒளி வந்து அந்த இருள் அடங்கினா உண்டு, ஏதாவது பொருளை நாம பார்க்க முடியும். அப்படி இல்லையே அப்படின்னா இந்த இருள் என்ன செய்து விடுகின்றது, எந்த பொருளுமே நமக்கு தெரிய விடாமல் தானே ஏக பொருளாக இருந்து எல்லா பொருளையும் மறைத்திருக்கிறது, உண்மைதான் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் கேட்கின்றான், என்ன கேட்கின்றான்னா, அப்படி எல்லா பொருளையும் அந்த இருள் மறைத்தாலும் அந்த இருள் இருக்கின்றது என்பதை நாம அறியத்தானே செய்கின்றோம். இருள் இருப்பதனால் தான் எந்த பொருளும் தெரியவில்லை, என்னென்ன பொருள் இருக்கு நமக்கு தெரியல, வாஸ்தவம் தான். ஆனால் இருள் இருக்கின்றது, அந்த இருள் மறைத்துக் கொண்டிருப்பதனால் தான் நம்மால் எந்த பொருளையும் பார்க்க முடியவில்லை என்று நமக்கு தெரிகின்றதே. இப்போது ஓமயத்துக்கு வந்தால், பொருளுக்கு வந்தால், பிறவி துயரத்தை பற்றியோ, வீடு வேற்று இன்பத்தை பற்றியோ, திருவுருளை பற்றியோ நான் அறியாமல் தான் இருக்கின்றேன். ஆனால் ஆணவமலம் என் அறிவை மறைப்பதனால் தான் இவற்றை நான் அறியாமல் இருக்கின்றேன் என்று நான் அறிந்து கொள்ள முடியவில்லையே. உலகத்தில் ஓமை சொன்னீங்க சரிதான், இருள் மறைச்சா எந்த பொருளும் தெரியாது, இருள் தான் எங்கேயும் தெரியும் சொன்னீங்க சார். அப்ப இருளால் மறைப்புண்டு, மற்ற பொருள்கள் நமக்கு தெரியாம இருந்தாலும் அந்த மறைக்கக்கூடிய இருளை நாம் அறிந்து கொள்கின்றோம் அல்லவா, இருள் மறைக்கின்றது எனவேதான் நமக்கு தெரியவில்லை என்ற உண்மையை அறிகின்றோம். அப்ப ஆணவமலத்தின் காரணமாகத்தான் இறைவன் அறியாம இருக்கும், அவன் அருள் அறியாம இருக்கின்றோம், பிறவி துயரம் என்ற ஞானத்தை பெறாமல் இருக்கின்றோம், வீடு பேர் பற்றி சிந்திக்காம இருக்கின்றோம். எல்லாம் ஆணவமலம் மறைப்பு தான் காரணம்னா, அப்படி ஆணவமலம் என் அறிவை மறைக்கின்றது என்ற உணர்ச்சி என்னிடம் இல்லையே, அங்க இருள் மறைக்கின்றது என்பது எனக்கு உணர முடிகின்றது, ஆனா இங்க வந்து ஆணவமலம் தான் மறைக்கின்றது என்று உணர முடியவில்லையே என்று ஒரு தடை கேட்கும் பொழுது, நன்றாக கேட்டாய், இதற்கு விளக்கம் சொல்கின்றேன் கேட்பாயாக என்று மூன்றாவது குரட்பாவிலே சொல்ல. அதாவது காணும் தன்மையுடைய கண்ணை இந்த உலக இருட்டானது எப்படி காண விடாமல் மறைக்கின்றதோ, அது மாதிரி அறியும் தன்மை கொண்ட உயிரை அறிய விடாமல் அறிவை மறைப்பதனால் அந்த ஆணவ மலத்தை இருள்னு நம்ம ஒப்பிட்டு சொன்னோம். ஆனாலும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கின்றது. என்ன சொன்ன? ஒரு பொருளும் காட்டாது இருள், இருள் இருக்கின்றதே இந்த உலகத்து இருள், அது ஒரு பொருளையும் காட்டாது, எல்லா பொருளையும் மறைக்கத்தான் செய்யும், ஆனால் உருவம் காட்டும், ஆனால் அந்த இருள் தன்னை காட்டும். ஆகா, எங்க ஒரே இருட்டா இருக்கு, இந்த இருட்டு தன்னை காட்டி நிற்கும், ஆனா ஆணவமலம் இருக்கின்றதே இருபொருளும் காட்டாது இது, இது பிற பொருளையும் காட்டாது, இது ஆணவமலம் தன்னையும் காட்டாது. அதான் பலரும் சொல்வதை பத்தி நம்ம வியப்படவே கூடாது, எனக்கு ஆணவம்லாம் கிடையாது, எனக்கு ஆணவம்லாம் கிடையாதுன்னு பலரும் சொல்வதே பார்க்கும், நம்ம வியப்படவே வேண்டாம், ஏன்னா இருபொருளும் காட்டாது இதுன்னு திருவருப்பையன் ஆசிரியர் சொல்லிட்டார். ஆணவமலம் தன்னுடைய இருப்பினையும் காட்டாது. இதற்கு காரணமும் நாம அழகாக நாம புரிந்து கொள்ளும்படிதான் சொல்லியிருக்கின்றார். இருட்டு வந்து எல்லா பொருளையும் மறைத்தாலும் தன்னை மறைக்கவில்லை, தன்னை காட்டி நிற்கின்றது. ஆனா ஆணவமலம் எல்லா பொருளையும் நம்முடைய அறிவிலே தோன்ற ஒட்டாமல் எல்லா பொருளையும் மறைத்தாலும் அது தன்னையும் மறைத்து நிற்கின்றது, தன்னையும் காட்டிக் கொள்ளவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், இருள் வந்து நம்முடைய கண்ணைத்தான் மறைக்கின்றது, இருள் நம்முடைய அறிவை மறைக்கவில்லை. உலகத்து இருள் இருக்கின்றதே, உலகத்தை இருள் மறைப்பது எதை, தடுப்பது எதை தடுக்கின்றது? நம்முடைய கண் பார்வையை தான் தடுக்கின்றது இந்த இருள், நம்முடைய அறிவை தடுக்கவில்லை. ஆகவே நம்முடைய அறிவினாலே உய்த்து அறிகின்றோம். இருட்டு காரணமாகத்தான், இருள் சூழ்ந்திருப்பதனால்தான் எல்லா பொருள்களும் மறைக்கப்பட்டுள்ளன என்று அறிவினாலே நாம் சிந்தித்து அறிகின்றோம். ஆகவே உலகத்து இருளானது கண் பார்வையை தான் தடுக்கின்றதே ஒழிய அறிவை தடுக்கவில்லை. ஆனால் ஆணவமலம் தடுப்பது எதை? அறிவையே தடுக்கின்றது. அப்ப அறிவையே தடுத்து விட்டால் அந்த அறிவினால் எப்படி சிந்திக்க முடியும்? ஆணவமலம் ஒன்று உள்ளதா இல்லையான்னு எப்படி சிந்திக்க முடியும்? அறிவையே அது மறைத்து நிற்பதனால் ஆன்ம அறிவுக்கு மற்ற விஷயங்களும் தெரியவில்லை, அந்த அறிவை மறைத்துள்ள ஆணவமலமும் தெரியவில்லை என்ற உண்மையினை நாம் உணர்ந்து கொள்கின்ற வகையிலே மிகச் சிறப்பாக இந்த மூன்றாவது குறைப்பாவினை அமைத்துள்ளார். ஒரு பொருளும் காட்டாது இருள், அதாவது இருள் உலகத்து இருள் ஒரு பொருளும் காட்டாது, எந்த பொருளையும் காட்டாது, மறைத்துவிடும். ஆனால் உருவம் காட்டும், ஆனால் இருள் தன்னை காட்டி நிற்கும். இருபொருளும் காட்டாது இது என்றார். இதுனா முந்தின ரெண்டு குரட்பாக்களையும் சொல்லப்பட்ட ஆணவ மலம். இந்த ஆணவ மலம் இருபொருளும் காட்டாது, அதாவது பிற பொருள்களையும் உணரவிடாது, ஆணவ மலமாகிய தன்னையும் உணரவிடாது, இருபொருளும் காட்டாது இது என்று அருமையாக சொன்னார். அப்ப அடுத்தால ஒரு ஐயம் வருகின்றது. ஒவ்வொரு குரட்பாவிலையும் இருந்தும் ஒரு ஐயம், ஒரு கேள்வி, ஒரு தடை இப்படி எழுப்பப்பட்டுதான் அடுத்த குரட்பாவுக்கு நம்மை அழைத்துச் சொல்கின்றார்கள். அந்த தொடர்ச்சியினை நாம் உணர்ந்து அதை கற்கும் போதுதான் நமக்கு அந்த நூல் இன்பம் நமக்கு கிடைக்கின்றது. என்ன இதுல என்ன கேள்வி வருது? உயிரின் அறிவிலே இந்த ஆணவ மலம் தங்கியிருந்து உயிரின் அறிவோடு அறிவாக விரவி கலந்திருந்து அந்த அறிவை கொஞ்சமும் இழவொட்டாமல் அப்படியே மறைத்துக் கொள்கின்றதே இந்த ஆணவ மலம். அப்போ ஒரு ஐயம் வருகின்றது. என்னவென்றால், இறைவனுடைய அருள் எல்லா உயிர்களிடமும் கலந்துள்ளது அல்லவா? இறைவன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்றோம், எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கும். அப்ப உயிர்களின் அறிவில் இறைவனுடைய அருளும் கலந்திருக்கும். தன்னுடைய அருளாலே எல்லா இடத்திலும், சூரியன் தன்னுடைய கதிரினாலே உலகெங்கும் கலந்திருப்பது போல, இறைவனும் தன்னுடைய திருவருள் சக்தியினாலே எல்லா இடத்திலும் நீக்க வேண்டி நிறைந்திருக்கின்றானே. சூரிய வியாபகம் கூட ஒரு எல்லைக்கு உட்பட்டதுதான், சில நாடுகளில் பகல் பொழுது, சில நாடுகளில் இரவு பொழுது. ஆனா அந்த நாட்டில் அவனுடைய வியாபகம் போகல, அங்க போகும்போது இங்க வராது. இப்ப இங்க சில நாடுகள்ல இப்ப பகலா இருக்கும், இங்க சூரிய வியாபகம் இப்ப இல்ல. ஆனால் திருவருள் வியாபகமோ இல்லாத இடமே இல்லை, எல்லா இடமும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகினார், அப்படி எல்லாம் ஊனாகி உயிராகின்றார். அப்ப உயிர்கள் அறிவிடத்திலே இறைவனுடைய அருளும் கலந்துள்ளது அல்லவா? அப்ப உயிர் அறிவிலே இறைவன் அருள் கலந்திருக்கும் போது இந்த ஆணவ மனமும் எப்படி அந்த உயிரறிவிலே தங்கி இருக்கின்றது என்று ஒரு அருமையான ஐயப்பாடு இருக்கின்றது. அதற்கு விடை சொல்கின்றது இந்த நான்காவது குறட்பா. உயிரின் அறிவிலே திருவருள் கலந்திருப்பதும் உண்மை, ஆணவங்களும் கலந்திருப்பதும் உண்மை என்று இந்த குரட்பா சொல்கின்றது. அன்ற அளவி உள் ஒளியோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள். அன்ற அளவி இருள், முதல் இருள் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாட்டில் இருள் தான் கடைசியா இருக்கு, அதை முதல்ல வச்சுக்கணும். இருள், இருள்னு சொல்லும் போது ஓமை ஆகவே ஆணவமலத்தை குறிக்கிறது. இருள் போன்ற ஆணவமலம், ஆணவமலத்தை பற்றி தான் சொல்கின்ற. இருள் அதாவது இருள்மலமாகிய ஆணவமலம் ஆவியை அன்றே உயிரோடு, அன்றே அன்றேனா தொன்று தொட்டே, எப்போது தொடக்கமில் காலம் தொட்டே உள்ளொளியோடு அளவி, அதான் உள்ளொளி தான் திருவருள். உயிரின் அறிவோடு திருவருள் கலந்துள்ளது, உள்ளொளியாகிய திருவருள். அந்த அந்த திருவருள் உயிரோடு கலந்திருக்கிறதுல அது போலவே அந்த திருவருளோடு சேர்ந்து அளவி தானும் ஆணவமலமாகிய அந்த தானும் அந்த உயிரறிவோடு கலந்துள்ளது. உயிர் அறிவிலே கலந்துள்ள திருவருளோடு சேர்த்து ஆணவமலமும் அந்த உயிரறிவில் கலந்துள்ளது. அதனிடையே அடங்கி ஆவி இடை அடங்கி அந்த உயிரிடத்திலே இந்த ஆணவமலம் தங்கி இன்றளவும் நின்றது, இன்றைய வரை இருக்கு. சொல்லாட்சியை பாருங்க, இன்றளவும் நின்றது இருள். இந்த சொல்லாட்சி மிகச்சிறப்பானது. என்ன, உயிர் அறிவில திருவருளும் கலந்துள்ளது, உயிர் அறிவில் ஆணவ மலமும் கலந்துள்ளது, ரெண்டுமே கலந்துள்ளதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ரெண்டு கலப்பும் ஒன்றா, அடுத்த கேள்வி அதான வரும். திருவருள் கலந்திருப்பது போல ஆணவ மல கலப்பு உள்ளது என்றால் இதுல எது நிரந்தரமான கலப்பு, எது தற்காலிகமானது, அந்த அரிய உண்மையினை இங்கே சொல்கின்றார். உயிர் அறிவிலே திருவருள் கலந்துள்ளது என்றால் அந்த திருவருள் என்னாலும் உயிரை விட்டு நீங்காது, எப்போதும் உயிரறிவிலே நீக்கமின்றி நிறைந்திருக்கும் திருவருள். ஆனால் ஆணவ மலமும் உயிரறிவில் கலந்துள்ளது, திருவருளை போலவே கலந்துள்ளது வாஸ்தவம் தான். ஆனால் இன்னை வரை இருக்கின்றது ஆணவ மலம் சொல்லும் போது, இன்றளவும் நின்றது இருள் அப்படின்னு சொல்லும் போது இது என்னைக்கும் நிரந்தரமா இருக்கக்கூடியது அல்ல. உயிருக்கு பக்குவம் வரும் பொழுது அது ஆணவ மல பிணிப்பினை உணர்ந்து அதிலிருந்து விடுபடத்தக்க வகையிலே சிவநெறியிலே அந்த உயிர் ஒழுகி ஞானாசிரியனுடைய குருவருளாலே அந்த ஆணவ மலத்தினுடைய சார்பினை, தன் அறிவை விட்டு அந்த ஆணவ மலம் நீங்கும்படி செய்ய வேண்டிய உபாயங்களை, வழிபாடுகளை இந்த உயிர் செய்து அந்த ஆணவ மலம் சார்பு நீங்கிக் கொள்ளும். அதன் பிறகு அந்த ஆணவ மலம் அந்த உயிர் அறிவிலே கலந்திருக்காது. இன்றைய வரை கலந்திருக்கின்றது உயிர் அறிவில் என்று நயமாக சொல்கின்றார். இன்றைய வரை கலந்திருக்கிறது என்றால் எதிர்காலத்திலே அந்த உயிருக்கு பக்குவம் தோன்றுகின்ற காலத்திலே அந்த உயிர் அறிவை விட்டு ஆணவ மலம் நீங்கி போகும் என்ற அரிய கருத்தை எவ்வளவு நயமாக சொல்லியிருக்கின்றார்கள் என்று நாம் எண்ணி பார்க்கிறேன். எனவே இருள், இருள் மலமாகிய ஆணவ மலம் ஆவியை அன்றே உள்ளொளியோடு அளவி உயிரை, உயிர் அறிவை திருவருளோடு சேர்ந்து உயிர் அறிவில் அளவி தானும் கலந்து அதனிடையே அடங்கி அந்த உயிரிடை, உயிரின் அறிவிலே அந்த ஆணவ மலம் தங்கி இன்றளவும் நின்றது, இன்னை வரை இருக்கின்றது, நாளைக்கு இருக்காது, எதிர்காலத்திலே இருக்காது. ஏன்னா உயிரறிவில் எதுவும் இருக்கின்றது, திருவருளும் இருக்கின்றது. நமக்கு ஆணவமலத்தை பற்றி கேட்க கேட்க நமக்கு வந்து கவலை அதிகமாகும். ஏன்னா ஆணவமலம் மிக தீயது, அந்த மிக தீமையான ஆணவமலம் இருளை விட தீமையானது. இருள்னா எவ்வளவு சிரமம், எங்கும் இருள் சூழ்ந்திருந்ததுன்னா யாரும் திட்டமிட்டபடி எந்த வேலையும் செய்ய முடியாது, நீ பொழுதெல்லாம் வீணா போகுது என்று வருந்துவோம். சரி, மீறி எங்கேயாவது கொஞ்சம் வெளியே போகணும்னு பார்த்தா எந்த ஆபத்து வரும்னு தெரியாது, கீழே என்ன இருக்குன்னு தெரியாது, மேடா பள்ளமா, எதிரே விலங்குகள் உள்ளனவா, கொஞ்சம் நடந்து போகணும், மீறி நடந்து போகணும்னு நினைச்சா பல இன்னர்களை நாம சந்திக்க நேரிடும். இப்ப இருள் வந்து நிச்சயமாக கூடியதுதான். அதனாலதான் இவ்வளவு செலவழிச்சு பற்பல விளக்குகள்லாம் வாங்கி இரவு பொழுதே அந்த இருட்டாலை பாதிக்க முடியாதபடி நம்ம செய்து கொள்கிறோம். ஆனா அந்த இருளை விடவும் மிக பொல்லாததாக ஆணவ பலம் உள்ளது. இருளாவது தன்னை காட்டி நிற்கின்றது, தன்னை உணரத்தக்க வகையிலே அந்த இருள் தன்னை காட்டி நிற்பதனாலே அந்த இருளிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளன, அந்த இருளிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளன என்பதை நாம் சிந்தித்து பல விளக்குகளை செயற்கையாக நாம் உருவாக்கிக் கொள்கின்றோம். ஆனா ஆணவ பலம் தன்னையும் காட்டிக் கொள்ளாதனால அது மிக கொடியது. அப்போ ஒரு பெரிய துன்பம் தரத்தக்க பொருள் நம்மிடம் இருந்து கொண்டு அது தன்னுடைய இருப்பையும் காட்டிக் கொள்ளாமல் இருந்தது என்றால் அப்ப அதனால எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட தீமைகள்லாம் நமக்கு விளையும்னே சொல்ல முடியாது, மிக ஆபத்தானதாக இருக்கு. ஆகையினாலே இப்படிப்பட்ட தீமையான ஆணவமலம் நம்முடைய அறிவிலே இருக்கின்றதே, நம்முடைய அறிவு எங்கும் வேற நம்மளை விட்டு பிரிஞ்சு இல்லை. இப்படிப்பட்ட மிக கொடிய இந்த ஆணவமலம் நம்முடைய அறிவோடு அறிவாக கலந்து இருக்கின்றது. நம்மை விட்டு பிரிந்து எப்பமாவது வந்து நமக்கு துன்பம் கொடுத்தா பரவாயில்லை. எப்பவுமே நம்ம அறிவோடு கலந்து உள்ளது இந்த ஆணவ பலம். இன்னும் நம்ம எண்ணும் போது நமக்கு கவலை அதிகமாகிறது. அந்த கவலையை தீர்க்கும் முகமாக சொல்கின்றார், நம்முடைய அறிவிலே ஆணவ மலம் மட்டுமன்று திருவருளும் கலந்துள்ளது. தொன்று தொட்டு நம்முடைய அறிவிலே ஆணவ மலமானது எப்படி இருக்கின்றது என்றால், தொன்று தொட்டு நம்ம அறிவிலே திருவருள் கலந்துள்ளது போல. அதான் இன்றளவும் இந்த ஆணவ மலம் இருக்கின்றதுன்னு சொன்னாங்க. நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய அறிவில் அந்த ஆணவ மலம் மட்டுமல்ல, திருவருளும் கலந்துள்ளது. அந்த திருவருள் அந்த ஆணவ மலத்தை ஒடுக்க வல்லது. ஆணவ மலம் மட்டும் நம்முடைய அறிவில் கலந்திருக்கவில்லை, அந்த ஆணவ மலத்தை ஒடுக்க வல்ல திருவருளும் நம்முடைய அறிவிலே கலந்துள்ளது. ஆகவே இந்த திருவருள் என்று அந்த ஆணவ மலத்தை முற்றிலும் ஒடுக்கும் என்று சொல்ல முடியாது. ஏதோ இன்று வரைக்கும் இந்த ஆணவ மலம் இருந்து கொண்டிருக்கின்றது. திருவருள் விளக்கம் அந்த உயிர் அறிவிலே வர வர, திருவருள் விளக்கம் மிகுதியாக வந்ததென்றால் அந்த உயிர் சத்தினிபாதம் உற்ற உயிர் சொல்றோம். அப்படிப்பட்ட உயிரிடம் அந்த ஆணவ மலம் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனுடைய மறைப்பெல்லாம் செல்லாமல் போய்விடும். அதனால ஏதோ இன்று அளவு இந்த ஆணவ மலம் இருக்கின்றது என்று நயமாக சொல்கின்ற பாங்கினை நாம் உணர்ந்து மகிழக்கூடிய வகையிலே அமைத்துள்ளார்கள். அடுத்த குரட்பாவிலே, இந்த நான்காவது குரட்பாவிலே ஓர் ஐயம் எழ அடுத்த குரட்பாவிலே விடை கூறுகின்றார்கள். அதாவது என்னவென்றால், உயிர் அறிவிலே திருவருளோடு சேர்ந்து ஆணவ மலமும் கலந்துள்ளது என்று சொன்னால், இந்த ஆணவ மலம் என்ன வேலை செய்கின்றது? நன்மையே செய்யாது, தீமையை தான் செய்யும். அவர் சிவபெருமானுக்கு நேர் எதிர் ஆணவ மலம். ஆணவ மலத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும்னா சிவபெருமானோடு ஒப்பிடணும். சிவபெருமானோட நேர் எதிரானது. சிவபெருமான் நன்மையை மட்டுமே செய்வார், தீமையே செய்ய மாட்டார். நன்றுடையானை தீயது இல்ல ஆணைன்னார். நன்றுடையானைன்னு சொன்னா மட்டும் போதாதா? உலகத்துல பல பொருள் இருக்கு, நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். நன்மை மட்டும் செய்யக்கூடிய பொருள் ஒரு பொருளும் கிடையாது. அது சிவம் ஒன்றுதான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நன்று உடையானை சொன்னவர்கள் தீது இல்ல தீயது இல்ல ஆணைனார். ஆகவே சிவபெருமான் நன்மை மட்டுமே செய்யக்கூடியவன், ஆணவ மலம் தீமை மட்டுமே செய்யக்கூடியது. அப்போ இப்படி தீமை மட்டுமே செய்யக்கூடிய இந்த ஆணவ மலம் உயிர் அறிவில் கலந்துள்ளது. எது எதனோடு? திருவருளோடு சேர்ந்து. அப்போ ஐயம் வருகின்றது, உயிர் அறிவிலே கலந்திருக்கின்ற ஆணவ மலம் உயிர் அறிவை எப்படி பிணித்துள்ளது எழ ஒட்டாமல்? அது மாதிரி திருவருளும் உயிர் அறிவில் இருக்கின்றது, ஆணவ மலமும் உயிர் அறிவில் இருக்கின்றது. இப்ப ஆணவ மலமும் திருவருளும் ஒரே இடம் வாங்கிய உயிர் அறிவில் இருக்குன்னா, இப்ப இந்த ஆணவ மலம் திருவருளை பிணிக்க முடியாதா? இறை அருளை பிணித்து அதன் வாயிலாக இறைவனை பிணிக்க முடியாதா என்று சொன்னார். இறைவனிடம் இந்த ஆணவ மலத்தினுடைய செயல்பாடு செல்லாது. கரையா எதுல குடிக்கும்? மரக்கட்டையில குடிக்கும் கரையா. சுவாமி யாரு? சுவாமி அப்படியே ஒரு நெருப்பு தூண், அதுல போய் கரையா பிடிக்க முடியுமா? அவனுடைய என் குணங்கள், மேன்மையான என் குணங்களை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட பரம்பொருள் முதலிலேயே அவனை பற்றி சொல்லிவிட்டு தான் நூலை தொடங்குகின்றார். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று முதலிலேயே சிவத்தை பற்றி சொல்லித்தான் தொடங்குகின்றார். அப்படிப்பட்ட மேன்மை குணங்கள் கொண்ட சிவபெருமானை இந்த ஆணவ மலம் பற்றும் என்பது சிறிதும் பொருந்தக்கூடியதன்று. ஆணவ மலத்துடைய செயல்பாடு சிறிதும் செல்லாது. பல உயிர்களின் அறிவை இந்த ஆணவ மலம் மறைத்திருந்தாலும் சிவபெருமானை மறைக்க முடியாது என்று ஒரு கருத்து உள்ளது. அந்த கருத்து இதன் மூலமாகவே பெறப்பட்டு விடலாம். அடுத்த பாடலுக்கு நாம் சொல்வது என்பது இயலாது. அடுத்த பாடலிலே சொல்கின்ற கருத்து என்னவென்றால், அடுத்த பாடலிலே என்ன ஐயம் வருகின்றது என்றால், உயிர் அறிவில் கலந்திருந்தும் எந்த உயிராலும் அந்த ஆணவ மலத்தினுடைய கலப்பு அறியப்பட முடியாத நிலையிலே இருக்கின்றதே, அதற்கு காரணம் என்ன என்பதற்கு தான் விடை சொல்கின்றார். அதாவது உயிர் அறிவிலே இந்த ஆணவ மலம் இருந்தும் எந்த ஆன்மாவுக்கும் அந்த ஆணவ மல கலப்பு அறியத்தக்கதாக இல்லை. இது எதை போன்ற உள்ளது என்று சொன்னால், அதை ஓமை மூலமாக பிரிது முடிதலாக சொல்லிவிட்டார்கள். பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு என்று சொல்லிவிட்டார். பலர் என்று சொன்னது பல ஆன்மாக்கள். இருட்பாவைன்னு சொன்னது ஆணவ, இந்த இருட்பாவை இருக்கின்றாலே, இந்த ஆணவ மலமாகிய பாவை இருக்கின்றாலே, இவர் பல ஆன்மாக்களை தனக்கு கணவனாக உடையவள். ஏன்னா பல ஆன்மாக்களையும் அவர் சேர்ந்திருக்கின்றார், அது பற்றி சொன்னார். ஆனா அதுல எந்த கணவனுக்கும் தன்னுடைய கற்பு, தன்னுடைய இயல்பு, தான் எப்படிப்பட்ட தீய பொருள் என்று தன்னை காட்டிக் கொள்ளாமல் இருக்கின்றார். அப்ப ஏற்கனவே ஒரு குரல்பாவில் சொல்லியாச்சுன்னு அவன் நினைப்போம், இருபொருளும் காட்டாது இதுன்னு முன்னாலே சொல்லிவிட்டார்களே. உலக இருளாது பிற பொருளை மறைக்கும் தன்னை காட்டும். ஆனா ஆணவ மலம் பிற பொருளையும் காட்டாது தன்னையும் காட்டாதுன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டார்களே என்று சொன்னால், இந்த பாடலே இன்னும் வலியுறுத்தி சொல்கின்றார், எல்லா உயிர்களும் கலந்திருந்தும் தன்னை காட்டாமல் இருக்கின்றது என்று அதனை வலியுறுத்தி சொல்கின்றார். ஏன்னா போன பாடல சொன்னார்கள் இல்லையா, தொன்று தொட்டு உயிரறிவிலே இருக்கின்றது. அப்படி தொன்று தொட்டு உயிரறிவிலே இருந்தாலும் அப்படி நெருங்கிய சம்பந்தத்தோடு இருப்பதனாலே ஆன்மாவை கணவன் என்றும் ஆணவ மனத்தை இருள் பாவை என்றும் குறிப்பிட்டார். அப்படி ஆன்மாவை மறைத்திருக்கின்ற அந்த இருள் பாவையாகிய ஆணவ மலம் எல்லா ஆன்மாக்களையும் தனக்கு கணவனாக கொண்டிருக்கின்ற அந்த கீழான ஆணவ மலம், அதிலே எந்த ஒரு கணவனுக்கும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் தன்னுடைய கற்பு தான், அதாவது தன்னுடைய அந்த தீய தன்மைகள் புலப்படும் வகையிலே அந்த ஆணவ மலம் விளங்கவில்லை. பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு என்று குறிப்பிட்டார். இதிலே கணவர் என்பதற்கு வல்லினம் இரு போட்டு கணவர்க்கும் என்று பாடம் கொள்வார்கள். அப்படி கொண்டால் அது ஒருமையாயிரும், கணவர்க்கும் என்றால் கணவனுக்கும் என்றாகும். அப்ப ஒரே ஒரு கணவன் தான் ஆணவ மலத்துக்கு உள்ளதுன்னு ஆயிரும். பலரை புணர்ந்தும் பலர் வந்து ஆன்மாக்கள் தான், பல ஆன்மாக்களை இந்த ஆணவ மலமாகிய இந்த பாவை சேர்ந்திருக்கின்றால் ஆணவளமாகிய பாவை பல ஆன்மாக்களை சேர்ந்திருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய கற்பை காட்டிக்கொள்ளவில்லை. தன்னுடைய கணவன் ஆணவமலத்துக்கு கணவனாக சிவபெருமானை சொல்வார்கள், சொல்லி அவனுக்கு தன்னை காட்டிக்கொள்ளவில்லை என்றெல்லாம் விளக்கம் சொல்வார்கள். இவ்வாறு விளக்கம் சொல்வது சிறிதும் பொருந்தாது என்பதை பல தொல்லாசிரியர்கள் காட்டியுள்ளார்கள். அதைத்தான் நம்முடைய விளக்க குறிப்பு எழுதிய வஜ்ரவேலு முதலியார் அவர்கள், பழைய உரையாசிரியர் யாரும் இந்த பாடத்தை மேற்கொள்ளவில்லை, கணவர்க்கும் என்பதே வல்லினம் போடவே இல்லை. பிற்காலத்து ஆசிரியர்கள் தான் சிலர் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். நிரம்பழைய தேசிகர் உயிர்களைத்தான் ஆணவமலத்துக்கு கணவர்னு சொல்லியிருக்கார், சிவபெருமானை சொல்லவில்லை. இதற்கு விளக்க குறிப்பு எழுதிய வஜ்ரவேலு முதலியார் அவர்கள், பிற்காலத்திலே சில உரையாசிரியர்கள் பலர் என்பது ஆன்மாக்கள் சொல்லி, ஆனா கணவன் சொன்னது சிவபெருமான் சொல்லி, ஆணவமலமாகிய பாவை பல ஆன்மாக்களையும் சேர்ந்திருக்கின்றார், ஆனால் தன்னுடைய கணவனாகிய சிவபெருமானுக்கு தன்னை தன்னுடைய கற்பை உணர்த்தாமல் இருக்கின்றார் என்று சொல்வது அது சிறிதும் பொருந்தாது என்பதை அருமையாக காட்டியுள்ளார்கள் வஜ்ரவேலு முதலியார் அவர்கள். ஒருவன் தன் உடமையை நோக்கி உடையான் எனவே வழங்கப்பெறுவன், கணவன் எனப்படான். ஏன்னா பசுபாசங்கள் சிவபெருமானுக்கு அடிமையும் உடமையுமா இல்லையா, ஆகவே உடமையை நோக்கி உடையான் தான் சொல்லப்படுவான். உயிர்களுக்கு சிவபெருமான் தலைவன், ஏன்னா உயிர்களை வழிநட தலைவன் வழிநடத்துபவன். ஆனா சடப்பொருளாகிய ஆணவ மலத்தை அது என்ன வழிநடத்து என்ன இருக்குது, அப்ப அதுக்கு போய் தலைவன் கணவன் என்று எப்படி சொல்ல முடியும், உடையான் தான் சொல்ல முடியும். எல்லா பொருளும் அவனுடைய உடைமை, ஆணவ மலத்துக்கு சிவபெருமான் உடையான்னு சொல்லலாம், முடிய கணவன் சொல்வதற்கு சம்பந்தம் இல்லை. எனவே கணவன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் சம்பந்தம் இருக்கணும், அப்பதான் கணவன். சிவபெருமானுக்கும் ஆணவ மலத்துக்கும் ஒரு நாள் சம்பந்தம் கிடையாது. எனவே இருட்பாவையாகிய ஆணவ மலத்தை மறுவும் உரிமை சிறிதும் இல்லாத கடவுளை அந்த இருட்பாவைக்கு கணவன் என்றாலும், அந்த இருட்பாவையே வேறு பலரும் பலரையும் புணரும் ஒழுக்கம் இல்லாத இல்லாள் என்றாலும் சிவபெருமானுடைய கணவனுக்கு என்றும் அந்த அந்த தீய நடத்தை புலப்படாமல் இருத்தலே அந்த இருட்பாவைக்கு சீரிய கற்பு என்றாலும் தீச்சொரு பொருள் பயக்கும் அவசித்தாந்த மாதல் அறிக என்று நம்முடைய விளக்க குறிப்பாசிரியர் வஜ்ரவேலு முதலியார் அவர்கள் வன்மையாக மறுத்துள்ளார்கள். சிவபெருமானுக்கு மாயையைத்தான் வைப்பு சக்தியாக சொல்வார்கள், திருவருட்சக்தியை வள்ளி என்று அழைப்பார்கள். ஏனென்றால் திருவருட்சக்தி பெண்ணாக உமையன்னையாக விளங்குவதனாலே வள்ளி என்பார்கள். அதுபோல மாயையும் சிவபெருமானுக்கு வைப்பு சக்தியாக இருப்பதனாலே வள்ளி என்று மாயை அழைக்கின்ற வள்ளி மலகன்மம் சிவஞானபோதத்தில் இருக்கு. மலம்ங்கிறது ஆணவ மலம், கண்மம்ங்கிறது அது கண்மமலம், மாயாமலம் சொல்லக்கூடிய இடத்துல வள்ளின்னார். அத மாவாளித்தின் இடத்திலே சொல்வார்கள், சிவபெருமான் ஆன்மாவோடு எப்படி அத்துவிதமா இருக்கானோ அத மாதிரி ஆன்மாவின் கீழ் அடங்கி இருக்கக்கூடிய மாயை மாயங்களோடும் கண்மத்தோடும் அத்துவிதமாகத்தான் இருப்பான். அப்ப மூலமலமாகிய ஆணவ மலத்தோடும் அத்துவிதமா இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது, மூலமலமும் அவனுக்கு அடங்கியதுதான், ஆணவ மலமும் சிவபெருமானுக்கு அடங்கிதான் இருக்கின்றது, ஆனால் ஒளி இருளோடு கலந்துள்ளதான்னு கேட்டா ஒளி முன் இருள் வந்து நிற்காது. அது மாதிரி ஆணவ மலம் சிவபெருமான் முன்னாலே ஒடுங்கி இருப்பதனாலே அங்க வந்து ஆணவ மலத்துக்கும் சிவபெருமானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மாவாடியும் தெளிவாக சொல்கின்றது. ஆகையினாலே இறைவனோடு எந்த சம்பந்தமும் இல்லாத ஆணவ மலத்தை இறைவனுக்கு மனைவி என்று சொல்வதும், இறைவனை அந்த ஆணவ மலத்துக்கு கணவன் சொல்வதும், ஆக இறைவனுடைய மனைவியாகிய ஆணவ மலம் பல உயிர்களையும் சேர்ந்துள்ளது ஆனாலும் இறைவனுக்கு தன் கற்பை காட்டிக்கொள்ளவில்லை என்றெல்லாம் சொல்வது சிறிதும் பொருந்தாது. யாரோடு சேர்ந்துள்ளதோ அவனை தான் கடவுள்னு சொல்ல முடியும். உயிர்களோடு தான் ஆணவமலை சேர்ந்துள்ளது. அப்ப ஆணவமலத்துக்கு உயிர்கள் தான் கணவன் சொல்ல முடியும். சேர்ந்தாலும் தன்னுடைய இயல்பை அந்த கணவர்களுக்கு காட்டிக் கொள்ளவில்லை, தன்னுடைய தீய இயல்பை காட்டவில்லை என்பதுதான் அங்கே பொருளாக அமைந்துள்ளது என்று அங்கே நமக்கு புலப்படுத்துகின்றார்கள். அடுத்த குறட்பாவிலே சொல்கின்றார், பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. எனவே இதுகாரம் ஐந்து குறட்பாக்களிலே ஆணவமலம்தான் நம்மை அறிய விடாமல் நம் அறிவை தடுக்கின்றது என்ற உண்மை பெறப்பட்டது. எனவே இதற்கு மேலும் நாம வந்து நம்முடைய அறிவை தடுப்பது வேறு வேறு பொருள்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொல்வார்கள். ஆணவமல உண்மையை உடன்படாதவர்கள் தமோ குணம் தான் நம் அறிவை மறைக்கின்றது அப்படிமார்கள். தமஸ் என்று ஏதாவது சொல்வார்கள். அஞ்ஞானம் அஞ்ஞானம் தான் காரணம். அஞ்ஞானம் அஞ்ஞானம் பார்கள், பிராந்தி ஞானம் பார்கள், இப்படி பல்வேறு பெயர்களை அடுக்குவார்கள். ஆனால் ஒரு பெயரை பயன்படுத்தினோம் என்றால் அதற்கு தெளிவான திட்டவட்டமான வரையறை கொடுக்க வேண்டும். நாம ஆணவமலம்னு சும்மா சொல்லிவிட்டு போகல, அதுக்கு எப்படிப்பட்ட வரையறை கொடுக்கின்றோம். ஆணவமலம் நித்த பொருள், அது வியாபக பொருள், உயிர்களின் அறிவை மறைக்கும், திருவருளை மறைக்காது. எங்கும் திருவருள் இருக்கின்றது, ஆனாலும் உயிர்கள் திருவருளை அறிய முடியவில்லை. ஏனென்றால் சூரிய ஒளியில் ஒரு குருடன் இருக்கின்றார் என்றால் சூரிய ஒளியில இருந்தும் அவன் வந்து அதை அறிய முடியவில்லை. அது மாதிரி நாமளும் திருவருள் வியாபகத்தோடு தான் இருந்தும் அறிய முடியல. ஏன்னா அந்த குருட்டு கண்ணை அந்த படலம் மறைப்பது போல உயிரறிவை ஆணவமலம் மறைக்கின்றது என்றெல்லாம் நாம தெளிவாக சொல்கின்றோம். ஆனா எந்த வரையறையும் கொடுக்காமல் பல பெயர்களை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சொல்வதனால என்ன பயன் என்று கேட்கின்றார்கள். பன்மொழிகள் ஏன், பல மொழிகள் சொல்வது ஏன்? உணரும் பான்மை தெரியாத தன்மை, உணரும் முறையே தெரியாமல் நம்முடைய அறிவே தடைபட்டு கிடக்கின்ற தன்மை இருளார் தந்தது, ஆணவமலம் தந்தது. ஆணவமலத்தை இருள் சொன்னார்கள். ஆகுபேராக ஆறு விகுதி சேர்த்து இருளார் அப்படின்னாங்க. அது பெரியவர்களை தான் ஆறு விதி சேர்த்து சொல்வார்கள். சிறந்த நூல்களையும் சொல்வார்கள். சிவஞான சித்தி நூல் பேரு ஆறு விதி சேர்த்து சித்தியார். பிற்காலத்தை பாரதியார் சொல்றோம், பாரதியும் பட்டம் கொடுத்தா சிறப்பு பற்றி ஆறு விதி சேர்த்து பாரதியார். இப்படி சிறந்த பொருள்களை ஆறு விதி பொறுத்து சொல்றது மாதிரி இங்க இகழ்ச்சியாக சொன்னார்கள். ஆணவமலத்தை வந்து ஆறு விதி சேர்த்து இருளார் அப்படின்னா இருளாராக இந்த ஆணவமலம் தான் அறிய விடாத தன்மையை தந்ததை ஒழிய வேறு பல மொழிகள் கூறுவதிலே பயனில்லை என்று சொல்கிறார். ஆக இதுகாரும் இந்த இருள்வள நிலை அதிகாரத்திலேயே பார்த்த செய்திகள் என்னவென்றால், பிறவி ஆகிய துன்பம் இல்லை என்றோ இன்பம் இல்லை என்றோ இவற்றை வழங்கக்கூடிய துணைப்பொருள் திருவருள் இல்லை என்றோ எந்த அளவையாலும் சொல்ல முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் இவற்றிலே பலவற்றையும் நாம் அறிய விடாமல் இருப்பதற்கு ஆணவமலமே காரணம். பல பொருள்களையும் அறிய விடாமல் இருள் மறைப்பது போல ஆணவமலமே நம் அறிவை மறைக்கின்றது என்று இரண்டாவது குறட்பாவிலே சொன்னார்கள். மூன்றாவது குறட்பாவிலே சொன்னார்கள், இருளாவது எல்லாவற்றையும் மறைத்தாலும் தன்னுடைய இருப்பினை காட்டி நிற்கும், உணர்த்தி நிற்கும். ஆனால் ஆணவமலமோ பிற பொருளையும் அறிய விட்டாது, தன்னையும் அறிய விட்டாது என்று சொன்னார். நான்காவது குறட்பாவிலே தொன்று தொட்டு உயிரறிவிலே திருவருள் கலந்துள்ளது போல அந்த திருவருளோடு சேர்ந்து ஆணவமலமும் கலந்துள்ளது. ஆனால் இன்று வரை ஆணவமலம் கலந்துள்ளது, திருவருள் கலப்பு என்றும் இருக்கும், ஆணவமல கலப்பு இதுவரை இருக்கின்றது, பக்குவம் ஆகும் போது நீங்கிவிடும் என்று புகழவைத்தார். இப்படி எல்லா உயிர்களையும் இந்த ஆணவமலம் புரந்திருந்தும் எந்த உயிராகிய தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய இயல்பினை காட்டிக் கொள்ளாமல் கற்பாகிய இயல்பினை அந்த தீய இயல்பினை காட்டிக் கொள்ளாமல் விளங்குகின்றது என்றார் என்று இவ்வாறு கூறிய ஆசிரியர், எனவே இதுகாரம் கூறியவற்றால் ஆணவமலம் உயிரறிவிலே தொண்டு தொட்டு கலந்திருப்பதனால் தான் உயிரிடம் அறியாமை காணப்படுகின்றது.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ்சிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 20.
1: அந்த கரணங்களாகிய மனம் புத்தி அகங்காரம் இயங்கு மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது எங்களுக்கு நிகழ்காலம் இல்லை. நிகழ்காலம் இறந்த காலமாகிக் கொண்டே இருக்கும், வருங்காலம் நிகழ்காலமாகிக் கொண்டே இருக்கும். இப்படியே மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்குமே தவிர நிகழ்காலம் ஒன்று நிரந்தரமாக எங்களுக்கு இல்லை. எப்பொழுது மனம் நிற்கிறதோ அப்பொழுது காலம் நின்று போகும். அதை கவனிக்க வேண்டும். நமக்கு காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலம் ஓடிக்கொண்டு காலம் நிற்க வேண்டும். காலம் நிற்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மன ஓட்டத்தை நிறுத்த வேண்டும். அவனுக்கு காலம் நின்று வரும். யோக முயற்சியிலே ஈடுபடுகிறவர்களுக்கு இது என்னென்ன நன்றாக தெரியும். யோகத்துக்குள்ளே உள்நுழைகிற ஆற்றல் வந்தால், நம்மிருந்து யோகத்துக்குள்ளே உள்நுழைகிற ஆற்றல் வந்தால் அது கலைந்து வெளியிலே வருகிற பொழுது நேரம் போனது தெரியக்கூடாது, தெரியாது. சில பேர் சொல்லுகிறார்கள், நான் இன்றைக்கு 3 மணித்தியாலம் யோகமாக இருந்தேன் என்றால் அவர் அதை நினைத்துக் கொண்டிருந்திருக்கிறார் என்று அர்த்தம். எவ்வளவு மணித்தியாலம் போனது என்று அவருக்கு தெரியவே கூடாது. அப்போ என்ன ஆகியிருக்கிறது என்று கேட்டால் மனம் நின்று விட்டது, காலம் நின்று விட்டது. எங்களுக்கு யோக பயிற்சி இல்லை, இந்த உதாரணம் எல்லாம் விளங்கவில்லை என்று சொன்னால் ரொம்ப சுலபமான விளக்கம் சொல்கிறேன். சைவ சித்தாந்தத்தை 1 மணித்தியாலம் படித்தால் அது 10 மணித்தியாலம் படித்த களைப்பை தருகிறது என்று சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். 1 மணித்தியாலம் வகுப்பு 10 மணித்தியாலம் போல ரொம்ப இழுக்கிறது. இதே இது ஒரு காதலன் காதலியோடையோ காதலி காதலனோடையோ உட்கார்ந்து கதைத்தால் 10 மணித்தியாலம் கதைப்பது 1 மணித்தியாலம் போல இருக்கிறது. நான் சொல்வது புரியுதா? சில விஷயங்கள் நமக்கு மனம் பதியாத போது கொஞ்ச நேரம் அதிக நேரமாக தெரிகிறது, பதிகிற பொழுது அதிக நேரம் கொஞ்ச நேரமாக தெரிந்துவிடும். சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலியாரோடோ பறவையாரோடோ வாழ்கிறதை பற்றி சேர்க்கிறார் சொல்லுவார். அதுக்கு அவர் சொல்லுகிற உதாரணங்கள், அவருடைய கூடல் காலத்திலே வருஷங்கள் நிமிஷங்களாக கழிந்தனவா. கூடல் காலம் என்பது அவர்கள் சேர்ந்து இருக்கிற காலத்திலே வருஷங்கள் நிமிஷங்களாக கழிந்தன. பல காலம் இருந்து விட்டு என்ன டக்குண்டு போறீங்களான்னு பாருங்க. காதலன் வந்து மணித்தியால கணக்குல உட்கார்ந்து பேசிவிட்டு இனி போகவா என்று கேட்டா இப்பதானே நீங்க போகலாம் என்றா அவளுக்கு அந்த நேரம் போனதே தெரியவில்லை என்று அர்த்தம். அதை சொல்லுகிறார் சேர்க்கிறார். கூடல் காலத்திலே வருஷங்கள் நிமிஷங்களாக கழிந்தன, ஊடல் காலத்திலே நிமிஷங்கள் வருஷங்களாக கழிந்தன. கோவித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு 5 நிமிஷம் தான் அவன் கோவித்துக் கொண்டிருந்தான், இவ்வளவு நேரம் என்னோட கோவித்துக் கொண்டிருக்கிறான் அவள் கவலைப்படுகிறான். அப்போ மனப்பதிவு தான் நேரத்தை நிறுத்துவதும் ஓட்டுவதும் என்ற ரகசியம் தெரிகிறது. எவனுக்கு மனம் நிற்கிறதோ அவனுக்குத்தான் நிகழ்காலம் வரும். அதனாலே யோகிகளுக்கு மட்டும்தான் நிகழ்காலம். எங்களுக்கு நிகழ்காலம் என்பது பொய், ஒரு கற்பனை. நிகழ்காலம் என்பது நாங்கள் நிறுத்தி வைத்து ஒரு செய்கிற ஒரு விஷயமே தவிர உண்மை இல்லை நிகழ்காலம் எங்களுக்கு. ஆகவே நிகழ்காலம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்காலம் என்ற ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் தான் நிகழ்காலம் என்ற ஒன்று உண்டு. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் முதலியவற்றினுடைய அசைவு நிற்க வேண்டும், சித்தம் மட்டும் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த காலத்தை கடக்கிற சக்தி வரும். இது காலம் பற்றிய இன்னொரு சிந்தனை. இன்னொன்று சொல்லுகிறேன், காலத்தை பற்றிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த உலகத்துக்கு ஆன்மாவாகிய நாங்கள் தயார் பண்ணப்பட்டு நித்யா தத்துவங்கள் எல்லாம் இறைவன் எங்களுக்கு பொருத்தி இயங்குகிற தகுதியை தந்து, ஆன்மாவுக்கு இயங்குகிற சக்தியை தந்து, பிரகிருதி மாயிலே செலுத்தி தனுகரண புவன போகங்களை தந்து உள்ளே அனுப்பி விட்டான். நாங்களுடைய அனுபவம் பெறுவதற்காக உள்ளே அனுப்பி விட்டான். அப்படி உள்ளே வந்த நமக்கு இந்த இயக்கம் உயிர் இயங்குகிறது என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறேனே, உயிர் இயங்குகிறது என்றால் இந்த நாளையும் கூட்டாக வைத்து உடலை கருவிகளை வாழுகிற இடத்தை அனுபவத்தை வைத்துத்தான் இந்த உடல் இயக்கம் என்று நாம் உயிர் இயக்கம் என்று ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே என்ன விசேடம் என்று கேட்டால், இந்த உயிர் இயங்குவதற்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இயக்கத்துக்கான ஊடகம் என்று ரெண்டு வேணும். இல்லாவிட்டால் உயிர் இயங்க முடியாது. உயிர் இப்ப நான் சொல்லுகிறேன், ஊடகம் என்ற அந்த வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு தெரியும் இல்லவா? ஒன்று இயங்க வேணுமானால் அதற்கான சில சில விஷயங்கள் தேவை, அதைத்தான் அதை இயங்குகிற ஊடகம். நம்முடைய இயக்கத்துக்கு ரெண்டு ஊடகம் இருக்கிறது, ஒன்று இடம், மற்றது காலம். இது ரெண்டும் தான் நம்முடைய மொத்த இயக்கத்துக்கான ஊடகங்கள். இது இறைவன் அமைத்து தந்தது. இடத்திலே நாங்கள் இயங்குகிறோம் என்பது நமக்கு புரிகிறது. இப்போ நான் இதுல இருந்து அதுவரை நடந்தேன், இல்லாட்டி இன்றைக்கு இந்தியா வந்தேன், அல்லது சென்னையிலே இருந்து பாண்டிச்சேரி போனேன். இது இடத்திலே நான் இயங்குவது. என்னுடைய உடல் அந்த இடத்தை கடக்கிறது. அப்படி கடக்கிற பொழுது என்னுடைய அனுபவம் எனக்கு தெரிகிறபடியானது. தூளமாக இடமும் தூளமாக இருக்கிறது, உடலும் தூளமாக இருக்கிறபடியால் என்னுடைய இட இயக்கம் எனக்கு தெரிகிறது. ஆனால் இதற்குள்ளே சூக்மமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த இயக்கத்துக்கு இடம் மட்டும் போதாது, காலமும் வேண்டும். காலம் இல்லாவிட்டால் இடம் இருந்தாலும் ஒரு உயிர் இயங்க முடியாது. இது காலத்தினுடைய அடுத்த முக்கியத்துவம் புரிந்து கொள்ள. நீங்கள் நினைத்து பாருங்கள், இப்ப நான் சும்மா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 அடி அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகத்தை எடுக்க வேண்டும். இது ஒரு தேவை எல்லாருக்கும் வந்துவிட்டது என்று வைங்கள். நீங்கள் போய் அந்த புஸ்தகத்தை எடுக்கிறீர்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள் இடம் இருந்தது போய் எடுத்தேன். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது இதை கொஞ்சம் நல்ல கற்பனையா உள்ளே போய் பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் அந்த புஸ்தகம் எடுப்பதற்கு, இதுல இருந்து அதில் எடுப்பதற்கு போவதற்கு ஒரு 10 வினாடிகள் செல்லுகின்றன என்று வைத்துக் கொள்வோம். இந்த 10 வினாடி போகாது என்று வைத்துக் கொள்வோம். இது ஒரு ஒரு ஒரு கற்பனை. 10 வினாடி போகாதென்றா மணிக்கூட்டை நிறுத்துவதல்ல, 10 வினாடி நகராது. காலம் என்கின்ற 10 வினாடி நகராது என்றால் நீங்கள் நின்ற இடத்திலேயே நிற்பீர்கள். இடம் இருக்கிறது, உடம்பு இருக்கிறது என்றாலும் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் நீங்கள் கவனித்து பாருங்கள், நீங்கள் போகிற பொழுது காலமும் போகிறது. இடத்திலே நீங்கள் நகர்கிற பொழுது காலமும் நகர்கிறது. இடத்தை நிறுத்த உங்களுக்கு தெரியும், இடத்தை நிறுத்த உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு பேரியர் போட்டு விட்டால் நீங்கள் நின்று விடுவீர்கள். இப்ப எல்லாருக்கும் இப்ப பேரியர் தானே போட்டுருக்காரு, பேரியர் போட்டு விட்டால் நின்று விடுவீர்கள். காலத்தை நிறுத்த எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. அதனாலே காலத்திலே இயங்குகிறபடியா, காலத்திலே இயங்குகிறோம் என்ற ரகசியம் நமக்கு புரியவில்லை. இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் என்கின்ற ஒன்றிலேதான் நாங்கள் இயங்குகிறோம். இடமும் காலமும் இயக்கத்துக்கு தேவை. இந்த 10 வினாடிகள் நிறுத்தப்பட்டால் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து நகர முடியாது. உங்களை எல்லாரையும் ஒரு 5 மணித்தியாலம் வைத்து சித்தாந்தம் படிப்பிக்க வேண்டும் என்றால் காலத்தை நிறுத்த வேண்டும். ஆனால் அதில் என்ன கொடுமை என்றால் படிப்பு நின்று. காலத்தை நிறுத்துவதென்பது ஒரு முறை. காலம் என்ற ஊடகத்திலே இயங்குதல் என்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. இதை தமிழர்கள் என்றைக்கோ தெரிந்து கொண்டார், என்றைக்கோ தெரிந்து கொண்டார். இப்பதான் இதை பற்றி படங்கள் எல்லாம் வருகிறது. இந்த காலப்பட்டகமோ கால சொல்கிறார்கள், கால எந்திரம் என்பது பற்றி வெள்ளக்காரர்கள் நிறைய சிந்திச்சு நிறைய படங்கள் எல்லாம் எடுக்கிறார்கள். தமிழர்கள் என்றைக்கோ தொல்காப்பியம் 1வது நூற்றாண்டிலே தொடங்கிய தொல்காப்பியத்திலே சொன்னார்கள், வினைக்கு இலக்கணம் சொல்லுகிற பொழுது பெயர்ச்சொல் வினைச்சொல் என்று ரெண்டு சொல்லி இருக்கிறது அல்லவா. பெயர்ச்சொல் என்பது ஒரு பெயரை குறிப்பது, வினைச்சொல் என்பது ஒரு செயலை குறிப்பது. வினை என்ற சொல்லுக்கு செயல் என்ற அர்த்தம், சரி, வினைச்சொல். இந்த வினைச்சொல்லுக்கு இலக்கணம் சொன்ன தொல்காப்பியர் சொல்கிறார், முக்கியமாக வினைச்சொல்லுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன என்ற பொழுது சொல்லுகிறார்கள், வினை வினைச்சொல் காலம் காட்டும், வினைச்சொல் காலம் காட்டும். இது தமிழ் இலக்கணம் சொல்லுகிற விஷயம். இங்க பாருங்கள், தந்தையா, இது காலம் காட்டாது. இதுல ஒரு வினைச்சொல்லை சேருங்க, தந்தையா நடந்தான் என்றால் நடந்தான் என்றால் முன்பே நடந்திருக்கிறான், நடக்கிறான் என்றால் இப்பொழுது நடக்கிறான், இனி நடப்பான். அப்ப இந்த வினைச்சொல் சேர்ந்தவுடனே இவனுடைய செயல் காலத்தாலே நமக்கு தெரிகிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? ரொம்ப நுட்பமான விஷயம். நான் அல்ல, தமிழர்கள் கண்டுபிடித்த விஷயத்தை சொல்றேன். அவர்கள் வினைச்சொல்லுக்கு சொன்ன லட்சணத்திலே ஒன்று வினைச்சொல் காலம் காட்டும். அப்ப என்ன தெரிகிறது? வினைச்சொல் காலம் காட்டும் என்றால் வினை ஒன்று நிகழ வேண்டும் என்றால் காலம் என்ற ஒன்று அவசியம் என்பதை உணர்ந்து கொண்டுதான் வினைச்சொல் காலம் காட்டும் என்றார். ஆகவே வினைச்சொல் காலம் காட்டும் என்றபடியால் காலத்தை நிறுத்தி விட்டீர்கள், ஆனால் வினை இல்லை. அது புரிகிறதா உங்களுக்கு? காலத்தை நிறுத்திவிட்டால் வினை இல்லாமல் போய்விடும். நாங்கள் இந்த இடம் என்ற ஊடகத்தை பற்றி நிறைய முயற்சி பண்ணி நிறைய வசதிகள் பண்ணி விட்டோம். விஞ்ஞான வளர்ச்சியிலே நல்ல ரோட் போட்டு விட்டோம், இடப்பெயர்வுக்கு நல்ல ரோட் போட்டு விட்டோம், கப்பல் கண்டுபிடித்து விட்டோம், பிளேன் கண்டுபிடித்து விட்டோம், ராக்கெட் கண்டுபிடித்து விட்டோம். இடத்தை எல்லாம் இவ்வளவு வேகமாக ஓய்வகத்திலே கடக்கிறோம் என்பதெல்லாம் இடத்திலே தான் இட ஊடகத்தை தான் கடக்கிறோம். கால ஊடகத்தை கடப்பது பற்றி இன்னும் எங்களுக்கு போதிய அறிவில்லை. விஞ்ஞானமுமே அதிலே பெரிய அளவிலே முன்னேறவில்லை, கற்பனையிலே தான் இன்னும் இருக்கிறது. நம் பெரியவர்கள் சொன்னார்கள், கால ஊடகத்தையும் கடக்கலாம் என்றார்கள். கால ஊடகத்தை கடப்பது என்றால் என்னவென்றால், சும்மா ஒரு ஒரு ஒரு இவ்வளவு சுகமாக இருக்கும் என்ற கற்பனைக்காக சொல்கிறேன். இப்ப இங்கே இருந்து நான் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போக வேண்டும். எவ்வளவு நேரம் செல்லும்? ஒரு ஒரு ஒரு மணி நேரம் என்று வைத்துக் கொள்வோம். 1 மணி நேரம் நீங்கள் ஒரு நல்ல வாகனத்தில் பயணம் செய்தால் 100 கிலோமீட்டர் போவீர்கள்.

பாண்டிச்சேரி மட்டுமல்ல, இப்ப நான் சொல்லுவோம் ஒரு நேரத்தை இப்படி இப்படி ஒரு கையாலே நகர்த்துறேன்ற மாதிரி சும்மா ஒரு கற்பனைக்கு வைத்துக் கொள்வேன். கொஞ்சம் இறுக்கி நகர்த்தினால் சோர காலத்துக்கு போய்விடுவோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் இறுக்கி நகர்த்தினால் இன்னும் ஒரு 20 நூற்றாண்டு கடந்து போய்விடுவோம். இதை கற்பனையாக கொண்டுதான் இப்பொழுது இந்த டைம் மிஷின் என்கின்ற விஷயத்தை வைத்து படங்கள் எடுக்கிறார். இது ஒரு பெரிய சிந்தனைகளை கொடுத்திருக்கிறது. நீங்கள் இப்பொழுது ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், 21ஆம் நூற்றாண்டிலே இன்ன மாதத்திலே இன்ன ஆண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கொரோனா என்கின்ற நோய் சுற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். காலத்தை இயக்க உங்களுக்கு தெரிந்தால் கொஞ்சம் காலத்தை அப்படி பின்னுக்கு தள்ளிவிட்டால் கொரோனா இல்லாமல் அல்லது இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு தள்ளிவிட்டீர்கள் ஆனால் அதுக்கான மருந்து வந்திருக்கும். நான் சொல்வது இந்த கற்பனை எவ்வளவு ஒரு இது பொய்யும் பொய்யுதான் மெய்யும் மெய்யும் தான். இதை இதை சிந்திக்கிற பொழுது எவ்வளவு உள்ளே போக வேண்டி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிகிறதா? நல்லா பின்னே தள்ளினான் நான் ராஜராஜ சோழனை சந்திப்பேன். இப்படி காலத்தை நகர்த்துகிற ஆற்றல் இன்னும் எங்களுக்கு வரவில்லை, ஞானியர்களுக்கு வந்தது என்கிறார். ஞானியர்களுக்கு அதனாலே தான் பெரிய ஞானியர்கள் எல்லாம் ஒரே நேரத்திலே பல இடத்திலே காட்சி கொடுத்திருக்கிறார். ஒரே நேரத்திலே பல இடத்திலே காட்சி கொடுத்திருக்கிறார். அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இங்கே ஒருவர் தரிசிப்பார், அங்கே ஒருவர் தரிசிப்பார், அங்கே ஒருவர் தரிசிப்பார். ஏனென்றால் அவர்கள் கால தத்துவத்தை கடந்தவர்கள், இந்த காலத்துக்குள் அகப்படாமல் இருப்பார். இது இது இப்படி ஒரு முறை இருக்கிறது என்றும் இந்த முறையை எப்படி கையாள்வது என்பது என்றும் அதற்கான நெறிமுறை என்ன என்றும் அதை எப்படி சாத்தியப்படுத்துவது என்றும் இன்றைக்கோ நம் சமயமும் தமிழும் சொல்லிவிட்டன. நாங்கள் இன்னும் இந்த பரிசோதனை குழாயை வச்சா அடி கொண்டு நிற்கிறோம், இதுதான் அறிவு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? அதாவது இந்த விஞ்ஞானத்துல ஏதோ அதை போட்டு இதை போட்டு குளுக்கிறது தான் விஞ்ஞானம் என்று நினைக்கிறோம். விஞ்ஞானத்தினுடைய விஞ்ஞானத்தை எல்லாம் கண்டுபிடித்து சொல்லி வைத்திருக்கிறார். இது ஒரு மிகைப்படுத்தி நம்மை பெருமைப்படுத்தி நான் சொல்லவில்லை. நான் இவ்வளவு நேரமும் சொன்னதிலிருந்து அந்த சத்தியம் உங்களுக்கு விளக்கி இருக்கு. இதுதான் காலக ஊடகத்தினுடைய ரகசியம். காலம் என்பது ஒரு தத்துவம், அது ஒரு ஒரு அடிப்படை. அந்த கால தத்துவத்தை என்ன செய்தான் கடவுள் என்றால், உங்களை செயல்பட அனுப்புகிற பொழுது காலம் இல்லாமல் செயல்பட முடியாது. நான் தானே சொன்னேனே, வினை சொல் காலம் காட்டும், வினை செய்ய வேண்டுமானால் காலம் இருக்க வேண்டும் என்றபடியால் தான் இறைவன் வித்யா தத்துவங்களை தொடக்குகிற பொழுது மாயையிலிருந்து நேராக கால தத்துவத்துக்கு வந்தான். கால தத்துவம் இல்லாவிட்டால் உயிருக்கு செயல் இல்லை. இப்ப நான் சொல்ற ரகசியம் புரிகிறதா பாருங்க. முதல் தத்துவமாக கால தத்துவம் வைப்பதற்கு காரணம் அது வந்தால்தான் நீங்கள் இயங்க முடியும். இறைவன் கால தத்துவத்தை வைத்து என்ன செய்கிறான் என்றால் உலகத்தை இயக்குவதற்கான தயார் நிலைக்கு நம்மை தயார்படுத்துகிறான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கால தத்துவத்துக்குள்ளே நுழைந்து விட்டால்தான் நாம் இயங்க முடியும். இது ரொம்ப ரொம்ப ரொம்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனாலேதான் இறைவன் நம்மை கால தத்துவத்துக்குள்ளே இந்த வித்யா தத்துவத்துக்கு வருகிற பொழுதே காலம் என்கின்ற ஒரு எல்லைக்குள்ளே நம்மை ஆகப்படுத்த என்ன செய்கிறது அந்த தத்துவம் என்றால், ஒவ்வொரு உயிருக்குமான வினை அனுபவத்துக்காக இந்த உலகத்துக்கு வருகிற ஒவ்வொரு உயிருக்குமான அனுபவ கால்வத்தை அது நிச்சயிக்கிறது, தீர்மானிக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்னதான் எக்ஸசைஸ் செய்தாலும் எந்த விதமான டயட்டை மேற்கொண்டாலும், ஸ்ரீராமுக்காக சொல்கிறேன், விதமான டயட்டை மேற்கொண்டாலும் மணிக்கூடு நிக்கிற இடத்திலே வந்தவனே நிற்கும். அதுல இருந்து ஒருவர் தப்ப முடியாது. நம்முடைய புத்திசாலித்தனம், நம்முடைய கல்வி, இந்த அறிவு இதுகளாலே நாங்கள் மெனக்கெடுகிறோமே தவிர அது அது தப்பில்லை. ஏன்னா அதுதானே, அதையும் இறைவன் தானே செய்து கொண்டிருக்கிறான். மறைத்தல் என்கின்ற தத்துவத்தினாலே கடவுள் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறான். இதுக்குள்ளே நாம் இது உண்மை என்று நம்ப வேண்டும், இந்த டயட் சரி என்று நம்ப வேண்டும், போக்குனா கனகாலம் இருக்கலாம் என்று நம்ப வேண்டும், இதெல்லாம் எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் இறைவன் செய்கிற மறைத்தல் சக்தி. ஆனால் அந்தந்த உயிர் வருகிற பொழுதே தனக்கான டெத் சர்டிபிகேட்டை கையிலேயே கொண்டு வருகிறது, சூக்குமமாய் கொடுத்து அனுப்புகிறான். அந்த நேரம் வந்தவுடனே அந்த முள்ளு நிற்கும். அதுல இருந்து ஒரு பிள்ளை தப்ப முடியாது. இதுதான் இயற்கை. அப்படி நீங்கள் எப்படி சொல்வீர்கள், தப்பி இருக்கிறார்களே சமயத்திலேயே அது பற்றி செய்தி இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். அது பற்றியும் நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மார்க்கண்டருக்கு 16 வயதிலே பிறப்பு என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அந்த புராண கதை உங்களுக்கு தெரியும். தாய் தந்தையர்கள் பிள்ளை இல்லாமல் வளர்ந்துகிறார்கள். இறைவனை வேண்ட 16 வயது

0: பிள்ளையா அல்லது பலகாலம் வாழ்கிற சாதாரண ஒரு பிள்ளையா பக்திமாட்டு பிள்ளையா என்பது போன்று ஒரு நிபந்தனை விதித்து 16 வயதிலே இந்த பிள்ளை இறந்துவிடும் என்பது பெற்றோர்களுக்கு தெரிகிறது. நல்ல பெற்றோர்கள் என்றபடியால் 16 வயது வாழ்ந்தாலும் இறைபக்தி உள்ள ஒரு பிள்ளை வேணும் என்று கேட்டு அந்த பிள்ளையை பெற்றுக் கொள்கிறார்கள். 16 வயது கிட்ட கிட்ட பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளை போக போகிறது என்று கவலை வருகிறது. அவ்வளவு ஞானம் உள்ள பெற்றோருக்கே கவலை வருகிறது. இந்த பிள்ளை ஞானத்தோடு பிறந்தவன் வரத்தாலே ஏன் பெற்றோருடைய கவலைக்கு காரணம் கேட்கிறான். அவர்கள் இந்த ரகசியத்தை சொல்கிறார்கள். இந்த பிள்ளை சொல்கிறது, கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு நேராக போய் சிவனை சரணடைகிறார். இந்த படங்கு இருக்கிறவர்கள் சிவலிங்கத்தை கட்டுப்பிடிக்கிற மாதிரி ஒரு படம் போடுவார்கள். இந்த மார்க்கண்டேயர் கதைக்கு படம் போடுகிறவர்கள், மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்க யமன் வந்து இந்த பாசக்கயிறு வீசுவதாகத்தான் பெரும்பான்மையான இந்த வரலாற்றுக்கான படம். சிவலிங்கத்தை கட்டுப்பிடிப்பதென்றால் என்ன என்று கேட்டால் சிவத்தோடு கலப்பது என்று அர்த்தம். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ளவன் எல்லாம் ஒரு குறியீடுதான். இந்த பிள்ளை என்ன செய்தது, சிவனை போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து சிவத்தோடு தன்னுடைய ஆத்மாவை கலக்க செய்து விட்டது. அப்ப என்ன ஆயிற்று என்று கேட்டால், அந்த சிவத்தோடு கலந்த நிலை வந்ததாலே கடகட கடகட என்று தத்துவங்கள் கடந்து கால தத்துவத்துக்கும் அப்பால் போய்விட்டது அந்த பிள்ளை. ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நமக்கெல்லாம் கால தத்துவத்துக்கு உட்பட்ட வாழ்வு, நாங்கள் கடக்கிறதுக்கு பல காலம் பிறந்து கடக்க வேண்டிய பிள்ளை அந்த நிமிஷத்திலே மன ஒன்றுதலினாலே காலகட்டத்தை கடந்து அப்புறம் போய்விட்டது. இப்ப யமன் வருகிறான், சிவருமான் யமனை உதைத்துக் கொண்டார் என்று ஒரு கதை நாங்கள் படிக்கிறோம். சிவருமான் நேர்மையானவரா, அவர் ஒரு துரோகம் செய்தவரே இல்லை, அவர்தான் யமனுக்கு காலனுக்கு இந்த வேலையை கொடுத்தவர், அவர்தான். அப்படித்தானே படிக்கிறோம், எல்லா தேவதைகளுக்கும் அவரவர் தன்னுடைய சக்தியை கொடுத்து அந்த வேலை செய்ய விடுகிறார். அப்ப கால தத்துவத்திலே காலனுக்கு வேலை என்னவென்றால் கால தத்துவத்தை பாதுகாத்துக் கொள்வது. அவ வகுத்த காலத்தை அவன் முடிஞ்ச உடனே அவன் உயிரை எடுக்க வேணும். அவன் வந்து எடுத்ததில்லை என்ன தப்பு, சிவருமான் தனக்கு பிடித்ததற்காண்டி உதையலாமா என்று கேட்டால் அதுக்குத்தான் என்னுடைய ஆசிரியர் விளக்கம் சொன்னார். அது என்னவென்றால் அவன் கால தத்துவத்தை கடந்து விட்டான் என்பது காலனுக்கு தெரியவில்லை. அவன் தன்னுடைய கொன்றோல்ல இருக்கிறதா நினைத்து கொண்டு இங்கே வந்து விட்டான். அதாவது ஒருவன் நேரடியா ஜனாதிபதியின் தொடர்பு ஏற்படுத்தி விட்டான். இந்த ஊர்ல இருக்க தாசில்தார் இன்னும் இவர் நமக்கு கீழே இருக்கிறார் என்று நினைச்சு கொண்டு சேட்டை விட போனால் தாசில்தாருக்கு உத்தியோகம் போகும். அது நான் புரிகிறதா, அதுதான் நடந்தது இந்த விஷயத்தில். என்ன பண்ணினார் அவன் காலத்துவது குண தெரியாம யமன் வந்த உடனே, இது அவன் பார்க்க வேண்டிய ஃபைல் இல்லை, இது சிவனிட்ட போயிட்டு தந்த ஃபைல். இவன் தெரியாம அந்த ஃபைல்ல கை வச்ச உடனே சிவருமான் என்னுடைய ஆபீஸுக்கு உண்மையார் வேற சொன்னு உதந்து விட்டார். அதுதான் அந்த காலத்தை கடந்தது என்பது. மற்றும்படி கால தத்துவத்துக்கு உட்பட்ட யாரும் காலத்தை கடக்க முடியாது. இவ்வளவும் கால தத்துவம் பற்றிய வந்த சில சிந்தனைகள் இன்னும் வந்தால் சொல்லுவேன். இனி படிப்போம்
1: அடுத்து.
0: இன்னொரு தரம் கால தத்துவத்தை வாசிச்சுட்டு போவோமா?
1: ஆ சரிங்க. காலம் இம்மாயா தத்துவத்திலிருந்து முதலில் காலம் என்னும் தத்துவம் தோன்றும். இக்கால தத்துவத்தை சிறிது விளக்குவோம். காலம் என்பது இன்றி எச்செயலும் நடவாது என்பதை அனுபவத்தில் நாம் அறியலாம். எதற்கும் காலம் நேரம் வர வேண்டும் என்று மக்கள் பேசிக்கொள்வது அன்றாட நிகழ்ச்சி. ஒரு பெற்றோருக்கு திருமண வயதில் பெண் இருக்கிறாள். அக்குடும்பத்தில் செல்வத்துக்கு குறைவில்லை, அப்பெண்ணின் அழகுக்கு குறைவில்லை, அப்பெற்றோரின் முயற்சிக்கும் குறைவில்லை. ஆயினும் அப்பெண்ணுக்கு திருமணம் கூடாமலே நாட்கள் செல்லுகின்றன. எல்லாருக்கும் ஒரே கவலை. ஒரு நாள் எதிர்பாராத நிலையில் எதிர்பாராத இடத்திலிருந்து பெண் பார்க்க வருகிறார்கள். அடுத்த சில நாட்களிலேயே திருமணம் எளிதாக நடந்து முடிகிறது. இப்படி நடப்பதை வைத்துத்தான் காலம் வந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். இதனால் எல்லாம் இருப்பினும் செயல் நிகழ்வதற்கு காலம் வேண்டும் என்பது தெளிவாகிறது. மூதுரை என்னும் நீதி நூல் இக்கருத்தை பின்வருமாறு சொல்லுகிறது. பழமரங்கள் எல்லா காலத்திலும் பூத்து காய்த்து கனிகளை தருவதில்லை. அவ்வக்காலம் வந்தால் மட்டுமே காய்த்து பழுத்து பயன் தருவதை காண்கிறோம். அதுபோல ஒருவர் எவ்வளவுதான் முயன்றாலும் அவர் ஈடுபடுகிற செயல் அவர் நினைத்த வண்ணமே நிறைவேறி விடுவதில்லை. அதற்குரிய காலம் வரும்போதுதான் அக்காரியம் நிறைவேறும். அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. இதுவரை கூறியவற்றால் கால தத்துவத்தின் இன்றியமையாமை ஒருவாறு விளங்கும். காலம் இறந்த காலம் என்றும் நிகழ்காலம் என்றும் எதிர்காலம் என்றும் மூன்று பகுதிப்பட்டு நிற்கும். இறந்த காலம் செயலை முடிக்கும், நிகழ்காலம் செயலை நிகழ்விக்கும், எதிர்காலம் செயலை தோற்றுவிக்கும்.
0: காலம் பகுதிப்படுவதில்லை, நாம் காலத்தை பகுதிப்படுத்தி அனுபவிக்கிறோம் அப்படி சொல்ல வேண்டும்.
1: காலம் ஒவ்வொரு பொருளிலும் வேறு வேறாக உள்ளது, மேலும் அளவால் பெரிதும் சிறிதுமாய் உள்ளது. ஒருவர் உடம்பில் காலம் நெடியதாய் இருக்குமாயின் அவர் நீண்ட ஆயுளை உடையவராகிறார். அவ்வாறின்றி அவர் உடம்பில் உள்ள காலம் அளவால் சிறியதாய் இருக்குமாயின் அதற்கேற்ப அவர் குறுகிய ஆயுளை உடையவராகிறார். இவ்வாறு பொருள்தோறும் காலம் வெவ்வேறு அளவினதாய் அமைந்து செயலை நிகழ்விக்கின்றது. காலம் சடப்பொருளே ஆதலின் அது தானே செயற்படாது என்பதையும், இறைவனது சக்தி செலுத்தவே அது தன் காரியத்தை செய்யும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும்.
0: ஆகவே இன்றைக்கு கால தத்துவம் பற்றி சிந்தித்து வருவோம். இன்றைக்கு இந்த அளவிலே நிறுத்துவோம். நியதி தத்துவம் பற்றி நாளைக்கு நாம் படித்து விளங்குவோம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: திருச்சிற்றம்பலம் ஆன்மீக செல்வர்களே, நாம இன்றைக்கு காலை பொழுதிலே இந்த சிவஞான பாடியத்தினுடைய 8வது நூற்பாவினுடைய 2வது அதிகரணத்திலே இருந்தோம் இல்லையா. முதல் அதிகரணத்தில் இந்த ஆன்மாக்கள் செய்த தவத்தினாலே அதன் பக்குவம் நோக்கி நமக்கு இந்த ஞானத்தை உணர்வ குரு வருவான் என்றார் இல்லையா. 2வது அதிகரணத்தில் அப்படி குருவாய் வருவது நம்முடைய சிவபெருமான் தான், நமக்கு முதலாக இருக்கக்கூடிய சிவபெருமானே என்பது 2வது பகுதி. நம் முதலே குருவாய் வருவான் என்பது. அப்போது அதில் என்ன சங்கை நிகழ்ந்தது, அதில் என்ன தடை நிகழ்ந்தது? இந்த ஆன்மாக்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு இறைவன் தேவையில்லை, நம்மில் ஒருவரே அமையும், நம்மில் ஒருவரே அமையும் என்று சொல்பவர்கள் யார்? சாங்கியரும் நையாயிகரும். அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, இது ஒரு ஆள் வேண்டாம் ஐயா, தானே விளையும். எது போல? அரும்பிலிருந்து மலரும், மலரிலிருந்து காயும், காயிலிருந்து கனியும் வருவது போல என்றான். அந்த இரண்டு பேரையும் மறுத்தார், இரண்டு பேரையும் மறுத்தார். எனவே இங்கே அதெல்லாம் தானா நிகழலை, அது சூரியனுடைய சந்நிதியினாலே நிகழ்ந்தது என்றும், இந்த நையாயர் சாயர்கள் எல்லாம் நம்மில் ஒருவரால் அந்த ஞானத்தை கொடுக்க முடியாது, ஏனென்றால் இந்த ஞானத்தை கொடுப்பதானால் அவர்கள் முதல் என்ன செய்யணும், அஞ்ஞானத்தை நீக்கி அதுக்கப்புறம்தான் அந்த ஊனத்தை நீக்கி ஞானத்தை கொடுக்க வேண்டும் இல்லையா. அந்த ஊனத்தை யார் அறிவார் என்று சொன்னால், அந்த ஊனம் இருக்கிற இடத்திலேயே யார் இருக்கிறாரோ அவர்தான் அறிய முடியுமையின்றி நமக்கு புறத்தை இருப்பவர்களால் அறிய முடியாது என்று அவரால் அவர்கள் மறுக்கப்பட்டார்கள். எனவே நமக்கு அறிவுக்கு அறிவாயிருக்கக்கூடிய பெருமான் வந்து உணர்த்தினாலன்றி நமக்கு ஞானம் விளையாது என்று சொல்லப்பட்டது. அதனால் இந்த 8வது நூற்பாவினுடைய 2வது பகுதியில் இந்த கருத்தை சொல்பவர்கள் எல்லாம் இந்த முறையிலே மறுக்கப்படுகிறார்கள். அதனால் இங்கே மேலை அதிகரணத்தில் உயிர்க்கு வீடு பயக்கும் நல்லறிவு, வீடு பயக்கும் நல்லறிவு. அப்போ என்னது வீடு பயக்கும் நல்லறிவுனா என்ன? வீடு பயக்கும் நல்லறிவு, வீடு அப்படின்னா என்னது, வீடுனா என்னது, வீடுனா என்ன, வீடுனா விடுதலை, விடுதலை எதிலிருந்து, பந்தத்திலிருந்து. எனவே இந்த பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற வேட்கை, இந்த பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற வேட்கை நல்லறிவு எதனால நிகழும்ங்கிறாரு? தவத்தினாலேயே வரும். தவத்தினாலதான் வரும். தவம் செஞ்சாதான் என்ன வரும்? விருப்பம். முக்தியின்கண் விருப்பம் எப்படி வரும்? சும்மா வராது. தவம், அந்த தவம் தான் நமக்கு உலக இச்சையிலிருந்து நீக்கி வீடு பேர் அடையணும் என்ற இச்சையை நமக்கு ஏற்படுத்துகிறது. அதனால வீடு பயக்கும் நல்லறிவு தவத்தினாலேயே வரும் என்று சாதித்த வழி நமக்கு அது. நாம முதல் அதிகரணத்துல பார்த்தோம் இல்லையா, அற்றேல் மேல் சரியை கிரியா யோகங்களை செய்திடு பிரிதி காரணம் வேண்டாது. அவைதாமே ஞானத்தை காட்டும் போலும் என்னும் ஆசங்கையை நீக்குதற்கு எழுந்தது இரண்டாம் அதிகரணம் என்றார். அப்போ இந்த சரிய கிரிய யோகங்களே நமக்கு எதை தரும்? ஞானத்தை தரும் என்று சொல்பவர்களை மறுத்து, அது இந்த சரிய கிரிய யோகமாகிய தவம் தானே ஞானத்தை தராது என்பதை சொல்வதற்கு வந்ததுதான் இந்த இரண்டாவது அதிகரணம். இனி இவ்வான்மாக்களுக்கு தமது முதல்தானே குருவுமாய் உணர்த்துமென்றது. இவ்வான்மாக்களுக்கு அப்படின்னா என்ன? இந்த தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு, இவ் முற்றுப்பேருடைய ஆன்மாக்களுக்கு இல்லையா. எனவே இனி மேலே அதிகரணத்து ஓதிய சரியை முதலியவற்றால் நிகழும் ஞானம் குறவன இன்றியமையாதவாறும் அக்குறவனது இயல்பும் உணர்த்துகிறது. இந்த என்ன சொல்றாரு, இந்த இரண்டாவது அதிகரணத்துல குரு கண்டிப்பா வேணும். அந்த குரு யாரு? அந்த குரு யாரு என்பதையும் நமக்கு உணர்த்துகிறார். இனி இனி என்பது சரியை முதலியவற்றை மூன்று முற்று செய்து முற்றிய பின். முற்றிய என்னது? முற்றிய என்னது? இந்த முருகுதல் முருகுதல்னு நம்ம பார்த்தோமா இல்லையா? என்ன பார்த்தோம்? யோகத்துல முருகுதல் அப்படின்னா இறைவனை அறிவால் வழிபட வேண்டும் என்ற இச்சை மிகுதல் தான் யோகத்துல முதிர்ச்சிக்கு அடையாளம். விளங்குதா? எனவே இந்த முற்றிய பின் இவ்வான்மாக்களுக்கு, இந்த முற்றுப்பேருடைய ஆன்மாக்களுக்கு, தமக்கு முதலாய் இதுகாரும் உண்ணின்று உணர்த்தி வந்த பரம்பொருளுக்கு அன்றி ஏனையோருக்கு அவ் இயல்பு அறிந்து உணர்த்துதல் கூடாது என்பார். எனவே இந்த நமக்கு உள்ள அறிவுக்கு அறிவாயிருக்கின்ற அந்த சிவத்தை தவிர மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியாது? நம்முடைய குறையறிந்து அந்த குறையை நீக்கி ஞானத்தை கொடுக்க முடியாது என்பது அந்த இயல்பு பற்றி. தமது முதல்தானே, தமது முதல் எனாது, தமது முதல்தானே என்று ஏகாரத்தை விரித்தார். அதனால ஏனையோரில் பிரித்தமையின் ஏகாரம் பிரிநிலைக்கண் வந்தது. ஏகாரம் என்னது? என்ன வருது? பிரிநிலை. எனவே வேற ஆனா வேற எவரும் வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது என்பது இதனாலே உறுதி செய்யப்படுகிறது. எனவே இந்த ஆன்மாக்களுக்கு, இந்த தவத்தின் முற்றுப்பேருடைய ஆன்மாக்களுக்கு யார் வந்து கொடுக்கணும்? சிவபெருமான் ஒருவன் வந்தாலன்றி என்ன என்ன நிகழாது? ஞானம் நிகழாது என்பதை சொன்னார். அப்புறம் இக்கருத்தை பற்றி அகத்துரு நோய்க்கு உள்நிறையன்றி அதை சகத்தவரும் காண்பரோதான். திருவள்ளுவர் 42 என்றால் புடைநூல் ஆசிரியரும். புடைநூல்னா தெரியுமா இல்லையா உங்களுக்கு? புடைநூல்னா என்னது? சார்பு நூல். எனவே சார்பு நூலில் திருவள்ளுவர் பயனில் இந்த 42 அகத்துரு நோய்க்கு உள்நிறையன்றி சகத்தவரும் காண்பரோதான் என்று சொல்லியிருக்கிறதை இங்கே காரணமாக காட்டுகிறார். விளங்குதா? எனவே அந்த பாட்டில் சொன்ன கருத்து பிரகாரம் நம்முடைய அறிவில் இருக்கக்கூடிய மற்ற சகத்தவர் உலகர் நம்மை போல உயிர்கள் அறிய மாட்டா என்பதை சொன்னார். சொல்லி இனி தானே என்பதனை தானே தருபவன், இது கோயில் புராணத்துல பதஞ்சலி சர்க்கத்துல வருது, என்பொழி போல கொண்டு உரைத்தலும் ஒன்று. இங்க தம் முதல்தானே என்பது இங்க தானேங்கிறது என்னன்னா ஒன்னு அவன் மட்டும்தான் என்பது ஒண்ணு, இன்னொன்னு எப்படின்னா தானே வந்துனா அவனே விருப்போடு வந்துன்னு அர்த்தம். அவனே பக்குவம் நோக்கி விருப்போடு வந்து. எனவே அந்த ரெண்டு அர்த்தத்தை சொல்லி உரைத்தலும் ஒன்று. இதனானே கருணை மிகுதி கூறியவாறு ஆயிற்று. இப்ப தானே அவனே நம்மளை தேடி வாராமனா அது என்னது? எனவே அந்த நம்ம மேல வச்ச கருணையினுடைய மிகுதிப்பாடை காட்டுவதாக அது இருக்கிறது. கருணையினுடைய மிகுதிப்பாட்டை காட்டுவதாக அது இருக்கிறது. எனவே அந்த நாம அந்த இதுக்கு உண்மையை சொன்னோமா இல்லையா, சூத்திரத்தை சொல்லும் போது தம்முதல் தானே தம்முதல் குருவுமாய் அப்படிங்கிறதுக்கு அந்த உண்மைக்கு என்ன சொன்னோம், என்ன சொன்னோம், ஆ தம்முதல் குருவுமாய்ங்கிற உண்மை சொன்னோம். அதுக்கு என்ன எல்லாம் சொன்னோம், அந்த உண்மைக்கு என்ன விளக்கம் சொன்னோம்னு கேக்குறேன். ஆ உள் அது இறந்தது தழிய எச்ச உண்மை, அதை சொல்லுங்க, இறந்தது தழிய எச்ச உண்மை. எனவே அவன் அந்த ஆன்மாக்களிடத்திலே உள் நின்று உணர்த்துவதோடு கூட வெளியையும் குருவாய் வருவான் என்று பார்த்தோம் இல்லையா. அது மட்டுமா பார்த்தோம், வேற என்ன பார்த்தோம், இந்த உண்மை சிறப்பு சொல்லுங்க, நம்ம படிச்சதை சொல்ல மாட்டேங்கல, உண்மை சிறப்பு சொன்னமா இல்லையா, என்ன சிறப்புன்னு சொன்னோம், ஆ ஊரும் பேரும் உருவமில்லாத ஒருவன் தன்னுடைய கருணமிதியினால ஊரும் பேரும் உருவம் கொண்டு நம்முடைய ஊரும் பேரும் கெடுத்தலான் சேரானா இல்லையா. அதனால் அது எதை குறிக்கிறது, கருணையினுடைய மிகுதிப்பாட்டை குறிப்பதனால அது என்ன ஆயிற்று, சிறப்பு உண்மை ஆயிற்றுன்னு சொன்னமா இல்லையா, ஞாபகம் இருக்கா இல்லையா, அதைத்தான் இங்க சொல்றாரு. எனவே கருணை மிகுதி கூறியவாயிற்று உண்மைக்கு பொருள் மேலுரைத்தாம். மேல இங்க சூத்திரத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொன்னாரா இல்லையா, ஈண்டு குரு என்றது மானிட வடிவினை. இங்க குருன்னு எதை சொல்றாரு, அது நம்மை போல, நம்மை போல திருமேனியில் இருக்கிறத சொல்றாரு. அதனால அற்றேல் மாயா உருவினன் மாயா உருவினை ஏயான், அது சைவவாதி சங்கற்பம். எதுல, சங்கற்ப நிராகரணத்துல, அதாவது ஏவானாயின் அப்படி நம்மை போல ஒரு ஆன்மாவிடைய இந்த உடலை அவன் அவன் உடலை இடமாக கொண்டு வருவானானால் அவன் எம்மரோரில் ஒருவனாய் முடியும். அவன் நம்மை போல ஒரு மானிடனாகி விடுவான். விளங்குதா. அதனால அல்லதுவும் ஆகமங்களின் ஆசான்மூர்த்தியாகிய ஆதாரத்தை அதிட்டித்து நின்று உணர்த்துபன் முதல்வனவே வேற்றுமைப்படுத்தி ஓதிதலின். எனவே நம்ம ஆகமங்கள்ல என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த இறைவன் என்ன செய்வானா, ஒரு ஆசான் குருவை அதிட்டித்து நின்று சகலருக்கு அவன் ஞானத்தை கொடுப்பான்னு சொல்லியிருக்கா இல்லையா, சொல்லியிருக்கா இல்லையா. அதனால அப்படி சொல்றதுனால வேறுபடுத்தி ஓதுதலின், என்ன வேறுபடுத்தியிருக்கு, என்ன வேறுபாடு, மற்ற ரெண்டு பேருக்கும் அப்படி இல்லை, ஒன்றும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிங்க. என்ன வேறுபாடுன்னா, நமக்கு சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர் மூணு வகையான ஆன்மா இருக்கா இல்லையா, மற்ற ரெண்டு பேருக்கும் அப்படி இல்லை, அவங்களுக்கு எப்படி, அவனுக்கு அறிவுக்கு அறிவாய் அது அவனுடைய சொரூப திருமேனி அப்படியே வந்து காட்சி கொடுக்காரு நிற்கிறாரு. விளங்குதா. இவருக்கு அவருடைய அருள் திருமேனி மாகேஸ்வர திருமேனிலாம் என்னது, அருள் தான் அந்த வடிவம். விளங்குதா. அந்த அருள் திருமேனியோட வருகிறார். அதுவும் அருளும் அவனும் வேறல்ல, அறிவும் அவனும் வேறல்ல, அருளும் அவனும் வேறல்ல. அவருக்கு அறிவா வாராரு, இவருக்கு அருளாய் வாராரு. ஆனா நமக்கு மட்டும் இத மாதிரி மானிட திருமேனிய ஆதாரமாய் கொண்டு வருகிறார் என்று வேறுபாடு காட்டுகிறார். விளங்குதா விளங்கலையா. அதனால இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு ஆசான் மூர்த்தி ஆதாரத்தை அதிட்டித்து அதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, நமக்கு தீக்கையை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்ன தீக்கை செய்யறாரு, நிராதார தீக்கை. நமக்கு சாதார தீக்கைங்கிறோம். நமக்கு என்ன தீக்கைன்னு சொல்றோம், சாதாரம். சாதாரண ஆதாரத்தோடு கூடியது, அவர் ஆதாரத்தோடு வந்து நமக்கு செய்கிறார், அவங்களுக்கு நிராதாரமாக நின்று செய்கிறார் என்று வேறுபாடு காட்டுகிறார்கள். எனவே வேற்றுமைப்படுத்தி ஓதுதலின் ஈண்டு இவ்வாறு கூறுதல் அவற்றோடு முரணுமாலெண்ணின். இங்க சொல்றது என்ன சொல்றாரு, முதலே குருவாய் வருவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க சொன்னதும் இங்க சொன்னதும் வேறுபாடா என்று ஒரு ஐயம் எழுகிறது. அதை நீக்கி மேற்கொள்ள தம் முதலே குருவாய் வருவான் என்பதை உறுதி செய்கிறார். விளங்குதா. எனவே அவன் அந்நியமின்றி சைதன்ய சூரியவியாய் நிற்றலான். அவன் எப்படி இருக்கிறான்? அந்நியமின்றினானே தத்துவமா? அத்திவிதம், அத்திவிதம், அந்நியமின்றினா அத்திவிதமாக. அது எங்க பார்த்தோம்? ரெண்டாவது நூற்பா முதல்ல, அதுக்கப்புறம் அஞ்சாவது நூற்பா முதல்ல எங்க பார்த்தா ரெண்டாவது நூற்பால எப்படி இருக்கான் அவன்? அவையாய் தானே தானேயாய், அவையே தானேயாய் என்று பார்த்தோமா இல்லையா? எனவே இந்த இறைவன் இந்த உயிர்களோடு அத்துவிதமாய் இருப்பது அங்கே கூறப்பட்டது. அதனால அப்படி சொன்னதுனால அவ நம்ம உயிர்களோடு எப்படி இருக்கான்? அத்துவிதமாக இருக்கிறான், அத்துவிதமாக இருக்கிறான். அப்போ உயிர்களோடு அத்துவிதமா இருக்கிறான்னா எதில் அத்துவிதமா இருக்கான்? உயிர் உயிர்னானது அறிவு தானே, உடம்பு இல்லை அறிவு தானே, விலங்குதான் விலங்கு இல்லையா? ஏன்னா நீங்க பொதுவா நம்மோட அத்துவிதம்னா உடலைத்தான் நினைப்பீங்க, அப்படி நினைக்க கூடாது. உயிர் அறிவுல அறிவோடு தான். இப்போ இங்க அத்துவிதமா நிக்கானே இங்க, அப்ப ஏற்கனவே தான் நிக்கானையா? இங்க என்ன பசலு? இங்க இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி எழுமா இல்லாதா? அதான் ரெண்டாம் நூற்பாவிலே சொல்லிட்டு இல்லையா, எல்லாத்துக்கூடையும் தான் அவர் மட்டும் என்ன சுத்தான்ம சைதன்யமே அப்படின்னு சொல்லி சொல்றாரா இல்லையா? எல்லாத்துக்கூடையும் தான் நிக்கானே, விலங்குதா விலங்குலையா? ரெண்டாம் நூற்பாவில் என்ன சொன்னோம்? உயிர்களோட அத்துவிதமா நிக்காமனு பார்த்தாச்சு. இப்போ இங்க வந்து ஸ்பெஷலா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே நிக்கிறத திருப்பி திருப்பி ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். ஏற்கனவே அங்கதான் சொல்லியாச்சையா அத்துவிதமா நிக்காமனு ஆரம்பத்திலே சொல்லி தொலைச்சிட்டேரு. இப்ப வந்து பழையபடி பாடி அதை ஏன் சொல்லிட்டு கிடக்கிறது? நான் சொல்றேன், நானே சொல்லிருந்தேன் ஐயா உங்களுக்கு. அதாவது எல்லா உயிர்களோடும் உயிர்கள் மட்டுமா சொன்னோம் அங்க? உலகத்தோடு கூட அப்படித்தான் நிக்கான்னு சொன்னோம். போக்கு வரவுக்கு உட்படுகின்ற உயிர்களோடும் உலகத்தோடும் அவன் அத்துவிதமாய் நின்று இந்த உலகை படைக்கிறான்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த அத்துவிதம் உலகத்துல இருக்கிறத பார்க்கலும் உயிர்களிடத்துல சிறப்பா இருக்கான். உலகத்துல அவன் அத்துவிதமா கலந்திருக்கிறத பார்க்கலும் உயிர்கள் இடத்துல ஏன் அப்படி இருக்கான்? அது இங்க சொல்லல, வேற இடத்துல சொல்றாரு, ஆறாம் நூற்பாவில் சொல்லுவாரு. அது எதுக்கு அப்படின்னா இந்த பயனை பெறுகின்ற பொருள் எது? உயிர்கள். அதனால இதுல சிறப்பு வகையா அத்துவிதமா இருக்கான். அதுக்கு உதாரணம்லாம் காட்டுறாரு, அதுக்கு உதாரணம்லாம் காட்டுறாரு. இதுலயும் கடைசியில கடைசி அதிகரணத்துல அதை இன்னொரு தடவை விளக்குவார். அதை இன்னொரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். நாலாவது அதிகரணத்துல வருது அநேகமா, அதுவும் போயிடலாம்னு நினைக்கேன். நாலாவது அதிகாரம் போயிடலாம்ல, கொஞ்சம் நல்லா புரிஞ்சு சொன்னீங்கன்னா விறுவிறுனு போயிடலாம். அப்புறம் இந்த சுத்தான்ம சைதன்யமே, இங்க எந்த சைதன்யம்? சுத்தான்ம சைதன்யமே திருமேனியாய் கொண்டு அப்படித்தானே வர்றாரு. இப்போ தீட்சைக்கும் போது என்ன வர்றாரு? சுத்தான்ம சைதன்யமே. அப்போ சைதன்யம்னா அறிவு. அப்போ இவர்களிடத்துல எப்படி வாரான் அப்படின்னா ஆவேசித்து, அவர்களிடத்துல எப்படி இருக்கான்? இவர்களிடத்துல ஆவேசித்து வருகிறான். ஏன்னா அந்த மாயா உருவினை ஏன்னா இப்ப மற்ற சரீரங்கள் மாயா சரீரங்கள்லாம் அழிந்து போக, மாய்கின்ற சரீரங்கள், நம்முடைய சரீரங்கள்லாம் எப்படிப்பட்ட சரீரங்கள்? மாய்கின்ற சரீரம் இல்லையா? அவனுடைய அருள் எல்லாம் மாயாதது, அருள் மாயாதது. அதனால அவன் அந்த மாயாத சரீரத்தை உடையவன். அதனால இந்த மாயா சரீரத்தை, மாய்ந்து போகிற சரீரத்தை பொருந்த மாட்டான். அதனால என்ன செய்யறான்? மாயாதது தானே அறிவு, அறிவு மாயிறதா இல்லை. அதனால அந்த மாயாத அறிவிலே ஆவேசித்து வருகிறான், அறிவிலே ஆவேசித்து வருகிறான். நம்மகிட்ட அங்க வந்து அத்துவிதமா நிற்கான், இங்க ஆவேசித்து நிற்கான். அப்போ ஆவேசம்னா என்ன? ஆவேசமாவது, ஏன்னா நாம அந்த அத்துவிதத்தை சொல்லும் போது நம்மகிட்ட எப்படிலாம் அத்துவிதமா இருக்கான்னு படிச்சோம். ஒன்றாய் உடனாய் வேறாய்க்கு மூணுது சொன்னார்லாம். ஒன்றாய் எது போல இருக்கான்? உடல் உயிர் போல், உடல் உயிர் போல் ஒன்றாய் இருக்கிறான். உடல் உயிர்னா என்ன? உடல் உயிர் அப்படின்னா உடல் சடம், உயிர் சித்து. பொருளால் வேறாயிருந்தாலும் உணர்வினால இந்த உடலே நாம் என்றிருப்பது, கலப்பினால் ஒன்றாயிருப்பது, பொருளால் வேறாயினும் கலப்பினால் ஒன்றாயிருப்பது இல்லையா. அதுக்குத்தான் அது சொல்றாரு, இந்த உடலானது, இந்த உடலானது உயிர் இருந்தால் வாழும், அது இல்லையேல் வீழும். விளங்குதா? அதுபோல நம்ம உயிரில் அவன் இல்லைனா இருந்தால் வாழும், இல்லைனா வீழும். அதுக்காக அதை சொல்றாரு. எனவே அவனின்றி நமக்கு என்ன இல்லை, வாழ்வில்லை. அதனாலதான் உயிர்க்கு உயிராயினாய் என்று நம்முடைய திருமுறைகள் சொல்கின்றன, சொல்லுதா இல்லையா. எனவே அதான் அந்த உயிருக்கு உயிராயிருந்தாதான் அந்த உயிர் வாழ முடியும் இல்லையா. வாழ்தல் வாழ்தல்னா என்ன ஐயா, வாழ்றீங்களா இல்லையா அப்படின்னா என்னது, எது வாழுதுன்னா உயிர் வாழுதுன்னு சொல்லணும். நான் வாழ்தல்னா என்னன்னு கேட்கேன், நான் பேசுறதே புரிய மாட்டேக்கோ. நான் உயிரை சொன்னா உடல் வாழ்தலாம், உங்க பாசம் எனக்கு தெரிய மாட்டேக்கு. வாழ்தலாவது வளர்தல், வாழ்தலாவது வளர்தல். எதுல, அறிவில. அறிவில வளர்ந்தாதான் வாழ்ந்ததா அர்த்தம். அதான் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமேங்கிறாரு. விளங்குதா? வாழாப்பத்து. எனவே வாழ்தல் என்றால் வளர்தல். அதனால வாழ்க்கைனா என்னது, ஒழுக்கத்தின் உயர்தல். வாழ்க்கைனா என்னது, ஒழுக்கத்தின் உயர்தல் தான் வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே என்னன்னு தெரியாம என்ன செய்யறது. அப்போ இந்த சைதன்ய சுரியா என்பதற்கு அறிவு வடிவமாய் அப்படின்னு நமக்கு எங்க சொல்றாருன்னா, உடல் உயிர் போல் ஒன்றாயும், வேறா இருக்கிறதுக்கு என்ன சொன்னாரு, கண் அரு கண். ஒளிய சொல்லல, பொருளை சொல்றாரு. ஒளின்னு சொன்னா அது மாறிடும். இப்போ நாம என்ன சொல்றோம், கண்ணும் அருக்கணும் பொருள், பொருளை தான் சொல்லணும். பொருளுக்கு பொருளை சொல்லணும், குணத்துக்கு குணத்தை சொல்லணும் இல்லையா. ரெண்டாவது வேறா இருக்கிறதுக்கு என்ன சொல்றாரு, பொருளால் வேறு. இப்போ கண்ணொழியும்னா அது பொருளை, அது குணத்தால் வேறுனாயிரும். குணம் வேறுனு சொன்னா உயிருக்கு உயிர் குணம் வேறுபட்டு தான் இருக்கும். விளங்குதா? அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையா சொற்களை கையாளணும். அதனால அவர் என்ன சொல்றாரு, கண் அறுக்கண், கண்ணும் அறுக்கணும் போல, சூரியனும் கண்ணும் போல வேறாய், வேறாய் இல்லையா. பொருள் தன்மையால் வேறாய், பொருள் தன்மையால் வேறாய். அவ்வாறு வேறாயிருந்தாலும் இவற்றிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை என்ன, கண், அந்த கண்ணின் வாழ்வு எதனால் அமைகிறது, சூரியன். அந்த சூரியன் இல்லைன்னா இதுக்கு வாழ்வில்லை. எனவே அதை சார்ந்துதான் இருக்கணும். அப்புறம் உடனா இருக்கிறதுக்கு என்ன சொன்னாரு, கண்ணொழியும் ஆன்ம அறிவும் போல, அறிவொளி போல், அறிவு ஒளி போல் சொன்னாரா இல்லையா, சொன்னாரா இல்லையா. இங்க ரெண்டும் குணம். இங்க என்ன சொல்றாரு, குணத்தை சொல்றாரு. குணத்துக்கு குணத்தை சொல்லணும், பொருளுக்கு பொருளை சொல்லணும். விளங்குதா? எனவே இங்க அறிவு ஒளி போல் உடனாய் நிற்கிறான் அப்படின்னு அங்க சொல்லிட்டாரு, சொல்லியிருக்காரா இல்லையா. எனவே இந்த அறிவு வடிவமாய் அவன் நிற்கிறான் அப்படின்னு அங்க அத்திவிதத்தை சொல்லும் போதே சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த ஆன்மா, அது ஒரு அறிவு. ஆன்மா அறிவு, அது இறைவனுக்கு மட்டும் உள்ள சிறப்பு ஆகாது. அவனும் அறிவு, நாமும் அறிவு, நீ நானும் ஒன்னு சோடி அப்படின்னு. அப்படி ஆயிருமா இல்லையா, ஆயிருமா ஆகாதா, ஆகும். அவனும் அறிவு, நாமும் அறிவு, ரெண்டும் ஒன்றுன்னா அந்த குற்றம் வந்துடும். அப்போ என்ன ஆகும், அநேகாந்தவாதம். அது என்ன ஆயிரும், அநேகாந்த. எனவே அந்த குற்றம் உடையதாக அது போலியாய் முடிந்து போகும். அதனால் அந்த அநேகாந்த, அந்த அநேக அந்தம்ன பல முடிவுகள், பல முடிவுகள். அதனால் இங்கே என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த ஆன்மாவில் அவன் எப்படி நிற்கிறான்னா, அந்த சுத்த ஆன்மா, மற்ற எல்லா ஆன்மாட்டையும் இருக்கிறான், அத்துவிதமாக இருக்கிறான். இந்த குருவில் எப்படி இருக்கான்னா, ஆவேசித்து இருக்கிறான். எப்படி இருக்கிறான், ஆவேசித்து. ஆவேசத்துக்கும் இந்த அதிட்டானத்துக்கும் என்ன வித்தியாசம், அவன் மாய உருவத்தை எவனுக்கும் எங்கேயுமே அதிட்டிக்க மாட்டான். மாய உருவத்தை வந்து அவன் அப்படி நிற்கவே மாட்டான் யார்கிட்டையும். அதிட்டித்து இந்த விஷ்ணு பிரம்மா போன்ற இல்லையா அந்த தேவர்கள்டையும் எப்படி நிற்க அவன் அதிட்டித்து நிற்பான். ஆ, குருவில் எப்படி இருக்காமனா ஆவேசித்து நிற்கிறான். அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டேன். அதிட்டித்தல் ஆவேசித்தல் கேட்டிருக்கீங்களா கேட்கலையா? அப்போ அதிட்டித்து நிற்கிற இடத்துல எப்படின்னா அந்த பிரம்மா விஷ்ணுக்களுக்கு இவனுடைய சக்தி அதில் இருந்து அவரை செலுத்தும். இவனுடைய சக்தி அதில் இருந்து அவர்களை செலுத்தும். அப்படி செலுத்தும் போது அவர்கள் எவர்கள் அதிட்டிக்கப்பற்றவர்கள் அவர்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு போகம் உண்டு. அவர்களுக்கு போகம் உண்டு. அப்போ அந்த அதிட்டித்து நின்று செய்யும் பொழுது அவர்கள் தாமே செய்வதாக எண்ணி மகிழ்ந்து கொள்வர். இப்போ பிரம்மாட்ட இருந்து சிவபெருமானுடைய சக்தி படைத்தலை செஞ்சா அந்த பிரம்மா என்ன நினச்சிக்கிடுவாரு? ஏப்பா நாம எத்தனை உலகத்தை படைச்சிட்டோம் இல்லையா? இப்போ திரோத்தமையை படைச்ச பிரம்மா என்ன செஞ்சான்? ஆ, பின்னாடி ஓடினதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அதை படைச்ச பிறகு அந்த படைத்தவனுடைய எழில மயங்கினான். ஆனா அது மட்டும் இல்ல, அந்த பிரம்மா தன்னை வியந்து நின்றான். எப்படி நின்னா? தன்னை வியந்து, ஏப்பா இப்பேற்பட்ட உருவத்தை நம்ம படைச்சிட்டமே, செஞ்சது யாரு? பெருமான். உள்ளிருந்து அவருடைய சக்தி செய்யறது. இவர் என்ன செய்யறாரு? தாமே செய்ததாக எண்ணி தன்னை வியந்துகிட்டாரு. ஏப்பா நமக்கு இவ்வளவு திறமை இருக்கா, எப்பேற்பட்ட ஒருத்திய படைச்சிட்டோம்னு விளங்குதா? ஆனா ஞானசம்பந்த பெருமானும் படைத்தார் இல்லையா? பெருமான்கிட்ட சொல்லி இத உலகர் முன் வருகன உரைப்பாம் இல்லையா, இது உண்மையாமெனின் உலகர் முன் வருகன உரைப்பாம் என்று சொல்லவே அங்க பெருமான் அந்த சாம்பல பூம்பாவையாக்குனாரு. அந்த பூம்பாவைய பார்த்து ஏப்பா இப்படி படைச்சிட்ட, அங்க இறைவனுடைய அருளை வியந்து நின்றார். இவன் தன்னை வியந்தான், அவரு அருளை வியந்து ஆயிரம் முகத்தால் கண்டார்னார். விளங்குதா? ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தெரியுதா? அப்போ இறைவன் அதிட்டித்து நிற்கிறவர் என்ன செய்யறாரு? அதை தானே படைப்பதாக எண்ணி போகம் கொள்கிறார். விளங்குதா கதை? அப்படி போதுங்களோ நல்ல விளங்கணும், எங்க விளங்கி இருக்க போகுது. சரி, ஆனா ஆவேசித்ததுல என்னன்னா அந்த குருவை ஆவேசித்து நிற்கும் பொழுது அந்த குருவினுடைய அறிவிலேயே இவர் நிற்பதினால அவருக்கு எந்த உணர்வும் இருக்காது. யார் வந்து என்ன செஞ்சானே அவருக்கு தெரியாது. அவருக்கு எந்த நுகர்ச்சியும் இல்லை. வெறுமனே அவருடைய அறிவு மூர்த்த மாத்திரமாய் நிற்கிறது. அங்கிருந்து செய்யறதெல்லாம் யாரு? பெருமான் செஞ்சுட்டு போயிடறாரு. இவருக்கு எந்த விதமான உணர்வும் இல்லை. அதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். அதனால அப்போ இந்த உருவை அவன் ஆவேசித்து நின்று இந்த தீட்சையை செய்யும் பொழுது இந்த தீட்சை பெறுகின்ற இந்த ஆன்மா அந்த சிவத்தை கண்டதா குருவை கண்டதா? குருவைத்தான் கண்டது. குருவைத்தான் கண்டது. அப்போ இந்த குருவைத்தான் கண்டது அப்படின்னா இப்போ கோயிலில் சிவலிங்கம் இருக்கு. சிவலிங்கம் என்னதே, அது மூர்த்தம். அவன் இருந்த இடம், அவன் இருந்த இடம், இடத்தை பார்த்து கும்பிட்ட பிரயோஜனம் உண்டா? இடத்தை பார்த்து கும்பிட்ட பிரயோஜனம் உண்டா? இடத்துல இருக்கனா பார்த்து கும்பிடணுமா? பிறகு உங்களுக்கு அவனை கண்ணே தெரியலன்னா பிறகு கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? பயன் இருக்கா இல்லையா சொல்லுங்க சாமி. எப்படி பயன் உண்டு? நீங்க மெட்ராஸுக்கு போனோம்னா மெட்ராஸ் போட பார்த்துட்டு பாயச்சு பாயச்சுட்டு வந்தா பயன் உண்டா? விளங்குதா? பயன் இருக்கா இல்லை? அது எப்படி பயனு? அதனால வேண்டாம் நூற்பாவில் மூன்றாவது அதிகரணம் என்னது? அதாவது இந்த அவ்விடங்களையானது அவ்விடங்களில் கண்டு வழிபடுக என்றார் இல்லையா? ஆலயம், அடியாருடைய அவருடைய வேடங்கள் இல்லையா, கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனி, இவற்றை வழிபடணும் சொல்ல அவ்விடங்களில் சிவத்தை கண்டு வழிபடுக, அப்பதான் பலன். விளங்குதா? அந்த சிவலிங்க திருமேனியில சிவன் தெரியணும். விலங்குதா முருக வாங்கி கடைங்கிறாரு, தெரியலன்னு நினைச்சுங்கிறாரு, முருக வாங்கி கடை வந்துருவாருங்காரு. பன்னார் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமையெல்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா, அவரை விடாத அப்படிங்காரு. வந்தா வாராம் வரட்டா போறோம்னு விளங்குதா. அப்போ இதெல்லாம் ரொம்ப முற்கமான செய்தி, நீங்க படிச்சு உங்களுக்கு வல்லச விளங்கவே விளங்காது. நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கவே விளங்காது. ஏன்னா அவ்வளவு நுட்பமான செய்தி எங்க அவர் சொல்கிறார். அப்போ இந்த ஆன்மா, இந்த தீட்சை பெறுகிற ஆன்மா அவனை வழிபாட்டால் அன்றி அவனுக்கு பயன் விளையாது. அப்போ என்ன செய்யறதுன்னு சொல்றாரு. அருமையான செய்தி உங்களுக்கு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றான்னா, இறைவன் வந்து அவனை ஒருவேளை மாயா சரீரத்தில் இருக்க மாட்டான், அவன் எங்க இருப்பான், அறிவுல தான் இருப்பான், அழியாத அறிவுல தான் இருப்பான். அதுவும் அழுக்கூடிய அறிவுல இருக்க மாட்டான். எங்க இருப்பான் காரு, அழுக்கூடிய அறிவுல இருப்பான், பொது வகையா இருப்பான். இங்க இவட்ட ஆவேசித்து நிற்பான். அப்படி ஆவேசித்து நிற்கவே உங்களுக்கு சிவபிரகாசம் 70 என்னது இப்படிதானே வந்துருது. திடீர் திடீர்னு இப்படி சொல்லிதானே சார் பாட பிரேக்க போட்டு. மாயை மாமாயை மாயாவரும் எரிவினையின் ஆய்மை இல்லையா, ஆய ஆறுயிரில் மேவும் மருளெனில் இருளாய் நிற்கும். மாயை மாய மாமாயை மாயாவரும் எரிவினையின் வாய்மை ஆய ஆறுயிரில் மேவும் அருளெனில் ஒளியாய் நிற்கும் என்பது அந்த சிவபிரகாச பாடல். அதை எடுத்து நமக்கு உணர்த்துகிறார். அதை எடுத்து இங்க காட்டுறாரு. யாரு காட்டுறா, சிவஞான முனிவர் அந்த வள்ளல் செய்கிறார். அதை எடுத்து காட்டுறாரு. எதனால அப்படி சொல்றாரு, அந்த மாணவனுக்கு இப்போ அந்த சிவத்தை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. அதனால இந்த இறைவன் அறிவிலே நின்றாலும் அவனுக்கு பயன் கிடைக்கிறது. அறிவில் நின்றாலும் இவனுக்கு அதை அந்த அறிவை பார்க்க முடியல, அறிவில் இருக்க சிவத்தை பார்க்க முடியல. எதை பார்க்க முடியுது, அவருடைய உருவத்தை தான் பார்க்க முடியுது. அவர் உருவம் என்னது, மாயா சரீரம் இல்லையா.
6: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
7: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு மங்கள வாழ்த்து. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
8: இதைத் தொடர்ந்து பாயிர பகுதி தொடங்குகின்றது. அதிலே நடராஜ பெருமான், சிவகாமி அம்மை, திரும்பவும் விநாயக பெருமான். முதல்ல காப்புக்காக வச்சது, அது நூல் நின்று நிலவ வேண்டும் என்ற கருத்துல. இது வந்து இதுவும் அதே நோக்கத்துல திரும்ப சொல்றார் விநாயக பெருமானை. அதுக்கப்புறம் முருகப்பெருமான். இது சித்தியார்ல வைத்த முறை, சித்தியார் பரவகத்துல பார்க்கலாம், அதே முறையிலே பாடியிருக்கின்றார்கள். அதிலே முதலே நடராஜ பெருமான் மீது உள்ள பாடலை நாம் பார்க்கலாம். நடராஜ பெருமான் மீது பாடப்பெற்ற பாடல், ஓம்பொழியாய் அருள்ஞான மூர்த்தியாகி உலகமெல்லாம் அளித்தருளும் உமையம்மை காண, தேங்கமலும் மலர் இதழி திங்கள் கங்கை திகழ் அறவம் வளர்ச்சடை மேல் சேர வைத்து, நீங்களரும் பவத்தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும் பூங்கமல மலர்த்தார்கள் சிரத்தின் மேலும் குந்தியினும் உறவணங்கி போற்றல் செய்வான். ஆக அதை பாடுகின்ற அந்த பாடலுடைய நடை இருக்கின்றதே, அது எப்படிப்பட்டவரையும் ஈர்த்துவிடும். செய்யுள்ளெல்லாம் எனக்கு நாட்டம் கிடையாது அப்படின்னு சொல்பவர்கள் கூட உமாதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய அந்த செய்யுளை ஒருவர் படிக்க தாம் கேட்பார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களான இந்த பாடலுக்கு விளக்க சொல்லுங்க, அடுத்த பாடல் சொல்லுங்கன்னு கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். அவ்வளவு இனிமையாக சொல்வார்கள். நடராஜ பெருமானை பற்றி சொல்லும் பொழுது ஓங்க ஒளியாய் என்று தொடங்குகின்றார். இந்த பாடலும் பாருங்க ஒளியாயின்னு தொடங்குது இல்லைங்களா. அப்ப பாருங்க ஒளிக்கு எவ்வளவு ஒரு சிறப்பான இடம் பாருங்க. ஆக இந்த மாதிரியான திருமுறைகள் சாத்திரங்கள் இவற்றை எல்லாம் தேசிய கவி விடுதலை புரட்சி கவி என்றெல்லாம் சொல்லப்பட்ட பாரதியார் அவர்களும் பார்த்திருக்கின்றார்கள். அப்படித்தான் கருத இடம் தருகின்றது. அவர் தம்முடைய இலக்கியத்துல குயில் பாட்டுங்கிற இலக்கியத்துல அந்த ஒரு இடத்துல இந்த சூரிய ஒளியை புகழ்ந்து, அதுவும் அப்படியே காலை நேரத்துல வர சூரிய ஒளியை புகழ்ந்து அவர் பாடும்போது ஒளியினுடைய பெருமையெல்லாம் சொல்லுவாங்க. கண்ணை ரொம்ப இனிய பொருள்னு சொல்றாங்களே, ஆனா அந்த கண்ணுக்கும் கண்ணாங்கற்பு அந்த ஒளி அல்லவா, அது விண்ணையே அளக்கிறதே, அதை இப்ப நான் போற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கு ஏதாவது ஓமை சொல்ல முடியுமா அப்படின்னா, ஒளிக்கு உலகத்துல எந்த பொருளையும் நம்ம ஓமை சொல்ல முடியாதுன்னு பாரதியார் சொல்லுவார். ஒளிக்கு எந்த பொருளையும் உலகத்துல உள்ள வேற எந்த பொருளையும் ஓமையா சொல்ல முடியாதான். ஏன்னா அவர் சொல்றாரு, மோன நிலையிலே இருந்து பரம்பொருளை கண்ட அந்த ஞானிகள், அந்த பரம்பொருள் எப்படிப்பட்டதுன்னு பக்குவான்மாக்கள் கேட்கும் போது அவர்களுக்கு தம்முடைய அனுபவத்தை உடனடியாக கொடுத்துவிட முடியாது என்றாலும் அவர்கள் ஓரளவு உணர்ந்து கொள்ளும் பொருட்டு எப்படி சொல்கின்றார்கள் என்றால், அந்த பரம்பொருள் எங்கும் விரிந்த ஒளி போன்றது என்று சொல்கின்றார்கள். இப்படி பரம்பொருளுக்கே ஓமையாக ஒளி ஞானிகளாலே சொல்லப்படுகின்றது சொன்னால், இந்த ஒளிக்கு இணையாக நாம வேற எந்த உலக பொருளையாவது சொல்ல முடியுமா என்று அருமையாக அவர் சொல்வார். மூல தனிப்பொருளை மோனத்தே சிந்தை செய்யும் மேலவரும் அகுதோர் விரிந்த ஒளி என்பாரேன், நல்லொளிக்கு வேறு பொருள் ஞான இசை ஒப்புள்ளதோ என்று அருமையாக கேட்கின்றார். ஆகவே அந்த ஒளியை ஓமையாக சொல்வது ஒரு பெருவழக்கு, அது சித்தாந்தத்தில் ரொம்ப சிறப்பா சொல்வார்கள். ஓங்கொழியா என்பதற்கு நம்முடைய இலக்கணம் சிவபெருமான முனிவர் அவர்கள், நம்முடைய ஆதீன முனிவர் பெருமான் எத்துணை அருமையாக விளக்கம் தருகின்றார்கள். ஓங்கொழி ஒளியாயின்னு சொன்னது காணாதுன்னு ஓங்கு ஒளியாயின்னு சொன்னாருன்னா, எந்த ஒளியாலையும் நீக்க முடியாத ஒரு இருள் இருக்குது, அந்த இருளை இந்த திருவருள் ஒளிதான் நீக்குகிறது. என்ன அனாதி மல இருளை நீக்குதலின் எல்லா ஒளியினும் உயர்ந்த ஒளியாயின். அனாதியே ஆன்மாக்களை பிடித்துள்ள அந்த ஆணவம் இருக்கின்றதே, அது இருள் எல்லாவற்றிலும் பெரிய இருள். அந்த இருள் சூரிய ஒளிக்கோ வேற எந்த நட்சத்திர ஒளிக்கோ அடங்காது. அந்த இருளையும் நீக்க வல்லது திருவருள் ஒளி. எனவே இது ஓங்கு ஒளி என்றார். ஓங்கொழியாய் அருள் ஞான மூர்த்தியாகி, திருவருள் ஞானத்தையே தனக்கு வடிவமாக கொண்டு, திருவருள் ஞானத்தையே வடிவமாக கொண்டு. என்ன திருவருள்னு சொல்றோம், ஞானம்னு சொல்றோம், சக்தின்னு சொல்றோம், இப்படி பல சொற்களால சொல்லிக்கொண்டே போகின்றோமே என்று சொன்னால், அது என்ன என்று சொன்னால், திருவருள் என்பது சிவபெருமானுடைய ஞானம்தான். ஞானம் என்பது ஒரு ஆற்றல், நாலேஜ் இஸ் பவர் என்றெல்லாம் ஆங்கிலத்தில் கூட சொல்வார்கள். ஞானம் என்பது ஒரு ஆற்றல், ஆற்றலை வடமொழியிலே சக்தின்னு சொல்லுவாங்க. சக்தி அது தமிழ் வழக்குல சக்தின்னு எழுதுவோம். ஆகவே ஞான சக்தி என்றே சொல்கின்றோம். அது அப்படியே தமிழ்ல சொல்லணும்னா அறிவாற்றல், ஞான சக்தி. ஆகவே ஞானம் என்பது ஒரு சக்தி தான், அதனால ஞானம்னு சொல்றமே சக்தின்னு சொல்றமே அப்படி நினைக்க வேண்டாம். அந்த ஞான சக்தியை அருள் என்றே சொல்கின்றோம். அது ஏன் என்று நாம் சித்திக்க வேண்டும். அதுலதான் சைவ சித்தாந்தத்தினுடைய தன்னிகள் இல்லாத மாட்சியமே அங்கதான் இருக்கு. என்னன்னா, ஒரு பொருள் அதனுடைய சக்தியை வைத்து பிறரை என்ன செய்யலாம், பிறரை அஞ்சும்படி செய்யலாம், அல்லது பிறரை வியந்து பாராட்டும்படி ஒருவர் தன்னுடைய சக்தியை காட்டலாம். ஆனா சுவாமி தன்னுடைய சக்தியை பூரா எதுக்கு மட்டும்தான் செலவழிக்கார் அப்படின்னா, எதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறார் அப்படின்னா, நம் மீது கருணையை பொழிவதற்காக மட்டுமே தன்னுடைய சக்தியை அவர் பயன்படுத்துகின்றார். வேறு எதற்காகவும் தன்னுடைய சக்தியை அவர் பயன்படுத்தவில்லை. ஆகவே அவருடைய சக்தியை அருள் என்றே குறிப்பிட்டார்கள். அருளது சக்தியாகவும் அரண்தனக்கு என்பார்கள். ஆகவே தம்முடைய அளப்பரிய சக்தி, சிவசக்திக்கு ஈடாக வேற சக்தி கிடையாது. ஆனா அந்த சிவசக்தி எதற்கு மட்டும்தான், எந்த வேலையை மட்டும்தான் செய்து, நம் மீது கருணையை பொழிகின்ற வேலையை மட்டும்தான் செய்து. ஆகவே அவருடைய ஞான சக்தியினால்தான் அவர் வடிவம் மேற்கொள்கின்றார். அந்த ஞானமானது நம் மீது அருளை கருணையை பொழிவதாக உள்ளதால் அந்த ஞானத்தை அருள் ஞானம் என்று சொல்கின்றோம் இல்லைங்களா. திருவள்ளுவர் பெருந்தகை யார், நமக்கு திருவள்ளுவர் தேவன் நாயனார், நாயனார் அவரையும் சிறப்பிக்கிறோம். அவர் இந்த ஞானத்துக்கும் அதாவது அறிவுக்கும் இந்த அருளுக்கும் உள்ள தொடர்பை எத்துணை அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆனா அருள் ஞான ரெண்டையும் இணைச்சிருக்காங்களே, அப்ப அந்த அருள் ஆகிய அந்த கருணைக்கும் ஞானமாகிய அறிவுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. ஒருவனுடைய செல்வம் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கு மட்டும் பயன்படாம ஊருக்கே பயன்படுதுன்னா அது எப்படின்னா ஊரணி நீர் நிறைந்திருப்பது போலன்னார். ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம். அந்த இடத்துல என்ன சொல்றாரு, பெருங்கருணையாளன் திருன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஊருக்கு பூரா உதவி செய்யறான், அப்ப அவனை பெருங்கருணையாளன் பெருங்கருணையாளன் பேர் உபகாரின்னு சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, பேர் அறிவாளன் திருங்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் உதவி செய்வோம்னா வள்ளுவர் என்ன சொல்றாரு, பேர் அறிவாளன்கிறார். அப்போ அந்த ஒரு கருணை தான், கருணை நிரம்பி இருப்பதுதான் அறிவுக்கே அடையாளம். இன்னும் எதிர்மறையாக உன்னோட இடத்துல சொல்வாரு, அறிவினான் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. பிற உயிர்களின் துன்பத்தை தன் துன்பமாக கருதாவிட்டால் அறிவினால் என்ன பயன்கிறார். ஆக அறிவு இருந்தால் வந்து கருணைக்கு பயன்படுத்தப்படணும். ஏன்னா அந்த அறிவு கருணைக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டதன் விளைவுதான் இந்த உலகம் இப்படி தோன்றி நடந்து கொண்டிருப்பது. உலகத்தை படைக்கணும்னு யாரும் சுவாமி நிர்பந்திக்க முடியாது. இந்த பிறவியை எனக்கு கூட, அந்த பிறவியை அவனுக்கு கூட யாரும் சுவாமி நிர்பந்திக்க முடியாது. அவர் படைக்காமலே இருந்திருக்கலாம், ஆனாலும் படைத்திருக்கின்றார் என்றால் அவருடைய அளப்பரிய சக்தியினால் மட்டுமல்ல, அந்த சக்தி கருணையாக வெளிப்பட்டிருப்பதனாலதான். அதனால அந்த ஞான சக்தியானது அது அருளாகவே இருக்கின்றது. அருள் ஞானம் என்று இணைத்திருக்கின்ற அந்த பெருமையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த ஓங்கொழியாய் அனாதி மலையுருளையே போக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒளியாக, அப்படிப்பட்ட ஒளி வடிவிலே அருள் ஞானத்தையே திருமேனியாக கொண்டு கொண்டு பெருமான் இருக்கின்றார். அருகில யார் அந்த பெருமானை, அருகில யார் இருக்கின்றார், உலகத்தையெல்லாம் அவர் வழி நின்று படைத்து தந்த உமையன்னையார் இருக்கின்றார். உலகமெல்லாம் அளித்தருளும் உமையம்மை காண, அந்த பெருமான் உலகத்தையெல்லாம் படைத்த உமையம்மை காணும்படிக்கு என்ன செய்கின்றார், திருநடனம் ஆடுகின்றார். திருநடனம் ஆடும்போது அவர் என்னவெல்லாம் சூடியிருக்கின்றார், தேங்கமலும் மலர் தேம் கமலும் சேர்த்து எழுதும் போது தேங்கமலும்னு ஆகும். தேம் என்பது இங்கு மனத்தை நறுமணத்தை குறிக்கின்றது. மனம் கமலக்கூடிய மலர், கொன்றை மலர் சிறப்பாக உடையது. மலர் இதழி, இதழிங்கிறது கொன்றை தான். தேங்கமரும் தேங்கமலும் மலர் இதழி, இதழிங்கிறது கொன்றை. ஆக மனம் கமலும் கொன்றை மலரையும், திங்கள் நிலாவையும், கங்கை கங்கை ஆற்றையும், திகழ் அரவம் விளங்கக்கூடிய பாம்பையும் எதுல வச்சிருக்கிறார், வளர் சடை மேல் சேர வைத்து, தம்முடைய விரிந்த சடையின் மேலே அவற்றை எல்லாம் சேர வைத்து என்ன செய்கின்றார், திருநடனம் ஆடுகின்றார். எதன் பொருட்டு ஆடுகின்றார், நம்முடைய பிறவி துன்பம் நீங்கும் பொருட்டு. அது வேசல நீங்கக்கூடியதா, நீங்குவதற்கு மிக அரியது. நீங்களரும் பவ தொடர்ச்சி, பவம் என்பது பிறவி, தொடர்ச்சின்னா அது கரை காண முடியாது வரும் பரிமேலர் சொல்வார். பிறவி பெருங்கடல்னார் வள்ளுவர். ஏன்னா அது வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா வினைகள் பிறவிதோறும் வினைகள் நம்மால் செய்யப்படுகின்றன. அப்போ பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்குவதற்கு அரியது அந்த பிறவி. ஆனா நீங்குவதற்கரிய பிறவியையும் யாம் நீக்கி அருள்வோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டுடன் அவர் திருநடனம் ஆடுகின்றார். நீங்களரும் பவ தொடர்ச்சி, நீங்க எங்க நின்று ஆடுகின்றார், மன்றுள் நின்று, அந்த ஞான வெளியையே மன்றமாக கொண்டு மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய, அந்த சிற்றம்பலமாகிய அந்த வெளியிலே நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும். நிறுத்தம் தான் நடனம். நடனம் செய்கின்றார் இமையோர்கள் எல்லாம் துதிக்கும்படிக்கு. இந்த இமையோர்கள்ங்கிறதுக்கு நம்ம திருவூர் மாவட்ட சுவாமிகள் மூணு பொருளை வழங்கி நம்மை மகிழ்விக்கின்றார்கள். இமையோர்னா நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தேவர்கள், தேவர்கள் ஒரு இமையோர். இரண்டாவது இமையோர் என்று சொன்னால் சீவன் முத்தர்கள், அவர்கள் பரமையே பார்த்திருப்பர், பதார்த்தம் பாரார். அந்த வகையில் அவர்களும் இமைக்காதவர்கள், இமைக்காதவர்கள் அந்த பரமாகிய சிவத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒரு இமையோர். இன்னொன்று எளிய மக்கள், அந்த மண்ணுலகத்து அடியார்கள், எளியோர்கள் எல்லாரையும் சொல்லலாம். யாரெல்லாம் தில்லையில போய் இந்த திருக்கூத்தை பார்க்கின்றார்களோ அவர்கள் அந்த பூஜையின் போது வேற எங்கேயும் நம்முடைய பார்வையை திருப்ப மாட்டார்கள். திறந்த கண்ணை மூட முடியாதவர்களால அப்படி ஆசையோடு பார்ப்பார்கள். ஆகவே வழிபடும் பக்தர்கள் எல்லாரையும் கூட அந்த இமையோர்கள் குறிக்கும் என்று சொல்லி, அப்படி தேவர்கள் சீவன் பரத்தையே பார்த்திருக்கும் சீவன் முத்தர்கள், தரிசனம் செய்யும் அடியார்கள் என்று சொல்லி மூன்று பொருள் சொல்லி மகிழ்விக்கின்றார்கள் திருவுரு மாவளி சுவாமிகள். அப்படி இமையோர்கள் எல்லாம் துதி செய்ய திருநடனம் ஆடுகின்றார். அந்த திருநடனம் ஆடுகின்ற அந்த பூங்கமல மலர்த்தாள்களை, அந்த அழகிய தாமரை மலர் போன்ற திருவடிகளை எங்கெல்லாம் வைத்து போற்றுவோம், சிரத்தின் மேலும் இல்லையா, புற வழிபாட்டுல அதை சிரத்தின் மேல் வைத்து போற்றுவோம். அகத்துல அங்க தில்லையில கண்ட அந்த திருநடனத்தை இங்க வந்த போற அகத்தில் சிந்திப்போம் அல்லவா. அகத்தில் சிந்திக்கும் போது புந்தியினும் உற வணங்கி, புந்தியிலும் பொருந்த வைத்து வணங்கி போற்றல் செய்வோம், அதை போற்றுதல் செய்வோமாக என்று சொல்லி அருமையாக இந்த பாடலிலே நடராஜ பெருமானை துதிக்கின்றார்கள். அப்ப சுவாமியினுடைய எல்லை இல்லாத கருணை பாருங்க. இந்த ஆன்மா லேசில வீடு பேரு வராது, பக்குவத்துக்கு வராது. இது பிறவி மேல பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கும். இதனுடைய பிறவி தொடர்ச்சி நீங்குவதற்கு அரிது என்று நன்றாக தெரிந்திருந்தும் மிக பொறுமையாக விடாமல் அந்த ஐந்தொழில் திருக்கூத்தை ஏற்றுகின்றார் என்று சொன்னால், உங்க குழந்தை இப்ப தூங்க ஆரம்பிச்சிருக்கு, கரண்ட் போயிடுச்சு, எவ்வளவு எத்தனை மணி நேரம் கழிச்சு கரண்ட் வரும்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட இல்லையா, தன் பேர குழந்தைய போட்டு தாத்தாவது பாட்டியாவது என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, விசிறிய வீசிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. இது விசிறி நின்னா உடனே அது குழந்தை முடிச்சு அழ ஆரம்பிச்சிரும், ஏன்னா அது ஃபேன்லயே வளர்ந்தது. ஆகவே எத்தனை மணி நேரம் ஆகும்னு தெரியாது, இப்படி வீச ஆரம்பிச்சிடமே எவ்வளவு நேரம் நம்மளால வீச முடியும் கவலைப்படாம தம் உடம்புல சோர்ந்து விழுத வரைக்கும் வீசுகிட்டா இருக்கும் போது அதை பார்த்து உருகுறோம். அந்த பேர குழந்தை மேலதான் அந்த தாத்தாக்கு எவ்வளவு பாசம் சொல்லி இல்லையா. அத மாதிரி நாமெல்லாம் வந்து என்ன எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டுமோ வீடு பேர் எடுவதற்கு நமக்கு தெரியாது. ஆனாலும் பெருமான் எவ்வளவுதான் இவர்களை வந்து நம்ம வந்து பக்கம் வினைப்பழங்களை ஊட்டி திருத்துவதற்கு எவ்வளவு காலம் தான் நம்ம முயற்சி செய்வது அப்படின்னு ஒரு சோர்வு கொள்ளாமல், ஒரு சலிப்பு கொள்ளாமல் அவர் நீங்களரும் பவ தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும் அந்த வரிகளைத்தான் அப்படி சொல்ல வேண்டியது. அதுக்கு மேல அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. அவ்வளவு அற்புதமான இடம் சுவாமியினுடைய பரங்கரணை தெரிவிக்கின்ற ஒரு இடம் என்று கூறிக்கொண்டு நீ வரக்கூடிய பாடல்களை சிறிது நேரம் இடைவேளைக்கு பிறகு நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று தெரிவித்துக்கொள்வோம். திருச்சிற்றம்பலம் மெய்யன்பர்களே, நம்முடைய சிந்தனையை தொடர்ந்து செய்யலாம். நடராஜ பெருமான் துதியாக விளங்கியுள்ள பாடலை சிந்தித்திருக்கின்றோம். அதிலே இன்னொரு அருமையான விஷயம் என்னவென்றால், பெருமான் எவ்வாறு திருநடனம் செய்கின்றார், இமையோர் துதி செய்ய திருநடனம் செய்கின்றார், எங்கு நின்று திருநடனம் செய்கின்றார், மன்றில் இருந்து ஞான பெருவழியாகிய சிற்றம்பலத்திலிருந்து திருநடனம் செய்கின்றார், மேலும் எவ்வாறு அவர் திருநடனம் செய்கின்றார், உமையம்மை காண திருநடனம் செய்கின்றார். உமையம்மை திருநடனத்தை காண்பது தாம் கண்டு நமக்கு வழங்கிவிடுவதற்காகத்தான் என்று சொல்வது சைவ சமயத்தினுடைய ஒரு அற்புதமான கருத்தாகும். அதற்கு மிக மிக அழகான ஒரு ஓமை சொல்லி நம்முடைய குருகுரு சுவாமிகள் நமக்கு பேரின்பம் வருவார்கள். என்னவென்றால், பாலும் குழவி பசுங்குடர் பொறாதன, நோயும் மருந்து தாயுண்டாங்கு என்று சொல்வார்கள். ஆக குழந்தைக்கு ஒரு நோய் என்றால் அந்த நோய் தீர்க்கக்கூடிய மருந்தை அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கின்றது. ஆனால் அதன் குடல் அந்த மருந்தை தாங்காது. அப்போ அதை தாய் ஏற்று தன்னுடைய தாய்ப்பால் மூலமாக அந்த குழந்தைக்கு வழங்குவது போல, எம்பெருமான் திருநடனத்தை காணும் ஆற்றல் இல்லாத ஆன்மாக்கள் எல்லாம் காண்பதற்கு துணையாக துணை செய்யும் பொருட்டு அதை தாம் கண்டருள்கின்றார் உமையன்னையார் என்று அந்த அருமையான கருத்தினை நமக்கு குமரன் சுவாமி விளக்குகின்றார்கள். அதான் உமையம்மை காண நிறுத்தம் செய்யும் என்ற ஒரு அருமையான ஒரு கருத்து. ஆக பிறவி தொடர்ச்சி நீங்குவதற்கு அரியது, இந்த பிறவி தொடர்ச்சியை தாம் ஏற்றக்கூடிய ஐந்தொழில் திருநடனம், இந்த பெருமானுடைய திருநடனம் அது ஐந்தொழில் திருக்கூத்தாகும். அந்த திருநடனத்திலே ஐந்தொழில் தத்துவங்களும் அடங்கியுள்ளன. இந்த ஐந்தொழில்களை செய்வதன் மூலம் இந்த ஆன்மாக்களை படிப்படியாக பக்குவப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக படிமுறையில் இந்த ஆன்மா இந்த நீங்குதற்கரிய பிறவியிலிருந்து நீங்கி உய்யும்படி செய்து விடுகின்றார். ஆக அந்த ஐந்தொழில் திருக்கூத்தினை இங்கே அருமையாக குறிப்பிடுகின்றார். உண்மை விளக்கம் என்ற சாத்திரத்திலே நடராஜ பெருமானுடைய அந்த திருமேனியிலே அந்த ஐந்தொழில் செய்யப்படுதல் எவ்வாறு குறிக்கப்படுகின்றது என்பதை ஆசிரியர் மனவாசகம் கடந்தார் அவர்கள் அற்புதமாக விளக்கியுள்ளார்கள். அதன்படி உடுக்க ஏந்திய திருக்கரமானது படைத்த தொழிலையும், இந்த அமைந்த கரமானது காத்தல் தொழிலையும், அப்புறம் நெருப்ப ஏந்திய திருக்கரமானது அழித்தல் தொழிலையும் செய்வதாக குறிப்பிடுவார்கள். ஆக கூத்த பெருமானுக்கு திருக்கரங்கள் நான்கு, இதிலே மூன்று திருக்கரங்கள் முத்தொழில்களை ஆற்றுகின்றன. ஐந்தொழில்களாக சொல்லும் பொழுது மறைத்தல் அருளல் என்று இரண்டு தொழில்கள் பார்க்கின்றன. மறைத்தலையும் அருளலையும் திருவடிகள் ஏற்றுகின்றன. ஊன்றிய திருவடி மறைத்தலையும் தூக்கிய திருவடி அருளலையும் ஏற்றுவதாக சொல்வார்கள். அப்ப மூன்று திருக்கரங்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை ஏற்றுகின்றன. அப்படி இருக்கும் பொழுது திருக்கரங்கள் நான்கு உள்ளன பெருமானுக்கு. அப்போ ஒரு திருக்கரம் கருதுகின்றதா, இந்த மூன்று திருக்கரங்களும் முத்தொழில்களை ஏற்றும் பொழுது நான் எதுவுமே செய்யவில்லை என்று சொன்னால் அது வீணாகிவிடுமே. ஆகவே நாம் ஒன்று செய்ய வேண்டும், ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று அந்த அந்த கரம் கருதுகின்றதான். கருதி என்னவென்றால், இந்த மூன்று திருக்கரங்களும் படைத்தல் காத்தல் அளித்தல் தொழில்களை ஏற்றுகின்றன, திருவடிகள் இரண்டும் மறைத்தல் அருளல் தொழில்களை ஏற்றுகின்றன. அதிலே அருளல் தொழிலை இயற்றும் திருவடி எது? இரண்டு திருவடிகளிலே எந்த திருவடி அருளல் தொழிலை இயற்றுகின்றது என்பதை காட்டுகின்ற பணியினை நாம் செய்வோம் என்று சொல்லி அந்த திருக்கரமானது அந்த எடுத்த பொற்பாதத்தை காட்டிய வண்ணம், இதுதான் நம்முடைய இதுதான் ஆன்மாக்களுடைய

அரங்கு மலர் கடர் மூன்றும் முத்தொழில் ஆற்றிட யாம் ஒன்று ஆற்றே மாகில் இலங்குகையன் என்னை என எண்ணு இரண்டு திரு இரண்டு நவில் திருத்தாளுள்ளும் இரண்டு நவில் திருத்தாளுள்ளும் கலங்குதல் தீர்த்து அருள் ஒன்றை காட்டிடுதல் பூண்டு ஒருகை கவியா நிற்க புலங்குமணி மயமன்றுள் நின்று நடம் பொறிமுதலை தொழுது வாழ்வான் என்று அருமையாக பாடுகின்றார். ஆகவே இரண்டு திருவடிகளிலே நம்முடைய கலக்கத்தை தீர்த்து அருள் செய்யக்கூடிய திருவடி இதுதான் என்று காட்டுதலையே தொழிலாக பூண்டு ஒரு திருகரம் விளங்குகின்றது என்று அருமையாக சொல்வார். இப்படி நடராஜ பெருமானுடைய திருக்கூட்டை பற்றி பல அற்புதமான செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. இனி அடுத்த பாடலிலே சிவகாமி அம்மையாருக்கு தூதி வைத்துள்ளார் ஆசிரியர். அந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். பரந்த பராவரை ஆதி பரனது இச்சை பரஞானம் கிரியை பரபோக ரூபம் தருங்கருணை உருவாகி விசித்தா சுத்த தனுகரண புவன போகங்கள் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி ஒன்றாய் விமலமாய் ஐந்தொழிற்கும் வித்தாய் ஞானத்து அறந்தை கட மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னையருள் பாதமலர் சென்னி வைப்பான். இதிலும் ஆடல் காணும் என்று குறித்திருப்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்னையருள் பாதமலர் சென்னி வைப்பான் என்று முடித்திருக்கின்றார். சிவஞான சித்தியாரிலே இதை போலவே சிவகாமி அம்மையாருக்கு ஒரு துதி உள்ளது. அந்த பாடலும் அன்னையருள் பாதமலர் சென்னி வைப்பான் என்ற இதே தொடரை கொண்டு முடிகின்றது. அதாவது அந்த தொடரை தான் இங்கும் பின்பற்றி இருக்கின்றார். ஏன்னா இதற்கு அதுதான் முதல் நூல். ஆகையினாலே இதற்கு ஏன் அப்படி மாவதி சிவாச்சாரிய சுவாமிகளுக்கு இல்லாத சொல் வளமா, அவர்களால் உருவாக்க முடியாத அடிகளா, இருந்தாலும் நான் இந்த ஆசிரிய மரபில் வந்தவன் என்பதை சுட்டிக்காட்டும் பொருட்டு ஆசிரியருடைய கருத்துக்களை மட்டும் கருத்துக்களை தழுவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய சொற்களை தொடர்களை கூட அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு மரபு. அதைத்தான் முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுவோம் என்று சொல்லி நன்னூல் சொல் கூறுகின்றது. முன்னோருடைய கருத்துக்களை மட்டுமல்ல, அவர்கள் கையாண்ட அந்த சொற்களையும் தொடர்களையும் கையாளுவதன் மூலம் இந்த ஆசிரிய மரபிலே நான் வந்தவன் என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு பாங்காக இதை காண வேண்டும். அன்னை அருள் பாதமடர் சென்னி வைப்பான் என்று சிவஞான சித்தியாரிலே விளங்கக்கூடிய சிவகாமி அம்மையார் கூறியும் அப்படித்தான் முடிகின்றது. சரி, இப்ப இதற்கு பொருள் பார்க்கலாம். பரந்த பராபரை, பரந்த பராபரை என்றால் வியாபகமான மேல், பரந்த வியாபகமான, பரா மேலான, பறை என்று சொல்லும்போது பராசக்தி, வியாபகமான மேலான பராசக்தி. இது யாருடைய சக்தி? பரனது என்று சொல்லியிருக்கின்றார். பறை ஆதி கபலா இருக்கு, பரனது, பரனது பரந்த பராபரை. பரன் சிவபெருமான், சிவபெருமானுடைய வியாபகமான மேலான அந்த பராசக்தியானது. சிவபெருமானுடைய சக்தி தான் எல்லா பொருள்களின் சக்திகளும் மேலானது. ஆகவே மேலானது என்பதனாலே பராசக்தி என்று சொல்லப்படும். அந்த பராசக்தி அம்மையாருடைய மயமாகவே இருப்பது திருநீரு. பராவணமாவது நீரு என்பார் ஞானசம்பந்த பெருமான். சரிங்களா? ஆக அந்த பராசக்தியானது ஆதி இச்சை ஞானம் கிரியை என்றெல்லாம் அது பாகுபட்டு விளங்குகின்றது. ஆதி ஆதி என்று சொல்லும் பொழுது அது ஆதிசக்தி. இச்சை பரஞானம், இச்சைங்க போது இச்சாசக்தி, பரஞானம் மேலான ஞான சக்தி, கிரியை கிரியாசக்தி. ஆக பராசக்தி தான் ஆதிசக்தியாக விளங்கி அந்த ஆதிசக்தியினுடைய கூறுகளாக இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்று மூன்று சக்திகள் எல்லாம் ஒரே பராசக்தி தான். ஒவ்வொன்றும் தனித்தனி சக்தி அல்ல என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா சக்திகள் பல என்றால் அந்த சக்திகளை உடைய பொருளும் பலன்னு ஆயிரும். அப்போது அநேக ஈஸ்வர வாதத்தில் கொண்டு போய் நம்மளை நிறுத்திடும். சிவபெருமான் ஒருவன் அவன் சக்தியும் ஒன்றுதான். அந்த ஒரு சக்தி தான் ஆன்மாக்களை வந்து உய்யக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி பல்வேறு சக்திகளாக அது விளங்குகின்றது. ஒரே சக்தி தான். ஆக இதற்கு வரையறைனா சிவஞான சித்தியார் விரிவான சாத்திரம் அதுல சொல்லப்பட்டிருக்குது. ஆன்மாக்கள் மேல எப்பவும் சுவாமிக்கு கருணை உண்டு, எப்பவும் ஒருவடித்தான கருணை, அது இச்சை. ஆன்மாக்களின் உயிவுக்கு என்னெல்லாம் செய்யணும் என்று அறிவது திட்டமிடுவது ஞானசக்தி, திட்டமிட்டவாறே செயல்படுத்துவது கிரியாசக்தி என்று சொல்வார்கள். அதுக்கப்புறம் பரபோக ரூபம் தரும் கருணை உருவாகி, இந்த சக்தி தான் சுவாமிக்கு உருவமாகவும் திருமேனியாகவும் விளங்குகின்றது. பரபோக ரூபம் தரும் கருணை உருவாகி இந்த சக்தியிலே, இந்த திருவருட்சக்தியிலே அழுந்திதான் ஆன்மா

0: சிவபோகத்தை அனுபவிக்க வேண்டும். திருவருட் சக்திமயமாக விளங்கினால்தான் ஆன்மா சிவபோகத்தை அனுபவிக்க முடியும். ஆகவே இங்கு பரபோகம் என்று குறிப்பிட்டது சிவபோகம். பரபோகம் என்றால் மேலான போகம், அது சிவபோகம் தான். மேலான போகம்னா சிவபோகம் தான். பரபோக ரூபம் என்றால் அந்த பரபோகத்தை அனுபவிப்பதற்கு ஏற்ற வடிவம். அது என்னவென்றால் ஆன்மா திருவருள் மயமாக விளங்க வேண்டும், அப்பந்தான் அதுக்கு சிவபோகம் கிடைக்கும். இப்போ ஆன்மாக்களாக நாமெல்லாம் இந்த சரீரமயமாக விளங்குகின்றோம். எதை சார்ந்தோமோ அதை மதமயமாக விளங்குவோம். இப்போ சரீரத்தை சார்ந்து சரீரமயமாகவே விளங்குகின்றோம். எனவே ஐம்புல போகங்களை தான் நம்மால் பெற முடிகிறது. அருளை சார்ந்து அருள்மயமாக விளங்கினால் அப்பொழுது சிவபோகம் கிடைக்கும். அருளை சார்ந்து அருள்மயமாக விளங்குதலைத்தான் ஏகநாதல் என்று சாத்திரங்களிலே சொல்வார்கள். ஆக சிவயோகம் என்றும் அதை தசகாரியங்களிலே ஒன்றாக சொல்வார்கள். அந்த ஆகவே அந்த அருளை சார்ந்து ஆன்மா அருள்மயமாக இருக்கும் போதுதான் சிவபோகம் கிடைக்கும். அதான் பரபோக ரூபம் தரும் கருணை உருவாகி என்று குறிப்பிட்ட ஆன்மாவுக்கு பரபோகத்தை தரக்கூடிய ரூபமாக விளங்குவது. ஆக அது எம்பெருமானுக்கு திருமேனியாகவும் விளங்குவது. விசுத்தா சுத்த தனுகரண போனபோகங்கள் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி. உபாதானங்கள் என்று சொன்னால் உபாதானம் என்ற சொல்லானது அது வடமொழி சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் முதல் காரணம் என்பது. உபாதானம் என்றால் முதல் காரணம். உலகிற்கு முதல் காரணம் எது நமக்கு தெரியும், மாயை. மாயை மேவி என்றால் அந்த சக்தி சிவசக்தியானது மாயையோடு கலக்கின்றது. அதனால் அந்த சிவசக்தியின் தன்மை தெரிவதில்லை. அந்த மாயையை கொண்டு உலகத்தை படைக்க அது கருதுகின்றது, அதான் அதுக்கு பொருள். ஆக எதற்காக மாயை கலக்கிறது? உலகத்தை படைக்க வேண்டும். எப்படிப்பட்ட உலகம்? சுத்த உலகம், அசுத்த உலகம், ரெண்டு வகையான உலகங்களையும். அதான் விசுத்தா விசுத்தா சுத்த. விசுத்தா சுத்தம்னா விசுத்த அசுத்த. விசுத்தம்னா நல்ல சுத்தமானது, அசுத்தம்னா அந்த அசுத்தமயமான அந்த அசுத்தமாதியில இருந்து தோன்றக்கூடிய தனுகரணங்கள்லாம் அசுத்த தனுகரணங்கள். சுத்தமாதியிலிருந்து தோன்றக்கூடியதெல்லாம் சுத்த தனுகரணங்கள், அதான் விசுத்தன்னார். விசுத்தா சுத்த தனுகரண புவனபோகங்கள் என்று சொன்னால் சுத்தமான தனுகரண புவனபோகங்களை படைக்கும் பொருட்டும், நீங்களா விஞ்ஞானகரர் பொருட்டு படைக்கும் பொருட்டும், ஏனையோர் பொருட்டு அசுத்தமாயிலிருந்து அசுத்த தனுகரண புவனபோகங்களை படைக்கும் பொருட்டும். அசுத்தம்னா இப்ப நம்ம உலகத்துல என்ன சொல்லுவோம், ஏதாவது தூசி பிற மாசுக்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்த அசுத்தமோ நீங்களா, அப்படிலாம் இல்லாம இருந்ததுன்னா அதை சுத்தம்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா மாயையில சுத்தம் அசுத்தம் எந்த காரணத்தினால் சொல்லப்படுது என்று சொன்னால், விஞ்ஞானகளருக்கு மட்டும் சரீரமாகவும் கருவிகளாகவும் பொருந்தக்கூடிய மாயை இருக்கிறதே, அந்த மாயை அதுதான் சுத்த மாயைன்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர்கள் கொஞ்சம் மேலான நிலையில இருக்கின்றார்கள். மூவகை ஆன்மாக்கள்ல தூய்மை அதிகமாக உடையவர்கள் அவர்கள் தான். மலப்பிணிப்பு இந்த மாசு என்பது அந்த ஆணவ மலம் தான். மலப்பிணிப்பு அவர்களுக்கு தான் மிக குறைவு இல்லைங்களா. பிரளயாகலர் கூட பல பிறவிகள் எடுத்து பிரளய காலத்துல முத்தி பெறுகின்றார்கள். ஆக நம்மை விட அவர்கள் பக்குவத்தில் மேலானவர்கள் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா விஞ்ஞானகர் தான் அவர்களிலும் மேலானவர்கள். கண்ம மலம் கூட அவர்களுக்கு கிடையாது, ஒரு மலம் தான், அதுவும் ஏதோ பேரளவுக்கு தான் இருக்குது. அதனால அந்த விஞ்ஞானகளருக்கு சரீரமாக பொருந்தக்கூடிய அந்த தனுகரணாரிகளை எல்லாம் தன்பால் இருந்து தருவது சுத்தமாயே. மலகன்மங்களோடு விரவாததுன்னு அதை சொல்லுவாங்க. மலகன்மங்களோடு விரவிய தனுகரணாரிகளை தருவது அசுத்தமாயே என்பார்கள். ஆகவே விசுத்த தனுகரண புவனபோகங்களையும் அசுத்த தனுகரண புவனபோகங்களையும் படைத்து அவற்றை எல்லாம் காக்கும் பொருட்டு இந்த முதல் காரணத்தோடு பொருந்துகிறது இந்த சக்தி, சுத்தமாயையோடும் அசுத்தமாயையோடும். அதான் உபாதானங்கள் மேவி. உபாதானங்கள் பன்மையில சொல்லிட்டார். மாயை பொருளால ஒண்ணுதான், ஆனா அதனுடைய வகை ரெண்டா இருக்கு, சுத்தமாய அசுத்தமாயை. சுத்தமாயையில சிவபெருமான் திருவுருட்சக்தி நேரடியா தொழில் செய்யும், அசுத்தமாயிலும் கலந்துன்னு சொல்லியிருக்கேன்னா அது அனந்தேஸ்வரர் மூலமாக செய்யும். அதெல்லாம் நூல விரிவா வரப்போகுது, இது தோத்திர செய்யுள் தான், அதனால சுருக்கமா அந்த அளவு சொல்லியிருக்கிறேன். ஒன்றாய் தெளிவுபடுத்தி விட்டார் ஆசிரியர். இப்படி ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு பலவேறாக சொல்லப்பட்டாலும் சிவசக்தி ஒன்றுதான். அந்தந்த தொழில் செய்யும் போது அந்தந்த பெயரை பெறுகின்றது. தொழில் இத்தனை தொழில்களையும் செய்கின்ற சக்தி ஒன்றுதான். ஒவ்வொரு தொழிலை செய்யும் போது ஒவ்வொரு பெயரை பெறுது. ஒரே மின்சக்தி தான் குழல் விளக்கில அங்க ஒளி தருகின்றது, ஒளியை விளைவிக்கின்றது. மின்விசிறியில அதை சுழற்றி காற்றை வந்து இயங்க செய்கிறது. இப்படி வெவ்வேறு கருவிகளில் வெவ்வேறு தொழிலை ஒரே மின்சக்தி செய்வது போல, நெருப்பினுடைய ஒரே சக்தியே பல்வேறு செயல்களை செய்வது போல, அப்போ அதுக்கேற்ற பல்வேறு பெயர்களை பெறுவது போல, அதுபோலத்தான் சிவசக்தியும் பல்வேறு தொழில்களை செய்யும் போது ஒவ்வொரு பெயர்களை பெறுகின்றது. ஆனால் அது பொருளால் ஒரு சக்தி தான், அதான் ஒன்றாய் விமலமாய். அதற்கு மல தொடர்பு என்பது கிடையாது, ஆணவமல தொடர்பு என்பது சிவசக்திக்கு கிடையாது. ஆகவே அது விமலமானது. ஐந்தொழிற்கும் வித்தாய், ஐந்தொழிற்கும் வித்தாக இருப்பது சிவசக்தி தான். ஏன்னா நூல்கள்ல படைத்த தொழில் செய்பவர் பிரம்மா என்றும், காத்த தொழில் செய்பவர் திருமால் என்றும், அளித்த தொழில் செய்பவர் ருத்ரன் என்றும், இப்படி தனித்தனியாக அதற்கு மூர்த்திகள் சொல்வார்கள். சொன்னாலும் அவர்களிடமிருந்து தங்கி அவர்கள் வாயிலாக அந்த தொழிலை நடத்துவது சிவசக்தி தான். அதனாலதான் திருமூல தேவநாயனார் சொல்வார், அவளன்றி ஐவரால் ஆவது ஒன்றில்லை என்பார். இந்த ஐந்து மூர்த்திகளும் ஐந்து தொழில்கள் ஏற்றுகின்றார்கள் சொன்னால் சிவசக்தி தான் அவர்கள் வாயிலிருந்து அந்த தொழிலை நடத்துகின்றது. ஆகவே சிவசக்தியாகிய அம்மை இல்லாமல் இந்த மூர்த்திகளால் தத்தமக்கூடிய தொழில்களை இயற்ற முடியாது என்பார். ஆகவே ஐந்தொழிற்கும் வித்தாய், ஞானத்து அறந்தை கட, உலகத்தினுடைய துன்பம் கட. உலகம் என்பது இங்கு உயிர்களை குறித்தது, உயிர்களின் மலப்பிணிப்பாகிய துன்பம் கெடும் பொருட்டு மணிமன்றுள் ஆடல் காணும் மணிமன்றிலே எம்பெருமானுடைய திருநடத்தை கண்டருள்கின்ற அன்னை அருட்பாதமல சென்னி வைப்பான். அன்னை சிவகாமி அம்மனுடைய அருள்மயமான திருவடி மலர்களை சென்னியிலே வைத்து போற்றுவான் என்று இவ்வாறு இந்த துதியிலே கூறினார்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே.

எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை. சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி ஞானக்கோல் ஏந்தி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியையும் அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, உயிர்கள் அத்தனையும் உய்து கூட வேண்டும் என்பதற்காக, ஞான செய்திகள் எல்லா உயிர்களிடம் அடைவதற்காக அரிய தொண்டினை செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க, இன்று முதல் தர்மபுர ஆதீனத்து குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்திருக்கின்ற சிவபோக சாரத்தில் சில செய்திகளை மூல நூலை வைத்தே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நூல் சைவர்கள் அனைவரும் கற்று தெளிய வேண்டிய நூல் என்பது ஆண்டோர்களது ஒரு துணிவு. இந்த நூலினுடைய சிறப்பை பற்றி முதலில் அறிந்து கொண்டும் பின்பு ஞானாசிரியருடைய பெருமையினை அறிந்து கொண்டும் நூலுக்குள்ளே செல்வோம். நம்முடைய சமயம் சைவ சமயம். உலகிலே பூ என்று பொதுவாக சொன்னால் தாமரையை குறிக்கும். பூ எனப்படுவது பொறிவாள் பூவே. மலம் என்று பொதுவாக சொன்னால் ஆணவ மலத்தை குறிக்கும். கோயில் என்று சொன்னால் தில்லையை குறிக்கும். புராணம் என்று சொன்னால் பெரிய புராணத்தை தான் குறிக்கும். சமயம் என்று சொன்னால் சைவ சமயத்தை மட்டுமே குறிக்கும். ஆகையினாலே தான் தாய்மான சுவாமிகள் சைவ சமயமே சமயம் என்று ஏகாரமிட்டு அங்கே கூறினார். இந்த சைவ சமயமானது மற்றைய சமயங்கள் எல்லாம் தம்முள் அடக்கி இது தலை நிமிர்ந்து நிற்பது. அப்படி இருப்பதற்கு காரணம் சைவ சமயத்திலே இருக்கின்ற பிரமாண நூல்கள். மற்ற சமயத்தினுடைய நூல்கள் எல்லாம் காலத்தாலும் இடத்தாலும் மக்களுடைய பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் முதலியவற்றாலும் வேறுபடும். ஆனால் நம்முடைய சைவ சமயத்திலே பிரமாண நூல்களிலே சொல்லப்பட்டது என்றைக்கும் மாறுபடாதது வேறுபடாதது. அன்று பேசியது உண்மை, இன்றும் அது உண்மை, என்றைக்கும் உண்மையாயிருப்பதைத்தான் நம்முடைய சைவ சமய நூல்கள் பேசுகிறது. அந்த வகையிலே நம்முடைய சைவ சமயத்திற்கு பிரமாண நூல் என்று சொல்லக்கூடியது வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம் என்று சொல்லக்கூடியது. இந்த வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம் இவைகளிலே இந்த சாத்திர நூல் என்பது தோத்திர நூலும் சைவத்திற்கு இரு கண்கள் போன்றது. ஆகையினாலேதான் திருநாவுக்கரசி சுவாமிகள் தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்றார். சாத்திரத்தின் பொருள் தெரிய தோத்திரத்தில் பயில்தல் வேண்டும். தோத்திரத்தின் பொருள் தெரிய சாத்திரத்தில் பயில்தல் வேண்டும். எனவே தோத்திரமும் சாத்திரமும் கொம்பும் கொடியும் போல அங்கே ஒன்றுக்கொன்று இணைந்ததாக இருக்கிறது. அந்த வகையிலே சாத்திரம் என சொல்லக்கூடியதிலே மெய்கண்ட சாத்திரம் 14. இந்த மெய்கண்ட சாத்திரம் 14களோடு நம்முடைய சாத்திர நூல்கள் நிற்கவில்லை. கட்டளை நூல்கள் 14 என்று இருக்கின்றது. துணை சாத்திர நூல்கள் தோழர் போதம் ஞானாமிரதம் போன்ற துணை சாத்திர நூல்கள் எண்ணற்ற நூல்கள் இருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கு மேலாக மெய்கண்ட சாஸ்திரத்திற்கு மேலே நாம் கற்று தெளிய வேண்டியது பண்டார சாத்திரம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த பண்டார சாத்திரம் என சொல்லக்கூடியது
தர்மபுர திருமடத்திற்கென்று பண்டார சாத்திரம் என்று இருக்கிறது. திருவாவூர்தலை ஆகியோருக்கு பண்டார சாஸ்திரம் என்றும் இருக்கிறது. இந்த பண்டார சாஸ்திரங்கள் இந்த திருமடங்களுக்கு இருப்பது அது ஒரு அனுபவ நூல்களாக வைத்து சொல்லப்படுகிறது. இதை கேட்கின்ற பொழுது இத்தனை நூல்கள் இருக்கின்றதா என்று மலைவு கொள்ளுதல் கூடாது. எல்லா நூலும் ஒன்றுக்கு ஒன்று மாறுபடாது, முரணாது, ஒன்று போல்தான் எல்லாமே உண்மை பேசுகிறது. இத்தனை நூல்கள் எழுந்தது ஏனெனில் ஒரு நூலிலே சொல்லப்பட்டதை இன்னொரு நூலை தொகுத்து கூறும், இன்னொரு நூல் பகுத்து கூறும், இன்னொரு நூல் விரித்து கூறும், இன்னொரு நூல் சுருக்கியும் கூறும். எப்படியும் நம்முடைய மனதிலே தங்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்துணை நூல்கள் செய்ய வைத்திருக்கின்றார்கள். கேட்டல் சிந்தித்தல் சொல்லுகின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது சில ஐயப்பாடுகள் நம் மத்தியிலே ஏற்படக்கூடும். அந்த ஐயங்களை எல்லாம் நீப்பதற்கு நாம் இந்த நூல்களை எல்லாம், குறிப்பாக பண்டார சாஸ்திரத்தை படித்தால் தெளிவு ஏற்படும். சுருக்கமாக சொன்னால், மெய்கண்ட சாஸ்திரத்தை கற்று முடித்தவர்கள் இந்த பண்டார சாஸ்திரத்தை கண்டால், பண்டார சாஸ்திரத்திலே தோய்வு கொண்டால் பல செய்திகள் நமக்கு தெளிவை கொடுப்பதாக அமைந்திருக்கும். இந்த சாஸ்திர நூல்கள் எந்த அளவிற்கு நமக்கு தெளிவு கொடுக்கும் என சொன்னால், ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணறிலே சில கிணற்றிலே கலங்கள் இருக்கும். அந்த கலங்களில் இருக்கின்ற நீரை சில தூர் எடுத்தல் என்ற பெயரிலே நீரை வற்ற வைத்து அதை தெளிவாக்க முற்படுவர். அப்படி நீரை வற்ற வைத்து தூர் எடுத்த பின்பு சிறிது நாள் கழித்து மீளவும் அது கலங்கள் தனியாக வந்துவிடும். ஆனால் அதே நேரத்தில் கிணற்றிலே இருக்கின்ற அந்த கலங்கள் நீர் ஊறிக்கொண்டிருப்பதை தெளிவாக்குவதற்கு தேத்தங்கொட்டை என்று ஒன்று இருக்கிறது. இந்த தேத்தங்கொட்டை என்று சொல்லக்கூடிய ஒன்றை அந்த கிணற்று நீரிலே போட்டு விட்டால் அந்த கிணற்று நீரில் எப்பொழுதும் கலங்கள் என்பது இல்லாது தெளிவாகவே இருக்கும். எனவே இந்த தேத்தங்கொட்டையானது கலங்கள் என்பதை அறவே நீக்கி ஒரு தெளிந்த நீரையே கொடுப்பதை போலத்தான் மெய்கண்ட சாஸ்திரமும் பண்டார சாஸ்திரமும் அந்த சைவ அன்பர்களுக்கு என்றைக்குமே ஒரு தெளிவை கொடுக்கும். இந்த பண்டார சாஸ்திரம் என சொல்லக்கூடியது என்ன என்பதை நாம் ஒரு இதை பொருளை பார்த்தல் வேண்டும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பிய சூத்திரம். இதில் பண்டார சாஸ்திரம் என சொல்லக்கூடியதிலே சாஸ்திரம் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அருள் வயப்பட்டவரை காப்பது. இதிலே பண்டாரம் என சொல்லக்கூடியது இரு சொற்களினுடைய ஒரு கூட்டமாக இருக்கிறது. பண்டம் ஆரம் என்று சொல்லக்கூடியது. இந்த பண்டம் ஆரம் என சொல்லக்கூடிய இதை பண்டாரம் என்று சொல்வது உண்டு. இந்த பண்டாரம் என்ற சொல் நம்முடைய தமிழ் மொழியிலே பழமையான ஒரு சொல்லாகும், பழக்கத்தில் இருக்கின்ற ஒரு சொல்லாகும். பெரிய புராணத்தில் கூட இந்த சொல்லாட்சி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பண்டாரம் என்பது கருவூலம் என்ற ஒரு பொருளை உணர்த்துகின்ற ஒரு சொல்லானது. அரசனானவன் தன்னுடைய பொருள்களை எல்லாம் சேமித்து வைத்திருக்கின்ற இடத்திற்கு அந்த கருவூலத்திற்கு பண்டாரம் என்று சொல்வது உண்டு. இது வரகுணப்பாண்டியனது சரித்திரத்திலே அந்த கருவூலம் பண்டாரத்திலே இருந்து நம்முடைய சுக்கநாத பெருமான் என்னென்ன பொருள்களை எல்லாம் களவு செய்தார் என்பதை நாம் புராண வாயிலாக பாணபத்திரருக்கு எப்படி உதவி செய்தார் என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது அந்த செய்தி தெரிய வரும். எனவே பண்டாரம் என்பது பொருட்குவியல், நிதிக்குவியல் என்ற பொருளே வரும். பொருளை சேமித்து வைக்கின்ற இடத்திற்கு பண்டசாலை என்று வழங்குகின்ற வழக்கு இன்றும் இருக்கிறது. இதிலே பண்டாரம் என்ற சொல் பண்டம் ஆரம், பண்டம் என்பது இங்கே ஞானம் என்கின்ற பொருளிலே வருகிறது. ஆறுதல் என்றால் நிறைதலை உடையது. எனவே பண்டம் ஆறுதல் என்பது
ஞானம் நிறைந்த குவியல் என்ற ஒரு பொருளிலேயே வருகிறது. இந்த பண்டம் என்பது ஞானம் என்கின்ற ஒரு பொருள்பட மணிமாசக சுவாமிகள் மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே அங்கே பண்டம் என்பது அருக்குவியல் ஞானக்குவியல் என்ற ஒரு பொருளிலேயே வருகிறது. இந்த பொருட்குவியல் என்பதற்கு பண்டாரம் என்பது இன்னொரு, அந்த பொருட்குவியல் என்பதற்கு பெரிய புராணத்திலே சேக்கரார் பெருமான் கோட்பிடி நாயனார் புராணத்திலே வருகின்ற பொழுது தன்னிடம் பிடிபட்ட திருநீர் அணிந்த அந்த அடியாரை நோக்கி இவரன்றோ எனக்கு, இவரன்றோ பண்டாரம் எனக்கு என்றார். எனவே இவரன்றோ பண்டாரம் என்றால் இவரே எனக்கு நிதிக்குவியல் என சொல்லி பண்டாரத்தை திறந்து விடுங்கள், இந்த அடியாரும் எல்லோரும் வேண்டிய பொருள்களை அள்ளிச் செல்லுங்கள் என்று கூறுவதை போல அந்த பெரிய புராணத்திலே ஒரு சம்பவம் வருகிறது. இதே போலத்தான் நம்முடைய ஞானாசிரியன்மார்கள் பண்டார சாஸ்திரம் என ஒன்றை அருளி செய்து இதிலிருந்து ஞானத்தை முகந்து செல்லுங்கள் என்று பொருள்பட பண்டார சாஸ்திரங்களை நமக்கு தந்தருள் இருக்கின்றார்கள். ஞான கருவூலங்களாக விளங்குகின்ற ஆச்சாரிய பெருமக்கள் தம்முடைய சிவானுபவ நிலையிலே இருந்து பரிபாகமுற்ற சீடர்களுக்கு கூறிய உபதேசங்கள் தான் பண்டார சாஸ்திரங்கள் என்று அங்கே சொல்லப்படும். இந்த சாஸ்திரங்கள் வேத சிவாகமங்கள் சித்தாந்த சாஸ்திர தோத்திரங்கள் இவற்றின் பிழிவாக விளங்குவது. எனவே இந்த வேதமாகமும் தோத்திரம் சாஸ்திரம் இவர்கள் பயின்றவர்கள் இந்த பண்டார சாஸ்திரத்திலே பயிர்கின்ற பொழுது ஒரு தெளிவு நமக்கு நன்றாக அங்கே கிடைக்கும். இந்த முறையிலே நம்முடைய சனற்குமார நந்தியின் வழிவந்த மெய்கண்ட சந்தானத்து குருமூர்த்தி ஆகிய, அதாவது கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிகர் அருளி செய்த நூல்களிலே எட்டு நூல்கள் பண்டார சாஸ்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எட்டு சாஸ்திர நூல்கள் என சொல்லக்கூடியவைகள் எட்டு பண்டார சாஸ்திரங்கள் எது என்றால், நம்முடைய குருஞான சம்பந்தருடைய நூல்களிலே எட்டு நூல்கள் பண்டார சாஸ்திரங்கள் எவை என்றால், சிவபோகசாரம், சொக்கநாத வெண்பா, முத்தி நிச்சயம், திரிபதார்த்த ரூபாதி தசகாரி அகவல், ஷோடச கலா பிரசாத சட்சம், சொக்கநாத கலித்துறை, பண்டார கலித்துறை, நவரத்தின மாலை என்பவைகள் ஆகும். எனவே இவைகளெல்லாம் பண்டார சாஸ்திரங்களாக வைத்து நம்முடைய ஞானாசிரியருடைய அந்த வாக்கை எட்டை பண்டார சாஸ்திரங்களாக வைத்து அங்கே சொல்லப்படுகிறது. இப்படி அருளி செய்திருக்கின்ற நம்முடைய குருமூர்த்தியாகிய ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் இந்த நூலினை கொடுத்து நம்முடைய சைவமும் தமிழும் வழக்கம் பெறும்படியாக பேருபகாரம் செய்திருக்கின்றார்கள். எப்பொழுதுமே ஒரு ஞான நூலை சிந்திக்கின்ற பொழுது அந்த ஞானாசிரியனுடைய வாழ்வையும் சேர்த்து சிந்தித்தல் வேண்டும். ஞானாசிரியன்மார்கள் சில தன்னுடைய வாக்கினால் மட்டும் ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சில ஞானாசிரியன்மார்கள் தன்னுடைய வாக்காலும் வாழ்வாலும் நமக்கு ஞானத்தை உணர்த்துவார்கள். இன்னும் சில ஞானாசிரியன்மார்கள் தான் வாழ்வையும் காட்டாது வாக்கையும் காட்டாது தன்னுடைய குருமூர்த்தி எதை போதித்தாரோ அதை அப்படியே தன்னுடைய மாணாக்கர்களுக்கு கூறியும் அந்த ஞான தானத்தை செய்து கொண்டு இருந்த ஞானாசிரியர்களும் உண்டு. மறைஞான சம்பந்தர் போன்ற ஞானாசிரியர்கள் அவர் நூல் எதுவும் செய்யவிட்டாலும் வாழ்விலே சிறப்பான சம்பவங்கள் சொல்லப்படவிட்டாலும் அவர்களும் அந்த ஞானசாஸ்திர நூலினை அப்படியே ஆன்மாக்களுக்கு கிடைப்பதற்கு அவர்கள் ஒரு குருமூர்த்தியாக இருந்து ஒரு பேருபகாரம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் வாக்காலும் வாழ்வாலும் நமக்கு ஞானத்தை உணர்த்துகிறார்கள்.
அப்பெருமானுடைய வாழ்நாள் சரித்திரத்தை நாம் சிறிது சிந்திப்பது அவசியமாகும். நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீலிகுத்தூரில் ஏறத்தாழ 460 ஆண்டுகளுக்கு முன்பாக கார்காத்த சைவ வேளாளர் குளத்தில் சிவபக்தியும் அடியார் பக்தியிலும் சிறந்த சுப்பிரமணிய பிள்ளை என்பவருக்கும் மீனாட்சி அம்மையாருக்கும் சைவமும் தமிழும் செய்த தவத்தின் காரணத்தினாலே ஒரு சோமவார தினத்தன்று இவ்வூலகிலே திருவதாரம் செய்தருளினார். அந்த பெற்றோர்களானவர்கள் மதுரை சுக்கநாத பெருமானையே குலதெய்வமாக கொண்டிருந்த காரணத்தினாலே அந்த திருக்குழந்தைக்கு ஞான சம்பந்தர் என்ற திருநாமம் சாத்துகிறார்கள். 16 ஆண்டிற்குள் தமிழ் மொழி வடமொழி இரண்டிலும் மிக வல்லுநராய் ஆகம சாத்திரங்கள் எல்லாம் கற்று தெளிந்து நல்லொழுக்கம் மிக்கிருந்தார். இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான ஒரு செய்தி. 16 வயதிற்குள் எல்லாம் தெளிந்தார் என்றால் இவர்களெல்லாம் சாமு சித்தர்கள். சாமு சித்தர்கள் என்பவர்கள் பூர்வத்திலே சரியேகிரிய யோகத்தை முடித்து அந்த ஞானத்தின் தொடர்ச்சியாலே இந்த பூவுலகத்திலே வந்து ஆன்மாக்கள் பொருட்டு திருவவதாரம் செய்வார்கள். இவர்களுக்கு ஞான நூல் தேவையில்லை, ஆனால் பெயருக்கு குரு என்ற ஒருவர் மட்டும் வேண்டும். ஆகையினாலே அவர்கள் ஞான நூல்களை தொட்ட பொழுதே அந்த ஞான நூலினுடைய பொருள் அவர்களுக்கு நன்றாக துலங்கும். அதனால்தான் 16 வயது அளவிலேயே எல்லா நூல்களையும் கற்று தெளிந்தார் என்று சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகிறது. இதே செய்தியைத்தான் கடவுள்மா முனிவர் நம்முடைய திருவாதவூரர் 16 வயது அளவிலேயே கலைகளெல்லாம் கற்று தெளிந்தார் என்று குறிப்பிட்டு காட்டுவார். காரணம், அவர்கள் நம்மை போன்று மானுட சட்டையை தாங்கி இருந்தாலும் அவர்கள் சாமு சித்தர்கள் என்பது அந்த புராணத்தால் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அப்படி நம்முடைய பிள்ளை திருநாமமாகிய ஞானசம்பந்தர் என்ற நாமத்தை கொண்ட அந்த திருக்குழந்தை 16 ஆண்டிற்குள் எல்லா ஞானமும் பெற்றிருக்கின்றார். அப்பொழுது நம்முடைய சுப்பிரமணிய பிள்ளை அவர்களும் மீனாட்சி அம்மையாரும் தங்களுடைய குழு குலதெய்வமாகிய மதுரை மீனாட்சி அம்மை உடனுரை சொக்கநாத பெருமானை தரிசிப்பதற்கு அந்த திருக்குழந்தையை அழைத்துக் கொண்டு மதுரை என்பதற்கு புறப்படுகிறார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த திருக்குழந்தையை அழைத்து அந்த திருக்கோயில் எல்லாம் நன்றாக தரிசனம் செய்து முடித்து பல நாட்கள் அங்கே தங்கி இருந்து தரிசனம் செய்கிறார்கள். பல நாட்கள் தங்கி இருந்த பின்பு திரும்புகின்ற நாளிலே திரும்ப முற்படுகின்ற பொழுது அந்த திருக்குழந்தையானது, இந்த ஆலயத்தை விட்டு நான் வருதல் இல்லை, இங்கேயே இருப்பேன் என்று அந்த குழந்தையானது அடம் பிடித்தது. அப்படி அடம் பிடித்ததற்கு காரணம் பூர்வ ஜென்ம தொடக்கு. அப்பெருமான் கூறிய திருவாக்கு, என் உயிருக்கு தொடர்ந்து நிற்கின்றாய், தொடர்ந்து நின்ற என் தாயானை, என் அப்பெருமானுடைய வாக்கின்படி எனக்கு எப்பிறப்பிலும் எனக்கு தொடர்ந்து தாயுமாய் தந்தையுமாய் இருக்கின்ற இந்த அவர்கள் வீட்டில் இருக்கின்ற இந்த ஆலயத்தை விட்டு நான் வருதல் மாட்டேன் என சொல்லி மதுரையிலேயே இருப்பேன் என்று அந்த திருக்குழந்தை அங்கே அடம் பிடித்தது. உடனே இதுவும் இறைவன் செயல் என கொண்டு அங்கே அந்த திருக்குழந்தையை விட்டு விட்டு பெற்றோர்கள் தங்களது ஊராகிய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு திரும்பி விடுகிறார்கள். மதுரையிலே தங்கி இருக்கின்ற ஞானசம்பந்தர் என்ற பிள்ளை திருநாமம் கொண்ட அந்த பெருமான் பொற்றாமரையிலே நீராடி நித்திய கர்மங்களை முடித்து ஆலவாய் அவனுக்கு நிகழ்கின்ற அந்த பூசனைகள் அனைத்திலும் கலந்து கொண்டு பேரானந்தம் பெருவாழ்வை அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தான். அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே திருக்கோயிலுள்ளே இருக்கின்ற பொற்றாமரை கரையிலே அங்கே வந்து நிற்கிறார். அப்பொழுது சிவனடியே சிந்திக்கின்ற சீலர்கள் அங்கே சிவபூஜனை செய்து அங்கே பதியங்கள் பாடி ஆனந்த கண்ணீரை அங்கே பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அவர்கள் சிவபூஜை செய்தும் அங்கே பதியங்களை பாடியும் அங்கே ஆனந்த கண்ணீர் வடிக்கின்ற அந்த நிலையினை கண்டதும்
நம்முடைய இந்த திருக்குழந்தைக்கு தானும் இவர்களைப் போல் ஒரு பேரின்பம் எய்தல் வேண்டும் என்று மனதிலே ஒரு எண்ணம் தொடர்ந்து தானும் சிவபூஜை செய்தல் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உதித்தது. அதனால் ஆலவாய் அந்த பெருமானிடம் சென்று எனக்கும் பூஷணை செய்வதற்கு திருவருள் பாவியும் என்று அழகாக அங்கே ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார். அப்படி விண்ணப்பத்தை செய்கின்ற பொழுது இந்த சம்பவம் தான் நமக்கு ஒரு சிந்தனைக்கு உரியது. இந்த திருக்குழந்தையானது சிவபூஜை செல்வர்களை கண்டு தானும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்று அந்த எண்ணம் எழுந்ததற்கு காரணம் பூர்வ ஜென்ம தொடக்கு. இது எந்த இடத்திலே வைத்து இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என சொன்னார், நம்முடைய பெரிய புராணத்திலே சண்டேஸ்வர நாயனார், அதாவது விசால சர்மரானவர், அங்கே பசுவானது பசுக்கள் வந்து வலிய வந்து பால் அங்கே உகுப்பதை கண்டதும் இந்த பாலினை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று அன்பு எழுந்ததாம். அந்த பாலை பெருமானுக்கு அர்ச்சனை செய்து பூஷணை செய்து அபிஷேகம் செய்து தான் அதை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் பிறந்தது. அப்படி செய்ததற்கு அந்த பாலினை கண்டவுடன் அபிஷேகம் செய்து பூஷணை செய்தல் வேண்டும் என்று அந்த எண்ணம் எழுந்ததற்கு காரணம் சேக்ரா சொல்லி காட்டுகிறார். முன்னை பிறவியினுடைய அந்த தொடர்ச்சி அப்படிம்பார் சேக்ரா. அழகாக முன்னை அர்ச்சனையில் அளவையில் தொடர்ச்சி விளையாட்டால் பொங்கும் அன்பால். எனவே பூர்வ ஜென்மத்தில் செய்த அந்த சிவபூஜையினுடைய ஒரு தொடர்ச்சி, ஏனுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்தாரும் செய்த என்று ஞானசம்பந்தர் குறிப்பிடுகிறார். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இதே போன்று கண்ணப்ப தேவ நாயனார் அங்கே குடும்பி தேவரை கண்டு வணங்க வேண்டும் என்று அங்கே நாணன் கூடிய உடனே வணங்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதிலே ஊற்றெடுத்தது. அந்த அன்பு ஊற்றெடுத்ததற்கு காரணம் சேக்கடார் பெருமான் அழகாக அங்கே அந்த காரணத்தை குறிப்பிடுகிறார். முன் செய்தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி என் அழகாக சொல்றாரு பாருங்க. முன்பு செய்த தவத்தின் ஈட்டத்தின் காரணமாக அது தொடர்ச்சியாக இப்பொழுது அந்த அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கியது என்று சொல்லி காட்டுவார். சதமணிக்கோவை என்ற ஒரு நூல் இருக்கிறது, தர்மபுராதீனத்தினுடைய வெளியீடு, அருமையான ஒரு நூல், சைவர்கள் கற்று தெளிய வேண்டிய நூல். அந்த நூல் எப்படி அமைந்திருக்கும் என சொன்னால் சில கேள்விகள் மட்டும் அந்த நூலிலே இருக்கும், அதற்கு பதில் நாம் அறிவித்துக் கொள்ளுதல் வேண்டும். அது என்ன பதில் என்பதை உரையாசிரியர்மார்கள் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதிலே கண்ணப்பனுக்கு மட்டும் ஆறு நாளில் அருள் புரிந்தது ஏன் என்ற ஒரு வினா எழுப்புகிறார். அதற்கு பதில் பூர்வ பூஜையின் தொடர்ச்சி என்று அதில் பதில் இருக்கும். ஆகையினாலே இந்த இடத்தின் கண்ணே நம்முடைய திருக்குழந்தையாகிய ஞான சம்பந்த சிவபூஜை செல்வர்கள் சிவபூஜை செய்வதைக் கண்டு தானும் பூஜனை செய்ய வேண்டும் என்று அந்த எண்ணம் எழுந்ததற்கு காரணம் பூர்வ ஜென்ம தொடக்கு. தன்னுடைய எண்ணத்தை சுக்கநாத பெருமானிடம் விண்ணப்பம் பண்றார். சுக்கநாத பெருமானிடம் விண்ணப்பம் பண்ணிய உடனே வாயானை மனத்தானே மனத்திருந்த கருத்தானே என்று குறிப்பிட்டு காடுகிறார். எனவே எண்ணியதே எண்ணியாங்கு தருகின்ற நம்முடைய பரம்பொருளானவர் அவருக்கு உடனே அந்த திருக்குழந்தைக்கு கனவிலே எழுந்தருளி, ஞானசம்பந்தா நீ என்னை பூஜிக்க விரும்பினால் ஆகையினாலே உம்முடைய எண்ணத்தை பூர்த்தி செய்ய நாம் சிவலிங்க ரூபத்தில் பெட்டகத்தோடு பொற்றாமரை அந்த பொய்கையின் ஈசான மூலையில் இருக்கிறோம், அதை சென்று மூழ்கி எடுத்து உன் விருப்பப்படி பூசிப்பாயாக. பெருந்திறனை பாருங்க, பால் என்று கேட்டதற்கு பார்க்கடலே கொடுத்தார், இங்க பூசி செய்வதற்கு ஆவல் என்றார். உடனே தன்னையே மூர்த்தியாக கொடுக்கிறார். தன்னையே மூர்த்தியாக கொடுத்ததோடு
கொடுக்கறது மட்டுமல்லாமல் பெட்டகத்தோடு கொடுக்கிறார். இதுதான் நம்முடைய பெருமானுடைய அளப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடியது. எனவே கனவிலே வந்து ஈசானமூல் பொற்றாமரை ஈசான மூலையிலே பெட்டகத்தோடு நாம் சிவலிங்க வடிவிலே இருக்கிறோம், நீ எடுத்து பூசனை மூழ்கி எடுத்து பூசனை செய்வாயாக என்று அழகாக திருவாய் மலர்ந்தான். கனவிலே முடித்தவுடன் நம்முடைய பெருமான் நம்முடைய ஞானசம்பந்தராகிய திருக்குழந்தையார் எழுந்தார். கனவிலே கண்ட அற்புதத்தை கண்டு பெருமானது பெரும் கருணையை வியந்தார். உடனே பெருமான் முன்பாக சென்று ஆடினார் பாடினார், ஆனந்த பூத்தாடுகிறார். பின்பு வைகை பொழுது எப்பொழுது வரும் என்று காத்திருந்து குற்றாமரை தீர்த்தத்தில் ஈசான பாகத்தில் நீரில் மூழ்கி காணுகின்ற பொழுது அங்கே பெட்டக கோயிலோடு அவர் கையில் சொக்கநாத பெருமான் அங்கே வந்தருளி அதை ஆற எடுத்து அப்படியே கழிப்பு மீக்குற அப்படியே எடுத்துக்கொண்டு சென்று அதுதான் நம்முடைய பெருமான் அந்த பெட்டகம் கிடைத்தவுடன் அப்படியே எடுத்து அணைத்துக் கொண்டு பெருமான் சன்னதி முன்பாக சென்று அப்படியே ஆனந்த கண்ணீர் உகுத்தார். ஆனந்த கண்ணீர் உகுக்கின்ற அவரது திருவாயில் இருந்து அந்த பெருமான் சொக்கநாத பெருமான் கொடுத்த அந்த கொடையினை நினைந்து ஒரு அழகான ஒரு கவிதை செய்தார். சொக்கநாத கலித்துறை என்று சொல்லக்கூடியது. அந்த பெருமான் தனக்கு செய்த பேர் உபகாரத்தை அந்த திருப்பாட்டிலே உணர்த்தி காட்டுகிறார். கண்ணுக்கு இனிய பொருளாகியே, சொக்கன் அல்லவா, அழகன் அல்லவா, மனதை ஈர்க்கின்றவன் அல்லவா. ஆகையினாலே அவர் எப்படி இருக்கிறானா, கண்ணுக்கு இனிய பொருளாகியே என் கரத்தில் வந்தாய். காட்சி பொருளாய் மட்டுமில்லை, கையிலே கிடைக்கும்படியாக என் கரத்திலே வந்து விட்டாய். கண்ணுக்கு இனிய பொருளாகியே என் கரத்தில் வந்த

0: நன்றிப்படிசை மதுராபுரி சொக்க நாயகனே, என்னை ஆனந்த ஆரிக்குள் ஆனந்த கடலுக்குள் அமிழ்த்தும் என்று அழகாக அங்கே விண்ணப்பம் செய்தார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த பாவத்தை பற்றி கொண்டு தொஷா என்ன பண்ணுகிறான், மகன் இறந்து போனான் என்று பெரிய வேள்வி செய்து விருத்தாசுரனை அழைக்கிறான். அவனை போய் இந்த இந்திரனை அழித்து அவனை கொண்டு விட்டு வர வேண்டும் என்று ஆணையிடுகிறார். இதற்கிடையிலே இந்த இந்திரன் நடுங்கி போய் மறைந்திருக்கிற காலத்துல இந்திரவதை சும்மா இருக்கக்கூடாது, எப்பவும் பதவி சும்மா இருக்கக்கூடாது, சீட்டு வந்து காலியா இருக்கக்கூடாது, யாராவது உட்கார வைக்கணும். அந்த மாதிரி அந்த காலத்துல தேவர்கள் எல்லாம் பாண்டிய நாட்டில இருக்கக்கூடிய ஒரு மன்னன் 100 அசுவமேத யாகம் பண்ணினான், அவனை கூப்பிட்டு நீ இந்திர பதவியில இருந்தான்னா ஜாம ஒழுங்கா இருக்க வேண்டியதானே. முதல்ல சீட்ல உட்கார்ந்தவன என்ன கேட்டான்னா, இந்திராணி மீது எங்க இருக்குன்னு கேட்டான். அவ பதவி போனான், ஏய் பெர்மனன்ட் கூட இல்ல டெம்பரரியான சாமி, அவன் இங்க இருக்கான், இந்திரன் போயிட்டான்னா பரவாயில்ல அப்படின்னு உடனே பார்த்தான் வியாழ பகவான். அப்பா இந்திரா அவ வீட்டுக்கு போதுனா சில சடங்குகள் இருக்கு, 7 முனிவர்கள் இருக்காங்க பாருங்க, அகத்தியமர் அஸ்திரி கோதமர் முதலா 7 முனிவர்கள் உன்னை தாங்கி வரணும். எவ்வளவு பெரிய பதவி பாருங்க, எவ்வளவு பெரிய யோகிகள் ஞானிகள் இவனுடைய பல்லக்க சமக்கணும்னா எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும்னு நினைச்சு பாருங்க. சாதாரணமான இல்ல, யோகிகளா இருந்தாலும் கூட அந்த புண்ணிய பலனை அவர்களுக்கு கொடுப்பதற்கு சுமந்து கழிக்க வேண்டி இருக்கிறது. அவர்கள் பல்லக்க தொங்கினார்கள், முன் கோலில 3 பேர்கள், பின் கோலில 4 பேர் பல்லக்கில் ஏறிட்டான். ஏறி உட்கார்ந்தவன் அவசரமா போங்கிறான். இந்த முன் தாங்க கொம்பு தாங்கி இருக்கிறவர் குட்டையான ஆசாமி அகத்தியர், இந்த பின்னணி இருக்கிற நெட்டையான ஆட்களுடைய பாரம் பூரா இவனுடைய தோழவர். இவர் வேகமா வேற போன்னு சொல்றானா, அடப்பாவி நீ சர்ப்ப சர்ப்பன் வேகமா சொல்லி நீ சர்ப்பமா போனார். ஆக மலைப்பாம்பாக அந்த பல்லக்கில இருந்து ஓடி போனான். அது அற்பரானவருக்கு செல்லம் அல்லது அழிவுக்கு வழி உண்டோன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கதைகளை சொல்லுகிற போது நீதிகளை அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய செல்வம் உடையவனாக இருந்தாலும் அற்பனாக இருந்தால் அந்த செல்வம் அவனை அழித்து விடும், அவனுக்கு அது பாதுகாப்பு என்பது கிடையாது. நுணலும் தன் வாயால் கெடுதல் போல இருந்தார். அப்படி அழிந்த பிறகு அவனை பார்த்து எப்படியாவது இந்த விருத்தாசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக முயன்று செய்கிற போது அவனுடைய அந்த வஜ்ராயுதம் இருக்கிறதே அது பழுப்பட்ட ஆயுதமாக கூட்டது. அப்போது மகாவிஷ்ணு சொல்றார், ததீசி முனிவர் என்று ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட போனா உனக்கு ஒரு ஆயுதம் கிடைக்கிறார். இன்னும் அவருடைய நாயுடன் முனிவர்களை என்ன ஆயுதம் இருக்கிறார். அப்பா பார்க்கடல் கடைந்த போது அசுரர்களும் தேவர்களும் தங்களுடைய ஆயுதங்களோடு அங்க வரக்கூடாது, எவ்வளவு சிஸ்டம் பாருங்க. ஒரு பொது இடத்துக்கு கொண்டு போது ஆயுதத்தோட வரக்கூடாது என்று சொல்லி எல்லா ஆயுதங்களையும் கொண்டு போய் அசுரர்களும் தேவர்களும் ததீசத்தை கொடுத்தார்கள். அவர் பல நாள் பார்த்தாரு, பிறகு அவற்றையெல்லாம் எடுத்து ஒன்றாக திரட்டி விழுங்கி விட்டார். அது முதுகந்தண்டாக இருக்கிறது அவர் இடத்துல போய் கேட்டார். முதுகந்தண்டை கேட்ட கொடுப்பான பயந்து போய் கேட்கிறார். அப்ப சொன்னார், நாய் நமது என்று சொல்லக்கூடிய உடம்பு, பெற்ற தாய் என்னுடைய என்னால் பெறப்பட்ட உடம்பு என்று சொல்வார், பிதா நான் தந்த உடம்பு என்று சொல்வார். இப்படி உலகத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பேய் நமது என்று சொல்லக்கூடிய உடம்பு, இந்த உடம்பினால என்ன பெருமை இருக்கிறது. அதான் சொன்னார், எங்கும் உரியன் பெரு வள்ளுவருடைய வாக்கை அங்க வைக்கிறார், இந்த உடம்பை நான் விட்டு போகிறேன் என்று அந்த மூல கணலை ஏற்றி அந்த சிறசு வழியாக தன்னுடைய உயிரை நல்ல கதிக்கு செலுத்தினால் அந்த உடம்பு விழுந்தது. அந்த முதுகந்தண்டை தேவதச்சன் வச்சராயுதமாக கொடுக்க அந்த ஆயுதத்தை எடுத்துக் கொண்டு விருத்தாசுரனை வெல்லப் போகிற போது அவன் பயந்து ஓடி போய் கடலடை அங்கே கறந்து கொண்டார். சரி பார்த்தான், அப்ப அகத்தியர் போகிறான், சாமி இந்த விருத்தாசுரனை கொல்ல வேண்டும், இவன் வெற்றி பெறுவதற்காக 2 முனிவர்கள் அவர் உடம்பை போட்டுட்டு போனாரு, இவர் கடலை குடித்தார், உப்பு கடல் ஒரு உப்பு டம்ளர் உப்பு தண்ணியும் ஒரு டம்ளர் குடிக்க முடியுமானுமாக கடலையே குடித்தார் ஐயா. ஞானிகள் செய்கிற தவத்தினாலே மற்றவர்கள் வெற்றி பெறுகிறார். ஆக ஞானிகளுடைய தயவு இருக்குமானால் நாம் வெற்றி உடையவர்களாக என்றைக்கும் விளங்கலாம். ஆனால் அகத்தியர் குடித்தார், உளுந்தளவாக ஆக்கி ஆசமனம் செய்தார், அந்த விருத்தாசனை கொண்டார், உடனே பழி பற்றி மறுபடியும் ஒரு பெண்மகத்தி வந்தது. ஜாட பகவான் சொல்றார், மண்ணிலே போய் கழிக்க வந்துள்ளார். விண்ணிலே இருக்கிறவன் மண்ணிலே வர வேண்டியதா இருக்கு. அதனால புவனியில் நாம் போய் பெறவாமை நாள் நாம் போக்குகின்றோம் அவமை. சிவன் உய்ய கொள்ளுகின்ற ஆறு, சிவபெருமான் எழுந்தொருளி இருந்து உயிர்களை உய்ய கொள்ளுகின்ற இடம் ஆகினாலே பூமியிலே போய் கைலாயத்திலிருந்து தொடங்கி பல தலங்களை கண்டித்துக் கொண்டு வருவார். திருவிழா புராணம் மதுரையினுடைய பெருமை மட்டும் சொல்லல, ஏறத்தாழ ஒரு 64 ஊர்களை பற்றி திருவுருளை பற்றி விளக்கமாக சொல்லப்படுகிறது. தலையாத்திரையே போய் தோன்றலாம். அர்ச்சனை படத்துக்கு வருகிற இறுதியில் வருகிற முனிவர்கள் எல்லாம் பல தலங்களை தரிசனம் கொண்டு மதுரைக்கு வந்து வழிபாடு செய்தார் நூலிப்பார். ஆகவே அப்படி வந்து இந்த கடம்பவன காடாக இருக்கிறது. இந்த காட்டின் ஒரு பக்கமாக இருக்கிற போது மெல்ல தன்னுடைய உடம்பில இருந்து பாலம் இறங்குவது போலே, அந்த சுமை இறங்குவது போல உணர்வு வந்தது. இங்கேயும் ஒரு அற்புதம் இருக்கிறது. சென்று தேடி வாருங்கள் சொல்லும்போது, கடம்ப மர நீழலிலே கண்ணுதர் பெருங்கடவுள் கருணை ஊற்றியாக அலர்ந்திருக்க கண்டு போய் சொன்னார்கள், இங்க வந்த போது குரங்குகள் எல்லாம் மாணிக்க மரகத்தை எடுத்து விட்டு அருவினால பூஜை பண்ணலாம். குரங்கு புத்திக்கு கூட பூஜை பண்ணணும் இருக்கு. நல்ல தவளை வெயிலிலே துன்புறுகிறது என்று நாகம் படையெடுத்து நிழல் தருகிறான். அப்ப நல்ல இடம் என்பதற்கு இதெல்லாம் அறிந்து வருகிற போது பெருமானை பார்த்தான், வணங்கினான், அன்பு மீதுற அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று ஆதரிக்கிறது உள்ளம், ஆதரிக்கின்றது உள்ளம் தேவாராக. அப்படியே பொட்டாமரைகளை நீராடினா மலர்கள் நீரும் மலரும் இருந்தா போதும், நீரும் மலரும் இருந்தா போதும். நீர் இருந்தது மலர் இல்லை, மலர் இல்லை என்று பக்தருடைய மனத்தை அறிந்தவுடனே பொட்டாமரை மலர் மலர் செய்தார். தேவதத்தனை நினைந்தான், இந்திர விமானம் எழுந்தொழுகிறது. 8 யானைகள், 16 சிங்கங்கள், 32 பூதங்கள் அமைந்த ஒரு அருமையான விமானம், விண்ணொளி விமானம், விண்ணிலி விமானம். அந்த விமானத்துக்குள்ள பெருமானை எழுந்தள்ள பண்ணினார். இந்த பொட்டாமரையும் நீரும் கொண்டு சிறந்த வழிபாட்டை செய்தான். செய்த பிறகு இறைவன் எழுந்தொழி, உன்னுடைய பாம நீங்கிட்டு உனக்கு என்ன வேணும்னர், நான் இங்கே உன்னுடைய அடியாரோட அடியானாக இருக்கிறேன். உடவட அந்த வேலையில வச்சுக்காத, அதுக்கு ரொம்ப நாடு இருக்கு. அடியார் கூட்டத்துக்குள்ள வருதுன்னா சாமானியம் நடிச்சியோ, உடையாள் உண்டன் நடுவதற்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடியன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அவர் கண்டிஷன் போடுவாரு, அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும். அது மாதிரி அடியார் கூட்டத்துக்குள்ள வர்றதுக்கு என்ன நாடு இருக்கப்பா, நீ போய் அங்க உள்ள போகங்கள் எல்லாம் மூழ்கி அதுக்கப்புறம் மேலான திட்டத்துக்கு வந்த பிறகு இருவினை ஒப்பு மலபரி பாகம் வந்து உன்னுடைய மேல சத்தினி பாகம் வருகிற போது நீ வரலாம், அடியானாக வரலாம். அது வரைக்கும் நீ அந்த அனுபவங்களை அனுப்பிச்சிருக்கணும். உனக்கு யோகியது அதுதான், நீ போ, உனக்கு உள்ள கடமையை நீ செய். இப்ப சிவனடியானா வந்துடாது, எல்லாருக்கும் சொல்லிக் கொள்றதுன்னா அவரவருடைய பணிகளிலே உரிய பணிகளை சரியாக செய்து கொண்டு வர வேணும். கொஞ்சம் கொஞ்சமா சுத்த சுத்தி வந்த பிறகுதான் மேல்நிலைக்கு வரணும். திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொன்னா அது பக்குவம் இல்லாத அறவே காட்டித்தனம். ஆகவே அவரவருடைய நிலையில அவரவருக்குரிய கடன்களை உரிய முறையிலே செய்து அவற்றினுடைய பயன்களை நன்றாக தீக்கி பிறருக்கும் தந்து அதனாலே அறிவு தெளிவு உண்டாக உண்டாக உண்டாக உயர்ந்து பெருநிலைக்கு போக வேண்டுமே. திடீர்னு ஒரு பாய்ச்சலாக பயந்து விடுவோமானால் அது இறைவனுக்கு உறப்பான செயல் இல்லை என்று இந்திரனுக்கு சொன்னார். இந்திரன் மகிழ்ந்து கொண்டு சொன்னார், நீ ஆண்டில ஒரு நாள் சித்திர மாசத்துல சித்திரா பௌர்ணமி என்று மதியத்துல வந்து ஒரு நாள் ஒரு வேளை நீ வழிபாடு செய்தால், இவன மாதிரி ஒரு கடவுள் எங்கேயாவது உண்டா, 365 நாளும் நீ முப்போதும் செய்த வழிபாட்டினுடைய பயனை பெறுவாய்னர். எவ்வளவு சுலபம் பாரு, மதுரைன்னு நினைச்சாலே போருமா, கேட்டாலே போருமா. இப்படி இந்திரனுடைய பழியை தீர்த்தான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நிலையில இருக்கிறவர்களும் கூட தவறுவார்கள். தவறினாலும் கூட இறைவனுடைய அருள் இருக்குமானால், ஞானிகளுடைய தொடர்பு இருக்குமானால், உயர்ந்தவருடைய நெறிகாட்டுதல் இருக்குமானால் அதிலிருந்து பிழைக்கலாம். மாணிக்கவாசகர் சொல்லார், மாதாவதற்கு பிழைத்து ஒன்று தெய்வம் ஒன்றவர் சித்தம் உண்டாகி தேடி வருகிற நிலையெல்லாம் சொல்வார். அப்படி இந்திரனுடைய பழி தீர்த்த பிறகு அவன் செம்மாந்து அங்க உலா வருகிறான். உலா வருகிற போது இந்த வெள்ளையானை மேலே செருக்கோடு வருகிற போது அகந்தையினாலே அவன் எல்லா தேவர்களெல்லாம் கொடுக்கிறார், பொருள் எல்லாம் வாங்குறான். அலட்சியம், அவன் நினைத்ததெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக வருஷம் இருக்கு, காமதேனி இருக்கு, எத்தனையோ இருக்கு. அந்த இடத்துல துர்வாச முனிவர் என்று ஒருவர் போய் சேர்ந்தார், ரொம்ப கோபக்கார முனிவர். அவர் காசியிலே துர்வாச லிங்கம் என்று ஒன்று பிரதிஷ்டை பண்ணி, அப்ப காசிக்கு போனா ஒரு லிங்க பிரதிஷ்டை பண்ணணும். காசியில பண்ண முடியாவிட்டாலும் நாம ஊருக்கு வந்த பிறகு காசி லிங்கம் காசி விஸ்வநாதன், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா கோயிலும் காசி விஸ்வநாதன் இருக்கும். நகரத்தார் என்ன பண்ணுவாங்க, எங்க திருப்பணி பண்ணாலும் அண்ணாமலைநாதரையும் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கட்டாயமா இருக்கும். திருப்பணி பண்ணாங்க, நகர்த்தார் திருப்பணினா அங்க ஒரு மீனாட்சி சொக்கலிங்க நிச்சயமா இருக்கு. 43 கோயில்ல சிவாலயத்துல கிட்டத்தட்ட 23 கோயில் மீனாட்சி சொக்கலிங்கம், நகர கோயில் அல்லாத கோயில் சொல்றேன். நகரத்தார் வாழ்கிற ஊர்கள்ல 43 கோயில், 20-23 கோயில்கள் மீனாட்சி சொக்கநாதர். மீனாட்சி சொக்கநாதர் மேல அவ்வளவு ஈடுபாடு. ஆனாலே துர்வாசரங்க லிங்கம் அமைத்து காத்தியில வழிபாடு செய்து அந்த வழிபாட்டினுடைய பயனாக முடியல என்று ஒரு தாமரை மலர் விழுந்தது. அதாங்க திருவருள் வந்து எப்படி வெளிப்படுவது சொன்னா, கையிலே ஒரு அற்புதமான அற்புத தெய்வம் இதனின் மட்டுண்டோ, தன்னை அன்போடு அஞ்சலத்தில் வைத்து சொற்பத பொருள் உணர்வுகளுக்கு எத்தனை எத்தனை இன்பங்கள் உண்டோ அத்தனையும் அவர்களுடைய நிலைக்கு தக்கப்படி கொடுக்கும். துர்வாசருக்கு மலராக மலர்ந்தான் பெருமான். அதை மன்னிய என் சிந்தை மலர்ந்த மலர்ச்சி என்று சொல்லி தாங்கிக் கொண்டு போகிற போது இங்க உலா வருகிறார். அவனுக்கு இந்த சிவப்பிரசாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனா உயர்ந்தவர்கள் என்னன்னா, நாங்களே வாரி பூஜை கொண்டு வந்துட மாட்டாங்க, கையில் கொண்டு வச்சுக்காங்க. இந்த ஊருக்கு போனேன், இந்த பிரசாதம் உங்களுக்கு. அந்த பிரசாதத்தை கொடுக்கிற போது அவன் ஒரு கை நீட்டி வாங்கினான். சிவப்பிரசாதத்தை ஒரு கை நீட்டி வாங்க கூடாது. பெரியவர்கள் கொடுக்கறத ரெண்டு கை நீட்டி வாங்கணும். பிரசாதத்தை இன்னும் தலைவணங்கி வாங்கணும். இவன் அங்குசத்தினால வாங்கினான், வாங்கி மத்தகத்து மேல வச்சான். அந்த ஒரு கையினால வாங்கின இவன் ஒரு கையை உடைய அந்த யானை என்ன பண்ணணும், கையினால இழுத்து போட்டு காலில் நீட்டி துர்வாசருக்கு கோபம் விட்டது. ஏய், உன்னுடைய இருமாப்பும் தொழவம் அணிந்தவனுடைய இருமாப்பும் இசைவனுடைய இருமாப்பும் ஆலாலம் உண்டவனை பூசித்த பூ பேரல்லவா, அதை நினைக்கலையே. சிவபெருமான பூஜை பண்ண பலன்தானப்பா உனக்கு இந்த பதவி எல்லாம். உன்னுடைய முடி பாண்டியன் ஒருவனாலே திறக்கடவது, உடனே சாபம். வாழ்த்தும் வசமும் உடனே நிக்காது, ஞானி இடத்துல உடனே வெளிவந்துடும். அவங்கதான் ஞானி. கொஞ்சம் மரத்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க கரவு உடையவர். கோபம் வந்தாலும் உடனே வரும், வாழ்த்து வந்தாலும் உடனே வரும். மறைப்பு என்பது அவர்கள் கிடையாது. பிடிக்கலன்னா உடனே சொல்லிடுவாங்க. மரத்தான கொஞ்சம் நனித்த நாகரிகம் எல்லாம் அதெல்லாம் யோகிகளிடையே ஞானிகளிடையே இருக்கக்கூடாது, உடனே சொல்லிடுவாங்க. சாபம் வந்துட்டு முடிச்சலர கடவுனார். இந்த யானை காட்டானையாக போகட்டுனாரு. வெள்ளை யானை எப்படி விட்டது, எட்டு திசை யானைகள்ல சிறந்த சுந்தர திசைக்குரிய யானை வெள்ளை யானை. அந்த யானை காட்டானை போனா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஏதான் நல்ல இருக்கிற உடம்பு கொஞ்சம் பொதி பொதி வந்தா எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு யானை இந்திரன் ஏறி வருகிற யானை சுட்டு போனார்கள் தேவர். இப்படிப்பட்ட இப்பத்தான் வந்து மீண்டு வந்திருக்கிறான். இப்ப மறுபடியும் ஒரு சாபமான சாமி சாமி காலில் விடுனாங்க. சரி, இவனுக்கு தலைக்கு வந்தது முடிமட்டாக போகட்டுனர். இந்த யானை 100 ஆண்டுகள் இருக்கின்றன. தள்ளுபடி பண்ணிட்டாங்க. துர்வாசர் மாற்றினும் மாற்றுவர். அந்த யானை வந்தது பல இடங்கள்ல இருந்து இந்த 100 ஆண்டு முடிந்த எல்லையில காட்டுக்குள்ள வந்தது. கடமணத்துல அது வரைக்கும் காடா இருக்கு, மதுரை காடாக இருக்கிறது. இந்திர விமானத்தை பார்த்தது வணங்கியது பொட்டாமதில் நல்ல புத்தி வந்துடும். நல்ல இடத்துக்கு வந்தா நல்ல புத்தி வந்துடும். நல்ல சூழல் சொலற்கரிய சூழலா இதுவும் தன்மை இப்பதுக்கு இந்த நிலவலாத புண்பதலே அந்த புலால் உடம்பே புகுந்து என்ற பெருமானவன் நல்ல இடத்துல நல்ல சார்பில் நல்ல உணவுல நல்ல திருநணியில இந்த யானைக்கு வந்தது பொத்தாமரையிலே மூழ்கியது பூ எடுத்துக்கொண்டு வந்து பெருமான வணங்குச்சு. உன்னுடைய அந்த நிலை மாறியது, நீ போகலாம். இல்ல சாமி, நான் இங்கே எட்டு யானையோட நானும் ஒரு யானையா இருக்கேன். இது ஒரு பெட்டிகள் போட்டது. அப்ப அந்த வேலையில இங்க வச்சுக்காத. இந்திரன் நமக்கு அன்பன். எப்பவும் தனக்கு பணி செய்வதை காட்டிலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய தோழர்களுக்கு அன்புக்குரியவர்களுக்கு பணி செய்வதுதான் பெரியவங்க விரும்புவாங்க. இறைவனுடைய குணம் அது, இறைமை குணம். அந்த இறைவன் சொன்னான், இந்திரன் என்னுடைய அன்பன் அடியவன், அவனுக்கு நீ ஏவல் செய்வதுதான் பணி செய்வதுதான் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. அதனால போய் பேசாம இந்திரன் தாங்குது. இது கேட்டதை தவிர திருப்பி திருப்பி இந்த மதுரையை சுத்து வராங்க. மதுரையை சுத்தினது எதுவும் போகாது. மதுரையை சுத்தினது எதுவும் போகாது. கிட்டத்தட்ட ஒரு 50-55 ஆண்டுகளாக சுட்டி சுட்டி வர்றதுனால என்னுடைய பெருமை மிகுந்தது தெரியுதோ, இப்படியோ தெரியல, மங்கி தெரியுதோ தெரியவில்லை. ஆனால் அந்த யானை வந்து மேற்கு திசையில போது ஒரு சிவாலயம் கண்டது, தீர்த்தம் கண்டது. எப்படின்னா ஒரு நல்ல வேலை செய்யணும், எங்க போனாலும் ஒரு நிரந்தரமான ஒரு பணி செய்ய வரும். பெரியவங்க எல்லாம் அப்படித்தான், தம்முடைய உயர்வு காட்டுவதற்காக அல்ல, உலகத்துக்கு நன்மை செய்வதற்காக நிறுவனங்கள் இருவார். அந்த காலத்துல கோயில் குளம், கோயில் குளம், சத்திரம் சாவடி, அப்புறம் வேத பாடசாலை, தேவார பாடசாலை. அந்த காலத்துல 63 குருபூச மடம், படித்துறையில ஒரு விநாயகர், மர நீளர்கள், இதெல்லாம் இந்த ஆடு இந்து குட்டின்னு இந்த உடம்பு கிணவு எடுத்தா மாடு ஆடுகளை எல்லாம் தீர்க்கிறதுக்கு அந்த ஒரு கல் நடுவாங்க, சுமை தாங்கி. இதெல்லாம் அறங்களாக அந்த காலத்துல போட்டப்படுது. இப்ப அறங்கள் எல்லாம் என்ன செய்யறதுன்னு புரியல. அத கட்டளைகள் இருக்கிறவரை அறங்கள் செய்வதற்கு யாரும் கேட்டு போய் சொல்லுவாரு இல்ல, அது விதிக்கு உட்பட மாட்டேங்குது. இவங்க சொல்ற அறங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் அது அங்க ஒரு சிவாலயம் கண்டு கிழக்கு திசையில வந்து மறுபடியும் ஒரு 5வது நல்லூருங்கிற ஊரு பாருங்க, நம்ம நடுவில் இருக்கிறோம். அங்க இருந்து மறுபடியும் இந்திரனுக்கு போய் இறைவனுடைய திருவழினாலே ஏவல் செய்யறது. இது வெள்ளையானை சாபம் தீர்த்த திருவிளையாட ரெண்டு. அப்ப உயர்ந்தவனுக்கும் உயர்ந்த ஒரு பொருள் உயிர் ரெண்டும் அருள் செய்தான். இதுவரைக்கும் காடா இருந்தது. அன்புடைய ஒருவன் இந்த மனவூர்லதான் பாண்டி நாட்டினுடைய தலைநகரம் மனவூர் என்று கிழக்கு திசையிலே கடம்பவன காட்டுக்கு கிழக்கு திசையிலே நகரமாக இருந்தது. அந்த நகரத்திலே குலசேகர பாண்டியன் என்பவன் அரசாட்சி செய்து வருகிறான். அதிலே மன்னவருடைய பின்னோரில் செல்லக்கூடிய இளங்கோக்களில் ஒருவன், ராஜா மாதிரி இருக்கக்கூடிய பெரிய குபேரனை ஒத்த பெருஞ்செல்வன் மேற்கு திசைகளை போய் வாணிபம் செய்து விட்டு வருகிறான். நல்ல சிவசிந்தனை, நல்ல வாணிபம் செய்வது மட்டுமல்ல, எப்படி நல்ல பொருள்களை கொண்டும் கொடுத்தும் லாபம் காண்பானோ அது போல அருளையும் அவன் திரிபுண்டரமாக திருநீரை அணிந்து சிவபக்தியையும் வளைத்துக் கொள்கிற ஆற்றலுடைய வணிகன். அவன் இரவு நேரத்தில் இந்த கடம்பவன காட்டுக்கு வருகிற போது ஒளித்திகள் விமானத்தை பார்க்கிறான். இங்கே இரவு தங்கிவிடலாம் என்று நினைத்து தங்குகிற அந்த நேரத்தில் அன்றைக்கு சோமவாரம் திங்கட்கிழமை, மதுரைக்கே உரிய நாள். அந்த திங்கட்கிழமை தேவர்கள் எல்லாம் வருகிறார்கள். சிவராத்திரி போல நான்கு காலங்களிலேயும் பெருமானுக்கு வழிபாடு செய்வார். இதை இறைவனுடைய அருட்கண்ணால் நோக்காதால் யாரே, அவன் காட்டினால் அன்றி நாம் காண முடியாது. இந்த வழிபாட்டை இந்த தனஞ்சயன் என்ற வாணிபன் இறைவனுடைய இன்னருளினாலே இன்னருளையே கண்ணாக கொண்டு பார்க்கிறார். ஆகா என்று தன்னிடத்தில் இருக்கிற பொருளை கொடுக்கிறான். கத்தூரி, நல்ல பதி நீர், இதெல்லாம் அவங்க வியாபாரி இல்ல, உயர்ந்த வியாபாரி, அந்த பொருளை கொடுத்து இந்த அபிஷேக பொருளை சேர்த்துக் கொள்ளுங்க. பிறர் வழிபாடு செய்தாலும் நம்மிடத்தில் இருக்கிற பொருளை இறைவனுக்கு என்று ஆக்க வேண்டியது அறிவுடையவர் செயல். அந்த வழிபாடெல்லாம் நினைத்தான். காலையில பார்த்தா விமானமும் தனிநாயகராக இருக்கக்கூடிய பெருமானும் இருக்கிறாரே தவிர தேவர்களை காணிக்கிறார். வியந்து வணங்கி இந்த மனுவருக்கு வந்து குலசேகரனே, தான் கண்டது எப்பவும் ஒரு பிரஜை, ஒரு ஊழியர், ஒரு மாணவர், தாங்கள் கண்டது கட்டதை எல்லாம் மாணவர் ஆசிரியரிடத்திலையும் பிள்ளைகள் பெற்றோரிடத்திலையும் தொழிலாளிகள் முதலாளிகளிடத்திலேயும் மக்கள் குடிவாடுகிற மக்கள் அரசியலிடத்திலையும் சொல்ல வேண்டும். இப்பொழுது யாரும் யாருக்கும் தெரிக்காமல் மறைப்பதுதான் சிறந்தது, ஆபத்து இல்லாததுன்னு நினைக்கிறார்கள். உயர்ந்த விஷயங்களை போய் சொல்ல வேண்டும் என்று உடனே போய் அரசனிடத்தில் சொல்கிற போது அவன் மன மகிழ்ச்சி கடம்பவன காட்சியிலே முளைத்திருக்கக்கூடிய கண்ணுடன் கடவுளை நினைந்தான். அந்த நினைவோடு படுக்கிறான். அதான் நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மா புனல் வீதி நறுங்கொந்தை போல நின்ற கனல் எரி அனல் புழுது கையவனே இதுவோ மையாளுமாறு இவதொன் தமக்கில்லையே அதுவோ உன்னும் இப்படி போய் கடம்பவன காட்சியிலே இருக்கிறாய் என்ற நினைவோடு படுக்கிற போது அந்த நினைவு கனவாக பெருமான் சித்தராக வருகிறார். சிந்தையுள் சிவமதானால் திருச்செம்பன் பள்ளியாறு வந்து, அப்பா காட்டிலே இருக்கிறேன், நீ அந்த காட்டை கெடுத்து நாடு நகரமாக ஆக்கி உன்னுடைய தலைநகரத்தை அமைத்துக் கொள் என்று சித்தர் வேடத்திலே வருகிறார். எவரும் காண முடியாத சித்தர். அவன் நனவிலும் தேவருக்கு கனவிலும் அறிய முடியாத பெருமான் நனவிலே மாணிக்கவாசகருக்கு வந்தது போல கனவிலே வந்து சித்தராக காட்சி கொடுக்கிறார். உடனே விழிக்கிறான். பொருள் பிறந்தது எல்லாரையும் அழைத்துக் கொண்டு கடம அவரை காட்டுக்கு வருகிறான். அங்க பெருமானை போய் பார்க்கிறான். விமானத்திலிருந்து வணங்கி அவருடைய திருவுருளமாக நின்று இந்த காட்டை கெடுக்கிறார். இந்த காடு கெடுத்தல் என்பது மனித நாகரிகத்தினுடைய மிக உச்சியான ஒரு நிலை. அப்போ ஒவ்வொரு நாட்டிலேயும் நகரங்கள் எப்படி உற்பத்தன, ஊர்கள் எப்படி உருப்பெற்றன என்றால் காட்டிலே இருந்தார். காட்டை அழித்துத்தான் நாடு நகரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் காட்டை எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால்தான் ஒவ்வொரு தளத்திலேயும் தல மரம் என்று ஒன்று இருக்கிறது. தில்லை வனம், நெல்லை வனம், பல தில்லை காஞ்சி என்று பல இடங்களில் வாழை மரம், வாழைத்தோப்பா இருந்திருக்கு பைங்கிரி என்ற ஊர்ல. இப்படி பல தலங்களில் மரங்கள் போற்றப்பட்டிருக்கின்றன. இப்ப அதுக்கு வந்து தங்க கவசமா வெள்ளி கவசமா போட்டு இருக்கோம் தண்ணி ஊத்தாம. இது இயற்கை வழிபாடு செய்வதாகாது. இந்த கடம்ப மரம் மதுரையில கூட கடம்ப மரம் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. கடம்ப மரத்துக்கு உள்ள போனீங்கன்னா திருப்பந்த காட்சி மண்டல வெள்ளி கவசம் போட்டு வச்சிருக்காங்க, அது சுற்றிட்டு வந்தா போறோம். கடம்ப மரத்தில பெருமாள் இருந்திருக்கிறார். இயற்கை வழிபாடு செயற்கையாக மாறுகிற போது அங்கே விளைகிற விபரீதங்கள் அந்த இயற்கையை போற்ற வேண்டும். பெருமானுடைய அருளை கேட்டு காடு கெடுக்கின்றான். அப்பொழுது கனவிலே வந்த பெருமான் நனவிலேயும் வருகிறார். நேராக சித்தர் வந்து அமர்ந்து கொள்கிற போய் வணங்குகிறான். வா இப்படி இப்படி அமை, தான் சொல்லிய அந்த முந்தைய வேத ஆகம வழியிலே முறை வழியாக இப்படி இப்படி வீதிகளை அமை. முத முதல்ல நகர அமைப்பு அதிகாரியாக இருந்தவரே மதுரை நாயகர் தான். டவுன் பிளானிங் ஆபீசர் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணவர் யாருன்னா மதுரை நாயகர். இதெல்லாம் சொன்ன வேடிக்கையா இருக்கு. நகரம் வந்த பிறகு டவுன் பிளானிங் ஆபீசர், நகரம் உண்டாவதற்கு முன்னாடியே பிளான் பண்ணவர். சில பேர் நகரம் உண்டாகி வருமானம் எல்லாம் வரியெல்லாம் நிறைய வந்த பிறகு பிளானிங் ஆபீசர் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுவான். இங்க அப்படி இல்ல, காடா இருக்கிற போதே பெருமான் பிளான் பண்றாரு அந்த நகரமாக ஆக்க வேண்டும். தக்கவாறு தக்கவர்களை சொல்லி இன்னும் இடங்களில் இன்னெல்லாம் இருக்க வேண்டும் என்று அமைத்து காட்டி பெருமான் இதை தூய்மை செய்ய வேண்டும். டவுன் பிளானிங் ஆபீசர் மட்டுமல்ல, கிரக பிரவேசம் பண்ணி வச்ச குருக்களும் அவரை தான்.

0: காரணம் எனக்கு இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் கொடுத்திருப்பதனாலே இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பாக என்னுடைய பணிகள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அது இறைவனுடைய திருவுருள் என்று நம்புகிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்ய மலிவளம் சுரக்க, எல்லாரும் சொல்லலாம். வான்முகில் வளாது பெய்ய மன்னன் கோன்முறை அரசிய, குறைவிலாது உயிரில் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நட்டவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்கிய உலகம். நம பார்வதீபதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

தர்க்கம் வேற குதர்க்கம் வேற. இந்த குதர்க்கம் இப்படித்தான் சொல்ல முடியும். இப்ப ஒவ்வொன்னு என்ன எல்லாவற்றிற்கும் எல்லாம் சொல்ல முடியும், கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு. ரொம்ப வேடிக்கையா இன்னொரு கதை சொல்லுவார்கள், அதாவது இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமா ஒரு கூட்டம் வந்து, இது இந்த காலத்துல வேத காலத்துல இருந்து இது உண்டு. அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த பாரு இது வந்து கேட்டு இருக்கிறார்கள். ஒரு பெரிய பேச்சாளர் அவரிடத்துல வந்து கேட்கும் பொழுது, சண்டைக்கு நான் யாரு வேணாலும் எழுக்கலாமே, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே, வாயிருக்கிறவன் எவன் வேணாலும் பேசலாமே. அவர்கள் வந்தவர், நான் ஒரு நாயை தூக்கி குளத்துக்குள்ள போடுறேன், உன் பிள்ளையார கல் பிள்ளையாரையும் தூக்கி குளத்துக்குள்ள போடுறேன், எது தண்ணியில இருந்து வெளியில வருதோ அதுதான் உயர்ந்தது, ஒத்துக்கலாமா அப்படின்னாராம். உடனே இவர் பார்த்தார் பேச்சாளர், அப்படியா நான் இன்னொன்னு சொல்றேன், அதே நாயை எடுத்துக்க, அதே கல் பிள்ளையாரையும் வச்சுக்கோ, நீ நாயை தூக்கி கல் பிள்ளையார் மேல போடு, நான் கல் பிள்ளையார தூக்கி நாய் மேல போடுறேன், எது இருக்குதோ அதுதான் உயர்ந்தது, ஒத்துக்கலாமா அப்படின்னாராம். எது வேண்டாலும் சொல்ல முடியும், பேச்சுன்னு வந்துட்டா எது வேண்டாலும் பேச முடியும். இங்க அப்படித்தான் சுக்ராச்சாரியார் அவருக்கு உதயம் பண்றாரு, நீங்க என்ன வேண்டாலும் செய்யுங்கள், நீங்கள் செய்வதெல்லாம் சரி, வலிமை படைத்தவன் எது செய்தாலும் சரி அதுதான் சரியானதாக உலகம் ஏற்றுக்கொள்ளும். பெரியவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறார்கள், பெரியவர்கள் சொல்வதை உலகம் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் தான் இப்பொழுது பெரியவர்கள், நீங்கள் எது வேண்டாலும் செய்யலாம். ஆக என்ன செய்ய வேண்டும், முனிவர்கள் திக்பாலகர்கள் தேவர்கள் எல்லாரையும் நீங்கள் அடியேவல் கொள்ள வேண்டும், நீங்கள் இதை செய்யுங்கள் என்று உபதேசம் செய்கிறார். இவர்கள் அத்தனை பேரும் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்த வேண்டும் என்று கிளம்புகிறார்கள். சரி போகலாம். இவர்கள் உலகத்தை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரட்டும், தாண்டங்களை எல்லாம் நம்ம சில கருத்துக்களை இங்கே எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். இங்கே சுரசையானவள் ஒரு கருத்தை சொல்லுகிறாள். சுரசை இங்கே சொல்லும் பொழுது என்ன வேண்டும் என்று அவள் ஒரு கருத்தை சொல்லுகிறாள், சுக்கராச்சாரியார் இன்னொரு கருத்தை சொல்லுகிறார். அதான் எல்லாவற்றையும் திருத்தி சொல்வது என்று உண்டு இல்லையா. இவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றார், இந்த பார் உலகத்திலே வள்ளுவரும் சொல்லிட்டார், பொருளினார்க்கு இவ்வுலகம் இல்லை அருளினார்க்கு அவ்வுலகம் இல்லையாண்டு. சரி, பொருள் இந்த உலகத்துக்கு வேணும், பொருள் மட்டுமே இருந்தா போயிட்டுமா, அவ்வுலகத்துக்கு அருள் வேணும்னு சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா, பொருளை வைத்து மட்டுமே உலகத்துல வாழ முடியும், ஆனா பொருள் இல்லாமல் வாழ முடியாது. சரி, என்ன பொருள், அதற்கு பலவிதமான வேறுபாடுகள் உண்டு, இருக்கட்டும். இவள் சொல்லும் பொழுது சொல்லுகிறாள், இந்த உலகத்திலே இருக்க வேண்டும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு செல்வம் அவசியம், செல்வம் இல்லை என்று சொன்னால் உன்னை நாயும் மதிக்காது, உன்னுடைய எதிரிகளும் மதிக்க மாட்டார்கள், நண்பர்களும் மதிக்க மாட்டார்கள், உறவினர்களும் மதிக்க மாட்டார்கள். நீங்கள் மற்றவர்கள் மதிப்போடு மற்றவர்கள் மதிக்கத்தக்க வகையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு செல்வம் இருக்க வேண்டும், செல்வம் இருப்பவனை உலகத்திலே எல்லோரும் வணங்குவார்கள், அவன் சொல்லுகின்றபடி செய்வார்கள். ஆக உங்களுக்கு செல்வம் இருக்க வேண்டும். செல்வம் மட்டும் கிடையாது, செல்வம் இருந்தாலும் கூட அந்த செல்வத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தி எங்க இருக்கும், பதவியில இருக்கும். இப்ப புரியுதுங்களா, ரொம்ப அரசியல்வாதிகள் ஏன் இப்படி பண்றாங்கன்னு. இப்ப செல்வம் இருக்க வேண்டும், செல்வத்தை நன்றாக சம்பாதிப்பதற்காகவும் அதனை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் உங்களுக்கு வலிமை இருக்க வேண்டும். என்ன வலிமை, பதவி வலிமை இருக்க வேண்டும், நல்ல பதவிகள் புகழ் அழிவில்லாத ஆயுதங்கள் இதெல்லாம் இங்க சுரசி சொல்லக்கூடியது. இந்த பதவி அதாவது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால் பதவி இருக்க வேண்டும். செல்வம் இல்லாதவன் பிணத்துக்கு சமமானவன் அவள் சொல்லுகிறாள், செல்வம் இல்லாதவன் பிணத்துக்கு சமமானவன், செல்வம் முயற்சியாலே தான் வரும், சும்மா உட்கார்ந்து இருந்தா செல்வம் வராது, செல்வம் முயற்சியாலே தான் செல்வம் வரும், பெரும் முயற்சியாலே

0: கிடைத்தற்க அரிய செல்வத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏன்? அப்பொழுதுதான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். உலகத்திலே மதிக்கப்படத்தக்கவன் தான் வாழ்ந்தவனாவான். மற்றவன் எல்லாம் உயிரோடு இருந்தாலும் கூட நடமாடக்கூடிய பிணத்திற்கு சமமானவன். இந்த செல்வத்தை உடையவன் இவனிடத்திலேதான் கல்வி கற்றவர்களும் கூட பணிந்து நிற்பார்கள். ஆக இதுதான் அடைய வேண்டும். செல்வம் தான் முக்கியம். அந்த செல்வத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அறிவில்லாத ஆயுதங்கள், வலிமை, பதவி இதெல்லாம் தேவைப்படுகின்றது. ஆக அந்த தேவைப்படுவதற்கு நீங்க ஒரு தலைமை பண்பு, தலைமை தகுதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களிடத்திலே பதவி இருக்கும், வலிமை இருக்கும், செல்வம் இருக்கும். நீங்கள் இந்த உலகையே ஆளக்கூடிய தன்மையிலே இருப்பீர்கள். இந்த தத்துவங்கள் எல்லாம் கேட்டுங்க. இதுக்கு வந்து கவுண்டர் ஆர்குமெண்டா இல்லையா எதுங்கிறத நம்ம அப்படியே பார்த்து கொண்டே போகலாம். எது நிற்கிறது எது நிற்காது என்பதை பார்த்து கொண்டே செல்லலாம். இதுதான் சுரசை சொல்லி தந்திருக்கக்கூடிய தன்மை. அவள் அங்கே உபதேசம் செய்தாள். அவள் உபதேசம் செய்தது எதுக்குன்னு இந்த உலக அவளுக்கு தெரிந்த வகையிலே சொன்னாள். இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்றால் எல்லாராலையும் நீங்கள் மதிக்கப்பட வேண்டும். பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை. ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டாள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதி. இந்த யானையே ஐந்து குருடர்கள் பார்த்தார்களாம். ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு காலை மட்டும் தடவினா தூணு மாதிரி இருக்குன்னா, துதுக்கிய தடவினா உலக்க மாதிரி இருக்குன்னா, காது தடவினா பெரிய முரம் மாதிரி இருக்கிறதுன்னா, வயிற்று தடவினான் பானை போலே இருக்கிறதுன்னா, எது உண்மை? இதெல்லாம் சேர்ந்ததுதான் யானை. ஒரு பகுதியை மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் முழுமை இல்லாத எதுவுமே, முழுமையாக ஒன்றை பார்க்காவிட்டால் தவறான தன்மைகள் தான் ஏற்படும். இது விபரீத ஞானம். இந்த ஞானத்திலாம் இது உண்மையான ஞானம் இல்லை. சூரியன் இரவிலே தோன்றுவதில்லை, பகலிலே தோன்றுகிறான், இரவிலே அஸ்தமிக்கிறான், மாலை ஆனால் அஸ்தமிக்கிறான், இரவிலே சூரியன் இல்லை. அதுக்காக உலகத்துல சூரியனே கிடையாது இப்படி சொன்னா சொல்லு அந்த இப்பொழுது இருட்டு இருக்கிறது, சூரியன் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, சூரியன் என்பவனே உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? இதே போலத்தான். இந்த வாதங்கள் அந்த அந்த ஒரு பகுதியை மட்டுமே எடுத்துக் கொள்ளக்கூடியது. உலகத்திலே செல்வம் வேண்டும், அது வேணுமா வேண்டாமாங்கிறது அடுத்தது பார்க்கலாம். இப்போ செல்வம் வேண்டும், அதற்கு பதவியும் வலிமையும் வேண்டும் என்று சொல்லுகின்றாள் சுரசை. அதனால்தான் வீர வேள்வி செய்ய வேண்டும் என்று அனுப்பினாள். சரி, இவர்கள் சென்றார்கள். அளவிட முடியாத செல்வத்தை, வலிமையை, பதவியை, வஜ்ர யாக்கையை எல்லாம் பெற்றுக் கொண்டு வருகின்றான் சூரபத்மனும், சிங்கமுகன், தாரகன், மற்ற அசுராதி அசுரர்கள் எல்லாம். இப்ப அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார் சுக்கராச்சாரியார். இது தேவதான் முதல்ல உபதேசம் பண்ணார். இப்ப வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார். இங்க செய்யும் சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கின்றார்கள்? ஏகான்மவாதம் என்று சொல்லுவார்கள், அத அத்வைதம் என்று சொல்லுகின்றார்கள் இல்லையா. இந்த அத்வைதத்தை கொஞ்சம் சிரித்து இந்த இடத்துல பேசுகிறார். ரொம்ப அருமையான ஒரு இந்த தத்துவ கருத்துக்கள் எல்லாம் எப்படி எல்லாம் பேசலாம்னுட்டு இந்த இடத்துல வரும். உலகத்துல வந்து பதி பசு பாசம் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். உலகத்துல ஒரே ஒரு விஷயம்தான் உண்டு, எது? இறைவன். அந்த இறைவன் தான் நீ. எதுவுமே கிடையாது உலகத்துல, வேற எதுவுமே கிடையாது. நீ தான் இறைவன், எதுவுமே கிடையாது. உனக்கு முக்திங்கிறது கிடையாது, பாவம்ங்கிறது கிடையாது, புண்ணியம்ங்கிறது கிடையாது. நீ எதை வேணும்னாலும் செய்யலாம். ஏன்னா நீ தான் பரபிரம்மம், நீ தான் பிரம்மம். உனக்கு மறுபிறப்புங்கிறது கிடையாது, பழைய பிறப்புங்கிறது கிடையாது. சில மதங்கள்ல எல்லாம் மறுபிறப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீ தான் கடவுள். எவர் ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவங்கள் உண்டு. இவர் இங்கே ஒரு தத்துவம் சொல்ற, நீ தான் கடவுள். வேற எதுவுமே, உன்னிடத்திலே எல்லாமே இருக்கின்றன. உன்னிடத்திலே எல்லாமே இருக்கும் பொழுது நீ எந்த இன்னொரு கடவுளை ஏன் போய் வணங்க வேண்டும்? இப்ப வணங்கிட்டு வந்திருக்கிறாங்கிற மறந்துட்டார். இன்னொரு யாரு கொடுத்தாருங்கிறதையும் இவர் விட்டுட்டார், மறைச்சிட்டார். நீ தான் எல்லாமே உன்னிடத்திலே கிடைக்கிறது. இது ஒரு மாயை, நீ இது வாங்கி வந்தாய். உன்னிடத்திலே இன்னொன்று தனியாக இருக்கிறது. இன்னொரு பிறப்பு வருமா, இறப்பு வருமா, இதெல்லாம் வந்து போலியான தோற்றங்கள், எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சத்தியமான ஒரு பொருள் உண்டு, அது யார்? நீ தான். ஆக உன்னிட நீ தான் உண்மை என்று இருக்கின்ற பொழுது, நீயே சகலம் என்று இருக்கும் பொழுது, நீ மற்றவர்களை பற்றி மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றவர்களை எல்லாம் மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு திருமாலும் பொருட்டல்ல, பிரம்மாவும் பொருட்டல்ல, இந்திரன் பொருட்டல்ல, தேவர்கள் பொருட்டல்ல. அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான மரியாதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்மமே இல்லாத ஒரு நிலை இல்லாத, அதாவது எந்த விதமான செயலும் இல்லாத நிலை உன்னுடையது. ஆகவே உனக்கு பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். உனக்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தேவர்கள் எல்லாம் உங்களுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிறார்கள், நீ இறைவன் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களை தண்டி, நீ தான் கடவுள் என்று சொல்லி வா, நீ தான் கடவுள், அவர்கள் உன்னை ஒப்புக்கொள்ள வேண்டும், அவர்களை பிடித்து சிறையிலே வை, என்ன வேணும்னாலும் பண்ணு, முனிவர்களுக்கெல்லாம் உன்னையே வணங்க வேண்டும் என்று சொல். ஆக நீ தான் இருக்கிறாய், எல்லாமே உன்னிடத்திலே இருந்து வருகிறது, உன்னுடைய ஆஜ்ஞைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, நீ எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி அவனுக்கு சொல்லுகிறார் ஒரு தத்துவத்தை. அதாவது இந்த அத்வைதமும் கிடையாது. இப்ப இப்ப தத்துவங்கள் அப்படித்தானே. இப்போ இங்க நாஸ்திகவாதம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஹிந்து மதத்தை பற்றி சனாதன மதத்தை பற்றி சொல்லுவார்கள், இதுல மூட நம்பிக்கைகள் அதிகம், இதுல இது தவறு அது தவறுன்னு வேற மதங்கள் வேற மதங்கள் இடத்துல போய் சொல்ல செய்யுங்கள் பாருங்களாம், வெட்டி போட்டுருவாங்க. அங்கே வலிமை இருக்கும் பொழுது இவர்கள் அதை கண்டு பயப்படுகின்றார்கள். ஆக இவர்களுக்கு அங்கே சொல்ல தைரியம் கிடையாது. பல மதங்கள் பல கதைகளை எடுத்துக்கொண்டால் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. அது சரி தவறு நாம் எந்த மதத்தையும் எள்ளி ஆடுவதற்காக இந்த இடத்துல நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு மதத்திலேயும் நம்பிக்கைகள் இருக்கின்றன. அது மூட நம்பிக்கையா நல்ல நம்பிக்கையாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்பிக்கைகள் எல்லா இடத்திலேயும் உண்டு, அது சனாதன தர்மத்திலேயும் உண்டு. ஆனா நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளாமல் அதுல இருக்கக்கூடியது அவன் தேவைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு இதுதான் சரின்னு என்று இப்பொழுது சொல்வதை போலவே இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லணும். வசிஷ்டர் எத்தனையோ காலங்கள் இருந்தவர். அவர் இப்போ தசரதனுக்கு குரு, ராமருக்கு குரு, ராமனுடைய குழந்தைகளுக்கு குரு, தசரதனுக்கு தாத்தா தாத்தாவுக்கெல்லாம் குருவாக இருந்தவர். அவ்வளவு மகாமுனிவர். அப்படி சப்த ரிஷிகள் ஒருவராக இருக்கக்கூடியவர் வசிஷ்டர். அங்கே ஒரு மன்னர் இருந்தான். என்ன பண்ண அவனுக்கு உபதேசம் பண்ண, அதாவது எல்லாமே பிரம்மம், எதுவுமே பிரம்மத்தை தவிர வேற கிடையாது, எல்லாமே நீதான் அப்படின்னு சொன்ன. இந்த அறகுறை வேதாந்திகள் என்னைக்குமே ஆபத்தானவர்கள். இந்த நாஸ்திகள் அறகுறை நாஸ்திகம், அறகுறை ஆஸ்திகம், இதெல்லாம் ரொம்ப இதானது, கொடுமையானது, அது வந்து எப்படி ஆபத்தானது அப்படிதான் சொல்றோம், ரொம்ப ஆபத்தானது. அது என்ன வேணும்னாலும் நடக்கலாம், நானே கடவுள் இப்படிதான் பல பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல எல்லாம் என்னன்னு தெரியல, தமிழ்நாடுக்கு ஒரு சாபக்கேடு, எல்லாம் நானே கடவுள், நானே கடவுள்னு, அவன் தான் கடவுள், அவங்களே சங்கு சக்கரத்தை வச்சுக்கலாம், அவங்களே மாலை போட்டுக்கலாம், கிரீடம் வச்சுக்கலாம், அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இது மாதிரி இல்ல சூலத்தை வச்சுட்டு இருப்பாங்க, என்னென்ன பண்றாங்க அவங்க பண்ணிட்டு, நான் தான் கடவுள், ஏன் காலில் உழு, ஏன் அந்த கடவுள் யாரா, அதுதான் நான், அங்க இருக்கிற சிவருமன் அவர் தான் நான், அங்க இருக்கிற பார்வதி நீ தான் பார்வதி, அவ்வளவுதான், இப்படி எல்லாரையும் பார்த்து நீ தான் பார்வதின்னா, அவர் ஒருத்திய பார்த்து தான் பார்வதினார், இங்க பார்த்தா இவர் பார்க்கிற ஆடையெல்லாம் பார்வதி பார்வதின்னு இருந்தா என்ன கதியாகிறது. இப்ப அது மாதிரிதான் இவங்க பல பேர் கலந்து இருக்கிறாங்க, என்ன கதைன்னு தெரியல, கடவுள் அதற்கு தகுந்தபடி விளையாடுகின்றார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வசிஷ்டர் என்ன பண்ணாரா, அவருக்கு இப்படித்தான் தத்துவம்னு சொல்லியிருந்தார். தத்துவத்தை கேட்டது இல்ல, இவன் பார்த்தான், அப்படியா எல்லாமே ஒன்று தானா, இது மாதிரி தான் சுக்கராச்சாரியார் சொன்ன மாதிரி ஒரு தத்துவம். அந்த வசிஷ்டர் நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறார், ஆனா எடுத்துட்டவன் எப்படி எடுத்துட்டான், அப்படியா உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தான், என்ன, நாளையில இருந்து என்னுடைய வேலைக்காரி தான் பட்டத்து மகிழ்ச்சி அப்படின்னுட்டான். பட்டத்து மகிழ்ச்சிக்கு அதிர்ச்சியா போச்சு, நேர வசிஷ்டர்கிட்ட போய் காலில் விழுந்த, என்ன சுவாமி இது மகரிஷியா, நீங்க சொன்னதை பார்த்தா அவன் நடனா என்ன விலைக்கு வச்சுட்டு கீழே இருக்கிற வேலைக்காரி நீ தான் பட்டத்து மகிழ்ச்சின்னு சொல்றானே, இது என்ன கதை என்ன, அப்படியா கவலைப்படாதே, நாளைக்கு உங்களுடைய அரண்மனைக்கு நான் உணவு ஏற்றுக்கொள்ள விட்சை ஏற்றுக்கொள்ள வருகிறேன் அப்படின்னா, சரி வாங்க. அடுத்த நாள் மகாராஜா இருக்கிறான், வசிஷ்டர் அங்கே சாப்பிடுவதற்காக செல்லுகிறார், அதாவது பிக்ஷை ஏற்பதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அங்கே உணவு அருந்துவதற்காக செல்லுகிறார். அங்கே நான் சொன்னபடி சொல்லுன்னு சொல்லி வச்சிருந்த, அப்போ இலையிலே இலை போடப்பட்டது, அப்படி தங்க கிண்ணத்திலே தங்க எல்லாம் தங்க பாத்திரங்கள் எல்லாம் வந்து வைக்கப்பட்டது. இவன் அப்படி சந்தோஷமா பார்த்தீங்களா, இவள் தான் என்னுடைய பட்டத்து மகிழ்ச்சின்னு வேலைக்காரிய காமிச்சான். ஓ ரொம்ப சந்தோஷம்னா வசிஷ்டர், அப்படியா பணிவிட நமக்கு வந்து இதுவா அவ அப்படின்னா நமக்கெல்லாம் பரிமாற வேண்டாம், பட்டத்து மகிழ்ச்சி இல்லையா, சேர்ந்து சாப்பிடட்டும் உட்காருமா அப்படின்னார். அவளும் உட்கார்ந்தா, இலை போடப்பட்டது. பழைய பட்டத்து மகிழ்ச்சி, அதாவது உண்மையான பட்டத்து மகிழ்ச்சி இருந்தாலே இப்ப பதவி போயிடுச்சு இல்லையா, அந்த பட்டத்து மகிழ்ச்சியை கூப்பிட்டு நீ தானே இப்ப வேலைக்காரி, ஆமா அப்படின்னா மகாராஜா அந்தவர் கொண்டு வந்து சாப்பாடு வைனார். இவ என்ன பண்ண, சாப்பாடு வைக்கிறேன்னு சாணத்தை கொண்டு வந்த வளத்தை கொண்டு வந்து வைத்தாள். அவ்வளவுதான், முகத்தை சுழித்தான் கோபத்துடன், இரு இரு இருன்னா சமாதானப்படுத்தினார் வசிஷ்டர். கோபப்பட்டான் மகாராஜா. அவர் சொன்னார், எதுக்கு நீ கோபப்படுகிறாய்னா, என்ன அவமானப்படுத்தி விட்டார், உங்களை அவமானப்படுத்தி விட்டார், இதுக்கு தான் இவள் அந்த பதவியிலே இருக்கக்கூடாது, வேலைக்காரியா இருப்பதற்கும் லாய்க்கு இல்லை, இவள் இப்பொழுதே கொலை செய்யப்பட வேண்டியவள், அப்படி இப்படின்னு கத்தினான். இரு இரு, நீ என்ன சொன்ன, பிரம்மம், எல்லாம் பிரம்மம், நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம், இங்க இருக்கிறதெல்லாம் பிரம்மம், சரிதானே? ஆமா. அப்ப பட்டத்து மகிழ்ச்சி அவசியம் இல்லை, வேலைக்காரிதான் பட்டத்து மகிழ்ச்சின்னு சொல்லிட்டேன், சரிதானே? ஆமா, எல்லாம் சரிதான், எல்லாம் பிரம்மம். இப்ப அவையே பட்டத்து மகிழ்ச்சி, என்னுடைய வேலைக்காரி இப்பொழுது பட்டத்து மகிழ்ச்சி, அவளும் இவளும் சரிசமம் தானே, அவ்வளவுதானே. இப்ப உணவையே நீ சாப்பிடணும், உணவு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே, அதுவும் பிரம்மம், இதுவும் பிரம்மம், இதை சாப்பிட நீயே அதை சாப்பிடுகின்றா என்றான். கோபம் வந்தது. அப்ப அவன் கேட்டான், உங்களால சாப்பிட முடியுமா, இவ்வளவு பேசுகிறீர்களே, நீங்கள் தானே உபதேசம் செய்தீர்கள், உங்களால சாப்பிட முடியுமா? பொருள் பன்றியாக மாறினார், அதை சாப்பிட்டார். பன்றியாக மாறினார், அதை சாப்பிட்டு விட்டார். மன்னன் அப்படி அதிர்ந்து போய் நின்றான். மீண்டும் தன்னுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்ட வசிஷ்டர் சொன்னார், எவனாலே இதை பிரயோகப்படுத்த, தத்துவம் சொல்லுவது பெரிதல்ல, தத்துவத்தை கடைபிடிக்க முடிய வேண்டும், அதுதான் தத்துவம். எந்த தத்துவத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ அதுதான் உங்களை உயர்த்தக்கூடியதை கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்க கூடியதுதான் உங்களுடைய தத்துவம். வரட்டு வாதத்துக்காக ஏதோ ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் தவறுதலாக கையாளக்கூடாது என்று அவனுக்கு அறிவுரை சொன்னாராம் வசிஷ்டரானவர், சொன்னாராம் அந்த இடத்துல. அதே போலத்தான் வேதாந்திகளாக ஞானிகளாக நம்மை நாமே நினைத்து கொண்டு நம்ம நினைத்ததையெல்லாம் பேசுகிறோம். இப்பொழுது அதைத்தான் பேசுகிறோம். நம்ம வீட்டுல என்ன எங்கே பார்த்தாலும் நமக்கு சொல்லக்கூடிய இந்த பார்ப்ப, உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும் சார், இந்த உலகத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், இதெல்லாம் தப்பே கிடையாது, ஊரத்து ஊரோட ஒத்து போக வேண்டும். அவன் போய் சொல்றான், நீயும் போய் சொல்லு, அவன் தப்பு பண்றான், நீயும் தப்பு பண்ணு, நீ மட்டும் உனக்கு என்ன தனிப்பாதே, பல பேர் சொல்லுவார்கள். அவன் போய் சொல்லும்பொழுது நீங்க சுயத்தா வேண்டும், இது என்ன பெரிய இது, அவன் சாப்பிடுறான், நீ அவன் எதையோ சாப்பிடுறான், நீ எதையோ சாப்பிட வேண்டும், இல்லை என்ன இருக்கிறது, உலகத்தோடு ஒற்று நீ ஒன்றுதான், ஒன்றித்தான் செல்ல வேண்டும், அது மட்டும் கிடையாது, இதுதான் வாழக்கூடிய வகை, இப்படிதான் இருக்கணும், எல்லாரும் குடிப்பான், இது வந்து நாகரீகம், இந்த சொசைட்டி, இங்க இருக்கக்கூடிய சில விதமான நாகரீகம், அந்த நாகரீகத்தை நீன்றும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும், இது என்னது, நீ இப்படி இருக்கக்கூடாது, எங்கள மாதிரி ஆக வேண்டும் என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையிலே உயர்வடைவதற்கு நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சம்பாத்தியம் செய்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யலாம், உங்களுக்கு அதிகாரமும் செல்வமுமே அவசியம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்கள் மாயையை போலே, சுரசையை போலே, தங்களுடைய மக்களுக்கு சொன்னாலே சுரசை மாயை என்கின்ற மாதா, அதே போல இன்றைக்கும் நமக்கு சொல்லக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவசியமா அதை கேட்கலாமா, ஒரு விஷயம். இரண்டாவது, சுக்கராச்சாரியாரை போலவே பலவிதமான பெயர்கள், சுக்கராச்சாரியார் எப்படி, சுக்கரர் பெரியவர், ஆனால் தங்களுடைய குலத்துக்காக என்ன செய்கிறார், தத்துவங்களை மாற்றி திரித்து எப்படி அவர்கள் நடக்க வேண்டுமோ தான் நினைத்தபடி அவர்களை நடப்பிக்கிறார். அதை போல பல பேர் சன்னியாசிகள், தாங்கள் தான் ரிஷிகள், முனிவர்கள், பெரியவர்கள் என்கின்ற மகான்கள் என்று தங்களுக்கே பட்டம் சூட்டிக் கொள்ளக்கூடிய பல பேர், அல்லது பலவிதமான பெரியவர்கள் இதுதான் சரி என்று சொல்லும்படியாக பலவிதமான தத்துவங்களை சொல்லுகிறார்கள். மாயா தத்துவங்களை சொல்லி நீங்கள் தான் அது, கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரி, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் உட்கார்ந்து குளிக்க வேண்டாம், குளிச்சு சாப்பிட வேண்டாம், குளிச்சு பூஜை பண்ண வேண்டாம், மனசு சுத்தமா இருந்தா போதும், முதலே நான் பார்த்திருக்கேன், மனது சுத்தமாக இருந்தா போதும், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, அதனால மனமது செம்மையானால் இருந்தால் போதும், மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், உங்களுக்கு எதுவுமே பூஜை எல்லாம் அவசியம் இல்லை, இதெல்லாம் சும்மா பொம்மையை வச்சு விடக்கூடிய விளையாட்டுகள், இதெல்லாம் அவசியமே கிடையாது, இதெல்லாம் இந்த ஹோமங்கள், ஜபதபாதிகள், சந்தியாவந்தனாதி கர்மாக்கள், இதெல்லாம் அவசியம் கிடையாது, என்ன உங்க அப்பாவுக்கு திதி கொடுத்தா, இதெல்லாம் நடந்தா என்ன பித்திருக்களுக்கு எல்லாம் திதி கொடுத்தா பிரயோஜனம் உண்டா, இதெல்லாம் முட்டாள்தனம், இது 10 பேருக்கு கொண்டு போய் போடு, அபிஷேகம் பண்ண வேண்டாம், அதை கொண்டு போய் இதை பண்ணு, இப்படி பண்ண எத்தனையோ நமக்கு உபதேசம் செய்வார்கள். இது பண்றதுக்கு ஹிதமா இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு இனிமையாக இந்த உபதேசங்கள் எல்லாம் இருக்கும், ஆனால் இந்த இனிமையான உபதேசங்கள் எல்லாம் உண்மையானவையா? சுக்கராச்சாரியார் மாதிரி அசுர குலத்துக்கு எப்படி அவர் உபதேசம் பண்ணாரோ அது மாதிரி நம்மை மிருகங்களாகவும் அசுரர்களாகவும் மாற்றக்கூடிய உபதேசங்கள் இவை, மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இவை நம்மை அசுரர்களாகவும் அதாவது தீயவர்களாகவும் மிருகங்களாகவும் மாற்றக்கூடிய உபதேசங்கள். எந்த உபதேசம் நாம் கேட்க வேண்டும், எது வேத நெறிப்படி இருக்கிறதோ, எது இம்மைக்கும் மறுமைக்கும் நல்லது கொடுக்குமோ, எது ஹிதமானதோ, எது உங்களுக்கு நன்மையை செய்யுமோ, அந்த உபதேசத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உபதேசம் எது, காசியவர் அந்த உபதேசத்தை இங்கே செய்கிறார், அதுதான் முக்கியம், காசியவர் அந்த உபதேசத்தை செய்கிறார். நான் எதற்காக இவ்வளவு சொல்லுகிறேன்னா, காசியவருடைய உபதேசத்தை அப்புறம் பார்க்கிறோம், இந்த ராட்சசர்களெல்லாம், இந்த அசுரர்களெல்லாம் சூரபத்மனுக்கு முயற்சி இருந்தது, கடினமான முயற்சி இருந்தது, சாதாரணமான முயற்சி இல்லை, கடினமான முயற்சி இருந்தது. விடாப்புடியான நான் நடத்தியே தீருவேன் என்று சொல்லக்கூடிய மன உறுதி இருந்தது அவனிடத்திலே. தன்னுடைய உயிரை கொடுத்தாகினும் நான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது. நம்மிடத்திலே அந்த எண்ணம் இருப்பதில்லை. நல்லவர்களுக்கு என்ன, இந்த கலிகாலத்தில் என்னன்னா, நல்லவர்களுக்கு வலிமை இருப்பதில்லை, பிடிவாதமான நடத்தியே காட்ட வேண்டும் என்கின்ற தன்மை இருப்பதில்லை. ஆனால் தீயவர்களுக்கு அது இருக்கிறது. அதுதான் வருந்தத்தக்க உண்மை. தீயவர்களுக்கு அவர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை, மனோவலிமை, அந்த மனத்திட்டம் இருக்கிறது. ஆனால் நல்லவர்கள் அதை இழந்து விடுகின்றார்கள். ஆனால் இது நடந்தாலும் சரி என்று விட்டு விடுகின்றார்கள். நல்லவர்கள் அப்படி விடக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே சூரபத்மாதிகள் எல்லாம் வேண்டி தங்களுடைய தலையையும் கைகளையும் அறிந்து அறிந்து அறிந்து உதரத்தை, தங்களுடைய உதரத்தை மாம்சத்தையும் சொரிந்து இறைவனை காண வேண்டும் என்று நினைத்தார்களே, அந்த மன உறுதி நமக்கும் வேண்டும். விடாப்பிடியாக நான் நடத்தியே தீருவேன் என்று, இறைவனை கண்டே தீருவேன் என்று பார்க்கக்கூடிய பிடிவாதம் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் அசுர குணத்திலே இறைவன் வந்த பொழுது எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்காது, சிவத்தை கேட்காது, மற்றவற்றையெல்லாம் கேட்கும் பொழுது இவ்வளவு காலமும் பண்ணியிருக்கக்கூடிய வீர வேள்வியோ தபமோ பயனற்றதாக போய்விடுகிறது. இதுதான் வருந்தத்தக்க ஒரு விஷயம். முதல்ல முயற்சி இருக்க வேண்டும், மனத்திலே திண்மை இருக்க வேண்டும். அந்த திண்மையும் முயற்சியும் இருக்கும் பொழுது, விடாமுயற்சியாக ஒன்றை செய்யும் பொழுது, இறைவனிடத்திலே அவன் நல்லது செய்வான் என்று சொல்லி அவனிடத்திலேயே கொடுக்கக்கூடிய புத்தி இருக்க வேண்டும். அவனை கேட்கக்கூடிய தன்மை நம்மிடத்திலே, சத்துவ குணம் இருக்க வேண்டும். அதனால தான் சொன்னேன், காமயேஷ குரோதயேஷகா, காமமும் குரோதமும் ரஜோகுண சமுத்பவகா என்று ரஜோகுணத்தினாலே வரக்கூடியது. ரஜோகுணத்தினாலே இறைவன் அடையத்தக்கவன் அல்ல, சுத்த சத்துவனாக சத்துவகுணமுடையவராக சத்துவகுணத்தை கொண்டவர்களுக்கு மட்டுமே இறைவன் கிடைக்கிறான். இந்த ரஜோகுணத்திலே இருப்பவர்களுக்கு இறைவன் கிடைப்பதில்லை. சத்துவகுணத்தை அடைய வேண்டும். சத்துவகுணத்தை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், எது உண்மையான தத்துவம்? அந்த தத்துவத்தை சொன்னாலும், காசியவர் சொன்னாலும் குழந்தைகள், அசுர குழந்தைகள் கேட்டுக்கொள்ளவில்லை. தாயும் திசை திருப்புகிறாள். இங்கே குடும்பத்தில் இது ஒரு விஷயம், அப்பா ஒரு வழி அம்மா ஒரு வழி இருந்தால் நல்லா நடக்காது. ரெண்டு பேரும் ஒரு வழியிலே இருக்க வேண்டும். இன்னொன்றும் உண்டு, இயம் சீதா மம சுதா சக தர்ம சரீதவா பிரதீட்ச செய்யினாம் பத்ரம் தே பாணின் கிரகணீஸ்வ பாணினா என்று ஜனகனான் அவன் சீதையை பிடித்து ராமச்சந்திர பிரபுவின் இடத்துல கொடுத்தாராம். சக தர்ம சரீதவா என்று மாணிக்க வாசகர் பாடும் பொழுது, இவன் மனம் செய்து கொண்டால் இவன் பித்தன் அல்லவா என்று சொன்னால், பித்தன் கிடையாது, திருச்சாளர்கள் பாடுவார். இவன் அப்படி இல்லாவிட்டால் அந்த துண்ணுக்கலை ஆகமம் எல்லாம் மண்ணாக போயிருக்கும். இவன் திருமணம் செய்து கொண்டான் என்று சொல்வது இந்த அறத்தை தர்மத்தை இங்கே இருக்கக்கூடிய சாஸ்திரங்களை நிலைநாட்டுவதற்காக என்று சொல்லி திருச்சாளர்கள் பாடுவார் மாணிக்க வாசக பெருமான். என்ன சொல்லுகின்றார்கள், கணவனுக்கும் மனைவிக்கு ஒத்த கருத்து இருக்க வேண்டும். ஒத்த கருத்து அடுத்தவனை கெடுக்கிறதுக்காக இருக்கக்கூடாது, தர்மத்தின் வழியிலே இருக்க வேண்டும். சக தர்ம சரீதவா, ஆதமம் கலை என்று சொல்லக்கூடிய வேதங்கள் இது சொல்லக்கூடிய வழியிலே இருப்பதற்காகத்தான் திருமணம். அந்த வழியிலே தான் கணவனும் மனைவியும் செல்ல வேண்டும். தாங்கள் செல்லக்கூடிய பாதையைத்தான் குழந்தைகளுக்கும் அவர்கள் உபதேசிக்க வேண்டும். அவர்களை அந்த வழியிலே நடத்த வேண்டும். இதுதான் முக்கியம். இது நடப்பது கிடையாது, நாம் நடத்த வேண்டும், நடத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி இருந்தால்தான் நாமும் நன்றாக இருக்க முடியும், நம்முடைய குழந்தைகளும் நன்றாக இருக்க முடியும், நம்முடைய நாடும் நன்றாக இருக்க முடியும். இப்போ காசியவர் என்ன சொல்லுகிறார் என்கின்ற தத்துவத்தையும் பார்க்கலாம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாயனம். Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
0: சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே பார்வதி கண்டம் அத்தியாயம் 18-19. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, காமதேவன் தன் நண்பனான வசந்தன் முதலானோரையும் அழைத்து கொண்டு அங்கு சென்று சிவபெருமான் மேல் தனது பாணங்களை செலுத்தினான். அப்பொழுது சிவபெருமானது மனம் பார்வதியின் பால் சென்றது. அவரது உறுதியும் தளரலாயிற்று. தனது உறுதி நிகழ்வது கண்டு யோகேஸ்வரனா சிவபெருமான் மிக்க வியந்து மனதில் சற்றே சிந்திக்கலானார். நானோ கடும் தவம் ஏற்றுகிறேன். அதில் தடங்கள் எவ்வாறு வந்தது? தீய செயல் புரியும் எவன் இங்கு என் மனதில் விகாரத்தை, அதாவது மாறுதலை தோற்றுவித்தான்? இவ்வாறு ஐயம் கொண்டு சிந்தித்த பெரும் யோகியான சிவபெருமான் நாற்புறம் தன் கண்களை போடவிட்டார். அப்பொழுது தன் இடப்புறம் பாணத்தை வில்லில் தொடுத்து நாணமுற்று நிற்கும் மன்மதன் மேல் அவரது பார்வை விழுந்தது. அறிவற்ற அந்த மதனன் தனது ஆற்றலில் செருக்குக் கொண்டு திரும்பவும் பாணத்தை இறைவன் மேல் விடத்தான் எண்ணியிருந்தான். நாரதா, இந்நிலையில் நிற்கும் காமன் மேல் பார்வை விழவே பரம்பொருளான சிவபெருமானுக்கு சினம் மூண்டது. முனிவரே, விண்வெளியில் வில்லில் பாணத்தை தொடுத்து நிற்கும் காமன் வீணாகாத தனது பாணத்தை சிவபெருமான் மேல் விடுத்தான். காமனது அம்பை தடுப்பது என்பது மிக மிக கடினமன்றோ, ஆனால் பரமசிவனாரிடம் வீணாகாத அச்சரமும் வீணானது. சிறந்து நிற்கும் சிவபெருமானிடம் சென்றதும் அச்சரம் அமைதியுற்றது. தன் சரம் சிவபெருமானிடம் வீணானது கண்டு மன்மதன் மிகவும் பயந்தான். காலனை வென்ற இறைவன் தன் எதிரில் இருப்பது கண்டு நடுங்கி இந்திரன் முதலிய தேவர்களை நினைத்தான். முனிவரே, காமன் தனது முழு முயற்சியும் வீணாகவே பயத்தினால் கலங்கினான். காமன் நினைக்க இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் அங்கு வந்து சிவபெருமானை வணங்கி துதிக்கலாயினர். தேவர்கள் துதித்து நிற்கும் அதே வேளையில் சினங்கொண்ட சிவபெருமானது திருநெற்றியின் நடுவில் விளங்கும் மூன்றாவது திருக்கண்ணிலிருந்து ஒரு பெரும் தீப்பொறி வெடி கிளம்பியது. அதன் தீப்பிழம்பு ஊடுத்தீ போல் மேல் நோக்கி கிளம்பி விண்வெளி முழு முற்றும் பரவி நாற்புறமும் சுற்றி பின் தரையில் வந்து விழுந்தது. நல்லவனே இறைவா, பொறுத்து மன்னித்தருடுங்கள் மன்னித்தருடுங்கள் என்று தேவர்கள் வேண்டத் தொடங்கும் முன்பே அந்த தீ காமனை எரித்து சாம்பராக்கியது. வீரனான காமன் கொல்லப்பட்டதும் தேவர்களுக்கு பெரும் துக்கம் உண்டாயிற்று. அவர்கள் அந்தோ என்ன நடந்துவிட்டது என்று மனங்கலங்கி உரத்த குரலில் கதறலானார்கள். அப்பொழுது மனம் நொந்த பார்வதியின் திருமேனி விழுத்தது, உதிரம் உறைந்தது. தன் தோழிகளை அழைத்துக் கொண்டு தன் அரண்மனை சென்றாள். மதனன் எரிந்த அந்த நொடியில் ரதிதேவி மூர்ச்சையானாள். இறந்துதான் விட்டாளோ என்று தோன்றியது. சிறிது நேரத்தில் மூச்சை தெளிந்த அவள் மனம் நொந்து கலங்கி பலபடியாக அழுது புலம்பினாள். ரதி புலம்பல், ஐயோ நான் என்ன செய்வேன், எங்கு செல்வேன், தேவர்கள் என்ன காரியம் செய்து விட்டனர், செருக்கி கிடந்த என் கணவனை அழித்து விட்டனரே, ஐயோ என் மணாளரே, மன்மதா உயிர் காதலரே, எனக்கு இன்ப சுகத்தை தரும் என் உயிரே, அந்தோ என் உயிர் தலைவரே, இங்கு இப்பொழுது என்ன விபரீதம் நடந்துவிட்டது? பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு பலவாறாக புலம்பி அழும் ரதிதேவி கைகால்களை உதைத்துக் கொண்டு தன் தலைமுடியை பித்துக் கொள்ளலானாள். இப்புலம்பலை கேட்டு அவ்வனத்தில் உள்ள காட்டுமாசிகளும் மரம் செடிகொடிகளான தாவரங்களும் கூட மிக்க வருந்தின. இதற்கிடையில் இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சிந்தித்த வண்ணம் ரதியை தேற்றத் தொடங்கினர். தேவர்கள் கூறல், ரதிதேவி, உன் கணவனான காமனின் திருமேனி சாம்பலில் கொஞ்சம் எடுத்து பாதுகாத்துவை, பயத்தை விடு. நம் அனைவரின் ஒப்பற்ற தலைவரான சிவபெருமான் காமனை மறுபடியும் உயிர்த்தெழச் செய்வார். நீ உன் காதலனை திரும்பவும் அடைவாய். எவரும் யாருக்கும் இன்பத்தையே தருபவரும் அல்ல, எவரும் துன்பத்தையே தருபவரும் அல்ல. அவரவர் தம் தம் கர்ம வினைகளையே பயனாக அனுபவிக்கிறார்கள். வீணாக நீ தேவர்கள் மேல் குற்றம் கூறி வருந்துகிறாய். இவ்வாறு ரதிதேவிக்கு ஆறுதல் கூறிய தேவர்கள் சிவபெருமானிடம் வந்து பக்தியோடு அவரை மகிழ்வித்து மேலும் கூறலானார்கள். தேவர்கள் கூறல், இறைவா, அடியர்க்கு அடியவர்க்கு எளியவா, மகேசா, கருணை கொண்டு நாங்கள் கூறும் நல்வார்த்தைகளுக்கு செவிசாற்ற வேண்டும். சங்கரா, காமனின் செயல்பற்றி சற்று அமைதியுடன் சிந்தியுங்கள். அவனது செயலில் துளியாகிலும் தன்னலம் உண்டா? தீயவனான தாரகாசுரனது கொடுமையில் வாடும் நாங்கள் ஒன்று கூடியே அவனை இச்செயலில் ஈடுபடுத்தினோம். தலைவரே, தாங்களோ சங்கரர், நன்மையே செய்பவர். இதை தாங்கள் தவறாக எண்ணக்கூடாது. அனைத்தும் அழிப்பவர் தாங்கள். கையிலே வாழ்கிறைவா, கற்பரசியான ரதிதேவி சோகத்தில் ஆழ்ந்து தனித்திருந்து கதறி புலம்பித் தவிக்கிறாள். தாங்கள்தான் அவளுக்கு தேற்றரவு சொல்ல வேண்டும். சங்கரா, இச்சினத்தின் வாயிலாக தாங்கள் மதனனை கொன்றிருப்பீர்களேயானால் தாங்கள் இப்பொழுதே தேவர்களான எங்கள் அனைவரையும் மற்றும் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் கொன்றொழிக்க விரும்புவதாகத்தானே நாங்கள் எண்ணுவோம். ரதிக்கு துன்பத்தை தந்து தேவர்களான நாங்கள் அனைவரும் மனம் நொந்துள்ளோம். ஆகவே தாங்கள்தான் ரதியின் சோகத்தை போக்க வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா,
3: தேவர்கள் அனைவரது வேண்டுதலையும் செவிமடுத்த இறைவன் மனம் மகிழ்ந்து கூறத் தொடங்கினார். சிவபெருமான் கூறுகிறார், தேவர்களே முனிவர்களே, நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். என் சினத்தினால் நடந்தது நடந்ததுதான், அது மாறுபடாது. ருக்மிணியின் கணவனான ஸ்ரீ கிருஷ்ணன் பூமியில் திருவதாரம் செய்யும் வரை ரதியின் கணவனான மதனன் உடலின்றி அனங்கனாக இருப்பான். ஸ்ரீ கிருஷ்ணன் துவாரகையில் இருந்து கொண்டு ருக்மிணியின் திருவயிற்றில் புத்திரர்களை தோற்றுவிக்கும் பொழுது இம்மதனனும் அவர் மகனாக பிறப்பான். அப்பொழுது இவனது பெயர் பிரத்யும்னன் எனப்படும். இதில் சந்தேகமே வேண்டாம். அவன் பிறந்ததும் சம்பாசுரன் அவனை கவர்ந்து செல்வான். பின்பு அவன் அக்குழந்தையை கடலில் எறிவான். குழந்தை இறந்ததாக நினைத்து தன் நகரம் திரும்புவான் அம்மூடன். ரதியே, அதுவரை நீ சம்பராசுரனது நகரத்தில் விருப்பம் போல் வசித்து வா. அங்கு உன் கணவனான மதனன் பிரத்யும்னனாக திரும்ப உனக்கு கிடைப்பான். அங்கு மன்மதன் உன்னோடு கூடி சம்பராசுரனை கொன்று நலம் பெறுவான். தேவர்களே, பிரத்யும்னன் என்று பெயர் கொண்ட மன்மதன் தன் மனைவியான ரதியையும் சம்பரனது செல்வத்தையும் எடுத்துக்கொண்டு திரும்பவும் தன் நகரம் வந்து நலமுடன் இருப்பான். நான் சொல்வது முற்றிலும் உண்மை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சிவபெருமானது சொல்லை செவமெடுத்த தேவர்களது மனதில் மகிழ்ச்சி பொங்கியது. இரு கை கூப்பி வணங்கிய செந்நீராக கூறலாயினர். தேவர்கள் கூறுகிறார்கள், தேவதேவரே, மகாதேவா, கருணைக்கடலே, இறைவா, தாங்கள் விரைவிலேயே காமதேவனுக்கு உயிர் பிச்சை அளித்து ரதியின் உயிரை காத்தருள வேண்டும். தேவர்கள் கூறியதை கேட்டு மகிழ்ந்த கருணைக்கடலான இறைவன் திரும்பவும் மகிழ்ச்சியோடு கூறலானார், தேவர்களே, நான் மகிழ்ந்தேன். காமனை அனைவரின் உள்ளத்திலும் உயிரோடு உலாவச் செய்கிறேன். அவன் எனது கணங்களில் ஒருவனாக உலா வருவான். நான் உங்கள் துன்பங்களை துடைக்கிறேன். நீங்கள் உங்கள் இருப்பிடம் செல்லலாம். இவ்வாறு கூறிய சிவபெருமான் துதித்து நிற்கும் தேவர்கள் காண மறைந்தருளினார். விண்ணவர்கள் கவலை ஒழித்து மகிழ்ந்தனர். முனிவரே, இறைவனது சொல்லில் நம்பிக்கை கொண்ட தேவர்கள் ரதியிடம் இறைவன் கூறியதை கூறி தேற்றி தங்கள் இருப்பிடம் சென்றனர். முனிவரே, காமனது மனைவி ரதிதேவி சிவபெருமான் கூறியவாறு சம்பரனது நகரம் சென்று இறைவன் கூறிய காலத்தை எதிர்நோக்கி இருந்தாள். அத்தியாயம் 20-21. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, ஸ்ரீ ருத்ரனது நெற்றுக்கண்ணில் இருந்து வெளிப்போந்த தீ காமதேவனை எரித்து பொசுக்கி சாம்பராக்கியதோடன்றி எவ்வித உபயோகமும் இல்லாமல் என் திசைகளிலும் பரவி பொசுக்கியது. இதனால் மூலகங்களில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஆ என்று அலறின. அப்பா, உடனே தேவர்களும் ரிஷிகளும் என்னிடம் சரணமடைந்தனர். அவர்கள் அனைவரும் நிலை தடுமாறி மிகவும் கலங்கி இரு கை கூப்பி என்னை துதித்து வணங்கி தங்கள் துன்பத்தை கூறி முறையிட்டனர். அதை செவிமடுத்த நான் சிவபெருமானை நினைந்த வண்ணம் அதற்கான காரணத்தை நன்கு சிந்தித்து மூலகங்களையும் காப்பாற்ற வேண்டி மரியாதையுடன் அத்தீயிடம் சென்றேன். அத்தீயோ கொழுந்து விட்டறிந்து கொண்டு மூ உலகங்களையும் சுட்டரித்து விடுமோ என்று அஞ்சுமாறி இருந்தது. ஆனால் சிவபெருமானது திருவருளால் பெற்ற திரளால் நான் உடனே அத்தீயை செயலெடுக்கச் செய்தேன். முனிவரே, மூ உலகங்களையும் சுட்டரித்து விட விரும்பும் அத்தீயின் தாங்குணாத சினத்தை தணித்து அதை ஒரு பெண் குதிரையாக்கியேன். இப்பொழுது அதன் முகத்திலிருந்து வெம்மை நீங்கிய குளிர்ந்த தீப்புழம்பே வெளிப்படுவதாயிற்று. சிவபெருமானது விருப்பப்படி உலகின் நலன் கருதி பெண் குதிரை வடிவான அவ்வடமைத்தியை எடுத்துக்கொண்டு நான் கடற்கரை அடைந்தேன். முனிவரே, நான் வருவதைக் கண்ட கடலரசன் ஓர் அழகிய திருமேனி தாங்கி இரு கை கூப்பிய வண்ணம் மூலகங்களுக்கும் பாட்டனான என்னிடம் வந்து முறைப்படி துதித்து வணங்கி மகிழ்ச்சியோடு கூறலானான். பிரம்மதேவரே, தாங்கள் இங்கு வந்த காரணம் யாதோ? நான் தங்களது பணியாள், ஆகவே சிறிதும் தயக்கமின்றி கூறுங்கள். கடலரசன் கூறியதை கேட்டு மகிழ்ந்தனான் உலக நலனை கருதி சிவனை நினைந்த வண்ணம் தெளிவாக கூறலானேன். அன்பனே, கடலரசனே, நீயோ சிறந்த அறிஞன், மூலகங்களுக்கும் நன்மையே புரிபவன். சிவருமானது இச்சைப்படி மனமகிழ்ச்சியோடு உன்னிடம் கூறுகிறேன். பெரும் சக்தி படைத்த இப்பெண்குதிரை சிவருமானது பெருஞ்சினத்தின் வடிவம். இச்சினத்தி காமனை எரித்து பின் மூவுலகங்களையும் எரிக்க தலைப்பட்டது. இதைக் கண்டு வருந்தும் தேவர்களது வேண்டுகோளின்படியும் சிவபெருமானது விருப்பப்படியும் அங்கு சென்று அதை செயலடக்கச் செய்தேன். பின் அதையே வடவை என்னும் பெண் குதிரையாக்கி இங்கு அழைத்து வந்துள்ளேன். நீர்நிலைகளுக்கு அரசே, உலகின் நலன் கருதி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அனல் கற்கும் வாயுடைய பெண் குதிரையாக நிற்கும் சிவபெருமானது சினத்தியை நீ பிரளய காலம் வரை உன்னிடம் வைத்திரு. நான் அங்கு வந்து வசிக்கும் போது சிவனின் இத்தீயை நீ விட்டுவிடலாம். உனது நீரே தினமும் இதற்கு உணவாகும். நீ முழு முயற்சியோடு இதை உன் மேலேயே வைத்து காக்க வேண்டும். ஆழங்காண இயலாத உன்னுடைய அடித்தளத்திற்கு செல்லாமல் கவனமாக பாதுகாத்துவா. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, நான் கூறியதும் ஸ்ரீ ருத்ரரது சிரத்தியான வடவைத்தியை தான் தாங்கி நிற்பதாக கடல்ரசன் ஒத்துக்கொண்டான். இது பிறரால் முடியாததாயிற்று. பின்பு அந்த வடவைத்தி கடலில் நுழைந்து தன் குழந்து விட்டறியும் தீநாக்குகளால் கடல் நீரையும் எரிக்கத் தொடங்கியது. முனிவரே, இதனால் மனம் மகிழ்ந்த நான் என் உலகம் வந்தேன். தெய்வீக வடிவேற்ற கடல் அரசனும் என்னை வணங்கி மறைந்தார். சிவபெருமானது சிலத்தியின் அச்சத்திலிருந்து விடுபட்ட உலக மக்கள் மன நிறைவு பெற்றனர். தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ந்தனர். நாரதர் கேட்கிறார், கருணைக்கடலே, மதனன் எரிக்கப்பட்ட பின் மலைமகளான பார்வதி பிராட்டி என்ன செய்தாள்? தன் இரு தோழிகளையும் அழித்துக் கொண்டு எங்கு சென்றாள் என்பதையெல்லாம் எனக்கு கூறுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், சிவபெருமானது நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய தீ காமனை எரித்த போது மூவலகங்களிலும் எதிரொலிக்க விண்ணதிர பெருத்ததொரு சத்தம் தோன்றியது. அப்பேரொலியையும் காமதேவன் எரிந்ததையும் கண்டு மனம் கலங்கிய பார்வதி பிராட்டி தன் இரு தோழிகளுடன் தன் அரண்மனைக்கு சென்றாள். தன் பரிவாரங்கள் சூழ இருந்த இமவான் அப்போரே பேரொலி கேட்டு மிக பெரிதும் வியந்தான். அங்கு கைலை மலையில் பணிவிடை செய்யச் சென்ற தன் மகளை நினைந்து மிக்க கவலை கொண்டான். இதற்குள் சிவனது பிரிவால் வருந்தும் பார்வதி பிராட்டி சற்று தொலைவில் வருவதைக் கண்டான். கலக்கமுற்று வரும் தன் மகளைக் கண்ட இமவான் துன்பம் தானாது உடனே அவளருகில் சென்று அவளது கண்களை தன் கைகளால் துடைத்து, சிவையே, பார்வதி, என்ன பயம், ஏன் அழுகிறாய் என்று கேட்டு அவளை தன் மடியில் ஏற்றி உட்கார வைத்துக் கொண்டு பேற்றறிவு செய்த வண்ணம் தன் அரண்மனைக்கு கூட்டிச் சென்றார். மதனனை எரித்ததும் மகாதேவர் மறைந்தருளினார். அதனால் அவரை காணாத பார்வதி விரகத்தீயில் விதும்பினாள். அவளுக்கு எங்கும் எதிலும் இன்பமோ அமைதியோ கிடைக்கவில்லை. தந்தையின் அரண்மனை சென்று தாயை கண்டதும் தான் ஏதோ ஒரு புதிய பிறவி பெற்றதாக உணர்ந்தாள். அந்தோ நான் பாழாகிவிட்டேனே என்று கூறி தன் அழகை நொந்து கொண்டாள். தோழிகள் ஆறுதல் கூறியும் தன் நிலை அடைந்தாள் இல்லை. தூங்கும் போதும் உணவருந்தும் போதும் நீராடும் போதும் உலாவும் போதும் ஏன் தோழிகள் நடுவில் இருக்கும் போதும் கூட மகிழ்ச்சியோ இன்பமோ சிறிதும் பெறவில்லை. நான் ஏன் பிறந்தேன்? இந்த அழகுதான் எனக்கு வேண்டுமா? என் செயலெல்லாம் வீணாகியதே என்று திரும்ப திரும்ப கூறி சிவபெருமானது திருவிளையாடுகளை நினைத்த வண்ணம் சிவனாரது பிரிவாற்றாமையால் வருந்தி இழைத்து துன்புற்றாள். என்றும் எப்பொழுதும் வாயிலே சிவநாமம். உடல் தந்தை வீட்டில் இருந்ததே தவிர உயிரும் மனமும் சிவனாரிடம். சோகத்தில் ஆழ்ந்த அவள் சிற்சில சமயம் மூச்சித்து விழுவாள். பெருமனத்தவர்களான இமவான், அவர் மனைவி மேனை, அவர்களது மகன் மைனாகம் ஆகிய அனைவரும் அவளை தேற்றிய போதும் சிவபெருமானை அவளால் மறக்க முடியவில்லை. அறிஞரான தேவரிஷியே, நாரதா, திருப்பம் போல் சுற்றித் திரியும் நீ ஒரு சமயம் இந்திரன் அனுப்ப இமமானிடம் சென்றாய். பெருமனத்தவனான இமமானும் உன்னை வரவேற்று உயர்ந்த ஆசனம் அளித்து உபசரித்து நலன் விசாரித்தான். தன் மகளது செயல் அனைத்தையும் தொடக்கம் முதல் கூறலானான். சிவபெருமானுக்கு அவள் சேவை செய்ய தொடங்கியது, காமனை அவர் எரித்தது முதலானவற்றையும் கூறினான். முனிவரே, இவற்றையெல்லாம் கேட்டறிந்த நீ மலையரசனிடம், மன்னவா, சிவபெருமானை துதித்துவா என்று கூறி விடைபெற்று தனித்திருக்கும் பார்வதி பிராட்டியிடம் சென்றாய். நீதான் எப்பொழுதும் சிவபெருமானை சிந்தித்து இருப்பவனாயிற்று. நீ பரம சிவபக்தன், உலகிற்கு நன்மையே செய்பவன், சிறந்த ஞானி வேறு. ஆகவே பார்வதியிடம் வந்த நீ அவளது நலன் கருதி உண்மையை உள்ளபடி கூறலானாய். நாரதனாகிய நீ கூறியது, காளியே, நான் சொல்வதை கேள். உன்மேல் கொண்ட கருணையால் உண்மையை கூறுகிறேன். நான் கூறுவது உனக்கு முற்றிலும் ஹிதம் செய்யும். அப்பழுக்கற்றது. நீ விரும்பியதை தரவல்லது. நீ சிவபெருமானுக்கு சேவை செய்தாய். ஆனால் அது ஒரு தவமாக இன்றி செருக்காக இருந்தது. ஏழைக்கிறங்கும் சிவபெருமான் உனது செருக்கைத்தான் அழித்தார். சிவகே, உனது கணவரான சிவபெருமான் பற்றற்றவர், பெருநிலை யோக புருஷர், மன்மதனை எரித்தவர். உன்னை நலமுடன் விடுத்ததன் காரணம் அவர் அடியாருக்கு அருளுபவர். ஆகவே நீ சிறந்ததொரு தவத்தை செய். நீண்ட நாட்கள் சிவபெருமானை பூஜித்து வா. தவத்தின் வாயிலாக நீ தூயவளான பின் சிவபெருமான் உன்னை தன் மனைவியாக்கிக் கொள்வார். நன்மையே செய்யும் சிவனை நீயும் ஒருபோதும் விட்டிருக்க மாட்டாய். தேவி, நீ முழு முயற்சியோடு சிவனையே உனதாக்கிக் கொள்ள முயற்சி மேற்கொள். சிவனை தவிர வேறு எவரையும் நீ மணந்து கொள்ள மாட்டாய். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, நீ கூறியதை கேட்ட காளி சற்றே பெருமூச்செறிந்து இரு கைகளையும் கூப்பி மகிழ்ச்சியோடு கேட்கலானாள். பெரியோரே, தாங்களோ அனைத்தும் அறிந்தவர், உலகின் நன்மையே நாடுபவர். சிவபெருமானை ஆராதிக்க எனக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை தாருங்கள். நாரதா, பார்வதி வேண்டவே, நீ சிவபெருமானது திரு ஐந்தெழுத்தை முறைப்படி அவளுக்கு உபதேசம் செய்தாய். மேலும் அம்மந்திரத்தில் அவளுக்கு தீவிர ஈடுபாடு வரவேண்டி அதன் சிறந்த பெருமைகளையெல்லாம் கூறினாய். நாரதர் கூறுகிறார், பார்வதி தேவியே, இத்திரு ஐந்தெழுத்தின் பெருமையை கேள். இதை கேட்டபொழுதே சிவபெருமான் பெருமகிழ்ச்சி கொள்வார். இம்மந்திரம் மந்திரங்கள் அனைத்திற்கும் தலையாயது, விரும்பியதை விரும்பிய வண்ணம் தருவது, சிவபெருமானுக்கு உகந்தது, ஜபிப்பவனுக்கு போகம் மோட்சங்களை அளிப்பது. பெரும் பேறு பெற்றவளே, இத்திரு ஐந்தெழுத்தை முறைப்படி ஜபிப்பதால் சிவபெருமான் நிச்சயம் விரைவிலேயே உன் எதிரில் காட்சியளிப்பார். ஆச்சார அனுஷ்டானங்களோடு அவரது சொரூபத்தையே தியானம் செய்த வண்ணம் திரு ஐந்தெழுத்தை ஓதிவா. இதனால் நீ சேவிக்கும் சிவபெருமான் விரைவிலேயே மனம் மகிழ்வார். சிவன் உன் பயமாகுமாறு தவம் செய். ஒருவேளை தவத்தினால் சிவபெருமான் உன் பயமாகலாம். தவத்தினால்தான் அனைவருக்கும் விரும்பிய பயன் கிட்டுகிறது. இல்லையேல் இல்லை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா நீயோ பரமசிவ பக்தன், விருப்பம் போல் திரிபவன். பார்வதியிடம் இவ்வாறு கூறிய நீ தேவர்களது நலத்தில் நாட்டம் கொண்டு சொர்க்கம் சென்றாய். நீ உபதேசித்த திரு ஐந்தெழுத்தை பெற்ற பார்வதி பிராட்டி மிகவும் மகிழ்ந்தாள். அத்தியாயம் 22. பிரம்மதேவர் கூறுகிறார், தேவரிஷியே நீ சென்ற பிறகு மனம் மகிழ்ந்த பார்வதி பிராட்டி தவத்தினாலேயே தான் சிவபெருமானை பெற முடியும் என்றெண்ணி கடுந்தவம் செய்ய மனத்தில் உறுதி கொண்டாள். தன் தோழிகளான ஜெயை விஜயை மூலம் பெற்றோரிடம் விடை கொண்டாள். தந்தை ஒப்புதல் அளித்தாலும் அன்பிற்கு ஆட்பட்ட தாய் பலவாறாக சொல்லி தவம் செய்வதிலிருந்து தடுத்தாள். வீட்டை விடுத்து தொலைதூரம் மனம் சென்று தவம் செய்வதா என்பதே அவளது எண்ணம். ஊ என்றால் குழந்தாய், மா என்றால் வேண்டாம், அதாவது தவம் செய்ய வெளியே செல்ல வேண்டாம் என்று மேனை தழைத்ததால் அன்று முதல் பார்வதியின் திருப்பெயர் உமா என்றாயிற்று. ஆசிரியர் குறிப்பாக இக்கருத்தையே காளிதாச மகாகவி தன் குமார சம்பவம் என்னும் காப்பியத்தில் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், தாம் பார்வதி தியாபிஜனேன நான்னா பந்து பிரியாம் பந்து ஜனோ ஜுஹாவ உமேதி மாத்ரா தபசோ நிஷித்தா பச்சாதுமாக்கியாம் சுமுகி ஜகாம என்று குமார சம்பவத்திலே குறிப்பிடுகிறார். முனிவரே, மலை அரசனது மனைவி மேனை தான் தடுத்ததால் பார்வதியை துக்கமடைந்தது கண்டு தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டு மகளை தவம் செய்ய அனுமதித்தார். உயர்ந்த விரதங்களை கடைபிடித்து ஒழுகும் பார்வதி தன் தாயின் அனுமதி கிடைத்ததால் மிகவும் மகிழ்ந்து சிவனை நினைந்தார். மகிழ்ச்சியோடு தாய் தந்தையரை வணங்கிய பார்வதி தன் இரு தோழிகளையும் அழைத்துக் கொண்டு தவம் செய்ய கிளம்பினாள். மனத்திற்கு ஏந்த உயர்ந்த ஆடைகளை களைந்து மரபுரி தரித்து இடுப்பில் முஞ்சிப்புள்ளினாலான மேகலையை தரித்தாள். முத்து மாலைகளை துறந்தாள். உயர்ந்த மாந்தோலை மேலாடையாக கொண்டாள். பின்பு கங்கை உற்பத்தியாகும் கங்கோத்ரி என்னும் மலைமுகட்டிற்கு சென்றாள். தியானத்தில் ஆழ்ந்திருந்த சிவபெருமான் மன்மதனை எரித்த இடமான இமயமலையின் தாழ்வரையே கங்காவதரணம் செய்த இடமாகும். இவ்வுயர்ந்த புண்ணிய தலத்தில்தான் பார்வதி பிராட்டியும் தவம் செய்ய தொடங்கினாள். கௌரியான பார்வதி தவம் செய்ததால் அவ்விடம் கௌரி சிகரம் என்று பெயர் பெற்றது. தன் தவம் பயனை தருமா என்று சோதிப்பதற்காக பழம் தரும், அதாவது பயன் தரும் பல பல அழகிய மரங்களை அங்கு நட்டாள். பார்வதி பிராட்டி முதலில் தவம் செய்யும் இடத்தை தூயதாக்கி அங்கு ஒரு மேடை அமைத்தாள். பின்பு முனிவர்களுக்கும் இயலாத கடும் தவத்தை ஏற்றாள். புலன்களையும் மனதையும் அடக்கி அம்மேடையில் அமர்ந்து தவம் செய்யலானாள். ஆணி ஆடி மாதங்களான வெயிற்காலத்தில் தன் நாற்புறங்களிலும் தீ மூண்டெறிய அதன் நடுவில் அமர்ந்து திரு ஐந்தெழுத்தை ஓதுவாள். மழைக்காலமான ஆமணி புரட்டாசி மாதங்களில், அதாவது வருஷ ருத்து காலத்தில், தவம் செய்யும் திட்டின் மேலோ அல்லது பெரியதொரு பாறாங்கல் மீதோ அமர்ந்து பெருமழையில் நனைய நனைய தவம் செய்வாள். குளிர்காலத்தில் உணவை விடுத்து குளிர் நீரில் நின்றும் இரவில் பனிப்பாறையில் அமர்ந்தும் தவம் செய்வாள். இவ்வாறு திரு ஐந்தெழுத்தை மனமன்றி ஓதிய வண்ணம் வேண்டிய வேண்டியாங்கு நல்கும் சிவபெருமானை நினைந்தவாறு தவம் செய்யலானாள். தினமும் இடையில் நேரம் வாய்த்தபோது தன் தோழிகளோடு தான் நட்ட செடிகளுக்கு நீரூற்றுவாள். அங்கு வரும் விருந்தாளிகளுக்கு விருந்து படைத்து உபசரிப்பாள். மன தூய்மை உடைய பார்வதி பெரும் புயற்காற்று, பொறுக்க முடியாத குளிர், பலவாறான மழை, பொறுக்க முடியாத வெயில் ஆகியனவற்றையும் பொறுத்தாள். பலவாறாக தோன்றிய இன்னல்கள் பற்றியும் சிறிதும் கவலை கொள்ளவில்லை. சிவபரம்பொருளையே நினைந்த வண்ணம் அசையாது நின்றாள். முதல் ஆண்டில் பழங்களே உணவு, இரண்டாம் ஆண்டு காய்ந்த சருகு இலைகளே உணவு. இவ்வாறு தவத்தில் பல்லாண்டுகள் கழித்தாள். இதன்பின் சருகு இலைகளை தின்பதையும் விடுத்தாள். பட்டினியே உணவு, ஆனால் தவத்தில் இருந்த உறுதி சிறிதும் குறையவில்லை, மேலும் வளரலாயிற்று. இமமான் மடந்தை இலைச்சருகு உண்பதையும் விடுத்ததால் தேவர்கள் அவளை அபர்ணா என அழைத்தனர். இதன்பின் ஒரு கால் ஊன்றி மற்றொரு கால் மடித்து சிவனை நினைந்து திரு ஐந்தெழுத்தை ஓதிய வண்ணம் கடுந்தவம் இயற்றினாள். மரபுரியும் மான் தோலுமே அவள் உடலை மறைத்தன. தலையிலோ கூந்தல் சடைக்கற்றையாயிற்று. இவ்வாறு சிவனை நினைந்து நினைந்து தவம் இயற்றும் பார்வதி தவத்தில் முனிவர்களையும் மிஞ்சினாள். இவ்வாறு தவம் இயற்றும் பார்வதிக்கு 3000 வருடங்கள் உருண்டோடின. சிவபெருமான் 60,000 வருடங்கள் தவம் இயற்றிய அதே இடத்தில் ஒரு நொடி நின்ற பார்வதி பிராட்டி இவ்வாறு நினைக்க நானாள். அவருக்காக முறை தப்பாது நான் இங்கு கடுந்தவம் இயற்றுவது அவருக்கு இப்பொழுது தெரியாதா? வெகு காலமாக தவம் செய்யும் என்னைக்கான அவர் வராத காரணம் என்னவோ? உலக மக்களும் வேதங்களும் முனிவர்களும் எப்பொழுதும் அவரது பெருமையை துதித்து பாடுகின்றனர். அவர்கள் கூறுவதோ, சிவபெருமான் அனைத்தும் அறிவார், அனைத்திலும் ஆன்மாவாக விளங்குபவர், அனைத்தையும் சமமாக காண்பவர், செல்வங்கள் அனைத்தையும் அருள்பவர், தெய்வீக சக்தி படைத்தவர், அவரவர் எண்ணுவதை எண்ணியவாறு அறிபவர், அடியார்கள் வேண்டுவதை வேண்டியவாறு அளிப்பவர், இன்னல்கள் அனைத்தையும் களைபவர் என்று. நான் ஆசைகளை களைந்து எருதுக்கொடியோனான சிவபெருமானிடமே மனமொன்றி பக்தி செய்தது உண்மையானால் நலமே நல்கும் சிவபெருமான் எனக்கு அருள் புரியட்டும். நாரத முனிவரால் உபதேசிக்கப்பட்ட சிவ பஞ்சாட்சரமான திரு ஐந்தெழுத்தை ஊன்றிய பக்தியோடு முறை பெறலாது நான் ஜபித்திருப்பேனாயில் சிவபெருமான் எனக்கு அருள் புரியட்டும். உலகியலின் மாயையான மாறுபாடுகளுக்கு ஆட்படாமல் வேறு எந்த ஒரு சிந்தனையுமின்றி பக்தியோடு சிவபெருமானை நான் போற்றி புகழ்வது உண்மையாகில் சிவபெருமான் என்மேல் பரிபூர்ண கருணை கொள்ளட்டும். தலையில் சடைமுடியும் அறையில் மரபுரியும் தரித்த பார்வதி இவ்வாறான சிந்தனையிலேயே நித்தமும் ஊன்றி தலையை கீழே சாய்த்து வணங்கிய வண்ணம் வெகுகாலம் தவம் செய்தாள். முனிவர்களும் அற்றுதற்கரிய உயர்ந்த தவம் அவளது தவம். இவ்வாறான தவத்தைக் கண்டு ஆடவர்களும் வியந்து போற்றினர். முனிவரே, பார்வதி தேவியின் செய்யும் தவத்தின் மற்றொரு பெருமையையும் கூறுவேனாக, கவனமாக கேள். பார்வதியின் கடுமையான அத்தவம் வியப்புக்கு உரியதாக அமைந்தது. ஒன்றுக்கு ஒன்று பகை பாராட்டும் பிராணிகளும் அவளுடைய ஆசிரமத்தருகில் பகை மறந்திருந்தன. பகைமை குணம் பாராட்டும் விலங்குகளான சிங்கம் பசு முதலியனவும் பார்வதி தேவியின் தவ வலிமையால் ஒன்றுக்கொன்று தீங்கு செய்யா வண்ணம் அமைதியாக இருந்தன. பகை கொண்ட எலி பூனை முதலியனவும் அவ்வாசிரமத்தில் கோபம் முதலிய விகாரங்களை விடுத்திருந்தன. மரங்கள் பழுத்த பழங்களை தந்தன. பசும் புத்தரைகளும் பன்னிற பூக்களும் அத்தபோவனத்தின் அழகை பெருக்கின. அவ்வனமே ஒரு கைலையோ என அமைந்தது. பார்வதியின் தவம் பயன் தருவதாக அமைந்தது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1-44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: ரிபுகீதை 6வது அத்தியாயம். பிரம்ம தீர்த்த ஸ்நானமும் பிரம்ம மந்திரமும் உரைக்கும் அத்தியாயம். தீனதயா பரகுருவே, நித்தமெந்த தீர்த்தத்தில் நீ ஸ்நானம் ஆடுகின்றாய். ஸ்நானமதன் சுரூபந்தான் நிவிதமாகும், ஸ்நானத்துக்குரிய மகா மந்திரம் தான். ஆனதேவை அதற்குரிய தர்ப்பணம் தான், அமைவதேவை ஹோமம் தான் இவ்விதமாகும். நீ நலமாய் இவையெல்லாம் அருள்வாய் என்ற நிதகற்கு அறிவு முனிவன் நிகழ்த்தலானான். பூரணமாய் ஆன்மாவு கபினமாக பொருந்து பெற பிரம்மம் என்னும் தீர்த்தத்தின் கண். சாரமதாய் எப்போதும் ஸ்நானமாடல் சகலத்தின் மேலான ஸ்நானமாகும். தீரமிகும் புத்திரனே இதனை அன்றி தீர்த்தமிதில் ஆடலுமே ஸ்நானம் அன்று. பேரறிவாம் பரபிரம்ம தீர்த்தத்தின் கண், பேதமர நான் என்றும் ஆடுகின்றேன். நிகழுமகம் பிரம்மாஸ்மி என்புரத்த நிச்சயமே மேலான ஸ்நானம் ஐந்த. பகரமிதன் சொரூபத்தை விசலமாக பரமசிவன் அருளியவா பகர கேளாய். அகமனிஷம் பரபிரம்ம சொரூபமானோன் அகம் சச்சிதானந்த சொரூபமானோன். அகமனிஷம் பரமசிவ சொரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம். அகமனிஷம் கேவலமாம் பரஸ்வரூபம் அகமனிஷம் கேவலமாம் சாந்தரூபம். அகமனிஷம் கேவலமாம் நித்யரூபம் அகமனிஷம் கேவலமாம் சுத்தரூபம். அகமனிஷம் கேவலமாம் புத்தரூபம் அகமனிஷம் கேவலமாம் முக்தரூபம். அகமனிஷம் பரபிரம்ம சுரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம். அகமனிஷம் நிமலான்ம சுரூபமானோன் அகமனிஷம் நிரந்தரமாம் சுரூபமானோம். அகமனிஷம் நிஷ்களமாம் சுரூபமானோன் அகமனிஷம் நிஷ்கிரிய சுரூபமானோன். அகமனிஷம் நிரஞ்சனமாம் சுரூபமானோன் அகமனிஷம் நிரமயமாம் சுரூபமானோன். அகமனிஷம் பரபிரம்ம சுரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம். அகமனிஷம் நிர்மலமாம் சுரூபமானோன் அகமனிஷம் நிரவரண சுரூபமானோன். அகமனிஷம் நிரவயவ சுரூபமானோன் அகமனிஷம் நிர்குணமாம் சுரூபமானோன். அகமனிஷம் சர்வாத்ம சுரூபமானோன் அகமனிஷம் சர்வமிலா சுரூபமானோன். அகமனிஷம் பரபிரம்ம சுரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம். அகமனிஷம் மகந்தயிலா சுரூபமானோன் அகமனிஷம் இதந்தயிலா சுரூபமானோன். அகமனிஷம் சங்கமிலா சுரூபமானோன் அகமனிஷம் பங்கமிலா சுரூபமானோன். அகமனிஷம் துரியமதாம் சுரூபமானோன் அகம் துரியா தீத பர சுரூபமானோன். அகமனிஷம் பரபிரம்ம சுரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம். அகமகில விகல்பமிலா சுரூபமானோன் அகம் ஆதி அந்தமிலா சுரூபமானோன். அகமன்யம் ஒன்றுமிலா சுரூபமானோன் அகம் என்றும் அளவுபடா சுரூபமானோன். அகமகில பூரணமாம் சுரூபமானோன் அகமகில காரணமாம் சுரூபமானோன். அகமனிஷம் பரபிரம்ம சுரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம். அகமகில பூரண ஆனந்தமானோன் அகமபரிச்சின்ன மகானந்தமானோன். அகமனிஷம் நிமல பரானந்தமானோன் அகமனிஷம் நிரதிசையானந்தமானோன். அகமனிஷம் சதானந்த கணமையானோன் அகமனிஷம் சிதானந்த கணமையானோன். அகமனிஷம் பர

சொரூபமானோன், அகம் ஏக மத்திரமாம் சொரூபமானோன், அகம் அச்சல மத்திரமாம் சொரூபமானோன், அகம் ஆத்ம மத்திரமாம் சொரூபமானோன், அகம் பிரம்ம மத்திரமாம் சொரூபன் என்னும் அகம் பிரம்ம நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம். அகமனிசம் மகாகாச சொரூபமானோன், அகமனிசம் மகத்தான சொரூபமானோன், அகமனிசம் சிதாகாச சொரூபமானோன், அகமனிசம் சித்கணமாம் சொரூபமானோன், அகமனிசம் பராகாச சொரூபமானோன், அகமனிசம் பரமான்ம சொரூபமானோன், அகமனிசம் பரபிரம்ம சொரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தம் ஸ்நானம். அகமனிசம் உடல் பொறிகள் உயிர்கள் உள்ளம் அகங்காரம் ஆதீலா சொரூபமானோன், அகமனிஷம் அறிவூற்ற நாமரூபம் அணுமிலா அத்வைத சொரூபமானோன், அகமணுவும் பந்தமிலா நித்தியமுக்தம் ஆகுமகண்டைகரச சொரூபமானோன், அகமமல பரபிரம்ம சொரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம். அகமனிஷம் தேக முதல் அஜானந்தம் அனைத்துக்கும் விலக்ஷணமாம் சொரூபமானோன், அகமனிஷம் மனவாக்கு கெட்டதான அத்வைத அகண்டபர சொரூபமானோன், அகமகில ஆதாரமாகி நின்றும் அதன் சங்கம் அணுமிலா சொரூபமானோன், அகமமல பரபிரம்ம சொரூபன் என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம். அகமனிஷம் அறிவுற்ற திருஷ்யங்கள் அனைத்துக்கும் அதிதபர சொரூபமானோன், அகமனிஷம் மறைமுடியால் அறியத்தக்க ஆன்மாவுக்கு அபிநபர சொரூபமானோன், அகமன்யம் அணுவுமிலால் அகமையாக அமர்கின்ற அகண்டபர சொரூபமானோன், அகமமல பரபிரம்ம சொரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தம் ஸ்நானம். அகமகில ஹிருதயத்தும் இருந்தவற்றை அசைக்கினுமே அசஞ்சலமாம் சொரூபமானோன், அகமகில பூதமொடு பௌதிகங்கள் அமர்ஜீவராதீலா சொரூபமானோன், அகமகில காலமொடு தேசம் வஸ்து அனைத்துமிலா அத்வைத சொரூபமானோன், அகமமல பரபிரம்ம சொரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம். இந்த விதம் பரபிரம்ம தீர்த்தத்தின்கள் எளிதாக இயற்றிடும் ஸ்நானம் சொன்னேன். மைந்த இதை மகிழ்வுடனே ஒரு காலேனும் மயக்கமர கேட்டுணர்வோன் பிரம்மமாவன், பந்தமரும் பரபிரம்ம மந்திரத்தை பரமசிவன் பகந்தவனும் பகர கேளாய், சந்ததமும் சகல மகா மந்திரத்தும் சாலவும் இம்மந்திரமே சாரமாகும். பிரம்ம மந்திரம். அகமனிஷம் சத்தான பிரம்மமானோன், அகமனிஷம் சித்தான பிரம்மமானோன், அகமனிஷம் சுகமான பிரம்மமானோன், அகமனிஷம் சுத்தமதாம் பிரம்மமானோன், அகமனிஷம் அத்வைத பிரம்மமானோன், அகமனிஷம் அகண்டபர பிரம்மம் என்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயம் தான் அனைத்துக்கும் மேலான மந்திரம் கான். அகமகில காரணமாம் பிரம்மமானோன், அகமகில பூரணமாம் பிரம்மமானோன், அகமகில விலக்ஷணமாம் பிரம்மமானோன், அகமன்யம் அணுமிலா பிரம்மமானோன், அகமகமாய் அமர்கின்ற பிரம்மமானோன், அகமனிஷம் அகண்டபர பிரம்மம் என்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயம் தான் அனைத்துக்கும் மேலான மந்திரம் காண். அகமனிஷம் மாயையில பிரம்மமானோன், அகமாயா விகாரமிலா பிரம்மமானோன், அகமனிஷம் அவித்யிலா பிரம்மமானோன், அகமவையின் விகாரமிலா பிரம்மமானோன், அகம் இருமை அவையுமிலா பிரம்மமானோன், அகமென்றும் ஏகபர பிரம்மமென்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயம்தான் அனைத்துக்கும் மேலான மந்திரம் காண். அகமனிஷம் சத்கணமாம் பிரம்மமானோன், அகமனிஷம் சண்மயமாம் பிரம்மமானோன், அகமனிஷம் சித்கணமாம் பிரம்மமானோன், அகமனிஷம் சின்மயமாம் பிரம்மமானோன், அகமனிஷம் சுககணமாம் பிரம்மமானோன், அகமனிஷம் சூக்மபர பிரம்மமென்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயம் தான்
அனைத்துக்கும் மேலான மந்திரம் கண். அகமனிஷம் நித்திய பர பிரம்மமானோன், அகமனிஷம் சுத்த பர பிரம்மமானோன், அகமனிஷம் புத்த பர பிரம்மமானோன், அகமனிஷம் முக்த பர பிரம்மமானோன், அகமனிஷம் அமல பர பிரம்மமானோன், அகமனிஷம் அகண்ட பர பிரம்மென்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயம் தான், அனைத்துக்கும் மேலான மந்திரம் கண். அகமனிஷம் பிரஜான சுரூபமானோன், அகமனிஷம் பரமான்ம சுரூபமானோன், அகமனிஷம் பரமசிவ சுரூபமானோன், அகமனிஷம் பரிசுத்த சுரூபமானோன், அகமனிஷம் பராத்பரமாம் சுரூபமானோன், அகமனிஷம் பரபிரம்ம சுரூபனென்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயம் தான், அனைத்துக்கும் மேலான மந்திரம் கண். அகமனிஷம் நிரஞ்சனமாம் சுரூபமானோன், அகமனிஷம் நிர்குணமாம் சுரூபமானோன், அகமனிஷம் நிராவரண சுரூபமானோன், அகமனிஷம் நிஷ்கிரிய சுரூபமானோன், அகமனிஷம் நிராமயமாம் சுரூபமானோன், அகனிமல பரபிரம்ம சுரூபனென்னும் அகமிலகம் நித்மாஸ்மி நிச்சயம் தான், அனைத்துக்கும் மேலான மந்திரம் கண். அகமனிஷம் சங்கமிலா சுரூபமானோன், அகமனிஷம் சாந்தபர சுரூபமானோன், அகமனிஷம் பங்கமிலா சுரூபமானோன், அகமனிஷம் பரமாத்த சுரூபமானோன், அகமனிஷம் பாசமிலா சுரூபமானோன், அகமனிஷம் பரபிரம்ம சுரூபனென்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயம் தான், அனைத்துக்கும் மேலான மந்திரம் கண். அகமகில ஜெகஜீவ பரமாயின்றும் அப்பேதம் மனுவுமிலா சுரூபமானோன், அகமகில வேதமுடி நூல்களாலும் அரியுமகண்டை கரச சுரூபமானோன், அகமனிஷம் சத்திய சித் சுகமாய் நின்ற அத்வைத பரபிரம்ம சுரூபனென்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயம் தான், அனைத்துக்கும் மேலா

நீ மந்திரம்தான் துவைதத்தால் வரும் துயரை நாசம் செய்யும். புகழ்மகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் பொய்யான பேதமெல்லாம் நாசம் செய்யும். திகழ்மகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் திடச்சிந்தாரோகமெல்லாம் நாசம் செய்யும். மகிழ்மகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் மனதில் உள்ள வியாதிகளை நாசம் செய்யும். பகருமகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் பல ஆதி வியாதிகளை நாசம் செய்யும். நிகழ்மகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் நினைவுற்ற சோகமெல்லாம் நாசம் செய்யும். அகலுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் அகத்தில் உள்ள காமமெல்லாம் நாசம் செய்யும். திகழ்மகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் திரளொற்ற கோபமெல்லாம் நாசம் செய்யும். மிகவும் அகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் மேவிய சங்கல்பமெல்லாம் நாசம் செய்யும். பகருமகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் பலவிதமாம் சிந்தைகளை நாசம் செய்யும். அகருமகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் அகமென்னும் துயரையெல்லாம் நாசம் செய்யும். இகவிலகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் இதுவென்னும் துயரையெல்லாம் நாசம் செய்யும். திகழமகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான்

சஞ்சயம் அமலாகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அபிமானம் அனைத்தையுமே நாசம் செய்யும். அமலாகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அறந்தை மிகும் பவத்தையெல்லாம் நாசம் செய்யும். திகழுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் தேகத்தின் தோஷமெல்லாம் நாசம் செய்யும். இகழ்விலகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் இந்திரிய தோஷமெல்லாம் நாசம் செய்யும். மகிழ்மகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் மனமுதலின் தோஷமெல்லாம் நாசம் செய்யும். பகருமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் பல கோடி தோஷமுமே நாசம் செய்யும்.

திருஷ்டமதிருஷ்டங்களெல்லாம் நாசம் செய்யும். மாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அசத்தான மயக்கமெல்லாம் நாசம் செய்யும். தோற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் தோன்றிய எத்வைத்தமுமே நாசம் செய்யும். போற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் பூதங்கள் அனைத்தையுமே நாசம் செய்யும். தோற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் தொடர்புவனம் யாவையுமே நாசம் செய்யும். மாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அனான்ம உணர் அனைத்தையுமே நாசம் செய்யும். சாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் ஜெகஜீவ பரமவையும் நாசம் செய்யும். சாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் சந்ததமாம் தியானத்தை சாரப்பண்ணும். சாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் சவிகல்ப சமாதியினை சாரப்பண்ணும். சாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் சகல விகல்பமுமற்ற சமாதி நல்கும். சாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் சலனமிலா அபரோக்ஷ ஞான நல்கும். நிகரிலகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் நிகசத்வாபத்தி எனும் பூமி நல்கும். ஏழுலகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் இசைத்த அசம்சக்தி எனும் பூமி நல்கும். பகழமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் பதார்த்த பாவனை எனும் பூமி நல்கும். புகழிலகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் துரியகை என்றோதியனல் பூமி நல்கும். அனிசமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அமலான்ம ஞானத்தை விளக்குவிக்கும். அனிசமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அமலான்ம லோகத்தின் ஜெயத்தை நல்கும். அனிசமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அதிசயமாம் ஆன்மசுகம் தனையே நல்கும். அனிசமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அகண்டமதாம் மோட்சசுகம் அளிக்குமன்றே. அரியவகம் பிரம்மாஸ்மி மந்திரத்துக்கு அதிசயமாம் மந்திரமே ஒன்றுமில்லை. பரவுவிழு கோடி மகா மந்திரம் தான்

வருவதன்றி மறுபடியும் ஜன்மங்கள் மாற்றாதென்றும் மற்றதனால் அனைத்துக்கும் மேலாகின்ற துரிசீலகம் பிரம்மாஸ்மி மந்திரத்தை தொடர்ந்தகில மந்திரமும் தொலைக்க வேண்டும். பலவிதமாம் மந்திரமும் தூர தள்ளி பயிலுமகம் பிரம்மாஸ்மி மந்திரத்தை நிலையுடவே ஆதரவாய் இடைவிடாமல் நித்தியமுமே முமுட்சுவேலாம் பழகல் வேண்டும். சலனமிழா பழக்கத்தால் ஞான மோட்சம் சகலமுமே சடிதியினில் சித்தியாகும். தலைமையுறும் பரமசிவன் சரணம் தொட்டு தத்துவமாய் நவிழ்கின்றேன் சங்கை இல்லை. சகலமதாம் வேதத்தும் வேதாந்தத்தும் சகல இதிகாசத்தும் சாஸ்திரத்தும் மிகவும் மகாரகசியமாம் இவ்வர்த்தத்தை மெய்யுணர்வானந்த கனமான ஈசன் அகிலக்கும் ஹிதமாக என்னிடத்தே அருளியவானிதகனின கருளி செய்தேன். புகழும் இதையாதரவாய் கேட்டுணர்ந்தோன் பூரணமாம் பரபிரம்மம் ஆவனன்றே. கல்பிதமாய் காண்பதலாம் என்றும் பொய்யே களங்கமிலா பரமசிவம் ஒன்றே மெய்யாம். துர்பலமாம் மனவாக்கு பொறிகள் ஒன்றால் தொடர்வோனா பேரறிவானந்தமான தற்பரமே அகமென்னும் புத்தி தானே தகு மோட்ச காரணம் இதுருதி என்றே. நிர்பயமாய் ரிபுமுனிவன் நிதகனுக்கு நீராடல் மந்திரமும் நிகழ்த்தினானால் நிர்விகார நிரஞ்சன நிர்குண நித்ய நிஷ்கள நிர்மலமாகிய பிரிவில் சத்திய சித்சுக பூரண பிரம்ம

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.

0: உடையாழை உண்டன் அழகிருக்கும் உடையாழை நடுவில் நீ இருக்கே அடியே நடுவில் இருவீரம் இருப்பதனர் அடியேன் உன் அடியான் நடுவில் இருக்கும் அருள் புரியாய் பொன்னம்பலத்தியம் முடியாமுதலே என் கருத்து முடியும் வண்ணம் ஒன்றே உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீன்மலிவேணியன் அழகு ஜோதியம் வளச்சாழுவான் மலசிதம் வழிவாழ்க்கை வணங்குவான் நம பார்வதி பதேவா எல்லாம் அல்ல பரம கருணாநிதியாகிய ஸ்ரீமுலிங்கத்தினுடைய அனுகிரகத்தினாலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டதற்கான இந்த புராண படன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நமது ஆச்சாரிகள் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தோம் என்று சொன்னிருக்கார்கள். சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சென்றால் சைவத்திறத்தடைவர். அப்போ சைவத்திறத்தை அடைய வேண்டுமானால் சிறப்புடைய புராணங்கள் உணர வேண்டும். அப்படி சிறப்புடைய புராணங்கள் எது என்று சொன்னால் சிவபுரத்துவத்தையே சொல்லுகின்ற புராணங்கள், சிவபுராணங்கள். அதிலே உண்டான இந்த காஞ்சி புராணத்தை நாம் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் சிந்திக்க இருப்பது காயாரோகண படலம். காயம் என்றால் உடல், ஆரோகணம் என்றால் அதில் ஏறுதல். உடலில் ஏறினால் ஒரு படலம், அது என்ன உடலில் ஏறுதல் அது பின்னால பார்ப்போம். பல்லியன் துவைக்கும் தூமணி தெற்றி சொல் காஞ்சி, அதாவது எங்கு பார்த்தாலும் வாத்திய முழக்கம் இருக்கின்றது. அனுபவம் எங்கள் ஊரில் காஞ்சி மரியம்மன் கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு எதிர்த்தாக்கில் ஒரு மண்டபம் இருக்கு, அது அனுப்பு மண்டபம்னு சொல்கிறாங்க. அனுப்பு மண்டபம்னு எப்படி பேருன்னு தெரியல, யாரையாவது அனுப்புறதா தெரியல. ஒருவேளை அலுப்பு மண்டபம் தான் அனுப்பு மண்டபம் மாறி இருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அம்பாள் உற்சவத்தில் திருக்கல்யாண உற்சவம் 10 நாள் 8 நிமிஷம் நடக்கும். அப்போ 4 வீதியும் வலம் வந்து அந்த மண்டபத்தில் இறங்கி சிறு நேரம் இருந்து விட்டு அவள் லைட் டிஃபன் எங்களை மாதிரி கொஞ்சம் ஒரு நைவேத்தியம் எடுத்துட்டு அப்படியே உள்ள போய் சார். அதனால் சுற்றி வந்த அலுப்பு தீர்வதற்காக இங்கே இறந்த ஒரு மண்டபம்னால அலுப்பு மண்டபம் எப்படியோ அனுப்பு மண்டபமாக அது மாறிட்டு. அந்த மண்டபத்து மேலே ஒரு கட்டடம் இருக்கு, அது எதுக்காகனா அங்கே ஒரு பெரிய முரசு இருக்கு. இப்போ அது இருக்கான்னு எனக்கு தெரியாது. அந்த முரசு என்னன்னா காலையில் 4:30 மணிக்கு நடை திறப்பதற்கு முன்னால் தம தம தம தமாடி நடை திறக்க போகிறது என்பதற்கு மக்கள் தெரியணும். அந்த சத்தமே ஒரு அழகாக இருக்கு, அந்த டமரகத்தின் சட்டம் முடியும். முடியனே கதவை திறப்பார்கள். அடுத்து 2வது கதவு, அந்த கதவுக்கு முன்னால் சங்கநாதம். எல்லா கோயிலுமே காலையிலும் மாலையும் சங்கநாதம் தான் கதவை திறக்கப்படும். போயிடுச்சு, சங்கு உதறத்துக்கும் ஆள் இல்லை, ஏன் உதறேன்னு கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. அதனால் அதை இந்த புழக்கம் போயிடுச்சு. சின்ன கோயில் கூட நடக்கும், கிராம சின்ன கோயில் கூட பார்த்தோன்னா ஒரு சங்கம் வந்து ஊதுவான் கோயில்னால. அந்த சங்காதானம் முடிஞ்சதுக்கப்புறம் நடை 2வது நடை திறக்கும். அப்படி பல ஒலிகள் நேரங்கிறது காஞ்சிபுரம். அதோட பல்லியம் துவைக்கும் தூமணி தெற்றி சூழ் காஞ்சி ஆண்டு, அதற்கு ஒரு உரையாற திண்ணைகள் நிறைந்த காஞ்சிபுரம்னு சொல்கிறார். திண்ணைகள் நிறைந்த காஞ்சிபுரம் என்று சொல்கிறதால அது ஊர்னால் எல்லா ஊர்லையும் திண்ணை இருக்குதான் செய்யும், அது ஒரு பெரிய விசேஷமாக. வேதிகை என்று ஒரு பொருள்னு சொல்லலாம், தட்சி. அதாவது வேதிகை என்ற கும்பம் எழுந்திருத்த இடத்துக்கு வேதிகைன்னு பேர். இங்கே போனால் கோயிலுக்குள்ளே போனால் கும்பம் வைக்கிறது சுதந்திரமாக இருக்கும், கொஞ்சம் மேடையாக இருக்கும். அதே மாதிரி கும்பாபிஷேகத்தில் போனால் அந்த கும்பகிருந்த உயரமாக இருக்கும், அது மட்டமாக இருக்கும். அதுக்கு வேதிகைன்னு பெயர். அப்படி வேதிகை சூழ்ந்த காஞ்சி என்று சொல்லலாம். அப்படி பலவிதமான வாத்தியங்கள் முழங்க அழகான வேதிகைகள் சூழ்ந்த காஞ்சி மாநகரம். பல்லியம் சூழ் பல்லியம் துவைக்கும் தூமணி தெற்றிசூழ் காஞ்சி. இந்த காஞ்சியில் வந்து பல ஸ்தலங்கள் இருக்குது. காஞ்சிபுரத்துக்குள்ள நிறைய ஸ்தலங்கள் பற்றி நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதில் முக்கியமானது மூன்று என்னன்னா, திருவேகம்பம், கச்சபேசம், காயாரோகணம். இந்த மூணு ஸ்தலம் மிக முக்கியமானது. அதில் இப்போ அந்த காயாரோகணத்தை வச்சு நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்படி காஞ்சிக்கு உயிராக இருக்கக்கூடிய மூன்று தலங்களில் ஒன்றான காயாரோகணம், காஞ்சிக்கு உயிரென சிறந்த முத்தா காரோகணம் இருக்கு, காயாரோகணம் அறுக்கணும். கணத்தின் உண்மையை உரைப்பான், அதனுடைய பற்றி சொல்லுவான். இப்போ நாமெல்லாம் அந்த காலத்தில் இப்போ அதான் குறைஞ்ச வச்சு நான் சொல்லி பார்ப்போம். அளவைகள் பற்றியெல்லாம், நீட்டல் அளவை, முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவை, அதெல்லாம் சொல்லுவோம். நீட்டல் அளவைனா அளக்கிறது, நீளமாக அளக்கிறது, முழங்கஜம் அடி ஆன்சம். நிறுத்தல் அளவை துலாம் பழம் துலாம் இப்போ கிலோ வச்சுக்கிறோம். முகத்தல் அளவை முகர்வு, எண்ணெயெல்லாம் முகர்னு அழைப்பாங்க. இப்போ என்னதானா எல்லாமே நிறுத்தல் அளவைக்கு வந்தாச்சு. ஆமாம், அந்த நிறுத்தல் அளவையும் தேங்காய் மக்கணும் நிறுத்தல் வந்துட்டோம். என்ன அநியாயம்! நான் கேட்டேன், தேங்காய் ஒரு தேங்காய் 20 ரூபான்னா சரி, இப்போது அந்த தேங்காய் 20 ரூபா நான் வாங்கி அதை உடச்சி பருப்பை எடுத்துக்கிறேன், மீதி ஓடு சரட்டை, 3/4 பங்கு சரட்டை, 1/4 பங்கு தான் பூ. என்ன சார், 1/4 பங்கு பூக்கு 10 ரூபா சொல்கிறேன். சாமி இந்த வேறெல்லாம் பேசுகிறாங்க, வாங்குறாண்டா வாங்க போங்க. இப்போ வெறும் ஓடுக்கு விலை, தூரப்படுற சரட்டைக்கு விலை. நாங்கள் ஒரு அடியாரெல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து சிலை யாத்திரை போனோம். ஆக தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு மத்தியானம் 12 வயல் நல்ல வெயில் வெளியில் வந்துருந்துட்டோம். அங்கே ஒரு இளநீ விட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ ரத்தன சார் சொன்னார், இந்த நாட்டில் கலப்படம் இல்லாத முறை இது ஒன்று தான், இதை வாங்குவோன்னு. சரி, இளநீர் என்னப்பா விலை? 15 ரூபான்னா ஒரு கிழமை. ஏ 10 ரூபா போடப்படாதெல்லாம் கேட்பேன். சரி, 10 பேர் ஆளுக்கு ஒரு இளநீர் கிடைச்சாச்சு. அப்போ என்ன கொடுக்கணும்? 15 பத்து 150 ரூபா கொடுக்கணும். நான் 15 பத்து 100 ரூபா கொடுத்தேன். என்ன சாமி 15 ரூபா 10 ரூபா கொடுக்கணும்? ஏ, நீ எதுக்கு சொன்ன? இளநீர் தான் சொன்னேன். இளநீர் குடித்தாலுமே கூந்தலை நீ திருப்பி வாங்கிட்டிய. ஏ, கூந்தலை திருப்பி வாங்கிட்டலப்பா, அப்போ அது கடிக்கணும்ல. ஆனா அது எப்படி தான் வேண்டாம் பேசு, நியாயத்தை பேசு. கூந்தலுக்கும் சேர்த்து தான் 15 ரூபா, வெறும் தண்ணிக்கு 10 ரூபா வச்சுக்கிடும். அந்த கழிக்க முடியாது கூந்தல், அது கழிக்க முடியாது. நான் வேணா கூந்தலை எடுத்துகிட்டு போங்கண்ணா. அவங்க குறிச்சு வச்சுருக்கான் கூந்தலை. இந்த கூந்தலுக்குலாம் அள்ளிட்டு போயிடுவான்னு சம்மதம் வாங்கிட்டேன். பேன் விட்டு ஏற்றி வந்துடுறாங்க. அவன் முடித்தான், ஒரு தூக்கிட்டு போயிடுவார். உங்களுக்கு எந்த ஊர் சாமின்னு கேட்டான். திருநெல்வேலி. அதானே கேட்டேன், இந்த திருநெல்வேலிக்காரங்களே ரொம்ப வாரம்தான் பேசுவான். அந்த முறையில் எல்லாமே நிறுத்தல் அளவுக்கு வந்தாச்சுப்போம். அது தசம பின்னம், அவ்வளோ தசம பின்னான். ஒன்றே தசம பின்னம் வரல. என்ன, 60 வினாடி ஒரு நிமிடம், 60 நிமிடம் ஒரு மணி நேரம், 24 மணி நேரம் ஒரு நாள். இது தசமனா 50 வினாடி ஒரு நிமிடம், 50 நிமிடம் ஒரு நிமிடம் நாள், 50 நாள் ஒரு மாதம். அப்படி கொண்டு வரட்டுமே, ஏதாவது ஒரு முறையில் கொண்டு வரட்டேன். தசமனா கொண்டு வர முடியல, கொண்டு வராமனா இன்னும் தெரியல. அதை மாத்திரம் தசமம் ஆக்க முடியல. இப்போ இதே மாதிரி நம்ம நாட்டில் அந்த காலத்தில் ஒவ்வொன்றையும் எப்படி வச்சுருக்காங்க. இப்போ காலம் அளவே இருக்குது. இப்போ பல வருடங்கள், ஒரு வருடத்துக்கு 12 மாதம், ஒரு மாதம் அந்த அதையும் 2 அயனமாக பிரிக்கிறார். தட்சிணாயணம் உத்தராயணம், ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயணம், தை முதல் ஆணி வரைய உத்தராயணம், சூரியன் வழக்கு திசையாக அப்படி வரணும் உத்தராயணம், தென் திசையோடு வரது தட்சிணாயணம். இப்படி 2 பகுதி. அப்புறம் 6 ரிதுக்களாக பிரித்தார் ஒரு மாதத்தை, ஒரு வருஷத்தை. எப்படி 2 மாதம் கொண்டது ஒரு ரிது? இப்போ சித்திர வைகாசி வசந்த ரிது, ஆனி ஆடி கிரீஷ்ம ரிது, ஆவணி புரட்டாசி வருஷ ரிது, ஐப்பசி கார்த்திகை சரத் ரிது, கார்த்திகை மார்கழி தை ஹேமந்த ரிது, மாசி பங்குனி சிசிர ரிது, 6 ரிதுக்காக. இது ஒரு பகுதி. அப்புறம் மாசத்தை நவண்ணாரணம், 12 மாதம் ஒரு வருஷம், அது ஒரு மாசத்தை 2 பட்சம், கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம். அமாவாசை கழிந்த பிரதமை முதல் பௌர்ணமி வரையிலும் சுக்லபட்சம் வளர்கிறாய், சந்திரன் வளர்ந்து கொண்டே வருகிறார். பௌர்ணமி கழிந்த பிரதமை முதல் அமாவாசை கடந்து கிருஷ்ணபட்சம் தேய்வரை சந்திரன் தேய்ந்து கொண்டே வருகிறார். இது இப்படி ஒரு பகுதி. அப்புறம் பட்சத்துக்கு அப்புறம் கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சத்துக்கு அப்புறம் பகல் இரவு ஒரு நாள், அதுக்கும் உள்ளே போகணும். இப்போ ஆங்கில பரப்படி பகலோட சரி 24 நேரம், 60 நிமிஷம், 60 வினாடி, 1 நிமிஷம், 60 நிமிஷம், 1 நாள் முடிஞ்சு வச்சு, அதுக்கும் உள்ளே போகணும். அது நம்ம ஆள் போயிட்டோம். எப்படி கலை ஆனால் 1 வருஷம் பகல், இரவு பகல் கலை, இத்தனை கலை கொண்டது பகல். அதுக்கும் உள்ளே என்னன்னா காஷ்டம், காஷ்டை. எப்படி ஆனா காஷ்டைக்கு உள்ள முகூர்த்தம் ஆனால் ஒன்று ஒன்றுதான், முகூர்த்தத்துக்கும் உள்ள காலம். இப்போ என்ன பண்ணார்னா 30 கலை கொண்டது ஒரு கணம், க்ஷணம் என்பதுதான் தமிழக கணம்னு சொல்லணும். இன்னும் ஒரு க்ஷணம் இந்த பய விட்டு நான் தங்க மாட்டேன் ஆங்கிறானு, ஆனால் ஒரு க்ஷணம் நான் என்ன காலம் ஆனால் 30 கலை கொண்டது ஒரு கணம், 2 கணம் கொண்டது ஒரு துடி, துடி சொல்லணும், 8 கணம் கொண்டது ஒரு லவம், 10 துடி கொண்டது ஒரு காலம். ஒரு கணம் என்பது 4 நிமிடம், இப்பொழுது நிமிஷத்துக்கு 4 நிமிடம் ஒரு கணம் என்பது ஒரு க்ஷணம். என் வீட்டில் இருக்க மாட்டேன்னா 4 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இப்படி வகுத்தார்கள். இது காலத்துடைய ஒரு முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்தில் 2 கட்சி இருக்கு, அதாவது 2 நாழிகை ஒரு முகூர்த்தம், 3¼ நாழிகை கொண்டது ஒரு முகூர்த்தம்னா 2 கணங்களாக இருக்கு. 3¼ நாழிங்கிறது 1.5 மணி நேரம், 2½ நாழிகை 1 மணி நேரம் நான் கணக்கு, 2½ நிமிஷம் 1 வினாடி. இப்படி காலத்தை அப்படி வகுத்திருக்கிறார்கள். அடுத்தால நீட்டல் அளவை, அதை எப்படி நான் ஜன்னல் வழியாக சூரிய கதிர் வருவது, கதிர் வருவதில் அது வைத்த மாதிரி உள்ள பார்த்து கிருமி மாதிரி விழுகி ஓடும் ஒரு துகள், அந்த துகளுக்கு அணு என்று பெயர். அதில் 8 அணு கொண்டது ஒரு திருசுல அணு, அந்த ஊரில் 8 அணு, அது எப்படி அளந்தாரோ தெரியல, 8 அணு கொண்டது ஒரு திருசுர அணு, 8 திருசுர அணு கொண்டது கஷாகிரம் எனக்கு பேர், அந்த அளவைக்கு பேர். கஷாகிரம் 8 மடங்கு கொண்டது ஒரு எவை நல், எவையை பார்த்துருக்கேன் இல்லையா, இப்படி போல இருக்கும் எவை, அதை 8 கெட்டாக இது போயிருக்காங்க. எவையினுடைய இருக்க அதுக்கு உள்ள அந்த நீளத்தின் உள்ளுக்குள்ள போய் கஷாகிரம் 8 கொண்டது ஒரு எவை. இப்போ கஷாகிரம் என்னன்னா திருசுர அணு 8 கொண்டது ஒரு கஷாகிரம். இப்போ திருசுர அணு என்னன்னா அணுமில் உடைய 8 கொண்டது ஒரு திருசுர அணு. அணு எப்படி இருக்குன்னா அந்த சூரிய வெளிச்சத்துக்குள்ளே வருகிற ஒரு இது. சரி, இந்த எவை இருக்கு இல்லையா, இந்த எவை நல்லனுடைய வச்சுத்தான் எல்லா அளவையும் நம்ம சிலைகள்லாம் செய்கிறானா, இந்த எவை நல்லனுடைய சுற்றுலாவு கணக்கெடுத்து அதிலிருந்து தான் கொண்டு வரான். அது இந்த எவை எட்டு அங்குலம், எட்டு கொண்டு தான் ஒரு அங்குலம். ஒரு அங்குலம்னா எட்டு எவை வயசு ஒரு அங்குலம். அங்கே ஆங்கிலேய அங்குலத்து கீழே இருக்கா இல்லை, இங்கே எவ்வளோ போகாது, அங்குலத்து கீழே போயிட்டே இருக்காங்க, கீழே போயிட்டே இருக்கு. அங்குலம் 24 கொண்டது ஒரு முழம், முழம் 4 கொண்டது ஒரு வில், வில் 2 கொண்டது ஒரு தண்டம், தண்டம் 2000 கொண்டது ஒரு குரோஷம், ஒரு குரோஷ தூரம் தண்டம் 8000 கொண்டது, குரோஷம் 4 கொண்டது ஒரு யோஜனை, ஒரு யோசனை தூரம்னா இவ்வளவு இருக்கு. நான் கணக்கு 384000 அங்குலம் கொண்டது ஒரு குரோஷம், நம்ம கணக்குடி குரோஷம் 4 கொண்டது ஒரு யோசனை, 386000 கூட அட நாலாவதுனா 15,26,000 அங்குலம் கொண்டது ஒரு யோசனை. இந்த புழவி சத்தம் இருக்க, இதனை சுற்றளவு சுஞான சுவாமி சொல்லிட்டார். எப்படி சொல்றார், ஒரு புழவி சத்தம் அந்த 100 கோடி யோசனை. அப்ப 15,20,000 இன்ட்டு 100 அவ்வளவு சுற்றளவு இருக்கு, அங்குல சுற்றளவு இருக்கு சொல்றார். இது மீட்டல் அளவை. இன்னொரு கணக்கு சொன்னார் சுவாமிகள், நிமிடம் 11 கொண்டது ஒரு காஷ்டை, காஷ்டை 30 கொண்டது ஒரு கலை. சொன்ன கலை காஷ்டம் தானே, முதல்ல ஆரம்பிச்சது காஷ்டை. இந்த காஷ்டை 15 அங்குலம், இந்த காஷ்டை 30 கொண்டது ஒரு கலை சொன்னார். கலை 30 கொண்டது ஒரு முகூர்த்தம், முகூர்த்தம் 80 இரண்டு நாழிகை இதெல்லாம் தகராறு. சில பேர் 2 நாழிகை, சில முனையும் கல் நாழிகைங்கிற இருக்கு. நாள் 15 கொண்டது ஒரு பட்சம், பட்சம் 2 கொண்டது ஒரு மாதம், மாதம் 2 கொண்டது ஒரு ரிது, ரிது 6 கொண்டது ஒரு வருடம், மாதம் 6 கொண்டது ஒரு அயனம், தட்சிணாயனம் அப்புறம் உத்தராயணம். அயனம் என்றால் ஒரு அளவுகோல் பேர். இப்போ விஷயத்து வரும், மக்கள் ஒரு வருடம் தேவர்க்கு ஒரு நாள். இப்போ சொல்லிட்டு இருக்கோம் நம்முடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள். தேவர்களுக்கு உத்தராயணம் பகல், தட்சிணாயனம் இரவு. எப்படி ஆடி முதல் மார்கழி, ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பதி கார்த்திகை மார்கழி, இந்த ஆறும் தட்சிணாயனம், இது அவருக்கு இரவு. தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி, இந்த 6 மாதம் உத்தராயணம் சொல்றோம், இது அவளுக்கு பகல். இது கேட்டோம், மனித வருடம் 160 கொண்டது தேவர்களுக்கு ஒரு நாள், ஒரு வருஷம். நம்முடைய 360 வருஷம் கொண்டது தேவர்களுக்கு ஒரு வருஷம். தேவ வருடம் 4,800 அல்லது மனித வருடம் 17,28,000 கொண்டது ஒரு கிருதயுகம். கிருதயுகம் தான் என்ன, ஆனா தேவர்களுக்கு 4,800 வருஷம் தேவ வருஷம். நம்ம கணக்குப்படி 17,28,000 வருஷம் கிருதயுகம். அடுத்தது பாபர திரேதாயுகம், அது எப்படின்னா தேவ வருடம் 3,600, நம்ம கணக்குக்கு 12,96,000 வருஷம் திரேதாயுகம். அடுத்தது பாபர யுகம், தேவ வருடம் 2,400, அதாவது மனித வருடம் 2,64,000 வருடம் கொண்டது பாபர யுகம். அடுத்த பாக்கி கலியுகம், தேவவரம் 1200 கொண்டது, மனித வருடம் 432000 கொண்டது கலியுகம். கலியுகம் தான் ரொம்ப குறைஞ்ச வருஷம், அதனால் மாலை தாங்க முடியல. இந்த 4 யுகமும் சேர்ந்த வருஷம் எவ்வளவு? ஆனால் தேவ வருடம் 12000 வரும். நம்ம கணக்கு 43,20,000 வருடம் ஒரு சதவீதம். நம்ம கணக்கு 43,20,000 வருடம் கொண்டதுதான் 4 சதுர்யுகம். எதுக்கியா இந்த கணக்கு மண்டை வண்டாய் கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கியன்னா, இருக்கு விஷயம். சதுர்யுகம் 1000 கழிந்தால், சதுர்யுகம் எவ்வளவு? 43,20,000 இல்லை இன்டூ 1000 என்னாச்சு? 432 கோடி வருடம் பிரம்மாவுக்கு ஒரு பகல். விஷயத்தான் பிரம்மாவுக்கு ஒரு பகல் என்னன்னா 432 கோடி வருடம். 432 வருஷம் இல்லை, 432 கோடி வருஷம் நம்ம வருஷத்துக்கு பிரம்மாவுக்கு ஒரு பகல். அப்ப இரவு அதே மாதிரி சேர்த்தா என்ன இருக்கு? 864 கோடி வருஷம் பிரம்மாவுக்கு ஒரு நாள். ஒரு மாசம் வருஷம் இல்லை, ஒரு நாள். அதாவது 2000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு நாள். போயிட்டு வரோம், சதுர்யுகம் 2000, 1, 2, 3, 4 வந்து போய் 2000 சதுர்யுகம் கழிந்தாச்சு, பிரம்மாவுக்கு ஒரு நாள். இதன்படி இந்த கணக்கு படி வாங்க, நம்ம கணக்கு விட்டுறோம். 30 கொண்டது ஒரு மாதம், மாதம் 12 கொண்டது ஒரு வருடம். இந்த வருடம் 100 ஆனால் பிரம்மாவிற்கு 1000 முடியும். பிரம்மாவோட 1000 100. நீங்கெல்லாம் எனக்கு நான் கணக்கில் வீக்னஸ், நீங்களாம் போட்டுக்கணும் கணக்கு. அதாவது 864 கோடி வருடம் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்போ இன்டூ 30 நாள் இன்டூ 12 வருடம் ஒரு வருடம் அப்போ 100 வருடம். யோப்போ நமக்கு நம்ம கணக்குக்கே வராது, கணக்குக்கே வராது. அவர் பிரம்மாவுக்கு வரும் 100 வருஷம் அவர் போஸ்ட் காரி. ஆமாம் ஆமாம். எதுக்கு சொல்ல வராருன்னா, இப்படி வரும்போது பிரம்மாவுடைய ஆள் இருக்க அது இன்டு 100 கொண்டது விஷ்ணுவின் பகல். பிரம்மாவுடைய வருஷத்தில் 1000 × 100 போட்டால் விஷ்ணுக்கு ஒரு பகல். அப்போ 1 × 100 இரவு போட்டு. ஆக என்னுடைய கணக்குப்படி 1,72,80,000 வருஷம் இல்லை, 1,71,80,000 கோடி வருடம் விஷ்ணுவின் ஆயுள். நம்ம அண்ணமாச்சி தான் சொல்லா, ஆ பிரம்மா விஷ்ணு என்ன, நம்ம அண்ணாச்சி மாதிரி தானே, என்ன அண்ணாச்சி மாதிரி 2 வயசு கூடினாலே அவளுக்கு நம்ம மதிப்பை கொடுக்கணும்ன்றது. எத்தனை வருஷம் பெரியவாவா, எவ்வளவு தபஸ் பண்ணியிருந்தா அவ்வளவு ஆண்டங்க அந்த போஸ்டவாளை கிடைச்சது. இப்போ அவளுக்கு அவளுக்குண்டான கௌரவத்தை நம்ம கொடுக்க வேணுமா வேண்டாம்? அதாவது தலைமை இடம் கொடுக்கறது வேற. அதாவது ஒரு பெண் வந்து கணவனுக்கு கொடுக்குற ஒரு மதிப்பு வேற. அதுக்காண்டி மாமனாருக்கு கொடுக்கக்கூடாது, அப்பா கொடுக்கக்கூடாது, கோழித்தனா கொடுக்கக்கூடாதுலாம் இருக்குது இல்லையே. அதனால் அவர்களுக்கு கொண்ட மதிப்பை நாம் கொடுத்தானோ. இப்படி வரும் பொழுது பிரம்மாவினுடைய பகலாகிய 1000 சதுர்யுகம் இருக்க, 1000 சதுர்யுகம் அவருக்கு பகல். இல்லை இதுக்குள்ள 14 மனுக்கள் வந்து போயிட்டு வர அதிகாரம் பண்ணிட்டு போகலாம். ஒரு பகலுக்குள்ள 14 மனு, வை வாயம்புவ மனு, சுவாரோதிஷ மனு, ரௌர கௌத மனு, தாமச சாங்கித மைவஸ்வத சூரியசாவரணி தட்சசாவர்ணி பிரம்மசாவர்ணி தர்மசாவர்ணி ருத்ரசாவர்ணி ரோச்சியர் வாரியர் இப்படி 14 மனுக்கள் ஒரு பகலுக்குள்ளே வந்துட்டு போயிடுவார். அபாரசாட்சி பண்ணிட்டு போயிடுவார். மனுஷமானத்திலே 30,67,20,000 வருஷம் ஆகும் அப்படின்னு போவார். ஒரு மன்வந்தரத்திற்கு 71 சதுரயுகம், அப்படி 16 மன்வந்தரும் மன்வந்தரும் போயிட்டே இருப்பார். அதுக்குள்ள அவன் ஆட்சாட்சி, அதான் சப் கலெக்டர்னு சொல்லுவேன், பிரம்மா கலெக்டர்னா அதுக்குள்ள சப் கலெக்டர் பையனார் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பார். இப்ப பிரம்மாவிட பகல்க்க மிஞ்சிய சதுரயுகம் 6, 14 மந்திரம் போனால் பிரம்மாவுக்கு ஒரு பகல். இதன் முடிவிலே தினப்பிரளயம் நடக்கணும். இந்த பிரம்மாவிட பகல் முடிஞ்ச உடனே ஒரு பிரளயம் நடக்கும். அதோடு மாத்திர பிரம்மாவுக்கு ஒரு பகல கற்பம் சொல்ற, கற்பம்னா என்ன? ஆனா சிருஷ்டி முதல் பிரளயம் நிலையாக உள்ள ஒரு காலம், எத்தனையோ கற்பங்கள் வந்துட்டு போயாச்சு. சிருஷ்டி முதல் பிரளயம் வரையிட ஒரு காலத்துக்கு கற்பம்னு சொல்லு. இந்த கற்பம் ஒரு கல்பத்துக்கு மனுஷ வருஷம் என்ன? ஆனா 432 கோடி வருஷம் ஒரு கல்பம். அதே மாதிரி பிரம்மாவின் பகலில் ஒரு 14 மனுக்கள் வந்துட்டு போயிடுவார். அப்ப ஒரு மாதத்துல 400, அது போக பிரம்மாவினுடைய நம்ம கணக்கே கணக்கு கூடாது, நம்ம மறந்துடணும். பிரம்மாவினுடைய ஒரு மாதத்துல 420 இந்திரர்கள் வந்துட்டு போயிடுவார். பிரம்மாவினுடைய ஒரு மாதத்துல 420 இந்திரர்கள் டெப்டி கலெக்டர் வந்துட்டு போயிடுவார். அது சப் கலெக்டர் டெப்டி கலெக்டர் வந்துட்டு போயிடுவார், ஆட்சி பண்ணிட்டு போயிடுவார். ஆக ஒரு வருஷத்துல 5,040 இந்திரர்கள் வந்துட்டு போயிடுவார். அவர் பிரம்மாவுடைய ஒரு வருஷத்துல, அப்ப அவன் ஆயுள் தான் என்ன கணக்கு பண்றது? பிரம்மாவின் ஆயுளுக்குள்ள 540,000 இந்திரர்கள் வந்துட்டு போயிடுவார். அதாவது எதுக்கு சொல்றேன், 100 கோடி பிரம்மர்கள் ஒந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கானே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர்கள் எல்லாரும் வந்து போயிட்டார். அப்படி என்ன பதவி? நாம 1.5 வருஷம் கவுன்சிலர் பதவி, 3 வருஷம் பேருவான், இடையில கலைச்சாலும் கலைச்சிருவான். அந்த கவுன்சில் ஆனாலும் நம்ம அழுத்துற பாடு, இதெல்லாம் பார்க்க நாம தான் ஒரு துளியே இல்லை, துளின்னு சொல்ல முடியாது. அப்படியே அவ அரசாட்சி பண்ணிட்டு இருக்கா. இதுல இந்த கல்பம் கல்பம்னு சொல்ல அதான் சொன்னேன், பிரளய காலத்தை நடக்கிறது வந்து ஸ்வேதவராக கல்பம். நாம இருக்கிறது எப்படி வந்தது? ஆனா ஒரு பிரளயத்தில் இந்த பூமி மூழ்கிட்டு கடலுக்குள்ள, அவள் விஷ்ணு என்ன பண்ணார், வெள்ள பன்றி உருவம் எடுத்து அதை உள்ளே போய் அப்படி தூக்கி விடுறாரு. அதனால தான் ஸ்வேதவராக கல்பம், ஸ்வேதம்னா வெள்ளை வராகம் பன்னி, வெள்ளம் பன்னி உருவம் எடுத்து அந்த அவராக எடுத்து தூக்கி பண்ணார். அதுதான் ஸ்வேதவராக கல்பம் இப்போ நடக்கிறது. இத்தினத்தில் சுவயம்புவ மனு, சுவாரோஷித மனு, உத்தம மனோ, தாமச மனோ, ரைவத மனு, சாட்சுத மனோ என்ன 6 மனுக்கள் போயாச்சு. இப்ப நடக்கிற வைவஸ்வத மன்ம சேதவராக கல்பத்தில் 6 மனு போயாச்சு. இப்போ 7வது மனு வைவஸ்வத மனு பெருக்கார். இப்போட ஒரு ஆட்சேபம் நடந்துட்டு இந்த வைவஸ்வத மனுடைய காலம் நடக்கிறது. இவர்கள் காலத்திற்கும் 27 சதுரங்கள் கழிந்து விட்டன. இந்த இவா காலத்தில் ஒரு 27 சதுரம் போயாச்சு, இன்னும் பாக்கியிருக்கு. அதாவது 28 சதுர யுகத்தில் பிறக்கும். இதுக்குள்ள 14 இந்திரெல்லாம் இருப்பாச்சு. அதுதான் வந்து போயிட்டே இருக்காவது வந்து போய் அதே இந்திரன் போயிட்டே இருக்கா. இதுதான் நம்முடைய சங்கல்பத்தை சொல்கிறேன். என்ன சேதவராக கல் வைவஸ்வத மன்மந்தரே, சேதவராக கல்பு வைவஸ்வத மன்மந்தரே, 28 தமே 28 கலியுகே, அதுலேயும் பிரதம பாதம் ஜம்புத் தீபம் நம்ம நாட்டுக்கு பெயர், பாரத வருஷம் என்ன இது பெயர், இந்தியாங்கிற நம்முடைய பெயரில் அவன் வச்சது, எங்களுக்காரன் வச்சது, நம்ம சொல்லுக்கு பாரத வருஷம் தான் பெயர். பரத கண்டே மேரோஹோ தட்சிணே பார்த்து, மேருமலையுடைய தென்பாகத்தில் நாம் இருக்கணும். சஹாப்தே அஸ்மின் வர்த்தமான, இந்த மாதிரி உண்டான இந்த கேலண்டருக்குள்ள வியாபகாரிகே விவகாரத்துக்குட்பட்ட பிரபவாரி ஷஷ்டி சம்வத்சரானாம் மத்தியே, பிரபவம் தொடங்கிய 60 வருஷத்தில் மத்தியில் ஹேமலம்ப நாம சம்வத்சரே இப்போ நடக்கிறது. இப்போ ஹேமலம்ப நாம இப்போ என்ன ஆயனம் நடக்கிறது, தட்சிணாயனே. இப்போ அதுக்குள்ளே என்ன ரிதம் நடக்கிறது, ஹேமந்த ரிதவ், ஹேமந்த ரிதம் நடக்கு. என்ன மாதம், தனுர்மாசே, தனுர்மாசம். இப்போ என்ன பட்சம், சுக்லபக்ஷே. இன்னைக்கு என்னது, பௌர்ணமாசியாம் சுபரிஹவ். நான் சங்கல்பம் சொல்கிறது தான், இவ்வளவு இருக்கல, இதனுடைய தத்துவம் தான் நான் சங்கல்பத்தை. தட்சிணாயனே தனுர்மாசே, இப்போ என்ன சுக்லபக்ஷே, பௌர்ணமாசியாம் சுபரிஹவ். வாசரஹ என்ன வாசியம், இன்னைக்கு என்ன கிழமை, சௌமிய வாசர இத்தாயாம் பௌர்ணமாசியான் சுவரி ஹவுன்னு கொஞ்சம் முடிச்சார். நம்ம கேலண்டர் முடிச்சாச்சு. எதுக்கு சொல்ல வராருனாலும்,
1: படுங்கலை முகூர்த்தம் காஷ்டைகள் என்றா பகல் இரா பக்கம் திங்களொழும் புனர் இருது ரிது ஆண்டுகள் தொடக்கத் தோரிய அவயவ பகுப்பான், அவயவ பகுப்பில் இடு வயதீர் காலம் கழிவுறும் காலம். இந்த கட்டணம் எல்லாம் சோமானம் விட்டா இப்போ இருக்க காலத்துலலாம் என்னைக்கும் துன்பம் தான். ஏதாவது பொழுது விடிஞ்சா இருக்கிறதுக்குள்ள ஏதாவது கஷ்டம் தான், அவங்களால துன்பம். அப்படி கழிவுறும் காலையிலே என்னாச்சுன்னா எல்லாரும் போயிடுவாங்க. இத்தனை வருஷம் ஆனானு என்ன இருந்தாருன்னா ஒருத்தருக்கு மாதான், பிரம்மா விஷ்ணுவே போகிற போதுக்கு நாம யாரு, எல்லாரும் காலியாயிடுவா சம்ஹாரத்தில். அப்படிக்காகி நிருவர் எல்லாரும் அணிஞ்சு போவா. நெடும் புல குறும்பு கடந்து நீர் உலகின் நிலைபோ நிலைப்பதோர் பொருளும் மற்றின்ற, உலகத்தில் ஒரு உடம் நிறையில்லை, எல்லாம் கம்ப்ளீட்டா. யார் மாத்தனைப்பா, நம்ம ஐயா மாத்தினா, காலகாலம் காலத்தை கடந்தவன் அவன் தான் நிற்பான். இத்தனை பேரையும் தன்னுடன் இழக்கி கொண்டு அவன் மாத்திரம் தனியாக நிற்பவன் சூரமான ஒருவன் தான். அதை ஈண்டும் ஓர் இழுவான் ஆயுரத் தலை இழறிய நயன்னார் பத்து மூன்றுக்கு ஆண்டன படுவர் ஆண்கும் தளவையும் ஒரு ஆயிரம் இறந்தால் காண்டகம் அயனுக்கு ஒரு பகல் அறிவே கற்பமாம் இரவும் அத்துணைத்த அண்டகை கண்ணாள் 30 திங்கள் அத்தொரு 12 ஆண்டை. நான் சொன்ன கணக்கு தான் சொல்லிட்டு போறார். இது போயிருக்க போது மகள் ஆண்டொரு 100 வகை பராத்தம், அதாவது பிரம்மாவினுடைய ஒரு ஆயுளை ரெண்டா பிரிச்சார், மொத்தம் 100 மொத்தம் பரம்பேரு, 50 பராட்டம் பின் 50 பராட்டம். அதான் 2வது பராட்டத்தில் நாம் இருக்கோம், திடீய பராட்சே ஆன்னு சங்கல்பட்டது. பராட்டம் பற்றரில் வெள்ளி வண்டோடு தகந்திட உழைத்து முழங்குகால் நிமிரி தகங்கிதை பேட்டுடன் அருந்தேன் நுகர்ந்து பண் பயிற்றம் பொகுட்டர கமலன் ஒன்மலர் அணங்கினுக்கு அரங்கம். இப்பேற்பட்ட பிரம்மாவேற்ற நாக்குல சரஸ்வதி இருக்கான். அவள் இப்போ அரங்கன் போட்டான், மெந்த செய்த நடமாறு அரங்கம், ஏன்னா அரங்கன் போட்டான் தமிழ் நினைச்சிட்டு இருக்கான். ரங்கம் என்பது வட சொல்ல தான் அரங்கம், ரங்கம்னா ஸ்டேஜ், தமிழில் ரெக்கார ஆரம்பிக்காது, அதனால ஆனால் அரங்கம். இவன் தமிழ் நினைச்சு போட்டுருக்கான். ஆமாம், இவனுக்கு தமிழும் தெரியாது சம்ஸ்கிருதம் தெரியாது, ஏதோ ஒன்று நினச்சி போட்டுருக்கான். நான் சரஸ்வதி இருக்கிற இடம் நாக்கு அரங்கம், அப்படின்னு. நிகர்த்த நாபகத்து பழமறை கொழிக்கும் நெடுங்கதைக்கு இறுதி வந்துருமா. பிரம்மாவுடைய ஆள் அதுக்கப்புறம் வந்து சேரும். அங்கது முகந்தன் தனக்கொரு பகராம் அம்முறை ஆண்டு நூறைதின் செங்கது பருகி முழங்க விட்டரிக்கும் சேயொழி விலை வரம்பிழந்த பைங்கது கடவுட் கௌத்துவம் இமைப்ப வசுந்துடாய் துயல் வரும் ஆர்வில் கொங்கரர் கருப்பின் திருவிளையாடும் குருசிலம் செய்துவன். அப்படி வருகிற பிரம்மா யார் தோன்றா? விஷ்ணுவனுடைய நாபியில தோன்றுகிறார். பிரம்மா தோன்றுகிறது விஷ்ணுவனுடைய நாபியில இருந்து பிரம்மா தோன்றுகிறார். இப்படி இருக்கும்போது என்ன வருதுன்னா எல்லாம் அழிஞ்சு போனோம். அப்புறம் கம்ப்ளீட்டா போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறாருனா, பிரம்மாவை ஒரு தோளில் வச்சிருக்கிறார், விஷ்ணு ஒரு தோளில் வச்சிருந்து டான்ஸ் ஆடுறார். சுப்பிரமான் சர்வசம்ஹாரம் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிரம்மாவை தூக்கி இன்னொரு வைக்கிறார், விஷ்ணு வந்து இரண்டு வைக்கிறார், அவர் ஆடுறார். இருவரும் ஒருங்கே இரவரும் காலை எந்தையே ஒடுக்கி ஆங்கபரன் உருவம் மீது ஏற்றி கோடலால் காயாரோகண பெயர். இந்த க்ஷேத்திரத்துக்கு காயாரோகணம் பெயர் எப்படி வந்தது? ஆனால் காயம் என்றால் உடல், ஆரோகணம் ஏறும், அதுக்கு முன்னால காயாரோகணம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ். 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் நூல் வரலாறு, அவையடக்கம், நூற்பயன் மற்றும் மந்திரி சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
4: நடுத்தார் போல திருவாதவுரடிகள் கிழக்கு கடற்கரையிலே குதிரை வந்து இறங்கி இருக்கிறது. அதனால் இனி சென்று இங்கே இருக்கிற குதிரைகள் எல்லாம் வயசாகி விட்டது, குறைந்து விட்டது. அரசிடத்தில் நால் வகை படையும் ரெடியா இருக்கும். நல்வக படை ரெடியா இருந்தா சண்டைக்கு அதிகம் வரமாட்டான். படை குறைஞ்சுன்னா அடுத்த நாட்டுக்கு சண்டைக்கு வந்துடும். ரத்த கச்ச துறக்க பதாதி நால்வகை சேனையும் தயாரில் இருக்கும். இப்போ நம்ம இராணுவம்லாம் தயாரில் இருக்குது இல்லை, அது அதனாலே அது முக்கியமானது. இராணுவத்தை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறது முக்கியமானது, அரசனுக்கு முக்கியம். அதனாலே குதிரையை குறைந்து விட்டது. அதனால் நீ கிழக்கு கடற்கரையில் குதிரை வந்து இறங்கி இருக்கிறது, நீ சென்று வாங்கி வா என்று அனுப்பி விட்டார். இவர் சென்றாரு. இவருடைய பக்குவம் தன்மை முன்னை பிறவியில் இவர் கைலாயத்திலே நம்மிடத்திலே முதல் காவல் வாயிலராக, முதல் வாயில் காவலராக நந்தியாக இருந்தவன் இங்கே வந்திருக்கிறான். அவனை ஆண்டு கொள்ளவும் அவன் மூலமாக பல உயிர்களை பல காலத்துக்கு அவன் பாட்டு மூலமாக பிடிச்சு நம்ம கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி யாரு சோர்வம் மாணிக்கவாசன் மூலமா பல உயிர்களை பிடிச்சு நம்ம கட்சியில சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சோர்வான எழுந்தருடி இருந்தார். எங்க இருந்தாரு? திருப்பெருந்தூர். சோர்வான அற்புதம்னு சொல்றது, அற்புதம் அற்புதத்தை மனிதனின் மற்றுண்டே என்பது திருப்பி சேர்ப்பான். அற்புதம் என்றால் புரியுத, ஒன்றை இன்னொன்றாக்குவான், ஒன்றை இன்னொன்றாக்குவான். நிறைய குதிரையாக்குவான், பன்றி குட்டிகளை மந்திரிகளாக்குவான், பன்றி குட்டிகளை மந்திரிகளாக்குவான். பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அவனுடைய செயல் பூராவும் அற்புதமாகவே இருக்கும், செயல் முழுவதும் அற்புதமாகவே இருக்கும். ஆகையினாலே அற்புதம் இருந்தருள் பெருந்துறை அடைந்து அற்புதன் ஆகிய சிவருமான எழுந்தருளி இருக்கிற பெருந்துறைக்கு போனார். திருப்பெரும் துறை ஆவுடையார் கோயில் இப்பொழுது வழங்குகிறது. ஆவுடையார் கோயில் திருப்பெரும் துறை அது பெருந்துறைக்கு காரணம் பின்னாடி வருது. ஆகட்டும், அதையால பெருந்துறைக்கு போனார். பெருந்துறையிலே பெருந்துறை வந்து இருந்தான். பெருந்துறையிலே பெருந்துறை வந்து இருந்தான். இந்த துறைக்கு அந்த துறைக்கு வித்தியாசம் தெரியுதா? தெரியுதா? பெருந்துறை அது, அதிலே பெருந்துறை வந்து இருந்தான். பெருந்துறையில் பெருந்துறை வந்து இருந்தான். நல்ல பிரியமுளவாத ஊர் அமைச்சன் வந்தான். பெருந்துறையில் பெருந்துறை வந்து இருந்தான். நல்ல பிரியமுளவாத ஊர் அமைச்சன் வந்தான். குறுந்தடியில் குறுவடிவா இருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பன் அடியில் வைத்தான். மருந்துருவா ஐந்தெழுத்தை உபதேசித்தான். வரம்பிலா சிவஞானம் வழிந்து பொங்கி திருந்து நல வாசகமா வையத்தார்க்கு சேர்த்து வைத்தான் அவனுடைய சிறப்பில் வைப்பான் என்பது வாத ஊர் வள்ளல். அதனாலே பெருந்துறையிலே பெருந்துறையாகிய பரமேஸ்வரன் வந்து எழுந்தருடையான். அற்புத நிருந்தருள் பெருந்துறை அடைந்தே அடைந்தாரு. பெருந்துறைக்கு போன உடனே பெருந்துறையை கண்டார். கண்டவுடனே எல்லாம் மறந்து விட்டார். ஒன்றை நினைந்தாரு, எல்லாம் மறந்து விட்டார். நல்ல புரியுதா? நம்ம எல்லாம் நினைக்கிறோம், ஒன்றை நினைக்க முடியாது. எல்லாத்தையும் நினைக்கிறோம், அந்த ஒன்றை நினைக்க முடியாது. அவர் ஒன்றை நினைந்தாரு, எல்லாம் மறந்து. கண்ணப்பரும் மாணிக்க வாசரும் ஒரே மாதிரி களத்துக்கு போனாரு, களத்தி பிறகு கண்டாரு, எல்லாம் மறந்துட்டார். காலத்தை பொருள் ஒண்ணுதான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியும். அதே போல அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆர்வூர் கேட்டால், பெயர்த்த அவனுக்கு பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றாள் அகலடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள், தன்னாமம் கேட்டால், தலைப்பட்டாள், நங்கை தலைவந்தாள், எல்லாம் மறந்தாரு, ஒன்றை நின்றார். தித்திக்கும் பெருமானும் பெருந்துறையில் வந்தான். திருவாத ஓரனும் பரிவாங்க வந்தான். எத்திக்கும் புகழவோர் அருண்மொழியை தந்தான். எல்லாம் இழந்தார், சிவமொன்றே கொண்டார். பத்தி பெருங்கடல் வாசகமானது, பாக்கியம் உள்ளோர் ஓதி உணர்ந்தார். சத்தியின் என்னொரு தானே விதிந்தது, சஞ்சலமான பிறவி ஒளிந்தது. அதனாலே அற்புதன் இருந்தருள் பெருந்துறை அடைந்தே சிற்பரம் உணர்ந்து திருவாசகம் உரைப்பார். இரண்டாவது வரி அற்புதமான வரி. சிற்பரம் உணர்ந்து, சிற்பரவாகிய ஞான வடிவமாக எழுந்தருடைய இருக்கிற சித்தம் சிவத்தை உணர்ந்து திருவாசகத்தை உரைத்தார். சிற்பர உணர்ந்து அப்பாடல் பாடுவது இலக்கண இலக்கியங்களை கற்று பாடுவது, இலக்கண இலக்கியங்களை கற்று பாடுவது, அப்புறம் உலகத்தை பற்றி பாடுவது, அதற்கு மேல அருட்பாடலா பாடுறதுக்கும் அருளை வேண்டி பாடுவது, அருள் பெறுவதற்காக பாடுவது, அருள் பெறுவதற்காக பாடுவது. இவர் பாடியது, ஞான சம்பந்தன் முதலான இந்த நம்ம அருளாளர் பாடியது, அருள் பெற்று பாடியது. அருள் பெறப்பாடியதற்கு பவர் கம்மி, அருள் பெற்று பாடியதுக்கு பவர் சொல்லும். சும்மா இருக்கிறவன் போடுற எழுத்து, கலெக்டர் போடுற எழுத்து, பதவியில் உட்கார்ந்த ஒரு பாடத்தை எழுத்து போட்டான்னு வச்சுக்கோ, பால் குடிச்சு விட்டு பாடினாருப்பா, பால் குடிச்சு விட்டு பாடினாருப்பா. அதை சொல்றாரு திரு கடித்து படியாருல பாட்டினாரா? அது பாட்டு எப்படி வந்துச்சு? அதான் அவன் உபதேசம் பண்ணான்ல, அது பாட்டா வந்துச்சு. பாய்வரியோன் தந்த, பாய்ந்து தாவி வருகின்ற குதிரை மேல வந்த சுவாமி, பாய்வரியோன் தந்த பரமானந்த பயனை தூயதிரு வாய்மலரார் சொற்செய்து மாய கருவாத யாமரியா வாறு செய்தான் கண்டாய் திருவாத ஊராடும் தேன் என்பது திரு கடித்து படியாரு. திரு கடித்து படியாருல அவருக்கு பாட்டு யாரு தந்தா? சிவபெருமான். பாய்வரியோம் தந்த பரமானந்த பயன். அதனாலே இவர் அருளை பெற்று பாடினார். அந்த பாட்டை கேட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லித்தான் அப்புறம் மாணிக்கவாசகன் பேர் கொடுத்தோம். அதே மாதிரி அவருக்கு நாவுக்கரசன் கொடுத்தார் அல்லவா, அதை சொல்றாரு சேர்க்கிறாரு. மேவுற்றை வேலையில் நீடிய சீர் வீரட்ட அமர்ந்த வெறான் அருளார் பாவுற்றல செந்தமிழின் சொல் வள பதிக தொடை பாடிய பான்மையினால். இந்த இரண்டாவது வரியை கவனிக்கல, பாவுற்றலர் சொல் வள பதிக தொடை, பாவுற்றலர் செந்தமிழ் சொல் பதிக தொடை பாடிய, பதிக தொடை பாடிய வாய்மையினால் நாவுக்கரசென்று உலகேழினு நன்னாவன் அயப்புற வண்ணுது என்று யாவருக்கும் அயப்புற மஞ்சுரை வானிடையே ஒரு வாய்மை எழுந்தது. அசரீதியாக சொன்னார் யாருக்கு? திருநாவுக்கரசருக்கு. உன்னுடைய பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல சொல்வளம் பொருள்வளமா இருக்கு, அதனால உனக்கு நாவுக்கரசன் கொடுத்தேன் பேருன்னாரு. இவருக்கு என்ன கொடுத்தாருமா? பாட்டை நேராக கேட்டு நேராகவே பேர் கொடுத்தது. அசரீதியா சொன்னாரு. அசரீரி. அசரின்னா சுவாமி தெரியாது, சத்தம்தான் தெரியும். இவருக்கு நேராகவே பாட்டை கேட்டுட்டு பழுதலாக சுருமணியனை பத்தி செய்து அன்பு முழுதும் ஆகிய வடத்தினால் முறை தொடுத்து அலங்கள் அழுது சாத்த அன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் வலுவிலாதவர் மாணிக்க வாசகன் இருந்தார். மாணிக்கத்துக்கு மேல உசந்தது இல்லையில, மாணிக்கத்துக்கு மேல உசந்ததே கிடையாதுப்பா. தங்கம் முதலான இந்த உலகங்களிலே, தங்கம் முதலான இந்த உலோகங்களிலே உயர்ந்தது ரத்தனம். தங்கம் உயர்ந்தது, அதை விட உயர்ந்தது ரத்தனம். அதை விட உயர்ந்தது ரத்தனங்களிலே உயர்ந்தது மாணிக்கம். மாணிக்கத்துக்கு மேல உயர்ந்தது இல்லை, அதனால மாணிக்கவாசருக்கு மேல உயர்ந்தவர் இல்லை. அவர் பாடின பாட்டுக்கு திருவாரூர் மேல உயர்ந்தவர்கள் இல்லை. நல்ல விளங்குதா? ஆகையினாலே இப்படி அற்புதன் இருந்தருள் வெறுந்துரை அடைந்து சிற்பர உணர்ந்து திருவாசகம் உழைப்போம். அது எப்படி இவருக்கு அந்த திருவாசகம் அப்படி எல்லாம் வந்துச்சு? சாமி எப்படி அந்த மாதிரி இவரை காத்துக்கிட்டு இருந்தாரு, பார்த்துக்கிட்டு இருந்தாரு, காத்துக்கிட்டு இருந்தாரு, வருவான் வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தாரு, பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் போனாரு, கண்டாரு. அது ஒரு பாட்டு, இந்த கற்பக சிம்மபுரீஸ்வரர் போற்றி பாமாரில் பாடியிருக்கிறேன். மலபரிபாகம் இருவனையொப்பும், மலபரிபாகம் சத்திரிபாகம் வீடு வேறு என்று நான்கு வகையாக சொல்லப்படும். அதுல மலபரிபாகம் ஆன்மாவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, மலபரிபாகம்னா ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைஞ்சது. ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைஞ்சு போச்சுன்னா அவனுக்கு உலகத்துல விருப்பம் இருக்காது, உலக பொருளிலே விருப்பம் இருக்காது, சிவனிடத்திலேயே விருப்பம் இருக்கும். நல்ல வளர்ந்துடா. அப்ப மலபரிபாகம் வராதவனுக்கு உலக பொருளிலேயே விருப்பம் இருக்கும், சிவனிடத்துல விருப்பம் இருக்காது. இப்ப இந்த முதலமைச்சர் போனார, இவரை பார்த்தாரு, சிவபெருமான் பார்த்தாரு, நல்ல மலபரிபாகம். ஆணவ மலமே சுத்தமா இல்லையா பாருக்கு, இந்த முதலமைச்சருக்கு ஆணவ மலமே இல்லையா. அதனாலே பரிபாக இல்லாதார் பரியை வாங்குவார், பரிபாக இல்லாதார் மலபரிபாகம் இல்லாதவன், அந்த பக்குவம் இல்லாதவன், பக்குவம்னே வச்சுங்கள உங்களுக்கு அது நல்லா தெரியும். பரியை வாங்குவான், குதிரையை வாங்குவேன், ஆணைய வாங்குவேன், எஸ்டேட்டு வாங்குவேன், பஸ் வாங்குவேன், அப்புறம் எல்லாத்தையும் விட்டு விட்டு போயிருவேன். அவ்வளவு நல்ல விளங்குதா? பரிவாக இல்லாதார் பரியை வாங்குவார், அனித்திய பொருளை வாங்குவார், நிலையில்லாத பொருளை வாங்குவார். பரிவாகம் உடைய நீ பதியை வாங்கணும். அற்புதமான ஒரே எடுத்துக்க, பரி பதி. பதினா ஜவஹர்வான், பரினா குதிரை, குதிரை பரிசா ஜவஹர்வான் பரிசா. பரிவாக இல்லாதார் பரியை வாங்குவார், பரிவாகம் உடைய நீ பதியை வாங்கன. குருவாகி வந்தரன் கொடுக்க பெற்றவன் திருவாத உணர்ந்தன் திருவடியை போற்றுவான் என்பது இந்த கருப்பத்தூர் சிம்மபுரீஸ்வரர் போற்றிப்பானார் என்று பாடியிருக்கிறேன். அதுல மாணிக்கவாசகன் துதி முன்னார். ஆகையினாலே இப்படி சிற்பர உணர்ந்து திரு வாசகம் உரைப்பார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? முற்பகல் அருந்தவம் முயன்று பெறும் அன்பார் முன்னப்பிரவிகளிலே ஏடுடைய மலரான் முனைநாட்பணிந்து ஏத்த அருள் செய்ததனால். முற்பகல் அருந்தவம் உயர்ந்து பெறும் அன்பால் பகபிறவிகளிலே செய்த தவத்தினாலே இவருக்கு அன்பு பிறந்தது. சிவனத்திலே அன்புக்கு காரணம் தவம். தவம் வந்து அன்பை தரும், அன்பு சிவத்தை தரும். தவம் வந்து அன்பை கொடுக்கும். அன்பு எதை கொடுக்கும்? அன்பும் சிவமும் இரண்டு அல்ல, ஒன்று. விளங்குதா? அதனாலே முற்பகல், முற்பகல்னா முன்னை பிறவிகளிலே, முன்னை முற்பகல் அருந்தவம் அரிய தவத்தை முயன்று பெரும் அன்பால். அப்படி அளவில்லாத பிறவிகளிலே நிறைய தவம் பண்ணியவராகினாலே இவருக்கு அன்பு அதிகமாக பிறந்தது. அந்த அன்பினாலே சிவம் கிடைத்தது, சிவத்தினாலே பிறவி இல்லாமல் போச்சு அவருக்கு. அவருடைய கதையை சொல்லி நான் பிறப்பை ஒழித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். யாருடைய கதையே? திருவாதவுடியுடைய கதையை சொல்லி அதன் மூலமாக என்னுடைய பிறப்பை நீக்கிக் கொள்கிறேன் என்று இந்த ஆசிரியர் சொல்றார். முற்பகல் அருந்தவம் உயர்ந்து பெறும் அன்பால் உற்பவம் ஒளிந்தமை முடிந்துடர் ஒழிப்பாம், முடிந்துடர் ஒழிப்பாம். அற்புதன் இருந்தருள் பெருந்துரை அடைந்தே சிற்பரம் உணர்ந்து திரு வாசகம் உரைப்பார். முற்பகல் அருந்தவம் உயர்ந்து பெறும் அன்பால்

ராமாயணம் பாரதம் உங்களுக்கு நல்லா தெரியும், ராமாயணம் பாரதம் அப்புறம் என்ன மற்ற உயிர் வர்க்கத்து கதைகள். அதனால திருவருளாலே அடியும் அதிக காலமா சிவகதையே சொல்ற, அவகதை சொல்லாம சிவகதையே சொல்ல முடியா வச்சிருக்காரு, உங்களை கேட்க முடியா வச்சிருக்காரு. அது பெரிய வாக்கியம், சிவத்தையே கேட்க முடியா. அதனாலே இப்படி பசுநூல்கள் பரப்பிய பரப்பை தரும், பதிநூல் பரப்பை அறுக்கும். அதனாலே இப்படி சொல்லி அதுக்கு மேல இவர் அவையடக்கம் சொல்றார். அவையடக்கம் புலவர்கள் பாடுகிற முறை, புலவர்கள் பாடுகிற முறை. நான் அந்த சில்லப்புறத்த அவையடக்கம் பாடியிருக்கிறேன். பரஞ்சோதி முனிவருங்கிறவர் ஒருத்தர் சிதம்பர புராணம் பாடியிருக்கிறாரு. உமாபதி சிவம் வந்து கோயில் புராணம் பாடியிருக்கிறாரு. அதுக்கு மேல வந்து சிவலிங்கநாத ஐயர்னு ஒருத்தர் யாழ்ப்பாணத்துல, அவரு ஹேமநாத சபா புராணம் பாடியிருக்காரு. சபாபதி நாவலர் புலியூர் புராணம் பாடியிருக்காரு. இப்படி எல்லாம் சிதம்பரத்து இருக்கு. இப்ப நான் தில்ல புராணம் பாடியிருக்கேன். இன்னும் புராணங்கள் இருக்க நீ வேறு என்னுக்கு ஏற்றினை என்று கேட்பீரேன். இன்னும் புராணம் இருக்க இத்தனை புராணம் இருக்க நீ எதுக்கியா புராணம் பண்ண அப்படின்னு நீ கேக்குறீங்களா? கேட்கறது நியாயம்தான். இன்னும் புராணம் இருக்க நீ, இன்னும் புராணம் இருக்க நீ வேறு என்னுக்கு ஏற்றினை என்று கேட்பீர். அப்படி கேட்டீங்களா? மின்னந்தில்லை மிக பெரிதாகையால், மின்னந்தில்லை மிக பெரிதாகையால் இன்னும் புராணம் வேண்டும் என்று ஏற்றின். போதுமா? மின்னந்தில்லை மிக பெரிதாக, புரிதானா? மின்னந்தில்லை மிக பெரிதாகையால் இன்னும் புராணம் வேண்டும். எத்தனை பேர் பாடினாலும் ஓத உலவா, வேதமுதல் இன்னொரு மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா என்றார் போல சிதம்பரத்து பெருமை சொல்லி முடியுமா? அது போல இவர் அவையடக்கம் எப்படி சொல்றாருன்னா, கொண்டாலான கண்டனருள் கொண்டு தமிழ் பாடும், கொண்டாலான கண்டனருள் கொண்டு தமிழ் பாடி துண்டுபடும் அன்பர்கள் சொன்ன நெறி தன்னால். ஐயால மேகம் போன்ற நிறமுடைய கண்டமுடையவராகிய சிவபெருமானுடைய திருவுருளை பெற்று தமிழிலே திருவாசகம் பாடிய மாணிக்க வாசுடைய சாமியே உடைய செயலை, அவருடைய சரித்திரத்தை நான் சொல்லுகிறபடியினாலே வண்டமிழ் தெரிந்தவர்கள் மற்ற நூரை குற்றம், நல்ல வளமாகிய தமிழை தெரிந்த புலவர்கள் என்னுடைய பாட்டிலே குற்றம் இருந்தாலும் கூட அதை குற்றமாக கொள்ள மாட்டார்கள். என்ன காரணம்னா, அது மாணிக்க வாசக சரித்திரம் அப்படின்னு சொல்லி குற்றத்தை நல்லதா எடுத்துக்குவாங்க. வண்டமிழ் தெரிந்தவர்கள் மற்ற நூரை குற்றம் உண்டனினும் நன்குதன உள்ளுவர்கள் எல்லாம், உள்ளுவர்கள் எல்லார். அதனால இது மாணிக்க வாசகர் சரித்திரம், அதனால இதுல ஒன்றும் குற்றம் இல்லை, இருந்தா கூட குற்றம் இல்லை, இது நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவாங்க, இகழ மாட்டார் அப்படின்னு இவர் அவையடக்கம் சொல்லிக்கிறார். அதுக்கு மேலே இது புராண பயன். எந்த தொழிலை செய்தாலும் அதுக்கு பலனை நம்ம கட்டாயம் எதிர்பார்ப்போம். இது செய்தாலும் அதுக்கு ஒரு பலனை எதிர்பார்ப்போம். இப்போ ஒரு மணி நேரம் கேட்குறீங்களே, ஒரு மணி நேரம் வேலை செஞ்சா ஏதோ பணம் கிடைக்கலாம், வேற ஆதாயம் கிடைக்கலாம். இதுல என்ன பண்றாருன்னா, இப்பொழுது புராணம் கேட்குறீர்களே, இந்த புராணத்துக்கு பயன் சொல்றாரு. கேட்கறது முன் போகாது. சாப்பிட்டா என்ன பண்ணும், உடம்புக்கு தும்பு உண்டாகும். அதே போல பார்க்கறதும் முன் போகாது, கேட்கறது முன் போகாது. அதனால சொல்ல இது பொல்லாத தீவினை பார்வை இருப்பாவங்கள் புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள் ஆயம் ஒற்று எல்லா பிள்ளையும் பொறுத்தருடைய. அதனாலே பார்ப்பதினாலே பயம், நினைப்பதினாலே பயம், விளங்குதா? அதனாலே இப்படி கேட்பதினாலே பயன் அதிகம், கேட்பதினாலே பயன் அதிகம். கேட்கறதா உள்ளுக்கு வரும், கேட்கறத உள்ளுக்கு வரும். இப்ப உங்களுக்கு உள்ள வருத, இப்ப எனக்கு எல்லாம் வெளியில வரும். உங்களுக்கு தான் ஐயோ, கேட்கறவங்களுக்கு தான் ஐயோ. இப்ப நீங்க வாங்கி உள்ள வைக்கிறீங்க, நான் வந்து எல்லாம் வெளியில விடுறேன். வெளியில விட்டால் இது குறையாது. வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறைகூடாது. கள்ளர்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தையே பொருள் இருக்க உலகலாம் பொருள் தேடி உழல்வதே என அப்படி ஒரு உலக ஒரு பாடு. பட் புரியுதா? வெள்ளத்தால் போகாது இது கல்வி, வெந்தன வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறைகூடாது. கள்ளர்க்கும் மிக அறிவு, இதை யாரும் திடீர் போக முடியாது. கள்ளர்க்கும் காவலும் மிக இடிது, கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இருக்க உலகலாம் பொருள் தேடி உழல்வதேன என்பது ஒரு தனிப்பாடு.
ஆகையினால்.

0: இந்த புராணத்தை கேட்கின்றவர்களுக்கு ஓதுகின்றவர்களுக்கு பலன் சொல்லுகிறார். அது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த வளம் நற்கதை. இந்த அருள் வளம், வளம் என்றால் இரண்டு, வளம் என்றால் இரண்டு, பொருள் வளம் அருள் வளம், சொல் வளம் பொருள் வளம் அருள் வளம் மக்கள் வளம். வளம் என்பது உங்களுக்கு அவளான வளம், வளம் இது இது என்னன்னா அருள் வளம் மிகுந்த கதை. அருள் வளம் மிகுந்த கதை. இந்த வள நற்கதை இயம்பினர், இயம்பினர்னா சொன்னவர், நயந்தே சிந்தை நினைப்பவர் சிரிப்புலம் நிறைப்பவர். இந்த கதையை சொன்னவர்கள், அதை நினைப்பவர்கள், அப்புறம் செவியார கேட்டவர்கள், அவர்களுக்கு என்ன பலன் சொல்றாதியுமா, புந்தி மகிழ புவி பொறப்பர், மனம் மகிழ்ச்சி அடையும்படியாக இந்த உலகத்தை ஆழ்வார்கள். இந்த உலகத்தில் ஆழ்வார்கள் ஒருவகை நன்றாக இருப்பார்கள். புந்தி மகிழ பொறப்பர், உடல் விட்டால் இப்படியும் உடல் விடும்படியாக தானே இருக்கும், உடல் விட்டால் அந்த உலகந்தனில் அரண் சபையில் வாழ்வார். இங்கே இருந்து மன மகிழ்ச்சி அடைய முடியாத உலகத்தை ஆழ்வார்கள். மண்ணில் நல்ல வண்ண வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமூர் குறைவில்லை, கண்ணில் நல்ல குதிரும் கழுமல வள நகர் பெண்ணில் நல்லாளுடும். அதை கந்தபிரான ஆசிரியர் சொல்றாரு, இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று, கந்தபிரான ஆசிரியர் கட்சி சிவாசிரியாமி, இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று இனிது நேவி சிந்தை நினைந்த முற்றி சிவகதி அதனை சேர்வார். அந்தவில் அவுணர்தங்கள் அடல்கட முனிந்த செவ்வியல் கந்தவேல் புராணம் தன்னை காதலித்து ஓதுவாரே என்பது கந்த புராணத்திலே நம்முடைய கச்சிப்ப சிவாசிரமன் சொல்கிற பயன், நூறு பயன், நூறு பயன். நூலை ஓதுவதற்கு கேட்பதற்குண்டான பயன், பயன் அதுதான் ஆதரித்திசை கற்றுவல்லார் சொல்ல கேட்டு வந்தவர் தம்மை வாதியாவனை மறுமைக்கு வந்தடையாவே என்பது சம்பந்தர் தேவார். அதனால கேட்பது அவ்வளவு சிறப்பு, கேட்பது அவ்வளவு சிறப்பு. அது சிவகதையா கேட்க கொடுத்து வச்சுன்னு வச்சுக்கோ, அந்த ஜென்மா எத்தனை ஓடி. ஆகையினாலே இந்த வள நற்கதை எம்பினர் நயந்தே சிந்தையின புந்தி மகள புவி புறப்பரு, உடல் விட்டால் அந்த உலகந்தனில் அரண் சபையில் வாழ்வார், அந்த உலகந்தனில் அரண் சபையில் வாழ்வார். அப்படி இந்த உலகத்திலே அரசராக வாழ்வார்கள், அடுத்தாற் போல சிவலோகத்தில் இருப்பார்கள். நூற்பயம், அதற்கு மேலே அவையடக்கம், அதற்கு முன்னாலே இந்த திருவருள் இவர் பெற்றது, அப்படி எல்லாம் சொல்லி அதுக்கு மேலே மந்திரி சருக்கம்னு வருது. மந்திரி சருக்கம் இது ஏழு சருக்கம். இந்த சருக்கம்னா ஒவ்வொரு வரலாறா சொல்லி முடிக்கணும். இதுல மந்திரி சருக்கம் இது எப்படின்னா, இவர் அவதாரம் பண்ணினது பாண்டி நாடு, நம்ம நாடு சோழ நாடு, மூவேந்தர்கள் ஆண்ட நாடு தமிழ்நாடு, சேர சோழ பாண்டியர், இந்த மூணு நாடும் தமிழ்நாடுன்னு சொல்றது சிறப்புடைய நாடு. அதிலே பாண்டிய நாடு ஒரு வகை, பாண்டிய நாடு ஒரு வகையில சிறப்புடையது. அது என்ன காரணம் என்றால், பாண்டி நாட்டைத்தான் சிவபெருமானே ஆண்டிருக்கிறான், உமாதேவி ஆண்டிருக்கிறார், முருகன் ஆண்டிருக்கிறார். அவர் அந்த திருவள்ளையாரப்புறம் ஆசிரியர் மூணு பேர் ஆண்ட நாடு வேற எங்க இருக்குது இந்த நாட்டை தவிர அப்படிங்கிறார். மாட்டை ஆடுறான்னா அவங்களுக்கு இந்த நாட்டு மேல ஆசிரம் இருக்குவார். யாரு சிவருமானுக்கு, சிவருமான ஆண்டான், உமாதேவி ஆண்டாள், முருகன் ஆண்டாள், மூணு பேர் இந்த நாட்டை ஆண்டாங்கன்னா அந்த நாட்டினுடைய பெருமையை சொல்ல முடியுமா அப்படிங்கிறாரு திருவள்ளையாடப்புறம் ஆசிரியர். அதனால பாண்டிய நாடு மிக சிறப்புடையது. அங்கதான் 64 திருவிளையாடலை செய்திருக்கிறார் சிவபெருமான். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளையா அங்க இருந்திருக்கிறார், அப்புறம் அரசனா இருந்திருக்கிறார். அது பாண்டியர்கள் அத்தனை பேரும் எல்லாம் சைவர்களே, சைவர்கள். இடையிலே பாண்டிய சைவத்தை விட்டு மாறினான்னா அனுப்புவார் அவனை திருத்தம், அவன் தான் பூன் பாண்டியன். பூன் பாண்டிய மாறினானா உடனே ஞானசமுத்திர அனுஷன் திருத்தி சைவமாக செய்வமாக. அதனால பாண்டி நாடு உயர்ந்தது, உயர்ந்தது. அதை முக்கண் ஒரு நான்கு உய ஐந்து முகம் உண்ணோம், மூன்று கண்களையும் நான்கு புயங்களையும் ஐந்து முகங்களையும் உடைய முதல்வராகிய சௌருவார். மூன்று கண்கள், நான்கு புயங்கள், ஐந்து முகங்கள். இது சதாசிவம் உறுதி. ஐந்து முகங்கள், நான்கு புயம், மூன்று கண்கள். இப்படி உள்ளவனாகிய சுக்கன். சாமிக்கு சுக்கன்னு பொதுவா பேரு. அங்க மதுரையிலே அவருக்கு தனியா சுக்கன் அதனே தனியா சொல்லுவோம். சோர்மான் சுக்கன் தக்கன செவியும் சுக்கரே எவர்க்கும் தொடர் வரியாய தொண்டன் தொடருமா தொடரே என்பது கூட திருவசப்பான். சுக்கன்னா அழகன், சொக்கன் என்றால் அழகன். உமாதேவி சொக்கி என்று சொக்கன் சொக்கி சொக்க வைப்பவர்கள் சொக்க வைப்பவர்கள். அதனால அவன் சொக்கன், அவன் சொக்கி. அதனாலே முக்கனொரு நான்கு போய ஐந்து முகம் உண்ணோன் சொக்கன் அருண் நன்மை ஒரு தொன்மை திகழ் நன்னாடு. சோர்வானுடைய அருள் நிரம்பிய நாடு என அவரே இருந்து ஆட்சி பண்ணியபடியனாலே அவரே தன்னையே தானே பூஷித்த கோயிலும் உண்டு. இங்க மதுரையிலே சிவபெருமான் தன்னை பூஷித்த இம்மையே நன்மை தருவார் என்று மேலமாசி விதியில் இருக்குது அல்லவா. அந்த கோயில் அரசனா இருக்கும் போது அவரு பூசி அவரே அவரை பூஜை பண்ணார். விளங்குதா? இப்படிப்பட்டபடியினாலே அந்த நாடு சிறப்பனுடைய நாடு, அதனால நன்னாடுன்னாரு. அது எப்படி முக்கனொரு நான்கு முக ஐந்து முகம் முன்னோன் சுக்கன் அருள் நன்மை வெறு தொன்மைதுகள் நன்னாடு. அந்த நாட்டிலே வந்து பாய்கின்ற நதி பல, அதுல வைகை நதியை பத்தி தான் சொல்றாரு. ஏன்னா வைகையில தான் அந்த திருவிளையாடலாம் நடந்தது. மண்ணு சுமந்தது வைகையில தான், ஏடு எதிர்த்து போறது வைகையில தான், இப்படி பல திருவிளையாடல்கள் வைகை நதியில் இருந்த. வைகை நதியை சொல்றாரு. தாமிரபரணி முதலான எத்தனை நதிகள் இருந்தாலும் கூட வைகை நதியை பத்தி சொல்றாரு. வைகை நதி எப்படின்னா கொஞ்சம் ரோசம் கையதா. அது என்ன ரோசம் தெரியுமா? எல்லா நதியும் யாதொரு உருளை அவர் இறைவன் ஆதியே அப்படின்னு கந்தபுராணம். ஆகையினாலே எல்லா நதியும் போய் கடல்ல கலக்க வைகை நதி போய் கடல்ல சிவபெருமானுக்கு எது விஷத்தை கொடுத்து கடல். அதனால சிவபெருமான் கடலுக்கிட்ட நான் போக மாட்டேன்னு இடையிலேயே நின்றுக்குச்சா. முக்கனொரு நான்கு போய ஐந்து முகம் முன்னோன் சுக்கனரு நன்மை வெறு தொன்மைதுகள் நன்னா அரணுக்கு அருள்வதென்றே மைக்கடலின் வை. அதனாலே போன்ற நன்முடையதாயிருக்கிற கடலிலே போய் சேராமல் இருக்கின்ற வைகை நதி உள்ள வளம் உள்ள பாண்டி நாடு. அப்படி வைகை நதி வளம் உள்ள பாண்டி நாடு. வைகை நிதி ஒரு வகையில சிறப்புடையது. வைகை நிதி ஒரு வகையில சிறப்புடையது. இந்த வைகை நிதியை பத்தி நம்ம கச்சியப்பர் கந்தபுராணத்துல பாடுறார். கந்தபுராணத்துல பாடுறார். அது எப்படி பாடுறாருன்னா இந்த உதிர் புட்டை வாங்கிக்கிட்டு உதிர்ந்த புட்டை வாங்கிக்கிட்டு மண்ணு சுமந்தாம்பாரு அந்த நதி இது அப்படிங்கிற உதிருகின்ற புட்டை கூலி வாங்கிக்கிட்டு மண்ணு சுமந்தாம்பார் அந்த நதியிலே. அந்த நதியிலே முத்தமிழ்வரகர் இருக்கிறார் அல்லவா. முத்தமிழ்வரகர் தெரியுமா? ஞானசம்பந்தர். ஏடு அந்த நதியில எதிர்த்து போச்சு. அந்த நதியில எதிர்த்து போச்சு. சரி போனா என்னையா அப்படிங்கிறீங்கள. அது மாதிரி அந்த ஏடு எதிர்த்து போன மாதிரி இந்த பாலி ஆற்றில மீன்கள் எல்லாம் எதிர்த்து போகுதுல. உதிருகின்ற சிற்றுண்டி கொண்டு உதிருகின்ற சிற்றுண்டி உண்டு ஒலிபுணல் சடைமேல் மதுரை நாயகன் மஞ்சுமன் திட்டமா நதியில் முதிர முத்தமிழ் வரகனது ஏடன மொய்மேன் எதிர் புகுந்திடப்போவது பாலியாமியார் என்பது கந்தபுராணம். ஆகையினாலே இப்படி அதனாலே இப்படிப்பட்ட சிறப்புள்ள நதிங்கிறத பத்தி முக்கனொரு நான்கு முக ஐந்து முக முன்னோன் சுக்கனரு நன்மை பெரு தொன்மதிகள் நன்னாடு அக்கடு விடத்தையர் அணுக்கருள்வதென்றே மைக்கடலின் வைகள் ஒளி வைகை வளநாடு. அதனாலே மதுரை என்பது சிறப்புள்ள ஊர். மதுரை என்பது சிறப்புள்ள ஊர். அது மதுரையை வந்து செல்வம் நிறைந்தது, அதோட அருள் நிறைந்தது. அருள் நிறைந்தது அது வந்து அருணகிரிநாதர் கனக மிகும்பதி மதுரை வளம்பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளேங்கிறார். கனகம், கனகம்னா பொன் பொன் பொன். கனக மிகும்பதி மதுரை வளம்பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளே என்பது திருப்புகள். அது இன்னொரு திருப்புகள் ஏறாறு மாட கூட்ட முதல் விராலிமலை திருப்புகள். ஏறாறு மாட கூட்ட ஒரு ஏழு ஏழு பேர்கள் கூற வறுபொருள் அதிகாரம் சூடாடி ஆல வாயில் விதி செய்த லீலா விசார தீர வரதர சிறப்புடையது எது? மதுரை. அது சிவராஜபுரம் என்ற பூலோக இலா என்றெல்லாம் சொல்லப்படும் அந்த ஊர்ல தான் நம்முடைய திருவாதவுடிகள் முதல் இருந்தார். மந்திரி சர்க்கம்னு ஆரம்பிக்குது. இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். சிவ சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: நம்முடைய மாதாந்த ராமகிருஷ்ணன் சத்சங்கத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய சரித்திரம், அதை தொடர்ந்து வாசித்து விளக்கச் சொல்லி கலந்துரையாடி வருகின்றோம். ராவணா கணபதி அவர்கள் அவர்தான் தெய்வத்தின் குரல் புஸ்தகத்தை காண்பிக்கிறது. அம்மா ஆண்டு சாரதா தேவியுடைய வரலாறும் அவருடைய புஸ்தகத்திலிருந்து நாங்கள் வாசித்துக் கொண்டு வருகின்றோம். சென்ற மாசம் இந்த ராமகிருஷ்ணனுடைய தட்சிணேஸ்வரத்து காளி கோயில பூசகராக இருக்கிறார். இப்ப அவருடைய அனுபவங்கால அவருடைய ஒரு பித்து பிடித்தவராக இதை பற்றி பார்த்துக் கொண்டிருந்தார். பித்தரே என்றுமாய் பேசுவார் குரவெல்லாம் சொல்றார். இன்றைக்கு அடுத்த அத்தியாயம், இன்றைக்கு 18வது அத்தியாயம், தெய்வ பைத்தியமும் திருமண வைத்தியம். சாஸ்திரங்களையும் ஆசார அனுஷ்டானங்களையும் மீறி அன்பு மயமாக வழிபடும் ராகாத்மிக பக்தியில் அம்பிகையை ஆராய்ச்சித்து வந்தார் கதா. சாஸ்திரங்களும் ஆசார அனுஷ்டானங்களும் தவறு என்ற நினைவில் அவர் அவ்வாறு செய்யவில்லை. கீறிக்கொண்டு வரும் அன்பு பிரவாகத்தை எந்த விதிமுறைகளாலும் கட்டுப்படுத்த இயலாத காரணத்தாலேயே அவர் சம்பிரதாயமான சடங்குகளை நீத்தார். படாதரரை போன்ற உளமார்ந்த பகவத் பிரேமை கொள்ளாத நாம் அவரை முன்னோடியாக கொண்டு சாஸ்திர சம்பிரதாயங்களை விலக்கி பூஜை செய்ய தகுதி பெற்றவர்கள் அல்ல. அழகாக ராமகிருஷ்ணன் செய்தார்தானே, நாங்களும் செய்யலாம். எல்லாரும் அப்படித்தானே சொல்றது. கண்ணப்பரை ரசி சாப்பிடலையோ கேட்கறதா? சொல்றேன், கண்ணப்பர் சாப்பிடலையோ? கண்ணப்பர் கண் எடுத்து கொடுத்தா நாங்கள் கண் எடுத்து கொடுப்போமா? இப்ப ராமகிருஷ்ணனுடைய அந்த வழிபாட்டு வெளிப்பாடு வந்து இந்த சம்பிரதாய முறை விதிமுறைகளை மூறி நடந்து கொண்டு வருது. அதை பத்தி சொல்லுவோம். நாங்கள் போனோம் ஞாலமதில் ஞான நிட்டை உடையோருக்கு சீலம் இல்லை தவம் இல்லை விரதமுடு ஆச்சிரம ஒழுக்கம் இல்லை என்ற அந்த சிவஞான சுத்திய பாடல்ல சொன்னோம். அந்த நிலையில இந்த நிஷ்டை கூடியவர்களுக்கு அந்த ஆசார அனுஷ்டானங்கள் தாமாகவே கைவிட்டு போகலாம் என்ற பாடல் எங்களுக்கு சிவஞான சித்தியாருடைய செய்தி. அதாவது இந்த இருக்கும் பொழுதே இந்த இறையை அனுபவிக்கிற இந்த நிலையில 284வது பாடல், ஞாலமதில் ஞான நிஷ்டையுடையோருக்கு நன்மையோடு தீமை இல்லை, நல்லது கெட்டது கிடையாது, நாடுவது ஒன்றில்லை, ஒரு பர்டிகுலர் கோல் கிடையாது, சீலம் இல்லை, ஒழுக்காசாரங்கள் கிடையாது, தவம் இல்லை, விரதமோடு ஆச்சிரம செயல் இல்லை, வர்ணாசிரம தர்மங்கள் விரதங்கள் அதெல்லாம் கிடையாது, தியானம் இல்லை, சித்த மலம் இல்லை, அவர்களுக்கு ஆன்மாவை பிடித்திருக்கின்ற அழுக்குகள் ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி ஒன் வித் காட், கோலம் இல்லை, இந்த விபூதி உருத்ராட்சம் அந்த கோலம் இந்த கோலம் எல்லாம் கிடையாது, குலம் இல்லை, கரணம் இல்லை, குணம் இல்லை, குறி இல்லை, குலமும் இல்லை. அவர்களுக்கு ஏன் கரணம் இல்லை புலன் இல்லை என்றால் அவர்களுடைய பொறிகுலன்கள் எல்லாம் இறைவனுடைய பொறிகுலன்களாக வரும். இப்ப அவர் பார்க்கிறார்தான், ஆனா அவர் யாரு கூட பார்க்கிறார்? இறைவனு கூட பார்க்கிறார். அவர் பேசுகிறார் தான், யாருடைய வார்த்தை? அவருடைய பயத்தை இறைவனுடைய வார்த்தை. அப்ப எங்களுடைய சொல்லுவார்கள், இதுவெல்லாம் பசு காரணங்கள் எங்களுக்கு இருக்கிற. நான் பேசுறேன், என்னுடைய புத்தியில சிந்திச்சு இதை வாசிச்சு என்னுடைய வாயால பேசணும். நீங்களும் கூட காதை வச்சு மனசை வச்சு கேட்டு உங்களுக்கு அறிந்த புத்தி உங்களுடைய அனுபவம் உங்களோட யுக்தி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சு கொள்றீங்க. இது எல்லாம் எங்களுடைய ஆன்மா, எங்களுடைய உயிர் பசு என்று சொல்லுவோம். பசு என்று சொல்லுவார்கள், பசு காரணம் எங்களுடைய புத்தி, எங்களுடைய வாக்கு, எங்களுடைய கண், எங்களுடைய வார்த்தை எல்லாம் பசு காரணம். இறைவனோடு ஒன்றிய நிலையில் என்ன நடக்கும் என்றால், நான் சொன்னேன் நிஷ்டை என்றா என்னென்ன புத்தி சொல்லி தந்திருக்கிறோம். என்ன சொன்னேன்? இந்த அறவன் அறிகிறதுக்காகத்தான் இந்த கருவிகரணங்கள் எல்லாம் தந்திருக்கிறான். கண் தந்து, இந்த புலன்கள் தந்து, மனம் தந்து, புத்தி தந்து, எல்லாவற்றையும் தந்தது என்னத்துக்கு? கிவன் ஆல் தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் போத் பிசிக்கல் அண்ட் மென்டல் அண்ட் ஆல்சோ சப்ரல் ஆல் தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டு நோ அண்ட் என்ஜாய். என்னத்த? இந்த உலகத்தை அனுபவத்தை எல்லாம் தான், பட் அல்டிமேட்லி டு நோ ஹிம் அண்ட் என்ஜாய் ஹிம், தட் இஸ் சுப்பீரியர் நாலேஜ் அண்ட் சுப்பீரியர் என்ஜாய்மெண்ட். பட் த வெரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஹி ஹாஸ் கிவன் ஃபார் அஸ் டு நோ அண்ட் என்ஜாய், அதே கருவிகரணங்கள், எந்த கருவிகரணங்களை அவர் எங்களுக்கு அறிவதற்காகவும் அனுபவிக்காகவும் தந்தாரோ அதே கருவிகரணங்கள் ஒரு நிலைக்கு மேல அவரை அறிவதற்கும் அவரை அனுபவிப்பதற்கும் போதாமல் இயலாமல் இருக்கு. வெரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிகம் இன்எஃபிஷியன்ட் அண்ட் இன்சபிஷியன்ட் டு நோ ஹிம் டு என்ஜாய் ஹிம். அண்ட் தட் ஸ்டேஜ் என்ன நடக்குதுண்டா, எல்லாம் இருக்கும், லைட் வேரிங் மாதிரி எல்லா கருவிகரணங்களும் இருக்கும், ஸ்விட்ச் மட்டும் ஆஃப் பண்ணது. So we shut off from all our instruments. எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உயிர் நேரடியாக அவர் எனக்கு, அப்ப இந்த கருவிகரணங்கள் எல்லாம் அவருடைய கருவிகரணங்களாக இருக்கும். புரியுதுதானே சொல்றது? அதுதான் அந்த நிஷ்டை, அதான் இந்த ஜீவன் முக்தி நிலையில இதெல்லாம் நடக்குது. அப்ப இப்ப வந்து அவர் வந்து அந்த நிலையில இருக்கிறார். அப்ப அவருக்கு புலனில்லை, கரணம் இல்லை, குணம் இல்லை, குறி இல்லை, குலமும் இல்லை. பாலருடன் உன்மத்தர் பிசாசர் குணம் மருவி, பாலர் என்றால் குழந்தை புள்ள மாதிரி இருப்பார்கள், உன்மத்தர் என்றால் பைத்தியக்காரர் மாதிரி பிடிப்பார். உன்மத்தம் என்றது பைத்தியம், பைத்தியக்காரர் மாதிரி இருப்பார்கள். பிசாசர் என்றால் பேய் பிடிச்சவ மாதிரி இருப்பார்கள். குணம் மருவி பாடலினோடு ஆடல் இவை பயின்றிடினும் பயில்வர், ஆடி பாடிக்கொண்டு திரிவார்கள். இவர்களுக்கு அந்த நிலையிலே அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் இறைவனுடைய வார்த்தையாகவும் அவர்களுடைய செயல்கள் எல்லாம் இறைவனுடைய செயல்களாகவும் அவர் நாங்கள் அவருக்கு செய்கிறது எல்லாம் இறைவனுக்கு செய்தவனாகவும் குறைதான். அவர்களுக்கு ஒரு இவர் கள்ள தூக்கி போடுவாங்க, இருக்குதானே ஊர்ல அந்த சுவாமியார் எப்படி திருக்காக்களுக்கு கல்ல தூக்கி போடுறது, வில்லங்கம் பண்றது, அதுவும் இருக்குது. அவைக்கு சாப்பாடு வைக்கிறது, அவையை கொண்டே பராமரிக்கிறது, அதுவும் இருக்குது. இது செய்தாலும் அது இறைவனுக்கு செய்ததா இல்ல? அப்ப இந்த வகையில இந்த எங்களுடைய இந்த ராமகிருஷ்ணர் வந்து இந்த பூஜை முறைகள் சடங்குகள் போயிடுச்சு, தானா போறது, சில பேர் போற மாதிரி நாங்கள் எல்லாம் அந்த நிலைக்கு வந்துட்டோம், எங்களுக்கு இனி எல்லாம் தேவையில்லை, கோயில் தேவையில்லை, பூச தேவையில்லை, ஜபன் தேவையில்லை, விபூதி தேவையில்லை, உருத்ராட்சி நிலையெல்லாம் ஆரம்ப நிலையில என்ற கதையெல்லாம் கிடையாது. இது நித்திரையிலே இருக்கல, ஒரு கையில ஒரு பொம்மையா அல்லது கையில இந்த போனை வச்சு கொண்டு படுக்கிறோம் நித்திரவர்களுக்கு. இது இப்படியே இருக்குமா நித்திரவங்களுக்கு? இப்படியே எங்களை அறியாம நித்திரல போக இது தண்ட பாட்டுல கை வழி போகும். ஒரு சின்ன பிள்ளை ஒரு பொம்மையை கட்டி பிடிச்சு கொண்டு படுக்குது, அப்படியேதான் படுக்குதா, அது தண்ட பாட்டுல கை விட்டு போகுது. நித்திரையில கைப்பொருள் வளவுமா போல இந்த பூஜை அனுஷ்டானங்கள் அந்த நிலையில வர்றாக்களுக்கு தானா போகும். அப்படி போனா குற்றம் இல்லை, அதுக்கு முதல் நாங்களா விட்டம் என்றால் குற்றம். ஆகவே அவரை முன்னோடியாக கொண்டு அவரை வச்சுக்கொண்டு நாங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களை விளக்கி பூஜை செய்ய தகுதி பெற்றவர்கள் அல்ல. காய் தோன்ற தொடங்கியவுடன் தானாக பூவிதழ்கள் சுருங்கி கருகி விழுவது போல கதாதருடைய முயற்சியும் சங்கல்பமும் இன்றியே பூஜா கல்ப விதி நிஷேதங்கள் அவரிடம் இருந்து நழுவின. இந்த மாதிரி உதாரணம் சொன்னா, நித்திரையில கைப்பறவை சொன்னேன், அவர் சொன்னார் ஒரு பூ வந்து காய் பிடித்து போனோடனே அந்த பூண்ட இதழெல்லாம் கருகி தண்டப்பாடுல விழுகிறது போல இது தண்டப்பாடுல போயிடுச்சு. இதயம் மலர மலர வெடிக்கும் அட்டகாச ஆனந்த சிரிப்பும் அதே இதயம் விண்டு பிளக்க புறப்படும் தீனமான கேவலும் தட்சிணேஸ்வர ஆலயத்தை மாற்றி மாற்றி நிரப்பின். சிரிக்கிறார், அழுகிறார். அம்பிகையை கண்டால் மட்டும் தோன்றக்கூடிய ஆனந்த சிரிப்பு அது. அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அளிக்கும் அம்பிகை மறைந்தால் மட்டுமே தோன்றக்கூடிய சோக கேவல் அது. அதை கணங்கூட இடைவிடாது பவதாரணியை கண்டுகொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பிய கதாதரருக்கு நாட்கணக்காக தரிசனம் தராமல் அம்பிகையை நைய வைத்ததும் உண்டு. இதயத்தில் அம்புண்ட கற்பிணி மான் போல அந்த தெய்வ அந்த வேளைகளில் கதாதரர் விம்ம முடியாமல் விம்மி, துடிக்க முடியாமல் துடித்து, பேச முடியாமல் பேசி, முறையிட்டு சோக சிந்ததில் கரைவ. ஒன்றி விடுபட்டது. அந்த மாணிக்க வாசருடைய வரலாற்றிலையும் பார்த்தோம், மாணிக்க வாசருக்கு இறைவன் குரு வடிவாக இந்த திருப்பெருந்துறையில குண்டபரணில எல்லாம் இது போட்டு அவர் பிறகு போயிட்டார். போன பிற்பாடு அங்க நடந்ததை அவர் சொல்ற திருவாசகத்தில் சொல்றார் மாணிக்க வாசர். அதே அனுபவத்தை தான் இங்க இதுல ராவணா கணபதி இவருடைய வரலாற்றுல போ. சர்வேஸ்வரி உன்னை காணாமலே என்னுடைய ஆயுளில் மேலும் ஒரு நாள் தேய்ந்து விட்டதே, நான் என்ன செய்வேன் தாயே, முழுதாக ஒரு தினம் உன்னுடைய தரிசனம் இல்லாமலே கழிந்து விட்டதே என்று துக்கத்தில் திக்கி திணறுவேன். தெய்வத்தை பற்றி பேசாத நாளெல்லாம் புறவா நாளே என்றார் தமிழகத்து ஞானி. தெய்வத்துடன் பேசாத நாள், தெய்வத்தை காணாத நாளெல்லாம் புறவா நாளே என்று ஏங்கினார் தட்சிணேஸ்வரத்து தவமு. பேசாத நாளெல்லாம் புறவா நாளே என்று வேற பாடல்கள் சொல்லுவார்கள். ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு ஊர்ல ஒரு ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருந்தார். எல்லாரும் சாப்பாட்டை கூப்பிட்டுக்கணும். சொன்னார், ஒரு கண்டிஷன், ஒரு பொய்யும் சொல்லாத ஆள் விட்டுதான் நான் வருவேன். ஒரு பொய்யும் எல்லாரும் தலையகம் ஒரு சொன்னார், நான் சொல்ற இல்ல சாமி, நீங்க என்னோட வாங்க கூட்டிக் கொண்டு போனாச்சு. உன்ன உன்ன கேட்ட, எனக்கு என்ன வயசப்பா என்று கேட்டேன். இவருக்கு ஒரு 50-60 வயசு இருக்கும். அவர் சுவாமி 16 வயசுதான்னு சொன்ன. சுவாமி 16 வயசு என்ன இப்படி சொல்றானே, பார்க்கவே தெரியுது வம்பு பண்றானோன்னு யோசிச்சேன். எனக்கு எத்தனை பிள்ளைகளப்பா சொன்னேன். ஒரே ஒரு பையன் தான். இங்க கேள்விப்பட்டிருக்கிறவன 4 பையன்கள், ஒரே ஒரு பையன் தான். பிறகு அடுத்தது கேட்டார், சரி எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிற சொத்து? வரும் ஒரு 20,000 தான் சுவாமி. ஊர் முழுக்க தோட்டம் துறவு சொத்து எல்லாம் இருக்கு. பிள்ளை ஓட்டுகின்ற பேர்ல எல்லாம் வச்சிருக்கிறேன். கேட்டேன், நீ என்ன இப்படி பச்சை போய் சொல்லுவேன்? சுவாமி, நான் சொன்னதெல்லாம் பரம சத்தியமான உண்மை, பரம சத்தியமான உண்மை. என்ன அப்படி சொல்ற என்று கேட்டார். உடனே கூப்பிட்டார், மகனே என்று கூப்பிட்டார். அவருடைய கடைசி மகன் ஓடி வந்தான். என்னப்பா செய்யணும், சாமியார் வந்திருக்கிறாரு, அவருக்கு விழுந்து கும்பிட்டா என்ன செய்யணும், சாப்பாடு செய்யறதா செய்யறான்னு. எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, கூப்பிட்டா ஒரு தினம் பெற மாட்டான். இவன் மட்டும்தான், இவன் மட்டும்தான் பிள்ளை. எனக்கு 60 வயசாச்சு. வாழ்நாள் முழுக்க நல்லா படிச்சு உழைச்சு தேடி மனுஷிக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து உரைச்சு போய் இப்போ ஒரு 16 வருஷமா தான் கொஞ்சம் உர சிந்தனையில இருக்கிறேன். இப்போ வயசு 16 தானே, மிச்ச நாளெல்லாம் இந்த புறவா நாள், பேசாத நாளெல்லாம் புறவா நாள். அப்ப ஏன் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த பிறகுதான் எனக்கு புத்தி வந்தது. அந்த நேரம் எனக்கு மிச்சம் இருந்தது ஒரு 20,000. அதைத்தான் நான் தர்மத்துக்கு கொடுத்துட்டேன். இப்ப நான் வச்சிருக்கிற சொத்து அது மட்டும்தான். இடையை தர்மத்துக்கு கொடுத்தோன்னா அதுதான் என்னுடைய சொத்து. எப்ப இறப்பணியில இருக்கிறனோ அதுதான் என்னுடைய வாழ்நாள். எவ்வளவு தர்மத்துக்கு கொடுத்தோனோ அதுதான் என்னுடைய சொத்து. எவன் சொல்லு கேட்டு வந்து நிக்கிறானோ அதுதான் பிள்ளை. ஒரு கதை. அதே மாதிரி இதுலயும் அந்த புறா பேசாத நாளெல்லாம் புறவா நாளே என்று ஏங்கினார் தட்சிணேஸ்வரத்து தவமுனிவர். திருவிழா கூட்டத்தில் அன்னையின் கைவிரலை பிடித்து செய்கின்ற குழந்தை போல நானாவித உணர்வு கூட்டத்துக்கிடையே அம்பிகையின் விரலை பிடித்து கொண்டு சென்றார் குழந்தை கதாதர். ஒரு சின்ன பிள்ளை அம்மாண்ட கையை பிடித்து கொண்டு போற மாதிரி இவர் அப்படியே போற வழிநடத்தி கொண்டு போறார். குழந்தையின் கைப்பட்டு வேர்வை கசிக்கிற வேளைகளில் தாயார் தன் விரலை சற்றே நீக்கிக் கொள்வாள் அல்லவா? அதே போல அம்பிகைக்கு கூட வேர்த்து விடும் போல் இருக்கிறது. அவள் கையை உதறிய அந்த சமயங்களில் கதாதரர் திக்கு திகந்தம் தெரியாமல் திண்டாடுவேன். என் கையை விட்டு விடாதே, பிடித்துக்கொள். நீ பிடித்துக் கொள்ளாவிட்டாலும் நான் பிடித்துக் கொள்வதையேனும் உதறாதே என்றெல்லாம் வாய்விட்டு அலறுவார் கதாதரர். இந்த பொறுமலையும் அதன் மறைவில் பிறக்கும் ஆனந்த கோஷத்தையும் கேட்டு கேட்டு தட்சிணேஸ்வர ஆலயத்தினர் நாளுக்கு நாள் அதிக அச்சம் கொள்ளலாயின். இந்த கோயில அந்தந்த நேரத்துக்கு பூஜை நடக்கணும், ஆராதனை நடக்கணும், அதுகளெல்லாம் நடக்கணும். அப்ப இவர் இப்படியே போயிட்டால் என்ன செய்யறது? இப்ப கோயில் காப்பிட்டு பயம் வந்தது. பைத்தியம் முற்றி கொண்டே வருகிறது என்பதுதான் அவர்களுடைய தீர்மானமான முடிவு. இன்னைக்கு சொன்னோம், அந்த கோயில் வந்து ராணி ராசமணி அம்மையார் அவருடைய மருமகன் எல்லாரும் பார்த்து இவருடைய ஒரு இவர் இத்தியாசமானவர் என்று தெரிஞ்சிருக்கிறது. என்றாலும் இது இப்ப கொஞ்சம் நடைமுறைக்கு கோயில் நடத்துறதே கஷ்டமா இருக்கு. பட்டாச்சாரியரின் பைத்தியக்கார செயல்களை பற்றி அவர்கள் திரும்ப திரும்ப சொன்ன உடனே மதுராநாதரின் மனத்திலுமே சந்தேகங்கள் மெல்ல மெல்ல பரவலாயின. அதான் அந்த மருமகன் ராச அவருக்குமே கொஞ்சம் சந்தேகம் வந்தது. இவ்வளவு பேரும் சொல்வது தவறாக இருக்குமா? அவர் பக்தி நிரம்ப பெற்றவரே, தெய்வ தரிசனம் பெற்றிருக்க கூடியவரே. என்றாலும் பக்தர் ஒருவருக்கு பைத்தியம் பிடிக்கக்கூடாது என்று உண்டா என்ன? ஒரு நோய்தானே, வந்துடலாம் என்று எண்ணினேன். அதன் பின்னர் அவர் கதாதரரை அடிக்கடி வந்து காணலான, அவருடன் உடையாறின. அப்போதெல்லாம் கதாதரர் மிகவும் புத்தி கூர்மையுடனும் உணர்ச்சிகள் சமநிலையை பெறலாமலும் இருந்ததைக் கண்டு அதிசயித்த ஆங்கில மனையியல் நூல்களில் சிறிது அறிவு பெற்றிருந்த மதுர்பாபு கதாதரருக்கு ஏதோ மனக்கோளாறுதான் ஏற்பட்டுள்ளது என்று நாலாவட்டத்தில் நிலைக்கலான. அவருக்கு கொஞ்சம் சைக்காலஜி தெரியும் வந்த நாளையில, அவரும் கொஞ்சம் இவருக்கு ஒரு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிறதா யோசித்தேன். கதாதரரின் பக்தியை எப்படியேனும் குறைத்தால்தான் அவரது சித்தம் சரியாகும் என்று எண்ணினார் மதுர். எனவே அம்பிகை சர்வ சக்தி பொருந்தியவள் அல்ல என்பது போல அவர் ஒரு நாள் கதாதரிடம் பேச்செடுத்தார். இதே கிளாஸாவில சொன்னார் ஒன்று சொன்னார், கடவுள் இருக்கிறதான் அவர் இங்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் பண்ணல, நான் செய்யறேன் நல்லது கெட்டதுதான் எனக்கு வரும். அவரை கும்பிட்டா போல அவர் எனக்கு ஏதோ அந்த கெட்டது எடுத்து போட்டு நல்லதை கொடுப்பாருன்னு கிடையாது. அப்படி ஒரு கொள்கை இருக்கு. நீமாசகர்னு சொல்லுவாங்க, எல்லாம் தத்துவமா எழுதி வச்சிருக்கிறாங்க, ஒண்ணு புதுசா ஒருவரும் சொல்லல. சொன்னா நாங்கள் அந்த அறிவிப்பு கொடுக்கல, புதுசா யாராவது கொள்கை சொன்னா நாங்கள் உங்களுக்கு பரிசு தாரோம். The God is there, but he cannot do much. Only whatever I do, reap the results for me. அந்த ஒரு கொள்கை இருக்குது, அதை மீமாம்சை என்று சொல்லுவேன். கடவுளை வச்சிருப்பார்கள், பூஜை பண்ணுவார்கள், வேலை பண்ணுவார்கள், எல்லாம் பண்ணுவார்கள், ஆனா மற்றது கடவுள்ன்றது இல்ல, நான் செய்யறதுதான் நல்லது வரும் கெட்டது வரும் சொல்றது பௌத்தம். கடவுள் இருக்கிறார், ஆனா அவர் வந்த ஒரு சபோர்டினேட் மாதிரி தான் இருக்கிறார் சொல்றது மீமா. இதெல்லாம் பிலோசபி நிறைய இருக்கு. அப்ப இவர் வந்து அந்த அப்படி ஒரு கதை கொண்டு விட்டார். அம்பிகையும் விதிகளுக்கு கட்டுப்பட்டவள் தான். சிவப்பு புஷ்பம் பூக்குற செடியில் சிவப்பு புஷ்பந்தான் பூக்கும், அம்பிகையால் அதில் வெள்ளைத்தனரை பூக்க வைக்க முடியாது என்று தொடங்கினார் மதுர. ஏழாவது, கதாதரர் சிரித்த, அம்பிகையாலும் முடியாது உண்டா? உலகம் ஒரு ரீதியில் இயங்குவதற்காக, உலகம் ஓர் ஒழுங்கில் வாழ்வதற்காக அல்லவா அவள் இயற்கை என்கிற பெயரில் கட்டுத்திட்டங்கள் செய்திருக்கிறார் பிரகிருதி என்று சொல்லும். இதனில் இதை காணலாம், இதை செய்தால் இது நிகழும் என்ற காரண காரிய தொடர்பு இல்லாவிட்டால் மக்கள் எல்லாரும் வாழ்க்கையில் எப்படி ஊன்றி நிற்க முடியும்? காற்றில் கிழித்து போட்ட காகித துண்டுகள் போல அவர்கள் நிலையில்லாமல் அம்பிகையின் மாயா வீச்சில் தத்தளிக்க நேரிடும் அல்லவா? உலகமே மாயதான், ஆனால் அந்த மாயையும் ஒரு ஒழுங்கில், ஒரு அழகில், ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட அழகில் தான் விரிந்திருக்கிறது. பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்ற காலங்கள் வருகிறது, மழை வருகிறது, திருப்பி கோடை வருகிறது, இப்படி எல்லாம் குரல் ஒழுங்கிலே வந்து கொண்டிருக்கு. கரையில்லாத கடல் தன்னிச்சையாக கட்டுப்பட்டிருப்பது போல தனது சக்திக்கு வரம்பில்லாவிடனும் தானாக அதை கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த கட்டுப்பாட்டிலேயே தன் சுதந்திரத்தை அலையறந்து விளையாடி வருகின்றாள் அம்பிகை. வரையறை இல்லாவிட்டால் அழகு ஏது? ஆனால் அது புறத்தே இருந்து துணித்த வரையறை அல்ல, அகத்தே பிறந்த தர்மத்தின் வரையறையாகும். ஆரோகண அவரோகணங்கள் வரையறை செய்யப்பட்டவை நம் ராகங்கள். ஒரு சுவரம் பிசகானாலும் தமது சுவரூபமே குலைந்து போகும் இயல்பு படைத்தவை நம் ராகங்கள். அப்படி வரையறைக்கு அடங்கி இருக்கின்ற போதிலும் அவற்றில் இசைக்கலைஞர் தமது கற்பனை சுதந்திரத்தை பூரணமாக காட்ட முடியவில்லையா சொல்ற ஒழுங்க வச்சுக்கொண்டு சொல்றார்கள். இந்த ஒழுங்கு கட்டப்பட்டதுதானே, இந்த ஒழுங்க மாத்த முடியுமா? நாய் நாய்க்குட்டி தான் போடும், கண்டுக்குட்டி போடுமா? இதுதான் கேள்வி. இப்ப இதெல்லாம் இருக்க கடவுள் என்னாலும் அதை செய்ய முடியாது, அந்த மாற்றத்தை செய்ய முடியாது. அதுக்கு இவர் சமாதானங்கள் இருக்கிறார். கடவுள் என்றாலும் அந்த வரையறை வந்து வெளியில இருந்து கொடுக்கப்படவில்லை, உள்ளுக்கு இருந்து கொடுக்கப்பட்டது. அவவே அந்த வரையறையில இருக்கிறார். சங்கீத ஸ்வரங்களை சொல்ற, ஒரு ஸ்வரம் பிழைச்சாலும் எல்லாம் பிழைச்சிடும், மாறி இருக்கு. நாங்க பஜனை பாடுறோம், அப்ப அந்த ஸ்வரத்தின்படி செய்ய வேணும். ஆனா சங்கீத வித்வான்கள் வந்து அந்த வரையறைக்குள்ளேயே எவ்வளவுக்கு செய்யணும் ப்ரோக்ராம் கேட்டாக்களுக்கு தெரியும், டிவி ப்ரோக்ராம். அதே மாதிரியாக சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக ஸ்வரங்களையே வரையறை செய்யாவிட்டால் சங்கீதம் ஏது? அகில பிரபஞ்சமும் அங்கிகையின் சங்கீதம், விதிமுறைகளுக்கு அடங்கியே சுதந்திர இனிமை கசியும் சங்கீதம் எது? எனினும் அந்நிய ஸ்வரங்களை சில ராகங்களில் இழைத்து அவற்றுக்கு தனி அழகு கூட்டுவது போல விதிமுறைகளில் எப்போதேனும் மாறுபாடு காட்டியும் அவள் அற்புதம் நிகழ்த்து. இதுதான் அற்புதம். அப்படியே நடந்து கொண்டிருந்த அற்புதம் இது மாறமன்ற வருத்தத்தை ஒருவர் மாத்தினா அற்புதமா? மாறாது என்றது மாத்தினா தானே அற்புதம் இல்லையா? அப்ப இந்த விதிமுறை இடையில அப்படி மாறி காட்டுவாங்க.
1: அவ்வளவு அபரிதமான ஆற்றல் படைத்த பராசக்தி அற்புதங்களை செய்யாமல் அழகுக்கு அடங்கி நடப்படுகிறான்.
0: எல்லாத்துக்கும் மேலான அற்புதம் அவள் அந்த அவ்வளவு ஆற்றல் இருந்து அற்புதம் செய்யாம இந்த ஒழுங்கில அப்படியே போறதுதான்.
1: எளிமையின் உருவான கதாதரர் இந்த சிக்கலான எண்ணங்களை எல்லாம் எண்ணியிருப்பாரோ மாட்டாரோ, எண்ணி இருந்தாலும் அவர் அதை மதுர்பாபுடன் விவரித்து கூறவில்லை.
0: வெறுமனே சிரித்தார்.
1: மறுநாள் மதுர்பாபுவை ஆலய தோப்புக்குள் மௌனமாக அழைத்து சென்றார் கதாதரர். காட்டுச் சொடி என்றே அவருக்கு மௌனமாக சுட்டி காட்டினார். மதுரின் கண்கள் வியப்பால் விரிந்தன. ஒரே செடியின் இருவேறு கிளைகளில் ஒன்றில் செக்கச் சிவந்த மலரும் இன்னொன்றில் தூய வெண்மலரும் பூத்திருக்க கண்டார். செம்மை சலித்த ராஜேஸ்வரியும் உம்மை விம்மம் ஈஸ்வரனும் போல அவை பட்டாக திகழ்ந்தன. அந்நிய ஸ்வரத்தின் இனிமையை இசைத்து விட்டால் தேவி, அதன்பின் அம்பிகையின் சர்வ வல்லமையை பற்றி மதுர் தாழ்த்தி பேச முடியுமா?
0: சொல்லுவார்கள். இது வந்தெல்லாம் அவர்களுடைய சங்கல்பத்தினால நிகழ்வு.
1: இந்த ஜீவன் முக்தி பெற்றவர்களுடைய ஒரு சங்கல்ப அவர்கள மாத்த மாட்டார்கள்.
0: ஆனா இது ஒரு நேரத்துல அவர்களை கண்டு ஒரு சங்கல்பம் இப்படி யோசிச்சு அது நடக்கும். அதான் நாங்கள் அற்புதம் அற்புதம் வந்து ஓடி அற்புதம் அற்புதம் வந்து ஓடிக்கிறது. ஆனால் அவர்கள் இருப்பது அற்புதம் நடத்துவதற்காக இல்லை. எங்க வீட்டுல பிள்ளை குட்டிகளுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கோ, எங்க பசங்கள் படிக்காத பசங்களை படிக்க வைக்கிறதுக்கோ, அல்லது எங்களுக்கு பண வருதா வாரத்துக்காகவோ இங்க அவதாரங்கள் வந்து அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டிருப்பதில்லை. அது அப்பப்போ நிகழும். 100 பேர் வந்தா ஒரு தடவைக்கு நிகழ்ந்தனும், 100 பேருக்கு கதை போகும். என்னோட 1000 பேர் வருவாங்க. இப்ப 1000 பேர் வரைக்கும் என்னோட 10 பேருக்கு நடக்கும். மிச்சம் 990 பேருக்கும் வீதி தான். அப்படித்தான் அந்த இது போகும். சில பேருக்கு பேரல ஒரு அப்பதான் நடத்தினா அதை செய்தா இது செய்யலாதா, இது செய்தா அது செய்யலாதா எல்லாம் கேட்கறதுக்கு இல்லையா?
1: எளிமையின் நிர்வாண கதாதரர் இருந்த போதிலும் கதாதருடைய மனத்தை தெளிவிக்க ஏதேனும் உபாயம் உண்டா என அவர் சிந்தித்தபடியே இருந்தார் கோயில்காரர். பாபு இன்றைக்கு பட்டாச்சாரியர் தாமே பூஜை கூடத்தில் உட்கார்ந்து கொண்டார், தமக்கே அபிஷேகம் செய்து கொண்டார், அர்ச்சனையையும் தமக்கே செய்து கொண்டார், தமக்கு நான் தாமே நிவேதித்துக் கொண்டு நைவேத்தியங்களை உண்டு.
0: இப்ப அதெல்லாம் வெளிப்பது இது ராமகிருஷ்ணனுடைய காலம். இப்ப இதுக்கென்றே தனி கூட்டம் வரும் இல்லையா?
1: பாபுஜி பட்டாச்சாரியார் படுத்தும் பாடு தாளவில்லை. நேற்றிரவு 3 மணி நேரம் விடாமல் மணி அடித்து ஆரத்தி செய்தார். கோயிலில் யாருக்கும் தூக்கமே இல்லை.
0: அடுத்த கம்பளம்
1: பட்டாச்சாரியார் செய்வதை எல்லாம் பார்த்தால் எங்களுக்கே பைத்தியம் பிடித்து விடும் போல் இருக்கிறது பாபு. எங்களால் அமைதியாக வாழவே முடியவில்லை.
0: பாபு என்றது அவை எங்க ஐயா பாபுஜி பாபு என்று பட்டாச்சாரி என்றது எங்களுடைய பட்டர் ஐயர்.
1: கோயில் சிப்பந்திகள் இவ்வாறு மதுர்பாபுவிடம் ஓயாமல் ஒழியாமல் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். மதுர்பாபுவும் ராசமணியும் இது பற்றி ஆலோசனை செய்தார்கள். பயங்கரமான ஒரு முடிவுக்கு வந்தது. பரம பாவனமான கதாதரரை குல இன்பத்துக்கு ஆளாக்கினால்தான் அவருடைய உணர்ச்சி பெருக்குக்கு ஒரு வடிகால் ஏற்படும்.
0: ஒவ்வொரு விதமான வைத்தியம் இருக்கு இல்லையா?
1: அதன் பின் அவர் அடங்குவார் என்ற தூய்மையற்ற யோசனையை இருவரும் செயலாக்க நினைத்தார்கள். செயலில் தீமை இல்லாவிடனும் அப்படி செய்ய நினைத்தவர்களின் நோக்கத்தில் ஏதும் தீமை இல்லை என்பதை நாம் மறக்கலாம்.
0: குட் இன்டென்ஷன், வேற கொஞ்சம் ஃபங்க்ஷனலா செய்து விடணும் இருக்கு இல்லையா?
1: மூட நம்பிக்கை காரணமாகவே இப்படி ஒரு யோசனை செய்தார்கள். தீயை நீரோடு சேர்த்தால் அதன் வெப்பம் குறையும் என்று எண்ணிவிட்டார்கள். இன்னொருவராயிருந்தால் அந்த சோதனையில் தம் பக்தி தீ பூரணமாக அணைய பெற்றிருக்க. ஆனால் கதாதரர் விஷயத்திலோ நீரே தைலமாகி தீயை மேலும் தூண்டிவிட்டது. நடந்தது இதுதான். பெண்ணாசை என்ற எண்ணமே எழாத நிர்மலரிடம் லட்சுமிபா என்ற புகழ்பெற்ற நாட்டிய மாதையும் அவளுடைய தோழிகளையும் அனுப்பி வைத்தார்.
0: அந்த காலத்தில் தான் அங்கே இருந்தது, அவை அனுப்பி வைத்தார்.
1: அவர்களை கண்டவுடன் கதாதரின் நிதியம் குதூகரித்தது. ஆஹா, ஒரே ஒரு அம்பிகையின் தரிசனத்துக்காக நான் துடிக்கிறேன். இங்கே 1 இல்லை 2 இல்லை 10 12 அம்பிகைகள் அல்லவா என்னை தேடி வந்திருக்கிறார்கள். தாயே ஜெகதீஸ்வரி, தாயே சர்வேஸ்வரி என்று தொண்டையில் சீக்கிய வார்த்தைகளுடன் அவர்களை வரவேற்ற கதாதரர் பல பல அம்பிகைகள் தம்மை சூழ்கிற ஆனந்த அனுபவத்தை தாங்க முன்னாமல் சுயநினைவை இழந்தார். லட்சுமி வாய் விதிர் விதித்து போனார்.
0: உடன் வந்தவர்கள் விக்கித்து போனார்கள்.
1: அவருடைய பரிசுத்த எண்ணத்தின் அடர்த்தியில் கனகாலத்துக்கு உண்மையாகவே அவரை தங்கள் குழந்தையாக எண்ணினார்.
0: ஒரு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கமலஹாசன் அபிராமி அந்த பாட்டு வரும், அபிராமி மட்டும் மாதிரி பெண்கள் எல்லாரையும் அபிராமியை காண்பார்.
1: மறுகணமே அவருக்கு குழந்தையானார்கள். புனிதம் வாய்ந்த தந்தையே, எங்கள் அபச்சாரத்தை பொறுத்து மன்னித்தருளுங்கள் என்று அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து புறப்பட்டார். எது தீ எது நீர், காமத்தீயால் பக்தி கடலை பற்ற வைக்க முடியுமா என்ன, கடலில் விழுந்த தீவத்திகளாக திரும்பினார்கள் அந்த கணிகையர். பிற்காலத்தில் பரமகிருஷ்ண ராமகன்சர் விலமகளின் வீட்டுப்படியே தமது முடியால் துடைத்து தேவைக்கு ஆராதனை புரிந்ததாக மகிழ்ந்தது.
0: ஒவ்வொரு அவருடைய சாதனை, ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் சாதனை கண்டிருக்கு, ப்ரோக்ரஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு நாள் ஐயராணி குடும்பி இருக்கு, ஆனா ஆச்சாரம் எல்லாம் இருக்கு தானே, நான் பிராமணன் நான் அந்த இது இந்த இதுல இருக்கு. ஒரு நாள் என்ன செய்தார்னு கேட்டா, அங்க இருக்கிற தாகியினுடைய வீட்டை போய் அந்த வீட்டு வாசற்படியே தன்னுடைய கூந்தலால துடைச்சோம்.
1: ஒருமுறை அவர் அம்பிகையை தியானிக்க அமர்ந்த போது விலமகளின் ஒருத்தியின் உருவையே மீண்டும் மீண்டும் கண்டு கலங்கி, பின்னர் ஓஹோ அப்படியா, இன்று நீ இந்த உருவில் தான் காட்சி தரப்போகிறாயாக்கும் என்று தெளிந்ததும் பஞ்சவடிக்கு அருகே இருந்த குட்டை ஒன்றை தோண்டி ஆழப்படுத்தும் வேலை தொடங்கியது. மண்ணை வாரி கொட்டி நிலத்தை சமப்படுத்தும் செய்யும் போது கதாதரன் நள்ளிரவு தியான முறையின் நெல்லி மரத்தை வெட்டிவிட்டார்கள்.
0: அப்ப அவர் வந்து தியானம் பண்ற அந்த பஞ்சவடி என்றிருந்ததானே அஞ்சு மரம் இருக்கிறது, அதுல நெல்லி மரம்னா அதையும் வெட்டி போட்டார்கள்.
1: பஞ்சவடி போய்விட்டது. அதன்பின் கதாதரர் தமது திருக்கரத்தாலேயே அவ்விடத்துக்கு மேற்கே ஒரு அத்திச்செடியை நட்டார். காந்த புராணம் கூறும் முறையில் அத்துடன் ஆள், அசோகம், வில்வம், நெல்லி ஆகிய செடிகளையும் சிறுதரை கொண்டு நட செய்தார்.
0: அவங்களுக்கும் இந்த திருச்சிறு போல இருக்கு, சில இடங்களுக்கு கூட சில சக்தி இருக்கிறார்கள் இல்லையா. அவர்கள் இந்த வில்வத்தடி மண் எடுத்து நெஞ்சில பூசுவார்கள். வில்வம் மரம் வந்து மிகவும், அதே மாதிரி அரச மரம், ஆல மரம் எல்லாம் இருக்கு. திருமூலர் சொல்லுவேன், போதி மரத்து கிளை வந்த புத்தர் மட்டும் போதி மரத்துக்குள்ள இருக்க, திருமூடரும் போதி மரத்துக்குள்ளதான் இருந்த திருவாவூர். சிவன் வந்து ஆல மரத்துக்குள்ளதான் இருக்கிறார், கல்லால மரம் மரத்துக்குள்ள. அப்ப சில மரங்களுக்கு சில ஃபேவரபிள் வைப்ரேஷன்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட் இருக்கு. இதுல வந்து பஞ்சவடி என்ற ஐந்து மரங்கள் அது ஸ்காந்த புராணத்துல இருக்கு. ஸ்காந்த புராணம் என்றது வடமுறையில் இருக்கிற 18 புராணங்கள், 18 புராணம் ஆகியது. அதுல மிகப்பெரிய புராணம் காந்த புராணம், அது மகா காந்தம் என்று சொல்லுவாங்க. அதுல ஒரு சங்கிதையத்தான் இங்க வந்து எங்களுக்கு ஒரு அதுல வந்திருக்கிற 6-7 காண்டத்துல அந்த ஒரு காண்டத்தை இருக்க ஒரு சங்கிதின் ஒரு பகுதியை மட்டும்தான் தமிழ்ல கே பசுவாச்சாரியர் 10,300 பாடல்களால பாடி. அதுல ஃபுல் டோட்டல் பேக்கேஜின் 1 அப்படியே இருக்கு. இப்ப அந்த காந்த புராணத்துல இருக்கிற இதை வச்சு இவர் அந்த அஞ்சு பஞ்சவடி அந்த மரத்தை திருப்பி உண்டாக்குற.
1: இந்த ஐந்து செடிகள் வளர்ந்தே பிறகு ராமகிருஷ்ண பக்தர்களுக்கு புனிதமான புதிய பஞ்சவடி ஆயிற்று. பத்தாவரி என்ற தோட்டக்காரனுடன் சேர்ந்து துளசி கன்றுகளையும் அபராஜித கொடிகளையும் தாமே நீரூட்டி வளர்த்த கதாதர்.
0: துளசிக்கும் அந்த வைப்ரேஷன் இருக்கு, வைஷ்ணவான அந்த துளசி கர்கா மகேஷன் துளசியை தூக்கிதான் ஜபம் செய்தார்கள். துளசியை கொண்டு
1: அந்த தங்க கையின் விசேஷம் அதை கொழு கொழுவென்று வளர்ந்தன. சிறிது காலத்திலேயே அந்த நிருதரான கொடி மண்டபத்தில் யாரும் காணாதபடி கதாதரர் தியானம் புரியலானார். ராசமணியும் மதுரும் பட்டாச்சாரியரின் பெருமையை உணரத்தான் உணர்ந்தார்கள். என்றாலும் பவதாரணிக்கு முறைப்படி பூஜை நடக்க வேண்டும் என்று அவர்கள்
0: முறைப்படி பூஜை நடக்க வேண்டும் என்று இருக்கிறார். முறைப்படி பூஜை நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். முறை என்பது ரொம்ப மாறி போயிருக்கிற காலம், ரொம்ப கஷ்டம். ஆனா சிவன் ஒரு சுடுகாட்டில இருந்து ஆடுறவர் தான், அவர் பேசும் அதற்கு அதற்கு நடுவில் இருக்கிறார். ஆனா சித்தவரம் சினங்களும் இனங்களும் தான் இருக்கு. அப்படியே போனா அது தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்குமே தப்பாச்சு, ஒன்று ரெண்டு கிடையாது, தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்குமே தப்பாச்சுதான் இருக்கு. அது ஒண்ணு இல்லை, அதுல இறைவன் இருக்கிற காற்றார் தானே வெளிப்படுற அவர் நிச்சயம் மாத்தலாம் இல்லையா, நாங்கள் என்ன செய்வது? அதாவது நோச்சன் அவரை குடலையில ஆறுன்னு சொன்னது உண்மைதான். ரொம்ப உலகத்துக்குள்ளேயும் சௌகரியமாக சந்தோஷமாக
2: இருக்கும்.
0: ஒன்று பீப்புள் ஷையவே போன்ற மற்றது அதான் இருக்கும். உண்டு கொஞ்சம் பேரை தள்ளியே வச்சிருக்கிறதுக்கு விரும்புவார்கள். இதுக்குள்ளயும் வந்து பார்த்து குடிக்கட்டு மண்டலத்துக்கு நேற்று ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நேற்று பிரதோஷமும் தானே அதுல கொஞ்சம் இந்த பிரதோஷ காலத்துல செய்யப்படாது. நீங்க எல்லாரும் போய் நந்திக்கு போய் உடனே போய் என்ன செய்யற காரியத்தை சொல்றது, நந்திக்கு போற அதெல்லாம் எங்க இருந்து வந்து வந்து முனைக்கதோ தெரியாது. புது புது பிரதோஷ கோஸ்திரம் அது இதெல்லாம் முழுக்க முழுக்க வரும் முறையினுடைய கோயில்ல பூ எடுத்து சுவாமி விக்கிரகத்துக்கு நாங்க வைக்கப்படாது. விக்கிரகத்தை கூப்பிட்டு அதெல்லாம் குற்றம். எங்க ஊர்ல வந்து சுவாமி வீதி விளம்பரம் வாசல்ல நடக்குடம் வைக்கும், உடம்ப வச்சு பூக்கள் அதெல்லாம் வைக்கும். அதுல இருக்கிற பூ கூட அது சுவாச்சாரியார்ட்ட கொடுத்து அவர் புஷ்பாங்கிற செய்து விழுந்த பூவை தான் நாங்க எடுப்போமே தவிர எந்த வீட்டு வாசல்ல சுவாமி வந்திருக்காங்க இப்படி எடுத்து போட்டுருக்கோமா? அதே இது. அப்ப இப்படி நாங்க போய் நந்திக்கு போய் போடுறது குளம் கோயில எல்லாமே மாறி சொல்லணும். இது நாங்கள் செய்யலாம் என்றால் சிவாச்சாரியா தேவையில்லை, இச்சவும் நாங்களே செய்திடலாம். அந்த அது பிறகு அது கோயில விழுந்து கும்பிடுறதாக்கலாம். கோயிலுக்குள்ளே வணக்கம் இறைவனுக்கு மட்டும்தான். குருவா இருந்தாலும் கோயிலுக்குள்ளே வணக்கம் கிடையாது. வெளியில கோயில வந்து விழுந்து கோயில குரு மட்டும் இல்லை, அதுல நீங்க பேசுறவருக்கும் வந்து கும்பிடுறது, தரிசி கொடுக்கிறவருக்கும் வந்து கும்பிடுறது. அதாவது இருக்கிறது நாலு பேர் தான் இருக்கும் கோயில், இந்த அளவு தான் இருக்கும். அங்க ஒன்றும் பெரிய கூட்டம் இல்ல. அதுக்கு ஒரு மைக் வேணுமா? மைக்க கொண்டு வா, மைக்க கொண்டு வா, மைக்க கொண்டு வா. அந்த போட்டு யாருக்கு யார் பேசுறோம் நாங்க? இல்ல ஒரு அளவுக்கு பெரிய கோயில் ஜன கூட்டம் இருக்கிற பொழுது பாதிக்கலாம். இங்க எல்லாம் தப்பு. நேற்று சொன்னேன் அப்படி செய்யப்படாது, விழுந்து கும்பிடப்படாது. மற்றது கோயில்ல இருந்து ஆளுக்கால் பொண்ணாட போத்துறது கோயில்ல ஏதாவது ஆட கொடுக்கறதுனால அது இறைவனுக்குத்தான் பட்டு, இறைவனுக்குத்தான் மாலை. அதன் பிரசாதமாக காளாஞ்சி மாதிரி ஒரு மாலையோ ஒரு பூவோ ஒரு பட்டோ அது கொடுத்தால் அது வேற, அது ஒரு பிரசாதம். மற்றது அவர் முனியொன்ன கைதட்டுறது குழந்தை பிள்ளை இன்னும் நேரம்ன்றது இருக்கிறதே நாலு பேர். அதுக்குள்ள என்ன நல்லா சொல்லி எவரை நல்லா சொல்லியே போச்சு. அந்த ஆள் பாவம் பார்த்து கொண்டு பெய்தா கம் வந்துருது. இது அவருடைய புகழ் வாழணும், என்னுடைய புகழ் என்னதுக்கு, அவருடைய புகழ் என்னத்துக்கு?
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
4: என்ன ஆச்சு கண்டு போனா பரவாயில்ல, நீங்க சௌக்கியமா இருக்கல, நீங்க ஆனந்தமா இருக்கு, அதுதான் பக்திங்கிறது. பக்திங்கிறதுன்னா நானும் பரமேஸ்வரனும் ஒண்ணுங்கிற எண்ணம். நம்ம சும்மா சொல்றோம் அமித்யே பவிபாவயே பவானி அப்படிங்கிறோம். நீங்க நைவேத்தியம் பண்ணிருந்தாரு ஒரு பழம் அம்பாள் சாப்பிட்டோம், அடுத்த நாள் நைவேத்தியம் பண்ண போறா அட்டு நிறைய வடை நைவேத்தியம் சக்கர பொங்கல் வச்சு ஒரு நாலு வடை சாப்பிட்டோம்னு இனிமேல் அம்பாளுக்கு நைவேத்தியம் கிடையாது. சொல்றதுதான் நானே அம்பாள் நானே அம்பாள்னு சொல்றதே தானே, ஒண்ணும் பண்றது இல்ல. நம்ம பக்தி இந்த லெவல்ல இருக்க. ஆனா பரமேஸ்வரனே நான் எனக்கூடியதான எண்ணத்தோட சென்றார். அப்ப தன்னுடைய கண்ணை எடுத்து அவரை கொடுத்தார், அவர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தார், கண்ணுல ரத்தம் வராத பார்த்தார், சந்தோஷப்பட்டார். இப்படித்தான் என் கண்ணு வலி இருந்தா பரவாயில்ல, நீங்க சௌக்கியமா இருக்கணும்னர். ஆனா கொஞ்ச நேரம் என்னாச்சுன்னு, இவர் வலது கண்ணுல கொட்டாலோ இல்லையோ டக்குன்னு இடது கண்ணுல ஜலம் வராது, ரத்தம் வர ஆரம்பிச்சது. பார்த்தாடாடாடா நான் இப்படி பண்ணினேனே பரமேஸ்வரா அப்படின்னு நினைச்சு, என்னாச்சோ என்னமோ இதுக்காவது மறந்து கொண்டு வந்தா சரியாகும் இல்லையோ யோஜனை பண்ணி பாக்குற. ஆனா பரமேஸ்வரன் நான் போய் மருந்தை கொண்டு வந்து அதெல்லாம் நல்லா நழிச்சு அதெல்லாம் சார பிழிஞ்சு மறுபடியும் அதை கொண்டு வந்து கட்டை போட்டு இது வரைக்கும் பகவானுக்கு ரத்தம் இது வலிக்குமோ இல்லையோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா குழந்தைக்கு இப்படி வலிக்கிறது அப்படியே நான் துடிச்சு போயிட்டார். சரி என்ன பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரி எனக்கு இந்த கண்ணு இருக்கு இன்னொரு கண்ணு இருக்கா இல்லையா, இந்த கண்ணை நான் கொடுத்துறேன் வலது கண்ணுக்கா வலது கண்ணை கொடுத்தேன், உங்களுடைய இடது கண்ணில் வலிக்கிறதுங்கிறதுக்கா இடது கண்ணையும் நான் நோண்டி விடுறேன் அப்படின்னு அம்ப கையில எடுத்த பரமேஸ்வரன் பார்த்தாராம். அடாடா இவன் பண்ணாலும் பண்ணிவிடுவான், என்ன ஞாபகம் வச்சுதோ இந்த படிச்ச வாழ்க்கை தான் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்ன ஆகும் முன்னாலும் பின்னாலையும் பார்க்கறது, சாதாரணமான மனுஷாளுக்கு அவளுக்கு அதுதான் ஒன்றும் தெரியாது ஆக்ஷன் தான். பார்த்தா இவன் பண்ணாலும் பண்ணிவிடுவான்பா அப்படின்னு நினைச்சிருந்தார். அதுக்குள்ள இவர் பண்ணார் நில்லு நில்லுங்கிறாராம் பரமேஸ்வரர். ஆனா இவர் கேட்கிற போல இல்லை, என்ன கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லுன்னு சொல்றதுக்குள்ள ஆரம்பிச்சு விட்டார் கண்ணை நோண்டுறதுக்காக. என்ன பண்ணினார், அதுக்கு முன்னால இவர் என்ன பண்ணார், ஒரு டவுட் வந்துடுது, நான் கண்ணை எப்படி வைக்கிறது, இந்த கண்ணையும் எடுத்து விட்டேன்னா கண்ணை நான் வைக்கணுமே அப்படின்னு என்ன பண்ணினாரா, அந்த ரெண்டு கண்ணுக்கு பக்கத்து நடுவுல புருவம் இருக்கு பார்த்தல, அந்த புருவத்துக்கு நடுவுல தன்னுடைய காலை கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஏண்டா கண்ணு எடுத்தேன்னா அந்த இடத்துல கண்ணை வைக்கணும் பாருங்க. அதுக்காக அந்த செருப்போட வெகு தூரம் நடந்து வந்த செருப்பு இருக்க பார்த்தல, அந்த செருப்போட இருக்க அந்த கண்ணுல வச்சுட்டு இருக்காரு, ஏன்னா அடையாளம் தெரியறதுக்காக. இந்த கண்ணுல இருந்து நோண்ட தொடங்கி விட்டார் பரமேஸ்வரன் பார்த்தாரோ. சொன்ன பேச்சு கேட்டு யோஜனை பண்ணி இருக்கிற அளவுக்கு இல்ல, ஆரம்பிச்சுடுவான் இந்த மனுஷன் அப்படின்னு ஆரம்பிச்சு கொண்டு வந்து அவர் கையை அப்படியே பிடிச்சு விட்டாராம். இனிமேல இந்த கண்ணை எடுக்காதையும் அப்படின்னு கையை பிடிச்சாராம். அந்த சந்தர்ப்பத்துல இத மனசால நினைச்சுண்டு இந்த ஸ்லோகம் சொல்றார், மார்கவர்த்தி பாதுகா பசுபதே ரங்கஸ்ய குச்சாயதே கண்டூஷம்பு நிஷேதனம் புரதி போகோ திவ்யாபிஷேகாயதே மார்கவர்த்தி பாதுகா பசுபதே. ஹே கண்ணப்பன பரமேஸ்வரா எப்படி பண்றேள், மார்காவர்த்தித பாதுகா நடந்து நடந்து பாதிக்கு மேல தேஞ்சதான ஒரு செருப்பு, மார்க்க ஆவர்த்தித பாதுகா மார்க்கத்துல சுத்தி சுத்தி வந்ததா அந்த செருப்பு இருக்கே அது என்ன, அங்கஸ்ய குர்ச்சாயதே பசுபதே ரங்கஸ்ய பரமேஸ்வரனுடைய அங்கம் அது என்ன புருவம் அந்த இடத்துல குர்ச்சமாக எடுத்துனர். அபிஷேகம் பண்ணும் பொழுது பரமேஸ்வரனுக்கு ருத்ராபிஷேகம் பண்றோம், ஏகாச ருத்ராபிஷேகம் மகாபிஷேகங்கள்லாம் பண்றது உண்டு, என்ன பண்றது 11 குடத்துல எல்லாம் வச்சு அதெல்லாம் தீர்த்தத்தை வர்ணன ஆவாகனம் பண்ணி ருத்ரங்கள்லாம் சொல்லி அதுக்கு பிறகு அந்த பரமேஸ்வரனுடைய தலையில கூர்ச்சத்தை வச்சு கூர்ச்சோம்னா 16 தர்பயோ 21 தர்பயோ சேர்த்து அதை ஒர்க்க சுத்தி வச்சு அந்த நுனியெல்லாம் ஒரு பக்கம் பராப்பல வச்சு அது பரமேஸ்வரன் தலையில வச்சு அப்புறம் அபிஷேகம் பண்ணணும். இப்படி அந்த கூர்ச்சம் வைக்கிற பத்தில அந்த கூர்ச்சம் மாதிரி இவருடைய செருப்பு ஆயிடுச்சான். ஏண்டன்னார் இவர் எதுக்காக சொல்லி வச்சிருக்கார், இவர் அபிஷேகம் கூர்ச்சம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்ப அபிஷேகம் வாயில இருக்கக்கூடிய ஜலம் எல்லாம் கீழே விட்டார் பரமேஸ்வரன் பத்தி நினைச்சிட்டு இருக்கிற காலத்துல. இருந்தாலும் இவர் என்ன பண்ணினார் தெரியுமா, கூர்ச்சம் போல தன் செருப்பு அங்க வச்சிருக்கார், பரமேஸ்வரன் மேல செருப்பு வைக்கலாமா காலை காட்டலாமா அவருக்கு, இதெல்லாம் நீங்க வச்சுங்கோ அவருடைய பக்தி அவருக்கு பரமேஸ்வரன் கண்ணு ஒழுங்கா இருக்கணும். அதனால என்ன பண்ணினார், இந்த செருப்போட அங்க வச்சு இருக்கார். ஏ பரமேஸ்வர அந்த பக்திங்கிறது என்ன பண்ணிட்டு, மார்கவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய குர்ச்சாயதே. ஏ பரமேஸ்வர உன்னுடைய புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான இடம் இருக்கு பார்த்தேல, அது வந்து கூர்ச்சம் மாதிரி அவருடைய செருப்பு வந்துருத்தே, அந்த கண்ணப்ப நாயனாருடைய செருப்பு வந்திருக்க, என்ன பாக்கியம் பண்ணினார் ஐயா அவர், அவருக்கு எவ்வளவு பக்தியே எவ்வளவு பக்தியே பரமேஸ்வரன் இடத்துல. இப்படி யாராவது நினைச்சு பாப்பானா, இருந்தாலும் அதையும் நீங்க ஏத்துட்டு இருக்க பாக்கணும். பரமேஸ்வரன் இதை ஏத்து பாரா, நமக்கெல்லாம் அப்பப்போ டவுட் வருது, நான் சரியா பண்றேனா சரியா பண்ணலையா ஒழுங்கா சொல்றேனா, இந்த பூஜையெல்லாம் எனக்கு தெரியாது என்ன பூஜை பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியலையே, மந்திரங்கள் ஏதோ தெரிஞ்சது சொல்லிட்டு இருக்கோம் முடிஞ்சதுதான் நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல நாளா வந்ததுன்னா அன்னைக்குன்னு பில்வம் கிடைக்காது மார்க்கெட்ல, கிடைச்சாலும் பில்வம் எல்லாம் உதுத்து கொடுக்குறான் மும்மூணா இருக்கணுமோ இல்லையோ கிடையாது, என்னடா தனி பில்வமே கொடுக்க மாட்டான் கட்டி கொடுக்குறான், கட்டி கொடுத்தா அதை எடுத்ததெல்லாம் தனித்தனியா இதெல்லாம் வருது என்ன பண்றது, இப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோமே பரமேஸ்வரன் காப்பாத்துவாரா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆனா பரமேஸ்வரன் சொல்ற அபிச்சே சுதுராஜார பஜதே மாமனன்ய பாத் சாதுரேவ சமந்தவிய சம்யக் வியவதிதோஹி சஹ. எவ்வளவு கெட்டாச்சாரம் மனசுல பக்தி இருக்கணும், வேணும்னு கெட்டாச்சாரம் பண்ணப்படாது. தெரியாம நீங்க எது பண்ணினாலும் பரமேஸ்வரன் அந்த வருஷத்தையாக அது தப்பிதமாக எடுத்துக்க மாட்டாரு. ஆகையால் இந்த இவர் பண்ணியிருந்தான ஒரு இது இருக்கே, இதை பார்த்தார். இதை பார்த்த ஆச்சாரியால் ஆச்சரியப்படுறார். மார்க்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கசிய குர்ச்சாயதே கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரி போகோ திவ்யாபிஷேகாயதே. திவ்யாபிஷேகம் பால் என்ன தயிர் என்ன அதுக்கப்புறம் தேன் என்ன இப்படித்தானே வரிசை அபிஷேகம் பண்றோம் பகவானுக்கு. பழங்கள் என்ன அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் வரிசையா அப்படியே கொண்டு வந்து சந்தன அபிஷேகம் சந்தனானபுரம் பன்னீர்ல அபிஷேகம் இப்படி எல்லாம் அபிஷேகம் பண்ணி ஒன் பை ஒன் வச்சு அப்படி அந்த பரமேஸ்வரனை பத்திரமா மந்திரங்கள்லாம் சொல்லி ஸ்ரீருத்ரத்தை சொல்லி பஞ்சருத்ரங்கள்லாம் சொல்லி பக்தியோட அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோமே. அவர் என்ன பண்ணினார், கண்டூஷம் புனிஷேஜனம் கண்டூஷம் அப்படின்னா கொப்பளிக்கிற ஜலம், வாயில கொப்பளிச்ச ஜலம் கண்டூஷம் புனிஷேஜனம் ஒரு அறிபோகோ. அவர் எப்படிப்பட்டவர், முப்புறத்தை எரித்தவர். முப்புறங்களை மட்டும் எரிக்கிறவர் இல்ல, நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரம் எனக்கூடியதான மூன்று சரீரங்களையும் எரிக்கிறவர். அதுக்கு எரிக்கிறதுக்கு தகுந்ததான ஒரு ஞானத்தை அளிப்பவர். எந்த ஞானம் வறுமையானால் நமக்கு மூணு சரீரமும் எரிஞ்சு போயிடுமோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் நமக்கு தெரியுமோ. வேதாந்தங்கள்ல ஆத்மாமே ஜந்தாம் ஜோதிரகம் பிரஜாபி பாப்மா புயாதற்கு ஸ்வா அப்படின்னு வேதங்கள்லாம் இந்த விரதாகோம மந்திரங்கள்லாம் சொல்றதோ அப்படிப்பட்டதான அந்த முப்புறத்தை எரித்ததான அந்த பரமேஸ்வரன் இருக்காரே அவருக்கு அவ்வளவு நகை ஞானேன சதசம் பவித்திரம் மிக வித்யரே. இவ்வுலகத்துல ஞானத்துக்கு தகுந்ததான சரியான பவித்திரமான தூய்மையாக்கக்கூடியதான பொருள் வேற ஒன்றும் இல்லை சார். அப்படி அந்த ஞானம் வேதாந்த ஜன்ய ஜானம் எத்தனையோ பிறவைகள் பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே. பல கோடி ஜென்மாக்கள் அதற்கு பிறகுத்தான் இந்த அறிவானது வேதாந்தங்களுடைய அறிவே காதல கேட்கும். அவ்வளவு பவித்திரமா இருக்கக்கூடியதான் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரன் இருக்காரே புரரிபோஹோ. அவருக்கு என்ன பண்ண திவ்யாபிஷேகாயதே அந்த பொன்முகலி ஜலம் சொன்ன சொன்னனே அப்படின்னு அந்த நதிக்கு பேர் அங்கே அந்த ஊர்ல பொன்முகலிங்கிறான். பொன்முகலி ஜலம் அதை கொண்டு வந்து வாயால கொண்டு வந்து உமிழ்ந்தாரியா அது உமக்கு திவ்யமான ஒரு அபிஷேகமாயிருக்கு. சுவர்ணமுகி ஜலம் பொன்முகம் கண்டூஷம் நிஷேச்சனம் புரரி போஹோ திவ்யாபிஷேகாயதே. அதுக்கு பிறகு கிஞ்சித் பட்சித மாம்சேஷ கபலம் மாம்சம் நீங்க பழத்தை கொடுக்கணும் அன்னாபிஷேகம் முந்தானோ பார்த்தேல என்ன அபிஷேகம் 60 மூட்டை 70 மூட்டை அரிசியை கொண்டு வந்து அதை நன்னா அவருக்கு அபிஷேகம் பண்ணி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணினா பரமேஸ்வரனுக்கு கொட்டோ கொட்டோன்னு மழை கொட்டும். மழை நிறைய இருந்தது ஏனால் பக்வன்னம் பவிஷ்யதி மோததே பிரஜா ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருப்பா. மழை கொட்டணும், கணத்துல மழை இருக்கு குளத்துல மழை இருக்கு இந்த ஜலம் இருந்தா போறாது. ஒரு நாள் அந்த மழை கொட்டித்துன்னா பச்சை பச்சைன்னு வருது பாருங்க பூமியில இருந்து அந்த மரங்களுக்கும் அவைகளுக்கும் அந்த மழையிலிருந்து வந்த ஜலம் இருக்கு பார்த்தால அதுதான் ரொம்ப சந்தோஷம். மீதி ஜலம் ஏதோ நம்ம ரசம் சாதம் சாப்பிடுறா போல. அந்த மழை ஜலம் வந்ததுன்னு அதுக்கு என்ன இன்னைக்கு எல்லாம் சட்ரசத்தோட இருந்த ஆகாரம் அந்த கல்யாணத்துல போய் ரிசப்ஷன்ல சாப்பிட்டா போல. இந்த மனுஷாளுக்கு அது என்னவோ அந்த நாக்கு கட்ட மாட்டேங்கிறான் சார் வியவாரம் கொடுக்க மூர்த்த தண்ணி போனா நன்னா இருக்காதான் சாப்பாடு. ரிசப்ஷன் அன்னைக்குதான் போகணும், எது பண்ணப்படாதோ அதை பண்ணினாதான் இஷ்டம். அப்படி அந்த ஜனங்கள் இதுக்கெல்லாம் புல்லுக்கும் மரங்களுக்கும் அந்த மழை கொட்டிட்டுன்னா அது என்ன ஆனந்தமாக ஒரு அனுபவிக்கிறது பார்த்தேன். அப்படி அந்த ஜலம் அந்த மழை ஜலம் வரணும். மழை வரணுமே ஆனால் யஜ்ஞாத் பவதி பத்ஜன்யா அப்படின்னு மழையானது எதனால வரும், யஜ்யம் பண்ணினா வரும். நிஜமான யஜ்யம் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம்.

எல்லாத்தையும் வரிசையா போட்டு அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரத்தை நீங்க பார்த்தீங்கன்னால் அன்ன சமுருத்தி ஏற்படும் சொல்றது சாஸ்திரம். ஏதோ கோவில்ல அது பண்றா இது பண்றா அலங்காரத்துக்கு பண்றான்னு நீங்க நினைக்கிறேன். கோவில்ல ஏற்பட்டதான ஒவ்வொரு உற்சவமும் அதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு. அதுக்கு பின்னால ஆகம சாஸ்திரத்துல சொல்றது இதே போல. சாதாரணமாக கணபதி பூஜை பண்றோம் பார்த்தீங்களா, பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கும் பழங்கள்லாம் மேல தொங்க போடுவான், சாதாரணமா இருக்கிறது. ஆனா இதுக்கு என்ன சாஸ்திரங்கள்ல விசேஷமாக இதை பண்ணீங்கன்னா அன்ன சமுருத்தி ஏற்படும். மனுஷாளுக்கு வேண்டியது அன்னம், அதுக்கப்புறம் நீங்க டைமண்ட் வேணுமா பிளாட்டினம் வேணுமா அது எனக்கு இஷ்டம் இருந்தா வச்சுங்கோ. அது இல்லாத போனா ஒண்ணும் குறைஞ்சு போகல. அன்னம் இல்லாத போனா வாழ முடியாதுன்னு முக்கியமாக வேண்டியது என்ன, அன்னம் வஸ்திரம் இந்த ரெண்டு தான் பேசிக் நெசசிட்டிஸ் எல்லோருக்கும் வேணும். இதை காப்பாத்துறாள நம்ம நாட்டுல பகவானுக்கு நீங்க பரமேஸ்வரனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணணும், அதே போல அம்பாளுக்கு சாகம்பரியாக உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் விசேஷமாக சொல்றது அன்ன சமுருத்தி ஏற்படணும்னு. அப்படி அந்த தீர்த்தம் இருக்க அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அது பகவானுக்கு அபிஷேகம் பண்ணினார், வாயால கொண்டு முடிந்தார். அதுக்கப்புறம் கிம் ஜெத் பத்தித மாம்ச சேஷ கபலம், கொஞ்சம் கடிச்சு மிச்சம் இருக்கிறது தானே வாயால கடிச்சு அதை கொண்டு வந்து மாம்ச சேஷ கபலம் திவ்யோ நவ்யோபகாராயதே, அது புதுசாக கொண்டு வந்ததான ஒரு பதார்த்தம் ஆயிடுதான். அப்பொழுது தயார் பண்ணி சுட சுட பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணா போல அப்படி ஏத்துக்கிறாராம் பரமேஸ்வரன். பாருங்க அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு காருண்யம், என்ன இவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அதே தெரிஞ்சு வேணும்னு பண்ணினாரேனால் அது வேற. சிவ நாமாவ சொல்லல, சிவனுக்கு ஆகுதி கொடுக்கலன்னு தக்ஷ பிரஜாபதிய கொண்டார். ஏன் தெரிஞ்சு தப்பு பண்ண விடாது, இவருக்கு பக்தி இருக்கு ஒண்ணும் தெரியாது, தெரியாத போனாலும் அவர் எடுத்துட்டு இருக்கிறார். ஒரே பரமேஸ்வரன் தான் என்ன பண்ணாது மனசுல பக்தி இருந்தால் உலகத்தை ஜெயிக்கிறான். பரமேஸ்வரத்துல நம்பர் ஒன் பக்தனா ஆயிடலாம், நீங்க பக்தி நீங்க வரவழைக்கணும். மார்க்கெட்ல கிடைக்காத பக்தி, பெரியோர்களை அண்டணும், அவளுக்கு சேவை பண்ணணும், அவ பண்றத பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த கர்மாவை பண்ணி பண்ணி பக்தி வரணும். கர்மாவில ஸ்ரத்த வந்தால் பக்தி வரும். ஸ்ரத்தையே இல்லாம ஏதோ ஏதோ பண்ணப்படாது. அந்த பூஜை பண்ணும் பொழுதோ ஜபம் பண்ணும் பொழுதோ ஹோமம் பண்ணும் பொழுதோ பெரியோர்களை அண்டி அவ பின்னாலேயே நம்ம இருந்தோம்னா கொஞ்ச நாளுக்கு பக்தி தானா ஓடி வரும். ஸ்ரத்த இருந்த இடத்துல பக்தி வரும். ஆகையால் இந்த பக்தி வந்திருத்தேயானால் இவ்வளவு விசேஷம் பாருங்க, பக்தோ பக்திக்கும் ந கரோத்யஹோ, இன்னதுன்னு சொல்ல முடியலையே எல்லாத்தையும் பண்றதே வனதரோ பக்தாவதம் சாயதே, வனதர காட்டில் இருக்கக்கூடியதான கண்ணப்ப நாயனார் பக்தாவதம் சாயதே, பக்தாளுக்குள்ள உயர்ந்ததான ஒரு பக்தன் ஆயிட்டாரு, என்ன பண்ண முடியும். இதுலயும் பாருங்க ஆச்சாரியாளுக்கு பக்தின்னா எத்தனையோ விதமான பக்தி சொல்லியிருக்கு, நாரத பக்தி சூத்திரங்கள்லயும் சாண்டில்ய பக்தி சூத்திரங்கள்லயும் பக்தியை பத்தி ரொம்ப விசேஷமா இருக்கு. பக்தி சாஸ்திரம் ரொம்ப பெருசு, வேதாந்த சாஸ்திரம் மாதிரி பக்தி சாஸ்திரம் ரொம்ப பெருசு, பல பேர் சூத்திரங்களை எழுதியிருக்க. இவருக்கு இவர் பண்ணிதான ஒரு பக்திக்கு அவருக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா மார்காவர்த்தி தபாதுகா பசுபதே ரங்கசிய குர்ச்சாயதே கண்டூஷம் புருஷே ஜனம் புரதி போஹோ திவ்யாபஹாராய திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்சசேட கபலம் நவ்யோபஹாராயதே. இவர் பாக்குறாரா நான் மாம்சத்தை அப்ப அன்னைக்கு நேற்று அடிச்ச மாம்சம் இல்ல, அன்னன்னைக்கு பிராணிய கொண்டு அதனுடைய மாம்சத்தை எடுத்து அதை நான் பதப்படுத்தி அதுல கடினமாகங்கள்லாம் கடிச்சு மெத்தான ஆக்கி அதுல தேன்ல ஊற போட்டு அப்புறம் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், கொஞ்சம் சாப்பிட்டு நன்னா இருக்குன்னு கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆனா அவருக்கு உள்ளூர மனசு கவலை, கண்ணப்ப நாயனாருக்கு மனசுல கவலை. ஏண்டான்னார் நான் சாப்பிட்டு நன்னா இருந்தா தான் கொடுக்குறேன், ஆனா என்ன நான் சாப்பிட்ட பாகம் நன்னா இருக்கு, பக்கத்துல இருக்க பாகம் நன்னா இருக்கணும்னு என்ன சார் அர்த்தம்னு. அப்படி இல்லையே அப்படி சொல்ல முடியாத சில சமயத்துல கத்திரிக்காய் எல்லாம் பார்த்தேன்னா ஒரு ஒண்ணு நன்னா இருக்கும் இன்னொரு பக்கத்துல கசக்கும், ஒண்ணுமே சொல்ல முடியாது உங்களால. அதே பீர்க்கங்க பாருங்க வாயில பண்ண அவ்வளவு கசக்கிறது,

0: பக்கம் நன்னா தானே இருக்கு, இந்த பக்கம் நன்னா இருக்கு, அந்த பக்கம் நன்னா, அதே போலயே நான் சாப்பிட்டது இந்த பக்கம் நன்னா இருக்கு, அந்த பக்கம் பரமேஸ்வரன் ஏத்துப்பாரோ, அவர் கசக்குமோ உள்ளூர கவலையும். அந்த பக்தியினுடைய லெவல் பார்க்கணும். சாதாரணமாக சாத்திய பக்தி சாதன பக்திங்கிற பக்தியில, அதே போல சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத தேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு கிரியதே பகவதி அத்தா தன்மன்யே அதீதமுத்தமம் அப்படின்னு பிரகலாதம் இந்த பக்தியை பத்தி சொல்றார். விசேஷமாக பகவானுடைய நாமாக்களை கேட்கறது, அந்த நாம கேட்ட உடனே நம்ம வாயால சொல்றது, முதல்ல கேட்கணும், கேட்ட பிறகு சும்மா இருக்கக்கூடாது, நீங்க வாயால சொல்லணும், அதுக்கப்புறம் மனசுல நினைச்சுட்டு இருக்கணும். இந்த கதையெல்லாம் சொன்னாரு, இப்படி நடந்ததாமே அப்படி நடந்தாமே என்னென்னமோ நான் நினைச்சிருக்கோம், அந்த சினிமா ரிலீஸ் ஆகுது, இந்த சினிமா ரிலீஸ் ஆகுது, அது யார் எப்படி, இவன் எப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்ப 100 அடிச்சான்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறான், அது எழுதி வச்சுக்கிறான், அதான் வச்சுட்டானே, அதை எழுதி வச்சுக்கிறான். இப்படி எல்லாம் மனசு போறது, அந்த பகவானை பத்தி நினைக்க வேண்டாமா? ஸ்மரணம் சிரவணம் கீர்த்தனம் விட்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் பகவானுக்கு தொண்டு பண்ணணும், புஷ்பங்களை தொடுத்து கொடுக்கணும், அந்த இடங்கள்லாம் சுத்திப்படுத்தணும். கிராமாந்தரத்துல பண்ணிட்டு இருந்தான். கிராமம்னா ஒரு அக்ரஹாரம்னு இருக்கும், இந்த கோவில்ல சிவன் கோவில், அந்த பக்கம் பெருமாள் கோவில், காலம் பழந்து எல்லாம் கொண்டு வந்து வீட்டை பெருக்கி வீட்டுக்கு சுத்தி பண்ற போல கோவில் வந்து பெருக்குவா, அங்க இருக்கிற புஷ்பங்கள்லாம் எடுத்துன்னு வந்து தொடுத்து பகவானுக்கு கொடுப்பா. அப்படி எல்லாம் இருந்தது. இப்ப எல்லாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டி வந்து எல்லாத்தையும் பகவான் மறந்து போயிட்டோம், நம்ம கவனிச்சுக்கிறதுக்கே டைம் இல்ல சார்ங்கிறோம், யார கேட்டாலும் ஐ எம் பிஸிங்கிறான், யார் லேசின்னு தெரியலையே, எப்ப பார்த்தாலும் டைம் இல்லைங்கிறான். இந்த டைமை மேனேஜ் பண்றது ஒரு கோர்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், இவன டைம் மேனேஜ் பண்றது, இவன் ஒன்னும் டைம் மேனேஜ் பண்ணல. ஆனா விவகாரம் என்னடா, சொல்லிட்டு இருக்க விவகாரங்கள் எப்பவும் ஓடிட்டு இருக்கான், தலை தெரிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான், ஒன்னும் பண்ணல சார். கிராமத்துலது அவாளும் இருந்துட்டா, அவாளுதான் வேலை செஞ்சுட்டு இருந்தா, ஒன்னும் கவலையே இல்லாம இருந்தா. காரணம் என்ன, நமக்கு எவ்வளவு வந்தாலும் போரும்ங்கிற எண்ணம் இல்ல, அவளுக்கு அது இருந்தது. அப்படி அவ இருந்துட்டு இருக்க, இவர் என்ன பண்ணினார், நான் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதானே பகவான கொடுத்தேன், நான் சாப்பிட்ட பகுதி நன்னா இருந்திருக்கலாம், அது நன்னா இல்லாம போனா என்ன பண்ணுவேன் பரமேஸ்வரனுக்கு, ஆகையால் என்ன பண்றதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பார். எதை சாப்பிட்டமோ அந்த பக்கத்திலேயே கொடுக்கணும் பரமேஸ்வரனுக்கு. அப்படி எல்லாம் சிரமப்பட்டு இருக்கார். அதான் மாம்சேஷ கபலம், அதுவும் ஒரு அபிப்பிராயமா, மாம்சேஷ கபலம் நவ்யோபஹாராயதே கண்டூஷாம்பு நிஷேச்சனம், அதுக்கு மேல அடுத்ததான ஒரு பக்தி, கண்டூஷாம்பு நிஷேச்சனம், வாக்குல இருந்து வாயில இருந்து அந்த பொன்முகையில ஜலத்தை கொண்டு வந்துறாருலவா, அத பேசப்படாது, எங்க எடுத்துட்டு இருக்காரோ அங்க இருந்து பேசப்படாது. அது வாக்குல என்ன, இந்த நன்னா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக காலம் பிழந்து சிவநாம சொல்லிட்டு இருக்காராம். ஏன்னா எந்த வாக்கில நான் கொண்டு வரணும், இந்த பாத்திரம் சுத்தமா இருக்க வேண்டாமா, பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்றோம், அபிஷேகம் பண்ணும் பொழுது அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த பாத்திரத்தை சுத்தமா அலம்பி வச்சுட்டா தானே அந்த பால் அபிஷேகம் பண்றது நல்லா இருக்கும் அப்படிங்கறத பாத்திரத்தை அலம்புற மாதிரி காலம் பிறந்து சிவநாமாவை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் அதை கொண்டு வராரு. சோ இந்த கிஞ்சித் பக்ஷேஷ கபலம், அதை விட ஒசத்தியான ஒரு பக்தி, அந்த பாத்திரம் சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணினாரா. அதற்கு பிறகு தன்னையே தான் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த கூர்ச்சத்தை அங்கே வச்சார. கூர்ச்சம் மாதிரி தன்னுடைய இடம், ஏன்னா அது கரெக்டா அமையணும். பரமேஸ்வரன் ஒரு கண்ணு கீழே ஒரு கண்ணு மேல வரப்படாது. முதல்லயே அவருக்கு பாலலோச்சனம் திரிலோச்சனம் விலோச்சனம் விரூபாட்சனம், கண்ணு நேரா இல்லையாம் பரமேஸ்வரனுக்கு, விரூபாட்சன் இவன் பேரை வச்சிருக்கான். அப்படி இருக்கப்படாதுங்கிறதுக்காக கரெக்டா அந்த அவ எவ்வளவு பக்தி இருந்தா அதை பண்ண முடியும். ஆகையால் மூணு ஸ்லோக மூணு பாதங்கள்லயும் கீழே சொன்னதான பாதத்தை விட மேல இருக்கிற பாதம் பக்தி, அதை விட உசத்தியான ஒரு பக்தி. மார்காபத்தேஷம் திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்சேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கிம் ந கரோத்யஹோ அனுஜரோ பக்தாவதம் சாயதே, பக்தி கிம் ந கரோதி, என்ன பண்ணாதுன்ட்டார். அப்படின்னா எதையும் பண்ணக்கூடியதான ஒரு பரிஸ்தி அந்த பக்திக்கு இருக்குங்கிறத ஆச்சாரியால் இங்க விசேஷமா சொல்றார். ஆகையா ஞானம் வசத்தியா பக்தி வசத்தியா, கர்மா வசத்தியா பக்தி வசத்தியா, இப்படின்னு சொல்லும் பொழுது ஞானம் வசத்துங்கிறத சாஸ்திரங்கள் எல்லாம் ஒத்துண்டதான விஷயம். ஞானத்தினால்தான் பகவான் அடைய முடியும். ஞானே நைவத கைவல்யம்னு சாஸ்திரம் சொல்றது. இருந்த போதிலும் அந்த ஞானம் எல்லோராலையும் அடைய முடியாது. அதுக்கு வழி என்ன? பக்தி தான் வழி. ஆகையால் எல்லோரும் பக்திக்காக முயற்சி பண்ணணும். இந்த பக்தியில முக்கியமானது என்ன? பக்தால நமது எம் எம் காமய லோகம் காமயத்தே தாம்ஸ்த காமான். அந்த ஞானியா இருக்கிறவன் எம் எம் லோகம் காமயத்தே எந்தெந்த லோகங்களை அடைகிறாரோ, யாம்ஸ்த காமான் எந்த ஆசைகளை அடைகிறாரோ, தம் தம் விந்ததே தஸ்மாத் ஆத்மஜம் ஹக்தயே பூதி காமஹா அப்படின்னு உண்ட கோபநிஷத்து. பெரியோர்களை நம்ம சேவை பண்ணணும், பக்தாட சேவை பண்ணணும். பக்தாட சத்சங்கம் தான் ரொம்ப வசதி. என்ன சாஸ்திரங்கள் வாசிக்கிறது இருக்கட்டும், இருந்தாலும் சத்சங்கமானது ரொம்ப வசதி. நல்லோர்களா இருக்கிறவா, ஆச்சாரத்தோட இருக்கிறவா, பகவானை பூஜை பண்ணிட்டு இருக்கிறவா, அவள் இடத்துலயே நம்ம இருக்கணும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவரோட கூட இருந்தாலே போதும். அத்தனை பதார்த்தம் எங்களுக்கு வந்துருமா. நம்ம நாட்டுல படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட பக்கத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறது வசதி. மாட்டு பண்ணல மாமியாரை பார்த்து கத்தண்டா வையறது இல்ல, இல்ல நோட் பண்ணி வச்சுட்டு நமக்கு மாமியார், நாம மாமியார் ஆகும்ல ஒன்றுக்கு அன்னைக்கு வைக்கணும்னு அது இல்ல. விவகாரங்கள், வீட்டு விவகாரங்கள் எல்லாம் எப்படி பண்ணணும், என்ன ஏது, அவெல்லாம் எழுதியா கொடுக்குங்க, படிச்சா வச்சுட்டு இருந்தா இல்லது எந்த புஸ்தகத்துல இருக்க தர்மங்கள் எல்லாம் தான கத்தண்டாலும் இல்லையோ. அதே மாதிரி சத்சங்கத்துவே நிஸ்ஸங்கத்துவம், மகான்களுடைய சேவையானது தத்வித்தி பிரதிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேஷியந்திதே ஞானம் ஞானினஹ தத்வதர்ஷினஹ அப்படின்னு மகான்களை சேவிக்கணும். அப்பப்போ போய் பார்க்கணும், அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அவ ஏதாவது சொல்வாளோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தாலே போறோம் சுவாமி, எல்லாம் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நம்ம எல்லாம் அந்த பக்தாளை சேவிக்கணுங்கிற ஒரு விசேஷமாக நமக்கு பக்தாளுடைய வசதிய சொல்றதுக்காக கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தை ஒரு ஸ்லோகத்துல எழுதியிருக்கார். அதனால சிவானந்த கிரந்தத்துல முக்கியமான ஸ்லோகங்கள் சொல்றோம் பார்த்தேடா, அங்கோலம் நிஜவீஜ சந்து திரையஸ்கந்தோபலம் சூச்சிகாங்கிற மாதிரி அழகான ஒரு ஸ்லோகம். அதே மாதிரியே பரமேஸ்வரா நான் உனக்கு என்ன கொடுக்கறது எல்லாம் உமகிட்ட இருக்கேங்கிறார். ஏதாவது மிச்சம் இருந்தாலும் இல்லாததானே நம்ம பிரசன்ட் பண்ணணும், கிஃப்ட் கொடுக்கணும். அவளிடத்திலேயே இருக்கிறத மன திரும்பியும் கொடுத்தேன் நான் இருக்காது, நான் என்னத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற. அதே வேலையை பரமேஸ்வரா உங்ககிட்ட என்ன இருக்கு நீ எனக்கு கொடுக்க போறாய், என்ன ஒண்ணுமே இல்ல, வஸ்திரம் இல்ல அவருக்கு, திக்வஸ்தனா சுத்தின் இருக்க, ஒண்ணும் இல்லாம இருக்க, நீங்க என்ன கொடுக்க போறேன்? ஆகையால் எனக்கு உங்க பக்தியை கொடுக்க. தவ பாதாம்புஜ பக்தி மேவதேகி இன்னொரு ஸ்லோகத்தை சொல்றார், நான் எதையும் கேட்கல பரமேஸ்வரா உங்களுடைய பக்தியை கொடுங்கன்னார். அப்படி பரமேஸ்வரத்துல பக்தியும் பக்தாளுக்கு நம்ம பண்ணக்கூடியதான சேவையினால உசத்தியான ஒரு பக்தியை அடையக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இதை எல்லோரும் நொற்று பண்ணணும். மார்கவர்த்தி பாதுகா பசுபதே ரங்கஸ்ய குர்ச்சாயதே கண்டூஷம் புரிஷேச்சனம் புரரி போஹோ திவ்யோபஹாராய திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்சசேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கிம் ந கரோத்யஹோ வனசரோ பக்தாவதம் சாயதே அப்படின்னு இத சொன்னார். அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்லோகங்கள்ல இந்த பரமேஸ்வரன் அவரிடத்துல நமக்கு நம்ம மனசானது பரமேஸ்வரனுக்கு ஒரு செருப்பா அமையட்டும், பரமேஸ்வரனுக்கு செருப்பா என் மனசு அமையட்டும் அப்படின்னு விசேஷமாக சொல்றார். அதுல தட்சிணாமூர்த்தி அவதாரம், நடராஜ அவதாரம் இவைகள்லாம் நமக்கு பரமேஸ்வரன் பண்ணியிருந்தான திவ்யமான லீலைகள், அந்தந்த அவதாரங்களை விசேஷமாக சொல்றார். இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்யோ நம.
4: ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஸ்ரீ பீஷ்ட சித்தயே.
3: அப்போ வஸ்துனா என்னன்னா அவஸ்துனா என்ன அப்படிங்கிற விசாரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் அஜ்ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அஜ்ஞானம் வஸ்து அப்படின்னு சொல்லி சொன்னா, திருப்பி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வஸ்து அப்படின்னு சொல்லி சொன்னா விஷயம். ஆனா இங்க எப்படிப்பட்டது? விஷயம் ஆக முடியாத விஷயம். அவஸ்துன்னு சொன்னா விஷயம் ஆகாதது, ஆனா விஷயம் ஆகக்கூடிய விஷயம் ஆகாதது. இது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம், கொஞ்சம் யோசிக்கணும் அந்த இடத்துல. அப்போ என்ன சொல்றாரு, அஜ்ஞானம் ஏன் அப்படின்னா, அது அஜ்ஞானம், அஜ்ஞானத்துடைய காரியம். அது விஷயமானது அஜ்ஞானத்துடைய காரியம். அஜ்ஞானம்ங்கிறது என்னன்னு சொல்லி சொல்றோம், சத்துக்கும் அசத்துக்கும் வேறுபட்டது, சத்தும் அசத்தும் அல்லாதது. அஜ்ஞானம் சத்து அசத்து அல்லாதது, அநிர்வச்சனீயம். அத நிர்வச்சனம் பண்ண முடியாது, விளக்கி சொல்ல முடியாது. அதுக்கு மேல திருகுணாத்மகம், முக்குணங்கள் கூடியது. அதுக்கு மேல ஞானத்துக்கு விரோதி. அதுக்கு மேல பாவரூபம், அபாவரூபத்தை நிராகரிக்கிறதுக்காக பாவரூபம் ஏத்துண்டோமே தவிர அதுவும் பாவரூபம் இல்ல. அபாவ வதிரிக்தம் அப்படிங்கறதுதான் பாவம்னு சொல்லி சொல்றோமே தவிர பாவரூபம்ங்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு, அது ஒரு இருத்தல் உடையது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அல்ல. இருத்தல் உடையதுன்னா நீங்க சாஸ்திரம் எதுவுமே படிக்க வேண்டாம், ஒன்னும் நடக்காது. சோ ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஒரு வார்த்தையிலயும் ஒரு ஒரு வார்த்தையும் அங்க சேர்த்திருக்கிறது வந்து லட்சணத்த, இது லட்சணம், இது இதுக்கு பேரு லட்சணம். லட்சணம் அப்படின்னு சொல்லி சொன்னா இலக்கணம், குறிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம் அந்த மாதிரி எந்த தோஷம் இருக்கக்கூடாது. பொதுவான தோஷம் என்ன சொல்லுவாங்க, அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம், இந்த மூணு தோஷம். இதுக்கப்புறம் இன்னும் தோஷங்களும் இருக்கு, அந்யோன்ய ஆசிரியம், சக்கரக்கம், அனவஸ்தா, இந்த மாதிரி தோஷங்களும் இருக்கு. சோ இந்த அவ்வியாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம் முதலிய இந்த மூணு தோஷமும் இல்லாம பாக்கணும் லட்சணத்துல. அவ்வியாப்தின்னு சொல்லி சொன்னா நீங்க என்னத்தான் சொல்ல போறீங்களோ, எதை குறிக்க போறீங்களோ அதை முழுமையா குறிக்காதது. சாதுக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், சாதுக்கள்னா காவி துணி உடுத்தியவங்க அப்படின்னா, இப்போ வெள்ள துணி உடுத்தியவங்க சாதுக்கள் இல்ல அப்படின்னு ஆயிடும். சாதுக்கள் அப்படின்னா மொட்டை அடிச்சவங்க அப்படின்னா, குடுமி வச்சிருக்கிற நேஷ்டிக பிரம்மச்சாரிகள் சாதுக்கள் இல்லன்னு ஆயிடும். இது முழுமையா போகல உங்களுடைய லட்சணம். சாதுக்கள் பட்டையடிச்சவங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நெத்தியில அவங்க நாமம் போட்டவங்க சாதுக்கள் இல்லன்னு ஆயிடும். இதெல்லாம் கன்ஃபியூஷன். இது அவ்வியாப்திங்கிற தோஷம், குறைபாடு. நீங்க லட்சணத்தை முழுமையா குறிக்காம இருக்கிறது. அதிவியாப்தி அப்படிங்கறது நீங்க குறிக்க போறீங்க, ஆனா அதோட அதிகமாவே போயிடுச்சு. சாதுக்கள் அப்படிங்கிறவங்க வேஷ்டி கட்டி இருக்கிறவங்க அப்படின்ட்டீங்க. சாதுக்கள் யாரு, வேஷ்டி கட்டினவங்கலாம் சாதுக்கள். கிரஸ்தங்க கூட வேஷ்டி கட்டுறாங்க, இப்ப அவங்களும் சாதுக்கள் ஆயிடுவாங்களா, அதிவியாப்தி ஆச்சு. அப்புறம் அசம்பவம் அப்படின்னு தோஷம். அசம்பவம்னு சொல்லி சொன்னா சாதுக்கள் அப்படின்னா என்னது, நல்லா ஸ்டைலா இருப்பவங்க அப்படின்ட்டு, ஸ்டைலா இருப்பவங்க அப்படின்னு இந்த இந்த லட்சணம் வந்து சாதுக்கள்ல ஒத்து வராது. அதாவது போக சுகபோகங்களோட வாழ்றவங்க அப்படின்ட்டு, இது சாதுக்கள் லட்சணத்துல பொருந்தாது. இல்லையே அவங்க இப்படி இருக்காங்க இவங்க அப்படின்னா அவங்க சாது இல்லை அப்படின்னு அர்த்தம். அவங்களை நீங்க சாதுவா நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க, அவங்க சாது இல்லைன்னு அர்த்தம். சோ சுகபோகமும் சாதுவும் சாதுத்தன்மையும் பொருந்தாது. அப்போ அங்க என்ன சொல்லிட்டு இருக்கு, இந்த லட்சணம் இது ஞாபகம் வச்சுக்கோ, சது அசது பியாம் அனிர்வச்சனியம். அது சத்தல்ல அசத்தல்ல, சத்து அசத்திலிருந்து வேறுபட்டது, சத்து அசத்திலிருந்து வேறுபட்டது. சத்து அப்படிங்கறதுனால பிரம்மத்திலிருந்து நிராகரிச்சாச்சு, பிரம்மம் இல்ல அப்படின்னு. அசத்து அப்படிங்கறதுனால எப்பவுமே இல்லாததான தாமரை, ஆகாய தாமரை அந்த மாதிரி, இல்ல முயல் கொம்பு, இல்லாட்டி மலடி மகன், இந்த மாதிரியான எப்பவுமே இருக்க முடியாத ஒரு விஷயத்தையும் நிராகரிச்சாச்சு. இதுல இருந்து இது ரெண்டுமே அப்படின்னு சொல்லி சொன்னா அது ரெண்டுமே இருக்கிற இடம் இருக்க முடியாது அப்படிங்கறத அதையும் நிராகரிச்சாச்சு. இதுல இருந்து வேறுபட்டது அப்படின்னு ஒரு நிலையை சொல்லியா சொன்னால்தான். அடுத்தது அனிர்வச்சனீயம்னு சொல்லி சொல்றோம், அத சொல்ல முடியாது அப்படின்ட்டு. ஏன் சொல்ல முடியாது, அத பாக்குறோமே அப்படின்னா, அந்த பார்க்கக்கூடிய கயரோ இல்ல அந்த பாம்போ, அந்த ஏத்தி பார்க்கக்கூடிய பாம்பு உண்மையாவே இருக்கா, இருந்ததுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க ஞானத்தினால ஒன்னும் பண்ண முடியாது, இல்லைன்னாலும் ஞானத்தை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப அதை விளக்க முடியாது நம்ம, அது எப்படி அப்ப எப்ப எப்படி வந்தது அது அப்படின்னு கேட்டா இந்த கேள்விக்கு பதில் இல்ல. அதனால என்ன சொல்லிட்டோம், அனிர்வச்சனீயம் அப்படின்ட்டோம், விளக்க முடியாது அப்படின்ட்டோம். அடுத்தது என்ன சொன்னோம், திருகுணாத்மகம், மூணு குணங்கள் கூடியது அப்படின்ட்டு. ஏன்னா அது விஷயமா தோன்றுறது நமக்கு, விஷயமா தோன்றுது அப்படின்னு சொல்லி சொன்னா அது குணங்கள் கூடியதாதான் இருக்கணும். ஏன்னா அதுல நமக்கு மூணு வகை அபிரீத்தி அப்ரீத்தி விஷாதாத்மகம் அப்படின்னு மூணு வகையான நிலைகள் இருக்கு. விருப்பு வெறுப்பு பற்றற்ற நிலை, இந்த மூணு நிலையும் அதுல இருக்கு. பார்க்கப்படக்கூடிய பாம்புலயோ இல்ல வெள்ளிலேயோ, அதனால இது மூணு குணங்கள் கூடியதா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு, ஞான விரோதி. அப்போ இது ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா, அப்போ பண்ண முடியாதுன்னு இல்ல, ஞானம் என்னைக்கு தோன்றுதோ அப்பவே இது அழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. ஞானத்துக்கு விரோதியா இருக்கிறது, ஞானத்துக்கு எதிரியா இருக்கிறது. ஞானத்துக்கு எதிரினா ஞானம் எப்ப உதயமாதோ அப்பவே இது அடங்கி போயிடும். அதனாலதான் என்ன சொல்லுவாரு, தமோ எத் திவாகரம் இவ அப்படின்னு சொல்லுவாரு. எத் திவாகரம் தமோ தமசோ எத் திவாகரம் அப்படிம்பாரு. இருளுக்கு எப்படி சூரியனோ அந்த மாதிரி இந்த இந்த அவித்யாவுக்கு ஞானம். விசாரம் ந சகதே, விசாரத்தை ஏத்துக்கவே ஏத்துக்க முடியாது ஞானத்தினால. விசாரத்தை நிக்க எதிர்த்து நிக்க முடியாது ஞானத்தினால, இந்த அஜ்ஞானத்தினால. அதனால ஞானத்தை எதிர்த்து நிக்க முடியாது. அதனால ஞானம் எப்ப ஞானத்தை வச்சு எப்ப விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பவே இது ஓடி போயிடும். எப்படின்னா இருள் வந்து வெளிச்சம் பார்க்கும் போது ஓடி போகும் அப்படின்னு. இதுக்கு அழகான ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, கல்யாண வீட்டுல வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் மாதிரி ஒரே தோரணை காட்டின்னு இருப்பான் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட. பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க மாதிரி தோரணை காட்டுவான் திருட்டுப்ப. யார் இவன் ரொம்ப ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு விசாரம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கடைசியில் சுருட்டின்னு ஓடி போயிடுவான். அந்த மாதிரி இந்த அஜ்ஞானமும் விசாரம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நிக்காது. அடுத்தது பாவரூபம் அப்படின்னாரு. பாவரூபம்ங்கிறது எதுக்கு, அபாவம் இல்லை அப்படின்னு நிராகரிக்கிறதுக்கு. இது பாவம்னு காமிக்கிறதுக்கு இல்ல, அபாவம் இல்லை அப்படின்னு நிராகரிக்கிறதுக்கு. அப்படி இதுதான் இந்த மாயையுடைய இந்த அஜ்ஞானத்துடைய அவித்யாவுடைய லட்சணம். அதுல இருந்து அடுத்த நிலைக்கு போறாரு. என்ன சொல்றாரு, இதம் அஜ்ஞானம் சமஷ்டி வெஷ்டி அபிப்பிராயின ஏக்கம் அநேக்கம் மிதிச்ச விவகிரியதை. இந்த மாயையே சமஷ்டி கூட்டு வெஷ்டி தனி அப்படின்னு ரெண்டு நிலையில பார்க்கப்படுறதுனால இத ரெண்டா சொல்றாங்க, பிரிச்சு சொல்றாங்க. ஏன்னா ஸ்ருதி இந்த ரெண்டு நிலைக்கும் ஸ்ருதி பிரமாணமா இருக்கு. அஜாம் ஏகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் நேத்தி சொன்னேன். அஜாம் ஏகாம், அந்த அஜாம் அனாதியான ஆதி இல்லாததான அஜாம்னா பிறப்பற்றது. பிறப்பற்றது பிரம்மமும் தான், பிறப்பற்றது அவித்யாவும் தான். இந்த அவித்யா எப்ப தோன்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது கேள்வியே இல்லை. அந்த கேள்வியே முட்டாள்தனமான கேள்வி, அந்த கேள்வியே தவறான கேள்வி. பிறந்தது எப்போ அப்படின்ட்டு உங்களுக்கு எப்போ வந்து உங்களுக்கு ஒரு பாஷை தெரியாது, உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியுமா, சமஸ்கிருதம் தெரியாது. சமஸ்கிருதத்தோட அஜ்ஞானம் எப்போ வந்தது, நான் பிறக்கும் போதே அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ இந்த ஜென்மத்துல மாத்திரம் இல்லை இதுக்கு முன்னாடியும் பிறந்திருக்க, இப்ப எப்போ வந்தது சொல்லு, எப்போ வந்ததுனே தெரியாது. அப்படி எப்போ வந்ததுன்னு தீர்மானம் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு அனாதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால அங்க என்ன சொன்னா, அஜாம் ஏகாம் அப்படிங்கிறாரு. அந்த சுத்தியில என்ன சொல்லியிருக்கு, அவித்யாவானது எப்படிப்பட்டது, ஒன்று அப்படிங்கிறாரு ஸ்ருதி சொல்றது. அடுத்து இன்னொரு இடத்த சொல்றது, இந்திரோ மாயாபி புருரூபம் ஈயதே அப்படின்னு. இந்திரஹ மாயாபிஹி புருரூபம் ஈயதே. இந்திரஹ பரமேஸ்வரஹ, அந்த பரமேஸ்வரனானவன் மாயாபிஹி மாயைகளினால் உண்டான, மாயைகளா மாயைகளானால், மாயாபிஹி திருத்தியா மாயைகளினால், பிஹி பிஸ் யூஸ் பண்ணிருக்கு. இப்போ மூன்றாம் லட்சம் கருவி. இப்ப என்ன சொல்றது, இந்த மாயைகளினால், மாயைகள்னா பல பல ஆயிடுது, பகுவச்சனம் பன்மை பன்மை ஆயிடுத்து. அதனால ஒரு இடத்துல ஒருமை சொல்லி இருக்கு, இன்னொரு இடத்துல அந்த அஜ்ஞானத்தையே பன்மையில காமிக்கிறது. அதனால இங்க என்ன சொல்றாரு, ரெண்டு வகையா பிரிக்கிறாருங்கிறார். ரெண்டு வகையா பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், இது எப்படி பிரிக்கப்படுறது அப்படின்னு கேட்டா, அதுக்கு உதாரணம் சொல்றாரு. ரெண்டு வகையான வெவ்வேறு விஷயங்களா இல்ல, ஒரே விஷயங்களை ரெண்டு வகையான நிலையில நீங்க பாக்குற மாதிரி. மரம் அப்படிங்கிறது வெஷ்டி பேதம், வனம் எனல் சமஷ்டி பேதம். மரம் அப்படிங்கிறது ஒண்ணு தனியா இருக்கிற ஒரு விஷயத்த காமிக்கிறதுக்கு. அதே வனம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மரங்களுடைய கூட்டு, அந்த கூட்டத்தை காமிக்கிறதுக்கு மரம் வனம் அப்படிங்கிறோம். வனம்னா என்ன, அந்த மரங்களுடைய கூட்டம் தான். அதேதான் வேற ஒரு நிலையிலிருந்து பார்க்கும்போது சொல்றது. மரம் அப்படிங்கும் போது கூட அதுவும் ஒரு கூட்டம் தான், அது மரத்துவ ஜாதி மரத்தன்மையுடைய ஒரு கூட்டம். அது அதுக்குள்ளேயே கூட தனித்தனி இருக்கு, மாமரம் தேமரம் தேங்காய் மரம் எல்லாமே இருக்கு. தென்னை மரத்தை சொல்றோம். இப்படி இந்த மாதிரி பல வகையான மரங்கள் அதுலயே அதுவும் கூட கூட்டமாயிடுது. நீங்க எந்த நிலையிலேருந்து பாக்குறீங்களோ அந்த நிலையிலேருந்து அது வேறுபடுறது. அப்படி இங்க என்ன சொல்றாரு, விருட்சம் அப்படிங்கறது சமஷ்டி அபிப்பிராயேன வனம், வெஷ்டி அபிப்பிராயேன விருட்சம், சமஷ்டி அபிப்பிராயேன வனம் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஜலத்தையும் வேற மாதிரி பிரிச்சுறாரு. நீர் அப்படிங்கறது தனியா இருக்கும்போது ஜலம் அப்படிங்கிறோம், அதுவே நீர் கூட்டத்துல ஒரு இருக்கு, நீர் கூட்டத்துல ஒரு குட்டையிலயோ மட்டையிலயோ ஜலாசியம் அப்படிங்கிறோம், நீர் தேக்கம் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி இங்க ஏகத்துவ நானாத்துவ உபதேசமானது ஒன்று பல அப்படிங்கிற இந்த கூற்றானது இந்த மாதிரி சொல்றதானது இருக்கு. இயம் சமஷ்டி உத்கிருஷ்ட உபாதிதையா விசுத்த சத்துவ பிரதானம். இந்த சமஷ்டி அப்படிங்கறது என்னது அப்படின்னா உத்கிருஷ்ட உபாதிதையா, உத்கிருஷ்ட உபாதியா இருக்கிறதுனால மேன்மையான ஒரு வரையறையா இருக்கிறதுனால இது என்னது விசுத்த சத்துவ பிரதானம் அப்படின்னா சுத்த சத்துவமானது மாய சுத்த சத்துவம் அப்படிங்கிறார். இந்த மாயை எப்படிப்பட்டது, சுத்த சத்துவம் உடையது அப்படிங்கிறார். இந்த மாயை எதுக்கு வெஷ்டியானது, இந்த அவித்தியுடைய கூட்ட மாயி அப்படிங்கிறோம். அவித்தியுடைய கூட்டு அப்படின்றது உண்மையாவே இல்ல, அவித்திய ஒரு நிலையிலிருந்து பார்க்கும்போது என்ன சொல்றோம் மாயி அப்படிங்கிறோம். அந்த மாயைய அந்த மாயைய இப்போ எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு இந்த பெட்டிக்குள்ள ஒரு டப்பாக்குள்ள ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற காலியான டப்பா, ஒண்ணுமே இல்லாத ஒரு காலியான டப்பா, ஒண்ணுமே இல்ல முழுசா ஒண்ணுமே இல்ல, அந்த கணர்ல இருக்க அதாவது இல்ல, அந்த கணர்ல ஒண்ணுமே இல்ல, இந்த ஓரத்துல இந்த ஓரத்துலயும் ஒண்ணுமே இல்ல, மேல ஒண்ணுமே இல்ல, கீழே ஒண்ணுமே இல்ல, ஓ அத்தனை ஒண்ணுமே இல்லையா இருக்கா. இப்படி பாக்குறதுதான் கவனிச்சுக்கோங்க, ஒண்ணுமே இல்ல அந்த டப்பா முழுசும் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரே ஒண்ணுமே இல்லையா நான் பார்த்தேன். இன்னொருத்த என்ன சொல்றான், அந்த ஓரத்துல ஒண்ணும் இல்ல, இந்த ஓரத்துல ஒண்ணும் இல்ல, நடுவுல ஒண்ணும் இல்ல, மேல ஒண்ணும் இல்ல, கீழே ஒண்ணும் இல்லன்னு வேற பல பல வகையான ஒண்ணும் இல்லத்தை பார்த்தான். இந்த ஒண்ணுமில்ல ஏதாவது வேற வந்ததா, வித்தியாசம் வந்ததா, ஒரு வித்தியாசமும் இல்ல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா இது பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாயையும் அவித்யாவையும் பிரிச்சு பார்த்து வேற வேறன்னு சொல்லிட்டு பல வகையான குழப்பத்தை கொண்டு வந்துருவாங்க. மாயைய வந்து ஈஸ்வரோட சக்தியா வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணும் போது மாயைய உபயோகிச்சு சிருஷ்டி பண்ணார் அப்படின்ட்டு ஈஸ்வரனுடைய சக்தியா தான் கொண்டு வரணும். நம்ம மாயைய வச்சு சிருஷ்டி பண்ணார் அப்படின்னா என்ன ஆகும், ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ண இந்த மாயான ஜெகத்தானது உங்களுடைய ஞானத்தினால நீங்காது. ஏன்னா இதுக்கு காரியகர்த்தா நீங்க இல்ல, ஈஸ்வரன் அப்படிங்கறதுனால அது ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களோட ஞானம் வந்து ஈஸ்வரோட முன்னாடி கட்டுப்பட்டதாயிடும். நீங்க ஞானம் அடைஞ்சாலும் இன்னொருத்தர் கட்டுப்பட்டவராதான் இருக்க முடியும். ஈஸ்வரோட சிருஷ்டி தான் உங்களுடைய சரீரமோ. அப்போ ஞானம் அடைஞ்சாலும் விடுதலை அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு இடமே இல்லைங்க. விடுதலைன்னு எப்ப சொல்லுவோம், எப்ப சுதந்திரமா பரதந்திரமா இல்லாம சுதந்திரமா இருக்கோமோ, தன்னுடைய தன்னிலையில எப்ப இருக்கோமோ அதுக்கு தான் விடுதலை அப்படின்னு பேரு. இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிற நிலைக்கு பேர் விடுதலை இல்ல. அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து சேர்ந்துரும். இதையெல்லாம் யோசிக்காம என்ன சொல்லிடுவாங்க, மாயைன்னு ஒரு தனி விஷயத்தை ஊத்துருவாங்க, அவித்தையை ஊத்துவாங்க. இதுக்கு உதாரணம் எல்லாம் வேற, அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இந்த மாதிரி அந்த கானர்ல ஒண்ணுமே இல்ல, இந்த கானர்ல ஒண்ணுமே இல்லைன்னு ஒண்ணுமே இல்லையே வளைவா தாத்த மாதிரி மாயை அவித்தியும் நான் வேற வேற கோணத்தை பாக்குறேன், புரிஞ்சுக்கோங்க. அப்படி மாயை, ஏன்னா இப்ப நான் சொல்லும் போது கூட மாயை அப்படிங்கறது கூட்டு அப்படின்னு உடனே கூட்டு அப்படின்னா அப்போ ரெண்டு இருக்குல்ல, ஏன் ரெண்டு இருக்குங்கிறாரு, ரெண்டு ஒண்ணுமே ரெண்டு இல்லைங்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். ரெண்டு இருக்கு, ஒரு கூட்டு இன்னொன்னு தனித்தனி. இப்ப கூட்டு வேற தனித்தனி வேற தானே எப்பவுமே அப்படின்னு சொல்லி பேதம் இருக்கிற மாதிரி புத்தி தோணித்துன்னா அந்த பேதம் இருக்கல அப்படின்றத காமிக்கிறதுக்கு உதாரணம் என்ன, அந்த ஓரத்துல ஒண்ணுமே இல்ல, இந்த ஓரத்துல ஒண்ணுமே இல்ல, மேல ஒண்ணுமே இல்ல, கீழே ஒண்ணுமே இல்ல, மொத்தமா அந்த டப்பால ஒண்ணுமே இல்ல, இந்த ரெண்டு வித்தியாசம் ஒண்ணுமே இல்லைக்கு. அந்த மாதிரி மாயையும் இதம் அஜ்ஞானம் சமஷ்டி வெஷ்டி அபிப்பிராயேன ஏக்கமப்பி இயம் சமஷ்டி உத்கிருஷ்ட உபாதிதையா விசுத்த சத்துவ பிரதானம். அப்போ இது விசுத்த சத்துவ பிரதானமா இருக்கு. இந்த விசுத்த சத்துவ பிரதானமான இந்த அவித்யாவை இந்த இது மாயி அப்படின்ற பேரை வச்சுன்னு சொல்லுவோம். இந்த அவித்யான்னு சொல்லுங்க, இல்ல மாயின்னு சொல்லுங்க. இது என்னது, ஏதது உபகிதம், இந்த மாயாவோடு கூடியதான சைத்தன்யமானது எப்படிப்பட்டது, மாயை கூடிய சைத்தன்யமானதுக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொன்னா மாயா உபகித சைத்தன்யம். ஈஸ்வரன் யாரு, மாயா உபகித சைத்தன்யம். ஈஸ்வரன் யாரு, மாயா உபகித சைத்தன்யம். இங்கேருந்து கடைசி வரைக்கும் தொடரும் நம்மளுடைய வேதாந்த பயணத்துல. இது இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், மாயாவச்சின்ன சைத்தன்யம், மாயா உபகித சைத்தன்யம், மாயா உபகித சைத்தன்யம்னா ஈஸ்வரன். இப்படி இந்த ஈஸ்வரனானவனுக்கு அந்த மாயையோட தொடர்பு இருந்தாலும் கூட அந்த மாயையுடைய கட்டுப்பாட்டுல வராததுதான் அவனுடைய விசேஷம் அப்படிம்போம். மாயையோட தொடர்பு இருந்தாலும் கூட அதனுடைய கட்டுப்பாட்டுல வரல, இதுதான் அந்த ஈஸ்வரனுடைய விசேஷம். சர்வஜத்வ, அதனால மாயையுடைய சம்பந்தப்பட்டதான அந்த சைத்தன்யமானது இருக்கிறதுனால அந்த மாய அந்த அந்த அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவரா இருக்காரு? சர்வஜத்வ, அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவரா இருக்காரு. சர்வேஸ்வரத்வ, எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருக்காரு, எல்லாத்துக்கும் ஆட்சி புரிபவரா, அதை கட்டுப்படுத்துவரா இருக்காரு. இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இருக்கு. ஏக சர்வஜ்ஞ சர்வவித், எவர் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறாரோ, எல்லாவற்றையும் விசேஷமாக தெரிந்து கொள்கிறாரோ, இப்படியான நிலைகள்ல அவரை அவருடைய ஞானமானது பிரிக்கப்பட்டிருக்கு.
5: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: Om Shivaya Nam. Shaivam.org in Anmeega Anvaralukku Vanakkam. Neengal Kekkavirukkum Adutha Nigazhchi Sorpozhivu. Vazhangubavar சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
7: நிலங்கர திருவீர் பாண்டியன் அவையத்துன்னு இந்த பாயிரத்துல வருது. அலங்கோட்டாசன் அவரும் வந்து அப்ப வந்து அந்த அந்த அவையிலே தலைமை படவராக இருந்தவர் அதங்கோட்டாசான். அந்த அதங்கோட்டாசானும் யாரு? தொல்காப்பியர் அகத்தியருடைய மாணவர். அந்த தொல்காப்பியத்துக்கு பாயிரம் பாண்டவர் பனம்பாரணனார், அவரும் அகத்தியருடைய மாணவர். அவர் மூன்று மாணவர்கள் நமக்கு வந்து ஒருத்தர் அரங்கேற்றினாரு, ஒருத்தர் நூலை செய்தார், இன்னொருத்தர் அரங்கேற்றும் பொழுது தலைமை பலவராக இருந்தார். பணம் பாரணார் என்பவர் என்ன பண்ணாருன்னா அதுக்கு பாயிரத்தை பாடின. அப்படியும் செய்யலாம். பாயிரம் வந்து அந்த கோ ஸ்டூடெண்ட் சொல்றீங்க இல்லையா, கோ ஸ்டூடெண்ட், கோ ஸ்டூடெண்ட்டும் பாயிரம் பண்ணலாம், மாணவரும் பாயிரம் பண்ணலாம், ஆசிரியரும் பாயிரம் பண்ணலாம். ஆனா இங்க மெய்கண்டார் ஏன் பாயிரம் பண்ணார் என்றால், இந்த நூலை சொன்னவன் சிவபெருமான் ஆகவே பாயிரம் செய்யறாங்க. இந்த நூல் யார் செய்தா? சிவபெருமான் தான் சுக செய்யற. அந்த சிவபெருமான் என்ன சொன்னாருங்கிறத இங்க தமிழ்ல மொழிபெயர்த்து அதுக்கு என்ன பண்றாருன்னா அந்த விளக்கத்தை மட்டும் இவர் சொல்றாரு, அவ்வளவுதான். அதுல என்னென்ன கேள்விகள் வரும், தர்க்கத்துல என்ன கேள்வி வரும் அப்படிங்கறத நமக்கு எடுத்து காட்டி அந்த கேட்டகிசம் சொல்றீங்களே, இந்த கேட்டகிசம்ங்கிற மெத்தட்ல வினாவை எழுப்பி விடையை சொல்லி அதை வந்து அது கரெக்ட்ங்கிறத ப்ரூவ் பண்ற.
8: பாயிரத்துல ஆசிரியர் நூலாசிரியர் பாயிரம் செய்யலாம்.
7: நூலாசிரியர் வந்து பொதுவாக அப்படி வந்து நூலாசிரியர் பாயிரம் செய்யலாங்கிறது, ஏன்னா அது பாயிரம் யார் செய்யலாங்கிறது வரல, பாயிரத்துக்கு இலக்கணம் வருது. ஆனா நூலாசிரியர் பாயிரம் செய்யலாம் என்ற விதி இன்னும் இல்லை, பெரும்பாலும் அதனால வந்து இவர் பாயிரம் செய்ய வேண்டிய அவசியம். நூலை செய்தவன் சிவபெருமான் இல்லையா, அதனால வந்து பாயிரம் செய்யலாம் அப்படிங்கிற இதுல பாயிரம்
8: செய்யலாம்.
7: காப்பு வந்து அவரை நூலா செய்யலாம். காப்பு வந்து இந்த நூலுக்கு வந்து காப்புங்கிறது ஒரு கடவுள் வாழ்த்து மாதிரி, கடவுள் வாழ்த்து சொல்லணும் இல்லையா, அது போலதான் மங்கள வாழ்த்து அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் அவையடக்கம் உண்டு, அவையடக்கம். அதாவது எப்பொழுதுமே நம்முடைய தமிழ் நூல் மரபு என்னன்னா, எவ்வளவு பெரிய நூலை செஞ்சிருந்தா கூட அவர்கள் அதை பணிவாகத்தான் எடுத்து காட்டுவாங்க, அது அவை அடக்கம்னு சொல்றது. அதை முடிவு இருக்கும் போது என்ன சொல்வாருன்னா, ஹெச்ஆர் ரைசிங்ல ஆதேச அப்பாலஜிம்பர். ஆது அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை இருக்குன்னு தெரியல, அவருக்கே புரியல. அதனால என்ன ஆதேச அப்பாலஜிம்பர் அவை அடக்கிறதுக்கு. அந்த நூல் என்ன, அந்த பாயிரம் மட்டும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மலர்தலை உலகின் மாயிருள் துணிய. இதுக்கு வந்து சிவஞான முனிவர் இதுக்கு பாடியத்துக்கு வரி வரியா வழக்கம் எழுதினார். நான் வந்து பொதுவான ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். மலர்தலை உலகின் மாயிருமிய பலர் புகழ் ஞாயிறு படகை நல்லதை காண்டல் செல்லா கண்போல் இண்டிய பெரும்பெயர் கடவுளிர் கண்டு கண்ணீருள் தீர்ந்து மயர்வு அற நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் வெண்ணெய் புனல் சூழ் வெண்ணெய் சுவேதவனன் பொய்கண்ட அகண்ட மெய்கண்ட தேவன் பவ நனி வன்பகை கடந்த தவறடி முனைந்த தலைமையோனை. அதுல என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டா, இந்த சுவிஞான போதம் என்ற நூலை நீ நன்றாக நீ படிக்கும் பொழுது நன்றாக நுட்பமாக கேட்டால் உனக்கு என்ன வரும்னு கேட்டால், சிவபெருமான் என்ன உணர்த்தினார் என்பதை ஒரு சூரியன் எப்படி விளக்குமோ அதுபோல விளக்கும். ஒரு பொருளை பார்க்கலாம், ஒரு பொருளை டார்ச் லைட் வச்சும் பார்க்கலாம், ஒரு பெரிய 100 வாட்ஸ் பெல் போட்டு பார்க்கலாம், 1000 வாட்ஸ் பெல் போட்டு பார்க்கலாம். பொருளை வந்து இருட்டில் பார்க்க முடியாது, அக்செப்டட் கான்செப்ட். பொருளை விளக்கணும்னா எத்தனையோ விதமான லைட்டு. இப்ப எங்க ஊர்ல அடிக்கடி பவர் ஃபெயிலியர் வரும், திடீர்னு கரண்ட் போயிடும், உங்க ஊர்ல அது வர்றதில்லை. அப்ப நாங்க என்ன, இப்ப புதுசா என்னன்னா மொபைல் போனை ஆன் பண்ணி அந்த லைட்ல பாக்குறது உண்டு. நாங்க என்னன்னு கேட்டா, எந்த விளக்குல நீங்க பார்த்தாலும் சூரியன் ஒரு உருளை விளக்கின மாதிரி ஒரு உருளை பார்க்க முடியுமா? அதான் கீரை சொல்ல, திங்கள் போல திசை விளக்குமே திருமுருகாட்டுப்படையில வரும். அற்புதமாக வரும் பொழுது அது அது ஒரு கான்செப்ட். திருமுருகாட்டுப்படை என்பது ஒரு அருமையான ஒரு நூல். அப்போ அந்த 12 சூரியர்கள் எப்படி, கருத்து என்னங்கிறத மட்டும் நான் சொல்றேன். 12 சூரியர்கள் இப்ப இந்த இடத்துல கான்செப்ட் அதான். ஐயா நவகிரகத்தை பத்தி கேட்டாங்க, நாம என்ன நினைக்கிறோம்னா நவகிரகம்னு சொன்ன உடனே இந்த டெலிஸ்கோப்ல பாக்குறான் பாருங்க, செவ்வாய் வீனஸ் மெர்க்குரின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் நவகிரகம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதான் கிடையாது,
9: அந்த கோயில வச்சிருக்க
7: நவகிரகத்துல சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் சொன்னீங்கல்ல, நீங்க பாக்குறீங்களா? அது இல்ல, அந்த கிரகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய அதிதெய்வத்தை தான் அது குறிக்கும். அதனாலதான் அவங்களுக்கு இன்ப துன்பம் வருதையுடைய இந்த சூரியன் சந்திரனால இல்ல. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எப்படி நம்முடைய பாடிய சோல் இயக்குது இல்லையா? பாடியை இயக்குறது என்ன? சோல் தானே, சோல் இஸ் ஆக்டிவேட்டிங் த பாடி. அதே போலதான் அந்த கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கிரகங்கள் வந்து அது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். எல்லாவற்றையும் இயக்குவதற்கு சில அதிதெய்வங்கள் இருக்கின்றன, அதெல்லாம் நம்ம தெய்வம்னு சொல்றோம். அந்த தெய்வங்கள்லாம் என்னன்னு கேட்டா, அந்த முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானுடைய அதிகாரத்தை பெற்றுக் கொண்டு செயல்படுகின்றன. அவைகளுக்கு ஒரு கால எல்லை உண்டு. நமக்கு எப்படி ஒரு இறப்பு இருக்குது, அதே போல தெய்வங்களுக்கும் என்ன உண்டு? ஒரு கால எல்லை உண்டு. மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும், பிறக்கும், மேல் வினையும் செய்யும், சொல்லலையா? அதே போல அந்த தெய்வங்களுக்கு நமக்கு எப்படி 3 குணங்கள் வருகிறதோ அதே போல அந்த 3 குணம் வரும். நமக்கு 3 குணங்கள் வந்து கொண்டே இருக்கு, சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம். இந்த 3 குணங்கள் நமக்கு வேலை செய்யும். என்ன பண்றாரு, நல்லா பழகிட்டே இருக்கிற ஒரு நாளைக்கு படாரணும் கோபம் வந்துருது. அது பாக்குறோம், ஏப்பா இவருக்கு இப்படி கூட கோபம் வருமா சார் அப்படின்னு நமக்குதான் பாக்குறோம். ரொம்ப சாந்தமா நினைச்சிருந்தோமே, இவருக்கு இப்படி கோபம் வருதே அப்படின்னு பாக்குறோம். உலகத்தை பாக்குறோம் நீ. அதுக்குதான் என்னன்னு கேட்டா, முக்குணங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பெரிய அறிஞரா இருந்தாலும் சரிதான், 3 குணங்கள் வேலை செய்யும். அப்போ 3 குணங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒரு குணம் அடங்கும் பொழுது ஒரு குணம் வந்து மேலவங்க, அவ்வளவுதான். 3 குணம் உங்களை விட்டு போயிடாது, ஏன்னா அது ஒரு சரீரம், குண சரீரம். இறைவன் வந்து இந்த உலகத்தை உங்களுக்கு அனுபவிக்கப்பா கொடுக்கப்பட்ட ஒரு சரீரம், அது குண சரீரம்னே பேர். அந்த சரீரம் அதை யாராலும் ரிமூவ் பண்ணவே முடியாது, அந்த சரீரத்தை உங்களால எடுத்துட முடியுமான முடியாது. அதாவது அங்க கான்செப்ட் என்னன்னு கேட்டா, ஒரு குணம் மேலோங்கும் பொழுது ஒரு குணம் சப்சர்வியன்ட் ஆயிடும், அவ்வளவுதான். அப்போ அந்த சத்துவ குணம் வரும்பொழுது நம்ம வெரி குட் மூடுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். ரஜோ குணம் கோபம், இந்த ரெண்டு இல்லாம சோம்பேறித்தனம் வருது இல்லையா, அது தமோ குணம். ரஜோ குணமும் இல்ல, சத்துவ குணமும் இல்ல, சோம்பேறித்தனம், லெத்தார்ஜி, த டிசினஸ் அப்படின்னு சொல்றீங்களா இங்கிலீஷ்ல, அதுதான். அதே போல இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இதே போல எப்படி மனிதர்களுக்கு இந்த 3 குணங்கள் வருதோ, அதே போல தெய்வங்களுக்கும் 3 குணம் வரும். அதான் உள்ள பாயிண்ட். இது மனிதனுக்கு மட்டும் இல்ல, மிருகங்கள், பறவைகள், எல்லாவற்றுக்கும் இந்த குணம் உண்டு. அந்த ஒரு நல்ல பாம்பு இருக்கக்கூடிய விஷமுடைய பாம்பு, அது சத்துவ குணத்துல இருக்கும்போது அதை மிதிச்சாலும் உங்களுக்கு கிடைக்காது. பாம்பு இருக்குது, அந்த பாம்பை நீங்க மிதிச்சா கூட, கொடிய விஷமுடைய பாம்பு மிதிச்சா கூட உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அப்ப சத்துவ குணத்துல இருக்குது. ரஜோகுணம் வரும்போதுதான் கடிக்கும்.
9: மிச்ச உடனே அந்த குணம் வந்துடாது,
7: வராது, வராது, அது வராது. அது வந்து அந்த ரஜோகுணம் வேலை செஞ்சாதான் வரும், இல்லைன்னா வராது. அது அந்த மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள், தேவர்கள், சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அந்த 24 தத்துவங்களுக்கு உட்பட்டவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அந்த 3 குணங்கள் உண்டு அப்படிங்குறது. அதனால என்ன பண்ணுதுன்னா இந்த கிரகங்களை இயக்குகின்ற அதிதெய்வங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா, அந்த அதனுடைய சத்துவகுண ரஜோகுணத்தினுடைய சேரையினால என்ன பண்ணும், உங்களுக்கு சில எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும். அதுதான் அதனுடைய கான்செப்ட், நவகிரகங்களுடைய கான்செப்ட். அப்ப அதே போல சூரியன், சூரியன் வந்து என்னன்னு கேட்டா ஒரு சூரியன் இல்ல, அதான் 33 கோடி தேவர்கள். நாங்க 33 கோடி தேவர்கள்னா 33 crores ஆ தேவாஸ்னு அர்த்தம் இல்லை, அது ஞாபகத்தை வச்சுக்கோ. நிறைய விஷயத்த கான்செப்ட் தவறா பண்ணிடலாம். அந்த சூரியனை இயக்குகின்ற அதிதெய்வங்கள் 12. சூரியன் ஒரே சூரியன் தான், நீங்க பாக்குற சூரியன் வந்து ஒரே சூரியன் தான். ஆனா அந்த சூரியனை ஒவ்வொரு ராசி வரும்போது அந்த ஆபரேட்டிங் டெமிகான் வில் சேஞ்ச். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்தேகம் வராது. இப்போ நான் வந்து இந்தியாவிலிருந்து வர்றேன், ஜெட் ஏர்வேஸ்ல ஏறுறேன். ஜெட் ஏர்வேஸ்ல ஏறினா அந்த சென்னையில இருந்து அது என்ன, பிரசல்ஸ் வரைக்கும் அந்த பைலட் வேற, பிரசல்ஸ் வந்து டொரண்டோ வரைக்கும் வர்ற பைலட் வேற. ஆனா நான் டிராவல் பண்ற பிளைட் அதே தான். அதே போலதான் இந்த சூரியனை ஒரு வருஷம் சூரியன் எடுத்துக்கொண்டால் கூட அந்த ஒரு வருஷத்துல ஒவ்வொரு மாதத்திலையும் அந்த சூரியனை இயக்குகின்ற அதிதெய்வங்கள் மாறிக்கொண்டு வரும். உங்களுக்கு தெரியாது, தெரியும்னு அவசியம் இல்லையே. நான் பிளைட்ல உட்காந்து எந்த பைலட் ஓடனான்னு பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே. எனக்கு போய் சேரணும் அவ்வளவுதான் எனக்கு வேண்டியது. அது நீ பார்த்தாலும் சரி பார்க்காலும் சரி, பைலட் இஸ் சேஞ்சிங். அதே போல இந்த 12 ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இருக்கு, சூரியனை பொறுத்தவரை 12 அதிதேவதைகள் இயக்கிக் கொண்டு வருகிறார்கள். அப்ப அந்த 12 அதிதேவதைகளும் சேர்ந்துதான் உங்களுக்கு என்ன பண்ணுது, இந்த பூத இருளை நீக்குகிறது. அதே போல சிறஞான போதத்துல இந்த 12 சூத்திரங்கள் நம்முடைய அறியாமையாகி இருளை நீக்குகிறது. இதுதான் அந்த பாயத்தினுடைய சென்ட்ரல் ஐடியா. 12 சூரியர்கள் சேர்ந்து புற இருள், நம்ம பார்க்கிற இருள் இருக்கு இல்லையா, இந்த டார்க்னஸ் புற இருள். ஆனா நமக்கு அறியாமைங்கிற ஒன்னு இருக்கே அது அக இருள். இந்த 12 சூரியர்கள் எப்படி புற இருளை நீக்குகிறார்களோ அதே போல இந்த அக இருள் நமக்கு, நம்ம நம்ம ஆன்மாவிலேயே ஒரு இக்னரன்ஸ்ங்கிற ஒரு இருள் வைங்க, இக்னரன்ஸ், இந்த இக்னரன்ஸ், அந்த இக்னரன்ஸை நீக்குவதற்கு இந்த 12 சூத்திரங்கள் உனக்கு பயன்படும். ஆதித்தர்கள், ஆதித்தர்ங்கிறது சூரியன் ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்ல வந்து வரக்கூடிய 12 சூரியனுக்கு ஒரு பேர் வருது.
10: சூரிய
7: நமஸ்காரத்தை சொல்றாங்க, 12 சூரியர்கள், 2 சூரியர்கள் வந்து தட்சையாக கலந்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து தண்டனை கொடுத்தாரு. பிராணங்களை அப்படி பார்க்கணும். அந்த அதிதெய்வங்கள்ல 12 சூரியர்கள், 2 சூரியர் தான் தட்சையாக கலந்துக்கிட்டாங்க. அதனால தேவர் பரிஷ்டு பற்களை வாரி நெறித்தவர் உந்தி பெற கரிக்கடனாமெல்லாம் உந்தி பெற உண்ண புகுந்த பகன் ஒளி தோடாமே கண்ணை கெடுத்தவர் உந்தி பெற சொல்லி. அதான் அந்த கான்செப்ட். பகன் என்பது ஒரு சூரியன், துன்பத்தை அனுபவிக்கிறது எது, ஆன்மாதான் பாடி அனுபவிக்கிற. ஏன்னா செத்த பிறகு அனுபவிக்குதா இல்லையே, செத்த பிறகு கொடுத்தா தெரியுதா.
11: அப்பாற்பட்டதுன்னா
7: ஆன்மா எப்படி உங்களை இயக்கம் அது வந்து உயிரை பற்றி சொல்லும் போது அன்னைக்கு அவர் கேட்டிருக்காரு, அகிலன் கேட்டிருக்காரு இல்லையா, அதான் ஆமாவை பற்றி நீங்க இருக்கும்போது நான் சொல்ல போறேன். அன்னைக்கே வேண்டுகோள் வச்சுட்டாரு. அது இந்த கான்செப்ட் ஆஃப் சோல் இன் சைவ சித்தாந்தா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். எல்லாமே
9: இதுல வருது
7: வெளிப்படையான கருவி மனம் என்பது சூக்ஷ்மமான கருவி, அதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஆனா அனுபவிக்கிறது மனம் இல்ல, அனுபவிக்கிறது ஆன்மா தான். இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிப்பது
9: பேச்சுவார்த்தையில மனத்தை புண்படுத்திட்டு.
7: அவன் மனம் என்பது அது அந்த கண்ணம் அவத்தினம் நன்று, அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் அந்த சூத்திரங்களை படிக்கும் போது நம்ம வந்து இதெல்லாம் இதை பற்றி கல்குலேட்டும் இருக்கதான் செய்யும். ஆனா எது முக்கியம், காட் மெய்வெண்டா சேசுன்றதா நமக்கு பிரமாணம். நீ மே பி ஹேவிங் டிஃபரெண்ட் கான்செப்ட் இந்த கருவிகள் எல்லாம் ஏன் இறைவன் கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஒரு பெரிய பேசிக் க்வெஸ்சன் என்ன, why God is giving the body to the soul? You say soul is separate, body is separate, you say. அப்ப அடுத்த க்வெஸ்சன் என்ன வருது, then if they are separate, why God is giving the body to the soul? அந்த பாடிக்கு நிறைய விதமான பாடி வரும், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம். அதாவது நீங்க பாக்குற பாடி மட்டும் காரணம் இல்லை, இதுக்குள்ள இன்னொரு நாலு பாடி உள்ள இருக்கு. அது வந்து என்ன பண்ண முடியாது, மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு தெரியாது. அனாட்டமிக்கல் பாடி ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியுது. இப்ப மனோமய கோஷம் சொல்லக்கூடிய இருக்கு, அது மெடிக்கல் சயின்ஸ்ல வருமா, அந்த ஸ்கேன் பண்ண முடியுமா, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண முடியுமா, எக்ஸ்ரே எடுக்க முடியுமா, மனோமனன்னு சொல்றீங்க, கேன் யூ டேக் எ ஸ்கேன் ஆஃப் யுவர்
9: மைண்ட்.
7: அப்ப சொன்னாங்க அது மட்டும் இல்ல, அது ஒரு கோஷம், மனம் என்பது ஒரு கோஷம். அப்ப அதுக்குள்ள இன்னும் ரெண்டு கோஷம் இருக்கு, மொத்தம் நான்கு விதமான கோஷங்கள். அதாவது உங்களுக்கு இன்பத் துன்பத்துக்கு காரணம் வருவதற்கு இந்த அனாட்டமிக்கல் பாடி மட்டும் காரணம் இல்லை, அதான் கான்செப்ட். ஐந்து விதமான கோஷங்கள் இருக்கு, அந்த ஐந்து விதமான கோஷங்கள்ல இது ஒரு காரணம், அன்னமய கோஷங்கிறது ஒரு பாடி, அதுதான் மெடிக்கல் சயின்ஸ்ல அனாட்டமிக்கல் பாடி. அனாட்டமிக்கல் பாடி தான் அன்னமய கோஷம். ஆனா துன்பங்கள் இன்பங்கள் வருவதற்கு அவர் சொல்றாரு இல்லையா, துன்பம் வந்து பாடியில வரல மனசுனாலதான் வருதுன்னு சொன்னார் இல்லையா. அவர் சொன்னது அதான் என்ன, மனசுனாலே வரும். ஆனா என்ன நினைக்கணும், மனம் என்பது இட் இஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் சட்டில் பாடி கிவன் பை காட், அதான் பட் இட் இட் நாட் பிகம் த சோல் பை இட் செல்ஃப். அதுதான் அதான் அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்ததான் சகதமலத்து உணராது அமைச்சர சேப்பன் என்று அஞ்சவத்தை நண்டை வந்து தமிழ் நமக்கு புரிஞ்சுக்க முடியல அவ்வளவுதான். அதை வந்து அது அருமையாக நம்ம பெரியவங்க அது விற்பனர்கள் எல்லாம் தெரிவிக்கிறார். இப்ப ஞானசம்பந்த பெருமானுடைய ஏகபாதம், திரியிருக்கு குரல், மாலை மாற்றெல்லாம் இன்னைக்கு நம்ம பொருள் சொல்ல முடியுமா? ஞானசம்பந்தரும் நம்மளால அத்தனை கண்டுபிடிக்க முடியாத பாட்டும் பாடியிருக்காரு நிறைய, வேற அத்தனை கண்டுபிடிக்க முடியாது. அது என்னன்னு கேட்டா அதாவது தமிழை நன்றாக கற்றோம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இருமாப்பா அறுக்கிறதுக்காக பாடு. தமிழ் ஒன்றையே கற்றதுனால பெரியார் நீ நினைச்சிடாத அப்படிங்கறதுக்காக சித்திரகவிகள் பாடு. வெறும் மொழியை கற்பதனால ஞானம் வந்துருச்சுன்னு நினைக்காத, மொழியை கற்பது வேற ஞானம் வருவது வேற. ஆகவே மொழியை கற்ற நான் சொன்ன பாட்டுக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு சேலஞ்சிங்கா பாடுறேன். அதான் சித்திரகவிகள் ரொம்ப அற்புதமா இருக்கும். அது வந்து அதையும் கண்டுபிடிச்சு இப்ப அறிஞர்கள் மட்டையை உடச்சு அதுக்கு அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இட்ஸ் எ பிளஷர். அதே போலதான் இவர் அருணகிரிநாதன், அருணகிரிநாதன் என்ன பண்ணாரு, கந்தர் அந்தாதி இஸ் எ சேலஞ்ச் டு தி ஸ்காலர்ஸ். அற்புதமான அது திருப்புகள். திருப்புகள் நுட்பமானது. அதை விட அரணிகர்நாதருடைய பாடல்லயே ரொம்ப டெஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா கந்தர் அந்தாதி தான். கந்தர் அந்தாதி தான் இட்ஸ் எ சேலஞ்ச் டு ஸ்காலர்ஸ். ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுக்கும் அவர் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் படிக்க படிக்க நமக்கு வந்து தமிழுடைய எல்லையை நம்ம பார்ப்போம். தமிழ் என்பது எவ்வளவு நுட்பமாக இருக்குங்கிறது அதுதான் தெரியும். அது ஒரு பெரிய கான்செப்ட். சூரியன் வந்து மேருவை மையம், இந்த ஆர்பிட் வந்து மேருவை மையமாக வைத்துக் கொண்டுதான் இந்த சூரியன் வந்து வந்து
11: விட்டு
7: வளம் ஏர்வு திரிதலுங்கிறாரு. அப்ப ரவுண்டு என்ன சொல்றாங்க, அதுக்கு ஒரு கேள்வி வருது. எதை சுத்துறது சொல்லணும் இல்லையா? நான் சுத்தி வருகிறேன்னு சொன்னா எதை சுத்தி வருகிறேன்னு சொன்னா தானே கம்ப்ளீட் ஆகுது. அதே திருவருகாற்று படையினுடைய சிறப்பு என்னன்னா, நாவலர் பெருமான் தான், அதாவது சங்க நூல்களை பதிப்பிக்கும் பொழுது எட்டு தொகை பத்து பாட்டு பதினெட்டு கணக்குகள்லாம் பதிப்பிச்சாங்க. நம்முடைய சுவாமிநாத ஐயர் போன்ற பெரிய மேதைகள் எல்லாம் தமிழில் பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் திருமுருகாற்று படையை முத முதல்ல தமிழில் பப்ளிஷ் பண்ணவர் ஆறுமணாவலர் தான். அவர் தான் முதல்ல அச்சு வடிவம் கொடுத்தார். அப்புறம் என்ன பண்ணாருன்னா, அதனுடைய சைவ வளமாக உரை எழுதினவரும் நம்முடைய நாவலர்கள் தான். அது இப்போ சின்ன இதில் வந்து, ஆனால் அதுவுமே வந்து ரொம்ப நுட்பமா தெரிஞ்சுக்க முடியாது. அவரை தொட்டு காட்டுறேன். அதாவது உனக்கு ஏற்கனவே தமிழ் அறிவு இருந்ததுன்னா அந்த உன்னால அணுக முடியாத இடத்த நான் அவரை தொட்டு
11: காட்டுறேன்.
7: ஆனா ஒண்ணுமே அடிப்படையே தெரியாம போனா நான் அவ்வளவு வரையும் போய்யாரு. சிக்கல் வர இடத்த மட்டும் விளக்குறாரு. எல்லா நூல்களுமே, அந்த எல்லா நூல்களுமே உயர்ந்த நூல்கள் தான் தமிழ், அதுல ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரே ஒரு என்னன்னா, திருமுருகாற்றப்படி நிறைய இலக்கிய வளங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனா அந்த கொள்கை விளக்கம் இருக்குல்லையா, சைவ சமயத்தினுடைய கொள்கை விளக்கம்ங்கிறது சிவஞான போது சாஸ்திரங்கள்ல தான் கொள்கை விளக்கம் தெரியும். மற்ற இடங்கள்ல கொள்கை விளக்கம் வராது. அதனாலதான் இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்காங்க. எப்படி அந்த கொள்கை விளக்கத்தை தெரிந்து கொண்டுதான் மற்றவர்கள் அப்ளை பண்ணி நீங்க பார்க்கணும். இதுதான் பாயிண்ட். அதாவது இன்னொரு விதமா மாடர்னா விளக்கிறதா ஒண்ணு சொல்றேன். அதாவது இப்ப மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போறீங்க. இப்ப மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன முக்கியம், யூ ஹாவ் டு மாஸ்டர் த ஃபார்முலாஸ், த அல்ஜிப்ராய்க் ஃபார்முலாஸ். அந்த அல்ஜிப்ராய்க் ஃபார்முலாஸ மாஸ்டர் பண்ணால் ஒழிய நீங்க என்ன பண்ண முடியாது, யூ கேனாட் சால்வ் த ஈக்குவேஷன்ஸ் இல்லையா. இதுதான் விஷயம். அப்ப அல்ஜிப்ராவை மாஸ்டர் பண்ணி தான் ஆகணும். அல்ஜிப்ராவை போய் கொஸ்டின் பண்ணிட்டே இருக்க முடியாது. அல்ஜிப்ராவை மாஸ்டர் பண்ணாதான் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியும். அதே போலதான் அந்த தியரம்ஸை மாஸ்டர் பண்ணாதான் ரைடரை சால்வ் பண்ண முடியும் இல்லையா. சைன்ஸ் அதே போலதான். நீங்க சிவஞான போதை மாஸ்டர் பண்ணாதான் மற்ற நூல்களில் வரக்கூடியத சிக்கலை எடுக்க முடியும். இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா ஏதோ உங்களுக்கு தோண்ட கருத்தை சொல்லிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். அதனாலதான் இதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு.
12: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
13: திருமடத்தில் ஓர்வால் அணிந்து ஏனைய அடியாரோட சேரல, ஒரு தனியா போயிட்டார் ஒரு பக்கத்துல. ஏன்னா அவருக்கு அந்த அச்ச உருவ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம். சுவே கணித்து மறுவும் உணர்வில் துயில் கொண்டார் வாய்மை திறம்பா. இப்போ ஒரு பெரிய வியப்பு நடக்க போகுது. தூங்கும்போது கூட பாருங்களேன், சாமியே நினைச்சு தூங்குறாங்க தெரியும். இதே மாதிரிதான் திருஞான சமுத சுவாமியும் சொல்லுவார்.
14: நனவிலும் கனவிலும் நாளும் கண்ணொளி நினைவிலும் எனக்கு வந்து ஏறும்
13: என்று. அவன் தூக்கம் ஜாக்கிரா அவஸ்தை சொப்பனா அவஸ்தை எல்லா அவஸ்தையும் சாமி நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்ப பெருமானையே நினைச்சு படுத்திட்டு இருந்தார் மறைக்காட்டு. அந்த சேக்கிரார் சொல்றார், மண்ணும் செல்வ மறைக்காட்டு மணியின் பாதம் மனத்தின்கள் உண்ணி துயிலும் பொழுதின்கள் உமைவோர் பாதம் உடையவர்தான் பொன்னின் மேலி வெந்நீரு புனைந்த கோல பொலிவினோடு துண்ணி அவர்க்கு வாய்மூரில் இருப்போ தொடரவா என்றார். இது ஏன் வாய்மூர் கூப்பிடுறதுன்னு காரணம் தெரியல. வாய்மூர் அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு மரைக்காட்டில இருந்து. மரைக்காட்டு இந்த கனவுல வந்து வாய்மூர் காய்ச்சிட்டு போறாரு. ஒரு நாள்ல 20 கிலோமீட்டர் அவங்க நடந்து போறாங்க ஒரு ராத்திரியில். ஏன் இப்படி செய்யணும்ன்றது நமக்கு காரணம் தெரியல. மரைக்காட்டு மரைக்காட்டு போய் காய்ச்சிட்டு போலாம் தானே, வாய்மூர் காய்ச்சிட்டு போறாரு. போதம் நிகழ அவருக்கு அறிவு அந்த உணர்ச்சி துக்கத்துல இருக்கிறவருக்கு இந்த நனவு உணர்ச்சி ஏற்பட்டது, அதுதான் போதம் நிகழ்ச்சி. உன்னால கனவு பொய் இல்லைன்னு தெரியுது. பொன்னின் மேனி விண்ணீட்டு கோலத்தோட ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, ஜடாபாரத்தோட எந்திரும் சட்ட சிவனோட போயிட்டு இருக்காரு. முன்னால எப்படி இருக்கும் ஒரு கண்ணை பாக்குறாங்க பாருங்க. நம்ம உண்மையான கண்ணாலையும் பார்த்தது இல்ல, கனவுலையும் பார்த்தது இல்ல, கண்ணில் காட்சி இருக்கிறார் சாமி போயிட்டு இருக்காரு முன்னாடி. போதம் நிகழ வாவென்று போனார் என்போது என பாடி, இது எம் பெருமான் அருளாமின்னில் யானும் போவேன் என்று எழுந்து வேதவனத்தை புறகிட்டு விரைந்து போக அவர் முன்னே ஆதிமூர்த்தி முன்காட்டும் அவ்வேடத்தால் எழுந்தருள. இது ஒரு சாமி ஒரு வேடிக்கை ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. கிட்ட போக போக சாமி தொலைஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்காரு. காட்சி தெரியுது கண்ணுக்கு, ஆனா இவரால் அவர் போய் பிடிக்க முடியல. அவர் கிட்ட போய் நெருங்கி அவரை சார முடியல. மறைச்சு மறைச்சு போயிட்டு இருக்காரு பெருமான். ஆட ஆரம்பிச்சுட்டார் பெருமான், இங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார். என்ன அடையாளம்? அந்த சீக்கிரார் விளக்கிறார், பொன்னின் மேனி வெண்ணீர் புனைந்த கோல பொலிவு என்று. எங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வாவென்று உணரது என் கொலோ. சீரார் பதியினின்று எழுந்து செல்லும் திருநாவுக்கரசர் ஆறா அன்பில் ஆரமுத முன்ன எயிரா வாரே போல் நீரார் தலையார் எழுந்தருட நெடிது பின்பு செல்லும் அவர் பேராளரை முன் தொடர்ந்தடைய பெறுவார்
15: உணர்வினாலே ஒரு தொடர்பு உண்டு உள்ள சிந்தனையினாலே. திருநாவுக்கரச ராத்திரில இப்படி சாமியால எழுப்பப்பட்டு திருவாயூர் நோக்கி போகிறாருங்கிறது எப்படியோ அறிஞ்சுக்கிறார். எப்படி நம்ம உணர்வு முடியாது? மனசு வந்து கேட்கிறார், எங்கே அப்ப தெரியுங்க முன்னால ஒரு கோலப்புலியோட போயிருந்தா பின்னால போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவரும் தொடர்ந்து போற திருநா முதல்ல சாமி ஒரு பெரிய அணிவிப்பு மாதிரி போகுது. முதல்ல சாமி, சாமி பின்னால நாவுக்கரசர், நாவுக்கரசர் பின்னால ஞானசம்பந்தன். ஞானசம்பந்தன் ரெண்டு பேரும் நாவுக்கரசர் பிடிச்சிருக்க இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போற பாருங்க. அன்னவண்ணம் எழுந்தருளி அனித்திய காட்சி கொடுப்பார் போல பொன்னின் கோவில் உன் எதிரே காட்சி அதற்கு கருள. சாமி திருவிளையாடுறதுக்கெல்லாம் எல்லையே இல்ல. வாய்மூருக்குள்ளே போல முன்னால ஒரு கோவில் ஒண்ணு எழுப்புற சாமிய புது கோவில சிருஷ்டி பண்றார். அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சு மறைஞ்சது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சேர்ந்து நின்ன உடனே சாமி தனது பயணத்தை நிறுத்திட்டார். வாய்மூர் உள்ள போல வாய்மூர்ல இருந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு பொற்கோவில் ஒண்ணு அமைச்சு அவரால் சிருஷ்டி பண்ணி தம்முடைய அதிஅற்புதமான சக்தியினாலே சிருஷ்டி பண்ணி அதுக்குள்ள மறைஞ்சிடும். அன்னவண்ணம் எழுந்தருளி அனித்தே காட்சி கொடுப்பார் போல பொன்னின் கோவில் உண்டு எதிரே காட்டி அதனோட புக்கருள. துண்ணும் தொண்டர் அம்மரங்கு விரைந்து தொடர போந்தபடி மண்ணும் புகழி வள்ளலார் தாமும் கேட்டு வந்தடைந்தார். இப்போ நாவுக்கரசு சுவாமிகளுக்கு ஒரு தைரியம் உங்க கூட இருக்கு. ஞானசம்பந்தர் அல்லவா இப்ப பாடுறார், பல பாட்டு பாடியிலே வர்றாரு. எட்டாம் பாட்டுல சொல்றாரு,
13: திறக்க பாடிய

காட்டி கொடுக்காம மறைஞ்சது பொருந்தும். ஏன்னா நான் தவறான ஒரு உன்னுடைய திருவுள்ள அறியாம தப்பு செஞ்சு கதவை திறக்க முற்பட்டேன். ஆனா ஒரு பாடல் பாடி கதவை சாத்திய பெருமான் பக்கத்துல இருக்கிறார், அவரிடத்திலே நீ மறைப்பது முறையா என்னும் கருத்துப்பட இதை பாடுறார். இந்த சேக்கியர் பெருமான் விளக்கம் தருவார் அவருடைய அற்புதமான தெய்வ கவி உள்ளத்தின்படி அழைத்து இந்த பாட்டு பாருங்க சொல்லும் போதே தித்திக்கும். அப்படி ஒரு அற்புதமான பாடல் வருகின்ற பெரியவரான பாடல். அழைத்து கொடு போந்து அணியா போல் காட்டி மறைந்தார் என அயர்ந்து பிழைத்து செவ்வி அறியாதே சிறப்பித்து எனக்கே அல்லா உழை தாம் ஒழித்தால் கதவம் தொண்டு உரைக்க பாடி அடைப்பித்த தழைத்த மொழியா உப்பாரா தாம் இங்கு எவ்வாறு மறைவது. எவ்வளவு வீராசமா கேட்கிறார். கொஞ்சம் கூட பிசகாத வண்ணம் பாட்டியவர் பக்கத்துல இருக்கிறார்.

0: அப்போ சுவாமிகளுக்கு என்ன அமைதி இல்லை? நாம கதவை திறந்தது தப்பு, சாமியுடைய திருவிழா அறியாம திறந்துட்டோம். விஞ்ஞான சம்பந்த சொன்னார், நம்ம பாடிட்டோம். சாமியுடைய திருவிழா அறிஞ்சிக்கலையே அப்படின்றதுதான் அவர் மனதில் இருந்த மயக்கம். இந்த சாமி கீக்க போறார், திருநாவுக்கரசனே, கதவை திறக்க சொன்ன ஞான சம்பந்தன் நம் கருத்துப்படியேதான் சொன்னான். ஆகவே அவன் கருத்துக்கு இசைந்து நீ பாடியது நமது கருத்துக்கு முற்றிலும் உகந்ததே என்பதை உணர்த்த போறார் சார். அப்பதான் அவர் அமைதி வரும். அத இந்த வாய்ப்பு நிகழ்ச்சியில சாமி விளையாடி காமிக்கிறார். இப்ப என்ன பண்ண, இந்த பாட்டை பாடின உடனே சாமி காட்சி அளிக்கிறார். ஆனா காட்சி முதல்ல ஞான சம்பந்தர் அளிக்கிறார். ஞான சம்பந்தர் அளித்து அவர் அப்புறம் பார்த்து நீங்க பாருங்க என்ன பிறகு பாக்குற. அப்ப இந்த நுட்பம் தெளிவுபெற்றுகிறார். என்ன நுட்பம்? இங்க சுவாமி பிள்ளையாருக்கு காட்சியளித்து பிள்ளையார் பார்த்த பிறகு தாம் காண காட்டினார். அதே போல அங்கு மலைக்காட்டிலே இறைவர் பிள்ளையார் உள்ளத்திலே அந்த எண்ணத்தை எழுப்ப அந்த எண்ணத்தை பிள்ளையார் நம்மிடத்திலே சொன்னார். ஆகவே நாம் பாடியது பெருமான் திருவுள்ளுக்கு விரோதமானது அல்ல. இந்த உணர்ச்சியை நாவுக்கரச மனதிலே எழுப்ப அதன் விளைவாக அமைதியை அவர் உள்ளத்திலே தோற்றுவிக்கத்தான் இந்த திருவிளையாடல் நிகழ்கின்றது. மாடம் நீடு திருப்புகலி மன்னரவர்க்கு மாலையனும் நேரி இன்னும் காணாதார் நேரே காட்சி கொடுத்தருள ஆடல் கண்டு பணிந்து ஏற்றி அரசும் காண காட்டுதலும். அரசுக்கான பிள்ளையார் காட்டுதலும் என்று சொல்லணும். பாடடியார் என்றெடுத்து பரமதனை பாடினார். இது திருநாவுக்கரசர் புராணமானதுனால ஞான சம்பந்தர் பாடிய பதிகத்தை பத்தி இங்க சொல்லல, இவர் பதிகத்தை சொல்ல.
1: பாடடியார் பரவ கண்டேன் பக்தர்களும் கண்டேன் மொய்த்த பூதம் ஆடல் முழவும் அதிர கண்டேன் அங்கை அனல் கண்டேன் கங்கையாளை கோடல் அறவா கடையில் கண்டேன் கொக்கில் இதழ் கண்டேன் கொன்றை கண்டேன் வாடல் தலை ஒன்று கையில் கண்டேன் வாய் மூர் அடிகளை நான் கண்டவாறு
0: பாடுகின்ற. இதுல ஒரு பாடல், அருமையான பாடல் ஒன்று இருக்கு. விநாயக பெருமான் பாடுவதற்குரிய ஒரு பாடல் இருக்கு. பொருந்தாத செய்கை குளியை கண்டேன் போற்றுஜித்து விண்ணோர் புகழ கண்டேன் பரிந்தாடுத்தருடன் பரிதும் கண்டேன் பாராகி புனலாகி நிற்கை கண்டேன் விருந்தாய் பறந்த தொகுதி கண்டேன் மெல்லியலும் விநாயகனும் தோன்ற கண்டேன் மருந்தாய் பிழிதிற்கும் ஆறு கண்டேன். நோய்வாய்ப்பட்டவர்கள் பாடக்கூடிய பாடலாம் இருக்கு. மருந்தாய் பிழிதிற்கும் ஆறு கண்டேன் வாய்மூரடிகளை நான் கண்டவாறே. பாடும் தமிழ் மாலைகள் கொண்டு பரமதானம் எழுந்தருள. இப்ப திருவாய்மூருக்கு போயிட்டு சாமி நீடும் திருவாய்மூர் அணிந்து நிலவும் கோவில் வளம் செய்து சூடும் பிறையார் பெருந்தொண்டர் தொழுது போற்றி துதி செய்து. இப்ப திருநாவுக்கரசர் உள்ளத்தில் அமைதி ஏற்பட்டதா என்பதற்கு விட இந்த அடியில் இருக்கு. நாடும் காதல் வளர்ந்து ஓங்க நயந்து அந்நகரில் உடன் உறைந்தார். அந்த தனியா இருந்தார் அல்லவா, ஒரு பால் அணிந்து புயல் கணித்திருந்தார் மறைக்காட்டுல. இங்க உடன் உறைந்தார்னு சொன்னார், நயந்து உடன் உறைந்தார்னார், நாடும் காதல் வளர்ந்து ஓங்க உடன் உறைந்தார் என்றார். ஆகவே அவருடைய மனதிலே அமைதி தழுவியது என்பதை இந்த வரி கொண்டு நமக்கு விளக்குகின்றார் சேர்க்கிறார். இவருடைய நோக்கம் திருமறைக்காட்டுல இருந்ததுதானே. வாய்மூர்ல சில பணியங்கள் படி மீண்டும் திருவாய்மூருக்கே திருமறைக்காட்டுக்கே போயிடுறாங்க. ஆண்டரசும் பிள்ளையாரும் பிள்ளையாருடனே அங்கு நிதம் வந்து பூண்ட காதல் புங்கியிட வாய்மூரடிகள் அறிபூற்றி மூண்டன்பின் மொழிமாலை சாத்தி ஞான முனிவரோடு மீண்டும் வந்து திருமறைக்காடு எழுதி விமல
2: பெருமக்களும் கதவை திறந்ததும் கதவை சாத்தியதும் சாதாரண நிகழ்ச்சி அல்ல. இந்த திருஞான சம்பந்த புராணத்துல முத்தாய்ப்பா சொல்லுவா சேர்க்கிறார். இதுக்கப்புறம் திருஞான சம்பந்த புராணம் இதுக்கப்புறம் தான் வருது. அவருடைய சரித்திரத்தில் இதே நிகழ்ச்சி மீண்டும் ஒரு முறை இடம்பெறும். அங்க இங்க சொல்லாததெல்லாம் அங்க சொல்லுவார் சேர்க்கிறார். அங்கு முற்று பெறும் முகத்திலே ஒரு கருத்தை சொல்வார். அது நம்ம செய்வர்கள் எல்லாம் தலையனை மந்திரமாக கொள்ள வேண்டிய ஒரு கொள்கை சொல்லப்படும்.
1: வேதங்கள் எண்ணில் கோடி விடைந்திலே பணியை மிக்க ஏதங்கள் நம்பா தீர்ப்பார் இருவரும் செய்து வைத்தார் நாதங்கள் வடிவானி.

0: என்றும் நதிபதி ஜடையார் செய்ய பாதங்கள் போற்றும் மேலார் பெருமை யார் பகரும் நீரார் என்று
1: அவருடைய பெருமைக்கு எல்லையே இல்லை. ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் அவருடைய திருவடிகளை செய்வர்கள் சதா துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற பாடம் அங்கு வலியுறுத்தப்பெறும். மழைகாடுல இவங்க தங்கியிருக்கிறாங்க. இப்போ பாண்டி நாட்டுல ஒரு நிகழ்ச்சி, இது திஞ்ஞான சம்பந்த புராணத்துல ரொம்ப விரிவாக பேசப்படும். அந்த பாண்டாண்டுக்கு இப்ப போறா திஞ்ஞான சம்பந்தம், அங்க பாண்டாண்டு நிகழ்ச்சி மட்டும் சுருக்கமா பார்த்துவோம். அங்க கூன் பாண்டியவன் என்பார் ஆட்சி புரிந்து வருகிறார். பின்னாலே நின்றசி நெடுமாற பாண்டியராக மாற இருக்கின்றார்.
0: தடுமாறும் நெறியதனை தவமென்று தம் உடலை அடுமாறு செய்தொழுகும் அமன் வலையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் விலகர் வினைமாறும் கடலடைந்த நெடுமாறனார் பெருமை என்று அவர் புராணத்திலே பெருமையாக பேசுவார் நினைக்கிறார். ஆனா இப்ப அவர் நெடுமாறரா இல்ல, அதாவது செய்வ சார்பு உடையவரா இல்ல, சமண சார்பு உடையவரா இருக்கிறார்.
1: அவருடைய மனைவியார் பேர் மங்கையர்கரசி அம்மையார், அவருடைய மந்திரியார் பேர் குலச்சிரியார். இந்த இருவரும் தான் செய்வ நிறை அங்க வளர்க்கிறாங்க. ஏனைய ஒரு இடத்துல செய்வ நிறை காணப்பெறவில்லை. இந்த அம்மை கற்பழில தலை சிறந்த பிராட்டியார் மாதரசியார். கணவன் தப்பான நிலையில போறான், கணவனுக்கு நோய் பிடிச்சிருக்கு, உள்ளத்தில் நோய், அவன் சமண நோய் பிடிச்சிருக்கு அவனுக்கு. பொய் வாய்மை சமன் உன் நோய் அவனை வந்து பிடித்திருக்கின்றது. அந்த நோயை தீக்கத்துக்கு தக்க வைத்தியரை தேடிட்டு இருக்கிறான் மங்கையகரசியார். தக்க வைத்தியர் மறைக்காட்டில் இருக்கிறார். யார்
0: வையவும் உய்ய வந்த மறைக்குல வள்ளலா.
1: இந்த செய்தி இப்படி போகுது, மறைக்காட்டில இருந்து மதுரைக்கு போகுது. மறைக்காட்டுக்கும் மதுரைக்கும் இடையில 200 கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. திருஞானசம்பந்த மறைக்காடு வந்தாங்கன்னு மங்கையர்கரசருக்கும் குலச்சியர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியா
0: கேட்ட அப்பொழுதே சிந்தை கிழந்தைகள் மகிழ்ச்சி பொங்க வாட்படை அமைச்சனாரும் மங்கையர்கரசியாரும் சேட்படு குலத்தாரேனும் சென்று அடி பணிந்தார் ஒத்தார்
1: என்று சொல்றார் சீக்கிரம்.
0: அப்பவே பார்த்து வணங்கினது போல மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்தில் எழுகின்றது.
1: அதையெல்லாம் இப்போ சுருக்கமா சொல்ல போறா. இந்த வரலாறு விரிவாக பின்னாலே பேசப்பட இருக்கின்றது.
0: ஆதி முதல்வர் தமை பணிந்து, ஆதி முதல்வர் மறைக்காட்டீசர், அங்கு ஆன பணி செய்து அமரும் நாள் தீரமதி வெண்கூடை வளவர் மகளா.
1: இப்போ பாண்டிய மன்னனுடைய மனைவியார்னு ஆரம்பிக்கல, ஏன்னா பாண்டிய மன்னன் தவறான நெறியில சமண சார்பில் இருக்கான். ஆகவே அப்பாவை சாதி சொல்றார். அப்பா மங்கையர்கரசியோட தகப்பனா வளவர், அவர் வழி வழி செய்வர். ஆகவே சைவ சார்பு படுத்தி சொல்றார் அம்மையை பத்தி. சீதமதி வெண்கூடை வளவர் மகளார். அப்புறம் தான் ராஜா பாண்டியராஜா சொல்றார், தென்னந்தேவியாம் கோவில் குணத்து பாண்டிமா தேவியார் உன் குலச்சிரையார் போதவிட்டார் சிலர் வந்தார் கூலிவேந்தர் சமைக்க.
2: இந்த ரெண்டு பேர் இருக்கும்போது திருஞான சம்பந்தருக்கு தான் ஓலை வருது.
1: காரணம் என்ன அப்படின்னா, திருஞான சம்பந்தருடைய அவதார உள்நோக்கமே இதுதான். பரதமைய தகுப்பொழித்து செய்வ நெறி பார்த்தது, செய்வ நெறியை ஸ்தாபித்தது. அது மட்டும் இல்ல, இன்னொரு நுட்பமும் இருக்கு. திருநாவுக்கரசருடைய போரிடும் முறை வேறு, திருஞான சம்பந்த போரிடும் முறை வேறு. திருநாவுக்கரசர் எதிரி என்ன துன்பம் செஞ்சாலும் அதை தாங்கிக்கிட்டு அதை வெற்றி கொள்வார். ஏண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உலக, ஏண்டு வரும் பெயருளவோ இதன் அடியாறு. அப்படி ஒரு நெறி உடையவர் திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்தர் அப்படி இல்ல, வந்து தீய திருப்பி அடிப்படுவார்.
0: செய்ய திரு ஆலவாய் அஞ்சல்
1: இவர் சாமிட்டு வேண்டி எந்த காத்து தமக்கு நிகழ்ந்ததோ அதை திருப்பி ஏவியவரே சென்று பற்றும்படி செய்யக்கூடியவர். ஆங்கிலத்தில் சொல்லும் போது ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்வார். திருநாவுக்கரசருடைய எதிர்ப்பு முறை போரிடும் முறை பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்வார். தாங்கி எதிரியை வெற்றி கொள்வார், இவர் தாக்கி எதிரியை வெற்றி கொள்வார். இன்னொரு நுட்பமும் இருக்கு.
0: திருநாவுக்கரசனும் போய் திருஞான சம்பந்தனும் போய் மதுரையில சமணத்தை அடித்திருந்தார்கள்.
1: இந்த ரெண்டு பரமாச்சாரியர்கள் தேவை அந்த பாவிகளை கொள்வதற்கு. அப்ப சைவத்துக்கு இழுக்கு ஏற்படும்.
0: அந்த பாவிகளை கொள்ள ஒத்தர் போயுமே
1: என்பது பெருமானுடைய திருவுள்ளம். இன்னும் இருக்கு, திருநாவுக்கரசனும் போய் வெற்றி கொண்டிருந்த சமண ஏதாவது ஒரு சாஜா சொல்லுவோம். இவர் சமண மதத்துல கத்திக்கிட்ட உண்மையினாலதான் எங்களை வென்றார். ஆகவே அந்த நிலையெல்லாம் அழித்து பெருமான் என்ன செய்யறார், திருஞான சம்பந்தர் மட்டிலுமே வைத்து இதை செய்யறார். இன்னொரு சிறப்பும் இருக்கு. சாமி திரிபுரத்தை எரித்த பொழுது தாம் ஒருவராகவே நின்று திரிபுரத்தை எரித்தார். திருஞான சம்பந்தர் புறமெரித்தார் திருமகனார். ஆகவே இவரை வைத்தே அங்கேயும் சமண புறத்தை எரிக்க பெருமான் திருவுள்ளம் செய்கின்றார். இத்தனை பற்றியிலே பாடலை வந்து சிவனா திருமறைக்காடு ஏறி மண்ணு வேணுபுரி அந்தநாள தமக்கு அறிவித்து அவர்வால் ஏறி அடி வணங்க.
2: பெரியவர்களை பார்க்கிற முறையை சொல்றார். திருமணத்தில் சிஞ்சாசன சுவாமி தங்கியிருக்கிறார். தூதர்கள் பாண்டி நாட்டிலே வந்திருக்கிறாங்க. நம்ம வாசல்ல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி இதை போல நாங்க பாண்டி நாட்டிலிருந்து அமைச்சரும் அரசியாரும் அனுப்பியிருக்கிறதுனால வந்திருக்கிறோம். உள்ள போய் சொல்லுங்க. உள்ள போய் செய்தி தெரிவிக்கிறாங்க. அவர் வர சொன்ன பிறகு போய் பார்க்கறாங்க. அததான் சொன்னார். அறிவித்து அவர் வால் எழுதி அடி வணங்க. சிஞ்சாசன சுவாமிகளும் தெரியாத எதுவும் இல்லை. அந்த வார்த்தையினால சொல்றாரு பாருங்க. சிந்தை மகிழ்ந்து அவங்களை பார்த்தோன்னா மகிழ்ச்சி அவர்கள் திருவேட பொலிவு. ஏன்னா குலச்சிரியாரும் மங்கையர் கடைசியா போகும்போதே சொல்லிக்கிறாங்க. திருஞான சம்பந்தரை பார்க்கும் போது திருவேடம் இல்லாம போகாதீங்க. அப்படின்னா ஏற்கனவே ரொம்ப ஜாக்கிரதையான எச்சரிக்கையா அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அதனாலதான் மகிழ்ந்தார். தீதின்மை வினவர். இப்ப பார்த்த உடனே என்ன கேட்கணும்? நலமா இருக்கீங்களான்னு தானே கேட்கணும். அப்படி கேட்கல பாருங்களேன். தீதி இன்மை நலம் வினவ இதுதானே. நலம் உண்மை வினவர் தானே கேட்கணும். நலம் உண்மை வினவன்னு கேட்காம தீதி இன்மை வினவன்னு கேட்கறது வந்து நயம் இருக்கு. இவங்க வந்ததோடைய முகக்குறிப்பு பார்த்தே தெரியுது இவங்க ஏதோ கவலையா வந்திருக்கிறாங்க. அப்ப நிச்சயமா தீது இருக்குன்னு தெரியுது. ஆனா தீது இருக்கான கேட்கறது மரபு கிடையாது. நலம் இருக்கானதான் கேட்கணும். ஆனா நலம் இல்லைன்னு முகத்தை பார்த்தா தெரியுது. ஆகவே அதையும் கேட்க முடியாது, தீங்கு இருக்கான்னு கேட்க முடியாது. ரெண்டுக்கும் மத்தியா நலம் எப்போது அமையும்? தீங்கு இல்லாம இருந்தாதான் அமையும். ஆகவே தீது இருக்காங்கிறத ஒரு மரபாக அவர் மனம் புண்படாத வகையிலே தீது இன்மை வினவ அப்படின்னு கேட்கிற சொல்றா செய்கிறார். இவங்க பதில் பாருங்களேன். இங்குதான் வந்திருக்கிறாங்க இவங்க. ஈர தெருவிக்குதான் வந்திருக்கிறாங்க. ஆனா எடுத்தோட அப்படி தெரிவிக்கிறது மரபல்ல. அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. உங்க திருவடியை நினைக்கிறவங்களுக்கு தீங்கு எப்படி வரும்? பதில் திருப்புறாங்க சாமியிட்ட. தீங்கும் உளவாமோ இந்த உலகம் உயிர் வந்து இருந்தால் நினைவாக்கு. இந்த உலகத்தை உயிரிப்படுத்துவதற்கென்றே அவதரித்த உத்தவர் தாங்கள் தங்களுடைய திருவடியை நினைப்பவருக்கு ஏது தீங்கு என்கின்றார். முற்றிலும் உண்மை. அதுக்கப்புறம் சொல்றாங்க தீங்கு இருக்குதானே அந்த தீங்கு. இப்ப சொல்றாங்க சைவ நெறி வைதிகம் நிற்க. நமது சமயத்துக்கே வைதிக சைவம்னு தான் பேரு. வேதத்தை உடன்பட்டது. அதனால்தான் வேத நெறி தழைத்தோங்கு மிகு சைவத்துறை விளங்க. வேதத்துல பல நெறிகள் பல கிளைகள் உண்டு. அதுல சைவத்துறை தான் சிறந்தது உயர்ந்தது. ஆகவே சிவராஜதானியாக விளங்குவது சைவ சமயம். நுட்பமா சொல்றாரு. அதாவது வைதிகத்தை மறுத்ததல்ல செய்வோம். வைதிகங்கிற தேவாரத்துல எழுப்பப்பட்ட ஆக்கப்பூர்வமான கட்டடம் தான் செய்வோம். அதுக்கு நல்ல ஆதாரம் இது. சைவ நெறி வைதிகம் நிற்கு நெறியை பாருங்களேன். சைவம் அல்லாத நெறியெல்லாம் குற்றமுடைய நெறி. ஆகவேதான் சடக்கு நெறி என்ன விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எறிவினால் சொன்னார்களும் நம்பினார் கேட்டதாகும். ஆனா ஒரு நுட்பம் பாத்தீங்கன்னா சாமியை கும்பிடாதவர்கள்லாம் ஒரு பேர் வச்சார். திருநாவுக்கரசர் விரிவிலா அறிவினார்கள். சாமியை கும்பிடுறவனுக்கு ஒரு பேர் வச்சாரு பாருங்க. வரிவினால் பெரியோர் ஏற்கும். இப்ப சாமியை கும்பிடுறவங்க பெரியோர். சாமியை கும்பிடாதவன் விரிவிலா அறிவினார்கள். நுட்பங்களை எல்லாம் நம்ம உணர்தல் வேண்டும். யாதொரு தெய்வம் ஒன்றே தெய்வமாகிய அங்கே மாதுருபாவனார் தான் வருவர் உண்மை. ஆனா மாதுருபாவனார் வேறு தெய்வமா வரும்பொழுது ஆற்றல் குறைஞ்சிதான் நமக்கு கிடைக்கும். அந்த அருள் குறைய வரும். வேற தெய்வத்தை வழிபடும் போதும் அந்த தெய்வம் நமக்கு அருள் பண்ணலாம். நவகிரகங்களாயும் வேற திரு தெய்வமாகலாம், சேட்டை தெய்வமாகலாம் இருந்தாலும் அந்த ஆட்டு தேவர் சேட்டை தேவர் திருவாதத்துல வருது. அந்த தேவர்களை வணங்கினாலும் அருள் வரும். ஆனால் அருள் குறைவா இருக்கும். இவர்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்கிற சிவபெருமானை வாங்கினா முழு முதற் கடவுள் அவர்தான். மூல முதற் கடவுள் அவரை வாங்கினா அருள் நிறைய கிடையாது. ஆகவேதான் சிவபெருமான வணங்கினவங்களே பெரியோர் என்று சொன்னார். ஏழையோர விரிவிலா அறிவினார்கள் என்று சொன்னதுல ரொம்ப நுட்பமான வேறுபாடு. நீங்க சொல்றாரு பாருங்களேன். சைவத்தை பின்பற்றதுதான் உண்மையான நெறி. மற்ற நெறியில சடக்கு நெறின்னு சொல்றாரு பாருங்க. சடக்கு நெறி அது சமணம். சைவம் அல்லாத எல்லாமே சடக்கு தான். சடக்கு நெறி தவம் இன்னும் பொய் வல் அமனர். அவங்களுடைய மெய் இல்ல அதனால பொய்னர். ஆனா பொய் பேசினாலும் கொடுமை உடையவன் வலிமை உடையவன். ஆகவே வல் அமனர் என்ற சில பேர் உண்மையா அதுதான். இந்த மெய் பேசுபவர்கள் கொஞ்சம் சாதுவா பலகினர்களா பயந்து சோகமா இருப்பாங்க. திருடன ரொம்ப ஆபரேஷன் வரும். அவன் பொய் பொய் இருக்கிறவனுக்கு தான் வந்து தப்புன்னு தெரியாததுனால ஒரு ரொம்ப ஒரு அறியாமையினால் எழுகின்ற ஒரு கர்வமும் வலிமையும் இருக்கும். ஆகவேதான் பொய்வல்ல மன்னர். செயல் தன்னை பொறுக்க இல்லோம் என கேட்டே அவ்வந்தொழிலோ செயல் மாற்றி ஆதி செய்வ நெறி விளங்க என்ன நினைக்கிறார் பாருங்களேன். தெய்வ நீரு நினைந்திருந்தார் திருநீட்டே நினைக்கிறார். திருநீரு வேற சிவபெருமான் வேற அல்ல.
1: பராவணமாவது நீர் என்பது திருப்பதியம் தேவாரம். பராவணம்னா பராசக்தி வடிவம், ஆகவே திருநீரே என்பது பெருமானுடைய அருள் வடிவம். அந்த திருநீற்றை நினைந்து எழுந்தாராம் சீர்வழி அன்பை திருமறையோர். இப்போ திருநாவுக்கரசரை இவங்க யாத்திரை மரமைப்படி முதல்ல மதுரைக்கு போனோம். ஓலை வந்தது என்னவோ பிள்ளையாரை தான், ஆனா இவங்க திருப்பூர்லேருந்து தொடங்கி வர யாத்திரை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க புறப்பட தயாராயிட்டார். ஆனா பிள்ளையாரத்தில் ஒரு எச்சரிக்கை சொல்றார் திருநாவுக்கரசர். இந்த பிள்ளையார் என்ன பண்ணார், முதல் முதல்ல இவங்க ரெண்டு பேரும் காடியில சந்திச்ச போது இவர் அப்பரேன்னு சொன்னதுக்கு அடியேன்னு சொன்னார். திருநாவுக்கரசர் அடியேன்னு சொன்னார். இப்ப அப்பறே இவர் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. நம்ம அப்பா மாதிரி இந்த குழந்தை பாவிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறார். இப்ப அவர் மேல ரொம்ப காதல், அன்பு, பாசம், நேசம். திருநாவுக்கரசருக்கு சமணருடைய பொல்லாங்கெல்லாம் நல்ல முழுக்க தெரியும். அதெல்லாம் அனுபவித்த பெருமானம். அவங்க நீட்டரில் இட்டதையும், நஞ்சு ஊட்டிய சோரை உண்பித்ததும், மதம் கொண்ட யானையை ஏவியதும், கல்லிலே பிடித்து கடலிலே பாய்ச்சியதும் நம்ம நினைச்சு நினைச்சு பார்க்கணும். அவ்வளவு கொடிய பாவிகள் சமணர்கள். ஆனா வெளியில பாத்தீங்கன்னா வேஷம், இந்த மைப்பிலையை வெட்டிக்கிட்டு கிறிஸ்துன்னு சொல்லி இப்படியே வீதி எல்லாம் பெருகிட்டு போவான். ஏதோ பூச்சி சித்திரப்படாதே அப்படின்னு நல்லவமா நடிப்பான். ஆளை கொல்ல பூச மாட்டான். யோசிச்சு பாருங்க எவ்வளவு முரண்பாடா இருக்கு பாருங்க. சாயந்தரம் அருமையாக்கினா காட மாட்டான். விளக்கேத்தினா பூச்சி எல்லாம் செத்து போகும். விட்டில் பூச்சி போன்றவை விளக்கை ஏற்றப்படாது. இருட்டே சாப்பிடுவோம். உட்காந்து சாப்பிட்டா உட்காந்து இடத்துல ஏதாவது பூச்சி சாப்பிடும். நின்றுட்டே சாப்பிடுவோம். பல்லு தேய்க்கா பூச்சி சாப்பிடும். பல்லு தேய்க்க மாட்டான். குளிச்சா பூச்சி சாப்பிடும். குளிக்க மாட்டான். ஆனா மனுஷனுக்கு துன்பம் பண்ணும் போது கொஞ்சம் கூட கழுவ மாட்டான். எவ்வளவு மாபாவி இதெல்லாம் நன்கு உணர்ந்த ஒரு திருநாவுக்கர் சுவாமிகள். பாருங்க போறதுன்னு சொல்ல திருநாட்டு போறேன்னு சொல்றது. சமண ஏதாவது தீங்கு விளைக்கலாம், நினைவுகளே விளைக்கலாம். அவங்க போனோடனே தீயை ஏவறான். மந்திரத்தினால தீயை ஏவறான். அந்த மந்திரம் பலிக்கல. ஆதி மந்திரம் மஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே என்கின்றார் சேக்கிரன். அதுக்கப்புறம் பௌதீக தொழிலினாலே தீ பந்தர்களை குளிவித்து தீ மூட்டுகின்றார். அதுதான் அவர் ராஜா மேல விருப்பம் திருப்புறார். இது என்ன உணர்ந்தவர் திருநாவுக்கர் சுவாமிகள். விஞ்ஞான சம்பந்தர் அந்த பாதகங்கள் எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்பதையும் அவர் அறிந்தவர் தான். ஆனா என்ன நினைக்கிறாருனா, இங்கதான் திருநாவுக்கரசருடைய உள்ளத்தினுடைய கருணையினுடைய ஆழம் தெரியும். நீற்றுகளில் நாம் ஏழு நாள் இருந்தோம். ஏழு நாள் மாதிரி மதி நீடு பூணல் மண்ணி வளர் சென்னியனை பேச இனியானை உலகாளுடைய சிங்கனை ஈசனை என் பெருவானை எவ்வுயிரும் தருவானை ஆசையில் ஆறாவதை அடி வணங்கி இனி இருந்திருக்கிறார்கள். ஓரிரு நாள் அந்த நிலை கூட, அந்த நிலையினுடைய தாயல் கூட திருஞான சம்பந்தர் பால் விழலாகாது என்னும் கருணை. பாத்துங்க இப்ப ஒரு அப்பா பிள்ளைய வச்சீங்கன்னா நல்லா புரியும். அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பார். ரொம்ப கட்டுமே உழைச்சிருப்பார். இரவு பகல் பாராம உழைச்சிருப்பார். எதுக்காக உள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னா, அப்பா நான் கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறேன், நீ நல்லா படி, நீ பொறியியல் வல்லுனாது, உலகமே உன்னை புகழ்த்த கலவுல நீ ராத்திரி கண்டுபிடிக்க கூடாது. இல்ல லாஸ்ட்ல கோவிட்டா கலக்கி வச்சிருக்க முடியும். இவர் ராத்திரி டீ கூட குடிக்காம இரவு புகழ உழைச்சிருப்பாரு. என்ன கருத்துல உள்ள நல்லா இருக்கணும். அதே ஒரு திருநாவுக்கரசத்துல இருக்கு. சமணம் செஞ்ச பொல்லாங்கெல்லாம் நாம அனுபவிச்சோம். இந்த குழந்தைக்கு அனுபவிக்கணும். இந்த குழந்தை மேனி திருமேனி மீது அந்த நிழல் கூட படக்கூடாது நினைக்கிறார். உள்ளாய் உரை செய்வது உள்ளது உருகோல் தானும் தீய எழுந்தருள உடன்படுவது ஒண்ணாது அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் திருஞான புராணத்துல விரிவா பேசப்படும். இதுக்கான இடம் அதுதான். ஆகவே திருப்பி கேட்கிறார். என்ன பண்றா இதெல்லாம் சுருக்கி சொல்றாரு. இது சரியான திருநாவுக்கரசர் புராணம். இந்த விரிவுகள் எல்லாம் அங்க சொல்ல போற. நீங்க சுருக்கமா சொல்றாரு. ஆய பொழுது திருநாவுக்கு அரசு, இவர் அரசர். அவர் யார்? அவரும் அரசர். புகழி ஆண்டகைக்கு அவரே அரசர் தான் சொல்றாரு. காயம் மாசு பெருக்கி உடல். காயம் உடம்பு. உடம்புல நிறைய மாச பெருக்குவாங்க. கலதி அமனர் முட்டாள் அமனர் கடலிலை செய் மாயை சாலம் மிக வல்லா. மாயத் தொழில ரொம்ப வல்லமை பெற்றவன் அவர். மற்ற என்னை முன் செய்த தீய தொழிலும் பல விரிவா சொல்லல. தமக்கு நேர்ந்த இன்னல்கள் சொல்லவே. அதுவும் பெரியவருடைய இயல்பு. தமக்கு நேர்ந்த கஷ்டத்தை சொல்லாம இருக்கிறது பெரியவருடைய இயல்பு. தீய தொழிலும் பல கேட்டு செல்ல இசையே ஞான். நீங்க போறதுன்னா சமைக்க முடியாது. காரணம் என்ன?
2: விஞ்ஞான சம்பந்த சுவாமிகள் மேல அவர் வைத்த அன்பு, மற்ற அன்பு.
1: இதனால உணரணும்னா ரெண்டு மேற்கோள் சுவாமி, ஒரு மேற்கோள் கண்ணப்பர், ஒரு மேற்கோள் சுந்தரமுர் சுவாமி.
2: கண்ணப்பர பாரு, கண்ணப்பர் சாமியை பார்க்கிறார் காலத்தைய பிற.
0: நெடிது போது உயிர்த்து நின்று நிறைந்த மைத்தாதோறும் வடிவதாம் உலகம் பொங்க மரக்கண்ணீர் அறிவுவாய அடியே இவர்தான் இங்கே அகப்பட்டான் அச்சோ என்று படிவிரா பணிவுதானோ வடிவமா பரிசு தோன்று நிற்கிறார்.
1: பக்கத்துல நான பார்த்துக்கிறார், இவருக்கு பக்கத்துல பூலம் போட்டிருக்காங்களே அவருடைய திருமேனி மீது நீரினுடைய அடையாளங்கள் எல்லாம் காணப்படுகின்றன. என்ன விஷயம் அவன் சொல்றான், வந்திரில் குந்தையோடும் அவேட்டையாடி பண்டிகை குன்றிலே வந்தவமாக குளிந்த நீர் விளையாட்டி ஒன்றிய இழைப்பு சூட்டி ஊட்டி முன் பறைந்து ஓர் பாப்பான் அன்றது செய்தான் என்றும் அவன் செய்ததான்.
2: ஊட்டி இருக்கிறான், ஒரு பாப்பாவன் தான் சாதம் ஊட்டுவான், பூ போடுவான், நீரால் அபிஷேகம் இதெல்லாம் சொல்றான். நான் இதை கேட்ட உடனே இவன் நினைக்கிறார்,
0: இவதமை கண்டேனுக்கு தனியராயிருந்தார் என்னே, இவதமக்கு அமுது செய்ய இறைச்சியும் இடுவார் இல்லை, இவதமை பிரிய ஒண்ணாது என்றேன் இனியாந்தார், இவதமக்கு அமுது கொண்டு இங்கே இதவும் வேண்டும்.
1: இங்கதான் அந்த நுட்பம் இருக்கு. சாமி உலகத்துக்கே தலைவர், அவர் தான் எல்லாரையும் காக்கிறார், அவரை காக்க யாராலையும் முடியாது. ஆனா அன்பு மிகுதியாகும் போது என்ன நினைப்பாங்க அந்த பேரன்பர்கள் நாயன்மார்கள் போன்ற பெருமக்கள் எல்லாம், சாமி தனியா இருக்கிறானே அவனுக்கு யாரு சாப்பாடு போட்டா, அவர்களுக்கு யார் கூட இருந்து துணையா இருந்தா, இது கல்வர்கள் வர்ற இடம், வேடர்கள் வர்ற இடம், விலங்குகள் வர்ற இடம், இந்த இடத்துல பெருமாள் தனியா இருக்கிறான்னு நினைச்சா அங்கு அன்பு மேலோங்கி இருக்கு. ஆராய்ச்சி இல்ல, ஆராய்ச்சி இருந்தா என்ன தெரியுமா தோணும், சாமி தானே அந்த பேரண்டங்களை எல்லாம் ஆக்கி காப்பவன், அவனுக்கு யார் தோணு, இந்த ஆராய்ச்சி செய்பவர்கள் அப்படியே நிப்பாங்க, அன்பு செய்யறவங்க சாமிகிட்டே போயிடுவாங்க. அதனாலதான் தாய்மானவர் சொன்னார், அருளால் எத்தையும் பார் என்றான், அத்தை அறியாதே சுட்டி என் அறிவால் பார்த்தேன், இருளான பொருள் கண்டதென்றால் கண்ட என்னையும் காணேன் என்னேனே தோழி. அருளால பெருமான் அறியணும், ஆகவேதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று திருவாசன். சுந்தரமூர் சுவாமியோட மேலான பரமாச்சாரியை பார்க்க முடிய பெரிய ஞானி, மகா ஞானி, உபமன்ய முனிவே வணங்கினவர் அவர், அப்பேற்பட்ட பெருமான். இவர் சாமியை பத்தி நல்லா தெரியும், அவருடைய ஆற்றல் தெரியும், அவருடைய அருள் தெரியும், சர்வமும் தெரியும். என்ன போடுற
0: கடிதா கடல் காத்து வந்து அகலே கொண்டா குற்றமாமோ, கொடிய கண்கள் கண்டன கோடி குழகீர் அடிகே உமக்கார் துணையாக இருந்தீரே.
2: இதெல்லாம் அன்பின் மையப்பட்ட அருளிப்பாடுகள். பெருமாள் உனக்கு துணையா யார் இருக்கா, இந்த உணர்வு நம்மிடத்திலே வரும் என்றால் தாய்மான சாமி இருக்கிற துணையா அவரே பார்க்கவே இல்லை. இந்த உணர்வு வந்த பக்தி சாமி என்னப்பா, அப்படி தானப்பா நம்மளை பார்க்கணும்னா அந்த ஆராய்ச்சி. ஆகவே அன்புதான் மேலோங்கி வர வேண்டும் என்பதை இந்த இடத்துல உணர வேண்டும் நாம.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. 21 பாடல் முதல் 22 பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ. ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. 21 பாடல் முதல் 22 பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
1: இதுவரைக்கு 2 வரைக்கு நம்ம பொருள் பார்த்துள்ளோம். ஆங்கென்றும் இங்கென்றும் உண்டோ சச்சித் ஆனந்த ஜோதி அகண்ட வடிவாய். பிறகு ஓங்கி நிறைந்தது கண்டால், அது ஓங்கி நிறைந்திருக்கின்றதாம். ஓங்கி என்ற சொல்லுக்கு இங்கு பொருள் ஒப்பிட முடியாமல். இந்த பிரம்மத்தை நம்ம கம்பேரே பண்ண முடியாதாம், இதை ஒப்பிட முடியாது. அதுக்கு வந்து இதிகாசத்துல ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா, ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவ அப்படின்னு சொல்லுவாங்க. ராமருக்கு ராவணனுக்கு யுத்தம் எப்படி நடந்ததுன்னா, ராமருக்கு ராவணனுக்கு எப்படி நடந்ததோ அப்படி நடந்ததுதான். அப்படின்னு என்னன்னா, அதை ஒப்பிட்டே சொல்ல முடியாதான், அப்படி நடந்ததுன்னு சொல்லுவார்கள். அது போல இங்கு பிரம்ம எப்படி இருக்கு, பிரம்ம எப்படி இருக்கோ அப்படி இருக்கு. பிரம்ம எதை போல் இருக்குன்னா, பிரம்ம பிரம்மத்தை போல் இருக்கு, அப்படிதான் சொல்ல முடியும். அப்படி ஓங்கி என்றால் ஒப்பிட முடியாதபடி நிறைந்து குறைவற்றதாக, எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் பூர்ணமாக இருப்பதை கண்டால். இங்கு கண்டால்னு சொன்னா கண்ணுல கண்டால்னு அர்த்தம் இல்ல, அறிவில் புரிந்து கொண்டால், அறிவில் நமக்கு விளங்கினால், இப்படி பரமாத்மாவினுடைய சொரூபம் நமக்கு விளங்கினால். இந்த கண்டால்ங்கிறதுல இருந்து என்ன சொல்றார், இந்த அறிவு துர்லபம். சமஸ்கிருதத்துல சேத் அப்படின்னு சொல்லப்படும், விஜானியாத் சேத், அறிவானாகில், அறிவு ஏற்பட்டால். அவ்வளவு சுலபம் அல்ல. அதை தெரிஞ்சுதான் இனிமேல் என்ன சொல்ல போறார், அந்த அறிவுக்கு நம்ம தயார்படுத்துறதுக்கு வைராகியத்தை எல்லாம் கொடுக்கறதுக்காக சில பாடல்களை எல்லாம் இனி வைத்துள்ளார். அப்படி கண்டால், இந்த அறிவு நமக்கு வந்தால், பின்னர் சரி வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு ஒரு கேள்வி வரும், அதையும் சொல்லிடுறார். பின்னர் அப்படி இந்த அறிவுக்கு பிறகு ஒன்று என்று இரண்டு என்று உரைத்திடலாமோ, அதுக்கு மேல இந்த பரம்பொருள் ஒண்ணுதான், இந்த பரம்பொருள் ஒன்னு இல்ல ரெண்டு, இந்த பரம்பொருள் ஒன்னு இல்ல ரெண்டும் அல்ல ஒன்றை, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க முடியுமான்னா முடியாதுன்னு சொல்ற. இந்த ஞானத்துக்கு பிறகு நமக்கு கிடைப்பது மௌனம். அதாவது எல்லா விஷயத்திலும் நம்ம அமைதியை அடைந்து விடுவோம், அது வரைக்கும் வாய் அடங்காதுன்னு சொல்ற. அதனால யாராவது பேசிட்டு இருந்தா அவங்க மேல கோவப்பட வேண்டாம், அவங்க பேசுறாங்க பேசுறாங்கன்னு நம்ம பேசிட்டு இருக்க வேண்டாம். சில பேர் அப்படித்தான், அவன் எப்பவுமே பேசிட்டு இருப்பான் பேசிட்டு இருப்பான்னு இவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படி நம்ம பேசுறது எது வரைக்கும் தான், இந்த இதை காணாத வரை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். பார்க்காதவங்க பேசிட்டு இருக்காங்களாம், பார்த்தவங்க பேசறது இல்லையா. பரமாத்மாவை பார்க்காத வரைக்கும் பரமாத்மாவை பத்தி பேசிட்டு இருக்காங்களாம், பார்த்தவன் பேசாம இருக்காங்க. இங்க பேச்சு என்றால் உபதேசத்தை சொல்லவில்லை. அப்படின்னா குருமார்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க பார்க்காதனாலதான் பேசிட்டு இருக்காங்க, பார்த்தா கிளாஸுக்கு வரமாட்டார், கிளாஸ் எடுக்க வரமாட்டார், அப்படி அர்த்தம் இல்லை. இங்கு பேச்சு என்பது வாதம், ஆர்கியூமெண்ட், அதாவது வாதம் பண்றது. ஒருவர் வந்து நம்ம இடத்துல பரமாத்மா ஒண்ணு கிடையாது பலன்னு சொன்னா, நீங்க அப்படி முடிவு பண்ணிக்கிட்டீங்களான்னு நம்ம கேட்கணும். ஆமான்னு சொன்னா நம்ம பேசாம இருந்தோம், சரி உங்க முடிவு உங்களோட இருக்கட்டும், என்னுடைய முடிவு என்னோட இருக்கட்டும், உங்க முடிவு என்ன பலன் உங்களுக்கு கொடுக்குதுன்னு நீங்க பாருங்க, என்னுடைய முடிவு என்ன பிரயோஜனத்தை கொடுக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன், பேசாம இருந்துருவோம்னு சொல்லி பேசாம இருக்கு. இப்படி இங்கு வந்து உரைத்திடல் ஆமோன்னு சொன்னா அதுக்கு மேல நம்ம ஆர்கியூ பண்ண மாட்டோம், வாதம் செய்து கொண்டிருக்க மாட்டோம். யாராவது விரும்பி கேட்டா உபதேசம் பண்ணலாமே தவிர அதற்கு பிறகு வாதம் இல்லை. அப்படி ஒரு பொருள். இனி ஒரு பொருள் வந்து, இந்த உண்மையை உணர்ந்து விட்டால் இந்த பரமாத்மாவுக்கு நம்ம என்னென்ன லட்சணம் சொன்னமோ அந்த லட்சணமே விலட்சணம் ஆகிவிடும், அதற்கு பிறகு அதனுடைய பயனும் இல்லாமல் சென்று விடும். இந்த சொல் என்பது கரும்பு போலன்னு ரொம்ப அழகா சொல்லுவார்கள். கரும்புல இருந்து சாரை எடுத்துட்டோம்னா அந்த கரும்பு சக்கை எப்படியோ அப்படித்தான் சாஸ்திரம் அல்லது சொற்கள். இந்த சொற்கள்ல நமக்கு ரொம்ப பற்று வந்து விடக்கூடாது. இந்த எதிக மோன பேசுறது போல சில பேர் பேசுவார்கள், அதுல அர்த்தம் இருக்காது, அழகு இருக்கும், சொல் அழகு இருக்கும். அது வந்து அது கவிதையாக இருந்தா கவி நயத்துக்கு சரி, ஆனா வேதாந்தத்துக்குள்ள சொற்கள் என்பது அந்த கரும்பு போல. கரும்பு இல்லாம சாறு பற்று தனியா தொங்கி கொண்டு இருக்காது. அந்த சாறை எடுத்த உடனே அந்த கரும்பு சக்கை எப்படியோ அப்படி சொற்களை விட்டு விட வேண்டும். சொற்கள் சென்று விடும். அது சொல்லாலேயே சாஸ்திரம் சொல்கின்றது, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே, எங்கு வந்து சொற்கள் மனதுடன் திரும்பி வந்து விட்டதோ என்று. நம்ம விசாரம் எல்லாம் சொற்கள் எல்லாம் அந்த பரம்பொருளை புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான். புரிஞ்சிட்டதற்கு பிறகு சொற்கள் அது சென்று விடுகின்றது. எந்த சொல்லுக்கும் முக்கியத்துவம் கிடையாது. அப்படி அது ஒன்று என்றும் இரண்டு என்றும் பிறகு இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னா அதுக்கு பிறகு சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது என்று. அந்த மௌனம்தான் இந்த ஞானத்தினுடைய பலன் என்று இந்த 21வது பாடலில் பரமாத்மாவினுடைய சுரூபத்தை கூறி இதோடு பரமாத்மா சுரூபத்தை கூறுவதை நிறுத்தி விடுகின்றார். இனிமேல் வருகின்ற பாடல் எல்லாம் என்ன செய்ய போகின்றார், இந்த ஓங்கி நிறைந்தது கண்டால்னு சொன்னார். இந்த அறிவு வந்தால், இந்த அறிவு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டம். அது வந்து நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தகுதி தான் ரொம்ப முக்கியம். என்னைக்குமே சாப்பிடுவதுங்கிறது ரொம்ப சுலபமான வேலை. பசி இருக்கு, என்ன செய்தா பசி போகும்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது, சமையல் பண்ணா பசி போகும்னு சொல்ல முடியுமா? சமையல் பண்ணா பசி கொஞ்சம் அதிகமாகும். பிறகு என்ன சொல்லுவோம் பதில், சாப்பிட்டா பசி போகும்னு சொல்லுவோம். சாப்பிடுறது எவ்வளவு நேரம், கொஞ்ச நேரம். சில பேர் 3 நிமிஷத்துல 17 இட்லி உள்ள தள்ளுற ஆளுகள் எல்லாம் இருக்கு. அது ரொம்ப சுலபமான காரியம். ஆனால் சமைக்கிறது இருக்கே அதுதான் பெரிய வேலை. அப்படி சாப்பிடுவதற்கு தயார் பண்றதுதான் நமக்கு வேலை அதிகம், சாப்பிடுறது சுலபமான வேலை. அப்படி இந்த பரமாத்மாவை புரிஞ்சிட்டா மோட்சம். புரிஞ்சுக்கிறது சுலபம், புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக்கிறது தான் கடினம். அதுதான் நம்மை தகுதிப்படுத்தி கொள்வது. அப்படி தகுதியில முக்கியமான தகுதி வைராகியம்ங்கிற தகுதி. ஏன்னா பலர் என்ன சொல்கிறார்கள், எல்லாம் தெரியுது, எல்லாம் புரியுது, ஆனா வைராகியம் வரலையே. சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுது, டாக்டர் சொல்லியிருக்கார், பேரம்பேத்தி முதல் கொண்டு அட்வைஸ் பண்றாங்க, இந்த வயசுல இவ்வளவு சாப்பிடாதீங்க, வடை சாப்பிடாதீங்க, சிப்ஸ் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க, ஆனா முடியலையே. அப்ப நமக்கு என்ன இல்லை, வைராகியம் இல்லை. வைராகியத்தை தூண்ட வேண்டும். ஆகவே 22வது பாடல்ல ஆரம்பிச்சு இனி ஆனந்த கழிப்பு முடிகிற வரைக்கும் வைராகியத்தை தூண்டும் பாடல்கள் தான். அப்ப நம்ம இனி 22வது பாடலுக்கு இப்பொழுது செல்லலாம். என்றும் அழியும் இக்காயம் இத்தை ஏதுக்கு மெய் என்று இருந்தீர் உலகீர், ஒன்றும் அறியாத நீரோ யமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ. இனிமேல் வர்ற பாடல்கள் எல்லாம் நமக்கு எதை கொடுக்கணும், வைராகியத்தை கொடுக்கணும், வைராகியத்தை தூண்டுகின்ற பாடல்கள். இதனுடைய பொழிப்புரையை இப்பொழுது பார்க்கலாம். இனிமேல் வர்ற பாடல்கள் எல்லாம் மிக எளிமையான பாடல்கள். ஏன்னா வேதாந்த தத்துவங்கள் இல்லை, வேதாந்தத்துக்கு நம்மை தயார் செய்கின்ற பாடல்கள் தான். என்ன சொல்கின்றார் இங்கு, என்றும் அழியும் இக்காயம். இக்காயம்னா இந்த ஸ்தூல சரீரம், நம்முடைய இந்த உடல். தமிழ்ல வந்து உடலுக்கு காயம் என்று சொல்கிறார்கள். என்றும் அழியும், என்றும்னா எப்பொழுதுமே அழியக்கூடியது இக்காயம். இத்தை என்றால் இந்த உடலை, ஏதுக்கு மெய் என்று இருந்தீர் உலகீர். உலகீர்னு நம்ம பார்த்து கேட்கிறார் தாய்மானர், ஏ மக்களே, உலகீர், உலகத்தில் இருப்பவர்களே, ஏதுக்கு மெய் என்று இருந்தீர், இந்த அழிகின்ற பொய்யான இந்த உடலை மெய் என்று ஏன் கருதி கொண்டு இருந்தீர்கள். தெரிஞ்சோ தெரியாமலையோ உடலுக்கு மெய் அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்கு. மெய்னா உடல்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஏதோ மாறி வந்துடுது உடலுக்கு மெய் அப்படின்னு. இப்படி மெய் என்று ஏன் இருந்தீர்கள், உண்மை என்று ஏன் நினைத்து கொண்டு இருந்தீர்கள். சரி, நான் நினைச்சா உங்களுக்கு என்ன போச்சு அப்படின்னு நம்ம கேட்கலாம். நான் எதை வேணாலும் மெய்ன்னு நினைச்சுக்குவேன், இந்த உடலை பொய் தான், இருந்தாலும் நான் மெய்ன்னு நினைச்சிட்டா அதனால என்ன என்று கேட்டால், பிறகு நம்ம கிட்ட அவர் கேட்கிறார், தாய்மானவர் கேட்கிறார், ஒன்றும் அறியாத நீரோ. ஒன்றும் அறியாதன்னா உண்மையை பற்றிய அறிவில்லாத நீங்கள், உண்மைன்னு சொன்னா எது உண்மை எது பொய் எது நிஜம் எது நிழல், இந்த அறிவை இல்லாத நீங்கள் உங்களுக்கு நீரோ யமன் ஓலை வந்தால், யமன் வந்து உங்களுக்கு தூது அனுப்பினால், எதுக்கு தூது அனுப்புவாரு, நீ இருந்தது போதும் இனி என்கிட்ட வான்னு சொல்லி தூது அனுப்பினால் சொல்ல உத்தரம் உண்டோ. நீங்க அங்க சொல்றதுக்கு யமன் கிட்ட உங்ககிட்ட பேசுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேக்குற, அதாவது கொஞ்சம் நையாண்டியா கேக்குற, யமந்த யம தர்மராஜா வந்து உங்களை கூப்பிடுறாருன்னு வச்சுக்குவோமே, அப்ப வந்து நீங்க என்ன பேசுவீர்கள், உங்க யம தர்மராஜா கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது பதில் இருக்கா, ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ. ரொம்ப எளிமையான பாடல். இனி சில சொற்களை எடுத்துக்கொண்டு இதனுடைய பொருளை நாம் பார்க்கலாம். முதலில் என்றும் அழியும் இக்காயம், இந்த உடல் இருக்கின்றதே அதனுடைய சொரூபத்தை சொல்றார், அதனுடைய தன்மையை சொல்றார். அத தன்மை எப்படி சொல்றார், என்றும் அழியும்னு சொல்றார். என்றும் அழியும்ங்கிறதத்தான் சமஸ்கிருதத்துல என்ன சொல்வார்கள், திருஷ்ட நஷ்ட சுவாவம்னு சொல்வார்கள். திருஷ்ட நஷ்ட சுவாவம்னு சொன்னா, நம்ம அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அது நாசத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றது. திருஷ்டம்னா பார்த்துட்டு இருக்கோம், பார்த்து கொண்டிருக்கும் போதே நஷ்ட சுவாவம் அது அழிந்து கொண்டு இருக்கின்றது. இந்த உடல் வந்து திடீர்னு அழிவதில்லையா, அழிந்து கொண்டே இருக்கின்றதாம், ஒவ்வொரு க்ஷணமும் அழிந்து கொண்டே இருக்கின்றது. இந்த கட்டடம் இருக்கு, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இது இடிஞ்சு விழுக போகுது. எப்ப இதனுடைய சக்தியை இழக்குதுன்னா, இடிஞ்சு விழுவதற்கு ஒரு நொடிக்கு முன்னாடி அதனுடைய சக்தியை இழக்குதுன்னு அர்த்தம் அல்ல, ஒவ்வொரு நொடியும் அதனுடைய சக்தியை இழந்து கொண்டே இருக்கின்றது. கடைசி நேரத்துல அது விழுகணும்னா ஒவ்வொரு க்ஷணப்பொழுதும் அதனுடைய சக்தியை இழந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி என்றும் சொல்லுக்கு எல்லா க்ஷணமும் அழியும், அழிந்து கொண்டிருப்பது இந்த உடல். இந்த உடலையே நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு க்ஷணமும் இந்த உடல் அழிந்து கொண்டு இருக்கின்றது. இனிமேல் வர்ற பாடல்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, நம்ம வந்து இந்த அழிந்து கொண்டு இருக்கின்ற இந்த உடலுக்கு எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம், எதற்குனா அவ்வளவு ஒரு பயம் ஒரு பாதுகாப்பு எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஆனா என்றும் அழியும் இக்காயம், எல்லா க்ஷணமும் இந்த உடலானது அழிகின்ற தன்மையுடன் கூடியது. சரி, அழிஞ்சு போகட்டுமே, கடைசியில தான் அழியுது, அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கும் வேற வழி கிடையாது. அதாவது இந்த உடல் வந்து கர்ப்பத்துல இருக்கு, பிறகு அடுத்தது இந்த உடலுக்கு வர்ற மாற்றம் வந்து பிறத்தல். பிறந்த உடல் வந்து அப்படியே இருக்கிறத யாரும் விரும்புறதில்லை. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அப்படியே இருந்ததுன்னா அது ஒரு நோயின்னு சொல்லிடுவோம். பிறகு என்ன ஆகணும், வளர்தல், வளரணும். வளர்ந்துட்டே போச்சுன்னு வச்சுக்கோமே, அதுவே நோயாயிரும். அவன் ஹைட் ஆகிட்டே போறான், நிக்கவே மாட்டேங்கிறான்னு வச்சுக்கோமே, அது ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அப்போ ஒரு ஸ்பீரியட்ல வளர்றது நிக்கணும், வளர்றது கூடாது. அதே சமயத்துல வளராம இருக்க கூடாது, பிறக்கணும், பிறகு வளரணும். வளர்ந்ததற்கு பிறகு ஒரு மாற்றத்தை அடையும், அதுக்கு மேல குரோத் போயிடும். ஒரு 23-25 வயசுக்கு மேல வளர்ச்சி நின்றுவிடும். ஒரு 40 வயது வரை வளர்ச்சி போய் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கு. அதற்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமோ, அதற்கு பிறகுதான் தேய்தல், தேய ஆரம்பிச்சு விடும். கார்ல ஒரு கார் கொஞ்ச நாள் ஓடுனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அப்படியே ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் தேஞ்சிட்டே இருக்கும், மாத்திட்டே இருக்கும், அப்படியே ஒவ்வொன்னா தேய ஆரம்பிக்கும். அப்பதான் நமக்கு தெரியும் பகவான் நமக்கு முட்டிய படைச்சிருக்காரு, ஒவ்வொரு ஜாயிண்டா படைச்சிருக்காருங்கிறது அப்பதான் தெரியும். அது வரைக்கும் அதுக்குள்ள கிரீஸ் எல்லாம் இருக்கும், நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அப்ப அந்த கிரீஸ் எல்லாம் உள்ள வறண்டு இருக்கும், அவ்வளவு சுலபமா வேலை செய்யாது. அப்பதான் தெரியும் கழுத்து இதற்படி ஒவ்வொரு பெண்டும் நம்ம அழகா வளைஞ்சிட்டு இருந்ததெல்லாம் தெரியும், வளையாது. அப்ப அங்க அதெல்லாம் நம்ம வந்து வைத்தியம் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இந்த மாற்றம், அதான் அபக்ஷீயத்தேனோ, சக்திகளை இழந்துட்டே வரும். ஒவ்வொரு இந்திரியங்களும் சக்திகளை இழந்துட்டே வரும். ஒரு 90 வயதான ஒரு சாதுவை நான் பார்த்து பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னார், ஒவ்வொன்னா வர்ணிச்சார், காபி குடிச்சா டேஸ்ட் தெரியுறது இல்ல, சக்கரை போட்டிருக்காங்களா இல்லையான்னு புரிய மாட்டேங்குது, அவங்க காபியை கொண்டு வைக்கிறாங்களா டீ கொண்டு வைக்கிறாங்களான்னு மூன்று வார்த்து கண்டுபிடிக்க முடியல, பிறகு எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களா சொல்லி ஒவ்வொரு இந்திரியமும் வேலை செய்யறது இல்ல. எதுக்கு தீர்காயுசுன்னு ஆசீர்வாதம் எங்கிட்ட கேக்குறாங்கன்னு தெரியலங்கிறார். நல்லா தீர்காயுசா இருக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம், 100 வருஷம் வாழணும்னு எங்கிட்ட ஆசீர்வாதம் கேக்குறாங்க, எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, அதனால என்ன, சீக்கிரம் போயிட்டா நல்லது, ஒரு 40 போயிட்டா நல்லது. ஆனா யாருக்காவது தயாரா இருக்காங்களான்னா இங்க இல்லைங்கிறார். யம தர்மராஜா எப்ப வந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துதான் சொல்றமே தவிர போறதுக்கு தயாரா இல்லை, அவரோட போறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவ்வளவு தூரம் இந்த சரீரத்துல நமக்கு பற்று பிடிச்சிருக்கு. அப்படி தேய்ந்து கொண்டே வருகின்றது ஒவ்வொரு இந்திரியங்களும். பிறகு வயதான காலத்துல இனி ஒரு தேய்வு, அது எல்லாத்துக்கும் வர்றது என்ன தெரியுமோ, ஞாபகம் மறதி. அதை நினைச்சு சந்தோஷப்படணும், தேவையில்லாதெல்லாம் எரைஸ் ஆயிட்டு இருக்கு, டேப் ரெக்கார்டர் கிளீன் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கணும், கேசட் கிளீன் ஆகுதுன்னு நினைக்கணும். ஆனா அதை விடுறதுக்கு மனசு இல்லை, பதிவெல்லாம் போயிருதே மறதி வந்துருதேன்னு ஒரு வருத்தம். அப்படி அதான் அபக்ஷியதே, கடைசி என்ன வினஷ்யதி, நாசத்தை அடைகின்றது, அழிவை அடைகின்றது. அதைத்தான் சொல்றார், எப்பொழுதுமே மாறிக்கொண்டும் வளர்ந்து கொண்டும் தேய்ந்து கொண்டும் அழிந்து கொண்டும் இருக்கின்ற இந்த உடல், இது உடலினுடைய தன்மையாம். பிறகு நம்ம கிட்ட கேட்கிறார், இத்தை ஏதுக்கு மெய் என்று இருந்தீர், இப்படிப்பட்ட தன்மையுடைய இந்த உடலை நீங்க எதற்காக மெய் என்று உண்மை என்று பிடித்து கொண்டு இருந்தீர்கள், இத போய் ஏன் உண்மையாக இதையே மெய்யாக நீங்கள் பிடித்து கொண்டிருப்பதனுடைய காரணம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இத போய் நீங்க உலகீர், உலகத்தில் உள்ளோரே நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட உடல் மீது மிக மிக பற்றுடன் இருக்கிறீர்கள். பிறகு 3வது வரியில் கேட்கிறார், ஒன்றும் அறியாத நீரோ. இங்க ஒன்றும் அறியாத நீரோன்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ அறிவு அடைஞ்சிருக்கோம், அறிவு அடையிறதுலயும் நம்ம காலத்தை செலுத்தி கொண்டே இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு புஸ்தகத்தை படிக்கிறது, மத்தவங்கிட்ட இருந்து விஷயத்த கேக்கிறது, இதெல்லாம் எதற்கு, அறிவு அடையறதுக்கு தான். அப்புறம் எதைய பார்க்கிறது, கேட்கறது, சுவைக்கிறது, எல்லாமே ஒவ்வொன்றும் நமக்கு அறிவை கொடுத்துட்டே இருக்கு. ஆனா எந்த ஒரு அறிவை அடைஞ்சா நம்ம சந்தோஷமா வாழணுமோ அந்த அறிவை விட்டுட்டு, எந்த அறிவை அடைஞ்சா பணத்தை சேர்த்திக்கலாமோ அதையெல்லாம் அறிவு அடைஞ்சிட்டு இருக்கோம். அப்போ அது மட்டுமல்ல, இந்த காலத்து கல்வி திட்டம் எல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கா, எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துடுதான், எதை படிக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா, எதை படிச்சா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லி கொடுக்கவில்லை. பிறகு எதேதோ அறிவு அடையிறோம், பொருட்களை எல்லாம் சேர்த்தி கொள்றோம், அந்த பொருளை எப்படி பயன்படுத்துங்கிற ஞானம் இல்லை. அதனாலதான் ஒருவர் அழகா சொன்னார், சம்பாதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்து கற்றுக்கொண்டீர்கள், செலவழிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தானே ஏதோ விதத்துல பணத்தை எல்லாம் செலவழித்து தன்னை அழித்துக் கொள்கிறார்கள். அப்படி ஒன்றும் அறியாதனா உலகத்துல வாழ்வதற்கான அறிவை அடைந்து விட்டீர்கள், சந்தோஷமா வாழ்வதற்கான அறிவை அடையவில்லை. உண்மை பொருளை தத்துவ ஞானத்தை அறியாதவர்கள் உண்மையில் ஒன்றும் அறியாதவர்கள் தான், உலகத்துல எப்படி வாழணுங்கிற அறிவை அடையாதவர்கள். ஒன்றும் அறியாத நீரோ, ஒண்ணுமே உண்மையை அறியாத நீர்கள், எது நல்லது எது கெட்டது, எது உண்மை எது பொய் என்று ஒரு பொருளினுடைய தன்மையை பற்றி அறிய அறியாத நீங்கள், யமன் ஓலை வந்தால், யம தர்மராஜா ஓலை அனுப்புறாராம். அவருடைய ஓலை என்ன தெரியுமோ, முதல் ஓலை வந்து தலையில இருக்கிற வெள்ளை முடிதான், கருப்பு வெள்ளை ஆகிறதா அவருடைய ஃபர்ஸ்ட் நோட்டீஸ். அதத்தான் தசரதம் பார்த்துட்டு இனி நம்ம கானகம் போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணார். காரணம் என்ன, நமக்கு வயசாயிடுது, இனிமேல் இந்த ராஜ்யம் போகம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி யம தர்மராஜாவுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன தெரியுமோ, கருப்ப வெள்ளையாக்கி காட்டுறது. அப்படின்னு என்ன, உனக்கு முடிஞ்சது போதும், இனிமேல் கொஞ்சம் விலகிக்கோ, போகம் எல்லாம் போதும், பணம் சம்பாரிச்சது போதும், பொறுப்பெல்லாம் உனக்கு போதும், அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு நீ வந்து நான் கூடி சீக்கிரம் வரப்போற, நான் வந்தா எங்கிட்ட நீ எப்படி பேசணுமோ அதுக்கு தயாரா இரு அப்படின்னு அவர் வந்து ஓலை கொடுக்கிறாராம். அதுக்கப்புறம் பல ஓலை கொடுக்கிறார். அத வந்து நம்ம என்ன செய்யறோமா, அவருடைய லெட்டரை நம்மளே மறைச்சுக்கிறதுக்கு டை அடிச்சிடறோம். காரணம் என்ன, நீங்க வெள்ளையாக்குனாலும் நான் கருப்பாக்கிடுவேன்னு சொல்லி. இப்படி அவருடைய ஒவ்வொரு லெட்டரையும் ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா பிறகு பல்ல எடுக்கிறாரு, அது அடுத்த ஓலை, இனிமேல் முறுக்கு சாப்பிடாத, சீடை சாப்பிடாத, கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லி சீடையெல்லாம் சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக்காத, ஏன்னா ஜீரண சக்தி எல்லாம் உனக்கு குறைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி பல்ல எடுக்கிறாரு. அந்த லெட்டரை நம்ம என்ன பண்ணிட்டோம், திருப்பி அணைச்சிட்டு வேற பல்ல வச்சுட்டோம், வேற பல்ல வச்சுட்டு சீடை சாப்பிடுறோம். ஆனா அந்த ஜீரணிக்கிற சக்தி அப்படியே தானே வச்சிருக்கோம், அதை நம்ம மாத்தலையே. இப்ப பல்லு போகுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், குழந்தைக்கு பல் இல்லைன்னு என்ன அர்த்தம், கடினமானதை சாப்பிட குழந்தையினால ஜீர்ணிக்க முடியாது, வெறும் பால் தான் குழந்தை குடிக்கணும். அதே போல வயசான காலத்துல பல்லு விழுந்துடுதுன்னு சொன்னா மீண்டும் வயிற்றுக்கு அந்த சக்தி இல்லை, அதே போல மென்மையான ஆகாரம் தான் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. அதுதான் பகவானும் இயற்கையில திட்டம் வச்சிருக்காரு. ஆனா நம்ம ஒவ்வொரு ஓலையையும் திருப்பி அனுப்பிச்சுட்டே இருக்கோம். அப்படி ஒவ்வொரு ஓலையை அவர் கொடுக்க கொடுக்க நம்மளும் திருப்பி அனுப்பிச்சுட்டே இருந்தோம்னா கடைசியில வந்து நிக்கிறார், வா போலான்னு சொல்லி. அப்ப நம்ம தாய்மானவர் கேக்குற, சொல்ல உத்தரம் உண்டோ? அவர்கிட்ட போய் நீங்க ஏதாவது பேச முடியுமா? என்ன சொல்லுவீர்கள்? மீறினா அழுகணும், என்ன விட்டுரு விட்டுரு, என்ன கொஞ்ச நாள் உன்ன விட்டுருன்னு சொல்லித்தான் பார்ப்போம். சொல்ல நமக்கு உத்தரம் இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறார் என்றால், கடைசி காலத்துல நிச்சயமா வரப்போறது மரணம், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. கண்டிப்பா நடக்க போறது வந்து மரணம். அதனாலதான் ஒருவர் வந்து தன்னுடைய கைய போய் ஒருவர் கிட்ட காட்டி கண்டிப்பா என் வாழ்க்கையில நடக்க போற ஒரு ஜோசியம் சொல்லுனார். அவருக்கு ஜோசியம் எல்லாம் தெரியாது. கண்டிப்பா நடக்க போறது நான் ஒன்னு சொல்லணும்னா நீ செத்து போவ அப்படின்னாரு. என்னுடைய ஜோசியம் பொய்க்கவே பொய்க்காதுன்னார். அதுக்கு அவரு சொன்னார், அது எனக்கு தெரியும், சாகர வரைக்கும் எப்படி இருப்பேன்னு சொல்லுங்கன்னா. அதுக்கு ஒரு பதில் சொன்னாரா, சாகர வரைக்கும் செத்து போவேன் செத்து போவேன்னு நினைச்சு பயந்து செத்துட்டு இருப்ப அப்படின்னு. அப்படி இந்த மரணம்ங்கிறது வந்து நிச்சயமாக நடக்க போற ஒரு நிகழ்ச்சி. அதனாலதான் அந்த மரணத்துக்கு, மரணம் வருவதற்கு முன் நாம் தயாராக வேண்டும். நம்ம எங்காவது ஊருக்கு போறதுன்னா எவ்வளவு தயார் பண்றோம், பால்காரனுக்கு சொல்லி வச்சு அதை பண்ணி இதை பண்ணி எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்றோம் ஒரு வெளியூருக்கு போறதுக்கு, பேக் பண்ணிட்டு போறதுக்கு. அதே போல இந்த உடலை விட்டு போறதுக்கு நம்ம தயாராகணும்ல, அதுக்கு மட்டும் ரெடி ஆக மாட்டேங்கிறோம். அப்படின்னு என்னென்ன வெளியிருக்கிற சூழ்நிலை எல்லாம் செட் பண்ணி வச்சு, நம்ம போனதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க சண்டை போட்டுக்காம எதெல்லாம் என்ன பண்ணி வைக்கணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சு, பிறகு வந்து போறதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு தான் தெரியும், போனதுக்கு அப்புறம் எது எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியும், கஷ்டப்படாம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு, பிறகு நம்மளும் பொறுப்புலிருந்து விலகி அமைதியா இருந்து யம தர்மராஜா வரும்பொழுது அவரோடு ஒரு நண்பனா போகணுமே தவிர பகைவனா போகாம மகிழ்ச்சியாக மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மரணத்திற்கு நீங்கள் தயாரா இருக்கிறீர்களா? சொல்ல உத்தரம் உண்டோன்னு சொன்னா, நான் உனக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன், நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி. இப்படி ராமர் வந்து போனாரு, யம தர்மராஜா வந்த உடனே உங்க வேலை முடிஞ்சது, அவதாரம் காரியம் முடிஞ்சதுன்னு சரி போயிருவோம் அப்படின்ட்டு போனது போல, நம்ம காரியத்தை எல்லாம் முடிச்சு நிறைவாக இந்த உலகத்திலிருந்து செல்ல வேண்டும், அதற்கு நீங்கள் தயாராக உள்ளீர்களா என்று கேட்கின்றார். இதெல்லாம் எதற்கு கேட்கிறாருன்னா, நம்ம மனதை பக்குவப்படுத்துறதுக்கு இவ்விதம் அவர் எழுதியுள்ளார். இனிமேல் வருகின்ற அனைத்து பாடல்களும் வைராகியத்தை கொடுக்க எழுதியுள்ளார். அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
2: ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருவண்ணாமலை தலத்தின் பெருமை சிவமகாபுராணம், சிவரகசியம், கந்தபுராணம், அருணாச்சல புராணம் ஆகியவற்றில் விரிவாக காணப்படுகின்றது. பெருமானுக்கு வழங்கப்படும் பல பெயர்களில் அருணாச்சலேஸ்வரர் என்பதும் அண்ணாமலையார் என்பதும் பிரசித்தி பெற்றவை. இதை தவிரவும் திருவண்ணாமலை மகாதேவர், திருவண்ணாமலை ஆழ்வார், அண்ணா நாட்டு உடையார், திருவண்ணாமலை உடையார், பூழுகணி இறைவர் ஆகிய பெயர்களும் இருக்கின்றன. தேவியாருடைய திருநாமம் அபீதகுஜாம்பிகை, உண்ணாமுலை அம்மை என்று தமிழில் வழங்கப்படுகிறது. திரு காமகோட்டமுடைய நம்பிராட்டியார் என்று கல்வெட்டுக்கள் அம்பிகையை குறிப்பிடுகின்றன. சலவிருஷமாக மகிழ மரமும் ஆலமரமும் உள்ளன. லிங்கோத்பவத்திற்கு காரணமான வரலாற்றை உடையது இந்த திருத்தலம். கிருத யுகத்தில் அக்னிமலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்கமலையாகவும், துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் ஆயிற்று என்பார்கள். இதனை நிலநூல் வல்லுநர்களும் நெருப்பினால் வந்த குன்று என்று கூறுகின்றார்கள். ஒரு சமயம் உமாதேவியார் விளையாட்டாக எம்பெருமானுடைய திருக்கண்களை புதைக்கவே அக்கணம் பிரபஞ்சம் எங்கும் இருள் சூழ்ந்தது. அப்பொழுது ஜீவராசிகள் அதன் காரணம் அறியாமல் துன்பத்துக்கு ஆளாயின. அதனை கண்ட இறைவன் தேவியாரை நில உலகுக்கு சென்று அதனை இந்த துன்பத்திற்கு காரணமாக இருந்த தனது செயலை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு அனுப்பினாராம். அப்படி இரவுக்கு வந்த இறைவியார் காஞ்சி மாநகரத்திற்கு வந்து பிருத்திவிலிங்கத்தை வழிபட்டு பூஜித்து வரும் காலத்தில் இறைவன் தோன்றி திருவருணையை அடைந்து தவம் இயற்றி நமது இடப்பாகத்தை பெறுவாயாக என்று அருள் செய்தார். அவ்வண்ணமே பார்வதேவி அருணாச்சலத்தை அடைந்து பவழக்குன்று மலை மேல் பர்ணசாலையை அமைத்து கௌதம முனிவருடைய உதவியோடு கடுமையாக தவம் செய்து வந்தாள். கார்த்திகை நட்சத்திரம் கூடிய தினத்தில் மலைமேல் ஜோதி சுரூபமாக தரிசனம் கண்டு அப்பொழுது பெருமானுடைய இடபாகத்தை பெற்றாள் என்பது வரலாறு. எனவே வருடந்தோறும் இங்கு நடைபெற்று வரும் கார்த்திகை தீப பெருவிழாவில் 10ஆம் நாளாகிய தீப தரிசன தினத்தன்று பிரதோஷ காலத்தில் அர்த்தநாரீஸ்வரமூர்த்தி எழுந்தருளி காட்சி கொடுக்கிறது வழக்கமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மலையின் உச்சியில் ஜோதி சுரூபம் காட்டுவதும், ஆலயத்திற்குள் பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாதனை செய்வதும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய ஒரு வைபவம். கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு ஜோதி மலை நுனியில் காட்டா நிற்போம், வாய்த்த அந்த சுடர் காணில் பசி பிணி இல்லாது உலகில் மன்னி வாழ்வார், பார்த்திவர்க்கும் அருந்தவர்க்கும் இடையூறு தவிரும், அது பணிந்தோர் கண்டோர் கோத்திரத்தில் 21 தலைமுறைக்கு முக்தி வரம் கொடுப்போம் என்றார் என்று இறைவன் கூறுவதாக அருணாச்சல புராணம் எடுத்துரைக்கிறது. அதாவது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தினத்தன்று மலை உச்சியில் தீப தரிசனம் தருவோம், அதனை பார்ப்பவர்களுக்கு துன்பங்கள் எல்லாம் நீங்கி அவர்களுடைய வம்சத்தில் வரக்கூடிய 21 தலைமுறையினருக்கு முக்தி வரம் தருவோம் என்று பெருமான் வரமளித்ததாக இந்த புராணம் குறிப்பிடுகின்றது. முருகப்பெருமான் தாருகாசுரனை வதம் செய்து இறுதியில் திருவண்ணாமலையை தரிசித்ததாக கந்தபுராணத்தில் ஒரு குறிப்பு காணப்படுகிறது. ஸ்ரீஞான சம்பந்தர் அரையணி நல்லூரில் இருந்து அடியார்கள் அருணாச்சலத்தை காட்ட அவரும் இங்கு எழுந்தருளி பெருமானை துதித்து பதியுங்கள் பாடியருளியதாக பெரிய புராணம் நமக்கு எடுத்துரைக்கிறது. திருநாவுக்கர் சுவாமிகளும் இங்கு எழுந்தருளி பன்னார் பதிக தமிழ் பாடி பணிந்து பரவி பணி செய்தார் என்று சேக்கடா பெருமான் குறிப்பிடுகின்றார். மாணிக்கவாசகர் இத்தலத்தில் தங்கியிருந்த காலத்தில் திருவம்பாவை திரு அம்மானை ஆகிய திருப்பதிகங்களை திருவாசகத்தில் பாடியருளியுள்ளார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதே நடுநாட்டை சேர்ந்தவராக இருப்பதாலும் இந்த திருவண்ணாமலையினுடைய பெயரை தனது வேறு பதிகத்தில் குறிப்பிடுவதாலும் அவர் நிச்சயமாக திருவண்ணாமலைக்கு எழுந்துள்ள இருக்கக்கூடும். அப்பொழுது அவர் பாடியுள்ள பதிகங்கள் நமது தவக்குறைவினால் கிடைக்காமல் போய்விட்டன. ஆக இந்த திருப்பதியை மகான்கள் பலரும் தரிசித்து துதித்து போற்றியுள்ளார்கள் என்பது கண்கூடு. வஜ்ராங்கத பாண்டியன் என்பவன் வேட்டையாடி வரும்பொழுது ஒரு புழு பூனையை கண்டு அதனை துரத்த அந்த பூனை அண்ணாமலையை அடைந்து வலம் வந்து விழுந்து இறந்தது. பாண்டியன் தான் ஏறி வந்த குதிரையையும் கூடவே விழுந்து விட்டது. இவ்விரண்டும் உடனே இரண்டு வித்யாதரர்களாக மாறி தாங்கள் இருவரும் துர்வாச முனிவருடைய சாபத்தினால் இவ்வாறு புழுகு பூனையாகவும் குதிரையாகவும் ஆனதாக கூறினர். திருவண்ணாமலையை வலம் வந்ததால் இந்த சாபம் நிவர்த்தியாயிற்று என்பதையும் கூறினார்கள். இதனை கேட்ட பாண்டியன் தனது அரசுரிமையை தன்னுடைய புதல்வனாகிய ரத்னாதனிடம் ஒப்பித்து விட்டு தான் அண்ணாமலையாருக்கு திருப்பணிகள் ஆற்றியும் வலம் வந்தும் நிறைவாக தேவேந்திர பதவியை பெற்றான் என்று புராணம் குறிப்பிடுகின்றது. வல்லாள மகாராஜன் என்பவன் சிறந்த கொடையாளி. திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு அறம் வழாமல் ஆட்சி செலுத்தி வந்தான். அவனுடைய உறுதியை சோதிப்பதற்காக அண்ணாமலை அண்ணல் ஒரு அடியவருடைய வடிவத்தை தாங்கிக் கொண்டு அவனது அரசவைக்கு எழுந்துள்ளினார்.

0: அப்பொழுது ஒரு மாதை அழைத்து அடியாருடன் தங்கியிருக்குமாறு பணித்தான். ஆனால் அதற்கு யாரும் இசைந்து முன்வரவில்லை. இந்த விருப்பம் நிறைவேறாமல் போனதற்காக அவனுடைய இளைய ராணியானவள் தனது சரீரத்தை அடியவருக்கு அளிப்பதற்காக முன்வந்தனள். இல்லை என்னாத இயற்பகைக்கும் அடியேன் என்று இயற்பகை நாயனார் வரலாற்றில் வருவது போல தானும் தனது கணவனாருடைய புகழ் மங்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தால் இவ்வாறு செய்தனள். அப்பொழுது வேந்தன் உரைத்த வாய்மை வீண்படக்கூடாது என்று அஞ்சிய அரசியார் அவரது திருவடிகளை தீண்டியவுடன் அடியோருடைய திருமேனி சிறிய பாலகனாக மாறியது. அரசனும் அரசியும் அந்த பிள்ளையை தங்களுக்கு இறைவன் தந்த பாக்கியமாக நினைத்து அக்குழந்தையை தழுவிய நேரத்தில் அக்குழந்தை மாயமாக மறைந்தது. அப்பொழுது அண்ணாமலையார் ஆகாய வீதியில் காட்சியளித்து, உமது பற்றற்ற ஒரு நிலைக்கும் பக்திக்கும் இந்த உலகம் உய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்காகவும் இவ்வாறு நாம் வேடம் தாங்கி வந்தோம், இந்த சோதனையை செய்தோம். ஆக நீ பிற்காலத்தில் என்னுடைய திருவடிகளை அடைந்த பிறகு உனக்கு நாமே வந்து உத்தர கிரியைகளை செய்வோம் என்று வரம் அளித்தருளினாராம். அதே போல ஆண்டுதோறும் வல்லாள மகாராஜன் மாசி மாத மக நட்சத்திரத்தன்று அண்ணாமலையார் பள்ளிகொண்டா என்ற இடத்திற்கு சென்று உத்தரக்கிரியைகள் நடத்தும் உற்சவம் இன்றும் நடைபெற்று வருகிறது. திருப்புகழையும் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, திருவகுப்பு போன்ற நூல்களையும் அருளி செய்த அருணவீரநாதருடைய ஊரும் திருவண்ணாமலை. இவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும் தெளிவாக தெரியாவிட்டாலும் அருணையில் அவதரித்தவர் என்பதும் முருகனுடைய திருவருள் பெற்றவர் என்பதும் அவருடைய பாடல்கள் மூலம் யாவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒன்றாகும். இவருடைய காலம் 15ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி என்பார்கள். அப்பொழுது அண்ணாமலை ஆட்சி புரிந்த பிரபுடதேவ மகாராஜன் என்பவன் தனது கவிஞராக ஆஸ்தான கவிஞராக இருந்த சம்பந்தாண்டான் என்ற தேவி உபாசகனை கொண்டு இவரிடத்தில் ஒரு விளக்கம் கேட்பதற்காகவும் என்று வைத்துக் கொள்ளலாம். அவ்வாறு அணுகும் பொழுது சம்பந்தாண்டான் தனது வாதத்திறமையினாலும் புலமையினாலும் அருணகிரிநாதரை எதிர்த்தான். அனைவருக்கு முன் முருகப்பெருமானை ஒரு கம்பத்தில் வரவழைத்து காட்ட முடியுமா என்று கேட்டபொழுது அருணகிரிநாதர் அதே போல அவனது கண்முன்னும் பிரபுடதேவ மகாராஜனுடைய கண்ணிற்கு முன்பும் அங்கு கூடியிருந்தோர் காணும்படியாகவும் கம்பத்தில் கந்தவாளை வரவழைத்து காட்டினார் என்பது வரலாறு. ஆக அந்த சன்னதி இன்றும் கம்பத்தில் இளையனார் சன்னதி என்று வழங்கப்படுகிறது. இந்த பதியில் குகை நமச்சிவாயர் என்ற சைவ பெரியார் ஒருவரும் சித்திகள் நிறைந்தவராக விளங்கினார். இவருடைய சீடர்தான் குரு நமச்சிவாயர். இவர் தாம் இருந்த இடத்திலிருந்தே ஞானக்கண்ணால் பல காட்சிகளை காண வல்லவர். குருவினுடைய கட்டளையின்படி தில்லையைச் சேர்ந்து ஆனந்தக்கூத்தருக்கு பணிகள் ஆட்டி கொண்டு வந்தார். இவ்வாறு பல பெருமைகளை உடைய இந்த தலத்தில் ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை இந்த அண்ணாமலையாக இருப்பதால் பல மகான்கள் இவ்விடத்திலேயே தங்கி தவம் புரிந்ததாக நாம் அறிகிறோம். அவர்களுள் நாம் பலரும் அறிந்த மகான்கள் சேஷாதிரி சுவாமிகளும் ரமண மகரிஷிகளும் ஆவார்கள். அவர்களுடைய ஆசிரமத்தையும் கிரிவலம் வரும் பாதையில் இன்றும் காண்கின்றோம். இந்த தலம் பிற்கால சோழர்கள் காலம் வரையில், அதாவது ஏறத்தாழ 14 நூற்றாண்டில் ஆரம்பம் வரையில் செவ்வனே அரசாள பெற்றது. பிறகு விஜயநகர மன்னர்கள், தஞ்சாவூர் நாயக்க மன்னர்கள் ஆகியோரும் ஆண்டு வந்தார்கள். 19 நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆங்கிலேயருடைய கைக்கு மாறியது. இதனுடைய உயரத்தை 2668 அடி என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த மலையை சுற்றி வருவதற்கு சுமார் 8 மைல்கள் தூரம் இருக்கும். இதனுடைய மகிமையை வலம் வரும் பக்தர்கள் அறிவர். புராணத்தின்படி ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மலையை வலம் வந்தால் சிவபதம் பெறலாம், சோமவாரத்தில் தேவேந்திர பதவி பெறலாம், மங்களவாரத்தில் வலம் வந்தால் பிறவி பிணி நீங்கும், புதன்கிழமையன்று வலம் வந்தால் தேவர்களாக ஆகலாம், வியாழக்கிழமையில் வலம் வருவோர் முனிவர்க்கும் மேலான ஒரு பதவியை அடைவார்கள், சுக்கிரவாரத்தில் வலம் வருவோர் விஷ்ணு பதமும், சனிக்கிழமையில் வலம் வருவோர் நவகிரக பலன் அருள் பெறுவார்கள் என்றும் புராணத்தின் மூலம் அறிகின்றோம். இதில் சிவராத்திரி, வருஷப்பிறப்பு ஆகிய தினங்கள் விசேஷமாக குறிப்பிடப்படுகின்றன. இந்த மலையை சுற்றி 8 திசைகளிலும் அஷ்டலிங்கங்கள், அஷ்ட நந்திகள் ஆகியன உள்ளன. 360 மேலான தீர்த்தங்கள் இருப்பதாக கூறுவார்கள். பல மண்டபங்களையும் ஆசிரமங்களையும் காண்கின்றோம். மலை பிரகாரத்தில் சக்கர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம் ஆகியவற்றை காண்கின்றோம். மேலும் பாலி தீர்த்தம், சிம்ம தீர்த்தம், யம தீர்த்தம், சோண நதி, உண்ணாமலை தீர்த்தம், வருண தீர்த்தம், கௌதமருடைய ஆசிரமம், அடியண்ணாமலை கோயில், அணியண்ணாமலை ஆலயம், மாணிக்காசுவருடைய ஆலயம், அஸ்வினி தீர்த்தம், ஈசான்ய மடம், துர்கேமனுடைய ஆலயம், அதற்குள் கட்க தீர்த்தம், பவளக்குன்று ஆகிய பல இடங்களையும் இந்த வலம் வரும்போது நாம் தரிசிக்கின்றோம். மலையின் நடுபாகத்தில் கந்தாசிரமம், விருபாக்ஷ குகை, குகை நமச்சிவாயருடைய ஆலயம், மாமரத்து குகை, சடைச்சாமி குகை, அருப்பால் குகை, பாத தீர்த்தம், முளைப்பால் தீர்த்தம், இப்படி பல புனிதமான இடங்களை நாம் தரிசிக்கின்றோம். வருடத்தில் 2 முறைகள், அதாவது கார்த்திகை மாதத்திலும் தை மாதத்திலும் அண்ணாமலையார் கிரியை வலம் வருவார். இவ்வாறு மலையின் நடுவிலும் அடிவாரத்திலும் பல குகைகள், ஆசிரமங்கள், தீர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த தலத்தை நேரில் சென்று தரிசிக்க இயலாதவர்கள் இருந்த இடத்திலிருந்தே நினைத்தாலே உய்யலாம் என்று புராணம் குறிப்பிடுகின்றது. உலகனைத்தும் சால நின்று ஒழியே கண்டிடும் சோணசீலனே கைலை நாயகனே என்று சோணசீல மாலையிலிருந்து நாம் உணர்கின்றோம். இந்த மலை தன்னை நினைப்போருக்கு பிறவி பிணியே தீர்த்திடும் மா மருந்து ஆக இருக்கின்றது. ஜனன நோய் மருந்தாய் எழுந்திடும் சோணசீலனே கைலை நாயகனே என்பது இந்த சோணசீல மாலையில் வரக்கூடிய ஒரு பாடலின் ஒரு பகுதி. அதில் உன்னினர்க்கு தாவுனும் உயர் வீடு அளித்து அருள் சோணசீலனே கைலை நாயகனே என்றும் வருகிறது. இந்த அண்டமே ஊர், அண்டத்தின் சுவர்களே கோயில் மதில்கள், அண்டத்தின் வெளிப்பரப்பே கோயில் பரப்பு, திருவண்ணாமலை தலமே கோயில் கருவறை, மலையே கோயில் கருவறையில் உள்ள சிவலிங்கம் ஆக இந்த மலையே சிவோடியமாக திகழ்கின்றது. ஆலயத்தில் லிங்கமாம் சோணசீலனே கைலை நாயகனே என்று குறிப்பிடப்படுகின்றது. கார்த்திகை தீப வெண்பா என்ற ஒரு நூலில் இந்த தீபத்தை அழகாக சிறப்பிக்கப்படுகின்றது. புத்தி தரும் தீபம், நல்ல புத்திர சம்பத்து முதல் சித்தி தரும் தீபம், சிவதீபம், சக்திக்கு உயிராகும் சோணமலை ஓங்கி வளர் ஞான பயிராகும் கார்த்திகை தீபம் என்று அதில் வருகிறது. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று மாலையில் இதன் உச்சியில் தீபம் ஏற்றுகிறார்கள். பெரிய கொப்பரை ஒன்றில் நெய், துணி, கற்பூரம் ஆகியவற்றை கொண்டு ஏற்றப்படும் இந்த தீபம் பல நாட்களுக்கு எரிந்து கொண்டிருக்கும். தூரத்திலிருந்தே இந்த தீபத்தை தரிசனம் செய்யவும் முடியும். இதுதான் குன்றின் மேல் இட்ட விளக்கு என்று பழைய தமிழ் நூல்கள் மூலம் அறிகின்றோம். மக்களும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று கோஷம் எழுப்பிக் கொண்டு இந்த மலையை வலம் வருவார்கள். ஒவ்வொரு மாத பௌர்ணமி என்றும் இந்த கிரிவலம் வரும் நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசித்து அண்ணாமலையாரின் அருளை பெறுகிறார்கள். இந்த திருவண்ணாமலை ஆலயத்தின் அமைப்பையும் நாம் உள்ளே தரிசிக்கும் பொழுது ஒவ்வொன்றாக நிதானித்து மனதில் வாங்கிக் கொண்டு உள்ள கீழில் உரு எழுதி நாம் தரிசிக்கின்றோம். சுமார் 24 ஏக்கர் விஸ்தீரணம் உள்ள இந்த ஆலயம் மிக பெரிய மதிலை கொண்டதாக விளங்குகின்றது. 4 உயரமான கோபுரங்கள் வானோக்கி விளங்குகின்றன. கிழக்கே உள்ள பெரிய ராஜகோபுரத்தை 11 நிலைகளுடனும் 217 அடி உயரத்துடன் இருக்க காண்கின்றோம். இதனுடைய அடியில் நிலை 136 அடி நீளமும் 98 அடி அகலம் கொண்டதாக அகன்று விளங்குகின்றது. தென்திசையில் உள்ள கோபுரத்தை திருமஞ்சன கோபுரம் என்பார்கள். மேற்கே உள்ள கோபுரத்தை பேய் கோபுரம் என்பார்கள். வடக்கில் உள்ளதை அம்மணியம்மாள் கோபுரம் என்று கூறுகிறார்கள். ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைந்தவுடன் வலப்புறமாக ஆயிரங்கால் மண்டபம் இருக்க காண்கின்றோம். இதனுள் பாதாளலிங்கம் இருக்கிறது. அங்குதான் ரமணர் தவம் செய்தார் என்று வரலாறு. அதன் எதிரே காணப்படுவது கம்பத்திளையனார் என்ற முருகப்பெருமானுடைய திருச்சன்னதி. இங்குதான் அருணகுநாதனுடைய பிரார்த்தனைக்கு இறங்கி பிரபுடதேவராயனும் பிறரும் காணும்படியாக கந்தக்கடவுள் கம்பத்தில் தோன்றி காட்சி கொடுத்து சிறப்பை உடையது. இதன் அருகில் அமைந்திருப்பது சிவகங்கை என்ற புண்ணிய தீர்த்தம். இதன் வடமேல் திசையில் காணப்படுவது சர்வசித்தி விநாயகருடைய சன்னதி. இதன் வடபால் ஆயர்கால் மண்டபத்தின் தென்மேற்கு திசையில் இருப்பது பாதாளலிங்கேஸ்வரர். நாம் முன் குறிப்பிட்டபடி இங்குதான் பல காலம் தங்கி ரமணர் தவம் செய்ததாக கூறுவர். பெரிய நந்தியையும் நாம் அடுத்தபடியாக காண்கின்றோம். அதன் எதிரில் காணப்படுவது வல்லாளராஜன் கோபுரம். அருணகிரிநாதர் தன்னுடைய சரீரத்தை நீக்குவதற்காக முயன்றபோது இந்த கோபுரத்தின் மீது ஏறி கீழே விழும் வேளையில் முருகப்பெருமான் அவர் முன் தோன்றி அவரை காப்பாற்றினதாக வரலாறு கூறுகின்றது. இதன் வடபால் இருப்பது கோபுரத்திளையினார் சன்னதி. அடல் அருணை திருக்கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்றார் அல்லவா, அது இவ்விடமே. அருணகிரிநாதருடைய மூலஸ்தானமும் உற்சவமூர்த்தியும் இங்கு உள்ளன. கோபுரத்தின் தென்புறம் தோன்றுவது கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதி. பல்லாள மகாராஜன் கோபுரத்தின் உள்பகுதியில் வலப்புறம் காணப்படுவது சக்தி விலாச சபா மண்டபம் என்பது. இங்கு சமய சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றன. இதன் மேற்புறம் உள்ளது புறவி மண்டபம் என்பது. இதனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சன்னதி காலபைரவருடையது. அதன் அருகில் அமைந்திருப்பது பிரம்மதீர்த்தம் என்ற புண்ணிய நீர்நிலை. இதன் மேற்புறம் இருப்பது நான்காம் பிரகாரம். இந்த பிரகாரத்தில் பிரதான கோபுரமாக கிளி கோபுரத்தை காண்கின்றோம். இதன் முதல்நிலையில் கிளியினுடைய உருவம் இருப்பதை பார்க்கிறோம். அருணகிரிநாதர் கிளி வடிவம் தாங்கி பாரிஜாத மலரை கொண்டு வந்த பொழுது தாம் விட்டு சென்ற தனது திருமேனியை காணாமல் கிளி உருவமாகவே இருந்து கந்தர் அனுபூதி பாடியதை நினைவுறுத்துவதாக இது அமைந்துள்ளது. இதன் எதிரில் 16 கால் மண்டபம் இருக்க காண்கின்றோம். இங்குதான் கார்த்திகை தீபத்தன்று பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி மலையை நோக்கிவாறு நிற்கும்பொழுது ஏககாலத்தில் தீபாராதனை நடக்கிறது. இதன் அருகில் துவஜஸ்தம்பம், பரணி தீபத்தை வைக்கக்கூடிய அகண்ட தீபஸ்தம்பம் ஆகியன இருக்க காண்கின்றோம். மூன்றாம் பிரகாரத்தில் சம்பந்த விநாயகர் சன்னதி, மகிழ மரம், திருக்கல்யாண மண்டபம், அருணநாத பெருமானுடைய சன்னதி, தேவி உண்ணாமணி நாச்சியாருடைய திருச்சன்னதி, யாகசாலை, காளத்திலிங்கேஸ்வரர் சன்னதி, பழனியாண்டவருடைய சன்னதி, ஏகாம்பரேஸ்வரர், ஜம்புகேஸ்வரர், சப்தமாதர்கள், சிதம்பரேஸ்வரர் ஆகியோருடைய சன்னதிகளையும் காண்கின்றோம். இந்த பிரகாரத்தின் மதில் சுவர்களில் ஏராளமான கல்வெட்டுகள் இருக்க காண்கின்றோம். அண்ணாமலையாருடைய திருச்சன்னதியின் பிரதான வாயிலில் அதிகார நந்திகேஸ்வரரை தரிசித்துவிட்டு அவருடைய அனுமதியுடன் உள்ளே செல்கின்றோம். இரண்டாம் பிரகாரத்தில் சிவக்ஷேத்திரங்களுக்கு உரிய மூலவர்களும் உற்சவங்களும் உற்சவ மூர்த்திகளும் இருக்க காண்கின்றோம். முதல் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தியும் சண்டிகேஸ்வரரும் அருட்காட்சி வழங்குகின்றார்கள். கர்ப்பகிரகத்தில் அண்ணாமலையார் லிங்கத் தோற்றத்தில் அருட்காட்சி வழங்குகின்றார். அம்பாளுடைய சன்னதியில் உள்ள மகாமண்டப தூண்களில் அஷ்டலட்சுமிகள், மகாசக்தி, ருத்ரதுர்கை, சரஸ்வதி, சித்திவிநாயகர், கார்த்திகேயர், காலாந்தகர், மீனாதரர், வீரபத்ரர் ஆகியோருடைய சிற்பங்களை நாம் தரிசிக்கின்றோம். இங்கு திருவம்பாவை பாடல்கள் கல்வெட்டில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலயம் ஒரு காலத்தில் கிளமாகி இருந்ததைக் கண்டு நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் முன்வந்து அக்காலத்திலேயே சுமார் 35 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஆலயத்தை புதுப்பித்தும் திருவாபரணங்கள், வாகனங்கள் முதலியன செய்வித்தும் திருப்பணி செய்து மகா கும்பாபிஷேகம் நடத்தினார்கள். அதன் பின்னரும் பல முறை அவர்களுடைய உதவியால் பல திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இன்னமும் அதே முறையில் பல தர்மங்கள் அவர்களால் செய்யப்பட்டு வருகின்றன என்பதை அறிகின்றோம். திருப்பந்தாள் காசி மடம் இங்கு பல தர்மங்களை செய்து வருகிறது. காலையிலும் மாலையிலும் இதற்கென்று ஒரு ஓதுவாமூர்த்தி நியமிக்கப்பெற்று திருமுறைகள் ஒலிக்கும்படி செய்துள்ளார்கள். அதேபோல் அன்னம்பாலிப்பும் ஆதிசேவர்களுக்கு படிக்காசு நிதியும் பசுமடம் போன்ற தர்ம காரியங்களையும் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இவ்வாறு பல திருப்பணிகளை பலரும் முன்வந்து செய்திருக்கும் போது இந்த ஆலயம் மேன்மேலும் பிரபலமாகவும் சாந்தியதியம் உடையதாகவும் விளங்குகின்றது. இங்கு மாதந்தோறும் உற்சவங்களும் வழிபாடுகளும் நித்திய பூஜைகளும் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. சித்திரை மாதம் வசந்த உற்சவம் 10 நாட்கள் நடைபெறுகின்றன. ஆனியில் தட்சிணாய பிரம்மோற்சவம் 10 நாட்கள் நடைபெறுகின்றன. ஆடியில் ஆடிப்பூர உற்சவம் 10 நாட்கள். புரட்டாசியில் நவராத்திரி உற்சவம் 10 நாட்கள். ஐப்பசியில் ஸ்கந்தசஷ்டி உற்சவம் 6 நாட்கள். கார்த்திகை பிரம்மோற்சவ தீபத் திருவிழா 10 நாட்கள். மார்கழியில் மாணிக்கவாசகர் உற்சவம் 10 நாட்கள். தையில் சங்கராந்தி உற்சவம் 10 நாட்கள். பங்குனியில் உத்தர திருவிழா 6 நாட்கள். ஆகியவை மிகவும் பிரபலமாக நடைபெறும் உற்சவங்களாகும். இவ்வாறு இந்த ஆலயம் செவ்வனே பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இங்கு உள்ள பல கல்வெட்டுக்களை அரசாங்கத்தார் படியெடுத்துள்ளார்கள். அதன் மூலம் நாம் அக்காலத்து அரசர்கள் அவர்களுடைய நிபந்தங்கள் பற்றிய விவரங்களை நாம் அறிகின்றோம். பராந்தக சோழன் முதலாம் பராந்தக சோழன் காலம் முதல் கிருஷ்ணதேவராயர் சதாசிவராயர் காலம் வரையில் உள்ள கல்வெட்டுகளை நாம் காண்கின்றோம். அதாவது கிபி 907 முதல் கிபி 1565 என்று கூறலாம். இந்த காலகட்டத்தில் பல மன்னர்கள் அமைத்து தந்த நிபந்தனைகளை பற்றி இந்த கல்வெட்டுகள் விவரமாக குறிப்பிடுகின்றன. இந்த தலத்தை பல புராணங்கள் சிறப்பித்தாலும் இதற்கென்று ஒரு தலபுராணம் தமிழில் சைவ இல்லப்பனாவனர் என்பவரால் இயற்றப்பட்டுள்ளது. அதனை அருணாச்சல புராணம் என்று குறிப்பிடுவார்கள். இதில் மற்ற புராணங்களில் வருவது போல இந்த தலத்தின் பெருமையும் மூர்த்தியின் பெருமையும் தீர்த்தங்களின் பெருமையும் வழிபட்டோருடைய பெருமையும் பிற சிறப்புகளும் இந்த நூலாசிரியருடைய சிவபக்தியும் ஒரு சேர நாம் அறிய முடிகிறது. அதில் வரும் பல அழகிய பாடல்களுள் உண்ணாமலையாளை போற்றும் ஒரு துதிப்பாடலை நாம் இங்கு நினைவு கூறலாம். இந்த பாடலில் லகர லகர ழகர நகர எழுத்துக்கள் மிகுந்து வந்துள்ளன. தற்காலத்தில் இந்த லகர ழகர ழகரங்கள் சரியாக உச்சரிக்கப்படாமல் மொழியை சிதைக்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பாடலை பள்ளிக்கூடங்கள் தோறும் தமிழாசிரியர்கள் பயிற்றுவித்தால் இந்த நிலை வராமல் இருக்க ஏதுவாகும். இந்த பாடலாவது கார் ஒழுகும் குழலாளை கருணை வழிந்து ஒழுகும் இரு கடைக்கண்ணாளை மூரல் இள நிலவு ஒழுக புழுகு ஒழுக அழகு ஒழுகும் முகத்தினாளை வார் ஒழுகும் தனத்தாளை வடிவு ஒழுகி தெரியாத மருங்குலாளை சீர் ஒழுகும் பதத்தாளை அருணை உண்ணாமுலையாளை சிந்தை சேர்ப்பாம் என்பது. இந்த அருமையான தமிழ் பாடலை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் எழுத்து பிழையில்லாமல் சொல்லை தவறாக பிரயோகம் செய்யாமல் குழந்தைகளுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க ஏதுவாகும். இந்த நூலில் பல சருக்கங்கள் அமைத்துள்ளார் சைவ இல்லப்பனாவலர். ஒவ்வொரு சருக்கத்திலும் இந்த தலத்தினுடைய பெருமையையும் இவருடைய நூலாசிரியருடைய சிவபக்தியும் நாம் ஒருங்கே காண்கின்றோம். சிவமூர்த்தங்களை பற்றியும் தத்துவங்களை பற்றியும் சைவ சித்தாந்தத்தை பற்றியும் பல குறிப்புகள் காணப்படுகின்றன. சைவம் வாழி வாழியே என்று ஒரு பாடலை முடிக்கின்றார். அர்த்தநாரீஸ்வர கோலத்தை வர்ணிக்கும் பாடல்கள் அருமையாக உள்ளன. அடுத்த செஞ்சடை ஒருபுறம் ஒருபுறம் அழகம் தொடுத்த கொன்றை ஓர்புறம் ஒருபுறம் நறும் துடையல் வடித்த சூலம் ஓர்புறம் ஒருபுறம் மலர்குவளை திடத்தில் ஆறு கழல் ஒருபுறம் ஒருபுறம் சிலம்பு என்றெல்லாம் இந்த ஒரு பாகம் சிவமாகவும் மற்றொரு பாகம் சக்தியாகவும் இருக்கும் அர்த்தநாரீஸ்வர கோலம் அருமையாக சித்தரித்து காட்டப்படுகின்றது. இவ்வாறு இந்த அருணாச்சல புராணத்தின் மூலம் நாம் இந்த தலத்தினுடைய பெருமைகளை அறிகின்றோம். இவ்வாறு தலத்தினுடைய பெருமையையும் மூர்த்தியினுடைய பெருமையையும் இப்பெருமானை வழிபட்டு நற்கதி பெற்றவர்களுடைய பெருமையும் நாம் அறிந்து கொண்டு அருணாச்சலத்தை தரிசித்தோமாயின் நமக்கு நினைத்த மாத்திரத்திலேயே முக்தி வழங்கக்கூடிய பெருமான் நிச்சயமாக நம்மை பிறவி பெருங்கடலிலிருந்து கரையேற்றி பேரானந்த பெருவாழ்வு வழங்குவான் என்பதில் ஐயமே இல்லை. ஆகவே இதன் பெருமைகளை உணர்ந்து அத்தலத்தை வழிபட்டு அத்தலத்தை வலம் வந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாரையும் வழிபட்டு நாம் நற்பெயர் பெறுவோமாக. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் ஆண்பாகி நின்றானே, தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானே, பெண்ணாளும் பாகனே பேணு பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் கான் அம்மானாயிரம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் உருத்ர பசுபதி நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
1: சிற்றம்பலம் இது ஆச்சு கதை நேரம். இன்னைக்கு கதை என்ன தெரியுமா? உருத்ர பசுபதி நாயனார் வரலாறு. அந்த நாயன்மார் பேர் என்ன? உருத்ர பசுபதி நாயனார். சரியா? அவங்களோட வரலாறு எப்படி, அவங்க எப்படி பெருமான் திருவடிக்கு போனாங்க, அவங்க என்ன சிவ தொண்டு செஞ்சாங்க, இதுதான் கதை. சரிங்களா? இவங்களுடைய ஊர் என்ன தெரியுமா? நம்ம சோழ நாடு. நம்ம சோழ நாடு தான் நமக்கு தெரிஞ்ச நாடு தானே. சோழ நாடு நிறைய காவிரி எல்லாம் பாய்ந்து ரொம்ப வளமான சோழ நாட்டில் திருத்தலையூர் அப்படிங்கிற ஊர்ல இவங்க அவதாரம் செஞ்சாங்க. ஊர் பேர் என்ன? திருத்தலையூர். சரியா? இந்த திருத்தலையூர் எங்க தெரியுமா இருக்கு? உங்களுக்கு எல்லாம் மாயவரம் தெரியுங்கள, மாயூரம் மாயவரம் சொல்லுவோம். அந்த மாயவரத்துல இருந்து பேரளம் அப்படிங்கிற ஊருக்கு போற வழியில கொல்லுமாங்குடி அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த கொல்லுமாங்குடியில இருந்து இன்னொரு 3 கிலோமீட்டர் போனா இந்த திருத்தலையூருக்கு போகலாம். சரியா? நீங்க அடுத்த போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு போய் பார்த்துட்டு வாங்க. என்ன திருத்தலையூர்? சரிங்களா? இந்த திருத்தலையூர்ல அண்டகர குலத்துல பிறந்தாங்க நம்ம பசுபதி நாயனார். சரியா? அவங்களோட பேரு பசுபதி. அது என்ன பசுபதி? பசுன்னா என்ன அர்த்தம்? பசுன்னொன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பால் கொடுக்குற பசுமாடு ஞாபகம் வரும் இல்லையா? ஆனா அந்த பசுங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அது என்ன தெரியுமா? உயிர்கள் அப்படின்னு அர்த்தம். பசு அப்படின்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த உலகத்துல எல்லாம் எவ்வளவு உயிர்கள் இருக்கு இல்லையா? பறவைகள், விலங்குகள், செடி, மரம், கொடி, மனுஷங்க, எல் பூச்சி, புழு, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு உயிர் இருக்கு இல்லையா? அந்த உயிர்களுக்கு எல்லாம் தலைவன். பதி அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். சரியா? உயிர்களுக்கு எல்லாம் தலைவன் யாரு? நம்ம சிவபெருமான். அதனால பசுபதி அப்படிங்கிறது யாரோட பேரு? நம்ம சிவபெருமானுடைய பேர். சரியா? இந்த பேரு தான் நம்ம நாயனாருடைய பேர். சரிங்களா? சரி, இவங்க வந்து அந்தனர் குலத்துல பிறந்திருக்காங்க. இந்த திருத்தலையூர் ஊரே ரொம்ப சிறப்பான ஊர். ஏன்னா அங்கே நிறைய அந்தனர்கள் குடி இருந்துச்சு. எல்லாரும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு நியமம் இருக்கும். சரியா இந்தந்த நேரத்தில் இந்தந்த வழிபாடு செய்யணும்னு ஒரு கணக்கு வச்சு செய்வாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கும். ஏன் அவங்க வந்து எப்போதும் வேள்வி செஞ்சுட்டே இருப்பாங்க. எல்லா வீட்லேயும் எந்த நேரமும் வேள்வி நடந்துகிட்டே இருக்கும். அந்த வேள்வின்னா உங்களுக்கு தெரியும்ல, ஹோமம் பண்ணுறது. ஹோமம் பண்ணுறதை பார்த்துருக்கீங்கல்ல நீங்கள். ஒரு ஓமகுண்டு அமைச்சு அதுக்குள்ளே வந்து நெருப்பு வளர்த்து இல்லையா, அதில் பெருமானை எழுந்தருளை பண்ணி, சிவபெருமானை எழுந்தருளை பண்ணி இல்லையா, அப்புறம் பூரணாகுதி அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, ஆவிர்வாகம் பூரணாகுதின்னு சொல்லுவாங்க. அதை பூரணாகுதி கொடுத்து அப்படி சிவ வழிபாடு நடந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த வழிபாடு நடக்கிற இடமெல்லாம் அப்படியே சிவபெருமானுடைய திருவருள் நிறைஞ்சிருக்கும். அதனால தான் இப்போ கூட சொல்லுவாங்க, ஆண்டுக்கு ஒரு முறையாவது வீடுகளில் வேள்வி வழிபாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யும்போது என்ன தெரியுமா ஆகும்? அந்த வேள்வியில் வந்து நம்ம இதில் நெருப்பில் வந்து நிறைய இதெல்லாம் வைக்கிறோம்ல, அந்த மூலிகைகள் குச்சி குச்சி குச்சியாக வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நிறைய மூலிகை தன்மை உடையது. அந்த புகையை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு நோயே வராது, இருக்கிற நோயும் ஓடிடும். சரியா? அப்புறம் அந்த வீடே வந்து ரொம்ப ஒரு சிவன் திருவருள் நிறைஞ்ச வீடாக இருக்கும். இப்போ சிவன் திருவருள் இருக்கிற இடத்துல தப்பு நடக்காது இல்லையா? நல்லது நடக்கும், தப்பு நடக்காது, கெட்டது நடக்காது இல்லையா? அப்போ நமக்கு எல்லா சிறப்புகளும் நன்மைகளும் வந்து சேரும் இல்லையா? அதனால தான் எல்லா வீடுகள்லையும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது சிவவேள்வி செஞ்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த திருத்தலையூர் ஊரில் இன்னும் வேள்வி நடந்துட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாரும் அந்தனர் குலத்தில் உள்ளவங்க, அவங்க வேள்வி பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால ஊரே அப்படியே சிவமனம் கமழும். அந்த ஊரில் நியாயம், நீதி, நேர்மை, அமைதி, தர்மம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாரும் ரொம்ப ஒரு நல்ல வேல்யூ சிஸ்டத்தோடு வாழ்வாங்க, தனக்குன்னு ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்வாங்க. சரியா? அதனால அந்த ஊரே ஒழுக்கமான ஊராக, சிறப்பான ஊராக இருக்கும். சரியா? அப்படிப்பட்ட ஒரு ஊரில் அந்தனர் குலத்தில் நம்ம பசுபதியார் பிறந்திருப்பாங்க. சரியா? அவங்க அவதாரம் பண்ண குலம் அந்தனர் குலம். சரிங்களா? அவங்க வந்து எப்போதும் நம்ம சிவபெருமான் மேலே அன்போடு இருப்பாங்க. மனசில் எந்த நேரமும் நம்ம சாமியவே நினச்சிட்டே இருப்பாங்க. அவங்க வேதத்தில் ருத்ர மந்திரம்னு ஒன்று இருக்காங்க, ஸ்ரீ ருத்ரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வடமொழி வேதங்கள் என்னென்ன? ரிக், யஜுர், சாம, அதர்வணம்.
2: இந்த நாலு தான் வடமொழி வேதங்கள் இல்லையா. இந்த வடமொழி வேதத்துல யஜூர் வேதத்துல நடுவால மையத்துல இருக்கிறது ஸ்ரீருத்ரம் சரியா. அந்த யஜூர்ல இருக்கிறது வந்து ஏழு காண்டம் இருக்கும், அதுல நாலாவது காண்டத்துல நடுவால இருக்கிற சூத்திரத்துல இருக்கிறது ஸ்ரீருத்ரம் சரியா. இந்த ஸ்ரீருத்ரம் வந்து அதுல நடுவால் அந்த ஸ்ரீருத்ரத்துலயும் நடுவால் இருக்கிறது ஐந்தெழுத்து சரியா. ஐந்தெழுத்துல என்ன, நம்ம சிவாய சிவாய நம்ம இல்லையா. இந்த ஸ்ரீருத்ரத்துல நடுவால் இருக்கிறது ஐந்தெழுத்து. அதனால இந்த ஸ்ரீருத்ரத்தை வந்து எப்போது ஓதிட்டே இருப்பாங்க நம்ம பசுபதியார் சரியா. அவங்க எப்படி ஓதுவாங்க தெரியுமா, அவங்க ஊர்ல வந்து ஒரு நல்ல தாமரை குளம் இருக்கும். தாமரை குளம் பார்த்துருக்கீங்களா, குளத்துல நிறைய தாமரைகள் பூத்து பூத்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாமரை குளம் இருக்கும். தாமரை குளத்துல நடுவுல இறங்கி நல்ல நீர்ல நல்ல கழுத்து வரைக்கும் முழுகிற மாதிரி அந்த நீர்ல நின்றுடுவாங்க. நின்றுட்டு கையை தலைக்கு மேல தூக்கிக்குவாங்க, தலைக்கு மேல தூக்கி கூப்பிட மாதிரி வச்சு அப்படியே மணிக்கணக்கா ஸ்ரீருத்ரத்தை சொல்லிட்டே இருப்பாங்க சரியா. மனசெல்லாம் அப்படியே சாமியவே நினைச்சிட்டே

சுதந்திரத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? அது வந்து பெருமான் திருவடிய நிச்சயமா கொடுக்கும். இந்த மந்திரங்களுடைய சிறப்பு அதுதான். மந்திரங்கள் வந்து அதுக்கு ஒரு பலன் உண்டு, ஒரு மந்திரத்துக்கு ஒரு பலன் அப்படி கணக்கு உண்டு. அந்த மந்திரத்தை நம்ம நிஜமான ஒரு அன்போடு சொல்லிட்டே வந்தா, நீ சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லிக்கிட்டே வந்தா, அந்த மந்திரம் தான் தர வேண்டிய பலனை தந்தே தீரும். சரியா? அது மாதிரி இந்த ஸ்ரீருத்ரம் வந்து அது கொடுக்க வேண்டிய பலன் என்ன? பெருமான் திருவடியில கொண்டு போய் சேர்க்கறது தான் அவனுடைய பலன். அதனால அவங்க வந்து இந்த மந்திரத்தை விடாம சொல்லிட்டே இருந்து அந்த மந்திரத்தினுடைய பயன் கிடைச்சே தீரணும் இல்லையா? அப்படி அவங்களுக்கு சிவபெருமானோட திருவடி கிடைக்கும். சரியா? இதனால அவங்க வந்து உருத்திரத்தை சொல்லிட்டே இருந்தாங்க, ஸ்ரீருத்ரத்தை சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா? அதனால அவங்க வந்து உருத்திர பசுபதி நாயனார் அப்படின்னு பேர் வந்துச்சு அவங்களுக்கு. சரிங்களா? அப்ப நம்ம நீங்க கேட்கலாம், நேரமா அதே சொல்லிட்டே இருந்தா எப்படி மற்ற வேலைகளை எல்லாம் பாக்குறது? நமக்கு சாப்பிடணும், தூங்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், சமையல் செய்யணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், விளையாடணும், இப்படி எல்லாம் நிறைய வேலைகள் இருக்கு. இந்த நேரம் ஸ்ரீருத்ரத்தையே சொல்லிட்டு இருந்தா எப்படி நம்ம மற்ற வேலைகளை பாக்குறது அப்படின்னு நமக்கு எல்லாம் ஒரு கேள்வி வருதுல்ல? அது முடியும். எப்படி தெரியுமா? நீங்க டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல? டிஸ்கவரி சேனல்லாம் நம்ம சில டாக்குமெண்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது, நம்ம வடநாட்டுல எல்லாம் சில இடங்கள்ல வந்து ரொம்ப வறட்சி இருக்கும், அந்த இடங்கள்ல தண்ணியே இருக்காது. அப்ப அந்த வீட்டு பெண்கள், அந்த கிராமத்து பெண்கள்லாம் என்ன செய்வாங்க? ரொம்ப தூரம் நடந்து போய் தண்ணி கொண்டு வருவாங்க, பானையில தண்ணி கொண்டு வருவாங்க. ரொம்ப தூரம் போகணும், கிலோமீட்டர் கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி கொண்டு வருவாங்க. அப்ப எல்லாம் நம்ம ஒரே ஒரு குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி கொண்டு வந்தோம்னா எப்படி பத்தும்? பத்தாது இல்லையா? வீட்டு செலவு பத்தாது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க? நாலஞ்சு பானை எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு ஒன்று மேல ஒன்று, ஒன்று மேல ஒன்று, ஒன்று மேல ஒன்று அடுக்கி வச்சுக்குவாங்க. அடுக்கி வச்சு தலைமையில வச்சுட்டு நடந்து வருவாங்க. இடுப்புல வேற ஒரு குடம் வச்சுக்கிடுவாங்க. இடுப்புல ஒரு குடம் தண்ணி, தலைக்கு மேல ஒரு நாலஞ்சு பானை, ஒன்று மேல ஒன்று, ஒன்று மேல ஒன்று அடுக்கி எல்லாத்துலேயும் தண்ணியை பிடிச்சி நிறுத்தி வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அந்த பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு கூட்டமா போவாங்க, ஒரு நாலஞ்சு பெண்களாக சேர்ந்து போவாங்க. நடந்து போயிட்டு இவ்வளோ தண்ணியை எடுத்துக்கிட்டு, ஆறு ஏழு குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே ஜாலியாக வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க தலைமையில் அஞ்சு ஆறு குடம் தண்ணி இருக்கும், இடுப்பில் வேற ஒரு குடம் தண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கையை வீசிக்கிட்டே ஜாலியாக பேசிக்கிட்டே வருவாங்க. எப்படி நம்மளாக இருந்தால் வச்சு பாருங்க, நம்ம தலைமையில் ஒரு குடம் தண்ணியை வச்சாலே, ஒன்று குடத்து மேலேயே கான்சன்ட்ரேஷன் வச்சா என்னாகும்? பேச மாட்டோம், நடக்க மாட்டோம். இல்லை நடக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் வச்சா என்னாகும்? தலையில் இருக்க பானையை கீழே விட்டுருவோம் இல்லையா? ஏன்னா நமக்கு அந்த ஒருமுகப்பட்ட சிந்தனை வரலை. அவங்க பயிற்சி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அவ்வளவு கூட தண்ணியை தலையில வச்சுக்கிட்டு ரொம்ப கேஷுவலாக நடந்து வருவாங்க இல்லையா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டிக்கடியிலலாம் அந்த மாதிரிலாம் காட்டுறதை பார்த்துருக்கீங்க. அதுபோல பயிற்சி செய்ய செய்ய செய்ய செய்ய மனசு பெருமானை நினச்சிக்கிட்டே இருக்கும். அது நினைவு அப்படியே மாறாமல் இருக்கும்போது நம்மளால் மற்ற வேலைகளை செய்ய முடியும். ஆனா அதுக்கு கடுமையான பயிற்சி தேவை. அது என்னமோ சீக்கிரமா வந்துடாது, அவ்வளோ ஈஸி இல்லை அது. சரியா? அப்படி ஒரு பயிற்சி பண்ணி நம்மளால இந்த காரியத்தை செய்ய முடியும். அப்படி செஞ்சு நிறைய அருளாளர்கள் அப்படியே பெருமான் நினைவோடு இருந்ததும் அவங்கெல்லாம் வாழ்ந்து பெருமான் திருவடிக்கு போயிருக்காங்க. முக்தி போற நிலைமையில இருக்கிற உயிர்கள்லாம் எப்போதுமே பெருமானை நினைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா அது இந்த உலகத்துல பிறந்திருக்கிறதுனால சில வேலைகளையும் செய்யணும், குளிக்கணும், துவைக்கணும், இந்த மாதிரி சில வேலைகள் செஞ்சே ஆகணும். இந்த உலகத்துல இருந்தா அந்த வேலைகளையும் செய்வாங்க. ஆனா மனசு எப்போதும் பெருமான் திருவடியவே நினைச்சுட்டே இருக்கும். சரியா? அப்படி நம்ம உருத்திர பசுபதி நாயனாரும் ஸ்ரீருத்ரத்தை எந்த நேரமும் இரவும் பகலும் விடாம சிந்திச்சாங்க. அப்படி சிந்திச்சு சிந்திச்சு ஸ்ரீருத்ரத்தை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லியே அவங்க பெருமான் திருவடிக்கு போனாங்க. சரியா? அதனால ஸ்ரீருத்ரத்தை வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அருமறையும் பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மறைகளையும் ஓதுனா, எல்லா வேதத்தையும் ஓதுனா என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயன் இந்த ஸ்ரீருத்ரத்தை ஓதுனா கிடைக்கும். அதனால ஸ்ரீருத்ரத்தை என்ன சொல்லுவாங்க? அருமறையின் பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப ஸ்ரீருத்ரத்தை பாடி பாடி ஓதி ஓதி ஓதியே பெருமான் திருவடிக்கு போனவங்க யாரு? நம்ம உருத்திர பசுபதி நாயனார். இதனால தாமரை குளத்தை பார்க்கும்போது, ஸ்ரீருத்ரத்தை கேட்கும்போது எல்லாம் நம்ம உருத்திர பசுபதி நாயனார மனசால நினைச்சு வணங்கிக்கணும். சரியா? நம்மளும் எப்போதும் பெருமானை தியானிச்சுட்டே இருக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு நம்ம விருப்பப்படலாம். சரியா? அது அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, ஆனால் விருப்பப்பட்டு செஞ்சு நம்ம அந்த பயிற்சியை கொண்டு வரணும். கொண்டு வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம நம்மளை சரிசமைப்படுத்திக்கணும். சரிங்களா? இனி நாளை பார்க்கலாமா? திருச்சி தம்பலம்.

0: नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: அழகிலும் பொருளிலும் இறைவர் திருவடிக்கு அன்பிலும் பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கௌரியை மனம் முடித்த அந்த பிரம்மசாரி மிகுந்த மகிழ்ச்சியோடு ஓரியூரில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு கௌரியை அழைத்துக் கொண்டு வருகின்றான். இடம் ஓரியூரில் கௌரியின் புகுந்த வீடு. இதோ அவர்களுடைய பெற்றோர்கள் கௌரியை எவ்வாறு வரவேற்கிறார்கள் என்று நாம் காண்போமா?
3: அம்மா, அப்பா, அம்மா, அப்பா.
4: என்னடா போடா, பிச்சைக்கு போய் வந்தாயா? அவ்வளவுதானே, வருகிறேனடா.
3: இல்லை அம்மா, இங்க வந்து பார், செல்வம் மிகுந்த ஒரு அழகு கன்னியை மனம் முடித்து வந்திருக்கிறேன். அம்மா,
4: உனக்கு யாரடா பெண் கொடுத்தார்கள்? அடடே, பட்டு சேலை, தங்க ஒட்டியானம், தங்கத்திலேயே பொண்ண புதைச்சு வச்சு கொடுத்திருக்காங்களே. ஆ, இது என்னடா சாம்பல பூசியிருக்கா?
5: சிவசிவா அம்மா, வேதம் இறைவனை திருநீறு பூசி வெளுத்த மிடரை உடையவன் என்று புகழ்கின்றன. உபநிடத்தங்கள் திருநேற்றை அல்லவா உள்ளத்தின் மாசுக்களும் என பேசுகின்றன. திருநீரை பூசாதவர்கள் செய்யப்படும் எத்தகைய வேள்வியும் பயனற்றது என்றல்லவா முனிவர்கள் கூறியுள்ளனர். திருநீற்றை இகழ வேண்டாம் அம்மா.
4: ஆ, இந்த கழுத எனக்கே சாணிசார பத்தி சொல்றா? சுடுகாட்டுல ஆடுறவன கும்பிடுவா போல இருக்கு.
5: சிவசிவா அம்மா, என் வணக்கத்துக்குரிய மாமியாகிய நீங்கள் இவ்வாறு சிவநிந்தனையால் நரகம் புகுந்துவிடக் கூடாது என்று என் மனம் துடிக்கிறது. அம்மா, மறைகள் ஈஸ்வரன் உடையவன் என்று கூறும். அந்த ஈஸ்வரன் என்ற சொல் சிவபெருமானை அல்லவா குறிக்கும்? காயத்ரி மந்திரத்துக்குரிய பொருளாகவும் பிறப்பு இறப்பு இல்லாதவராக இருந்து வீடு பேர் அருள் கூடிய ஒரே இறைவன் சிவபெருமான் அல்லவா? அவரை நீங்கள் நன்றாக இருத்தல் பொருட்டு என்றும் நிந்திக்காதீர்கள் அம்மா.
4: டேய், இவளை யாடா கட்டிட்டு வந்த? அவளை அந்த மூலையில தள்ளு, நல்லா கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்கான்.
5: சிவபெருமானே, அன்னையே.
0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: இப்படி உலகத்துக்கு வானொலியில் வடாது மையும் மலி வளர்ந்து சுரந்து மையும் கோல்முறை அரசு இவ்வாறு குறைவில்லாத உயிர்கள் மக்களும் இருக்கின்ற முறைப்படி இந்த வித்தியாசத்தினாலும் பலனுகிறார். மேலதனை தானம் செய்தார் அடையும் பலம் உணர்த்துகின்றார். இத்தகைய புத்தகத்தை ஈந்தாலும், புத்தகத்தை ஈந்தவர் கொடுத்தவர்கள் எடுத்து ஒன்றுக்கு அத்தனவர் புறத்துறைவர் ஆயிரம் ஆள் கற்பவர். ஒரு எழுத்துக்கு ஆயிரம் கற்பதாலும் சிவலோகத்தில் இருக்கலாம் ஒரு எழுத்து. அதனால இப்ப என்ன சொல்றேன்னா, அந்த அனநிலையை மிகச்சிறந்தது எது என்று கேட்டால் இந்த ஞானதாரம் தான். ஞான நூல் தரை ஓதல், ஒதுவித்தல், நற்பொருளை சிந்தித்தல், தான் கேட்டல் நன்றா, ஈனமேலா பொருளகரை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடவிக்கும் எளிஞானவர். ஞான நூல் நனைவுதல், ஒதுவித்தல், நற்பொருளை கேட்டித்தல், தான் கேட்டல் நன்றா, ஈனமேலா பொருளகரை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடவிக்கும் எளிஞானபூர் என்பது கையான சித்தியார். அதனால ஞான நூல்கள் ஓதுவது, ஓத வைப்பது, கேட்பது, கேட்க வைப்பது, சிந்திப்பது, இதே பஞ்ச மகாயுக்கியம் சொல்றது. பஞ்ச மக அஞ்சு சொல்லுது அல்லவா பஞ்சமகா இங்கே என்று சொல்லுவோம். அதனால ஞான நூல்களை ஓத வைப்பது, அதாவது ஞான நூல்களை பாதுகாப்பது, ஞான நூலை பாதுகாப்பது, அந்த ஞான நூலை தானம் செய்வோம் மிகச்சிறந்ததான். இப்படி ஞான இந்த பிரசங்கத்துக்கு என்ன பிரசங்கம்னா, நம்முடைய பிரசங்கத்துக்கு உண்மையிலேயே ஞான பிரசங்கம். நம்முடைய பிரசங்கம் எல்லாம் இது முழுவதும் சிவத்தை பத்தியே, சிவஞானத்தை பத்தியே நம்முடைய பிரசங்கம். வேற பசுநூலை பத்தி பேசுறதே கிடையாது, பசுநூலை பத்தி பேசுறது. அதனால என்ன பிரசங்கம்? ஞான பிரசங்கம். ஞானத்தை பத்தியே சொல்லுகின்றபடியினாலே இந்த பிரசங்கத்துக்கு ஞான பிரசங்கம் என்று சொற்பொழிவு அல்ல, சொற்பொழிவே அல்ல. சொற்பொழிவுன்னா பொருள் பொழிவு இல்லைன்னு இருந்து சொல்லுக்கா இருந்து பொருள் இல்லை அப்படி இல்ல. சொல்லும் இருக்கிறது, இந்த ஒரு எழுத்துக்கு ஆயிரம் கர்த்தகாரம் சிவலோகத்தில் இருக்கிறாங்கிறார். அதுக்கு மேல புத்தகத்தை பிறந்தாரும்னா புத்தகத்தை காப்போம், புத்தகத்தை பாதுகாப்போம். பிறந்தாரும் தாய் தந்தை புத்திரரும் சித்த மகள் உற ஏவல் செய்தார்கள். புத்தகத்தை பிறந்தவர், புத்தகத்தை பாதுகாத்தவர்கள், அந்த பாதுகாத்தவரே தாய் தந்தை. சித்த மகள் உற ஏவல் செய்தார், அந்த புத்தகத்தை பாதுகாத்தவருக்கு ஏவல் செய்கின்றவர். இதுல கூட அந்த கர்மயாகம், கர்மயோகம், ஞான யோகம் இதுல வந்திருக்குது சொல்லி பேசியிருக்கிறேன். அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்கறேன்னு வச்சுக்கோ, ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுக்கறேன்னு வச்சுக்கோ, அது எதுல சேரும் தெரியுமா? அது கர்மயோகத்துல சேரும். இப்ப எனக்கு காபி கொடுக்கறேன்னு வச்சுக்கப்பா, இது கர்மயோகத்துல சேரும். இப்ப காபி கடையில ஒருத்தன் காபி கொடுக்கறான்ல, அது கர்மம், அது கர்மம், கர்ம யோகம் அல்ல, இது கர்ம யோகம். இப்ப எனக்கு காபி கொடுக்கறான்லவா, இதுக்கு பேர் கர்ம யோகம். இந்த கர்ம யோகம் எதுக்கு ஆதாரமாக இருக்கு என்றால், ஞான யோகத்துக்கு ஆதாரமாக இருக்கு. கர்மயோகம் என்ன பண்ணுதுன்னா இவருக்கு ஞான யோகத்தை கொடுக்கும் அடைவார்கள். பாதுகாத்தவனுடைய தாய் தந்தையும் சுற்றத்தாருக்கு ஏவல் செய்தவர்களும் கிடையாது. அதுக்கு மேல மூவர் சுற்றத்தாரும் தேவலோகத்துக்கு சேர்வார்கள். சிறப்பு விதி உணர்த்து இந்த சிவஞான தானத்தை, சிவஞான நூல்களை பூசை பண்றதுக்கு ஒரு குறிப்பு நாள் சொல்கிறார். அது ஆடி மாத பூரணையும் வையாசி மாதத்து பூரணையும் சொல்றார். ஆடி மாதம் பௌர்ணமியிலையும் வையாசி மாதத்துல வந்துற பௌர்ணமியும் சிறப்பு சிவஞான பூசணையே. சிவாகமங்கள் அலேகங்கள் கொடுப்பார், துணும் பயம் கொடுத்துருந்தார். ஐயா அலேகங்கள்ங்கிறது அந்த ஓலைச்சுவடி, அப்பெல்லாம் ஓலைச்சுவடி தானே. சரி, இப்ப பேப்பர், பேப்பர் கொடுக்கறேன் எழுதுவதற்கு வேண்டிய பொருள்கள், இந்த நூல் எழுதுவதற்கு வேண்டிய பொருள், புத்தகம் முதலாக, பேப்பர் முதலாக மற்ற பொருள்களை கொடுக்கிறோம். இறைவன் இணையில் வாய்மொழியை, இறைவன் இணையில் வாய்மொழியை, ஒப்பற்றவனாய் செவ்வாருடைய ஒப்பற்ற திருமொழியை எழுத இதழால் இசை முறையை பெருவன் ஆதரவு பெற்றார். நமக்கு பெருவித்தார் அறையும் களலான் அமலன் அமர் புறத்தின் அதனின் இதழ் ஒன்றற்கு குறைவ குறைவ அதுகம் ஓர் ஆயிரமும் உறவே யோகை அது வரவே. அதனால ஒரு பேப்பருக்கு ஒரு ஆயிரம் கற்பா அங்க வசிக்கலாம். ஒரு பேப்பர் அதுக்கு மேலே கம்பே, கம்பேன்னு அந்த ஏட்டுக்கு மேலே பாதுகாப்பா இருக்கிறது கம்பே. அப்புறம் எழுத்தாடி இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் கொடுத்தவர்கள் எல்லா சிவலோகத்துக்கு போவார்கள். திருமுறைக்கு வேண்டு உபயோகங்கள் கொடுப்பார். அடையும் திருமுறையை சேர்த்ததுக்கு அங்கமான சலாகை, தமபூசி, சீமுளி, அதுவும் பெரிய ஒரு வாழ்வு பண்ணுவோம். அந்த இது தொலை போடணும், ஓலைய தொலை போடும், கையில் போகணும்ல, இந்த தொலை போடணும், சீவரத்துக்கு கட்டி முறை சீவரத்துக்கு எல்லாம் சிவலோகம். திருமுறையை சேர்த்ததற்கு அங்கமான ஜலாவை தமதூசி சீவுளி யாதொன்றை எனும் பெரியோர்வால் உருப்பத்தொன்னு கொடுப்போர் சிவலோகத்தில் சென்று சகல கோபங்களுக்கும் கூடி வாழ்ந்திருப்பார். அதற்கு காக்கும் பரிவட்டம் முதல் மேற்கு தீராக உள்ளவற்றை மகிழ்ந்து கொடுப்பார். இடை ஒன்றதுக்கு ஆயிரம் யுகமும் குறையாக அகமழ்ச்சியுடன் சிவலோகத்திருப்பார். அந்த துணி மேலப்பட்டு காக்கிறது ஒப்பின் உடைத்தரா சிவாகமத்தை ஒரு மாதாக்களுக்கு வசரதானந்தி ஒரு பெரும்பயம் விட்டிருந்தார். அதாவது சிவாகமத்தை ஊதுகின்ற ஞாதாக்களுக்கு, ஞாதாக்கள்னா அந்த மெய்யன்பர்களுக்கு வஸ்திரதானம், அந்த ஆகமத்தை ஊதுகிற அன்பர்களுக்கு வஸ்திரதானம். பரமந்திருவாய் உரியதனை பயிற்றும் பரம யோகிதனுக்கு உருகி ஆலை உகப்புறவை உதவும் அவர்தம் உள்ளளவும் பொறிவில் பரம சிவஞான கோஷம் புரிவோடு இருந்த பலம் மறுவார்கள் அவரந்தோ பத்தாராவார் வரதனுக்கு. அவர்களும் அந்த ஆயிரம் கற்பம் சிவலோகத்திலே வாழ்வார்கள். சிவஞான கோஷம் என்ற ஆகமத்துக்கு பெயராயிருக்கும். மேலவருக்கு அன்ன முதலியவை உதவினார் பெரும் பயணம் நடத்து வந்தார். எல்லாம் தானம் தவம் தானம் தவம் முழுவதும் தானம் தவம் தானம் தவம் எல்லாம் சிவசம்பந்தமான தானம் சிவசம்பந்தமான தவம். பரம திருவாய் முடியதனை பயிற்றும் பரம யோகிகளுக்கு உருகி அவர்களுக்கு அண்ணாதி ஐந்து வருடம் உதவிடுவார். ஒரு அஞ்சு வருஷம் யாரு இந்த மாதிரி சிவஞான நூலை சொல்றவங்க வந்து சாப்பாடு அஞ்சு வருஷம் போடணும். ஒரு கான்ட்ராக்ட் இருக்குறவங்க அஞ்சு வருஷம் சிவஞான நூலை சொல்றவனுக்கு உணவு எல்லாரும் சாப்பிட்டு விட்டு சும்மா போயிடுவான். சும்மா போயிடுவான் சாப்பாடு போட்டவனும் சும்மா போயிடுவான். சாப்பிட்டவனும் சும்மா போயிடுவான் சாப்பாடு போட்டவனும் சும்மா போவான். இந்த சிவநடியார்கள் இந்த மாதிரி சிவஞான நூலை உபதேசம் பண்ணுற போதகாசிரியர்கள் சும்மா போக மாட்டாங்க. பின்ன என்ன கொண்டு போவாங்க? சிவஞானத்தோடு சொல்லுவார்கள். போட்டவனும் சிவஞானத்தோடு. அது சொல்றாருங்க பரம திருவாய் முறையதனை பயிற்றும் பரம யோகிகளுக்கு உருகி அவருக்கு அண்ணாதி ஐந்து வருடம் உதவுவார். குருவில் பரம சிவஞான கோஷம் புரிவோர் இருந்த பல மறுவார்கள் அவரந்தோ பத்தாராவார் வர்ணனுக்கு. அவர்களும் அந்த சிவாகமத்தை பாதுகாத்தவர்களும் சிவாகமத்தை தானம் செய்தவர்கள் என்ன பலனை பெறுவார்களோ அந்த பலனை பெறுவார். இவன் தாண்டா உண்மையான பக்தன் சிவனுங்கிறார். அவர்கள் என்றோ பத்தராவார் வரதன். சிவருமானுக்கு வரதன் பெயர். சிவருமானுக்கு வரதன். இவரன்றி எவரேனும் சிவாகமங்களை ஆராயினோருக்கு அண்ண முதலியை உதவினார் பெரும் பயன் உணர்த்துகின்றார். மையல் அறுக்கும் வாக்கியத்தை வாக்கார் பயிற்சி மனத்தாலும் மைய மரவே ஆராய்ந்தாருக்கு அன்னமாடை அளிப்பார். அதனால இந்த சிவ வாக்கியத்தை இது மையல் அறுக்கும் வாக்கியம். மையல்னா மயக்கத்தை போக்குகின்ற வாக்கியத்தை வாக்கினாலே பயிற்சி மனத்தாலும் மைய மரவே ஆராய்ந்தாருக்கு. அதனால வாக்கினாலே ஓதி அதற்கு மேல மனசுல சந்தேகம் இல்லாதபடி ஆராய்ந்தவர்களுக்கு அன்னமாடை அளிப்பார். செய்ய நடையார் சிவபுரத்தை தெரிவார். சிறுவது இந்தியரும் வையம் உண்டான் வைகுண்டம் மூவேல் குற்றம் வருவிடவே தூயிலும் அன்னமும் கொடுப்பவர்கள் தந்தை முதல் மைந்தர் வரை உள்ளாறு இருபத்தொரு குற்றம் உலகம் உண்ட திருமால் எழுந்தருளிருக்கும் வைகுண்டத்தின் மேலதான் சிவந்த சடையினுடைய தம்பிரானார் எழுந்தருளிருக்கும் சிவபுரத்தை அடையாளு. எல்லாம் சிவலோகம் தான், வேற எந்த உலகத்தையும் நமக்கு சந்தர்ப்பமே கிடையாது. சிவாகமங்கள் பயிற்றும் அவருக்கு சிறப்பு உதயம் வருத்துகின்றார். சிவாகமங்களை ஊதுவிக்கிற ஆசிரியனுக்கு அது இரண்டு முடத்தினாலே விதிபுரிந்த ஓர் எல்லையை வளைத்து அவ்வெல்லையின் நடுவே நாற்கோண மாதிரி வட்ட மாதிரி ஒரு வேலியை உண்டு அதனுடன் வெள்ளியை சார்ந்து குடியினால் அழகிய வெண்டாமறையை பொறிவுரை எழுதி அதன் மேல் காணுந்தோர் மகிழ்ச்சி தரும் திருமுறை ஒரு குடத்தோடு அஞ்சு நாள் முன்னர பண்ணி சிவாகமத்துக்கு மட்டும் உள்ள மங்களங்கள் மங்கள பொருளை வைத்து அந்த திருவாக்கை கற்க அரவில் காதலும் கற்பார்பணத்தும் கற்பிக்க சொற்கள் கேட்க விரும்பினருக்கும் சொல்லி முடிக்க முடிவடைவில் கற்பார்பணம் காரணத்தும் புதிய பூஷம் கழிவுகள். இப்படி இந்த சிவாகமத்தை நன்றாக கற்பிப்பது விருப்பம் உள்ளவர்களுக்கு நன்றாக ஊதுவிப்பது அவர்களுக்கு வந்து வேண்டிய உபகாரங்களை பண்ணுவது அதற்கு மேலே வந்து அந்த முடிவு அளவிலே வந்து சிவபெருமானுக்கு சிறப்பான பூஷையை கொடுக்கும். புதிய பரம சிவஞான பூசை நசையார் தேசிகருக்கும் சிவஞான பூசைய அந்த தேசிகருக்கும் செய்ய தேசிகர் என்பவர் உபதேசம் மந்திரோபதேசம் பண்ணின தேசிகர் ஆச்சாரியர். அதுக்கு மேல இந்த சிவஞான நூலை உபதேசம் பண்ணின தேசிகர் இப்படிப்பட்ட தேசிகர் யாரு இப்ப எடுத்த அறிவித்தவன் ஆசிரியம் எடுத்த அறிவித்தவன் ஆசிரியம் ஆனா அவன் எழுத்து அறிவித்தவன் ஆசிரியர், எழுத்து அழிப்பவன் ஆச்சாரியர். எழுத்து அழிப்பவன் அவன் எழுத்து அறிவித்தான், இவன் எழுத்து அழித்தான். எந்த எழுத்தை தலை எழுத்தவே அழிக்கிறவன் தான் ஆச்சாரி. கால் மட்டும் அழிந்ததுங்கள் தலைமையில் ஆயன் கையில் கந்தர் அலங்காரம். அவன் காலை வச்சுட்டானா அவன் பரம எடுத்துருக்குமா? சிவபெருமான் காலை வச்சுட்டான்னு வச்சுப்பான் தலையில. ஏன்னா யார் திருவடி என் தலைமையில் வைத்ததுமே பூங்கடல் காட்டிய பொருளின் திருவாசகத்துல அது மாதிரி ஒரு பூசையில சந்தோஷப்பட்டு காட்சி தந்தார். காட்சி தந்த போது உனக்கு என்ன வர வேணும்னாரு, இந்த மாதிரி எமை வருவாஞ்சாமே அவன் கையில சிக்காம என்ன காப்பாற்றணும்னாரு மார்க்கண்டயன். உடனே என்ன பண்ணார் தெரியுமா? சிவபெருமான் இரண்டு திருவடியும் மார்க்கண்டையனுடைய தலை வைத்தார். இரண்டு திருவடிகளையும் மார்க்கண்டையனுடைய
7: தலை வைத்தார். செஞ்சரம் இரண்டையும் சென்னி சேர்த்தலும் உஞ்சனும் அழியரும் தோர உள்ளையின் அஞ்சனி மடத்தி நான் மறைந்து நன்னினான். மறைந்து
6: மறைஞ்சில்லையா, மறைஞ்சு ஒரு பக்கத்துல இருக்க நன்னினான். தான் பக்கத்துல கடம்பந்துரை நன்ன நம்பினை ஆயினா நன்னின பக்கத்திலே இருக்காரா? மார்க்கண்டே பக்கத்திலே இருக்காரா? வந்து முடியாது வந்த போது அவனை உரைக்க முடியாது. அதனாலே பரமஞான யோகருக்கும் பதிவு பெருக பதமுதலும் உருகி இசைய ஊட்டிடுக ஓகையவருக்கு உறவுளத்து பொறிவில் பரம புத்தகத்தை பொறுத்து வரத்தை பொருந்துவதற்கே மேலதனை ஓதுவார் முதலாயினார் திரும்பையன இரண்டு செய்யுளார் புலகமாக உணர்த்து கொண்டார். ஆதி அறிந்த ஆகமத்தில் சந்தம் ஒன்றோ அதன்பாடி ஓதுவார்கள் ஓதுவிப்பார் உரையை விதிப்பார் உரை கேட்பார் உரையை விதிப்பார் உரை கேட்பார் போதமுறவை சிந்திக்க புரிவார் துணிவார் பொருளினையும் பேதமரவை எழுதுவார் எழுதுவிப்பார் இவரெல்லாம். அதனால அதை இவ்வளவு விரிவு சொல்லணும் அவ்வளவு சொல்றார். இந்த நூலை எழுதுகிறவர்கள், இந்த நூலை பரிசிக்கிறவர்கள், இந்த நூலை வாசிக்கிறவர்கள், அந்த நூலை வாசிக்க கேட்கின்றவர்கள், கேட்க செய்பவர்கள், அந்த பொருளை எழுதி கொள்ளுகிறவர்கள், அதை சிந்திக்கிறவர்கள் இத்தனை. அது சிரிப்பார் அடிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டும் திருவார்த்தை விரிப்பார் வேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு திருமணம் தெரிப்பார் முதல்லவா திருவாதத்துல. அது போல மணியின் வேத அனைத்தனையும் மகிழ்ச்சியுடனே மண்முகனும் துணிவு வரவே நால்வேதம் துயக்கமரவே ஆரங்கம் எளிய மறையூர் தீர்ந்தவர இயந்த அறையலின் பொருள் எல்லாம் கனிய கருத்தார் பலமதுதான் கற்றாராலும் கணிப்பறிது முற்கூறி அனைவரும். எது இந்த ஆகமத்தை வாசித்தவர்கள், கேட்டவர்கள், கேட்க வைத்தவர்கள், எழுதி கொண்டவர்கள், அதை சிந்திக்கிறவர்கள், அந்த பொருளை விரிக்க சொல்லுகிறவர்கள், இவர்களெல்லாம் உலகில் நவரத்தனங்கள் எல்லாவற்றையும் பூரோக எல்லாவற்றையும் ஐயன் தீவரவும் பொருள் அறுதிப்பாடு வரவும் நால்வேதமும் ஆரங்கமும் உணர்ந்த அந்தனருக்கு மகிழ்ச்சியோடு கொடுத்த பலத்தை பெற்றவரே ஆவார். அதனால் ஒரு படலத்தின் பொருளெல்லாம் உணர்ந்த உள்ளத்தை உடையார் பெரும் பலத்தை சகல கலையும் கற்ற பெரியோரான அளவெடுத்து மேற்கு மேற்கெடுத்த முதலாயின உதவுவார் பெரும் பயன் உணர்த்துகின்றார். மல்லத்த புத்தகம் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பான தொட்டி முதலியை கொடுத்தவர்கள் எல்லாம் சபல ஒத்து போவார். அதனால என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரையிலும் சிவபுராணங்கள் இப்ப நாம செய்யறது என்ன இங்க வந்து நம்ம கேட்கறோம்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சிவபுராணங்கள் திருமுறைகள் சிவசாஸ்திரங்கள் இது சிவசம்பந்தமாக இருக்க மற்ற நூல்களை அதெல்லாம் முடிஞ்ச வரையிலும் வாங்கி எனாமா கொடுக்கணும். படிக்கிறவங்களுக்கு எனாம பூஜித்து எனாமா கொடுக்கணும். பாதுகாப்பு பண்ணணும். படிக்கிறவங்களுக்கு தாராளமா வாங்கி இது செய்யலாம். அது முறையாக இந்த மாதிரி பூசித்து அதனால நூல்களே நூல்களே அதிகமா தேடிக்கிட்டு இருக்கணும், படிச்சுக்கிட்டு இருக்கணும், கேட்டுக்கிட்டு இருக்கணும். நூல்களை பாதுகாப்பு பண்ணணும் நிறைய. அது சில இடங்கள்ல நூல் அப்படியே கிடக்குது, நூலையில கிடக்குது, யாருக்கும் உதவாம கிடக்குது, அப்படியெல்லாம் கிடக்குது. அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு புரியல. சிவஞான கோஷதானம் செய்தார் சிவலோகத்தில் கோபம் பூசி தொலைந்தவாறே பூமி என்கள் வந்து புறம்பயன்படுத்துகின்றார். இந்த சிவஞான கோஷம் என்கின்ற நூலை தானம் பண்ணினவர்கள் சிவலோகத்துக்கு போவார்கள், சிவானுபவத்தை அனுபவிப்பார்கள். சிவானுபவத்தை அனுபவித்து விட்டு அதன் பிறகு பூமிக்கு வருவார்களாம். பூமிக்கு வருவார்களாம் ஏதாவது மிச்சம் இருக்குதுன்னு சொன்னா இங்க பூமிக்கு வருவார்கள்.
7: இங்கே வந்தா எப்படி வருவார்கள், என்ன பண்ணுவார்கள்? போக முடிவின் மனு நீதி புறக்கும் புரி வேந்தனும் ஆவார். அவர் இங்க வந்து அரசாங்கப்பார். யோக மன நாலு வேதங்களர் முன்னூறு மாறுவரன முளைத்து நான்கு வேதத்தை உணர்கின்ற முன்னூறு மாறுவராகி அந்தனராக தோன்றும். பாகமுறவே மூலமலம் பரம நடிக்க அன்பரும் ஆவார். மூலமலம் பாகம் படும்படியாக சிவபெருமானுக்கு அன்பராவார். மூலபலம் பாகம் முடிதல், மூலபலமாய் ஆணவ பலம் பரிபாகம், மல பரிபாகம், மல பரிபாகம் இருவரையொப்பும் மல பரிபாகம் தத்தினி பாகம் விடுவது என்கின்ற நான்கு ஒன்றுக்கு காரணமாக வேண்டும் அல்லவா? அதிலே மல பரிபாகம் போகும் பொருட்டாக இங்க வந்து மறப்பார்கள். மாதர் விருதற்கு ஐய சிவன் மலத்தாளினையும் மனுதர். இதெல்லாம் இருக்கவங்க செய்யறாங்க. இருக்கவர்களுக்கு மல பரிபாகமானது என்றால் தேவர்களாலும் விருதற்கரிய சிவனுடைய திருவடியை சேர்வதற்காக. சிவஞான கோதை எழுந்துள்ளப்படுவதற்கு ஆலய முதலாயின உண்டாக்கும் முரணம் வருத்துகின்றார். அது வந்து சிறப்பான முறையிலே ஆலயத்தை ஊர் நடுவிலே நன்றாக செய்து அந்த சிங்கங்கள் தாங்குகிற கூடத்தை செய்து அதன் மேலே பொன்னால செய்த பொட்டகத்தை நவரத்தனம் இழைத்து அல்லது வெள்ளி சிம்பு முற்ற தாதுக்களாலே சேர்த்து அந்த பொட்டகத்தை செய்யணுங்கிறார். சிவன் ஊர்களை வைக்கிறது பணம் எவ்வளவு செலவாகும்? முன்னர் கூறி சிங்காதனத்தின் மேல் அழகு பெறும் நிறைந்த பொன் முதலியவற்றால் செய்யப்பட்ட பட்டகத்தனை அதனுள்ளே பாம்பினை பூணாக அணிந்த பரமேஸ்வரன் அழிச்சியில் சிவாகம திருமுறையை எளிவரை எழுந்தொருளப் பண்ணி அமையா அன்புடன் விதிமுறை தப்பாமல் பூசெய்து கற்றுள் அந்த பெரியோருக்கு உள்ள மகிழ்ச்சியோடு உண்டியை கொடுக்க. அதனால தினந்தோறும் இப்ப பூசையில என்ன பண்ணணும்னா திருமுறைக்கு பூஜை, தினந்தோறும் திருமுறைக்கு பூஜை. திருமுறை எல்லா வீட்டிலயும் இருக்கணும். சிவபூஜைக்கார வீட்டுல கவசியமா திருமுறை இருக்கணும். அந்த சிவபூஷையில அங்க பூஜையாக வருவது எது வந்து கேட்டால், எது எது வந்து கேட்டால், குரு பூஷை வருதா, திருமுறை பூஷை வருதா, அப்புறம் கோபூஷை வருது. கோபூஷை எல்லாமே அந்த சிவபூஷையில் இருக்கு. சிவபூஷைன்னு சொன்னா எல்லா பூஷையும் அதுல இருக்கு. அதுல இந்த வித்யாபீடம், வித்யாபீடம் கற்பித்து அதுல திருமுறை முதலான நூல்களை பூஜிச்சோம் என்று யாகம் மீக நிதிய எது நிலனும் ஒன்று உடலம் நன உணர்ந்து பொறிவில் அறிய பூடன்னை ஒன்ற திருதம் உடமுடையார் உய்ய வைய முப்பில் உரை முந்து நிலைமை உடையோர்வால் நெறியை அறிய நிகழ்த்திடவே. அதனால உடம்பு நிலை இல்லாதது என்பது உண்மையினாலே, உடம்பு நிலை இல்லாமல் போகும் என்பது உண்மையாகையினாலே, இது பொய்யல்லவே. உடம்பு இல்லாமல் போகும் என்பது நூற்று உண்மை, நூற்று உண்மை, அதை ஒன்றும் மறுக்க முடியாது. அது போக போகும் போகிறதுக்குள்ளேயே இந்த உடம்பு வைத்துக் கொண்டு நிலையான இந்த சிவஞான தியானத்தை செய்து விடுங்கிறார். சிவாகங்களை எடுத்து அதனை கூறு முத்தி மார்க்கங்களை அழிச்சி தடுக்க நிகரில்லாத வகனத்தில் நின்று நிலைபெறும் தன்மையுடையோர்வால் தனராஜியும் பூமியும் கொடுக்கும். இந்த சிவாகமங்கள் சீரணவத்தாரணம் ஜீவனத்துகின்றார். சிவாகமங்கள் சீரணவத்தாரணம் அப்படின்னா இப்ப பல ஏடுகள் வந்து கடமாயிருச்சுன்னா ஒடிந்து போகும், மறைந்து போகும், படிக்க முடியாமல் வண்டு முதலீடு அரிச்சிடும், இதெல்லாம் இருக்கு அல்லவா? அது என்ன பண்ணணுங்கிறாருன்னா அதுல முடிந்த வரையிலும் எழுதி கொள்ளவும், மற்ற புதிய இடத்துல எழுதி கொள்ளுவது. அதுக்கு மேல ரொம்ப பாதுகாக்க முடியாம இருக்கும்போது முடியுது தூளா போகுதுன்னா அதை என்ன சொல்றாருன்னா அதை வந்து நெய்யிலே தோய்த்து அக்னியிலே சிவாகினியிலே ஆக முடியுங்கிறார். அந்த ஏடுகள், அந்த ஏடுகளை மற்ற எங்கேயும் ஜலம் பண்ணாலே அதை அக்னியிலே தோய்த்து எழுதுபவர்களை எழுதி கொடு. அதை பாதுகாக்க முடியாத நிலையில இருந்துச்சுன்னு சொன்னா அதை நெய்யிலே தோய்த்து சிவாகினியிலே ஓரஞ்சி அப்படிங்கிறார். மேலதற்கு ஞான வாரை முதலாக இங்கனம் கூறியவற்றை செய்தார் பெரும் பயணம் வருத்துகின்றார். சிவஞானத்துக்கு ஆலய முதலியவற்றை செய்தால் இருபத்தோரு வருக்கத்தோடு சிவனிடந்தருடைய சிவலோகத்திலிருந்து முழுது முடர் ஞான முதலிய எண்குணங்களோடு கூறியிருப்பார். அவ்விடத்தும் சிறந்த போகங்களில் அழுந்தாலும் மனத்துக்கட்டாத சிவனது திருவடியின் நெட்டை கூறியிருப்பார். மகா சங்காரத்தை பரமான்மா பரமமான முத்தி அடைவார். அதிலிருந்து யாருந்து சிறந்த போகங்களின் விருப்பத்தை உற்றே மீண்டும் பூமி என்று வந்து பறப்பார். அப்படி பூமி என்கண் வந்து பறந்தார் அடையும் பரம் தீரன் உணர்த்துகின்றார். போக முடிவில் புவிதெண்ணில் பறந்து புறந்து புவியெல்லாம் போகமடைய மறை நான்கும் முறையில் உணர்ந்து முடிந்து உடலம் மேகம் இறைவன் இறையடியை இரண்டற்று ஒளிரும் எளிஞானவோ யோகமடைந்து சிவமாக ஊனம் அடைத்து முடிந்தது. அதனால இப்படி சிவஞான தானத்தை செய்தவர்கள், இப்படி சிவன் நூல்களை வாசிப்பவர்கள், அதை யோசிப்பவர்கள், அதை யோசிப்பவர்கள், நேசிப்பவர்கள், இவர்கள் எல்லாரும் சிவலோகம் என்று பூமியிலே வந்து வந்து அதற்கு மேலே சிவஞானத்தை பெற்று இரண்டற்று முடிவார்கள். இரண்டற்றுதான் சொல்றது, இரண்டற்று இரண்டா ஒன்றா சிவனும் சிவனும் சேர்ந்தால் அத்துவதம் சொல்றது, இரண்டா ஒன்னானா ஒன்றுமல்ல இரண்டு மல்லன்னு சொல்றது.
8: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
9: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சிறுத்தொண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: கதுமின் விரைவில் ஏதை நிந்தி அமைத்தகரி ஆகும் தூண்புது என முடிந்தார். அதுவும் முனைவர் முடிந்தவுடன் கேட்டதுண்டது அடியனுக்கு இதுவும் அறிதன். இந்த கேட்டால விட இந்த ஆளுதான் ரொம்ப புரியும். கேட்டாலும் கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம். சொல்றாரு எம்பெருமான் அமுது செய்யப்பெறில் என்று தாங்கள் அமுது செய்தா போதும், தாங்கள் சொல்வதெல்லாம் ஒண்ணு கூட எனக்கு பெருசு இல்லை. கதுமின் விரைவில் அவர் இசையப்பெற்று அப்படியே நீ தயார் பண்ணு சாப்பிட்றேன்னார். கழிப்பார் மகிழ்ச்சியோடு காதலோடு மதுமின் கமல மலர்பாதம் பணிந்து மனைவி வந்தன் என்றார். வீட்டுக்கு வந்தாரு திருவன்காட்டம்மை முன்பு வந்து வணங்கினார். ரொம்ப சந்தோஷத்தோட வந்தாரு. மலர்ந்த முகத்தை பார்த்தா கணவன் முகத்தை நோக்கி ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கீங்களே ஏ சாமி வரேன்ட்டார சாப்பிட அப்படின்னு கேட்டார். வள்ளலாறு மனையாரை நோக்கி வந்த மாதவர் தான் உள்ளமைகளை அபுது செய்ய சென்றார். குடிக்கூர் சிறுவனமாய் கொள்ளும் பராயம் ஐந்துடனாய் உருக்கில் குறைபாடின்றி தாய் பிள்ளை குடிக்க ஒன்று கிதா அறிந்து சமைக்க தெரிந்தார். நூறு வாரம் சொல்லிட்டார். இந்த மாதிரி எல்லாம் பண்ணா சாப்பிடுன்னு சாமி சொன்னார். அரிய கற்பின் மனைவியார் அவரை நோக்கி உரை செய்வார். பெரிய பைரவர் தொண்டர் அமுது செய்ய பெறுவதற்கு இங்கு உரிய வகையால் அமுது அமைப்போம். அவர் சாப்பிட்ற மாதிரியே அமுது அமைச்சிருவோம். அந்த பைரவ சன்னியாசிகள் அந்த மாதிரி உண்பாடுறான். இந்த காட்சியெல்லாம் காட்டுறான்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை வச்சிருக்க அது நம்ம சைவத்துக்கு ரொம்ப புறம்பு. பைரவ தொண்டர் அமுது செய்ய பெறுவதற்கு உரிய வகையால் அமுதமைப்போம். ஒருவனாகி ஒரு குடிக்கு வரும சிறுவன் தன்னை பெருமாறு எவ்வாறு என்று அவர் சொன்னபடியே செய்வோம். ஆனா அப்படி ஒரு குடிக்கு ஒருவனாய் இருக்கிறது என்று யாரு கொடுப்பாரு கொடுப்பாரு எப்படி நாம செய்யறது அப்படின்னா மனைவியாரதம் முக நோக்கி மற்ற தரத்து மயிந்தரதமை நினைவு நிரம்ப நிதி கொடுத்தால் தருவார் உலரோ பணம் யார் கொடுத்தாலும் கொடுப்பானா சும்மா விடுவானா கேட்ட நேர் நின்று தனையன் தன்னை தந்தைதாய் அறிவாரில்லை தாடாது என இங்கு நீ பயந்தான் தன்னை அடைப்போம் யானார். அதனாலே நான் உய்ய முடியாது நீ பெற்ற மகனை அடைப்போம் என்று கணவர் ஊர்களும் அதனுக்கு இசைந்து எம்பிரான் கொண்டு இன்று தாளாமுது அமுது செய்ய பெற்று இங்கு அவர்ந்த மறந்த முகன் நன்று காண்பது என நயந்து தம்மை நம்மை காக்க வருமணியில் சென்று பள்ளியினில் கொண்டு வாரும் என்றார். அதனால சாப்பிட்டுட்டு அந்த சாமியார் சந்தோஷமா இருக்கிற முகத்தை நம்ம பார்க்கணும். அதுக்காக பையனை பள்ளியில் இருக்கணும்னு கூட்டி காதல் மனையார் தாங்க போல கணவனாரும் காதலனை ஏதாகல பெற்ற பேர் எல்லாம் எழுதினார் போல நாதன் தமக்கங்கு அமுதார்த்தன் அரும் என்பதனை முடிப்பதிலும் ஓத அணைந்த பள்ளியினை உடன் கொண்டு எய்த கடிதாக என்றார். அப்படி புத்திரனை கூட்டி வந்தார்கள். கூட்டி வந்து அவனை ஸ்நானம் பண்ண வச்சு எல்லா வகையான ஒரு முறையும் அதை எப்படி எப்படி செய்ய போகணுமோ அந்த மாதிரி செய்து விட்டார். எப்படி எப்படி எல்லாம் செய்ய வருமோ அதையெல்லாம் செய்து விட்டாரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இருவர் மனமும் பேரு வகை எய்தி அறியவனை செய்தார். ரெண்டு பேர்
10: அரசன் மிக்க மகிழ்ச்சி உண்டு செய்தார்களாம். அறுத்த தலையின் இறைச்சி திருவமுதுக்கு ஆகாது என கழித்து தலை இறைச்சி திருவமுதுக்கு ஆகாதுன்னு சொல்லி அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. மறைத்து நீக்க சந்தனத்தார் கையில் கொடுத்து அவ கையில கொடுத்தாங்க. மற்ற உறுப்பு இறைச்சி எல்லாம் குத்தி அறுத்து எலும்பு மூளை திறந்துட்டு கறிக்க வேண்டும் பரகாயம் அரைத்து கூட்டி பிடித்தாங்க. மட்டுவேறி பூங்குழல் மடவார் அடுப்பில் ஏற்றி மனமிருந்து அட்டகரியின் பதம் அறிந்தங்கு இழுச்சி வேறோர் அருங்கலத்து பட்ட நரையால் தாளித்து பலரும் மற்றும் கறி சமைத்து சட்ட விரைந்து போனகமன் சமைத்து கணவர் தமக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டு வேலை கணவன் உண்டை சொன்னான். உடையநாதர் அமுசையை உரைத்தபடியே அமைத்தவருக்கு கடையும் அடைய இன்பம் உண்மையிலும் ஆர்வம் புரிய கழிவுற விடையில் வருவார் தொண்டர்தான் விரைந்து சென்று மின்மலையும் புடைவண்டரையும் ஆட்சியின் இருந்த புனிதம் முன்சென்றார். அண்ணல் திருமுன்பு அணைந்தறிஞ்சி அன்பர் முடிவார் அடியென்பால் நன்னி நீர் இங்கு அபுதி செய்ய வேண்டு என்று நான் பதிவு பண்ணினேனாய் பசித்தருளை தாழ்த்ததினும் பணி சமைத்தேன் எண்ணம் வாய்ப்பு எழுந்துள்ள வேண்டும் என்று அங்கு எடுத்துரைத்தார். இறையும் தாளாது எழுந்தபடி அமுசியும் என்று ரஞ்சா சாமியாரே கொஞ்சம் சாக்கார தாமதாயிற்று சாமி அதனால் சீக்கிரமா நீங்க எழுந்துள்ள வேணும் பொறுத்து கொள்ள வேணும் என்றெல்லாம் சொல்லி அரைச்சு கொண்டார். கரையும் கண்டத்தினில் மறைத்து கண்ணு முதலில் காட்டாத நிறையும் பெருமை திருத்தொண்டர் போதும் என்ன நிதி இரண்டும் குறைவன் ஒருவன் பெற்று வந்தார் போல கொண்டு மனைவி இருந்தார். தருத்தரன் புதைகளை பெற்றது போல புரிந்தார் சாமியார். அவ்வளவு நல்ல சாமியார் வந்து கூர்ந்து திருமணையில் மனைவி ஆறாம் மாதவரை முழு எதிர் சென்று அடி வணங்கி முழு அழகு செய்தவன் முழு அழகு செய்தவனை எல்லாம் வந்து கோலமிட்டு மாபலை தூக்கி தூபதீபங்களை வைத்து அப்படி மனை அலங்கரித்து சந்த மலர் மாலையில் முத்தியந்தாமன் ஆற்றி தவிசெடுத்த கந்த மலர் ஆசனம் காட்டி கமல் நீர் கரகம் எடுத்தேர்ந்த தூய நீரால் திருத்தொண்டர் சூரியார்தன் கடல் விளக்கி பாதபூஷை ஆய புனித புனல் தங்கள் தலைமையில் ஆற தெளித்து இன்பமேய இல்லை எம்மருந்து வீசி அந்த திருவடியை விடக்கிய திருத்தட்டு தலையில் தெளித்து உள்ளும் பொறித்து வீடெல்லாம் தெளித்து மென்மலர் சந்தம் ஏயும் பூவதீபங்கள் முதல் பூசணம் செய்து ரஞ்சுவார். பனிவண்டிங்கள் சடைவிரித்த பயில் பூங்குஞ்சு பயிரவராம் புனிதர் தம்மை போனகமும் கரியும் படைக்கும் படி பொறுத்தின் வனிதையாரும் கணவருமும் வணங்கி கேட்ப இலை இப்படி சமையல் எப்படி நாங்கள் படைக்கிறது இலையில என்ன அதில் ஏதாவது கோளாறு உரமாக இருந்துருச்சுன்னா எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்கிறத கேட்டா எல்லாம் ஒன்றா போடுங்கன்னார். பிரியாணி எல்லாமே ஒன்றா போடுங்கன்னார். மனித யாரும் கணவரும் வணங்கிய பார்த்தவா இனிய அன்னமுடன் கறிகள் எல்லாம் ஒக்கப்படைக்க என பரிசு வழங்க பரிகளம் திருத்தி பாவாடையில் ஏற்றி இலை சிறிய வண்ணம் செஞ்சாலி செழும்போனகமும் கரியமுதும் வரிசையின் முன் படைத்திருக்கு மண்ணும் பரிகளக்காண்மை விரிவின் துயிலும் திசை வைக்க துமலர் வார்த்தம் கொள்கிறார். இந்த மாதிரி ஒரு ஆசனம் அதுல துயிலு அதுல ஏழை அதுல அது மேல அப்படி பார்த்துக்கணும். சொன்ன முறையில் படுத்தவது தொடர்ந்த உறுப்பெல்லாம் கொண்டு மண்ணு சுவையை கரியாக்கி மான அமைத்தீரே என்ன நான் சொன்ன மாதிரி அந்த பசுவை கொண்டு அதனுடைய உறுப்புகள் எல்லாமே ஒன்றும் குறைபாடு இல்லாம எல்லாம் சரி பண்ணிட்டீங்களான்னு கேட்டார். அண்ணன் மனையார் தலை இறைச்சி அபதுக்காகாது என கழித்தோ என்ன அதுவும் கூட நாம் உண்பதென்றால் இந்த தலை இறைச்சியை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை கழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவும் நான் சாப்பிடுவனே சொன்னவர் இடது இருப்பாரோ இடது இருப்பார் சிறுத்தொண்டருக்கு மனம் கலங்கி போச்சு இவ்வளவு தயார் பண்ணி இப்ப அதுல எதிர்த்து போச்சு அப்படின்னு கலங்கினாரு. மனையாருடன் திகைத்தாயார அவளுக்கும் தெரியாது திருவன் காட்டினங்கைக்கும் தெரியாது இவருக்கும் தெரியாது சந்தனத்தார் இருந்தாதியாரா அந்த தலையிறக்கி வந்த தொண்டர் அமுதியும் கொடுத்து நினைக்க வரும் என்றே முந்த அமைச்சேன் கரியமுது என்று எடுத்து கொடுக்க முகவலந்தார். ஒருவேளை வந்த சேர்ந்தார் அதையும் கேட்டாருன்னா அதனால அதையும் தயார் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்கேன் அப்படின்னு இதை விட கட்டிக்காய் வாங்கி மகிழ்ந்து படைத்ததற்கு எல்லாம் படைச்சாச்சு. வணங்கும் திருத்தொண்டரை நோக்கி இங்கு நமக்கு தனி உண்ண உண்ணாது நான் தனியா சாப்பிடறோட அடியாரோட தான் கலந்து சாப்பிடுவேன். அடியார் பார்ந்து நின்றார் தமை புனர்வு பக்கத்துல அடியார் எல்லாம் அழைச்சிட்டு வாங்க காலையிலிருந்து தேடி இந்த சாமியார் பெரிய வம்பான சாமியார், ஒரு சாமியார் கிடைச்சாரு. இன்னும் எங்கையா போய் அடியாரு சேர்ந்தது அப்படின்னாரு. சாப்பிடும் போது சாட்சி இருக்கணும் பாரு அருணகிரிநாத், சாப்பிடும் போது சாட்சி இருக்கணும். சாட்சி இருக்கணும்னா ஒருத்தரை வச்சு சாப்பிடணும் அடியார் அப்படியே எல்லாத்தையும் கிடைக்குதா. ஏங்கி கட்டேன் அமுது செய்ய இடையூறு இதுவோ என நினைவார். இப்போ அமுது செய்யறதுக்கு இப்படி ஒரு இடையூறு நினைச்சார் நினைச்சாரு. அகத்தின் புறத்து போய் அருளாளும் காணார் அழிந்தன் என்று முகத்தில் வாட்ட மிகப்பெருக பணிந்து முதல் இருக்கணும். வெளியில சொன்னதுக்காக போய் பார்த்தாரு, கிடைக்க மாட்டார்னு தெரியும். காலையில் தான் இல்லை, அந்த பக்கமே வழியாக ஒருத்தரை கூட வராம கட்டு பண்ணிட்டாரு. கூட வராங்கிறாருன்னு எல்லாத்துக்கும் போன் பேசி நிறுத்திட்டார். இகத்தும் பரத்து இனியாரை காணின், இகத்தும் பரத்து இனியாரை ஆகையால் இகத்தும் பரத்தும் ஆகையால் இன்மைக்கும் மறுமைக்கும் நன்மை தருபவர்களாயிருக்கின்ற அடியவர்களை காணும். யானும் திருநேறு சகத்தில் இடுவார் தம்மை கண்டே இடுவேன் என்று தாழ்ந்து அடியாரு சொல்லிக்கலை. அடியாரு திருநீர் பூசுறதை பார்த்து நானும் பூஜிருக்கிறேன் ஜாமின்னாரு. சொல்லு அமைக்கவும் தெரியாது சாதாரணப்பா. அப்படி அந்த திருத்தொண்டநாயனரை போல இந்த மாதிரி எல்லாம் படிஞ்சு இவ்வளவு எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னாரு. அடியாரு பூஜிக்கிறத பார்த்து நானும் பூஜிக்கிறேன் சாமினார். தப்ப சொல்லுவாரு, ஞானிகள் கும்பிடுறத கண்டு நானும் கும்பிடுறேன் சாப்பிடுவாரு. ஞானத்தால் சொல்லுவார்கள் தொழக்கண்டு ஞானத்தால் இவன் நானும் அப்படின்னாரு. ஓ பரவாயில்லையே, உண்மை போல நீரிட்டார் உலரோ உண்பீர் நீர். பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப உண்மை போல திருநெல்வேல சந்தோஷம். செம்மைக்கத்தில் திருவன்காட்டம்மை தம்மை கலந்திருத்தி வெம்மை இறக்கி சோறுகளில் மீட்டும் படையும் என படைத்தார். இந்த திருத்தொண்டநாயனாரை அடியாருக்கும் படையில் தம்மை ஊட்ட வேண்டி மணி 3 மணிக்கு மேலாய் தம்மை ஊட்ட வேண்டி. யாரை ஊட்ட வேண்டி? சாமியாரை ஊட்டுவதற்காக இவர் என்ன பண்ணாரு, சாதத்துல கை வச்சாரு. யாரு சிறுத்தொண்டர் கையை வச்சு இப்படி பாவனை இப்படி வச்சா அவரும் பசைவாரு சாப்பிடுவாரு. ஊட்ட வேண்டி உண்ண போலும் தடுப்பது. 6 திங்கள் பொழிந்து உண்போம். நான் 6 மாசத்துக்கு ஒரு திங்களை சாப்பிடலாம். நீ தினந்தோறும் சாப்பிடாது என்ன உனக்கு அதுக்குள்ள அப்படி பசிந்து. நல்ல கட்டியான சாமி உண்ணும் அடவும் சரியாது சோறு நாடு உண்பீரும் உண்பதென் தம்முடன் துய்ப்ப நம்முடன் துய்ப்ப மாறின் மகவு பெற்றீரியல் மைந்தந்தன்னே அடையும் என இதெல்லாம் இவ்வளவு ஒன்பு பண்ணலாமா வைக்கலாம். அதனாலே புத்தன் பெற்றிருந்தா அவனை அலையுங்கள். ஈரும் முதலும் இல்லாதார்க்கு முதலும் முடிவும் இல்லாதவனாகிய சுவாமிக்கு இப்போது உதவான் அவன். இப்போது உதவான், இப்போது உதவான்னா பிறகு உதவுவான் என்பது இப்போது உதவான். எப்போதும் உதவ மாட்டானா உதவ மாட்டான், இப்போது உதவான் அப்படின்னா அடுத்தாப்புல உதவுவான் என்பது. நாம் இங்கு உண்பது அவன் வந்தார், அவன் வந்தாத்தான் நான் உண்பு. நாடி அழையும் என நம்பர் தாமங்கருடைய செயற் தெரியார். அவனை அழையினார், சொல்றபடியெல்லாம் ஆடினார், சொல்றபடியெல்லாம் தலைவர் அமுது செய்தருள யாமெங்கு என் செய்தார். அவர் எப்படியாவது இவரை சாப்பிட வச்சுக்கணும்னு அவர் எப்படியாவது அவர் சொல்லப்படியெல்லாம் கேட்டு சாப்பிட வச்சுக்கணும். இப்ப புத்திரனை அழையினாரு, போய் அழைப்போம்னு அழைச்சார். வெண்பார் விரைவுற்றெழுந்தருளால் பூமென் குழலார் தம்மோடும் புறம் போய் அழைக்க பூண்டு. மனைவியோடு 2 பேரும் சேர்ந்து வெளியிலே சென்று திருவன்காட்டு நங்கையும் திருத்தொண்டரை வெளியிலே வந்து புத்திரன் அழைக்கிறார்கள்.

செய்யலாரும் தலைவர் வழி தலை நிற்பாராய் தாம் அழைப்பார் அழைத்தார். சிதாளா வாங்க எதுக்கு தெரியுமா? செய்யமணியே சிரா வராய் சிவனார் அடியார் அம்மியும் வகையால் உடனு அழைக்கின்றார் என்று ஓலமிட நாம் உய்வதற்காக சாமி சாப்பிடுவதற்காக சாமி சாப்பிட்டால் நாம் உய்வம் படைப்போம் அதுக்காக அழைக்கிறார்ப்பா ஓடி வாப்பா. பரமரருளால் பள்ளி என்று ஓடி வருவான்.

தன்னையும் தடி புதல்வன் தன்னை எடுத்து தடி. அந்த ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் சொல்லி முடியுமா, நினைக்க முடியுமா, நெஞ்சு பத்துமா அதை நினைக்க. பள்ளியிலிருந்து வருபவரை போல ஓடி வந்தான் புத்திரன், வந்து விட்டான், தூக்கினான், தடுவினான், கொண்டு வந்தார். சாமி சாப்பிடுவாருங்கிற புத்திரன் வந்துட்டாங்கிற மகிழ்ச்சி கூட இல்லை, சாமி சாப்பிட்டுவார். சாமி கரமும் அனைத்து கணவனார் கையில் கொடுப்ப கனி கூர்ந்தார் புறமும் தெரித்தார் திருத்தொண்டர் உணப்பூமியும் முடிவாளி. திருவன் காட்டினங்க புத்திரன் எடுத்தா கணவன் கையில கொடுத்தா வாங்கினாரு, சாமி சாப்பிடுவார்னு ரொம்ப சொல்லி ஒருத்தோடு உள்ள போவார் மனைக்குள்ள. வந்த மகனை கடிதில் கொண்டு அமுது செய்தி பார்த்தால் முந்தாவே அப்பயிர வரா முதல்வர் அங்கன் மறைந்தருள சிந்தை கலங்கி உள்ளே போனார். பயிரவர் சாமிய காண மறைந்த புதல்வன் வந்து விட்டான், இருந்த சாமிய காண மறைந்த புதல்வன் வந்து விட்டான், வெளியில இருந்த சாமிய காண.

0: இந்த இறைச்சி கறி அழுதும் கரத்தில் காணால் எல்லாம் கரியும் இல்லை இறைச்சியும் இல்லை இறையும் இல்லை அழும் அதெல்லாம் என்ன சொல்ல முடியாதெல்லாம் இந்த அதிசயத்தெல்லாம் என்ன சொல்ல. அப்படி சாமியை காணவில்லை இறைச்சியை காணவில்லை இலைய காணவில்லை அப்படின்னு அளவில்லாத வருத்தத்தை அடைந்தார். செய்யமே நீ சாமி சிவப்பார்த்தார் கருமுஞ்சி சிடும் கஞ்சுவத்து பயிரவர் யாம் உய்யா புது செய்யாதே உரித்ததெங்கே என நாம் இதற்காக அமுது செய்யாமல் சாமி மறைந்து விட்டாரே எங்கு சென்றிருப்பார் என்று வெளியிலே வந்து தேடினார். உய்யாமுது செய்யாதே ஒழித்ததெங்கே என தேடி மையல் கொண்டு புறத்தறைய மறைந்த அவரா மலை பயந்த தையரோ சரவணத்து தலையரோடு தாம் அலைவார் மறைந்தவர் தாம் மறைவைந்த தயராகிய பார்வதியோடும் சரவணத்து தலையராகிய முகப்புருவாரோடும் நிலவாரத்திலே வெள்ளி வெப்பின் மேல் மரகணக் கொடியுடன் விளங்கும் செல்லுவேர் ஒளி பவளவர்பர் என பாலும் குந்தவா மலையாளுடன் கூட வீட்டிருந்த வண்ணனாரை முன்கண்டனர். அப்படி ஆகாயத்திலே ரிசவாரணத்திலே மறுவார் ஒன்றை மலஜூரி மாணிக்கத்தின் மலை கூட வருவார்களை மேல் மாதூர் மகிழ்ந்து கூடப்படை தேவர் நாகர் நானவருக்கும் பெருவான் கடவுள் மயானத்து பெரிய பெருவார்களே என்கின்ற முறையிலே அப்படி பூதகணங்கள் புடைசூழ சோமாத்தந்தராக காட்சி மூவரும் பணி செய்தபடியினாலே தாயி தந்தை புள்ள மூவரும் பணி செய்தபடியினாலே இப்ப தாயி தந்தை புள்ள மூணு பேரும் காட்சி இவருக்குத்தான் அந்த மாதிரி காட்சி சோமாத்தந்த மூர்த்தமாக முருகப்பெருமானோடு சிவாகனத்தில் வந்து தையரோடும் மலை பயந்த தையரோடும் சரவணத்து தரையரோடும் தாம் மறைவார் தனிவள் விடைமேல் விசிம்பில் தலைவர் பூத கடராதர் முனிவர் அமரர் விஞ்சயர்கள் உதவாரோர்கள் போற்று செப்ப பணிகள் திங்கள் முனைவுழங்க இனிய கரியும் திருவமுக அமைத்தார் இனிய கரியும் திருவமுக அமைத்தார் காண எழுந்தருளி பணிவன் திங்கள் முடிதொடங்க பரந்தகருளை நோக்கடித்தாரு அருக்கண்ணாரை பார்த்தார் திருத்தொண்டரை பார்த்தார் திருவன்காட்டு நங்கையை பார்த்தார் சீராடனை பார்த்தார் சந்தனத்தாரியையும் பார்த்தார் சிவபெருமான். அன்பின் வென்ற தொண்டர் அவர்க்கு அமைந்த மனைவியார் மகிந்தர் முன்பு தோன்றும் பெருவாழ் முழுதும் கண்டு பரவசமாய் என்பும் மனமும் கரைந்து உருக விழுந்தார் எழுந்தார் எத்தினார் பின்பு பரமர் தகுதியினார் பெரியோர் அவருக்கு அருவார் சிவருமான் அவருக்கு அருள் பண்ணுகிறார். எப்படி அருள்னா கொன்றை வேணி யாராமும் பாகம் கொண்ட குலக்குடியும் வெந்தி நெடுவேல் மைந்தருங்கம் வரைப்பும் கமலச்சேவடிக்கு நின்ற தொண்டர் மனைவியார் நீடு மகனார் தாதியார் என்றும் பிரியாரை இறங்கி இருக்க உடம் கொண்டு ஏகினார் எப்பொழுதும் சிவலோகத்தில் நம்மை விட்டு பிரியாமல் இவர் இருப்பீர்களா என்று சொல்லி திருத்தொண்டநாயனார் அவருடைய மனைவி திருவங்காட்டு நங்கை மகன் சீராளன் சந்தனத்தாரி ஆகிய நால்வரையும் சிவலோகத்துக்கு அழைத்துக் கொண்டு சென்று விட்டார். எப்பொழுது நம்ம சிவலோகத்தில் எம்மை பிரியாமல் இருக்கீர்களா இப்படி திருத்தொண்டு உலகத்தில் யாரும் கிடையாது உங்களை போன்று அறிவுகளுக்கு அமுதிட்டு இப்படி வரும் கடுமையான சோதனையிலே அமுதிட்டு மகிழ்ந்த உங்களை போல யாரும் கிடையாது என்று சொல்லி சிவலோக கொன்றை வேணியார் ஆறு முடிமையில் அணிந்தவருக்கு அடியார் என்று கரி அமுதா ஊயிலாத தனிப்புதலன் தன்னை அறிந்து அங்கு அமுதுவிட்ட பேறு பெற்றார் சேவடிகள் தலைமேற்கொண்டு அப்படிப்பட்ட நிருத்தொண்ட நாயனாருடைய திருவிடியை தலைமேற்கொண்டு பிற உயிர்கள் வேறு களறி சரிவாரணம் பெருமையை தொழுது விளங்குவாம். ஆகையினாலே இப்படி திருத்தொண்டு செய்தவர்கள் யாரும் கிடையாது இந்த மாதிரி தொண்டு செய்தவர்கள் யாரும் கிடையாது. அதனாலதான் பட்டினது சுவாமி வாழான் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லம் மக அறிந்து ஊட்டவல்லே நல்லம் மாது சொன்ன சூழால் இடமை துறக்கவல்லே நல்லம் திருத்தொண்டரை போல வாடினாலே மகவை அறிந்து பிள்ளை அறிந்து திருமுகம் ஊட்டுவதற்கு எனக்கு சக்தி இல்லை மனைவி சொன்ன சொல்ல கேட்டு இளமையை துறந்த திருதல் கண்டநாயனாரை போல நான் இல்லே. ஆறு நாளையிலே கண்ணை தொண்டி கண்ணப்பரை போல நான் இல்லே. நான் எப்படி அவனுக்கு ஆளான் வாழான் மகவரிந்து ஊட்டவல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லன் துண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன் நான் இனி சென்று ஆடாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே என்பது பட்டினத்து சுவாமி பாடல். அதனால நாயன்மார்களிலே பலரும் பல வகையான துண்டு செய்து சிவனுக்கு ஆளானார்கள். இது ஒரு பெரிய அதிசயமான துண்டு செய்து சிவனுக்கு ஆளானார். இதெல்லாம் திருவரும் வலிமையினாலே செய்வது, நம்முடைய வலிமையினாலே இல்ல, அவன் அருளாலே அவன் தான் வைங்கின்றால் அவனுடைய வலிமையினாலே அவனுடைய அருளினாலே செய்யப்படுது என்பது சாதாரணமானதல்ல. வன்குண்டுன்னு சொல்றது மின்குண்டு வன்குண்டுன்னு சொல்றது அல்ல, வன்மையான குண்டு. இதெல்லாம் வந்து திருவருள் யாரோ ஒருத்தருக்கு அந்த மாதிரியான ஒரு ஞானத்தை சக்தியை கொடுத்து அந்த மாதிரி செய்ய வச்சு அவனுடைய பேர் உலகம் எல்லாம் விளங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட திருத்தொண்ட நாயனாருடைய திருவுரிய. அதற்கு மேலே மற்றைய உயிர்கள் பேசுவதெல்லாம் தெரிந்து மற்றைய உயிர்கள் காக்கை உருவி ஆடு மாடு பேசுவதெல்லாம் என்ன பேசுது என்பதை தெரிந்தவராகிய நமக்கு தெரியாதல்லவா, அதெல்லாம் அது என்ன பேசிக்குதுங்கிறதெல்லாம் தெரிய முடியாது அறிவுடையவரா. ஆறு அடுத்தா போலவர் இருக்கிற நாயனார், அவர் களறி தெரிவார் நாயனார் சேரமான் பெருமாள், அவருடைய பெருமையை சொல்லுவதேன்னு ஆரம்பிக்கிறார். வான்முகில் வளாது வீக வலிவளஞ்சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்ய குறைவில் ஆதுகள் வாழ நான் மறை அரங்கடோங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்கு உலகம் எல்லாம்
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ரிமூவ் யுவர் செப்பல்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பான். காலனிகள், காலனின்னா வேற, காலனின்னா வேற, காலனின்னா இருக்கிற இடம், காலனின்னு பேரில் சேட்டி காலனி தமிழில் கால் அணினால்னா செருப்புன்னு அர்த்தம். ஏ ரிமூவ் ஒரு ஃபுட் வேர்ஸ் ஹியர்னு எழுதியிருப்பான். அவன் எழுதினாலும் இவன் மேடை வரைக்கும் போட்டுன்னு வருவான். அந்த கல்யாணங்கள் யானங்கள்லாம் எல்லா இடத்துலையும் போட்டுன்னு வந்து அந்த தம்பதிகள் ஆசீர்வாதம் பண்ணுறச்ச கூட செருப்போட மேலே வந்து எவ்வளோ புனிதமாக்குறா தெரியுமா? அதெல்லாம் கேவலத்திலையும் கேவலம். இது முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம். கல்யாண மண்டபங்கள்லாம் வாசலில் முதல்ல செருப்பை கட்டுறதுக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணும். கல்யாணங்கிறது புனிதமான காரியம், கோவிலை விட பெரிய விஷயம். இதை ஏற்படுறச்சே மேடை வரைக்கும் போட்டுன்னு வருது எல்லாரும். பெரிய இவன் செருப்போடு பிறந்தாமல் ஆனால் ஏதோ ஆற்றுக்குள்ளே இந்த ஊரில் ஜில்லுப்பு தாங்களே என்ன போட்டுக்கலாம்னா, அதுக்காக கல்யாணத்துக்கு வரும்போது என்ன போட்டுக்கிறது, இதெல்லாம் நமக்கு இன்னவிட்டபிளாக ஆகிடுது. நெத்திக்கிட்டுக்கோன்னா புறக்கரைச்சே நெத்திக்கிட்டுன்னு பிறந்தோமாங்கிறான். செருப்பை கேட்டேன்னா அதை புறக்கட்சியை செருப்போட வந்தார். அவர் கேள்வி கேட்கறது என்னவெல்லாம் கேட்கலாம்னா, நான் நிறுத்திக்கிட்டு வாங்க சார், இது மினிமமாக ஹிந்து சமாச்சாரத்துக்குன்னா புறக்கட்சியை இப்படி தான் சார் புறக்கட்சியை எப்படியோ இருந்து அப்படியே எதுக்கு பேண்ட்டு டைட் பேண்ட்லாம் போட்டுக்கிறேன் எல்லாம் சொல்லியிருக்கேன்னு. அங்கே மேட்சிங்காக வேறு ட்ரெஸ்ஸு, அதாவது இவருடைய சாக்ஸு கலருக்கு தகுந்த மாதிரி பூட்ஸு, பூட்ஸு கலருக்கு தகுந்த மாதிரி பேண்ட்டு கலர், தகுந்த மாதிரினா ஒரே கலர் இல்லை, ஏதோ வச்சிருக்கான் மேட்சிங் சென்டர்னே ஒன்று வச்சுருக்கான் ரவிக்கு துணிக்கெல்லாம். என்ன கூட்டங்கிறீர்கள், இந்த அம்மா அந்த புடவையை வாங்கிவிட்டு ரவிக்க கிடைக்காம அந்த புடவையே கட்டிக்கல என்ன ஏமா? எதை போ இந்த மேட்சிங்கை பற்றி ஒன்று சொல்லணும், ஏன்னா இது சில விஷயங்கள்லாம் விட்டு போயிடுறதுன்னு. இதே கோஜென்ட்டா ராமாயண கதை மாதிரி இல்லை பாருங்கோ, அங்கங்கே அங்கங்கேருந்து நான் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கேன். இது பெரியவா அனுகூலம் இருந்தாலும் ஓடின்னு இருக்கு. இந்த மேட்சிங்கை பற்றி தான் மெயினாக சொல்லணும், அது நடுப்புற கொண்டு விட்டுன்னு. நீங்கள் அதனால இது ஏதோ கதையானுகளை சொல்லலையே, அதுக்கு மேலே என்ன தொடர் கதை மாதிரி சீரியல் இல்லை, இது இது சீரியஸான விஷயம், பாயிண்ட் பாயிண்டாக தான் இருக்கும் அது. இந்த மேட்சிங்கில் என்னாச்சு, நான் அன்றைக்கி ஒரு நான் லேசாக ஆரம்பித்தேன், அதை வேதமும் சொல்லியிருக்கு மேட்ச்சு தான். இதுக்கப்புறம் பேண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது சூட்டபுளாக அது ஒரு ஷர்ட், அந்த ஷர்ட்டுக்கு தகுந்த மாதிரி டை, புரியுறதா? அது மாறிண்டே இருக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷர்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதில் உள்ள பட்டன் இல்லை என்ன, இந்த லேடிஸ் அது இப்படி பண்ணியோ சொல்லிக்கிறாள், அதுக்கு என்ன பேர் கிளிப்பு, அது ஒரு பல கலர், அதுக்கு தகுந்த மாதிரி அது இதுக்கப்புறம் மூஞ்சிக்கு மேலே போச்சுன்னு வச்சுங்களேன், இந்த தலையில் ஒன்று சொல்லிக்கிற பதில அதில் பல கலர். இது தலை வரைக்கும் ஆயிடுச்சு, காலிலேருந்து தலை வரைக்கும் மேட்சிங்காக ட்ரெஸ்ஸு. நான் ஒன்று சொன்னேன், காலுக்கு கீழையும் போயிடுத்து, தலைக்கு மேலேயும் போயிடுது. தலைக்கு மேலே போயிடுத்துனா என்ன பண்ண முடியும், எல்லாமே இப்போ அப்படி தான் இருக்கு. அது எப்படின்னு கேட்குறேங்களா, காலுக்கு கீழே அந்த செருப்பு அது கலர் இல்லை, பார்த்து 15-20 செருப்பு இருக்கு, 15 வாங்கி வச்சுக்கிறேன். மின்ன ஒரு யாரோ திருப்பத்தி கம்ப்ளைண்ட்டே வந்தது, வாத்தில் இருக்கிற ஷூவே எக்கச்சக்கமாக இருக்குது, இவர் வருமானத்துக்கு மேலே ஷூ சம்பாதிச்சிருக்கான்ட்டான். தெரிஞ்சதோ இல்லை பாலிடிக்ஸில், ஏன்னா அவன் எவ்வளோ செருப்பு வச்சுருந்தான், உனக்கு என்ன யாரோ கொடுத்துட்டு போகிறான் பாதேனி. அப்போது இது காலு கீழே, தலைக்கு மேலே என்னன்னு என்கிட்ட கேட்டேன்னு இப்போ நான் சொல்லுவேன். கொடை பிடிச்சிக்கிறான் இல்லை, மின்னெல்லாம் கருப்பு துணியில் தான் கொடை உண்டு. இப்போ எத்தனை கலருங்கிறீர்கள் நீங்கள், இவர் பிடிச்சின்னு போகிற கொடை இதுக்கு மேலே இவருடைய கார் கலர், ஏன்னா ஒருத்தம் 10-15 கார் வச்சுருக்கான் இவர். இது நான் நிஜமாக நடந்தது, பேர் சொல்லலை, மெட்ராஸில் நான் ஒரு பங்களாவில் போய் பாடம் சொல்லி கொடுத்துருந்தேன். மொத்தத்தில் வரிசையாக 10-15 கார் நிற்கிறது. நான் டிரைவர்லாம் கேட்டேன் எப்படிறான்னு, எங்களுக்கு எந்த காரை எடுத்துன்னு போகணுங்கிறது அயர்வாள் என்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்த்துப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கார் கலர் கொண்டு போகணுமா. என்ன சார் இது, இது ஒரு மேட்சிங். இது ஆரம்பமே வேதத்தில் தான். எங்க வேதத்தில் ஆரம்பம்னு கேட்கிறல நீங்க, முதல்ல தீட்சிதர் யாகம் பண்ண ஆரம்பிக்கிறச்சேயே, அவதானி இல்லாமல் போயிட்டார். ஆ தீட்சிதர் யாகம் பண்ண ஆரம்பிக்கிறச்சேயே, இவர் 5 நாளைக்கு பட்டினி இருந்து ரொம்ப ஹீட் பண்ணிக்கணும் உடம்ப, அதுக்காக இவர் முன்னாடியே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூருங்கிறதுக்காக பசி பட்டினி கிடந்தால் உதறெல்லாம் வெடிச்சு போடும், உடம்பெல்லாம் இதாகிடும், ஏன்னா நமக்கு 3 வேளையாக சாப்பிட்டு பழக்கம் இருக்கும் இல்லையா. அதுக்காக இவர் என்ன பண்ணணும்னார், அங்கே ஒரு விதமான இப்போ என்ன இல்லாமல் தடவிக்கிறதுக்கு வரதோ இல்லையோ, அது மாதிரி வேதம் என்ன பண்ணித்து தடவிக்கோன்னார். எதால் தடவிக்கிறதுன்னார், தேங்காய் எண்ணெய் என்ன, நல்லெண்ணெய் என்ன, விளக்கெண்ணெய் என்ன, அதெல்லாம் சரியாக வராது. இவருக்கு மேட்சிங்காக இல்லையா, தீட்சிதருக்கு மேட்சிங்காக இல்லையா. என்ன சார், தீட்சிதருக்கு மேட்சிங்காக எண்ணெய் எப்படி கொண்டு வருவேன்னா, வேதம் மேட்சிங்கை பற்றி சொல்கிறது அங்கே தான், இதுலேருந்து தான் நாம் கண்டுபிடிச்சோம். என்ன சொல்கிறது தெரியுமா இல்லையா, பிரச்சனை

இதை பல தீட்சிதாளர்கள் நான் சொல்லுகிறேன். தீட்சிதாளுங்கிறவாள்னா ரெண்டும் கட்டான், ரெண்டும் கட்டானா திருசங்கும்னு அர்த்தம். இவர் யாகம் பண்ண ஆரம்பிச்சா இவருக்கு நிச்சயம் சொர்க்கம் உண்டோ இல்லையோ? இப்போ சோமயாகம் பண்ணா சொர்க்கம் உண்டு. இவர் சோமயாகம் பண்ண ஆரம்பிச்சோன்னையே இவர் இந்த ஊரை விட்டு கிளம்பிட்டார்னு அர்த்தம். புரியுறதோ இல்லையா? பிரச்சுதோவா ஏஷோஸ்மால் லோகாது. நீங்கள் மெட்ராஸ்லேருந்து மெயிலில் ஏறியாச்சு பெங்களூருக்கு, பதினொன்னே காலுக்கு ரயில் கிளம்பி கொடுத்து.

0: மீனிங் பீரியட்லேயே இவர் வேலை பார்க்குறாரா வேலை பார்க்கலையா ரெண்டாம் கட்டான்னு இவர் வேலை பார்க்குறாருன்னு சொல்லலாம் பார்க்கலன்னு சொல்லலாம், அந்த கம்பெனி விட்டுறாரு இந்த கம்பெனி. இது இந்த பாரதத்தில் அம்பே அம்பாலிக்க அம்பிக்கையில பேசாம பீஷ்மர் கொண்டு தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, இல்லை நான் மனசினால் யாரோ ராஜா கேட்டேன்னார். அது இங்கே வந்ததும் பொடுத்து அங்கேயும் பொடுத்து அரசனையும் விட்டு புருஷனையும் விட்டானா ஆயிடுத்து. இந்த தீட்சிதர் கதை எப்படி இருக்கு, பிரச்சுதோவா ஏஷோ அஸ்மால் லோகா இந்தூரை விட்டு கிளம்பிட்டாரு இல்லையா சொர்க்கத்துக்கு போயிட்டாரா, ஐயோ அதுக்குள்ளே எப்படி போவார், பேத்து கல்யாணங்கள்லாம் இருக்கு பேரன் கல்யாணங்கள்லாம் இருக்கு. யாராவது ஒருத்தர் யாகம் முடிஞ்சு அவபிரத ஸ்நானம் ஆன உடனே சொர்க்கம்னா யாகம் பண்ணுவாள சொல்லுங்க நீங்க. ஒரு பாட்டி என்ன பண்ணா மாட்டு பொண்ணு உபதிரவம் தாங்கலேங்கிறதுக்காக இந்த பிள்ளையார் கோயிலில் வந்து பெரிய குருணை பிள்ளையார்கிட்ட அப்படின்னு நின்றுட்டு ராத்திரி 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கதவை சாத்த முடியல, எனக்கு உபதிரவம் தாங்கல, நாட்டு பொண்ணு உபதிரவம் தாங்கல, நாட்டு பொண்ணு உபதிரவம் தாங்கல, அழிச்சுக்கோ அழிச்சுக்கோன்னார். இந்த குருக்கள் பார்த்தா ரொம்ப உபதிரவம் தாங்க முடியலையே, என்னடா இது இந்தம்மா போன போக மாட்டேங்கிற பிடிச்சி இழுத்து விட்டா வேறு ஏதாவது களைப்பு விட்டுருவாங்க, லேடிஸை தொட்டேன்னா ஆபத்து, ஃபாரினில் குழந்தைய தொட்டால் கூட ஆபத்தான். அவன் ரொம்ப கவலைப்பட்டான், அவன் என் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டான், நீ ஒன்று பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் படித்ததுனால குயுக்தியெல்லாம் சொல்லி கொடுத்தான், நீ பிள்ளையாருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ, இந்த பாட்டி இன்றைக்கி 9:30 வரைக்கும் மேலே அழிச்சுக்கோ அழிச்சுக்கோன்னு, இதோ வந்துட்டேன் சேர்த்து வேறு அழிச்சுக்கிறேன்னு பெருசாக சத்தம் போடுவேன், மறுநாள் என்ன நடக்கிறது பாருங்கன்னா. அதே போல் இன்றைக்கி வைகுண்ட ஏகாசிக்கு முதனா, இன்றைக்கி வைகுண்ட ஏகாசிக்கு முதனா தானே, இந்த பாட்டி அழிச்சுக்கோ அழிச்சுக்கோன்னா இதோ வந்துட்டு அழிச்சுக்கிறேன்னா குடு குடு குடுன்னு ஓடி அப்புறம் போனவா அந்த கோவில் பக்கம் வைகுண்ட ஏகாசின்னு கூட வரல. என்ன சார் இது என்ன வைராக்கியங்கிற இல்லைங்க, அதுபோல தீட்சிதர் அவபிரத ஸ்நானம் பண்ணணும்னு சொர்க்கத்துக்கு போக முடியாது. அகத்தோ தேவலோகம் யோதி ஈட்சிதா அக திருசங்கு சொர்க்கம் மாதிரி இருக்காரு. சரி இதை வேடிக்கையாக சொல்லிவிட்டு வேதம் மேட்சிங்காக சொல்றது, அப்போ இவர் உடம்புல வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பொருளை தடவிக்கணும், அது வந்து நைப்பு கொடுக்கறதா இருக்கணும், இதெல்லாம் சாதாரண விஷயம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா வெண்ணையை தடவிக்கவும். அது என்ன சார் வெண்ணைக்கும் தீட்சருக்கும் என்ன சம்பந்தம்? வெண்ணையும் ரெண்டும் கட்டான், தீட்சரும் ரெண்டும் கட்டான். வேதம் சொல்றதே
1: அந்தரே வனவனீ தந்தவனீதே நாபியந்தே.
0: வெண்ணெய் என்பது இங்கும் இல்லை அங்கும் இல்லை. இது எனக்கு ஒன்றும் புரியல, வித்யாரண்யர் கை கொடுத்தா தயிர்ங்கிறதான தன்மையில் ஒட்டின்னு இருந்ததுலேருந்து கிளம்பி கொடுத்தோம், நெய்யுங்கிறதான ஸ்டேஜை அடையல, நடுப்புற உருண்டு இருக்குது முதக்கிறது. அதாவது தயிருங்கிற பாவத்திலேருந்து கிளம்பி கடைஞ்ச கடைசல்ல மேலே வந்துடுச்சு. இது போய் எப்படி முடிஞ்சால் நன்னா இருக்கும், அப்புறம் இந்த வெண்ணையாவே 1 மாதம் வச்சுருந்தா எப்படி இருக்கும், ஆஞ்சநேயர் தடவினா கூட அவர் மூஞ்சி சொல்லிக்கின்னு போடுவார். வெண்ணையை 3-4 நாள் வெளியில் தனியாக வச்சுட்டேன்னா அவராடாடாடாடாடா, அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கே 4 நாளைக்கு வாசனை போகாது. அதனால இது 2 கட்டம். இது நெய் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல, பல நாள் இருக்கலாம், பல வருஷத்து நெய்யை ஒரு டப்பாலையோ மண்பானையிலோ வச்சா அது பெரிய அமிர்தம்னு ஆயுர்வேதம் சொல்கிறது. அதனால தான் நெய்க்கு பழத்தன்மை கிடையாதுன்னு வேற சொல்லிட்டேன், இதெல்லாம் வேதம் சொல்லியிருக்கு. அந்தரேவ நவநீதம், நவநீதம் நடுப்புற இருக்கு. என்ன நடுப்புற இருக்குன்னா தயிர் சேலையிலேருந்து வந்து கொடுத்தோ நெய் ஸ்டேஜுக்கு போகல, அதனால மேட்சிங்காக இருக்குன்ட்டார். இந்த தீட்சரும் பிருத்திவியிலேருந்து கிளம்பிவிட்டார் சொர்க்கத்துக்கு போகல, அதனால இந்த தீட்சருக்கு வெண்ணையை தடவுன்ட்டான். நவநீதே நாபியந்தே. சரி நவநீதத்தினால தடவுன்னா என்ன சார் பண்றதுன்னா எப்படி தடவணும்னா இந்த ஆயில கொடுத்து பிண்ட தைலம்னு ஒண்ணும், எதுக்கா பிண்டம்னு பேர் வச்சானோ தெரியல, இந்த பிண்டம்னா உடம்பு, இது சோத்து பிண்டம்னு பேரு, இந்த பிண்ட தைலம்ங்கிறான் அப்புறம் தன்வந்திரிங்கிறான். இப்ப என்ன நான் இதெல்லாம் என்ன தைலம் தடவிண்டு தான் இருக்கு, அது ஒரு மாதிரி வீங்கிட்டே இருக்கு, அது ஒரு தினசா இருக்குது, நம்ம பிரார்வத்தை வர வரைக்கும் ஒண்ணும் விடாது. இந்த தைலத்தை தடவரிச்சு மேலேந்து கீழே தடவுறதா கீழேந்து மேலே தடவுறதா? இங்க வேதம் இங்க சொல்லித்து உலகம். ஏன்னா எனக்கு ஒரு டாக்டர் லண்டன்லேருந்து வந்தவர் சொன்னார், இந்த சிக்கன்குனியா ப்ராப்ளம் இருக்குன்னு, நீங்க ஏதாவது ஒரு அலோபதி ஆயின்மெண்ட்டோ இல்லை எண்ணெயோ எக்ஸ்டர்னலாக மட்டும் சாப்பிடுங்க, உள்ளுக்கு மட்டும் மாத்திரை சாப்பிடாயுங்கோ சாப்பிடாயுங்கோ சாப்பிடாயுங்கோன்னு 15 தினம் சொல்லியிருக்கார். பெரிய டாக்டர், அவர் ஹிதமான டாக்டராக இருக்கிறதுனால சொன்னார். அப்போ கூட எனக்கு ஒருத்தர் இப்போ லெட்டர் பேடு கொடுத்தார், அந்த லெட்டர் பேட்டில் பின்னாடி ஒரு மருந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கு, கவனிச்சேன், நீங்கள் உங்களுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு திடீர்னு என்ன தோணித்து அதில் என்ன போட்டிருக்குன்னா காமதால்பின்னு போட்டிருக்கு டேப்லெட். இந்த காமதால்பியை படித்து பார்த்தேன், அது ட்ரம்டால் HCI 35.5 mg ப்ளஸ் பாராசிட்டமால் 325 mg டேப்லெட்ஸ்னு அதனுடைய கண்டென்ட்ஸ் போட்டான். என்னடா பண்ணுறோம்னா நியூரோபதிக் பெயின்ஸ் சிட்ரோமஸ்

0: post-operative painful conditions, acute joint pains and low back pain, painful bone, metastasis. இவ்வளோக்குன்னு போட்டிருக்கான். ஒரு டெம்டேஷன் உடனே இவர்கிட்ட கேட்ட ஒரு நாள் மாத்திரம் வாங்கிக்கலாமான்னு. ஆனால் ஒரு டாக்டர் சொல்கிறார், இதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடாங்கன்ட்டேன். இதெல்லாம் வந்து முதல்ல ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் ஆபத்தில் மாட்டிக்கும்னு அவர் எனக்கு சொல்லியிருக்கார். வேத வாக்கு மாதிரி அதுதான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நவநீத்தேன் ஆபியங்கத்தேன்னு சொன்னால் இவருக்கு அவருக்கும் மேட்சிங்காக இருக்கும். அதுபோல் வேதத்தில் இந்த மேட்சிங்கில் இன்னொன்று எங்கே என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டேன்னா, காரியரிஷ்டின்னு எதுக்கே சொன்னேன். காரியரிஷ்டின்னா மகைக்காக பண்ண வேண்டிய இஷ்டி. நாமெல்லாம் வருண ஜெபம்னு வச்சுருக்கோம். சௌத்தத்தில் கர்மா இருக்குது, ஸ்மார்த்தத்தில் கர்மா இருக்குது. உங்களுக்கு மந்திரம் எழுதினு வந்துட்டேன். சௌத ஸ்மார்த்த கர்மா, அதில் காரியரிஷ்டின்னு ஒன்று. காரியரிஷ்டிங்கிறது மழைக்காக பண்ண வேண்டியது.
1: மாருதமசி மருதாமோ ஜயிதி காந்தாராம் பிந்தி ரமயதமருத சேனமாயினம் மனோஜவ சம்ரஷணகம் சுபிருத்திம்.
0: இந்த இஷ்டி பண்ணால் ஏதோ புண்ணியத்தினால மழை வருதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த மந்திரங்கள் எல்லாம் என்ன சொல்றது, பிராக்டிக்கலா சொல்றது. சில மான்சூன் எல்லாம் ஒழுங்கா செட்டப் ஆகி இந்த காத்து இருந்தா தான் மழையை கொண்டு வருதுங்கிறது நிச்சயமா சயின்டிபிக்கா ஒத்துண்டாச்சு. இந்த காத்து அடிக்க வைக்கிறதுக்கு பெரிய ஃபேன் ஒன்று வைங்க ஒண்ணு, அது வந்த மழையும் போடும். அதனால காத்து மழையும் கொண்டு வரும், மழையும் கொண்டு போகும். குரங்கு பேன் எடுத்தாலும் எடுக்கும், தலையை பிச்சாலும் பிக்கும்னா இப்படிதானே. அதனால இந்த வேத ரீதியாக மாருதமசி மருதாமோஜா, இந்த காத்துகள் தான் மழையை கொண்டுறது. எஸ்பெஷலி மட்ராஸுக்கு புயல் காத்து இல்லைன்னா மழையே இல்லை. நேச்சுரல் ரெயின்லாம் போயிடுது. என்ன எங்க நாங்கள் மட்ராஸில் தெய்வ பக்தியும் சம்ஸ்கிருத பக்தியும் புண்ணியமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால ஏதோ புயல் கையில் கிளம்பினாத்தான் போறச்சு இங்கே மழை அடிக்கும். கர்நாடகா சுபிக்ஷமாக இருக்கு. நான் ஏதோ தினம் சொல்கிறேன், அசூயப்படுறேன்னு நினச்சிக்காவிங்க, சொல்லி வச்சேன். எல்லா நதியிலையும் ஜலம் ஓடுறது, எங்களுக்கு எல்லா நதியிலையும் மணல் ஓடுறது, அந்த மணலையும் காணும்ப்போம். யாரோ லாரி லாரி எடுத்துன்னு போட்டால் அது பெரிய கேஸாக இருக்குது. அந்த காரியரிஷ்டி எதுக்காக பண்ணுறதுன்னா மழைக்காக. சார், மழையினுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டான். விருஷ்டைவா ஏ தத்ரூபம் யத் கிருஷ்ணம். கருப்புங்கிறது மழையினுடைய நிறம். நீலமேக சாமலா கோமலான்னு சொல்கிறச்சே கரு கரு கருன்னு இருக்கும். இந்த மூணாம் காண்டத்தில் மழை வந்தால் எப்படி இருக்கும்னா, திவா சித்தம கிருண்வந்தி பர்ஜன்யே நோதவாஹேதா பகல்லையே லைட்டு போட்டு தான் ரோட்ல போகணுங்கிற அப்படி இருக்கணுமா. திவாச்சித்து, திவான பகல், ராத்திரினா திவாராத்திரி. திவாச்சித்து தமக்கிருண்வந்தி, பகலே ஒரே இருட்டடிச்சு போச்சுன்னா கருமேகம் அப்படி சூழ்ந்தா மழை ஒரே கருப்பு. மழையினுடைய நிறம் என்ன,
2: கருப்பு.
0: கருப்புன்னு தெரிஞ்சு போச்சா. நீங்க யாகம் எதுக்காக பண்றேள், மழைக்கா பண்றேளா. அப்ப தீட்சிதாள்லாம் பார்த்தா கண்ணங்கருன்னு இருக்கணும். இவர் சேப்பா இருக்கிறவர் என்ன பண்ணுவேள், இடுப்பு வேஷ்டி கருப்பு, மேல் வேஷ்டி கருப்பு, தலை தாடியா இருந்தாக்க அங்க ஏதோ கருப்பு பூசிக்கணும்னு சொல்லல. அதுல
1: கிருஷ்ணம் வாச கிருஷ்ண தூஷணம் பரிதினா பரிபத்த ஏதத்வை வ்ருஷ்டை ரூபகம் சரூப ஏவ பூத்வா பர்ஜன்யம் வர்ஷயதி.
0: அந்த மழைக்கும் இந்த யாகத்துக்கும் யாகம் பண்றவருக்கும் ஒரு மேட்சிங். அதனால நீங்கள்லாம் புடவை கலருக்கும் ரவிக்கைக்கும் மேட்ச் பார்த்துக்கலாங்கிறதுக்காக சொல்லலை. இந்த மேட்ச் ஆரம்பித்தது இந்த மேட்ச்லேயே இன்னொன்று இருக்குது, எம்ஏ டி சிஹெச்னு, அது வேறு மேட்ச், அது கிரிக்கெட் மேட்சுங்க. அப்போது இந்த மேட்சை என்ன சொல்கிறது, இவர் அந்த இந்த கருப்புக்கும் அந்த கருப்புக்கும் சரியாக போச்சுருந்தார். இது அதோடு நிறுத்திக்க வேண்டியதானே. இந்த மாமிக்கும் கருப்பு போடவே அன்னைக்கு தீட்சிதர் பத்னி இருக்கா பாருங்க, எல்லாரும் எஜமானால் ரித்திகளுக்கெல்லாம் கருப்பு வஸ்திரம், கருப்பு கர, கருப்பு வஸ்திரம் சொல், கருப்பு வஸ்திரத்துக்கு மஞ்சள் கரை போடப்படாது, கருப்பு வஸ்திரம் கருப்பு கரை. கிருஷ்ணம் வாச கிருஷ்ண தோஷம் தட்சிணா ஏதத்வை வ்ருஷ்டை ரூபம் அப்படின்னு அது மேட்சிங் கண்டுபிடிக்கிறது. இந்த நவநீதத்தை கண்டுபிடிச்சாம அதுல என்ன பண்ணா, இந்த புரோடாசம் கண்ணங்கரேன்னு இருக்கணுமா, புரோடாசம் கண்ணங்கரேன்னு தான் இருக்குமா. சிலாத்துல கறி பண்ணினா கறி ரெண்டு விதத்துல கறியா இருக்குன்னு, நிறத்துலயும் கறியா இருக்கு, கறின்னா பொடித்தோல்னு பேர். அதுபோல இவர் என்ன பண்ணணும்னா, அதுக்காக இந்த புரோடாசத்தை அடிபிடிக்க முடியாது, பண்ணி கருப்பாக இருக்கக்கூடாது. கருப்பு நெல், கருப்பு அரிசின்னே ஒரு அரிசி கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அதை பொடி பண்ணி பண்ணுங்கன்னார். அதில் தேன் கலக்க சொன்னார். தேன் கலக்கிறது கருந்தேன் கலன்னார். இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டே போனார். அங்கே ஒரு குதிரை சாட்சிக்கு நிற்கணும் இந்த யாகம் பண்ணுறச்சு. இதெல்லாம் நடக்கிறது இப்போ கூட, கருப்பு குதிரை கொண்டா வாடகைக்கு காணும், கருப்பு குதிரை ஒன்று அங்கே நின்றுட்டு இருக்கணும் சாட்சியாக. அங்க எல்லாம் அப்படி கருப்பாச்சா, எல்லாம் கருப்பான உடனே இதெல்லாம் பண்ணிட்டே வந்தேன்னா மூணு நாளைக்கு பண்ணுங்க, மழை கட்டாயம் வரும், வரலன்னா வர வரைக்கும் பண்ணுங்கன்னு தருவேன். புரிஞ்சு போச்சு. எனக்கு இந்த சிக்கன்குனியா எங்க ஃபேமிலி டாக்டர் ரமேஷ் ராம்னு மருந்தெல்லாம் கொடுத்தா ஜாலியா போச்சு. 25 நாள் வரைக்கும் எனக்கு ஒன்றும் வலியெல்லாம் தேவையில்லை, இல்ல கொஞ்ச நாள் அப்படித்தான் இருக்கும். நீங்க பாராசிட்டமால் போட்டுங்கன்ட்டோம், வலிச்சா பாராசிட்டமால் போட்டுங்கன்ட்டு சொல்லி விட்டோம். நான் போட்டுக்கல, என்னப்பா அது கொஞ்ச நாள்ல சரியா போகும்னா என்னன்னு நான் தான் கொஞ்ச நாள்னு சொன்னேன்னா எவ்வளவு நாள் கொஞ்ச நாள்னு தேவையான வரைக்கும் கொஞ்ச நாள்ன்ட்டான் டாக்டர் சொன்னதை சொல்றேன். ஏன்னா ஒன்றும் திஷ்டபிரதமா 15 நாள் 20 நாள் சொல்லல. இந்த அம்மா எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருப்பான்னா மூச்சு ஓடுற வரைக்கும் இருப்பான்னு வேதம் சொல்றேன். யாவத்யஸ்மின் சரீரே பிராணோ வசதி தாவதே வாயு. உபனிஷத், உபனிஷத் ஜோசம் பிரமாதமா இருக்கும். எவ்வளவு நாளைக்கு சார் இருப்பாருன்னா பஞ்சு வச்சு பாருங்கோ, அசையற வரைக்கும் இருப்பார். பஞ்சு அசையலேன்னா போயிட்டு வரேன். இது இவர் என்ன ஜோசியம் சொல்றது எனக்கு தெரியாது. என்ன இது மாதிரி வேதம் தப்பிச்சுக்கிறது, இந்த ஜோசியால் தப்பிச்சுக்கிறதுக்கு நீலகண்ட தீட்சர் ஒன்று சொன்னார், புள்ள பிறக்குமா பொன் பிறக்குமா, ஆம்பளை பொம்பளை ஆம்பளை பொம்பளைன்னு அந்த இதன்னைக்கு சீமந்தத்தன்னைக்கு ஒரு குட்டு குட்டுவான். இதெல்லாம் தெரியுமோ இல்லையோ, பார்க்க போட்டு குழந்தையெல்லாம் சுத்தம் ஆம்பளை ஆம்பளை பொம்பளை ஆம்பளை பொம்பளை ஆம்பளை பொம்பளை மாற்றி மாற்றி பிறக்கணுமா. எல்லாம் இப்போ எல்லாம் பிள்ளையாகவே பிறந்து கல்யாணம் திண்டாடுறது. இப்போ முன்ன எல்லாம் பொண்ணாவே பிறந்து கல்யாணம் திண்டாடித்து இப்ப சைக்கிள் மாறி போச்சு. இப்போ 100 ஆம்பளைக்கு 73 பொம்பளை தான் இருக்காங்க. 73 சொன்னதான் கரெக்டா சொன்னதா இருக்கான். இப்ப சொன்ன 98 ரூபா 37 பைசா பிளஸ் 0.5 பைசான்னு போடுறான். ரொம்ப கரெக்டா அளந்து போட்டான் சாம்பிராணி. அப்போ ரெண்டும் கலந்து கலந்து பிறக்கணும். கல்யாணத்திலே கலந்து கலந்து பிறக்கிறதுக்கா கையை பிடிக்கிறச்சே ஜாக்கிரதையா சொல்லுக்கார் சூத்திரக்காரர். ஒன்னு தொட்டு அவனு சொல்லணும். இல்ல எல்லாத்தையும் சஞ்சாரம் பண்ணாதான் எனக்கு எல்லாம் தெரியணும், உங்களுக்கும் தெரியணும். கல்யாணம் பண்ணுறச்சே அவள்கிட்ட கையை பிடிக்கணும். நீ எப்படி சார் பிடிக்கிறதுன்னா இந்த பக்கத்தில் போய் பிடிக்கிறதா, பீச்சில் இப்படி நடந்து போகிற மாதிரியா சாம்பானிங்க. அதனால் இந்த கையை அப்படி வச்சுக்கணும், தாமரை மொட்டு மாதிரி இப்படி வச்சுக்கோ. அவள் வலது கையும் அவனுடைய கையால் இப்படி பிடின்னா, இப்படி பிடிக்கிறதா இப்படி பிடிக்கிறதான்னு தங்கட்டான். அங்குஷ்டத்தை மட்டும் பிடிக்கிறதா விரலை மட்டும் பிடிக்கிறதா. நீ விரலை மட்டும் பிடிச்சேனா பொண்ணாகவே பிறக்கும், கட்ட வரல மட்டும் பண்ணால் புள்ளியாகவே பிறக்கும். இதுக்காக நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் பிறக்கலன்னு என்ன கேட்கக்கூடாது. இந்த சூத்திரக்காரர் என்ன பண்ணார், எனக்கு ரெண்டும் ஒன்றும் தான் கலந்து கட்டியே தானே சேர்ந்துருக்கணும். அதுக்கான ஒன்று எதி காமையே தீரே வஜனையே யமித்யங்குலீரே வகிருணியாது, எதி காமையே தோ புருஷையே வஜனையே யமித்யங்குஷ்டமே வா. ரெண்டுலையும் போய் மாட்டிக்கா, இங்கோ அங்குஷ்டத்தையும் சேர்த்து வச்சு பிடிச்சிருக்கோம்ட்டார். பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டும் தானே இருக்கணும். பிளஸ் மைனஸ் சேர்ந்தா தானே கரண்ட் எரியும். ரெண்டு பிளஸ்ஸாக இருந்தேன்னா பிளக்க சொல்லினால பட்டு வெடிக்கும். ஒன்று மைனஸுங்கிறான் ஒன்று பிளஸ்ஸுங்கிறான், இப்படி தான் இருக்கணும். இதை இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுபோல் அங்கே அங்குலியை எப்படி கிடைச்சிய அங்கே சொல்லியிருக்கு, அங்குலியை ரேவ கிருணி யாத்துன்னு. அது மாதிரி இங்கே நமக்கு இப்போ சந்தேகங்கள் வர இடத்துல இப்போ சப்ப மேட்சிங்கை பற்றி சொல்லிட்டு வரேன். அது மாதிரி எல்லாம் வேதத்தில் மேட்சிங் சொல்லியிருக்கு. நான் அன்னைக்கே தைத்திரி உபநிஷத்தில் ஒரு மேட்சிங் சொல்லிருக்கு, உங்களுக்கு எவ்வளோ ஐவேஜ் இருக்கோ அதுக்கு மேட்சிங்காக தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. அது எங்கே சொல்லியிருக்கு, ஸ்ரீயாதேயம், இதெல்லாம் மேட்சிங் ரைட். இந்த மேட்சிங் ஒன்று ஒன்று ஞாபகம் வருது. இந்த பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் மேட்சிங்காக இருக்கணும் போல கல்யாணம். முதல் மேட்சிங் என்ன என்ன, இதுக்கு ஒரு ஒரு கவி சொல்லி வச்சா, கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம் பிதா ஸ்ருதம் எல்லாத்தையும் பழுத்து வாங்குறேன். அதுவும் முக்கியமான இடத்த சொல்லிட்டான். இந்த கல்யாணத்தில் யார் யார் எதை எக்ஸ்பெக்ட் பண்றான்னா மாப்பிள்ளைக்கு கன்யா வரையத்தே ரூபம், பெண்ணுக்கு தன்னுடைய ஆத்துக்காரர் நேர் மன்மதனா இருக்கணும்னு இருக்கு. இவ எப்படி இருக்காங்கிறது வேற விஷயம். கன்யா வரையத்தே ரூபம், சரி. அந்த பெண்ணை பெத்த அப்பா என்ன நினைக்கிறார், அம்மா என்ன நினைக்கிறார்? மாப்பிள்ள மாதா வித்தம் மினிமம் 2 லட்சமா சம்பாதிக்கிறாரா, இவளுக்கு மாசம் மாசம் பொட்டு புடவை வாங்கி கொடுக்கணுமே, இதான் மோர்ஞ்சா சாப்பிடுன்னு சொல்லாமல் நல்லபடியா வயிறு குழையாம சாம்போடணுமேங்கிறதுக்காக மாமியாருக்கு என்ன கவலைன்னா மாப்பிள்ள நல்ல சில்லற இருக்கணும். மாதா வித்தம். அப்பா என்ன நினைக்கிறார், மாமனார் ஏதாவது பெண்ணை பெத்தவர்ன்றார், நல்ல படிப்பு இருக்கதான் போறோம் சார். பிதா ஸ்ருதம், சரி. இந்த பொண்ணா பெத்தவாள், இதா அங்கேயும் வச்சுங்க வயஸ் வருஷம் ஆல்சோ, அவ்வளவு நிறைய சம்பாதிக்கணும்னு எடுத்தப்போ. வரோ வரையதே ரூபம் மாதா வித்தம் மாத்திக்கலாம். வரோ வரையதே ரூபம்னா பெண்ணு அழகா இருக்கும். ஐயோ இவன் ரெண்டு கட்டம் கடிச்சாங்க கொஞ்சம் மாதிரி இருப்பான். பெண்ணு ரத்தி மாதிரி வரணுமா, அத்தியனம் பண்ணவன் நினைக்கிறான் ராஜகுமாரி கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படி கல்யாணம், வெறும் பொண்ணே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. அவன் ஆசைப்பட வேண்டியதான் என்னன்னு விஷயம். மாதா வித்தம் பிதா ஸ்ருதம் ரெண்டு பக்கத்துக்கு பொருத்தம், பௌசுனா ரெண்டும் தானே. இந்த பாந்தவாள்னா ரெண்டு பக்கத்துலையும் இருக்கிறதான ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைக்கிறான்னு அந்த காலத்துல, இந்த காலத்துல அது கிடையவே கிடையாது. ஏன்னா பாந்தவாக குலமிச்சந்தி, நல்ல பரம்பரையில வந்திருக்காளா, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கா, ஹேபிட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குமா, இதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும். பெரிய பேரை விசாரிப்பான் பண்ணா ஓரளவுக்கு சரியா. இப்ப என்னடா கம்ப்யூட்டர் ஜாதகங்கிறான், இதுலேருந்து அதுல பரமாறுத்துங்கிறான், அதுலேருந்து இதுல வந்ததுங்கிறான், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கோங்க இல்லையா, யார் என்னன்னு தெரியாது, குலம் கிடையாது கோத்திரம். அது ஒரு கேள்வியில கேட்டிருக்காரு ஒருத்தர், இப்படி மேரேஜ் நடக்கிறதே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காரு. பதில் சொல்றேன் அப்புறம். அதுக்குத்தான் இப்ப எல்லா சன்னியாசிகளும் எல்லா அத்தியனம் பண்ணுவாங்களும் கடந்து அழுதுன்னு இருக்கும் சுவாமிகிட்ட. இது ரொம்ப மோசமா போயிடுத்து, இது என்ன பண்றதுன்னு புரியலையே, இதுக்கு என்ன காரணங்கிறது பத்தியும் கடைசியில் ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணும். நமக்கு தெரிஞ்ச மட்டும் இல்ல, இது பிராரப்தங்கிறது வேற கதை. பாந்தவாக குலமிச்சந்தி, நல்ல குலத்துல இருக்கணும். இது ராமனுக்கும் சீதைக்கும் இருந்ததுன்னு ஆஞ்சநேயர் சொல்றார். ஏன்னார் துல்லிய சீலவயோ விருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர் ஹதி வைதேகீம் தஞ்சேயமசி தேக்ஷணா. சீதையை பார்த்துட்டு ஆஞ்சநேயர் ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்து ரொம்ப பொருத்தம்னு இன்னைக்கு தீர்மானம். இப்படி நாமெல்லாம் 25 வருஷம் கழிச்சு பொருத்தம் இல்லைன்னு தீர்மானத்துக்கு வரோம். உன்னை போய் கல்யாணம் பண்ணேன்னு இவனும் சொல்றான் அவளும் சொல்றான், இது கன்சார் பண்றதுன்னா வேற பாத்ரூம் உள்ளாங்க அப்புறம். அதுதான் தத்துவங்க மூணு பார்த்தா இதோட மோசமா இருக்கும். அப்புறம் பேங்க் உத்தியோகத்திலேருந்து பேசாம மோட்டோலோவுக்கு வந்தோம், மோட்டோலோவிலேருந்து மறுபடியும் வைத்தியத்துக்கு வந்து விடுறேங்கண்ணா. என்ன ஏதோ ஒரு தினசு சுத்தின் இருக்குது. மாதா வித்தம் பாந்தவா, அவர் என்ன சொல்றார் சீதையை பார்த்து, துல்யாபிஜன லக்ஷணம், என்ன சூரிய வம்ச பரம்பரை, எவ்வளவு ஆச்சார அனுஷ்டானம், குலம் எவ்வளவு நன்னா இருக்கு. இதே போல ஜனக மகாராஜான்னு கேட்கவே வேண்டாம். துல்ய சீல வயோ விருத்தம், சீலம்னா அந்த ஒழுக்கங்கள் அதான் முக்கியமாகணும். இதை பத்தியே இப்ப கேள்வி முறையே இல்லையா, இவளுக்கு எவ்வளவு பேங்க்ல கிரெடிட் இருக்கு, அவளுக்கு எவ்வளவு பேங்க்ல இருக்கு, கிரெடிட் கார்டு சரியா இருக்கான்னு இப்ப முடிஞ்சு போச்சு. இந்த வித்தத்தை பத்தி பேசவே இல்லைங்க, விருத்தம்னு பேசுறது. விருத்தம்னா கேரக்டர், துல்யசீல வயோ விருத்தம், பணத்தை பத்தி பேசவே இல்லை. மின் காலத்துல கல்யாணம் பண்ணி கிடைச்சாரு, அது நல்லா கவனிக்கணும். ஆனா மாதா வித்தம்னு இருக்கு இங்க இருந்தாலும், விருத்தம்ங்கிறது வேற. விருத்தம்னா அவனுடைய நடத்தை, அது பெரிய விஷயம். துல்யசீல வயோ விருத்தம், வயசும் மேட்சிங்கா இருக்கணும்னா, வயசு மேட்சிங்கா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஈக்குவல் ஒரே வயசுன்னு வச்சுக்கோங்க, 21 வயசு அவளுக்கு 21 வயசுல, 2 வயசாவது குறைச்சலா இருக்கலாம், 12 வயசு வரைக்கும் குறைச்சலா இருந்தா நல்லதுன்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப சில கேஸ்ல என்னாச்சுன்னா 3 வயசு தான் டிஃபரன்ஸ் எழுதியிருக்காங்க. அது பெருசு இருக்கணுமா சின்னது இருக்கணுமான்னு தெரியல, டிஃபரன்ஸ் என்ன இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு. நான் ஒரு 8 வயசு வித்தியாசத்துல ஒரு ஜாதகத்துக்கு ஃபோன் பண்ணேன், போய் நீங்கள் யாருன்னா, நான் தான் ரிட்டையர்ட் பிரின்ஸிபால், உங்களுக்கு மூளை இல்லையா, நான் 3 வயசுன்னு போட்டு போய் 7 வயசுல எப்படி கேட்டேன்னு கேட்குறான்னா அடிக்க வரான்னா. இப்போ நம்ம ஆத்துலாம் அநேகமாக பார்த்தாலும் 10 வயசு வித்தியாசம் இருக்கும். அது பட் அந்த துல்யசீல வயோ விருத்தம் அது 21 21 அப்படி வச்சுக்கிட்டேன். துல்யாபிஜனம், அபிஜனம்னு சொன்னோமையானால் அவளுடைய நடைமுறைகள், அவளுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நல்லா இருக்குங்கிறார். இந்த மேட்சிங்காக இதெல்லாம் இருக்கணும். ஒருத்தன் என்ன பண்ணா அசடு, அந்த பையனை பற்றி பொண்ணை கேட்டான், பொண்ணை பற்றி பையன் கேட்டான் எப்படின்னா, இல்லை நல்லா அழகாக இருப்பார், மன்மதன் மாதிரி இருப்பார், ஓஹோ எவ்வளோ எப்படியோ வயிறாங்க நேழு, அதெல்லாம் கேட்டாச்சு, எல்லாம் மேட்சிங்காக இருக்கு. அவர் எங்கே சம்பளம், எவ்வளோ சம்பளம், 1.5 லட்சம் பொண்ணுக்கு, அநேகமாக 1.5 லட்சத்துக்கு வரும், 30 ரூபா கூட இருந்தாலும் இருக்கும், அதை பார்த்துக்கலாம், வயசு சரியாக போச்சு, ஹைட்டு வெயிட்டு எல்லாம் சரியாக இருக்குது, அழகு பார்த்தா இது ரதி குஞ்சு, அவள் மன்மத குஞ்சு, எதுவும் சொல்லிட்டா முடிச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவா எந்த ஊர்னா தஞ்சாவூர், இவா எந்த ஊர், இவா மன்னாருடைய, எல்லாம் மனவாடும் சரியா போச்சு, கர்நாடகா கர்நாடகா, தெலுங்கு தெலுங்கு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா அவா என்ன கோத்திரம்னா, அதான் தெரியலேங்க கூடாது, இல்லை அப்புறம் பாரத்வாஜ கோத்திரம்னா, இவன் என்ன பண்ணிவிட்டான் அதையே சொல்லணுமா, நானும் பாரத்வாஜன் தான் நானே பார்க்கணும். பழைய காலத்துல கல்யாணம் நடக்காது, இப்ப எல்லாம் நடக்கும், இப்ப என்ன வேணா நடக்கும், ஆணும் பெண்ணுமா இருந்தா போறோம். துல்லிய சகோத்திர விவாகம் கூடாது, மேட்சிங்கிறதுக்காக நீங்களும் ஆத்திரை கோத்திரம் நானும் ஆத்திரை கோத்திரம்னா கல்யாணம் நின்று கூடும். இது அத்வைத சித்தியில இந்த பழமொழியை எடுத்து விடுறார் அவர். உலகங்கள் எல்லாம் அப்சல்யூட், பிரம்மமும் அப்சல்யூட், உலகமும் சத்தியம் பிரம்மமும் சத்தியம்னு துவைத்திகள் சொல்றார். இவர் கேட்டார் உலகம் சத்தியம்னா எது மாறினார், பிரம்மத்தை போல சத்தியம்னா, பிரம்மத்துக்கு என்ன சத்தியமோ அதே சத்தியம்னா. இவர் பார்த்தார் பிரம்மத்துக்கு என்ன எக்ஸிஸ்டன்ஸோ, அந்த வார்த்தையை நினைக்க கவனிக்கணும், பிரம்மங்கிறதான கடவுளுக்கு எந்த விதமான எக்ஸிஸ்டன்ஸோ குவாலிட்டி அதே எக்ஸிஸ்டன்ஸ் பிரபஞ்சத்துக்கும் உண்டும்னா. இன்னொரு தரம் சொல்லுனார், பிரம்மத்துக்கு எந்த விதமான எக்ஸிஸ்டன்ஸோ அப்சல்யூட்டே அப்சல்யூட், அதே எக்ஸிஸ்டன்ஸ் பிரபஞ்சத்துக்குன்னா. நீ எப்படி இருக்குன்னு கேட்டால் பிரபஞ்சத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆயிடும், கல்யாணம் நடக்காதுன்னா. ஏன்னார், எதேவ பவதாங்கோத்திரம் ததேவாஸ்மாக மீரித்தம் இது வததோ வரச பிராதா பவான். உங்களுக்கு என்ன கோத்திரமோ அதே கோத்திரம் தான் எனக்கு என்ன, எப்படி கல்யாணம் நின்று போயிடுமோ. பிரம்மத்துக்கு எந்த எக்ஸிஸ்டன்ஸோ அதே எக்ஸிஸ்டன்ஸ் தான் பிரபஞ்சத்துக்குன்னா, பிரபஞ்சத்துக்கு தனி எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். புரியணும் இல்லையா? இது நுணுக்கமாக வணிக்கணும். அதே இங்கே என்ன சார் அர்த்தம் இதில், இது அதே என்ன அது மாதிரின்னு அப்புறம் சொல்லணும். நீங்கள் எந்த வாழைப்பழம் சாப்பிட்டாலும் அதே வாழைப்பழம் நான் சாப்பிட்டேன்னா வயிற்றுலேருந்து எடுத்து சாப்பிட்டாரா? அதே இலைக்கு அதே ஷீப்புலேருந்து பிரிச்சோன்னு அர்த்தம். அது கூட இவன் அதிர்ஷ்டம், இந்த இலைக்கு பாதிக்கு மேலே கல்லாக இருக்கும் சொல்லுது. அது இவன் அதிர்ஷ்டம். அது அதே ஷீப்லேருந்து பிரித்தா எல்லா இப்போ திராட்சை வாங்கிறச்சு என்ன பண்ணுவோம்னா, பெரிய கொத்தம் அவன் எடுப்பான், அது ஒரு கிலோ இருக்கும், அதில் ஒன்று எடுத்து வாயில் போட்டுப்பான். இந்த கொத்து பூரம் அப்படி தான் இருக்கணும்னா நிச்சயம் நிர்பந்தம் இல்லை. புரியறதில்லையே உங்களுக்கு? நாமே காத்தாலும் ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கும், சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் உபன்யாசம் கேட்கறச்சோ ஒரு மாதிரி இருக்கும், யாராவது ஒன்று கொடுக்கறச்சோ வாங்கிக்கிறச்சோ ஒரு மாதிரி இருக்கும், நாம் கொடுக்கறச்சோ ஒரு மாதிரி இருக்கும். இது தீர்ந்து போச்சு, இது திரைகுண்யம் இதெல்லாம். அதனால் சிலதுக்கு மேட்சிங் சொல்லணும், சிலதுக்கு மேட்சிங் சொல்லப்படாது. அது மாதிரி இங்கே மேட்சிங் ஆக உள்ள விஷயங்களை பற்றி பேசுகிறார். இந்த அக்னியை சூடு தணிச்சதுக்கப்புறம் இவர் ஏறி ஆகணும், ஏறும்போது சூடு தனியணும், சூடு தனியணும்னா செப்பல் போட்டுக்கணும். அதுக்கு வரேன். இப்போ என்ன சார், பூஜை மேடை மேலே கிட்டேயே செருப்பு வரப்படா நீங்கள் தானே சொன்னேன் இப்போ எப்படின்னார். இல்லை இல்லை, புது செருப்பாக இதுக்கு மட்டும் ஒன்று தைக்கிறது. எதனால் தைக்கணும்னார்? கார்ஷ்ணி உபானஹா உபமுஞ்சதே, மாந்தோல்னால ஒரு செருப்பு தைச்சு அந்த சமயத்துக்கு தயார் பண்ணிக்கோ. அக்னிக்கும் மாந்தோலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அக்னி ஒரு சமயம் கோச்சுண்டு அஸ்வமாக ஆகி மரத்தில் பூந்தார்னு சொன்னேன். இன்னொரு சமயம் கோச்சுண்டு இதே மாதிரி போனால் கண்டுபிடிச்சிக்கோனேன். அடிக்கடி வரும், நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போதுலாம் அப்சாண்ட் ஆகிற வழக்கம் தான். இன்னொரு சமயம் என்ன பண்ணான்னார் அவர், கிருஷ்ணோ ரூபங் கிருத்வா, அந்த மானாக போயிட்டாராம். ஒரு தடவை வேஷம் மாற்றிட்டே இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். இந்த பாலிட்டிஷியன்லாம் எப்போ எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பான், எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு மாதிரி இருப்பான், எலெக்ஷன் முடிஞ்சு ஃபுல் மெஜாரிட்டி வந்தோன்னு ஒரு மாதிரி ஆகிடுவான். அதனால அந்த கிருஷ்ணமிருகம்னு பேர் அதுக்கு. அந்த மாந்தோல்னால போட்டேன்னா யஜ்ஞஸ்வரூபம் அக்னிஸ்வரூபமாக இருக்கிறதுனால அது தோஷம் இல்லைன்னார். சரி, ரெண்டு காலுக்கும் தானே செருப்பு போட்டுக்கணும்னார். இங்கே தான் இதை வேடிக்கை பண்ணுறது வேடம். ரெண்டு காலிலையும் செருப்பு போடணும், ஏறினேன்னா சூடு இல்லாமல் போயிடும். இருந்தாலும் அந்த அக்னியோட டைரக்ட் சம்பந்தம் இல்லாததுனால உங்களுக்கு அன்னம் கிடைக்காது, அன்னம் கிடைச்சாலும் ஜீர்ணாகாது. சரி, அப்போ ரெண்டு காலையும் பேசாமல் ஏறுறேன்னா கால் புண்ணு வந்து பின்னாடி கஷ்டப்படுவேன். இதான் ரெண்டு தினசான. இங்கே பாருங்க, மிருத்யு

0: அந்தரன்னா
1: பஞ்சாயசனம் ஒண்ணு அர்த்தம் புரிய, இந்த அர்த்தம் தான் அங்க இருக்கு, நீங்க அப்புறம் வச்சுக்கணும். அந்தரன்னாத்யாஹுரன் பிரச்சனையை களை போட்டு கொடுத்து ரெண்டு செருப்பியும் போட்டு போனேன்னா சூடு தெளிஞ்சு போயிடும், ஆனா சோறு கிடைக்காது, கிடைச்சாலும் ஜீர்ணம் ஆகாது, இது பெரிய ஆபத்து இல்லையோ. சரி ரெண்டு காலையும் வெறுநாய் ஏறேன்னா சாப்பிட்றதுக்கு நீங்க ஆளே இருக்க மாட்டே, சித்த கழிச்சு ரெண்டாம் நாள் மூணாம் நாள் பத்தாம் நாள் கனெக்ட் பண்ணணும். சார் என்ன சார், ரெண்டு வகையில் ஒரு வகையில் போகணும், விடுங்க, ஒரு வகையிலும் போக விட மாட்டேங்கிறேன், பிரம்மச்சாரியும் இருக்க விட மாட்டேங்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னா என்ன பண்ணுறது சொல்லுங்க, ஏதோ ஒன்று தான் போய் இந்த சங்கடத்தை வேதம் எப்படி பரிகாரம் பண்ணுறது, ஆச்சரியமான பரிகாரம் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணோம்னார், ஒரு பதமா ரெண்டு பதமா, அந்யாம் உபேதி முஞ்சதேமா, எப்படி பதம்
2: உபமுஞ்சதே,
1: உபமுஞ்சதே ஒரே பதம் தானே, சந்தேகம் இல்லையா. அந்யாம் உப

0: அன்பார்ந்த சைவப் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் காரணமாயிருக்கும் சிவப்பரம்பொருளின் திருவருளி நாள், வேத ஆகம உண்மை என்ற தலைப்பில் சில விளக்கங்களை சைவ உலகத்திற்கு அளிக்கும் ஒரு அரிய வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்துள்ளது. அனாதியே மலத்தில் அழுந்தி கிடக்கும் உயிர்கள் பரசிவத்தை உணர்ந்து உய்வடையும் பொருட்டு நிம்மலனாகிய நம் சிவபெருமான் வேத ஆகமங்களை அருளிச் செய்தார். நம் இறைவன் வேத ஆகமங்களை அருளிச் செய்யவில்லை என்றால் கருவுறும் ஆறுயிர் உண்மை இதுதான் என்பதை உயிர்கள் அறியாத நிலை ஏற்பட்டிருக்கும். நம் சிவபெருமான் உயிர்கள் மேல் கொண்ட தனிப்பெரும் கருணையினால்தான் வேத ஆகமங்களை அருளிச் செய்தார். நம் 12 திருமுறை மற்றும் 14 சாத்திரங்களை அருளிச் செய்த அருளாளர்களும் வேத ஆகம நெறியினை போற்றி அதன் பெருமைகளை தங்கள் நூல்களில் பல்வேறு இடங்களில் பதிவும் செய்துள்ளனர். இறைவனருடைய வேதம் பொது நூலாகவும் ஆகமும் சிறப்பு நூலாகவும் போற்றப்படுவன. இதனை நம் திருமூல தேவநாயனார் திருமந்திரத்தில் மிக அழகாக கூறுவார். வேதமுடு ஆகமும் மெய்யாம் இறைவன் நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும் என்றுள்ளன. நாதனுரை அவை நாடில் இரண்டந்தம் பேதமதின்மேல் பெரியோர்க்கு அவேதமே. இங்கு வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று கூறியுள்ளமையா வேத ஆகமங்கள் இறைவனால் அருளப்பட்டன என்பதையும் அவை என்றும் மெய்யானவை என்பதையும் நாம் உணர்கின்றோம். இன்றைய காலத்தில் சிலர் கூறுவது போல் அவை என்றும் பொய்யானது அல்ல, என்றும் மெய்யாம் இறைவன் நூல். நம் சிவனார் உலகவர்க்காக வேதம் சத்தினிபாதற்காக ஆகமும் அருளினார். இதனையே நம் சகல ஆகம பண்டிதர் என்று சைவ உலகத்தால் போற்றப்படும் நம்முடைய சந்தான பரமாச்சாரியாரில் ஒருவரான அருளந்தி சிவாச்சாரியாரும் தன்னுடைய சிவஞான சித்தியாரிலே மிக அழகாக கூறுவார். வேதநூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள், வேறு உரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள். ஆதி நூல் அனாதி அமலன் தரு நூல் இரண்டும் ஆரண நூல் பொது சைவம் அருஞ்சிறப்பு நூலாம். நீதியினால் உலகவர்க்கும் சத்தினிபாதர்க்கும் நிகழ்த்தியது நீள்மறையின் ஒளிபொருள் வேதாந்த தீதில் கொண்டுரைக்கும் நூல் சைவம் பிறநூல் திகழ்பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும். மிகவும் அருமையான பாடல். சித்தியாருக்கு மேலான நூல் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. அன்பர் பெருமக்களே, வேதம் மற்றும் ஆகமம் என்ற இரண்டே ஆதி நூல்கள் என்றும் வேறு உரைக்கும் நூல் இவற்றிலிருந்து விரிந்த நூல்கள் என்றும், வேதமாகமும் இரண்டும் முறையே உலகவர்க்கும் சத்தினிபாதர்க்கும் அருளப்பட்டன என்றும் நம் சிவஞான சித்தியாரின் இப்பாடம் மூலம் நாம் அறிகின்றோம். இவ்வாறெல்லாம் அருளாளர்கள் ஒரு பக்கம் போற்ற நம் சைவ சித்தாந்தமும் வேத ஆகமங்களை ஏற்றுக்கொள்ளும் சமயங்களை அகச்சமயமாகவும் அதனை மறுக்கும் சமயங்களை புறச்சமயம் என்றும் பிரித்து கூறியது. இத்தகைய அரும்பெருமையுடைய வேத ஆகம நெறிக்கு இன்றைய காலத்தில் மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டுள்ளது என்றுதான் கூற வேண்டும். நம்முடைய வேத ஆகமத்தை இதுகாலும் பிற சமயத்தவர்கள்தான் மறுத்து வந்தனர். வேதாகம நெறிக்கு முரண்பாடன கொள்கையை கொண்டதால்தான் அவர்களை புறசமயத்தினர் என்று நம் சைவ சித்தாந்தம் கூறுகிறது. ஆனால் இன்றைய காலத்தில் 12 திருமுறைகள் மற்றும் 14 சாத்திரங்களை ஏற்று சிவசின்னங்களை தரித்து சிவனாரை தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்யும் அண்டர்பிரான் அடியார் பெருமக்களில் ஒரு சிலர் வேத ஆகமங்களை மறுத்தும் நிந்தித்தும் தவறான பிரச்சாரங்களை சைவ பெருமக்களிடையே பரப்பியும் வருதல் மிகுந்த வேதனையைத்தான் தருகிறது. வேத ஆகமங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினரிடம் ஒப்படைக்க வேண்டிய கடமையுடைய அடியார் பெருமக்களில் சிலரே முரண்பட்டு அதனை எதிர்த்தலை நாம் என்னவென்று கூறுவது? சிலருடைய விபரீத ஆராய்ச்சியின் முடிவால் வேத ஆகமங்கள் பற்றி ஒரு குழப்பமான சூழ்நிலைதான் தற்போது பலரிடம் நிலவுகின்றது. தங்கள் ஆராய்ச்சியின் முடிவாக வெவ்வேறு கருத்துக்களை தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். ஒருவர் கூறுகின்றார், வேதம் மற்றும் ஆகமங்கள் தமிழில் ஆதிகாலத்தில் இருந்ததாகவும் அவை கடைச்சங்கத்திற்கு முன் ஏற்பட்ட கடற்கோளில் அழிந்து விட்டதாகவும் கூறுகின்றார். மற்றொருவர் அதற்கு முரண்பாடாக ஒரு கருத்தினை கூறுகிறார். அதாவது, இறையனார் அகப்பொருள், திருக்குறள், தேவாரம், சிவஞானபோதம் என்ற நான்குமே தமிழ்நான்மறை என்கிறார். இவ்வாறு தமிழ்நான்மறை பற்றி தங்களுக்குள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருத்தலே தமிழில் நான்மறை இல்லை என்பதை மிக தெளிவாக உணர்த்துகிறது. இவ்வாறு தங்களுக்குள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தாலும் ஒரு கருத்தில் அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கின்றனர். அது என்னவென்றால், தற்போது இவ்வுலகத்தில் வழக்கில் இருக்கும் வடமொழி வேதங்களாகிய ரிக், யஜூர், சாமம் மற்றும் அதர்வணம் ஆகிய நான்கு வேதங்களும், மேலும் காமிகம் முதலாகிய 28 வடமொழி ஆகமங்களும் இறைவன் அருளியது அல்ல என்பதுதான் அவர்களுடைய கூற்று. அவை அனைத்தும் தமிழில்தான் இருந்தன, அழிந்துவிட்டன என்று ஒருவர் கூறுகிறார். மற்றொருவர் வேறு நூல்கள் தான் நான்மறை என்கிறார். செய்வதொரு மக்களே, இது சரிதானா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதானா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மேற்கூறிய முரண்பாடான கருத்துக்களை மறுத்து வேத ஆகமங்கள் வடமொழியில்தான் இறைவனால் அருளப்பட்டன என்றும் அவை இயற்கை மற்றும் செயற்கை சீற்றத்தால் என்றும் அழியாது இன்று வரை நிலைபெற்று இருக்கின்றன என்பதை நம்முடைய பன்னிர் திருமுறைகள், 14 சாத்திரங்கள் மற்றும் சில அருளாளர்களின் நூல்கள் வாயிலாக நிறுவ விரும்புகிறேன். பன்னிர் திருமுறை மற்றும் 14 சாத்திரங்களை தங்கள் கண்களாக போற்றி நாள்தோறும் அரணாருக்கு வழிபாடு செய்யும் அன்பர் பெருமக்கள் அடியின் கூற இருக்கும் கருத்துக்களையும் நிச்சயம் ஏற்பர் என்றே நம்புகின்றேன். முதலில் நாம் வேதத்தை பற்றிய கருத்துக்களை சிந்தித்துவிட்டு பின் ஆகமத்திற்கு செல்லலாம். மேற்கூறிய முரண்பாடான கருத்துக்களை முதலில் பொதுவாக ஒரு கேள்வியையும் அவ்வை பிராட்டியின் பாடல் மூலமாகவும் மறுத்துவிட்டு பின் திருமுறை மூலமாகவும் நாம் நம்முடைய கருத்தை நிறுவ முற்படுவோம். நம் அவ்வை பிராட்டியார் அருளி செய்த ஒரு பாடலை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அவ்வை பிராட்டியார் ஆத்திச்சூடி, மூதுரை, கொன்றை வேந்தன், நல்வழி, ஞானக்குரல் போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். நல்வழி என்ற நூலிலே மிக அருமையான பாடலை பாடியுள்ளார். அந்த பாடல், தேவர் குரல் திருநான் மறை மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகம் திருமூல சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர், இதுதான் அந்த பாடல். இதன் பொருள் என்னவென்றால், திருவள்ளுவர் பெருமானுடைய திருக்குறளும் இறையனார் அருளிய திருநான்மறையும் மூவர் பெருமக்கள் அருளிய தேவாரம் மாணிக்கவாசக பெருமானருடைய திருக்கோவையார் மற்றும் திருவாசகமும் திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரமும் ஒரு வாசகம் என்று உணர் என்று அறிவுறுத்துகிறார். அவை உணர்த்தும் பொருள் ஒன்றே. என்ன பொருள்? திரு இந்திரத்தின் பெருமையைத்தான் அவைகள் உணர்த்துகின்றன. அவ்வை பிராட்டியின் இப்பாடல் நமக்கு ஒரு அரிய உண்மையை உணர்த்துகின்றது. திருக்குறள், திருநான்மறை, தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் ஆகிய நூல்கள் அனைத்தும் வெவ்வேறு நூல்கள் என்பது இப்பாடல் மூலம் பெறப்படுகின்றது அல்லவா? சிந்தித்து பாருங்கள். தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் கூறியது போல், இறையனார் அகப்பொருள், திருக்குறள், தேவாரம், சிவஞானபோதம் ஆகிய நூல்களே நான்மறை என்ற கருத்து பிழையுடையது என்பதை அவைப்பிராட்டியின் இப்பாடலை நிரூபித்துவிட்டது. எப்படி பிழையுடையது? அவைப்பிராட்டியின் பாடல் என்ன கூறுகின்றது? இவை அனைத்தும் ஒரு வாசகம் என்று கூறுவதால் அந்த நூல்கள் அனைத்தும் வெவ்வேறு நூல்கள் என்பதை நாம் அறிகின்றோம். அவை அனைத்தும் உணர்த்தும் பொருள் ஒன்று என்பதையும் நாம் அறிகின்றோம். ஆனால் தமிழ் ஆராய்ச்சியாளர் திருக்குறள் தேவாரமே நான்மறை என்று கூறுவது தவறான கருத்து என்பது மிக தெளிவாக உணரப்படுகின்றது. அடுத்ததாக, கடற்கோள் பட்டு தமிழ்நான்மறைகள் அழிந்து போயின என்பது எங்கெனும் பிழையென்றால், தொல்காப்பியம் இயற்றப்பட்ட காலம் முதற்சங்க காலம். அதற்கு பின் உண்டான கடற்கோளில் தமிழ்நான்மறை அழிந்துவிட்டதென்றால் தொல்காப்பியம் மட்டும் எவ்வாறு மறையாதிருக்கின்றது? இன்று கூட பல தமிழறிஞர்கள் தொல்காப்பியத்திற்கு உரையாடுகின்றனரே, நாம் காண்கின்றோமே. முதற்சங்கத்தில் உள்ள தொல்காப்பிய நூல் இன்று வரை இருக்கும் பொழுது தமிழ்நான்மறை மட்டும் எப்படி அழிந்திருக்க முடியும்? மேலும் முதற்சங்க காலத்தில் உள்ள புறநானூற்று செய்யுள் எல்லாம் இன்று வரை இருக்கின்றதே. இலக்கண நூல்களை பாதுகாத்த நம் பண்டை தமிழர்கள் அருள் நூல்களை மட்டும் எவ்வாறு பாதுகாக்க தவறுவர்? சற்று யோசித்து பாருங்கள். எனவே நான்மறை தமிழில் இருந்தன, அழிந்துவிட்டன. இறையனாரகப் பொருள், திருக்குறள், தேவாரம், சிவஞான போதம் போன்ற நூல்களே நான்மறை என்ற கூற்றுக்கள் முற்றிலும் பிழையுடையன, மேலும் சைவ சமயத்திற்கு முரண்பாடானவை என்பதை சைவ பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் ஆராய்ச்சியாளர்களின் கருத்தை அவைப்பிராட்டியின் ஒரு பாடல் மற்றும் ஒரு சாதாரண கேள்வியின் மூலமே நாம் தவறு என்று நிறுவிவிட்டோம். இக்கருத்தை மேலும் நம் பெருமக்கள் அருளிய திருமுறை வாயிலாகவும் வலுவான ஆதாரங்களுடனும் நிறுவ விரும்புகின்றேன். திருத்தொண்டர் புராணம் என்று சைவ சமயத்தால் போற்றப்படும் பெரிய புராணம் என்ற நூலிலிருந்து சில பாடல்களை சிந்தனை செய்வோம். நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திருவிடைவரையூர், வடபுறங்காடுதுறை போன்ற தலங்களை தரிசனம் செய்துவிட்டு திரு ஆவணத்துறை வருகிறார். அங்கு அவருடைய தாதையார் சிவபாதிருதயர் இறைவனாருக்கு வேள்விகள் செய்ய பொருள் வேண்டும் என்று விண்ணப்பிக்க நம்முடைய பாலராவாயிரம் ஆவடுதுறை ஆதிமூர்த்தியின் கடல் மணிந்து இடரினும் தளரினும் என்ற ஒரு அற்புதமான பதிகத்தை பாட ஆவடுதுறை அமர்ந்தருளும் அண்ணல் அருளால் சிவபூதம் ஒன்று உலவா பொற்களி பலிபீடத்தில் வைக்கிறது. அதனை எடுத்து நம் ஞான சம்பந்த பெருமான் தன் தாதையாரிடம் கொடுத்து வேள்விகள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். மிக அருமையான பாடல் அது. திருஞான சம்பந்த பெருமான் புராணம் பாடல் எண் 429. ஆதி மாமரை விதியினால் அருசூழ் வேணிநாதனாரை முன்னாகவே புரிய நல் வேள்வி தீது நீங்க நீர் செய்யவும் திருக்கழுமலத்து வேதவேதியர் அனைவரும் செய்யவும் மிகுமாள் என்பது பாடல். அதாவது, ஆதியாகிய பெருமறைகளின் விதிப்படி கங்கையை முடித்த சடையனையுடைய சிவபெருமானையே முதல்வராக கொண்டு செய்யும் நல்ல சிவயாகத்தினை தீமை நீங்கி இன்புறும் பொருட்டு நீர் செய்யவும் திருக்கழுமலத்தில் உள்ள வேதவேதியர்களாகிய எல்லோரும் செய்யவும் என்று கூறுகிறார். இங்கு ஆதி மாமரை விதிப்படி என்று கூறியதால் இறைவன் அருளிய ஆதி நூலாகிய பெருமறைகளின் விதிப்படி. ஆதி நூல் இரு, சற்று முன்புதானே சிந்தித்தோம், வேதநூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள். அந்த வேதம் நம்முடைய திருமூல தேவநாயனாரும் மிக அழகாக கூறுவார், வேதத்தை விட்டு அறமில்லை என்று. மேலும் வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் என்றும் திருமூலர் கூறுவார். வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு என்பது நம்முடைய திருவாசகம். சிவபெருமானையே முன்னாக புரியும் வேள்வி அதுவே நல்வேள்வி என்று நம் ஞான சம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். சரி, இப்பாடலின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் செய்தி என்ன? நம்முடைய ஆளுடைய பிள்ளையாருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டில் ஆதி மாமரையின் விதிப்படி வேள்விகள் செய்யப்படும் வழக்கம் இருந்ததால் தானே நம் திருஞான சம்பந்த பெருமான் அவ்வாறு கூறியுள்ளார். சற்று யோசித்து பாருங்கள். தமிழில் நான்மறைகள் இருந்தன, அவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்து விட்டன என்றார். 7ஆம் நூற்றாண்டில் எந்த மறையின் விதிப்படி நம் ஞானசம்பந்த பெருமான் வேள்விகள் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார்? முரண்படுகின்றது அல்லவா? எனவே மறைகள் எந்த கடற்கோளிலும் அழியவில்லை என்பது மிகவும் தெளிவு. மறைவழக்கம் நம் திருஞான சம்பந்த பெருமான் காலத்தில் இருந்திருக்கின்றது என்பதற்கு இப்பாடலே நமக்கு மிகப்பெரிய உதாரணம். மாமறை விதி வளாமல் மனத்துறை கடன்கள் ஆற்றி என்று கூறுவது தடுத்தாட் கொண்டபுரான். நம்முடைய சுந்தரமுத்தி சுவாமிகளுடைய திருமண சடங்குகள் மாமறையின் விதி விழாமல் நடத்தப்பட்டன என்று நம் ஆசிரியர் தேவ சேக்குலா பெருமான் உணர்த்த நாம் உணர்கின்றோம். நம்பிகள் பெருமான் திருஞான சம்பந்த பெருமானுக்கு பின் ஒரு நூற்றாண்டு கழித்து வந்தவர். அப்பொழுதும் மாமறை என்பது இருந்திருக்கின்றது. ஞான சம்பந்த பெருமானும் அதிமாமறை என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே மறைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்து விட்டன என்பது முற்றிலும் தவறானது என்பதை நம் குன்றத்தூர் கோமகனார் அருளிய இப்பாடலை நிரூபித்து விட்டது. மேலும் வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் மறைவழக்கமில்லாத மாபாவிகள் அந்த நாளர் புரியும் அருமறை சிந்தை செய்ய அருகில் திறங்களை அழலதுவும் அருமறையோ திறன் என்று பலவாறு தன் பதியங்களிலேயும் நம் ஞானசம்பந்த பெருமான் வேதத்தின் சிறப்பை குறிப்பிட்டுள்ளார். நான்மறையின் பெருமைகளை தன் பதியங்களில் பலவாறு போற்றிய நம் பிள்ளையார் தன்னையும் நான்மறை கற்றவன் என்று பல இடங்களில் கூறியிருக்கதை வைத்து பார்க்கும் பொழுது நான்மறை என்பது நம் ஞான சம்பந்த பெருமான் காலத்திற்கு மட்டுமல்ல அனைவர் காலத்திற்கும் உட்பட்டு ஆதி நூலாக இருப்பது என்பது தெளிவாகிறது. இந்நிலையில் ஞான சம்பந்த பெருமான் காலத்திற்கு பின் 5 நூற்றாண்டுகள் கழித்து வந்த நம் நெய்கண்ட தேவராயனார் அருளிய சிவஞான போதத்தை நான்மறையில் ஒன்றாக வைத்து கூறுதல் எவ்வளவு முரண்பாடானது என்பதை சிந்தித்து பாருங்கள். சிவஞான போதம் நான்மறையில் ஒன்று என்றால் நம் ஞான சம்பந்த பெருமான் கூறிய நான்மறை என்பது என்ன? மேலும் திருவள்ளுவர் காலத்திலேயே திருவள்ளுவ மாலையில் நான்மறையை பற்றி போற்றியிருக்கின்றனரே, அதற்கு என்ன விளக்கம் அளிக்க முடியும்? எனவே இறையனார் அகப்பொருள், திருக்குறள், தேவாரம், சிவஞான போதம் ஆகிய நூல்களே நான்மறை என்ற கூற்று முற்றிலும் பிழையுடையது என்பதையும் நாம் அறிகிறோம். மேலும் தமிழ் நான்மறை என்ற ஒன்று இல்லை, அவை கடற்கோள்பட்டு அழியவும் இல்லை என்பதையும் நம் திருமுறை வாயிலாக கண்டோம். இறைவனருடைய நான்முறைகள் தமிழில் இல்லை, வடமொழியில்தான் அருளப்பட்டன என்பதையும் நம் திருமுறைகளின் துணை கொண்டே காண்போம். நமக்கு வேறு எந்த நூலும் தேவையில்லை, திருமுறைகளே போதும். நாம் நம் தமிழ் மறைகளாகிய திருமுறைகளை எவ்வாறு ஓதுகின்றோம்? திருச்சிற்றம்பலம் என்று தொடங்கிதானே ஓதுகின்றோம். ஆதிமாமறை எவ்வாறு ஓதப்படுகிறது? அதையும் நம் ஞான சம்பந்த பெருமான் மிக அழகாக தன் பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார். 2ஆம் திருமுறை திரு பிரமபுரம். தாமென்றும் மனம் தளரா தகுதியராய் உலகத்துக்கு ஆமென்று சரண் புகுந்தார் தமைக்காக்கும் கருணையினார் ஓமென்று மறைபெயில்வார் பிரமபுரத்து உரைகின்ற காமன் தன் உடலறிய கனல் சேர்ந்த கண்ணானே. ஓமென்று மறைபெயில்வார் பிரமபுரத்து உரைகின்ற எவ்வளவு அழகான தொடர் பாருங்கள். ஓம் என்று மறை பயில்வார் என்று கூறியதில் இருந்து மறைகள் ஓம் என்ற பிரணவத்திலிருந்து தொடங்கி ஓதப்படுவன என்பதை அறிகின்றோம். இதை நம் ஞான சம்பந்த பெருமானே கூறியுள்ளார். இன்றும் நம் சிவாலயங்களில் ஆதிசைவ பெருமக்கள் மறை பயில்வதை காணலாம். எவ்வாறு அவர்கள் மறை பயில்கின்றனர்? ஓம் என்று தொடங்கித்தானே மறை பயில்கின்றனர். எனவே சைவ பெருமக்களே, இறைவன் அருளிய நான்மறைகள் ரிக், யஜு, சாம, அதபணம் ஆகிய வடமொழி வேதங்களே ஆகும். வடமொழி வேதம் எழுதா கிளவி, எந்த ஏட்டிலும் எழுதப்படாதது, வழி வழியாக பயிலப்பட்டு இன்றும் வரை நிலைத்து நிற்கிறது. ஆனால் தமிழ் வேதமாகிய தேவாரம் எழுதுமுறையாகும். வடமொழி வேதம் ஓம் என்ற பிரணவத்துடன் தொடங்குகின்றது. தமிழ் வேதமாகிய தேவாரம் ஓம் என்ற எழுத்தின் பெரும்பகுதியாகிய ஓ என்ற எழுத்தோடு தொடங்குகின்றது. மிகவும் நுட்பமான பொருளையுடைய ஓங்காரத்தை த என்ற தகரமையோடு தோடு என்று தமிழ் வேதத்தை தொடங்கினார் நம் தவ முதல்வர் திருஞான சம்பந்த பெருமான். இதனை நம் ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக கூறுவார். எல்லையிலா மறைமுதல் மெய்யுடன் எடுத்த எழுது மறை மல்லல் நடும் தமிழாளி மாநிலத்தோர்க்கு உரை சிறப்ப பல்லுயிரும் கழிகூற தம்பாடி பரமர்வாக செல்லும் முறை பெறுவதற்கு திருச்செடியை சிறப்பித்து என்று கூறுவார். என்ன ஒரு அருமையான பாடல்! இதற்கு மேல் வேறு என்ன விளக்கம் வேண்டும்? இப்பாடலுக்கு பொருள் கண்டாலே அனைத்து குழப்பங்களும் தீர்ந்துவிடுமே. மந்திரத்தை மறைத்து சொல்லுவது வழக்கம். இங்கு ஓ என்ற பிரணவத்தை த என்ற தகரமையோடு சேர்த்து தோல் என்று தொடங்கினார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். தோளுடைய செவியல். சரி, அது ஏன் அவர் வேறுமையை சேர்க்காமல் த என்ற தகரத்தை கொண்டார்? மூவர் தேவாரமே தமிழ் வேதம். அதில் முதல் பாடலாக விளங்குவது தோளுடைய செவியன் என்ற பாடல்தான். இதை தொடங்கையில் தமிழ் பண்பையும் வேதப்பண்பையும் ஒன்றுபடுத்தி காட்டும்படி திருவுள்ளம் கொண்ட நம் திருஞான சம்பந்த பெருமான் தமிழ் என்ற சொல் த என்ற எழுத்தை முதலாக உடையதால் இலக்கணத்தின்படி த என்ற எழுத்தின் மேல் வேதத்தின் முதலாகிய ஓ என்ற ஓங்காரத்தை ஏற்றிச் சொல்லி தோளுடைய செவியன் என்று அருளினார். என்ன ஒரு நுட்பம் பாருங்கள்! அவர் தமிழில் வேதத்தை விரிக்க வந்த பெருந்தகை அல்லவா? திருமறையும் தீந்தமிழும் சிறக்க வந்த நாயகன் அல்லவா? அனைத்தையும் ஓதாது உணர்ந்த முத்தமிழ் விரகர் அல்லவா? நாம் சற்று முன் பார்த்தோம் ஓம் என்று மறை பெய்வார் என்ற வாக்கை. அதற்கு பின் எல்லையில்லா மறை முதல் மெய்யுடன் எடுத்த எழுதுமறை என்ற பெரியவரான தொடரை கொண்டு ஒப்பு நோக்கும் பொழுது எல்லையிலா மறை முதல், மறை முதல் என்பது என்ன? ஓம் என்ற பிரணவம் தான். மறை முதல் ஓம், மெய்யுடன் எடுத்த எழுதுமறை, மெய் தகரமாகிய த. எனவே நண்பர்கள் மக்களே, மிக அழகாக இப்பாடலே விளக்கிவிட்டது. மறை என்பது நான்மறையாகிய ரிக் யஜு சாமம் அதர்வணம் என்பதை. சரி, இப்பொழுது வேதத்தை எழுதா மறை என்றும் எழுதா கிளவி என்றும் அழைக்கிறோம். தமிழ் மறையினை எழுதுமறை என்கிறோம். இதற்கு என்ன சான்று? நம் ஆசிரியர் தெய்வ சேக்கிழார் பெருமான் மிக அழகாக மறை என்று சொல்லை பிரித்தாழ்கிறார். அவர் முற்றுமுணர்ந்த ஞானி அல்லவா? அவர் நிச்சயம் அறிந்திருப்பார் பிற்காலத்தில் மறை என்ற சொல்லுக்கு விபரீத விளக்கங்கள் ஏற்படும். எனவே இவ்வுலகம் உய்வடையும் பொருட்டு, சைவ சமயம் உய்வடையும் பொருட்டு, ஆசிரியர் பெருமான் மிக அழகாக மறை என்ற சொல்லை பிரித்தாழ்கிறார். அது என்ன என்று பார்ப்போம். சற்று முன் எது எழுதும் முறை, எது எழுதா முறை? முதலில் எழுதும் முறை எது, எழுதா முறை எது என்பதை நாம் சிந்திப்போம். சற்று முன் சிந்தித்த பாடலில் கூட எழுதுமறை மல்ல நெடும் தமிழா என்று தோளுடைய செவியன் பதிகச் சிறப்பில் கூறினார். எனவே தோளுடைய செவியன் என்ற பதிகத்தை எழுதுமறை என்று நம் ஆசிரியர் பெருமான் கூறியுள்ளார். இதே திருஞான சம்பந்த பெருமான் புராணத்தில் 224 பாடலில் எழுது சொல் மறை அளிப்பவர்தான், 358 பாடலில் எழுதுமா மறையாம் பதிகத்து இசை, 375 பாடலில் எழுதுமா மறையாம் பதிகத்து இசை போற்றி, நம் அப்பர் பெருமான் புராணத்தில் 180 பாடல் வன்தமிழால் எழுது மாமறை மொழிந்த பிரான். நம் ஆசிரியர் பெருமான் இவ்வாறு பல்வேறு இடங்களில் தேவார பதிகத்தை எழுதுமறையாகிய தமிழ் மறை என்று நமக்கு உணர்த்துகிறார். ஏன் எழுது மறை என்று கூற வேண்டும்? நம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய பதிகங்களை அவருடனே எப்போதும் இருக்கும் சம்பந்த சரணாலயர் எழுதினார். அதுபோலவே நம் அப்பர் பெருமான் மற்றும் நம் நம்பிகள் பெருமானுடைய பதிகங்கள் எழுதப்பட்டன. நம் மாணிக்க வாசக பெருமானருடைய திருவாசகம் மற்றும் திருக்குவையாரை தில்லை பெருங்குத்த பெருமானே தன் பொற்கரங்களால் எழுதினார். எனவே இவை அனைத்தும் எழுதுமறை என்றழைக்கப்படும். இப்பொழுது எழுதாமறையை பற்றி சற்று காண்போம். நம் அப்பர் பெருமான் திருவான்மையூர், திருமயிலை போன்ற தலங்களை தரிசித்துவிட்டு திரு ஒற்றியூர் வருகிறார். படம்பக்கநாத புச்சிடங்கொண்ட பெருமானாகிய ஒற்றியூர் ஈசரை நம் அப்பர் பெருமான் வழிபாடு செய்ததாக கூறும் ஒரு அருமையான பாடல். எழுதாத மறையழித்த எழுத்தறியும் பெருமானை, எழுதாத மறை அழித்த எழுத்து அறியும் பெருமானை, தொழுது ஆர்வமுற நிலத்தில் தோய்ந்து எழுந்தே அங்கமெல்லாம் உழுதாய பரவசத்தின் முகிழ்த்த மயிர்கால் மூழ்க விழுதாரை கண்புழிய விதிப்புற்று விம்மினார் என்பது பாடல். எழுதா மறைவழித்த எழுத்தறியும் பெருமானை தொழுது அன்புமிக பெற்று இளந்தோய வணங்கி எழுந்து உடல் முழுதும் மயிர்கூச்சலியை திளைத்து கண்கள் தாரையாய் நீரை பொழிய உடல் விதிர்த்து வெம்மினார் நம் அப்பர் பெருமான் என்று நம்முடைய ஆசிரியர் பெருமான் விளக்குகிறார். இங்கு எழுதா மறைவழித்த எழுத்தறியும் பெருமான் என்று மிக அழகாக கூறுகிறார். எழுதாத மறை என்பது இறைவன் அருளிய மறை என்பது மிக தெளிவாக விளங்குகின்றது. எழுதாத மறைவழித்த எழுத்தறியும் பெருமான், எழுத்தறியும் பெருமான் நம்முடைய சிவபெருமான், அவர் அருளிய மறை எழுதாத மறை என்பது பெரிய புராணத்தின் இப்பாடலை நமக்கு உணர்த்துகின்றது. சரி, அப்படி என்றால் எழுதாத இம்மறைகள் எங்கெனும் கடற்கோள் பட்டு அழிந்திருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். மறைகள் எந்த ஏட்டிலும் எழுதப்படாதவை என்று நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமான் கூறுகிறார். அந்த மறைகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கடற்கோள் பட்டு அழிந்து விட்டன என்று தமிழ் ஆராய்ச்சியாளர் கூறுகிறார். எது சரி? சிந்தித்து பாருங்கள். எழுதாத இம்மறைகள் தமிழில் இருந்திருந்தால், அவர் கூறியபடியே தமிழில் இருந்ததாகவே இருந்து விட்டு போகட்டும், ஒருவேளை எப்படி இருந்திருந்தால் இப்பொழுது ஏன் வழக்கத்தில் இல்லை? எழுதாத மறைகளை யாரும் அழிக்கவும் மொழிபெயர்க்கவும் முடியாதே. ஏன் இப்பொழுது ரிக், யஜுர், சாமம் மற்றும் அதவணம் ஆகிய நான்கு வேதங்களே வழக்கத்தில் உள்ளன? தமிழ்நாள் மறைகள் எழுதாத மறைகளாக இருந்திருந்தால் யாராலும் அழித்திருக்க முடியாதே, மொழிபெயர்க்கவும் முடியாதே. நம் தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு எல்லாம் தோன்றாத கருத்துக்கள் தமிழ் ஆராய்ச்சியாளர்களுக்கு தோன்றி சைவ உலகத்தை மிகவுமே குழப்பிவிட்டனர். அன்பர்களே, 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம் குமரகுருபர் சுவாமிகளின் பெருமை அனைவரும் அறிந்ததே. பிறவியிலேயே பேசு மாற்றல் இல்லாமல் இருந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானால் பேசு மாற்றலை பெற்று பல்வேறு அதிசயங்களையும் நிகழ்த்தியவர். தர்மபுரம் ஆதீனம் அருட்டு மாசிலாமணி தேசிகரிடம் தீக்கை பெற்று காசி மடத்தையும் நிறுவினார். கந்தர்கலி வெண்பா, திரு ஆரூர் நான்மணி மாலை, முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் என பல நூல்களை அவர் இயற்றியுள்ளார். அவர் தன்னுடைய திரு ஆரூர் நான்மணி மாலையில் மிக அழகாக கூறுவார், எழுதா கிளவியின் எழுசை பழுத்த என்றும், எழுதா கிளவி நின் மொழி எனப்படுதலின் என்றும் கூறுகிறார். இதனையே நம் ஆசிரியர் பெருமான் திரு செக்கிழார் பெருமான் தூமறை பாடும் வாயார் என்று இறைவனை போற்றுவார். தூமறை பாடும் வாயாராகிய நம் இறைவனுடைய மொழி எழுதார் கிளவி என்பதும் அறியப்படுகிறது. குமரகுருவரர் காலத்தில் ரிக், யஜு, சாமம் மற்றும் அதர்வண வேதங்களே வழக்கத்தில் இருந்தன என்பதையும் நாம் அறிகிறோம். நம்முடைய ஆசிரியர் பெருமான் என்ன கூறினாரோ அதையே 17ஆம் நூற்றாண்டில் குமரகுருவரர் கூறியுள்ளார். அவருக்கு பின் 18ஆம் நூற்றாண்டில் தோன்றிய திராவிட மாபாடிய கர்த்தர், திருக்கயிலாய பரம்பரை, திருவாவூர்தலை ஆதீன குலதெய்வம் என்று போற்றப்படும் நம் மாதவ சிவஞான சுவாமிகளும் தன்னுடைய நூல்களில் வடமொழி மற்றும் வேத ஆரம்பங்களை போற்றித்தானே கூறியுள்ளார். எங்கும் அவர் மறுக்கவில்லையே. சில தமிழ் ஆராய்ச்சியாளர்களின் விபரீத ஆராய்ச்சியின் தவறான முடிவால் தான் சைவ சமயத்திற்கே பெரும் குழப்பம் ஏற்பட்டது.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: பொருந்தவா கைலை உகநெறிதுதான் போதரா என்றாமி விருவொழியும் திருவொழியும் போட்டி பணியில் இன்று சைவத்து சார்ந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம சிவஞான போதத்தில் இரண்டாம் சூத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவுக்குரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. இந்த சூத்திரத்தில் அவையே தானேயாய் என்ற முதல் அதிகரணம், நான்கு அதிகரணமாக இந்த சூத்திரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதல் அதிகரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் அதிகரணத்திலே அதற்குரிய மேற்கோள் ஏது எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு இப்ப அதற்கு உதாரண நண்பாக்களை இனிமேல் பார்க்க இருக்கு. அவை அந்த அவையே தானேயாய் என்பதை இரட்டர் முடிந்து கொண்டு அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் அது என்று பொருள் பார்த்தோம். இறைவனுக்கும் உயிர்களுக்கும் இருக்கின்ற ஒரு அத்துவித சம்பந்தம், அந்த அத்துவித சம்பந்தத்தை தான் மெய்கண்டார் இந்த இரண்டு மூன்று சொற்களிலே சொல்கிறார். அவையே அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் என்ற மூன்று கொள்கைகளை அத்துவித கொள்கைகளை அவர் விளக்குகிறார். இறைவன் எல்லா உயிர்களோடும் வேற்றுமையின்றி கலந்திருக்கிறான் உடல் உயிர் போல. அதுக்கு உதாரணம் சொன்னோம் நம்ம சென்ற வகுப்புல, இதெல்லாம் சொன்ன செய்திகள் அதை சிந்தித்து பார்ப்போம். இறைவன் உடலும் உயிரும் எவ்வாறு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது, ரெண்டும் வேற வேற பொருள்கள். உடல் வேறு, உடல் ஜடம், உயிர் அறிவு பொருள், ரெண்டும் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது உடல் உயிராக. அப்ப ரெண்டு பொருளாக இருந்தாலும் வேற்றுமை தெரியாத அளவுக்கு ரெண்டும் ஒன்றாகவே இருக்கிறது இல்லையா? அதுபோல இறைவன் உயிரோடு கலந்து இருக்கிறான், கலப்பினால் அவன் ஒன்றாக இருக்கிறான். அப்புறம் பொருளின் தன்மையால் அவன் வேறு இல்லையா? பொருளின் தன்மையால் சிவபெருமான் பேரறிவு படைத்தவன், உயிர்களெல்லாம் சித்தறிவு படைத்தது. இறைவன் பாசத்தால் பந்திக்கப்படாதவன், உயிர்களெல்லாம் பாசத்தினாலே பந்திக்கப்பட்டவர்கள். ஆகவே இறைவன் வேறாகவும் இருக்கிறான். அப்படி வேறாக இருப்பதனால உயிர் என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, உயிர்கள் எல்லாம் அறிவிக்க அறிவியல் உடைய யாராவது அறிவித்தால்தான் உயிரால அறிய முடியும். அதனால வேறாக இருந்தும் அவன் அறிவிக்கிறான், அறிவிப்பதற்காக அவன் வேறாக இருக்கிறான். அப்புறம் உயிர்கள் எல்லாம் யாராவது செலுத்தினால்தான் அதனால செயல்பட முடியும். உயிர்க்குயிராயல் தன்மையால் அவன் உடனாகவும் இருக்கிறான். அப்படி உடனாகவும் அவன் இருப்பதனால்தான் நம்ம எல்லா பொருள்களையும் சென்று பற்றி அனுபவித்து அதனால் வருகின்ற இன்ப துன்பங்களை வினை கழுவி நம்மால ஏற்படுத்திக் கொள்ள அவன் தான் உதவுகிறான். ஆக இறைவன் ஒன்றாகவும், கலப்பினால் ஒன்றாகவும், பொருளின் தன்மையால் வேறாகவும், செலுத்தும் தன்மையால் அதாவது உயிர்ப்புயிராத தன்மையால் உடனாகவும் இருந்து நமக்கு உதவி புரிகிறான் என்ற செய்தியை நம்ம முதல் அதிகரணத்தில் பார்த்திருக்கிறோம். இதுவரை இப்போ இதுக்குரிய உதாரண வெண்பாக்களை தான் இனிமேல் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த உதாரண வெண்பாக்கள்ல முதலில் இருப்பது கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் இட்டதொரு பேர் அழைக்க என்றாங்க. ஒட்டி அவன் உள்ளம் ஆகில்லான் உள்ளம் அவனா மாட்டாது அவன் உள்ளமாய் அல்லனுமாம் ஆங்கு. இப்போ நம்ம சொன்ன இறைவன் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான், பொருளின் தன்மையால் வேறாக இருக்கிறான், உயிர்க்குயிராத தன்மையால் உடனாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தான் இல்லையா? ஒவ்வொரு கொள்கையையும் ஒவ்வொரு பாடல் உதாரண வெண்பாக்களின் மூலம் வெண்பாவின் மூலமாக அவர் மேலும் விளக்கமாக சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. இது துத்தாதீதம் என்றும் சிவாதீதம் என்றும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கொள்கை. சைவ சித்தாந்தத்தில் இது ஒரு அமுதம் போன்றது. இந்த கொள்கையை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் நாம் இறைவனோடு எப்பொழுதும் பாடலாம். தியானத்தில் மிக உயர்ந்த தியானம் நமக்கு சித்திக்கும். அதனால மீகண்டார் என்ன செய்கிறாருன்னா, அதை நன்றாக ஆழமாக நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக உதாரண வெண்பாக்கள் நான்கு வெண்பாக்கள் அமைத்திருக்கிறார் அந்த அதிகரணத்துக்கு. மூன்று வெண்பாக்கள் அவையாய் தானேயாய் அவையே தானேயாய் என்பதை விளக்கிவிட்டு கடைசியில் மூன்றையும் சேர்த்து ஒரு வெண்பாவில் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் நமக்கு சொல்லுகின்றார். இந்த கருத்துக்களை ஆழ ஆழ நம்ம சிந்தித்து பார்க்க பார்க்க இறைவன் நம்மோடு உயிரோடு எப்படி கலந்திருக்கிறான், எப்படி அறிவிக்கிறான், எப்படி உடனாகி நம்மை செலுத்துகிறான் என்ற ஒரு ஞானம் நமக்கு ஏற்படும். அனுபவ ஞானத்திற்கு இது மிக்க உதவியாக இருக்கும். அதனால் இது ஆழமாக நாம் கவனிப்பதற்குரிய பாடல்களாக விளங்குகின்றன. கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு இந்த பாடலில் முதல் வரியில கடத்தில பார்த்தீங்கன்னா உள்ளம்னு வருது பாருங்க. உள்ளம் என்பது இங்கே உயிரை குறிக்கிறது. கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம். நம்ம உள்ளம்னா நம்ம மனசுக்கு நம்ம மனது அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல உள்ளம் என்பது நம்ம என்ன பொருள் கொள்ளணும்? உயிர் அப்படின்னு பொருள் கொள்ளணும். இந்த உயிரானது உள்ளம், கட்டும் உறுப்பும், இதற்கு என்னென்ன அங்கங்கள் இருக்கின்றன? இந்த உயிருக்கு மேலே உடல் அமைந்திருக்கிறது. இந்த உடலிலே முதல்ல பார்த்தீங்கன்னா உடம்பை கட்டி வைப்பது போல நரம்பு மண்டலம் அமைந்திருக்கிறது. நரம்பு மண்டலம் தான் உடம்பை கட்டுக்கொப்பை வச்சிருக்கு. நரம்பு மண்டலம் இல்லாவிட்டால் உடல் ஒரு கட்டமைப்புக்குள்ள வராது. அதான் கட்டும் உறுப்பும், நரம்பினால் கட்டப்பட்ட உறுப்புகளை கொண்ட உடம்பு அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கு அடுத்தது கரணமும். இதில் ஐந்து பொறிகள், அதாவது ஞானேந்திரியங்கள் ஐந்து இருக்கின்றன, கண்மேந்திரியங்கள் ஐந்து இருக்கின்றன, அந்த கரணங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் இந்த உடலுக்குள்ளே அமைந்திருக்கிறது. கொண்டு இவைகளெல்லாம் என்னுடையவையாக கொண்டு உயிர் வேற உடல் வேற, ஆனா இந்த உயிரானது என்ன நினைக்கிறதுனா இந்த ஐம்பறிவு தான் நான், இந்த மனசு தான் நான், இந்த நரம்பு கூட்டம் தான் நான்.

கேட்டீங்கன்னா மேகண்டா, உடலையும் உயிரையும் நாம் பிரித்தே பார்ப்பதில்லை. உடலையும் உயிரையும் நாம் ஒன்றுபடுத்திதான் பார்க்கிறோம். சாதாரணமா பார்த்தா கூட தெருவில் நிறைய பொருள்கள் வித்து கொண்டு போகிறவள மாம்பழம் வித்துட்டு போறார், மாம்பழம் மாம்பழம் வித்துட்டு போறார். நம்ம என்ன சொல்லி கூப்பிடுறோம், ஏன் மாம்பழம்னு கூப்பிடுறோம், அவர் மாம்பழமா இல்ல? ஆனால் அந்த விற்பனை பொருளோடு தன்னை அவர் மிக நெருக்கமாக தொடர்புபடுத்தி வைத்துக் கொண்டு மாமனன் கூட அவரும் கோச்சுக்கிறது கிடையாது. கோச்சுட்டாருன்னு எப்படி வியாபாரம் நடக்க முடியும்? அவர் வந்துடுறார், வந்த உடனே நம்ம அந்த மாம்பழம் வாங்குறோம். இட்டது ஒரு பேரழைக்க அந்த உடம்பு கிட்ட பெயரை சொல்லி பிறர் அழைத்த பொழுது என் என்றாங்க, உயிர் என்ன பண்ணுது ஏன் அப்படின்னு கேட்டுட்டு வருது. அப்போ உடலும் உயிரும் ஐக்கியப்பட்டு கிடக்கிறது, கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது. உடலா உயிரா என்பது நமக்கு பிரித்தறிய வாராதபடி இருக்கிறது. நமக்கு ஒரு ஏதாவது யாராவது திட்டிடுறாங்க, திட்டின உடனே அந்த அவமானம் நமக்கு தாங்க முடியாமல் போகிறது இல்லையா? என்ன திட்டான், என்ன திட்டான் அப்படின்னு சொல்றேன். இப்படி உயிரும் உடலும் மிக நெருக்கமாக கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது. எப்படி இந்த உயிரும் உடலும் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறதோ அதுபோல இறைவன் உயிரோடு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். அதுதான் சொல்ல வர, அதுக்கு உதாரணம், அற்புதமான உதாரணம் இந்த உடலும் உயிரும் சேர்ந்து இருக்கிறது தான். அதுதான் அந்த உதாரணத்தை சொல்லுகின்றார். உடலை உயிர் உடலுக்கிட்ட பெயர் எத்தனையோ பெயர், ஊரானந்தம் பெற்ற பேரானந்தம் சுற்றும் உறவனந்தம் இணையினால் என்பது தாய்மானுடைய வாக்கு. ஒவ்வொரு பிறவியில ஒவ்வொரு பேர் நமக்கு, ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு ஊர் நமக்கு, ஒவ்வொரு தாய் நமக்கு, தந்தை நமக்கு, நாடு நமக்கு, அப்படியெல்லாம் வருகிறது. ஊர் அனந்தம், அனந்தம்னா அதிகமானது ஏராளமானது. ஊர் அனந்தம் பெற்ற பேரானந்தம் சுற்றும் உறவனந்தம் அப்படின்னு நமக்கு ஏராளமா அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பிறவியில் நமக்கு வைத்த பெயர் என்ன சொல்ல இருக்கிறதோ அதை சொல்லி கூப்பிட்ட உடனே உயிரானது திரும்பி பார்க்கிறது. எப்படி கலப்பினால் இந்த உடலும் உயிரும் ஒன்றாக இருக்கிறதோ அதுபோல இறைவன் உயிரோடு கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான். ஆனால் இப்ப நம்ம இருக்கக்கூடிய நிலை சகல நிலை, இந்த நிலையில இறைவன் இருக்கிறான் என்பது நமக்கு தெரிகிறதா? இல்ல. இறைவன் இருப்பதாக யார் இருக்கிறதா உணர்றோம்? நான் தான் இருக்கிறேன், உயிர் தான் இருக்கிறது என்று உணர்கிறோம். அப்படி இறைவன் கலப்பினால் ஒன்றாக இருந்தும் நம்ம நம்ம இந்த சகல நிலையில அறியாமல் இருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன என்று நாம் அதைத்தான் நம்முடைய மெய்கண்டார் நமக்கு அறிவுறுத்துகிறார். கலப்பினால் அவன் உன்னோடு இருக்கிறான், அவன் உன்னை விட்டு என்றும் பிரிந்ததே இல்லை. அதனால மணிவாசக பெருமான் எடுத்துள்ளார், ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை. அவன் நம்மோடு இருக்கிறான் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் விளங்கி தோன்றுகிறான், நினைக்காதவர்களுக்கு விளங்கி தோன்றுகிறது. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான், அப்படி தெரியாமல் அவன் நம்மோடு உயிரோடு கலந்திருக்கிறான். ஆகவே இப்போ இன்னொரு இந்த உதாரணம் ஏகதேச உதாரணமாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா உடலுக்கும் உயிருக்கும் இருக்கின்ற தொடர்பு ஒரு நீடித்த உறவு கிடையாது. இப்போ இந்த உதாரணத்தை அப்படியே முழுசாக பொருத்தி பார்க்கக்கூடாது, ஏகதேச ஓமையாக அதை உருவமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் நம்ம அந்த உயிரை விட்டு பிரிந்து போயிடுது. நம்ம அந்த உதாரணம் சொன்னால் இறைவனும் உயிரை விட்டு பிரிந்து போயிடுவானா அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா, அந்த சந்தேகம் வரக்கூடாது. அதனால அவருக்கு ஒரு இறைவன் ஒரு பெயர் கொடுக்கிறாருங்க. அற்புதமா நம்ம சிந்தனை பண்ணி ரசித்து பார்த்தோம்னா இவங்க எவ்வளவு அழகா அதை நமக்கு அழகா சொல்றாங்க அப்படின்னு. ஒட்டி இறைவன் எப்படி இருக்கானா, உயிரோடு ஒட்டி கொண்டு இருக்கிறான், கலப்பினால் பிரிக்க முடியுமா எங்கேயாவது அப்படின்னா, ரெண்டு பொருள் தான் அது. ஆனால் ஒரு நாளும் அந்த பொருளை ரெண்டு பொருளையும் தனித்தனியாக பிரித்து விட முடியாத அளவுக்கு கலப்பினால் இறைவன். ஏன்னா இந்த உயிரானது தங்க வேண்டும், ஏன்னா அவனுடைய வியாபாரத்தில் தானே தங்கி இருக்கு. அப்ப உயிர் நிலைக்க வேண்டும் என்றால் இறைவன் உயிரோடு ஒட்டி இருக்க வேண்டும், அதற்காக அவன் ஒட்டி இருக்கிறான். அதனால சாமிக்கே ஒரு பேர் கொடுத்துட்டார். என்ன பேர் கொடுத்துருக்காரு பாருங்க, ஒட்டி. அந்த பாட்டிலே இருக்கு, ஒட்டி ஒட்டி அங்கு. அப்படி ஒட்டி கொண்டு இறைவன் அந்த உயிரோடு இருந்தால் கூட, அப்படி ஒட்டி கலப்பினால ஒன்றாக இருந்தாலும் நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், அவன் உயிராக மாட்டான், உயிர் அவன் ஆகாது, ரெண்டு பேரும் வேற வேறு. இந்த கருத்தை ஆழமாக நம்முடைய பதித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா சில சில புறம்பான கருத்துக்கள் இருக்கின்றன, அதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் மெய்கண்டார் சொல்லுகின்றார். ஒருவர் சொல்லுகிறார், பிரம்மமும் நானும் ஒண்ணு, கடவுளும் நானும் ஒன்று, நான் கற்பனையினால என்னை ஜீவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன், கற்பனை நீங்கிவிட்டால் நானும் கடவுளும் ஒன்று என்று சொல்லுகிறார். அதைதான் மறுக்க வர்றார் அவரு. அதையெல்லாம் எந்த பேரையும் சொல்லாம, கடவுளும் நீயும் வேறு வேறுபா, ஏன்னா கடவுளுக்குரிய ஆற்றல் என்பது வேறு, உனக்குரிய ஆற்றல் என்பது வேறு. அவருடைய பேரறிவு பேரறிவு பேரறிவுடைய விளைவாக பேராற்றல், அந்த பேராற்றல் இருப்பதன் காரணமாக அனுகிரகம் பேரனுகிரகம், இந்த மூணு உடையவன் கடவுள். உயிருக்கு அதெல்லாம் கிடையாது சிற்றறிவு. ஏனென்றால் இந்த உயிரால எதையும் தொடர்ந்து சிந்திக்க முடியாது, அடிக்கடி மறந்து போவோம். ஒரு பொருளை பார்த்த உடனே அந்த பார்த்த விஷயமா முதல்ல நிர்விகற்பமாக உணரும், அதுக்கு பிறகுதான் ஆராய்ச்சி பண்ணி
அதை பற்றிய எல்லா அறிவும் வரும், ஒரே நேரத்தில் எல்லா அறிவும்

மேலும் மேலும் அனுபவப்படத்தான் வரும். இதெல்லாம் நம்ம விவரமாக பேசியிருக்கிறோம் முன்னாடியே. ஆகவே உயிருக்கும் கடவுளுக்கும் நிரம்ப வேறுபாடு இருக்கிறது. அவன் ஒட்டி கொண்டு கலப்பினால் ஒன்றாக இருந்தாலும் கூட அவன் வேறு நாம் வேறு. அவன் உள்ளமாகில்லான் முதல்வன் சிவபெருமான் உயிராக மாட்டான் என்றுமே உள்ளம் அவனாக மாட்டாது, உயிர் முதல்வனாக ஆக முடியாது. ஆகவே உயிர் உயிர் தான், முதல்வன் முதல்வன் தான். இந்த கருத்து வந்து சைவ சித்தாந்தருடைய ரொம்ப ஆழமான கருத்து. இறைவனும் உயிரும் ஒன்று அப்படிங்கிற சொல்ற கருத்தை மறுத்து இங்கே சொல்லுகின்றார். அதனால ஆழமான கருத்து. எந்த தூக்கத்தில் எழுதி நம்ம கேட்டாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், இறைவன் வேறு உயிர் வேறு, அவனுடைய ஆற்றல் வேறு உயிருடைய ஆற்றல் வேறு. இது பாசத்தால் பந்திக்கப்படுவது, இறைவன் பாசத்தினால் பந்திக்கப்படாதவன். அவன் பேரறிவும் பேராற்றலும் படைத்தவன், உயிர் சித்தறிவும் சிறு ஆற்றலும் படைத்தவன். இறைவன் உயிரோடு ஒட்டி இருந்தாலும் உயிர் உயிராகவும் உடம்பு உடம்பாகவும் இருக்கு இல்லையா, அதே போல இந்த கடவுள் உயிரோடு ஒட்டி இருந்தாலும் இறைவன் வேறு கடவுள் வேறு. அங்கனமாயினும் அவன் உள்ளமாய் அல்லனும் ஆம், முதல்வன் உயிராக நிற்கவும் அவற்றின் வேறாகவும் நிற்கவும் ரெண்டும் அவனால முடியும், கடவுளால தான் முடியும். என்ன முடியும்னு கேட்டீங்கன்னா, அவன் கலப்பினால் ஒன்றாக இருந்தும் தன்னுடைய தனித்தன்மையோடு அவன் இருப்பான். நம்ம செய்யற யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி அப்படிங்கிறார் சுந்தர பெருமான். உயிரோட தான் இருக்கிறான், ஆனாலும் நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை அவனும் கூட வந்து நமக்காக அவன் செய்து அனுபவி, நாம் அனுபவிப்பதற்காக அவனும் நம்மோடு கூட வருகிறான். ஆனால் இவைகளில் இருந்து அவன் நீங்கி இருக்கின்றவன். எப்படி முதல்ல நம்ம உதாரணம் கூட சொல்லியிருக்கிறோம், மேலே சூரியன் வருகிறது, தாமரை குளத்திலே தாமரையானது நல்ல பக்குவமுடைய தாமரை மலர்ந்து விடுகிறது. சில தாமரை மலர்கள் முத நாளெல்லாம் பூத்து முதிர்ந்தது வாடி போகிறது, சில தாமரை மலர்கள் மொட்டாகவே இருக்கிறது இல்லையா. அப்ப சூரியனுடைய சன்னதியில இந்த தாமரைக்கு பல்வேறு செயல்கள் நிகழ்கின்றன. அதுபோல சிவபெருமான் இந்த உயிரோடு ஒட்டி இருந்தாலும் கூட, உயிர் என்ன செயல் செய்கிறதோ அதற்கு உதவி செய்தாலும் கூட, உயிரை அனுபவிக்கும் பொழுது அவனும் சேர்ந்து அனுபவித்தாலும் கூட, இதில் எல்லாம் அவன் தொடக்கூறாதவன், அவன் பந்திக்கப்படாதவன். ஏனென்றால் அவனுடைய அவன் என்ன செய்யறாங்கிறத நம்ம முன்னாடி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிவபெருமான் உயிர்களோடு அந்த வினைகளை அந்த உயிர்களுக்கு ஊட்டி அதை அனுபவம் உண்டாக்கி அவைகளுக்கு ஞானத்தை ஏற்படுத்துகிறான். ஆனா அவன் எதையும் அனுபவிப்பது இல்லை. ஏனென்றால் அவன் கூட வந்து இதையெல்லாம் செய்யாவிட்டால் உயிர்களுக்கு எந்த அனுபவமும் ஏற்படாது, உலகில் இன்பம் கூட நமக்கு ஏற்படாது. நம்ம உலகில சாதாரண அற்பமான சுகத்தை நாம் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு அந்த ஆனந்தத்தை அனுபவித்தால் கூட, அவன் வந்து நம்மோடு சேர்ந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கவில்லை என்றால் நமக்கு எந்த விதமான ஆனந்தமும் அனுபவமும் இன்பமும் சின்னதுலேருந்து பெருசு வரலாம் அவன் தான். ஆனால் எந்த விதமான அனுபவங்களையும் நமக்கு ஏற்படுத்தி அந்த அனுபவத்தின் மூலமாக நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணுகின்ற செயலைத்தான் அவன் செய்கிறானே தவிர, தகுதிக்கு தகுந்தது போல நம்முடைய பக்குவத்துக்கு தகுந்தது போல அவன் ஒன்றிலும் தோயாதவன். எந்த விதமான பாவ புண்ணியம் அவனை வந்து சாராது. ஏன் அப்படியெல்லாம் சாமி செய்கிறான் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோமானால், இந்த உயிர்கள் மெல்ல மெல்ல பக்குவப்பட வேண்டி இருக்கிறது. உடனடியாக பக்குவத்தை கொடுத்தா கூட உடலால் அதை உயிரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் மெல்ல மெல்ல பக்குவம் வரும் பொருட்டு தகுந்த சூழ்நிலையும் உயிர்க்குயிராக இருந்து கொண்டு தகுந்த சூழ்நிலையும் தகுந்த வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி உயிர்களை ஞானத்திற்கு அவன் மெல்ல மெல்ல தகுதிப்படுத்தி கொண்டே வருகிறான். கலத்தினால் ஒன்றாகவும் பொருளின் தன்மையால் வேறாகவும் இருந்து கொண்டு நமக்கு எல்லா விதமான ஞானத்தையும் அவன் கொண்டு கொண்டுவதற்காக. இந்த செய்தி ஏதோ நம்முடைய கற்பனையா அப்படின்னா இல்லை, நம்முடைய பெரியவர்களெல்லாம் அதை சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய நால்வர் பெருமக்கள் நிறைய பாடல்கள்ல அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த பாடல்களெல்லாம் கொண்டு வந்து தொகுத்தமான அது ஒரு பெரிய தொகுப்பாக அமையும். இறைவன் வந்து அதில் நிறைய சொல்லலாம். இறைவன் உயிர்களோடு கலத்தினால் ஒன்றாக இருக்கிறான் என்பதை அருமையாக சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லாத இடமே கிடையாது. பாடல்கள் அவ்வளவு ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றன. இருந்தாலும் ஓரிரு பாடல்கள் அதை நம்ம, ஏன்னா இது நம்முடைய கற்பனையில் உள்ள விஷயம் கிடையாது, இது நம்முடைய குருநாதர்கள் நமக்கு காட்டி தந்த உண்மை. இந்த உண்மை இருநிலனாய் தீயாகி நீருமாகி, இருநிலனாய் பெரிய பூமி மண் பரப்பு, தீயாகி நீருமாகி இயமானனாய், இயமானனா உயிர், எரியும் எரியும் காற்றாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாய். இப்ப அட்டமூர்த்தம்னு சொல்றோம் இல்லையா, அட்டமூர்த்தம் என்னென்ன பஞ்சபூதங்கள் அதான் சொல்றாரு. இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றாகி அருநிலைய திங்களாய், திங்கள்னா சந்திரன் சூரியன், சந்திரன் சூரியன் உயிர் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாவற்றிலும் அவன் கலந்தினால் ஒன்றாக இருக்கிறான். அப்ப அட்டமூர்த்தமாக இருக்கிறான்ங்கிறத அவங்க ஏற்கனவே சொன்னாங்க. எல்லா பொருள்களுக்குள்ளும் அவன் கலந்து இருக்கிறான். இப்போ அவன் சூரியனுக்குள் கலந்து இல்லாவிட்டால் சூரியன் சூரியனாக இருக்காது.
சந்திரனுக்குள்ள அவன் கலந்து இல்லாட்டா சந்திரன் சந்திரனாக இருக்காது. சந்திரனுடைய தன்மை சந்திரத்துவம் அந்த அந்த சூரியத்துவம் அப்படிங்கிறது எதனால வருதுன்னா இறைவன் அதில் இருக்கிறதுனாலதான். அடைத்தோன் அதுதான் அப்படின்னு சொல்றார் மணிவாசகர் பெருமான். அந்தந்த பொருளுக்கு அந்தந்த தன்மையை அடைத்து வைத்திருக்கிறான், இல்லைன்னா அந்த தன்மை அந்த பொருளுக்கு கிடைக்காது. அப்ப இருநிலனாய் தீயாகி இருநிலனா நல்ல பெரிய நிலம், அகண்ட பரப்புடைய நிலம். தீயாகி நீருமாகி ஏமானனா ஏமானா உயிர் எரியும் காற்றுமாகி அருணிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் எட்ட மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும். இந்த உலகத்துல குற்றம் இருக்காது யாருன்னா அவன்தான், நலம் யாருன்னா அவன்தான். ஏனென்றால் அதன் மூலமாக உயிர்களை பக்குவப்படுத்துகிறான். எல்லாத்தையும் அவன்தான் இயக்கி கொண்டு இருக்கிறான். அவன் இல்லாததால் எந்த பொருளும் இயக்கம் என்பது கிடையவே கிடையாது, சந்தித்து போயிடும். பெண்ணுமானும் பிறருவும் தம்முருவும் தாமியாகி நிறநலையாய் இன்றாகி நாளையாய் காலமும் அவன்தான். நாளையாகி நிமிர்புன் தடையடிகள் என்றவாறே என்ற திருத்தாண்டகம். தாண்டகத்துல எந்த தாண்டகம் இருந்தது நம்மளால சொல்ல முடியாது, அது ஸ்ரீரந்திரத்துக்கு இணையானது அப்படின்னு பெரியவர்கள் அதை சொல்லுகிறார்கள். இணையானதா அதோட மேம்பட்டதா அப்படிங்கறதுல கருத்து வேற்றுமை இருக்கலாம். நம்ம சாதாரணமா அந்த பாடல் அந்த ஆறாவது திருமுறையில 94வது பதிகம் அது. அது நல்ல மனப்பாடம் செய்தது, கையில ஒரு தாள் எழுதி வச்சுட்டாவது சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது நீங்க அதை ஓதிக்கொண்டிருந்தால் மிகுந்த நலன் கிடைக்கும். ஸ்ரீருத்ரத்துக்கு போல அதுவும் நமக்கு மந்திர ஆற்றல் உடையது. அதுல என்ன சொல்லுதுன்னா சுவாமி விஸ்வரூபமாக இந்த உலகம் பூரா வியாபித்திருப்பதை சொல்லுகிறார். எல்லா பொருள்களிலும் அவன் கலந்து இருக்கிறான். அந்த எல்லா பொருள்களிலும் அவன் அல்லாமல் ஒரு பொருளும் நிலை பெற்றிருக்க முடியாது. இப்ப இந்த உருவம் இப்படி நிலையா இருக்கிறதுக்கு காரணம் இதுக்குள்ளேயும் அவனுடைய ஊடுருவல் இருக்கிறது, இல்லைன்னா இப்படி இருக்கு அது கதறிவிடும். இந்த பிரபஞ்சம் வேகமாக சுழந்து கொண்டிருக்கிறது இல்லையா. பிரபஞ்சம் சுழற்சியினுடைய வேகத்தை வந்து நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்கணும். வேகம் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு, அவ்வளவு வேகமா சுத்துற அந்த பிரபஞ்சத்தினுடைய துகள்கள் இப்ப சுத்தும் பொழுது இப்ப நீங்க தண்ணி வச்சு இப்படி விசிறி விட்டீங்கன்னா உடனே விசிறி எங்க போதாலும் போதும் பாத்தீங்களா. ஏன் அப்ப அண்டம் விரிஞ்சு செதறி போகல? அப்படி விரிஞ்சு செதறி போகாததற்கு என்ன காரணம்? சிதறுமான் பிளாக் மேட்டர்னு ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்காரு விஞ்ஞானிகள். அது என்ன பண்ணுது, இப்படி செதறி போகாம கட்டுக்க போச்சுதான். அதுக்கு பேர் வைக்க முடியாம பிளாக் மேட்டர்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்படி பிரபஞ்ச ரகசியத்தை நம்ம ஆழ்ந்து பார்த்தோமானால் அந்தந்த பொருளுக்கு அந்த பொருளாக இருந்து அதை கட்டமைப்பு செய்து சிவபெருமான் தருகிறான். இல்லாட்டி பாலை நம்ம காப்பியை குடிக்கும்போது காப்பியா இல்லாம அது பாட்டுக்கு தெரிவிக்கிடும். எல்லாம் ஒண்ணு கூடினாங்க காப்பியினுடைய சுவை நமக்கு கிடைக்கும், அந்த அனுபவம் நமக்கு கிடைக்காது எந்த அனுபவமும். அப்போ ஒரு பொருள் ஒரு ஆணாக இருப்பதற்கு, ஒரு பெண் பெண்ணாக இருப்பதற்கு, ஒரு செடி செடியாக இருப்பதற்கு, ஒரு கத்திரிக்காய் கத்திரிக்காக இருப்பதற்கும் இறைவன் தான் கட்டமைத்து தருகிறான். அதுதான் சொல்றார் இந்த பாடல். இருநிலனாய் தீயாகி நீருமாகி அப்படிங்கிற பாடல்ல எல்லா பொருள்களும் ஆக அவன் இருக்கிறான், எல்லா பொருள்களிலும் அவன் ஊடுருவி இருக்கிறான், அவன் இல்லாத ஒன்றே கிடையாது. கண்ணில் காண்பது உன் காட்சி தாய்மானவர், கண்ணால பாக்குறதெல்லாம் அவனுடைய காட்சி தான். ஏன்னா எல்லாவற்றிலும் நீதான் இதை நிறைந்திருக்கிறாய். கண்ணில் காண்பதுன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூசை, பகர்வது மந்திரம், மண்ணுடைந்தும் வழங்குயிரியாகவும் அண்ணலேனின் அருள் வடிவாகும், எல்லாம் அவனுடைய வடிவம்தான். இப்படி பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்குன்னு நம்ம வந்து தேவாரம் படிக்கிறோம், பித்தா பிரித்து படிக்கிறோம், அடுத்த பாட்டை படிச்சுக்குமோ இல்லை. அதில் ஒரு பாடல் பாருங்க, அருமையாக சொல்கிறார்.

0: பாடல்ல ஊனாய் ஊனாய் அவன் தான் இருக்கிறான். உயிர் ஆனாய், உடல் ஆனாய், உலகு ஆனாய், வானாய், நிலனாய், கடலானாய், மலையான சொல்லி சொல்லி பாக்குறாங்க, முடியல. எல்லாத்திலும் நீ ஓடிருக்கிறாய். நிலம் நீர் நெருப்புயிர் நீள் விசும்பு நிலாப்பகலோல் புலனாய மைந்தனோடு என்பகையாய் புணர்ந்து நின்றான். உலகு ஏழு என திசை பத்தனத்தான் ஒருவனுமே பலவாகின்றவா தோணோக்கமாடாமல். அப்பைய நிலம் நீர் இந்த கருத்து நமக்கு ஆழமா இருந்ததுன்னா ஒவ்வொரு பொருளையும் சிவம் விளங்கி தோன்றுவதை நாமாலே உணர முடியும். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோ அட்டமுர்த்தம் சொல்றாரு. இல்ல புலனாய மைந்தனோடு என்பகையாய் புணர்ந்தான், எட்டு வகை அட்டமுர்த்தம். உலகு ஏழு என திசை பத்தனத்தான் ஒருவனுமே பலவாக எப்படி பத்து திசைங்கிறார், எட்டு திசை நம்ம சொல்லுவோம். மேலே உலக ஏழு திசை பத்தனத்தான் ஒருவனும் பலவாகின்றா, இப்படி பலவாகவும் இருப்பது நீதான். இன்னொரு பாடல், பார் பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படருளி பரப்பே நீரொரு தீயே நினைவதேலறிய நின்மலா நின்னருள்ள சிறுறு சிந்து எழுந்ததோர் தேனே திருப்பெருந்துரையுரை சிவனே யார் உறவு எனக்கு இங்கு யாரையலுள்ளார் ஆனந்தம் ஆக்கும். அப்ப சிவபெருமான் எல்லா பொருள்களோடும் அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாக கலந்திருக்கிறான். அப்படி கலந்திருந்தாலும் கூட அவன் இவைகளிலிருந்தும் வேறாகவும் இருக்கிறான். இவருடைய செயல்களுக்கு எல்லாத்திற்கும் உதவி கொண்டிருந்தும் கூட ஒரு செயலிலும் அவன் தோயாதவனாகவும் இருக்கு. இதெல்லாம் நுட்பமான கருத்துக்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி, ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அப்ப நான் வந்து ஒரு தப்பான காரியம் பண்றேன், என்னோட கூட வந்து அவனும் தப்பு பண்றானா, அவன் தப்பு பண்ண அனுமதிக்கிறானா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. அவனுடைய அவன் வந்து ஒவ்வொன்றையும் நம்மை அனுபவத்தின் மூலமாக ஞானம் வர வேண்டும் என்பது அவனுடைய கருத்து, அவனுடைய சங்கல்பம். அப்பதான் அந்த ஞானம் நிலைக்கும் நமக்கு. அனுபவம் இல்லாம ஞானத்தை கொடுத்தா சில சமயம் சில குருநாதர்கள் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஞானத்தை வழங்கிடுவாங்க கொடுத்தா. ஆனாலும் கூட அந்த ஞானத்தை மறைத்து வைத்துக் கொண்டு மீண்டும் சாதனைகளை ஈடுபடுத்துவோம். ஏனென்றால் அந்த ருசி காட்டுவதற்காக இந்த ஞானம் எப்படி இருக்கும்னு காட்டி, அதன் பிறகு இதை நீ உண்டு முயற்சியின் மூலமாக சாதனையின் மூலமாக அடைய வேண்டும் என்று அதற்குரிய வழியையும் பெரியவர்கள் காட்டுவார். அப்படி அந்த முயற்சி செய்து அந்த ஞானத்தை அடையாவிட்டால் அந்த ஞானம் அவனிடம் திறமாக இருக்காது. ஆகவே இந்த பாடல் இந்த வெண்பா நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படி உதாரணத்தின் மூலமாக அழகா சொல்லுது. உடலும் உயிரும் கலப்பினால் ஒன்றாக இருப்பது போல இறைவன் உயிரோடு கலப்பினால் ஒன்றாக ஒட்டி கொண்டிருக்கிறான். ஒட்டிங்கிறது அவனுக்கு நாமம், திரைத்துடி திரைத்துடி அவனுடைய நாமம். அப்புறம் அதே போல இப்ப சொக்கனை சொக்கி இருக்கிறாள், தொக்கி அது ஒரு வினை சொல்லினுடைய அடியா வந்தது தானே, தொக்கின்னு நம்ம சொல்றோம். பெரிய சூடி பெரிய சூடி இருக்கிறாள், பெரிய சூடி. அதனால அவளுக்கு இன்னொரு பேர் என்ன, ஒட்டி. ஓம் ஒட்டியே போற்றி கூட சொல்லலாம். ஆகவே இந்த பாடல்ல என்ன சொல்லுகின்றார், கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் இட்டதொரு பேரழைக்க என் என்றாங்கு. இந்த உயிருக்கு இந்த உடல் போர்த்தப்பட்டிருக்கிறது. காரண சரீரம், கஞ்சித சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், சூல சரீரம், அப்படி உடம்ப போத்தி விட்டுருக்காங்க சாமி நமக்கு ஞானம் அடையிறதுக்காக. யாராவது பேரை சொல்லி கூப்பிட்டா உடனே ஏன் அப்படின்னு கேட்கிறோம். என் இட்டதொரு பேரழைக்க என்று அங்கு, அப்படி அதை போல என்றாங்க என்பது. அப்ப அதை போல இறைவன் உயிரோடு உயிராக கலத்தினால் ஒட்டி கொண்டிருக்கிறான். அப்படி இருந்தும் அவன் உயிராக மாட்டான், உயிர் அவனாக மாட்டாது. அவன் இப்படி இருந்தாலும் கலத்தினால் ஒன்றாக இருந்தாலும் கூட அவன் வேறாகவும் இருக்கக்கூடிய வல்லமை படைத்தவன். அவனால மட்டும்தான் அது முடியும், மற்றவர்களால் அது முடியாது என்று இந்த வெண்பா நமக்கு சொல்லுகிறது. இது வந்து இறைவன் கலப்பினால் ஒன்றாக இருக்கின்ற தன்மை இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது.
1: ஓம் நம சிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம், 39வது பாடல் முதல் 46வது பாடல் வரை. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இமயவர்க்கில்லை எங்கள் மாதவம், இமயவர்க்கில்லை இங்கு வந்துனை அர்ச்சனை செய்தே.

0: கங்கையும் பரையும் முடியினில் வைத்த கண்ணுதல் தந்த கற்பகத்தருவே மங்களில்லாத செல்வத்தை அருள்வாய் மாணிக்க விநாயக மலரடி போற்றி உத்தமன்மையாளோடு உயிர் சொருமொழித்து நின்ற அத்தனை ரகசியத்தை அம்பலமாக செய்தார் வித்தகவியாக்ரபாத மிகு பதஞ்சலி முனிவன் எத்தனை சமர்த்தர் என்று எண்ணினால் விடுபேரே அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஷையிலே சுபக்கத்திலே முதற் சூத்திரத்திலே 39வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. சிவபெருமான் கண்ணுக்கு தெரியாதவன், அதனாலே அவனை ஒத்துக்கொள்ளுகிற சமயங்கள் வேறு இல்லை. நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம். சிவபெருமான் கண்ணுக்கு தெரியாமையினாலே, எளிதாக அவனை காண முடியாமையினாலே அவனை இல்லைன்னு சொல்லுகிற சமயமே இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாமையினாலே அவனை காண முடியாமையினாலே அவனை இல்லை என்று சொல்லுகிற சமயம் இருக்கிறது. அவனை ஒத்துக்கொள்ளுகிற சமயங்களும் உண்டு. அந்த ஒத்துக்கொள்ளுகிற சமயத்தில் நம்மளோட சைவ சித்தாந்தம் முதன்மையாக இருக்கும். ஒத்துக்கொள்ளுகிற கடவுள் உண்டு என்று உண்டு என்ற உள்ளையுடைய சமயங்கள் பல, அதிலே சைவ சித்தாந்தம் முதன்மையாக இருக்கும். அந்த சைவ சித்தாந்தத்திலே பதி பசுபாசமாகி முப்பொருளையும் நன்றாக தெளிவாக சொல்லுவது இந்த சைவ சித்தாந்தம். முப்பொருளையும் நன்றாக தெளிவாக தெரியவில்லையானால் அவனுக்கு மெய்க்கடவுள் தெரியாது, மெய் சமயமும் தெரியாது. பிரதிபசுபாச உண்மைகளை நன்றாக தெரிந்து கொள்ளவில்லையானால் உண்மையான கடவுள் தெரியாது. அந்த கடவுள் இல்லத்திலே பற்று வைக்கவும் புத்தி வராது. உண்மையான கடவுள் தெரியவில்லையானால், அந்த கடவுளுடைய அருமை பெருமை தெரியவில்லையானால் பற்று வைக்க முடியும். இப்போ அந்த கடவுளத்திலே அருமை பெருமை நம்ம தெரிந்திருப்பதனால தான் பற்று வச்சுக்கிறோம். இப்படிப்பட்டவர் நம்முடைய சுவாமி, இவ்வளவு ஆற்றலுடையவன், இவ்வளவு அருளுடையவன் என்று பெரியோர்களால் சொல்லப்பட்ட நூல்கள் மூலமாக தெரிந்து அதன் மூலமாக நாம் அந்த சுவாமியிடத்திலே பக்தி பண்ணுகிறோம். இல்லை, ஏன்னா பக்தி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலே பரமேஸ்வரனுடைய திருவடியிலே பக்தி உண்டாவதற்கு ஞானசாஸ்திரங்களை பயின்று கொண்டே இருக்கவனும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படி பக்தி வந்தவனும் அதை தொடர்ந்து அதை அவன் அனுஷ்டானத்திலே கொண்டு வரவில்லையானால் அவனுக்கு பக்தி குறைஞ்சு போகும். கேட்டுக்கொண்டே இருக்கவனும் கற்றுக்கொண்டே இருக்கவனும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லையானா பக்தி குறைஞ்சு போகும். அது எது போலன்னா பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இல்லாமல் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணால் பணம் செலவாயிரும் குறைஞ்சிடும். பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும், சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். பத்தி இருந்துக்கிட்டே இருக்கணும், பத்தியை பெருக்கிக்கிட்டே இருக்கணும். பணத்தையும் பெருக்கணும், பத்தியையும் பெருக்கணும். பணத்தை பெறுவதற்கு தொழில் பண்ண வேணும், பத்தியை பெறுவதற்கும் தொழில் பண்ண வேணும். பத்தியை பெருக்குவதற்கு தொழில் தான் இந்த மாதிரி ஞானசாஸ்திரங்களை கற்பதும் கேட்பதும். அது கற்றால் கேட்டால் அவனால் சும்மா இருக்க முடியாது. அந்த சுவாமி மேலே பிரியம் உண்டாகும். ஏதாவது சிவப்பணிகளை செய்யலாம் என்ற எண்ணம் உண்டாகும். அப்படி சிவப்பணிகளை செய்யும் போது அவனுக்கு பக்தி அதிகமாக விருத்தியாகி அதனால் பயனப்பெறுவான். அதனால இப்படி ஞானசாஸ்திரங்களை நமக்கு சுவாமி எல்லையில்லாத கருணையினாலே நல்ல அருளாளர்களை இந்த நாட்டுக்கு தந்து அவர்கள் மூலமாக ஞானசாஸ்திரங்களை தந்திருக்கிறார். உபகாரங்களிலே இது பெரிய உபகாரம். சௌரமான ஜீவ உபகாரங்களிலே இது மிகப்பெரிய உபகாரம். அந்த உபகாரத்தில் மிகுண்ட நூல்கள் என்கின்ற நூல் வகையிலே 14 சாத்திரங்களிலே ஒன்றாக இருப்பது இந்த சிவஞான சித்தியார். இதிலே பரபக்கம் சுபக்கம் என்று 2 வகையாக அருளி செய்திருக்கிறார். இதில் சுபக்கத்தில் இப்பொழுது 39வது பாடல். சிவபெருமான் உலகத்தை எப்படி உண்டு பண்ணுகிறான், எதன் மூலமாக உண்டு பண்ணுகிறான், அதை எப்படி அவன் காக்கிறான், அவன் எப்படி அதை ஒடுக்குகிறான் என்பதை பற்றி சமயவாதிகள் எல்லாம் ரொம்ப திண்டாடிக்கிட்டு கிடக்கிறான். பொருத்தமில்லாமல் சொல்லுகிறான், முன் பின் முரணாக சொல்லுகிறான். அதில் நம்முடைய சைவ சித்தாந்தம் தான் தெளிவாக சொல்லுவது. பிரபஞ்சம் என்கின்ற உலகம், உயிர்கள், இப்போ உயிர்களாக இருக்கிற நம்மை பற்றி தெரிகிறது, நம்மை பற்றி தெரிகிறது, உலகம் தெரிகிறது, உலகம் தெரிகிறது. இந்த இரண்டையும் இணைத்து உலகத்தில் வாழ வைக்கிற கடவுள் தெரியவில்லை. உலகம் தெரிகிறது, நம்மை தெரிகிறது, ஆனால் நம்மை உள்ளவாறு தெரியவில்லை. சரீரம் தெரியுது, உயிர் தெரியவில்லை. நம்மை என்றால் உயிர், நான் என்றால் எதை குறிக்கும், உயிர் தான். உயிர் தான், உயிர் தெரியவில்லை, ஆனாலும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் உயிர் இருக்குதுன்னு. நம்பிக்கை இருக்கு, உயிர் இருக்குது இல்லை. அதனாலே இப்படி ஓரளவு உயிர் மேலே நம்பிக்கை இருக்கிறது. ஆக இந்த உயிரையும் உலகத்தையும் இணைத்து நடத்துகிற கடவுள் தெரியவில்லை. இந்த உயிரானது உலகத்தோடு தொடர்பு வைத்து வாழ தெரியாது. உயிரானது உலகத்தோடு தொடர்பு வைத்து வாழ தெரியாது. உலகம் ஆகிய சடப்பொருள் இந்த உயிருக்கு நாம் வந்து உதவி செய்ய வேண்டும் என்று அது வராது. அது சடப்பொருள் ஆகினாலே அதுக்கு அறிவு கிடையாது. நாம் போய் உதவி செய்யலாம், இந்த மைக்கு எனக்கிட்ட தானாக வந்து உட்காந்து சத்தம் கொடுக்குமா, கொடுக்காது அல்லவா. அது போல இதை ஒருவர் எடுத்து வைக்க, அப்புறம் நாம் பேச, அவர் சத்தம் கொடுக்கும். அதனால் உலகம் ஆனது சடப்பொருள் ஆகினாலே தானே வந்து நமக்கு உதவாது. நாம் சிற்றறிவுடையவர்களாகினாலே இந்த உலக பொருளை நாம் வந்து அனுபவிக்க நமக்கு தெரியாது. அந்த ஆற்றல் இந்த இரண்டையும் உலகத்தையும் உயிரையும் இணைத்து வைத்து வள வைக்கிறவன் சௌரமான். இணைத்து உலகத்தையும் நம்மையும் இணைத்து வாழ வைக்கிறவன் சௌரமான். அது சுருக்கமாக திருவாதகத்தில் மன்னகத்தே வந்து வாழச் செய்தான் என்று திருப்பொழியில் சொல்கிறார். வாழச் செய்தான் மன்னகத்தே வந்து வாழச் செய்தான். அது பல வகையான அர்த்தம். ஆனாலும் மன்னகத்திலே வாழச் செய்தான், அவன் மன்னகத்தே வந்து வாழச் செய்தான். மன்னகத்தே வாழச் செய்தான் நம்மளே, அவன் மன்னகத்தே வந்து நிலந்தன் மேல் வந்துருளி என்றார் போல மன்னகத்தே வந்து வாழச் செய்தான், வந்து வாழச் செய்தான். அதனாலே இப்படி உலகத்தையும் உயிரையும் இணைத்து வைத்து வாழ வைக்கிறது அது பெரிய கருணை, பெரிய எல்லை இல்லாத கருணை. உலகப்பொருளாக இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அக்கினி, மழை, காற்று, பன்னி, பனி, கடல்கள், மற்ற அத்தனை பொருள்களையும் உண்டு பண்ணி அந்த பொருளை நமக்கு உபயோகமாகப்படியாக செய்திருக்கிறான் பாரு, அது பெரிய உபகாரம். உபகாரத்தை நினைச்சு பார்த்தா கடவுளை மறக்க மனசு வராது. அதே தாயர் கற்பத்தூடு அன்னமும் தண்ணீரும் தந்தருளும், தாயர் கற்பத்தூடு அன்னமும் தண்ணீரும் தந்தருளும் நேய உன யாரை நிறையார் வராவன். தாய் கற்பத்தில் இருக்கும்போது அன்னமும் தண்ணீரும் கொடுத்த அந்த உபகாரத்தை நினைச்சா யாராவது உன்னை நினைக்காம இருக்க முடியும். அந்த உபகாரத்தை நினைச்சா உன்னை நினைக்காம இருக்க முடியுமா சுவாமி? தாய்மான தாயர் கற்பத்தோடு அனமும் தண்ணீரும் தந்தருளும் நேய உன யாரே நிறைய ஆர்வராவரணி என்பது. இப்ப கடலை படைச்சிருக்கிறான்னு வச்சுக்கான். கடல் எதுக்கு படைச்சான் தெரியுமா? உப்புக்காகும். கடலில் கடல்லிருந்து எத்தனை பொருள்கள் கிடைக்கிறது, கடல்லிருந்து எத்தனை பொருள்கள் கிடைக்கிறது. கடல் இல்லைன்னா மழை இல்லை. கடல்ல இருக்கிற உப்பு இருக்குது பாரு, உப்பு தெரியாமல் இருக்கிறது. உப்பு தெரியாமல் கடல் தெரிகிறது, நீர் தெரிகிறது, நீருக்குள்ள இருக்கிற உப்பு தெரியவில்லை. அது உப்புக்கு அச்சுகிறவன் அந்த தண்ணீரை எப்படி பக்குவப்படுத்தினா உப்பு உருவமாக வருமோ அது போல கடவுள் தெரியாமல் இருக்கிறான் பக்குவ ஞானிகளுக்கு உருவமாக வரும். பக்குவ உப்பு காய்ச்ச நமக்கு தெரியாது, நமக்கு தெரியுமா? தெரியாது. உப்பு காய்ச்சுகிறவன் அந்த தண்ணீரை எப்படி பக்குவப்படுத்தி என்ன பண்றான்னு தெரியலப்பா, என்னமோ பாத்தி கட்டி என்னமோ பண்றான், பாத்தி கட்டி அதுல அந்த அருவமாக இருக்கிற உப்பை உருவமாக கொண்டு வந்துடுறேன். அருவமாக இருக்கிற உப்பை, கடல் நீரிலே அருவமாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற உப்பை, அந்த வித்தை தெரிந்தவன், அந்த உப்பு காய்ச்சி உப்பு உருவத்துக்கு கொண்டு வருகிற வித்தை தெரிந்தவன் என்ன பண்றான், உருவமாக கொண்டு வந்துடுறான். அது பல பேருக்கு பயன்படுகிறது, அது வேறு. அது போல பரமஞானிகளாலே அஞ்ஞானிகளாலே காண முடியாமல் அருவமாக இருக்கிற சாமி பரமஞானிகளுக்கு உருவமாக வருகிறது. ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமி, சுந்தரர், மாணிக்கவாசர் போன்றவர்களுக்கெல்லாம் உருவமாக வந்து காட்சி கொடுத்துருக்கிறானே. செந்தழல் குறைதிரி மேனியங்காட்டி என்று சொல்கிறார் அல்லவா, அந்த மாதிரி அருவமாக உப்பு அருவமாக இருக்கிறது, அருவமாக இருக்கிறது. அது அந்த வித்தை தெரிந்தவனால உருவமாக வருகிறது. அருவமாகவே இருந்திருந்தா யாருக்கும் பயன்படாது. அருவமாகவே இருந்தா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் உப்பு அவ்வளவு உப்பை படைச்சிருக்கிறான் கடல்ல, அது வேற. உப்புன்னா பூரா உப்பு தானே, கடல் பூரா உப்பு தானே. அவ்வளோ உப்பு படைக்கலைன்னா கிலோ 100 ரூபாய்க்கு வைக்க, 200 ரூபாய்க்கு வைக்க. 1 கிலோ உப்பு 200 ரூபா 300 ரூபான்னா பணக்க முடியுமா? ஏழை பணக்காரனுக்கு உப்பு வேணும், ஏழைக்கு உப்பு வேணும். பணக்காரனுக்கு உப்பு வேணும், ஏழைக்கு உப்பு வேணும். அதனால தான் அந்த உப்பை அந்த அளவு கொடுத்துருக்கான். உப்பு தானே அதிகம் கடல். ஆகவே இப்படி அருவமாக இருந்து விட்டால் கடவுளாலே உயிர்கள் பயன்பெற முடியாது. அதனால உருவமாக வருகிறது. அருவமாக இருக்கிற உப்பு உருவமாக வருவது. உருவமாக உப்பு வரலன்னு வச்சுக்க, அதனால் பயன்பெற முடியாது. அதுபோல கடவுள் அருவமாகவே இருந்து விட்டால் உயிர்களுக்கு கடவுளாலே பிரயோசனம் கிடையாது. உருவத்திறமேனி இருக்கவன் தானே நம்ம காண பேச பாட ஆனா பேச பாட பத்தி செய்ய எல்லா வாய்ப்பாக இருக்குது. உருவமாக வரவில்லையானால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் தெரியும். அதனாலே உருவ வழிபாடு நம்முடைய செய்யுத்தாந்தில் மிக முதன்மையாக இருக்குது, மிக முதன்மையாக சொல்லப்படும் உருவ வழிபாடு. அருவாய் உருவமும் அயவிரான் அவன் வருவன் திருவாரூர் வாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்பது. ஆகவே அப்படி உருவமாக பரமேஸ்வரனுக்கு வந்து அருவமாயிருக்கிற மாயையிலே உலகத்தை உண்டு பண்ணுகிறான். அருவமாயிருக்கிற மாயையிலே உலகத்தை உண்டு பண்ணுகிறான். இப்ப அருவமாயிருக்கிற ஆகாயத்தில் என்னென்ன வருது? அருவமாயிருக்கிற ஆகாயத்தில் என்னென்ன வருது? இடி வருது, மின்னல் வருது, மழை வருது, மேகம் வருது, எத்தனை எத்தனை பொருள் அருவமாயிருக்கிறது. அதே போல அருவமாயிருக்கிற மாயையிலிருந்து உலகத்தை உண்டு பண்ணுகிறான். அருவமாயிருக்கிற மாயையிலிருந்து உருவமாகிய உலகத்தை உண்டு பண்ணுகிறான். பெரிய வித்தை, பெரிய பாடுதான் சாமிக்கு. ரொம்ப கஷ்டமில்லை அவனுக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா, நம்ம அளவில் நினைச்சு பார்த்தா அது சாதாரணம். ஐயோ சொல்லி முடியாது. நம்ம அளவில் நினைச்சு பார்த்தா என்னத்து என்னத்தாலே எண்ண முடியாது. அருவமாகிய மாயையிலிருந்து இத்தனை பிரபஞ்சங்களையும் உண்டு பண்ணுகிறான், இத்தனை கோடி அண்டங்களையும் உண்டு பண்ணுகிறான், இத்தனை கோடி அண்டங்களிலே இத்தனை உயிர்களை சரீரம் கொடுத்து வாழ வைக்கிறான். சரியான பாடு, சரியான பாடு, பெரிய உபகாரம். ஆகவே மற்ற சமயவாதிகள் மாயையிலிருந்து தோன்றாது என்கின்ற சமயவாதிகள், கடவுளிலிருந்து தான் உலகம் வருது என்கின்ற சமயவாதிகள் எல்லாம் உண்டு. ஆக அந்த சமயவாதிகளை எல்லாம் மறுத்து சைவ சித்தாந்திகள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அதனால மாயை என்பது சடப்பொருள், அதனால உலகமும் சடப்பொருள். மாயை சடப்பொருள், உலகமும் சடப்பொருள். மண், தண்ணீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், கடல், மலை எல்லாமே சடப்பொருள், அறிவில்லாத பொருள். அப்படி அறிவில்லாத பொருளிலிருந்து அறிவில்லாத பொருள் உண்டாகும். அறிவில்லாத பொருளிலிருந்து அறிவில்லாத பொருளை சிவன் படைக்கிறான், சிவன் படைக்கிறான். அது எது போல என்று ஓமை சொல்லும் போது, மண்ணிலே குடம் குயவன் உண்டாக்குவது போல. மண் இருக்க, மண் ஏழை சும்மா இருக்கிற மண்ணை குயவன் என்ன பண்ணுறான்னா, அதை வந்து சக்கரத்தில் வச்சு மற்ற துணைக்கருவிகளோடு அந்த மண்ணை பயன்படுத்தி அதை பானையாக செய்யும். மண் பானையாகிறது, மண் பானையாகிறது, மாயை உலகமாகும். மண் பானையாகிறது. இப்ப அந்த குயவன் இல்லைன்னா மண் பானையாவாது. சிவபெருமானாகிய குயவன் இல்லைன்னா மாயை உலகமாக வராது. சிவபெருமானாகிய குயவன் மாயை என்கின்ற மண்ணினாலே உலகத்தை, பிரபஞ்சத்தை படைச்சிருக்கான். அப்படி அவன் படைக்கவில்லையானால் உலகம் இல்லை. அவன் செய்யவில்லையானால், குயவன் செய்யவில்லையானால் பானை இல்லை. பானை இல்லைன்னா வாழ முடியாது. முன்னையெல்லாம் பானையில தான் சோறாக்கினாக நல்லா இருந்துச்சு. எந்த கெடுதலும் கிடையாது. தெரியுமில்ல உங்களுக்கு, பானையில் ஆக்கின சாப்பிட்டுருக்கீங்களா? அப்பா பாப்பா ரொம்ப நல்லா இருக்கும். எந்த விதமான குறைபாடும் இல்லாததாக இருக்கும் பானையில். அது அந்த காலத்தில் பெரும் பணக்காரனாக இருந்தா கூட பொங்கல் இன்னைக்கு பானையில தான் வைப்பாங்க. பொங்கல் இன்னைக்கு இப்போ வந்து அதை என்னென்னமோ வந்துருச்சு, அது வேறு. அந்த காலத்தில் பானையில தான் பொங்கல் வைக்கணும். மண் பானை எந்த விதமான விடுதலும் இல்லாது. அதெல்லாம் இப்போ ரொம்ப இல்லாமையே போகுது. ஆகையினாலே இப்படி உலகத்தை எப்படி சிருட்டிக்கிறான் என்று சொன்னால், உலகத்தை எப்படி சிருட்டிக்கிறான் என்று சொன்னால், மாயை ஆகிய சடப்பிலிருந்து சடப்பொருளாக இருக்கிற உலகத்தை உண்டு பண்ணி அதில் சித்துப்பொருளாக இருக்கிற ஆன்மாவை சேர்த்து வச்சு வாழ வைக்கிறான். சித்துப்பொருளாக இருக்கிற ஆன்மாவை சேர்த்து வச்சு வாழ வைக்கிறான். அந்த அதுக்கு பிரபஞ்சம் என்பது அதனால் சுத்த பிரபஞ்சம், சுத்தாசுத்த பிரபஞ்சம், அசுத்த பிரபஞ்சம் என்று மூன்று வகையாக இருக்குது. சுத்த பிரபஞ்சம், அசுத்தாசுத்த பிரபஞ்சம், அசுத்த பிரபஞ்சம் என்று மூன்று வகையாக இருப்பது. அது சுத்த பிரபஞ்சம் என்பதா அந்த அஞ்சு தத்துவங்களும் நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தம். உங்களுக்கு தீட்ச வாங்கினவங்களாம் தெரியும். ஆத்மதத்துவம், வித்யாதத்துவம், சிவதத்துவம். அதனால் சுத்த பிரபஞ்சமாக இருப்பது அந்த நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தம். இந்த அஞ்சு சுத்த பிரபஞ்சம்னு சொல்றது, அதுவும் சடப்பொருள் தான். அது சிவபெருமானுக்கு நிலைக்களமாக இருக்கும். சிவபெருமான் வந்து தங்குகிற மாளிகையாக இருப்பது, திரும்பி எடுத்துக் கொள்வதாக தங்குகிற மாளிகையாக இருப்பது அந்த சுத்த பிரபஞ்சம். அதுக்கு மேல சுத்தாசுத்த பிரபஞ்சம் என்கின்ற வித்யாதத்துவ ஏடும் சுத்தாசுத்தம். ஆகையால் சுத்த பிரபஞ்ச இயக்க, சுத்த பிரபஞ்ச இயக்க, அசுத்த பிரபஞ்சத்தை இது இயக்க. சுத்த பிரபஞ்சம் அந்த வித்யாதத்துவத்தை இயக்க, அதனால சுத்த பிரபஞ்சத்துடைய தொடர்பும் இந்த வித்யாதத்துவமாகிய சுத்தாசுத்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணு தெரியுமா? இந்த வித்யாதத்துவம் ஏன்னா ஆன்மதத்துவமாக இருக்கிற அசுத்த தத்துவத்தை இயக்கு. அங்கையும் தொடர்பு, இங்கையும் தொடர்பு, புரியுதா? அதனால சுத்தாசுத்தம் தான். இது ஆன்மதத்துவம் 24 அசுத்தம். அதே மாயையின் விந்துவின் மாயையாகி, அந்த விந்துங்கிறது சுத்தவித்தை சுத்த தத்துவம், விந்துவின் மாயையாகி மாயையின் அவ்வியத்தம் வந்துடும். ஐயாலே விந்து என்கின்ற சுத்த தத்துவத்திலிருந்து ஐயால மாயை என்கின்ற வித்தியாதத்துவம் வந்து சுத்தாதத்துவம் வந்து அதிலிருந்து அவ்வித்யா அவ்வியக்தம், அவ்வியக்தங்கிறத பிரகிருதி மாயைன்னு சொல்லு. பிரகிருதி மாயன்னு இந்த உலகங்கள் எல்லாம் அது வந்து சுத்த மாயை, சுத்தாசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இது அசுத்த மாயை பிரகிருதி மாயைன்னு சொல்றது. அசுத்த மாயை 24 தத்துவம் இருக்குது பாரு. மண்ணு, தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, சித்த, அகங்காரம், ஞானேந்திரிய 5, கண்மேந்திரிய 5, இப்படி 24 தத்துவங்களும். ஆகையால அசுத்த பிரபஞ்சம். ஆகையால இந்த அசுத்த பிரபஞ்சம் 24 தான் நமக்கு சரீரம், உலகம், எல்லாமே படைச்சு கொடுத்துருக்கோம், எல்லாமே படைச்சு கொடுத்துருக்கிறோம். ஆகையினாலே இது ஒரு பெரிய உபகாரம் தான். அவன் இவ்வளவுதான் பண்ண முடியும். நீ இதுல இருந்து இன்னும் மேல வரலாம். நீ உனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறேன், உனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறேன். இந்த சலுகையை நீ பயன்படுத்திக்கொள். எதிலிருந்து? அசுத்தமாயிலிருந்து நீ சுத்தமாயிக்கு வரலாம், மாயையை தாண்டி என்னோட உன் சேரலாம். புரியுத? அசுத்தமாயில உனக்கு வேண்டியதெல்லாம் இப்போதைக்கு நீ படிச்சிருக்கிற படிப்புக்கு இதான் வேலை. இதுல இருந்து நீ என்ன நல்லா படிச்சு கோர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி இன்னும் மேலே வேலைக்கு வரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ அதை பயன்படுத்தணும். நீ சோம்பேறியை தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, டிவி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பாஸ் பண்ண முடியாது, சாக்கிறது. ஏன் புரியுதா? இப்போ நான் கொடுத்துருக்கிற வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பம், நல்ல சலுகை. இந்த சலுகையை பயன்படுத்தி நீ மேலே வரலாம். நல்ல விளங்குதா? அதனாலே மாயையிலிருந்தே மாயையை கடப்பது, மாயையிலிருந்தே மாயையை கடப்பது, மாயையில் இருந்து கொண்டே மாயா சம்பந்தமான, மாயா சம்பந்தம்னா பொருள் உங்களுக்கு தெரியுதா? ஐயோ எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. மாயை என்ற சொல்லுக்கு தோன்றுதல் ஒடுங்குதல் என்பது, மாயை என்பது சொல்லுக்கு மயக்கத்தை செய்வது, மயக்கத்தை செய்வது. மாயை என்ற சொல்லுக்கு நிலை இல்லாமல் போகும். மாயா என்ற சொல்லு தோற்றமும் ஒடுக்கமும். மா யா, மா யா, ரெண்டு ரெண்டு வாக்கியம். மா ஒரு வாக்கியம், யா ஒரு வாக்கியம். இந்த ரெண்டு வாக்கியமும் தோன்றுதல் ஒடுங்குதல். அதே சமயம் அந்த மாயை உலக உயிர்களாகி நமக்கு மயக்கத்தை தரும், மயக்கத்தை தரும். சராப்பு கடையை பார்த்தா மயக்கமாக இருக்குது, சவுளி கடையை பார்த்தா மயக்கமாக இருக்குது, சிலேப்பியை பார்த்தா மயக்கமாக இருக்குது, ஏசி காரை பார்த்தா மயக்கமாக இருக்குது, அடாடா அடாடா கொடைக்காலில் போனால் மயக்கமாக இருக்குது. இந்த மயக்கத்தெல்லாம் நான் சொல்லலை, அதுக்கு மேலே இத்தனை மயக்கம். இந்த மயக்கத்தினால் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? இதையே மெய்யென்று எண்ணி, பொய்யல்லா மெய்யென்று எண்ணி, புனர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாளாமே காத்தாய். பொய்யல்லா மெய்யென்று புனர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாளாமே காத்தருளி, தையலிடம் கொண்டவரான் தங்களே சேருவண்ண ஐயனனுக்கு அருளியவாறு ஆர்வருவார். இப்ப ஞானசம்பந்தர் மாணிக்கவாதன் மாயையில தானே இருந்தாங்க, மாயா உலகத்துல தான் இருந்தாங்க. மாயையை கடந்து விட்டார்கள். மாயையை, எவன் மாயையை கடந்து இருக்கிறானோ அவனை பற்றி மாயை கொண்டே மாயையை கடப்போம். மாயை முள்ளை கொண்டே முள்ளை எடுப்பது போல, முள்ளை கொண்டு முள்ளை எடுப்போம். அது தெரியும்ல, முள்ளை கொண்டு முள்ளை எடுப்போம். இன்னொன்று, மாயை வந்து சேரு, மாயை சேரு, மாயையாகிய சேர மாயையாகி மாயையினாலேயே கழுவலாம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ சேரு ஒட்டிக்குச்சுன்னு வச்சுக்கோ, சேரு உடம்புல பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எதில் எதில் கழுவோம்? எதில் கழுவோம்? தண்ணியில். அந்த சேர்த்தை எது உண்டு பண்ணுச்சு? சேர்த்தை உண்டு பண்ணது தண்ணீர், சேர்த்தை உண்டு பண்ணது தண்ணீர், அந்த சேர்த்தை கழுவுவதும் தண்ணீர். நல்ல வழங்குதா? சேர்த்தை உண்டு பண்ணியது தண்ணீர், சேர்த்தை கழுவுவதற்கு எதை பயன்படுத்துகிறோம்? தண்ணீர். அதனாலே மாயையிலே உடம்பு உலகம் முதலானவற்றை பெற்று வாழ்கின்ற நாம் இந்த மாயா சம்பந்தமான பொருள் அத்தனையும் சிவன் தந்தான் என்று எண்ணி, சிவன் தந்தான் என்று எண்ணி, இந்த மாயையிலிருந்து நான் உன்னை வந்து சேர வேண்டும் என்று சொல்லி எல்லா பொருளையும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணி அவனை சிந்தையிலே வைத்து வாழ்கின்றவர் மாயையை கடக்கிறார். மாயையை கடக்கிறார். மாயையை கடப்பதும் ஆணவம் அடங்குவதும் தான் நம்முடைய பக்திக்கு முக்கியமான பயம். மாயையை கடத்தல் ஆணவத்தை அடக்கல், ஆணவம் அடங்குதல் மாயையை கடத்தல். ரெண்டு இல்லையானால் அவன் பக்தி பண்ணி பிரயோசனம் இல்லை. ரெண்டு மூணு இல்லையானால் பக்தி பண்ணி எத்தனையோ படிச்சிருப்பான், எவ்வளவோ காலம் பத்தி பண்ணுவேன், அவனுக்கு ஆணவம் அடங்காது. மாயையை கிடக்கிறான். மாயையை 95 வயசாகி கூட காணி வாங்க கேட்கறவன், வீடு கட்ட கேட்கறவன், என்ன கிட்ட ஜாதகம் பார்க்க, இன்னொரு மில்லு வாங்கட்டான்னு கேட்கறவன், 90 95 ஆகி கூட எனக்கு சிவலோகம் கிடைக்குமான்னு ஒருத்தன் கூட நான் கேட்கல. இப்போ 60 வருஷமாக ஜாதகம் பார்க்குறேன். ஒருத்தன் கூட நான் சிவலோகம் போவனா, பிறவி இருக்குமா, போவானா, பிறவி இல்லாமல் போகணும், அதுக்கு என்ன பண்ணட்டும்னு ஒருத்தன் கூட இன்னும் இல்லைங்க. 90 வயசாகி கூட அந்த வீடு கட்டட்டுமா, பக்கத்து காணிக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன், அதுக்கு என்ன பண்ணலாம் இப்படி கேட்குற ஆள் இருக்கான. இவர பிறவி தொலையுமா சிவலோகம் கிடைக்குமான்னு கேட்குறவ இது சொல்லிட்டு அப்படின்னா என்ன காரணம் என்றால் மாயை மயக்கும் பின்னாடி வருது. மாயை மயக்கும், மாயையை கடக்க முடியல. என்ன காரணம்? ஞானசாஸ்திரங்களை கல்லாமனாலும் கேளாமையிலும், ஞானசாஸ்திரங்களை கல்லாமையாலும் கேளாமையாலும் கற்றும் கேட்டு கூட கடக்க முடியாதவ இருக்கிறானே. பிறகு கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள், கற்றும் சிவஞானம் இல்லா கலதினா மூதி, கற்றும் சிவஞானம் திருமந்திரம், கற்றும் சிவஞானம் பூஷை பண்ணுகிறோமா? எதற்காக பண்ணுகிறோம் தெரியுமா? பூஷையே இந்த உலகத்தில் நன்றாக வாழ வேணும், அது வேற. அது அதற்கு மேலே இந்த பூஷையினாலே சிவஞானம் கிடைக்கும், பூஷையினாலே சிவஞானம். அதே புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும். பாவம் நரகத்தில் தள்ளும், புண்ணியம் சொர்க்கத்துக்கு போச்சு. புண்ணிய மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே, புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினால், நன்னிய ஞானத்தினால் இரண்டியனையும் அறுத்து. ஐயோ, புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே, புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானம், அந்த புண்ணியத்தினாலே சிவ புண்ணியத்தினாலே சிவஞானம். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினால் நன்னிய, நன்னியன பொருந்திய நன்னிய ஞானத்தினால் இரண்டியனையும் அறுத்து. எந்த இரண்டையும்? புண்ணியம் பாவ ரெண்டையும் அறுத்து. ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானா இது. அப்படி புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினால சிவஞானம் வந்துருச்சுன்னா அவன் பூமியில இருக்க மாட்டான், சொர்க்கத்தில் இருக்க மாட்டான், பாதாளத்தில் இருக்க. இந்த மூணு லோகத்தில் இல்லாமல் எங்கடா போறது அப்படிங்கிறீங்களா? இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை, என்ன பண்ணி எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்குறேன். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானா என்ன இகலோகத்தை முத்தி வரும் இவன் தான் எங்களிலன் ஞாயிறமக்கு என்றும் குறைவின்றி, எங்களிலன் ஞாயிறமக்கு என்றும் திருவாசகம் அதை வைக்கிறாரு உள்ள சித்தியார். எங்களிலன் ஞாயிறமக்கு என்றும் குறைவின்றி கண்ணுதல் தன் நிறைவதனிற் கலந்து, பாட்டு புரியுதா? கண்ணுதல் தன் நிறைவதனிற் கலந்து காயம் கழிந்தக்கால் எங்குமாய் கருதரன் போல் நிற்பான். சித்தியார் பின்னாடி வருது 9வது நல்ல விளங்குதா? பூசை எதற்காக செய்வது என்று கேட்டால் சிவஞானம் கிடைக்கும். அதான் இந்த பாட்டில் விளக்கமா சொல்றாரு. புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டே இருக்கு. இப்போ இந்த கருத்து, இந்த சொல்லலாம் எங்கேருந்து கிடச்சி தெரியுமா? சித்தியார் அருணன் சிவாசுவாமிக்கு திருவாசகத்தில், அது திருவாசகத்தில், திருவாசகத்தில் இந்த புண்ணியத்தினாலே சிவஞானம் கிடைத்து, அந்த சிவஞானம் கிடைச்சவன் இந்த பூமியில் இருக்க மாட்டான், பாதாளத்திலே இருக்க மாட்டான், தேவலோகங்களில் இருக்க மாட்டான், சிவபெருமானோடு கலந்து விடுவான், சிவபெருமானோடு கலந்து சிவனை போல எங்கும் இருப்பான். சிவபெருமான கலந்துட்டா அப்புறம் சிவனை போல எங்கும் இருக்க வேண்டியதானே? சிவபெருமான கலந்துட்டா சிவனை போல எங்கும் இருப்பான் அல்லவா? அது எங்கிருந்து சொல்றாரு தெரியுமா? இவர் பார்வாடும் பாதாளர் தம்பாடும், பார்வாடும் பாதாளர் தம்பாடும், முன்னோர் தம்பாடும், ஆறுவாடும் சாரா வகையருடைய ஆண்டோர், நேர்வாடல் பாடி நினைப்பரிய தனிப்பிரியோர், சீர்வாடல் பாடினாலும் தெள்ளை அனுப்பிட்டு. நல்ல வாய்ப்பு, இந்த காலம் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு, ஒரு நல்ல வாய்ப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபூஷை செய்கிறவனாக இருந்து சமய விஷயட நிர்வாணத்தை எல்லாம் வாங்கி அதோடு இப்படி சாத்திர தோத்திர புராணங்கள் எல்லாம் இணைச்சு புனைச்சு பொருத்தமாக அதெல்லாம் சொல்கிற ஆள் கிடைக்கிறது அரிசிங்க. நானாக சொல்ல வேண்டியதாக இருக்குது, நீங்கள் சொல்ல மாட்டேங்க. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது சிவபூஷை இல்லாதவன், ஏதோ ஒரு நூல் எடுத்தானே அதை மாத்திரம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறவன், அப்படி இல்லாமல் இப்போ நான் எத்தனை நூல் சொல்கிறேன், எத்தனை மேற்கோள் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அங்கே பெருமைக்காக சொல்லலை, உங்களுக்கு அந்த உண்மை உணர்வதற்காக. ஏன்னா நமக்கு நூல்கள் புராணம் சாத்திரம் தோத்திரம் சாத்திரம் வந்து கிடைச்சிருக்குன்னா சொல்ல முடியாத பெருமையுடையது, சொல்ல முடியாது. வேற எந்த சமயத்துக்கும் கிடைக்கல, நம்ம சமயத்துக்கு கிடைச்ச மாதிரி வேற எந்த சமயத்துக்கும் இந்த நூல் கிடைக்கல, இந்த ஆசிரியர்கள் கிடைக்கல. அதை நாம் அனுபவிக்கவில்லையானால் நாம் ஏமாளியாக போகணும், ஏமாந்து லண்டனுக்கு போய் 10 வருஷம் இருந்து சும்மா வந்தவனை போகிறேன். லண்டனுக்கு போய் 10 வருஷம் இருந்து சும்மா வந்தான்னு வச்சுக்கோ, ஐயோ பொண்டாட்டி சோறு விட மாட்டான். இப்படி மாயையை கொண்டு மாயையை கடக்கும். அது இந்த பின்னாடி சொல்கிறாரு பாருங்க, சித்தியாருன்னா ரொம்ப அழகு. எழுமுடல் கரணம் மாறி இந்த பாட்டு நல்லா கேளுங்க. எடும் உடல் கரணம் மாதிரி, உடல் உலகம் அந்த கரணம் எல்லாமே, இவை மலம், இவை மலம், மலம் என்ற மாயாமலத்தலும் இவை மலம், மலம் மலத்தார் கழுவன் என்று சொன்ன காரணம் என்ன என்று. எழும் உடல் கரணம் மாதிரி உலகம் உடல் எல்லாமே மலம் மாயாமலம், எழும் உடல் கரணம் மாதிரி இவை மலம் மலம் மலத்தால் கழுவுவன், மலத்தை மலத்தாலே கழுவுவான் என்று சொன்ன காரணம் என்ன. மலத்தை மலத்தால் எப்படி கழுவுறது? மலத்தை மலத்தாலே கழுவுது, முள்ளை முள்ளால் எடுப்பது போல மலத்தை மலத்தாலே கழுவுது. அதுக்கு ஓமை சொல்றாரு, செடுநவ அறுவை. செடுநவ அறுவைன்னா புதிய வஸ்திரம், அறுவைனா வஸ்திரம், செடுநவ அறுவை. இதுல இருக்கிற அழுக்கு, வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்கு வண்ணான் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? சாணி ஒவ்வொரு செறிவித்து அழுக்கை முழுவதும் கழிப்பன், மாயை கொடும் மலம் ஒழிப்பன் முன்னுரும். சித்தியார் பின்னாடி வண்ணான் என்ன பண்ணுகிற வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்கு அதோடு ரெண்டு அழுக்க சேர்த்து, எந்த அழுக்க? ஒவ்வொரு மண்ணும் சாணத்தை சேர்த்து. முன்னையெல்லாம் இப்போ பவுடர் என்ன வந்துருக்கு, இப்படியும் அதுக்கு அழுக்கு தான் ஒரு வகையில் அது. வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்கு சாணம், முன்னையெல்லாம் கேள்விப்பட்ட புழுங்குறது, புழுக்க வைக்கிறது சாணம் ஒவ்வொரு ஒவ்வொரு மண்ணில் ஒவ்வொரு மண்ணு தான் எதாவது வருது. நம்ம சேர்மான் பெருமாள் ஆயிடுதா உவர் மண்ணை சேர்த்து புழுங்க வச்சு அந்த அழுக்கு இந்த அழுக்கு எல்லாம் சேர்த்து போக்குறோம். முன்ன இருந்த அழுக்கு இந்த சேர்த்த அழுக்கு எல்லாம் அழுக்கை அழுக்கினாலேயே போக்குதல் வண்ணான் தொழில். சிவனாகிய வண்ணான் என்ன பண்றான் தெரியுமா? ஆணவமாகிய அழுக்கே மாயாமலம் கண்மவரம் என்கின்ற ரெண்டு அழுக்க சேர்த்து போகிறான். மாயாமலம் எதுக்கு கொடுத்தது என்றால் கேட்டால், ஆணவமலத்தில் நடந்த உயிருக்கு மாயாமலத்தை எதுக்கு சேர்த்தான் என்று கேட்டால், ஆணவமலத்தை கழுவுவதற்காக. மாயாமலம், மாயாமலத்தை, மாயாமலத்தை இப்ப தெரிஞ்சவன் பக்குவப்படுத்தினான்னா அது சிவலோகத்தை கொடுக்குது, தெரியாதவன் பக்குவப்படுத்த பயன்படுத்தினான்னா நரகலோகத்தை கொடுக்குது. நல்லா விளங்குதா? தெரிஞ்சவன் பயன்படுத்தினா மாயாமலத்தை சிவலோகம் போகிறான், தெரியாதவன் மாயாமலத்தை பயன்படுத்தினா நரக. நல்லா விளங்குதா? இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. தெரிந்தவன் என்றால் சிவபக்தனாய் இருக்கிறவன் மாயாமலத்தை எப்படி பயன்படுத்துகிறான்? சிவபக்தனாய் இருக்கிறவன் உண்மையான சிவபக்தன், நன்றாக விவரம் தெரிந்த சிவபக்தன், பேருக்கு சிவபக்தனா இல்லாமே, பேருக்கு சிவபக்தனா இல்லாமே நன்றாக ஞான சாஸ்திரங்களை நல்ல ஆச்சாரியின் மூலமாக கற்றுக்கிட்டு தெளிந்தவனாய் சிவபக்தன். அந்த நல்லாருங்கிறதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? கல்லால் கடல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைவலர் நல்லார் முனைவரேங்கிறதுக்கு கற்று கேட்டு தெளிந்த மெய்யன்பருங்கிற நல்லாருங்கிறது. அதனாலே கற்று கேட்டு தெளிந்த மெய்யன்பரல் என்ன பண்ணுகிறார்கள் தெரியுமா? மாயாமலத்தை சிவன் தந்தது என்று எண்ணி, இது நிலையல்லவென்று எண்ணி, இது அநித்தியம் என்று எண்ணி, அது நித்தியம் என்று எண்ணி இந்த பொருளை எல்லாமே சிவனுக்கு அர்ப்பணம் பண்றது.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Anbandha Neyargale, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு எரிபத்தர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஏன் சிறுகாப்பியம் எல்லாம் பாக்குறேன், பாத்துட்டுமே ஒரு வாரத்துல இந்த மாதிரி ஒரு குறிப்பு இல்லீங்க, தீர்ந்து போச்சு வேலை. ஆஹா, சேக்கலார் தான் சொன்னார். என்னைக்கு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க போறோம்? நல்ல மாணவர்கள், அருமையா உவேசாவுக்கு வாய்த்த மாணவர்கள் மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா செய்ய சொல்லலாம். நமக்கு எங்க அப்படி அமையுது? எல்லா நூல்களிலும் அவர் கொடுத்து வைத்தவர். இந்நூல் வெளிவருவதற்கு காரணமாயிருந்த சிரஞ்சீவி விமு சுப்பிரமணியர் அவர்களுக்கும் சிரஞ்சீவி கீவா ஜெகநாதர் அவர்களுக்கும் என் நன்றி உரியது எழுதினார். ஒரு பதிப்பாசிரியருக்கு தான் அப்படி அமைஞ்சது. பதிப்பாசிரியரில் புண்ணியம் பெற்ற ஒரு பதிப்பாசிரியர் உவேசாதான். மறுதெல்லாம் சும்மா காஞ்சி மூஞ்சி தான் போச்சு, காஞ்சி மூஞ்சி தான் போச்சு. பதிப்பாசிரியர்ல ரொம்ப ஒரு தலைமையாக ஒரு பெரிய ஒரு பேரு பெற்ற ஒரு பாக்கியம் பெற்ற பதிப்பாசிரியர் ஒருத்தர் தான் இருந்தார். ஆதரவும் இருந்தது, கூடவே ரெண்டு பெரியவர்களும் இருந்தாங்க. ஏப்பா இந்த மாதிரி நான் இப்ப சொல்ற போற கருத்து மற்ற இலக்கியத்தில் இருக்கான்னு பார்த்தா அடியன் பார்த்துடுறேன், நான் வந்து பெருங்காப்பியம் எல்லாம் பார்த்துடுறேன், அடியன் சிறுகாப்பியம் எல்லாம் பார்த்துடுறேன், பார்த்துட்டுமே ஒரு வாரத்துல இந்த மாதிரி ஒரு குறிப்பு இல்லைங்க, தீர்ந்து போச்சு வேலை. ஆஹா, சேக்கலார் தான் சொன்னார். அல்லது ஐயா பெருங்கதையில் எங்க இருக்கிறது, அல்லது சிந்தாமணியில் எங்க இருக்கிறதுன்னு சொன்னா, அப்படியாப்பா அருமை. அதுக்காக வந்து என்ன சேகலார் சொன்னாதான் சொன்னது. அப்போ இம்மாதிரி அணுகிய பெரியவர்கள் மூவர் என்று அப்படி சொல்லிவிடும். நாதி இல்லையப்ப, நாதி இல்லையே. பெரிய கடினம், பல்வேறு செய்தி இன்னும் செய்யணும்னு தான் நினைக்கிறோம், செய்யறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ரெண்டு நினைத்தோம் திருவருளால. இந்த இலக்கணமும் சைவ சித்தாந்தமும் தான் அவர் பதிப்பு போல வரணும்னு நினைச்சேன் நான். அவர் பதிப்பில் என்ன, ரெண்டு அருமைப்பாடு. ஒன்று, முன்னால் இருக்கிற ஆராய்ச்சி முன்னுரை. அந்த முன்னுரையை படித்து விட்டாலே நூல் முழுதும் படித்த மாதிரி ஆகும். அது அவருடைய பதிப்பில் தான் இருக்கு. பின்னால சொல்லகராதி சுருக்கம், அது ஆய்வுக்கு அப்படியே பாலோட தேன்கள் வந்துட்டு ஒரு சொல் இருக்குன்னா அது எங்கெங்க இருக்கிறது. இந்த ரெண்டும் அவருடைய பதிப்பை அணி செய்தது, அந்த பதிப்பை உயர்வு தந்தது. இதுக்கு இலக்கணத்துக்கு அவர் தொல்லாப்பியம் போகல, நன்னூலுடன் அவருக்கு அவ்வளவுதான். ஏன்னா அவர் பல பதிப்பு வச்சதுனால நன்னூல் மயில்நாதர் விட சங்கர்மிச்சார் விட தான் பதிப்பிச்சார். தொல்காப்பியத்து அவர் போகவே இல்லை, சித்தாந்தமும் போகல. எனக்கு என்னமோ அது ரெண்டு விருப்பம். இந்த தொல்காப்பிய உரைகளையும் சைவ சித்தாந்தம் 14 சாத்திர உரைகளையும் இப்படி பதிச்சிடணும்னு ஒரு நினைப்பு. அதுல பாதி 50 விழுக்காடு வெற்றி பெற புண்ணியம் கூட்டிச்சு, 50 விழுக்காடு செய்யலாம். இந்த அத்தனை உரையிலையும் ஆய்வு முன்னரை ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, அது அந்த நூலினுடைய உள்ளே செய்தியை நிச்சயமா தரும். அப்படிதானே இந்த சொல்லகராய் தூக்க முடியல. ஏன் சின்ன பையங்க இருக்குன்னு நாங்க ரெண்டு கண்ணாடி ஒரு கண்ணாடி ரெண்டு கண்ணாடி போட்டுட்டு எவ்வளவு நாள் தான் நாங்க வேலை செய்யறது, அதனால முடியல. அது ஒரு குறைதான், குறைதான். இப்ப அருள், அருள் அது சக்தியாக மரம் தனக்கு சிவஞான சித்தியார் இருக்கு. அருள் எங்கெங்கெல்லாம் வருது, சக்தி எங்கெங்கெல்லாம் வருது, ஆசைதான் முடியல. நமக்கு ஒரு கீவா ஜெகநாதியரும் நமக்கு ஒரு வீம சுப்பிரமணியரும் இல்லை, கொடுத்து வைத்தவர். அது போல இப்ப ஒரு செய்தி என்ன, தேமாலர் ஆளாகம் சூடும். அப்ப அந்த தெருவில் போகிற பெண்கள் எல்லாம் கூந்தல் என்ன இருக்கும், நறுமணமிக்க மலர் இருக்கும். அது மாதிரி எத்தனை பெண்கள் என்ன, நீ உன்னடா 20 நூற்றாண்டு இடிச்சு பிடிச்சிட்டு போங்க, சரிதா, பஸ்லயும் சரி கீழேயும் போய் சரி கோயில்லையும் சரி இடிச்சு பிடிச்சுதான் போறோம். முன்னெல்லாம் இடிச்சா நமக்கு நாணமா இருக்கும், இப்ப அது பழக்கமா போச்சு. சிவி சிவ பூசுது, கஷ்டமா தான் இருக்கு, என்னதான் பண்ண, இல்ல பஸ்ல ஏறப்படாது. இனி நம்ம எதுக்கும் எதுனா சங்கோஜப்படுவதோ அல்லது நம்ம கொஞ்சம் கோவப்படாம இருக்கணும்னா வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது. சும்மா இரு, சொல்லற எண்டலுமே அம்மா பொருளுண்டும் அறிந்திலனி, இல்ல நிச்சயமா கோபம் வருது, மனசங்கடம் வருது, என்ன அந்த மாதிரி சொல்லணும். அது போல கருவூர்ல பெண்கள் அப்படியே நீங்க எல்லாருடைய கூந்தலும் நறுமணம் மிக்க மலர் இருக்குன்னு சொன்னீங்களே, அப்படி பெண்களை எத்தனை பேர் போவார்னார். சீலமாதி தெருவில் சூடும், அருமை அருமை கேட்கிறார்கள். சீலமாதி தெருவில் சூடும் சில மதியினர், இங்க மதிங்கிறது மதி போன்ற முகமுடைய பெண்கள். சில பேர் தான் அங்க தென்பாடுங்களாம். நீங்க வீதியில ஏதாவது தெருவில் போனீங்கன்னா ஆங்காங்க இந்த தெருவில் ரெண்டு பேர்லாம் போனா ஒரு பெண் அப்படி வெளியில வந்து பார்ப்பாங்க, அப்படி இன்னும் ரெண்டு பேர்லாம் போனா ஒரு பெண். ஏன்னா பெண்கள் பெரும்பாலும் வீட்டு அடக்கமா இருப்பாங்களே தவிர தெருவுக்கு வர்றது அப்ப பழக்கம் இல்லை. சீலமாதி தெருவில் சூழும், ஆனா தெருவில் நீங்க பெண்களை பாக்குறதுன்னா ரொம்ப அருகிய நிலைமை. ஏதோ அப்படி ரெண்டு பேர்லாம் மூணு பேர்லாம் நடக்கும் போது ஒரு பெண்பால் எதிர்ப்பு. ஏன், பெரும்பாலும் வீட்டின் பொறுப்பை அவர்கள் வைத்துக் கொண்டு வெளிப்பொறுப்பை ஆண்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் அவங்க. இப்போ நாம என்ன கருதுகிறோம், பெண் உரிமை என்ற, நான் சொல்லிட்டு தான் வர்றேன், நல்லா இளைஞர் ரெண்டு பேராவது காதல விடட்டும்னு. பெண் உரிமை என்ற பெயரால் வீட்டின் பொறுப்பையும் அவன் தள்ள வைக்கணும், வெளிப்பொறுப்பையும் அவன் தள்ள வைக்கணும். ஏன், ரெண்டு பேரும் ஏனிங் மெம்பரா இருந்தாதான் காலத்தை தள்ள முடியுது. நாங்கெல்லாம் தள்ளல, எல்லாம் அப்படி குடிச்சோட ஆக்கிட்டோமாக்க. வெறும் சாமி 45-50 வேலைக்கு வந்த போது 45 ரூபாய், 22 ரூபாய் அலவன்ஸ், 67 ரூபாய் வாங்கினது தான். 3 ரூபாய் வீட்டு வாடகை போடும், 3 ரூபாய் PF, 61 ரூபாய் தான். பாடலை நாங்களாம் சேர்த்தே தான் போட்டோமே, பேராசை. பெரிய ஆள் வாங்கினா டிவி வாங்கினா நாமும் வண்டி வாங்கிவிடணும், அவன் மாடி வீடு கட்டினா ஒன்னே நாமளும் பிளாட் வாங்கி கட்டி விடணும். அவன் 50 ஆண்டு உழைச்சவனுடைய பெருமையை வந்து 22 ஆண்டு நுழைஞ்ச ஒன்னையும் வாங்கிவிடணும். இந்த பேராசினால வருது, இல்லைன்னா வேண்டியது இல்லையே. அருமையா வீட்டின் பொறுப்பு அவர்கள், வெளிப்பொறுப்பு நீ என்று வைச்சுக்க. உண்மையான பெண் உரிமையும் அதுதான், உண்மையான பெண் உரிமையும் அது போட்டு அவங்களை வெளிப்பொறுப்புலையும் விட்டு ஆட்டி அளக்கடிச்சு. ஆனா வீட்டு பொறுப்பை நீ எடுத்துக்கிறியா, அப்படியாவது அஞ்சிய மாட்டேங்கிற. என்னையா பெண் உரிமை, புண்ணுரிமை அல்லவா. அதனால சீலமாதி தெருவில் சூடும், வீதியில போனா நீங்க என்னன்னு கேட்டா ஏதோ ஆங்காங்கு ஓரிரு பெண்களை தெருவில் பார்க்கலாம், அவ்வளவுதான். இது இது பண்பாடு. அது சொன்ன முறை இருக்கு பாருங்க, சொன்ன முறை பாருங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க, பொறுத்துருங்க. அடுத்த ரெண்டு பேரையும் சொல்லிட்டு சொல்றேன். தாமகிழ்ந்து அமரர் சூழும் சாதமாக நகரம் தாழ. அப்பன்னா கரூர் வந்து ரொம்ப சிறப்புங்கிறீங்க, சிறப்பு என்னப்பா, சதமகன் இந்திரலோகம் இருக்கு பாரு, அதை விட இது மிகச்சிறந்ததுன்னு சொன்ன. அப்ப இந்திரன் உலகை விட இந்த உலகம் சிறந்ததுன்னு சீலமாதி தெருவில் சூழும் என்று சொல்லிட்டு, இந்த கருவூரை பொறுத்தவரையிலும் இந்திரலோகம் கெட்டது போங்க அப்படி இருக்குன்னார். எதனால உங்க இந்திரலோகத்துல மதில் எப்படி இருக்கும், அதுல மஞ்சு சூடுமானா அதெல்லாம் எங்களுக்கு தெரியலப்பா. ஒவ்வொரு வாயிலையும் அந்த மணிகள் தான் முன்னே இருக்குமே தவிர கதவுக்கு பலகைக்கு வேலை இல்லை அப்படின்னாரு. உங்க இந்திரலோகத்துக்கு சுற்றுச்சூழல் நல்ல சோலைகள் இருந்து அருமையா அதுல வந்து நறுமணம் மிக்கதா இருக்குமா அதுவும் தெரியாது. இதெல்லாம் தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், கடைசியில ஒண்ணு சொன்ன பாருங்க. உங்க தேவலோகத்துல என்ன இருக்கும்னு கேட்டா, பகல்ல ஒரு சூரியன் இருப்பான், ராத்திரில ஒரே ஒரு சந்திரன் தான் இருப்பான். எங்க கரூர்ல சில மாதி தெருவில் சூடும், அங்க ஒரு மதிதான், இங்க சில மதி. இது வேடிக்கை, இது வேடிக்கை. ஏன்னா பெண்பாளாரை எப்படி சொன்னார், மதி என்று சொன்னார் சந்திரன் போன்ற முகமுடைமையினால. எனவே உங்க இந்த லோகத்துல என்ன, ஒரு மதிதான்டா உங்க ஊர்ல. எங்க கரூர்ல பாத்தீங்கன்னா சில மாதி தெருவில் சூடும், அதனால் உங்க உலகத்துல எங்க உலகம் உயர்ந்தது போடான. இந்த பெண்பாளாரை மதி என்று சொல்லி அது சில மதி தெருவில் சூடும் என்று பொழுது, ஒரு பக்கம் அழகுக்கு அழகு, இன்னொரு பக்கம் பண்பாட்டுக்கு பண்பாடு, ரெண்டையும் சொன்னாரு. எனவே சில மாதி தெருவில் சூடும் இந்த ஒரு தொடர்ல என்ன தெரியுது, பெண்பாளாரை வேறு எந்த சொல்லால் சொல்லாமல் சில மதி, மதி என்றதால் சொல்லி இந்த சில என்பதனால் பண்பாடும் காட்டி, இதனால் தேவ உலகத்திலும் எங்கள் கருவூர் மிகச்சிறந்தது என்பதை அப்படி உயர்வும் காட்டி முடித்திருக்கிறாரே ஜெயிக்கிறார். இதை நாங்கள் ஏற்கிறோம். இந்த மாதிரி எங்கேயாவது இருக்க தெருவில் சில பெண்கள் நடமாட்டம் இருந்தது என்று எந்த நகர சிறப்பிலாவது இருக்கிறதா என்பதை பார்க்கும். நல்ல சிஞ்சமான பையனா இருந்து பிஹெச்டி எடுத்து இருந்தார். நான் சொன்னேன், சார் ஐயா நான் பெருங்கதையை பார்த்துறேன், நான் சிந்தாமணியை பார்க்கறேன், நான் யசோதர காவியத்தை பார்க்கறேன், நான் ராமாயணத்தை பார்க்கறேன், பிச்சுடுவான். ஆனா உண்மை ஒரு மாதத்தோடு முடிச்சுடும், உண்டு அல்லது இல்லை செஞ்ச சேர்க்கலா பெரிய புராணம். ஐயா தமிழ் இலக்கியங்களிலேயே தெருவில் நடமாடுகின்ற பெண்கள் சில என்பதை இந்த சிலமதி தெருவில் சூடும் என்று சேர்க்கலார் சொன்னது போல் வேறு அவரும் இல்லை என்று முடிவு கட்டலாம். இருப்பின் அவரும் சேர்த்து இருவர்தான் என்று நாம் சொல்லலாம். அந்த வரையறைப்படுத்துறது யோகியதை இல்லையே, யோகியதை இல்லையே நமக்கு. இதை அனுபவிப்போம். சிலமதி தெருவில் சூடும் இப்படி எல்லாம் கருவூர் இருக்கிறது என்று சொன்னார். இந்த மாதிரி இது வந்து உயர்தனை பொருள். அப்புறம் கொஞ்சம் அகரணை பொருளுக்கு போறாரு. கடகரி துறையில் ஆடும் நீர்த்துறைய பாத்தீங்கன்னா அங்கெங்கேயும் யானைகள் அப்படியே நல்ல மொய்யார் தடம் போய் புக்கு அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்குமா. காளிமயில் புறவில் ஆடும் சோலைகளை பாத்தீங்கன்னா அங்காங்க மயில்கள் தம் தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருக்குமா. இது பலரும் சொல்லியிருக்கலாம். ஆடர்மணி அரங்கில் ஆடும் எங்கேயாவது இயற்றமிழ் மன்றம், இசைத்தமிழ் மன்றம், நாடகத்தில் மன்றம் இருந்துன்னு சொன்னா அங்கெல்லாம் என்ன இருக்குமா, ஆடர்மணி அரங்கில் ஆடும் எல்லாம் மரப்பலைக்கோ இந்த சிமெண்ட் கல்லுக்கோ பேச்சு இல்லை, எல்லாம் மணிகளால் அழைக்கப்பட்ட அரங்கா இருக்குமா. ஆரிவயர் கூடல் வண்டாடும் பெண்கள் போனாங்கன்னா பின்னையே எது போமா, வண்டு போமா. ஏன், அந்த கூந்தல்ல நறுமணம் இருப்பதனால. பாடரோலி மாறியில் ஆடும் வீதி எப்பொழுதுமே விளக்கமா இருக்குமா, அழுது வடியாது இல்ல, ரொம்ப அருமையா இருக்குமா. பாயில் கோடி காதிர் மீதாடும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற கொடி கட்டி பறக்கிற வீடுகள் அவை எல்லாம் எதுல போய் மோதும், கதிரவனோடு கூடிய போய் மோதும். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று அந்த கொடி அது வரைக்கும் பறக்குமா. இப்படி எல்லாம் கொடிகள் கட்டி பறக்கலாடும். தட நேடும் பூவி கொண்டாடும் தனி நகர் வளமைதால். இந்த ரெண்டு பாட்டு ரொம்ப அருமையா போதும். ஏன்னா நகர சிறப்பு இதுக்கு மேலேயும் நீளக்கூடாது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் திருவள்ளுவர். எந்த ஒன்று மிகவும் கூடாது குறையவும் கூடாது, ஆளவா ரெண்டு பாட்டு செய்து. இனி நம்முடைய இந்த கருவூர்லே ரொம்ப அமைப்பான பாங்கு. மன்னிய சிறப்பின் மிக்க வள நகர் அதனில் மல்கும் பொன்னியல் பொரிசை சூழ்ந்து சுரர்களும் போற்றும் பொற்பால். துண்ணிய அன்பின் மிக்க தொண்டர்தம் சிந்தை நீங்க அந்நிலை அரணார் வாழ்வது ஆநிலை என்னும் கோயில். அந்த ஊர்ல கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். அதெல்லாம் இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது, அப்படி ஒரு வாக்கியம் இருக்கிறதாவே தெரியாது. இது இந்த அம்மா பாடினது. அப்புறம் சுவாமிகள் திருக்கோவில் இல்லாத திருவில் ஊரும், கோவில் இல்லாத திருவில் ஊருனரு கேடுகிட்ட ஊர்ல அது ஊராடா. இப்படி எல்லாம் சொன்னதாக இருக்கு அல்லவா. ஆகவே ஆணிலை என்னும் கோயில் அந்த கருவூரில் இருக்கிறது. சரி, அங்க யார் இருக்கார்? அந்த ஊர் தான் நம்முடைய நாயனார். பொல் திருமறை கடந்த புனிதரை இனித கோயில் மருள்துறை மாற்று மாற்றால் வழிபடும் தொழிலராகி இருட்கடு ஒடுங்கு கண்டத்து இறையவர்க்கு உரிமை பூண்டார்க்கு அருட்பெரும் தொண்டு செய்வார் அவர்.

பத்தர் ஆணிலை கோவில்ல படாத பற்று, அங்க இருக்கிற அடியவர் மீது இருக்கிற பற்று. அந்த அடியவர் மீது பற்று மட்டுமல்ல, அவருக்கு ஏதேனும் ஒரு இடைஞ்சல் வந்து சொன்னா முன்ன போய் நிற்பார். அழைத்து போக வேண்டியதுல நூறா நம்பருக்கு போன் செய்து போறது இல்ல, போன் ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு கிடையாது. எந்த சந்தில ஏதேனும் ஒண்ணு ஒரு அடியவருக்கு ஏதாவது கடினம் இருந்ததுன்னா கூட நேரா போய் நின்று இந்த ரெண்டும் செய்தார். அவர் தான் எரிபத்தர். அப்படி இருக்கும்போது அவர் கையில என்ன செய்தார், கையில என்ன வச்சிருந்தார், இதனால தான் கையில அந்த எது வைக்க வேண்டிய இலை மலிந்த வேல் வைக்க வேண்டியதா போச்சு. ஏன்னா தான் விரும்புகின்ற அந்த அடியவருக்கு ஏதேனும் துன்பம் நீங்குகின்ற போது துன்பம் வந்ததுன்னு சொன்னா என்ன பண்றது, ஒரு நாய் கொலைக்குது கடிக்க வந்துட்டது ஒரு அடியவர், நாய் நாய் பெருமானா பெருமானே பெருமானு உடனே அது மாதிரி கையில குச்சிருந்தாதான் சரியா வரும், அல்லது ஒரு மாடு புட்டம் வந்துட்டது என்ன பண்றது. அப்படி இப்படி தீங்கு ஏற்படுகின்ற பொழுது அதை விரட்டுவதற்காக கையில வச்சிருந்தாராம், கையில அந்த எரிபத்தம், கையில இலைமலிந்த வேர் வைத்திருந்தாராம். அது எதற்கு, அன்பர்க்கு ஆடாதன அடுத்த போது. ஏதேனும் அடியவர்களுக்கு நேர வேண்டாத துன்பம் நேர்ந்தால் எப்படி வருவார், மூளை அறி என்ன தோன்றி அப்படி குகையில இருந்து வருது பாருங்க சிங்கம், அது மாதிரி ஆண்டாள் கூட அப்படிதான் பாடினாங்க. கண்ணபிராணி நாங்கெல்லாம் வந்து விண்ணப்பித்துக் கொண்டால் மூங்குறி முழங்கி ரொம்ப அருமையா சொன்னார், அப்படி வந்து வருகின்ற அந்த சிங்கம் வெளிவருவது போல எங்களை எல்லாம் வந்து காக்கணுப்பா, நாங்க பெண்பால் அல்லவா என்றெல்லாம் சொல்லி விண்ணப்பித்துக் கொண்டார். அது மாதிரி அந்த குகையில இருந்து வருகிற சிங்கம் போல வருவாராம். வந்து இப்படியாக அவர் செய்தார். அன்னலார் நிகழும் நாளில் ஆணிலை அடிகளார்க்கு திண்ணிய அன்பு கூர்ந்த சிவகாமி ஆண்டார் என்னும் புண்ணிய முனிவனார். அந்த ஊர்ல ஒரு முனிவர் சிவகாமி ஆண்டார்னு பேர். அவர் என்ன செய்வார், நல்ல அடியவர். அவர் ஒரு தொண்டு எடுத்துக்கொண்டார். என்ன தொண்டு, நான் நாளும் நந்தவனம் சென்று மலர் பறித்து எடுத்து வந்து பல்வேறு விதமான மாலைகள் கட்டி அந்த ஆணிலை கோயிலுக்கு கொடுப்பது, இதுதான் அவருடைய வேலை. ஆகவே அந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கோவில் இருக்கிற மாலை கட்டி தான் மாலை கட்டினாங்கன்னு அர்த்தம் இல்ல, அந்தந்த ஊர்ல இருக்கிற அடியவர்களும் கொண்டு பெருமானுக்கு மாலை சூட்டின. அதனால பெருமான் கருவூர் ஆணிலை பெருமானுக்கு கோவில் திட்டத்துல இருக்கிற மாலை ஏதேனும் ஒன்னா இருக்கும், சுமாராதான் இருக்கும், மன்னிக்கணும், கோவில் திட்டத்துல எப்படி இருக்கும், ஏதோ இருக்கும் மலர்னு இருக்கும் அவ்வளவுதான். ஏன்னா அவங்களால அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனா அப்ப நல்லா இருந்திருக்கு, இப்பதானே நல்ல அளக்கப்படாதுன்னு, ஏன்னா 89 வரைக்கும் கிடையாது குத்து அளக்க வேண்டியது இல்ல, 89 வரைக்கும் அளக்க வேண்டிய அவசியம் இல்ல, தீர்ந்தது. எப்படி உருப்படும் கோவில்ல 89 வரைக்கும் கோவிலுக்கு நிலம் நெல் அளக்க வேண்டுவதில்லை. ஏன், அப்பதான் தக்கலாம், தான் 5 ஆண்டு ஓடும், இல்லைன்னா ஓடாது. இப்படி இருந்தா கோவில் எப்படி வரும் சுவாமி, விளக்கு எப்படி எரியறது, மாலை எப்படி போடுறது, அந்த வஸ்திரம் எப்படி இருங்கிறது, இந்த மாதிரி இருக்கிற இப்ப நவராத்திரின்னு சொல்றோம், ஒவ்வொரு நாள் அந்த நவராத்திரி 7 நாள் 8 நாள் அந்த பெருமாட்டி வளம் வரணும், அதுக்கெல்லாம் என்ன வளம் வந்தா சும்மா போவோம்னா அந்த கூலி ஆளுக்கெல்லாம் கொடுக்க வேணாமா, என்ன பண்ணுவாங்க, அலங்காரம் பண்ணி வச்சுடுறாங்க அப்படியே, ஏன் தூக்க ஆள் இல்லை. அதனால அப்ப அப்படி இல்லை, அருமையா கோவில் திட்டம்னு ஒண்ணு இருக்கும், அதற்குரிய மாலை, இந்த மாதிரி அன்பர்கள் அவர்களும் தாம் தாம் எடுத்துருப்போம். அதை இவர் சிவகாமி ஆண்டர் செய்து வைத்தார். சரி, போற போக்கில் ஒரு அருமையான பாடலை இங்கதான் சொல்லுவார், வேற எங்கேயும் சொல்ல மாட்டார், ஏன்னா கூறியது கூறல்லவா. அதனால மலர் பறிப்பார். அப்படியானால் எப்படி மலர் பறிப்பது, பின்னால அந்த புஷ்ப விதியெல்லாம் பின்னால் வந்திருக்குது. புஷ்ப விதினா காலையில எந்தெந்த மலர்களை கொண்டு பெருமானை கணிவிக்கணும், நண்பகல்ல எப்படி செய்யணும், மாலையில எப்படி செய்யணும், இரவுன்னு எப்படி செய்யணும், என்னென்ன மலர் இருக்கணும், என்ன நிறம் இருக்கணும் என்பதெல்லாம் புஷ்ப விதின்னு பின்னால நூல்லாம் எழுதியிருக்காங்க பின்னால வந்து. இப்ப நம்ம அதெல்லாம் எங்க இருக்கிற பூ எடுத்து போட்டா போதும் அப்படி போயிட்டு, நந்தவனம் சென்று ஒருவர் மலர் பறிக்கணும்னா எப்படி பறிக்கணும், வைகரை உணர்ந்து இந்த விடியற்காலம் சரி 4:50 அப்படிங்கறது எப்ப தெரியும், இப்ப அலாரம் வச்சாதான் தெரியுது, அவ்வளவுதான் நமக்கு ஞானம். அப்போ இயல்பாகவே ஓரளவு முடிச்சு எந்திரிச்சாங்கன்னா நான் அநீமா 4:30 4:45 எந்திரிச்சிருவேன் என்று சொல்லுவாங்க இன்னைக்கு 90 வயசுக்காரங்கலாம். இது நம்மால என்ன தூக்கு வராதுமா, இன்னைக்கு இல்ல கல்யாணம் பண்ண வருஷத்துல இருந்து அவங்களுக்கு அப்படிதான். ஆமா, அப்படி உடம்பை வச்சிருந்தாங்க ஏன்னா முன்னையே படுத்துருவாங்க, எட்டரையாச்சா சாப்பிட்டு 9:30 படுத்துருவாங்க, அதனால தானா இப்படி போறது, 9:30 12:00 12:00 1:00 3:00 7 மணி நேரம் ஆகிப்போச்சு, அவ்வளவுதான் தூங்கலாம், அருமையா வந்துடுவாங்க. நீ இப்ப தூங்குறதே ராத்திரி 2 மணிக்கு இல்ல, கண்ணியும் கெடுத்து உலகத்தையும் கெடுத்து பண்பாட்டையும் கெடுத்து குட்டிச்சு வரா போனீங்க, அதனால எந்திரிக்க முடியல, அலாரம் வேண்டி இருக்கு, அவங்க அலாரம் இல்ல. வைகரை உணர்ந்து அது மட்டுமல்ல, வெளியில வந்து பார்ப்பாங்க, பார்க்கின்ற பொழுது இந்த விண்மீன் இது வருதுன்னு சொன்னா அனிம மணி 4:00 to 4:30 இருக்கும்னு சொன்னா மணியை பார்த்தோம்னா 4:00 to 4:30 இருக்கும். ஏன்னா அந்த மின் நிலையை கொண்டு மணின்னதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வைகரை உணர்ந்து இவருக்கு தைய மணி 4:30 தானா தெரியும்,
போ

0: வெளியில வருவார். வைகாரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி நீராடிய பிறகுதான் நந்தவனத்துக்குள்ளே நுழையணும்.
1: சிவ சிவ
0: புனல் மூழ்கி நமக்கு நேரம் ஆகுதுங்கிறதுக்காக கொஞ்சம் சுருக்கிட்டாரு. நீரில் மூழ்கி வந்தவர்னு சொன்னா வந்துட்டு உடனே அப்படி இல்லைங்களா, நீரும் ஆடி பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்புட மலர்கள் கொண்ட ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூவும் விதியினால் இடவெல்லாருக்கு கரும்பினால் கட்டி போல்வார் கடவுர் விரட்டினாரு. முடிக்க விட்டார் சிவபூஜையே.
1: அப்ப சுவாமி
0: இப்படி தாம் மேற்கொண்டிருக்கிற வழிபாடுகளில் ஏதேனும் சிலதை சிறிதான அமைப்பில் இருக்கிறது. ஏன்னா பெரிதா இருந்தா 2-2.5 மணி நேரம் ஆயிடும், 4-6 வரைக்கும் ஆயிடும். அதனால அந்த வழிபாட்டில் தொடக்கமாக ஏதேனும் பாராயணம் அல்லது மற்ற இது இருக்கும், அதை மட்டும் செய்துவிட்டு இதோ நந்தவனம் போனார்னா கையில என்னது, ஒரு குச்சி. முதுமைக்கல்ல இளமைக்கு இந்த குச்சியில இப்படி வச்சு இதுலதான் அந்த பூக்கூட தொங்க விட்டுருக்கணும். பின்னால பூக்கூடையே நம்ம கையில எடுத்துக் கொள்வதோ இடுப்புக்கு கீழே விடுவதோ தப்பு. ஏன், இடுப்பு கீழே விட்டா நம்ம நடக்கும் போது மணல் படலாம், தண்ணி படலாம், மற்றதெல்லாம் படலாம். அதனால தண்டு ஒண்ணு கூடை ஒண்ணு காலையில இந்த வழிபாடு முடித்து விட்டு நேரம் போனோம். வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி வா, இந்த நந்தவனத்துக்கு உள்ள இடத்துக்கு முன்ன நல்ல வெள்ள துணி எடுத்து நல்ல வாய் அப்படி நல்லா எடுத்து கட்டிக்கணுமா. ஏன், இது கட்டமனை இது வரைக்கும் அப்படியே கொண்டு இருக்கும், அது இது கொஞ்சம் மூக்க உராயும் நமக்கு தப்பி தவறி கொட்டாய் வராம தும்மல் வராம, தும்மல் வந்ததுன்னா மூக்கலையும் வரும் வாயிலையும் சில எச்சில் சிந்தும், அது வந்து மலர்ல பட்டுடும். அதற்காக வாயும் கட்டி நந்தவன 20-ஆம் நூற்றாண்டுல இது மாதிரி ஒரு அமைப்பை எங்கேயாவது பாக்குறோமா. நான் கூட சொல்றது என்ன பண்றது, நாங்க வளர்ந்துட்டோம் இங்கே திருமணங்கள்லயாவது இருக்கிற பூ கூட ஆரம்பிச்சு செய்யறானா, ஒரு நாளும் கிடையாது. அவனும் பல விளக்கு போறானோ சும்மா போறானோ ஆண்டவன் தான் கேட்கணும். நம்ம கிட்ட இருக்கிறவங்களையாவது செய்ய பணித்தமா, அதனால இதெல்லாம் வெறும் கனவாகி போனதடான்னு பாடுறான்ல. அப்படி வாயும் கட்டி எப்படி இருக்கணும் நந்தவனம், மொய் மலர் நெருங்கு வாச நந்தனவனம். பார்த்தா நல்ல தண்ணீர் பாய்ச்சி நல்ல வேண்டியதெல்லாம் படுது இல்லாம பாதுகாப்பா உள்ள வளர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால அப்படி பூத்து குலுங்குதான் மொய் மலர். நீங்க ஒரு செடியில படிக்கிறது படிக்கிறதுக்கே நமக்கு 1 மணி நேரம் ஆகலாம், அவ்வளவு பூ இருக்கும். அது அந்த பூலாம் எப்படி இருக்கும், நெருங்கு வாச நந்தனம் கபகம்னு வாசனை வாசனை. எனவே நறுமணமும் நல்ல மலர்ச்சியும் உடைய பூக்கள் அப்படி இருக்கக்கூடிய நந்தவனம். நந்தனவனத்து முன்னி இப்ப போ ஐயா இவர் போய் இப்ப மணி என்ன ஆச்சுன்னு கேட்டார். அவர் எழுந்தது சரியா 4:45. இப்ப இந்த நந்தவனத்துக்கு போனது 5:20, 5:25 இது எப்படியா கண்டுபிடிச்சீங்க, நாமக்கு என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாது. சேக்கலார் சொல்ற கையினால் தெரிந்து அந்த ஒவ்வொரு அந்த இதுலயும் இப்ப செடியிலையும் இருக்கிற பூவை, இது மலரா இது மொட்டாங்கிறத கண்ணினால் தெரிய முடியாது. ஏன், 5:20 கையினால் தெரிந்து ஏன்னு கேட்டீங்கன்னா, அரும்பும் அர்ச்சனை பண்ணலாம் பண்ணலாம், அரும்போடு மலர்கள் கொண்டங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து யாரு அப்பர் சுவாமிகள் அரும்பும் செய்யலாம். ஆனா பறிக்கும் போது பிரிச்சிடுவார், அரும்பெல்லாம் ஒரு கூட இந்த மலர்லாம் ஒரு கூட இன்னொரு மலர்லாம் ஒரு கூட இப்படி பிரிச்சுக்கிட்டார். அதனால கையினால் தெரிந்து இது மலரா மொட்டா என்பது தெரிந்து நல்ல கமல் மூகை அலரும் வேலை அப்படியே படிச்சுட்டு இருப்பது சிலது அப்பதான் அப்படியே அந்த இதுலாம் ஒவ்வொன்னா விரியுமா. அந்த நேரத்துல அந்த நேரத்துல ஏன் அந்த நேரத்துல பறிக்கணும், அப்பர் சுவாமிகள் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உன்னாராயில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உன்னாராயில் அப்படின்னா நேரம் என்ன உரை செய்வோம், சாப்பிடுறதுக்கு முன்னால மலர் பறித்து ஆண்டவனுக்கு போட்டுட்டு சாப்பிடணும். சாப்பாடு இட்லி காஃபிங்கிறது எப்போ, பூஜைக்கு பிறகு அப்படின்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள், உண்பதன் முன் வண்டுகள் அந்த மலரில் நுகர்ந்து உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உன்னாராயில் அப்ப என்ன இந்த நேரம் போகும், நல்ல கமல் மூகை அலரும் வேலை வண்டுகள் உட்கார்ந்து முச்சு கிச்சு தேனெல்லாம் செஞ்சு தன்னுடைய எச்சத்தையும் போட்டு அந்த மலர் பிடிக்கிறத, உண்பதன் முன் வண்டுகள் அந்த மலரின் தங்கி உண்பதன் முன் அந்த மலரை பறித்திட்டு உன்னாராயில் ஒரு 4-5 அடுக்குனர். இதெல்லாம் செய்யலடா செய்யலடன்னாரு, ஒன்னு செய்யல சாமி செய்யல. அறுநோய்கள் கெட வெந்நீர் அணியாராயில் ஒண்ணு வேணாம் திருநீர் அணியிறியாரு, அது கூட அம்மா சன்னிக்குதானுங்க, அது முழுசு இல்லைங்க. அப்படி எடுத்து இப்படி மக்கு பேல போடா. அறு நோய்கள் கட வெந்நீர் அணியாராயில் இவங்கெல்லாம் ஏன் பிறந்தாங்கன்னாரு. அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ என்னில், இவங்க எதுக்காக பிறந்தாங்க சுவாமின்னாரு. பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. சாமி கோவம் ரொம்ப பரமசாந்தம். அப்புறம் சுவாமிகள் கோவம் எல்லாம் வர்ற பழக்கம் இல்ல, என்ன பண்றது இந்த மாதிரி கண்டிக்கும் போது என்ன பண்றது இதெல்லாம் இல்லன்னு சொன்ன, நோய் நொடியுமா இருந்து பல நாட்கள் இருந்து இருந்து இருந்து பிறந்து பிறந்து பிறந்து பிறந்து சாவிட்டு போ. திருநாமம் அஞ்செடுத்தும் செப்பாராயில் அந்த தாண்டகம் இது. அதனால உண்பதன் முன்னா வண்டுகள் அந்த மலரின்கண் உண்டு தேனின் உறுதற்கு முன்னே, அந்த மாதிரி பறித்து சாத்துவாராம் அவர். யாரு? சிவகாமி ஆண்டார். அப்படிப்பட்டவர். இதோ ஒரு நாள் இப்பதான் நவமி முன்னாள், நவமிக்கு முன்னாள் என்ன அஷ்டமி. இந்த மாதிரி புரட்டாசி மாசத்துல அஷ்டமி வந்தது போது அன்னைக்கு என்னன்னு கேட்ட, யானை அந்த அரசனுடைய யானை இருக்க, போழிச்சோழ நாயனார் ஆளுகிறார், அங்க ஆளுகின்ற அரசரும் நாயனார் இவர் காலத்துவர், இவர் காலத்துவர். பொழிற்கருவூர் துஞ்சிய போழிச்சோழருக்கு அடியேன் என்று பின்னால் அவரை பத்தி பேச போறோம். அந்த பெரியவர் அங்கே ஆளுகிறார், ரொம்ப நல்ல விஷயம், நல்ல ஆன்மீக உணவுடைய. அந்த அரசர் காலத்திலே இவர் என்ன செய்தார்னா, இப்படி மலர் மாலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த அட்டமி நாளிலே அவருடைய மத அந்த யானை இருக்கே பட்டத்து யானை, அதை காலையில எடுத்துட்டு போய் அழைச்சிட்டு போய் நல்ல குளிக்கப்படுத்தி திருநீர்கள்லாம் இட்டுட்டு திரும்ப அழைச்சிட்டு வர வரணும். அந்த பாகர்கள் செய்யறாங்க, ஏன்னா நாளைக்கு இந்த எல்லாமே அந்த முதல் நாள் வந்து ரொம்ப தூய்மையா வச்சுக்கிறதுனால அது போல யானை போகணும். இப்பொழுது இதோ யானை எங்கேயோ போச்சு, நல்ல குளத்துல கொண்டு போய் எடுத்து வச்சு நல்லா தேய்ச்சி கீச்சு குளிக்கப்படுத்தி அருமையா வச்சு, அதுல கூட யாரு போனாங்கன்னா அஞ்சு பேர் போனோம், அஞ்சு பேர். அது எப்படியோ கண்டுபிடிச்சாரு தெரியல, பக்கத்துல மூணு பேர் வர்றாங்களா மேல ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டானா, அந்த மாதிரி அஞ்சு பேர் போனான். ஏன்னா யானை எல்லாம் கொஞ்சம் வலிமையானது அல்லவா, அது குளிக்கப்படுத்தணும். அதனால ஒருத்தன் தேய்ச்சி கீச்சு குளிக்கப்படுத்தா வச்சுக்க, உண்மையாவே யோகியதையா தேய்ச்சி குளிக்கப்படுத்தணும்னா கையா சுந்து போடும், நம்ம உடம்பு தேய்க்கவே நம்ம கஷ்டப்படுது. இதோ யானை சென்றது, நீராட்டப்பட்டது, நீராடி இப்பொழுது வருகிறது, வந்து இப்ப பாகரம் வருகிறார்கள். இதே நேரத்தில் இவரும் மலர் படித்துக் கொண்டு கூடை எடுத்துக்கொண்டு அந்த தெருவில் வருகிறார். இப்பொழுது சிவகாமி ஆண்டாரம் வருகிறார், இப்பொழுது அந்த யானையும் வந்து கொண்டிருக்கிறது, ஒளியும் ஒளியும். இதை கடந்து அப்படி போனார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட் பயன், தலைப்பு மூன்றாம் அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இப்படி மிக நயமாக சிறப்பாக ஆணவமலத்தை பற்றி இரண்டு குரட்பாக்களிலே சொன்ன ஆசிரியர் இன்னும் நயமாக அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார்கள். சுவாமி, நீங்கள் சொன்னீர்கள் சரிதான், எந்த பொருளையுமே வந்து நாம் தெரிந்து கொள்ள விடாமல் எல்லா பொருளையுமே இந்த உலகத்து இருள் மறைக்கின்றது, ஒளி வந்து அந்த இருள் அடங்கினா உண்டு, ஏதாவது பொருளை நாம பார்க்க முடியும். அப்படி இல்லையே அப்படின்னா இந்த இருள் என்ன செய்து விடுகின்றது, எந்த பொருளுமே நமக்கு தெரிய விடாமல் தானே ஏக பொருளாக இருந்து எல்லா பொருளையும் மறைத்திருக்கிறது, உண்மைதான் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் கேட்கின்றான், என்ன கேட்கின்றான்னா, அப்படி எல்லா பொருளையும் அந்த இருள் மறைத்தாலும் அந்த இருள் இருக்கின்றது என்பதை நாம அறியத்தானே செய்கின்றோம். இருள் இருப்பதனால் தான் எந்த பொருளும் தெரியவில்லை, என்னென்ன பொருள் இருக்கு நமக்கு தெரியல, வாஸ்தவம் தான். ஆனால் இருள் இருக்கின்றது, அந்த இருள் மறைத்துக் கொண்டிருப்பதனால் தான் நம்மால் எந்த பொருளையும் பார்க்க முடியவில்லை என்று நமக்கு தெரிகின்றதே. இப்போது ஓமயத்துக்கு வந்தால், பொருளுக்கு வந்தால், பிறவி துயரத்தை பற்றியோ, வீடு வேற்று இன்பத்தை பற்றியோ, திருவருளை பற்றியோ நான் அறியாமல் தான் இருக்கின்றேன். ஆனால் ஆணவமலம் என் அறிவை மறைப்பதனால் தான் இவற்றை நான் அறியாமல் இருக்கின்றேன் என்று நான் அறிந்து கொள்ள முடியவில்லையே. உலகத்தில் ஓமை சொன்னீங்க சரிதான், இருள் மறைச்சா எந்த பொருளும் தெரியாது, இருள் தான் எங்கேயும் தெரியும் சொன்னீங்க. அப்ப இருளால் மறைப்புண்டு, மற்ற பொருள்கள் நமக்கு தெரியாம இருந்தாலும் அந்த மறைக்கக்கூடிய இருளை நாம் அறிந்து கொள்கின்றோம் அல்லவா. இருள் மறைக்கின்றது எனவேதான் நமக்கு தெரியவில்லை என்ற உண்மையை அறிகின்றோம். அப்ப ஆணவமலத்தின் காரணமாகத்தான் இறைவன் அறியாம இருக்கும், அவன் அருள் அறியாம இருக்கின்றோம், பிறவி துயரம் என்ற ஞானத்தை பெறாமல் இருக்கின்றோம், வீடு பேறு பற்றி சிந்திக்காம இருக்கின்றோம். எல்லாம் ஆணவமலம் மறைப்பு தான் காரணம்னா, அப்படி ஆணவமலம் என் அறிவை மறைக்கின்றது என்ற உணர்ச்சி என்னிடம் இல்லையே, அங்க இருள் மறைக்கின்றது என்பது எனக்கு உணர முடிகின்றது, ஆனா இங்க வந்து ஆணவம் தான் மறைக்கின்றது என்று உணர முடியவில்லையே என்று ஒரு தடை கேட்கும் பொழுது, நன்றாக கேட்டாய், இதற்கு விளக்கம் சொல்கின்றேன் கேட்பாயாக என்று மூன்றாவது குரட்பாவிலே சொல்கிறேன். அதாவது காணந்தன்மை உடைய கண்ணை இந்த உலக இருட்டானது எப்படி காண விடாமல் மறைக்கின்றதோ, அது மாதிரி அறியும் தன்மை கொண்ட உயிரை அறிய விடாமல் அறிவை மறைப்பதனால் அந்த ஆணவ மனத்தை இருள்னு நம்ம ஒப்பிட்டு சொன்னோம். ஆனாலும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கின்றது. என்ன சொன்ன? ஒரு பொருளும் காட்டாது இருள், இருள் இருக்கின்றதே இந்த உலகத்து இருள், அது ஒரு பொருளையும் காட்டாது, எல்லா பொருளையும் மறைக்கத்தான் செய்யும். ஆனால் உருவம் காட்டும், ஆனால் அந்த இருள் தன்னை காட்டும். ஆகா, எங்க ஒரே இருட்டா இருக்கு, ஏன் இந்த இருட்டு தன்னை காட்டி நிற்கும். ஆனா ஆணவங்கள் நிற்கின்றதே, இரு பொருளும் காட்டாது இது, இது பிற பொருளையும் காட்டாது, எது ஆணவங்களம் தன்னையும் காட்டாது. அதான் பலரும் சொல்வதை பத்தி நம்ம வியப்படவே கூடாது. எனக்கு ஆணவம்லாம் கிடையாது, எனக்கு ஆணவம்லாம் கிடையாதுன்னு பலரும் சொல்வதே பார்க்கும். நம்ம வியப்படவே வேண்டாம், ஏன்னா இருபொருளும் காட்டாது இதுன்னு திருவருப்பையன் ஆசிரியர் சொல்லிட்டார். ஆணவம்லாம் தன்னுடைய இருப்பினையும் காட்டாது. இதற்கு காரணமும் நாம அழகாக நாம புரிந்து கொள்ளும்படிதான் சொல்லியிருக்கின்றார். இருட்டு வந்து எல்லா பொருளையும் மறைத்தாலும் தன்னை மறைக்கவில்லை, தன்னை காட்டி நிற்கின்றது. ஆனா ஆணவம்லாம் எல்லா பொருளையும் நம்முடைய அறிவிலே தோன்ற ஒட்டாமல் எல்லா பொருளையும் மறைத்தாலும் அது தன்னையும் மறைத்து நிற்கின்றது, தன்னையும் காட்டிக் கொள்ளவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், இருள் வந்து நம்முடைய கண்ணைத்தான் மறைக்கின்றது, இருள் நம்முடைய அறிவை மறைக்கவில்லை. உலகத்து இருள் இருக்கின்றதே, உலகத்து இருள் மறைப்பது எதை தடுப்பது, எதை தடுக்கின்றது? நம்முடைய கண் பார்வையை தான் தடுக்கின்றது இந்த இருள், நம்முடைய அறிவை தடுக்கவில்லை. ஆகவே நம்முடைய அறிவினாலே உய்த்து அறிகின்றோம். இருட்டு காரணமாகத்தான், இருள் சூழ்ந்திருப்பதனால்தான் எல்லா பொருள்களும் மறைக்கப்பட்டுள்ளன என்று அறிவினாலே நாம் சிந்தித்து அறிகின்றோம். ஆகவே உலகத்து இருளானது கண் பார்வையை தான் தடுக்கின்றதே ஒழிய அறிவை தடுக்கவில்லை. ஆனால் ஆணவமலம் தடுப்பது எதை? அறிவையே தடுக்கின்றது. அப்ப அறிவையே தடுத்து விட்டால் அந்த அறிவினால் எப்படி சிந்திக்க முடியும்? ஆணவமலம் ஒன்று உள்ளதா இல்லையான்னு எப்படி சிந்திக்க முடியும்? அறிவையே அது மறைத்து நிற்பதனால் ஆன்மா அறிவுக்கு மற்ற விஷயங்களும் தெரியவில்லை, அந்த அறிவை மறைத்துள்ள ஆணவமலமும் தெரியவில்லை என்ற உண்மையினை நாம் உணர்ந்து கொள்கின்ற வகையிலே மிகச் சிறப்பாக இந்த மூன்றாவது குறைப்பாவினை அமைத்துள்ளார். ஒரு பொருளும் காட்டாது இருள், அதாவது இருள் உலகத்து இருள் ஒரு பொருளும் காட்டாது, எந்த பொருளையும் காட்டாது, மறைத்துவிடும். ஆனால் உருவம் காட்டும், ஆனால் இருள் தன்னை காட்டி நிற்கும். இரு பொருளும் காட்டாது இது என்றார். இதுன்னா முந்தின ரெண்டு குறட்பாக்களையும் சொல்லப்பட்ட ஆணவ பலம். இந்த ஆணவ பலம் இரு பொருளும் காட்டாது, அதாவது பிற பொருள்களையும் உணரவிடாது, ஆணவ பலமாகிய தன்னையும் உணரவிடாது, இரு பொருளும் காட்டாது இது என்று அருமையாக சொன்னார். அப்ப அடுத்தால ஒரு ஐயம் வருகின்றது. ஒவ்வொரு குறட்பாவிலையும் இருந்தும் ஒரு ஐயம், ஒரு கேள்வி, ஒரு தடை இப்படி எழுப்பப்பட்டுதான் அடுத்த குறட்பாவுக்கு நம்ம அழைத்து சொல்கின்றார்கள். அந்த தொடர்ச்சியை நாம் உணர்ந்து அதை கற்கும் போதுதான் நமக்கு அந்த நூல் இன்பம் நமக்கு கிடைக்கின்றது. என்ன இதுல என்ன கேள்வி வருது? உயிரின் அறிவிலே இந்த ஆணவ மலம் தங்கியிருந்து உயிரின் அறிவோடு அறிவாக விரவி கலந்திருந்து அந்த அறிவை கொஞ்சமும் இளவொட்டாமல் அப்படியே மறைத்துக் கொள்கின்றதே இந்த ஆணவ மலம். அப்ப ஒரு ஐயம் வருகின்றது. என்னவென்றால், இறைவனுடைய அருள் எல்லா உயிர்களிடமும் கலந்துள்ளதல்லவா? இறைவன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்றோம், எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கும். அப்ப உயிர்களின் அறிவில் இறைவனுடைய அருளும் கலந்திருக்கும். தன்னுடைய அருளாலே எல்லா இடத்திலும், சூரியன் தன்னுடைய கதிரினாலே உலகெங்கும் கலந்திருப்பது போல, இறைவனும் தன்னுடைய திருவருள் சக்தியினாலே எல்லா இடத்திலும் நீக்க வேண்டி நிறைந்திருக்கின்றானே. சூரிய வியாபகம் கூட ஒரு எல்லைக்கு உட்பட்டது தான். சில நாடுகளில் பகல் பொழுது, சில நாடுகளில் இரவு பொழுது. ஆனால் அந்த நாட்டில் அவனுடைய வியாபகம் போகல, அங்கே போகும்போது இங்கே வராது. இப்போ இங்கே சில நாடுகளில் இப்போ பகலாக இருக்கும், இங்கே சூரிய வியாபகம் இப்போ இல்லை. ஆனால் திருவருள் வியாபகமோ இல்லாத இடமே இல்லை, எல்லா இடமும் நீக்கமன நிறைந்திருக்கின்றது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகினார், அப்படி எல்லாம் ஊனாகி உயிராகின்றார். அப்போ உயிர்கள் அறிவிடத்திலே இறைவனுடைய அருளும் கலந்துள்ளது அல்லவா? அப்ப உயிர் அறிவிலே இறைவன் அருள் கலந்திருக்கும் போது இந்த ஆணவ மனமும் எப்படி அந்த உயிரறிவிலே தங்கி இருக்கின்றது என்று ஒரு அருமையான ஐயப்பாடு எழுகின்றது. அதற்கு விடை சொல்கின்றது இந்த நான்காவது குறட்பா. உயிரின் அறிவிலே திருவருள் கலந்திருப்பதும் உண்மை, ஆணவ மனம் கலந்திருப்பதும் உண்மை என்று இந்த குறட்பா சொல்கின்றது. அன்று அளவி உள் ஒளியோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள். அன்று அளவி இருள், முதல் இருள் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாட்டில் இருள் தான் கடைசியா இருக்கு, அதை முதல்ல வச்சுக்கணும். இருள், இருள்னு சொல்லும் போது ஓமை ஆகவே ஆணவமலத்தை குறிக்கிறது. இருள் போன்ற ஆணவமலம், ஆணவமலத்தை பற்றி தான் சொல்கின்ற இருள், அதாவது இருள்மலமாகிய ஆணவமலம். ஆவியை அன்றே உயிரோடு, அன்றே அன்றேனா தொன்று தொட்டே, எப்போது தொடக்கமில் காலம் தொட்டே உள்ளொளியோடு அளவி, அதான் உள்ளொளி தான் திருவருள். உயிரின் அறிவோடு திருவருள் கலந்துள்ளது, உள்ளொளியாகிய திருவருள். அந்த அந்த திருவருள் உயிரோடு கலந்திருக்கிறதுல அது போலவே அந்த திருவருளோடு சேர்ந்து அளவி தானும் ஆணவமலமாகிய அந்த தானும் அந்த உயிர் அறிவோடு கலந்துள்ளது. உயிர் அறிவிலே கலந்துள்ள திருவருளோடு சேர்த்து ஆணவமலமும் அந்த உயிர் அறிவில் கலந்துள்ளது. அதனிடைய அடங்கி ஆவியிடை அடங்கி அந்த உயிரிடத்திலே இந்த ஆணவமலம் தங்கி இன்றளவும் நின்றது, இன்றைய வரை இருக்கு. சொல்லாட்சியை பாருங்க, இன்றளவும் நின்றது இருள். இந்த சொல்லாட்சி மிகச்சிறப்பானது. என்ன, உயிர் அறிவில திருவருளும் கலந்துள்ளது, உயிர் அறிவில ஆணவ மலமும் கலந்துள்ளது, ரெண்டுமே கலந்துள்ளதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ரெண்டு கலப்பும் ஒன்றா, அடுத்த கேள்வி அதானே வரும். திருவருள் கலந்திருப்பது போல ஆணவ மல கலப்பு உள்ளது என்றால் இதுல எது நிரந்தரமான கலப்பு, எது தற்காலிகமானது? அந்த அரிய உண்மையினை இங்கே சொல்கின்றார். உயிர் அறிவிலே திருவருள் கலந்துள்ளது என்றால் அந்த திருவருள் என்னாலும் உயிரை விட்டு நீங்காது, எப்போதும் உயிரறிவிலே நீக்கமின்றி நிறைந்திருக்கும் திருவருள். ஆனால் ஆணவ மலமும் உயிரறிவில் கலந்துள்ளது, திருவருளைப் போலவே கலந்துள்ளது வாஸ்தவம் தான். ஆனால் இன்னை வரை இருக்கின்றது ஆணவ மலம் சொல்லும் போது, இன்றளவும் நின்றது இருள் அப்படின்னு சொல்லும் போது இது என்னைக்கும் நிரந்தரமா இருக்கக்கூடியது அல்ல. உயிருக்கு பக்குவம் வரும் பொழுது அது ஆணவ மல பிணிப்பினை உணர்ந்து அதிலிருந்து விடுபடத்தக்க வகையிலே சிவநெறியிலே அந்த உயிர் ஒழுகி ஞானாசிரியனுடைய குருவருளாலே அந்த ஆணவ மலத்தினுடைய சார்பினை தன் அறிவை விட்டு அந்த ஆணவ மலம் நீங்கும்படி செய்ய வேண்டிய உபாயங்களை, வழிபாடுகளை இந்த உயிர் செய்து அந்த ஆணவ மல சார்பு நீங்கிக் கொள்ளும். அதன் பிறகு அந்த ஆணவ மலம் அந்த உயிர் அறிவிலே கலந்திருக்காது. இன்றைய வரை கலந்திருக்கின்றது உயிர் அறிவில் என்று நயமாக சொல்கின்றார். இன்றைய வரை கலந்திருக்கிறது என்றால் எதிர்காலத்திலே அந்த உயிருக்கு பக்குவம் தோன்றுகின்ற காலத்திலே அந்த உயிர் அறிவை விட்டு ஆணவ மலம் நீங்கி போகும் என்ற அரிய கருத்தை எவ்வளவு நயமாக சொல்லியிருக்கின்றார்கள் என்று நாம் இனி பார்க்கிறோம். எனவே இருள், இருள் மலமாகிய ஆணவ மலம் ஆவியை அன்றே உள்ளொளியோடு அளவி உயிரை, உயிர் அறிவை திருவருளோடு சேர்ந்து உயிர் அறிவில் அளவி தானும் கலந்து அதனிடை அடங்கி அந்த உயிரிடை, உயிரின் அறிவிலே அந்த ஆணவ மலம் தங்கி இன்றளவும் நின்றது, இன்னை வரை இருக்கின்றது, நாளைக்கு இருக்காது, எதிர்காலத்திலே இருக்காது. ஏன்னா உயிரறிவில் எதுவும் இருக்கின்றது, திருவருளும் இருக்கின்றது. நமக்கு ஆணவமலத்தை பற்றி கேட்க கேட்க நமக்கு வந்து கவலை அதிகமாகும். ஏன்னா ஆணவமலம் மிக தீயது, அந்த மிக தீமையான ஆணவமலம் இருளை விட தீமையானது. இருள்னா எவ்வளவு சிரமம், எங்கும் இருள் சூழ்ந்திருந்ததுன்னா யாரும் திட்டமிட்டபடி எந்த வேலையும் செய்ய முடியாது, நீ பொழுதெல்லாம் வீணா போகுது என்று வருந்துவோம். சரி, மீறி எங்கேயாவது கொஞ்சம் வெளியே போகணும்னு பார்த்தா எந்த ஆபத்து வரும்னு தெரியாது, கீழே என்ன இருக்கும்னு தெரியாது, மேடா பள்ளமா, இதனை விலங்குகள் உள்ளனவா, கொஞ்சம் நடந்து போகணும், மீறி நடந்து போகணும்னு நினைச்சா பல இன்னல்களை நாம சந்திக்க நேரிடும். இப்ப இருள் வந்து நிச்சயமாக கூடியதுதான். அதனாலதான் இவ்வளவு செலவழிச்சு பற்பல விளக்குகள்லாம் வாங்கி இரவு பொழுதே அந்த இருட்டாலை பாதிக்க முடியாதபடி நாம செய்து கொள்கின்றோம். ஆனா அந்த இருளை விடவும் மிக பொல்லாததாக ஆணவ மலம் உள்ளது. இருளாவது தன்னை காட்டி நிற்கின்றது, தன்னை உணரத்தக்க வகையிலே அந்த இருள் தன்னை காட்டி நிற்பதனாலே அந்த இருளிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளன, அந்த இருளில் இருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளன என்பதை நாம் சிந்தித்து பல விளக்குகளை செயற்கையாக நாம் உருவாக்கிக் கொள்கின்றோம். ஆனா ஆணவ மலம் தன்னையும் காட்டிக் கொள்ளாதனால அது மிக கொடியது. அப்போ ஒரு பெரிய துன்பம் தரத்தக்க பொருள் நம்மிடம் இருந்து கொண்டு அது தன்னுடைய இருப்பையும் காட்டிக் கொள்ளாமல் இருந்தது என்றால் அப்ப அதனால எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட தீமைகள்லாம் நமக்கு விளையும்னே சொல்ல முடியாது. மிக ஆபத்தானதாக இருக்கு. ஆகையினாலே இப்படிப்பட்ட தீமையான ஆணவம்னா நம்முடைய அறிவிலே இருக்கின்றதே, நம்முடைய அறிவு எங்கும் வேறு நம்மளை விட்டு பிரிஞ்சு இல்லை. இப்படிப்பட்ட மிக கொடிய இந்த ஆணவமலம் நம்முடைய அறிவோட அறிவாக கலந்து இருக்கின்றது. நம்மை விட்டு பிரிந்து எப்பமாவது வந்து நமக்கு துன்பம் கொடுத்தா பரவாயில்லை, எப்பவுமே நம்ம அறிவோடு கலந்து உள்ளது இந்த ஆணவமலம். இன்னும் நம்ம எண்ணும்போது நமக்கு கவலை அதிகமாகிறது. அந்த கவலையை தீர்க்கும் மூலமாக சொல்கின்றார், நம்முடைய அறிவிலே ஆணவமலம் மட்டுமன்று திருவருளும் கலந்துள்ளது. தொன்று தொட்டு நம்முடைய அறிவிலே ஆணவமலமானது எப்படி இருக்கின்றது என்றால், தொன்று தொட்டு நம்ம அறிவிலே திருவருள் கலந்துள்ளது போல. அதான் இன்றளவும் இந்த ஆணவமலம் இருக்கின்றதுன்னு சொன்னாங்க. நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய அறிவில் அந்த ஆணவமலம் மட்டுமல்ல, திருவருளும் கலந்துள்ளது. அந்த திருவருள் அந்த ஆணவமலத்தை ஒடுக்க வல்லது. ஆணவமலம் மட்டும் நம்முடைய அறிவில் கலந்திருக்கவில்லை, அந்த ஆணவமலத்தை ஒடுக்க வல்ல திருவருளும் நம்முடைய அறிவிலே கலந்துள்ளது. ஆகவே இந்த திருவருள் என்று அந்த ஆணவமலத்தை முற்றிலும் ஒடுக்கும் என்று சொல்ல முடியாது. ஏதோ இன்று வரைக்கும் இந்த ஆணவமலம் இருந்து கொண்டிருக்கின்றது. திருவருள் விளக்கம் அந்த உயிர் அறிவிலே வர வர திருவருள் விளக்கம் மிகுதியாக வந்ததென்றால் அந்த உயிர் சத்தினிபாதம் உற்ற உயிர் சொல்றோம். அப்படிப்பட்ட உயிரிடம் அந்த ஆணவமலம் எந்த வேலையும் செய்ய முடியாது, அவனுடைய மறைப்பெல்லாம் செல்லாமல் போய்விடும். அதனால ஏதோ இன்று அளவு இந்த ஆணவமலம் இருக்கின்றது என்று நயமாக சொல்கின்ற பாங்கினை நாம் உணர்ந்து மகிழக்கூடிய வகையிலே அமைத்துள்ளார்கள். அடுத்த குரட்பாவிலே, இந்த நான்காவது குரட்பாவிலே ஓர் ஐயம் எழ அடுத்த குரட்பாவிலே விடை கூறுகின்றார்கள். அதாவது என்னவென்றால், உயிர் அறிவிலே திருவருளோடு சேர்ந்து ஆணவமலமும் கலந்துள்ளது என்று சொன்னால், இந்த ஆணவமலம் என்ன வேலை செய்கின்றது? நன்மையே செய்யாது, தீமையை தான் செய்யும். அவர் சிவபெருமானுக்கு நேர் எதிர் ஆணவமலம். ஆணவமலத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும்னா சிவபெருமானோட ஒப்பிடணும். சிவபெருமானோட நேர் எதிரானது. சிவபெருமான் நன்மையை மட்டுமே செய்வார், தீமையே செய்ய மாட்டார். நன்றுடையானை தீயது இல்ல ஆணை. நன்றுடையானைன்னு சொன்னா மட்டும் போதாதா? உலகத்துல பல பொருள் இருக்கு, நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். நன்மை மட்டும் செய்யக்கூடிய பொருள் ஒரு பொருளும் கிடையாது. அது சிவம் ஒன்றுதான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நன்று உடையானை சொன்னவர்கள் தீது இல்ல தீயது இல்ல ஆணைனா. ஆகவே சிவபெருமான் நன்மை மட்டுமே செய்யக்கூடியவன், ஆணவமலம் தீமை மட்டுமே செய்யக்கூடியது. அப்போ இப்படி தீமை மட்டுமே செய்யக்கூடிய இந்த ஆணவமலம் உயிர் அறிவில் கலந்துள்ளது. எது எதனோடு? திருவருளோடு சேர்ந்து. அப்போ ஒரு ஐயம் வருகின்றது, உயிர் அறிவிலே கலந்திருக்கின்ற இந்த ஆணவமலம் உயிர் அறிவை எப்படி பிணித்துள்ளது எழ ஒட்டாமல்? அது மாதிரி திருவருளும் உயிரறிவில் இருக்கின்றது, ஆணவமலமும் உயிரறிவில் இருக்கின்றது. இப்ப ஆணவமலமும் திருவருளும் ஒரே இடமாக உயிர் அறிவில் இருக்குன்னா, இப்ப இந்த ஆணவமலம் திருவருளை இப்படி பிணிக்க முடியாதா? இறை அருளை பிணித்து அதன் வாயிலாக இறைவனை பிணிக்க முடியாதா என்று சொன்னார். இறைவனிடம் இந்த ஆணவமலத்தினுடைய செயல்பாடு செல்லாது. கரையா எதுல பிடிக்கும்? மரக்கட்டையில பிடிக்கும் கரையா. சுவாமி யாரு? சுவாமி அப்படியே ஒரு நெருப்பு தூண், அதுல போய் கரையா பிடிக்க முடியுமா? அவனுடைய என் குணங்கள், மேன்மையான என் குணங்களை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட பரம்பொருள் முதலிலே அவனை பற்றி சொல்லிவிட்டுதான் நூலை தொடங்குகின்றார். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று முதலிலேயே சிவத்தை பற்றி சொல்லித்தான் தொடங்குகின்றார். அப்படிப்பட்ட மேன்மை குணங்கள் கொண்ட சிவபெருமானை இந்த ஆணவமலம் பற்றும் என்பது சிறிதும் பொருந்தக்கூடியதன்று. ஆணவமலத்துடைய செயல்பாடு சிறிதும் செல்லாது. பல உயிர்களின் அறிவை இந்த ஆணவமலம் மறைத்திருந்தாலும் சிவபெருமானை மறைக்க முடியாது என்று ஒரு கருத்து உள்ளது. அந்த கருத்து இதன் மூலமாகவே பெறப்பட்டு விடலாம். அடுத்த பாடலுக்கு நாம் சொல்வது என்பது இயலாது. அடுத்த பாடலிலே சொல்கின்ற கருத்து என்னவென்றால், அடுத்த பாடலிலே என்ன ஐயம் வருகின்றது என்றால், உயிர் அறிவில் கலந்திருந்தும் எந்த உயிராலும் அந்த ஆணவமலத்தினுடைய கலப்பு அறியப்பட முடியாத நிலையிலே இருக்கின்றதே, அதற்கு காரணம் என்ன என்பதற்கு தான் விடை சொல்கின்றார். அதாவது உயிர் அறிவிலே இந்த ஆணவமலம் இருந்தும் எந்த ஆன்மாவுக்கும் அந்த ஆணவமல கலப்பு அறியத்தக்கதாக இல்லை. இது எதை போன்ற உள்ளது என்று சொன்னால், அதை ஓமை மூலமாக பிரிது முடிதலாக சொல்லிவிட்டார்கள். பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு என்று சொல்லிவிட்டார்கள். பலர் என்று சொன்னது பல ஆன்மாக்கள், இருட்பாவைன்னு சொன்னது ஆணவமலம். இந்த இருட்பாவை இருக்கின்றாலே, இந்த ஆணவமலமாகிய பாவை இருக்கின்றாலே, இவர் பல ஆன்மாக்களை தனக்கு கணவனாக உடையவள். ஏன்னா பல ஆன்மாக்களையும் அவர் சேர்ந்திருக்கின்றார், அது பற்றி சொன்னார். ஆனா அதுல எந்த கணவனுக்கும் தன்னுடைய கற்பு, தன்னுடைய இயல்பு, தான் எப்படிப்பட்ட தீய பொருள் என்று தன்னை காட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றார். அப்ப ஏற்கனவே ஒரு குரல்பாவில சொல்லியாச்சு நம்ம நினைப்போம், இருபொருளும் காட்டாது இதுன்னு முன்னாலே சொல்லிவிட்டார்களே, உலகம் இருளாது பிற பொருளை மறைக்கும் தன்னை காட்டும். ஆனா ஆணவ மனம் பிற பொருளையும் காட்டாது தன்னையும் காட்டாதுன்னு ஏற்கனவே சொல்லிவிட்டார்களே என்று சொன்னால், இந்த பாடலில் இன்னும் வலியுறுத்தி சொல்கின்றார், இந்த எல்லா உயிரினும் கலந்திருந்தும் தன்னை காட்டாமல் இருக்கின்றது என்று அதனை வலியுறுத்தி சொல்கின்றார்கள். ஏன்னா போன பாடல சொன்னார்கள் இல்லையா, தொன்று தொட்டு உயிரறிவிலே இருக்கின்றது. அப்படி தொன்று தொட்டு உயிரறிவிலே இருந்தாலும் அப்படி நெருங்கிய சம்பந்தத்தோடு இருப்பதனாலே ஆன்மாவை கணவன் என்றும் ஆணவமனத்தை இருள் பாவை என்றும் குறிப்பிட்டார். அப்படி ஆன்மாவை மறைத்திருக்கின்ற அந்த இருள் பாவையாகிய ஆணவமலம் எல்லா ஆன்மாக்களையும் தனக்கு கணவனாக கொண்டிருக்கின்ற அந்த கீழான ஆணவமலம், அதிலே எந்த ஒரு கணவனுக்கும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் தன்னுடைய கற்பு தான் அதாவது தன்னுடைய அந்த தீய தன்மைகள் புலப்படும் வகையிலே அந்த ஆணவமலம் விளங்கவில்லை. பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு என்று குறிப்பிட்டார். இதிலே கணவர் என்பதற்கு வல்லினம் இரு போட்டு கணவர்க்கும் என்று பாடம் கொள்வார்கள். அப்படி கொண்டால் அது ஒருமையாயிரும், கணவர்க்கும் என்றால் கணவனுக்கும் என்றாகும். அப்ப ஒரே ஒரு கணவன் தான் ஆணவமலத்துக்கு உள்ளதுன்னு ஆயிரும். பலரை புணர்ந்தும் பலர் வந்து ஆன்மாக்கள் தான், பல ஆன்மாக்களை இந்த ஆணவமலமாகிய இந்த பாவை சேர்ந்திருக்கின்றால், ஆணவமலமாகிய பாவை பல ஆன்மாக்களை சேர்ந்திருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய கற்பை காட்டிக்கொள்ளவில்லை. தன்னுடைய கணவன் ஆணவமலத்துக்கு கணவனாக சிவபெருமானை சொல்வார்கள், சொல்லி அவனுக்கு தன்னை காட்டிக்கொள்ளவில்லை என்றெல்லாம் விளக்கம் சொல்வார்கள். இவ்வாறு விளக்கம் சொல்வது சிறிதும் பொருந்தாது என்பதை பல தொல்லாசிரியர்கள் காட்டியுள்ளார்கள். அதைத்தான் நம்முடைய விளக்க குறிப்பு எழுதிய வச்சிரவேல் முதலியார் அவர்கள், பழைய உரையாசிரியர் யாரும் இந்த பாடத்தை மேற்கொள்ளவில்லை, கணவருக்கும் என்பதே வல்லினம் போடவே இல்லை, பிற்காலத்து ஆசிரியர்கள் தான் சிலர் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். நிரம்பழைய தேசிகர் உயிர்களைத்தான் ஆணவமலத்துக்கு கணவர்னு சொல்லியிருக்கார், சிவபெருமானை சொல்லவில்லை. இதற்கு விளக்க குறிப்பு எழுதிய வச்சிரவேல் முதலியார் அவர்கள், பிற்காலத்திலே சில உரையாசிரியர்கள் பலர் என்பது ஆன்மாக்கள் சொல்லி, ஆனா கணவன் சொன்னது சிவபெருமான் சொல்லி, ஆணவமலமாகிய பாவை பல ஆன்மாக்களையும் சேர்ந்திருக்கின்றார், ஆனால் தன்னுடைய கணவனாகிய சிவபெருமானுக்கு தன்னை தன்னுடைய கற்பை உணர்த்தாமல் இருக்கின்றார் என்று சொல்வது அது சிறிதும் பொருந்தாது என்பதை அருமையாக காட்டியுள்ளார்கள் வச்சிரவேல் முதலியார் அவர்கள். ஒருவன் தன் உடமையை நோக்கி உடையான் எனவே வழங்கப்பெறுவன் கணவன் எனப்படான். ஏன்னா பசுபாசங்கள் சிவபெருமானுக்கு அடிமையும் உடமையுமா இல்லையா, ஆகவே உடமையை நோக்கி உடையான் தான் சொல்லப்படுவான். உயிர்களுக்கு சிவபெருமான் தலைவன், உயிர்களை வழிநடத்த தலைவன் வழிநடத்துபவன். ஆனா சடப்பொருளாகிய ஆணவமலத்தை அது என்ன வழிநடத்து இருக்குது, அப்ப அதுக்கு போய் தலைவன் கணவன் என்று எப்படி சொல்ல முடியும், உடையான் தான் சொல்ல முடியும். எல்லா பொருளும் அவனுடைய உடைமை, ஆணவமலத்துக்கு சிவபெருமான் உடையான்னு சொல்லலாம், முடிய கணவன் சொல்வதற்கு சம்பந்தம் இல்லை. எனவே கணவன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் சம்பந்தம் இருக்கணும், அப்பதான் கணவன். சிவபெருமானுக்கும் ஆணவமலத்துக்கும் ஒரு நாள் சம்பந்தம் கிடையாது. எனவே இருட்பாவையாகிய ஆணவமலத்தை மறுவும் உரிமை சிறிதும் இல்லாத கடவுளை அந்த இருட்பாவைக்கு கணவன் என்றாலும், அந்த இருட்பாவையே வேறு பலரும் பலரையும் புணரும் ஒழுக்கம் இல்லாத இல்லாள் என்றாலும், சிவபெருமான கணவனுக்கு என்றும் அந்த அந்த தீய நடத்தை புலப்படாமல் இருத்தலே அந்த இருள்பாவைக்கு சீரிய கற்பு என்றாலும், தீச்சொர் பொருள் பயக்கும் அவசித்தாந்த மாதல் அறிக என்று நம்முடைய விளக்க குறிப்பாசிரியர் வச்சிரவேல் முதலியார் அவர்கள் வன்மையாக மறுத்துள்ளார்கள். சிவபெருமானுக்கு மாயையைத்தான் வைப்பு சக்தியாக சொல்வார்கள், திருவருட்சக்தியை வள்ளி என்று அழைப்பார்கள். ஏனென்றால் திருவருட்சக்தி பெண்ணாக உமையன்னையாக விளங்குவதனாலே வள்ளி என்பார்கள். அதுபோல மாயையும் சிவபெருமானுக்கு வைப்பு சக்தியாக இருப்பதனாலே வள்ளி என்று மாயை அழைக்கின்ற வள்ளி மலகன்மம் சிவஞானபோதத்தில் இருக்கு. மலம்ங்கிறது ஆணவமலம், கண்மம்ங்கிறது அது கண்மமலம், மாயாமலம் சொல்லக்கூடிய இடத்துல வள்ளின்னு அதான் மாவாளித்தனோட இடத்துல சொல்வார்கள். சிவபெருமான் ஆன்மாவோடு எப்படி அத்விதமா இருக்கானோ அத மாதிரி ஆன்மாவின் கீழே அடங்கி இருக்கக்கூடிய மாயை மாயங்களோடும் கண்மத்தோடும் அப்ப அத்விதமாகத்தான் இருப்பான். அப்ப மூலமலமாகிய ஆணவமலத்தோடும் அத்விதமா இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது, மூலமலமும் அவனுக்கு அடங்கியதுதான், ஆணவமலமும் சிவபெருமானுக்கு அடங்கிதான் இருக்கின்றது, ஆனால் ஒளி இருளோடு கலந்துள்ளதான்னு கேட்டா ஒளி முன் இருள் வந்து நிற்காது. அது மாதிரி ஆணவமலம் சிவபெருமான் முன்னாலே ஒடுங்கி இருப்பதனாலே அங்க வந்து ஆணவமலத்துக்கும் சிவபெருமானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மாவாடியும் தெளிவாக சொல்கின்றது. ஆகையினாலே இறைவனோடு எந்த சம்பந்தமும் இல்லாத ஆணவ மலத்தை இறைவனுக்கு மனைவி என்று சொல்வதும், இறைவனை அந்த ஆணவ மலத்துக்கு கணவன் சொல்வதும், ஆக இறைவனுடைய மனைவியாகிய ஆணவ மலம் பல உயிர்களையும் சேர்ந்துள்ளது, ஆனாலும் இறைவனுக்கு தன் கற்பை காட்டிக்கொள்ளவில்லை என்றெல்லாம் சொல்வது சிறிதும் பொருந்தாது. யாரோடு சேர்ந்துள்ளதோ அவனை தான் கணவன் சொல்ல முடியும். உயிர்களோடு தான் ஆணவ மலம் சேர்ந்துள்ளது. அப்ப ஆணவ மலத்துக்கு உயிர்கள் தான் கணவன் சொல்ல முடியும். சேர்ந்தாலும் தன்னுடைய இயல்பை அந்த கணவர்களுக்கு காட்டிக்கொள்ளவில்லை, தன்னுடைய தீய இயல்பை காட்டவில்லை என்பதுதான் அங்கே பொருளாக அமைந்துள்ளது என்று அங்கே நமக்கு புலப்படுத்துகின்றார்கள். அடுத்த குறட்பாவிலே சொல்கின்றார், பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. எனவே இதுகாரம் ஐந்து குறட்பாக்களிலே ஆணவ மலம்தான் நம்மை அறிய விடாமல் நம் அறிவை தடுக்கின்றது என்ற உண்மை பெறப்பட்டது. எனவே இதற்கு மேலும் நாம வந்து நம்முடைய அறிவை தடுப்பது வேறு வேறு பொருள்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொல்வார்கள். ஆணவ மல உண்மையை உடன்படாதவர்கள் தமோ குணம் தான் நம் அறிவை மறைக்கின்றது அப்படிமார்கள். தமஸ் என்று ஏதாவது சொல்வார்கள். அஞ்ஞானம் அஞ்ஞானம் தான் காரணம், அஞ்ஞானம் அஞ்ஞானம் பார்கள், பிராந்தி ஞானம் பார்கள், இப்படி பல்வேறு பெயர்களை அடுக்குவார்கள். ஆனால் ஒரு பெயரை பயன்படுத்தினோம் என்றால் அதற்கு தெளிவான திட்டவட்டமான வரையறை கொடுக்க வேண்டும். நாம ஆணவ மலம்னு சும்மா சொல்லிவிட்டு போகல, அதுக்கு எப்படிப்பட்ட வரையறை கொடுக்கின்றோம். ஆணவ மலம் நித்த பொருள், அது வியாபக பொருள், உயிர்களின் அறிவை மறைக்கும், திருவருளை மறைக்காது. எங்கும் திருவருள் இருக்கின்றது, ஆனாலும் உயிர்கள் திருவருளை அறிய முடியவில்லை. ஏனென்றால் சூரிய ஒளியில் ஒரு குருடன் இருக்கின்றார் என்றால் சூரிய ஒளியில இருந்தும் அவன் வந்து அதை அறிய முடியவில்லை. அதே மாதிரி நாமளும் திருவருள் வியாபகத்தோடு தான் இருந்தும் அறிய முடியல. ஏன்னா அந்த குருட்டு கண்ணை அந்த படலம் மறைப்பது போல உயிர் அறிவை ஆணவ மலம் மறைக்கின்றது என்றெல்லாம் நாம தெளிவாக சொல்கின்றோம். ஆனா எந்த வரையறையும் கொடுக்காமல் பல பெயர்களை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சொல்வதனால என்ன பயன் என்று கேட்கின்றார்கள். பன்மொழிகள் ஏன், பல மொழிகள் சொல்வது ஏன்? உணரும் பான்மை தெரியாத தன்மை, உணரும் முறையே தெரியாமல் நம்முடைய அறிவே தடைபட்டு கிடக்கின்ற தன்மை இருளார் தந்தது, ஆணவ மலம் தந்தது. ஆணவ மலத்தை இருள்னு சொன்னார்கள். ஆகுபேராக ஆறு விகுதி சேர்த்து இருளார் அப்படின்னாங்க. அது பெரியவர்களை தான் ஆறு விகுதி சேர்த்து சொல்வார்கள். சிறந்த நூல்களையும் சொல்வார்கள். சிவஞான சித்தி நூல் பேரு ஆழ்வதை செய்து சித்தியார், பிற்காலத்தை பாரதியார் சொல்றோம். பாரதியும் பட்டம் கொடுத்தா சிறப்பு பற்றி ஆழ்வதை சேர்த்து பாரதியார் சொல்றோம். இப்படி சிறந்த பொருட்களை ஆறுவிதி பொறுத்து சொல்றது மாதிரி இங்க இகழ்ச்சியாக சொன்னார்கள். ஆணவ மலத்தை வந்து ஆறுவிதி சேர்த்து இருளார் அப்படின்னா, இருளாராக இந்த ஆணவ மலம் தான் அறிய விடாத தன்மையை தந்ததை ஒழிய வேறு பல மொழிகள் கூறுவதிலே பயனில்லை என்று சொல்கிறார். ஆக இதுகாரும் இந்த இருள்வள நிலை அதிகாரத்திலேயே பார்த்த செய்திகள் என்னவென்றால், பிறவி ஆகிய துன்பம் இல்லை என்றோ, இன்பம் இல்லை என்றோ, இவற்றை வழங்கக்கூடிய துணைப்பொருள் திருவருள் இல்லை என்றோ எந்த அளவையாலும் சொல்ல முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் இவற்றிலே பலவற்றையும் நாம் அறிய விடாமல் இருப்பதற்கு ஆணவ மலமே காரணம். பல பொருள்களையும் அறிய விடாமல் இருள் மறைப்பது போல ஆணவ மலமே நம் அறிவை மறைக்கின்றது என்று இரண்டாவது குறட்பாவிலே சொன்னார்கள். மூன்றாவது குறட்பாவிலே சொன்னார்கள், இருளாவது எல்லாவற்றையும் மறைத்தாலும் தன்னுடைய இருப்பினை காட்டி நிற்கும், உணர்த்தி நிற்கும். ஆனால் ஆணவ மலமோ பிற பொருளையும் அறிய விட்டாது, தன்னையும் அறிய விட்டாது என்று சொன்னார். நான்காவது குறட்பாவிலே தொன்று தொட்டு உயிரறிவிலே திருவருள் கலந்துள்ளது போல அந்த திருவருளோடு சேர்ந்து ஆணவ மலமும் கலந்துள்ளது. ஆனால் இன்று வரை ஆணவ மலம் கலந்துள்ளது, திருவருள் கலப்பு என்றும் இருக்கும், ஆணவ மல கலப்பு இதுவரை இருக்கின்றது, பக்குவம் ஆகும் போது நீங்கிவிடும் என்று புகாரித்தார். இப்படி எல்லா உயிர்களையும் இந்த ஆணவ மலம் குடந்திருந்தும் எந்த உயிராகிய தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய இயல்பினை காட்டிக்கொள்ளாமல், கற்பாகிய இயல்பினை அந்த தீய இயல்பினை காட்டிக்கொள்ளாமல் விளங்குகின்றது என்றார் என்று இவ்வாறு கூறிய ஆசிரியர், எனவே இதுகாரம் கூறியவற்றால் ஆணவ மலம் உயிரறிவிலே தொண்டு தொட்டு கலந்திருப்பதனால்தான் உயிரிடம் அறியாமை காணப்படுகின்றது.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம்மையா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 20.
1: அந்த கரணங்களாகிய மனம் புத்தி அகங்காரம் இயங்கு மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது எங்களுக்கு நிகழ்காலம் இல்லை. நிகழ்காலம் இறந்த காலமாகி கொண்டே இருக்கும், வருங்காலம் நிகழ்காலமாகி கொண்டே இருக்கும். இப்படியே மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்குமே தவிர நிகழ்காலம் ஒன்று நிரந்தரமாக எங்களுக்கு இல்லை. எப்பொழுது மனம் நிற்கிறதோ அப்பொழுது காலம் நின்று போகும். அதை கவனிக்க வேண்டும். நமக்கு காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலம் ஓடிக்கொண்டே காலம் நிற்க வேண்டும். காலம் நிற்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மன ஓட்டத்தை நிறுத்த வேண்டும். அவனுக்கு காலம் நின்று யோக முயற்சியிலே ஈடுபடுகிறவர்களுக்கு இது என்னென்ன நன்றாக தெரியும். யோகத்துக்குள்ளே உள்நுழைகிற ஆற்றல் வந்தால், நம்மிருந்து யோகத்துக்குள்ளே உள்நுழைகிற ஆற்றல் வந்தால் அது கலைந்து வெளியிலே வருகிற பொழுது நேரம் போனது தெரியக்கூடாது, தெரியாது. சில பேர் சொல்லுகிறார்கள், அன்றைக்கு 3 மணித்தியாலம் யோகமாக இருந்தேன் என்றால் அவர் அதை நினைத்துக் கொண்டிருந்திருக்கிறார் என்று அர்த்தம். எவ்வளவு மணித்தியாலம் போனது என்று அவருக்கு தெரியவே கூடாது. அப்போ என்ன ஆகியிருக்கிறது என்று கேட்டால் மனம் நின்று விட்டது, காலம் நின்று விட்டது. எங்களுக்கு யோக பயிற்சி இல்லை, இந்த உதாரணம் எல்லாம் விளங்கவில்லை என்று சொன்னால் ரொம்ப சுலபமான விளக்கம் சொல்கிறேன். சைவ சித்தாந்தத்தை 1 மணித்தியாலம் படித்தால் அது 10 மணித்தியாலம் படித்த களைப்பை தருகிறது என்று சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். 1 மணித்தியாலம் வகுப்பு 10 மணித்தியாலம் போல ரொம்ப இழுக்கிறது. இதே இது ஒரு காதலன் காதலியோடையோ காதலி காதலனோடையோ உட்கார்ந்து கதைத்தால் 10 மணித்தியாலம் கதைப்பது 1 மணித்தியாலம் போல இருக்கிறது. நான் சொல்வது புரியலதா? சில விஷயங்கள் நமக்கு மனம் பதியாத போது கொஞ்ச நேரம் அதிக நேரமாக தெரிகிறது, பதிகிற பொழுது அதிக நேரம் கொஞ்ச நேரமாக தெரிந்துவிடும். சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலியாரோடோ பறவையாரோடோ வாழ்கிறதை பற்றி சேர்க்கிறார் சொல்லுவார். அதுக்கு அவர் சொல்லுகிற உதாரணங்கள், அவருடைய கூடல் காலம், கூடல் காலத்திலே வருஷங்கள் நிமிஷங்களாக கழிந்தனவா? கூடல் காலம் என்பது அவர்கள் சேர்ந்து இருக்கிற காலத்திலே வருஷங்கள் நிமிஷங்களாக கழிந்தன. பல காலம் இருந்து விட்டு என்ன டக்குண்டு போறீங்களான்னு பாருங்க. காதலன் வந்து மணித்தியால கணக்குல உட்கார்ந்து பேசிவிட்டு இனி போகவா என்று கேட்டா இப்பதானே வந்தீங்க போகலாம் என்றா அவளுக்கு அந்த நேரம் போனதே தெரியவில்லை என்று அர்த்தம். அதை சொல்லுகிறார் சேர்க்கிறார். கூடல் காலத்திலே வருஷங்கள் நிமிஷங்களாக கழிந்தன, கூடல் காலத்திலே நிமிஷங்கள் வருஷங்களாக கழிந்தன. கோவித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஒரு 5 நிமிஷம் தான் அவன் கோவித்துக் கொண்டிருந்தான், இவ்வளவு நேரம் என்னோட கோவித்துக் கொண்டிருக்கிறான் அவள் கவலைப்படுகிறான். அப்போ மனப்பதிவு தான் நேரத்தை நிறுத்துவதும் ஓட்டுவதும் என்ற ரகசியம் தெரிகிறது. எவனுக்கு மனம் நிற்கிறதோ அவனுக்குத்தான் நிகழ்காலம் வரும். அதனாலே யோகிகளுக்கு மட்டும்தான் நிகழ்காலம். எங்களுக்கு நிகழ்காலம் என்பது பொய், ஒரு கற்பனை. நிகழ்காலம் என்பது நாங்கள் நிறுத்தி வைத்து ஒரு செய்கிற ஒரு விஷயமே தவிர உண்மை இல்லை நிகழ்காலம் எங்களுக்கு. ஆகவே நிகழ்காலம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்காலம் என்ற ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் தான் நிகழ்காலம் என்ற ஒன்று உண்டு. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் முதலியவற்றினுடைய அசைவு நீக்க வேண்டும், சித்தம் மட்டும் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த காலத்தை கடக்கிற சக்தி வரும். இது காலம் பற்றிய இன்னொரு சிந்தனை. இன்னொன்று சொல்லுகிறேன், காலத்தை பற்றிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த உலகத்துக்கு ஆன்மாவாகிய நாங்கள் தயார் பண்ணப்பட்டு நித்யா தத்துவங்கள் எல்லாம் இறைவன் எங்களுக்கு பொருத்தி இயங்குகிற தகுதியை தந்து, ஆன்மாவுக்கு இயங்குகிற சக்தியை தந்து, பிரகிருதி மாயிலே செலுத்தி தனுகரண புவன போகங்களை தந்து உள்ளே அனுப்பி விட்டான். நாங்களுடைய அனுபவம் பெறுவதற்காக உள்ளே அனுப்பி விட்டான். அப்படி உள்ளே வந்த நமக்கு இந்த இயக்கம் உயிர் இயங்குகிறது என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறேனே, உயிர் இயங்குகிறது என்றால் இந்த நாளையும் கூட்டாக வைத்து உடலை கருவிகளை வாழுகிற இடத்தை அனுபவத்தை வைத்துத்தான் இந்த உடல் இயக்கம் என்று நாம் உயிர் இயக்கம் என்று ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே என்ன விசேடம் என்று கேட்டால், இந்த உயிர் இயங்குவதற்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இயக்கத்துக்கான ஊடகம் என்று ரெண்டு வேணும். இல்லாவிட்டால் உயிர் இயங்க முடியாது. உயிர் இப்ப நான் சொல்லுகிறேன், ஊடகம் என்ற அந்த வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு தெரியும் இல்லவா? ஒன்று இயங்க வேணுமானால் அதற்கான சில சில விஷயங்கள் தேவை. அதைத்தான் அதை இயங்குகிற ஊடகம். நம்முடைய இயக்கத்துக்கு ரெண்டு ஊடகம் இருக்கிறது, ஒன்று இடம், மற்றது காலம். இது ரெண்டும் தான் நம்முடைய மொத்த இயக்கத்துக்கான ஊடகங்கள். இது இறைவன் அமைத்து தந்தது. இடத்திலே நாங்கள் இயங்குகிறோம் என்பது நமக்கு புரிகிறது. இப்போ நான் இதுல இருந்து அதுவரை நடந்தேன், இல்லாட்டி இன்றைக்கு இந்தியா வந்தேன், அல்லது சென்னையிலே இருந்து பாண்டிச்சேரி போனேன். இது இடத்திலே நான் இயங்குவது. என்னுடைய உடல் அந்த இடத்தை கடக்கிறது. அப்படி கடக்கிற பொழுது என்னுடைய அனுபவம் எனக்கு தெரிகிறபடியானது. தூளமாக இடமும் தூளமாக இருக்கிறது, உடலும் தூளமாக இருக்கிறபடியால் என்னுடைய இட இயக்கம் எனக்கு தெரிகிறது. ஆனால் இதற்குள்ளே சூக்மமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த இயக்கத்துக்கு இடம் மட்டும் போதாது, காலமும் வேண்டும். காலம் இல்லாவிட்டால் இடம் இருந்தாலும் ஒரு உயிர் இயங்க முடியாது. இது காலத்தினுடைய அடுத்த முக்கியத்துவம் புரிந்து கொள்ள. நீங்கள் நினைப்பு பாருங்கள், இப்ப நான் சும்மா ஒரு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 அடி அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகத்தை எடுக்க வேண்டும். இது ஒரு தேவை எல்லாருக்கும் வந்து விட்டது என்று வைங்கள். நீங்கள் போய் அந்த புஸ்தகத்தை எடுக்கிறீர்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள் இடம் இருந்தது போய் எடுத்தேன். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது இதை கொஞ்சம் நல்ல கற்பனையா உள்ளே போய் பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் அந்த புஸ்தகம் எடுப்பதற்கு, இதுல இருந்து அதில் எடுப்பதற்கு போவதற்கு ஒரு 10 வினாடிகள் செல்லுகின்றன என்று வைத்துக் கொள்வோம். இந்த 10 வினாடி போகாது என்று வைத்துக் கொள்வோம். இது ஒரு ஒரு ஒரு கற்பனை. 10 வினாடி போகாதென்றால் மணிக்கூட்டை நிறுத்துவதல்ல, 10 வினாடி நகராது. காலம் என்கின்ற 10 வினாடி நகராது என்றால் நீங்கள் நின்ற இடத்திலேயே நிற்பீர்கள். இடம் இருக்கிறது, உடம்பு இருக்கிறது என்றாலும் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் நீங்கள் கவனித்து பாருங்கள், நீங்கள் போகிற பொழுது காலமும் போகிறது. இடத்திலே நீங்கள் நகர்கிற பொழுது காலமும் நகர்கிறது. இடத்தை நிறுத்த உங்களுக்கு தெரியும், இடத்தை நிறுத்த உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு பேரியர் போட்டு விட்டால் நீங்கள் நின்று விடுவீர்கள். இப்ப எல்லாருக்கும் இப்ப பேரியர் தானே போட்டுருக்காரு, பேரியர் போட்டு விட்டால் நின்று விடுவீர்கள். காலத்தை நிறுத்த எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. அதனாலே காலத்திலே இயங்குகிறபடியா, காலத்திலே இயங்குகிறோம் என்ற ரகசியம் நமக்கு புரியவில்லை. இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் என்கின்ற ஒன்றிலேதான் நாங்கள் இயங்குகிறோம். இடமும் காலமும் இயக்கத்துக்கு தேவை. இந்த 10 வினாடிகள் நிறுத்தப்பட்டால் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நகர முடியாது. உங்களை எல்லாரையும் ஒரு 5 மணித்தியாலம் வைத்து சித்தாந்தம் படிப்பிக்க வேண்டும் என்றால் காலத்தை நிறுத்த வேண்டும். ஆனால் அதில் என்ன கொடுமை என்றால் படிப்பு நின்று. காலத்தை நிறுத்துவதென்பது ஒரு முறை. காலம் என்ற ஊடகத்திலே இயங்குதல் என்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. இதை தமிழர்கள் என்றைக்கோ தெரிந்து கொண்டார், என்றைக்கோ தெரிந்து கொண்டார். இப்பதான் இதை பற்றி படங்கள் எல்லாம் வருகிறது. இந்த காலப்பட்டகமோ கால சொல்லுகிறார்கள், கால எந்திரம் என்பது பற்றி வெள்ளக்காரர்கள் நிறைய சிந்திச்சு நிறைய படங்கள் எல்லாம் எடுக்கிறார்கள். தமிழர்கள் என்றைக்கோ தொல்காப்பியம் 1வது நூற்றாண்டிலே தொடங்கிய தொல்காப்பியத்திலே சொன்னார்கள், வினைக்கு இலக்கணம் சொல்லுகிற பொழுது பெயர்ச்சொல் வினைச்சொல் என்று ரெண்டு சொல்லி இருக்கிறது அல்லவா. பெயர்ச்சொல் என்பது ஒரு பெயரை குறிப்பது, வினைச்சொல் என்பது ஒரு செயலை குறிப்பது. வினை என்ற சொல்லுக்கு செயல் என்ற அர்த்தம், சரி, வினைச்சொல். இந்த வினைச்சொல்லுக்கு இலக்கணம் சொன்ன தொல்காப்பியர் சொல்கிறார், முக்கியமாக வினைச்சொல்லுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன என்ற பொழுது சொல்லுகிறார்கள், வினைச்சொல் காலம் காட்டும். வினைச்சொல் காலம் காட்டும், இது தமிழ் இலக்கணம் சொல்லுகிற விஷயம். இங்க பாருங்கள், தந்தையா, இது காலம் காட்டாது. இதுல ஒரு வினைச்சொல்லை சேருங்க, தந்தையா நடந்தான் என்றால் நடந்தான் என்றால் முன்பே நடந்திருக்கிறான், நடக்கிறான் என்றால் இப்பொழுது நடக்கிறான், இனி நடப்பான். அப்ப இந்த வினைச்சொல் சேர்ந்தவுடனே இவனுடைய செயல் காலத்தாலே நமக்கு தெரிகிறது. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? ரொம்ப நுட்பமான விஷயம், நான் அல்ல தமிழர்கள் கண்டுபிடித்த விஷயத்தை சொல்றேன். அவர்கள் வினைச்சொல்லுக்கு சொன்ன லட்சணத்திலே ஒன்று வினைச்சொல் காலம் காட்டும். அப்ப என்ன தெரிகிறது? வினைச்சொல் காலம் காட்டும் என்றால் வினை ஒன்று நிகழ வேண்டும் என்றால் காலம் என்ற ஒன்று அவசியம் என்பதை உணர்ந்து கொண்டுதான் வினைச்சொல் காலம் காட்டும் என்றார். ஆகவே வினைச்சொல் காலம் காட்டும் என்றபடியால் காலத்தை நிறுத்தி விட்டீர்கள், ஆனால் வினை இல்லை. அது புரிகிறதா உங்களுக்கு? காலத்தை நிறுத்திவிட்டால் வினை இல்லாமல் போய்விடும். நாங்கள் இந்த இடம் என்ற ஊடகத்தை பற்றி நிறைய முயற்சி பண்ணி நிறைய வசதிகள் பண்ணி விட்டோம். விஞ்ஞான வளர்ச்சியிலே நல்ல ரோட் போட்டு விட்டோம், இடப்பெயர்வுக்கு நல்ல ரோட் போட்டு விட்டோம், கப்பல் கண்டுபிடித்து விட்டோம், பிளேன் கண்டுபிடித்து விட்டோம், ரோக்கெட் கண்டுபிடித்து விட்டோம். இடத்தை எல்லாம் இவ்வளவு வேகமாக ஒளிவகத்திலே கடக்கிறோம் என்பதெல்லாம் இடத்திலே தான் இட ஊடகத்தை தான் கடக்கிறோம். கால ஊடகத்தை கடப்பது பற்றி இன்னும் எங்களுக்கு போதிய அறிவில்லை. விஞ்ஞானமுமே அதிலே பெரிய அளவிலே முன்னேறவில்லை. கற்பனையிலே தான் இன்னும் இருக்கிறது. நம் பெரியவர்கள் சொன்னார்கள், கால ஊடகத்தையும் கடக்கலாம் என்றார்கள். கால ஊடகத்தை கடப்பது என்றால் என்னவென்றால், சும்மா ஒரு ஒரு ஒரு இவ்வளவு சுகமாக இருக்கும் என்ற கற்பனைக்காக சொல்கிறேன். இப்ப இங்கே இருந்து நான் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போக வேண்டும். எவ்வளவு நேரம் செல்லும்? ஒரு ஒரு ஒரு மணி நேரம் என்று வைத்துக்கொள்வோம். 1 மணி நேரம் நீங்கள் ஒரு நல்ல வாகனத்தில் பயணம் செய்தால் 100 கிலோமீட்டர் போவீர்கள். இது இட ஊடகத்திலே உங்களுடைய அசைவு. நீங்கள் இப்படியே இருக்கத்தக்கதாக நேரத்தை கொஞ்சம் 1 மணித்தியாலம் நகர்த்தி விட்டோமானால், இதுவே எங்கள் புத்தியில போய் பதிகிறது ரொம்ப கஷ்டம். நேரம் என்ற ஊடகத்தை 1 மணித்தியாலம் நகர்த்தி விட்டால், மணிக்கூட்டை நகர்த்துவதை பற்றி நான் சொல்லவில்லை, கால தத்துவத்தை நகர்த்துவதை பற்றி சொல்லுகிறேன். அந்த கால தத்துவத்திலே இருக்கக்கூடிய அந்த காலம் என்பதை 1 மணி நேரம் நகர்த்தி விட்டால் இப்படி தள்ளிவிட்டீர்களே ஆனால் அடுத்த நிமிஷம் நீங்கள் பாண்டிச்சேரியில் எவ்வளவு ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக அந்த கண்டுபிடிப்பு இருக்கும். பாண்டிச்சேரி மட்டுமல்ல, இப்ப நான் ஒரு நேரத்தை இப்படி இப்படி ஒரு கையால இப்படி நகர்த்துறேன்ற மாதிரி சும்மா ஒரு கற்பனைக்கு வைத்துக் கொள்வேன். கொஞ்சம் இறுக்கி நகர்த்தினால் சோர காலத்துக்கு போய்விடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் இறுக்கி நகர்த்தினால் இன்னும் ஒரு 20 நூற்றாண்டு கடந்து போய்விடும். இதை கற்பனையாக கொண்டுதான் இப்பொழுது இந்த டைம் மெஷின் என்ற விஷயத்தை வைத்து படங்கள் எடுக்கிறார். இது ஒரு பெரிய சிந்தனைகளை இது கொடுத்திருக்கிறது. நீங்கள் இப்பொழுது ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். 21ஆம் நூற்றாண்டிலே இன்ன மாதத்திலே இன்ன ஆண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கொரோனா என்கின்ற நோய் சுற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். காலத்தை இயக்க உங்களுக்கு தெரிந்தால் கொஞ்சம் காலத்தை அப்படி பின்னுக்கு தள்ளிவிட்டால் கொரோனா இல்லாமல் அல்லது இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு தள்ளிவிட்டீர்கள் ஆனால் அதுக்கான மருந்து வந்திருக்கும். நான் சொல்வது இந்த கற்பனை எவ்வளவு ஒரு இது பொய்யும் பொய்யுதான் மெய்யும் மெய்யும் தான். இதை இதை சிந்திக்கிற பொழுது எவ்வளவு உள்ளே போக வேண்டியிருக்கிறது என்று உங்களுக்கு தெரிகிறதா? நல்லா பின்னே தள்ளினான் நான் ராஜராஜ சோழனை சந்திப்பேன். இப்படி காலத்தை நகர்த்துகிற ஆற்றல் இன்னும் எங்களுக்கு வரவில்லை, ஞானியர்களுக்கு வந்தது என்கிறார். ஞானியர்களுக்கு அதனாலே தான் பெரிய ஞானியர்கள் எல்லாம் ஒரே நேரத்திலே பல இடத்திலே காட்சி கொடுத்திருக்கிறார். ஒரே நேரத்திலே பல இடத்திலே காட்சி அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இங்கே ஒருவர் தரிசிப்பார், அங்கே ஒருவர் தரிசிப்பார், அங்கே ஒருவர் தரிசிப்பார். ஏனென்றால் அவர்கள் கால தத்துவத்தை கடந்தவர்கள், இந்த காலத்துக்குள் அகப்படாமல் இருப்பார். இது இது இப்படி ஒரு முறை இருக்கிறது என்றும் இந்த முறையை எப்படி கையாள்வது என்பது என்றும் அதற்கான நெறிமுறை என்ன என்றும் அதை எப்படி சாத்தியப்படுத்துவது என்றும் இன்றைக்கோ நம் சமயமும் தமிழும் சொல்லிவிட்டன. நாங்கள் இன்னும் இந்த பரிசோதனை குழாயை வச்சு அடி கொண்டு நிற்கிறோம். இதுதான் அறிவு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? அதாவது இந்த விஞ்ஞானத்திலே ஏதோ அதை போட்டு இதை போட்டு கொடுக்கறதுதான் விஞ்ஞானம் என்று நினைக்கிறோம். விஞ்ஞானத்தினுடைய விஞ்ஞானத்தை எல்லாம் கண்டுபிடித்து சொல்லி வைத்திருக்கிறார். இது ஒரு மிகைப்படுத்தி நம்மை பெருமைப்படுத்தி நான் சொல்லவில்லை. நான் இவ்வளவு நேரமும் சொன்னதுல இருந்து அந்த சத்தியம் உங்களுக்கு விளக்கி இருக்கு. இதுதான் காலக ஊடகத்தினுடைய ரகசியம். காலம் என்பது ஒரு தத்துவம், அது ஒரு ஒரு அடிப்படை. அந்த கால தத்துவத்தை என்ன செய்தான் கடவுள் என்றால், உங்களை செயல்பட அனுப்புகிற பொழுது காலம் இல்லாமல் செயல்பட முடியாது. நான் தான் சொன்னேனே, வினை சொல் காலம் காட்டும். வினை செய்ய வேண்டுமானால் காலம் இருக்க வேண்டும் என்றபடியால்தான் இறைவன் வித்யா தத்துவங்களை தொடக்குகிற பொழுது மாயையிலிருந்து நேராக கால தத்துவத்துக்கு வந்தான். கால தத்துவம் இல்லாவிட்டால் உயிருக்கு செயல் இல்லை. இப்ப நான் சொல்ற ரகசியம் புரிகிறதா பாருங்க. முதல் தத்துவமாக கால தத்துவம் வைப்பதற்கு காரணம் அது வந்தால்தான் நீங்கள் இயங்க முடியும். அப்போ இறைவன் கால தத்துவத்தை வைத்து என்ன செய்கிறான் என்றால், உலகத்தை இயக்குவதற்கான தயார் நிலைக்கு நம்மை தயார்படுத்துகிறான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கால தத்துவத்துக்குள்ளே நுழைந்து விட்டால்தான் நாம் இயங்க முடியும். இது ரொம்ப ரொம்ப ரொம்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனாலேதான் இறைவன் நம்மை கால தத்துவத்துக்குள்ளே இந்த வித்யா தத்துவத்துக்கு வருகிற பொழுதே காலம் என்கின்ற ஒரு எல்லைக்குள்ளே நம்மை ஆகப்படுத்த அது என்ன செய்கிறது அந்த தத்துவம் என்றால், ஒவ்வொரு உயிருக்குமான வினை அனுபவத்துக்காக இந்த உலகத்துக்கு வருகிற ஒவ்வொரு உயிருக்குமான அனுபவ காலத்தை அது நிச்சயிக்கிறது, தீர்மானிக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்னதான் எக்ஸசைஸ் செய்தாலும் எந்த விதமான டயட்டை மேற்கொண்டாலும், ஸ்ரீராமுக்காக சொல்கிறேன், விதமான டயட்டை மேற்கொண்டாலும் மணிக்கூடு நிக்கிற இடத்திலே வந்தவனே நிற்கும், அதுல இருந்து ஒருவர் தப்ப முடியாது. நம்முடைய புத்திசாலித்தனம், நம்முடைய கல்வி, இந்த அறிவு, இதுகளாலே நாங்கள் மெனக்கெடுகிறோமே தவிர அது அது இருந்து தப்பில்லை. ஏன்னா அதுதானே, அதையும் இறைவன் தானே செய்து கொண்டிருக்கிறான். மறைத்தல் என்கின்ற தத்துவத்தினாலே கடவுள் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறான். இதுக்குள்ளே நாம் இது உண்மை என்று நம்ப வேண்டும், இந்த டயட் சரி என்று நம்ப வேண்டும், போக்குனா கனகாலம் இருக்கலாம் என்று நம்ப வேண்டும், இதெல்லாம் எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் இறைவன் செய்கிற மறைத்தல் சக்தி. ஆனால் அந்தந்த உயிர் வருகிற பொழுதே தனக்கான டெத் சர்டிபிகேட்டை கையிலேயே கொண்டு வருகிறது, சூக்மமாய் கொடுத்து அனுப்புகிறான். அந்த நேரம் வந்தவுடனே அந்த முள்ளு நிற்கும், அதுல இருந்து ஒரு பிள்ளை தப்ப முடியாது, இதுதான் இயற்கை. அப்படி நீங்கள் எப்படி சொல்வீர்கள், தப்பி இருக்கிறார்களே சமயத்திலேயே அது பற்றி செய்தி இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். அது பற்றியும் நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மார்க்கண்டருக்கு 16 வயதிலே பிறப்பு என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அந்த புராண கதை உங்களுக்கு தெரியும், தாய் தந்தையர்கள் பிள்ளை இல்லாமல் வளர்ந்துகிறார்கள். இறைவனை வேண்ட 16 வயது பிள்ளையா அல்லது பலகாலம் வாழுகிற சாதாரண ஒரு பிள்ளையா பக்தி மாற்ற பிள்ளையா என்பது போன்று ஒரு நிபந்தனை விதித்து 16 வயதிலே இந்த பிள்ளை இறந்துவிடும் என்பது பெற்றோர்களுக்கு தெரிகிறது. நல்ல பெற்றோர்கள் என்றபடியால் 16 வயது வாழ்ந்தாலும் இறைபக்தி உள்ள ஒரு பிள்ளை வேணும் என்று கேட்டு அந்த பிள்ளையை பெற்றுக் கொள்கிறார்கள். 16 வயது கிட்ட கிட்ட பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளை போக போகிறது என்று கவலை வருகிறது. அவ்வளவு ஞானம் உள்ள பெற்றோருக்கே கவலை வருகிறது. இந்த பிள்ளை ஞானத்தோடு பிறந்தவன் பிறத்தாலே ஏன் பெற்றோருடைய கவலைக்கு காரணம் கேட்கிறான். அவர்கள் இந்த ரகசியத்தை சொல்கிறார்கள். இந்த பிள்ளை சொல்கிறது, கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு நேராக போய் சிவனை சரணடைகிறார். இந்த படங்கிறவர்கள் சிவலிங்கத்தை கட்டுப்பிடிக்கிற மாதிரி ஒரு படம் போடுவார்கள். இந்த மார்க்கண்டேயர் கதைக்கு படம் போடுகிறவர்கள், மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்க யமன் வந்து இந்த பாசக்கயிறு வீசுவதாகத்தான் பெரும்பான்மையான இந்த இந்த வரலாற்றுக்கான படம். சிவலிங்கத்தை கட்டிப்பிடிப்பதென்றால் என்ன என்று கேட்டால் சிவத்தோடு கலப்பது என்று அர்த்தம். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ளவன் எல்லாம் ஒரு குறியீடு தான். இந்த பிள்ளை என்ன செய்தது, சிவனை போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து சிவத்தோடு தன்னுடைய ஆத்மாவை கலக்க செய்து விட்டது. அப்ப என்ன ஆயிற்று என்று கேட்டால், அந்த சிவத்தோடு கலந்த நிலை வந்ததாலே கடகட கடகட என்று தத்துவங்கள் கடந்து கால தத்துவத்துக்கும் அப்பால் போய்விட்டது அந்த பிள்ளை. ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நமக்கெல்லாம் கால தத்துவத்துக்கு உட்பட்ட வாழ்வு, நாங்கள் கடக்கிறதுக்கு பல காலம் பிறந்து கடக்க வேண்டிய பிள்ளை அந்த நிமிஷத்திலே மன ஒன்றுதலினாலே காலகட்டத்தை கடந்து அது புறம் போய்விட்டது. இப்ப யமன் வருகிறான், சிவருமான் யமனை உதைத்துக் கொண்டார் என்று ஒரு கதை நாங்கள் படிக்கிறோம். சிவருமான் நேர்மையானவரா, அவர் ஒரு துரோகம் செய்தவர், அவர் தான் யமனுக்கு காலனுக்கு இந்த வேலையை கொடுத்தவர், அவர் தான். அப்படித்தானே படிக்கிறோம், எல்லா தேவதைகளுக்கும் அவரவர் தன்னுடைய சக்தியை கொடுத்து அந்த வேலையை செய்ய விடுகிறார். அப்ப கால தத்துவத்திலே காலனுக்கு வேலை என்னவென்றால் கால தத்துவத்தை பாதுகாத்துக் கொள்வது. அவ வகுத்த காலத்தை அவன் முடிஞ்ச உடனே அவன் உயிரை எடுக்க வேணும். அவன் வந்து எடுத்ததில்லை என்ன தப்பு, சிவபெருமான் தனக்கு பிடித்ததற்காண்டி உதையலாமா என்று கேட்டால் அதுக்குத்தான் என்னுடைய ஆசிரியர் விளக்கம் சொன்னார். அது என்னவென்றால் அவன் கால தத்துவத்தை கடந்து விட்டான் என்பது காலத்துக்கு தேவை, காலனுக்கு தெரியவில்லை. அவன் தன்னுடைய கொன்றோல்ல இருக்கிறதா நினைத்து கொண்டு இங்கே வந்து விட்டான். அதாவது ஒருவன் நேரடியா ஜனாதிபதியின் தொடர்பை ஏற்படுத்தி விட்டான். இந்த ஊர்ல இருக்க தாசில்தார் இன்னும் இவர் நமக்கு கீழே இருக்கிறார் என்று நினைச்சு கொண்டு சேட்டை விட போனால் தாசில்தாருக்கு உத்தியோகம் போகும். அது நான் புரிகிறதா, அதுதான் நடந்தது இந்த விஷயத்தில். என்ன பண்ணினார் அவன், காலத்துவது குண தெரியாம யமன் வந்த உடனே, இது அவன் பார்க்க வேண்டிய ஃபைல் இல்லை, இது சிவனிட்ட போயிட்டு அந்த ஃபைல், இவன் தெரியாம அந்த ஃபைல்ல கை வச்ச உடனே சிவருமான என்னுடைய ஆபீஸுக்கு உண்மையார் வேற சொன்னு உதந்து விட்டார். அதுதான் அந்த காலத்தை கடந்தது என்பது. மற்றும்படி காலதத்துவத்துக்கு உட்பட்ட யாரும் காலத்தை கடக்க முடியாது. இவ்வளவும் காலதத்துவம் பற்றிய வந்த சில சிந்தனைகள் இன்னும் வந்தால் சொல்லுவேன், இனி படி.
2: அடுத்தது
1: இன்னொரு தரம் காலத்தை வாசிச்சுட்டு போவோமா?
2: ஆ சரிங்க. காலம், இம்மாயா தத்துவத்திலிருந்து முதலில் காலம் என்னும் தத்துவம் தோன்றும். இக்கால தத்துவத்தை சிறிது விளக்குவோம். காலம் என்பது இன்றி எச்செயலும் நடவாது என்பதை அனுபவத்தில் நாம் அறியலாம். எதற்கும் காலம் நேரம் வர வேண்டும் என்று மக்கள் பேசிக்கொள்வது அன்றாட நிகழ்ச்சி. ஒரு பெற்றோருக்கு திருமண வயதில் பெண் இருக்கிறாள். அக்குடும்பத்தில் செல்வத்துக்கு குறைவில்லை, அப்பெண்ணின் அழகுக்கு குறைவில்லை, அப்பெற்றோரின் முயற்சிக்கும் குறைவில்லை. ஆயினும் அப்பெண்ணுக்கு திருமணம் கூடாமலே நாட்கள் செல்லுகின்றன. எல்லாருக்கும் ஒரே கவலை. ஒரு நாள் எதிர்பாராத நிலையில் எதிர்பாராத இடத்திலிருந்து பெண் பார்க்க வருகிறார்கள். அடுத்த சில நாட்களிலேயே திருமணம் இனிதாக நடந்து முடிகிறது. இப்படி நடப்பதை வைத்துத்தான் காலம் வந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். இதனால் எல்லாம் இருப்பினும் செயல் நிகழ்வதற்கு காலம் வேண்டும் என்பது தெளிவாகிறது. மூதுரை என்னும் நீதி நூல்

0: அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. இதுவரை கூறியவற்றால் கால தத்துவத்தின் இன்றியமையாமை ஒருவாறு விளங்கும். காலம் இறந்த காலம் என்றும் நிகழ்காலம் என்றும் எதிர்காலம் என்றும் மூன்று பகுதிப்பட்டு நிற்கும். இறந்த காலம் செயலை முடிக்கும், நிகழ்காலம் செயலை நிகழ்விக்கும், எதிர்காலம் செயலை தோற்றுவிக்கும்.
1: காலம் பகுதிப்படுவதில்லை, நாம் காலத்தை பகுதிப்படுத்தி அனுபவிக்கிறோம் அப்படி கொள்ள வேண்டும்.
0: காலம் ஒவ்வொரு பொருளிலும் வேறு வேறாக உள்ளது. மேலும் அளவால் பெரிதும் சிறிதுமாய் உள்ளது. ஒருவர் உடம்பில் காலம் நெடியதாய் இருக்குமாயின் அவர் நீண்ட ஆயுளை உடையவராகிறார். அவ்வாறின்றி அவர் உடம்பில் உள்ள காலம் அளவால் சிறியதாய் இருக்குமாயின் அதற்கேற்ப அவர் குறுகிய ஆயுளை உடையவராகிறார். இவ்வாறு பொருள்தோறும் காலம் வெவ்வேறு அளவினதாய் அமைந்து செயலை நிகழ்விக்கின்றது. காலம் சடப்பொருளே ஆதலின் அது தானே செயற்படாது என்பதையும், இறைவனது சக்தி செலுத்தவே அது தன் காரியத்தை செய்யும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும்.
1: ஆகவே இன்றைக்கு கால தத்துவம் பற்றி சிந்தித்து வருவோம். இன்றைக்கு இந்த அளவிலே நிறுத்துவோம். நியதி தத்துவம் பற்றி நாளைக்கு நாம் படித்து விளங்குவோம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: திருச்சிற்றம்பலம் ஆன்மீக செல்வர்களே, நாம இன்றைக்கு காலை பொழுதிலே இந்த சிவஞான பாடியத்தினுடைய 8வது நூற்பாவினுடைய 2வது அதிகரணத்திலே இருந்தோம் இல்லையா. முதல் அதிகரணத்தில் இந்த ஆன்மாக்கள் செய்த தவத்தினாலே அதன் பக்குவம் நோக்கி நமக்கு இந்த ஞானத்தை உணர்வ குரு வருவான் என்றார் இல்லையா. 2வது அதிகரணத்தில் அப்படி குருவாய் வருவது நம்முடைய சிவபெருமான் தான். நமக்கு முதலாக இருக்கக்கூடிய சிவபெருமானே என்பது 2வது பகுதி. நம் முதலே குருவாய் வருவான் என்பது. அப்போ அதில் என்ன சங்கை நிகழ்ந்தது, அதில் என்ன தடை நிகழ்ந்தது? இந்த ஆன்மாக்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு இறைவன் தேவையில்லை, நம்மில் ஒருவரே அமையும், நம்மில் ஒருவரே அமையும் என்று சொல்பவர்கள் யார்? சாங்கியரும் நையாயிகரும். அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, இது ஒரு ஆள் வேண்டாம் ஐயா, தானே விளையும். எது போல? அரும்பிலிருந்து மலரும், மலரிலிருந்து காயும், காயிலிருந்து கனியும் வருவது போல என்றான். அந்த இரண்டு பேரையும் மறுத்தார், இரண்டு பேரையும் மறுத்தார். எனவே இங்கே அதெல்லாம் தானா நிகழலை, அது சூரியனுடைய சந்நிதியினாலே நிகழ்ந்தது என்றும், இந்த நையாயர் சாயர்கள் எல்லாம் நம்மில் ஒருவரால் அந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த ஞானத்தை கொடுப்பதானால் அவர்கள் முதல்ல என்ன செய்யணும், அஞ்ஞானத்தை நீக்கி அதுக்கப்புறம்தான் அந்த ஊனத்தை நீக்கி ஞானத்தை கொடுக்க வேண்டும் இல்லையா. அந்த ஊனத்தை யார் அறிவார் என்று சொன்னால், அந்த ஊனம் இருக்கிற இடத்திலேயே யார் இருக்கிறாரோ அவர்தான் அறிய முடியுமையின்றி நமக்கு புறத்தை இருப்பவர்களால் அறிய முடியாது என்று அவரால் அவர்கள் மறுக்கப்பட்டார்கள். எனவே நமக்கு அறிவுக்கு அறிவாயிருக்கக்கூடிய பெருமான் வந்து உணர்த்தினாலன்றி நமக்கு ஞானம் விளையாது என்று சொல்லப்பட்டது. அதனால் இந்த 8வது நூற்பாவினுடைய 2வது பகுதியில் இந்த கருத்தை சொல்பவர்களெல்லாம் இந்த முறையிலே மறுக்கப்படுகிறார்கள். அதனால் இங்கே மேலை அதிகரணத்தில் உயிர்க்கு வீடு பயக்கும் நல்லறிவு, வீடு பயக்கும் நல்லறிவு. அப்போ என்னது?

0: வீடு பயக்கும் நல்லறிவுனா என்ன?
1: வீடு பயக்கும் நல்லறிவு. வீடு அப்படின்னா என்னது? வீடுனா என்னது? வீடுனா என்ன? வீடுனா விடுதலை.
0: விடுதலை எதிலிருந்து? பந்தத்திலிருந்து. எனவே இந்த பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற வேட்கை, இந்த பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற வேட்கை, நல்லறிவு எதனால நிகழும்கிறாரு?
1: தவத்தினாலேயே வரும். தவத்தினாலதான் வரும். தவம் செஞ்சாதான் என்ன வரும்?
0: விருப்பம். முக்தியின் விருப்பம் எப்படி வரும்? சும்மா வராது. தவம், அந்த தவம் தான் நமக்கு உலக இச்சையிலிருந்து நீக்கி வீடு பேர் அடையணும் என்ற இச்சையை நமக்கு ஏற்படுத்துகிறது.
1: அதனால வீடு பயக்கும் நல்லறிவு தவத்தினாலேயே வரும் என்று சாதித்த வழி நமக்கு அது. நாம முதல் அதிகரணத்துல பார்த்தோம் இல்லையா, அற்றேல் மேல் சரியை கிரியா யோகங்களை செய்திலு பிரிதி காரணம் வேண்டாது, அவைதாமே ஞானத்தை காட்டும் போலும் என்னும் ஆசங்கையை நீக்குதற்கு எழுந்தது இரண்டாம் அதிகரணம் என்றார்.
0: அப்போ இந்த சரிய கிரிய யோகங்களே நமக்கு எதை தரும்?
1: ஞானத்தை தரும் என்று சொல்பவர்களை மறுத்து,
0: அது இந்த சரிய கிரிய யோகமாகிய தவம் தானே ஞானத்தை தராது என்பதை சொல்வதற்கு வந்ததுதான் இந்த இரண்டாவது அதிகரணம்.
1: இனி இவ்வான்மாக்களுக்கு தமது முதல்தானே குருவுமாய் உணர்த்தும் என்றது.
0: இவ்வான்மாக்களுக்கு அப்படின்னா என்ன? இந்த தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு, இவ் முற்றுப்பேருடைய ஆன்மாக்களுக்கு இல்லையா. எனவே இனி மேலே அதிகரணத்து ஓதிய சரியை முதலியவற்றால் நிகழும் ஞானம் குறவன இன்றியமையாதவாறும் அக்குறவனது இயல்பும் உணர்த்துகிறது. இந்த என்ன சொல்றாரு? இந்த இரண்டாவது அதிகரணத்துல குரு கண்டிப்பா வேணும். அந்த குரு யாரு? அந்த குரு யாரு என்பதையும் நமக்கு உணர்த்துகிறார்.
1: இனி, இனி என்பது சரியை முதலியவற்றை மூன்று முற்று செய்து முற்றிய பின். முற்றிய என்னது?
0: முற்றிய என்னது? இந்த முருகுதல், முருகுதல் நம்ம பார்த்தோமா இல்லையா? என்ன பார்த்தோம்?
1: யோகத்துல முருகுதல் அப்படின்னா இறைவனை அறிவால் வழிபட வேண்டும் என்ற இச்சை மிகுதல் தான் யோகத்துல முதிர்ச்சிக்கு அடையாளம். விளங்குதா? எனவே இந்த முற்றிய பின் இவ்வான்மாக்களுக்கு, இந்த முற்றுப்பேருடைய ஆன்மாக்களுக்கு தமக்கு முதலா இதுகாரும் உண்ணின்று உணர்த்தி வந்த பரம்பொருளுக்கு அன்றி ஏனையோருக்கு அவ் இயல்பு அறிந்து உணர்த்துதல் கூடாது என்பார். எனவே இந்த நமக்கு உள்ள அறிவுக்கு அறிவாய் இருக்கின்ற அந்த சிவத்தை தவிர மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியாது? நம்முடைய குறை அறிந்து அந்த குறையை நீக்கி ஞானத்தை கொடுக்க முடியாது என்பது அந்த இயல்பு பற்றி. தமது முதல்தானே, தமது முதல் எனாது, தமது முதல்தானே என்று ஏகாரத்தை விரித்தார். அதனால ஏனையோரில் பிரித்தமையின் ஏகாரம் பெருநிலை கண் வந்தது. ஏகாரம் என்ன என்ன வருது? பெருநிலை. எனவே வேற எவரும் வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது என்பது இதனாலே உறுதி செய்யப்படுகிறது. எனவே இந்த ஆன்மாக்களுக்கு, இந்த தவத்தின் முற்றுப்பேருடைய ஆன்மாக்களுக்கு யார் வந்து கொடுக்கணும்? சிவபெருமான் ஒருவன் வந்தாலன்றி என்ன என்ன நிகழாது? ஞானம் நிகழாது என்பதை சொன்னார். அப்புறம் இக்கருத்தை பற்றி அகத்துரு நோய்க்கு உள்நிறையன்றி அதை சகத்தவரும் காண்பரோதான். திருவள்ளுவர் பை 42 என்றால் புடைநூல் ஆசிரியரும். புடைநூல்னா தெரியுமா இல்லையா உங்களுக்கு?
0: புடைநூல்னானது சார்பு நூல். எனவே சார்பு நூலில் திருவள்ளுவர் பயனில் இந்த 42 அகத்துரு நோய்க்கு உள்நிறையன்றி சகத்தவரும் காண்பரோதான் என்று சொல்லியிருக்கிறத இங்கே காரணமாக காட்டுகிறார். விளங்குதா? எனவே அந்த பாட்டில் சொன்ன கருத்து பிரகாரம் நம்முடைய அறிவில் இருக்கக்கூடிய மற்ற சகத்தவர் உலகர் நம்மை போல உயிர்கள் அறிய மாட்டா என்பதை சொன்னார். சொல்லி இனி தானே என்பதனை தானே தருபவன், இது கோயில் புராணத்தில் பதஞ்சலி சர்க்கத்தில் வருது, என்பொழி போல கொண்டு உரைத்தலும் ஒன்று. இங்க தம் முதல்தானே என்பது இங்க தானேங்கிறது என்னன்னா, ஒன்று அவன் மட்டும்தான் என்பது ஒன்று, இன்னொன்று எப்படின்னா தானே வந்துன்னா அவனே விருப்போடு வந்துன்னு அர்த்தம். அவனே பக்குவம் நோக்கி விருப்போடு வந்து. எனவே அந்த ரெண்டு அர்த்தத்தை சொல்லி உரைத்தலும் ஒன்று. இதனானே கருணை மிகுதி கூறியவாறாயிற்று. இப்ப தானே அவனே நம்மளை தேடி வாராம்னா அது என்னது? எனவே அந்த நம்ம மேல வச்ச கருணையினுடைய மிகுதிப்பாடை காட்டுவதாக அது இருக்கிறது. கருணையினுடைய மிகுதிப்பாட்டை காட்டுவதாக அது இருக்கிறது. எனவே அந்த நாம அந்த இதுக்கு உண்மை சொன்னோமா இல்லையா? சூத்திரத்தை சொல்லும் போது தம்முதல் குருவுமாய் அப்படிங்கிறதுக்கு அந்த உண்மைக்கு என்ன சொன்னோம்? தம்முதல் குருவுமாய்ங்கிற உண்மை சொன்னோம். அதுக்கு என்ன எல்லாம் சொன்னோம்? அந்த உண்மைக்கு என்ன விளக்கம் சொன்னோம்னு கேக்குறேன். அது இறந்தது தழிய எச்ச உண்மை, அதை சொல்லுங்க. இறந்தது தழிய எச்ச உண்மை. எனவே அவன் அந்த ஆன்மாக்களிடத்திலே உள்நின்று உணர்த்துவதோடு கூட வெளியேயும் குருவாய் வருவான் என்று பார்த்தோம் இல்லையா? அது மட்டுமா பார்த்தோம், வேற என்ன பார்த்தோம்? இந்த உண்மை சிறப்பு சொல்லுங்க, நம்ம படிச்சதை சொல்ல மாட்டேங்கல. உண்மை சிறப்பு சொன்னமா இல்லையா? என்ன சிறப்புன்னு சொன்னோம்? ஊரும் பேரும் உருவமில்லாத ஒருவன் தன்னுடைய கருணை மீதியினால ஊரும் பேரும் உருவம் கொண்டு நம்முடைய ஊரும் பேரும் கெடுத்தலான், சரியானா இல்லையா? அதனால் அது எதை குறிக்கிறது? கருணையினுடைய மிகுதிப்பாட்டை குறிப்பதனால அது என்ன ஆயிற்று? சிறப்பு உண்மை ஆயிற்றுன்னு சொன்னமா இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? அதைத்தான் இங்க சொல்றாரு. எனவே கருணை மிகுதி கூறியவாயிற்று. உண்மைக்கு பொருள் மேலுரைத்தாம். மேல இங்க சூத்திரத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொன்னாரா இல்லையா? ஈண்டு குரு என்றது மானிட வடிவினை. இங்க குருன்னு எதை சொல்றாரு? அது நம்மை போல திருமேனியில் இருக்கிறத சொல்றாரு. அதனால அற்றேல் மாயா உருவினன் மாயா உருவினை ஏயான். அது சைவவாதி சங்கற்பம். எதுல? சங்கற்ப நிராகரணத்துல. அதாவது ஏவானாயின், அப்படி நம்மை போல ஒரு ஆன்மாவிடைய இந்த உடலை அவன் அந்த உடலை இடமாக கொண்டு வருவானானால் அவன் எம்மரூரில் ஒருவனாய் முடியும். அவன் நம்மை போல ஒரு மானிடனாகி விடுவான். விளங்குதா? அதனால அல்லதுவும் ஆகமங்களில் ஆசான் மூர்த்தியாகிய ஆதாரத்தை அதிட்டித்து நின்று உணர்த்துபன் முதல்வனவ வேற்றுமைப்படுத்தி ஓதிதலின். எனவே நம்ம ஆகமங்கள்ல என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த இறைவன் என்ன செய்வானா? ஒரு ஆசான் குருவை அதிட்டித்து நின்று சகலருக்கு அவன் ஞானத்தை கொடுப்பான்னு சொல்லியிருக்கா இல்லையா? சொல்லியிருக்கா இல்லையா? அதனால அப்படி சொல்றதுனால வேறுபடுத்தி ஓதுதலின். என்ன வேறுபடுத்தி இருக்கு? என்ன வேறுபாடு? மற்ற ரெண்டு பேருக்கும் அப்படி இல்லை, ஒன்றும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிங்க. என்ன வேறுபாடுன்னா, நமக்கு சகலர் பிரளயாகலர் விஞ்ஞானகலர் மூணு வகையான ஆன்மா இருக்கா இல்லையா? மற்ற ரெண்டு பேருக்கும் அப்படி இல்லை. அவங்களுக்கு எப்படி? அவனுக்கு அறிவுக்கு அறிவாய், அது அவனுடைய சொரூப திருமேனி அப்படியே வந்து காட்சி கொடுக்காரு நிற்கிறாரு. விளங்குதா? இவருக்கு அவருடைய அருள் திருமேனி, மாகேஸ்வர திருமேனிலாம் என்னது? அருள் தான் அந்த வடிவம். விளங்குதா? அந்த அருள் திருமேனியோட வருகிறார். அதுவும் அருளும் அவனும் வேறல்ல, அறிவும் அவனும் வேறல்ல, அருளும் அவனும் வேறல்ல. அவருக்கு அறிவாய் வாராரு, இவருக்கு அருளாய் வாராரு. ஆனா நமக்கு மட்டும் இத மாதிரி மானிட திருமேனிய ஆதாரமாய் கொண்டு வருகிறார் என்று வேறுபாடு காட்டுகிறார். விளங்குதா விளங்கலையா? அதனால இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு ஆசான் மூர்த்தி ஆதாரத்தை அதிட்டித்து, அதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, நமக்கு தீக்கையை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்ன தீக்கை செய்யறாரு? நிராதார தீக்கை. நமக்கு சாதார தீக்கைங்கிறோம். நமக்கு என்ன தீக்கைன்னு சொல்றோம்? சாதாரம். சாதாரணம் ஆதாரத்தோடு கூடியது. அவர் ஆதாரத்தோடு வந்து நமக்கு செய்கிறார், அவங்களுக்கு நிராதாரமாக நின்று செய்கிறார் என்று வேறுபாடு காட்டுகிறார்கள். எனவே வேற்றுமைப்படுத்தி ஓதுதலின் ஈண்டு இவ்வாறு கூறுதல் அவற்றோடு முரணுமாலெண்ணின். இங்க சொல்றது என்ன சொல்றாரு?
1: முதலே குருவாய் வருவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க சொன்னதும் இங்க சொன்னதும் வேறுபாடா என்று ஒரு ஐயம் எழுகிறது. அதை நீக்கி மேற்கொள்ள தம் முதலே குருவாய் வருவான் என்பதை உறுதி செய்கிறார். விளங்குதா? எனவே அவன் அந்நியமின்றி சைதன்ய சூரியவியாய் நிற்றலான். அவன் எப்படி இருக்கிறான்? அந்நியமின்றின தத்துவமா அத்துவிதம், அத்துவிதம் அந்நியமின்றினா அத்துவிதமாக. அது எங்க பார்த்தோம்? ரெண்டாவது நூற்பா முதல்ல, அதுக்கப்புறம் அஞ்சா நூற்பா முதல்ல எங்க பார்த்தா ரெண்டாவது நூற்பால எப்படி இருக்கான் அவன்? அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் என்று பார்த்தோமா இல்லையா? எனவே இந்த இறைவன் இந்த உயிர்களோடு அத்துவிதமாய் இருப்பது அங்கே கூறப்பட்டது. அதனால அப்படி சொன்னதுனால அவ நம்ம உயிர்களோடு எப்படி இருக்கான்? அத்துவிதமாக இருக்கிறான், அத்துவிதமாக இருக்கிறான். அப்போ உயிர்களோடு அத்துவிதமாக இருக்கிறான்னா எதில் அத்துவிதமாக இருக்கான்? உயிர் உயிர்னானது அறிவு தானே, உடம்பு இல்லை அறிவு தானே. விலங்குதா விலங்குலையா? ஏன்னா நீங்க பொதுவா நம்மோட அத்துவிதம்னா உடலைத்தான் நினைப்பீங்க, அப்படி நினைக்க கூடாது. உயிர் அறிவுல அறிவோடு தான். இப்ப இங்க அத்துவிதமா நிக்கானே இங்க? அப்ப ஏற்கனவே தான் நிக்கானையா? இங்க என்ன ஸ்பெஷலு? இங்க இது வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி எழுமா இல்லாதா? அதான் ரெண்டாம் நூற்பாவிலே சொல்லிட்டு இல்லையா, எல்லாத்து கூடின்னா அவர் மட்டும் என்ன சுத்தான்ம சைதன்யமே அப்படின்னு சொல்லி சொல்றாரா இல்லையா? எல்லாத்து கூடின்னு தான் நிக்கானே. விலங்குதா விலங்கலையா? ரெண்டாம் நூற்பாவில் என்ன சொன்னோம்? உயிர்களோட அத்துவிதமா நிக்காமனு பார்த்தாச்சு. இப்போ இங்க வந்து ஸ்பெஷலா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே நிக்கிறது திருப்பி திருப்பி ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றான். ஏற்கனவே அங்கதான் சொல்லியாச்சையா அத்துவிதமா நிக்காமனு ஆரம்பத்திலே சொல்லி தொலைச்சிட்டேரு. இப்ப வந்து பழையபடி பாடி அதை ஏன் சொல்லிட்டு கிடக்கிறது? நான் சொல்றேன், நானே சொல்லிருந்தேன்யா உங்களுக்கு. அதாவது எல்லா உயிர்களோடும் உயிர்கள் மட்டுமா சொன்னோங்க? உலகத்தோடு கூட அப்படிதான் நிக்கான்னு சொன்னோம். போக்கு வரவுக்கு உட்படுகின்ற உயிர்களோடும் உலகத்தோடும் அவன் அத்துவிதமாய் நின்று இந்த உலகை படைக்கிறான்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த அத்துவிதம் உலகத்துல இருக்கிறத பார்க்கலும் உயிர்களிடத்துல சிறப்பா இருக்கான். உலகத்துல அவன் அத்துவிதமா கலந்திருக்கிறத பார்க்கலும் உயிர்களிடத்துல ஏன் அப்படி இருக்கான்? அது இங்க சொல்லல, வேற இடத்துல சொல்றாரு. ஆறாம் நூற்பாவில் சொல்லுவாரு. அது எதுக்கு அப்படின்னா இந்த பயனை பெறுகின்ற பொருள் எது? உயிர்கள். அதனால இதுல சிறப்பு வகையா அத்துவிதமா இருக்கான். அதுக்கு உதாரணம்லாம் காட்டுறாரு, அதுக்கு உதாரணம்லாம் காட்டுறாரு. இதுல இதுலயும் கடைசியில கடைசி அதிகரணத்தில் அதை 100 தடவை விளக்குவார். அதை 100 தடவை நம்ம பார்த்துக்கலாம். 4வது அதிகரணத்தில் வருது. அநேகமாக அதுவும் போயிடலாம்னு நினைக்கேன். 4வது அதிகாரம் போயிடலாம்ல, கொஞ்சம் நல்லா புரிஞ்சு சொன்னீங்கன்னா விறுவிறுன்னு போயிடலாம். அப்புறம் இந்த சுத்தான்ம சைதன்யமே, இங்க எந்த சைதன்யம்? சுத்தான்ம சைதன்யமே திருமேனியாய் கொண்டு அப்படிதானே வராரு. இப்போ தீட்சை செய்யும் போது என்ன வராரு? சுத்தான்ம சைதன்யமே. அப்போ சைதன்யம்னா அறிவு. அப்போ இவர்களிடத்துல எப்படி வாரான் அப்படின்னா ஆவேசித்து, அவர்களிடத்துல எப்படி இருக்கான்? இவர்களிடத்துல ஆவேசித்து வருகிறான். ஏன்னா அந்த மாயா உருவினை ஏன்னா இப்போ மற்ற சரீரங்கள் மாயா சரீரங்கள்லாம் அழிந்து போக மாய்கின்ற சரீரங்கள். நம்முடைய சரீரங்கள்லாம் எப்படிப்பட்ட சரீரங்கள்? மாய்கின்ற சரீரம் இல்லையா? அவனுடைய அருளெல்லாம் மாயாதது, அருள் மாயாதது. அதனால அவன் அந்த மாயாத சரீரத்தை உடையவன். அதனால இந்த மாயா சரீரத்தை மாய்ந்து போகிற சரீரத்தை பொருந்த மாட்டான். அதனால என்ன செய்யறான்? மாயாதது தானே அறிவு, அறிவு மாயிறதா இல்லை. அதனால அந்த மாயாத அறிவிலே ஆவேசித்து வருகிறான், அறிவிலே ஆவேசித்து வருகிறான். நம்மகிட்ட அங்க வந்து அத்துவிதமா நிற்கான், இங்க ஆவேசித்து நிற்கான். அப்போ ஆவேசம்னா என்ன? ஆவேசமாவது. ஏன்னா நாம அந்த அத்துவிதத்தை சொல்லும் போது நம்மகிட்ட எப்படிலாம் அத்துவிதமா இருக்கான்னு படிச்சோம். ஒன்றாய் உடனாய் வேறாய்க்கு 3 சொன்னார்லாம்.
0: ஒன்றா எது போல இருக்கான்? உடல் உயிர் போல். உடல் உயிர் போல் ஒன்றா இருக்கிறான். உடல் உயிர்னா என்ன? உடல் உயிர் அப்படின்னா உடல் சடம், உயிர் சித்து. பொருளால் வேறாயிருந்தாலும் உணர்வினால இந்த உடலே நாம் என்றிருப்பது, கலப்பினால் ஒன்றாயிருப்பது. பொருளால் வேறாயினும் கலப்பினால் ஒன்றாயிருப்பது இல்லையா? அதுக்குத்தான் அது சொல்றாரு, இந்த உடலானது, இந்த உடலானது உயிர் இருந்தால் வாழும், அது இல்லையேல் வீழும். விளங்குதா? அதுபோல நம்ம உயிரில் அவன் இல்லைனா இருந்தால் வாழும், இல்லைனா வீழும். அதுக்காக அதை சொல்றாரு. எனவே அவனின்றி நமக்கு என்ன இல்லை? வாழ்வில்லை. அதனாலதான் உயிர்க்கு உயிராயினாய் என்று நம்முடைய திருமுறைகள் சொல்கின்றன. சொல்லுதா இல்லையா? எனவே அதான் அந்த உயிருக்கு உயிராயிருந்தாதான் அந்த உயிர் வாழ முடியும் இல்லையா? வாழ்தல், வாழ்தல்னா என்ன ஐயா? வாழ்றீங்களா இல்லையா அப்படின்னா என்னது? எது வாழுதுன்னா உயிர் வாழுதுன்னு சொல்லணும். நான் வாழ்தல்னா என்னன்னு கேட்கேன். நான் பேசுறதே புரிய மாட்டேக்கோ. நான் உயிரை சொன்னா உடல் வாழ்தலாம், உங்க பாசம் எனக்கு தெரிய மாட்டேக்கு. வாழ்தலாவது வளர்தல், வாழ்தலாவது வளர்தல். எதுல? அறிவில. அறிவில வளர்ந்தாதான் வாழ்ந்ததா அர்த்தம். அதான் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமேங்கிறாரு. விளங்குதா? வாழா பத்து. எனவே வாழ்தல் என்றால் வளர்தல். அதனால வாழ்க்கைனா என்னது? ஒழுக்கத்தின் உயர்தல். வாழ்க்கைனா என்னது? ஒழுக்கத்தின் உயர்தல் தான் வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே என்னன்னு தெரியாம என்ன செய்யறது? அப்போ இந்த சைதன்ய சூரியா என்பதற்கு அறிவு வடிவமாய் அப்படின்னு நமக்கு எங்க சொல்றாருன்னா, உடல் உயிர் போல் ஒன்றாயும் வேறா இருக்கிறதுக்கு என்ன சொன்னாரு? கண் அருக்கண். ஒளிய சொல்லல, பொருளை சொல்றாரு. ஒளின்னு சொன்னா அது மாறிடும். இப்போ நாம என்ன சொல்றோம்? கண்ணும் அருக்கனும் பொருள். பொருளை தான் சொல்லணும், பொருளுக்கு பொருளை சொல்லணும், குணத்துக்கு குணத்தை சொல்லணும் இல்லையா? ரெண்டாவது வேறா இருக்கிறதுக்கு என்ன சொல்றாரு? பொருளால் வேறு. இப்போ கண் ஒழியும்னா அது பொருளை, அது குணத்தால் வேறுனாயிரும். குணம் வேறுன்னு சொன்னா உயிருக்கு உயிர் குணம் வேறுபட்டு தான் இருக்கும். விளங்குதா? அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக சொற்களை கையாளணும். அதனால அவர் என்ன சொல்றாரு? கண் அறுக்கண். கண்ணும் அறுக்கனும் போல, சூரியனும் கண்ணும் போல வேறாய், வேறாய் இல்லையா? பொருள் தன்மையால் வேறாய், பொருள் தன்மையால் வேறாய். அவ்வாறு வேறாயிருந்தாலும் இவற்றிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை என்ன? கண், அந்த கண்ணின் வாழ்வு எதனால் அமைகிறது? சூரியன். அந்த சூரியன் இல்லைன்னா இதுக்கு வாழ்வில்லை. எனவே அதை சார்ந்துதான் இருக்கணும். அப்புறம் உடனா இருக்கிறதுக்கு என்ன சொன்னாரு? கண்ணொழியும் ஆன்ம அறிவும் போல, அறிவொழி போல், அறிவு ஒளி போல் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? இங்க ரெண்டும் குணம். இங்க என்ன சொல்றாரு? குணத்தை சொல்றாரு. குணத்துக்கு குணத்தை சொல்லணும், பொருளுக்கு பொருளை சொல்லணும். விளங்குதா? எனவே இங்க அறிவு ஒளி போல் உடனாய் நிற்கிறான் அப்படின்னு அங்க சொல்லிட்டாரு. சொல்லியிருக்காரா இல்லையா? எனவே இந்த அறிவு வடிவமாய் அவன் நிற்கிறான் அப்படின்னு அங்க அத்திவிதத்தை சொல்லும் போதே சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த ஆன்மா அது ஒரு அறிவு. ஆன்மா அறிவு, அது இறைவனுக்கு மட்டும் உள்ள சிறப்பு ஆகாது. அவனும் அறிவு, நாமும் அறிவு. நீ நானும் ஒன்னு சோடி அப்படின்னு அப்படி ஆயிருமா இல்லையா? ஆயிருமா ஆகாதா? ஆகும். அவனும் அறிவு, நாமும் அறிவு, ரெண்டும் ஒன்றுன்னா அந்த குற்றம் வந்துடும். அப்போ என்ன ஆகும்? அநேகாந்தவாதம். அது என்ன ஆயிரும்? அநேகாந்த. எனவே அந்த குற்றம் உடையதாக அது போலியாய் முடிந்து போகும். அதனால அந்த அநேகாந்த, அந்த அநேக அந்தம்னா பல முடிவுகள், பல முடிவுகள். அதனால இங்கே என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த ஆன்மாவில் அவன் எப்படி நிற்கிறான்னா, அந்த சுத்த ஆன்மா மற்ற எல்லா ஆன்மாட்டையும் இருக்கிறான், அத்துவிதமா இருக்கிறான். இந்த குருவில் எப்படி இருக்காமன்னா ஆவேசித்து இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? ஆவேசித்து. ஆவேசத்துக்கும் இந்த அதிட்டானத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவன் மாய உருவத்தை எவனுக்கும் எங்கேயுமே அதிட்டிக்க மாட்டான். மாய உருவத்தை வந்து அவன் அப்படி நிற்கவே மாட்டான் யார்கிட்டையும். அதிட்டித்து இந்த விஷ்ணு பிரம்மா போன்ற இல்லையா அந்த தேவர்கள்டையும் எப்படி நிற்கான்? அதிட்டித்து நிற்பான். குருவில் எப்படி இருக்காமன்னா ஆவேசித்து நிற்கிறான். அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டேன். அதிட்டித்தல் ஆவேசித்தல் கேட்டிருக்கீங்களா கேட்கலையா? அப்போ அதிட்டித்து நிற்கிற இடத்துல எப்படின்னா அந்த பிரம்மா விஷ்ணுக்களுக்கு இவனுடைய சக்தி அதில் இருந்து அவரை செலுத்தும். இவனுடைய சக்தி அதில் இருந்து அவர்களை செலுத்தும். அப்படி செலுத்தும் போது அவர்கள் எவர்கள் அதிட்டிக்கப்பற்றவர்கள் அவர்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு போகம் உண்டு. அவர்களுக்கு போகம் உண்டு. அப்போ அந்த அதிட்டித்து நின்று செய்யும் பொழுது அவர்கள் தாமே செய்வதாக எண்ணி மகிழ்ந்து கொள்வர். இப்போ பிரம்மாட்ட இருந்து சிவபெருமானுடைய சக்தி படைத்தலை செஞ்சா அந்த பிரம்மா என்ன நினைச்சுக்கிடுவாரு? ஏப்பா நாம எத்தனை உலகத்தை படைச்சிட்டோம் இல்லையா? இப்போ திரோத்தமைய படைச்ச பிரம்மா என்ன செஞ்சான்? பின்னாடி ஓடினதெல்லாம் இருக்கட்டும், இப்போ அதை படைச்ச பிறகு அந்த படைத்தவனுடைய எழில மயங்கினான். ஆனா அது மட்டும் இல்ல, அந்த பிரம்மா தன்னை வியந்து நின்றான். எப்படி நின்னா? தன்னை வியந்து. ஏப்பா இப்பேற்பட்ட உருவத்தை நம்ம படைச்சிட்டமே, செஞ்சது யாரு? பெருமான். உள்ளிருந்து அவருடைய சக்தி செய்யறது. இவர் என்ன செய்யறாரு? தாமே செய்ததாக எண்ணி தன்னை வியந்துகிட்டாரு. ஏப்பா நமக்கு இவ்வளவு திறமை இருக்கா, எப்பேற்பட்ட ஒருத்திய படைச்சிட்டோம்னு விளங்குதா? ஆனா ஞான சம்பந்த பெருமானும் படைத்தார் இல்லையா? பெருமான்கிட்ட சொல்லி இத உலகர் முன் வருகன உரைப்பாம் இல்லையா, இது உண்மையாமெனின் உலகர் முன் வருகன உரைப்பாம் என்று சொல்லவே அங்க பெருமான் அந்த சாம்பல பூம்பாவையாக்குனாரு. அந்த பூம்பாவைய பார்த்து ஏ அப்பா இப்படி படைச்சிட்ட, அங்க இறைவனுடைய அருளை வியந்து நின்றார். இவன் தன்னை வியந்தான், அவரு அருளை வியந்து ஆயிரம் முகத்தால் கண்டார்னார். விளங்குதா? ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தெரியுதா? அப்போ இறைவன் அதிட்டித்து நிற்கிறவர் என்ன செய்யறாரு? அதை தானே படைப்பதாக எண்ணி போகம் கொள்கிறார். விளங்குதா கதா? அப்படி போதும் அங்கேயும் நல்லா விளங்கணும், எங்க விளங்கி இருக்க போகுது. சரி, ஆனா ஆவேசித்ததுல என்னன்னா அந்த குருவை ஆவேசித்து நிற்கும் பொழுது அந்த குருவினுடைய அறிவிலேயே இவர் நிற்பதினால அவருக்கு எந்த உணர்வும் இருக்காது. யார் வந்து என்ன செஞ்சானே அவருக்கு தெரியாது. அவருக்கு எந்த நுகர்ச்சியும் இல்லை. வெறுமனே அவருடைய அறிவு மூர்த்த மாத்திரமாய் நிற்கிறது. அங்கிருந்து செய்யறதெல்லாம் யாரு? பெருமான் செஞ்சுட்டு போயிடுறாரு. இவருக்கு எந்த விதமான உணர்வும் இல்லை. அதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். அதனால அப்போ இந்த உருவை அவன் ஆவேசித்து நின்று இந்த தீட்சையை செய்யும் பொழுது இந்த தீட்சை பெறுகின்ற இந்த ஆன்மா அந்த சிவத்தை கண்டதா குருவை கண்டதா? குருவைத்தான் கண்டது. குருவைத்தான் கண்டது. அப்போ இந்த குருவைத்தான் கண்டது அப்படின்னா இப்போ கோயில்ல சிவலிங்கம் இருக்கு. சிவலிங்கம் என்னதே? அது மூர்த்தம். அவன் இருந்த இடம், அவன் இருந்த இடம், இடத்த பார்த்து கும்பிட்ட பிரயோஜனம் உண்டா? இடத்த பார்த்து கும்பிட்ட பிரயோஜனம் உண்டா? இடத்துல இருக்கிறத பார்த்து கும்பிடணுமா? பிறகு உங்களுக்கு அவனை கண்ணே தெரியலன்னா பிறகு கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? பயன் இருக்கா இல்லையா சொல்லுங்க சாமி. எப்படி பயன் உண்டு? நீங்க மெட்ராஸுக்கு போனோம்னா மெட்ராஸ் போட பார்த்துட்டு பாயச்சு பாயச்சுட்டு வந்தா பயன் உண்டா? விளங்குதா? பயன் இருக்கா இல்லை? அது எப்படி பயனு? அதனால வேண்டாம் நூற்பாவில் மூன்றாவது அதிகரணம் என்னது? அதாவது இந்த அவ்விடங்களையானது அவ்விடங்களில் கண்டு வழிபடுக என்றார் இல்லையா? ஆலயம் அடியாருடைய அவருடைய வேடங்கள் இல்லையா, கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனி இவற்றை வழிபடணும் சொல்ல, அவ்விடங்களில் சிவத்தை கண்டு வழிபடுக, அப்பதான் பலன். விளங்குதா? அந்த சிவலிங்க திருமேனியில சிவன் தெரியணும். விளங்குதா? முருக வாங்கி கடைங்கிறாரு, தெரியலன்னு நினைச்சுங்கிறாரு, முருக வாங்கி கடை வந்துருவாருங்கிறாரு. பன்னார் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமையெல்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா, அவரை விடாத அப்படிங்கிறாரு. வந்தா வாரம் வரட்டா போறோம்னா விளங்குதா? அப்போ இதெல்லாம் ரொம்ப முற்கமான செய்தி. நீங்க படிச்சு உங்களுக்கு வல்லச விளங்கவே விளங்காது. நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கவே விளங்காது. ஏன்னா அவ்வளவு நுட்பமான செய்தி எங்க அவர் சொல்கிறார். அப்போ இந்த ஆன்மா, இந்த தீட்சை பெறுகிற ஆன்மா அவனை வழிபாட்டால் அன்றி அவனுக்கு பயன் விளையாது. அப்போ என்ன செய்யறதுன்னு சொல்றாரு. அருமையான செய்தி உங்களுக்கு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, இறைவன் வந்து அவனை ஒருவேல மாயா சரீரத்தில் இருக்க மாட்டான், அவன் எங்க இருப்பான், அறிவுல தான் இருப்பான், அழியாத அறிவுல தான் இருப்பான். அதுவும் அழுக்கூடிய அறிவுல இருக்க மாட்டான். எங்க இருப்பான் காரு? அழுக்கூடிய அறிவுல இருப்பான், பொது வகையா இருப்பான். இங்க இவற்ற ஆவேசித்து நிற்பான். அப்படி ஆவேசித்து நிற்கவே உங்களுக்கு சிவபிரகாசம் 70 என்னது இப்படிதான வந்துருது. திடீர் திடீர்னு இப்படி சொல்லிதானே சார் பாட பிரேக்க போட்டு. மாயை மாமாயை மாயாவரும் எரிவினையின் ஆய்மை இல்லையா, ஆய ஆறுயிலில் மேவும் மருள் எனில் இருளாய் நிற்கும். மாயை மாய மாமாயை மாயாவரும் எரிவினையின் வாய்மை ஆய ஆறுயிலில் மேவும் அருள் எனில் ஒளியாய் நிற்கும் என்பது அந்த சிவபிரகாச பாடல். அதை எடுத்து நமக்கு உணர்த்துகிறார். அதை எடுத்து இங்க காட்டுறாரு. யாரு காட்டுறா? சிவஞான முனிவர் அந்த வள்ளல் செய்கிறார். அதை எடுத்து காட்டுறாரு. எதனால அப்படி சொல்றாரு? அந்த மாணவனுக்கு இப்போ அந்த சிவத்தை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. அதனால இந்த இறைவன் அறிவிலே நின்றாலும் அவனுக்கு பயன் கிடைக்கிறது. அறிவிலே நின்றாலும் இவனுக்கு அதை அந்த அறிவை பார்க்க முடியல, அறிவில் இருக்க சிவத்தை பார்க்க முடியல. எதை பார்க்க முடியுது? அவருடைய உருவத்தை தான் பார்க்க முடியுது. அவர் உருவம் என்னது? மாயா சரீரம் இல்லையா.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு மங்கள வாழ்த்து. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: இதை தொடர்ந்து பாயிர பகுதி தொடங்குகின்றது. அதிலே நடராஜ பெருமான், சிவகாமி அம்மை, திரும்பவும் விநாயக பெருமான். முதல்ல காப்புக்காக வச்சது, அது நூல் நின்று நிலவ வேண்டும் என்ற கருத்துல. இது வந்து இதுவும் அதே நோக்கத்துல திரும்ப சொல்றாரு விநாயக பெருமானை. அதுக்கப்புறம் முருகப்பெருமான். இது சித்தியார்ல வைத்த முறை, சித்தியார் பரவகத்துல பார்க்கலாம். அதே முறையிலே பாடியிருக்கின்றார்கள். அதிலே முதலே நடராஜ பெருமான் மீது உள்ள பாடலை நாம் பார்க்கலாம். நடராஜ பெருமான் மீது பாடப்பெற்ற பாடல். ஓம்பொழியாய் அருள்ஞான மூர்த்தியாகி உலகமெல்லாம் அளித்தருளும் உமையம்மை காண, தேங்கமலும் மலர் இதழி திங்கள் கங்கை திகழ் அறவம் வளர்ச்சடை மேல் சேர வைத்து, நீங்களரும் பவத்தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும் பூங்கமல மலர்த்தார்கள் சிரத்தின் மேலும் குந்தியினும் உறவணங்கி போற்றல் செய்வான். ஆக அதை பாடுகின்ற பாடலுடைய நடை இருக்கின்றதே, அது எப்படிப்பட்டவரையும் ஈர்த்துவிடும். செய்யுள்லாம் எனக்கு நாட்டம் கிடையாது அப்படின்னு சொல்பவர்கள் கூட உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய இந்த செய்யுளை ஒருவர் படிக்க தாம் கேட்பார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களா இந்த பாடத்தை கிடக்க சொல்லுங்க அடுத்த பாடத்தை சொல்லுங்கன்னு கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். அவ்வளவு இனிமையாக சொல்வார்கள். நடராஜ பெருமானை பற்றி சொல்லும் பொழுது ஓங்கொழியா என்று தொடங்குகின்றார். இந்த பாடலும் பாருங்க ஒளியாயின்னு தொடங்குது இல்லைங்களா. அப்ப பாருங்க ஒளிக்கு எவ்வளவு ஒரு சிறப்பான இடம் பாருங்க. ஆக இந்த மாதிரியான திருமுறைகள் சாத்திரங்கள் இவற்றை எல்லாம் தேசிய கவி விடுதலை புரட்சி கவி என்றெல்லாம் சொல்லப்பட்ட பாரதியார் அவர்களும் பார்த்திருக்கின்றார்கள். அப்படித்தான் கருதை இடம் தருகின்றது. அவர் தம்முடைய இலக்கியத்துல குயில் பாட்டுங்கிற இலக்கியத்துல அந்த ஒரு இடத்துல சூரிய ஒளியை புகழ்ந்து அதுவும் விடிய கால நேரத்துல வர சூரிய ஒளியை புகழ்ந்து அவர் பாடும்போது ஒளியினுடைய பெருமையெல்லாம் சொல்லுவாங்க. கண்ணை ரொம்ப இனிய பொருள்னு சொல்றாங்களே ஆனா அந்த கண்ணுக்கும் கண்ணாங்கற்கும் அந்த ஒளி அல்லவா அது விண்ணையே அளக்கிறதே அதை இப்ப நான் போற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கு ஏதாவது ஓமை சொல்ல முடியுமா அப்படின்னா ஒளிக்கு உலகத்துல எந்த பொருளையும் நம்ம ஓமை சொல்ல முடியாதுன்னு பாரதியார் சொல்லுவார். ஒளிக்கு எந்த பொருளையும் உலகத்துல உள்ள வேற எந்த பொருளையும் ஓமையா சொல்ல முடியாதான். ஏன்னா அவர் சொல்றாரு மோன நிலையிலே இருந்து பரம்பொருளை கண்ட அந்த ஞானிகள் அந்த பரம்பொருள் எப்படிப்பட்டதுன்னு பக்குவான்மாக்கள் கேட்கும் போது அவர்களுக்கு தம்முடைய அனுபவத்தை உடனடியாக கொடுத்து விட முடியாது என்றாலும் அவர்கள் ஓரளவு உணர்ந்து கொள்ளும் பொருட்டு எப்படி சொல்கின்றார்கள் என்றால் அந்த பரம்பொருள் எங்கும் விரிந்த ஒளி போன்றது என்று சொல்கின்றார்கள். இப்படி பரம்பொருளுக்கே ஓமையாக ஒளி ஞானிகளாலே சொல்லப்படுகின்றது சொன்னால் இந்த ஒளிக்கு இணையாக நாம வேற எந்த உலக பொருளையாவது சொல்ல முடியுமா என்று அருமையாக அவர் சொல்வார். மூல தனிப்பொருளை மோனத்தே சிந்தை செய்யும் மேலவரும் அகுதோர் விரிந்த ஒளி என்பாரே நல்லொளிக்கு வேறு பொருள் ஞானமிசை ஒப்புள்ளதோ என்று அருமையாக கேட்கின்றார். ஆகவே அந்த ஒளியை ஓமையாக சொல்வது ஒரு பெரு வழக்கு. அது சித்தாந்தத்தில் ரொம்ப சிறப்பா சொல்வார்கள். ஓங்கொழியா என்பதற்கு நம்முடைய இலக்கணம் சிவநாத முனிவர் அவர்கள் நம்முடைய ஆதீன முனிவர் பெருமான் எத்துணை அருமையாக விளக்கம் தருகின்றார்கள். ஓங்கொழின் ஒளியாயின்னு சொன்னது காணாதுன்னு ஓங்கு ஒளியாயின்னு சொன்னாருன்னா எந்த ஒளியாலையும் நீக்க முடியாத ஒரு இருள் இருக்குது அந்த இருளை இந்த திருவருள் ஒளிதான் நீக்குகிறது. என்ன அனாதி மல இருளை நீக்குதலின் எல்லா ஒளியினும் உயர்ந்த ஒளியாயின் அனாதியே ஆன்மாக்களை பிடித்துள்ள அந்த ஆணவம் இருக்கின்றதே அது இருள் எல்லாவற்றிலும் பெரிய இருள். அந்த இருள் சூரிய ஒளிக்கோ வேற எந்த நட்சத்திர ஒளிக்கோ அடங்காது. அந்த இருளையும் நீக்க வல்லது திருவருள் ஒளி. எனவே இது ஓம் ஒளி என்றார். ஓங்கொழியாய் அருள்ஞான மூர்த்தியாகி என்னன்னா திருவருள் ஞானத்தையே தனக்கு வடிவமாக கொண்டு திருவருள் ஞானத்தையே வடிவமாக கொண்டு என்ன திருவருள்னு சொல்றோம் ஞானம்னு சொல்றோம் சக்தின்னு சொல்றோம் இப்படி பல சொற்களால சொல்லிக்கொண்டே போகின்றோமே என்று சொன்னால் அது என்ன என்று சொன்னால் திருவருள் என்பது சிவபெருமானுடைய ஞானம்தான். ஞானம் என்பது ஒரு ஆற்றல். நாலேஜ் இஸ் பவர் என்றெல்லாம் ஆங்கிலத்தில் கூட சொல்வார்கள். ஞானம் என்பது ஒரு ஆற்றல். ஆற்றலை வடமொழியிலே சக்தின்னு சொல்லுவாங்க. சக்தி அதை தமிழ் வழக்குல சக்தின்னு எழுதுவோம். ஆகவே ஞான சக்தி என்றே சொல்கின்றோம். அது அப்படியே தமிழ்ல சொல்லணும்னா அறிவாற்றல் ஞான சக்தி. ஆகவே ஞானம் என்பது ஒரு சக்தி தான். அதனால ஞானம்னு சொல்றமே சக்தின்னு சொல்றமே அப்படி நினைக்க வேண்டாம். அந்த ஞான சக்தியை அருள் என்றே சொல்கின்றோம். அது ஏன் என்று நாம் சித்திக்க வேண்டும். அதுலதான் சைவ சித்தாந்தத்தினுடைய தன்னிகள் இல்லாத மாட்சியமே அங்கதான் இருக்கு. என்னன்னா ஒரு பொருள் அதனுடைய சக்தியை வைத்து பிறரை என்ன செய்யலாம் பிறரை அஞ்சும்படி செய்யலாம் அல்லது பிறரை வியந்து பாராட்டும்படி ஒருவர் தன்னுடைய சக்தியை காட்டலாம். ஆனா சுவாமி தன்னுடைய சக்தியை பூரா எதுக்கு மட்டும்தான் செலவழிக்கிறார் அப்படின்னா எதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறார் அப்படின்னா நம் மீது கருணையை பொழிவதற்காக மட்டுமே தன்னுடைய சக்தியை அவர் பயன்படுத்துகின்றார். வேறு எதற்காகவும் தன்னுடைய சக்தியை அவர் பயன்படுத்தவில்லை. ஆகவே அவருடைய சக்தியை அருள் என்றே குறிப்பிட்டார்கள். அருளது சக்தியாகவும் அரண்தனக்கு என்பார்கள். ஆகவே தம்முடைய அளப்பரிய சக்தி சிவசக்திக்கு ஈடாக வேற சக்தி கிடையாது. ஆனா அந்த சிவசக்தியை எதற்கு மட்டும்தான் எந்த வேலையை மட்டும்தான் செய்து நம் மீது கருணையை பொழிகின்ற வேலையை மட்டும்தான் செய்து. ஆகவே அவருடைய ஞான சக்தியினால்தான் அவர் வடிவம் மேற்கொள்கின்றார். அந்த ஞானமானது நம் மீது அருளை கருணையை பொழிவதாக உள்ளதால் அந்த ஞானத்தை அருள் ஞானம் என்று சொல்கின்றோம் இல்லைங்களா. திருவள்ளுவர் பிறந்தவர் யார்? நமக்கு திருவள்ளுவர் தேவர் நாயனார். நாயனார்னு அவரையும் சிறப்பிக்கிறோம். அவர் இந்த ஞானத்துக்கும் அதாவது அறிவுக்கும் இந்த அருளுக்கும் உள்ள தொடர்பை எத்துணை அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆனா அருள் ஞான ரெண்டையும் இணைச்சிருக்காங்களே, அப்ப அந்த அருள் ஆகிய அந்த கருணைக்கும் ஞானமாகிய அறிவுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. ஒருவனுடைய செல்வம் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கு மட்டும் பயன்படாம ஊருக்கே பயன்படுதுன்னா அது எப்படின்னா ஊருணி நீர் நிறைந்திருப்பது போலன்னார். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம், அந்த இடத்துல என்ன சொல்றாரு, பெரும் கருணையாளன் திருன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஊருக்கு பூரா உதவி செய்யறான், அப்ப அவனை பெருங்கருணையாளன் பெருங்கருணையாளன் பேர் உபகாரின்னு சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, பேர் அறிவாளன் திருங்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் உதவி செய்வோம்னா வள்ளுவர் என்ன சொல்றாரு, பேர் அறிவாளன்கிறார். அப்போ அந்த ஒரு கருணை தான், கருணை நிரம்பி இருப்பதுதான் அறிவுக்கே அடையாளம். எதிர்மறையாக இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, அறிவினான் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றார் கடை. பிற உயிர்களின் துன்பத்தை தன் துன்பமாக கருதாவிட்டால் அறிவினால் என்ன பயன்கிறார். ஆக அறிவு இருந்தால் வந்து கருணைக்கு பயன்படுத்தப்படணும். ஏன்னா அந்த அறிவு கருணைக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டதன் விளைவுதான் இந்த உலகம் இப்படி தோன்றி நடந்து கொண்டிருப்பது. உலகத்தை படைக்கணும்னு யாரும் சுவாமி நிர்பந்திக்க முடியாது. இந்த பிறவியை எனக்கு கூட அந்த பிறவி அவனுக்கு கூட யாரும் சுவாமி நிர்பந்திக்க முடியாது. அவர் படைக்காமலே இருந்திருக்கலாம், ஆனாலும் படைத்திருக்கின்றார் என்றால் அவருடைய அளப்பரிய சக்தியினால் மட்டுமல்ல, அந்த சக்தி கருணையாக வெளிப்பட்டிருப்பதனாலதான். அதனால அந்த ஞான சக்தியானது அது அருளாகவே இருக்கின்றது. அருள் ஞானம் என்று இணைத்திருக்கின்ற அந்த பெருமையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த ஓங்கொழியாய் அனாதி மலையுருளையே போக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒளியாக, அப்படிப்பட்ட ஒளி வடிவிலே அருள் ஞானத்தையே திருமேனியாக கொண்டு கொண்டு பெருமான் இருக்கின்றார். அருகில யார் அந்த பெருமானை, அருகில யார் இருக்கின்றார், உலகத்தையெல்லாம் அவர் வழி நின்று படைத்து தந்த உமையன்னையார் இருக்கின்றார். உலகமெல்லாம் அளித்தருளும் உமையம்மை காண, அந்த பெருமான் உலகத்தையெல்லாம் படைத்த உமையம்மை காணும்படிக்கு என்ன செய்கின்றார், திருநடனம் ஆடுகின்றார். திருநடனம் ஆடும்போது அவர் என்னவெல்லாம் சூடியிருக்கின்றார், தேங்கமலும் மலர் தேம் கமலும் சேர்த்து எழுதும் போது தேங்கமலும் ஆகும். தேம் என்பது இங்கு மனத்தை நறுமணத்தை குறிக்கின்றது. மனம் கமலக்கூடிய மலர், கொன்றை மலர் சிறப்பாக உடையது. மலர் இதழி, இதழிங்கிறது கொன்றை தான். தேங்கமரும் தேங்கமலும் மலர் இதழி, இதழிங்கிறது கொன்றை. ஆக மனம் கமலும் கொன்றை மலரையும், திங்கள் நிலாவையும், கங்கை கங்கை ஆற்றையும், திகழ் அரவம் விளங்கக்கூடிய பாம்பையும் எதுல வச்சிருக்கிறார், வளர் சடை மேல் சேர வைத்து, தம்முடைய விரிந்த சடையின் மேலே அவற்றை எல்லாம் சேர வைத்து என்ன செய்கின்றார், திருநடனம் ஆடுகின்றார். எதன் பொருட்டு ஆடுகின்றார், நம்முடைய பிறவி துன்பம் நீங்கும் பொருட்டு. அது லேசில நீங்க கூடியதா, நீங்குவதற்கு மிக அரியது. நீங்களரும் பவ தொடர்ச்சி, பவம் என்பது பிறவி, தொடர்ச்சின்னா அது கரைகாண முடியாது வரும். பரிமேலர் சொல்வார், பிறவி பெருங்கடல்னார் வள்ளுவர். ஏன்னா அது வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா வினைகள், பிறவிதோறும் வினைகள் நம்மால் செய்யப்படுகின்றன. அப்போ பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்குவதற்கு அரியது அந்த பிறவி. ஆனா நீங்குவதற்கு அரிய பிறவியையும் யாம் நீக்கி அருள்வோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டுடன் அவர் திருநடனம் ஆடுகின்றார். நீங்களரும் பவ தொடர்ச்சி, நீங்க எங்கு நின்று ஆடுகின்றார், மன்றுள் நின்று, அந்த ஞான வெளியையே மன்றமாக கொண்டு மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய, அந்த சிற்றம்பலமாகிய அந்த வெளியிலே நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும். நிறுத்தம் தான் நடனம். நடனம் செய்கின்றார் இமையோர்கள் எல்லாம் துதிக்கும்படிக்கு. இந்த இமையோர்கள்ங்கிறதுக்கு நம்ம திருவூர் மாவளி சுவாமிகள் மூணு பொருளை வழங்கி நம்மை மகிழ்விக்கின்றார்கள். இமையோர்னா நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தேவர்கள், தேவர்கள் ஒரு இமையோர். ரெண்டாவது இமையோர் என்று சொன்னால் சீவன் முத்தர்கள், அவர்கள் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தம் பாரார். அந்த வகையில் அவர்களும் இமைக்காதவர்கள், இமைக்காதவர்கள் அந்த பரமாகிய சிவத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒரு இமையோர். இன்னொன்று எளிய மக்கள், அந்த மண்ணுலகத்து அடியார்கள், எளியோர்கள் எல்லாரையும் சொல்லலாம். யாரெல்லாம் தில்லையில போய் இந்த திருக்கூத்தை பார்க்கின்றார்களோ அவர்கள் அந்த பூஜையின் போது வேற எங்கேயும் நம்முடைய பார்வையை திருப்ப மாட்டார்கள். திறந்த கண்ணை மூட முடியாதவர்களால அப்படி ஆசையோடு பார்ப்பார்கள். ஆகவே வழிபடும் பக்தர்கள் எல்லாரையும் கூட அந்த இமையோர்கள் குறிக்கும் என்று சொல்லி, அப்படி தேவர்கள் சீவன் பரத்தையே பார்த்திருக்கும் சீவன் முத்தர்கள், தரிசனம் செய்யும் அடியார்கள் என்று சொல்லி மூன்று பொருள் சொல்லி மகிழ்விக்கின்றார்கள் திருவுரு மாவளி சுவாமிகள். அப்படி இமையோர்கள் எல்லாம் துதி செய்ய திருநடனம் ஆடுகின்றார். அந்த திருநடம் ஆடுகின்ற அந்த பூங்கமல மலர்த்தாள்களை, அந்த அழகிய தாமரை மலர் போன்ற திருவடிகளை எங்கெல்லாம் வைத்து போற்றுவோம், சிரத்தின் மேலும், புற வழிபாட்டுல அந்த சிரத்தின் மேல் வைத்து போற்றுவோம். அகத்துல அங்க தில்லையில கண்ட அந்த திருநடனத்தை இங்க வந்த போற அகத்தில் சிந்திப்போம் அல்லவா. அகத்தில் சிந்திக்கும் போது புந்தியினும் உற வணங்கி, புந்தியிலும் பொருந்த வைத்து வணங்கி போற்றல் செய்வான். அதை போற்றுதல் செய்வோமாக என்று சொல்லி அருமையாக இந்த பாடல்களை நடராஜ பெருமானை துதிக்கின்றார்கள். அப்ப சுவாமியினுடைய எல்லையில்லாத கருணை பாருங்க. இந்த ஆன்மா லேசில வீடு பேருக்கு வராது, பக்குவத்துக்கு வராது. இது பிறவி மேல பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கும். இதனுடைய பிறவி தொடர்ச்சி நீங்குவதற்கு அரிது என்று நன்றாக தெரிந்திருந்தும் மிக பொறுமையாக விடாமல் அந்த ஐந்தொழில் திருக்கூத்தை இயற்றுகின்றார் என்று சொன்னால், உங்க குழந்தை இப்ப தூங்க ஆரம்பிச்சிருக்கு, கரண்ட் போயிடுச்சு, எவ்வளவு எத்தனை மணி நேரம் கழிச்சு கரண்ட் வரும்னு தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட இல்லையா, தான் பேர குழந்தையை போட்டு தாத்தாவது பாட்டியாவது என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, விசிறிய வீசிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. இது விசிறி நின்னா உடனே அதை குழந்தை முடிச்சு ஆரம்பிச்சிரும், ஏன்னா அது ஃபேன்லயே வளர்ந்தது. ஆகவே எத்தனை மணி நேரம் ஆகும்னு தெரியாது, இப்படி வீச ஆரம்பிச்சிரோமே எவ்வளவு நேரம் நம்மளால வீச முடியும்னு கவலைப்படாம தம் உடம்புல சோர்ந்து விழுத வரைக்கும் வீசிருந்தா இருக்கும் போது அதை பார்த்து உருகுறோம். அந்த பேர குழந்தை மேலதான் அந்த தாத்தாக்கு எவ்வளவு பாசம்னு சொல்லி இல்லையா. அத மாதிரி நாமெல்லாம் வந்து என்ன எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டுமோ வீடு பேர் எடுவதற்கு நமக்கு தெரியாது. ஆனாலும் பெருமான் எவ்வளவுதான் இவர்களை வந்து நம்ம வந்து பக்கம் வினைப்பழங்களை ஊட்டி ஊட்டி திருத்துவதற்கு எவ்வளவு காலம் தான் நம்ம முயற்சி செய்வது அப்படின்னு ஒரு சோர்வு கொள்ளாமல், ஒரு சலிப்பு கொள்ளாமல் அவர் நீங்களரும் பவ தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோடு துதி செய்ய நிறுத்தம் செய்யும் அந்த வரிகளை தான் அப்படி சொல்ல வேண்டியது. அதுக்கு மேல அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. அவ்வளவு அற்புதமான இடம் சுவாமியினுடைய பரங்கரணை தெரிவிக்கின்ற ஒரு இடம் என்று கூறிக்கொண்டு நீ வரக்கூடிய பாடல்களை சிறிது நேரம் இடைவேளைக்கு பிறகு நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று தெரிவித்துக்கொள்வோம். திரு சிற்றம்பலம் மெய்யன்பர்களே, நம்முடைய சிந்தனையை தொடர்ந்து செய்யலாம். நடராஜ பெருமான் துதியாக விளங்கியுள்ள பாடலை சிந்தித்திருக்கின்றோம். அதிலே இன்னொரு அருமையான விஷயம் என்னவென்றால், பெருமான் எவ்வாறு திருநடனம் செய்கின்றார், இமையோர் துதி செய்ய திருநடனம் செய்கின்றார், எங்கு நின்று திருநடனம் செய்கின்றார், மன்றில் இருந்து ஞான பெருவழியாகிய சிற்றம்பலத்திலிருந்து திருநடனம் செய்கின்றார், மேலும் எவ்வாறு அவர் திருநடனம் செய்கின்றார், உமையம்மை காண திருநடனம் செய்கின்றார். உமையம்மை திருநடனத்தை காண்பது தாம் கண்டு நமக்கு வழங்கி அருள்வதற்காகத்தான் என்று சொல்வது சைவ சமயத்தினுடைய ஒரு அற்புதமான கருத்தாகும். அதற்கு மிக மிக அழகான ஒரு ஓமை சொல்லி நம்முடைய குரு சுவாமிகள் நமக்கு பேரின்பம் வருவார்கள். என்னவென்றால், பாலும் குழவி பசுங்குடர் பொறாதன, நோயும் மருந்து தாயுண்டாங்கு என்று சொல்வார்கள். ஆக குழந்தைக்கு ஒரு நோய் என்றால் அந்த நோய் தீர்க்கக்கூடிய மருந்தை அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில இருக்கின்றது. ஆனால் அதன் குடல் அந்த மருந்தை தாங்காது. அப்போ அதை தாய் ஏற்று தன்னுடைய தாய்ப்பால் மூலமாக அந்த குழந்தைக்கு வழங்குவது போல, எம்பெருமான் திருநடனத்தை காணும் ஆற்றல் இல்லாத ஆன்மாக்கள் எல்லாம் காண்பதற்கு துணையாக துணை செய்யும் பொருட்டு அதை தாம் கண்டருள்கின்றார் உமையன்னையார் என்று அந்த அருமையான கருத்தினை நமக்கு குமரன் சுவாமி விளக்குகின்றார்கள். அதான் உமையம்மை காண நிறுத்தம் செய்யும் என்ற ஒரு அருமையான ஒரு கருத்து. ஆக பிறவி தொடர்ச்சி நீங்குவதற்கு அரியது, இந்த பிறவி தொடர்ச்சியை தாம் ஏற்றக்கூடிய ஐந்தொழில் திருநடனம், இந்த பெருமானுடைய திருநடனம் அது ஐந்தொழில் திருக்கூத்தாகும். அந்த திருநடனத்திலே ஐந்தொழில் தத்துவங்களும் அடங்கி உள்ளன. இந்த ஐந்தொழில்களை செய்வதன் மூலம் இந்த ஆன்மாக்களை படிப்படியாக பக்குவப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக படிமுறையில் இந்த ஆன்மா இந்த நீங்குதற்கரிய பிறவியிலிருந்து நீங்கி உய்யும்படி செய்து விடுகின்றார். ஆக அந்த ஐந்தொழில் திருக்கூத்தினை இங்கே அருமையாக குறிப்பிடுகின்றார். உண்மை விளக்கம் என்ற சாத்திரத்திலே நடராஜ பெருமானுடைய அந்த திருமேனியிலே அந்த ஐந்தொழில் செய்யப்படுதல் எவ்வாறு குறிக்கப்படுகின்றது என்பதை ஆசிரியர் மனவாசம் கடந்தார் அவர்கள் அற்புதமாக விளக்கியுள்ளார்கள். அதன்படி உடுக்க ஏந்திய திருக்கரமானது படைத்த தொழிலையும், இந்த அமைந்த கரமானது காத்தல் தொழிலையும், அப்புறம் நெருப்பை ஏந்திய திருக்கரமானது அழித்தல் தொழிலையும் செய்வதாக குறிப்பிடுவார்கள். ஆக கூத்த பெருமானுக்கு திருக்கரங்கள் நான்கு, இதிலே மூன்று திருக்கரங்கள் முத்தொழில்களை ஆற்றுகின்றன. ஐந்தொழில்களாக சொல்லும் பொழுது மறைத்தல் அருளல் என்று இரண்டு தொழில்கள் பாக்கி இருக்கின்றன. மறைத்தலையும் அருளலையும் திருவடிகள் ஏற்றுகின்றன. ஊன்றிய திருவடி மறைத்தலையும் தூக்கிய திருவடி அருளலையும் ஏற்றுவதாக சொல்வார்கள். அப்ப மூன்று திருக்கரங்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை ஏற்றுகின்றன. அப்படி இருக்கும் பொழுது திருக்கரங்கள் நான்கு உள்ளன பெருமானுக்கு. அப்போ ஒரு திருக்கரம் கருதுகின்றதா, இந்த மூன்று திருக்கரங்களும் முத்தொழில்களை ஏற்றும் பொழுது நான் எதுவுமே செய்யவில்லை என்று சொன்னார் அது வீணாகிவிடும், வீணாகிவிடுமே ஆகவே நாம் ஒன்று செய்ய வேண்டும், ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று அந்த அந்த கரம் கருதுகின்றதான். கருதி என்னவென்றால், இந்த மூன்று திருக்கரங்களும் படித்தல் காத்தல் அடித்தல் தொழில்களை ஏற்றுகின்றன, திருவடிகள் இரண்டும் மறைத்தல் அருளல் தொழில்களை ஏற்றுகின்றன. அதிலே அருளல் தொழிலை இயற்றும் திருவடி எது, இரண்டு திருவடிகளிலே எந்த திருவடி அருளல் தொழிலை இயற்றுகின்றது என்பதை காட்டுகின்ற பணியினை நாம் செய்வோம் என்று சொல்லி அந்த திருக்கரமானது அந்த எடுத்த பொற்பாதத்தை காட்டிய வண்ணம், இதுதான் நம்முடைய இதுதான் ஆன்மாக்களுடைய கலக்கத்தை தீர்த்து அருளுதலாகிய அந்த அருளல் தொழிலை செய்யக்கூடிய திருவடி என்று அதை காட்டுகின்ற செயலை செய்கின்றது. அப்படி ஒவ்வொரு திருக்கரத்தினாலே ஒவ்வொரு தொழிலையும் திருவடிகளினாலேயும் மறைத்தல் அருளல் தொழில்களையும் எஞ்சியுள்ள ஒரு திருக்கரத்தினாலே இந்த அருளல் தொழில் செய்கின்ற திருவடியை சுட்டிக்காட்டக்கூடிய தொழிலையும் செய்து அருமையாக திருநடமிடுகின்ற பெருமானை தொழுது வாழ்வோம் என்று நம்முடைய ஆதீன மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அருமையாக பாடுகின்றார். அலங்கு மலர் கரம் மூன்றும் முத்தொழில் இயற்றிட, அலங்கு மலர் கலர் மூன்றும் முத்தொழில் ஆற்றிட, யாம் ஒன்று ஆற்றேயமாகில் இலங்குபயன் என்னை என எண்ணு இரண்டு திரு இரண்டு நவில் திருத்தாளுள்ளும் இரண்டு நவில் திருத்தாளுள்ளும் கலங்குதல் தீர்த்து அருள் ஒன்றை காட்டிடுதல் பூண்டு ஒருகை கவியா நிற்க புலங்குமணி மயமன்றுள் நின்று நடம் பொறிமுதலை தொழுது வாழ்வாம் என்று அருமையாக பாடுகின்றார். ஆகவே இரண்டு திருவடிகளிலே நம்முடைய கலக்கத்தை தீர்த்து அருள் செய்யக்கூடிய திருவடி இதுதான் என்று காட்டுதலையே தொழிலாக பூண்டு ஒரு திருகரம் விளங்குகின்றது என்று அருமையாக சொல்வார். இப்படி நடராஜ பெருமானுடைய திருக்கூற்றை பற்றி பல அற்புதமான செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. இனி அடுத்த பாடலிலே சிவகாமி அம்மையாருக்கு தூதி வைத்துள்ளார் ஆசிரியர். அந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். பரந்த பராபரை ஆதி பரனது இச்சை பரஞானம் கிரியை பரபோக ரூபம் தருங்கருணை உருவாகி விசித்தாசுத்த தனுகரண புவன போகங்கள் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி ஒன்றாய் விமலமாய் ஐந்தொழிற்கும் வித்தாய் ஞாலத்து அறந்தை கட மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னையருள் பாதமலர் சென்னி வைப்பான். இதிலும் ஆடல் காணும் என்று குறித்திருப்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்னையருள் பாதமலர் சென்னி வைப்பான் என்று முடித்திருக்கின்றார் சிவஞான சித்தியாரிலே. இதை போலவே சிவகாமி அம்மையாருக்கு ஒரு துதி உள்ளது. அந்த பாடலும் அன்னையருள் பாதமலர் சென்னி வைப்பான் என்ற இதே தொடரை கொண்டு முடிகின்றது. அதாவது அந்த தொடரை தான் இங்கும் பின்பற்றி இருக்கின்றார். ஏன்னா இதற்கு அதுதான் முதல் நூல். ஆகையினாலே இதற்கு ஏன் அப்படி மாமதி சிவாச்சாரிய சுவாமிகளுக்கு இல்லாத சொல் வளமா, அவர்களால் உருவாக்க முடியாத அடிகளா, இருந்தாலும் நான் இந்த ஆசிரிய மரபில் வந்தவன் என்பதை சுட்டிக்காட்டும் பொருட்டு ஆசிரியருடைய கருத்துக்களை மட்டும் கருத்துக்களை தருவதோடு மட்டுமல்லாமல் அவருடைய சொற்களை தொடர்களை கூட அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு மரபு, அதைத்தான் முன்னோர் மொழி பொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுவோம் என்று சொல்லி நன்னூல் சொல் கூறுகின்றது. முன்னோருடைய கருத்துக்களை மட்டுமல்ல, அவர்கள் கையாண்ட அந்த சொற்களையும் தொடர்களையும் கையாளுவதன் மூலம் இந்த ஆசிரியர் மரபிலே நான் வந்தவன் என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு பாங்காக இதை காண வேண்டும். அன்னை அருள் பாதமடர் சென்னி வைப்பாம் என்று சிவஞான சித்தியாரிடையே விளங்கக்கூடிய சிவகாமி அம்மையார் கூறியும் அப்படித்தான் முடிகின்றது. சரி, இப்ப இதற்கு பொருள் பார்க்கலாம். பரந்த பராபரை, பரந்த பராபரை என்றால் வியாபகமான மேல், பரந்த வியாபகமான, பரா மேலான, பறை என்று சொல்லும்போது பராசக்தி, வியாபகமான மேலான பராசக்தி. இது யாருடைய சக்தி? பரனது என்று சொல்லியிருக்கின்றார். பறை ஆதி கபல இருக்கு, பரனது, பரனது பரந்த பராபரை. பரனது சிவபெருமான், சிவபெருமானுடைய வியாபகமான மேலான அந்த பராசக்தியானது. சிவபெருமானுடைய சக்தி தான் எல்லா பொருளின் சக்திகளும் மேலானது. ஆகவே மேலானது என்பதனாலே இது பராசக்தி என்று சொல்லப்படும். அந்த பராசக்தி அம்மையாருடைய மயமாகவே இருப்பது திருநீரு. பராவணமாவது நீரு என்பார் ஞானசம்பந்த பெருமான், இல்லைங்களா? ஆக அந்த பராசக்தியானது ஆதி இச்சை ஞானம் கிரியை என்றெல்லாம் அது பாகுபட்டு விளங்குகின்றது. ஆதி, ஆதி என்று சொல்லும் பொழுது அது ஆதிசக்தி. இச்சை பரஞானம், இச்சைங்க போது இச்சாசக்தி, பரஞானம் மேலான ஞான சக்தி, கிரியை கிரியாசக்தி. ஆக பராசக்தி தான் ஆதிசக்தியாக விளங்கி அந்த ஆதிசக்தியினுடைய கூறுகளாக இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று மூன்று சக்திகள். எல்லாம் ஒரே பராசக்தி தான், ஒவ்வொன்றும் தனித்தனி சக்தி அல்ல என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா சக்திகள் பல என்றால் அந்த சக்திகளை உடைய பொருளும் பல ஆயிரும். அப்ப அது அநேக ஈஸ்வர வாதத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்திடும். சிவபெருமான் ஒருவன், அவன் சக்தியும் ஒன்றுதான். அந்த ஒரு சக்தி தான் ஆன்மாக்களை வந்து உய்ய கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி பல்வேறு சக்திகளாக அது விளங்குகின்றது. ஒரே சக்தி தான். ஆக இதற்கு வரையறையெல்லாம் சிவஞான சித்தியார் விரிவான சாத்திரம் அதுல சொல்லப்பட்டிருக்குது. ஆன்மாக்கள் மேல எப்பவும் சுவாமிக்கு கருணை உண்டு, எப்பவும் ஒருபடித்தான கருணை, அது இச்சை. ஆன்மாக்களின் உயிவுக்கு என்னெல்லாம் செய்யணும் என்று அறிவது, திட்டமிடுவது ஞானசக்தி, திட்டமிட்டவாறே செயல்படுத்துவது கிரியாசக்தி என்று சொல்வார்கள். அதுக்கப்புறம் பரபோக ரூபம் தரும் கருணை உருவாகி, இந்த சக்தி தான் சுவாமிக்கு உருவமாகவும் திருமேனியாகவும் விளங்குகின்றது. பரபோக ரூபம் தரும் கருணை உருவாகி இந்த சக்தியிலே, இந்த திருவருட்சக்தியிலே அழுந்திதான் ஆன்மா சிவபோகத்தை அனுபவிக்க வேண்டும். திருவருட்சக்தி மயமாக விளங்கினால்தான் ஆன்மா சிவபோகத்தை அனுபவிக்க முடியும். ஆகவே இங்கு பரபோகம் என்று குறிப்பிட்டது சிவபோகம். பரபோகம் என்றால் மேலான போகம், அது சிவபோகம் தான். மேலான போகம்னா சிவபோகம் தான். பரபோக ரூபம் என்றால் அந்த பரபோகத்தை அனுபவிப்பதற்கு ஏற்ற வடிவம், அது என்னவென்றால் ஆன்மா திருவருள் மயமாக விளங்க வேண்டும். அப்பந்தான் அதுக்கு சிவபோகம் கிடைக்கும். இப்போ ஆன்மாக்களாக நாமெல்லாம் இந்த சரீர மயமாக விளங்குகின்றோம். எதை சார்ந்தோமோ அதை மதன்மயமாக விளங்குவோம். இப்ப சரீரத்தை சார்ந்த சரீரமயமாகவே விளங்குகின்றோம். எனவே ஐம்புல போகங்களை தான் நம்மால் பெற முடிகிறது. அருளை சார்ந்து அருள்மயமாக விளங்கினால் அப்பொழுது சிவபோகம் கிடைக்கும். அருளை சார்ந்து அருள்மயமாக விளங்குதலைத்தான் ஏகநாதல் என்று சாத்திரங்களிலே சொல்வார்கள். ஆக சிவயோகம் என்றும் அதை தசகாரியங்களிலே ஒன்றாக சொல்வார்கள். அந்த ஆகவே அந்த அருளை சார்ந்து ஆன்மா அருள்மயமாக இருக்கும் போதுதான் சிவபோகம் கிடைக்கும். அதான் பரபோக ரூபம் தரும் கருணை உருவாகி என்று குறிப்பிட்ட ஆன்மாவுக்கு பரபோகத்தை தரக்கூடிய ரூபமாக விளங்குவது. ஆக அது எம்பெருமானுக்கு திருமேனியாகவும் விளங்குவது. விசுத்தா சுத்த தனுகரண புவனபோகங்கள் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி. உபாதானங்கள் என்று சொன்னால் உபாதானம் என்ற சொல்லானது அது வடமொழி சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் முதல் காரணம் என்பது. உபாதானம் என்றால் முதல் காரணம். உலகிற்கு முதல் காரணம் எது நமக்கு தெரியும், மாயை. மாயை மேவி என்றால் அந்த சக்தி சிவசக்தியானது மாயையோடு கலக்கின்றது. அதனால் அந்த சிவசக்தியின் தன்மை தெரிவதில்லை. அந்த மாயையை கொண்டு உலகத்தை படைக்க அது கருதுகின்றது, அதான் அதுக்கு பொருள். ஆக எதற்காக மாயை கலக்கிறது? உலகத்தை படைக்க வேண்டும். எப்படிப்பட்ட உலகம்? சுத்த உலகம், அசுத்த உலகம், ரெண்டு வகையான உலகங்களையும். அதான் விசுத்தா விசுத்தா சுத்த. விசுத்தா சுத்தம்னா விசுத்த அசுத்த. விசுத்தம்னா நல்ல சுத்தமானது, அசுத்தம்னா அந்த அசுத்தமயமான அந்த அசுத்த மாயையில இருந்து தோன்றக்கூடிய தனுகரணங்கள்லாம் அசுத்த தனுகரணங்கள். சுத்த மாயிலிருந்து தோன்றக்கூடியதெல்லாம் சுத்த தனுகரணங்கள், அதான் விசுத்தன்னார். விசுத்தா சுத்த தனுகரண புவனபோகங்கள் என்று சொன்னால் சுத்தமான தனுகரண புவன போகங்களை படைக்கும் பொருட்டும், நீங்களா விஞ்ஞான கடல் பொருட்டு படைக்கும் பொருட்டும், ஏனையோர் பொருட்டு அசுத்த மாயிலிருந்து அசுத்த தனுகரண புவன போகங்களை படைக்கும் பொருட்டும். அசுத்தம்னா இப்ப நம்ம உலகத்துல என்ன சொல்லுவோம், ஏதாவது தூசி பிற மாசுக்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்த அசுத்தமோ நீங்களா, அப்படிலாம் இல்லாம இருந்ததுன்னா அதை சுத்தம்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா மாயையில சுத்தம் அசுத்தம் எந்த காரணத்தினால் சொல்லப்படுது என்று சொன்னால், விஞ்ஞானகளுக்கு மட்டும் சரீரமாகவும் கருவிகளாகவும் பொருந்தக்கூடிய மாயை இருக்கிறதே, அந்த மாயை அதுதான் சுத்த மாயின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர்கள் கொஞ்சம் மேலான நிலையில இருக்கின்றார்கள். மூவகை ஆன்மாக்கள்ல தூய்மை அதிகமாக உடையவர்கள் அவர்கள் தான். மலப்பிணிப்பு, இந்த மாசு என்பது அந்த ஆணவ மலம் தான். மலப்பிணிப்பு அவர்களுக்கு தான் மிக குறைவு இல்லைங்களா. பிரளயாகலர் கூட பல பிறவிகள் எடுத்து பிரளய காலத்துல முத்தி பெறுகின்றார்கள். ஆக நம்மை விட அவர்கள் பக்குவத்தின் மேலானவர்கள் தான், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா விஞ்ஞானிகள் தான் அவர்களிலும் மேலானவர்கள். கண்ம மலம் கூட அவர்களுக்கு கிடையாது, ஒரு மலம் தான், அதுவும் ஏதோ பேரளவுக்கு தான் இருக்குது. அதனால அந்த விஞ்ஞானிகளுக்கு சரீரமாக பொருந்தக்கூடிய அந்த தனுகரணாதிகளை எல்லாம் தன்பால் இருந்து தருவது சுத்தமாயே. மலகன்மங்களோடு விரவாததுன்னு அதை சொல்லுவாங்க. மலகன்மங்களோடு விரவிய தனுகரணாதிகளை தருவது அசுத்தமாயே என்பார்கள். ஆகவே விசுத்த தனுகரண புவனபோகங்களையும் அசுத்த தனுகரண புவனபோகங்களையும் படித்து அவற்றை எல்லாம் காக்கும் பொருட்டு இந்த முதல் காரணத்தோடு பொருந்துகிறது இந்த சக்தி. சுத்தமாயையோடும் அசுத்தமாயையோடும் அதான் உபாதானங்கள் மேவி, உபாதானங்கள் பன்மையில சொல்லிட்டார்.

0: சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு பல பேராக சொல்லப்பட்டாலும் சிவசக்தி ஒன்றுதான். அந்தந்த தொழில் செய்யும் போது அந்தந்த பெயரை பெறுகின்றது. தொழில் இத்தனை தொழில்களையும் செய்கின்ற சக்தி ஒன்றுதான். ஒவ்வொரு தொழிலை செய்யும் போது ஒவ்வொரு பெயரை பெறுது. ஒரே மின்சக்தி தான் குழல் விளக்கில அங்க ஒளி தருகின்றது, ஒளியை விளைவிக்கின்றது. மின்விசிறியில அதை சுழற்றி காற்றை வந்து இயங்க செய்கிறது. இப்படி வெவ்வேறு கருவிகளில் வெவ்வேறு தொழிலை ஒரே மின்சக்தி செய்வது போல, நெருப்பினுடைய ஒரே சக்தியை பல்வேறு செயல்களை செய்வது போல, அப்போ அதுக்கேற்ற பல்வேறு பெயர்களை பெறுவது போல, அதுபோலத்தான் சிவசக்தியும் பல்வேறு தொழில்களை செய்யும் போது ஒவ்வொரு பெயர்களை பெறுகின்றது. ஆனால் அது பொருளால் ஒரு சக்தி தான், அதான் ஒன்றாய் விமலமாய். அதற்கு மல தொடர்பு என்பது கிடையாது, ஆணவ மல தொடர்பு என்பது சிவசக்திக்கு கிடையாது. ஆகவே அது விமலமானது. ஐந்தொழிற்கும் வித்தாய், ஐந்தொழிற்கும் வித்தாக இருப்பது சிவசக்தி தான். ஏன்னா நூல்கள்ல படைத்த தொழில் செய்பவர் பிரம்மா என்றும், காத்த தொழில் செய்பவர் திருமால் என்றும், அழித்தல் தொழில் செய்பவர் ருத்ரன் என்றும், இப்படி தனித்தனியாக அதற்கு மூர்த்திகள் சொல்வார்கள். சொன்னாலும் அவர்களிடமிருந்து தங்கி அவர்கள் வாயிலாக அந்த தொழிலை நடத்துவது சிவசக்தி தான். அதனாலதான் திருமூல தேவனாயனார் சொல்வார், அவளன்றி ஐவரால் ஆவது ஒன்றில்லை என்பார். இந்த ஐந்து மூர்த்திகளும் ஐந்து தொழில்கள் ஏற்றுகின்றார்கள் சொன்னால் சிவசக்தி தான் அவர்கள் வாழ்ந்து அந்த தொழிலை நடத்துகின்றது. ஆகவே சிவசக்தியாகிய அம்மை இல்லாமல் இந்த மூர்த்திகளால் சத்தமக்கூடிய தொழில்களை இயற்ற முடியாது என்பார். ஆகவே ஐந்தொழிற்கும் வித்தாய், ஞானத்து அறந்தை கடை, உலகத்தினுடைய துன்பம் கடை. உலகம் என்பது இங்கு உயிர்களை குறித்தது. உயிர்களின் மலப்பிணிப்பாகிய துன்பம் கெடும் பொருட்டு மணிமன்றுள் ஆடல் காணும் மணிமன்றிலே எம்பெருமானுடைய திருநடனத்தை கண்டருள்கின்ற அன்னை அருட்பாதமலர் சென்னி வைப்பான். அன்னை சிவகாமி அம்மனுடைய அருள்மயமான திருவடி மலர்களை சென்னியிலே வைத்து போற்றுவான் என்று இவ்வாறு இந்த துதியிலே கூறினார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என்

எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை. சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி ஞானக்கோர் ஏந்தி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியையும் அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, உயிர்கள் அத்தனையும் உய்து கூட வேண்டும் என்பதற்காக, ஞான செய்திகள் எல்லா உயிர்களிடம் அடைவதற்காக அரிய தொண்டினை செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க, இன்று முதல் தர்மபுர ஆதீனத்து குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்திருக்கின்ற சிவபோக சாரத்தில் சில செய்திகளை மூல நூலை வைத்தே நாம்

சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நூல் சைவர்கள் அனைவரும் கற்று தெளிய வேண்டிய நூல் என்பது ஆண்டோர்களது ஒரு துணிவு. இந்த நூலினுடைய சிறப்பை பற்றி முதலில் அறிந்து கொண்டும் பின்பு ஞானாசிரியருடைய பெருமையினை அறிந்து கொண்டும் நூலுக்குள்ளே செல்வோம். நம்முடைய சமயம் சைவ சமயம். உலகிலே பூ என்று பொதுவாக சொன்னால் தாமரையை குறிக்கும். பூ எனப்படுவது பொறிவாள் பூவே. மலம் என்று பொதுவாக சொன்னால் ஆணவ மலத்தை குறிக்கும். கோயில் என்று சொன்னால் தில்லையை குறிக்கும். புராணம் என்று சொன்னால் பெரிய புராணத்தை தான் குறிக்கும். சமயம் என்று சொன்னால் சைவ சமயத்தை மட்டுமே குறிக்கும். ஆகையினாலே தான் தாய்மான சுவாமிகள் சைவ சமயமே சமயம் என்று ஏகாரமிட்டு அங்கே கூறினார். இந்த சைவ சமயமானது மற்றைய சமயங்கள் எல்லாம் தம்முள் அடக்கி இது தலை நிமிர்ந்து நிற்பது. அப்படி இருப்பதற்கு காரணம் சைவ சமயத்திலே இருக்கின்ற பிரமாண நூல்கள். மற்ற சமயத்தினுடைய நூல்கள் எல்லாம் காலத்தாலும் இடத்தாலும் மக்களுடைய பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் முதலியவற்றாலும் வேறுபடும். ஆனால் நம்முடைய சைவ சமயத்திலே பிரமாண நூல்களிலே சொல்லப்பட்டது என்றைக்கும் மாறுபடாதது வேறுபடாதது. அன்று பேசியதும் உண்மை, இன்றும் அது உண்மை, என்றைக்கும் உண்மையாயிருப்பதைத்தான் நம்முடைய சைவ சமய நூல்கள் பேசுகிறது. அந்த வகையிலே நம்முடைய சைவ சமயத்திற்கு பிரமாண நூல் என்று சொல்லக்கூடியது வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம் என்று சொல்லக்கூடியது. இந்த வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம் இவைகளிலே இந்த சாத்திர நூல் என்பது தோத்திர நூலும் சைவத்திற்கு இரு கண்கள் போன்றது. ஆகையினாலேதான் திருநாவுக்கரசு சுவாமிகள் தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்றார். சாத்திரத்தின் பொருள் தெரிய தோத்திரத்தில் பயில்தல் வேண்டும். தோத்திரத்தின் பொருள் தெரிய சாத்திரத்தில் பயில்தல் வேண்டும். எனவே தோத்திரமும் சாத்திரமும் கொம்பும் கொடியும் போல அங்கே ஒன்றுக்கொன்று இணைந்ததாக இருக்கிறது. அந்த வகையிலே சாத்திரம் என சொல்லக்கூடியதிலே மெய்கண்ட சாத்திரம் 14. இந்த மெய்கண்ட சாத்திரம் 14களோடு நம்முடைய சாத்திர நூல்கள் நிற்கவில்லை. கட்டளை நூல்கள் 14 என்று இருக்கின்றது. துணை சாத்திர நூல்கள் துகளர் போதம், ஞானாமிர்தம் போன்ற துணை சாத்திர நூல்கள் எண்ணற்ற நூல்கள் இருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கு மேலாக மெய்கண்ட சாஸ்திரத்திற்கு மேலே நாம் கற்று தெளிய வேண்டியது பண்டார சாத்திரம் என்று ஒன்றிருக்கிறது. இந்த பண்டார சாஸ்திரம் என சொல்லக்கூடியது தர்மபுர திருமணத்திற்கென்று பண்டார சாஸ்திரம் என்று இருக்கிறது. திருவாவூர்தலை ஆகியோருக்கு பண்டார சாஸ்திரம் என்றும் இருக்கிறது. இந்த பண்டார சாஸ்திரங்கள் இந்த திருமணங்களுக்கு இருப்பது அது ஒரு அனுபவ நூல்களாக வைத்து சொல்லப்படுகிறது. இதை கேட்கின்ற பொழுது இத்தனை நூல்கள் இருக்கின்றதா என்று மலைவு கொள்ளுதல் கூடாது. எல்லா நூலும் ஒன்றுக்கு ஒன்று மாறுபடாது, முரணாது, ஒன்றுபோல்தான் எல்லாமே உண்மை பேசுகிறது. இத்தனை நூல்கள் எழுந்தது ஏனெனில் ஒரு நூலிலே சொல்லப்பட்டதை இன்னொரு நூலை தொகுத்து கூறும், இன்னொரு நூல் பகுத்து கூறும், இன்னொரு நூல் விரித்து கூறும், இன்னொரு நூல் சுருக்கியும் கூறும். எப்படியும் நம்முடைய மனதிலே தங்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நூல்கள் செய்ய வைத்திருக்கின்றார்கள். கேட்டல் சிந்தித்தல் என்று சொல்லுகின்ற பொழுது சிந்திக்கின்ற பொழுது சில ஐயப்பாடுகள் நம் மத்தியிலே ஏற்படக்கூடும். அந்த ஐயங்களையெல்லாம் நீப்பதற்கு நாம் இந்த நூல்களை எல்லாம் குறிப்பாக பண்டார சாஸ்திரத்தை படித்தால் தெளிவு ஏற்படும். சுருக்கமாக சொன்னால் மெய்கண்ட சாஸ்திரத்தை கற்று முடித்தவர்கள் இந்த பண்டார சாஸ்திரத்தை கண்டால் பண்டார சாஸ்திரத்திலே தோய்வு கொண்டால் பல செய்திகள் நமக்கு தெளிவை கொடுக்குவதாக அமைந்திருக்கும்.
இந்த சாஸ்திர நூல்கள் எந்த அளவிற்கு நமக்கு தெளிவு கொடுக்கும் என சொன்னால், ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணறிலே சில கிணற்றிலே கலங்கள் இருக்கும். அந்த கலங்களில் இருக்கின்ற நீரை சில தூரெடுத்தல் என்ற பெயரிலே நீரை வற்ற வைத்து அதை தெளிவாக்க முற்படுவர். அப்படி நீரை வற்ற வைத்து தூரெடுத்த பின்பு சிறிது நாள் கழித்து மீளவும் அது கலங்கு கலங்கள் தனியாக வந்துவிடும். ஆனால் அதே நேரத்தில் கிணற்றிலே இருக்கின்ற அந்த கலங்கள் நீர் ஊறிக்கொண்டிருப்பதை தெளிவாக்குவதற்கு தேத்தங்கொட்டை என்று ஒன்று இருக்கிறது. இந்த தேத்தங்கொட்டை என்று சொல்லக்கூடிய ஒன்றை அந்த கிணற்று நீரிலே போட்டு விட்டால் அந்த கிணற்று நீரில் எப்பொழுதும் கலங்கள் என்பது இல்லாது தெளிவாகவே இருக்கும். எனவே இந்த தேத்தங்கொட்டையானது கலங்கள் என்பதை அறவே நீக்கி ஒரு தெளிந்த நீரையே கொடுப்பதை போலத்தான் மெய்கண்ட சாஸ்திரமும் பண்டார சாஸ்திரமும் அந்த சைவ அன்பர்களுக்கு என்றைக்குமே ஒரு தெளிவை கொடுக்கும். இந்த பண்டார சாஸ்திரம் என சொல்லக்கூடியது என்ன என்பதை நாம் ஒரு இதை பொருளை பார்த்தல் வேண்டும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பிய சூத்திரம். இதில் பண்டார சாஸ்திரம் என சொல்லக்கூடியதிலே சாஸ்திரம் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அருள் வயப்பட்டவரை காப்பது. இதிலே பண்டாரம் என சொல்லக்கூடியது இரு சொற்களினுடைய ஒரு கூட்டமாக இருக்கிறது. பண்டம் ஆரம் என்று சொல்லக்கூடியது. இந்த பண்டம் ஆரம் என சொல்லக்கூடிய இதை பண்டாரம் என்று சொல்வது உண்டு. இந்த பண்டாரம் என்ற சொல் நம்முடைய தமிழ் மொழியிலே பழமையான ஒரு சொல்லாகும், பழக்கத்தில் இருக்கின்ற ஒரு சொல்லாகும். பெரிய புராணத்தில் கூட இந்த சொல்லாட்சி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பண்டாரம் என்பது கருவூலம் என்ற ஒரு பொருளை உணர்த்துகின்ற ஒரு சொல்லானது. அரசனானவன் தன்னுடைய பொருள்களை எல்லாம் சேமித்து வைத்திருக்கின்ற இடத்திற்கு அந்த கருவூலத்திற்கு பண்டாரம் என்று சொல்வது உண்டு. இது பரமணப்பாண்டியனது சரித்திரத்திலே அந்த கருவூலம் பண்டாரத்திலே இருந்து நம்முடைய சுக்கநாத பெருமான் என்னென்ன பொருள்களை எல்லாம் களவு செய்தார் என்பதை நாம் புராண வாயிலாக பாணபத்திரருக்கு எப்படி உதவி செய்தார் என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது அந்த செய்தி தெரிய வரும். எனவே பண்டாரம் என்பது பொருட்குவியல், நிதிக்குவியல் என்ற பொருளே வரும். பொருளை சேமித்து வைக்கின்ற இடத்திற்கு பண்டசாலை என்று வழங்குகின்ற வழக்கு இன்றும் இருக்கிறது. இதிலே பண்டாரம் என்ற சொல் பண்டம் ஆரம், பண்டம் என்பது இங்கே ஞானம் என்கின்ற பொருளிலே வருகிறது. ஆறுதல் என்றால் நிறைதலை உடையது. எனவே பண்டம் ஆறுதல் என்பது ஞானம் நிறைந்த குவியல் என்ற ஒரு பொருளிலே வருகிறது. இந்த பண்டம் என்பது ஞானம் என்கின்ற ஒரு பொருள்பட மணிமாசக சுவாமிகள் மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே அங்கே பண்டம் என்பது அருட்குவியல், ஞானக்குவியல் என்ற ஒரு பொருளிலே வருகிறது. இந்த பொருட்குவியல் என்பதற்கு பண்டாரம் என்பது இன்னொரு, அந்த பொருட்குவியல் என்பதற்கு பெரிய புராணத்திலே சேக்கரார் பெருமான் கோட்பிடி நாயனார் புராணத்திலே வருகின்ற பொழுது தன்னிடம் பிடிபட்ட திருநீர் அணிந்த அந்த அடியாரை நோக்கி இவரன்றோ பண்டாரம் எனக்கு என்றார். எனவே இவரன்றோ பண்டாரம் என்றால் இவரே எனக்கு நிதிக்குவியல் என சொல்லி பண்டாரத்தை திறந்து விடுங்கள், இந்த அடியாரும் எல்லோரும் வேண்டிய பொருள்களை அள்ளிச் செல்லுங்கள் என்று கூறுவதை போல அந்த பெரிய புராணத்திலே ஒரு சம்பவம் வருகிறது. இதே போலத்தான் நம்முடைய ஞானாசிரியன்மார்கள் பண்டார சாஸ்திரம் என ஒன்றை அருளி செய்து இதிலிருந்து ஞானத்தை முகந்து செல்லுங்கள் என்று பொருள்பட பண்டார சாஸ்திரங்களை நமக்கு தந்தருள் இருக்கின்றார்கள். ஞான கருவூலங்களாக விளங்குகின்ற ஆச்சாரிய பெருமக்கள்
தம்முடைய சிவானுபவ நிலையிலே இருந்து பரிபாகமுற்ற சீடர்களுக்கு கூறிய உபதேசங்கள் தான் பண்டார சாஸ்திரங்கள் என்று அங்கே சொல்லப்படும். இந்த சாஸ்திரங்கள் வேத சிவாகமங்கள் சித்தாந்த சாஸ்திர தோத்திரங்கள் இவற்றின் பிழிவாக விளங்குவது. எனவே இந்த வேதமாகமும் தோத்திரம் சாஸ்திரம் இவர்கள் பயின்றவர்கள் இந்த பண்டார சாஸ்திரத்திலே பயில்கின்ற பொழுது ஒரு தெளிவு நமக்கு நன்றாக அங்கே கிடைக்கும். இந்த முறையிலே நம்முடைய சனத்குமார நந்தியின் வழிவந்த மெய்கண்ட சந்தானத்து குருமூர்த்தி ஆகிய அதாவது கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிகர் அருளி செய்த நூல்களிலே எட்டு நூல்கள் பண்டார சாஸ்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எட்டு சாஸ்திர நூல்கள் என சொல்லக்கூடியவைகள் எட்டு பண்டார சாஸ்திரங்கள் எது என்றால், நம்முடைய குருஞான சம்பந்தருடைய நூல்களிலே எட்டு நூல்கள் பண்டார சாஸ்திரங்கள் எவை என்றால், சிவபோகசாரம், சொக்கநாத வெண்பா, முத்தி நிச்சயம், திரிபதார்த்த ரூபாதி தசகாரி அகவல், ஷோடச கலா பிரசாத சட்சம், சொக்கநாத கலித்துறை, பண்டார கலித்துறை, நவரத்தின மாலை என்பவைகள் ஆகும். எனவே இவைகளெல்லாம் பண்டார சாஸ்திரங்களாக வைத்து நம்முடைய ஞானாசிரியருடைய அந்த வாக்கை எட்டை பண்டார சாஸ்திரங்களாக வைத்து அங்கே சொல்லப்படுகிறது. இப்படி அருளி செய்திருக்கின்ற நம்முடைய குருமூர்த்தியாகிய ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் இந்த நூலினை கொடுத்து நம்முடைய சைவமும் தமிழும் வழக்கம் பெறும்படியாக பேருபகாரம் செய்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஒரு ஞான நூலை சிந்திக்கின்ற பொழுது அந்த ஞானாசிரியனுடைய வாழ்வையும் சேர்த்து சிந்தித்தல் வேண்டும். ஞானாசிரியன்மார்கள் சில தன்னுடைய வாக்கினால் மட்டும் ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சில ஞானாசிரியன்மார்கள் தன்னுடைய வாக்காலும் வாழ்வாலும் நமக்கு ஞானத்தை உணர்த்துவார்கள். இன்னும் சில ஞானாசிரியன்மார்கள் தான் வாழ்வையும் காட்டாது வாக்கையும் காட்டாது தன்னுடைய குருமூர்த்தி எதை போதித்தாரோ அதை அப்படியே தன்னுடைய மாணாக்கர்களுக்கு கூறியும் அந்த ஞான தானத்தை செய்து கொண்டு இருந்த ஞானாசிரியர்களும் உண்டு. மறைஞான சம்பந்தர் போன்ற ஞானாசிரியர்கள் அவர் நூலெதும் செய்யவிட்டாலும் வாழ்விலே சிறப்பான சம்பவங்கள் சொல்லப்படவிட்டாலும் அவர்களும் அந்த ஞானசாஸ்திர நூலினை அப்படியே ஆன்மாக்களுக்கு கிடைப்பதற்கு அவர்கள் ஒரு குருமூர்த்தியாக இருந்து ஒரு பேருபாரம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் வாக்காலும் வாழ்வாலும் நமக்கு ஞானத்தை உணர்த்துகிறார்கள். அப்பெருமானுடைய வாழ்நாள் சரித்திரத்தை நாம் சிறிது சிந்திப்பது அவசியமாகும். நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீலபுத்தூரில் ஏறத்தாழ 460 ஆண்டுகளுக்கு முன்பாக கார்காத்த சைவ வேளாளர் குளத்தில் சிவபக்தியும் அடியார் பக்தியிலும் சிறந்த சுப்பிரமணிய பிள்ளை என்பவருக்கும் மீனாட்சி அம்மையாருக்கும் சைவமும் தமிழும் செய்த தவத்தின் காரணத்தினாலே ஒரு சோமவார தினத்தன்று இவ்வூலகிலே திருவதாரம் செய்தருளினார். அந்த பெற்றோர்களானவர்கள் மதுரை சுக்கநாத பெருமானையே குலதெய்வமாக கொண்டிருந்த காரணத்தினாலே அந்த திருக்குழந்தைக்கு ஞான சம்பந்தர் என்ற திருநாமம் சாஸ்துகிறார்கள். 16 ஆண்டிற்குள் தமிழ் மொழி வடமொழி இரண்டிலும் மிக வல்லுநராய் ஆகம சாஸ்திரங்கள் எல்லாம் கற்று தெளிந்து நல்லொழுக்கம் மிக்கிருந்தார். இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான ஒரு செய்தி. 16 வயதிற்குள் எல்லாம் தெளிந்தார் என்றால் இவர்களெல்லாம் சாமு சித்தர்கள். சாமு சித்தர்கள் என்பவர்கள் பூர்வத்திலே சரியைகிரிய யோகத்தை முடித்து அந்த ஞானத்தின் தொடர்ச்சியாலே இந்த பூவுலகத்திலே வந்து ஆன்மாக்கள் பொருட்டு திருவவதாரம் செய்வார்கள். இவர்களுக்கு ஞான நூல் தேவையில்லை,
ஆனால் பெயருக்கு குரு என்ற ஒருவர் மட்டும் வேண்டும். ஆகையினாலே அவர்கள் ஞான நூல்களை தொட்ட பொழுது அந்த ஞான நூலினுடைய பொருள் அவர்களுக்கு நன்றாக துலங்கும். அதனால்தான் 16 வயது அளவிலேயே எல்லா நூல்களையும் கற்றுத் தெளிந்தார் என்று சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகிறது. இதே செய்தியைத்தான் கடவுள்மா முனிவர் நம்முடைய திருவாதவூரர் 16 வயது அளவிலேயே கலைகளெல்லாம் கற்று தெளிந்தார் என்று குறிப்பிட்டு காட்டுவார். காரணம், அவர்கள் நம்மை போன்று மானுட சட்டையை தாங்கி இருந்தாலும் அவர்கள் சாமு சித்தர்கள் என்பது அந்த புராணத்தால் நமக்கு உணர்த்தப்படுகிறது. அப்படி நம்முடைய பிள்ளை திருநாமமாகிய ஞானசம்பந்தர் என்ற நாமத்தை கொண்ட அந்த திருக்குழந்தை 16 ஆண்டிற்குள் எல்லா ஞானமும் பெற்றிருக்கின்றார். அப்பொழுது நம்முடைய சுப்பிரமணிய பிள்ளை அவர்களும் மீனாட்சி அம்மையாரும் தங்களுடைய குழு குலதெய்வமாகிய மதுரை மீனாட்சி அம்மை உடனுடைய சொக்கநாத பெருமானை தரிசிப்பதற்கு அந்த திருக்குழந்தையை அழைத்துக் கொண்டு மதுரை என்பதற்கு புறப்படுகிறார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த திருக்குழந்தையை அழைத்து அந்த திருக்கோயில் எல்லாம் நன்றாக தரிசனம் செய்து முடித்து பல நாட்கள் அங்கே தங்கி இருந்து தரிசனம் செய்கிறார்கள். பல நாட்கள் தங்கி இருந்த பின்பு திரும்புகின்ற நாளிலே திரும்ப முற்படுகின்ற பொழுது அந்த திருக்குழந்தையானது, இந்த ஆலயத்தை விட்டு நான் வருதல் இல்லை, இங்கேயே இருப்பேன் என்று அந்த குழந்தையானது அடம் பிடித்தது. அப்படி அடம் பிடித்ததற்கு காரணம் பூர்வ ஜென்ம தொடக்கு. அப்பெருமான் கூறிய திருவாக்கு, என் உயிருக்கு தொடர்ந்து நிற்கின்றயாய், தொடர்ந்து நின்ற என் தாயானை என் அப்பெருமானுடைய வாக்கின்படி எனக்கு எப்பிறப்பிலும் எனக்கு தொடர்ந்து தாயுமாய் தந்தையுமாய் இருக்கின்ற இந்த அவர்கள் வீட்டில் இருக்கின்ற இந்த ஆலயத்தை விட்டு நான் வருதல் மாட்டேன் என சொல்லி மதுரையிலேயே இருப்பேன் என்று அந்த திருக்குழந்தை அங்கே அடம் பிடித்தது. உடனே இதுவும் இறைவன் செயல் என கொண்டு அங்கே அந்த திருக்குழந்தையை விட்டு விட்டு பெற்றோர்கள் தங்களது ஊராகிய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு திரும்பி விடுகிறார்கள். மதுரையிலே தங்கி இருக்கின்ற ஞானசம்பந்தர் என்ற பிள்ளை திருநாமம் கொண்ட அந்த பெருமான் பொற்றாமரையிலே நீராடி நித்திய கர்மங்களை முடித்து ஆலவாய் அவனுக்கு நிகழ்கின்ற அந்த பூசனைகள் அனைத்திலும் கலந்து கொண்டு பேரானந்தம் பெருவாழ்வை அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தான். அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே திருக்கோயிலுள்ளே இருக்கின்ற பொற்றாமரை கரையிலே அங்கே வந்து நிற்கிறார். அப்பொழுது சிவனடியே சிந்திக்கின்ற சீலர்கள் அங்கே சிவபூஜனை செய்து அங்கே பதிகங்கள் பாடி ஆனந்த கண்ணீரை அங்கே பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அவர்கள் சிவபூஜை செய்தும் அங்கே பதிகங்களை பாடியும் அங்கே ஆனந்த கண்ணீர் வடிக்கின்ற அந்த நிலையினை கண்டதும் நம்முடைய இந்த திருக்குழந்தைக்கு தானும் இவர்களைப் போல் ஒரு பேரின்பம் எய்தல் வேண்டும் என்று மனதிலே ஒரு எண்ணம் தொடர்ந்து தானும் சிவபூஜை செய்தல் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உதித்தது. அதனால் ஆலவாய் அந்த பெருமானிடம் சென்று எனக்கும் பூஷணை செய்வதற்கு திருவருள் பாவியும் என்று அழகாக அங்கே ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார். அப்படி விண்ணப்பத்தை செய்கின்ற பொழுது இந்த சம்பவம் தான் நமக்கு ஒரு சிந்தனைக்கு உரியது. இந்த திருக்குழந்தையானது சிவபூஜை செல்வர்களை கண்டு தானும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்று அந்த எண்ணம் எழுந்ததற்கு காரணம் பூர்வ ஜென்ம தொடக்கு. இது எந்த இடத்திலே வைத்து இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என சொன்னார், நம்முடைய பெரிய புராணத்திலே சண்டீஸ்வர நாயனார், அதாவது விசால சர்மரானவர், அங்கே பசுவானது பசுக்கள் வந்து வலிய வந்து பால் அங்கே உகுப்பதை கண்டதும் இந்த பாலினை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று அன்பு எழுந்ததாம். அந்த பாலை பெருமானுக்கு அர்ச்சனை செய்து பூஷணை செய்து அபிஷேகம் செய்து தான் அதை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் பிறந்தது. அப்படி செய்ததற்கு அந்த பாலினை கண்டவுடன் அபிஷேகம் செய்து பூசனை செய்தல் வேண்டும் என்று அந்த எண்ணம் எழுந்ததற்கு காரணம் சேக்ரா சொல்லி காட்டுகிறார்.
முன்னை பிறவியினுடைய அந்த தொடர்ச்சி அப்படிம்பார் சேர்றார் அழகா சொல்றார். முன்னை அர்ச்சனையில் அளவையில் தொடர்ச்சி விளையாட்டால் பொங்கும் அன்பால். எனவே பூர்வ ஜென்மத்தில் செய்த அந்த சிவபூஜையினுடைய ஒரு தொடர்ச்சி, ஏனுடைய மகரான் முனைநாள் பணிந்து ஏத்தாரும் செய்த ஞானசம்பந்தர் குறிப்பிடுகிறார். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை என்று குறிப்பிட்டுக்காங்கிறார். இதே போன்று கண்ணப்ப தேவ நாயனார் அங்கே குடுமி தேவரை கண்டு வணங்க வேண்டும் என்று அங்கே நாணன் கூடிய உடனே வணங்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதிலே ஊற்றெடுத்தது. அந்த அன்பு ஊற்றெடுத்ததற்கு காரணம் சேர்க்கலார் பெருமான் அழகாக அங்கே அந்த காரணத்தை குறிப்பிடுகிறார். முன் செய்தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி என் அழகாக சொல்றார் பாருங்க. முன்பு செய்த தவத்தின் ஈட்டத்தின் காரணமாக அது தொடர்ச்சியாக இப்பொழுது அந்த அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கியது என்று சொல்லி காட்டுவார். சதமணிக்கோவை என்ற ஒரு நூல் இருக்கிறது, தர்மபுராதீனத்தினுடைய வெளியீடு, அருமையான ஒரு நூல், சைவர்கள் கற்று தெளிய வேண்டிய நூல். அந்த நூல் எப்படி அமைந்திருக்கும் என சொன்னால் சில கேள்விகள் மட்டும் அந்த நூலிலே இருக்கும், அதற்கு பதில் நாம் அறிவித்துக் கொள்ளுதல் வேண்டும். அது என்ன பதில் என்பதை உரையாசிரியர்மார்கள் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதிலே கண்ணப்பனுக்கு மட்டும் ஆறு நாளில் அருள் புரிந்தது ஏன் என்று ஒரு வினா எழுப்புகிறார். அதற்கு பதில் பூர்வ பூஜையின் தொடர்ச்சி என்று அதில் பதில் இருக்கும். ஆகையினாலே இந்த இடத்தின் கண்ணே நம்முடைய திருக்குழந்தையாகிய ஞானசம்பந்த சிவபூஜை செல்வர்கள் சிவபூஜை செய்வதைக் கண்டு தானும் பூஜனை செய்ய வேண்டும் என்று அந்த எண்ணம் எழுந்ததற்கு காரணம் பூர்வ ஜென்ம தொடக்கு. தன்னுடைய எண்ணத்தை சுக்கநாத பெருமானிடம் விண்ணப்பம் பண்றார். சுக்கநாத பெருமானிடம் விண்ணப்பம் பண்ணிய உடனே வாயானை மனத்தானை மனத்திருந்த கருத்தானை என்று குறிப்பிட்டு காடுகிறார். எனவே எண்ணியதை எண்ணியாங்கு தருகின்ற நம்முடைய பரம்பொருளானவர் அவருக்கு உடனே அந்த திருக்குழந்தைக்கு கனவிலே எழுந்தருளி, ஞானசம்பந்தா நீ என்னை பூஜிக்க விரும்பினால் ஆகையினாலே உம்முடைய எண்ணத்தை பூர்த்தி செய்ய நாம் சிவலிங்க ரூபத்தில் பெட்டகத்தோடு பொற்றாமரை அந்த பொய்கையின் ஈசான மூலையில் இருக்கிறோம், அதை சென்று மூழ்கி எடுத்து உன் விருப்பப்படி பூஷிப்பாயாக. பெருந்திறனை பாருங்க, பால் என்று கேட்டதற்கு பார்க்கடலே கொடுத்தார், இங்க பூஜை செய்வதற்கு ஆவல் என்றார். உடனே தன்னையே மூர்த்தியாக கொடுக்கிறார். தன்னையே மூர்த்தியாக கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் பெட்டகத்தோடு கொடுக்கிறார். இதுதான் நம்முடைய பெருமானுடைய அளப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடியது. எனவே கனவிலே வந்து ஈசானமூல் பொற்றாமரை ஈசான மூலையிலே பெட்டகத்தோடு யாம் சிவலிங்க வடிவிலே இருக்கிறோம், நீ எடுத்து பூசனை மூழ்கி எடுத்து பூசனை செய்வாயாக என்று அழகாக திருவாய் வளர்ந்தான். கனவிலே முடித்தவுடன் நம்முடைய பெருமான் நம்முடைய ஞானசம்பந்தராகிய திருக்குழந்தையார் எழுந்தார். கனவிலே கண்ட அற்புதத்தை கண்டு பெருமானது பெரும் கருணையை வியந்தார். உடனே பெருமான் முன்பாக சென்று ஆடினார் பாடினார் ஆனந்த பூத்தாடுகிறார். பின்பு வைகை பொழுது எப்பொழுது வரும் என்று காத்திருந்து குற்றாமரை தீர்த்தத்தில் ஈசான பாகத்தில் நீரில் மூழ்கி காணுகின்ற பொழுது அங்கே பெட்டக கோயிலோடு அவர் கையில் சொக்கநாத பெருமான் அங்கே வந்தருளி அதை ஆற எடுத்து அப்படியே கழிப்பு மீக்குற அப்படியே எடுத்துக்கொண்டு சென்று அதுதான் நம்முடைய பெருமான் அந்த பெட்டகம் கிடைத்தவுடன் அப்படியே எடுத்து அணைத்துக் கொண்டு பெருமான் சன்னதி முன்பாக சென்று அப்படியே ஆனந்த கண்ணீர் உகுத்தார். ஆனந்த கண்ணீர் உகுக்கின்ற அவரது திருவாயில் இருந்து அந்த பெருமான் சொக்கநாத பெருமான் கொடுத்த அந்த கொடையினை நினைந்து ஒரு அழகான ஒரு கவிதை செய்தார்.
சொக்கநாத கலித்துறை என்று சொல்லக்கூடியது. அந்த பெருமான் தனக்கு செய்த பேர் உபகாரத்தை அந்த திருப்பாட்டிலே உணர்த்தி காட்டுகிறார். கண்ணுக்கு இனிய பொருளாகிய சொக்கன் அல்லவா, அழகன் அல்லவா, மனதை ஈர்க்கின்றவன் அல்லவா. ஆகையினாலே அவர் எப்படி இருக்கிறானா, கண்ணுக்கு இனிய பொருளாகிய என் கரத்தில் வந்தாய். காட்சி பொருளாய் மட்டுமில்லை, கையிலே கிடைக்கும்படியாக என் கரத்திலே வந்து விட்டாய். கண்ணுக்கு இனிய பொருளாகிய என் கரத்தில் வந்து

0: நிறைந்துள்ளே நன்றிப்படிசை மதுராபுரி சொக்க நாயகனே, என்னை ஆனந்த ஆரிக்குள் ஆனந்த கடலுக்குள் அமிழ்த்தும் என்று அழகாக அங்கே விண்ணப்பம் செய்தார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நமஃ. சைவம்.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: இந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த பாவத்தை பத்தி கொண்டு தொஷா என்ன பண்ணுகிறான், மகன் இறந்து போனான் என்று பெரிய வேள்வி செய்து விருத்தாசுரனை அழைக்கிறார். அவனை போய் இந்த இந்திரனை அழித்து அவனை கொண்டு விட்டு வர வேண்டும் என்று ஆணையிடுகிறார். இதற்கிடையிலே இந்த இந்திரன் நடுங்கி போய் மறைந்திருக்கிற காலத்துல இந்திரவதை சும்மா இருக்கக்கூடாது, எப்பவும் பதவி சும்மா இருக்கக்கூடாது, சீட்டு வந்து காலியா இருக்கக்கூடாது, யாராவது உட்கார வைக்கணும். அந்த மாதிரி அந்த காலத்துல தேவர்கள் எல்லாம் பாண்டிய நாட்டில இருக்கக்கூடிய ஒரு மன்னன் 100 அசமய தியாகம் பண்ணினான், அவனை கூப்பிட்டு நீ இந்திர பதவியில இருந்தான்னா ஜாம ஒழுங்கா இருக்க வேண்டியதானே. முதல்ல சீட்ல உட்கார்ந்தவொடனே என்ன கேட்டான்னா, இந்திராணி மீது எங்க இருக்குன்னு கேட்டான். அவ பதவி போனான், ஏய் பெர்மனன்ட் கூட இல்ல டெம்பரரியான சாமி, அவன் இங்க இருக்கான், இந்திரன் போயிட்டான்னா பரவாயில்ல அப்படின்னு உடனே பார்த்தான். வியாழ பகவான், அப்பா இந்திரா அவ வீட்டுக்கு போதுனா சில சடங்குகள் இருக்கு, 7 முனிவர்கள் இருக்காங்க பாருங்க, அகத்திய மலர் அஸ்திரி கௌதமர் முதலா 7 முனிவர்கள் உன்னை தாங்கி வரணும். எவ்வளவு பெரிய பதவி பாருங்க, எவ்வளவு பெரிய யோகிகள் ஞானிகள் இவனுடைய பல்லக்க சமக்கணும்னா எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் நினைச்சு பாருங்க. சாதாரணமான இல்ல, யோகிகளா இருந்தாலும் கூட அந்த புண்ணிய பலனை அவர்களுக்கு கொடுப்பதற்கு சுமந்து கழிக்க வேண்டி இருக்கிறது. அவர்கள் பல்லக்க தொங்கினார்கள், முன்கோலில 3 பேர்கள், பின்கோலில் 4 பேர், பல்லக்கில் ஏறிட்டான். ஏறி உட்கார்ந்தவன் அவசரமா போங்கிறான். இந்த முன் தாங் கொம்பு தாங்கி இருக்கிறவர் குட்டையான ஆசாமி அகத்திய, இந்த பின்ன இருக்கிற நெட்டையான ஆட்களுடைய பாரம் பூரா இவனுடைய தோழவர். இவர் வேகமா வேற போன்னு சொல்றானா, அடப்பாவி நீ சர்ப்ப சர்ப்பன் வேகமா சொல்லி சர்ப்பமா போனார். ஆக மலைப்பாம்பாக அந்த பல்லக்கில இருந்து ஓடி போனான். அது அற்பரானவருக்கு செல்லம் அல்லது அழிவுக்கு வழி உண்டோன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கதைகளை சொல்லுகிற போது நீதிகளை அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய செல்வம் உடையவனாக இருந்தாலும் அற்பனாக இருந்தால் அந்த செல்வம் அவனை அழித்து விடும், அவனுக்கு அது பாதுகாப்பு என்பது கிடையாது. நுணலும் தன் வாயால் கெடுதல் போல இருந்தார். அப்படி அழிந்த பிறகு அவனை பார்த்து எப்படியாவது இந்த விருத்தாசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக முயன்று செய்கிற போது அவனுடைய அந்த வஜ்ராயுதம் இருக்கிறதே அது பழுதுபட்ட ஆயுதமாக கூட்டது. அப்போது மகாவித்து சொல்றார், ததீசி முனிவர் என்று ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட போனா உனக்கு ஒரு ஆயுதம் கிடைக்கும். அசுரர்களும் தேவர்களும் தங்களுடைய ஆயுதங்களோட அங்க வரக்கூடாது, எவ்வளவு சிஸ்டம் பாருங்க. ஒரு பொது இடத்துக்கு வரும்போது ஆயுதத்தோட வரக்கூடாது என்று சொல்லி எல்லா ஆயுதங்களையும் கொண்டு போய் அசுரர்களும் தேவர்களும் தரிசனத்தை கொடுத்தார்கள். அவர் பல நாள் பார்த்தாரு, பிறகு அவற்றையெல்லாம் எடுத்து ஒன்றாக திரட்டி விழுங்கி விட்டார். அது முதுகந்தண்டாக இருக்கிறது அவர்கள் போய்க்கிறார். முதுகந்தண்டை கேட்ட கொடுப்பான, நீ பயந்து போய் கேட்கிறார். அப்ப சொன்னார், நாய் நமது என்று சொல்லக்கூடிய உடம்பு, பெற்ற தாய் என்னுடைய என்னால் பெறப்பட்ட உடம்பு என்று சொல்வார், பிதா நான் தந்த உடம்பு என்று சொல்வார். இப்படி உலகத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பேய் நமது என்று சொல்லக்கூடிய உடம்பு, இந்த உடம்பினால என்ன பெருமை இருக்கிறது? அதான் சொன்னார், எங்கும் உரியன் பெரு வள்ளுவருடைய வாக்கை அங்க இருக்கிறார். இந்த உடம்பை நான் விட்டு போகிறேன் என்று அந்த மூல கணலை ஏற்றி அந்த சிரசு வழியாக தன்னுடைய உயிரை நல்ல கதிக்கு செலுத்தினால் அந்த உடம்பு விழுந்தது. அந்த முதுகந்தண்டை தேவதச்சன் வச்சராயுதமாக கொடுக்க அந்த ஆயுதத்தை எடுத்துக் கொண்டு விருத்தாசுரனை வெல்ல போகிற போது அவன் பயந்து ஓடி போய் கடலடை அங்கே கறந்து கொண்டார். சரி பார்த்தான், அப்ப அகத்தியர் போய் போகிறான், சாமி இந்த விருத்தாசுரனை கொல்ல வேண்டும், இவன் வெற்றி பெறுவதற்காக 2 முனிவர்கள் அவர் உடம்ப போட்டுட்டு போனாரு, இவர் கடலை குடித்தார், உப்பு கடல் ஒரு உப்பு டம்ளர் உப்பு தண்ணியும் ஒரு டம்ளர் குடிக்க முடியுமானுமாக கடலையே குடித்தார் ஐயா. ஞானிகள் செய்கிற தவத்தினாலே மற்றவர்கள் வெற்றி பெறுகிறார். ஆக ஞானிகளுடைய தயவு இருக்குமானால் நாம் வெற்றி உடையவர்களாக என்றைக்கும் விளங்கலாம். ஆனால் அகத்தியர் குடித்தார், உளுந்த அளவாக ஆக்கி ஆசமனம் செய்தார், அந்த விருத்தாசனை கொண்டார், உடனே பழி பத்தி மறுபடியும் ஒரு பெண்மகத்தி வந்தது. ஜாட பகவான் சொல்றாரு, மண்ணிலே போய் கழிக்க வேண்டிய விண்ணிலே இருக்கிறவன் மண்ணிலே வர வேண்டியா இருக்கு. அதனால புவனியில் நாம் போய் பெறவாமை நாள் நாம் போக்குகின்றோம் அவமை. சிவன் உய்ய கொள்ளுகின்ற ஆறு, சிவபெருமான் எழுந்தொருளி இருந்து உயிர்களை உய்ய கொள்ளுகின்ற இடம் ஆறினாலே பூமியிலே போய் கைலாயத்திலிருந்து தொடங்கி பல தலங்களை ஜெயித்துக் கொண்டு வருவார். திருவிழா புராணம் மதுரையினுடைய பெருமை மட்டும் சொல்லல, ஏறத்தாழ ஒரு 64 ஊர்களை பற்றி திருவுருளை பற்றி விளக்கமாக சொல்லப்படுகிறது. தலையாத்திரையே போய் தோன்றலாம். அர்ச்சனை படத்துக்கு வருகிற இன்றில வருகிற முனிவர்கள் எல்லாம் பல தலங்களை தரிசனம் கொண்டு மதுரை கொண்டு வழிபாடு செய்தார்கள் நூலிப்பார். ஆகவே அப்படி வந்து இந்த கடம்பவன காடாக இருக்கிறது, காட்டின் ஒரு பக்கமாக இருக்கிற போது மெல்ல தன்னுடைய உடம்பில இருந்து பாலம் இறங்குவது போலே, அந்த சுமை இறங்குவது போல உணர்வு வந்தது. இங்கேயும் ஒரு அற்புதம் இருக்கிறது. சென்று தேடி வாருங்கள் சொல்லும் போது கடம்ப மர நீழலிலே கண்ணுதர் பெருங்கடவுள் கருணை ஊர்த்தியாக அலர்ந்திருக்க கண்டு போய் சொன்னார்கள், இங்க வந்த போது குரங்குகள் எல்லாம் மாணிக்க மரகத்தை எடுத்து வச்சு அருவினால பூஜை பண்ணலாம், குரங்கு புத்திக்கு கூட பூஜை பண்ணணும் இருக்கு. நல்ல தவளை வெயிலிலே துன்புறுகிறது என்று நாகம் படையெடுத்து நிழல் தருகிறான். அப்ப நல்ல இடம் என்பதற்கு இதெல்லாம் அறிந்து வருகிற போது பெருமானை பார்த்தான் வணங்கினான் அன்பு மீதுற அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று ஆதரிக்கிறது உள்ளம், ஆதரிக்கின்றது உள்ளம் தேவாராக. அப்படியே பொட்டாமரைகளை நீராடினா மலர்கள் நீரும் மலரும் இருந்தா போதும், நீரும் மலரும் இருந்தா போதும். நீர் இருந்தது மலர் இல்லை, மலர் இல்லை என்று பக்தருடைய மனத்தை அறிந்தவுடனே பொட்டாமரை மலர் மலர் செய்தார். தேவதத்தனை நினைந்தான் இந்திர விமானம் எழுந்தொழுகிறது. 8 யானைகள், 16 சிங்கங்கள், 32 பூதங்கள் அமைந்த ஒரு அருமையான விமானம், விண்ணொளி விமானம், விண்ணிலி விமானம். அந்த விமானத்துக்குள்ள பெருமானை எழுந்தள்ள பண்ணினார். இந்த பொட்டாமரையும் நீரும் கொண்டு சிறந்த வழிபாட்டை செய்தான். செய்த பிறகு இறைவன் எழுந்தொழி உன்னுடைய பாம நீங்கிட்டு உனக்கு என்ன வேணும்னர், நான் இங்கே உன்னுடைய அடியாரோட அடியானாக இருக்கிறேன். உடவட அந்த வேலையில வச்சுக்காத, அதுக்கு ரொம்ப நாள் இருக்கு. அடியார் கூட்டத்துக்குள்ள வருதுன்னா சாமானியம் நடிச்சியோ, உடையாள் உண்டன் நடுவதற்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடியன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அவர் கண்டிஷன் போடுவாரு, அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும். அது மாதிரி அடியார் கூட்டத்துக்குள்ள வர்றதுக்கு என்ன நாடு இருக்கப்பா, நீ போய் அங்க உள்ள போகங்கள்லாம் மூழ்கி அதுக்கப்புறம் மேலான சித்தத்துக்கு வந்த பிறகு இருவினை ஒப்பு மலபரி பாகம் வந்து உன்னோட மேல சத்தினி பாகம் படுகிற போது நீ வரலாம் அடியானாக வரலாம். அது வரைக்கும் நீ அந்த அனுபவங்களை அனுப்பிச்சிருக்கணும், உனக்கு யோகியது அதுதான். நீ போ, உனக்கு உள்ள கடமையை நீ செய். இப்ப சிவனடியானா வந்துடாது, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுறதுன்னா அவரவருடைய பணிகளிலே உரிய பணிகளை சரியாக செய்து கொண்டு வர வேணும். கொஞ்சம் கொஞ்சமா சுத்த சித்தி வந்த பிறகுதான் மேல்நிலைக்கு வரணும். திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொன்னா அது பக்குவம் இல்லாத அறவே காட்டித்தனம். ஆகவே அவரவருடைய நிலையில அவரவருக்குரிய கடன்களை உரிய முறையிலே செய்து அவற்றினுடைய பயன்களை நன்றாக தீக்கி பிறருக்கும் தந்து அதனாலே அறிவு தெளிவு உண்டாக உண்டாக உண்டாக உயர்ந்து பெருநிலைக்கு போக வேண்டுமே. திடீர்னு ஒரு பாய்ச்சலாக பயந்து விடுவோமானால் அது இறைவனுக்கு உறப்பான செயல் இல்லை என்று இந்திரனுக்கு சொன்னார். இந்திரன் மகிழ்ந்து கொண்டு சொன்னார், நீ ஆண்டில ஒரு நாள் சித்திர மாசத்துல சித்திரா பௌர்ணமி என்று மதியத்துல வந்து ஒரு நாள் ஒரு வேளை நீ வழிபாடு செய்தால் இவன மாதிரி ஒரு கடவுள் எங்கேயாவது உண்டா, 365 நாளும் நீ முப்போதும் செய்த வழிபாட்டினுடைய பயனை பெறுவாயினர். எவ்வளவு சுலபம் பாருங்க, மதுரைன்னு நினைச்சாலே போருமா, கேட்டாலே போருமா. இப்படி இந்திரனுடைய பழியை தீர்த்தான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நிலையில இருக்கிறவர்களும் கூட தவறுவார்கள். தவறினாலும் கூட இறைவனுடைய அருள் இருக்குமானால், ஞானிகளுடைய தொடர்பு இருக்குமானால், உயர்ந்தவருடைய நெறிகாட்டுதல் இருக்குமானால் அதிலிருந்து பிழைக்கலாம். மாணிக்கவாசகர் சொல்லார், மாதாவதற்கு பிழைத்து ஒன்று தெய்வம் ஒன்றவர் சித்தம் உண்டாகி தேடி வருகிற நிலையெல்லாம் சொல்வார். அப்படி இந்திரனுடைய பழி தீர்த்த பிறகு அவன் செம்மாந்து அங்க உலா வருகிறான். உலா வருகிற போது இந்த வெள்ளையானை நிலை செருக்கோடு வருகிற போது அகந்தையினாலே அவன் எல்லா தேவர்களெல்லாம் கொடுக்கிறாரு, பொருள் எல்லாம் வாங்குறான். அலட்சியம், அவன் நினைத்ததெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக வருஷம் இருக்கு, காமதேனி இருக்கு, எத்தனையோ இருக்கு. அந்த இடத்துல துர்வாச முனிவர் என்று ஒருவர் போய் சேர்ந்தார், ரொம்ப கோபக்கார முனிவர். அவர் காசியிலே துர்வாச லிங்கம் என்று ஒன்று பிரதிஷ்ட பண்ணி, அப்ப காசிக்கு போனா ஒரு லிங்க பிரதிஷ்ட பண்ணணும், காசியில பண்ண முடியாவிட்டாலும் நாம ஊருக்கு வந்த பிறகு காசி லிங்கம் காசி விஸ்வநாதன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா கோயிலும் காசி விஸ்வநாதன் இருக்கும். நகரத்தார் என்ன பண்ணுவாங்க, எங்க திருப்பணி பண்ணாலும் அண்ணாமலைநாதரையும் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கட்டாயமா இருக்கும். திருப்பணி பண்ணாங்க நகர்த்தார் திருப்பணினா அங்க ஒரு மீனாட்சி சொக்கலிங்க நிச்சயமா இருக்கு. 43 கோயில்ல சிவாலயத்துல கிட்டத்தட்ட 23 கோயில் மீனாட்சி சொக்கலிங்கம், நகர கோயில் அல்லாத கோயில் சொல்றேன். நகரத்தார் வாழ்கிற ஊர்கள்ல 43 கோயில், 20-23 கோயில்கள் மீனாட்சி சொக்கநாதர். மீனாட்சி சொக்கநாதர் மேல அவ்வளவு ஈடுபாடு. ஆனாலே துர்வாசரங்க லிங்கம் அமைத்து காசியில வழிபாடு செய்து அந்த வழிபாட்டினுடைய பயனாக முடியிலே இருந்து ஒரு தாமரை மலர் விழுந்தது. அதாங்க திருவருள் வந்து எப்படி வெளிப்படுதுன்னு சொன்னா, கையிலே ஒரு அற்புதமான அற்புத தெய்வம் இதனின் மட்டுண்டோ, தன்னை அன்போடு அஞ்சலத்தில் வைத்து சொற்பத பொருள் உணர்வுகளுக்கு எத்தனை எத்தனை இன்பங்கள் உண்டோ அத்தனையும் அவர்களுடைய நிலைக்கு தக்கப்படி கொடுக்கும். துர்வாசருக்கு மலராக மலர்ந்தான் பெருமான். அதை மன்னிய என் சிந்தை மலர்ந்த மலர்ச்சி என்று சொல்லி தாங்கிக் கொண்டு போகிற போது இங்க உலா வருகிறார். அவனுக்கு இந்த சிவபிரசாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனா உயர்ந்தவர்கள் என்னன்னா, நாங்களே வாரி பூஜை கொண்டு வந்துட மாட்டாங்க, கையில் கொண்டு வச்சுக்காங்க. இந்த ஊருக்கு போனேன், இந்த பிரசாதம் உங்களுக்கு. அந்த பிரசாதத்தை கொடுக்கற போது அவன் ஒரு கை நீட்டி வாங்கினான். சிவபிரசாதத்தை ஒரு கை நீட்டி வாங்க கூடாது. பெரியவர்கள் கொடுக்கறத ரெண்டு கை நீட்டி வாங்கணும். பிரசாதத்தை இன்னும் தலைவணங்கி வாங்கணும். இவன் அங்குசத்தினால வாங்கினான், வாங்கி மத்தகத்து மேல வச்சான். அந்த ஒரு கையினால வாங்கின இவன் ஒரு கையை உடைய அந்த யானை என்ன பண்ண, கையினால இழுத்து போட்டு காலில் நீட்டி துர்வாசருக்கு கோபம் விட்டது. ஏய், உன்னுடைய இருமாப்பும் தொழவம் அணிந்தவனுடைய இருமாப்பும் இசைவனுடைய இருமாப்பும் ஆலாரம் உண்டவனை பூசித்த பூ பேரல்லவா, அதை நினைக்கலையே. சிவபெருமான பூஜை பண்ண பலன்தானப்பா உனக்கு இந்த பதவி எல்லாம். உன்னுடைய முடி பாண்டியன் ஒருவனாலே திறக்கடவது, உடனே சாபம் வாழ்த்தும் வசவும் உடனே நிக்காது. ஞானி எடுத்துல உடனே வெளிவந்துடும். அவங்கதான் ஞானி. கொஞ்சம் மறத்தாங்கன்னு வச்சு அவங்க கரவு உடையவர். கோபம் வந்தாலும் உடனே வரும், வாழ்த்து வந்தாலும் உடனே வரும். மறைப்பு என்பது அவர்கள் கிடையாது. பிடிக்கலன்னா உடனே சொல்லிடுவாங்க. மறத்தான கொஞ்சம் நனித்த நாகரிகம் எல்லாம் அதுதான் யோகிகளிடையே ஞானிகளிடையே இருக்கக்கூடாது. உடனே சொல்லிடுவாங்க. சாபம் வந்துட்டு முடிச்சலர கடவுனார். இந்த யானை காட்டானையாக போகட்டுனார். வெள்ளை யானை எப்படி விட்டது, எட்டு திசை யானைகள்ல சிறந்த சுந்தர திசைக்குரிய யானை வெள்ளை யானை. அந்த யானையை காட்டானை போனா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஏதான் நல்ல இருக்கிற உடம்பு கொஞ்சம் பொதி பொதி வந்தா எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு யானை இந்திரன் ஏறி வருகிற யானை சுத்து போனார்கள். அவர் இப்படிப்பட்ட இப்பத்தான் வந்து மீண்டு வந்திருக்கிறான். இப்ப மறுபடியும் ஒரு சாபமான சாமி சாமி காலில் விட்டாங்க. சரி, இவனுக்கு தலைக்கு வந்தது முடிமட்டாக போகட்டுனர். இந்த யானை 100 ஆண்டுகள் இருக்கின்றன. தள்ளுபடி பண்ணிட்டு மாற்றினும் மாற்றுவர். அந்த யானை வந்தது பல இடங்கள்ல இருந்து இந்த 100 ஆண்டு முடிந்த எல்லையிலே காட்டுக்குள்ள வந்தது. கடமை அது வரைக்கும் காடா இருக்கு, மதுரை காடாக இருக்கிறது. இந்திர விமானத்தை பார்த்தது வணங்கியது பொட்டாமதில் நல்ல புத்தி வந்துடும். நல்ல இடத்துக்கு வந்தா நல்ல புத்தி வந்துடும். நல்ல சூழல் சொலற்கரிய சூழலா இதுவும் தன்மை இப்பதுக்கு இந்த நிழலாத புண்பதலே அந்த புலால் உடம்பே புகுந்து இருந்த பெருமானவன் நல்ல இடத்துல நல்ல சார்பில் நல்ல உணவுல நல்ல திருநணியில இந்த யானைக்கு வந்தது பொத்தாமரையிலே மூழ்கியது. பூ எடுத்துக்கொண்டு வந்து பெருமான வணங்குச்சு. உன்னுடைய அந்த நிலை மாறியது, நீ போகலாம். இல்ல சாமி, நான் இங்கே எட்டு யானையோட நானும் ஒரு யானையா இருக்கேன். இது ஒரு பெட்டிகள் போட்டது. அப்ப அந்த வேலையில இங்க வச்சுக்காத. இந்திரன் நமக்கு அன்பன். எப்பவும் தனக்கு பணி செய்வதை காட்டிலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய தோழர்களுக்கு அன்புக்குரியவர்களுக்கு பணி செய்வதுதான் பெரியவங்க விரும்புவாங்க. இறைவனுடைய குணம் அது, இறைமை குணம். அந்த இறைவன் சொன்னான், இந்திரன் என்னுடைய அன்பன் அடியவன், அவனுக்கு நீ ஏவல் செய்வதுதான் பணி செய்வதுதான் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. அதனால போய் பேசாம இந்திரன் தாங்குது. இது கேட்டதே தவிர திருப்பி திருப்பி இந்த மதுரையை சுத்து வராங்க. மதுரையை சுத்தினது எதுவும் போகாது. மதுரையை சுத்தினது எதுவும் போகாது. ஒரு 50-55 ஆண்டுகளாக சுட்டி சுட்டி வர்றதுனால என்னுடைய பெருமை மிகுந்தது தெரியுதோ இப்படியோ தெரியல, மங்கி தெரியுதோ தெரியவில்லை. ஆனால் அந்த யானை வந்து மேற்கு திசையில போது ஒரு சிவாலயம் கண்டது, தீர்த்தம் கண்டது. எப்படின்னா ஒரு நல்ல வேலை செய்யணும். எங்க போனாலும் ஒரு நிரந்தரமான ஒரு பணி செய்ய வரும். பெரியவங்க எல்லாம் அப்படித்தான், தம்முடைய உயர்வு காட்டுவதற்காக அல்ல, உலகத்துக்கு நன்மை செய்வதற்காக நிறுவனங்கள் இருவார். அந்த காலத்துல கோயில் குளம், கோயில் குளம், சத்திரம் சாவடி, அப்புறம் வேத பாடசாலை, தேவார பாடசாலை. அந்த காலத்துல 63 குருபூச மடம், படித்துறையில ஒரு விநாயகர், மர நீளர்கள், இதெல்லாம் இந்த ஆதி இந்து குட்டின்னு இந்த உடம்பு கிணவு எடுத்தா மாடு ஆடுகளை எல்லாம் தீர்க்கிறது அந்த ஒரு கல் நடுவாங்க சுமை தாங்கி. இதெல்லாம் அறங்களாக அந்த காலத்துல போட்டப்படுது. இப்ப அறங்கள் எல்லாம் என்ன செய்யறதுன்னு புரியல. அத கட்டளைகள் இருக்கிறவரை அறங்கள் செய்வதற்கு யாரும் கேட்டு போய் சொல்லுவாரு இல்ல, அது விதிக்கு உட்பட மாட்டேங்குது. இவங்க சொல்ற அறங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் அது அங்க ஒரு சிவாலயம் கண்டு கிழக்கு திசையில வந்து மறுபடியும் ஒரு 5வது நல்லூருங்கிற ஊரு பாருங்க, நம்ம நடுவில் இருக்கிறோம். அங்க இருந்து மறுபடியும் இந்திரனுக்கு போய் இறைவனுடைய திருவழினால ஏவல் செய்யறது. இது வெள்ளையானை தாபம் தீர்த்த திருவிளையாட ரெண்டு. அப்ப உயர்ந்தவனுக்கும் உயர்ந்த ஒரு பொருள் உயிர் ரெண்டும் அருள் செய்தான். இதுவரைக்கும் காடா இருந்தது. அன்புடைய ஒருவன் இந்த மனவூர்தான் பாண்டி நாட்டினுடைய தலைநகரம் மனவூர் என்று கிழக்கு திசையிலே கடம்பவன காட்டுக்கு கிழக்கு திசையிலே நகரமாக இருந்தது. அந்த நகரத்திலே குலசேகர பாண்டியன் என்பவன் அரசாட்சி செய்து வருகிறான். அதிலே மன்னவருடைய பின்னோரில் செல்லக்கூடிய இளங்கோக்களில் ஒருவன், ராஜா மாதிரி இருக்கக்கூடிய பெரிய குபேரனை ஒத்த பெருஞ்செல்வன் மேற்கு திசைகளை போய் வாணிபம் செய்து விட்டு வருகிறான். நல்ல சிவசிந்தனை, நல்ல வாணிபம் செய்வது மட்டுமல்ல, எப்படி நல்ல பொருள்களை கொண்டும் கொடுத்தும் லாபம் காண்பானோ அது போல அருளையும் அவன் பிடிபுண்டரமாக திருநீர் அணிந்து சிவபக்தியையும் வளைத்துக் கொள்ளுகிற ஆற்றலுடைய வணிகன். அவன் இரவு நேரத்தில் இந்த கடம்பவன காட்டுக்கு வருகிற போது ஒளித்திகள் விமானத்தை பார்க்கிறான். இங்கே இரவு தங்கிவிடலாம் என்று நினைத்து தங்குகிறார். அந்த நேரத்தில் அன்றைக்கு சோமவாரம் திங்கட்கிழமை, மதுரைக்கே உரிய நாள். அந்த திங்கட்கிழமையர்கள் தேவர்கள் எல்லாம் வருகிறார்கள். சிவராத்திரி போல நான்கு காலங்களிலேயும் பெருமானுக்கு வழிபாடு செய்வார். இதை இறைவனுடைய அருட்கண்ணால் நோக்காதார் யாரே? அவன் காட்டினால் அன்றி நாம் காண முடியாது. இந்த வழிபாட்டை இந்த தனஞ்சயன் என்ற வாணிபன் இறைவனுடைய இன்னருளினாலே இன்னருளையே கண்ணாக கொண்டு பார்க்கிறார். ஆகா என்று தன்னிடத்தில் இருக்கிற பொருளை கொடுக்கிறான். கஸ்தூரி, நல்ல பதி நீர், இதெல்லாம் அவங்க வியாபாரி இல்ல, உயர்ந்த வியாபாரி, அந்த பொருளை கொடுத்து இந்த அபிஷேக பொருளை சேர்த்துக் கொள்ளுங்க. பிறர் வழிபாடு செய்தாலும் நம்மிடத்தில் இருக்கிற பொருளை இறைவனுக்கு என்று ஆக்க வேண்டியது அறிவுடையவர் செயல். அந்த வழிபாடெல்லாம் நினைத்தான். காலையில பார்த்தா விமானமும் தனிநாயகராக இருக்கக்கூடிய பெருமானும் இருக்கிறாரே தவிர தேவர்களை காணிக்கிறார். வியந்து வணங்கி இந்த மனுவோடுக்கு வந்து குலசேகரனுக்கு தான் கண்டதை எப்பவும் ஒரு பிரஜை, ஒரு ஊழியர், ஒரு மாணவர் தாங்கள் கண்டது கேட்டதை எல்லாம் மாணவர் ஆசிரியரிடத்திலையும் பிள்ளைகள் பெற்றோரிடத்திலையும் தொழிலாளிகள் முதலாளிகளிடத்திலையும் மக்கள் குடிவாழ்கிற மக்கள் அரசிடத்திலையும் தெரிய வேண்டும். இப்பொழுது யாரும் யாருக்கும் தெரிக்காமல் மறைப்பதுதான் சிறந்தது, ஆபத்தில்லாததுன்னு நினைக்கிறார்கள். உயர்ந்த விஷயங்களை போய் சொல்ல வேண்டும் என்று உடனே போய் அரசிடத்தில் சொல்கிற போது அவன் மன மகிழ்ச்சி கடம்பவன காட்சியிலே முளைத்திருக்கக்கூடிய கண்ணுர கடவுளை நினைந்தான். அந்த நினைவோடு படுக்கிறான். அதான் நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேனம்மா. புனல் வீதி நறுங்கொந்தை போல நின்ற கனல் எரி அனல் புழுது கையவனே, இதுவோ மையாளுமாறு இவதொன் தமக்கில்லையே அதுவோ உன்னும் இப்படி போய் கடம்பவன காட்டில இருக்கிறாய் என்ற நினைவோடு படுக்கிற போது அந்த நினைவு கனவாக பெருமான் சித்தராக வருகிறார். சிந்தையுள் சிவமதானால் திருச்செம்பன் பள்ளியாறு வந்து, அப்பா காட்டிலே இருக்கிறேன், நீ அந்த காட்டை கெடுத்து நாடு நகரமாக ஆக்கி உன்னுடைய தலைநகரத்தை அமைத்துக் கொள் என்று சித்தர் வேடத்தில் வருகிறார். எவரும் காண முடியாத சித்தர். அவன் நனவிலும் தேவருக்கு கனவிலும் அறிய முடியாத பெருமான் நனவிலே மாணிக்க வாசகருக்கு வந்தது போல கனவிலே வந்து சித்தராக காட்சி கொடுக்கிறார். உடனே விழிக்கிறான். பொருள் பிறந்தது எல்லாரையும் அழைத்துக் கொண்டு கடம அவரை காட்டுக்கு வருகிறான். அங்கு பெருமானை போய் பார்க்கிறான். விமானத்திலிருந்து வணங்கி அவருடைய திருவுருளமாக நின்று இந்த காட்டை கெடுத்தல், இந்த காடு கெடுத்தல் என்பது மனித நாகரிகத்தினுடைய மிக உச்சியான ஒரு நிலை. அப்போ ஒவ்வொரு நாட்டிலேயும் நகரங்கள் எப்படி உற்பத்தன, ஊர்கள் எப்படி உற்பத்தன என்றால் காட்டிலேயும் தான். காட்டை அழித்துத்தான் நாடு நகரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் காட்டை எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால்தான் ஒவ்வொரு தளத்திலேயும் தல மரம் என்று ஒன்று இருக்கிறது. தில்லை வனம், நெல்லை வனம், பல தில்லை காஞ்சி என்று பல இடங்களில் வாழை மரம், வாழைத்தோப்பா இருந்திருக்கு கைங்கிரி என்ற ஊர்ல, இப்படி பல தலங்களில் மரங்கள் போர்த்தப்பட்டிருக்கின்றன. இப்ப அதுக்கு வந்து தங்க கவசமா வெள்ளி கவசமா போட்டு இருக்கோம் தண்ணி ஊத்தாம. இது இயற்கை வழிபாடு செய்வதாகாது. அந்த கடம்ப மரம், மதுரையில கூட கடம்ப மரம் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. கடம்ப மரத்துக்கு உள்ளே போனீங்கன்னா திருப்பந்த காட்சி மட்டத்துல வெள்ளி கவசம் போட்டு வச்சிருக்காங்க, அது சுற்றிட்டு வந்தா போறோம். கடம்ப மரத்தில பெருமாள் இருந்திருக்கிறான். இயற்கை வழிபாடு செயற்கையாக மாறுகிற போது அங்கே விளைகிற விபரீதங்கள் அந்த இயற்கையை போற்ற வேண்டும். பெருமானுடைய அருளை கேட்டு காடு கெடுக்கின்றான். அப்பொழுது கனவிலே வந்த பெருமான் நனவிலேயும் வருகிறார். நேராக சித்தர் வந்து அமர்ந்து கொள்கிற போய் வணங்குகிறான். வா இப்படி இப்படி அமை, தான் சொல்லிய அந்த முந்தைய வேத ஆகம வழியிலே முறை வழியாக இப்படி இப்படி வீதிகளை அமை. முத முதல்ல நகர அமைப்பு அதிகாரியாக இருந்தவரே மதுரை நாயகர் தான். டவுன் பிளானிங் ஆபீசர்னு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணவர் யாருன்னா மதுரை நாயகர். இதெல்லாம் சொன்ன வேடிக்கையா இருக்கு. நகரம் வந்த பிறகு டவுன் பிளானிங் ஆபீசர், நகரம் உண்டாவதற்கு முன்னாடியே பிளான் பண்ணவர். சில பேர் நகரம் உண்டாகி வருமானம் எல்லாம் வரியெல்லாம் நிறைய வந்த பிறகு பிளானிங் ஆபீசர்னு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுவான். இங்க அப்படி இல்ல, காடாக இருக்கிற போதே பெருமான் பிளான் பண்றாரு. அந்த நகரமாக ஆக்க வேண்டும், தக்கவாறு தக்கவர்களை சொல்லி இன்னும் இடங்களில் இன்னெல்லாம் இருக்க வேண்டும் என்று அமைத்து காட்டி பெருமான் இதை தூய்மை செய்ய வேண்டும். டவுன் பிளானிங் ஆபீசர் மட்டுமல்ல, கிரக பிரவேசம் பண்ணி வச்ச குருக்களும் அவரை தான். கும்பம் எல்லாம் வைக்கணும்னாரு. தடையே கும்பமா இருக்கு. அந்த தடையில இருக்கக்கூடிய பிறையில இருந்து அமுத நீரை உகுத்து மதுரம் என்ற நிலையிலே மதுரையாக ஆக்கினார். இப்படி அற்புதமான திருவிழாவை செய்த பெருமானுடைய அரணாருடைய பெரும்புகளை பேசக்கூடிய பெருவாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஆசைப்பாடுடைய சொல்லிக் கொள்வதற்கு நிறைய பணி செய்ய வேண்டி இருக்கிறது. நினைஞ்சா நெஞ்சாலும் சொல்லாலும் செயலாலும் இங்கே சமுதாயத்துக்கு நிறைய பணி செய்ய வேண்டும். அந்த வாழ்நாள் நீடிக்கிற ஒரு பெருஞ்செல்வத்தை இந்த திருவிழாடு பயணம் எனக்கு இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் கொடுத்திருப்பதனாலே இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பாக என்னுடைய பணிகள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அது இறைவனுடைய திருவுருள் என்று நம்புகிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது வைக மலிவளம் சுரக்க எல்லாரும் சொல்லலாம். வான்முகில் வளாது வைக மன்னன் கோன்முறை அரசீக குறைவிலாது உயிரில் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்கிய உரையெல்லாம் நம பார்வதீபதையே என்னாளுடைய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி
4: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

தர்க்கம் வேற, குதர்க்கம் வேற. இந்த குதர்க்கம் இப்படித்தான் சொல்ல முடியும். இப்ப ஒவ்வொன்னு என்ன எல்லாவற்றிற்கும் எல்லாம் சொல்ல முடியும், கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு. ரொம்ப வேடிக்கையா இன்னொரு கதை சொல்லுவார்கள், அதாவது இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமா ஒரு கூட்டம் வந்து, இது இந்த காலத்துல வேத காலத்துல இருந்து இது உண்டு. அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி இது வந்து கேட்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய பேச்சாளர் அவரிடத்துல வந்து கேட்கும் பொழுது, சண்டைக்கு நான் யார வேணாலும் எடுக்கலாமே, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே, வாயிருக்கிறவன் எவன் வேணாலும் பேசலாமே. அவர்கள் சொன்னவர், நான் ஒரு நாயை தூக்கி குளத்துக்குள்ள போடுறேன், உன் பிள்ளையார கல் பிள்ளையாரையும் தூக்கி குளத்துக்குள்ள போடுறேன், எது தண்ணியில இருந்து வெளியில வருதோ அதுதான் உயர்ந்தது, ஒத்துக்கலாமா அப்படின்னாராம். உடனே இவர் பார்த்த பேச்சாளர், அப்படியா நான் இன்னொன்னு சொல்றேன், அதே நாயை எடுத்துக்க, அதே கல் பிள்ளையாரையும் வச்சுக்கோ, நீ நாயை தூக்கி கல் பிள்ளையார் மேல போடு, நான் கல் பிள்ளையார தூக்கி நாய் மேல போடுறேன், எது இருக்குதோ அதுதான் உயர்ந்தது, ஒத்துக்கலாமா அப்படின்னாராம். எது வேண்டாலும் சொல்ல முடியும், பேச்சுன்னு வந்துட்டா எது வேண்டாலும் பேச முடியும். இங்க அப்படித்தான் சுக்ராச்சாரியார் அவருக்கு உதவி பண்றார், நீங்க என்ன வேண்டாலும் செய்யுங்கள், நீங்கள் செய்வதெல்லாம் சரி, வலிமை படைத்தவன் எது செய்தாலும் சரி அதுதான் சரியானதாக உலகம் ஏற்றுக்கொள்ளும். பெரியவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறார்கள், பெரியவர்கள் சொல்வதை உலகம் ஏற்றுக்கொள்ளும், நீங்கள் தான் இப்பொழுது பெரியவர்கள், நீங்கள் எது வேண்டாலும் செய்யலாம். ஆக என்ன செய்ய வேண்டும், முனிவர்கள் திக்பாலகர்கள் தேவர்கள் எல்லாரையும் நீங்கள் அடியேவில் கொள்ள வேண்டும், நீங்கள் இதை செய்யுங்கள் என்று உபதேசம் செய்கிறார். இவர்கள் அத்தனை பேரும் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்த வேண்டும் என்று கிளம்புகிறார்கள். சரி போகட்டும், இவர்கள் உலகத்தை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரட்டும், இந்த ஆண்டங்களை எல்லாம் நம்ம சில கருத்துக்களை இங்கே எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். இங்கே சுரசையானவள் ஒரு கருத்தை சொல்லுகிறாள், சுரசை இங்கே சொல்லும் பொழுது என்ன வேண்டும் என்று அவள் ஒரு கருத்தை சொல்லுகிறாள், சுக்கராச்சாரியார் இன்னொரு கருத்தை சொல்லுகிறார். அதான் எல்லாவற்றையும் திருத்தி சொல்வது என்று உண்டு இல்லையா. இவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றார், இந்த பேர் உலகத்திலே வள்ளுவரும் சொல்லிட்டார், பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லையா ஆண்டு. சரி, பொருள் இந்த உலகத்துக்கு வேணும், பொருள் மட்டுமே இருந்தா போயிட்டுமா, அவ்வுலகத்துக்கு அருள் வேணும்னு சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா, பொருளை வைத்து மட்டுமே உலகத்துல வாழ முடியும், ஆனா பொருள் இல்லாம வாழ முடியாது. சரி, என்ன பொருள், அதற்கு பலவிதமான வேறுபாடுகள் உண்டு, இருக்கட்டும். இவள் சொல்லும் பொழுது சொல்லுகிறாள், இந்த உலகத்திலே இருக்க வேண்டும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு செல்வம் அவசியம், செல்வம் இல்லை என்று சொன்னால் உன்னை நாயும் மதிக்காது, உன்னுடைய எதிரிகளும் மதிக்க மாட்டார்கள், நண்பர்களும் மதிக்க மாட்டார்கள், உறவினர்களும் மதிக்க மாட்டார்கள். நீங்கள் மற்றவர்கள் மதிப்போடு மற்றவர்கள் மதிக்கத்தக்க வகையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு செல்வம் இருக்க வேண்டும், செல்வம் இருப்பவனை உலகத்திலே எல்லோரும் வணங்குவார்கள், அவன் சொல்லுகின்றபடி செய்வார்கள். ஆக உங்களுக்கு செல்வம் இருக்க வேண்டும், செல்வம் மட்டும் கிடையாது, செல்வம் இருந்தாலும் கூட அந்த செல்வத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தி எங்க இருக்கும், பதவியில இருக்கும். இப்ப புரியுதுங்களா, ரொம்ப அரசியல்வாதிகள் ஏன் இப்படி பண்றாங்கன்னு. இப்ப செல்வம் இருக்க வேண்டும், செல்வத்தை நன்றாக சம்பாதிப்பதற்காகவும் அதனை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் உங்களுக்கு வலிமை இருக்க வேண்டும். என்ன வலிமை, பதவி வலிமை இருக்க வேண்டும், நல்ல பதவிகள் புகழ் அழிவில்லாத ஆயுதங்கள் இதெல்லாம் இங்க சுரசி சொல்லக்கூடியது. இந்த பதவி அதாவது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால் பதவி இருக்க வேண்டும். செல்வம் இல்லாதவன் பிணத்துக்கு சமமானவன் அவள் சொல்லுகிறாள், செல்வம் இல்லாதவன் பிணத்துக்கு சமமானவன், செல்வம் முயற்சியாலே தான் வரும், சும்மா உட்கார்ந்துருந்தா செல்வம் வராது, செல்வம் முயற்சியாலே தான் செல்வம் வரும், பெரும் முயற்சியாலே கிடைத்தற்க அரிய செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் அப்பொழுதுதான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள், உலகத்திலே மதிக்கப்படத்தக்கவன் தான் வாழ்ந்தவன் ஆவான், மற்றவன் எல்லாம் உயிரோடு இருந்தாலும் கூட நடமாடக்கூடிய பிணத்திற்கு சமமானவன். இந்த செல்வத்தை உடையவன் இவனிடத்திலேதான் கல்வி கற்றவர்களும் கூட பணிந்து நிற்பார்கள். ஆக இதுதான் அடைய வேண்டும், செல்வம் தான் முக்கியம், அந்த செல்வத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அழிவில்லாத ஆயுதங்கள் வலிமை பதவி இதெல்லாம் தேவைப்படுகின்றது. ஆக அந்த தேவைப்படுவதற்கு நீங்க ஒரு தலைமை பண்பு தலைமை தகுதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களிடத்திலே பதவி இருக்கும், வலிமை இருக்கும், செல்வம் இருக்கும், நீங்கள் இந்த உலகையே ஆளக்கூடிய தன்மையிலே இருப்பீர்கள். இந்த தத்துவங்கள் எல்லாம் கேட்டுங்க, இதுக்கு வந்து கவுண்டர் ஆர்கியூமெண்டா இல்லையா எதுங்கிறத நம்ம அப்படியே பார்த்துக்கொண்டே போகலாம், எது நிற்கிறது எது நிற்காது என்பதை பார்த்துக்கொண்டே செல்லலாம். இதுதான் சுரசை சொல்லி தந்திருக்கக்கூடிய தன்மை. அவள் அங்கே உபதேசம் செய்தாள், அவள் உபதேசம் செய்தது எதுக்குன்னு இந்த உலக அவளுக்கு தெரிந்த வகையிலே சொன்னாள். இந்த
உலகத்திலே இருக்க வேண்டும் என்றால் எல்லாராலையும் நீங்கள் மதிக்கப்பட வேண்டும். பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டாள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதி. இந்த யானையே ஐந்து குருடர்கள் பார்த்தார்களாம். ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு காலை மட்டும் தடவினா தூணு மாதிரி இருக்குன்னா, துதுக்கிய தடவினா உலக்கை மாதிரி இருக்குன்னா, காது தடவினா பெரிய முரம் மாதிரி இருக்கிறதுன்னா, வயிற்றை தடவினான் பானை போலே இருக்கிறதுன்னா, எது உண்மை? இதெல்லாம் சேர்ந்ததுதான் யானை. ஒரு பகுதியை மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் முழுமை இல்லாத எதுவுமே, முழுமையாக ஒன்றை பார்க்காவிட்டால் தவறான தன்மைகள் தான் ஏற்படும். இது விபரீத ஞானம். இந்த ஞானத்திலாம் இது உண்மையான ஞானம் இல்லை. சூரியன் இரவிலே தோன்றுவதில்லை, பகலிலே தோன்றுகிறான், இரவிலே அஸ்தமிக்கிறான், மாலை ஆனால் அஸ்தமிக்கிறான், இரவிலே சூரியன் இல்லை. அதுக்காக உலகத்துல சூரியனே கிடையாது இப்படி சொன்னா சொல்லு அந்த இப்பொழுது இருட்டு இருக்கிறது, சூரியன் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, சூரியன் என்பவனே உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? இதே போலத்தான். இந்த வாதங்கள் அந்த அந்த ஒரு பகுதியை மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடியது. உலகத்திலே செல்வம் வேண்டும், அது வேணுமா வேண்டாமாங்கிறது அடுத்தது பார்க்கலாம். இப்போ செல்வம் வேண்டும், அதற்கு பதவியும் வலிமையும் வேண்டும் என்று சொல்லுகின்றாள் சுரசை. அதனால தான் வீர வேள்வி செய்ய வேண்டும் என்று அனுப்பினாள். சரி, இவர்கள் சென்றார்கள். அளவிட முடியாத செல்வத்தை, வலிமையை, பதவியை, வஜ்ர யாக்கையை எல்லாம் பெற்றுக் கொண்டு வருகின்றான் சூரபத்மனும், சிங்கமுகன், தாரகன், மற்ற அசுராதி அசுரர்கள் எல்லாம். இப்போ அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார் சுக்கராச்சாரியார். இது தேவதான்னு முதல்ல உபதேசம் பண்ணார். இப்ப வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார். இங்க செய்யும் சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கின்றார்கள்? ஏகான்மவாதம் என்று சொல்லுவார்கள், அத அத்வைதம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா. இந்த அத்வைதத்தை கொஞ்சம் சிரித்து இந்த இடத்துல பேசுகிறார். ரொம்ப அருமையா வரும் இந்த தத்துவ கருத்துக்கள் எல்லாம் இப்படி எல்லாம் பேசலான்னுட்டு இந்த இடத்துல வரும். உலகத்துல வந்து பதி பசு பாசம் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். உலகத்துல ஒரே ஒரு விஷயம் தான் உண்டு, எது? இறைவன். அந்த இறைவன் தான் நீ, எதுவுமே கிடையாது உலகத்துல, வேற எதுவுமே கிடையாது. நீதான் இறைவன், எதுவுமே கிடையாது. உனக்கு முக்திங்கிறது கிடையாது, பாவம்ங்கிறது கிடையாது, புண்ணியம்ங்கிறது கிடையாது. நீ எதை வேணும்னாலும் செய்யலாம், ஏன்னா நீதான் பரபிரம்மம், நீ தான் பிரம்மம். உனக்கு மறுபிறப்புங்கிறது கிடையாது, பழைய பிறப்புங்கிறது கிடையாது. சில மதங்கள்ல எல்லாம் மறுபிறப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீதான், நீதான் கடவுள். எவர் ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவங்கள் உண்டு. இவர் இங்கே ஒரு தத்துவம் சொல்ற, நீதான் கடவுள், நீதான் கடவுள், வேற எதுவுமே. உன்னிடத்திலே எல்லாமே இருக்கின்றன.

அவசியம் கிடையாது. உனக்கு திருமாலும் பொருட்டல்ல, பிரம்மாவும் பொருட்டல்ல, இந்திரன் பொருட்டல்ல, தேவர்கள் பொருட்டல்ல, அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான மரியாதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்மமே இல்லாத ஒரு நிலை இல்லாத, அதாவது எந்த விதமான செயலும் இல்லாத நிலை உன்னுடையது. ஆகவே உனக்கு பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். உனக்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், தேவர்கள் எல்லாம் உன்னுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிறார்கள், நீ இறைவன் இல்லை என்று சொல்வார்கள். ஆக அவர்களை தண்டி, நீதான் கடவுள் என்று சொல்லி வா, நீதான் கடவுள், அவர்கள் உன்னை ஒப்புக்கொள்ள வேண்டும், அவர்களை பிடித்து சிறையிலே வை, என்ன வேணும்னாலும் பண்ணு, முனிவர்களுக்கெல்லாம் உன்னையே வணங்க வேண்டும் என்று சொல். ஆக நீதான் இருக்கிறாய், எல்லாமே உன்னிடத்திலே இருந்து வருகிறது, உன்னுடைய ஆஜைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, நீ எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி அவனுக்கு சொல்லுகிறார் ஒரு தத்துவத்தை. அதாவது இந்த அத்வைதமும் கிடையாது. இப்ப இப்ப தத்துவங்கள் அப்படித்தானே. இப்போ இங்க நாஸ்திகவாதம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஹிந்து மதத்தை பற்றி சனாதன மதத்தை பற்றி சொல்லுவார்கள், இதுல மூடநம்பிக்கைகள் அதிகம், இதுல இது தவறு அது தவறுன்னு வேற மதங்கள் வேற மதங்கள் இடத்துல போய் சொல்ல செய்யுங்கள் பாருங்களாம், வெட்டி போட்டுருவாங்க. அங்கே வலிமை இருக்கும் பொழுது இவர்கள் அதை கண்டு பயப்படுகின்றார்கள். ஆக இவர்களுக்கு அங்கே சொல்ல தைரியம் கிடையாது. பலவிதம் பல மதங்கள் பல கதைகளை எடுத்துக்கொண்டால் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன, அது சரி தவறு நாம் எந்த மதத்தையும் எள்ளியாடுவதற்காக இந்த இடத்துல நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு மதத்திலேயும் நம்பிக்கைகள் இருக்கின்றன, அது மூட நம்பிக்கையா நல்ல நம்பிக்கையாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்பிக்கைகள் எல்லா இடத்திலேயும் உண்டு, அது சனாதன தர்மத்திலேயும் உண்டு. ஆனா நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளாமல் அதுல இருக்கக்கூடியது அவன் தேவைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு இதுதான் சரின்னு என்று இப்பொழுது சொல்வதை போலவே இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லணும். வசிஷ்டர் எத்தனையோ காலங்கள் இருந்தவர், அவர் இப்போ தசரதனுக்கு குரு, ராமருக்கு குரு, ராமனுடைய குழந்தைகளுக்கு குரு, தசரதனுக்கு தாத்தா தாத்தாவுக்கெல்லாம் குருவாக இருந்தவர், அவ்வளவு மகாமுனிவர், அப்படி சப்த ரிஷிகள் ஒருவராக இருக்கக்கூடியவர் வசிஷ்டர். அங்கே ஒரு மன்னர் இருந்தான், இவன் என்ன பண்ண அவனுக்கு உபதேசம் பண்ண, அதாவது எல்லாமே பிரம்மம், எதுவுமே பிரம்மத்தை தவிர வேற கிடையாது, எல்லாமே நீதான் அப்படின்னு சொன்ன. இந்த அறகுறை வேதாந்திகள் என்னைக்குமே ஆபத்தானவர்கள். இந்த நாஸ்திகள் அறகுற நாஸ்திகம், அறகுறை ஆஸ்திகம், இதெல்லாம் ரொம்ப இதானது, கொடுமையானது, அது வந்து எப்படி ஆபத்தானது அப்படிதான் சொல்ற, ரொம்ப ஆபத்தானது. அது என்ன வேணும்னாலும் நடக்கலாம், நானே கடவுள் இப்படிதான் பல பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல எல்லாம் என்னன்னு தெரியல, தமிழ்நாடுக்கு ஒரு சாபக்கேடு, எல்லாம் நானே கடவுள், நானே கடவுள்னு, அவன்தான் கடவுள், அவங்களே சங்கு சக்கரத்தை வச்சுக்கலாம், அவங்களே மாலை போட்டுக்கலாம், கிரீடம் வச்சுக்கலாம், அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இது மாதிரி இல்லை சூலத்தை வச்சுட்டு இருப்பாங்க, என்னென்ன பண்றாங்க அவங்க பண்ணிட்டு, நான் தான் கடவுள், ஏன் காலில் உழு, ஏன் அந்த கடவுள் யாரா, அதுதான் நான், அங்கே இருக்கிற சிவருமன் அவர் தான் நான், அங்கே இருக்கிற பார்வதி நீ தான் பார்வதி, அவ்வளோதான், இப்படி எல்லாரையும் பார்த்து நீ தான் பார்வதின்னா, அவர் ஒருத்திய பார்த்து தான் பார்வதின்னார், இங்கே பார்த்தா இவர் பார்க்குற ஆடையெல்லாம் பார்வதி பார்வதின்னு இருந்தா என்ன கதியாகிறது. இப்ப அது மாதிரிதான் இவங்க பல பேர் கலந்து இருக்கிறாங்க, என்ன கதைன்னு தெரியல, கடவுள் அதற்கு தகுந்தபடி விளையாடுகின்றார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வசிஷ்டர் என்ன பண்ணாரு, அவருக்கு இப்படித்தான் தத்துவம்னு சொல்லியிருந்தார், தத்துவத்தை கேட்டதில்ல, இவன் பார்த்தான் அப்படியா எல்லாமே ஒன்று தானா, இது மாதிரி தான் சுக்கராச்சாரியார் சொன்ன மாதிரி ஒரு தத்துவம், அந்த வசிஷ்டர் நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறார், ஆனா எடுத்துட்டவன் எப்படி எடுத்துட்டான், அப்படியா உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தான், என்ன, நாளையில இருந்து என்னுடைய வேலைக்காரு தான் பட்டத்து மகிழ்ச்சி அப்படின்னுட்டான். பட்டத்து மகிழ்ச்சிக்கு அதிர்ச்சியா போச்சு, நேர வசிஷ்டர்கிட்ட போய் காலில் விழுந்த, என்ன சுவாமி இது மகரிஷியா, நீங்க சொன்னதை பார்த்தா அவன் நடனா என்ன விலைக்கு வச்சுட்டு கீழே இருக்கிற வேலைக்காரி நீ தான் பட்டத்து மகிழ்ச்சின்னு சொல்றானே, இது என்ன கதை என்ன, அப்படியா கவலைப்படாதே, நாளைக்கு உங்களுடைய அரண்மனைக்கு நான் உணவு ஏற்றுக்கொள்ள விட்சை ஏற்றுக்கொள்ள வருகிறேன் அப்படின்னா, சரி வாங்க. அடுத்த நாள் மகாராஜா இருக்கிறான், வசிஷ்டர் அங்கே சாப்பிடுவதற்காக செல்லுகிறார், அதாவது பிக்ஷை ஏற்பதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அங்கே உணவு அருந்துவதற்காக செல்லுகிறார். அங்கே ரொம்ப நான் சொன்னபடி சொல்லுன்னு சொல்லி வச்சிருந்த, அப்போ இலையிலே இலை போடப்பட்டது, அப்படி தங்க கிண்ணத்திலே தங்க எல்லாம் எல்லாம் தங்க பாத்திரங்கள் எல்லாம் வந்து வைக்கப்பட்டது. இவன் அப்படி சந்தோஷமா பார்த்தீங்களா, இவள் தான் என்னுடைய பட்டத்து மகிழ்ச்சின்னு வேலைக்காரிய காமிச்சான், ஓ ரொம்ப சந்தோஷம்னா வசிஷ்டர், அப்படியா பணிவிட நமக்கு வந்து இது அவ்வளோ நமக்கெல்லாம் பரிமாற வேண்டாம், பட்டத்து மகிழ்ச்சி இல்லையா சேர்ந்து சாப்பிடட்டும் உட்காருமா அப்படின்னார். அவளும் உட்கார்ந்தா இலை போடப்பட்டது. பழைய பட்டத்து மகிழ்ச்சி, அதாவது உண்மையான பட்டத்து மகிழ்ச்சி இருந்தாலே இப்ப பதவி போயிடுச்சு இல்லையா, அந்த பட்டத்து மகிழ்ச்சியை கூப்பிட்டு நீ தானே இப்ப வேலைக்காரி, ஆமா அப்படின்னா மகாராஜா அந்தவர் கொண்டு வந்து சாப்பாடு வைனார். இவன் என்ன பண்ணா சாப்பாடு வைக்கிறேன்னு சாணத்தை கொண்டு வந்த வளத்தை கொண்டு வந்து வைத்தாள், அவ்வளவுதான், முகத்தை சுழித்தான் கோபத்தோடு இரு இரு இருந்தான், சமாதானப்படுத்தினார் வசிஷ்டர், கோபப்பட்டான் மகாராஜா.

0: அவர் சொன்னார், இதுக்கு நீ கோபப்படுகிறாய்னா, என்ன அவமானப்படுத்தி விட்டார், உங்களை அவமானப்படுத்தி விட்டார், இதுக்கு தான் இவர் அந்த பதவியிலே இருக்கக்கூடாது, வேலைக்காரியா இருப்பதற்கும் லாய்க்கு இல்லை, இவள் இப்பொழுதே கொலை செய்யப்பட வேண்டியவள், அப்படி இப்படின்னு கத்தினோம். இரு, நீ என்ன சொன்ன, பிரம்மம், எல்லாம் பிரம்மம், நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம், இங்க இருக்கிறதெல்லாம் பிரம்மம், சரிதானே? ஆமா. அப்ப பட்டத்து மகிழ்ச்சி அவசியம் இல்லை, வேலைக்காரி தான் பட்டத்து மகிழ்ச்சின்னு சொல்லிட்டேன், சரிதானே? ஆமா, எல்லாம் சரிதான், எல்லாம் பிரம்மம். இப்ப அவையே பட்டத்து மகிழ்ச்சி, என்னுடைய வேலைக்காரி இப்பொழுது பட்டத்து மகிழ்ச்சி, அவளும் இவளும் சரிசமம் தானே, அவ்வளவுதானே. இப்ப உணவையே நீ சாப்பிடணும், உணவு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே, அதுவும் பிரம்மம், இதுவும் பிரம்மம், இதை சாப்பிட நீயே அதை சாப்பிடுகின்றா என்றான். கோபம் வந்தது. அப்ப அவன் கேட்டான், உங்களால சாப்பிட முடியுமா, இவ்வளவு பேசுகிறீர்களே, நீங்கள் தானே உபதேசம் செய்தீர்கள், உங்களால சாப்பிட முடியுமா? பொருள் பன்றியாக மாறினார், அதை சாப்பிட்டார், பன்றியாக மாறினார், அதை சாப்பிட்டு விட்டார். மன்னன் அப்படி அதிர்ந்து போய் நின்றான். மீண்டும் தன்னுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்ட வசிஷ்டர் சொன்னார், எவனாலே இதை பிரயோகப்படுத்த, தத்துவம் சொல்லுவது பெரிதல்ல, தத்துவத்தை கடைபிடிக்க முடிய வேண்டும், அதுதான் தத்துவம். எந்த தத்துவத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களோ அதுதான் உங்களை உயர்த்தக்கூடியதை கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்கக்கூடியதுதான் உங்களுடைய தத்துவம். வரட்டு வாதத்துக்காக ஏதோ ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் தவறுதலாக கையாளக்கூடாது என்று அவனுக்கு அறிவுரை சொன்னாராம் வசிஷ்டரானவர், சொன்னாராம் அந்த இடத்துல. அதே போலத்தான் வேதாந்திகளாக ஞானிகளாக நம்மை நாமே நினைத்து கொண்டு நம்ம நினைத்ததையெல்லாம் பேசுகிறோம். இப்பொழுது அதைத்தான் பேசுகிறோம். நம்ம வீட்டுல என்ன, எங்கே பார்த்தாலும் நமக்கு சொல்லக்கூடிய இந்த பார்ப்ப, உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும் சார், இந்த உலகத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், இதெல்லாம் தப்பே கிடையாது, ஊரத்து ஊரோட ஒத்து போக வேண்டும். அவன் போய் சொல்றான், நீயும் போய் சொல்லு, அவன் தப்பு பண்றான், நீயும் தப்பு பண்ணு, நீ மட்டும் உனக்கு என்ன தனிப்பாதே, பல பேர் சொல்லுவார்கள். அவன் போய் சொல்லும்போது நீங்க சொய்தா வேண்டும், இது என்ன பெரிய இது, அவன் சாப்பிடறான், நீ அவன் எதையோ சாப்பிடறான், நீ எதையோ சாப்பிட வேண்டும், இல்லை என்ன இருக்கிறது, உலகத்தோடு ஒற்று நீ ஒன்றுதான், ஒன்றித்தான் செல்ல வேண்டும், அது மட்டும் கிடையாது, இதுதான் வாழக்கூடிய வகை, இப்படிதான் இருக்கணும், எல்லாரும் குடிப்பான், இது வந்து நாகரீகம், இந்த சொசைட்டி, இங்க இருக்கக்கூடிய சில விதமான நாகரீகம், அந்த நாகரீகத்தை நீன்றும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும், இது என்னது, நீ இப்படி இருக்கக்கூடாது, எங்கள மாதிரி ஆக வேண்டும் என்று சொல்லுவார்கள். வாழ்க்கையிலே உயர்வடைவதற்கு நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சம்பாத்தியம் செய்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யலாம், உங்களுக்கு அதிகாரமும் செல்வமுமே அவசியம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்கள் மாயையை போலே, சுரசையை போலே, தங்களுடைய மக்களுக்கு சொன்னாலே சுரசை மாயை என்கின்ற மாதா, அதே போல இன்றைக்கும் நமக்கு சொல்லக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவசியமா, அதை கேட்கலாமா, ஒரு விஷயம். இரண்டாவது, சுக்கராச்சாரியாரை போலவே பலவிதமான பெயர்கள், சுக்கராச்சாரியார் எப்படி, சுக்கரர் பெரியவர், ஆனால் தங்களுடைய குலத்துக்காக என்ன செய்கிறார், தத்துவங்களை மாற்றி திரித்து எப்படி அவர்கள் நடக்க வேண்டுமோ தான் நினைத்தபடி அவர்களை நடப்பிக்கிறார். அதை போல பல பேர் சன்னியாசிகள், தாங்கள் தான் ரிஷிகள், முனிவர்கள், பெரியவர்கள் என்கின்ற மகான்கள் என்று தங்களுக்கே பட்டம் சூட்டிக் கொள்ளக்கூடிய பல பேர், அல்லது பலவிதமான பெரியவர்கள், இதுதான் சரி என்று சொல்லும்படியாக பலவிதமான தத்துவங்களை சொல்லுகிறார்கள், மாயா தத்துவங்களை சொல்லி, நீங்கள் தான் அது, கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரி, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் உட்கார்ந்து குளிக்க வேண்டாம், குளிச்சு சாப்பிட வேண்டாம், குளிச்சு பூஜை பண்ண வேண்டாம், மனசு சுத்தமா இருந்தா போதும், முதலே நான் பார்த்திருக்கேன், மனது சுத்தமாக இருந்தா போதும், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, அதனால மனமது செம்மையானால் இருந்தால் போதும், மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், உங்களுக்கு எதுவுமே பூஜை எல்லாம் அவசியம் இல்லை, இதெல்லாம் சும்மா பொம்மையை வச்சு விடக்கூடிய விளையாட்டுகள், இதெல்லாம் அவசியமே கிடையாது, இதெல்லாம் இந்த ஹோமங்கள், ஜபதபாதிகள், சந்தியாவந்தனாதி கர்மாக்கள், இதெல்லாம் அவசியம் கிடையாது, என்ன உங்க அப்பாவுக்கு திதி கொடுத்தா, இதெல்லாம் நடந்தா என்ன பித்திருக்களுக்கு எல்லாம் திதி கொடுத்தா பிரயோஜனம் உண்டா, இதெல்லாம் முட்டாள்தனம், இது 10 பேருக்கு கொண்டு போய் போடு, அபிஷேகம் பண்ண வேண்டாம், அதை கொண்டு போய் இதை பண்ணு, இப்படி பண்ண எத்தனையோ நமக்கு உபதேசம் செய்வார்கள். இது பண்றதுக்கு ஹிதமா இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு இனிமையாக இந்த உபதேசங்கள் எல்லாம் இருக்கும், ஆனால் இந்த இனிமையான உபதேசங்கள் எல்லாம் உண்மையானவையா? சுக்கராச்சாரியார் மாதிரி அசுர குலத்துக்கு எப்படி அவர் உபதேசம் பண்ணாரோ, அது மாதிரி நம்மை மிருகங்களாகவும் அசுரர்களாகவும் மாற்றக்கூடிய உபதேசங்கள் இவை, மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இவை நம்மை அசுரர்களாகவும், அதாவது தீயவர்களாகவும் மிருகங்களாகவும் மாற்றக்கூடிய உபதேசங்கள். எந்த உபதேசம் நாம் கேட்க வேண்டும், எது வேத நெறிப்படி இருக்கிறதோ, எது இம்மைக்கும் மறுமைக்கும் நல்லது கொடுக்குமோ, எது ஹிதமானதோ, எது உங்களுக்கு நன்மையை செய்யுமோ அந்த உபதேசத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உபதேசம் எது? காசியவர் அந்த உபதேசத்தை இங்கே செய்கிறார். அதான் முக்கியம், காசியவர் அந்த உபதேசத்தை செய்கிறார். நான் எதற்காக இவ்வளவு சொல்லுகிறேன்னா, காசியவருடைய உபதேசத்தை அப்புறம் பார்க்கிறோம். இந்த ராட்சசர்களெல்லாம், இந்த அசுரர்களெல்லாம் சூரபத்மனுக்கு முயற்சி இருந்தது, கடினமான முயற்சி இருந்தது, சாதாரணமான முயற்சி இல்லை, கடினமான முயற்சி இருந்தது. விடாப்புடியான நான் நடத்தியே தீருவேன் என்று சொல்லக்கூடிய மன உறுதி இருந்தது அவனிடத்திலே. தன்னுடைய உயிரை கொடுத்தாகினும் நான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது. நம்மிடத்திலே அந்த எண்ணம் இருப்பதில்லை. நல்லவர்களுக்கு என்ன, இந்த கலிகாலத்தில் என்னன்னா, நல்லவர்களுக்கு வலிமை இருப்பதில்லை, பிடிவாதமான நடத்தியே காட்ட வேண்டும் என்கின்ற தன்மை இருப்பதில்லை. ஆனால் தீயவர்களுக்கு அது இருக்கிறது. அதுதான் வருந்தத்தக்க உண்மை. தீயவர்களுக்கு அவர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை, மனோவலிமை, அந்த மனத்திட்டம் இருக்கிறது. ஆனால் நல்லவர்கள் அதை இழந்து விடுகின்றார்கள். ஆனால் இது நடந்தாலும் சரி என்று விட்டு விடுகின்றார்கள். நல்லவர்கள் அப்படி விடக்கூடாது. அதான் முக்கியமான விஷயம். இங்கே சூரபத்மாதிகள் எல்லாம் வேண்டி தங்களுடைய தலையையும் கைகளையும் அறிந்து அறிந்து அறிந்து உதரத்தை, தங்களுடைய உதரத்தையும் மாம்சத்தையும் சொரிந்து இறைவனை காண வேண்டும் என்று நினைத்தார்களே, அந்த மன உறுதி நமக்கும் வேண்டும். விடாப்பிடியாக நான் நடத்தியே தீருவேன் என்று, இறைவனை கண்டே தீருவேன் என்று பார்க்கக்கூடிய பிடிவாதம் நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் அசுர குணத்திலே இறைவன் வந்த பொழுது எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்காது, சிவத்தை கேட்காது, மற்றவற்றையெல்லாம் கேட்கும் பொழுது இவ்வளவு காலமும் பண்ணியிருக்கக்கூடிய வீர வேள்வியோ தபமோ பயனற்றதாக போய்விடுகிறது. இதுதான் வருந்தத்தக்க ஒரு விஷயம். முதல்ல முயற்சி இருக்க வேண்டும், மனத்திலே திண்மை இருக்க வேண்டும். அந்த திண்மையும் முயற்சியும் இருக்கும் பொழுது, விடாமுயற்சியாக ஒன்றை செய்யும் பொழுது, இறைவனிடத்திலே அவன் நல்லது செய்வான் என்று சொல்லி அவனிடத்திலேயே கொடுக்கக்கூடிய புத்தி இருக்க வேண்டும். அவனை கேட்கக்கூடிய தன்மை நம்ம இடத்திலே, சத்துவ குணம் இருக்க வேண்டும். அதனால தான் சொன்னேன், காமயேஷ குரோத ஏஷகா, காமமும் குரோதமும் ரஜோகுண சமுத்பவகா என்று ரஜோகுணத்தினாலே வரக்கூடியது. ரஜோகுணத்தினாலே இறைவன் அடையத்தக்கவன் அல்ல, சுத்த சத்துவனாக சத்துவகுணமுடையவராக சத்துவகுணத்தை கொண்டவர்களுக்கு மட்டுமே இறைவன் கிடைக்கிறான். இந்த ரஜோகுணத்திலே இருப்பவர்களுக்கு இறைவன் கிடைப்பதில்லை. சத்துவகுணத்தை அடைய வேண்டும். சத்துவகுணத்தை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எது உண்மையான தத்துவம்? அந்த தத்துவத்தை சொன்னாலும், காசியவர் சொன்னாலும் குழந்தைகள், அசுர குழந்தைகள் கேட்டுக்கொள்ளவில்லை. தாயும் திசை திருப்புகிறாள். இங்கே குடும்பத்தில் இது ஒரு விஷயம், அப்பா ஒரு வழி அம்மா ஒரு வழி இருந்தால் நல்லா நடக்காது. ரெண்டு பேரும் ஒரு வழியிலே இருக்க வேண்டும். இன்னொன்றும் உண்டு, இயம் சீதா மம சுதா சக தர்ம சரீதவா பிரதீச்ச செய்யினாம் பத்ரம் தே பாணின் கிரகணீஸ்வ பாணினா என்று ஜனகனான் அவன் சீதையை பிடித்து ராமச்சந்திர பிரபுவின் இடத்துல கொடுத்தாராம். சக தர்ம சரீதவா என்று மாணிக்க வாசகர் பாடும் பொழுது, இவன் மனம் செய்து கொண்டால் இவன் பித்தன் அல்லவா என்று சொன்னால், பித்தன் கிடையாது, திருச்சாளர் பாடுவார். இவன் அப்படி இல்லாவிட்டால் அந்த துண்ணுக்கலை ஆகமம் எல்லாம் மண்ணாக போயிருக்கும். இவன் திருமணம் செய்து கொண்டான் என்று சொல்வது இந்த அறத்தை தர்மத்தை இங்கே இருக்கக்கூடிய சாஸ்திரங்களை நிலைநாட்டுவதற்காக என்று சொல்லி திருச்சாளர் பாடுவார் மாணிக்க வாசக பெருமான். என்ன சொல்லுகின்றார்கள்? கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்த கருத்து இருக்க வேண்டும். ஒத்த கருத்து அடுத்தவனை கெடுக்கிறதுக்காக இருக்கக்கூடாது, தர்மத்தின் வழியிலே இருக்க வேண்டும். சக தர்ம சரீதவா, ஆதமம் கலை என்று சொல்லக்கூடிய வேதங்கள் இது சொல்லக்கூடிய வழியிலே இருப்பதற்காகத்தான் திருமணம். அந்த வழியிலே தான் கணவனும் மனைவியும் செல்ல வேண்டும். தாங்கள் செல்லக்கூடிய பாதையைத்தான் குழந்தைகளுக்கும் அவர்கள் உபதேசிக்க வேண்டும். அவர்களை அந்த வழியிலே நடத்த வேண்டும். இதுதான் முக்கியம். இது நடப்பது கிடையாது, நாம் நடத்த வேண்டும், நடத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி இருந்தால்தான் நாமும் நன்றாக இருக்க முடியும், நம்முடைய குழந்தைகளும் நன்றாக இருக்க முடியும், நம்முடைய நாடும் நன்றாக இருக்க முடியும். இப்போ காசியவர் என்ன சொல்லுகிறார் என்கின்ற தத்துவத்தையும் பார்க்கலாம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Shivaya Namah. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே பார்வதி கண்டம் அத்தியாயம் 18-19. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, காமதேவன் தன் நண்பனான வசந்தன் முதலானோரையும் அழைத்து கொண்டு அங்கு சென்று சிவபெருமான் மேல் தனது பாணங்களை செலுத்தினான். அப்பொழுது சிவபெருமானது மனம் பார்வதியின் பால் சென்றது. அவரது உறுதியும் தளரலாயிற்று. தனது உறுதி நிகழ்வது கண்டு யோகேஸ்வரனா சிவபெருமான் மிக்க வியந்து மனதில் சற்றே சிந்திக்கலானார். நானோ கடுந்தவம் ஏற்றுகிறேன். அதில் தடங்கள் எவ்வாறு வந்தது? தீய செயல் புரியும் எவன் இங்கு என் மனதில் விகாரத்தை, அதாவது மாறுதலை தோற்றுவித்தான்? இவ்வாறு ஐயம் கொண்டு சிந்தித்த பெரும் யோகியான சிவபெருமான் நாற்புறம் தன் கண்களை போடவிட்டார். அப்பொழுது தன் இடப்புறம் பாணத்தை வில்லில் தொடுத்து நாணமுற்று நிற்கும் மன்மதன் மேல் அவரது பார்வை விழுந்தது. அறிவற்ற அந்த மதனன் தனது ஆற்றலில் செருக்குக் கொண்டு திரும்பவும் பாணத்தை இறைவன் மேல் விடத்தான் எண்ணியிருந்தான். நாரதா, இந்நிலையில் நிற்கும் காமன் மேல் பார்வை விழவே பரம்பொருளான சிவபெருமானுக்கு சினம் மூண்டது. முனிவரே, விண்வெளியில் வில்லில் பாணத்தை தொடுத்து நிற்கும் காமன் வீணாகாத தனது பாணத்தை சிவபெருமான் மேல் விடுத்தான். காமனது அம்பை தடுப்பது என்பது மிக மிக கடினமன்றோ, ஆனால் பரமசிவனாரிடம் வீணாகாத அச்சரமும் வீணானது. சிறந்து நிற்கும் சிவபெருமானிடம் சென்றதும் அச்சரம் அமைதியுற்றது. தன் சரம் சிவபெருமானிடம் வீணானது கண்டு மன்மதன் மிகவும் பயந்தான். காலனை வென்ற இறைவன் தன் எதிரில் இருப்பது கண்டு நடுங்கி இந்திரன் முதலிய தேவர்களை நினைத்தான். முனிவரே, காமன் தனது முழு முயற்சியும் வீணாகவே பயத்தினால் கலங்கினான். காமன் நினைக்க இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் அங்கு வந்து சிவபெருமானை வணங்கி துதிக்கலாயினர். தேவர்கள் துதித்து நிற்கும் அதே வேளையில் சினங்கொண்ட சிவபெருமானது திருநெற்றியின் நடுவில் விளங்கும் மூன்றாவது திருக்கண்ணிலிருந்து ஒரு பெரும் தீப்பொறி வெடி கிளம்பியது. அதன் தீப்பிழம்பு ஊடுத்தீ போல் மேல் நோக்கி கிளம்பி விண்வெளி முழு முற்றும் பரவி நாற்புறமும் சுற்றி பின் தரையில் வந்து விழுந்தது. நல்லவனே இறைவா, பொறுத்து மன்னித்தருடுங்கள், மன்னித்தருடுங்கள் என்று தேவர்கள் வேண்டத் தொடங்கும் முன்பே அந்த தீ காமனை எரித்து சாம்பராக்கியது. வீரனான காமன் கொல்லப்பட்டதும் தேவர்களுக்கு பெரும் துக்கம் உண்டாயிற்று. அவர்கள் அந்தோ என்ன நடந்துவிட்டது என்று மனங்கலங்கி உரத்த குரலில் கதறலானார்கள். அப்பொழுது மனம் நொந்த பார்வதியின் திருமேனி விழுத்தது, உதிரம் உறைந்தது. தன் தோழிகளை அழைத்துக் கொண்டு தன் அரண்மனை சென்றாள். மதனன் எரிந்த அந்த நொடியில் ரதிதேவி மூர்ச்சையானாள். இறந்துதான் விட்டாளோ என்று தோன்றியது. சிறிது நேரத்தில் மூர்ச்சை தெளிந்த அவள் மனம் நொந்து கலங்கி பலபடியாக அழுது புலம்பினாள். ரதி புலம்பல், ஐயோ நான் என்ன செய்வேன், எங்கு செல்வேன், தேவர்கள் என்ன காரியம் செய்து விட்டனர், செருக்கி கிடந்த என் கணவனை அழித்து விட்டனரே, ஐயோ என் மணாளரே, மன்மதா உயிர் காதலரே, எனக்கு இன்ப சுகத்தை தரும் என் உயிரே, அந்தோ என் உயிர் தலைவரே, இங்கு இப்பொழுது என்ன விபரீதம் நடந்துவிட்டது? பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு பலவாறாக புலம்பி அழும் ரதிதேவி கைகால்களை உதைத்துக் கொண்டு தன் தலைமுடியை பித்துக் கொள்ளலானாள். இப்புலம்பலை கேட்டு அவ்வனத்தில் உள்ள காட்டுமாசிகளும் மரம் செடிகொடிகளான தாவரங்களும் கூட மிக்க வருந்தின. இதற்கிடையில் இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சிந்தித்த வண்ணம் ரதியை தேற்றத் தொடங்கினர். தேவர்கள் கூறல், ரதிதேவி, உன் கணவனான காமனின் திருமேனி சாம்பலில் கொஞ்சம் எடுத்து பாதுகாத்துவை, பயத்தை விடு. நம் அனைவரின் ஒப்பற்ற தலைவரான சிவபெருமான் காமனை மறுபடியும் உயிர்த்தெழச் செய்வார். நீ உன் காதலனை திரும்பவும் அடைவாய். எவரும் யாருக்கும் இன்பத்தையே தருபவரும் அல்ல, எவரும் துன்பத்தையே தருபவரும் அல்ல. அவரவர் தம் தம் கர்ம வினைகளையே பயனாக அனுபவிக்கிறார்கள். வீணாக நீ தேவர்கள் மேல் குற்றம் கூறி வருந்துகிறாய். இவ்வாறு ரதிதேவிக்கு ஆறுதல் கூறிய தேவர்கள் சிவபெருமானிடம் வந்து பக்தியோடு அவரை மகிழ்வித்து மேலும் கூறலானார்கள். தேவர்கள் கூறல், இறைவா, அடியர்க்கு அடியவர்க்கு எளியவா, மகேசா, கருணை கொண்டு நாங்கள் கூறும் நல்வார்த்தைகளுக்கு செவிசாற்ற வேண்டும். சங்கரா, காமனின் செயல்பற்றி சற்று அமைதியுடன் சிந்தியுங்கள். அவனது செயலில் துளியாகிலும் தன்னலம் உண்டா? தீயவனான தாரகாசுரனது கொடுமையில் வாடும் நாங்கள் ஒன்று கூடியே அவனை இச்செயலில் ஈடுபடுத்தினோம். தலைவரே, தாங்களோ சங்கரர், நன்மையே செய்பவர், இதை தாங்கள் தவறாக எண்ணக்கூடாது. அனைத்தும் அழிப்பவர் தாங்கள். கையிலே வாழ்கிறைவா, கற்பரசியான ரதிதேவி சோகத்தில் ஆழ்ந்து தனித்திருந்து கதறி புலம்பித் தவிக்கிறாள். தாங்கள்தான் அவளுக்கு தேற்றரவு சொல்ல வேண்டும். சங்கரா, இச்சினத்தின் வாயிலாக தாங்கள் மதனனை கொன்றிருப்பீர்களேயானால் தாங்கள் இப்பொழுதே தேவர்களான எங்கள் அனைவரையும் மற்றும் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் கொன்றொழிக்க விரும்புவதாகத்தானே நாங்கள் எண்ணுவோம். ரதிக்கு துன்பத்தை தந்து தேவர்களான நாங்கள் அனைவரும் மனம் நொந்துள்ளோம். ஆகவே தாங்கள்தான் ரதியின் சோகத்தை போக்க வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, தேவர்கள் அனைவரது வேண்டுதலையும் செவிமடுத்த இறைவன் மனம் மகிழ்ந்து கூறத் தொடங்கினார். சிவபெருமான் கூறுகிறார், தேவர்களே, முனிவர்களே, நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். என் சினத்தினால் நடந்தது நடந்ததுதான், அது மாறுபடாது. ருக்மிணியின் கணவனான ஸ்ரீ கிருஷ்ணன் பூமியில் திரு அவதாரம் செய்யும் வரை ரதியின் கணவனான மதனன் உடலின்றி அனங்கனாக இருப்பான். ஸ்ரீ கிருஷ்ணன் துவாரகையில் இருந்து கொண்டு ருக்மிணியின் திருவயிற்றில் புத்திரர்களை தோற்றுவிக்கும் பொழுது இம்மதனனும் அவர் மகனாக பிறப்பான். அப்பொழுது இவனது பெயர் பிரத்யும்னன் எனப்படும். இதில் சந்தேகமே வேண்டாம். அவன் பிறந்ததும் சம்பாசுரன் அவனை கவர்ந்து செல்வான். பின்பு அவன் அக்குழந்தையை கடலில் எறிவான். குழந்தை இறந்ததாக நினைத்து தன் நகரம் திரும்புவான் அம்மூடன். ரதியே, அதுவரை நீ சம்பராசுரனது நகரத்தில் விருப்பம் போல் வசித்து வா. அங்கு உன் கணவனான மதனன் பிரத்யும்னனாக திரும்ப உனக்கு கிடைப்பான். அங்கு மன்மதன் உன்னோடு கூடி சம்பராசுரனை கொன்று நலம் பெறுவான். தேவர்களே, பிரத்யும்னன் என்று பெயர் கொண்ட மன்மதன் தன் மனைவியான ரதியையும் சம்பரனது செல்வத்தையும் எடுத்துக்கொண்டு திரும்பவும் தன் நகரம் வந்து நலமுடன் இருப்பான். நான் சொல்வது முற்றிலும் உண்மை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சிவபெருமானது சொல்லை செவமெடுத்த தேவர்களது மனதில் மகிழ்ச்சி பொங்கியது. இரு கை கூப்பி வணங்கிய செந்நீராக கூறலாயினர். தேவர்கள் கூறுகிறார்கள், தேவதேவரே, மகாதேவா, கருணைக்கடலே, இறைவா, தாங்கள் விரைவிலேயே காமதேவனுக்கு உயிர் பிச்சை அளித்து ரதியின் உயிரை காத்தருள வேண்டும். தேவர்கள் கூறியதை கேட்டு மகிழ்ந்த கருணைக்கடலான இறைவன் திரும்பவும் மகிழ்ச்சியோடு கூறலானார், தேவர்களே, நான் மகிழ்ந்தேன். காமனை அனைவரின் உள்ளத்திலும் உயிரோடு உலாவச் செய்கிறேன். அவன் எனது கணங்களில் ஒருவனாக உலா வருவான். நான் உங்கள் துன்பங்களை துடைக்கிறேன். நீங்கள் உங்கள் இருப்பிடம் செல்லலாம். இவ்வாறு கூறிய சிவபெருமான் துதித்து நிற்கும் தேவர்கள் காண மறைந்தருளினார். விண்ணவர்கள் கவலை ஒழித்து மகிழ்ந்தனர். முனிவரே, இறைவனது சொல்லில் நம்பிக்கை கொண்ட தேவர்கள் ரதியிடம் இறைவன் கூறியதை கூறி தேற்றி தங்கள் இருப்பிடம் சென்றனர். முனிவரே, காமனது மனைவி ரதிதேவி சிவபெருமான் கூறியவாறு சம்பரனது நகரம் சென்று இறைவன் கூறிய காலத்தை எதிர்நோக்கி இருந்தாள். அத்தியாயம் 20-21. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, ஸ்ரீ ருத்ரனது நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்போந்த தீ காமதேவனை எரித்து பொசுக்கி சாம்பராக்கியதோடன்றி எவ்வித உபயோகமும் இல்லாமல் என் திசைகளிலும் பரவி பொசுக்கியது. இதனால் மூலகங்களில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஆ என்று அலறின. அப்பா, உடனே தேவர்களும் ரிஷிகளும் என்னிடம் சரணமடைந்தனர். அவர்கள் அனைவரும் நிலை தடுமாறி மிகவும் கலங்கி இரு கை கூப்பி என்னை துதித்து வணங்கி தங்கள் துன்பத்தை கூறி முறையிட்டனர். அதை செவிமடுத்த நான் சிவபெருமானை நினைந்த வண்ணம் அதற்கான காரணத்தை நன்கு சிந்தித்து மூலகங்களையும் காப்பாற்ற வேண்டி மரியாதையுடன் அத்தீயிடம் சென்றேன். அத்தீயோ கொழுந்து விட்டறிந்து கொண்டு மூ உலகங்களையும் சுட்டரித்து விடுமோ என்று அஞ்சுமாறி இருந்தது. ஆனால் சிவபெருமானது திருவருளால் பெற்ற திரளால் நான் உடனே அத்தீயை செயலெடுக்கச் செய்தேன். முனிவரே, மூ உலகங்களையும் சுட்டரித்து விட விரும்பும் அத்தீயின் தாங்குணாத சினத்தை தணித்து அதை ஒரு பெண் குதிரையாக்கினேன். இப்பொழுது அதன் முகத்திலிருந்து வெம்மை நீங்கிய குளிர்ந்த தீப்பிழம்பே வெளிப்படுவதாயிற்று. சிவபெருமானது விருப்பப்படி உலகின் நலன் கருதி பெண் குதிரை வடிவான அவ்வடமைத்தியை எடுத்துக்கொண்டு நான் கடற்கரை அடைந்தேன். முனிவரே, நான் வருவதைக் கண்ட கடலரசன் ஓர் அழகிய திருமேனி தாங்கி இரு கை கூப்பிய வண்ணம் மூலகங்களுக்கும் பாட்டனான என்னிடம் வந்து முறைப்படி துதித்து வணங்கி மகிழ்ச்சியோடு கூறலானான். பிரம்மதேவரே, தாங்கள் இங்கு வந்த காரணம் யாதோ? நான் தங்களது பணியாள், ஆகவே சிறிதும் தயக்கமின்றி கூறுங்கள். கடலரசன் கூறியதைக் கேட்டு மகிழ்ந்த நான் உலக நலனை கருதி சிவனை நினைந்த வண்ணம் தெளிவாக கூறலானேன். அன்பனே, கடலரசனே, நீயோ சிறந்த அறிஞன், மூலகங்களுக்கும் நன்மையே புரிபவன். சிவருமானது இச்சைப்படி மனமகிழ்ச்சியோடு உன்னிடம் கூறுகிறேன். பெரும் சக்தி படைத்த இப்பெண்குதிரை சிவருமானது பெருஞ்சினத்தின் வடிவம். இச்சினத்தி காமனை எரித்து பின் மூலகங்களையும் எரிக்க தலைப்பட்டது. இதைக் கண்டு வருந்தும் தேவர்களது வேண்டுகோளின்படியும் சிவபெருமானது விருப்பப்படியும் அங்கு சென்று அதை செயலடக்கச் செய்தேன். பின் அதையே வடவை என்னும் பெண் குதிரையாக்கி இங்கு அழைத்து வந்துள்ளேன். நீர்நிலைகளுக்கு அரசே, உலகின் நலன் கருதி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அனல் கற்கும் வாயுடைய பெண் குதிரையாக நிற்கும் சிவபெருமானது சினத்தியை நீ பிரளய காலம் வரை உன்னிடம் வைத்திரு. நான் அங்கு வந்து வசிக்கும் போது சிவனின் இத்தீயை நீ விட்டுவிடலாம். உனது நீரே தினமும் இதற்கு உணவாகும். நீ முழு முயற்சியோடு இதை உன் மேலேயே வைத்து காக்க வேண்டும். ஆழங்காண இயலாத உன்னுடைய அடித்தளத்திற்கு செல்லாமல் கவனமாக பாதுகாக்குவா. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, நான் கூறியதும் ஸ்ரீ ருத்ரரது சிரத்தியான வடவைத்தியை தான் தாங்கி நிற்பதாக கடல்ரசன் ஒத்துக்கொண்டான். இது பிறரால் முடியாததாயிற்று. பின்பு அந்த வடவைத்தி கடலில் நுழைந்து தன் கொழுந்து விட்டறியும் தீநாக்குகளால் கடல் நீரையும் எரிக்கத் தொடங்கியது. முனிவரே, இதனால் மனம் மகிழ்ந்த நான் என் உலகம் வந்தேன். தெய்வீக வடிவேற்ற கடல் அரசனும் என்னை வணங்கி மறைந்தான். சிவபெருமானது சிரத்தியின் அச்சத்திலிருந்து விடுபட்ட உலக மக்கள் மன நிறைவு பெற்றனர். தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ந்தனர். நாரதர் கேட்கிறார், கருணைக்கடலே, மதனன் எரிக்கப்பட்ட பின் மலைமகளான பார்வதி பிராட்டி என்ன செய்தாள்? தன் இரு தோழிகளையும் அழித்துக் கொண்டு எங்கு சென்றாள் என்பதையெல்லாம் எனக்கு கூறுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், சிவபெருமானது நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய தீ காமனை எரித்த போது மூவலகங்களிலும் எதிரொலிக்க விண்ணதிர பெருத்ததொரு சத்தம் தோன்றியது. அப்பேரொலியையும் காமதேவன் எரிந்ததையும் கண்டு மனம் கலங்கிய பார்வதி பிராட்டி தன் இரு தோழிகளுடன் தன் அரண்மனைக்கு சென்றாள். தன் பரிவாரங்கள் சூழ இருந்த இமவான் அப்போரே பேரொலி கேட்டு மிக பெரிதும் வியந்தான். அங்கு கைலை மலையில் பணிவிடை செய்ய சென்ற தன் மகளை நினைந்து மிக்க கவலை கொண்டான். இதற்குள் சிவனது பிரிவால் வருந்தும் பார்வதி பிராட்டி சற்று தொலைவில் வருவதைக் கண்டான். கலக்கமுற்று வரும் தன் மகளைக் கண்ட இமவான் துன்பம் தானாது உடனே அவளருகில் சென்று அவளது கண்களை தன் கைகளால் துடைத்து, சிவையே, பார்வதி, என்ன பயம், ஏன் அழுகிறாய் என்று கேட்டு அவளை தன் மடியில் ஏற்றி உட்கார வைத்துக் கொண்டு பேற்றறிவு செய்த வண்ணம் தன் அரண்மனைக்கு கூட்டிச் சென்றார். மதனனை எரித்ததும் மகாதேவர் மறைந்தருளினார். அதனால் அவரை காணாத பார்வதி விரகத்தீயில் விதும்பினாள். அவளுக்கு எங்கும் எதிலும் இன்பமோ அமைதியோ கிடைக்கவில்லை. தந்தையின் அரண்மனை சென்று தாயை கண்டதும் தான் ஏதோ ஒரு புதிய பிறவி பெற்றதாக உணர்ந்தாள். அந்தோ நான் பாழாகிவிட்டேனே என்று கூறி தன் அழகை நொந்து கொண்டாள். தோழிகள் ஆறுதல் கூறியும் தன் நிலை அடைந்தாள் இல்லை. தூங்கும் போதும் உணவருந்தும் போதும் நீராடும் போதும் உலாவும் போதும் ஏன் தோழிகள் நடுவில் இருக்கும் போதும் கூட மகிழ்ச்சியோ இன்பமோ சிறிதும் பெறவில்லை. நான் ஏன் பிறந்தேன்? இந்த அழகுதான் எனக்கு வேண்டுமா? என் செயலெல்லாம் வீணாகியதே என்று திரும்ப திரும்ப கூறி சிவபெருமானது திருவிளையாளர்களை நினைத்த வண்ணம் சிவனாரது பிரிவாற்றாமையால் வருந்தி இழைத்து துன்புற்றாள். என்றும் எப்பொழுதும் வாயிலே சிவநாமம். உடல் தந்தை வீட்டில் இருந்ததே தவிர உயிரும் மனமும் சிவனாரிடம். சோகத்தில் ஆழ்ந்த அவள் சிற்சில சமயம் மூச்சித்து விழுவாள். பெருமனத்தவர்களான இமவான், அவர் மனைவி மேனை, அவர்களது மகன் மைனாகம் ஆகிய அனைவரும் அவளை தேற்றிய போதும் சிவபெருமானை அவளால் மறக்க முடியவில்லை. அறிஞரான தேவரிஷியே, நாரதா, திருப்பம் போல் சுற்றித் திரியும் நீ ஒரு சமயம் இந்திரன் அனுப்ப இமமானிடம் சென்றாய். பெருமனத்தவனான இமமானும் உன்னை வரவேற்று உயர்ந்த ஆசனம் அளித்து உபசரித்து நலன் விசாரித்தான். தன் மகளது செயல் அனைத்தையும் தொடக்கம் முதல் கூறலானான். சிவபெருமானுக்கு அவள் சேவை செய்ய தொடங்கியது, காமனை அவர் எரித்தது முதலானவற்றையும் கூறினான். முனிவரே, இவற்றையெல்லாம் கேட்டறிந்த நீ மலையரசனிடம், மன்னவா, சிவபெருமானை துதித்துவா என்று கூறி விடைபெற்று தனித்திருக்கும் பார்வதி பிராட்டியிடம் சென்றாய். நீதான் எப்பொழுதும் சிவபெருமானை சிந்தித்து இருப்பவனாயிற்று. நீ பரம சிவபக்தன், உலகிற்கு நன்மையே செய்பவன், சிறந்த ஞானி வேறு. ஆகவே பார்வதியிடம் வந்த நீ அவளது நலன் கருதி உண்மையை உள்ளபடி கூறலானாய். நாரதனாகிய நீ கூறியது, காளியே, நான் சொல்வதை கேள். உன்மேல் கொண்ட கருணையால் உண்மையை கூறுகிறேன். நான் கூறுவது உனக்கு முற்றிலும் ஹிதம் செய்யும். அப்பழுக்கற்றது. நீ விரும்பியதை தரவல்லது. நீ சிவபெருமானுக்கு சேவை செய்தாய். ஆனால் அது ஒரு தவமாக இன்றி செருக்காக இருந்தது. ஏழைக்கிறங்கும் சிவபெருமான் உனது செருக்கைத்தான் அழித்தார். சிவகே, உனது கணவரான சிவபெருமான் பற்றற்றவர், பெருநிலை யோக புருஷர், மன்மதனை எரித்தவர். உன்னை நலமுடன் விடுத்ததன் காரணம் அவர் அடியாருக்கு அருளுபவர். ஆகவே நீ சிறந்ததொரு தவத்தை செய். நீண்ட நாட்கள் சிவபெருமானை பூஜித்து வா. தவத்தின் வாயிலாக நீ தூயவளான பின் சிவபெருமான் உன்னை தன் மனைவியாக்கிக் கொள்வார். நன்மையே செய்யும் சிவனை நீயும் ஒருபோதும் விட்டிருக்க மாட்டாய். தேவி, நீ முழு முயற்சியோடு சிவனையே உனதாக்கிக் கொள்ள முயற்சி மேற்கொள். சிவனை தவிர வேறு எவரையும் நீ மணந்து கொள்ள மாட்டாய். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, நீ கூறியதை கேட்ட காளி சற்றே பெருமூச்செறிந்து இரு கைகளையும் கூப்பி மகிழ்ச்சியோடு கேட்கலானாள். பெரியோரே, தாங்களோ அனைத்தும் அறிந்தவர், உலகின் நன்மையையே நாடுபவர், சிவபெருமானை ஆராதிக்க எனக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை தாருங்கள். நாரதா, பார்வதியை வேண்டவே நீ சிவபெருமானது திரு ஐந்தெழுத்தை முறைப்படி அவளுக்கு உபதேசம் செய்தாய். மேலும் அம்மந்திரத்தில் அவளுக்கு தீவிர ஈடுபாடு வரவேண்டி அதன் சிறந்த பெருமைகளையெல்லாம் கூறினாய். நாரதர் கூறுகிறார், பார்வதி தேவியே, இத்திரு ஐந்தெழுத்தின் பெருமையை கேள். இதை கேட்டபொழுதே சிவபெருமான் பெருமகிழ்ச்சி கொள்வார். இம்மந்திரம் மந்திரங்கள் அனைத்திற்கும் தலையாயது. விரும்பியதை விரும்பிய வண்ணம் தருவது. சிவபெருமானுக்கு உகந்தது. ஜபிப்பவனுக்கு போகம் மோட்சங்களை அளிப்பது. பெரும்பேறு பெற்றவளே, இத்திரு ஐந்தெழுத்தை முறைப்படி ஜபிப்பதால் சிவபெருமான் நிச்சயம் விரைவிலேயே உன் எதிரில் காட்சி அளிப்பார். ஆச்சார அனுஷ்டானங்களோடு அவரது சுரூபத்தையே தியானம் செய்த வண்ணம் திரு ஐந்தெழுத்தை ஓதிவா. இதனால் நீ சேவிக்கும் சிவபெருமான் விரைவிலேயே மனம் மகிழ்வார். சிவன் உன் பயமாகுமாறு தவம் செய். ஒருவேளை தவத்தினால் சிவபெருமான் உன் பயமாகலாம். தவத்தினால்தான் அனைவருக்கும் விரும்பிய பயன் கிட்டுகிறது. இல்லையேல் இல்லை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, நீயோ பரமசிவ பக்தன், விருப்பம் போல் திரிபவன். பார்வதியிடம் இவ்வாறு கூறிய நீ தேவர்களது நலத்தில் நாட்டம் கொண்டு சொர்க்கம் சென்றாய். நீ உபதேசித்த திரு ஐந்தெழுத்தை பெற்ற பார்வதி பிராட்டி மிகவும் மகிழ்ந்தாள். அத்தியாயம் 22. பிரம்மதேவர் கூறுகிறார், தேவரிஷியே, நீ சென்ற பிறகு மனம் மகிழ்ந்த பார்வதி பிராட்டி தவத்தினாலேயே தான் சிவபெருமானை பெற முடியும் என்றெண்ணி கடுந்தவம் செய்ய மனத்தில் உறுதி கொண்டாள். தன் தோழிகளான ஜெயை விஜயை மூலம் பெற்றோரிடம் விடை கொண்டாள். தந்தை ஒப்புதல் அளித்தாலும் அன்பிற்கு ஆட்பட்ட தாய் பலவாறாக சொல்லி தவம் செய்வதிலிருந்து தடுத்தாள். வீட்டை விடுத்து தொலைதூரம் மனம் சென்று தவம் செய்வதா என்பதே அவளது எண்ணம். ஊ என்றால் குழந்தாய், மா என்றால் வேண்டாம், அதாவது தவம் செய்ய வெளியே செல்ல வேண்டாம் என்று மேனை தழைத்ததால் அன்று முதல் பார்வதியின் திருப்பெயர் உமா என்றாயிற்று. ஆசிரியர் குறிப்பாக இக்கருத்தையே காளிதாச மகாகவி தன் குமார சம்பவம் என்னும் காப்பியத்தில் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், தாம் பார்வதி தியாபிஜனேன நான்னா பந்து பிரியாம் பந்து ஜனோ ஜுஹாவ உமேதி மாத்ரா தபசோ நிஷித்தா பச்சாதுமாக்கியாம் சுமுகி ஜகாம என்று குமார சம்பவத்திலே குறிப்பிடுகிறார். முனிவரே, மலை அரசனது மனைவி மேனை தான் தடுத்ததால் பார்வதியை துக்கமடைந்தது கண்டு தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டு மகளை தவம் செய்ய அனுமதித்தார். உயர்ந்த விரதங்களை கடைபிடித்து ஒழுகும் பார்வதி தன் தாயின் அனுமதி கிடைத்ததால் மிகவும் மகிழ்ந்து சிவனை நினைந்தார். மகிழ்ச்சியோடு தாய் தந்தையரை வணங்கிய பார்வதி தன் இரு தோழிகளையும் அழைத்துக் கொண்டு தவம் செய்ய கிளம்பினாள். மனத்திற்கு ஏந்த உயர்ந்த ஆடைகளை களைந்து மரபுரி தரித்து இடுப்பில் முஞ்சிப்புள்ளினாலான மேகலையை தரித்தாள். முத்து மாலைகளை துறந்தாள். உயர்ந்த மாந்தோலை மேலாடையாக கொண்டாள். பின்பு கங்கை உற்பத்தியாகும் கங்கோத்ரி என்னும் மலைமுகட்டிற்கு சென்றாள். தியானத்தில் ஆழ்ந்திருந்த சிவபெருமான் மன்மதனை எரித்த இடமான இமயமலையின் தாழ்வரையே கங்காவதரணம் செய்த இடமாகும். இவ்வுயர்ந்த புண்ணிய தலத்தில் தான் பார்வதி பிராட்டியும் தவம் செய்ய தொடங்கினாள். கௌரியான பார்வதி தவம் செய்ததால் அவ்விடம் கௌரி சிகரம் என்று பெயர் பெற்றது. தன் தவம் பயனை தருமா என்று சோதிப்பதற்காக பழம் தரும், அதாவது பயன் தரும் பல பல அழகிய மரங்களை அங்கு நட்டாள். பார்வதி பிராட்டி முதலில் தவம் செய்யும் இடத்தை தூயதாக்கி அங்கு ஒரு மேடை அமைத்தாள். பின்பு முனிவர்களுக்கும் இயலாத கடும் தவத்தை ஏற்றாள். புலன்களையும் மனதையும் அடக்கி அம்மேடையில் அமர்ந்து தவம் செய்யலானாள். ஆணி ஆடி மாதங்களான வெயிற்காலத்தில் தன் நாற்புறங்களிலும் தீ மூண்டெறிய அதன் நடுவில் அமர்ந்து திரு ஐந்தெழுத்தை ஓதுவாள். மழைக்காலமான ஆமணி புரட்டாசி மாதங்களில், அதாவது வருஷ ருத்து காலத்தில், தவம் செய்யும் திட்டின் மேலோ அல்லது பெரியதொரு பாறாங்கல் மீதோ அமர்ந்து பெருமழையில் நனைய நனைய தவம் செய்வாள். குளிர்காலத்தில் உணவை விடுத்து குளிர் நீரில் நின்றும் இரவில் பனிப்பாறையில் அமர்ந்தும் தவம் செய்வாள். இவ்வாறு திரு ஐந்தெழுத்தை மனமன்றி ஓதிய வண்ணம் வேண்டிய வேண்டியாங்கு நல்கும் சிவபெருமானை நினைந்தவாறு தவம் செய்யலானாள். தினமும் இடையில் நேரம் வாய்த்தபோது தன் தோழிகளோடு தான் நட்ட செடிகளுக்கு நீரூற்றுவாள். அங்கு வரும் விருந்தாளிகளுக்கு விருந்து படைத்து உபசரிப்பாள். மன தூய்மை உடைய பார்வதி பெரும் புயற்காற்று, பொறுக்க முடியாத குளிர், பலவாறான மழை, பொறுக்க முடியாத வெயில் ஆகியனவற்றையும் பொறுத்தாள். பலவாறாக தோன்றிய இன்னல்கள் பற்றியும் சிறிதும் கவலை கொள்ளவில்லை. சிவபரம்பொருளையே நினைந்த வண்ணம் அசையாது நின்றாள். முதல் ஆண்டில் பழங்களே உணவு, இரண்டாம் ஆண்டு காய்ந்த சருகு இலைகளே உணவு. இவ்வாறு தவத்தில் பல்லாண்டுகள் கழித்தாள். இதன்பின் சருகு இலைகளை தின்பதையும் விடுத்தாள். பட்டினியே உணவு. ஆனால் தவத்தில் இருந்த உறுதி சிறிதும் குறையவில்லை, மேலும் வளரலாயிற்று. இமமான் மடந்தை இலைச்சருகு உண்பதையும் விடுத்ததால் தேவர்கள் அவளை அபர்ணா என அழைத்தனர். இதன்பின் ஒரு கால் ஊன்றி மற்றொரு கால் மடித்து சிவனை நினைந்து திரு ஐந்தெடுத்தை ஓதிய வண்ணம் கடுந்தகம் இயற்றினாள். மரபுரியும் மான் தோலுமே அவள் உடலை மறைத்தன. தலையிலோ கூந்தல் சடைக்கற்றையாயிற்று. இவ்வாறு சிவனை நினைந்து நினைந்து தவம் இயற்றும் பார்வதி தவத்தில் முனிவர்களையும் மிஞ்சினாள். இவ்வாறு தவம் இயற்றும் பார்வதிக்கு 3000 வருடங்கள் உருண்டோடின. சிவபெருமான் 60,000 வருடங்கள் தவம் இயற்றிய அதே இடத்தில் ஒரு நொடி நின்ற பார்வதி பிராட்டி இவ்வாறு நினைக்க நானாள். அவருக்காக முறை தப்பாது நான் இங்கு கடுந்தவம் இயற்றுவது அவருக்கு இப்பொழுது தெரியாதா? வெகு காலமாக தவம் செய்யும் என்னைக்கான அவர் வராத காரணம் என்னவோ? உலக மக்களும் வேதங்களும் முனிவர்களும் எப்பொழுதும் அவரது பெருமையை துதித்து பாடுகின்றனர். அவர்கள் கூறுவதோ, சிவபெருமான் அனைத்தும் அறிவார், அனைத்திலும் ஆன்மாவாக விளங்குபவர், அனைத்தையும் சமமாக காண்பவர், செல்வங்கள் அனைத்தையும் அருள்பவர், தெய்வீக சக்தி படைத்தவர், அவரவர் எண்ணுவதை எண்ணியவாறு அறிபவர், அடியார்கள் வேண்டுவதை வேண்டியவாறு அளிப்பவர், இன்னல்கள் அனைத்தையும் களைபவர் என்று. நான் ஆசைகளை களைந்து எருதுக்கொடியோனான சிவபெருமானிடமே மனமொன்றி பக்தி செய்தது உண்மையானால் நலனே நல்கும் சிவபெருமான் எனக்கு அருள் புரியட்டும். நாரத முனிவரால் உபதேசிக்கப்பட்ட சிவ பஞ்சாட்சரமான திரு ஐந்தெழுத்தை ஊன்றிய பக்தியோடு முறை பெறலாது நான் ஜபித்திருப்பேனாயில் சிவபெருமான் எனக்கு அருள் புரியட்டும். உலகியலின் மாயையான மாறுபாடுகளுக்கு ஆட்படாமல் வேறு எந்த ஒரு சிந்தனையும் இன்றி பக்தியோடு சிவபெருமானை நான் போற்றி புகழ்வது உண்மையாகில் சிவபெருமான் என்மேல் பரிபூர்ண கருணை கொள்ளட்டும். தலையில் சடைமுடியும் அறையில் மரபுரியும் தரித்த பார்வதி இவ்வாறான சிந்தனையிலேயே நித்தமும் ஊன்றி தலையை கீழே சாய்த்து வணங்கிய வண்ணம் வெகுகாலம் தவம் செய்தாள். முனிவர்களும் அற்றுதற்கரிய உயர்ந்த தவம் அவளது தவம். இவ்வாறான தவத்தைக் கண்டு ஆடவர்களும் வியந்து போற்றினர். முனிவரே, பார்வதி தேவியின் செய்யும் தவத்தின் மற்றொரு பெருமையையும் கூறுவேனாக, கவனமாக கேள். பார்வதியின் கடுமையான அத்தவம் வியப்புக்கு உரியதாக அமைந்தது. ஒன்றுக்கு ஒன்று பகை பாராட்டும் பிராணிகளும் அவளுடைய ஆசிரமத்தருகில் பகை மறந்திருந்தன. பகைமை குணம் பாராட்டும் விலங்குகளான சிங்கம் பசு முதலியனவும் பார்வதி தேவியின் தவ வலிமையால் ஒன்றுக்கொன்று தீங்கு செய்யா வண்ணம் அமைதியாக இருந்தன. பகை கொண்ட எலி பூனை முதலியனவும் அவ்வாசிரமத்தில் கோபம் முதலிய விகாரங்களை விடுத்திருந்தன. மரங்கள் பழுத்த பழங்களை தந்தன. பசும் புத்தரைகளும் பன்னிற பூக்களும் அத்தபோவனத்தின் அழகை பெருக்கின. அவ்வனமே ஒரு கைலையோ என அமைந்தது. பார்வதியின் தவம் பயன் தருவதாக அமைந்தது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1-44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: ரிபுகீதை 6வது அத்தியாயம். பிரம்ம தீர்த்த ஸ்நானமும் பிரம்ம மந்திரமும் உரைக்கும் அத்தியாயம். தீனதயா பரகுருவே, நித்தமெந்த தீர்த்தத்தில் நீ ஸ்நானம் ஆடுகின்றாய். ஸ்நானமதன் சுரூபந்தான் நிவிதமாகும், ஸ்நானத்துக்குரிய மகா மந்திரம் தான். ஆனதேவை அதற்குரிய தர்ப்பணம் தான், அமைவதேவை ஹோமம் தான் இவ்விதமாகும். நீ நலமாய் இவையெல்லாம் அருள்வாய் என்ற நிதகற்கு ரிபு முனிவன் நிகழ்த்தலானான். பூரணமாய் ஆன்மாவு கபினமாக பொருந்து பெற பிரம்மம் என்னும் தீர்த்தத்தின் கண். சாரமதாய் எப்போதும் ஸ்நானமாடல் சகலத்தின் மேலான ஸ்நானமாகும். தீரமிகும் புத்திரனே இதனை அன்றி தீர்த்தமிதில்லார் அழுமே ஸ்நானம் அன்று பேரறிவாம் பரபிரம்ம தீர்த்தத்தின் கண் பேதமர நான் என்றும் ஆடுகின்றேன். நிகழுமகம் பிரம்மாஸ்மி என்புரத்த நிச்சயமே மேலான ஸ்நானம் ஐந்தா பகருமிதன் சொரூபத்தை விசலமாக பரமசிவன் அருளியவா பகர கேளாய். அகமனிஷம் பரபிரம்ம சொரூபமானோன் அகம் சச்சிதானந்த சொரூபமானோன் அகமனிஷம் பரமசிவ சொரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம். அகமனிஷம் கேவலமாம் பரஸ்வரூபம் அகமனிஷம் கேவலமாம் சாந்தரூபம் அகமனிஷம் கேவலமாம் நித்தியரூபம் அகமனிஷம் கேவலமாம் சுத்தரூபம் அகமனிஷம் கேவலமாம் புத்தரூபம் அகமனிஷம் கேவலமாம் முக்தரூபம் அகமனிஷம் பரபிரம்ம சுரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம். அகமனிஷம் நிமலான்ம சுரூபமானோன் அகமனிஷம் நிரந்தரமாம் சுரூபமானோம் அகமனிஷம் நிஷ்களமாம் சுரூபமானோன் அகமனிஷம் நிஷ்கிரிய சுரூபமானோன் அகமனிஷம் நிரஞ்சனமாம் சுரூபமானோன் அகமனிஷம் நிரமயமாம் சுரூபமானோன் அகமனிஷம் பரபிரம்ம சுரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம். அகமனிஷம் நிர்மலமாம் சுரூபமானோன் அகமனிஷம் நிரவரண சுரூபமானோன் அகமனிஷம் நிரவயவ சுரூபமானோன் அகமனிஷம் நிர்குணமாம் சுரூபமானோன் அகமனிஷம் சர்வாத்ம சுரூபமானோன் அகமனிஷம் சர்வமிலா சுரூபமானோன் அகமனிஷம் பரபிரம்ம சுரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம். அகமனிஷம் மகந்தயிலா சுரூபமானோன் அகமனிஷம் இதந்தயிலா சுரூபமானோன் அகமனிஷம் சங்கமிலா சுரூபமானோன் அகமனிஷம் பங்கமிலா சுரூபமானோன் அகமனிஷம் துரியமதாம் சுரூபமானோன் அகம் துரியா தீத பர சுரூபமானோன் அகமனிஷம் பரபிரம்ம சுரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம். அகமகில விகல்பமிலா சுரூபமானோன் அகம் ஆதி அந்தமிலா சுரூபமானோன் அகமன்யம் ஒன்றுமிலா சுரூபமானோன் அகம் என்றும் அளவுபடா சுரூபமானோன் அகமகில பூரணமாம் சுரூபமானோன் அகமகில காரணமாம் சுரூபமானோன் அகமனிஷம் பரபிரம்ம சுரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம். அகமகில பூரண ஆனந்தமானோன் அகமபரிச்சின்ன மகானந்தமானோன் அகமனிஷம் நிமல பரானந்தமானோன் அகமனிஷம் நிரதிசையானந்தமானோன் அகமனிஷம் சதானந்த கணமையானோன் அகமனிஷம் சிதானந்த கணமையானோன் அகமனிஷம் பரபிரம்ம

சொரூபமானோன் அகம் ஏக மத்திரமம் சொரூபமானோன் அகம் அச்சல மத்திரமம் சொரூபமானோன் அகம் ஆத்ம மத்திரமம் சொரூபமானோன் அகம் பிரம்ம மத்திரமம் சொரூபன் என்னும் அகம் பிரம்ம நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம் அகமனிசம் மகாகாச சொரூபமானோன் அகமனிசம் மகத்தான சொரூபமானோன் அகமனிசம் சிதாகாச சொரூபமானோன் அகமனிசம் சித்கணமாம் சொரூபமானோன் அகமனிசம் பராகாச சொரூபமானோன் அகமனிசம் பரமான்ம சொரூபமானோன் அகமனிசம் பரபிரம்ம சொரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தம் ஸ்நானம் அகமனிசம் உடல் பொறிகள் உயிர்கள் உள்ளம் அகங்காரம் ஆதீலா சொரூபமானோன் அகமனிசம் அறிவூற்ற நாமரூபம் அணுமிலா அத்வைத சொரூபமானோன் அகமனுவும் பந்தமிலா நித்தியமூக்தம் ஆகுமகண்டை கரச சொரூபமானோன் அகமமல பரபிரம்ம சொரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம் அகமனிசம் தேக முதல் அஜானந்தம் அனைத்துக்கும் விலக்ஷணமாம் சொரூபமானோன் அகமனிஷம் மனவாக்கு கெட்டதான அத்வைத அகண்டபர சொரூபமானோன் அகமகில ஆதாரமாகி நின்றும் அதன் சங்கம் அணுமிலா சொரூபமானோன் அகமமல பரபிரம்ம சொரூபன் என்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம் அகமனிஷம் அறிவுற்ற திருஷ்யங்கள் அனைத்துக்கும் அதிதபர சொரூபமானோன் அகமனிஷம் மறைமுடியால் அறியத்தக்க ஆன்மாவுக்கு அபிநபர சொரூபமானோன் அகமன்யம் அணுவுமிலாத அகமையாக அமர்கின்ற அகண்டபர சொரூபமானோன் அகமமல பரபிரம்ம சொரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தம் ஸ்நானம் அகமகில ஹிருதயத்தும் இருந்தவற்றை அசைக்கினுமே அசஞ்சலமாம் சொரூபமானோன் அகமகில பூதமொடு பௌதிகங்கள் அமர்ஜீவராதீலா சொரூபமானோன் அகமகில காலமொடு தேசம் வஸ்து அனித்துமிலா அத்வைத சொரூபமானோன் அகமமல பரபிரம்ம சொரூபனென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே மகத்தாம் ஸ்நானம் இந்த விதம் பரபிரம்ம தீர்த்தத்தின் கண் எளிதாக இயற்றிடும் ஸ்நானம் சொன்னேன் மைந்த இதை மகிழ்வுடனே ஒரு காலேனும் மயக்கமர கேட்டுணர்வோன் பிரம்மமாவன் பந்தமரும் பரபிரம்ம மந்திரத்தை பரமசிவன் பகந்தவனும் பகர கேளாய் சந்ததமும் சகல மகா மந்திரத்தும் சாலவும் இம்மந்திரமே சாரமாகும் பிரம்ம மந்திரம் அகமனிசம் சத்தான பிரம்மமானோன் அகமனிசம் சித்தான பிரம்மமானோன் அகமனிசம் சுகமான பிரம்மமானோன் அகமனிசம் சுத்தமதாம் பிரம்மமானோன் அகமனிசம் அத்வைத பிரம்மமானோன் அகமனிசம் அகண்டபர பிரம்மம் என்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயம் தான் அனைத்துக்கும் மேலான மந்திரம் கான் அகமகில காரணமாம் பிரம்மமானோன் அகமகில பூரணமாம் பிரம்மமானோன் அகமகில விலக்ஷணமாம் பிரம்மமானோன் அகமன்யம் அணுமிலா பிரம்மமானோன் அகமகமாய் அமர்கின்ற பிரம்மமானோன் அகமனிஷம் அகண்டபர பிரம்மம் என்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயம் தான் அனைத்துக்கும் மேலான மந்திரம் கண் அகமனிஷம் மாயையில பிரம்மமானோன் அகமாயா விகாரமிலா பிரம்மமானோன் அகமனிஷம் அவித்யிலா பிரம்மமானோன் அகமவையின் விகாரமிலா பிரம்மமானோன் அகம் இருமை அவையுமிலா பிரம்மமானோன் அகமென்றும் ஏகபர பிரம்மமென்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயம் தான் அனைத்துக்கும் மேலான மந்திரம் கண் அகமனிஷம் சத்கணமாம் பிரம்மமானோன் அகமனிஷம் சண்மயமாம் பிரம்மமானோன் அகமனிஷம் சித்கணமாம் பிரம்மமானோன் அகமனிஷம் சின்மயமாம் பிரம்மமானோன் அகமனிஷம் சுககணமாம் பிரம்மமானோன் அகமனிஷம் சூக்மபர பிரம்மமென்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயம் தான்
அனைத்துக்கும் மேலான மந்திரம் க. அகமனிஷம் நித்திய பர பிரம்மமானோன், அகமனிஷம் சுத்த பர பிரம்மமானோன், அகமனிஷம் புத்த பர பிரம்மமானோன், அகமனிஷம் முக்த பர பிரம்மமானோன், அகமனிஷம் அமல பர பிரம்மமானோன், அகமனிஷம் அகண்ட பர பிரம்மம் என்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயம் தான், அனைத்துக்கும் மேலான மந்திரம் கண். அகமனிஷம் பிரஜான சுரூபமானோன், அகமனிஷம் பரமான்ம சுரூபமானோன், அகமனிஷம் பரமசிவ சுரூபமானோன், அகமனிஷம் பரிசுத்த சுரூபமானோன், அகமனிஷம் பராத்பரமாம் சுரூபமானோன், அகமனிஷம் பரபிரம்ம சுரூபனென்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயம் தான், அனைத்துக்கும் மேலான மந்திரம் கண். அகமனிஷம் நிரஞ்சனமாம் சுரூபமானோன், அகமனிஷம் நிர்குணமாம் சுரூபமானோன், அகமனிஷம் நிராவரண சுரூபமானோன், அகமனிஷம் நிஷ்கிரிய சுரூபமானோன், அகமனிஷம் நிராமயமாம் சுரூபமானோன், அகனிமல பரபிரம்ம சுரூபனென்னும் அகமிலகம் நித்மாஸ்மி நிச்சயம் தான், அனைத்துக்கும் மேலான மந்திரம் கண். அகமனிஷம் சங்கமிலா சுரூபமானோன், அகமனிஷம் சாந்தபர சுரூபமானோன், அகமனிஷம் பங்கமிலா சுரூபமானோன், அகமனிஷம் பரமாத்த சுரூபமானோன், அகமனிஷம் பாசமிலா சுரூபமானோன், அகமனிஷம் பரபிரம்ம சுரூபனென்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயம் தான், அனைத்துக்கும் மேலான மந்திரம் கண். அகமகில ஜெகஜீவ பரமாய் நின்றும் அப்பேதம் மனுவுமிலா சுரூபமானோன், அகமகில வேதமுடி நூல்களாலும் அறியும கண்டைகரச சுரூபமானோன், அகமனிஷம் சத்திய சித் சுகமாய் நின்ற அத்வைத பரபிரம்ம சுரூபனென்னும் அகமிலகம் பிரம்மாஸ்மி நிச்சயம் தான், அனைத்துக்கும் மேலான மந்திரம் கண். நிகிரிலகம் பிரம்மாஸ்மி மந்திரத்தை நித்தியமுமே ஆதரவாய் இடைவிடாமல் வெகுகால பர்யந்தம் ஜெபித்துக் கொண்டே விமல பர ஞானத்தை பழகல் வேண்டும். மகிழ்மகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் மகத்தான பாவமெல்லாம் நாசம் செய்யும். துகளிலகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் துவைதத்தால் வரும் துயரை நாசம் செய்யும். புகழ்மகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் பொய்யான பேதமெல்லாம் நாசம் செய்யும். திகழ்மகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் திடச்சிந்தாரோகமெல்லாம் நாசம் செய்யும். மகிழ்மகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் மனதில் உள்ள வியாதிகளை நாசம் செய்யும். பகருமகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் பல ஆதி வியாதிகளை நாசம் செய்யும். நிகழ்மகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் நினைவுற்ற சோகமெல்லாம் நாசம் செய்யும். அகலுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் அகத்தில் உள்ள காமமெல்லாம் நாசம் செய்யும். திகழ்மகம் பிரம்மாஸ்மி மந்திரம்தான் திரளொற்ற கோபமெல்லாம் நாசம் செய்யும். மிகவும் அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் மேவிய சங்கல்பமெல்லாம் நாசம் செய்யும். பகருமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் பலவிதமாம் சிந்தைகளை நாசம் செய்யும். அகருமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அகமென்னும் துயரையெல்லாம் நாசம் செய்யும். இகழ்விலகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் இதுவென்னும் துயரையெல்லாம் நாசம் செய்யும். திகழ்மகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான்

அவிவேகம் அனைத்தையுமே நாசம் செய்யும். அமல அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அபிமானம் அனைத்தையுமே நாசம் செய்யும். அமல அகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அருந்தை மிகும் பவத்தையெல்லாம் நாசம் செய்யும். திகழுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் தேகத்தின் தோஷமெல்லாம் நாசம் செய்யும். இகழ்விலகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் இந்திரிய தோஷமெல்லாம் நாசம் செய்யும். மகிழ்மகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் மனமுதலின் தோஷமெல்லாம் நாசம் செய்யும். பகருமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் பல கோடி தோஷமுமே நாசம் செய்யும். ஏற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் எந்திர தந்திரமெல்லாம் நாசம் செய்யும். தேற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் திருஷ்டமதிருஷ்டங்களெல்லாம் நாசம் செய்யும். மாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அசத்தான மயக்கமெல்லாம் நாசம் செய்யும். தோற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் தோன்றிய எத்வைத்தமுமே நாசம் செய்யும். போற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் பூதங்கள் அனைத்தையுமே நாசம் செய்யும். தோற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் தொடர்புவனம் யாவையுமே நாசம் செய்யும். மாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அனான்ம உணர் அனைத்தையுமே நாசம் செய்யும். சாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் ஜெகஜீவ பரமவையும் நாசம் செய்யும். சாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் சந்ததமாம் தியானத்தை சாரப்பண்ணும். சாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் சவிகல்ப சமதீனை சாரப்பண்ணும். சாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் சகல விகல்பமுமற்ற சமாதி நல்கும். சாற்றுமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் சலனமிலா அபரோக்ஷ ஞான நல்கும். நிகரிலகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் நிகசத்வாபத்தி எனும் பூமி நல்கும். ஏழுலகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் இசைத்த அசம்சக்தி எனும் பூமி நல்கும். பகழமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் பதார்த்த பாவனை எனும் பூமி நல்கும். துகளிலகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் துரியகை என்றோதியனல் பூமி நல்கும். அனிசமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அமலான்ம ஞானத்தை விளக்குவிக்கும். அனிசமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அமலான்ம லோகத்தின் ஜெயத்தை நல்கும். அனிசமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அதிசயமாம் ஆன்மசுகம் தனையே நல்கும். அனிசமகம் பிரம்மாஸ்மி மந்திரம் தான் அகண்டமதாம் மோட்சசுகம் அளிக்குமன்றே. அரியவகம் பிரம்மாஸ்மி மந்திரத்துக்கு அதிசயமாம் மந்திரமே ஒன்றுமில்லை. பரவுமிழு கோடி மகா மந்திரம் தான் பல கோடி ஜென்மங்கள் தருவதன்றே. மறுவீடும் ஜென்மங்கள் மாற்றாதென்றும் மற்றதனால் அனைத்துக்கும் மேலாகின்ற துரிசிலகம் பிரம்மாஸ்மி மந்திரத்தை தொடர்ந்தகில மந்திரமும் தொலைக்க வேண்டும். பலவிதமாம் மந்திரமும் தூரத்தள்ளி பயிலுமகம் பிரம்மாஸ்மி மந்திரத்தை நிலையுறவே ஆதரவாய் இடைவிடாமல் நித்தியமுமே முமுட்சுவெல்லாம் பழகல் வேண்டும். சலனமிழா பழக்கத்தால் ஞான மோட்சம் சகலமுமே சடிதியினில் சித்தியாகும். தலைமையுறும் பரமசிவன் சரணம் தொட்டு தத்துவமாய் நவில் நின்றேன் சங்கை இல்லை. சகலமதாம் வேதத்தும் வேதாந்தத்தும் சகல இதிகாசத்தும் சாஸ்திரத்தும் மிகவும் மகாரகசியமாம் இவ்வர்த்தத்தை மெய்யுணர்வானந்தகனமான ஈசன் அகிலக்கும் ஹிதமாக என்னிடத்தே அருளியவா நிதகனின கருளி செய்தேன். புகழும் இதையாதரவாய் கேட்டுணர்ந்தோன் பூரணமாம் பரபிரம்மம் ஆவனன்றே. கல்பிதமாய் காண்பதலாம் என்றும் பொய்யே களங்கமிலா பரமசிவம் ஒன்றே மெய்யாம். துர்பலமாம் மனவாக்கு பொறிகள் ஒன்றால் தொடர்வோனா பேரறிவானந்தமான தத்பரமே அகமென்னும் புத்தி தானே தகுமோக்ஷ காரணம் ஈதுருதி என்றே. நிர்பயமாய் ரிபுமுனிவன் நிதகனுக்கு
நீராடல் மந்திரமும் நிகழ்த்தினானால். நிர்விகார நிரஞ்சன நிர்குண நித்ய நிஷ்கள நிர்மலமாகிய பிரிவில் சத்திய சித் சுக பூரண பிரம்மம் நானன பேசிய ஸ்நானமும்

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.

உடையாள் உண்டன் அழுதிருக்கும் உடையாள் நடுவுள் நீயிருக்கே அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதனர் அடியேன் உன் அடியாள் நடுவுள் இருக்கும் அறிபுரியாய் பொன்னம்பலத்து எம் முடியாமுதலே என் கருத்து முடியும் வண்ணம் ஒன்றே உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீன் மலிவேணியன் அழகு ஜோதியம் வளச்சாழுவான் மலசிதம் வழி வாழ்க்கை வணங்குவான். நம பார்வதி பதேவ எல்லாம் அல்ல பரம கருணாநிதியாகிய ஸ்ரீமுலிங்கத்தினுடைய அனுகிரகத்தினாலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டதற்கான இந்த புராண படன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நமது ஆச்சாரிகள் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தோம் என்று சொல்லியிருக்காங்க. சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சென்றால் சைவத்திறத்தடைவர். அப்போ சைவத்திறத்தை அடைய வேண்டுமானால் சிறப்புடைய புராணங்கள் உணர வேண்டும். அப்படி சிறப்புடைய புராணங்கள் எது என்று சொன்னால் சிவபுரத்துவத்தையே சொல்லுகின்ற புராணங்கள், சிவபுராணங்கள். அதிலே உண்டான இந்த காஞ்சி புராணத்தை நாம் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் சிந்திக்க இருப்பது காயாரோகண படலம். காயம் என்றால் உடல், ஆரோகணம் என்றால் அதில் ஏறுதல். உடலில் ஏறினால் ஒரு படலம், அது என்ன உடலில் ஏறுதல் அது பின்னால பார்ப்போம். பல்லியம் துவைக்கும் தூமணி தெற்றி சொல் காஞ்சி, அதாவது எங்கு பார்த்தாலும் வாத்தியம் முழக்கம் இருக்கின்றது. அனுபவம் எங்கள் ஊரில் காஞ்சி மரியம்மன் கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு எதிர்த்தாக்கில் ஒரு மண்டபம் இருக்கு, அது அனுப்பு மண்டபம்னு சொல்கிறாங்க. அனுப்பு மண்டபம்னு எப்படி பேருன்னு தெரியல, யாரையும் அதை அனுப்புறதா தெரியல. ஒருவேளை அனுப்பு மண்டபம் தான் அனுப்பு மண்டபம் மாறி இருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அம்பாள் உற்சவத்தில் பிற்கல்யாண சில 10 நாள் எழுந்திருச்சு நடக்கும். அப்போ 4 வீதி மலம் வந்து அந்த மண்டபத்தில் இறங்கி சிறு நேரம் இருந்து விட்டு அவள் லைட் டிஃபன் எங்கள் மாதிரி கொஞ்சம் ஒரு நைவேத்தியம் எடுத்துட்டு அப்படியே உள்ள போய் சார். அதனால் சுற்றி வந்த அலுப்பு தீர்வதற்காக இங்கே இறந்த ஒரு மண்டபம்னால அலுப்பு மண்டபம் எப்படியோ அனுப்பு மண்டபமாக அது மாறியிருக்கு. அந்த மண்டபத்துக்கு மேலே ஒரு கட்டடம் இருக்கு. அது எதுக்காகனா அங்கே ஒரு பெரிய முரசு இருக்கு. இப்போ அது இருக்கான்னு எனக்கு தெரியாது. அந்த மரசு என்னன்னா காலையில் 4:30 மணிக்கு நடை திறப்பதற்கு முன்னால் தம தம தம தமனாடி நடை திறக்கப் போகிறது என்பதற்கு மக்கள் தெரியும். அந்த சத்தமே ஒரு அழகாக இருக்கும். அந்த தமரகத்தின் சட்டம் முடியும், முடியனே கதவை திறப்பார்கள். அடுத்து 2வது கதவு, அந்த கதவுக்கு முன்னால் சங்கநாதம். எல்லா கோயிலுமே காலையிலும் மாலையும் சங்கநாதம் தான் கதவை திறக்கப்படும். போயிடுச்சு, சங்கு உதறத்துக்கும் ஆள் இல்லை.

0: ஏன் உதவியன்னு கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. அதனால் அதான் இந்த பழக்கம் போயிடுச்சு. சின்ன கோயில் கூட நடக்கும், கிராம சின்ன கோயில் கூட பார்த்தோன்னா ஒரு சங்கம் வந்து ஊதுவான் கோயில்னால. அந்த சங்காதானம் முடிஞ்சதுக்கப்புறம் நடை ரெண்டாவது நடை திறக்கும். அப்படி பல ஒலிகள் நேரண்டது காஞ்சிபுரம். அதோட பல்லியம் துவைக்கும் தூமணி தெற்றிசூழ் காஞ்சி ஆன. அதற்கு ஒரு உரையாற திண்ணைகள் நிறைந்த காஞ்சிபுரம்னு சொல்றார். திண்ணைகள் நிறைந்த காஞ்சிபுரம் என்று சொல்றதுல அது ஊர்னா எல்லா ஊர்லையும் திண்ணை இருக்குதான் செய்யும். அது ஒரு பெரிய விசேஷமா ஆன. வேதிகை என்று ஒரு பொருள்னு சொல்லலாம். தச்சி அதாவது வேதிகை என்றால் கும்பம் எழுந்திருக்க இடத்துக்கு வேதிகைன்னு பேர். இங்கே போனால் கோயிலுக்குள்ளே போனால் கும்பம் வைக்கிற இடத்துல சதுரமாக இருக்கும், கொஞ்சம் மேடையாக இருக்கும். அதே மாதிரி கும்பாபிஷேகத்தில் போனால் அந்த கும்பம் எழுந்திருக்க அந்த உயரமாக இருக்கும், அது மட்டமாக இருக்கும். அதுக்கு வேதிகைன்னு பேர். அப்படி வேதிகை சூழ்ந்த காஞ்சி என்று சொல்லலாம். அப்படி பலவிதமான வாத்தியங்கள் முழங்க அழகான வேதிகைகள் சூழ்ந்த காஞ்சி மாநகரம். பல்லியம் சூழ் பல்லியம் துவைக்கும் தூமணி தெற்றிசூழ் காஞ்சி. இந்த காஞ்சியில் வந்து பல ஸ்தலங்கள் இருக்கு. காஞ்சிபுரத்துக்குள்ள நிறைய ஸ்தலங்கள் பற்றி நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதில் முக்கியமானது மூன்று என்னன்னா திருவேகம்பம், கச்சபேசம், காயாரோகணம். இந்த மூணு ஸ்தலம் மிக முக்கியமானது. அதில் இப்போ அந்த காயாரோகணத்தை வச்சு நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்படி காஞ்சிக்கு உயிராக இருக்கக்கூடிய மூன்று ஸ்தலங்களில் ஒன்றான காயாரோகணம். காஞ்சிக்கு உயிரன சிறந்த முத்தா காரோகணம் இருக்கு, காயாரோகணம் இருக்கிறது. கணத்தின் உண்மையை உரைப்போம், அதனுடைய பற்றி சொல்லுவோம். இப்போ நாமெல்லாம் அந்த காலத்தில் இப்போ அதெல்லாம் குறைஞ்ச வச்சு நான் சொல்லி பார்ப்போம். அளவைகள் பற்றலாம், நீட்டல் அளவை, முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவை, அதெல்லாம் சொல்லுவோம். நீட்டல் அளவைனா அளக்கிறது, நீளமாக அளக்கிறது, முழங்கெஜம் அடி ஆன்சர். நிறுத்தல் அளவை துலாம் பழம் துலாம் போ கிலோ வச்சுக்கிறோம். முகத்தில் அளவில் முகர்வு எண்ணெயெல்லாம் முகர்னு அழைப்பாங்க. இப்போ என்னதானா எல்லாமே நிறுத்தல் அளவைக்கு வந்தாச்சு. ஆமாம், அந்த நிறுத்தல் அளவையும் தேங்காய் மக்களும் நிறுத்தல் வந்துட்டோம். என்ன நியாயம்? நான் கேட்டேன், தேங்காய் ஒரு தேங்காய் 20 ரூபான்னா சரி, இப்போது அந்த தேங்காய் 20 ரூபா நான் வாங்கி அதை உடைச்சி பருப்பு எடுத்துக்கிறேன், மீதி ஓடு சரட்டை, 3/4 பங்கு சரட்டை, 1/4 பங்கு தான் பூ. என்ன சார், 1/4 பங்கு பூக்கு 10 ரூபா சொல்லு? சாமி இந்த விவரெல்லாம் பேசுறாங்க, வாங்குறாண்டா வாங்க போங்க. இப்போ வெறும் ஓடுக்கு விலை, தூரப்படுற சரட்டைக்கு விலை. நாங்கள் ஒரு அடியாரெல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து சிலை யாத்திரை போனோம். ஆக தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு மத்தியானம் 12 வயல் நல்ல வெயில் வெளியில் வந்துருந்துட்டோம். அங்கே ஒரு இளநீ வச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ரத்தன சார் கூட சொன்னார், இந்த நாட்டில் கலப்படம் இல்லாத முறை இது ஒன்று தான், இதை வாங்குவோம்னார். சரி, இளநீ என்னப்பா விலை? 15 ரூபான்னா ஒரு இளநீ. ஏ 10 ரூபா போடப்படாதெல்லாம் கேட்பேன். சரி, 10 பேர் ஆளுக்கு ஒரு இளநீ கிடைச்சார். அப்போ என்ன கொடுக்கணும்? 15 10 150 ரூபா கொடுக்கணும். நான் 5 10 100 ரூபா கொடுத்தேன். என்ன சாமி 15 ரூபா 10 ரூபா? ஏ நீ எதுக்கு சொன்ன? இளநீ தான் சொன்னேன், இளநீர் குடித்தாலுமே கூந்தலை நீ திருப்பி வாங்கிட்டிய. ஏ கூந்தலை திருப்பி வாங்கிட்டலப்பா, அப்போ அது கழிக்கணும்ல. ஆனா அது எப்படி தான் வேண்டாம் பேசு, நியாயத்தை பேசு. கூந்தலுக்கும் சேர்த்து தான் 15 ரூபா, வெறும் தண்ணிக்கு 10 ரூபா வச்சுக்கிடும். அந்த கழிக்க வேண்டிய கூந்தல் அதை கழிக்க முடியாது. நான் வேணா கூந்தலை எடுத்துகிட்டு போங்கண்ணா. அவங்க குறிச்சு வச்சிருக்கான் கூந்தலை. இந்த கூந்தலை கூட அள்ளிட்டு போயிடுவான்னு சம்மதமாக கேட்டேன். மேன் விட்டு ஏற்றி வந்துடுறாங்க. அவன் முடித்தான், ஒரு தூக்கிட்டு போயிடுவார். உங்களுக்கு எந்த ஊர் சாமின்னு கேட்டான். திருநெல்வேலி. அதானே கேட்டேன், இந்த திருநெல்வேலிக்காரங்களே ரொம்ப வாரம்தான் பேசுவான். அந்த முறையில் எல்லாமே நிறுத்தல வைக்க வந்தாச்சுப்போம். அதுலேயும் தசம பின்னம், அவ்வளோ தசம பின்னான். ஒன்றே ஒன்று தசம பின்னம் வரல. என்ன, 60 வினாடி ஒரு நிமிடம், 60 நிமிடம் ஒரு மணி நேரம், 24 மணி நேரம் ஒரு நாள். நீ தசம்னா 50 வினாடி ஒரு நிமிடம், 50 நிமிடம் ஒரு நிமிடம் நாள், 50 நாள் ஒரு மாதம், அப்படி கொண்டு வரட்டும். ஏதாவது ஒரு முறையில் கொண்டு வரட்டேன். தசம் பண்ணுவான், கொண்டு வர முடியல. கொண்டு வராமனா இன்னும் தெரியல. அதை மாத்திரம் சிரமம் ஆக்க முடியல. இப்போ இதே மாதிரி நம்ம நாட்டில் அந்த காலத்தில் ஒவ்வொன்றையும் எப்படி வச்சுருக்காங்க. இப்போ காலம் அளவே இருக்குது. இப்போ பல வருடங்கள், 1 வருடத்துக்கு 12 மாதம், 1 மாதம் அந்த அதையும் 2 அயனமாக பிரிக்கும். தட்சிணாயணம் உத்தராயணம், ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயணம், தை முதல் ஆணி வரைய உத்தராயணம். சூரியன் வழக்கு திசையா அப்படி வரணும் உத்தராயணம், தென் திசையோடு வருவது தட்சிணாயணம். இப்படி 2 பகுதி. அப்புறம் 6 ரிதுக்களாக குறித்தார் ஒரு மாதத்தை, ஒரு வருஷத்தை. எப்படி 2 மாதம் கொண்டது ஒரு ரிது. இப்போ சித்திர வைகாசி வசந்த ரிது, ஆனி ஆடி கிரீஷ்ம ரிது, ஆவணி புரட்டாசி வருஷ ரிது, ஐப்பசி கார்த்திகை சரத் ரிது, மார்கழி தை ஹேமந்த ரிது, மாசி பங்குனி சிசிர ரிது, 6 ரிதுக்காக குறிச்சு. இது ஒரு பகுதி. அப்புறம் மாசத்தின ஒன்றாரம், 12 மாதம் ஒரு வருஷம், அதில் 1 மாதத்தில் 2 பட்சம், கிருஷ்ணபட்சம் சுக்கிரபட்சம். அமாவாசை கழிந்த பிரதமை முதல் பௌர்ணமி வரையிலும் சுக்கிரபட்சம் வளர்கிறாய், சந்திரன் வளர்ந்து கொண்டே வருகிறார். பௌர்ணமி கழிந்த பிரதமை முதல் அமாவாசை கடந்து கிருஷ்ணபட்சம் தேய்வரை சந்திரன் தேய்ந்து கொண்டே வருகிறார். இது இப்படி ஒரு பகுதி. அப்புறம் பட்சத்துக்கு அப்புறம், கிருஷ்ணபட்சம் சுக்கரபட்சத்துக்கு அப்புறம் பகல் இரவு ஒரு நாளில், அதுக்கும் உள்ளே போகணும். இப்போ ஆங்கில பரப்படி பகலோட சரி 24 நேரம், 60 நிமிஷம் 60 வினாடி ஒரு மணி நேரம், 60 நிமிஷம் ஒரு நாள் முடிஞ்சு வச்சு, அதுக்கும் உள்ளே போகணும். அது நம்ம ஆள் போயிட்டோம். எப்படி கலை ஆனால் 1 வருஷம் பகல், இரவு பகல் கலை, இத்தனை கலை கொண்டது பகல். அதுக்கும் உள்ளே என்னன்னா காஷ்டம், காஷ்டை. எப்படி ஆனா காஷ்டைக்கு உள்ள முகூர்த்தம் ஒன்று ஒன்றுதான், முகூர்த்தத்துக்கும் உள்ள காலம். இப்போ என்ன பண்ணார்னா 30 கலை கொண்டது ஒரு கணம், க்ஷணம் என்பதுதான் தமிழக கணம்னு சொல்லணும். இனிமேல் 1 க்ஷணம் இந்த பய விட்டு நான் தங்க மாட்டேன் ஆங்கிறானு. ஆனால் 1 க்ஷணம் நான் என்ன காலம், 30 கலை கொண்டது ஒரு கணம், 2 கணம் கொண்டது ஒரு துடி, துடி சொல்றது, 8 கணம் கொண்டது ஒரு லவம், 10 துடி கொண்டது ஒரு காலம். 1 கணம் என்பது 4 நிமிடம். இப்பொழுது நிமிஷத்துக்கு 4 நிமிடம் ஒரு கணம் என்பது, 1 க்ஷணம் என் வீட்டில் இருக்க மாட்டேன்னா 4 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இப்படி வகுத்தார்கள். இது காலத்துடையது ஒரு முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்தில் 2 கட்சி இருக்கு. அதாவது 2 நாழிகை ஒரு முகூர்த்தம், 3¼ நாழிகை கொண்டது ஒரு முகூர்த்தம்னா 2 கணங்கள் இருக்கு. 3¼ நாழிங்கிறது 1.5 மணி நேரம், 2½ நாழிகை 1 மணி நேரம் நான் கணக்கு எடுத்து, 2½ நிமிஷம் 1 வினாடி. இப்படி காலத்தை அப்படி வகுத்திருக்கிறார்கள். அடுத்தால நீட்டல் அளவை, அதை எப்படி நான் ஜன்னல் வழியாக சூரிய கதிர் வருவது, கதிர் வருவதில் அது வைத்த மாதிரி உள்ள பார்த்த கிருமி மாதிரி விழுகி ஓடும் ஒரு துகள், அந்த துகளுக்கு அணு என்று பெயர். அதுல எட்டு அணு கொண்டது ஒரு திரிசூல அணு. அந்த ஊரில் எட்டு அணு, அது எப்படி அளந்தாரோ தெரியல, எட்டு அணு கொண்டது ஒரு திரிசூல அணு. எட்டு திரிசூல அணு கொண்டது கஷாகிரம் பேர், அந்த அளவைக்கு பேர் கஷாகிரம். எட்டு மடங்கு கொண்டது ஒரு எவை நல், எவையை பார்த்துருக்கேன் இல்லையா, மிடுபோல இருக்கும் எவை, அதை எட்டு கெட்டாக இது போயிருக்காங்க. எவையினுடைய இருக்க அதுக்கு உள்ள அந்த நீளத்தின் உள்ளுக்குள்ள போய் கஷாகிரம் எட்டு கொண்டது ஒரு எவை. இப்ப கஷாகிரம் என்னன்னா திருசுர அணு எட்டு கொண்டது ஒரு கஷாகிரம். இப்ப திருசுர அணு என்னன்னா அணுமிலுடைய எட்டு கொண்டது ஒரு திருசுர அணு. அணு எப்படி இருக்குன்னா அந்த சூரிய வெளிச்சத்துக்குள்ள வருகிற ஒரு இது. சரி, இந்த எவை இருக்கு இல்லையா, இந்த எவை நலனுடைய வச்சுதான் எல்லா அளவை நம்ம சிலைகள்லாம் செய்கிறான. இந்த எவை நலனுடைய சுற்றுலவு கணக்கெடுத்து அதுல இருந்தான் கொண்டு வரான். அது இந்த எவை எட்டு அங்குலம், எட்டு கொண்டுதான் ஒரு அங்குலம். ஒரு அங்குலம்னா எட்டு எவை வயசு ஒரு அங்குலம். அங்க ஆங்கிலேய அங்குலத்துக்கு கீழே இருக்கா இல்லை, இங்க எவ்வளவு அங்குலத்துக்கு கீழே போயிட்டே இருக்காங்க, கீழே போயிட்டே அங்குலம் 24 கொண்டது ஒரு முழம். முழம் 4 கொண்டது ஒரு வில், வில் 2 கொண்டது ஒரு தண்டம், தண்டம் 2000 கொண்டது ஒரு குரோஷம். ஒரு குரோஷ தூரம் தண்டம் 8000 கொண்டது, குரோஷம் 4 கொண்டது ஒரு யோஜனை. ஒரு யோசனை தூரம்னா இவ்வளவு இருக்கு. நான் கணக்கு பண்ண 384000 அங்குலம் கொண்டது ஒரு குரோஷம். நம்ம கணக்குடி குரோஷம் 4 கொண்டது ஒரு யோசனை. 386000 கூட அட நாலாவது கணம் 1,526,000 அங்குலம் கொண்டது ஒரு யோசனை. இந்த புலவி சத்தம் இருக்க இதனுடைய சுற்றளவு சுஞான சுவாமி சொல்லிட்டார். எப்படி சொல்றாரு, ஒரு புலவி சத்தம் அந்த 100 கோடி யோசனை. அப்ப 1,520,000 இன்ட்டு 100 அவ்வளவு சுற்றளவு இருக்கு, அன்பன சுற்றளவு இருக்கு சொல்றார். இது மீட்டல் அளவை. இன்னொரு கணக்கு சொல்றார் சுவாமிகள், நிமிடம் 11 கொண்டது ஒரு காஷ்டை, காஷ்டை 30 கொண்டது ஒரு கலை. சொன்ன கலை காஷ்டன்னு முதல்ல ஆரம்பிச்சது காஷ்டை. இந்த காஷ்டையில 15 அங்குலம், இந்த காஷ்டை 30 கொண்டது ஒரு கலை சொன்னார். கலை 30 கொண்டது ஒரு முகூர்த்தம். முகூர்த்தம் 80 இரண்டு நாழிகை இல்லாம தகராறு. சில பேர் 2 நாழிகை, சில முனையும் கல் நாழிகைங்கிற இருக்கு. நாள் 15 கொண்டது ஒரு பட்சம், பட்சம் 2 கொண்டது ஒரு மாதம், மாதம் 2 கொண்டது ஒரு ரிது, ரிது 6 கொண்டது ஒரு வருடம், மாதம் 6 கொண்டது ஒரு அயனம், தட்சிணாயனம் அப்புறம் உத்தராயணம். அயனம் என்றால் ஒரு அளவுகோல் பேர். இப்போ இந்த விஷயத்து வரும், மக்கள் ஒரு வருடம் தேவருக்கு ஒரு நாள். இப்ப சொல்லிட்டு இருக்கோம் நம்முடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள். தேவர்களுக்கு உத்தராயணம் பகல், தட்சிணாயனம் இரவு. எப்படி ஆடி முதல் மார்கழி, ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பதி கார்த்திகை மாலை, இந்த ஆறும் தட்சிணாயனம், இது அவருக்கு இரவு. தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி, இந்த 6 மாசம் உத்தராயணம் சொல்றோம், இது அவளுக்கு பகல். இது கேட்டோம், மனித வருடம் 360 கொண்டது தேவர்களுக்கு ஒரு நாள், ஒரு வருஷம். நம்முடைய 360 வருஷம் கொண்டது தேவருக்கு ஒரு வருஷம். தேவ வருடம் 4800 அல்லது மனித வருடம் 17,28,000 கொண்டது ஒரு கிருதயுகம். கிருதயுகம்னா என்னன்னா தேவர்களுக்கு 4800 வருஷம் தேவ வருஷம். நம்ம கணக்குப்படி 17,28,000 வருஷம் கிருதயுகம். அடுத்து பாபர திரேதாயுகம் அது எப்படின்னா தேவ வருடம் 3600 நம்ம கணக்குக்கு 12,96,000 வருஷம் திரேதாயுகம். அடுத்தது பாபர யுகம் தேவ வருடம் 2400 அதாவது மனித வருடம் 264,000 வருடம் கொண்டது பாபர யுகம். அடுத்தது பாக்கி கலியுகம் தேவ வருடம் 1200 கொண்டது மனித வருடம் 432,000 கொண்டது கலியுகம். கலியுகம் தான் ரொம்ப குறைஞ்ச வருஷம் அதனால் மாறி தாங்க முடியல. இந்த 4 யுகமும் சேர்ந்த வருஷம் எவ்வளவு ஆனால் தேவ வருடம் 12,000 வரும். நம்ம கணக்கு 43,20,000 வருடம் ஒரு சதவீதம். நம்ம கணக்கு 43,20,000 வருடம் கொண்டதுதான் 4 சதுர்யுகம். எதுக்கியா இந்த கணக்கு மண்டை வண்டாய் கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கியன்னா இருக்கு விஷயம். சதுர்யுகம் 1000 கழிந்தால் சதுர்யுகம் எவ்வளவு 43,20,000 இல்லை இன்டூ 1000 என்னாச்சு 432 கோடி வருடம். பிரம்மாவுக்கு ஒரு பகல் விஷயத்தான் வரும். பிரம்மாவுக்கு ஒரு பகல் என்னன்னா 432 கோடி வருடம். 432 வருஷம் இல்ல 432 கோடி வருஷம் நம்ம வருஷத்துக்கு பிரம்மாவுக்கு ஒரு பகல். அப்ப இரவு அதே மாதிரி சேர்த்தா என்ன இருக்கு 864 கோடி வருஷம் பிரம்மாவுக்கு ஒரு நாள். ஒரு மாசம் வருஷம் இல்ல ஒரு நாள். அதாவது 2000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு நாள் போயிட்டு வரும். சதுர்யுகம் 2000 3 நாள் வந்து போய் 2000 சதுர்யுகம் கழிந்தாச்சு பிரம்மாவுக்கு ஒரு நாள். இதன்படி இந்த கணக்கு படி நம்ம கலந்து விட்டுறோம். 30 கொண்டது ஒரு மாதம். மாதம் 12 கொண்டது ஒரு வருடம். இந்த வருடம் 100 பிரம்மாவிற்கு 1000 முடியும். பிரம்மாவோட 1000 நீங்கள் எனக்கு நான் கணக்கில் வீக்னஸ் நீங்களாம் போட்டுக்கணும் கணக்கு. அதாவது 864 கோடி வருடம் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்போ இன்டூ 30 இன்டூ 12 வருடம் ஒரு வருடம் அப்போ 100 வருடம் நமக்கு நம்ம கணக்குக்கே வராது கணக்குக்கே வராது. அவர் பிரம்மாவுக்கு வரும் 100 வருஷம் அவர் போஸ்ட் காரி. ஆமாம் ஆமாம் எதுக்கு சொல்ல வராருன்னா இப்படி வரும்போது பிரம்மாவுடைய ஆள் இருக்க அது இன்டு 100 கொண்டது விஷ்ணுவின் பகல். பிரம்மாவுடைய வருஷத்தில் 1000 × 100 போட்டால் விஷ்ணுக்கு ஒரு பகல். அப்போ 1000 இரவு போட்டு ஆக என்னுடைய கணக்குப்படி 1,72,80,000 வருஷம் இல்லை 1,71,80,000 வருஷம் விஷ்ணுவின் ஆயுள். நம்ம அண்ணமாச்சி தான் சொல்லா பிரம்மா விஷ்ணு என்ன நம்ம அண்ணாச்சி மாதிரி தானே என்ன அண்ணாச்சி மாதிரி 2 கூடினாலே அவளுக்கு நம்ம மதிப்பை கொடுக்கணுன்றது. எத்தனை வருஷம் பெரியவாவா எவ்வளவு தபஸ் பண்ணியிருந்தா அவ்வளவு ஆண்டங்க அந்த போஸ்ட் அவளை கிடைச்சது. இப்போ அவளுக்கு அவளுக்குண்டான கௌரவத்தை நம்ம கொடுக்க வேணுமா வேண்டாம். அதாவது தலைமை இடம் கொடுக்கறது வேற அதாவது ஒரு பெண் வந்து கணவனுக்கு கொடுக்குற ஒரு மதிப்பு வேற, அதுக்காண்டி மாமனார் கொடுக்கக்கூடாது, அப்பா கொடுக்கக்கூடாது, கோழித்தனா கொடுக்கலாம்லாம் இருக்கு இல்லையே. அதனால அவர்களுக்கு கொண்ட மதிப்பை நாம் கொடுத்தானோ. இப்படி வரும் பொழுது பிரம்மாவினுடைய பகலாகிய ஆயிரம் சதுர்யுகம் இருக்க, ஆயிரம் சதுரம் அவருக்கு பகல், இல்ல இருக்குள்ள 14 மனுக்கள் வந்து போயிட்டு வரா அதிகாரம் பண்ணிட்டு போகலாம். ஒரு பகலுக்குள்ள 14 மனு, வாயம்புவ மனு, சுவாரோதிஷ மனு, ரௌர கௌத மனு, தாமச சாங்சித மைவஸ்வத சூரியசாவரணி தட்சசாவரணி பிரம்மசாவரணி தர்மசாவரணி ருத்ரசாவரணி ரோச்சியர் வாரியர், இப்படி 14 மனுக்கள் ஒரு பகலுக்குள்ள வந்துட்டு போயிடுவார், அபாரசாட்சி பண்ணிட்டு போயிடுவார். மனுஷமானத்திலே 30,67,20,000 வருஷம் ஆகும் அப்படின்னு போவார். ஒரு மன்மந்திரத்திற்கு 71 சதுரயுகம், அப்படி 16 மன்மந்திரம் மன்மந்திரம் போயிட்டே இருப்பார். அதுக்குள்ள அவாட்சி, அதான் சப் கலெக்டர்னு சொல்லுவேன், பிரம்மா கலெக்டர்னா அதுக்குள்ள சப் கலெக்டர் 14 வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பார். இப்ப பிரம்மாவிட பகல்க்க மிஞ்சிய சதுரயுகம் 6, 14 மந்திரம் போனால் பிரம்மாவுக்கு ஒரு பகல். இதன் முடிவிலே தினப்பிரளயம் நடக்கணும். இந்த பிரம்மாவிட பகல் முடிஞ்ச உடனே ஒரு பிரளயம் நடக்கும். அதோடு மாத்திர பிரம்மாவுக்கு ஒரு பகல கற்பம் சொல்றோம். கற்பம்னா என்ன? ஆனா சிருஷ்டி முதல் பிரளயம் நிலையாக உள்ள ஒரு காலம், எத்தனையோ கற்பங்கள் வந்துட்டு போயாச்சு. சிருஷ்டி முதல் பிரளயம் வரையிட ஒரு காலத்துக்கு கற்பம்னு சொல்லு. இந்த கற்பம் ஒரு கல்பத்துக்கு மனுஷ வருஷம் என்ன? ஆனா 432 கோடி வருஷம் ஒரு கல்பம். அதே மாதிரி பிரம்மாவின் பகலில் ஒரு 14 மனுக்கள் வந்துட்டு போயிடுவார். அப்ப ஒரு மாதத்துல 400, அது போக பிரம்மாவினுடைய நம்ம கணக்கே கணக்கு கூடாது, நம்ம மறந்துடணும். பிரம்மாவினுடைய ஒரு மாதத்துல 420 இந்திரர்கள் வந்துட்டு போயிடுவார். பிரம்மாவினுடைய ஒரு மாதத்துல 420 இந்திரர்கள் டெப்டி கலெக்டர் வந்துட்டு போயிடுவார். அது சப் கலெக்டர் டெப்டி கலெக்டர் வந்துட்டு போயிடுவார், ஆட்சி பண்ணிட்டு போயிடுவார். ஆக ஒரு வருஷத்துல 5,040 இந்திரர்கள் வந்துடுவார். அவர் பிரம்மாவுடைய ஒரு வருஷத்துல, அப்ப அவன் ஆயுள் தான் என்ன கணக்கு பண்றது? பிரம்மாவின் ஆயுளுக்குள்ள 540,000 இந்திரர்கள் வந்துட்டு போயிடுவார். அதாவது எதுக்கு சொல்றேன், 100 கோடி பிரம்மர்கள் ஒன்றினர், 6 கோடி நாராயணர் அங்கானே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர்கள் எல்லாரும் வந்து போயிட்டாங்க. அப்படின்னா பாரு, நாம 1.5 வருஷம் கவுன்சிலர் பதவி, 3 வருஷம் பேருவான், இடையில கலைச்சாலும் கலைச்சிருவான். அந்த கவுண்டர் ஆனாலும் நம்ம அழுத்துற பாடு. இதெல்லாம் பார்க்க நாம தான் ஒரு துளியிலே இல்லை, துளியில சொல்ல முடியாது. அப்படியே அவ அரசாட்சி பண்ணிட்டு இருக்கா. இதுல இந்த கல்பம் கல்பம்னு சொல்லுவேன், அதைத்தான் சொன்னேன். பிரளய காலத்தை நடக்கிறது வந்து ஸ்வேதவராக கல்பம். நாம இருக்கிறது எப்படி வந்தது? ஆனா ஒரு பிரளயத்தில் இந்த பூமி மூழ்கிட்டு கடலுக்குள்ள, அவள் விஷ்ணு என்ன பண்ணார், வெள்ள பன்றி உருவம் எடுத்து அதை உள்ளே போய் அப்படி தூக்கி விடுறாரு. அதனால தான் ஸ்வேதவராக கல்பம். ஸ்வேதம்னா வெள்ளை, வராகம் பன்னி, வெள்ளம் பண்ணி உருவம் எடுத்து அந்த அவராக எடுத்து தூக்கி பண்ணார். அதுதான் ஸ்வேதவராக கல்பம் இப்போ நடக்கிறது. இத்தினத்தில் சுவயம்புவ மனு, சுவாரோஷித மனு, உத்தம மனோ, தாமசமனு ரைவதமனு சாட்சுதமனு என்ன ஆறு மனுக்கள் போயாச்சு. இப்ப நடக்கிற வைவஸ்வதமன் சேதவராக கல்பத்தில் ஆறு மனு போயாச்சு. இப்போ ஏழாவது மனு வைவஸ்வத மனு பேர்க்கார். இப்போ அவர் ஆட்சேபம் நடந்துட்டு இந்த வைவஸ்வதமனுடைய காலம் நடக்கிறது. இவர்கள் காலத்திற்கும் 27 சதுரங்கள் கழிந்து விட்டன. இந்த இவா காலத்தில் ஒரு 27 சதுரம் போயாச்சு, இன்னும் பாக்கி இருக்கு. அதாவது 28 சதுர யுகத்தில் பிறக்கும். இது கூட 14 இந்திரெல்லாம் இருப்பாச்சு. அதுதான் வந்து போயிட்டே இருக்காவது போயிட்டு அதே இந்திரன் போயிட்டே இருக்கா. இதுதான் நம்முடைய சங்கல்பத்தை சொல்றேன். என்ன சேதவராக கல் வைவஸ்வத மன்மந்தரே, சேதவராக கல்பு வைவஸ்வத மன்மந்தரே அஷ்டாவிம்சதி தமே 28 கலியுகே. அதுலேயும் பிரதம பாதம் ஜம்புத் தீபம் நம்ம நாட்டுக்கு பெயர். பாரத வருஷம் என்ன பெயர்? இந்தியாங்கிற நம்முடைய பெயரில் அவன் வச்சது, எங்களுக்காரன் வச்சது. நம்ம சொல்லுக்கு பாரத வருஷம் தான் பெயர். பரத கண்டே மேரோஹோ தட்சிணே பார்த்து மேருமலையுடைய தென்பாகத்தில் நாம் இருக்கோம். சஹாப்தே அஸ்மின் வர்த்தமான இந்த மாதிரி உண்டான இந்த கேலண்டருக்குள்ள வியாபகாரிகே விவகாரத்துக்குட்பட்ட பிரபவாரி ஷஷ்டி சம்வத்சரானாம் மத்தியே பிரபவம் தொடங்கிய 60 வருஷத்தில் மத்தியில் ஹேமலம்ப நாம சம்வத்சரே இப்போ நடக்கிறது. இப்போ ஹேமலம்ப நாம இப்போ என்ன ஆயனம் நடக்கிறது? தட்சிணாயனே. இப்போ அதுக்குள்ள என்ன ரிதம் நடக்கிறது? ஹேமந்த ரிதவ், ஹேமந்த ரிதம் நடக்குது. என்ன மாதம்? தனுர்மாசே, தனுர்மாசம். இப்போ என்ன பட்சம்? சுக்லபக்ஷே. இன்னைக்கு என்னது? பௌர்ணமாசியாம் சுபரிஹவ். நான் சங்கல்பம் சொல்கிறது தான் இவ்வளோ இருக்கல, இதனுடைய தத்துவம் தான் நான் சங்கல்பத்தை. தட்சிணாயனே தனுன்மாசே, இப்போ என்ன சுக்லபக்ஷே, பௌர்ணமாசியாம் சூரியதிஹவ். வாசரஹ என்ன வாசியம்? இன்னைக்கு என்ன கிழமை? சௌமிய வாசர இத்தாயாம் பௌர்ணமாசியான் சுவரி ஹவுன்னு கொஞ்சம் முடிச்சார். நம்ம கேலண்டர் முடிச்சாச்சு. எதுக்கு சொல்ல வராருனா, படுங்கலை முகூர்த்தம் காஷ்டைகள் என்றா பால் பகல் இரா பக்கம் திங்களும் புனர் இருது ரிது ஆண்டுகள் தொடக்கத்தோரிய அவயவ பகுப்பான அவயவ பகுப்பில் இடு வயதீர் காலம் கழிவுறும் காலம். இந்த கட்டணம் எல்லாம் சோமானம் விட்டான். இப்போ இருக்க காலத்துலலாம் என்னைக்கும் துன்பம் தான். ஏதாவது பொழுது விடிஞ்சா இருக்கிறதுக்குள்ள ஏதாவது கஷ்டம் தான், அவங்களால துன்பம். அப்படி கழிவுறும் காலையிலே என்னாச்சுன்னா எல்லாரும் போயிடுவாங்க. இத்தனை வருஷம் ஆனான் என்ன இருந்தாருன்னா ஒருத்தருக்கு மாட்டான். பிரம்மா விஷ்ணுவே போகிற போதுக்கு நாம யாரு? எல்லாரும் காலியாயிடுவா சம்ஹாரத்தில். அப்படிக்காகி நிறுவர் எல்லாரும் அணிஞ்சு போவா. நெடும் புல குறும்பு கடந்து நீர் உலகின் நிலைபோர் நிலைப்பதோர் பொருளும் மற்றின்ற உலகத்தில் ஒரு உடம் நிறையில்லை. எல்லாம் கம்ப்ளீட்டா யார் மாற்ற நினைப்பா? நம்ம ஐயா மாற்றினா காலகாலம் காலத்தை கடந்தவன் அவன் தான் நிற்பான். இத்தனை பேரையும் தன்னுடன் இழக்கி கொண்டு அவன் மாத்திரம் தனியாக நிற்பவன் சூரமான ஒருவன் தான். அதை ஈண்டும் ஓர் இழுவான் ஆயுரத் தலை இழறிய நயன்னார் 13 ஆண்டன படுவர் ஆண்கள் தளவையும் ஒரு 1000 இறந்தால் காண்டகம் அயனுக்கு ஒரு பகல் அறிவே கற்பமாம் இரவும் அத்துணைத்தவ் அண்டகை கண்ணாள் 30 திங்கள் அத்தொரு 12 ஆண்டை. நான் சொன்ன கணக்கு தான் சொல்லிட்டு போறார். இது போயிருக்க போது மகள் ஆண்டொரு 100 வகை பராத்தம். அதாவது பிரம்மாவினுடைய ஒரு 1000 பிரிச்சார். மொத்தம் 100 மொத்தம் பரம்பேரு. 1 50 முன் 50 பராட்டம், பின் 50 பராட்டம். அதாவது ரெண்டாவது பதார்த்தத்தில் நாம் இருக்கோம், திடீய பதார்த்தே சொல்லுவோம் சங்கல்பட்டது. பராத்தம் பற்றல் வெள்ளி வண்டோடு தகந்திட உழைத்து முழங்குகால் நிமிரி தகந்திதை பேட்டுடன் அருந்தேன் நுகர்ந்து பண் பயிற்றம் பொகுட்டர கமலன் ஒன்மலர் அணங்கினுக்கு அரங்கம். இப்பேற்பட்ட பிரம்மாவேற்ற நாக்குல சரஸ்வதி இருக்காள். அவள் இப்போ அரங்கன் போட்டான், மெந்த செய்த நடமாறு அரங்கம். ஏன்னா அரங்கன் போட்டான் தமிழ் நினைச்சிட்டு இருக்கான். ரங்கம் என்பது வட சொல்ல தான் அரங்கம். ரங்கம்னா ஸ்டேஜ், தமிழில் ரெக்கார ஆரம்பிக்காது அதனால ஆனால் அரங்கம். இவன் தமிழ் நினைச்சிட்டு போட்டுருக்கான். ஆமாம், இவனுக்கு தமிழ் தெரியாது சம்ஸ்கிருதம் தெரியாது, ஏதோ ஒன்று நினச்சிட்டு போட்டுட்ருக்கான். நான் சரஸ்வதி இருக்கிற இடம் நாக்கு அரங்கம் அப்படின்னு. நிகர்த்த நாபகத்து பழமறை கொழிக்கும் நெடுங்கதைக்கு இறுதி வந்துருமா. பிரம்மாவுடைய ஆள் அதுக்கப்புறம் வந்து சேரும். அங்கது முகந்தன் தனக்கொரு பகராம் அம்முறை ஆண்டு நூறைதின் செங்கது பருகி முழங்க விட்டரிக்கும் சேயொழி விலை வரம் கிழந்த பைங்கதிர் கடவுட் கௌத்துவம் இமைப்ப வசுந்துடாய் துயல் வரும் ஆர்வில் கொங்கரர் கருப்பின் திருவிளையாடும் குருசிலம் செய்துவன் என்பன். அப்படி வருகிற பிரம்மாயம் யார் தோன்றா? விஷ்ணுவனுடைய நாபியில தோன்றுகிறார். பிரம்மா தோன்றுகிறது விஷ்ணுவனுடைய நாபியில இருந்து பிரம்மா தோன்றுகிறார். இப்படி இருக்கும்போது என்ன வருதுன்னா, எல்லாம் அழிஞ்சு போனோம். அவ்வளோ கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் என்ன செய்கிறாருனா, பிரம்மாவை ஒரு தோளில் வச்சுருக்கிறார், விஷ்ணு ஒரு தோளில் வச்சுருந்து டான்ஸ் ஆடுறார். சுப்பிரமான் சர்வசம்ஹாரம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிரம்மாவை தூக்கி நிறைய வைக்கிறார், விஷ்ணு வந்து இரண்டு வைக்கிறார், அவர் ஆடுறார். இருவரும் ஒருங்கே இரவருங்காலை எந்தையே ஒடுக்கி ஆங்கபரன் உருவம் மீது ஏற்றி கோடலால் காயாரோகண பெயர். இந்த க்ஷேத்திரத்துக்கு காயாரோகணம் பெயர் எப்படி வந்தது? ஆனால் காயம் என்றால் உடல், ஆரோகணம் ஏறும், அதுக்கு முன்னால காயாரோகணம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Anbarna Neerile Adutha Nigalchi Aanmeega Sotpulivu. Idhil neengal ketka irupadhu Thiruvadavoor Adigal Puranam. Idhil நூல் வரலாறு, அவையடக்கம், நூற்பயன் மற்றும் மந்திரி சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: நடுத்தார் போல திருவாதவுரடிகள் கிழக்கு கடற்கரையிலே குதிரை வந்து இறங்கி இருக்கிறது. அதனால் நீ சென்று இங்கே இருக்கிற குதிரைகள் எல்லாம் வயசாகி விட்டது, குறைந்து விட்டது. அரசிடத்தில் நால்வகை படையும் ரெடியா இருக்கும். நால்வகை படை ரெடியா இருந்தா சண்டைக்கு அதிகம் வரமாட்டான். படகுறதுன்னா அடுத்த சண்டைக்கு வந்துடும். ரத்த கச்ச துறக்க பதாதி நால்வகை சேரையும் தயாரில் இருக்கும். இப்போ நம்ம இராணுவம் எல்லாம் தயாரில் இருக்குது இல்லை, அது அதனாலே அது முக்கியமானது. இராணுவத்தை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறது முக்கியமானது, அரசனுக்கு முக்கியம். அதனாலே குதிரையை குறைந்து விட்டது. அதனால் நீ கிழக்கு கடற்கரையில் குதிரை வந்து இறங்கி இருக்கிறது, நீ சென்று வாங்கி வா என்று அனுப்பி வைத்தார். இவர் சென்றாரு. இவருடைய பக்குவம் தன்மை முன்னை பிறவியில் இவர் கைலாயத்திலே நம்மிடத்திலே முதல் காவல் வாயிலராக முதல் வாயில் காவலராக நந்தியாக இருந்தவன் இங்கே வந்திருக்கிறான். அவனை ஆண்டு கொள்ளவனும் அவன் மூலமாக பல உயிர்களை பல காலத்துக்கு அவன் பாட்டு மூலமாக பிடிச்சு நம்ம கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி யாரு சோர்வா மாணிக்க வாசன் மூலமா பல உயிர்களை பிடிச்சு நம்ம கட்சியில சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சௌரவான எழுந்தருளி இருந்தார். எங்க இருந்தாரு? திருப்பெருந்தூர். சௌரவான அற்புதம்னு சொல்றது, அற்புதம் அற்புதத்தை மனிதனின் மற்றுண்டு என்பது திருப்பி சேர்ப்பான். அற்புதம் என்றால் புரியுதா? ஒன்றை இன்னொன்றாக்குவான், ஒன்றை இன்னொன்றாக்குவான். நிறைய குதிரையாக்குவான், பன்றி குட்டிகளை மந்திரிகள் ஆக்குவான், பன்றி குட்டிகளை மந்திரிகள் ஆக்குவான். பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அவனுடைய செயல் பூராவும் அற்புதமாகவே இருக்கும், செயல் முழுவதும் அற்புதமாகவே இருக்கும். ஆகையினாலே அற்புதம் இருந்தருள் பெருந்துறை அடைந்து அற்புதன் ஆகிய சிவருமான எழுந்தருள் இருக்கிற பெருந்துறைக்கு போனார். திருப்பெரும் துறை ஆவுடையார் கோயில் இப்பொழுது வழங்குகிறது. ஆவுடையார் கோயில் திருப்பெரும் துறை, அது பெருந்துறைக்கு காரணம் பின்னாடி வருது, ஆகட்டும். ஆகையால பெருந்துறைக்கு போனார். பெருந்துறையிலே பெருந்துறை வந்து இருந்தான், பெருந்துறையிலே பெருந்துறை வந்து இருந்தான். இந்த துறைக்கு அந்த துறைக்கு வித்தியாசம் தெரியுதா? தெரியுதா? பெருந்துறை அது, அதிலே பெருந்துறை வந்து இருந்தான். பெருந்துறையில் பெருந்துறை வந்து இருந்தான், நல்ல பிரியமுளவாத ஊர் அமைச்சன் வந்தான். பெருந்துறையில் பெருந்துறை வந்து இருந்தான், நல்ல பிரியமுளவாத ஊர் அமைச்சன் வந்தான். குறுந்தடியில் குறுவடிவா இருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பன் அடியில் வைத்தான். மருந்துருவா ஐந்தெழுத்தை உபதேசித்தான், வரம்பிலா சிவஞானம் வழிந்து பொங்கி திருந்து நல வாசகமா வையத்தார்க்கு சேர்த்து வைத்தான் அவனுடைய சிறத்தில் வைப்பான் என்பது வாத ஊர்வல்ல. அதனாலே பெருந்துறையிலே பெருந்துறையாகிய பரமேஸ்வரன் வந்து எழுந்தருளியிருந்தான். அற்புத நிருந்தருள் பெருந்துறை அடைந்தே அடைந்தாரு. பெருந்துறைக்கு போன உடனே பெருந்துறையை கண்டார். கண்ட உடனே எல்லாம் மறந்து விட்டார். ஒன்றை நினைந்தாரு, எல்லாம் மறந்து விட்டார். ஒன்றை நினைந்தாரு, எல்லாம் மறந்து விட்டார். புரியுதா? நம்ம எல்லாம் நினைக்கிறோம், ஒன்றை நினைக்க முடியாது. எல்லாத்தையும் நினைக்கிறோம், அந்த ஒன்றை நினைக்க முடியாது. அவர் ஒன்றை நினைந்தாரு, எல்லாம் மறந்து. கண்ணப்பரும் மாணிக்க வாசரும் ஒரே மாதிரி களத்துக்கு போனாரு, களத்தி பிறகு கண்டாரு, எல்லாம் மறந்துட்டார். காலத்தை பொறு ஒண்ணுதான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியும். அதே போல அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆர்வூர் கேட்டால், பெயர்த்த அவனுக்கு பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றாள் அகலடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள், தன்னாமம் கேட்டால், தலைப்பட்டாள், நங்கை தலைவந்தாள், எல்லாம் மறந்தாரு, ஒன்றை நின்றார். தித்திக்கும் பெருமானும் பெருந்துறையில் வந்தான், திருவாத ஓரனும் பரிவாங்க வந்தான். யுத்திக்கும் புகழ ஓர் அருண்மொழியை தந்தான், எல்லாம் இழந்தார், சிவமொன்றே கொண்டார். பத்தி பெருங்கடல் வாசகமானது, பாக்கியம் உள்ளோர் ஓதி உணர்ந்தார். சத்தியின் என்னொரு தானே விதிந்தது, சஞ்சலமான பிறவி ஒளிந்தது. அதனாலே அற்புதம் இருந்தருள் பெருந்துறை அடைந்தே சிற்பரம் உணர்ந்து திருவாசகம் உரைப்பார். இரண்டாவது வரி அற்புதமான வரி. சிற்பரம் உணர்ந்து, சிற்பரவாகிய ஞான வடிவமாக எழுந்தருடைய இருக்கிற சித்தம் சிவத்தை உணர்ந்து திருவாசகத்தை உரைத்தார். சிற்பர உணர்ந்து அப்பாடல் பாடுவது இலக்கண இலக்கியங்களை கற்று பாடுவது, இலக்கண இலக்கியங்களை கற்று பாடுவது, அப்புறம் உலகத்தை பற்றி பாடுவது, அதற்கு மேல அருட்பாடலா பாடுறதுக்கும் அருளை வேண்டி பாடுவது, அருள் பெறுவதற்காக பாடுவது, அருள் பெறுவதற்காக பாடுவது. இவர் பாடியது ஞான சம்பந்தன் முதலான இந்த நம்ம அருளாளர் பாடியது, அருள் பெற்று பாடியது. அருள் பெறப்பாடியதற்கு பவர் கம்மி, அருள் பெற்று பாடியதுக்கு பவர் சொல்லும். சும்மா இருக்கிறவன் போடுற எழுத்து, கலெக்டர் போடுற எழுத்து, பதவியில் உட்கார்ந்த ஒரு பாடத்தை எழுத்து போட்டான்னு வச்சுக்கோ, பால் குடிச்சு விட்டு பாடினாருப்பா, பால் குடிச்சு விட்டு பாடினாருப்பா. அதை சொல்றாரு திருக்கடித்துபடியார்ல பாட்டினாரா? அது பாட்டு எப்படி வந்துச்சு? அதான் அவன் உபதேசம் பண்ணான்ல, அது பாட்டா வந்துச்சு. பாய்வரியோன் தந்த, பாய்ந்து தாவி வருகின்ற குதிரை மேல வந்த சுவாமி, பாய்வரியோன் தந்த பரமானந்த பயனை தூயதிரு வாய்மலரார் சொச்செய்து மாய கருவாத யாமரியா வாறு செய்தான் கண்டாய் திருவாத ஊராடும் தேன் என்பது திருக்கடித்துபடியார். திருக்கடித்துபடியார்ல அவருக்கு பாட்டு யாரு தந்தா? சிவபெருமான். வாயுபதி வந்திருந்த பரமானந்த பயணம். அதனாலே இவர் அருளை பெற்று பாடினார். அந்த பாட்டை கேட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லித்தான் அப்புறம் மாணிக்கவாசகன் பேர் கொடுத்தோம். அதே மாதிரி அவருக்கு நாகரசன் கொடுத்தார் அல்லவா, அதை சொல்றாரு சேர்க்கிறாரு. மேவுற்றை வேலையில் நீடிய சீர் வீரட்ட அமர்ந்த வெறான் அருளார் பாவுற்றல செந்தமிழின் சொல் வள பதிக தொடை பாடிய பான்மையினால். இந்த இரண்டாவது வரியை கவனிக்கல, பாவுற்றலர் சொல் வள பதிக தொடை, பாவுற்றலர் செந்தமிழ் சொல் பதிக தொடை பாடிய, பதிக தொடை பாடிய வாய்மையினால் நாவுக்கரசென்று உலகேழினு நன்னாவன் அயப்புற வண்ணுது என்று அவருக்கும் அயப்புற மஞ்சுரை வானிடையே ஒரு வாய்மை எழுந்தது. அசரீதியாக சொன்னார் யாருக்கு, திருநாவுக்கரசருக்கு. உன்னுடைய பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல சொல்வளம் பொருள் வளமா இருக்கு, அதனால உனக்கு நாவுக்கரசு என்று கொடுத்தேன் பேருன்னாரு. இவருக்கு என்னமா கொடுத்தா தெரியுமா, பாட்டை நேரா கேட்டு நேராவே பேர் கொடுத்தது. அசரீதியா சொன்னாரு, அசரீரி அசரின்னா சுவாமி தெரியாது, சத்தம்தான் தெரியும். இவருக்கு நேராவே பாட்டை கேட்டுட்டு பழுதலாக சுடு மணியனை பத்தி செய்து அன்பு முழுதும் ஆகிய வடத்தினால் முறை தொடுத்து அலங்கள் அழுது சாத்த அன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் வலுவிலாத பேர் மாணிக்க வாசகன் என்றார். மாணிக்கத்துக்கு மேல உசந்தது இல்லையில, மாணிக்கத்துக்கு மேல உசந்ததே கிடையாதுப்பா. தங்கம் முதலான இந்த உலகங்களிலே, தங்கம் முதலான இந்த உலோகங்களிலே உயர்ந்தது ரத்தனம். தங்கம் உயர்ந்தது, அதை விட உயர்ந்தது ரத்தனம். அதை விட உயர்ந்தது ரத்தனங்களிலே உயர்ந்தது மாணிக்கம். மாணிக்கத்துக்கு மேல உயர்ந்தது இல்லை, அதனால மாணிக்கவாசகருக்கு மேல உயர்ந்தவர் இல்லை. அவர் பாடின பாட்டுக்கு திருவாரூருக்கு மேல உயர்ந்தவர் இல்லை, நல்ல வளர்ந்தார். ஆகையினாலே இப்படி அற்புத நிருந்தருள் பெருந்துரை அடைந்து சிற்பர உணர்ந்து திருவாசகம் உடைப்போ. அது எப்படி இவருக்கு அந்த திருவாசகம் அப்படி எல்லாம் வந்துச்சு, சாமி எப்படி அந்த மாதிரி இவரை காத்துக்கிட்டு இருந்தாரு, பார்த்துக்கிட்டு இருந்தாரு வருவான் வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தாரு, பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் போனாரு கண்டாரு. அது ஒரு பாட்டு, இந்த கற்பக சிம்மபுரீஸ்வரர் போற்றி பாமாரில் பாடியிருக்கிறேன். மலபரிபாகம் இருவனையொப்பும் மலபரிபாகம் சத்திரிபாகம் வீடு வேறு என்று நான்கு வகையாக சொல்லப்படும். அதுல மலபரிபாகம் ஆன்மாவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, மலபரிபாகம்னா ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைஞ்சது. ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைஞ்சு வச்சுன்னா அவனுக்கு உலகத்துல விருப்பம் இருக்காது, உலக பொருளிலே விருப்பம் இருக்காது, சிவனிடத்திலேயே விருப்பம் இருக்கும். நல்ல வளர்ந்துடா. அப்ப மல பரிவாகம் வராதவனுக்கு உலக பொருளிலேயே விருப்பம் இருக்கும், சிவனிடத்துல விருப்பம் இருக்காது. இப்ப இந்த முதலமைச்சர் போனார, இவரை பார்த்தாரு சிவபெருமான் பார்த்தாரு, நல்ல மலபரிவாகம், ஆணவ மலமே சுத்தமா இல்லையா ஆருக்கு, இந்த முதலமைச்சருக்கு ஆணவ மலமே இல்லையா. அதனாலே பரிவாக இல்லாதார் பரியை வாங்குவார், பரிவாக இல்லாதார் மலபரிவாகம் இல்லாதவன், அந்த பக்குவம் இல்லாதவன், பக்குவம்னே வச்சுங்களை உங்களுக்கு அது நல்லா தெரியும். பரியை வாங்குவான், குதிரையை வாங்குவேன், ஆணையை வாங்குவேன், எஸ்டேட்டு வாங்குவேன், பஸ் வாங்குவேன், அப்புறம் எல்லாத்தையும் விட்டு விட்டு போயிருவேன், அவ்வளவு. நல்ல வளர்ந்தா, பரிவாக இல்லாதார் பரியை வாங்குவார், அனித்திய பொருளை வாங்குவார், நிலையில்லாத பொருளை வாங்குவார். பரிவாகம் உடைய நீ பதியை வாங்கின, அற்புதமான ஒரே எடுத்துட்ட பரி பதி. பதினா ஜவஹர்வான், பரினா குதிரை, குதிரை பரிசா ஜவஹர்மான் பரிசா. பரிவாக இல்லாதார் பரியை வாங்குவார், பரிவாகம் உடைய நீ பதியை வாங்கின. குருவாகி வந்தரன் கொடுக்க பெற்றவன் திருவாத உணர்ந்தன் திருவடியை போற்றுவான் என்பது இந்த கருப்பத்தூர் சிம்மபுரீஸ்வரர் போற்றிப்பாமார் என்று பாடியிருக்கிறேன். அதுல மாணிக்கவாசகன் துதி முன்னார். ஆகையினாலே இப்படி சிற்பர உணர்ந்து திரு வாசகம் உரைப்பார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, முற்பகல் அருந்தவம் முயன்று பெறும் அன்பால் முன்னப்பிரவிகளிலே ஏடுடைய மலரான் முனைநாட்பணிந்து ஏத்த அருள் செய்ததனால். முற்பகல் அருந்தவம் உயர்ந்து பெறும் அன்பால் பகபிறவிகளிலே செய்த தவத்தினாலே இவருக்கு அன்பு பிறந்தது என்றார். சிவனிடத்திலே அன்புக்கு காரணம் தவம். தவம் வந்து அன்பை தரும், அன்பு சிவத்தை தரும். தவம் வந்து அன்பை கொடுக்கும், அன்பு எதை கொடுக்கும், அன்பும் சிவமும் இரண்டல்ல, ஒன்று விளங்குதா. அதனாலே முற்பகல், முற்பகல்னா முன்னை பிறவிகளிலே, முன்னை முற்பகல் அருந்தவம் அரிய தவத்தை முயன்று பெரும் அன்பால். அப்படி அளவில்லாத பிறவிகளிலே நிறைய தவம் பண்ணியவராகினாலே இவருக்கு அன்பு அதிகமாக பிறந்தது. அந்த அன்பினாலே சிவம் கிடைத்தது, சிவத்தினாலே பிறவி இல்லாமல் போச்சு அவருக்கு. அவருடைய கதையை சொல்லி நான் பிறப்பை ஒழித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றேன். யாருடைய கதையே? திருவாதவுடைய கதையை சொல்லி அதன் மூலமாக என்னுடைய பிறப்பை நீக்கிக் கொள்கிறேன் என்று இந்த ஆசிரியர் சொல்றார். முற்பகல் அருந்தவம் உயர்ந்து பெறும் அன்பால் உற்பவம் ஒளிந்தமை முடிந்துடர் ஒழிப்பாம், முடிந்துடர் ஒழிப்பாம். அற்புதன் இருந்தருள் பெருந்துரை அடைந்தே சிற்பரம் உணர்ந்து திரு வாசகம் உரைப்பார். முற்பகல் அருந்தவம் உயர்ந்து பெறும் அன்பால் உற்பவம், உற்பவம்னா பிறப்பு, உற்பவம் என்றால் பிறப்பு, உற்பவம் ஒளிந்தமை முடிந்துடர் ஒழிப்பாம். அதனாலே சிவகதைகளை கேட்டா பிறப்பு வராது, சிவகதைகளை கேட்டா பிறப்பு வராது. பசுநூல்கள் உயிர் வர்க்கத்து கதையை கேட்டா பிறப்பு வரும், பிறப்பு. அதனாலதான் பசுநூல்களே சும்மா ஏதாவது விவரம் பார்த்துக்க தெரிஞ்சுக்கணும், வரலாறு ஓரளவு தெரிஞ்சுக்கணும். அதை வந்து அதையே பேசுறது, அதையே படிக்கிறது, அதிலே காலத்து போக கூடாது. விளங்குதா? பசுநூல்லாம் புரியுதா? நம்ம போல பிறந்தா இருந்தா அப்புறம் போன கஷ்டத்தடைஞ்சா சுகத்தடைஞ்சான்னு வருதல்ல ராமாயணம் பாரதம், அந்த கதை ராமாயணம் பாரதம் உங்களுக்கு நல்லா தெரியும், ராமாயணம் பாரதம். அப்புறம் என்ன மற்ற உயிர் வர்க்கத்து கதைகள். அதனால திருவருளாலே அடியும் அதிக காலமா சிவகதையே சொல்றேன், அவகதை சொல்லாம சிவகதையே சொல்ல முடியா வச்சிருக்காரு, உங்களை கேட்க முடியா வச்சிருக்காரு. அது பெரிய வாக்கியம், சிவத்தையே கேட்க முடியா. அதனாலே இப்படி பசுநூல்கள் பிறப்பிய பிறப்பை தரும், பதிநூல் பிறப்பை அறுக்கும். அதனாலே இப்படி சொல்லி அதுக்கு மேல இவர் அவையடக்கம் சொல்றார். அவையடக்கம் புலவர்கள் பாடுகிற முறை, புலவர்கள் பாடுகிற முறை. நான் அந்த சில்லப்புராணத்த அவையடக்கம் பாடியிருக்கிறேன். பரஞ்சோதி பரஞ்சோதி முனிவருங்கிறவர் ஒருத்தர் சிதம்பர புராணம் பாடியிருக்கிறாரு. உமாபதி சிவம் வந்து கோயில் புராணம் பாடியிருக்கிறாரு. அதுக்கு மேல அந்த சிவலிங்கநாத ஐயர்னு ஒருத்தர் யாழ்ப்பாணத்துல, அவரு ஹேமநாத சபா புராணம் பாடியிருக்காரு. சபாபதி நாவலர் புலியூர் புராணம் பாடியிருக்காரு. இப்படிலாம் சிதம்பரம் பார்த்துக்கிறது. இப்ப நான் தில்ல புராணம் பாடியிருக்கேன். இன்னும் புராணங்கள் இருக்க நீ வேறு என்னுக்கு ஏற்றினை என்று கேட்பீர்கள். இன்னும் புராணம் இருக்க, இத்தனை புராணம் இருக்க, நீ எதுக்கே புராணம் பண்ண அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? கேட்கறது நியாயம் தான். இன்னும் புராணம் இருக்க நீ, இன்னும் புராணம் இருக்க நீ வேறு என்னுக்கு ஏற்றினை என்று கேட்பீர்கள். அப்படி கேட்டீங்களா? மின்னந்தில்லை மிகப்பெரிதாகையால், மின்னந்தில்லை மிகப்பெரிதாகையால் இன்னும் புராணம் வேண்டும் என்று ஏற்றின் போதுமா? மின்னந்தில்லை மிகப்பெரிதாக, புரிதானா? மின்னந்தில்லை மிகப்பெரிதாகையால் இன்னும் புராணம் வேண்டும். எத்தனை பேர் பாடினாலும் ஓத உலவா, வேதம் முதல் இன்னொரு மண்ணும் துதித்தால் ஓத உலவா என்றார் போல சிதம்பரத்து பெருமை சொல்லி முடியுமா? அதுபோல இவர் அவையடக்கம் எப்படி சொல்றாருன்னா, கொண்டலான கண்டனருள் கொண்டு தமிழ் பாடும், கொண்டலான கொண்டலான கண்டனருள் கொண்டு தமிழ் பாடி துண்டுபடும் அன்பர்கள் சொன்ன நெறி தன்னால். ஐயால மேகம் போன்ற நிறமுடைய கண்டமுடையவராகிய சிவபெருமானுடைய திருவுருளை பெற்று தமிழிலே திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகருடைய சாமியே உடைய செயலை, அவருடைய சரித்திரத்தை நான் சொல்லுகிறபடியினாலே, சொல்லுகிறபடியினாலே வண்டமிழ் தெரிந்தவர்கள் மற்ற நூரை குற்றம், நல்ல வளமாகிய தமிழை தெரிந்த புலவர்கள் என்னுடைய பாட்டிலே குற்றம் இருந்தாலும் கூட அதை குற்றமாக கொள்ள மாட்டார்கள். என்ன காரணம்னா, இது மாணிக்க வாசக சரித்திரம் அப்படின்னு சொல்லி குற்றத்தை நல்லதா எடுத்துக்குவாங்க. வண்டமிழ் தெரிந்தவர்கள் மற்ற நூரை குற்றம் உண்டனினும் நங்குதன உள்ளுவர்கள் எல்லாம், உள்ளுவர்கள் எல்லார், அதனால இது மாணிக்க வாசகர் சரித்திரம், அதனால இதுல ஒன்றும் குற்றம் இல்லை, இருந்தா கூட இருந்தா கூட குற்றம் இல்லை, இது நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவாங்க, இகழ மாட்டாரு அப்படின்னு இவர் அவையடக்கம் சொல்லிக்கிறார். அதுக்கு மேலே இது புராண பயன், புராண பயன். எந்த தொழிலை செய்தாலும் அதுக்கு பலனை நம்ம கட்டாயம் எதிர்பார்ப்போம், இது செய்தாலும் அதுக்கு ஒரு பலனை எதிர்பார்ப்போம். இப்போ ஒரு மணி நேரம் கேட்குறீங்களே, ஒரு மணி நேரம் வேலை செஞ்சா, வேற வேலை செஞ்சா ஏதோ பணம் கிடைக்கலாம், வேற ஆதாயம் கிடைக்கலாம். இதுல என்ன பண்றாருன்னா, இப்பொழுது புராணம் கேட்குறீர்களே, இந்த புராணத்துக்கு பயன் சொல்றாரு. கேட்கறது வீண் போகாது, வீண் போகாது. சாப்பிட்டா என்ன பண்ணும், உடம்புக்கு தும்பு உண்டாகும். அதே போல பார்க்கறதும் வீண் போகாது, கேட்கறது வீண் போகாது. அதனால் சொல்ல இது பொல்லாத தீவினை பார்வையிற்பாவங்கள் புண்ணிய நூல அல்லாத என்பதை கேட்டிடும் தீங்குள் காயமற்ற எல்லா பிழையும் பொறுத்தருள் வாய். அதனாலே பார்ப்பதினாலே பயம், நினைப்பதினாலே பயம், விளங்குதா? அதனாலே இப்படி கேட்பதினாலே பயன் அதிகம், கேட்பதினாலே பயன் அதிகம். கேட்கறதா உள்ளுக்கு வரும், கேட்கறத உள்ளுக்கு வரும். இப்ப உங்களுக்கு உள்ள வருதா, இப்ப எனக்கு எல்லாம் வெளியில வரும். உங்களுக்கு தான் ஐயோ, கேட்கறவங்களுக்கு தான் ஐயோ. இப்ப நீங்க வாங்கி உள்ள வைக்கிறீங்க, நான் வந்து எல்லாம் வெளியில விடுறேன். வெளியில விட்டால் இது குறையாது. வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறைகூடாது. கள்ளற்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தையே பொருள் இருக்க உலகலாம் பொருள் தேடி உழல்வதேனும், அப்படி ஒரு உலக வருவாள். பட் புரியுதா? வெள்ளத்தால் போகாது இது கல்வி, வெந்தன வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறைகூடாது. கள்ளற்கோ மிக அரிது, இதை எதாரும் திடீர் போக முடியாது. கள்ளற்கோ காவலும் மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இருக்க உலகலாம் பொருள் எடி உணர்வதேன என்பது ஒரு தனிப்பாடு. ஆகையினாலே இந்த புராணத்தை கேட்கின்றவர்களுக்கு, ஓதுகின்றவர்களுக்கு பலன் சொல்லுகிறார். அது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த வளம் நற்கதை. இந்த அருள் வளம், வளம் என்றால் இரண்டு, வளம் என்றால் இரண்டு, பொருள் வளம் அருள் வளம், சொல் வளம் பொருள் வளம் அருள் வளம் மக்கள் வளம். வளம் என்பது உங்களுக்கு அவளான வளம், வளம் இது. இது என்னன்னா அருள் வளம் மிகுந்த கதை, அருள் வளம் மிகுந்த கதை. இந்த வள நற்கதை இயம்பினர், இயம்பினர் சொன்னவர் நயந்தே சிந்தை நினைப்பவர் சிவிப்புலம் நிறை. இந்த கதையை சொன்னவர்கள், அதை நினைப்பவர்கள், அப்புறம் செவியார கேட்டவர்கள், அவர்களுக்கு என்ன பலன் சொல்லாதியுமா? புந்தி மகிழ புவி பொறப்பர், மனம் மகிழ்ச்சி அடையும் முடியாக இந்த உலகத்தை ஆழ்வார்கள். இந்த உலகத்தில் ஆழ்வார்கள் ஒருவகை நன்றாக இருப்பார்கள். புந்தி மகிழ புறப்பர், உடல் விட்டால் இப்படியும் உடல் விடும்படியா தானே இருக்கும். உடல் விட்டால் அந்த உலகந்தனில் அரண் சபையில் வாழ்வார். இங்கே வந்து மனம் மகிழ்ச்சி அடைய முடியாத உலகத்தை ஆழ்வார்கள். மண்ணில் நல்ல வண்ண வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமூர் குறைவில்லை, கண்ணில் நல்ல குதிரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளுடும். அதை கந்தபுராண ஆசிரியர் சொல்றாரு, இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று. கந்தபுராண ஆசிரியர் கட்சி சிவாசிரியாமி, இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று இனிது நேவி சிந்த நினைந்த முற்றி சிவகதி அதனை சேர்வார். அந்தவில் அவுணர்தங்கள் அடல்கட முனிந்த செவ்வேள் கந்தவேள் புராணந்தன்னை காதலித்து ஓதுவாரே என்பது கந்தபுராணத்திலே நம்முடைய கட்சிப்ப சிவாசிரியம் சொல்கிற பயன். நூறு பயன், நூறு பயன் நூலை ஓதுவதற்கு கேட்பதற்குண்டான பயன், பயன் அதுதான் ஆதரித்திசை கற்றுவல்லார் சொல்ல கேட்டு வந்தவர் தம்மை வாதியாவனை மறுமைக்கு வந்தடையாவே என்பது சம்பந்தர் தேவார். அதனால கேட்பது அவ்வளவு சிறப்பு, கேட்பது அவ்வளவு சிறப்பு. அது சிவகதையா கேட்க கொடுத்து வச்சுன்னு வச்சுக்கோ, அந்த ஜென்மா எத்தனை ஓடிங்களா? ஆகையினாலே இந்த வள நற்கதை எம்பினர் நயந்தே சிந்தையின புந்தி மகிழ புவி புறப்பரு, உடல் விட்டால் அந்த உலகந்தனில் அரண் சபையில் வாழ்வார். அந்த உலகந்தனில் அரண் சபையில் வாழ்வார். அப்படி இந்த உலகத்திலே அரசராக வாழ்வார்கள், அடுத்தாற் போல சிவலோகத்தில் இருப்பார்கள். நூற்பயம், அதற்கு மேலே அவையடக்கம், அதற்கு முன்னாலே இந்த திருவருள் இவர் பெற்றது, அப்படி எல்லாம் சொல்லி அதுக்கு மேலே மந்திரி சருக்கம்னு வருது. மந்திரி சருக்கம் இது ஏழு சருக்கம். இந்த சருக்கம்னா ஒவ்வொரு வரலாறா சொல்லி முடிக்கணும். இதுல மந்திரி சருக்கம் இது எப்படின்னா, இவர் அவதாரம் பண்ணினது பாண்டி நாடு, நம்ம நாடு சோழ நாடு, மூவேந்தர்கள் ஆண்ட நாடு தமிழ்நாடு, சேர சோழ பாண்டியர். இந்த மூணு நாடும் தமிழ்நாடுன்னு சொல்றது சிறப்புடைய நாடு. அதிலே பாண்டிய நாடு ஒரு வகை, பாண்டிய நாடு ஒரு வகையில் சிறப்புடையது. அது என்ன காரணம் என்றால், பாண்டி நாட்டைத்தான் சிவபெருமானே ஆண்டு இருக்கிறான், உமாதேவி ஆண்டு இருக்கிறான், முருகன் ஆண்டு இருக்கிறான். அவர் அந்த திருவள்ளையாரப்புற ஆசிரியர் மூணு பேர் ஆண்ட நாடு வேற எங்க இருக்குது இந்த நாட்டை தவிர அப்படிங்கிறார். மாட்டை ஆடுறான்னா அவங்களுக்கு இந்த நாட்டு மேல ஆசை இருந்துருக்குவோம். சோறு மாலுக்கு சோறுவான ஆண்டான்

0: புகார் அவனை திருத்தான்.
1: அவன் தான் பூம்பாண்டியன்.
0: பூம்பாண்டியை மாறினானா உடனே ஞானசமுத்திர அனுஷர் அவனை திருத்தி சைவமாக செய்வமாக. அதனால பாண்டி நாடு உயர்ந்தது உயர்ந்தது. அதை முக்கண் ஒரு நான்கு உய ஐந்து முகம் நோன், மூன்று கண்களையும் நான்கு புயங்களையும் ஐந்து முகங்களையும் உடைய முதல்வராகிய சௌருவர். மூன்று கண்கள், நான்கு புயங்கள், ஐந்து முகங்கள். இது சதாசிவமூர்த்தி. ஐந்து முகங்கள், நான்கு புயம், மூன்று கண்கள், இப்படி உள்ளவனாகிய சுக்கன். சாமிக்கு சொக்கன்னு பொதுவா பேரு. அங்க மதுரையிலே அவருக்கு தனியா சொக்கநாதன் தனியா சொல்லுவோம். சோர்மான் சொக்கன் தக்கனார் செவியும் சுக்கரே எவர்க்கும் தொடர் வரியாய தொண்டனையும் தொடருமா தொடரே என்பது கூட திருவசப்பா. சொக்கன்னா அழகன், சொக்கன் என்றால் அழகன். உமாதேவி சொக்கி இருக்கு. சொக்கன் சொக்கி சொக்க வைப்பவர்கள் சொக்க வைப்பவர். அதனால அவன் சொக்கன், அவன் சொக்கி. அதனாலே முக்கனொரு நான்கு போய ஐந்து முகம் உன்னோன் சொக்கன் அருண் நன்மை ஒரு தொன்மைதிகள் நன்னாடு. சௌர்வானுடைய அருள் நிரம்பிய நாடு என அவரே இருந்து ஆட்சி பண்ணியபடியினாலே அவரே தன்னையே தானே பூஷித்த கோயிலும் உண்டு. இங்க மதுரையிலே சௌர்வான் தன்னை பூஷித்த கோயில் இம்மையே நன்மை தருவார் என்று மேலமாசிவதில் இருக்குது அல்லவா அந்த கோயில்ல. அரசனா இருக்கும் போது அவரு பூசி அவரை பூஜை பண்ணார். விளங்குதா? இப்படிப்பட்டபடியினாலே அந்த நாடு சிறப்பனுடைய நாடு. அதனால நன்னாடுன்னாரு. அது எப்படி? முக்கனொரு நான்கு முக ஐந்து முகம் உன்னோன் சுக்கன் அருள் நன்மை வெறு தொன்மைதுகள் நன்னாடு. அந்த நாட்டிலே வந்து பாய்கின்ற நதி பல, அதுல வைகை நதியை பத்தி தான் சொல்றாரு. ஏன்னா வைகையில தான் அந்த திருவிளையாடெல்லாம் நடந்தது. மண்ணு சுமந்தது வைகையில தான், ஏடு எதிர்த்து போறது வைகையில தான், இப்படி பல திருவிளையாடல்கள் வைகை நதியில் இருந்த. வைகை நதியை சொல்றாரு. தாமிரபரணி முதலான எத்தனை நதிகள் இருந்தாலும் கூட வைகை நதியை பத்தி சொல்றாரு. வைகை நதி எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ரோஷம் கையதா. அது என்ன ரோஷம் தெரியுமா? எல்லா நதியும் யாதொரு உருளை அவர் இறைவன் ஆதியே அப்படின்னு கந்தபுராணம். ஆகையினாலே எல்லா நதியும் போய் கடல்ல கலக்க, வைகை நதி போய் கடல்ல சிவபெருமானுக்கு எது விஷத்தை கொடுத்து கடல். அதனால சிவபெருமான் கடலுக்கிட்ட நான் போக மாட்டேன்னு இடையிலேயே நின்றுக்கிச்சாருல. முக்கானொரு நான்கு போய் ஐந்து முகம் உன்னோன் சொக்கனரு நன்மை பெரு தொன்மைதுகள் நன்ன அரணுக்கு அருள்வதென்று மைக்கடலின் வைகை. அதனாலே போன்ற நிறமுடையதாயிருக்கிற கடலிலே போய் சேராமல் இருக்கின்ற வைகை நதி உள்ள வளம் உள்ள பாண்டி நாடு. வைகை நதி வளம் உள்ள பாண்டி நாடு. வைகை நதி ஒரு வகையில சிறப்புடையது. வைகை நதி ஒரு வகையில சிறப்புடையது. இந்த வைகை நதியை பத்தி நம்ம கச்சியப்பர் கந்தபுராணத்துல பாடுறார். கந்தபுராணத்துல பாடுறார். அது எப்படி பாடுறாருன்னா, இந்த உதிர் புட்டை வாங்கிக்கிட்டு உதிர்ந்த புட்டை வாங்கிக்கிட்டு மண்ணு சுமந்தான் பாரு அந்த நதியில அப்படிங்கிற உதிருகின்ற புட்டை கூலி வாங்கிக்கிட்டு மண்ணு சுமந்தான் பாரு அந்த நதியிலே. அந்த நதியிலே முத்தமிழ்வரகர் இருக்கிறார் அல்லவா? முத்தமிழ்வரகர் தெரியுமா? ஞானசம்பந்தர். ஏடு அந்த நதியில எதிர்த்து போச்சு, அந்த நதியில எதிர்த்து போச்சு. சரி போனா என்னையா அப்படிங்கிறீங்கள? அது மாதிரி அந்த ஏடு எதிர்த்து போன மாதிரி இந்த பாலி ஆற்றில மீன்கள் எல்லாம் எதிர்த்து போகுதுல. உதிருகின்ற சிற்றுண்டி கொண்டு உதிருகின்ற சிற்றுண்டி கொண்டு ஒலிபுணல் சடைமேல் மதுரை நாயகன் மஞ்சுமன் திட்டமா நதியில் முதிரும் முத்தமிழ் வரகனது ஏடன மொய்மீன் எதிர் புகுந்திடப் போவது பாலியாமியார் என்பது கந்தபுராணம். ஆகையினாரே இப்படி அதனாலே இப்படிப்பட்ட சிறப்புள்ள நதிங்கிறத பத்தி முக்கன் ஒரு நான்கு முக ஐந்து முகம் முன்னோன் சொக்கன் அரு நன்மை பெரு தொன்மதிகள் நன்னாடு அக்கடு விடத்தையர் அணுக்கருள்வதென்றே மைக்கடலின் வைகள் ஒளி வைகை வளநாடு. அதனாலே மதுரை என்பது சிறப்புள்ள ஊர். மதுரை என்பது சிறப்புள்ள ஊர். அது மதுரையை வந்து செல்வம் நிறைந்தது, அதோட அருள் நிறைந்தது. அருள் நிறைந்தது அது வந்து

0: கனகனாதர் கனக மிகும்பதி மதுரை வளம்பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளேங்கிறார். கனகம், கனகம்னா பொன், பொன் பொன். கனக மிகும்பதி மதுரை வளம்பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளே என்பது திருப்புகள். அது இன்னொரு திருப்புகள் ஏறாறு மாட கூட்ட முதல் விராலி மலை திருப்புகள். ஏறாறு மாட கூட்ட ஒரு ஏழு ஏழு பேர்கள் கூற வறுபொருள் அதிகாரம் சூடாடி ஆல வாயில் விதி செய்த லீலா விசார தீர வரதர சிறப்புடையது இது மதுரை. அது சிவராஜபுரம் என்ற பூலோக இலா என்றெல்லாம் சொல்லப்படும் அந்த ஊர்ல தான் நம்முடைய திருவாதவுடிகள் முதல் இருந்தார். மந்திரி சர்க்கம்னு ஆரம்பிக்குது. இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். சிவ சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நம்முடைய மாதாந்த ராமகிருஷ்ணன்
1: சத்சங்கத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய சரித்திரம் அதை தொடர்ந்து வாசித்து விளக்கச் சொல்லி கலந்துரையாடி வருகின்றோம். ராவணா கணபதி அவர்கள் அவர்தான் தெய்வத்தின் குரல் புத்தகத்தை காஞ்சிக்கிறீர்கள். அம்மா என்று சாரதா தேவியுடைய வரலாறும் அவருடைய புஸ்தகத்திலிருந்துதான் நாங்கள் வாய்த்துக் கொண்டு வருகின்றோம். சென்ற மாசம் இந்த ராமகிருஷ்ணனுடைய தட்சிணேஸ்வரத்து காளி கோயில பூசகராக இருக்கிறார். இப்ப அவருடைய அனுபவங்கால அவருடைய ஒரு பித்து பிடித்தவராக இருப்பதை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறார். பித்தரே என்றுமாய் பேசுவார் குறவெல்லாம் சொல்றார். இன்றைக்கு அடுத்த அத்தியாயம் இன்றைக்கு 18வது அத்தியாயம் தெய்வ பைத்தியமும் திருமண வைத்தியம். சாஸ்திரங்களையும் ஆசார அனுஷ்டானங்களையும் மீறி அன்பு மயமாக வழிபடும் ராகாத்மிக பக்தியில் அம்பிகையை ஆராய்ச்சித்து வந்தார் கதா. சாஸ்திரங்களும் ஆசார அனுஷ்டானங்களும் தவறு என்ற நினைவில் அவர் அவ்வாறு செய்யவில்லை. கீறிக்கொண்டு வரும் அன்பு பிரவாகத்தை எந்த விதிமுறைகளாலும் கட்டுப்படுத்த இயலாத காரணத்தாலேயே அவர் சம்பிரதாயமான சடங்குகளை நீத்தார். படாதரரை போன்ற உளமார்ந்த பகவத் பிரேமை கொள்ளாத நாம் அவரை முன்னோடியாக கொண்டு சாஸ்திர சம்பிரதாயங்களை விலக்கி பூஜை செய்ய தகுதி பெற்றவர்கள் அல்ல. அழகாக சொல்லுங்க, ராமகிருஷ்ணன் செய்தார்தானே நாங்களும் செய்யலாம். எல்லாரும் அப்படித்தானே சொல்றது. கண்ணப்பரை ரசி சாப்பிடலையோ கேட்கறதாக சொல்றாங்க, கண்ணப்பரை சாப்பிடலையோ கண்ணப்பர் கண் எடுத்து கொடுத்தார், நாங்கள் கண் எடுத்து கொடுப்போமா?
0: இப்ப ராமகிருஷ்ணனுடைய அந்த வழிபாட்டு வழிபாடு வந்து இந்த சம்பிரதாய முறை விதிமுறைகளை மூறி நடந்து கொண்டு வருது. அதை பத்தி சொல்லுவோம். நாங்கள் போனோம் ஞாலமதில் ஞான நிட்டை உடையோருக்கு சீலம் இல்லை தவம் இல்லை விரதமுடு ஆச்சிரம ஒழுக்கம் இல்லை என்ற அந்த சிவஞான சித்திய பாடல்ல சொன்னோம். அந்த நிலையில இந்த நிஷ்டை கூடியவர்களுக்கு அந்த ஆசார அனுஷ்டானங்கள் தாமாகவே கைவிட்டு போகலாம் என்ற பாடல் எங்களுக்கு சிவஞான சித்தியாருடைய செய்யும். அதாவது இந்த இருக்கும் பொழுதே இந்த இறையை அனுபவிக்கிற இந்த நிலையில 284வது பாடல் ஞாலமதில் ஞான நிஷ்டையுடையோருக்கு நன்மையோடு தீமை இல்லை, நல்லது கெட்டது கிடையாது, நாடுவது ஒன்றில்லை, ஒரு பர்டிகுலர் கோல் கிடையாது, சீலம் இல்லை, ஒழுக்காசாரங்கள் கிடையாது, தவம் இல்லை, விரதமோடு ஆச்சிரம செயல் இல்லை, வர்ணாசிரம தர்மங்கள் விரதங்கள் அதெல்லாம் கிடையாது, தியானம் இல்லை, சித்த மலம் இல்லை, அவர்களுக்கு ஆன்மாவை பிடித்திருக்கின்ற அழுக்குகள் ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி ஒன் வித் காட், கோலம் இல்லை, இந்த விபூதி உருத்ராட்சம் அந்த கோலம் இந்த கோலம் எல்லாம் கிடையாது, குலம் இல்லை, கரணம் இல்லை, குணம் இல்லை, குறியில்லை, குலமும் இல்லை. அவர்களுக்கு ஏன் கரணம் இல்லை புலன் இல்லை என்றால் அவர்களுடைய பொறிகுலன்கள் எல்லாம் இறைவனுடைய பொறிகுலன்களாக வரும். இப்ப அவர் பார்க்கிறார்தான், ஆனா அவர் யாரு கூடாக பார்க்கிறார்? இறைவனு கூடாக பார்க்கிறார். அவர் பேசுகிறார் தான், யாருடைய வார்த்தை அவருடைய பயத்தை? இறைவனுடைய வார்த்தை. அப்ப எங்களுடைய சொல்லுவார்கள் இதுவெல்லாம் பசு காரணங்கள் எங்களுக்கு இருக்கிற. நான் பேசுறேன், என்னுடைய புத்தியில சிந்திச்சு இதை வாசிச்சு என்னுடைய வாயால பேசணும். நீங்களும் கூட காதை வச்சு மனசை வச்சு கேட்டு உங்களுக்கு அறிந்த புத்தி உங்களுடைய அனுபவம் உங்களுடைய யுக்தி அதுக்கேத்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு கொள்றீங்க. இது எல்லாம் எங்களுடைய ஆன்மா, எங்களுடைய உயிர் பசு என்று சொல்லுவோம். பசு என்று சொல்லுவார்கள், பசு காரணம் எங்களுடைய புத்தி, எங்களுடைய வாக்கு, எங்களுடைய கண், எங்களுடைய வார்த்தை எல்லாம் பசு காரணம். இறைவனோடு ஒன்றிய நிலையில் என்ன நடக்கும் என்றால், நான் சொன்னேன் நிஷ்டை என்றா என்னென்ன முடிச்சு அறவன் அறிகிறதுக்காகத்தான் இந்த கருவிகரணங்கள் எல்லாம் தந்திருக்கிறான். கண் தந்து, இந்த புலன்கள் தந்து, மனம் தந்து, புத்தி தந்து, எல்லாவற்றையும் தந்தது என்னத்துக்கு? கிவன் ஆல் தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் போத் பிசிக்கல் அண்ட் மென்டல் அண்ட் ஆல்சோ சப்டல் ஆல் தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டு நோ அண்ட் என்ஜாய். என்னத்த? இந்த உலகத்து அனுபவத்தை எல்லாம் தான், பட் அல்டிமேட்லி டு நோ ஹிம் அண்ட் என்ஜாய் ஹிம், தட் இஸ் சுப்பீரியர் நாலேஜ் அண்ட் சுப்பீரியர் என்ஜாய். பட் த வெரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஹி ஹாஸ் கிவன் ஃபார் அஸ் டு நோ அண்ட் என்ஜாய், அதே கருவிகரணங்கள், எந்த கருவிகரணங்களை அவர் எங்களுக்கு அறிவதற்காகவும் அனுபவிக்காகவும் தந்தாரோ அதே கருவிகரணங்கள் ஒரு நிலைக்கு மேல அவரை அறிவதற்கும் அவரை அனுபவிப்பதற்கும் போதாமல் இயலாமல் இருக்கு. The very instruments become inefficient and insufficient to know him, to enjoy him. And that stage, என்ன நடக்குதுண்டா, எல்லாம் இருக்கும், லைட் வேரிங் மாதிரி எல்லா கருவிகரணங்களும் இருக்கும், சுவிட்ச் மட்டும் ஓபன் ஆகும். We shut off from all our instruments. எல்லாம் ஓபன் பண்ணிட்டு உயிர் நேரடியாக அவர் எனக்கு, அப்ப இந்த கருவிகரணங்கள் எல்லாம் அவருடைய கருவிகரணங்களாக இருக்கு. புரியுதுதானே சொல்றது? அதுதான் அந்த நிஷ்டை, அதான் இந்த ஜீவன் முக்தி நிலையில இதெல்லாம் நடக்குது. அப்ப இப்ப வந்து அவர் வந்து அந்த நிலையில இருக்கிறார். அப்ப அவருக்கு புலனில்லை, கரணம் இல்லை, குணம் இல்லை, குறி இல்லை, குலமும் இல்லை. பாலருடன் உண்மத்தர் பிசாசர் குணம் மருவி, பாலர் என்றால் குழந்தை புள்ள மாதிரி இருப்பார்கள், உண்மத்தர் என்றால் பைத்தியக்காரர் மாதிரி பிடிப்பார். உண்மத்தம் என்றது பைத்தியம், பைத்தியக்காரர் மாதிரி இருப்பார்கள். பிசாசர் என்றால் பேய் பிடிச்சவ மாதிரி இருப்பார்கள். குணம் மருவி பாடலினோடு ஆடல் இவை பயின்றிடினும் பயில்வர், ஆடி பாடிக்கொண்டு திரிவார்கள். இவர்களுக்கு அந்த நிலையிலே அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் இறைவனுடைய வார்த்தையாகவும், அவர்களுடைய செயல்கள் எல்லாம் இறைவனுடைய செயல்களாகவும், அவர் நாங்கள் அவருக்கு செய்கிறது எல்லாம் இறைவனுக்கு செய்தவனாகவும். புரியுதுதானே? இவர் அவர்களுக்கு ஒரு இவர் கள்ள தூக்கி போடுவாங்க, இருக்குதானே ஊர்ல அந்த சுவாமிமார் எப்படி திருக்காக்களுக்கு கள்ள தூக்கி போடுறது, வில்லங்கம் பண்றது, அதுவும் இருக்குது. அவைக்கு சாப்பாடு வைக்கிறது, அவையை கொண்டே பராமரிக்கிறது, அதுவும் இருக்குது. இது செய்தாலும் அது இறைவனுக்கு செய்ததா. அப்ப இந்த வகையில இந்த எங்களுடைய இந்த ராமகிருஷ்ணர் வந்து இந்த பூஜை முறைகள் சடங்குகள் போயிடுச்சு, தானா போறது, சில பேர் போற மாதிரி நாங்கள் எல்லாம் அந்த நிலைக்கு வந்துட்டோம், எங்களுக்கு இனி எல்லாம் தேவையில்லை, கோயில் தேவையில்லை, புஷ தேவையில்லை, ஜபன் தேவையில்லை, விபூதி தேவையில்லை, உருத்திராட்சி நிலையெல்லாம் ஆரம்ப நிலையில என்ற கதையெல்லாம் கிடையாது. இது நித்திரையிலே இது கேட்கல, ஒரு கையில ஒரு பொம்மையா அல்லது கையில இந்த போனை வச்சு கொண்டு படுக்கிறோம் நித்திரவர்களுக்கு. இது இப்படியே இருக்குமா நித்திரவங்களுக்கு? இப்படியே எங்களை அறியாம நித்திரல போக இது ரெண்டு பாட்டுல கை வழி போகும். ஒரு சின்ன பிள்ளை ஒரு பொம்மையை கட்டி பிடிச்சு கொண்டு படுக்குது, அப்படியேதான் படுத்துதா, அது தண்டை பாடல கை விட்டு போகுது. நித்திரையில கைப்பொருள் வளவுமா போல இந்த பூஜை அனுஷ்டானங்கள் அந்த நிலையில வர்றாக்களுக்கு தானா போகும். அப்படி போனா குற்றம் இல்லை, அதுக்கு முதல் நாங்களா விட்டம் என்றால் குற்றம். ஆகவே அவரை முன்னோடியாக கொண்டு, அவரை வச்சுக்கொண்டு நாங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களை விளக்கி பூஜை செய்ய தகுதி பெற்றவர்கள் அல்ல. காய் தோன்ற தொடங்கியவுடன் தானாக பூவிதழ்கள் சுருங்கி கருகி விழுவது போல கதாதருடைய முயற்சியும் சங்கல்பமும் இன்றியே பூஜா கல்ப விதி நிஷேதங்கள் அவரிடம் இருந்து நழுவின. இந்த மாதிரி உதாரணம் சொன்னேன், நித்திரையில கைப்பறவை சொன்னேன். அவர் சொன்னார், ஒரு பூ வந்து காய் பிடித்து போனோடனே அந்த பூண்ட இதழெல்லாம் கருகி தண்டப்பாடுல விழுகிறது போல இது தண்டப்பாடுல போயிடுச்சு.
1: இதயம் மலர மலர வெடிக்கும் அட்டகாச ஆனந்த சிரிப்பும், அதே இதயம் விண்டு பிளக்க புறப்படும் தீனமான கேவலும் தட்சிணேஸ்வர ஆலயத்தை மாற்றி மாற்றி நிரப்பின்.
0: சிரிக்கிறார், அழுகிறார்.
1: அம்பிகையை கண்டால் மட்டும் தோன்றக்கூடிய ஆனந்த சிரிப்பு அது. அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அளிக்கும் அம்பிகை மறைந்தால் மட்டுமே தோன்றக்கூடிய சோக கேவல் அது. அதை கணங்கூட இடைவிடாது பவதாரணியை கண்டுகொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பிய கதாதரருக்கு நாட்கணக்காக தரிசனம் தராமல் அம்பிகையை நைய வைத்ததும் உண்டு. இதயத்தில் அம்புண்ட கற்பிணி மான் போல அந்த தெய்வ அந்த வேளைகளில் கதாதரர் விம்ம முடியாமல் விம்மி, துடிக்க முடியாமல் துடித்து, பேச முடியாமல் பேசி, முறையிட்டு சோக சிந்ததில் கரைவ.
0: ரொம்ப தோன்றி விடுபட்டது. அந்த மாணிக்க வாசகருடைய வரலாற்றிலையும் பார்த்தோம். மாணிக்க வாசருக்கு இறைவன் குரு வடிவாக இந்த திருப்பெருந்துறையில குண்டபரணில எல்லாம் இது போட்டு அவர் பிறகு போயிட்டார். கூண பிற்பாடு அங்க நடந்ததை அவர் சொல்ற திருவாசகத்துல சொல்லுவார் மாணிக்க வாசர். அதே அனுபவத்தை தான் இங்க இதுல ராவணா கணபதி இவருடைய வரலாற்றுல போகும்.
1: சர்வேஸ்வரி, உன்னை காணாமலே என்னுடைய ஆயுளில் மேலும் ஒரு நாள் தேய்ந்து விட்டதே, நான் என்ன செய்வேன் தாயே? முழுதாக ஒரு தினம் உன்னுடைய தரிசனம் இல்லாமலே கழிந்து விட்டதே என்று துக்கத்தில் திக்கி திணறுவேன். தெய்வத்தை பற்றி பேசாத நாளெல்லாம் புறவா நாளே என்றார் தமிழகத்து ஞானி. தெய்வத்துடன் பேசாத நாள், தெய்வத்தை காணாத நாளெல்லாம் புறவா நாளே என்று ஏங்கினார் தட்சிணேஸ்வரத்து தவமு.
0: பேசாத நாளெல்லாம் புறவா நாளே என்று வேற பாடல்கள் சொல்லுவார்கள். ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு ஊர்ல ஒரு ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருந்தார். எல்லாரும் சாப்பாட்டை கூப்பிட்டுக்கணும். சொன்னார், ஒரு கண்டிஷன், ஒரு பொய்யும் சொல்லாத ஆள் விட்டுதான் நான் வருவேன். ஒரு பொய்யும் எல்லாரும் தலையகம் ஒரு சொன்னார், நான் சொல்ற இல்ல சாமி, நீங்க என்னோட வாங்க கூட்டிக் கொண்டு போனாச்சு. உன்ன அப்படின்னா கேட்டேன், எனக்கு என்ன வயசப்பா என்று கேட்டேன். இதற்கு ஒரு 50-60 வயசு இருக்கும். அவர், சுவாமி 16 வயசுதான்னு சொன்னேன்.
1: சுவாமி 16 வயசு
0: என்ன இப்படி சொல்றானே, பார்க்கவே தெரியுது வம்பு பண்றானோன்னு யோசிச்சேன். எனக்கு எத்தனை பிள்ளைகளப்பா என்று சொன்னேன். ஒரே ஒரு பையன் தான். இங்க கேள்விப்பட்டிருக்க அவனு 4 பையன்கள் இருக்கு, ஒரே ஒரு பையன் தான். பிறகு அடுத்தது கேட்டார், சரி எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிற சொத்து? வரும் ஒரு 20,000 தான் சுவாமி. ஊர் முழுக்க தோட்டம் துறவு சொத்து எல்லாம் இருக்கு, பிள்ளை ஓட்டுக்கின்ற பேர்ல எல்லாம் வச்சிருக்கிறேன். என்ன இப்படி பச்சை போய் சொல்லுறேன்? சுவாமி, நான் சொன்னதெல்லாம் பரம சத்தியமான உண்மை, பரம சத்தியமான உண்மை. என்ன அப்படி சொல்ற என்று கேட்டேன். உடனே கூப்பிட்டார், மகனே என்று கூப்பிட்டார். அவருடைய கடைசி மகன் ஓடி வந்தேன். என்னப்பா செய்யணும், சாமியார் வந்திருக்கிறாரு, அவருக்கு விழுந்து கும்பிட்டா என்ன செய்யணும், சாப்பாடு செய்யறதா செய்யறான்னு. எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, கூப்பிட்டா ஒரு தினம் பெற மாட்டான். இவன் மட்டும்தான், இவன் மட்டும்தான் பிள்ளை. எனக்கு 60 வயசாச்சு. வாழ்நாள் முழுக்க நல்லா படிச்சு உழைச்சு தேடி மனுஷிக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து உரைச்சு போய் இப்போ ஒரு 16 வருஷமா தான் கொஞ்சம் உர சிந்தனையில இருக்கிறேன். இப்போ வயசு 16 தானே, மிச்ச நாளெல்லாம் இந்த புறவா நாள், பேசாத நாளெல்லாம் புறவா நாள். அப்ப ஏன் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த பிறகுதான் எனக்கு புத்தி வந்தது. அந்த நேரம் எனக்கு மிச்சம் இருந்தது ஒரு 20,000. அதைத்தான் நான் தர்மத்துக்கு கொடுத்துட்டேன். இப்ப நான் வச்சிருக்கிற சொத்து அது மட்டும்தான். இடையை தர்மத்துக்கு கொடுத்தோன்னா அதுதான் என்னுடைய சொத்து. எப்ப இறப்பணியில இருக்கிறனோ அதுதான் என்னுடைய வாழ்நாள். எவ்வளவு தர்மத்துக்கு கொடுத்தோனோ அதுதான் என்னுடைய சொத்து. எவன் சொல்லு கேட்டு வந்து நிக்கிறானோ அதுதான் பிள்ளை. ஒரு கதை. இப்ப அதே மாதிரி இதுலயும் அந்த புறா பேசாத நாளெல்லாம் புறவா நாளே என்று ஏங்கினார் தட்சிணேஸ்வரத்து தவமுனிவர். திருவிழா கூட்டத்தில் அன்னையின் கைவிரலை பிடித்து செய்கின்ற குழந்தை போல நானாவித உணர்வு கூட்டத்துக்கிடையே அம்பிகையின் விரலை பிடித்து கொண்டு சென்றார் குழந்தை கதாதர். ஒரு சின்ன பிள்ளை அம்மாண்ட கையை பிடித்து கொண்டு போற மாதிரி இவர் அப்படியே போற அவ வழிநடத்தி கொண்டு போறார். குழந்தையின் கைப்பட்டு வேர்வை கசிக்கிற வேளைகளில் தாயார் தன் விரலை சற்றே நீக்கிக் கொள்வாள் அல்லவா? அதே போல அம்பிகைக்கு கூட வேர்த்து விடும் போல் இருக்கிறது. அவள் கையை உதறிய அந்த சமயங்களில் கதாதரர் திக்கு திகந்தம் தெரியாமல் திண்டாடுவேன். என் கையை விட்டு விடாதே, பிடித்துக்கொள், நீ பிடித்துக் கொள்ளாவிட்டாலும் நான் பிடித்துக் கொள்வதையேனும் உதறாதே என்றெல்லாம் வாய்விட்டு அலறுவார் கதாதரர். இந்த பொறுமலையும் அதன் மறைவில் பிறக்கும் ஆனந்த கோஷத்தையும் கேட்டு கேட்டு தட்சிணேஸ்வர ஆலயத்தினர் நாளுக்கு நாள் அதிக அச்சம் கொள்ளலாயின். இந்த கோயில அந்தந்த நேரத்துக்கு பூஜை நடக்கணும், ஆராதனை நடக்கணும், அதுகளெல்லாம் நடக்கணும். அப்ப இவர் இப்படியே போயிட்டால் என்ன செய்யறது? இப்ப கோயில் காலத்துக்கு பயம் வந்தது.
1: பைத்தியம் முற்றி கொண்டே வருகிறது என்பதுதான் அவர்களுடைய தீர்மானமான முடிவு.
0: இன்னைக்கு சொன்னோம், அந்த கோயில்ல வந்து ராணி ராசமணி அம்மையார் அவருடைய மருமகன் எல்லாரும் பார்த்து இவருடைய ஒரு இவர் இத்தியாசமானவர் என்று தெரிஞ்சிருக்கிறது. என்றாலும் இது இப்ப கொஞ்சம் நடைமுறைக்கு கோயில் நடத்துறதே கஷ்டமா இருக்கு.
1: பட்டாச்சாரியரின் பைத்தியக்கார செயல்களை பற்றி அவர்கள் திரும்ப திரும்ப சொன்ன உடனே மதுராநாதரின் மனத்திலுமே சந்தேகங்கள் மெல்ல மெல்ல பரவலாயும்.
0: அவருக்குமே கொஞ்சம் சந்தேகம் வந்தது.
1: இவ்வளவு பேரும் சொல்வது தவறாக இருக்குமா? அவர் பக்தி நிரம்ப பெற்றவரே, தெய்வ தரிசனம் பெற்றிருக்க கூடியவரே. என்றாலும் பக்தர் ஒருவருக்கு பைத்தியம் பிடிக்க கூடாது என்று உண்டா என்ன?
0: ஒரு நோய்தானே, வந்துடலாம் என்று எண்ணினேன்.
1: அதன் பின்னர் அவர் கதாதரரை அடிக்கடி வந்து காணலான, அவருடன் உடையாறின. அப்போதெல்லாம் கதாதரர் மிகவும் புத்தி கூர்மையுடனும் உணர்ச்சிகள் சமநிலையை பெறலாமலும் இருந்ததைக் கண்டு அதிசயித்த ஆங்கில மெனையியல் நூல்களில் சிறிது அறிவு பெற்றிருந்த மதுர்பாபு கதாதரருக்கு ஏதோ மெனக்கோளாறுதான் ஏற்பட்டுள்ளது என்று நாளாவட்டத்தில் நிலைக்கலானார்.
0: அவருக்கு கொஞ்சம் சைக்காலஜி தெரியும் வந்த நாளையில, அவரும் கொஞ்சம் இவருக்கு ஒரு கொஞ்சம் மெனக்குழப்பம் இருக்கிறதா யோசித்தேன்.
1: கதாதரரின் பக்தியை எப்படியேனும் குறைத்தால்தான் அவர் சித்தம் சரியாகும் என்று எண்ணினார் மதுர். எனவே அம்பிகை சர்வ சக்தி பொருந்தியவள் அல்ல என்பது போல அவர் ஒரு நாள் கதாதரிடம் பேச்செடுத்த
0: இதே கிளாஸாவில பாக்கிட்டு ஒன்று கடவுள் இருக்கிறதான், அவர் இங்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் பண்ணல, நான் செய்யறேன் நல்லது கெட்டதுதான் எனக்கு வரும், அவரை கும்பிட்டா போல அவர் எனக்கு ஏதோ அந்த கெட்டதை எடுத்து போட்டு நல்லதை கொடுப்பாருன்னு கிடையாது. அப்படி ஒரு கொள்கை இருக்கு, மீமாசகர்னு சொல்லுவாங்க, எல்லாம் தத்துவமா எழுதி வச்சிருக்கிறாங்க, ஒன்னும் புதுசா உதறும் சொல்லல. சொன்னா நாங்கள் அந்த அறிவிப்பு கொடுக்கல, புதுசா யாராவது கொள்கை சொன்னா நாங்கள் உங்களுக்கு பரிசு தாரோம். The God is there, but he cannot do much. Only whatever I do, reap the results for me. அந்த ஒரு கொள்கை இருக்குது, அதை மீமாம்சை என்று சொல்லுவேன். கடவுளை வச்சிருப்பார்கள், பூஜை பண்ணுவார்கள், வேலை பண்ணுவார்கள், எல்லாம் பண்ணுவார்கள், ஆனா எங்களை மற்றது கடவுள்ன்றது இல்ல, நான் செய்யறதுதான் நல்லது வரும் கெட்டது வரும் சொல்றது பௌத்தம். கடவுள் இருக்கிறார், ஆனா அவர் வந்து ஒரு சபோர்டினேட் மாதிரி தான் இருக்கிறாருன்னு சொல்றது மீமா. இதெல்லாம் பிலோசபி நிறைய இருக்கு. அப்ப இவர் வந்து அந்த அப்படி ஒரு கதை ஒன்று விட்டார். அம்பிகையும் விதிகளுக்கு கட்டுப்பட்டவள் தான், சிவப்பு புஷ்பம் பூக்குற செடியில் சிவப்பு புஷ்பந்தான் பூக்கும், அம்பிகையால் அதில் வெள்ளைத்தனரை பூக்க வைக்க முடியாது என்று தொடங்கினார் மதுர. ஏழாவது, கதாதரர் சிரித்தார். அம்பிகையாலும் முடியாது உண்டா? உலகம் ஒரு ரீதியில் இயங்குவதற்காக, உலகம் ஓர் ஒழுங்கில் வாழ்வதற்காக அல்லவா அவள் இயற்கை என்கிற பெயரில் கட்டுத்திட்டங்கள் செய்திருக்கிறார் பிரகிருதி என்று சொல்லும்.
1: இதனில் இதை காணலாம், இதை செய்தால் இது நிகழும் என்ற காரண காரிய தொடர்பு இல்லாவிட்டால் மக்கள் எல்லாரும் வாழ்க்கையில் எப்படி ஊன்றி நிற்க முடியும்? காற்றில் கிழித்து போட்ட காகித துண்டுகள் போல அவர்கள் நிலையில்லாமல் அம்பிகையின் மாயா வீச்சு தத்தளிக்க நேரிடும் அல்லவா? உலகமே மாயதான், ஆனால் அந்த மாயையும் ஒரு ஒழுங்கில், ஒரு அழகில், ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட அழகில் தான் விரிந்திருக்கிறது.
0: பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்ற காலங்கள் வருகிறது, மழை வருகிறது, திருப்பி கோடை வருகிறது, இப்படி எல்லாம் குடல்ல ஒழுங்கில வந்து கொண்டிருக்கு.
1: கரையில்லாத கடல் தன்னிச்சையாக கட்டுப்பட்டிருப்பது போல தனது சக்திக்கு வரம்பில்லாவிடனும் தானாக அதை கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த கட்டுப்பாட்டிலேயே தன் சுதந்திரத்தை அலையறிந்து விளையாடி வருகின்றாள் அம்பிகை. வரையறை இல்லாவிட்டால் அழகு ஏது? ஆனால் அது புறத்தே இருந்து துணித்த வரையறை அல்ல, அகத்தே பிறந்த தர்மத்தின் வரையறையாகும். ஆரோகண அவரோகணங்கள் வரையறை செய்யப்பட்டவை நம் ராகங்கள். ஒரு சுவரம் பிசகானாலும் தமது சுவரூபமே குலைந்து போகும் இயல்பு படைத்தவை நம் ராகங்கள். அப்படி வரையறைக்கு அடங்கி இருக்கின்ற போதிலும் அவற்றில் இசைக்கலைஞர் தமது கற்பனை சுதந்திரத்தை பூரணமாக காட்ட முடியவில்லையா?
0: சொல்ற ஒழுங்க வச்சுக்கொண்டு சொல்றார்கள், இந்த ஒழுங்கு கட்டுப்பட்டதுதானே, இந்த ஒழுங்க மாத்த முடியுமா? நாய் நாய்க்குட்டி தான் போடும், கண்டுக்குட்டி போடுமா? இதுதான் கேள்வி. இப்ப இதெல்லாம் இருக்க கடவுள் என்னாலும் அதை செய்ய முடியாது, அந்த மாற்றத்தை செய்ய முடியாது. அதுக்கு இவர் சமாதானங்கள் இருக்கிற கடவுள் என்றாலும் அந்த வரையறை வந்து வெளியில இருந்து கொடுக்கப்படவில்லை, உள்ளுக்கு இருந்து கொடுக்கப்பட்டது. அவவே அந்த வரையறையில இருக்கிறார். சங்கீத ஸ்வரங்களை சொல்ற ஒரு ஸ்வரம் பிழைச்சாலும் எல்லாம் பிழைச்சிடும், மாறி இருக்கு. நாங்க பஜனை பாடுறோம், அப்ப அந்த ஸ்வரத்தின்படி செய்ய வேணும். ஆனா சங்கீத வித்வான்கள் வந்து அந்த வரையறைக்குள்ளேயே எவ்வளவுக்கு செய்யணும் ப்ரோக்ராம் கேட்டாக்களுக்கு தெரியும், டிவி ப்ரோக்ராம்.
1: அதே மாதிரியாக சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக ஸ்வரங்களையே வரையறை செய்யாவிட்டால் சங்கீதம் ஏது? அகில பிரபஞ்சமும் அங்கிகையின் சங்கீதம், விதிமுறைகளுக்கு அடங்கியே சுதந்திர இனிமை கசியும் சங்கீதம் எது? எனினும் அந்நிய ஸ்வரங்களை சில ராகங்களில் இழைத்து அவற்றிற்கு தனி அழகு கூட்டுவது போல விதிமுறைகளில் எப்போதேனும் மாறுபாடு காட்டியும் அவள் அற்புதம் நிகழ்த்து.
0: இதுதான் அற்புதம், அப்படியே நடந்து கொண்டிருந்த அற்புதம். இது மாறமன்ற வருத்தத்தை ஒருவர் மாத்தினா அற்புதமா? மாறாது என்றது மாத்தினா தானே அற்புதம் இல்லையா? அப்ப இந்த விதிமுறை இடையில அப்படி மாறி காட்டுவாங்க.
1: அவ்வளவு அபரிதமான ஆற்றல் படைத்த பராசக்தி அற்புதங்களை செய்யாமல் அழகுக்கு அடங்கி நடப்படுதான்.
0: எல்லாத்துக்கும் மேலான அற்புதம் அவள் அந்த அவ்வளவு ஆற்றல் இருந்து அற்புதம் செய்யாம இந்த ஒழுங்கில அப்படியே போறதுதான்.
1: எளிமையின் உருவான கதாதரர் இந்த சிக்கலான எண்ணங்களை எல்லாம் எண்ணி இருப்பாரோ மாட்டாரோ, எண்ணி இருந்தாலும் அவர் அதை மதுர்பாபுடன் விவரித்து கூறவில்லை.
0: வெறுமனே சிரித்தார்.
1: மறுநாள் மதுர்பாபுவை ஆலய தோப்புக்குள் மௌனமாக அழைத்து சென்றார் கதாதரர். காட்டுச் சொடி என்றே அவருக்கு மௌனமாக சுட்டி காட்டினார். மதுரின் கண்கள் வியப்பால் விரிந்தன. ஒரே செடியின் இருவேறு கிளைகளில் ஒன்றில் செக்க சிவந்த மலரும் இன்னொன்றில் தூய வெண்மலரும் பூத்திருக்க கண்டார். செம்மை சலித்த ராஜேஸ்வரியும் உம்மை விம்மம் ஈஸ்வரனும் போல அவை பட்டாக திகழ்ந்தன. அந்நிய ஸ்வரத்தின் இனிமையை இசைத்து விட்டால் தேவி, அதன்பின் அம்பிகையின் சர்வ வல்லமையை பற்றி மதுர் தாழ்த்தில் பேச முடியுமா?
0: இது சொல்லுவார்கள். இது வந்தெல்லாம் அவர்களுடைய சங்கல்பத்தினால நிகழ்வு.
1: இந்த ஜீவன் முக்தி பெற்றவர்களுடைய ஒரு சங்கல்பம், அவர்கள் மாத்த மாட்டார்கள்.
0: ஆனா இது ஒரு நேரத்துல அவர்களுக்கு கண்டு ஒரு சங்கல்பம் இப்படி யோசிச்சு அது நடக்கும். அதான் நாங்கள் அற்புதம் அற்புதம் வந்து ஓடி அற்புதம் அற்புதம் வந்து ஓடிக்கிறோம். ஆனால் அவர்கள் இருப்பது அற்புதம் நடத்துவதற்காக இல்லை. எங்க வீட்டுல பிள்ளை குட்டிகளுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கோ, எங்க பசங்கள் படிக்காத பசங்களை படிக்க வைக்கிறதுக்கோ, அல்லது எங்களுக்கு பண வருவா வாரத்துக்காகவோ இங்க அவதாரங்கள் வந்து அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டிருப்பதில்லை. அது அப்பப்போ நிகழும். 100 பேர் வந்தா ஒரு தடவைக்கு நிகழ்ந்தனும், 100 பேருக்கு கதை போகும். என்னோட 1000 பேர் வருவாங்க. இப்ப 1000 பேர் வரைக்கும் என்னோட 10 பேருக்கு நடக்கும். மிச்சம் 990 பேருக்கும் வீதிதான். அப்படித்தான் அந்த இது போகும். சில பேருக்கு பேரோட அப்பதான் நடத்தினா அதை செய்தா இது செய்யலாதா, இது செய்தா அது செய்யலாதா எல்லாம் கேட்கறது இருக்கு இல்லையா?
1: எளிமையின் நிர்வாண கதாதரர் இருந்த போதிலும் கதாதருடைய மனத்தை தெளிவிக்க ஏதேனும் உபாயம் உண்டா என அவர் சிந்தித்தபடியே இருந்தார் கோயில்காரர். பாபு, இன்றைக்கு பட்டாச்சாரியர் தாமே பூஜை கூடத்தில் உட்கார்ந்து கொண்டார், தமக்கே அபிஷேகம் செய்து கொண்டார், அர்ச்சனையையும் தமக்கே செய்து கொண்டார், தமக்கு நான் தாமே நிவேதித்துக் கொண்டு நைவேத்தியங்களை உண்டு.
0: இப்ப அதெல்லாம் வெளிப்பது இது ராமகிருஷ்ணனுடைய காலம். இப்ப இதுக்கென்று தனி கூட்டம் வரும் இல்லையா?
1: பாபுஜி, பட்டாச்சாரியார் படுத்தும் பாடு தாளவில்லை. நேற்றிரவு 3 மணி நேரம் விடாமல் மணி அடித்து ஆரத்தி செய்தார். கோயிலில் யாருக்கும் தூக்கமே இல்லை.
0: அடுத்த கம்பளம்,
1: பட்டாச்சாரியார் செய்வதை எல்லாம் பார்த்தால் எங்களுக்கே பைத்தியம் பிடித்து விடும் போல் இருக்கிறது பாபு. எங்களால் அமைதியாக வாழவே முடியவில்லை.
0: பாபு என்றது அது எங்க ஐயா, பாபுஜி பாபு என்று பட்டாச்சாரியார் என்றது எங்களுடைய பட்டர் ஐயர்.
1: கோயில் சிப்பந்திகள் இவ்வாறு மதுர்பாபுவிடம் ஓயாமல் ஒழியாமல் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். மதுர்பாபுவும் ராசமணியும் இது பற்றி ஆலோசனை செய்தார்கள். பயங்கரமான ஒரு முடிவுக்கு வந்தார். நரம பாவனமான கதாதரரை குல இன்பத்துக்கு ஆளாக்கினால்தான் அவருடைய உணர்ச்சி பெருக்குக்கு ஒரு வடிகால் ஏற்படும்.
0: ஒவ்வொரு விதமான வைத்தியம் இருக்கு இல்லையா?
1: அதன் பின் அவர் அடங்குவார் என்ற தூய்மையற்ற யோசனையை இருவரும் செயலாக்க நினைத்தார்கள். செயலில் தீமை இல்லாவிடனும் அப்படி செய்ய நினைத்தவர்களின் நோக்கத்தில் ஏதேனும் தீமை இல்லை என்பதை நாம் மறக்கலாகாது.
0: குட் இன்டென்ஷன், வேற கொஞ்சம் ஃபங்க்ஷனலா செய்து விடணும் இருக்கு இல்லையா?
1: மூட நம்பிக்கை காரணமாகவே இப்படி ஒரு யோசனை செய்தார்கள். தீயை நீரோடு சேர்த்தால் அதன் வெப்பம் குறையும் என்று எண்ணிவிட்டார்கள். இன்னொருவராயிருந்தால் அந்த சோதனையில் தம் பக்தி தீ பூரணமாக அணைய பெற்றிருக்க. ஆனால் கதாதர விஷயத்திலோ நீரே தைலமாகி தீயை மேலும் தூண்டிவிட்டது. நடந்தது இதுதான். பெண்ணாசை என்ற எண்ணமே எழாத நிர்மலரிடம் லட்சுமிபா என்ற புகழ்பெற்ற நாட்டிய மாதையும் அவளுடைய தோழிகளையும் அனுப்பி வைத்தார்.
0: அந்த காலத்தில் தான் அங்கே இருந்தது, அவை அனுப்பி வைத்தார்.
1: அவர்களை கண்டவுடன் கதாதரின் இதயம் குதூகரித்தது. ஆகா, ஒரே ஒரு அம்பிகையின் தரிசனத்துக்காக நான் துடிக்கிறேன். இங்கே 1 இல்லை 2 இல்லை 10 12 அம்பிகைகள் அல்லவா என்னை தேடி வந்திருக்கிறார்கள். தாயே ஜெகதீஸ்வரி, தாயே சர்வேஸ்வரி என்று தொண்டையில் சீக்கிய வார்த்தைகளுடன் அவர்களை வரவேற்ற கதாதரர் பல பல அம்பிகைகள் தம்மை சூழ்கிற ஆனந்த அனுபவத்தை தாங்க உண்ணாமல் சுயநினைவை இழந்தார். லட்சுமி வாய் விதிர்விதித்து போனார்.
0: உடன் வந்தவர்கள் விக்கித்து போனார்கள்.
1: அவருடைய பரிசுத்த எண்ணத்தின் அடர்த்தியில் கனகாலத்துக்கு உண்மையாகவே அவரை தங்கள் குழந்தையாக எண்ணினார்.
0: ஒரு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கமலஹாசன் அபிராமி அந்த பாத்திரம் அபிராமி பட்ட மாதிரி பெண்கள் எல்லாரையும் அபிராமியை காண்பார்.
1: மறுகணமே அவருக்கு குழந்தையானார்கள். புனிதம் வாய்ந்த தந்தையே, எங்கள் அபசாரத்தை பொறுத்து மன்னித்தருளுங்கள் என்று அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து புறப்பட்டார். எது தீ எது நீர், காமத்தீயால் பக்தி கடலை பெற்ற வைக்க முடியுமா என்ன? கடலில் விழுந்த தீபத்திகளாக திரும்பினார்கள் அந்த கணிகையர். பிற்காலத்தில் பரமகிருஷ்ண ராமகன்சர் விலமகளின் வீட்டுப்படியே தமது முடியால் துடைத்து தேவைக்கு ஆராதனை புரிந்ததாக மகிழ்ந்தது.
0: ஒவ்வொரு அவருடைய சாதனை, ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் சாதனாக ப்ரோக்ரஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு நாள் ஐயராணி குடும்பி இருக்கு, ஆனா ஆச்சாரம் எல்லாம் இருக்கு தானே, நான் பிராமணன் நான் அந்த இது இந்த இதுல இருக்கு. ஒரு நாள் என்ன செய்தார்னு கேட்டா, அங்க இருக்கிற தாசியினுடைய வீட்டை போய் அந்த வீட்டு வாசற்படியே தன்னுடைய கூந்தலால கிடைச்சோம்.
1: ஒருமுறை அவர் அம்பிகையை தியானித்து அமர்ந்த போது விலமகளின் ஒருத்தியின் உருவையே மீண்டும் மீண்டும் கண்டு கலங்கி, பின்னர் ஓஹோ அப்படியா, இன்று நீ இந்த உருவில் தான் காட்சி தரப் போகிறாயாக்கும் என்று தெளிந்ததும் பஞ்சவடிக்கு அருகே இருந்த குட்டை ஒன்றை தோண்டி ஆழப்படுத்தும் வேலை தொடங்கியது. மண்ணை வாரி கொட்டி நிலத்தை சமப்படுத்தும் செய்யும் போது கதாதரன் நள்ளிரவு தியான முறையின் நெல்லி மரத்தை வெட்டிவிட்டார்கள்.
0: அப்ப அவர் வந்து தியானம் பண்ற அந்த பஞ்சவடி என்றதுதானே அஞ்சு மரம் இருக்கிறது, அதுல நெல்லி மரம்னா அதையும் பட்டி போட்டார்கள்.
1: பஞ்சவடி போய்விட்டது. அதன்பின் கதாதரர் தமது திருக்கரத்தாலேயே அவ்விடத்துக்கு மேற்கே ஒரு அத்திச்செடியை நட்டார். காந்த புராணம் கூறும் முறையில் அத்துடன் ஆள், அசோகம், வில்வம், நெல்லி ஆகிய செடிகளையும் சிறுதரை கொண்டு நட செய்தார்.
0: அவங்களுக்கும் இந்த திருச்சிறு போலவருக்கு சில இடங்களுக்கு கூட சில சக்தி இருக்கின்றார்கள் இல்லையா. சொல்லுவார்கள் அவர்கள் இந்த வில்வத்தடி மண் எடுத்து நெஞ்சில பூசுவார்கள். வில்வ மரம் வந்து மிகவும் அதே மாதிரி அரச மரம், ஆல மரம் எல்லாம் இருக்கும். திருமூலர் சொல்லுவேன், போதி மரத்து கிளை வந்த புத்தர் மட்டும் போதி மரத்துக்குள்ள இருக்க, திருமூடரும் போதி மரத்துக்குள்ளதான் இருந்த திருவாவூர்துறை. சிவன் வந்து ஆல மரத்துக்குள்ளதான் இருக்கிறார், கல்லால மரம் மரத்துக்குள்ள. அப்ப சில மரங்களுக்கு சில ஃபேவரபிள் வைப்ரேஷன்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட் இருக்கு. இதுல வந்து பஞ்சவடி என்ற ஐந்து மரங்கள் அது ஸ்காந்த புராணத்துல இருக்கு. ஸ்காந்த புராணம் என்றது வடமுறையில் இருக்கிற 18 புராணங்கள், 18 புராணம் ஆகியது. அதுல மிகப்பெரிய புராணம் காந்த புராணம், அது மகா காந்தம் என்று சொல்லுவாங்க. அதுல ஒரு சங்கிதையத்தான் இங்க வந்து எங்களுக்கு ஒரு அதுல வந்திருக்கிற 6-7 காண்டத்துல அந்த ஒரு காண்டத்தை விட்டு ஒரு சங்கிதின் ஒரு பகுதியை மட்டும்தான் தமிழ்ல சிவபசுவாச்சாரியர் 10,300 பாடல்களால பாடி. அதுல ஃபுல் டோட்டல் பேக்கேஜின் 1 அப்படியே இருக்கு. இப்ப அந்த காந்த புராணத்துல இருக்கிற இதை வச்சு இவர் அந்த 5 பஞ்சவடி அந்த மரத்தை திருப்பி உண்டாக்குற.
1: இந்த 5 செடிகள் வளர்ந்தே பிறகு ராமகிருஷ்ண பக்தர்களுக்கு புனிதமான புதிய பஞ்சவடி ஆயிற்று. பத்தாவரி என்ற தோட்டக்காரனுடன் சேர்ந்து துளசி கன்றுகளையும் அபராஜித கொடிகளையும் தாமே நீரூட்டி வளர்த்த கதாதரர்.
0: துளசிக்கும் அந்த வைப்ரேஷன் இருக்கு. வைஷ்ணவான அந்த துளசி கர்கக மகாவிஷ்ணு துளசியை தீதான் ஜெபம் செய்தார்கள். துளசியை கொண்டு
1: அந்த தங்க கையின் விசேஷம் அதை கொழு கொழுவென்று வளர்ந்தன. சிறிது காலத்திலேயே அந்த நிருதரான கொடி மண்டபத்தில் யாரும் காணாதபடி கதாதரர் தியானம் புரியலானார். ராசமணியும் மதுரும் பட்டாச்சாரியரின் பெருமையை உணரத்தான் உணர்ந்தார்கள். என்றாலும் பவதாரணிக்கு முறைப்படி பூஜை நடக்க வேண்டும் என்று அவர்கள் இருக்கிறார்.
0: முறைப்படி பூஜை நடக்க வேண்டும் என்று இருக்கிறார். முறைப்படி பூஜை நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். முறை என்பது ரொம்ப மாறி போயிருக்கிற காலம், ரொம்ப கஷ்டம். ஆனா சிவன் ஒரு சுடுகாட்டுல இருந்து ஆடுறவர் தான், அவர் பேசும் அதற்கு அதற்கு நடுவில் இருக்கிறார். ஆனா சித்தவரம் சினங்களும் இனங்களும் தான் இருக்கு. அப்படியே போனா அது தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்குமே தப்பாச்சு, ஒன்று ரெண்டு கிடையாது, தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்குமே தப்பாச்சுறதுதான் இருக்கு. அது ஒண்ணு இல்லை, அதுல இறைவன் இருக்கிறார், காட்டுறார் தானே, வெளிப்படுறார். அவர் நிச்சயம் மாத்தலாம் இல்லையா, நாங்கள் என்ன செய்வது? அதாவது இந்த உச்சன் அவரை குடலையில ஆறுன்னு சொன்னது உண்மைதான். ரொம்ப உலகத்துக்குள்ளேயும் சௌகரியமாக சந்தோஷமாக
2: இருக்கும்.
0: ஒன்று பீப்புள் ஷையவே உண்டு, மற்றது அதான் இருக்கும் உண்டு. கொஞ்சம் பேரை தள்ளியே வச்சிருக்கிறதுக்கு விரும்புவார்கள். இதுக்குள்ளயும் வந்து பார்த்து குடிக்கட்டு மண்டலத்துக்கு வேறார். நேற்று ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நேற்று பிரதோஷம் தானே, கொஞ்சம் இந்த பிரதோஷ காலத்துல செய்யப்படாது. நீங்க எல்லாரும் போய் நந்திக்கு போய் உடனே போய் என்ன செய்ய காரியத்தை சொல்றது, நந்திக்கு போற அதெல்லாம் எங்க இருந்து வந்து வந்து முனைக்கிறது தெரியாது. புது புது பிரதோஷ கோஸ்கரம் அது இதெல்லாம் முழுக்க முழுக்க வரும் முறையினுடைய இன்னைக்கு. கோயில்ல பூ எடுத்து சுவாமி விக்கிரகத்துக்கு நாங்க வைக்கப்படாது. விக்கிரகத்தை கூட்டுதல் அதெல்லாம் குற்றம். எங்க ஊர்ல வந்து சுவாமி வீதி விளம்பரம் இருக்கு, வாசல்ல நடக்குடம் இருக்கும், உடம்ப வச்சு பூக்கள் அதெல்லாம் இருக்கும். அதுல இருக்கிற பூ கூட அது சுவாச்சாரியார்ட்ட கொடுத்து அவர் புஷ்பாங்கிற செய்து விழுந்த பூவை தான் நாங்கள் எடுப்போமே தவிர, எந்த வீட்டு வாசல்ல சுவாமி வந்திருக்காரு இப்படி எடுத்து போட்டுருக்கோமா? அதே இது. அப்ப இப்படி நாங்க போய் நந்திக்கு போய் போடுறது குளம் கோயில எல்லாமே மாறி சொல்லணும். இது நாங்கள் செய்யலாம் என்றால் சிவாச்சாரியா தேவையில்லை, இதுவும் நாங்களே செய்திடலாம். அந்த அது பிறகு அது கோயில்ல விழுந்து கும்பிடுறதாக்கலாம். கோயிலுக்குள்ளே வணக்கம் இறைவனுக்கு மட்டும்தான். குருவா இருந்தாலும் கோயிலுக்குள்ளே வணக்கம் கிடையாது. வெளியே கோயில்ல வந்து விழுந்து கோயில குரு மட்டும் இல்லை, அதுல பேசுறவருக்கும் வந்து கும்பிடுறது, தரிசு கொடுக்கிறவருக்கும் வந்து கும்பிடுறது. அதாவது இருக்கிறது நாலு பேர் தான் இருக்கும் கோயில், இந்த அளவு தான் இருக்கும். அங்க ஒண்ணும் பெரிய கூட்டம் இல்ல. அதுக்கு ஒரு மைக் வேணுமா? மைக்க கொண்டு வா, மைக்க கொண்டு வா, மைக்க கொண்டு வா. அந்த போட்டு யாருக்கு யார் பேசுறோம் நாங்க? இல்ல ஒரு அளவுக்கு பெரிய கோயில் ஜனக்கூட்டம் இருக்கிற பொழுது பாதிக்கலாம். இங்க எல்லாம் தப்பு. அப்படி செய்யப்படாது, விழுந்து கும்பிடப்படாது. மற்றது கோயில்ல இருந்து ஆளுக்கால் பொண்ணாட போத்துறது, கோயில்ல ஏதாவது ஆட கொடுக்கறதுனால அது இறைவனுக்குத்தான் பட்டு, இறைவனுக்குத்தான் மாலை. அதன் பிரசாதமாக காளாஞ்சி மாதிரி ஒரு மாலையோ ஒரு பூவோ ஒரு பட்டோ அது கொடுத்தால் அது வேற, அது ஒரு பிரசாதம். மற்றது அவர் முனியொன்ன கை தட்டுறது, குழந்தை பிள்ளை இன்னும் நேரம்ன்றது, இருக்கிறதே நாலு பேர், அதுக்குள்ள என்ன நல்லா சொல்லி எவரை நல்லா சொல்லியே போச்சு. அந்த ஆள் பாவம் பார்த்து கொண்டு போய் கம் வந்துருது. இது அவருடைய புகழ் வாழணும், என்னுடைய புகழ் என்னதுக்கு, அவருடைய புகழ் என்னத்துக்கு?
3: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
4: என்ன எனக்கு கண்டு போனா பரவாயில்ல, நீங்க சௌக்கியமா இருக்கல, நீங்க ஆனந்தமா இருக்கு, அதுதான் பக்திங்கிறது. பக்திங்கிறதுன்னா நானும் பரமேஸ்வரனும் ஒண்ணுங்கிற எண்ணம். நம்ம சும்மா சொல்றோம் அமித்யே பவிபாவயே பவானி அப்படிங்கிறோம். நீங்க நைவேத்தியம் பண்ணிருந்தாரு ஒரு பழம் அம்பாள் சாப்பிட்டோம், அடுத்த நாள் நைவேத்தியம் பண்ண போறா சட்டு நிறைய வடை நைவேத்தியம் சக்கரபொங்கல் வச்சு ஒரு நாலு வடை சாப்பிட்டோம்னு இனிமேல் அம்பாளுக்கு நைவேத்தியம் கிடையாது. சொல்றதுதான் நானே அம்பாள் நானே அம்பாள்னு சொல்றதே தானே, ஒண்ணும் பண்றதில்ல. நம்ம பக்தி இந்த லெவல்ல இருக்க. ஆனா பரமேஸ்வரனே நான் எனக்கூடியதான எண்ணத்தோட சென்றார். அப்ப தன்னுடைய கண்ணை எடுத்து அவரை கொடுத்தார், அவர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தார், கண்ணுல ரத்தம் வராத பார்த்தார், சந்தோஷப்பட்டார். இப்படித்தான் என் கண்ணு வலி இருந்தா பரவாயில்ல, நீங்க சௌக்கியமா இருக்கணும்னு. ஆனா கொஞ்ச நேரம் என்னாச்சுன்னு, இவர் வலது கண்ணுல கொட்டாலோ இல்லையோ டக்குன்னு இடது கண்ணுல ஜலம் வராது, ரத்தம் வர ஆரம்பிச்சது. பார்த்தாடாடாடா நான் இப்படி பண்ணினேனே பரமேஸ்வரா அப்படின்னு நினைச்சு, என்னாச்சோ என்னமோ, இதுக்காவது மறந்து கொண்டு வந்தா சரியாகும் இல்லையோ யோசனை பண்ணி பாக்குற. ஆனா பரமேஸ்வரன் நான் போய் மருந்தை கொண்டு வந்து அதெல்லாம் நல்லா நடிச்சு அதெல்லாம் சார பிழிஞ்சு மறுபடியும் அதை கொண்டு வந்து கட்டை போட்டு இது வரைக்கும் பகவானுக்கு ரத்தம் இது வலிக்குமோ இல்லையோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா குழந்தைக்கு இப்படி வலிக்கிறது அப்படியே நான் துடிச்சு போயிட்டார். சரி என்ன பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரி எனக்கு இந்த கண்ணு இருக்கு இன்னொரு கண்ணு இருக்கா இல்லையா, இந்த கண்ணை நான் கொடுத்துறேன் வலது கண்ணுக்கா வலது கண்ணை கொடுத்தேன், உங்களுடைய இடது கண்ணில் வலிக்கிறதுங்கிறதுக்காக இடது கண்ணையும் நான் நோண்டி விடுறேன் அப்படின்னு அம்ப கையில் எடுத்த பரமேஸ்வரன் பார்த்தாராம். அடாடா இவன் பண்ணாலும் பண்ணிவிடுவான், என்ன ஞாபகத்துங்கோ இந்த படித்த வாழ்க்கை தான் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்ன ஆகும் முன்னாலும் பின்னாலையும் பார்க்கறது, சாதாரணமான மனுஷாளுக்கு அவளுக்கு அதுதான் ஒன்றும் தெரியாது ஆக்ஷன் தான். பார்த்தா இவன் பண்ணாலும் பண்ணிவிடுவான்ப்பா அப்படின்னு நினச்சிருந்தார். அதுக்குள்ள இவர் பண்ணார் நில்லு நில்லுங்கிறாராம் பரமேஸ்வரன். ஆனா இவர் கேக்குற போல இல்ல, என்ன கண்ணப்பா நெல்லு கண்ணப்பா நெல்லுன்னு சொல்றதுக்குள்ள ஆரம்பிச்சு விட்டார் கண்ண நோண்டறதுக்காக. என்ன பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னால இவர் என்ன பண்ணார், ஒரு டவுட் வந்துடுது, நான் கண்ணை எப்படி வைக்கிறது, இந்த கண்ணையும் எடுத்து விட்டேன்னா கண்ணை நான் வைக்கணுமே அப்படின்னு என்ன பண்ணினாரா, அந்த ரெண்டு கண்ணுக்கு பக்கத்து நடுவுல புருவம் இருக்கு பார்த்தல, அந்த புருவத்துக்கு நடுவுல தன்னுடைய காலை கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஏண்டாண்ணா கண்ணை எடுத்தேன்னா அந்த இடத்துல கண்ணை வைக்கணும் பாருங்க, அதுக்காக அந்த செருப்போட வெகு தூரம் நடந்து வந்த செருப்பு இருக்க பத்தல அந்த செருப்போட இருக்க அந்த கண்ணுல வச்சுட்டு இருக்காரு, என்ன அடையாளம் தெரியறதுக்காக இந்த கண்ணுல இருந்து நோண்ட தொடங்கி விட்டார் பரமேஸ்வரன். பார்த்தாரோ சொன்ன பேச்சு கேட்டு யோஜனை பண்ணி இருக்கிற அளவுக்கு இல்ல, ஆரம்பிச்சுடுவான் இந்த மனுஷன் அப்படின்னு ஆரம்பிச்சு கொண்டு வந்து அவர் கையை அப்படியே பிடிச்சு விட்டாராம். இனிமேல இந்த கண்ணை எடுக்காதையும் அப்படின்னு கையை பிடிச்சாராம். அந்த சந்தர்ப்பத்துல இத மனசால நினைச்சுண்டு இந்த ஸ்லோகம் சொல்றார், மார்கவத்தி பாதுகா பசுபதே ரங்கஸ்ய குச்சாயதே கண்டூஷம்பு நிஷேதனம் புரதி போகோ திவ்யாபிஷேகாயதே மார்கவத்தி பாதுகா பசுபதே. ஹே கண்ணப்பன பரமேஸ்வரா எப்படி பண்றேள், மார்கவத்தி பாதுகா நடந்து நடந்து பாதிக்கு மேல தேஞ்சதான ஒரு செருப்பு, மார்க்க ஆவர்த்தித பாதுகா மார்க்கத்துல சுத்தி சுத்தி வந்ததா அந்த செருப்பு இருக்கே அது என்ன, அங்கஸ்ய குர்ச்சாயதே பசுபதே ரங்கஸ்ய பரமேஸ்வரனுடைய அங்கம் அது என்ன புருவம் அந்த இடத்துல கூர்ச்சமாக எடுத்துனர். அபிஷேகம் பண்ணும் பொழுது பரமேஸ்வரனுக்கு ருத்ராபிஷேகம் பண்றோம், ஏகாச ருத்ராபிஷேகம் மகாபிஷேகங்கள்லாம் பண்றது உண்டு, என்ன பண்றது 500 குடத்துல எல்லாம் வச்சு அதெல்லாம் தீர்த்தத்தை வர்ணன் ஆவாகனம் பண்ணி ருத்ரங்கள்லாம் சொல்லி அதுக்கு பிறகு அந்த பரமேஸ்வரனுடைய தலையில கூர்ச்சத்தை வச்சு கூர்ச்சோம்னா 16 தர்பையோ 21 தர்பையோ சேர்த்து அதை ஒழுக்க சுத்தி வச்சு அந்த நுனியெல்லாம் ஒரு பக்கம் பராப்பல வச்சு அது பரமேஸ்வரன் தலையில வச்சு அப்புறம் அபிஷேகம் பண்ணணும். இப்படி அந்த கூர்ச்சம் வைக்கிற பத்தில அந்த கூர்ச்சம் மாதிரி இவருடைய செருப்பு ஆயிடுச்சான். ஏண்டன்னார் இவர் எதுக்காக சொல்லி வச்சிருக்கார், இவர் அபிஷேகம் கூர்ச்சம்லாம் ஒண்ணும் கிடையாது, இப்ப அபிஷேகம் வாயில இருக்கக்கூடியதான் ஜல்லமெல்லாம் கீழே விட்டார் பரமேஸ்வரன் பத்தி நினைச்சிட்டு இருக்கிற காலத்துல. இருந்தாலும் இவர் என்ன பண்ணினார் தெரியுமா, கூர்ச்சம் போல தன் செருப்பு அங்க வச்சிருக்கார், பரமேஸ்வரன் மேல செருப்பு வைக்கலாமா காலை காட்டலாமா அவருக்கு, இதெல்லாம் நீங்க வச்சுங்கோ அவருடைய பக்தி அவருக்கு பரமேஸ்வரன் கண்ணு ஒழுங்கா இருக்கணும். அதனால என்ன பண்ணினார், இந்த செருப்போட அங்க வச்சுட்டு இருக்கார். ஏ பரமேஸ்வர அந்த பக்திங்கிறது என்ன பண்ணிட்டு, மார்கவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய குர்ஜாயதே. ஏ பரமேஸ்வர உன்னுடைய புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான இடம் இருக்கு பார்த்தேல அது வந்து கூர்ச்சம் மாதிரி அவருடைய செருப்பு வந்துருத்தே, அந்த கண்ணப்ப நாயனாருடைய செருப்பு வந்திருக்க என்ன பாக்கியம் பண்ணினார் ஐயா அவர், அவருக்கு எவ்வளவு பக்தியே எவ்வளவு பக்தியே பரமேஸ்வரன் இடத்துல. இப்படி யாராவது நினைச்சு பார்ப்பானா, இருந்தாலும் அதையும் நீங்க ஏத்துட்டு இருக்க பார்க்கணும். பரமேஸ்வரன் இதை ஏத்து பார, நமக்கெல்லாம் அப்பப்போ டவுட் வருது, நான் சரியா பண்றேனா சரியா பண்ணலையா ஒழுங்கா சொல்றேனா, இந்த பூஜையெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன பூஜை பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியலையே, மந்திரங்கள் ஏதோ தெரிஞ்சது சொல்லிட்டு இருக்கோம், முடிஞ்சதுதான் நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல நாளா வந்ததுன்னா அன்னைக்குன்னு பில்வம் கிடைக்காது மார்க்கெட்ல, கிடைச்சாலும் பில்வம் எல்லாம் உதுத்து கொடுக்கறான் மும்மூணா இருக்கணுமோ இல்லையோ கிடையாது, என்னடா தனி பில்வமே கொடுக்க மாட்டான் கட்டி கொடுக்கறான், கட்டி கொடுத்தா அதை எடுத்ததெல்லாம் தனித்தனியா இதெல்லாம் வருது என்ன பண்றது, இப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோமே பரமேஸ்வரன் காப்பாத்துவாரா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆனா பரமேஸ்வரன் சொல்ற அபிச்சே சுதுராஜாரஹ பஜதே மாமனன்ய பாத் சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் வ்யவதிதோஹி சஹ. எவ்வளவு கெட்டாச்சாரால மனசுல பக்தி இருக்கணும், வேணும்னு கெட்டாச்சாரம் பண்ணப்படாது. தெரியாம நீங்க எது பண்ணினாலும் பரமேஸ்வரன் அந்த வசதியாக தப்பிதமாக எடுத்துக்க மாட்டாரு. ஆகையால் இந்த இவர் பண்ணியதான ஒரு இது இருக்கே, இதை பார்த்தார். இதை பார்த்த ஆச்சாரியால் ஆச்சரியப்படுறார். மார்க்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கசிய குர்ச்சாயதே கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரி போகோ திவ்யாபிஷேகாயதே. திவ்யாபிஷேகம் பால் என்ன தயிர் என்ன அதுக்கப்புறம் தேன் என்ன இப்படித்தானே வரிசை அபிஷேகம் பண்றோம் பகவானுக்கு. பழங்கள் என்ன அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் வரிசையா அப்படியே கொண்டு வந்து சந்தன அபிஷேகம் சந்தனானபுரம் பன்னீர்ல அபிஷேகம் இப்படி எல்லாம் அபிஷேகம் பண்ணி ஒன் பை ஒன் வச்சு அப்படி அந்த பரமேஸ்வரனை பத்திரமா மந்திரங்கள்லாம் சொல்லி ஸ்ரீருத்ரத்தை சொல்லி பஞ்சருத்ரங்கள்லாம் சொல்லி பக்தியோட அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோமே. அவர் என்ன பண்ணினார், கண்டூஷம் புனிஷேஜனம். கண்டூஷம் அப்படின்னா கொப்பளிக்கிற ஜலம், வாயில கொப்பளிச்ச ஜலம். கண்டூஷம் புனிஷேஜனம் ஒரு அறிபோகோ. அவர் எப்படிப்பட்டவர், முப்புறத்தை எரித்தவர். முப்புறங்களை மட்டும் எரிக்கிறவர் இல்ல, நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் எனக்கூடியதான மூன்று சரீரங்களையும் எரிக்கிறவர். அதுக்கு எரிக்கிறதுக்கு தகுந்ததான ஒரு ஞானத்தை அளிப்பவர். எந்த ஞானம் வறுமையானால் நமக்கு மூணு சரீரமும் எரிஞ்சு போயிடுமோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் நமக்கு தெரியுமோ. வேதாந்தங்கள்ல ஆத்மாமே ஜந்தாம் ஜோதிரம் பிரஜாபி பாப்மா புயாதற்கு ஸ்வா அப்படின்னு வேதங்கள்லாம் இந்த விரதாகோம மந்திரங்கள்லாம் சொல்றதோ அப்படிப்பட்டதான அந்த முப்புறத்தை எரித்ததான அந்த பரமேஸ்வரன் இருக்காரே அவருக்கு அவ்வளவு நகை ஞானேன சதசம் பவித்திரம் மிக வித்யரே. இவ்வுலகத்துல ஞானத்துக்கு தகுந்ததான சரியான பவித்திரமான தூய்மையாக்கக்கூடியதான பொருள் வேற ஒண்ணும் இல்லை சார். அப்படி அந்த ஞானம் வேதாந்த ஜன்ய ஞானம் எத்தனையோ பிறவைகள் பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே. பல கோடி ஜென்மாக்கள் அதற்கு பிறகுத்தான் இந்த அறிவானது வேதாந்தங்களுடைய அறிவே காதல கேட்கும். அவ்வளவு பவித்திரமா இருக்கக்கூடியதான் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரன் இருக்காரே புரரிபோ. அவருக்கு என்ன பண்ண திவ்யாபிஷே காயதே. அந்த பொன்முகலி ஜலம் சொன்ன சொன்னே அப்படின்னு அந்த நதிக்கு பேர் அங்க அந்த ஊர்ல பொன்முகலிங்கிற பொன்முகலி ஜலம் அதை கொண்டு வந்து வாயால கொண்டு வந்து உமிழ்ந்தாரியா அது உமக்கு திவ்யமான ஒரு அபிஷேகம் ஆயிடுது. ஸ்வர்ணமுகி ஜலம் பொன்முகம் கண்டூஷம் புனிஷேஜனம் புரரி போஹோ திவ்யாபிஷேகாயதே. அதுக்கு பிறகு கிஞ்சித் பட்சித மாம்சேஷ கபலம் மாம்சம். நீங்க பழத்தை கொடுக்கணும் அன்னாபிஷேகம் முந்தானத்தில் நடந்ததோ பார்த்தேல என்ன அபிஷேகம் 60 மூட்டை 70 70 மூட்டை அரிசியை கொண்டு வந்து அதை நன்னா அவருக்கு அபிஷேகம் பண்ணி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணினா பரமேஸ்வரனுக்கு கொட்டோ கொட்டோன்னு மழை கொட்டும். மழை நிறைய இருந்தது ஏனால் பக்வன்னம் பவிஷ்யதி மோததே பிரஜா. ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருப்பா. மழை கொட்டணும், கணத்துல மழை இருக்கு, குளத்துல மழை இருக்கு, இந்த ஜலம் இருந்தா போறாது. ஒரு நாள் அந்த மழை கொட்டித்துன்னா பச்சை பச்சைன்னு வருது பாருங்க பூமியில இருந்து. அந்த மரங்களுக்கும் அவைகளுக்கும் அந்த மழையிலிருந்து வந்த ஜலம் இருக்கு பார்த்தால அதுதான் ரொம்ப சந்தோஷம். மீதி ஜலம் ஏதோ நம்ம ரசம் சாதம் சாப்பிடுறா போல. அந்த மழை ஜலம் வந்ததுன்னு அதுக்கு என்ன இன்னைக்கு எல்லாம் ஷட்ரசத்தோட இருந்த ஆகாரம் அந்த கல்யாணத்துல போய் ரிசப்ஷன்ல சாப்பிட்டா போல. இந்த மனுஷாளுக்கு அது என்னமோ அந்த நாக்கு கட்ட மாட்டேங்கிறான் சார் வியவாரம் கொடுக்க. மூர்த்த தண்ணி போனா நன்னா இருக்காதான் சாப்பாடு. ரிசப்ஷன் அன்னைக்குதான் போகணும், எது பண்ணப்படாதோ அதை பண்ணினதான் இஷ்டம். அப்படி அந்த ஜனங்கள் இதுக்கெல்லாம் புல்லுக்கும் மரங்களுக்கும் அந்த மழை கொட்டிட்டுன்னா அது என்ன ஆனந்தமாக ஒரு அனுபவிக்கிறது பார்த்தல. அப்படி அந்த ஜலம் அந்த மழை ஜலம் வரணும். மழை வரணுமே ஆனால் யஜ்ஞாத் பவதி பத்ஜன்யா அப்படின்னு மழையானது எதனால வரும், யஜ்ஞம் பண்ணினா வரும். நிஜமான யஜ்ஞம் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்றது. ஏன்னா அவர் தானே யஜ்ஞத்தினால சந்தோஷம் அடையக்கூடியதான ஒரு தெய்வம். அதே போலயே சாகம்பரின்னு வேறு அம்பாளுக்கு சாகத்தினால அவருக்கு அலங்காரம் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தரம் ஆகுதும் சாகங்கள்னால அபிஷேகம் பண்ணணும். காய்கறி எல்லாம் கொண்டு வந்து எல்லா காய்கறியும் மிளகா உட்பட அதுக்காக அம்பாள் உடம்புலயே மிளகா தைச்சிரு, திருமணியிலயே மிளகா போட்டுறாதீங்க, விவகாரம் முழுக்க என்ன எல்லாத்தையும் வரிசையா போட்டு அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரத்தை நீங்க பார்த்துடையானால் அன்ன சமுருத்தி ஏற்படும் சொல்றது சாஸ்திரம். ஏதோ கோவில்ல அது பண்றா இது பண்றா அலங்காரத்துக்கு பண்றான்னு நீங்க நினைக்கிறேன், கோவில்ல ஏற்பட்டதான ஒவ்வொரு உற்சவமும் அதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு. அதுக்கு பின்னால ஆகம சாஸ்திரத்துல சொல்றது இதே போல. சாதாரணமாக கணபதி பூஜை பண்றோம் பார்த்தீங்களா, பிள்ளையார் தேவதி அன்னைக்கும் பழங்கள்லாம் மேல தொங்க போடுவான், இது சாதாரணமா இருக்கிறது. ஆனா இதுக்கு என்ன சாஸ்திரங்கள்ல விசேஷமாக இதை பண்ணினா அன்ன சமுருத்தி ஏற்படும். மனுஷாளுக்கு வேண்டியது அன்னம், அதுக்கப்புறம் நீங்க டைமண்ட் வேணுமா பிளாட்டினம் வேணுமா அது எனக்கு இஷ்டம் இருந்தா வச்சுங்கோ, அது இல்லாத போனா ஒன்றும் குறைஞ்சு போகல. அன்னம் இல்லாத போனா வாழ முடியாதுன்னு முக்கியமாக வேண்டியது என்ன, அன்னம் வஸ்திரம் இந்த ரெண்டு தான் பேசிக் நெசசிட்டிஸ் எல்லோருக்கும் வேணும். இதை காப்பாத்துறாள நம்ம நாட்டுல பகவானுக்கு நீங்க பரமேஸ்வரனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணணும், அதே போல அம்பாளுக்கு சாகம்பரியாக உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் விசேஷமாக சொல்றது அன்ன சமுருத்தி ஏற்படணும்னு. அப்படி அந்த தீர்த்தம் இருக்கே அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அது பகவானுக்கு அபிஷேகம் பண்ணினார், வாயால கொண்டு வந்து முடிந்தார். அதுக்கப்புறம் கிம் ஜெத் பத்தித மாம்ச சேஷ கபலம், கொஞ்சம் கடிச்சு மிச்சம் இருக்கிறது தானே வாயால கடிச்சு அதை கொண்டு வந்து மாம்ச சேஷ கபலம் திவ்யோ நவ்யோபகாராயதே, அது புதுசாக கொண்டு வந்ததான ஒரு பதார்த்தம் ஆயிடுதான். அப்பொழுது தயார் பண்ணி சுட சுட பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணா போல அப்படி ஏத்துக்கிறாராம் பரமேஸ்வரன். பாருங்க அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு காருண்யம், என்ன இவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அதே தெரிஞ்சு வேணும்னு பண்ணினாரேனால் அது வேற. சிவ நாமாவ சொல்லல, சிவனுக்கு ஆகுதி கொடுக்கலன்னு தக்ஷ பிரஜாபதிய கொண்டார், ஏன் தெரிஞ்சு தப்பு பண்ண விடாது. இவருக்கு பக்தி இருக்கு, ஒன்னும் தெரியாது, தெரியாத போனாலும் அவர் எடுத்துட்டு இருக்கிறார், ஒரே பரமேஸ்வரன் தான். என்ன பண்ணினார், என்ன பண்ணாது என்ன பண்ணாது, உம்ம மனசுல பக்தி இருந்தால் உலகத்தை ஜெயிக்கலாம். பரமேஸ்வரத்துல நம்பர் ஒன் பக்தனா ஆயிடலாம், நீங்க பக்தி நீங்க வரவழைக்கணும். மார்க்கெட்ல கிடைக்காத பக்தி, பெரியோர்களை அண்டணும், அவளுக்கு சேவை பண்ணணும், அவ பண்றத பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கணும், அந்த கர்மாவை பண்ணி பண்ணி பக்தி வரணும். கர்மாவில ஸ்ரத்த வந்தால் பக்தி வரும், ஸ்ரத்தையே இல்லாம ஏதோ ஏதோ பண்ணப்படாது. அந்த பூஜை பண்ணும் பொழுதோ ஜபம் பண்ணும் பொழுதோ ஹோமம் பண்ணும் பொழுதோ பெரியோர்களை அண்டி அவ பின்னாலேயே நம்ம இருந்தோம்னா கொஞ்ச நாளுக்கு பக்தி தானா ஓடி வரும், ஸ்ரத்த இருந்த இடத்துல பக்தி வரும். ஆகையால் இந்த பக்தி வந்துருத்தேயானால் இவ்வளவு விசேஷமா இருக்கோ, பக்தோ பக்திக்கும் நகரோத்யஹோ, இன்னதுன்னு சொல்ல முடியலையே எல்லாத்தையும் பண்றதே வனதரோ பக்தாவதம் சாயதே, வனதர காட்டில் இருக்கக்கூடியதான கண்ணப்ப நாயனார் பக்தாவதம் சாயதே, பக்தாளுக்குள்ள உயர்ந்ததான ஒரு பக்தன் ஆயிட்டாரே, என்ன பண்ண முடியும். இதுலயும் பாருங்க ஆச்சாரியாளுக்கு பக்தின்னா எத்தனையோ விதமான பக்தி சொல்லியிருக்கு, நாரத பக்தி சூத்திரங்கள்லயும் சாண்டில்ய பக்தி சூத்திரங்கள்லயும் பக்தியை பத்தி ரொம்ப விசேஷமா இருக்கு. பக்தி சாஸ்திரம் ரொம்ப பெருசு, வேதாந்த சாஸ்திரம் மாதிரி பக்தி சாஸ்திரம் ரொம்ப பெருசு, பல பேர் சூத்திரங்களை எழுதியிருக்க. இவருக்கு இவர் பண்ணிதான ஒரு பக்திக்கு அவருக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா மார்காவத்தி தபாதுகா பசுபதே ரங்கசிய குர்ச்சாயதே கண்டூஷம் புருஷேஜனம் புரதி போஹோ திவ்யாபஹாராய திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்சசேட கபலம் நவ்யோபஹாராயதே. இவர் பார்க்கிறாரா நான் மாம்சத்தை அப்ப அன்னைக்கு நேற்று அடிச்ச மாம்சம் இல்ல, அன்னன்னைக்கு பிராணிய கொண்டு அதனுடைய மாம்சத்தை எடுத்து அதை நான் பதப்படுத்தி அதுல கடின பாகங்கள்லாம் கடிச்சு மெத்தான ஆக்கி அதுல தேன்ல ஊற போட்டு அப்புறம் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், கொஞ்சம் சாப்பிட்டு நன்னா இருக்குன்னு கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆனா அவருக்கு உள்ளூர மனசு கவலை, கண்ணப்ப நாயனாருக்கு மனசுல கவலை, ஏண்டா நான் சாப்பிட்டு நன்னா இருந்தா தான் கொடுக்குறேன், ஆனா என்ன நான் சாப்பிட்ட பாகம் நன்னா இருக்கு பக்கத்துல இருக்க பாகம் நன்னா இருக்கணும்னு என்ன சார் அர்த்தம்னு, அப்படி இல்லையே அப்படி சொல்ல முடியாத. சில சமயத்துல கத்திரிக்காய் எல்லாம் பார்த்தேன்னா ஒரு ஒன்னு நன்னா இருக்கும் இன்னொரு பக்கத்துல கசக்கும், ஒண்ணுமே சொல்ல முடியாது உங்களால. அதே பீர்க்கங்கா பாருடா, வாயில பண்ண அவ்வளவு கசக்கிறது. இருந்தது நன்னா தானே இருக்கு, இந்த பக்கம் நன்னா இருக்கு, அந்த பக்கம் நன்னா, அதே போலயே நான் சாப்பிட்டது இந்த பக்கம் நன்னா இருக்கு, அந்த பக்கம் பரமேஸ்வரன் ஏத்துப்பாரோ, அவர் கசக்குமோ உள்ளூர கவலையும். அந்த பக்தியினுடைய லெவல் பார்க்கணும். சாதாரணமாக சாத்திய பக்தி சாதன பக்திங்கிற பக்தியில, அதே போல சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இதிபும் சாத்விதா பக்தி தச்சேன்னவலட்சணா அப்படின்னு கிரியதே பகவதி அத்தா தன்மன்யே அதீதமுத்தமம் அப்படின்னு பிரகலாதம் இந்த பக்தியை பத்தி சொல்றார். விசேஷமாக பகவானுடைய நாமாக்களை கேட்கறது, அந்த நாம கேட்ட உடனே நம்ம வாயால சொல்றது, முதல்ல கேட்கணும், கேட்ட பிறகு சும்மா இருக்கக்கூடாது, நீங்க வாயால சொல்லணும், அதுக்கப்புறம் மனசுல நினைச்சுட்டு இருக்கணும். இந்த கதையெல்லாம் சொன்னாரு, இப்படி நடந்ததாமே அப்படி நடந்தாமே என்னென்னமோ நினைச்சுட்டு இருக்கோம். அந்த சினிமா ரிலீஸ் ஆறுது, இந்த சினிமா ரிலீஸ் ஆறுது, அது யார் எப்படி இவன் எப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்ப 100 அடிச்சான்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறான், அது எழுதி வச்சுக்கிறான், அதான் அவசர வச்சுட்டானே, அதை எழுதி வச்சுக்கிறான். இப்படி எல்லாம் மனசு போறது, அந்த பகவானை பத்தி நினைக்க வேண்டாமா? ஸ்மரணம் சிரவணம் கீர்த்தனம் விட்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் பகவானுக்கு தொண்டு பண்ணணும், புஷ்பங்களை தொடுத்து கொடுக்கணும், அந்த இடங்கள்லாம் சுத்திப்படுத்தணும். கிராமாந்தரத்துல பண்ணிட்டு இருந்தான். கிராமம்னா ஒரு அக்ரஹாரம்னு இருக்கும், இந்த கோவில்ல சிவன் கோவில், அந்த பக்கம் பெருமாள் கோவில், காலம் பழந்து எல்லாம் கொண்டு வந்து வீட்டை பெருக்கி வீட்டுக்கு சுத்தி பண்ற போல கோவில் வந்து பெருக்குவா, அங்க இருக்கிற புஷ்பங்கள்லாம் எடுத்துன்னு வந்து தொடுத்து பகவானுக்கு கொடுப்பா. அப்படி எல்லாம் இருந்தது. இப்ப எல்லாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டி வந்து எல்லாத்தையும் பகவான் மறந்து போயிட்டோம், நம்ம கவனிச்சுக்கிறதுக்கே டைம் இல்ல சார்ங்கிறான். யார கேட்டாலும் ஐ எம் பிஸிங்கிறான், யார் லேசின்னு தெரியலையே, எப்ப பார்த்தாலும் டைம் இல்லைங்கிறான். இந்த டைமை மேனேஜ் பண்றது ஒரு கோர்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட்னு. இவனை டைம் மேனேஜ் பண்றது, இவன் ஒன்னும் டைம் மேனேஜ் பண்ணல. ஆனா விவகாரம் என்னடா, சொல்லிட்டு இருக்க விவகாரங்கள் எப்பவும் ஓடிட்டு இருக்கான், தலை தெரிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான், ஒன்னும் பண்ணல சார். கிராமத்துலது அவாளும் இருந்தா, அவாளுதான் வேலை செஞ்சுட்டு இருந்தா, ஒன்னும் கவலையே இல்லாம இருந்தா. காரணம் என்ன, நமக்கு எவ்வளவு வந்தாலும் போரும்ங்கிற எண்ணம் இல்ல, அவளுக்கு அது இருந்தது. அப்படி அவ இருந்துட்டு இருக்க, இவர் என்ன பண்ணினார், நான் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதானே பகவான கொடுத்தேன், நான் சாப்பிட்ட பகுதி நன்னா இருந்திருக்கலாம், அது நன்னா இல்லாம போனா என்ன பண்ணுவேன் பரமேஸ்வரனுக்கு, ஆகையால் என்ன பண்றதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பார். எதை சாப்பிட்டமோ அந்த பக்கத்திலேயே கொடுக்கணும் பரமேஸ்வரனுக்கு. அப்படி எல்லாம் சிரமப்பட்டு இருக்கார். கிஞ்சித் மாம்ச சேஷ கபலம், அதான் மாம்ச சேஷ கபலம், அதுவும் ஒரு அபிப்பிராயமா, மாம்ச சேஷ கபலம் நவ்யோபஹாராயதே கண்டூஷாம்புநிஷேதனம். அதுக்கு மேல அடுத்ததான ஒரு பக்தி, கண்டூஷாம்புநிஷேதனம், வாக்குல இருந்து வாயில இருந்து அந்த பொன்முகையில ஜலத்தை கொண்டு வந்துறாருலவா, அத பேசப்படாது, எங்க எடுத்துட்டு இருக்காரோ அங்க இருந்து பேசப்படாது. அது வாக்கில என்ன, இந்த நன்னா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக காலம் பிழந்து சிவநாம சொல்லிட்டு இருக்காராம். ஏன்னா எந்த வாக்கில நான் கொண்டு வரணும், இந்த பாத்திரம் சுத்தமா இருக்க வேண்டாமா, பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்றோம், அபிஷேகம் பண்ணும் பொழுது அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த பாத்திரத்தை சுத்தமா அலம்பி வச்சுட்டா தானே அந்த பால் அபிஷேகம் பண்றது நன்னா இருக்கும் அப்படிங்கறத பாத்திரத்தை அலம்புற மாதிரி காலம் பிறந்து சிவநாமாவை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் அதை கொண்டு வராரு. சோ இந்த கிஞ்சித் பக்ஷிதமாம் சசேஷ கபலம், அதை விட ஒசத்தியான ஒரு பக்தி, அந்த பாத்திரம் சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணினாரா. அதற்கு பிறகு தன்னையே தான் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த

0: ஞானத்தினால்தான் பகவான் அடைய முடியும். ஞானேனைவது கைவல்யம்னு சாஸ்திரம் சொல்றது. இருந்த போதிலும் அந்த ஞானம் எல்லோராலையும் அடைய முடியாது. அதுக்கு வழி என்ன? பக்தி தான் வழி. ஆகையால் எல்லோரும் பக்திக்காக முயற்சி பண்ணணும். இந்த பக்தியில முக்கியமானது என்ன? பக்தால நமது எம் எம் காமய லோகம் காமயத்தே தாம் காமான். அந்த ஞானியா இருக்கிறவன் எம் எம் லோகம் காமயத்தே எந்தெந்த லோகங்களை அடைகிறாரோ, யாம்ச காமான் எந்த ஆசைகளை அடைகிறாரோ, தம் தம் விந்ததே தஸ்மாத் ஆத்மஜம் ஹக்கயே பூதி காமஹா அப்படின்னு உண்ட கோபநிஷத்து. பெரியோர்களை நம்ம சேவை பண்ணணும், பக்தால சேவை பண்ணணும். பக்தால சத்சங்கம் தான் ரொம்ப வசதி. என்ன சாஸ்திரங்கள் வாசிக்கிறது இருக்கட்டும், இருந்தாலும் சத்சங்கமானது ரொம்ப வசதி. நல்லோர்களா இருக்கிறவா, ஆச்சாரத்தோட இருக்கிறவா, பகவான பூஜை பண்ணிட்டு இருக்கிறவா, அவள் இடத்துலயே நம்ம இருக்கணும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவரோட கூட இருந்தாலே போதும். அத்தனை பதார்த்தங்கள் எங்களுக்கு வந்துருமா. நம்ம நாட்டுல படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட பக்கத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறது வசதி. மாட்டு பண்ணல மாமியார பார்த்து கத்தண்டா வையறது இல்ல, இல்ல நோட் பண்ணி வச்சுட்டா நமக்கு மாமியார், நாம மாமியார் ஆகும் இல்லையோ ஒன்னைக்கு அன்னைக்கு வைக்கணும்னு அது இல்ல. விவகாரங்கள், வீட்டு விவகாரங்கள் எல்லாம் எப்படி பண்ணணும், என்ன ஏது அவெல்லாம் எழுதியா கொடுக்க படிச்ச வச்சுட்டு இருந்தா, இல்லது எந்த புஸ்தகத்துல இருக்க தர்மங்கள் எல்லாம் தானா கத்துண்டாலும் இல்லையோ. அதே மாதிரி சத்சங்கத்வே நிசங்கத்துவம், மகான்களுடைய சேவையானது தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேஷியந்திதே ஞானம் ஞானினக தத்வதர்ஷினக அப்படின்னு மகான்களை சேவிக்கணும். அப்பப்போ போய் பார்க்கணும், அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அவ ஏதாவது சொல்வாளோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தாலே போறோம் சுவாமி, எல்லாம் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நம்மெல்லாம் அந்த பக்தாவை சேவிக்கணுங்கிற ஒரு விசேஷமாக நமக்கு பக்தாளுடைய வசதியை சொல்றதுக்காக கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தை ஒரு ஸ்லோகத்தில் எழுதியிருக்கார். அதனால சிவானந்த கிரந்தத்துல முக்கியமான ஸ்லோகங்கள்னு சொல்றோம் பார்த்தேடா, அங்கோலம் நிஜவீஜ சந்த திரையஸ்கந்தோபலம் சூச்சிக்காங்கிற மாதிரி இது அழகான ஒரு ஸ்லோகம். அதே மாதிரியே பரமேஸ்வரா நான் உனக்கு என்ன கொடுக்கறது எல்லாம் உமகிட்ட இருக்கேங்கிறார். ஏதாவது மிச்சம் இருந்தாலும் இல்லாததானே நம்ம பிரசன்ட் பண்ணணும், கிஃப்ட் கொடுக்கணும். அவளிடத்திலேயே இருக்கிறத மன திருப்பியும் கொடுத்தா நான் இருக்காது, நான் என்னத்தை கொடுப்பேன் அப்படிங்கிற. அதே போல பரமேஸ்வரா உங்ககிட்ட என்ன இருக்கு நீ எனக்கு கொடுக்க போறாய், ஏன்னா ஒண்ணுமே இல்லை, வஸ்திரம் இல்ல அவருக்கு, திக்வஸ்திரமா சுத்தின்னு இருக்க, ஒண்ணும் இல்லாம இருக்க, நீங்க என்ன கொடுக்க போறேள். ஆகையால் எனக்கு உங்க பக்திய தவ பாதாம்புஜ பக்தி மேவதேகி இன்னொரு ஸ்லோகத்தை சொல்றார், நான் எதையும் கேட்கல பரமேஸ்வரா உங்களுடைய பக்தியை கொடுங்கன்னு. அப்படி பரமேஸ்வரத்துல பக்தி, பக்தாளுக்கு நம்ம பண்ணக்கூடியதான சேவையினால உசத்தியான ஒரு பக்தியை அடையக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இதை எல்லோரும் நோட்டு பண்ணணும். மார்கவர்த்தி தபாதுகா பசுபதே ரங்கஸ்ய குர்ச்சாயதே கண்டூஷம் புரிசேச்சனம் புரரிபோஹோ திவ்யோபஹாராய திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்சசேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கிம் ந கரோத்யஹோ வனசரோ பக்தாவதம் சாயதே அப்படின்னு இதை சொன்னார். அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்லோகங்கள்ல இந்த பரமேஸ்வரன் அவரிடத்துல நமக்கு நம்ம மனசானது பரமேஸ்வரனுக்கு ஒரு செருப்பா அமையட்டும், பரமேஸ்வரனுக்கு செருப்பா என் மனசு அமையட்டும் அப்படின்னு விசேஷமாக சொல்றார். அதுல தட்சிணாமூர்த்தி அவதாரம், நடராஜ அவதாரம் இவைகள்லாம் நமக்கு பரமேஸ்வரன் பண்ணியிருந்தான திவ்யமான லீலைகள், அந்தந்த அவதாரங்கள்ல விசேஷமாக சொல்றார். இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்ரீ.

0: సచ్చిదానందం అవాంగ్ మనసగోచరం ఆత్మానం అఖిలాధారం ఆశ్రయే భీష్టసిద్ధయే. அப்போ வஸ்துனா என்ன அவஸ்துனா என்ன அப்படிங்கிற விசாரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் அஜ்ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அஜ்ஞானம் வஸ்து அப்படின்னு சொல்லி சொன்னா திருப்பி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வஸ்து அப்படின்னு சொல்லி சொன்னா விஷயமானா இங்க எப்படிப்பட்டது, விஷயமாக முடியாத விஷயம். அவஸ்துன்னு சொன்னா விஷயமாகாதது, ஆனா விஷயமாகக்கூடிய விஷயமாகாதது. இது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம், கொஞ்சம் யோசிக்கணும் இந்த இடத்துல. அப்போ என்ன சொல்ற அஜ்ஞானம் ஏன் அப்படின்னா அது அஜ்ஞானம், அஜ்ஞானத்துடைய காரியம். அது விஷயமானது அஜ்ஞானத்துடைய காரியம். அஜ்ஞானம்ங்கிறது என்னன்னு சொல்லி சொல்றோம், சத்துக்கும் அசத்துக்கும் வேறுபட்டது, சத்தும் அசத்தும் அல்லாதது. அஜ்ஞானம் சத் அசத்து அல்லாதது, அநிர்வச்சனீயம். அத நிர்வச்சனம் பண்ண முடியாது, விளக்கி சொல்ல முடியாது. அதுக்கு மேல திருகுணாத்தகம், முக்குணங்கள் கூடியது. அதுக்கு மேல ஞானத்துக்கு விரோதி. அதுக்கு மேல பாவரூபம், அபாவரூபத்தை நிராகரிக்கிறதுக்காக பாவரூபம் ஏத்துண்டோமே தவிர அதுவும் பாவரூபம் இல்ல. அபாவ வதிரிக்தம் அப்படிங்கறதுதான் பாவம்னு சொல்லி சொல்றோமே தவிர பாவரூபம்ங்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு, அது ஒரு இருத்தல் உடையது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அல்ல. இருத்தல் உடையதுன்னா நீங்க இந்த சாஸ்திரம் எதுவுமே படிக்க வேண்டாம், ஒன்னும் நடக்காது. சோ ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஒரு வார்த்தையிலயும் ஒரு ஒரு வார்த்தையும் அங்க சேர்த்திருக்கிறது வந்து லட்சணத்த, இது லட்சணம், இது இதுக்கு பேரு லட்சணம். லட்சணம் அப்படின்னு சொல்லி சொன்னா இலக்கணம், குறிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம் அந்த மாதிரி எந்த தோஷம் இருக்கக்கூடாது. பொதுவான தோஷம் என்ன சொல்லுவாங்க, அதிவியாப்தி, அவ்வியாப்தி, அசம்பவம், இந்த மூணு தோஷம். இதுக்கப்புறம் இன்னும் தோஷங்களும் இருக்கு, அந்யோன்ய ஆசிரியம், சக்கரக்கம், அனவஸ்தா, இந்த மாதிரி தோஷங்களும் இருக்கு. சோ இந்த அவ்வியாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம் முதலிய இந்த மூணு தோஷமும் இல்லாம பாக்கணும் லட்சணத்துல. அவ்வியாப்தின்னு சொல்லி சொன்னா நீங்க என்னத்தான் சொல்ல போறீங்களோ, எதை குறிக்க போறீங்களோ அதை முழுமையா குறிக்காதது. சாதுக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், சாதுக்கள்னா காவி துணி உடுத்தியவங்க அப்படின்னா, இப்போ வெள்ள துணி உடுத்தியவங்க சாதுக்கள் இல்ல அப்படின்னு ஆயிடும். சாதுக்கள் அப்படின்னா மொட்டை அடிச்சவங்க அப்படின்னா, குடுமி வச்சிருக்கிற நேஷ்டிக பிரம்மச்சாரிகள் சாதுக்கள் இல்லன்னு ஆயிடும். இது முழுமையா போகல உங்களுடைய லட்சணம். சாதுக்கள் பட்டையடிச்சவங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நெத்தியில அவங்க நாமம் போட்டவங்க சாதுக்கள் இல்லைன்னு ஆயிடும். இதெல்லாம் கன்ஃபியூஷன். இது அவ்வியாப்திங்கிற தோஷம், குறைபாடு. நீங்க லட்சணத்தை முழுமையா குறிக்காம இருக்கிறது. அதிவியாப்தி அப்படிங்கறது நீங்க குறிக்க போறீங்க, ஆனா அதோட அதிகமாவே போயிடுச்சு. சாதுக்கள் அப்படிங்கிறவங்க வேஷ்டி கட்டி இருக்கிறவங்க அப்படின்ட்டீங்க. சாதுக்கள் யாரு, வேஷ்டி கட்டினவங்க எல்லாம் சாதுக்கள் அப்படின்னு. கிரஸ்தங்க கூட வேஷ்டி கட்டுறாங்க, இப்ப அவங்களும் சாதுக்கள் ஆயிடுவாங்களா, அதிவியாப்தி ஆச்சு. அப்புறம் அசம்பவம் அப்படின்னு தோஷம். அசம்பவம் சொல்லி சொன்னா சாதுக்கள் அப்படின்னா என்னது, நல்லா ஸ்டைலா இருப்பவங்க அப்படின்ட்டு, ஸ்டைலா இருப்பவங்க அப்படின்னு இந்த இந்த லட்சணம் வந்து சாதுக்கள்ல ஒத்து வராது. அதாவது போக சுகபோகங்களோட வாழ்றவங்க அப்படின்னுட்டு இது சாதுக்கள் லட்சணத்துல பொருந்தாது. இல்லையே அவங்க இப்படி இருக்காங்க இவங்க அப்படின்னா அவங்க சாது இல்ல அப்படின்னு அர்த்தம். அவங்களை நீங்க சாதுவா நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க, அவங்க சாது இல்லைன்னு அர்த்தம். சோ சுகபோகமும் சாதுவும் சாதுத்தன்மையும் பொருந்தாது. அப்போ அங்க என்ன சொல்லிட்டு இருக்கு, இந்த லட்சணம் இது ஞாபகம் வச்சுக்கோ, சது அசது பியாம் அனிர்வச்சனியம். அது சத்து அல்ல அசத்தல்ல, சத்து அசத்திலிருந்து வேறுபட்டது, சத்து அசத்திலிருந்து வேறுபட்டது. சத்து அப்படிங்கறதுனால பிரம்மத்திலிருந்து நிராகரிச்சாச்சு, பிரம்மம் இல்ல அப்படின்னு. அசத்து அப்படிங்கறதுனால எப்பவுமே இல்லாததான தாமரை, ஆகாய தாமரை அந்த மாதிரி, இல்ல முயல் கொம்பு, இல்லாட்டி மலடி மகன், இந்த மாதிரியான எப்பவுமே இருக்க முடியாத ஒரு விஷயத்தையும் நிராகரிச்சாச்சு. இதுல இருந்து இது ரெண்டுமே அப்படின்னு சொல்லி சொன்னா அது ரெண்டுமே இருக்கிற இடம் இருக்க முடியாது அப்படிங்கறத அதையும் நிராகரிச்சாச்சு. இதுல இருந்து வேறுபட்டது அப்படின்னு ஒரு நிலையை சொல்லிய சொன்னால்தான். அடுத்தது அனிர்வச்சனீயம்னு சொல்லி சொல்றோம், அத சொல்ல முடியாது அப்படின்ட்டு. ஏன் சொல்ல முடியாது, அத பாக்குறோமே அப்படின்னா அந்த பார்க்கக்கூடிய கயரோ இல்ல அந்த பாம்போ, அந்த ஏத்தி பார்க்கக்கூடிய பாம்பு உண்மையாவே இருக்கா, இருந்ததுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஞானத்தினால ஒண்ணும் பண்ண முடியாது, இல்லைன்னாலும் ஞானத்தை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அதை விளக்க முடியாது நம்ம, அது எப்படி அப்ப எப்ப எப்படி வந்தது அது அப்படின்னு கேட்டா இந்த கேள்விக்கு பதில் இல்ல. அதனால என்ன சொல்லிட்டோம், அனிர்வச்சனீயம் அப்படின்ட்டோம், விளக்க முடியாதது அப்படின்ட்டோம். அடுத்தது என்ன சொன்னோம், திருகுணாத்மகம், மூணு குணங்கள் கூடியது அப்படின்ட்டு. ஏன்னா அது விஷயமா தோன்றுறது நமக்கு, விஷயமா தோன்றுது அப்படின்னு சொல்லி சொன்னா அது குணங்கள் கூடியதா தான் இருக்கணும். ஏன்னா அதுல நமக்கு மூணு வகையா பிரீத்தி அப்பிரீத்தி விஷாதாத்மகம் அப்படின்னு மூணு வகையான நிலைகள் இருக்கு. விருப்பு வெறுப்பு பற்றற்ற நிலை, இந்த மூணு நிலையும் அதுல இருக்கு, பார்க்கப்படக்கூடிய பாம்புலயோ இல்ல வெள்ளிலேயோ. அதனால இது மூணு குணங்கள் கூடியதா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு, ஞான விரோதி. அப்போ இது ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா, அப்போ பண்ண முடியாதுன்னு இல்ல, ஞானம் என்னைக்கு தோன்றுதோ அப்பவே இது அழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. ஞானத்துக்கு விரோதியா இருக்கிறது, ஞானத்துக்கு எதிரியா இருக்கிறது. ஞானத்துக்கு எதிரின்னா ஞானம் எப்ப உதயமாதோ அப்பவே இது அடங்கி போயிடும். அதனாலதான் என்ன சொல்லுவாரு, தமோ எத் திவாகரம் இவ அப்படின்னு சொல்லுவாரு. எத் திவாகரம் தமோ தமசோ எத் திவாகரம் அப்படிம்பாரு. இருளுக்கு எப்படி சூரியனோ அந்த மாதிரி இந்த இந்த அவித்யாவுக்கு ஞானம். விசாரம் ந சகதே, விசாரத்தை ஏத்துக்கவே ஏத்துக்க முடியாது ஞானத்தினால, விசாரத்தை நிக்க எதிர்த்து நிக்க முடியாது ஞானத்தினால, இந்த அஜ்ஞானத்தினால. அதனால ஞானத்தை எதிர்த்து நிக்க முடியாது. அதனால ஞானம் எப்ப ஞானத்தை வச்சு எப்ப விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பவே இது ஓடி போயிடும். எப்படின்னா இருள் வந்து வெளிச்சம் பார்க்கும் போது ஓடி போகும் அப்படின்னு. இதுக்கு அழகான ஒரு கதை சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, கல்யாண வீட்டுல வந்துட்டு மாப்பிள்ள வீட்டுக்கார மாதிரி ஒரே தோரணை காட்டின்னு இருப்பான் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட. பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட மாப்பிள்ள வீட்டுக்காரங்கிட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க மாதிரி தோரணை காட்டுவான் திருட்டுப்பா. யார் இவன் ரொம்ப ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு விசாரம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கடைசதுக்கு சுருட்டின் ஓடி போயிடுவான். அந்த மாதிரி இந்த அஜ்ஞானமும் விசாரம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நிக்காது. அடுத்தது பாவரூபம் அப்படின்னாரு. பாவரூபம்ங்கிறது எதுக்கு, அபாவம் இல்லை அப்படின்னு நிராகரிக்கிறதுக்கு. இது பாவம்னு காமிக்கிறதுக்கு இல்ல, அபாவம் இல்ல அப்படின்னு நிராகரிக்கிறதுக்கு. அப்படி இதுதான் இந்த மாயையுடைய, இந்த அஞ்ஞானத்துடைய, அவித்யாவுடைய லட்சணம். அதுல இருந்து அடுத்த நிலைக்கு போறாரு. என்ன சொல்றாரு, இதம் அஜ்ஞானம் சமஷ்டி வெஷ்டி அபிப்பிராயின ஏக்கம் அநேக்கமிச்ச விவகரியதை. இந்த மாயையே சமஷ்டி கூட்டு வெஷ்டி தனி அப்படின்னு ரெண்டு நிலையில பார்க்கப்படுறதுனால இத ரெண்டா சொல்றாங்க, பிரிச்சு சொல்றாங்க. ஏன்னா ஸ்ருதி இந்த ரெண்டு நிலைக்கும் ஸ்ருதி பிரமாணமா இருக்கு. அஜாம் ஏகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் நேத்தி சொன்னேன். அஜாம் ஏகாம், அந்த அஜாம் அனாதியான ஆதி இல்லாததான அஜாம்னா பிறப்பற்றது. பிறப்பற்றது பிரம்மமும் தான், பிறப்பற்றது அவித்யாவும் தான். இந்த அவித்யா எப்ப தோன்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது கேள்வியே இல்லை. அந்த கேள்வியே முட்டாள்தனமான கேள்வி, அந்த கேள்வியே தவறான கேள்வி. பிறந்தது எப்போ அப்படின்ட்டு, உங்களுக்கு எப்ப வந்து உங்களுக்கு ஒரு பாஷை தெரியாது, உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியுமா, சமஸ்கிருதம் தெரியாது. சமஸ்கிருதத்தோட அஜ்ஞானம் எப்போ வந்தது, நான் பிறக்கும் போதே அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ இந்த ஜென்மத்துல மாத்திரம் இல்லை, இதுக்கு முன்னாடியும் பிறந்திருக்க, இப்ப எப்போ வந்தது சொல்லு, எப்போ வந்ததுனே தெரியாது. அப்படி எப்ப வந்ததுன்னு தீர்மானம் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு அனாதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால அங்க என்ன சொன்னா, அஜாம் ஏகாம் அப்படிங்கிறாரு. அந்த ஸ்ருதியில என்ன சொல்லிருக்கு, அவித்யாவானது எப்படிப்பட்டது, ஒன்று அப்படிங்கிறார் ஸ்ருதி சொல்றது. அடுத்து இன்னொரு இடத்த சொல்றது, இந்திரோ மாயாபி புரு ரூபம் ஈயதே அப்படின்னுட்டு. இந்திரஹ மாயாபிஹி புரு ரூபம் ஈயதே. இந்திரஹ பரமேஸ்வர, அந்த பரமேஸ்வரனானவன் மாயாபிஹி மாயைகளினால் உண்டான, மாயைகளா மாயைகளானால், மாயாபிஹி திருத்தியா மாயைகளினால், பிஹி பிஸ் யூஸ் பண்ணிருக்கு. ஓ மூன்றாம் லட்சம் கருவி. இப்ப என்ன சொல்றது, இந்த மாயைகளினால், மாயைகள்னா பல ஆயிடுத்து, பிஸ் பௌவச்சனம் பன்மை ஆயிடுத்து. அதனால ஒரு இடத்துல ஒருமை சொல்லியிருக்கு, இன்னொரு இடத்துல அந்த அஜ்ஞானத்தையே பன்மையில காமிக்கிறது. அதனால இங்க என்ன சொல்றாரு, ரெண்டு வகையா பிரிக்கிறாருங்கிறார். ரெண்டு வகையா பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், இது எப்படி பிரிக்கப்படுறது அப்படின்னு கேட்டா, அதுக்கு உதாரணம் சொல்றாரு. ரெண்டு வகையான வெவ்வேறு விஷயங்களா இல்ல, ஒரே விஷயங்களை ரெண்டு வகையான நிலையில நீங்க பாக்குற மாதிரி. மரம் அப்படிங்கிறது வெஷ்டி பேதம், வனம் எனல் சமஷ்டி பேதம். மரம் அப்படிங்கிறது ஒண்ணு தனியா இருக்கிற ஒரு விஷயத்த காமிக்கிறதுக்கு. அதே வனம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மரங்களுடைய கூட்டு, அந்த கூட்டத்தை காமிக்கிறதுக்கு மரம் வனம் அப்படிங்கிறோம். வனம்னா என்ன, அந்த மரங்களுடைய கூட்டம் தான். அதே தான் வேற ஒரு நிலையிலிருந்து பார்க்கும்போது சொல்றது. மரம் அப்படிங்கும் போது கூட அதுவும் ஒரு கூட்டம் தான், அது மரத்த ஜாதி, மரத்தன்மையுடைய ஒரு கூட்டம். அதுக்குள்ளேயே கூட தனித்தனி இருக்கு, மாமரம் தேமரம் தேங்காய் மரம் எல்லாமே இருக்கு, தென்னை மரத்தை சொல்றோம். இப்படி இந்த மாதிரி பல வகையான மரங்கள் அதுலயே, அதுவும் கூட கூட்டம் ஆயிடுது. நீங்க எந்த நிலையிலேருந்து பாக்குறீங்களோ அந்த நிலையிலேருந்து அது வேறுபடுறது. அப்படி இங்க என்ன சொல்றாரு, விருட்சம் அப்படிங்கறது சமஷ்டி அபிப்பிராயேன வனம், வெஷ்டி அபிப்பிராயேன விருட்சம், சமஷ்டி அபிப்பிராயேன வனம் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஜலத்தையும் வேற மாதிரி பிரிச்சு சொல்றாரு. நீர் அப்படிங்கறது தனியா இருக்கும்போது ஜலம் அப்படிங்கிறோம், அதுவே நீர் கூட்டத்துல ஒரு இருக்கு, நீர் கூட்டத்துல ஒரு குட்டையிலயோ மட்டையிலயோ ஜலாசியம் அப்படிங்கிறோம், நீர் தேக்கம் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி இங்க ஏகத்துவ நானாத்துவ உபதேசமானது ஒன்று பல அப்படிங்கிற இந்த கூற்றானது இந்த மாதிரி சொல்றதானது இருக்கு. இயம் சமஷ்டி உத்கிருஷ்ட உபாதிதையா விசுத்த சத்துவ பிரதானா. இந்த சமஷ்டி அப்படிங்கறது என்னது அப்படின்னா உத்கிருஷ்ட உபாதிதையா, உத்கிருஷ்ட உபாதியா இருக்கிறதுனால, மேன்மையான ஒரு வரையறையா இருக்கிறதுனால இது என்னது விசுத்த சத்துவ பிரதானா அப்படின்னா சுத்த சத்துவமானது, மாய சுத்த சத்துவம் அப்படிங்கிறார். இந்த மாயை எப்படிப்பட்டது, சுத்த சத்துவம் உடையது அப்படிங்கிறார். இந்த மாயை எதுக்கு வெஷ்டியானது, இந்த அவித்தியுடைய கூட்ட மாயி அப்படிங்கிறோம். அவித்தியுடைய கூட்டு அப்படின்றது உண்மையாவே இல்ல, அவித்திய ஒரு நிலையிலிருந்து பார்க்கும்போது என்ன சொல்றோம், மாயி அப்படிங்கிறோம். அந்த மாயைய இப்போ எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு இந்த பெட்டிக்குள்ள ஒரு டப்பாக்குள்ள ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற காலியான டப்பா, ஒண்ணுமே இல்லாத ஒரு காலியான டப்பா, ஒண்ணுமே இல்ல முழுசா ஒண்ணுமே இல்ல, அந்த கணர்ல இருக்க அதாவது இல்ல, அந்த கணர்ல ஒண்ணுமே இல்ல, இந்த ஓரத்துல இந்த ஓரத்துலயும் ஒண்ணுமே இல்ல, மேல ஒண்ணுமே இல்ல, கீழே ஒண்ணுமே இல்ல, ஓ அத்தனை ஒண்ணுமே இல்லையா இருக்கா. இப்படி பாக்குறதுதான் கவனிச்சுக்கோங்க, ஒண்ணுமே இல்ல அந்த டப்பா முழுசும் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரே ஒண்ணுமே இல்லையா நான் பார்த்தேன். இன்னொருத்த என்ன சொல்றான், அந்த ஓரத்துல ஒண்ணும் இல்ல, இந்த ஓரத்துல ஒண்ணும் இல்ல, நடுவுல ஒண்ணும் இல்ல, மேல ஒண்ணும் இல்ல, கீழே ஒண்ணும் இல்லன்னு வேற பல பல வகையான ஒண்ணும் இல்லத்தை பார்த்தான். இந்த ஒண்ணுமில்லையில ஏதாவது வேற வந்ததா, வித்தியாசம் வந்ததா, ஒரு வித்தியாசமும் இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இது பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாயையும் அவித்யாவையும் பிரிச்சு பார்த்து வேற வேறன்னு சொல்லிட்டு பல வகையான குழப்பத்தை கொண்டு வந்துருவாங்க. மாயைய வந்து ஈஸ்வரோட சக்தியா வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணும் போது மாயைய உபயோகிச்சு சிருஷ்டி பண்ணார் அப்படின்ட்டு ஈஸ்வரனுடைய சக்தியா தான் கொண்டு வரணும். நம்ம மாயைய வச்சு சிருஷ்டி பண்ணார் அப்படின்னா என்ன ஆகும், ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ண இந்த மாயையான ஜெகத்தானது உங்களுடைய ஞானத்தினால நீங்காது. ஏன்னா இதுக்கு காரியகர்த்தா நீங்க இல்ல, ஈஸ்வரன் அப்படிங்கறதுனால அது ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களோட ஞானம் வந்து ஈஸ்வரோட முன்னாடி கட்டுப்பட்டதாயிடும். நீங்க ஞானம் அடைஞ்சாலும் இன்னொருத்தர் கட்டுப்பட்டதான் இருக்க முடியும், ஈஸ்வரனுடைய சிருஷ்டி தான் உங்களுடைய சரீரமோ. அப்போ ஞானம் அடைஞ்சாலும் விடுதலை அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு இடமே இல்லைங்க. விடுதலைன்னு எப்ப சொல்லுவோம், எப்ப சுதந்திரமா பரதந்திரமா இல்லாம சுதந்திரமா இருக்கோமோ, தன்னுடைய தன்னிலையில எப்ப இருக்கோமோ அதுக்கு தான் விடுதலை அப்படின்னு பேரு. இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிற நிலைக்கு பேர் விடுதலை இல்ல, அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து சேர்ந்துரும். இதையெல்லாம் யோசிக்காம என்ன சொல்லிடுவாங்க, மாயைன்னு ஒரு தனி விஷயத்தை தூத்துருவாங்க, அவித்தேன்னு ஊத்துவாங்க. இதுக்கு உதாரணம் எல்லாம் வேற, அப்படி எல்லாம் இருக்க முடியாது. இந்த மாதிரி அந்த கானர்ல ஒண்ணுமே இல்ல, இந்த கானர்ல ஒண்ணுமே இல்லைன்னு ஒண்ணுமே இல்லையே வளைவா தாத்த மாதிரி மாயை அவித்தியும் நான் வேற வேற கோணத்தை பாக்குறேன், புரிஞ்சுக்கோங்க. அப்படி மாயை, ஏன்னா இப்ப நான் சொல்லும் போது கூட மாயை அப்படிங்கறது கூட்டு அப்படின்னு உடனே கூட்டு அப்படின்னா அப்போ ரெண்டு இருக்கு இல்ல, ஏன் ரெண்டு இருக்குங்கிறாரு, ரெண்டு ஒண்ணுமே ரெண்டு இல்லங்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். ரெண்டு இருக்கு, ஒரு கூட்டு இன்னொன்னு தனித்தனி. இப்ப கூட்டு வேற தனித்தனி வேற தானே எப்பவுமே அப்படின்னு சொல்லி பேதம் இருக்கிற மாதிரி புத்தி தோணித்துன்னா அந்த பேதம் இருக்கல அப்படின்றத காமிக்கிறதுக்கு உதாரணம் என்ன, அந்த ஓரத்துல ஒண்ணுமே இல்ல, இந்த ஓரத்துல ஒண்ணுமே இல்ல, மேல ஒண்ணுமே இல்ல, கீழே ஒண்ணுமே இல்ல, மொத்தமா அந்த டப்பால ஒண்ணுமே இல்ல, இந்த ரெண்டு வித்தியாசம் ஒண்ணுமே இல்லைக்கு. அந்த மாதிரி மாயையும் இதம் அஜ்ஞானம் சமஷ்டி வெஷ்டி அபிப்பிராயன ஏக்கமப்பி இயம் சமஷ்டி உத்கிருஷ்ட உபாதித்தையா விசுத்த சத்துவ பிரதானம். அப்போ இது விசுத்த சத்துவ பிரதானமா இருக்கு. இந்த விசுத்த சத்துவ பிரதானமான இந்த அவித்யாவை இந்த இது மாயி அப்படின்ற பேரை வச்சுன்னு சொல்லுவோம். இந்த அவித்யான்னு சொல்லுங்க இல்ல மாயின்னு சொல்லுங்க, இது என்னது, ஏதது உபகிதம், இந்த மாயாவோடு கூடியதான சைத்தன்யமானது எப்படிப்பட்டது, மாயை கூடிய சைத்தன்யமானதுக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொன்னான மாயா உபகித சைத்தன்யம், ஈஸ்வரன் யாரு, மாயா உபகித சைத்தன்யம், ஈஸ்வரன் யாரு, மாயா உபகித சைத்தன்யம். இங்கேருந்து கடைசி வரைக்கும் தொடரும் நம்மளுடைய வேதாந்த பயணத்துல இது, இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மாயாவச்சின சைத்தன்யம், மாயா உபகித சைத்தன்யம், மாயா உபகித சைத்தன்யம்னா ஈஸ்வரன். இப்படி இந்த ஈஸ்வரனானவனுக்கு அந்த மாயையோட தொடர்பு இருந்தாலும் கூட அந்த மாயையுடைய கட்டுப்பாட்டுல வராததுதான் அவனுடைய விசேஷம் அப்படிம்போம். மாயையோட தொடர்பு இருந்தாலும் கூட அதனுடைய கட்டுப்பாட்டுல வரல. இதுதான் அந்த ஈஸ்வரனுடைய விசேஷம் சர்வஜ்ஞத்வம். அதனால மாயையுடைய சம்பந்தப்பட்டதான அந்த சைத்தன்யமானது இருக்கிறதுனால அந்த அந்த அந்த அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவரா இருக்காரு? சர்வஜ்ஞத்வ, அவரு எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவரா இருக்காரு. சர்வேஸ்வரத்வ, எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருக்காரு, எல்லாத்துக்கும் ஆட்சி புரிபவரா, அதை கட்டுப்படுத்துவரா இருக்காரு. இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இருக்கு. ஏக சர்வஜ்ஞ சர்வவிது, எவர் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறாரோ, எல்லாவற்றையும் விசேஷமாக தெரிந்து கொள்கிறாரோ, இப்படியான நிலைகள்ல அவரை அவருடைய ஞானமானது பிரிக்கப்பட்டிருக்கு.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நமஹ. shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: நிலங்கர திருவிர் பாண்டியன் அவயத்துன்னு இந்த பாயிரத்துல வருது. அலங்கோட்டாசன் அவரும் வந்து அப்ப வந்து அந்த அந்த அவையிலே தலைமை புலவராக இருந்தவர் அதங்கோட்டாசான். அந்த அதங்கோட்டாசானும் யாரு? தொல்காப்பியர் அகத்தியருடைய மாணவர். அந்த தொல்காப்பியத்துக்கு பாயிரம் பாண்டவர் பனம்பாரணனார், அவரும் அகத்தியருடைய மாணவர். ஆக மூன்று மாணவர்கள் நமக்கு வந்து ஒருத்தர் அரங்கேற்றினாரு, ஒருத்தர் நூலை செய்தார், இன்னொருத்தர் அரங்கேற்றும் பொழுது தலைமை புலவராக இருந்தார். பனம்பாரணார் என்பவர் என்ன பண்ணாருன்னா அதுக்கு பாயிரத்தை பாண்ட அப்படியும் செய்யலாம். பாயிரம் வந்து அந்த கோ ஸ்டூடெண்ட் சொல்றீங்க இல்லையா, கோ ஸ்டூடெண்ட், கோ ஸ்டூடெண்ட்டும் பாயிரம் பண்ணலாம், மாணவரும் பாயிரம் பண்ணலாம், ஆசிரியரும் பாயிரம் பண்ணலாம். ஆனா இங்க மெய்கண்டார் ஏன் பாயிரம் பண்ணார் என்றால், இந்த நூலை சொன்னவன் சிவபெருமான், அவே பாயிரம் செய்யறான். இந்த நூல் யார் செய்தா? சிவபெருமான் தான் சுக செய்யற. அந்த சிவபெருமான் என்ன சொன்னாருங்கிறத இங்க தமிழ்ல மொழிபெயர்த்து அதுக்கு என்ன பண்றாருன்னா அந்த விளக்கத்தை மட்டும் இவர் சொல்றார். அவ்வளவுதான். அதுல என்னென்ன கேள்விகள் வரும், தர்க்கத்துல என்ன கேள்வி வரும் அப்படிங்கறத நமக்கு எடுத்து காட்டி, அந்த கேட்டகிசம் சொல்றீங்களே, இந்த கேட்டகிசம்ங்கிற மெத்தட்ல வினாவை எழுப்பி விடையை சொல்லி அதை வந்து அது கரெக்ட்ங்கிறத ப்ரூவ் பண்ற.
4: பாயிரத்துல ஆசிரியர் நூலாசிரியர் பாயிரம் செய்யலங்கிற
3: நூலாசிரியர் வந்து பொதுவாக அப்படி வந்து நூலாசிரியர் பாயிரம் செய்யலாங்க, அது பாயிரம் யார் செய்யலாங்கிறது வரல, பாயிரத்துக்கு இலக்கணம் வருது. ஆனா நூலாசிரியர் பாயிரம் செய்யலாம் என்ற விதி இன்னும் இல்லை, பெரும்பாலும் இல்ல. அதனால வந்து இவர் பாயிரம் செய்ய வேண்டிய அவசியம், நூலை செய்தவன் சிவபெருமான் இல்லையா, ஆகினால அது பாயிரம் செய்யலாம் அப்படிங்கிற இதுல பாயிரம்
4: செய்யணும்.
3: காப்பு வந்து அவரை நூலாசிரியர் தான். காப்பு வந்து இந்த நூலுக்கு வந்து காப்புங்கிறது ஒரு கடவுள் வாழ்த்து மாதிரி, கடவுள் வாழ்த்து சொல்றோம் இல்லையா, அது போலதான் மங்கள வாழ்த்து அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் அவையடக்கம் உண்டு, அவையடக்கம். அதாவது எப்பொழுதுமே நம்முடைய தமிழ் நூல் மரபு என்னன்னா, எவ்வளவு பெரிய நூலை செஞ்சிருந்தா கூட அவர்கள் அதை பணிவாகத்தான் எடுத்து காட்டுவாங்க, அது அவையடக்கம்னு சொல்றது. அதை மொழிபெயர்க்கும் போது என்ன சொல்வாருன்னா, ஹெச்ஆர் வைசிங்கிட்ட ஆதேச அப்பாலஜிம்பர் ஆதே, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை இருக்குன்னு தெரியல, அவருக்கே புரியல. அதனால என்ன ஆதேச அப்பாலஜிம்பர் அவை அடக்கிறதுக்கு. அந்த நூல் என்ன, அந்த பாயிரம் மட்டும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மலர்தலை உலகின் மாயிருள் துணிய. இதுக்கு வந்து சிவஞான முனிவர் இதுக்கு பாடியத்துக்கு வரிவரியா வழக்கம் எழுதினார். நான் வந்து பொதுவான ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். மலர்தலை உலகின் மாயிருள் துணிய பலர் புகழ் ஞாயிறு படவை நல்லதை காண்டல் செல்லா கண்போல் இந்திய பெரும்பெயர் கடவுளிர் கண்டு கண்ணீருள் தீர்ந்து மயர்வு அற நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணெய் சுவேதவனன் பொய்கண்ட அகண்ட மெய்கண்ட தேவன் பவ நனி வன்பகை கடந்த தவறடி முனைந்த தலைமையோனை. அத என்ன சொல்ல வர்றாரு கேட்டா, இந்த சிவஞான போதம் என்ற நூலை நீ நன்றாக நீ படிக்கும் பொழுது நன்றாக நுட்பமாக கேட்டால் உனக்கு என்ன வரும்னு கேட்டா, சிவபெருமான் என்ன உணர்த்தினார் என்பதை ஒரு சூரியன் எப்படி விளக்குமோ அதுபோல விளக்கும். பொருளை பார்க்கலாம், ஒரு பொருளை டார்ச் லைட் வச்சு பார்க்கலாம், ஒரு பெரிய 100 வாட்ஸ் பல்ப் போட்டு பார்க்கலாம், 1000 வாட்ஸ் பல்ப் போட்டு பார்க்கலாம். பொருளை வந்து இருட்டில் பார்க்க முடியாது, அக்செப்டட் கான்செப்ட். பொருளை விளக்கணும்னா எத்தனையோ விதமான லைட்டு. இப்போ எங்கள் ஊரில் அடிக்கடி பவர் ஃபெயிலியர் வரும், திடீர்னு கரண்ட் போயிடும், உங்கள் ஊரில் அது வர்றதில்லை. அப்போ நாங்கள் என்ன, இப்போ புதுசாக என்னென்னா மொபைல் ஃபோனை ஆன் பண்ணி அந்த லைட்டில் பார்க்கறது உண்டு. நாங்கள்
5: இங்கேயும் உண்டு. இப்போ
3: அப்போ என்னன்னு கேட்டா, எந்த விளக்கில் நீங்கள் பார்த்தாலும் சூரியன் ஒரு உருளை விளக்கின மாதிரி ஒரு உருளை பார்க்க முடியுமா? அதான் நக்கீரன் சொல்ல, திங்கள் போல திசை விளக்குமே திருமுருகாட்டுப்படையில் வரும். அற்புதமாக வரும் பொழுது அது அது ஒரு கான்செப்ட். திருமுருகாட்டுப்படை என்பது ஒரு அருமையான ஒரு நூல். அப்போ அந்த 12 சூரியர்கள் எப்படி, அந்த கருத்து என்னங்கிறத மட்டும் நான் சொல்றேன். 12 சூரியர்கள், இப்ப இந்த இடத்துல கான்செப்ட் அதான் ஐயா நவகிரகத்தை பத்தி கேட்டாங்க. நாம என்ன நினைக்கிறோம்னா, நவகிரகம்னு சொன்ன உடனே இந்த டெலிஸ்கோப்ல பாக்குறான் பாருங்க, செவ்வாய் வீனஸ் மெர்குரின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் நவகிரகம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதான் கிடையாது,
5: அந்த கோயில வச்சிருக்க.
3: நவகிரகத்துல சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் சொன்னீங்கல்ல, நீங்க பாக்குறீங்களா? அது இல்ல, அந்த கிரகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய அதிதெய்வத்தை தான் அது குறிக்கும். அதனாலதான் உங்களுக்கு இன்ப துன்பம் வருதையுடைய இந்த சூரியன் சந்திரனால இல்ல. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எப்படி நம்முடைய பாடிய சோல் இயக்குது இல்லையா? பாடியை இயக்குறது என்ன? சோல் தானே. சோல் இஸ் ஆக்டிவேட்டிங் த பாடி. அதே போலதான் அந்த கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கிரகங்கள் வந்து அது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். எல்லாவற்றையும் இயக்குவதற்கு சில அதிதெய்வங்கள் இருக்கின்றன, அதெல்லாம் நம்ம தெய்வம்னு சொல்றோம். அந்த தெய்வங்கள்லாம் என்னன்னு கேட்டா, அந்த முழுமுதல் கடவுளாகிய சிவபெருமானுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு செயல்படுகின்றன. அவைகளுக்கு ஒரு கால எல்லை உண்டு. நமக்கு எப்படி ஒரு இறப்பு இருக்குது, அதே போல தெய்வங்களுக்கும் என்ன உண்டு? ஒரு கால எல்லை உண்டு. மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும், பிறக்கும், மேல் வினையும் செய்யும். அதே போல அந்த தெய்வங்களுக்கு நமக்கு எப்படி 3 குணங்கள் வருகிறதோ, அதே போல அந்த 3 குணம் வரும். நமக்கு 3 குணங்கள் வந்து கொண்டே இருக்கு, சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். இந்த 3 குணங்கள் நமக்கு வேலை செய்யும். என்ன பண்ற, நல்லா பழகிட்டே இருக்கிற ஒரு நாளைக்கு படாத கோபம் வந்துருது. அது பாக்குறோம், இவருக்கு இப்படி கூட கோபம் வருமா சார் அப்படின்னு பாக்குறோம். ரொம்ப சாந்தமா நினைச்சு இருந்தே, இப்படி கோபம் வருதே அப்படின்னு உலகத்தை பாக்குறோம். அதுக்குதான் என்னன்னு கேட்டா, முக்குணங்கள், முக்குணங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கும். அது எவ்வளவு பெரிய அறிஞரா இருந்தாலும் சரிதான், 3 குணங்கள் வேலை செய்யும். அப்போ 3 குணங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒரு குணம் அடங்கும் பொழுது ஒரு குணம் வந்து மேலும், அவ்வளவுதான். 3 குணம் உங்களை விட்டு போயிடாது. ஏன்னா அது ஒரு சரீரம், குண சரீரம். இறைவன் வந்து இந்த உலகத்தை உங்களுக்கு அனுபவிக்கப்பட கொடுக்கப்பட்ட ஒரு சரீரம், அது குண சரீரம்னே பேர். அந்த சரீரம் அதை யாராலும் ரிமூவ் பண்ணவே முடியாது. அந்த சரீரத்தை உங்களால எடுத்துட முடியுமான? முடியாது. அதாவது அந்த கான்செப்ட் என்னன்னு கேட்டா, ஒரு குணம் மேலோங்கும் பொழுது ஒரு குணம் சப்சர்வியன்ட் ஆயிடும், அவ்வளவுதான். அப்போ அந்த சத்துவ குணம் வரும்பொழுது நம்ம வெரி குட் மூடுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். ரஜோகுணம் கோபம், இந்த ரெண்டும் இல்லாம சோம்பேறித்தனம் வருது இல்லையா, அது தமோ குணம். ரஜோகுணமும் இல்ல, சத்துவ குணமும் இல்ல, சோம்பேறித்தனம், லெத்தார்ஜி, த டிசினஸ் அப்படின்னு சொல்றீங்களா இங்கிலீஷ்ல, அதுதான். அதே போல இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இதே போல எப்படி மனிதர்களுக்கு இந்த 3 குணங்கள் வருதோ, அதே போல தெய்வங்களுக்கும் 3 குணம் வரும். அதான் உள்ள பாயிண்ட். இது மனிதனுக்கு மட்டும் இல்ல, மிருகங்கள், பறவைகள், எல்லாவற்றுக்கும் இந்த குணம் உண்டு. அந்த ஒரு நல்ல பாம்பு இருக்கு, கொடிய விஷமுடைய பாம்பு, அது சத்துவ குணத்துல இருக்கும்போது அதை மிதிச்சாலும் உங்களுக்கு கிடைக்காது. பாம்பு இருக்குது, அந்த பாம்பை நீங்க மிதிச்சா கூட, கொடிய விஷமுடைய பாம்பு மிதிச்சா கூட உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அப்ப சத்துவ குணத்துல இருக்குது. ரஜோ குணம் வரும்போது தான் கிடைக்கும்.
5: மிதிச்ச உடனே அந்த குணம் வந்துடாது,
3: வராது, அது வராது. அது வந்து அந்த ரஜோ குணம் வேலை செஞ்சாதான் வரும், இல்லைன்னா வராது. அது அந்த மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள் தேவர்கள். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த 24 தத்துவங்களுக்கு உட்பட்டவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அந்த 3 குணங்கள் உண்டு. அதனால என்ன பண்ணுதுன்னா, இந்த கிரகங்களை இயக்குகின்ற அதிதெய்வங்கள் என்ன பண்ணணும் கேட்டா, அந்த அதனுடைய சத்துவகுண ரஜகுணத்தினுடைய சேரையினால என்ன பண்ணும், உங்களுக்கு சில எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும். அதுதான் அதனுடைய கான்செப்ட், நவகிரகங்களுடைய கான்செப்ட். அப்ப அதே போல சூரியன், இந்த சூரியன் வந்து என்னன்னு கேட்டா, ஒரு சூரியன் இல்லை, அதான் 33 தேவர்கள். நாங்க 33 தேவர்கள்னா 33 குரோஸ் ஆர் தேவாஸ்ன்னு அர்த்தம் இல்லை, அது ஞாபகத்தை வச்சுக்கணும். நிறைய விஷயத்தை கான்செப்ட் தவறா பண்ணிடலாம். அந்த சூரியனை இயக்குகின்ற அதிதெய்வங்கள் 12. சூரியன் ஒரே சூரியன் தான், நீங்க பாக்குற சூரியன் வந்து ஒரே சூரியன் தான். ஆனா அந்த சூரியனை ஒவ்வொரு ராசி வரும்போது அந்த ஆபரேட்டிங் டெமிகான் வில் சேஞ்ச். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டா சந்தேகம் வராது. இப்போ நான் வந்து இந்தியாவில இருந்து வர்றேன், ஜெட் ஏர் ரேஸ்ல ஏறினேன். ஜெட் ஏர் ரேஸ்ல ஏறினா அந்த சென்னையில இருந்து அது என்ன, பிரசல்ஸ் வரைக்கும் வந்த பைலட் வேற, பிரசல்ஸ் வந்து டொரண்டோ வரைக்கும் வர்ற பைலட் வேற. ஆனா நான் டிராவல் பண்ற பிளைட் அதே தான். அதே போலதான் இந்த சூரியனை, ஒரு வருஷம் சூரியன் எடுத்துக்கொண்டால் கூட அந்த ஒரு வருஷத்துல ஒவ்வொரு மாதத்திலையும் அந்த சூரியனை இயக்குகின்ற அதிதெய்வங்கள் மாறிக்கொண்டு வரும். உங்களுக்கு தெரியாது, தெரியும்னு அவசியம் இல்லையே. நான் பிளைட்ல உட்காந்து எந்த பைலட் ஓடலான்னு பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே. எனக்கு போய் சேரணும் அவ்வளவுதான் எனக்கு வேண்டியது. அது நீ பார்த்தாலும் சரி பார்க்காலும் சரி, பைலட் இஸ் சேஞ்சிங். அதே போல இந்த 12 ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இருக்க சூரியனை பொறுத்தவரை 12 அதிதேவதைகள் இயக்கிக் கொண்டு வருகிறார்கள். அப்ப அந்த 12 அதிதேவதைகளும் சேர்ந்துதான் உங்களுக்கு என்ன பண்ணுது, இந்த பூத இருளை நீக்குகிறது. அதே போல சிறஞான போதத்துல இந்த 12 சூத்திரங்கள் நம்முடைய அறியாமையாக இருளை நீக்குகிறது. இதுதான் அந்த பாயத்தினுடைய சென்ட்ரல் ஐடியா. 12 சூரியர்கள் சேர்ந்து புற இருள், நம்ம பார்க்கிற இருள் இருக்கு இல்லையா, இந்த டார்க்னஸ் புற இருள். ஆனா நமக்கு அறியாமைங்கிற ஒண்ணு இருக்கே அது அக இருள். இந்த 12 சூரியர்கள் எப்படி புற இருளை நீக்குகிறார்களோ அதே போல இந்த அக இருள் நமக்கு, நம்ம நம்ம ஆன்மாவிலேயே ஒரு இக்னரன்ஸ்ங்கிற ஒரு இருந்து வைங்க, இக்னரன்ஸ், இந்த இக்னரன்ஸ், அந்த இக்னரன்ஸை நீக்குவதற்கு இந்த 12 சூத்திரங்கள் உனக்கு பயன்படும்.
5: அதிதெய்வத்தின் பேர் என்ன?
3: அது உனக்கு அந்த 12 சூரியனுக்கு 12 பேர் இருக்கு. 12 சூரியனுக்கு
4: வைவஸ்வதன்,
3: அது மன்வந்திரம். அதாவது இங்க வந்து பகன் பூஷன் அப்படி வரும், பகன் பூஷன். பூஷன் ஒரு சூரியனுடைய பெயர், பகன் இன்னொரு சூரியனுடைய பெயர்.
4: 12 ஆதித்தர்கள்,
3: அதான் 12 ஆதித்தர்கள். ஆதித்தர்ங்கிறது சூரியன்கிறது ஒரு போஸ்ட், அந்த போஸ்ட்ல வந்து வரக்கூடிய 12 சூரியனுக்கு ஒரு பேர் வருது.
4: சூரிய நமஸ்காரத்தை சொல்றாங்க 12 நாமங்கள்.
3: ஆமா ஆமா, அதுல என்ன சொல்றீங்க, அதான்
4: வேற விபத்தி நம்ம மாஸ்தாண்டா.
3: ஆ கரெக்ட். பகன் பூஷன், அதுல இந்த 12 சூரியர்கள் 2 சூரியர்கள் வந்து தட்சை ஆகத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து தண்டனை கொடுத்தார்கள். அப்படி பார்க்கணும், அந்த அதிதெய்வங்கள்ல 12 சூரியர்கள் 2 சூரியர் தான் தட்சையாகத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதனால தேவர் பனிஷ்டு, ஆதி அதர் அதர் 10 வேர் நாட் பனிஷ்டு. அத சொல்வார், பகனை திறப்பிதோ நமக, பூஷ தந்தபிதையே நமக, அப்படிங்கறத மாணிக்கவாசர் அப்படியே பாடினார். சூரியனார் தொண்டை வாயினர் பற்களை வாரி நெறித்தவாறு உந்தி பெற கரிக்கடனாமேலாந்தி பெற உண்ண புகுந்த பகன் ஒளி தோடாமே கண்ணை கெடுத்தவாறு உந்தி பெற. சொல்லி அதான் அந்த கான்செப்ட். பகன் என்பது சூரியன், துன்பத்தை அனுபவிக்கிறது எது, ஆன்மாதான் பாடி அனுபவிக்கிறார். ஏன்னா செத்த பிறகு அனுபவிக்குதா இல்லையே, செத்த பிறகு கொடுத்தாலும் தெரியுதா. அது வந்து உயிரை பற்றி சொல்லும் போது அன்னைக்கு அவர் கேட்டிருக்காரு, அகிலன் கேட்டிருக்காரு இல்லையா, அதனால ஆன்மாவை பத்தி நீங்க இருக்கும்போது நான் சொல்ல போறேன். அன்னைக்கே வேண்டுகோள் வச்சுட்டாரு. அது இந்த கான்செப்ட் ஆஃப் சோல் இன் சைவ சித்தாந்தா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். எல்லாமே
5: இதுல வருது.
3: வெளிப்படையான கருவி, மனம் என்பது சூக்கமமான கருவி, அதுவும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஆனா அனுபவிக்கிறது மனம் இல்ல, அனுபவிக்கிறது ஆன்மா தான். இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிப்பது
5: பேச்சுவார்த்தையில மனத்தை புண்படுத்திட்டு.
3: அவை மனம் என்பது அது அந்த கண்ணம் அவத்தினு அன்று, அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் அந்த சூத்திரங்களை படிக்கும் போது நம்ம வந்து இதெல்லாம் இதை பற்றி கருத்துலேட்டுமே இருக்கதான் செய்யும். ஆனா எது முக்கியம், காட் மெய்வெண்டா சேசுன்றது நமக்கு பிரமாணம். We may be having different concept. என்னோரியால அது ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அந்த கர்ணங்கள், அது அந்த சோலுடைய கான்செப்ட் வளர்க்கும் போது நான் சொல்றேன். அதாவது எப்படி இந்த இந்த கருவிகள் எல்லாம் ஏன் இறைவன் கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஒரு பெரிய பேசிக் க்வெஸ்சன் என்ன, why God is giving the body to the soul? You say soul is separate, body is separate, you say. அப்ப அடுத்த க்வெஸ்சன் என்ன வருது, then if they are separate, why God is giving the body to the soul? அந்த பாடிக்கு நிறைய விதமான பாடி வரும், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம். அதாவது நீங்க பாக்குற பாடி மட்டும் காரணம் இல்ல, இதுக்குள்ள இன்னொரு நாலு பாடி உள்ள இருக்கு. அது வந்து என்ன பண்ண முடியாது, மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு தெரியாது. அனாட்டமிக்கல் பாடி ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியுது. இப்ப மனோமய கோஷம் சொல்லக்கூடிய இருக்கு, அது மெடிக்கல் சயின்ஸ்ல வருமா? அந்த ஸ்கேன் பண்ண முடியுமா? எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண முடியுமா? எக்ஸ்ரே எடுக்க முடியுமா? மனோமனன்னு சொல்றீங்க, கேன் யூ டேக் எ ஸ்கேன் ஆஃப் யுவர்
5: மைண்ட்?
3: அப்ப சொன்னாங்க அது மட்டும் இல்ல, அது ஒரு கோஷம், மனம் என்பது ஒரு கோஷம். அப்ப அதுக்குள்ள இன்னும் ரெண்டு கோஷம் இருக்கு, மொத்தம் நான்கு விதமான கோஷங்கள். அதாவது உங்களுக்கு இன்ப துன்பத்திற்கு காரணம் வருவதற்கு இந்த அனாட்டமிக்கல் பாடி மட்டும் காரணம் இல்லை, அதான் கான்செப்ட். ஐந்து விதமான கோஷங்கள் இருக்கு, அந்த ஐந்து விதமான கோஷங்கள்ல இது ஒரு காரணம், அன்னமய கோஷங்கிறது ஒரு பாடி, அதுதான் மெடிக்கல் சயின்ஸ்ல அனாட்டமிக்கல் பாடி. அனாட்டமிக்கல் பாடி தான் அன்னமய கோஷம். ஆனா துன்பங்கள் இன்பங்கள் வருவதற்கு அவர் சொல்றாரு இல்லையா, துன்பம் வந்து பாடியில வரல, மனசுனாலதான் வருதுன்னு சொன்னார் இல்லையா. இல்லையா அவர் சொன்னது அதான் சொன்ன, மனசுனாலே வரும். ஆனா என்ன நினைக்கணும், மனம் என்பது இட் இஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் சட்டில் பாடி கிவன் பை காட், அதான் பட் இட் இட் நாட் பிகம் த சோல் பை இட் செல்ஃப். அதுதான் நமக்கு அதான் அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்ததான் சகதமலத்து உணராது அமைச்சரை சேர்ப்பன் என்று அஞ்சவத்தை நடை வந்து தமிழ் நமக்கு புரிஞ்சுக்க முடியல, அவ்வளவுதான். அதை வந்து அது அருமையாக நம்ம பெரியவங்க அது விற்பனர்கள் எல்லாம் கிரிக்கிறார். இப்ப ஞானசம்பந்த பெருமானுடைய ஏகபாதம், திரியிருக்கு குரல், மாலை மாற்றம் எல்லாம் இன்னைக்கு நம்ம பொருள் சொல்ல முடியுமா? ஞானசம்பந்தரும் நம்மளால அத்தனை கண்டுபிடிக்க முடியாத பாட்டும் பாடியிருக்காரு நிறைய, வேற அத்தனை கண்டுபிடிக்க முடியாது. அது என்னன்னு கேட்டா அதெல்லாம் ஒரு சேலஞ்ச் சொல்லி, அதாவது தமிழை நன்றாக கற்றோம் அறுக்கிறதுக்காக பாடு. தமிழ் ஒன்றையே கட்டதுனால பெரியாள் நீ நினைச்சிடாத அப்படிங்கறக்காக சித்திரக்கவிகள் பாடு. வெறும் மொழியை கற்பதனால ஞானம் வந்துருச்சுன்னு நினைக்காத, மொழியை கற்பது வேற, ஞானம் வருவது வேற. ஆகவே மொழியை கட்ட நான் சொன்ன பாட்டுக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு சேலஞ்சிங்கா பாடுறேன். அதான் சித்திரக்கவிகள் ரொம்ப அற்புதமா இருக்கும். அது வந்து அதையும் கண்டுபிடிச்சு போற அறிஞர்கள் மட்டையை உடச்சு அதுக்கு அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இட்ஸ் எ பிளஷர். அதே போலதான் இவர் அருணகிரிநாதன், அருணகிரிநாதன் என்ன பண்ணாரு, கந்தர் அந்தாதி இஸ் எ சேலஞ்ச் டு தி ஸ்காலர்ஸ். அற்புதமான அது திருப்புகள், திருப்புகள் நுட்பமானது. அதை விட அருணகிரிநாதனுடைய பாடல்லையே ரொம்ப டெஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா கந்தர் அந்தாதி தான். கந்தர் அந்தாதி சேலஞ்ச் டு ஸ்காலர்ஸ், ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுக்கும் அவர் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் படிக்க படிக்க நமக்கு வந்து தமிழுடைய எல்லையை நம்ம பார்ப்போம். தமிழ் என்பது எவ்வளவு நுட்பமாக இருக்குங்கிறது அதெல்லாம் தெரியும். அது ஒரு பெரிய கான்செப்ட். சூரியன் வந்து மேருவை மையம், இந்த ஆர்பிட் வந்து மேருவை மையமாக வைத்துக் கொண்டுதான் இந்த சூரியன் வந்து வந்து
4: விட்டுருக்கு.
3: வளம் ஏர்வு திரிதலுங்கிறாரு. அப்ப ரவுண்டு என்ன சொல்றாங்க, அதுக்கு ஒரு கேள்வி வருது, எதை சுத்துறதுன்னு சொல்லணும் இல்லையா? நான் சுத்தி வருகிறேன்னு சொன்னா எதை சுத்தி வருகிறேன்னு சொன்னாதான கம்ப்ளீட் ஆகுது. திருவருகாற்று படையினுடைய சிறப்பு என்னன்னா, நாவலர் பெருமான் தான் அதாவது சங்க நூல்களை பதிப்பிக்கும் பொழுது எட்டு தொலை பத்து பாட்டு பதினெட்டு கணக்குகள்லாம் பதிப்பிச்சாங்க. நம்முடைய சுவாமிநாத ஐயர் போன்ற பெரிய மேதைகள் எல்லாம் தமிழ்ல பப்ளிஷ் பண்ணாங்க. அதுல திருவருகாற்று படைய முத முதல்ல தமிழ்ல பப்ளிஷ் பண்ணவரும் ஆரம்ப நாவலர் தான். அவர்தான் முதல்ல அச்சு வடிவம் கொடுத்தார். அப்புறம் என்ன பண்ணார்னா, அதனுடைய சைவ வளமாக உரை எழுதினவரும் நம்முடைய நாவலர்கள் தான். அது இப்ப சின்ன இதுல வந்து, ஆனா அதுவுமே வந்து ரொம்ப நுட்பமா தெரிஞ்சுக்க முடியாது. அவரை தொட்டு காட்டுற, அதாவது உனக்கு ஏற்கனவே தமிழ் அறிவு இருந்ததுன்னா அந்த உன்னால அணுக முடியாத இடத்த நான் அவரை தொட்டு
4: காட்டுறேன். தெரியாத,
3: ஆனா ஒண்ணுமே அடிப்படையே தெரியாம போனா நாவலர் வரையும் போயாரு. சிக்கல் வர இடத்த மட்டும் விளக்குறாரு. எல்லா நூல்களுமே, அந்த எல்லா நூல்களுமே உயர்ந்த நூல்கள் தான் தமிழ், அதுல ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரே ஒரு என்னன்னா, திருமுருகாற்றப்படி நிறைய இலக்கிய வளங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனா அந்த கொள்கை விளக்கம் இருக்குல்லையா, சைவ சமயத்தினுடைய கொள்கை விளக்கம்ங்கிறது சிவஞான போது சாஸ்திரங்கள்ல தான் கொள்கை விளக்கம். மற்ற இடங்கள்ல கொள்கை விளக்கம் வர, அதனாலதான் இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்காங்க. எப்படி அந்த கொள்கை விளக்கத்தை தெரிந்து கொண்டுதான் மற்றவர்களை அப்ளை பண்ணி நீங்க பார்க்கணும். அதாவது இன்னொரு விதமா மாடர்னா விளக்கிறதா ஒண்ணு சொல்றேன். அதாவது இப்ப மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போறீங்க, இப்ப மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன முக்கியம், யூ ஹாவ் டு மாஸ்டர் த ஃபார்முலாஸ், அல்ஜிப்ராய்க் ஃபார்முலாஸ். அந்த அல்ஜிப்ராய்க் ஃபார்முலாஸ மாஸ்டர் பண்ணால் ஒழிய நீங்க என்ன பண்ண முடியாது, யூ கேனாட் சால்வ் த ஈக்குவேஷன்ஸ் இல்லையா, இதுதான் விஷயம். அப்ப அல்ஜிப்ராவை மாஸ்டர் பண்ணி தான் ஆகணும். அல்ஜிப்ராவை போய் கொஸ்டின் பண்ணிட்டே இருக்க முடியாது. அல்ஜிப்ராவை மாஸ்டர் பண்ணாதான் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியும். அதே போலதான் அந்த தியரம்ஸை மாஸ்டர் பண்ணாதான் ரைடரை சால்வ் பண்ண முடியும் இல்லையா, சைஸ். அதே போலதான் நீங்க சிவஞான போதை மாஸ்டர் பண்ணாதான் மற்ற நூல்களில் வரக்கூடியத சிக்கலை எடுக்க முடியும். இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா ஏதோ உங்களுக்கு தோன்ற கருத்தை சொல்லிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். அதனாலதான் இதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: திருமடத்தில் ஓர்வால் அணிந்து ஏனைய அடியாரோட சேரல, ஒரு தனியா போயிட்டார் ஒரு பக்கத்துல. ஏன்னா அவருக்கு அந்த அச்ச உருவ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம். சுவேகணித்து மறுவும் உணர்வில் துயில் கொண்டார் வாய்மை திறம்பா. இப்போ ஒரு பெரிய வியப்பு நடக்க போகுது. இங்க தூங்கும்போது கூட பாருங்களேன், சாமியே நினைச்சு தூங்குறாங்கன்னு தெரியுது. இதே மாதிரிதான் திருஞான சமுத்திர சுவாமியும் சொல்லுவார், நனவிலும் கனவிலும் நாளும் கண்ணொளி நினைவிலும் எனக்கு வந்து ஏறும் நின்மலம் என்று. அவன் தூக்கம் ஜாக்கிரா அவஸ்தை சொப்பனா அவஸ்தை எல்லாவற்றையும் சாமி நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்ப பெருமானையே நினைச்சு படுத்திட்டு இருந்தார் மறைக்காட்டு. அந்த சேக்கிரார் சொல்றார், மண்ணும் செல்வ மறைக்காட்டு மணியின் பாதம் மனத்தின்கள் உண்ணி துயிலும் பொழுதின்கள் உமைவோர் பாதம் உடையவர்தான் பொன்னின் மேலி வெண்ணீர் புனைந்த கோல பொலிவினோடு துண்ணி அவர்க்கு வாய்மூரில் இருப்போ தொடரவா என்றார். இது ஏன் வாய்மூர் கூப்பிடுறது காரணம் தெரியல. வாய்மூர் அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு மறைக்காட்டிலிருந்து. மறைக்காட்டு கனவுல வந்து வாய்மூர் காட்சிக்கு போறாரு. ஒரு நாள்ல 20 கிலோமீட்டர் அவங்க நடந்து போறாங்க ஒரு ராத்திரியில். ஏன் இப்படி செய்யணும்ன்றது காரணம் தெரியல. மறைக்காட்டு மறைக்காட்டு கோயிலுக்கு அழைச்சிட்டு போலாம் தானே, வாய்மொழி காட்சின்னு போறாரு. போதம் நிகழ அவருக்கு அறிவு, அவர் அந்த உணர்ச்சி தூக்கத்துல இருக்கிறவருக்கு இந்த நனவு உணர்ச்சி ஏற்பட்டது, அதுதான் போதம் நிகழ்ச்சி. உன்னால பார்த்தா அந்த கனவு பொய்யில்லன்னு தெரியுது. பொன்னின் மேலே விண்ணீட்டு கோலத்தோட ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. யாரு? சடாபாரத்தோட எந்த சட்ட சிவனார் போயிட்டு இருக்காரு. எப்படி இருக்கும் ஒரு கண்ண பாக்கலாம் போறாங்க? நம்ம உண்மையான கண்களையும் பார்த்தது இல்ல, கனவுகளையும் பார்த்தது இல்ல, கண்ணனை காட்சி இருக்கிறார். சாமி போயிட்டு இருக்காரு முன்னாடி. போதம் நிகழ வாவென்று போனார் என்பது என பாடி, இது எம் பெருமான் அருளாமின்னில் யானும் போவேன் என்று எழுந்து வேதவனத்தை புறகிட்டு விரைந்து போக அவர் முன்னே ஆதிமூர்த்தி முன்காட்டும் அவ்வேடத்தால் எழுந்தருள. இது ஒரு சாமி ஒரு வேடிக்கை ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. கிட்ட போக போக சாமி தொலைஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்காரு. காட்சி தெரியுது கண்ணுக்கு, ஆனா இவரால் அவர் போய் பிடிக்க முடியல. அவர் கிட்ட போய் நெருங்கி அவரை சார முடியல. மறைச்சு மறைச்சு போயிட்டு இருக்காராம் பெருமான். ஆட ஆரம்பிச்சுட்டார் பெருமான். இங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார். என்ன அடையாளம்? அதை சேர்க்கிறார் விளக்கிறார். பொன்னின் மேனி வெண்ணீர் புனையில போல பொலிவு என்று எங்கே தோன்றும் திருவாய்மூர்ச்செல்வனார் அங்கே வாவென்று உணரது என் கொலோ. சீரார் பதியின்றி எழுந்து செல்லும் திருநாவுக்கரசர் ஆறா அன்பில் ஆறமுதம் முன்ன எயிரா வாரே போல் நீரார் தலையார் எழுந்தருடன் நெடிவு பின்பு செல்லும் அவர் பேராளரை முன் தொடர்ந்தடைய பெறுவார் ஈழப்பிச்சிலரா கிட்ட கிட்ட போறாரு. சாமி மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்கிறான். இப்ப இன்னொரு நிகழ்ச்சி எழுது. இப்ப திருஞான சம்பந்த சாமிகளுக்கும் திருநாவுக்கரசர் சாமிகளுக்கும் உணர்வினாலே ஒரு தொடர்பு உண்டு, உள்ள சிந்தனையினாலே. திருநாவுக்கரசர் ராத்திரில இப்படி சாமியால எழுப்பப்பட்டு திருவாயூர் நோக்கி போகிறாருங்கிறது திருஞான சம்பந்த எப்படியோ அறிஞ்சுக்கிறார். எப்படி நம்ம விரும்பிக்க முடியாது? இப்ப மனத்துக்கு வந்து கேட்கிறார், எங்கே அப்ப தெரியலீங்க, முன்னால கோலப்புரியோட போயிருந்தா பின்னால போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் தொடர்ந்து போறோம். திருநா முதல்ல சாமி ஒரு பெரிய அணிவிப்பு மாதிரி போகுது. முதல்ல சாமி, சாமி பின்னால நாவுக்கரசர், நாவுக்கரசர் பின்னால ஞானசம்பந்தம். ஞானசம்பந்தம் ரெண்டுமே நாவுக்கரசர் பிடிச்சிருக்கார். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போற பாருங்க. அன்னவண்ணம் எழுந்தருளி அனித்தே காட்சி கொடுப்பார் போல பொன்னின் கோவில் உண்டு எதிரே காட்சி அதனோட குக்கருள. சாமி திருவிளையாடுறதுக்கெல்லாம் எல்லையே இல்லை. வாய்மூருக்குள்ளே போல முன்னால ஒரு கோவில் ஒண்ணு எழுப்புற சாமியே புது கோவிலை சிருஷ்டி பண்றார். அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சு மறைஞ்சது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சேர்ந்து நின்ன உடனே சாமி தனது பயணத்தை நிறுத்திட்டார். வாய்மூர் உள்ள போல வாய்மூர்ல இருந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு பொற்கோவில் ஒண்ணு அமைச்சு அவரா சிருஷ்டி பண்ணி நம்முடைய அதி அற்புதமான சக்தியினாலே சிருஷ்டி பண்ணி அதுக்குள்ள மறைஞ்சிடும். அன்னவண்ணம் எழுந்தருளி அனித்தே காட்சி கொடுப்பார் போல பொன்னின் கோவில் உண்டு எதிரே காட்டி அதனோட புக்கருட துண்ணும் தொண்டர் அம்மரங்கு விருந்து தொடர போந்தபடி மண்ணும் புகழை வெள்ளலார் தாமும் கேட்டு வந்தனைந்தார். இப்போ நாவுக்கரசு சுவாமிகளுக்கு ஒரு தைரியம் உங்க கூட இருக்கு. ஞானசம்பந்தர் அல்லவா இப்ப பாடுறார், பல பாட்டு பாடிட்டே வர்றாரு. எட்டாவது பாட்டுல சொல்றாரு,

0: நீ காட்சி கொடுக்காம மறைஞ்சது பொருந்தும். ஏன்னா நான் சவறான ஒரு உன்னுடைய திருவுள்ள அறியாம தப்பு செஞ்சு கதவை திறக்க முற்பட்டேன். ஆனா ஒரு பாடல் பாடி கதவை சாத்திய பெருமான் பக்கத்துல இருக்கிறார், அவரிடத்திலே நீ மறைப்பது முறையா என்னும் கருத்துப்பட இதை பாடுறார். இந்த சேக்கியர் பெருமான் விளக்கம் தருகிறார் அவருடைய அற்புதமான தெய்வ கவி உள்ளத்தின்படி. அழைத்து இந்த பாட்டு பாருங்க, சொல்லும் போதே தித்திக்கும், அப்படி ஒரு அற்புதமான பாடல் வருகின்ற பெரியவரான பாடல். அழைத்து கொடு போந்து அணியா போல் காட்டி மறைந்தார் என அயர்ந்து பிழைத்து செவ்வி அறியாதே சிறப்பித்து எனக்கே அல்லா உழை தாம் ஒழித்தால் கதவம் தொண்டு உரைக்க பாடி அடைப்பித்த தழைத்த மொழியா உப்பாரா தாம் இங்கு எவ்வாறு மறைவது. எவ்வளவு வீராசமா கேட்கிறோம், செவ்வின்னா நேரம் சமயம், நான் நல்ல நேரம் அறியாம உன்னை பாட முற்பட்டு கதவு திறந்துட்டேன், ஆனா உன் திருவுள்ளத்துக்கு கொஞ்சம் கூட பிசகாத வண்ணம் பாத்தியவர் பக்கத்துல இருக்கிறார், அவருக்கு நீ மறைக்கலாமா? இப்போ நம்ம முன்னிலே பார்த்தோம், ஏ சாமி இப்படி கதவை திறக்கிறதுக்கு 11 பாடல் பாடினார், இவருக்கு ஒரு பாட்டுல சாத்தினான்னு அறிய வேண்டும் பார்த்தோம். அதுக்கு ஒரு காரணம் ஏற்கனவே சேகரார் சொல்லிட்டார், பயன் துய்ப்பார். இன்னொரு காரணம் இருக்கு, அது இப்ப சொல்ல போற. பயன் துய்ப்பார்ன்னு சொன்னா கூட நாவுக்கரசு மனதில் அது அமைதியை தரல. அவரு நம்ம பத்தி சாட்சியை தானே நினைச்சிட்டு இருக்காரு. நாகசாமிக்கு என்ன அமைதி இல்ல, நாம கதவை திறந்து தப்பு, சாமியுடைய திருவுள்ளம் அறியாம திறந்துட்டோம். விஞ்ஞான சம்பந்தர் சொன்னார், நம்ம பாடிட்டோம், சாமியுடைய திருவுள்ளம் அறிஞ்சிக்கலையே அப்படின்றதுதான் அவர் மனதில் இருந்த மயக்கம். இந்த சாமி தீக்க போற திருநாவுக்கரசனே, கதவை திறக்க சொன்ன ஞான சம்பந்தன் நம் கருத்துப்படியேதான் சொன்னான், ஆகவே அவன் கருத்துக்கு இசைந்து நீ பாடியது நமது கருத்துக்கு முற்றிலும் உகந்ததே என்பதை உணர்த்த போறார் சார். அப்பதான் அவருக்கு அமைதி வரும். அதை இந்த வாய்மொழி நிகழ்ச்சியில சாமி விளையாடி காமிக்கிறார். இப்ப என்ன பண்ண, இந்த பாட்டை பாடின உடனே சாமி காட்சி அளிக்கிறார். ஆனா காட்சி முதல்ல ஞானசம்பந்தர் அளிக்கிறது, ஞானசம்பந்தர் அளித்து அவர் அப்புறம் பார்த்து நீங்க பாருங்கன்ன பிறகு பாக்குறது. அப்ப இந்த நுட்பம் தெளிவுபெற்றுகிறார் நாவுக்கரசர். என்ன நுட்பம், இங்க சாமி பிள்ளையாருக்கு காட்சி அளித்து பிள்ளையார் பார்த்த பிறகு தாம் காண காட்டினார். அதே போல அங்கு மறைக்காட்டிலே இறைவர் பிள்ளையார் உள்ளத்திலே அந்த எண்ணத்தை எழுப்ப அந்த எண்ணத்தை பிள்ளையார் நம்மிடத்திலே சொன்னார். ஆகவே நாம் பாடியது பெருமான் திருவுள்ளுக்கு விரோதமானது அல்ல என்பதை இந்த உணர்ச்சியை நாவுக்கரச மனதிலே எழுப்ப அதன் விளைவாக அமைதியை அவர் உள்ளத்திலே தோற்றுவிக்கத்தான் இந்த திருவிளையாடல் நிகழ்கின்றது. மாடம் நீடு திருப்புகலி மன்னரவர்க்கு மாலையனும் நேரி இன்னும் காணாதார் நேரே காட்சி கொடுத்தருள ஆடல் கண்டு பணிந்து ஏற்றி அரசும் காண காட்டுதலும், அரசுக்கான பிள்ளையார் காட்டுதலும் என்று சொல்லணும். பாடடியார் என்றெடுத்து பரமதனை பாடினார். இது திருநாவுக்கரசர் புராணமானதுனால ஞானசம்பந்தர் பாடிய படியத்தை பத்தி இங்க சொல்லல, இவர் படியத்தை சொல்ல.
1: பாடியார் பரவர் கண்டேன் பக்தர்களும் கண்டேன் மொய்த்த பூதம் ஆடல் முழவும் அதிரக் கண்டேன் அங்கை அனல் கண்டேன் கங்கையாளை கோடல் அறவார் கடையில் கண்டேன் கொக்கில் இதழ் கண்டேன் கொன்றை கண்டேன் பாடல் தலை ஒன்று கையில் கண்டே வாய் மூர் அடிகளை நான் கண்டவாரே
0: பாடுகின்ற. இதுல ஒரு பாடல், அருமையான பாடல் ஒன்று இருக்கு. விநாயக பெருமான் பாடுவதற்குரிய ஒரு பாடல் அது. பொருந்தாத செய்கை குளியை கண்டேன், போற்றஜித்து விண்ணோர் புகழக் கண்டேன், பரிந்தாடுத்தருடன் பரிதும் கண்டேன், பாராகி புனலாகி நிற்கை கண்டேன், விருந்தாய் பறந்த தொகுதி கண்டேன், மெல்லியலும் விநாயகனும் போன்ற கண்டேன், மருந்தாய் பிழிதிற்கும் ஆறு கண்டேன். நோய்வாய்ப்பட்டவர்கள் பாடக்கூடிய பாடலாம் இருக்கு. மருந்தாய் பிழிதிற்கும் ஆறு கண்டேன் வாய்மூரடிகளை நான் கண்டவாறே. பாடும் தமிழ் மாதிரிகள் கொண்டு பரமதாமம் எழுந்தருள. இப்ப திருவாய்மூருக்கு போயிட்டு சாமி, நீடும் திருவாய்மூர் அணிந்து நிலவும் கோவில் வளம் செய்து சூடும் பிறையார் பெருந்தொண்டர் தொழுது போற்றி துதி செய்து திருநாவுக்கரசர் அமைதி ஏற்பட்டதா என்பதற்கு விட இந்த அடியில் இருக்கு. நாடும் காதல் வளர்ந்து ஓங்க நயந்து நகரில் உடன் உறைந்தார். அந்த தனியா இருந்தார் அல்லவா, ஒரு பால் அணிந்து பேய் கணித்தீர் என்றார் மறைக்காட்டுல. இங்க உடன் உறைந்தார்னு சொன்னார், நயந்து உடன் உறைந்தார்னார், நாடுங்காக வளர்ந்து வாங்க உடன் உறைந்தார் என்றார். ஆகவே அவருடைய மனதிலே அமைதி தழுவியது என்பதை இந்த வரி கொண்டு நமக்கு விளக்குகின்றார் சேர்க்கிறார். இவருடைய நோக்கம் திருமறைக்காட்டுல இருந்தது தானே. ஆகவே வாய்மூலத்தில் சில பணியங்கள் படி மீண்டும் திருவாய்மூருக்கே திருமறைக்காட்டுக்கே போயிடுறாங்க. ஆண்டரசும் பிள்ளையாரும் பிள்ளையாருடனே அங்கு நிதம் வந்து பூண்டகாத தொங்கியிட வாய்மூரடிகள் அறிபூற்றி மூண்டன்மை மொழிமாலை சாத்தி ஞான முனிவரோடு மீண்டும் வந்து திருமறைக்காடு எழுதி விமலத்தாழ் பணிந்தார். திருமறைக்காடு வந்து திருப்பி இவருடைய திருவடிகளை பணிகின்றார். இந்த இடத்துல ஒரு முட்டும் நம்ம நினைச்சு வச்சு நினைப்பில் வச்சுக்கணும், இந்த நிகழ்ச்சியை சாதாரணமா கருதி விடக்கூடாது. திருமறைக்காட்டுல இரு பெருமக்களும் கதவை திறந்ததும் கதவை சாத்தியதும் சாதாரண நிகழ்ச்சி அல்ல. இந்த திருஞான சம்பந்த புராணத்துல முத்தாய்ப்பா சொல்லுவா சேர்க்கிறார். இதுக்கப்புறம் திருஞான சம்பந்த புராணம் இதுக்கப்புறம் தான் வருது. அவருடைய சரித்திரத்துல இதே நிகழ்ச்சி மீண்டும் ஒரு முறை இடம்பெறும். அங்க இந்த சொல்லாததெல்லாம் அங்க சொல்லுவார் சேர்க்கிறார். அங்க முற்று பெறும் விதத்திலே ஒரு கருத்தை சொல்வார். அது நம்ம செய்வர்கள் எல்லாம் தலையனை மந்திரமாக கொள்ள வேண்டிய ஒரு கொள்கை சொல்லப்படும். வேதங்கள் எண்ணில் கோடி விதைந்திலே பணியை மிக்க ஏதங்கள் நம்பா தீர்ப்பார் இருவரும் செய்து வைத்தார். நாதங்கள் வடிவாய் நின்றும் நதிபதி சடையார் செய்ய பாதங்கள் போற்றும் மேலார் பெருமை யார் பதறும் நீரார் என்று சொல்றார். அவருடைய பெருமைக்கு எல்லையே இல்லை. ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் அவருடைய திருவடிகளை செய்வர்கள் சதா திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற பாடம் அங்கு வலியுறுத்தப்பெறும். மரகாடுல இவங்க தங்கியிருக்கிறாங்க. இப்போ பாண்டி நாட்டுல ஒரு நிகழ்ச்சி, இது திருஞான சம்பந்த புராணத்துல ரொம்ப விரிவாக பேசப்படும். அந்த பாண்டாண்டுக்கு இப்ப போறா திருஞான சம்பந்தம். அங்க பாண்டாண்டு நிகழ்ச்சி மட்டும் சுருக்கமா பார்த்துவோம். அங்க கூன் பாண்டியவன் என்பார் ஆட்சி புரிந்து வருகிறார். பின்னாலே நின்றசி நெடுமாற பாண்டியராக மாற இருக்கின்றார். தடுமாறும் நெறியதனை தவமென்று தம் உடலை அடுமாறு செய்தொழுகும் அமன் வலையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் விலகர் வினைமாறும் கடலடைந்த நெடுமாறனார் பெருமை என்று அவர் புராணத்திலே பெருமையாக பேசுவார் சேர்க்கிறார். ஆனா இப்ப அவர் நெடுமாறரா இல்ல, அதாவது செய்வ சார்புடையவரா இல்ல, சமண சார்புடையவரா இருக்கிறார். அவருடைய மனைவியார் பேர் மங்கையர்கரசி அம்மையார், அவருடைய மந்திரியார் பேர் குலச்சிரையார். இந்த இருவரும் தான் செய்வ நிறைய அங்க வளர்க்கிறாங்க. ஏனைய ஒரு இடத்துல செய்வ நிறை காணப்பெறவில்லை. இந்த அம்மை கற்பழில தலை சிறந்த பிராட்டியார் மாதரசியார். கணவன் தப்பான நிலையில போறான், கணவனுக்கு நோய் பிடிச்சிருக்கு, உள்ளத்தில் நோய், அவன் சமண நோய் பிடிச்சிருக்கு அவனுக்கு. பொய் வாய்மை சமன் புன் நோய் அவனை வந்து பிடித்திருக்கின்றது. அந்த நோயை தீக்கத்திற்கு தக்க வைத்தியரை தேடிட்டு இருக்கிறான் மங்கையகரசியார். தக்க வைத்தியர் மறைக்காட்டில் இருக்கிறார். யார் வையவும் உய்ய வந்த மறைக்குல வள்ளலா. இந்த செய்தி இப்படியே போகுது, மறைக்காட்டுல இருந்து மதுரைக்கு போகுது. மறைக்காட்டுக்கும் மதுரைக்கும் இடையில 200 கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. திருஞானசம்பந்த மறைக்காடு வந்தாங்கன்னு மகேர்கரசருக்கும் குலச்சேரும் அவ்வளவு முக்கியம். கேட்ட அப்பொழுதே சிந்தை கிளந்தைகள் மகிழ்ச்சி பொங்க வாட்படை அமைச்சனாரும் மங்கையர்கரசியாரும் சேட்படு குலத்தாரேனும் சென்று அடி பணிந்தார் ஒத்தார் என்று சொல்றார் சேக்கர். அப்பவே பார்த்து வணங்கினது போல மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்தில் எழுகின்றது. அதையெல்லாம் இப்போ சுருக்கமா சொல்லக்கூட இந்த வரலாறு விரிவாக பின்னாலே பேசப்பட இருக்கின்றது. ஆதி முதல்வர் தமை பணிந்து, ஆதி முதல்வர் மறைக்காட்டீசர், அங்கு ஆன பணி செய்து அமரும் நாள் சீதமதி வெண்கூடையை வளவர் மகளா. இப்போ பாண்டிய மன்னனுடைய மனைவியார்னு ஆரம்பிக்கல, ஏன்னா பாண்டிய மன்னன் தவறான நிலையில சமண சார்பில் இருக்கான். ஆகவே அப்பாவை சாதி சொல்றார். அப்பா மங்கையர்கரசியோட தகப்பனா வளவர், அவர் வழிவழி செய்வர். ஆகவே சைவ சார்பு படுத்தி சொல்றார் அம்மையை பத்தி. சீதமதி வெண்கூடை வளவர் மகளார், அப்புறம் தான் ராஜா பாண்டியராஜா சொல்றார். தென்னந்தேவியாம் கோதில் குணத்து பாண்டிமா தேவியார் உன் குலச்சிரையார் போத விட்டார் சிலர் வந்தார் கோயிலேந்தர் சமைக்க. இந்த ரெண்டு பேர் இருக்கும்போது திருஞான சம்பந்தருக்கு தான் ஓலை வருது. இது காரணம் என்ன அப்படின்னா, திருஞான சம்பந்தருடைய அவதார உள்நோக்கமே இதுதான். பரதமய தகுப்பொழித்து செய்வ நெறி பார்த்து செய்வ நெறியை ஸ்தாபித்தது. அது மட்டும் இல்ல, இன்னொரு நுட்பமும் இருக்கு. திருநாவுக்கரசருடைய போரிடும் முறை வேறு, திருஞான சம்பந்த போரிடும் முறை வேறு. திருநாவுக்கரசர் எதிரி என்ன துன்பம் செஞ்சாலும் அதை தாங்கிக்கிட்டு அதை வெற்றி கொள்வார். ஏண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உலக, ஏண்டு வரும் பெயரளவோ இதன் அடியாறு, அப்படி ஒரு நெறி உடையவர் திருநாவுக்கரசர். விஞ்ஞான சமுதர் அப்படி இல்ல வந்து தீய திருப்பி அடிப்படுவார்.
1: செய்ய திரு ஆலவாய் மேடிய அஞ்சல் எந்த
0: இவர் சாமிட்டு வேண்டி எந்த காத்து தமக்கு நிகழ்ந்ததோ அதை திருப்பி ஏவியவரே சென்று பட்டும்படி செய்யக்கூடியவர். ஆங்கிலத்தில் சொல்லும் போது ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்வார். திருநாவுக்கரசருடைய எதிர்ப்பு